9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரன் அவளதையும் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சவர் சொல்றார். புளி புளி எடுத்து வீட்டுல ஒரு பாத்திரத்துல கரைச்சா ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஆகும். ஆத்துல போய் புளிய கரைச்சா என்னதுக்கு ஆகும்? காவேரி யாரு கங்கை யாரு தண்ணி பெருகி ஓடுது. புளிய கொண்டு ஆத்துல கரைச்சா என்னத்துக்கு ஆகும்? வீணால போயிடும். என் வாழ்க்கை ஆத்துல புளிய கரைச்சாப்புல போயிடப்படாதுங்க. என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த பின்னால வந்த பட்டினத்தார் பாட்டு இதெல்லாம் இதெல்லாம் கட்டளை கலித்துறை எழுத்தண்ணி பாடுற பாட்டு. நேரசைகள் ஆரம்பிச்சா 16 எழுத்து இருக்கும், நிறையசைகள் ஆரம்பிச்சா 17 எழுத்து இருக்கும். எழுத்தண்ணி பாடின பாட்டு சும்மா சாதாரணமா நேர எழுதுனா வசனம் மடக்கி எழுதுனா பாட்டுன்னு இந்த காலத்துல செய்யறான் பாருங்க. அப்படி கவிதை இல்லை, எழுத்தண்ணி பாடின பாட்டு. என்ன சொல்ற? ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல், ஆத்துல புளிய கரைச்சாப்பட என் வாழ்க்கை வீணா போகக்கூடாது ஐயா. ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என் அன்பை எல்லாம் போற்றி திருவுளம் பற்றும் ஐயா. புறமூந்தெடித்து கூற்றை பணிகொள்ளும் தாளுடையாய், கொற்ற வில்லுடையாய், ஏற்றுக்கொடி உடையாய். ஏற்றுக்கொடினா என்ன? ரிஷபக்கொடி. ஏற்றுக்கொடி உடையாய் இறைவா கட்சி ஏகம்பரே. என் வாழ்க்கை ஆத்துல கரைச்ச புளியா போயிடக்கூடாது. நீ என்ன எப்படியாவது காப்பாத்து. திருக்காலத்துக்கு போறார் பட்டணத்து சுவாமி. திருக்காலத்தி அற்புதமான இடம். 5 பூத கஷேத்திரங்கள்ல திருக்காலத்தி வந்து காற்றுக்கு அடையாளம். சிவலிங்கத்துக்கு முன்னால வச்சிருக்கிற தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? சிவலிங்கம் காற்று. காற்று பட்டா தீபம் என்னாகும்? அசையும். திருக்காலத்தி தென்கைலாயம்னு பேரு. அங்க போற பொழுதுதான் அப்பர் சுவாமிக்கு வடகைலாயத்துக்கு போக வேணுங்கிற ஆசை வந்தது. தென்கைலாயத்துல கும்பிட்டு வடகைலாயத்துக்கு புறப்பட்டார். நம்ம பட்டணத்து சாமி அங்க போறார். பகவானே, நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன், நான் எப்படி உன்னை வந்து சேர போறேன்? நீயா பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்ட. யார் யார? சிறு தொண்டர்னு ஒருத்தர். அவர் பிள்ளைய கறி சமைச்சு அவரையே சாப்பிட பண்ணிட்டேன். தனியாயத்தை எங்கேயாவது போய் கேட்க சொன்னார். இல்லைங்க, புள்ள கறி கேட்டார். அவர் என்ன பண்ணார் சிறு தொண்டர்? சரி, எங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு, இந்த வந்தவர் என்ன செஞ்சார், 6 மாதத்துக்கு ஒரு நாள் தான் நான் சாப்பிடுவேன். அந்த நாள் இன்னைக்கு வந்தவர் என்ன சாப்பிடுவீங்க? நான் சாப்பிட்றது நரப்பசு. இதுதான் நரப்பசு. மனுஷன் இந்த ஆள் எப்படி சொல்றார் காவாலிகள், நரப்பசு. நரப்பசு எப்படி தெரியுமா? 5 வயசு பிள்ளை. இது அநியாயமா இல்லையா? சரி, அப்புறம் தாய் குடிக்கணும், தந்தை அறியணும். அந்த பிள்ளை மகிழ்ச்சியோட இதுக்கு ஒத்துக்கணும். எங்க நடக்கிற காரியமா? ஒத்துக்கணும். அதைத்தான் நம்ம சாப்பிடுறது இருக்க. இவர் வீட்டுக்கு வந்தார், ஒத்த பிள்ளை வீட்டுல இருக்கு இவருக்கு. இவர் சேனாதிபதி சிறு தொண்டர், பழைய பரஞ்சோதியார், நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு சேனாதிபதி. வீட்டுக்கு வந்தார், பண்டாட்டியை பார்த்தார். என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் நாம் என்ன. அம்மா, எனக்கு ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துருக்கிறியே, நீ பெற்று கொடுக்கலன்னா இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருப்பனே, அதனால அவனை போய் கூட்டிட்டு வருவோம். அந்த பிள்ளை இப்போ உதவ போகுது. 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. புருஷன் பண்டாட்டி முகம் சந்தோஷமா இருந்த உடனே அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம், அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கூட்டிட்டு வந்தா பிள்ளைய குளிப்பாட்டணும். குளிப்பாட்டி ஒரு முத்தம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. சிவபெருமானுக்கு உரிய பூவை மோர்ந்து பார்ப்பது தவறு. சிவபெருமானுக்குரிய பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க கூடாது. இந்த பிள்ளை கதை முடிய போகுது. ஒரு முத்தம் கடைசியா கொடுக்கலாமா? இந்த தாய் மனசு கேட்குமா இல்லையா? கொடுக்க கூடாது, அது சிவ அபராதம். சரி, தாய் பிடிக்க, தந்தை அறிய, அந்த பிள்ளை ஏதோ ஒரு காரியம் பண்றாங்கன்னு சிரிக்க முடிஞ்சுதா? இந்த தலைக்கறி. தலைக்கறிய பொதுவா யாரும் சாப்பிடறதில்லை, அதனால தலைய வேண்டாம்னு தூக்கி போட்டாங்க. அங்க ஒரு வேலைக்காரி, வெட்டிகார வேலைக்காரி, அவளுக்குதான் ரொம்ப பாராட்டணும். சிவபெருமான் தோற்று போன இடம் அது. எப்படி எப்படி? சிவபெருமான் தோற்று போன இடம் அது. அது என்னங்கிறது அடுத்தாப்புல சொல்றேன். அந்த வேலைக்காரி என்ன பண்ணா, இந்த தலைக்கறியை பத்திரமா சமைச்சு வச்சான். ஏன்னா இந்த ஆளு எப்ப நரப்பசு கேட்கிறாரோ அப்ப என்ன வேணாலும் கேட்பாரு. எதுக்கு வம்பு? அதுக்கு சமைச்சு வச்சிடும். வெட்டிக்காரி பாருங்க, உரிமிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். யார பத்தி? வேலைக்காரனை பத்தி பாரதி பாடுறான். வேலை என்னைக்கு இருக்கோ வேலைக்காரி அன்னைக்கு லீவு போட்டுருவான். விருந்தாளி வந்துட்டா வேலைக்காரி லீவு போட்டுருவான். நீங்க கஷ்டப்பட வேண்டியதான். ஏன் லீவுன்னு கேட்டா, பாட்டி செத்து 16 நாளும்பான்.

இவர் சாப்பிடாம போறாரு, கஷ்டப்பட்டாரா, வேலைக்காரி வந்தா தலைக்கறிக்கு சமைச்சு வச்சிருக்கிறேன். சிறுத்தொண்டர் வேலைக்காரியை பார்த்தாரு, அம்மா தாயே என்ன நீ காப்பாத்திட்ட, நீ காப்பாத்தலைன்னா நீ சபதம் வீணா போயிருமே, அடியாருக்கு சோறு போட முடியாது, தலைக்கறியும் வச்சாச்சு. இப்பதான் முக்கியமான இடம், சரி நீங்க சாப்பிடலாம், இல்ல யாராவது என் கூட உட்கார்ந்து ஒரு சிவனடியார் சாப்பிடணும். சிவனடியார் கிடைக்காமத்தான் ஐயா இவர்கிட்ட வந்து இந்த பாடு பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு சிவனடியார் கிடைச்சா நேரம் சாப்பிட்டு முடிஞ்சிருக்குமே, சிவனடியார் ஊர்ல இல்லைன்னு இவர் போய் கூட்டிட்டு வர, இந்த மனுஷன் கேட்க கூடாதல்லாம் கேட்டு இப்ப உட்கார வச்சு ஒரு சிவனடியாரை கூட்டிக்கிட்டு வந்தா அவர் என்ன செய்வார்? தவிச்சு போனார். என்ன ஒவ்வொரு இடத்துலயும் சோதனையா இருக்கேன், நான் என்ன செய்வேன்? சிவனடியார் நான் எங்க போறது? வெளியில போய் தேடி பார்த்தார், சிவனடியார் இல்ல, திரும்பி வந்தார். சாமி நானும் விபூதி பூசர வந்தான், புரியுதா? நான் சிவனடியார்னு சொல்லல, ஆணவம் அதுல கூட வரக்கூடாது. நானும் விபூதி பூசரவங்களை பார்த்து விபூதி பூசர வந்தான், திருநீர் இடுபவன் நான், உன்னை மாதிரி ஒரு சிவனடியார் உண்டா உட்காருந்தான். அவர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்மை போல் நீரிட்டார் உளரோ. திருநீர் ஏன் பூசுறோம்? கடைசி இதாண்டா மிச்சம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா பூசுறோம்? கடைசி என்னங்க மிச்சம்? என் நான் 72 கிலோ செத்தா என்ன மிஞ்சம்? இதுதான் மிஞ்சம். ஒரு குடி சாம்பலும் காணாது மாய உடம்பிதுவே, கடைசி சாம்பல் தான் நினைப்புல வச்சுக்கோ, அதுக்குள்ள பகவான விட்டாத, அதுதான் காரணம். உம்மை மாதிரி நீரிட்டார் உண்டா, பற்று பாசம் துறந்தார் உன்ன மாதிரி உண்டா, பெத்த பிள்ளையை கரிசமிச்சிட்டியே உன்ன மாதிரி பற்று பாசம் இல்லாதன உண்டா, உம்மை போல் நீரிட்டார் உளரோ உட்காருன்னாராம். இவர் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்தா இப்ப சாப்பிடணும்ல சிவனடியார். இவர் பார்த்தா மணி ரொம்ப ஆகி போச்சு, சிவனடியார் சாப்பிடணும், என்ன பண்றதுன்னு இவர் கையை வச்சார். முதல்ல தான் சாப்பிட்டு அவர் சாப்பிட்டுருவார்ல, தன்னுடைய பிள்ளை கறி இவர் சாப்பிட்றாப்புல அந்த ஆளு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார். எவ்வளவு அநியாயம் பாருங்க, இவர் எடுத்து சாப்பிட போனாரா, அவர் கையை பிடிச்சிட்டார். ஏன் பிடிச்சாரு? இந்த மனுஷன் சாப்பிட்டு விட்டா திரும்ப கூற உண்டாக்க முடியாது இல்ல, உடம்ப உண்டாக்க முடியாது இல்ல, திரும்ப கையை கப்புன்னு பிடிச்சாரு. பிடிச்சி ஏயா 6 மாத்தைக்கு ஒருக்கா சாப்பிடுற, நானே சும்மா இருக்கேன், ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுற, உனக்கு என்ன அவசரம்? என்னங்க வார்த்தை? 6 மாசத்துக்கு ஒரு தரம் சாப்பிடும், மூவிருதுன்னா 6 மாசம், 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுற, நானே சும்மா இருக்கேன், நீ ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுற. நல்ல வேலை அவர் 4 வேளை தான் சாப்பிட்டுருக்காரு, நம்ம கண்டவாயில சாப்பிடுறோம், காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் வந்தா இங்கே என்ன மாதிரி பிரசாதம் கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு சில பேர் டிவி பார்க்குற பொழுது போய்கிட்டே இருக்கு. கண்டதையெல்லாம் கண்ணு வழியா உள்ள தள்ளி மனசும் கெட்டுது, கண்டதையெல்லாம் வாய் வழியா உள்ள தள்ளி வயிறு கெட்டுது. சாப்பிட்றமில்ல 4 வேளை சாப்பிட்ற உனக்கு என்னைய அவசரம், நிறுத்து. எப்படியாவது இவர் சாப்பிடணுமே, சரி உன் பிள்ளைய கூட்டிட்டு வா. ஐயோ உறிஞ்சு போச்சு, ஆணவன் சுத்தமா விழுந்துருச்சு, நிச்சயமா பிள்ளை வரா, பிள்ளைதான் கரியா கிடக்க, எங்க சார் பிள்ளை வரும்? ஒரு குலத்துக்கு ஒத்த பிள்ளை என்ன பண்றது? இல்ல போய் கூப்பிடு, எங்க கூப்பிடுறது, பிள்ளை செத்து போச்சே, போய் கூப்பிடு, 2 பேரும் போய் கூப்பிடுங்க. புருஷனும் கொண்டாட்டி வழியில வர்றாங்க, அவருக்கு கண்ணீர், இவ்வளவு பாடுபட்டு அடியாருக்கு சோறு போட முடியாம போச்சே, உள்ள போனாலும் பரவாயில்ல, என் வீட்டுல அடியார் சாப்பிடணும், ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு கடுமையான சோதனை! சரி அடியார் சாப்பிட முடியாது, வெளியில வந்தார். மைந்தா வருக, பையன் வல்ல, ஏன் இந்த மனுஷன் மைந்தான்னு கூப்பிட்டு தொலைச்சிட்ட, அதான் கரியாக்கியாச்சு. இனிமே என்ன புள்ள, அந்த பாசம் என்ன லேசா என்ன ஆகுது, கொட்டிக்கிட்டு இருக்கு, என் பிள்ளையே வரட்டும், அவன் பாக்குறான், அப்பனே இந்த பாசம் ஒட்டுனா ஆபத்துறா, இதுக்கு இதை துடைக்கணும். பொண்டாட்டி போனா, செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அழைக்கின்றார். அவன் தாய் பாசம் என் பிள்ளையேன்னு கூப்பிடல, என்ன சொன்னா, செய்ய மணியே சீராளா சிவனார் அடியார் அழைக்கின்றார், நான் கூப்பிடல, அவரு கூப்பிடுறார். பையன் வந்துட்டான். நான் எதுக்கு சொல்ல வந்த இவ்வளவு? பையன் வந்து இங்க பார்த்தா கரியெல்லாம் காணாம், கரிதானே பையனை வந்திருக்கு, சிவனடியார் அவரே ஆளை காணும். இப்ப சிவனடியார் காட்சி கொடுத்தாராம். சிவபெருமான் எப்படி காட்சி கொடுத்தார்? சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், 3 பேருடையும் காட்சியாம். ஏன், நீங்க 2 பேரும் தொண்டு செய்தால் சிவபெருமான் புருஷம் பண்டாட்டியா காட்சி கொடுப்பார், நீங்க தனியா தொண்டு செய்தால் அவர் மட்டும் தனியா காட்சி கொடுப்பார். விவரமான ஆழ்வாருங்க. நம்ம வீட்டுல கல்யாணம், கல்யாணத்துக்கு போய் போஸ்ட்ல ஒரு அழைப்பு அனுப்பிச்சா, அந்த ஆளு போஸ்ட்ல

0: வாழ் தெரிவிச்சுட்டு விட்டுருவாரு. நம்ம நேரில் போய் கூப்பிட்டா அவர் வருவார். நான் என் பண்டாட்டியும் போய் கூப்பிட்டா அவர் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு வருவார். நான் என் பண்டாட்டி புள்ள குப்பியை விட்டு நாய் எல்லாம் மொத்தமாக போய் கூப்பிட்டா அவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்துடுவார். வர்றாரா இல்லையா யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் விவரமான ஆளு. இருங்க, ஏன் தோற்று போனார்னு சொன்ன தெரியுமா? இப்போ சிறு தொண்டர் ரொம்ப தொண்டு செய்தார், அதுக்கு சிவபெருமான் காட்சி. அந்த அம்மா பேர் திருவெண்காட்டு நங்கைன்னு பேர். அவ செய்த தொண்டுக்கு அம்பாள், இந்த பிள்ளைக்கு முருகன். இந்த சந்தனத்தை அது வேலைக்காரி இருக்காளே, அவளுக்கு ஒரு வேலைக்காரியை கூட்டிட்டு வர சிவபெருமானால முடியல. கூட்டிட்டு வரணுமா இல்லையா? இல்லைங்க, சரிக்கு சரின்னா அவ பண்ண தொண்டுக்கு யாராவது வேலைக்காரியை கூட்டிட்டு வரணுமே. மாட்டிட்டார். சிவபெருமான் தோற்று போன இடம் சிறு தொண்டருடைய வாழ்க்கை. பட்டணத்து சாமி நினைக்கிறார், ஆனானப்பட்ட சிறு தொண்டரை இந்த பாடுபடுத்தி விட்டியா, நான் அந்த பக்கம் வர முடியுமா?
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியார் வரலாறு. தலைப்பு தண்டியடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெருமையை பலவாறு சிந்தனை இன்னும் பல பெருமைகள் திருவையில் எடுத்துள்ளன. இந்த சரீரத்தினுடைய போகிற போக்கிலே திருவையில் எழுத்துடைய பெருமையை தெரிந்து கொள்வோம். இந்நாயனார் திருக்குளத்திலே மூழ்கும் போது என்னவென்று சூழ்நிலை செய்து மூழ்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஏந்த அடிமை சிவனுக்கு யான் என்று பொருத்தமான அடிமை நான் என்றால் ஏந்த பொருத்தமான இன்றையும் கண் பெற்று வேந்தனிலே திருவாரூர் விரவும் சமணர் கள் இழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே. சிவபதம் என்றால் சிவபெருமானுடைய திருவடி. சேர்ந்த பொருள் எது? சிவபெருமான் திருவடிதான். தெள்ளி வடித்தறிந்த பொருள் சிவன் கடலி செறிவு என்று சிறுத்தொன்றர் புராணம் சொல்லும். நம்ம எல்லாம் பல விதமா அணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான பொருள் இறைவனுடைய திருவடிதான். ஆகவே அந்த திருவடியை நம்பி இவர் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீரிலே ஒழுகிறார். அப்ப அஞ்செழுத்து ஓதி அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி. எடுத்து ஓதுதல் என்றால் உச்ச சுரத்திலே சொல்லுதல். இது போன்ற ஒரு சவால்கள் ஒரு அறைகோவல்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது மானதம் மந்தம் உரை என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று வகையிலே அஞ்செழுத்தை ஓதாது, எடுத்த சுரத்திலே ஓத வேண்டும் என்ற விதி இங்கு உணர்த்தப்படுகிறது. மானதம் என்பது மனதுக்குள்ளே ஓதுவது, மந்தம் என்பது தன் செவி கேட்கும்படி ஓதுவது, உரை என்பது பிறர் செவி கேட்கும்படி ஓதுவது. இந்த உரையையும் தாண்டிய உச்ச சுரத்திலே இந்த ஐந்தெழுத்து ஓதுகிறார். நமச்சிவாயே உரத்த குரல் தொழுது குணல் மேல் எழும் தொண்டர் கை கூப்பிய உடனே நீரில் எழுந்துகிறார். தூய மலர்கண்ணி பெற்றிருந்தார்னு சொல்றார். இவருடைய கருணை இவருடைய தொண்டு என்னும் சேர்ந்தது. தூய மலர்கண் பெற்று எழுகின்றார். கண்ணி எடுத்து பார்க்கறத சமணர்கள் பார்க்கிறாங்க. அந்த ஒரு பார்வை தான் அவருடைய கடைசி பார்வையா இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கண் பார்வை சொன்னார். பொழுது தெரியாதவரை அமரர் பொழிந்தார் செடுத்தன் பூமாரிக்கு. நீர்ல இருந்து எழுந்துகிறார் அல்லவா? அப்பதான் முதல் முறையை உலகத்தை பாக்குறார். அது பகல் வேலையா ராத்திரி வேலையா? அவர் எப்போது இருட்டு தானே, கண் பார்வை இல்லாத பெருந்தரையா? இப்போது இருட்டிலே இருக்கிறவர். பார்த்தோன்னு வெளிச்சம் தெரியணும். ஆனா வெளிச்சம் தெரியாதபடிக்கு அமரர்கள் பூமாரி புரியுறாங்க பின்னிலிருந்து. ஆகவே அந்த பூமாரியானது பகலவனுடைய வெளிச்சத்தையும் மறைக்க இவர் இரவா பகலான அப்படி கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கார் சாமி நாயனார். அதுக்குள்ள சமரருடைய கண் பார்வை போய் இழுத அமரர்கள் விழித்தே கண் இழந்து ஒரு முறை சிவபெருமானுடைய அடியார்கள் செய்கின்ற திருத்தொண்டுகளுக்கு எல்லாம் நாம தடைகள் விதித்தலாகாது. பெரிய பாவம், பல ஜென்மத்துக்கு தொடர்ந்து பல ஜென்மத்துக்கு பார்க்க சின்ன தவறுதான். சிவபெருமானுடைய அடியார் இடத்துக்கு குறுக்க போகாம இருப்பதே பெரிய தொண்டு. ஒரு அடியார் ஒரு மாதிரி இருப்பார் தொண்டு செய்யும் போது. அதையெல்லாம் நாம போய் விதித்துக்கிட்டு இப்படி செய் அப்படி செய்ய தடைகள் எல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த சாமி பார்த்துக்குவார் சிவனடியார் திருநீர் சாத்திரவங்க செய்யற தொண்டெல்லாம் நாம் தடை பண்ணலாகாது. பழுது செய்த அமன் கெட்டது. இப்ப அந்த சிவபெருமானுடைய அடியார் தொண்டை கெட்ட கெடுத்தது யாரு? சமணர்கள். அவர்கள் கெட்டார்கள் என்று ராஜா சொல்லுவார். தண்டேடிகள் தம்முடனே ஒட்டி கெட்ட சமன் குண்டர் ஒட்டுதல் பாது செய்தர் அண்டர் போட்டுவாரூர் நின்றும் அகன்று போய் கழிய கண்ட அமனதம்மை எங்கும் காணாவண்ணம் துறக்க என்று மண்டி வயவர் சாடுதலும் தங்கள் காணார் மனம் கலைஞர்கள் சொல்ற சேவர்கள்ட்ட காவலர்கள்ட்ட இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டுள்ளார் சமணர்களே. உடனே ராஜசேவகர்கள் அவர்கள் எல்லாம் வன்முறையை தானே தள்ளுவார்கள். அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், சட்டத்தினுடைய பாதுகாவலர்கள். ஆகவே அவர்கள் சமணர்களை அப்படி கழித்து பிடிச்சு தமிழாங்க ஊரை விட்டு போ அப்படின்னு. அப்ப அந்த சமணருடைய நிலையை பற்றி சொல்கிறார்கள். சொல்கிறார் ரொம்ப இன்பமாக சொல்கிறார். அவங்க புலி நிலைதளர்வா போதும் இல்லை என உரைப்பார். சமண பாவிகளுக்கு இந்த தண்டனை தக்கது தானே. சைவ பெருமக்களுடைய தொண்டுல இடையூறு செஞ்சதுனால இந்த இடர்பாட்டுக்கு அவர்கள் ஆளானார். இந்த நீதி நமக்கு தெரியுதப்ப சைவ பெருமக்கள் செய்கிற தொண்டுகளுக்கு யாரும் தடை செய்தல் கூடாது என்று குழியில் விழுவார். குழியில் விழுற நிலைக்கு போயிட்டான் பாருங்க. நிலை தளர்வார், கண்ணு தெரியாது. இவங்க இவங்க கண் பார்வை இழப்போம்னு எதிர்பார்த்து வரல. எதிர்பார்த்து வந்தா கையில கோலோட வந்திருப்பாங்க. அத சொல்றாரு, கோலும் இல்லை என அவர் கண் பார்வை போயிடுச்சு. முன்கிட்டே தெரிஞ்சுதான் வரும்போது கோல் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வழியில் என்று தூரடைவார், வழியில் சொல்லிட்டு புதர்ல உத்தா போய் விடலாம். தூர் புதர் முப்புதர்ல விழுந்து வழியில் விழுந்தான். மாண்டோம் என்பார். ஐயோ சித்து போனேன்னு உங்கள் குத்து உடனே பக்கத்துல சொன்னான், மதிகட்டீர் அழியும் பொருளை வெட்டி தீங்கு அழிந்தோம். ஐயோ தெரியாம போய் அவரோட வாதம் செய்திருக்கோமே. அவர் இதோட பெரிய அருளாளரா இருக்காருன்னு நமக்கு தெரியலையே. நம்ம கண் பார்வை இல்லாதன்னு புறப்பொருளை பார்த்து அவரை இடம் போட்டோமே. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? மகா ஞானியா இருக்கிறார். சிவபெருமான் அவர் பக்கத்துல இருக்கிறான். இது நமக்கு தெரியாம நம்ம தெய்வமாகிய அருள் கடவுள் தான் பெரிய தெய்வம்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க இறங்குறாங்க. அழியும் பொருளை வெட்டித்துன்னு சொன்னா வாத பொருளாக வைத்து பேசுகிறது. இந்த ஐந்தோம் என்பார் அரசனுக்கு வழிதாமோ என்னுடைய அரசனுக்கு வழி வராது. நம்ம பண்ண பாவத்தை நாம் அனுபவிக்கிறோம் சொல்லி ஏற்கனவே பாயை இழந்த அந்த சமணர்கள் தலையை இழந்து வழி தெரியாம கண்டே தடுமாறிட்டு போறாங்க. ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். விஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் சமணரோடு வாதம் செய்யும் போது வைகை கரைக்கு செல்றாங்க. அப்ப சேக்கிழா பிரம்ம சில நுணுக்கமான பாடல்கள்ல இந்த செய்திகளை சொல்வார். போதம் ஆபதமும் உட்கட்புராணனே அறிவது ஒரு பாடல் வரும். எது அறிவு? சிவபெருமான பற்றி அறிவதுதான் அறிவு. இன்னொரு பாட்டுல சொல்லுவார், பருப்பொருள் உணர்ந்தா தாங்கள் படுவன பாயி என்பார். பருப்பொருள் சொன்னா கண்ணுக்கு தெரிகிற பொருள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? கண்ணுக்கு தெரிகிற பொருள் தான் நிஜம்னு நினைக்கிறோம். அது அறியாம இந்த கண்ணுக்கு தெரிகிற செல்வங்களோ மற்ற பொருள்களோ நீர்மேல் குமிழி போல இருக்கு. எந்த நேரம் மயங்கு மறைஞ்சிடும்னு தெரியாது. உலகத்தில் தலை சிறந்த செல்வத்தில் விளங்குறானு அமெரிக்கா இயற்கை சீற்றங்களால அங்க பெரிய அல்லோல கல்லோலம் நடந்துகிட்டு எந்த நேரம் எது தாக்கும்னு தெரியாது. இந்த பருப்பொருளாகிய கண்ணுக்கு தெரிந்த பொருளையே நம்பி கண்ணுக்கு தெரியாத சிவத்தை மறக்குறோம். அதை உணர்ந்தாரு. பருப்பொருள் உணர்ந்தார் தாங்கள் படுவன பாரு. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரிகிற பொருள் தான். என் பையன் நிறைய சம்பாதிக்கிறான், அவன் அங்க போறான் இங்க போறான், நான் வீடு கட்டிவிட்டேன், இப்படிதான் பேசுறோம். அதுல நிறைய பொருள் கூட இருக்காதுங்கிறத மறந்துடும். அதுல நம்ம நிரந்தரமா வாசம் செய்ய முடியாதுங்கிறதையும் மறந்துடும். எந்த நேரம் கூட்டுறவு வந்து இழுக்க போறான்னு நமக்கு தெரியல. இதற்கெல்லாம் காரணம் அறியாமைதான். இந்த மலச்சார்பானது நம்ம நல்ல செய்திகளை அறிய விடாது தடுக்கின்றது. இந்த உணர்த்துகிறார் ஆசிரியர், பீலி தடவி காணாது பெயர்வார் என்று பேதுருவார். விட்டுட்டாங்க மயிர்பீலி. மயிர்பீலி வச்சுக்கிட்டு அவங்க பீதியெல்லாம் பெருக்கிட்டு போவது அவருடைய வழக்கம். அந்த மயிர்பீலி இப்ப கையை விட்டு நழுவி போயிட்டது. அதை தடவி பாக்குறாங்க, கிடைக்கல. உன்னை மயக்கத்துக்கு ஆளாகிறார்கள். காலினோடு கைமுறிய கல் மேல எதிரி விழுவார்கள். போற இடங்கள்ல கல் கற்கள் இருக்கின்றன. அந்த கல் மேல எதிரி விழுந்து காலின் கையை அவங்களுக்கு முறிஞ்சு போகுது. சால நெருங்கி எதிரெதிரே தம்மில் தாமே முட்டிடுவார். ஒருவர் ஒருவர் நெருங்கி சென்று முட்டி கொள்கின்றார்கள். இவருடைய பேரெல்லாம் தேவாரத்தை சொல்வார், செந்து சேனனும் இந்து சேனனும் கரும சேனனும் கருமை தேர் கந்து சேனனும் கனக சேனனும் முதலதாகிய பெயர் கொழா மந்தி போந்து மந்தி பாருங்கன்னு சொல்றாரு. சமணர் எல்லாம் பார்த்தா குரங்க மாதிரி இருக்கான்னு சுவாமி சொல்லிடுறார். அது ஒரு ஒரு முட்டி கொண்டு எப்படியும் விடுறாங்க. மாதம் மனமும் அழிந்தோடி வழிகள் அறியார் மயங்குவார். மயக்கத்துக்கு ஆட்பட்டு என்ன தெரியாம மயங்குறார். அன்னவண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கம் கண்டவர். சைவத்துக்கு கெழுதி வந்தா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவபெருமானுடைய அடியார்களுடைய நிலை அன்று. சிவபெருமானுடைய அடியார்கள் சைவத்துக்கோ சிவபெருமானுக்கோ சைவ ஆச்சாரியர்களுக்கோ திருமுறைகளுக்கோ ஏதேனும் கெழுதி வந்தால் அதை எப்பாடுபட்டேனும் தீர்க்கத்தான் ஒரு முயல வேண்டும். ஒதுங்கி போய்விடவில்லை. பெருமானத்திலிருந்து முறையிட்டார். பெருமான் இவர் போட்டு பொருட்டு வெளிவந்து இவருக்கு பார்வையும் தந்து இவருக்கு பழிதூற்றிய சமணருடைய பார்வையையும் அகற்றினார் என்று நம்ம வரலாறு பார்த்திருக்கோம். அன்னவண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கம் கண்டவர்தான். இவர் கண் பார்வை பார்த்தது முதல் பார்வையே அமணருடைய கலக்கத்தை தான் பார்க்கின்றார். இதுதான் நமக்கு பெரிய பாடமா இருக்கு. நாம சிவனடியார்கள் எங்க இருந்தாலும் கொண்டாட வேண்டும், போற்ற வேண்டும். அதுதான் நமக்கு நீதினு தெரியும். சிறு நாம சிவனடியார்னு சொல்லிக்கிட்டு பிற சிவனடியாருக்கு தீங்கு விளைத்தா என்னாகும்? பெரிய சிவபிரச்சாரத்துக்கு நாம ஆளாக நேரும் என்ற நீதி நமக்கு தெரியும். பண்ணும் பாழி பள்ளிகளும் பறித்து குலம் சூழ் கரைப்படுத்த நிலைகள் இருக்கின்றன. ஒரு மாதிரி அடியாரிலே நீ நோகடிச்சுட்டாங்க. சைவத்துக்கு பிரச்சனை வெளியில இருந்து வரல, அங்க இருக்கிறவங்களே ஒத்தொத்தர் நீ செய்யறது தப்பு இது நீர் தப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. கோயில போய் நால்வர வணங்காத, நால்வருக்கு பூவை போடாத, நால்வர் யாரு சாமி தானே, பல விதமான இதற்கு நால்வர் இல்லைன்னா செய்வம் இல்லைங்கறத மறந்துடுவோம். நமக்கு சாமியை காட்டினது யாரு? அவங்க இல்லாம சாமி கிடையாது. இத கொஞ்சம் நல்ல மனசுல வச்சுக்கிட்டா தேவை. சாமி இல்ல, சாமி இருக்கணும்னா நால்வர் இருக்கணும், இல்லாட சாமி ஒழிச்சுக்குவாரு. அவரை காட்டி ஒரு ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். இந்த சபையில புனிதர் பேரவையில நால்வருக்கு முந்தி சைவத்துல வழிபாட்டு முறை எப்படி தெரியுமா? காட்டுக்கு போகணும், உண்டி சுருக்கணும், உணவை துறக்கணும், உறக்கத்தை துறக்கணும், மனைவி மக்களை துறக்கணும், ஒத்த கால நிக்கணும். சொல்றாரு அடிகள் ஒரு பாட்டுல, புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் பற்றி யாரும் நின் மலரடி காணா மன்னர். தவம் பண்ற புற்று மாதிரி இருக்கிறார். அப்படியே அவர் மேல புற்று வச்சிருக்கு, பாம்பு சர்ப்பம் அவர் மேல நீருது, அவருக்கு தெரியல. அவர் நிட்டை கூடி அப்படியே சாமி அனுப்பிச்சுட்டார். ஒத்த காலில் நிக்கிறார், நாலு பக்கத்திலையும் தீய மூட்டி அவர் தீக்கு நடுப்புல இருந்து சாமியை நோக்கி தவம் பண்றார். இப்படி இருந்த நெறிமுறைகளை எல்லாம் மாற்றி வீட்டுல இருந்துகிட்டு மனைவி மக்களோட வாழ்ந்துகிட்டு நீ சாமியை கும்பிடலாம், அதிகம் பாடினா சாமி வருவாரு அப்படின்னு ஒரு புரட்சி பண்ணது யார் தெரியுமா? அதுல அறியப்படும் பொருள் அசத்துன்னு சொல்லும் சாத்திரம். அதாவது அறிவால சுட்டி அறியப்படுவது நிலையற்றது என்பது சாத்திரம் சொல்ற விஷயம். என்ன செய்யறார்? சுட்டப்படாத சிவபெருமான பதிப்பொருளை கையினால சுட்டி காட்டி என்னை ஆட்கொண்ட பிரான் இவனேன்னு காட்டி அவனை பரிகம் பாடுறாரு. இவ்வளவு பெரிய அற்புதம். அந்த சாமிகளை கும்பிடுறதா செய்வதற்கு விரோதம்? அப்பதானே வளரும். எப்படி இருக்குன்னா வேற நல்லா வெட்டி விட்டு தடையில போய் தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. வேற வெட்டிட்டு தடையில தண்ணி வைச்சா மரம் வளருமா? கட்டு போவாதா? நுணுக்கங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் என்ன செய்யணும் நாம திருமுறைகள் ஓதுவதை வாழ்க்கையா வச்சுக்கணும். திருமுறைகள் ஓதும், திருமுறைகள் ஓதினா எங்கெங்க நீதியில் இருக்கிறதையும் போன மனம் போன புக்கெல்லாம் பேசினோம்னா எல்லாரும் ஞானி மாதிரி தான் பேசுவோம். எது வேணா பேசிக்கிட்டு இருப்போம், இப்படி செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்யாத. கடைசியில நமக்கு எந்த அரசுமே தப்பான நெறிக்கு போற ஒரு இடர்பாடு நமக்கு ஏற்படும். அதுக்கத்தான் ஆச்சாரியர்கள் வாக்குப்படி பார்க்கணும். நமக்கு இருக்காங்களே 27 ஆச்சாரியர்கள் ஒருத்தரா ரெண்டு பேரா? 27 ஆசிரியர் பற்றி நமக்கு பெரும் பாக்கியம் தானே. திருமுறையில் சொன்ன 27 ஆசிரியர்கள் வணங்கு புனிமூல சந்தேகம் வந்து அங்க சந்தனாச்சாரியர்கள் பாருங்க, அவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அங்க திருமூர் சாத்திரங்கள் 14 இருக்கு. இதையும் பாருங்க, அதையும் பாருங்க. அது அறிவு பூர்வமா சொல்லும், இது அன்பு பூர்வமா சொல்லும். அறிவு பூர்வமா தெரிஞ்சுக்கிறது எதுக்காக? பிறர் கேட்கிற தடைகளுக்கு விடை சொல்வதற்காக. அன்பு பூர்வமா ஓதுறது எதுக்காக? நம்ம உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை நீக்கி ஏற்றுவதற்காக. அது இரண்டு வரும். காட்டுவது ஒரு பரம்பொருளை தான். அத நல்ல நம்ம உணராம இன்னமும் பேசிக்கிட்டு வீணா நமக்குள்ளே நம்ம பகையை முட்டிக்கிட்டு இவர் செய்யற தொண்ட நான் தெரித்து, நான் செய்யற தொண்ட இவர் தெரித்து, இப்படியா வாங்கிட்டு முதல்ல ஒரு உண்மையை நாம மறந்துடும். திருநீரும் வேடமும் வந்தா யார் இருக்காங்க? பழைய காலத்துல சமணம் தான் இடர்பாடு பண்ணோம். சைவர்களுக்கு வேற மாதிரி போச்சு. சமணர்கள் இப்ப இல்ல, சமணர்கள் அறவே ஒழிச்சுட்டாங்க. ஆளுடைய பிள்ளையாரும் ஆண்டாரசனும் வட தமிழ்நாட்டில இருந்த சமணர்களை எல்லாம் ஒழிச்சவர் திருநாவுக்கரசர். தென் தமிழ்நாட்டில இருந்து சமணர்களை ஒழிச்சவர் விஞ்ஞான சம்பந்தர். பின்னால வந்த சுந்தரர் காலம் நல்ல பொற்காலமா மாறித்து அதுக்கு ஆதாரம் பண்ணவங்க, அடிப்படையை வகுத்து கொடுத்தவங்க யாரு? விஞ்ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசனும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாரு சேர்க்கிறார், பொருட்சமய முதற்சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்கள் நான். 27 ஆசிரியர்கள்ல 3 திருமுறை இருந்தவங்க இந்த 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. இவர் 3 அவர் 3 சரிபாதி திருமுறைகளை இந்த 2 ஆச்சாரியர்களும் எடுத்துக்கிறாங்க. பெருமக்கள் இவர் சுருங்கி சொன்னா அவர் விரிவா சொல்லுவார். அவர் சுருங்கி சொன்னா இவர் விரிவா சொல்வார். ஒருத்தர் ஒருத்தர் அந்த அளவுக்கு சைவ சமயத்தினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் கத்து கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தேவாரங்களை பார்க்கும்போது சில கேள்வி திருநாவுக்கரசர் எழுப்புவார், அதுக்கு பதில் எங்க இருக்கும், அப்பர் தேவாரத்துல இருக்கும். சில கேள்விகள் திருநாவுக்கரசர் எழுப்புவார், அதுக்கு பதில் பிள்ளையார் தேவாரத்துல இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த நுணுக்கங்கள் தெரியும். ஆகவே அன்னவண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கம் கண்டவர், சமணர்களை கலக்க கலங்க வச்சார். சமணர்கள் கலந்து இருக்கிறது தப்பா நம்ம கேட்கும் இல்லையா, அது சைவத்தில் இப்படி இல்லாம ஒருத்தர் கலங்க வைக்கிறதா, சமணர்களை வீணா போய் யாரும் கலங்க வைக்கல, அவர்கள் சைவத்துக்கு ஊறு விளைவித்தார்கள், ஆகவே கலக்கம் கலங்க கலங்கினார்கள். விளங்குதாரு. சில பேர் இனியும் புரிஞ்சுக்காம ஒரு போலி சமரசம் வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு சமணர்கள் போய் கலந்து வச்சாங்களா, ஊரை விட்டு விரட்டினாங்களா, இதுக்கு முந்தி ஊரை விட்டு விரட்டினாங்களா, இவர் சைவர் செய்த தொண்டை தடுத்தா அதனால ஊரை விட்டு வரட்டும். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஊரா போய் எங்கெங்க புத்துல பாம்பு இருக்குன்னு போய் அடிச்சு கொள்ள வரல, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா அடிச்சு கொள்றோம், அப்ப ஊர்ல இருக்கிற பாம்பா அடிச்சு கொள்றோம் இல்ல. அது போல நமக்கு ஊர் வரும் பொழுது நம்ம சைவத்தை காத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தலையாய கடமை, தலையாய கடமை. ஆச்சாரியர்களுக்கு ஊர் நேரும் போதும், திருமுறைகளுக்கு ஊர் நேரும் போதும், சிவபெருமானுடைய சொத்துக்களுக்கு ஊர் நீங்கள் ஓதலாம், சாமி கிட்ட விண்ணப்பம் செய்யலாம், நிறைய கடிதங்கள் ஓதலாம். சைவர்களுக்கு முதற் கடவுள் முதற் தெய்வம் எல்லாம் சாமி தான், போட்டி யாரு நமக்கு சைவர்களுக்கு சாமி எந்த சாமி எப்படி சொல்லணும், அந்த ரூபத்தை இந்த வரலாறு மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். பண்ணும் பாழி பள்ளிகளும் பறித்து குலம் சூழ் கரைபடுத்து, இன்னும் அந்த குலத்தெல்லாம் ஆழமா பண்ணி ராஜா வணங்கிட்டு அவன் போயிடறான். மன்னனவனும் மனமகிழ்ந்து வந்து தூண்டர் அடிப்படையில்தான் அன்னவண்ணம். இந்த மன்னன் மனைவி போயினும் மானுமையினும் அறியாத பொன்னங்கழகில் போற்றி சேர்த்து புனிந்த புரிந்த பணியும் குறைமுடித்து உண்ணு மனத்தால் அஞ்செழுத்து ஓரை, அஞ்செழுத்தை பத்தி திரும்பி திரும்பி சொல்றார். வழுவாது ஒழுகியே விண்ணூர் சதையார் அடிநீளம் விஸ்வசிறப்பில் ஒதி இடைவருடைய

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தினமும் ஓர் சிவாலயம் நிகழ்ச்சியில் இன்று பாண்டி நாட்டு திருத்தலங்கள் 14 நூல் 9வது தலமாக வைத்து எண்ணப்படும் திருவாடானை என்ற தலம் நமது தரிசனத்திற்கு அமைந்துள்ளது. இத்தலம் ராமநாதபுரத்திற்கு வடக்கில் 70 கிலோமீட்டர் தொலைவிலும், தேவக்கோட்டைக்கு தென்கிழக்கில் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், காளையார் கோவிலிலிருந்து கிழக்கே 34 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. மேலும் அறந்தாங்கி பரமக்குடி ஆகிய ஊர்களிலிருந்தும் இங்கு செல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இத்தலம் பாரிஜாத வனம், வன்னி வனம், குறுக்கத்தி வனம், வில்வ வனம், முக்திபுரம், ஆதி ரத்னேஸ்வரபுரம், ஆடானை, மார்க்கண்டேயபுரம், அகஸ்தீஸ்வரம், பத்மபுரம், கோமுக்தீஸ்வரம், விஜயேஸ்வரம் ஆகிய 12 பெயர்களை உடையது. நீலமணியினால் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சூரியன் வழிபாடாற்றி பல பெயர்கள் பெற்ற தரம். ஆகவே இறைவனுக்கு ஆதி ரத்னேஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. வருணனுடைய மகள் வாருணி துர்வாச முனிவரை வணங்காதபடியால் அவனுக்கு அம்முனிவரிட்ட சாபத்தால் ஆட்டு தலையும் ஆணை உடலும் ஏற்பட்டன. வாருணி இங்கு வந்து இறைவனை வழிபட்டு லாபம் நீக்கம் பெற்று தனது பழமையான உருவத்தை அடைந்தான். ஆடு ஆணி ஆகிய 2 உருக்களோடு வாருணி வழிபட்டபடியால் இத்தலம் ஆடானை என்று பெயர் பெற்றது. இதனை அஜகஜபுரம் என்று வடமொழியில் வழங்குகிறார்கள். சுவாமிக்கு அஜகஜேஸ்வரர் என்று பெயர். சுக்கரதோஷ நிவர்த்திக்காக மக்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறார்கள். சுவாமிக்கு ஆடானை நாயர், ஆதி ரத்னேஸ்வரர், அஜகஜேஸ்வரர் ஆகிய பெயர்களும், அம்பிகைக்கு சிநேகவல்லி என்ற பெயரும் இங்கு வழங்கப்படுகிறது. தலவிருஷமாக வில்வ மரம் அமைந்திருக்கிறது. இது கிருதயுகத்தில் பாரிஜாதமாகவும், திராயுகத்தில் வன்னியாகவும், துவாபர யுகத்தில் குறுக்கத்தியாகவும், கலியுகத்தில் வில்வமாகவும் காணப்படுகிறது. சூரிய புஷ்கரணி, மணிமுக்தா நதி, அருண தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், கீரகுண்டம் ஆகிய தீர்த்தங்கள் இங்கு அமைந்துள்ளன. இந்த தலத்தின் இறைவனை சூரியனும், வருணனும், வாருணியும், மார்க்கண்டேய முனிவரும், ரோமஜரும், வசிஷ்டரும், அகஸ்தியரும், கௌதமரும், காலவரும், பாரத்வாஜரும், சனகாதி முனிவர்களும், அன்னத்வஜனும், ஹரிச்சந்திரனும், மனுவும், முசுகுந்தனும், அதிவீரனும், மாந்தாதாவும், காமதேனுவும், அர்ஜுனனும் வழிபட்டு அருள் பெற்றுள்ளார்கள். இந்த தலத்திற்கு சன்னியாசமந்த சுவாமிகளுடைய ஒரு திருப்பதி உள்ளது. இதன் மூலம் நாம் அறிவது, திருவாடானை நாதனை மலர் தூவி அர்ச்சித்து வழிபட்டால் இனி நீங்க பெறலாம் என்பதும் நோய்களும் இடர்களும் ஊனமும் நீங்க பெறலாம் என்றும் இப்பதிகம் குறிப்பிடுகின்றது. பாடல்கள் தோறும் எலி நீக்கம் குறிப்பிடப்படுவது சிறப்பான ஒரு அம்சமாக கருதலாம். இத்தலத்த முருகன் மீது அருள்மொழிநாதர் திருக்கோள் பாடியுள்ளார். இக்கோயில் அழகிய ராஜகோபுரத்தை உடையது. கிழக்கு நோக்கியது. இரண்டு பிரகாரங்களை கொண்டது. சுவாமி சன்னதியின் வடக்கில் பாலசுப்பிரமணியரும் தெற்கில் விநாயகரும் காட்சி அளிக்கின்றார்கள். அம்பிகையினுடைய கோயிலும் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. உள்பிரகாரத்தின் நுழைவாயிலில் தென்புறத்தில் சூரியன் தனது இரு தேவிமார்களுடன் ஒரு காட்சி வழங்கினார். உள்பிரகாரத்தின் தென்பகுதியில் நால்வரும் 63 பக்தகண்ணியர்களும் விளங்குகிறார்கள். தென்மேற்கு மூலையில் கணபதியும் உமாசந்தர் சந்திரசேகரர் காசி விஸ்வநாதர் மகாவிஷ்ணு முருகன் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். வடகிழக்கு மூலையில் மகாலட்சுமி வழங்குகின்றாள். நடராஜபெருமானுடைய தனித்தவை அழகுரை வழங்குகிறது. கிழக்கே பைரவமூர்த்தியினுடைய தன்னதி இருக்கிறது. கோஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கிறோம். சுவாமி சன்னதியில் மூலவர் மிக்க அழகோடு

திருவாடானை பதிகம் என்ற ஒரு இலக்கியமும் இத்தரத்திற்கு உண்டு. புராண வரலாற்றின்படி பிரம்மதேவனுடைய கட்டளையின் திறமேற்கொண்டு சூரிய பகவானின் தலத்தை அடைந்து நவரத்திரங்களில் ஒன்றான நீலமணியினால் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதன் பயனாக நவகிரகங்களின் தலைமை தெய்வமாகும் சிறப்பை அடைந்தார். ஒரே சக்கரத்தை கொண்ட தனது பேரால் உலகத்தை வரக்கூடிய வளம் வரக்கூடிய சிறப்பினையும் பெற்றார். இத்தலத்தில் ஒரு தீர்த்தமும் உண்டாக்கினார். சூரியன் உண்டாக்கிய அந்த தீர்த்தத்தில் நீராடுவோர்கள் பல நன்மைகளையும் பெறுகிறார்கள். துர்வாசனுடைய தாபத்தினால் ஆட்டின் முகத்தையும் யானையின் உடலையும் கொண்ட வாருணி என்பவன் அந்த முனிவர் சிரம் தணிந்த பிறகு அவருடைய ஆணைப்படி அஞ்சாட்சர உபதேசம் பெற்று இந்த தலத்தை வந்து அடைந்து ஆதிரத்தினேஸ்வரரை வழிபட்டு பழைய உருவத்தை பெற்றான். மார்க்கண்டேய முனிவரிடம் ஐந்தெழுத்து உபதேசத்தையும் பெற்றான். மார்க்கண்டேய முனிவர் தனது ஆயுட்காலம் 16 ஆண்டுகள் என்பதை அறிந்து சிவ வழிபாட்டை செய்து வந்தார். இந்த தலத்தை வந்து அடைந்து தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை வழிபட்டு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரு நற்கதியையும் பெற்றார். உஜ்ஜயினி நகரத்தில் ஓஜேஸ்வரன் என்ற ஒரு அரசன் பைரவி என்ற ஒரு காட்டை அடைந்து சுமந்து முனிவருடைய ஆசிரமத்தில் அவர் இல்லாத பொழுது அவர் சமைத்து வைத்திருந்த உணவை உண்டபடியால் அந்த முனிவருடைய சாபப்படி நாய் பிறவி அடைந்தார். விதிவசத்தால் இந்த தலத்துக்கு வந்து அடைந்த அந்த நாய் இந்த கோயிலுக்கு சேவம் செய்து வந்த ஒருவனை அடைந்து அவனிடம் வளர்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த நாய் கோவிலை அடைந்து வில்வ மரத்து வேளரை வந்து அடைந்தது. அந்த புண்ணியத்தினால் தனது பழைய அரச உருவத்தை பெற்று சிவலோகத்தையும் அடைந்தது. சிவபெருமானுடைய திருமண காலத்தின் போது தென் திசை உயர்ந்து வடதிசை தாழ்ந்தது. சிவபெருமான் அகஸ்தியரை அழைத்து தென் திசைக்கு செல்லுமாறு அளித்தார். திருமணத்தை காணாமல் அங்கு செல்ல நேரிடுகிறதே என்று வருந்திய அகஸ்தியருக்கு பல தலங்களிலும் திருமண காலத்தை புறத்தை காட்டி அருள் செய்தார் இறைவன். அவ்வாறு தரிசனம் பெற்ற தலங்களும் திருவாடானையும் ஒன்றும் மற்றும் இந்த தலத்தில் காமதேவனும் வழிபட்டு அருள் பெற்றுள்ளது. அர்ஜுனனும் பூஜித்துள்ளான். இந்த திருக்கோயில் திரிபுவன சக்கரவர்த்தி கோனேறு கொண்டான் 17ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டை உடையது. அதேபோல் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சிக்கால கல்வெட்டுகளையும் இங்கு காணுகின்றோம். இவைகளுள் இறைவனுடைய பெயர் ஆடானைநாதர் நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலத்து இறைவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் பற்றிய செய்திகள் இக்கல்வெட்டுகளால் அறியப்படுவன. இக்கோயிலில் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் திருக்கல்யாண விழா நடத்துகிறார்கள். இத்தலம் தேவகோட்டை நகரத்தார் பெருமக்களால் பல திருப்பணிகள் செய்விக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் சமஸ்தானத்தால் அங்கு பரிபாலிக்கப்படுகிறது. இந்த தலத்தை ஞானசம்பந்த பெருமான் பரவும்பொழுது வல்விரைகள் நீக்கும் தலமாக இத்தலத்தை குறிப்பிடுகின்றார். இந்த வினைகள் எல்லாம் மாய்ந்து விடும் என்கின்றார். பிணிகளும் மாயும் என்கின்றார். இந்த தலத்தை எண்ணுவார்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்கின்றார். ஊனங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் என்கின்றார். இந்த தலத்து இறைவனை மலர்தூவி நாள்தோறும் வலம் கொள்பவர்களுக்கு வினைகள் எல்லாம் அகன்றுவிடும் என்று

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். என்னது? திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். அப்பூதி அடிகள் யார் தெரியுமா? அவங்க 63 நாயன்மார்கள்ல அவங்களும் ஒருத்தங்க. சரியா? அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க, எப்படி அவங்க பெருமான் திருவடி போனாங்க, அவங்க எப்படி வழிபாடு பண்ணாங்க, இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரசர் பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோழ நாட்டுல எல்லா தலங்களுக்கும் நடந்தே போய் பெருமானை வழிபட்டு பாடல்கள் எல்லாம் பாடி உழவார பணி செஞ்சு அப்படியே தலங்கள் தோறும் போயிட்டு இருக்காங்க. இல்லையா? இப்போ போற வழியில என்னாச்சு? பெண்ணாகடத்துல நம்ம சாமி திருநாவுக்கரசருக்கு இடபம் சூலம் பொறிச்சார். இல்லையா? அப்புறம் திருநல்லூர்ல திருவடிய சூட்டினார். இல்லையா? இதத்தான் நம்ம முந்தின கதைகள்ல பார்த்தோம். இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமான் நல்லூர்ல இருந்து கிளம்பி அப்படியே வேற தலங்களுக்கு போறாங்க. போகும்போது திருப்பழனம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க. எந்த ஊருக்கு வராங்க? திருப்பழனம். சரிங்களா? அந்த ஊரு ரொம்ப அழகான ஊரு. அங்க பூரா வயலா இருக்கும். அப்படியே கோயிலுக்கு பின்னாடியே அப்படியே காவிரி நதி ஓடிட்டு இருக்கும். ரொம்ப அருமையான தலம் அது. அந்த கோயில் கூட ரொம்ப பெரிய கோயில். நடந்தோன்னா காலே வலிச்சிடும், அந்த அளவுக்கு பெரிய கோயில். சரியா? அந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. என்ன ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கோயில். ஒரு அமைதியான இடம், அழகான ஒரு இயற்கை சூழலோட அந்த கோயில் ரொம்ப அருமையா இருக்கும். சரியா? அந்த கோயில்ல நம்ம நாவுக்கரசர் பெருமான் அப்படியே பெருமானை வழிபட்டுட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு. பழனத்துக்கு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்துல திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை நோக்கி அப்படியே நடக்கிறாங்க. சரியா? நடந்து போகும்போது வழியில திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒரு பெயர் பலகை இருக்கும். அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும். எல்லாரும் அங்க வழிபோக்கர்கள் அங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமா இருக்கும். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு இந்த ஊர்ல யார் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அதை பார்த்துட்டே அப்படியே போவாங்க. போனா திங்களூருக்கு உள்ள போக போக வழியெல்லாம் திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம், திருநாவுக்கரசு மடம் அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் ஒரே திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நிறைய தர்ம காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். சரியா? அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும். என்ன இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்களே, யார் இதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு இடத்துல போய் கேட்பாரு. ஆமா, இந்த ஊர்ல எல்லா பேரும் அப்படி திருநாவுக்கரசுன்னே வச்சிருக்காங்களே, யார் இதை செய்யறவங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் போய் கேட்பாரு. தான் தான் திருநாவுக்கரசன் யார்த்தையும் சொல்ல மாட்டாரு, சொல்லாம மெதுவா போய் கேட்பாரு. அவங்களா சொல்லுவாங்க, இந்த ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருநாவுக்கரசர்னா உயிர், திருநாவுக்கரசர் தான் அவங்க குருவா ஏத்துட்டு இருக்காங்க, அவங்க பேர்ல தான் அவர் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யறாரு அப்படின்னு அப்பூதி அடிகளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமானுக்கு அந்த அப்பூதி அடிகளை பார்க்கணும்னு தோணிடும். சரியா? கேட்பாங்க, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? இன்னும் இங்க பக்கத்துல தான் இந்த இருக்கே, இதான் அவங்க வீடு அப்படின்னு அவங்க வீட்டை எல்லாரும் காமிப்பாங்க. அப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமான் என்ன பண்ணுவாரு, அப்படியே மெதுவா நடந்து அப்பூதி அடிகளுடைய வீட்டுக்கே வந்துடுவார். சரியா? இப்ப அப்பூதி அடிகள் வீட்டுக்கு யார் வந்திருக்கா? திருநாவுக்கரசர் வந்திருக்காரு. ஆனா அப்பூதி அடிகளுக்கு அது தெரியாது, வந்திருக்கிறத திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது. சரியா? இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம அப்பூதி அடிகள் யாரு என்னங்கிறத முதல்ல பாக்கலாம். சரியா? இந்த திங்களூர்ல அப்பூதி அடிகள் வந்து அந்தனர் குலத்துல பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்க திருமணமாகி மனைவி 2 மகன்கள் அவருக்கு உண்டு. சரியா? அவருக்கு திருநாவுக்கரசரை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து திருநாவுக்கரசரை மனசால அப்படியே குருவா ஏத்துக்குவார். சரியா? திருநாவுக்கரசர் வந்து சமணர்கள் கொடுத்த எல்லா தீங்குல இருந்தும் வென்று வந்தார் இல்லையா? அப்புறம் கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட மிதந்து வந்தார் இல்லையா? அதெல்லாம் கேள்விப்பட்டோடனே அப்படியே திருநாவுக்கரசர் மேல அப்படி ஒரு குருபக்தி. சரியா, அவரை மனசார குருவா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு, தன் வீட்டுல இருக்க எல்லா பொருள்களுக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு அன்பு. சரியா, தன்னுடைய மூத்த மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார், இளைய மகனுக்கு இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். வீட்டுல இருக்க தராசு கோல், படி, பாத்திரம் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். சரியா, அவரு நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணுவாரு, தண்ணீர் பந்தல், அப்புறம் அன்னச்சத்திரம், மடம், இது எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். சரியா, அப்புறம் அந்த ஊர்ல வந்து நிறைய கிணறு, குளம் இதெல்லாம் கூட வெட்டியிருப்பார். அவர் இதெல்லாம் போற வரவங்களுக்கு எல்லாம் தண்ணீர் வேணும் இல்லையா, அந்த தண்ணீர் தாகத்தை தீக்கிறது அந்த பெரிய பணியை அவர் செய்வாரு. அதனால அந்த வெட்டுன குளம், கிணறு எல்லாத்துக்கும் கூட திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். சரியா, இப்படி ஒரு திருநாவுக்கரசன் மேல அவ்வளவு ஒரு குருபக்தி உள்ள ஒரு, சரியா, அவர் மனசெல்லாம் திருநாவுக்கரசு, வாயெல்லாம் எப்போது திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு அவரோட நாமத்தையே ஜபிச்சுட்டே இருப்பார். சரியா, இப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசரை இதுவரைக்கும் நேர்ல பார்த்தது இல்லை. சரியா, நேர்ல பார்க்காமலே இந்த அளவுக்கு ஒரு குருபக்தியோட திருநாவுக்கரசர் அப்படியே மனசெல்லாம் நிறைச்சு அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். சரியா, இப்ப என்னாச்சு, திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு இல்லையா, ஆனா வந்திருக்கிறது திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியல. வந்த உடனே ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க வந்து சிவனடியாரை வணங்கி வணங்கி வரவேற்பார். வரவேற்று என்ன, நீங்க எங்கிருந்து வரீங்க சாமி அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வாரு, நாவுக்கரசர் சொல்வாரு, நான் பழனத்துக்கு போயிட்டு அங்க பெருமானை வணங்கிட்டு அப்படியே உங்க ஊருக்கு வந்தேன். வர வழியெல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேர்ல நிறைய அறக்காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டோடனே அதையெல்லாம் நீங்க தான் செய்யறாங்க செய்யறீங்க தான் எல்லாரும் சொன்னாங்க, அதனால உங்களை பார்க்கலான்னு வந்தேன், அதான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே, ஆமா ஆமா சாமி, எனக்கு திருநாவுக்கரசர்னா குரு, அவர் தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம நாவுக்கரசர் என்ன சொல்வாரு, ஆமா நீங்க இவ்வளோ காரியங்கள் செய்வீங்களே, இதையெல்லாம் வந்து நீங்க உங்க பேர்ல செய்யாம வேறொரு பேர்ல செய்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்பாரு, இந்த காரியங்களெல்லாம் நீங்க உங்க பேர்ல செய்யாம வேறொரு பேர்ல செய்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்பார். உடனே அப்போது இவங்களுக்கு ரொம்ப கோவஞ்சிரும், திருநாவுக்கரசரோட பேரு உங்களுக்கு வேறொரு பேரா, அவரோட பெயர் திருப்பெயர், அது நீங்க வேறொரு பேர்னு எப்படி சொல்லலாம், உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா, அவரு சமணர்கள் செய்த எல்லா துன்பங்கள்ல இருந்தும் மீண்டு வந்தவரு, கல்லுல கட்டி கடல்ல வீசின போது கூட மெதந்து வந்தவரு, அப்படிப்பட்டவரை உங்களுக்கு தெரியாதா, நீங்க சிவனடியார் திருவிடத்துல இருக்கீங்களே உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா, அது தெரியாமலா இருக்கிறீங்க நீங்க சைவத்துல அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டுடுவாரு. நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுடுவாரு. அப்ப நாவுக்கரச பெருமானுக்கு இப்படி ஒரு அன்பு உண்டா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவர் சொல்லுவாரு, இனிமே சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியவன் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னோடனே அப்படியே அப்போதைகளுக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியாது, காலில் அப்படியே விழுந்து வணங்குவாரு. இவ்வளவு நாளும் யார குருவா நினைச்சு மனசெல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரோ அவர் இன்னைக்கு தன்னோட வீடு தேடி வந்திருக்காரு இல்லையா, இந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ அப்படியே திருநாவுக்கரசரோட திருவடியை பற்றி அப்படியே விழுந்து வணங்குவாரு. சந்தோஷம், அவர் ஆனந்தம் தாங்க முடியாது, வீட்டுக்கு ஓடி போய் அவங்களோட மனைவி மகன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு. வாங்க வாங்க, திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க, திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு ஓடி வருவாரு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடி வருவாரு. வாங்க வாங்க, எங்க வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் திருநாவுக்கரசரை வணங்கும்படி செய்வாரு. சரியா, அப்புறம் திருநாவுக்கரசருக்கு அப்படியே பாத பூஜை பண்ணி அப்படியே அந்த பாதத்தை விளக்குன அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை தீர்த்தம் போல எடுத்து தன் மேல தெளிச்சுக்குவாரு. சரியா, அந்த அளவுக்கு ஒரு குருபக்தி அவருக்கு. அப்புறம் திருநாவுக்கரசரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க அமுதம் எடுக்கணும், இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அப்ப திருநாவுக்கரசரும் அந்த அன்புக்காக சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, இப்ப என்ன ஆகும், வீட்டுல அறுசுவை உணவு தயாராகுது. ஏன்னா திருநாவுக்கரசருக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா, அதனால அறுசுவை உணவு தயாராகுது. பார்த்துக்கோ, அறுசுவைனா என்ன, என்னென்ன சுவை, அறுசுவை இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு. சரியா, இதுதான் ஆறு சுவை. உவர்ப்புனா என்ன, உப்பு. கார்ப்புனா என்ன, காரம். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இந்த ஆறு சுவையும் இருக்கும். சரியா, அந்த ஆறு சுவையோடு அவங்க உணவு தயாரிக்கிறாங்க. யாரு, பூஜை அடிகளாருடைய துணைவியார். சரிங்களா, இப்போ நம்ம அப்புதடிகள் என்ன பண்றாங்க, நாவுக்கரச பெருமான வீட்டுக்குள்ள கூட்டி தந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பணிவிடையெல்லாம் செஞ்சு அவங்கள ஒரு நல்ல உயர்வான ஆசனத்துல அமர பண்ணி அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓய்வெடுங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ மனைவி சமையல் செய்யறாங்க இல்லையா. இப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு மகன், பெரிய மகன் பேர் என்ன, மூத்த திருநாவுக்கரசு இல்லையா. அந்த மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு கொஞ்சம் வாழையில நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. சரியா, வாழையில போட்டுதான் விருந்து வைப்போம் இல்லையா, விருந்து சாப்பிடும்போது வாழையில தான் விருந்து போடுவாங்க இல்லையா. அது நல்ல குருத்து வாழையிலையா பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அதனால குருத்து வாழையில இலசானது இன்னும் முழுசா விரியாம அப்படியே சுருண்ட மாதிரி இருக்கும், அதான் குருத்து. சரியா, அந்த குருத்து எல்லாம் அப்படியே இலசா இருக்கும். அந்த இலசு வாழையிலைய நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூத்த திருநாவுக்கரசுக்கு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். சரியா, மூத்த திருநாவுக்கரசும் ரொம்ப நல்ல குழந்தை, நீங்கெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப் எல்லாம் பண்றீங்கல்ல, அதே மாதிரி மூத்த திருநாவுக்கரசு கூட தன்னோட அம்மா அப்பாவுக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, அவங்களோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லவங்க. சரியா, அப்ப மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த வாழையிலை நறுக்கிறதுக்கு பின்னாடி பக்கம் போற, வீட்டோட புறக்கடை பக்கம் போற. சரியா, வாழையிலை பறிக்க மூத்த திருநாவுக்கரசர் போறாரு. இங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப சமையல் ஆயிட்டே இருக்குது. அப்போ மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, புறவாசல் பக்கத்துல இருக்கிற அந்த வாழை தோட்டத்துக்கு போறார். சரியா, போய் அங்க போய் நல்ல ஒரு குருத்து இலையா பார்த்து நறுக்கிடுவார். நறுக்கி முடிக்கும் போது அந்த வாழை மரத்துல ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பை இவர் கவனிச்சிருக்க மாட்டார். அந்த பாம்பு என்ன பண்ணிடும், பட்டுன்னு அப்படியே கொத்திரும். யார, மூத்த திருநாவுக்கரச பாம்பு கொத்திடும். சரியா, அப்படியே விஷம் ஏறும். அப்போ கையில வாழை குறுக்கு இல்லையா, அது திருநாவுக்கரசருக்கு விருந்துக்காக நறுக்கப்பட்டு வாழை இலை இல்லையா, அது மண்ணில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்ணுவாரு, வேகமா ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட அப்படியே அந்த வாழை இலையை கொடுத்துட்டு அப்படியே கிட வந்துடுவார். அதுக்குள்ள அப்படியே அவர் ஓடி வேற வந்தார் இல்லையா, அப்போ விஷம் வேகமா ஏறிடும், ஏறி அப்படியே உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு அப்படியே விரைச்சி கீழே விழுந்து இறந்தே போயிடுவார். சரியா, ஆனாலும் அந்த பக்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அப்பாவை மாதிரியே அவங்க அம்மாவை மாதிரியே அந்த மூத்த திருநாவுக்கரசும் கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாது, தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சி ஓடி வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காருல்ல. அப்போ அந்த பக்தி எப்படி இருக்குல்ல, குரு பக்தி, அவங்க அப்பாவை மாதிரியே அவங்க அம்மா மாதிரியே அந்த குழந்தையும். சரியா, இப்படி நம்ம மூத்த திருநாவுக்கரசு வாழையிலையை கொடுத்துட்டு கீழே விழுந்து இறந்தே போயிட்டார். சரியா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தோன்னே திக்குன்னு இருக்கும், என்ன இது இப்படி ஆகிப்போச்சே, இது தெரிஞ்சா திருநாவுக்கரசர் சாப்பிட மாட்டாரே நம்ம வீட்டில் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். என்ன பண்ணுவாங்க, சரி இது வழியே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு பாய் எடுத்து அப்படியே அந்த இறந்து போன மகனுடைய உடம்பை நல்லா சுற்றி அப்படியே புறவாசல் பக்கத்தில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருவாங்க. மறைச்சி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி முகத்துல எப்போதும் போல சிரிப்பு, மகன் இறந்து போயிருக்கான், இந்த இடத்துல அவங்க எதுவுமே வெளியே தெரியாம வந்து உணவு பரிமாறுறாங்கன்னா அது எல்லா அம்மா அப்பாவாலையும் முடியுமா, நம்மளால முடியுமா, அவங்களோட குரு பக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த இடமெல்லாம் சான்று. சரியா, என்ன பண்றாங்க, அப்படியே வாழையிலே போட்டு அழகா அந்த சமைச்ச அரிசி உணவு பரிமாறி என்ன பண்றாங்க, விழுந்து வணங்கி அமுது எடுத்துக்கணும் பெருமானே அப்படின்னு வேண்டி நிற்கிறாங்க. அப்ப திருநாவுக்கரசு பெருமான் என்ன பண்றாரு தெரியுமா, அவங்க அப்புதிரில குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டுட்டு, எங்க உங்க மூத்த மகன் அவரையும் கூப்பிடுங்க, அவருக்கும் திருநீர் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்புதிரிகளுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாது, மூத்த மகன் இறந்து போயிட்டாரு இல்லையா, அது எப்படி சொல்றது, சொன்னா சாப்பிட மாட்டாரே வீட்டுல அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கமா இருக்கும். அப்போ என்ன சொல்லன்னு தெரியாம, சாமி அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் சாமி அப்படின்னு மெதுவா தயங்கி தயங்கி சொல்லுவார். சரியா, அவன் இப்ப நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார், டைரக்டா அப்படியே இறந்து போயிட்டான்னு சொல்ல மாட்டார். சரியா, அவன் இப்ப நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். சரி, என்னமோ நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கேட்பார். அப்போ அப்புதிரிகளுக்கு குருநாதர்கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா, அதனால உண்மையை சொல்லிடுவார். இந்த மாதிரி வாழையில நடக்க போன இடத்துல வாழை மரத்துல இருந்த பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான், மூத்த திருநாவுக்கரசு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புதிரிகள் சொல்லுவாங்க. சொன்னோடனே அப்படியே திருநாவுக்கரசு எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுடைய இறந்து போன அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலை எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போவாங்க. அந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு போய் முன்னாடி அந்த குழந்தைய அப்படியே அந்த இறந்த உடல் அப்படியே போட்டு திருநாவுக்கரசன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு பதிகம் பாடுவார். சரியா? என்ன பதிகம் தெரியுமா? ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பதிகத்துல ஒரு சிறப்பு இல்லை தெரியுமா? இந்த பதிகத்துல 10 பாட்டு இருக்கும். முதல் பாட்டுல இருக்க 4 வரியுமே ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கும். இரண்டாவது பாட்டுல இருக்க 4 வரியும் இரண்டுன்னு ஆரம்பிக்கும். மூணாவது பாட்டு மூன்றுன்னு ஆரம்பிக்கும். இப்படியே 10வது பாட்டு 10 இருக்கும். சரியா? இது வந்து என்ன அலங்கார முறைன்னு சொல்லுவாங்க. எங்களை வச்சே அப்படியே ஒரு கவிதைக்கு ஒரு பாடலுக்கு அழகு சேர்க்கிறது இல்லையா? இப்படி ஒரு எண் அலங்கார முறையில இந்த பாடலை பாடி ஒன்று கொலாம் அப்படிங்கிற பாடலை பதிகத்தை பாடி என்ன பண்ணுவாங்க? பெருமானை வணங்கி நிற்பாங்க. அப்படியே சிவபெருமான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே அந்த குழந்தையுடைய விடம், அந்த உடம்புல ஏறி இருந்த விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் எல்லாம் அப்படியே இறங்கி அந்த மூத்த திருநாவுக்கரசு அப்படியே தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிருவாரு. சரியா? எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். சுத்தி இருந்தவங்க எல்லாம் அறகறன்னு அப்படியே மகிழ்ச்சியில அப்படியே கூத்தாடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. மூத்த திருநாவுக்கரசு எழுந்து பெருமானை வணங்கி அப்படியே திருநாவுக்கரசரையும் வணங்கி தன்னோட பெற்றோரையும் வணங்கி அப்படியே நிற்பார். சரியா? இப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இறந்து போற மகன் திரும்ப உயிரோட கிடைச்சானா எப்படி இருக்கும் இல்ல? பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனா அப்போது இறைகள் என்ன நினைப்பாரு? இந்த திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு இப்படி இறந்து போய் இவ்வளவு நேரம் அப்படி ஆனதுனால, இந்த நிகழ்வு நடந்ததுனால நம்ம குருநாதர், நம்ம நாவுக்கரச பெருமான் உணவு எடுத்துக்கிறதுக்கு தாமதமாயி போச்சேன்னு நினைப்பார். இந்த அன்பை நம்ம என்னன்னு சொல்றது இல்ல, ஒரு இறப்பு ஒரு இழப்பு இதை கூட பெருசுபடுத்தாம திருநாவுக்கரசர் தன்னுடைய குருநாதர் சாப்பிட தாமதமாயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறாருன்னா, அந்த அப்பூதியர்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லையா? அந்த குருபக்தி எப்படிப்பட்ட குருபக்தி இல்லையா? நினைச்ச ஆச்சரியமா இருக்குல்ல. எந்த அம்மா அப்பாவாலையும் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்க முடியாது இல்லையா? ஆனா அப்பூதியடிகள் அந்த அளவுக்கு குருபக்தியை காமிச்சார். சரியா? அதனால அப்பூதியடிகள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்க அப்புறம் எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டாங்க. சரியா? விருந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம நாவுக்கரச பெருமான் கொஞ்சம் நேரம் அங்க இருந்துட்டு அப்புறம் அப்பூதியடிகள்கிட்ட விடைபெற்று அப்படியே அடுத்த வேற தலங்களுக்கு எல்லாம் போனாங்க. சரியா? இந்த ஊர்ல இந்த அப்பூதியடிகளுடைய இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதை காமிக்கிறதுக்காக அந்த கோயில்ல, திங்களூர்ல கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல அங்கேயே அப்பூதியடிகளுக்கு அவங்க மனைவி, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு இந்த 4 பேருக்கும் திருமேனி அங்க இருக்கும். நீங்க போனீங்கன்னா அடுத்த தடவை கவனிச்சு பாருங்க. அப்புறம் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் இருந்தது இல்லையா? தண்ணீர் பந்தல்னா உங்களுக்கு தெரியும் தானே, மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் தண்ணீர் பந்தல். சரிங்களா? அந்த தண்ணீர் பந்தல் இப்ப கூட இருக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால இருந்த தண்ணீர் பந்தல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வேற வேறவங்க அந்த தண்ணீர் பந்தல பராமரிச்சுட்டே வந்து இப்பவும் அந்த தண்ணீர் பந்தல் இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா? திருப்பழனம் கோயில்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்ச தூரம் நடந்தே போயிடலாம். நடந்து போனா அந்த தண்ணீர் பந்தல் சின்ன ஒரு அறை தான். அந்த அறையில ரெண்டு பெரிய மண்பானையில அழகாக மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. சிவனடியார், ஒரு வயசான சிவனடியார் அதை பார்த்துட்டு இருக்காங்க. வரவங்களுக்கு எல்லாம் அப்படியே திருநாவுக்கரச பெருமானுடைய பாடல்களை பாடி ஐந்தெழுத்த சொல்லி அழகாக தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. சரியா? நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா கண்டிப்பா அந்த தண்ணீர் பந்தலுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? அது வெறும் தண்ணி கிடையாது, அது தீர்த்தம். சரிங்களா? அதனால கண்டிப்பா குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அந்த காலத்துல பெரிய இறந்து போன உயிர்களை கூட மறுபடியும் மீட்டெடுக்கிற அந்த வல்லமை நம்மளோட அருளாளர்களுடைய பாடலுக்கு இருந்துச்சு. சரியா? அதனால இப்ப கூட இந்த ஒன்று கொலாம்ங்கிற பதிகத்தை இப்ப கூட நிறைய இடங்கள்ல, கிராமங்கள்ல பாம்பு கடிய விஷத்தை இறக்குறதுக்கு இப்ப கூட பயன்படுத்துறாங்க. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் அதிகமா வயல்காடு இருக்கும் இல்லையா, அந்த வயக்காட்டுல பாம்புகள் இருக்கும். அதனால அடிக்கடி இந்த பாம்பு கொத்து அதெல்லாம் வந்து அங்கே வந்து சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கும். அப்போ அங்கெல்லாம் கிராமங்களில் வைத்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வைத்தியர்கள்ட்ட தான் கூட்டிகிட்டு முதல்ல ஓடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வர நேரம் இருக்காது இல்லையா, அப்போ பாம்பு கொத்துன உடனே அப்படியே வைத்தியர்கிட்ட எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அந்த வைத்தியர்கள் மருந்து கொடுத்து ஒன்று கொலாம்ங்கிற அந்த பதிகத்தை பாடி அந்த விஷத்தை இறக்குறது இப்போ கூட நிறைய கிராமங்களில் நடக்குது. சரியா? அது வந்து ஒன்று கொலாம் பதிகம் நாவுக்கரசரை தான் பாடினது, அது தேவாரம் இதெல்லாம் தெரியாமலே பாடிட்டு இருக்காங்க. சரியா? என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம அருளாளர்களுடைய வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு அவ்வளோ பெரிய மந்திர சக்தி இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வாக்கு பதிவாக்கு, சிவபெருமான் வாக்கு தான் அவங்களோட வாக்கு. அவங்க தானா தன்னோட இச்சையால் சொல்ற வார்த்தைகள் இல்லை அது, சரியா? அதனால அது சிவபெருமான் வாக்காகவே இருந்ததுனால அது அந்த பதிகங்கள் இப்போவும் மந்திரம் போல பயன் கொடுக்குது, சரிங்களா? சரி, இப்படி அப்பூதியடிகள் வந்து குருவையே வணக்கம் பண்ணி குருவையே எந்த நேரமும் தியானிச்சு இந்த குரு வழிபாடாலேயே அவர் சிவன் திருவடிக்கு போனார். சரியா? நம்ம அடியார்கள் வந்து மூணு முறையில் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஒன்று குரு, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று திருக்கூட்டம். அது வந்து குரு லிங்க சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவலிங்கத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவன் அடியார்களை வழிபட்டு திருக்கூட்டத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சரியா? அதில் நம்ம அப்பூதியடிகள் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனவங்க, சரியா? இனி திங்களூருக்கு போகும்போது நம்ம அப்பூதியடிகளார மனசால் நினைச்சு வணங்கிக்கோங்க. அவரோட அந்த திருமேனியெல்லாம் பாருங்க, தண்ணீர் பந்தலில் போய் மறக்காம தண்ணி குடிச்சிட்டு வாங்க, சரிங்களா? சரி, இனி நாளை பார்ப்போமா. திருச்சி சம்பளம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: இடம் தில்லை திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகப் பெருமானை வேத முழக்கத்துடன் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள்.
4: ஆம் நமருத்ரேபியாய பிருத்திவ்யாமேந்தரிக்ஷேய திவ்யே சாமன் நம்பாதோ வர்ஷமிஷவஸ்தேப்யா தச பிராச்சேர்தச தக்ஷிணா தச பிரதேசேர்தசோதே சேர்தசோர்த்வாஸ்தேப்யோ நமஸ்தேனோ மிருடயந்து தேயம் திஷ்மோ யஸ்ச நோத்வேஷ்டிதம் போஜம் வே ததாமி. த்ரிம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷேயமாம்ருதாத். த்ரிம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷேயமாம்ருதாத். த்ரிம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம்.

மாணிக்கவாசக பிறந்தவையே, நாங்கள் எரியோம்பி என்றும் அகலாது வாழ்வாக வழுத்தும் தில்லை கூத்தப்பிரான் தங்கள் திருமொழியை தாமே கைப்பட எழுதி திருச்சிற்றம்பலம் ஒன்றில் வைத்துள்ளார் என்றால் உம் திருமொழியின் பெருமைதான் என்ன? பெரியீர், இப்பாடல்களின் உள்ளார்ந்த பொருளினை தாங்கள் அருள வேண்டும்.

0: 가끔 이르다니는 보루, 이르다니는 보루.
1: 아, 이게 என்ன அதிசயம்? மணிவாசக பெருமான் கூத்த பெருமானோடு கலந்து விட்டாரே. சிவசிவா, சிவசிவா, சிவசிவா.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

கோலமாமஞ்சை மீது குலவிய குமரன் தன்னை பால நின்றிருந்தேன் அன்னாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலயம் தனக்கும் ஏனை வானவர் கங்கட்கெல்லாம் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவருங்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமரின் நாட்செய்த மாயையின் மகன் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று இந்த மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சவள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருக்கை வேல்

சுப்பிரமணியோ. அருளொடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று பல விசிஷ்டகாரண இயல் என்கின்ற அதிகாரம் பற்றி இப்பொழுது விதிவுரை செய்ய தொடங்குகிறேன். பல விசிஷ்டகாரண இயல் என்று சொன்னால் பலம் தருவது, ஒன்றுக்கொன்று விசிஷ்டமாக இருப்பது, பலம் தருவது ஒன்றுக்கொன்று உயர்வாக இருப்பது. அப்படிப்பட்ட ஒன்றுக்கொன்று உயர்வு எது, பலம் எது என்பதை பற்றி விரித்து சொல்லுவது இந்த இயல். மனிதன் விசாரிக்க வேண்டியது தர்மம், செய்ய வேண்டியது தர்மம். அதை அருணகிரிநாதர் அப்படி விசாரிக்கவில்லையானால், தர்மத்தை விசாரிக்கவில்லையானால் அவனை மூடன் என்று சொல்லுகிறார். அறம் விசாரியா மூடன்கிறார். மூடர்களுக்கு தர்மத்தை பற்றிய கவலையே இருக்காது. அதனாலே அப்படி விவேகிகள் தர்மத்தை விசாரிப்பான், தர்மத்தை செய்வான். தர்மம் என்பது ஒரு பொது சொல், தர்மம் என்பது பொது சொல். தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்பது உலக நீதி. ஆனால் அந்த தர்மம் வந்து உயர்ந்த தர்மம் எது என்று விசாரிக்க வேண்டும். அந்த தர்மம் மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று பாச தர்மம், இன்னொன்று பசு தர்மம், இன்னொன்று பதி தர்மம். பாச தர்மம், பசு தர்மம், பதி தர்மம் என்று சொல்லப்படுவது, பாச தர்மம் என்பது உயிர்களை நோக்கி உலகத்திலே பொதுவாக செய்யப்படுகின்ற தர்மங்கள். சாலை அமைப்பது, சோலை அமைப்பது, குளம் வெட்டுவது, கல்வி சாலை கட்டுவது முதலான தர்மங்களை செய்வது பாச தர்மம்னு பேர். அதற்கு மேலே தன்னுடைய சுற்றத்தாரை நோக்கி வேண்டியவர்களுக்கு செய்வது பசு தர்மம், வேண்டியவர்களுக்கு செய்வது சுற்றத்தார்களுக்கு செய்வது பசு தர்மம், சிவனடியார்களுக்கு செய்வது சிவ தர்மம், பதி தர்மம். பாச தர்மம், பசு தர்மம், பதி தர்மம் என்கின்ற மூன்று வகையிலே பாச தர்மத்தை, பாச தர்மத்தையும் பசு தர்மத்தையும் தாழ்ந்ததாக எண்ணி பதி தர்மத்தை செய்பவன் சிவஞானி ஆகிறான். பதி தர்மத்தை செய்பவன் சிவஞானி ஆகிறான். அப்படிப்பட்ட பதி தர்மந்தான் சிவனுடைய அடியார்களுக்கும் சிவனுக்கும் செய்வது. தர்மம் என்றாலும் புண்ணியம் என்றாலும் ஒன்று, தர்மம் என்றாலும் புண்ணியம் என்றாலும் ஒன்று. அப்படிப்பட்ட புண்ணியத்தை சிவ தர்மம் என்றும் சிவ புண்ணியம் என்றும் சொல்லப்படும். அப்படிப்பட்ட சிவ புண்ணியத்தை சிவன் அடியார்களுக்கு செய்து அதனாலே சிவஞானத்தை பெற்று அதன் மூலமாக சிவலோகத்தை அடைந்தவர்கள்தான் நாயன்மார். அடைகின்ற இடம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அவன் செய்கின்ற செயல் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். செய்கின்ற செயல் உயர்ந்ததாக இருந்தால் அடைகின்ற இடம், கிடைக்கின்ற இடம் உயர்ந்ததாகவே இருக்கும். உயர்ந்த படிப்பு படித்தவனுக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும். அஞ்சாவது எட்டாவதுலேயே பெயிலா போனவனுக்கு உயர்ந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனாலே உயர்ந்த கல்வியை பெற்றவனுக்கு உயர்ந்த வேலை கிடைப்பது போல உயர்ந்த தர்மத்தை செய்தவனுக்கு உயர்ந்த லோகம் கிடைக்கும். அவன் தான் மீட்டுங்கு வந்து வினைப்பிரவி சாரமாட்டான். ஆகையினாலே அப்படிப்பட்ட தர்மங்களிலே சிவ புண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற பலவற்றிலே சிவ யோகிகளுக்கு, சிவ ஞானிகளுக்கு சிவ சம்பந்தமான பொருள்களையும் சிவ சம்பந்தமான இடங்களிலேயும் சிவ சம்பந்தமான காலங்களிலேயும் ஆணவம் அற்று செய்கின்ற சிவ புண்ணியம் மிக உயர்ந்ததாகும். அது வந்து நுட்பமான தர்மம். செய்யும் போது கெடுவாய் மனநே கதிகள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாழ்மனை. இடும்போது வடிவேலினுடைய திருவடியை நினைப்பான். கெடுவாய் மனநே கதிகள் நீ கெட்டு போவாய், நான் சொல்வதை கேட்கவில்லையானால் கெட்டு போவாய். கெடுவாய் மனமே கதிகள் உருப்படியாகிற வழியை சொல்லுகிறேன். கரவாது இடுவாய் ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். அப்படி இடும்போது நான் இடுகிறேன் என்று எண்ணினாயானால் கெட்டு போவாய். அதனாலே இடும்போது இது இறைவனுடைய பொருள், இது இறைவனுடைய அடியார்கள், இறைவன் கொடுக்க செய்து கொடுக்கின்றோம். யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயில் என்ன அவ்வூரை கேட்டியற் பகையார், என்ன அவ்வூரை கேட்டியற் பகையார், கொன்றவா செடி சடையார் அடியார் குறித்து வேண்டின குணமெனக் கொண்டே ஒன்றும் நீர் எதிர் மறாது
உவந்து அளிக்கும் வார்த்தை கேட்டு நம் வாழுன்று வேண்டி இன்று வந்தான். அதற்கு இசையலாம் இனி வியம்பலாம் என்றார். கொன்றைவார் சடையார் அடியார், கொன்றைவார் சடையார் அடியார், குறித்து வேண்டின குணம் எனக் கொண்டே, குறித்து வேண்டின குணம் எனக் கொண்டே, ஒன்றும் நீ எதிர் வராது, உவந்து அளிக்கும் வார்த்தை கேட்டு நும் வாழுன்று வேண்டி இன்று வந்தனம். அதற்கு இசையலாம் எனில் எம்பலாம் என்றார். அதற்கு இசையலாம் எனில் எம்பலாம், என்ன அவ்வூரை கேட்டு ஏற்பகையார், யாது ஒன்று என் பக்கல் உண்டாயில், யாது ஒன்று என் பக்கல் உண்டாயில், அன்னது எம்பீரான அடியவருடைய ஐயம் இல்லை நீர் அருசை மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தது இங்கன அங்கனரில் சொன்ன போதினும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுவுரை செய்வார் என்பது இயற்பக நாயனார். அதனாலே அப்படியே சிவ சாரூபத்தை அடைய விரும்புவன், சிவஞானத்தை பெற விரும்புவன், சிவலோகத்தை அடைய விரும்புவன், சிவ தர்மத்தை செய்வன். அந்த சிவ தர்மம் செய்வதும் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால், செய்ய வைக்க செய்கிறோம் என்று எண்ணி, நான் செய்கிறேன் என்று சொன்னால் செய்த தர்மம் போய்விடும், நான் செய்கிறேன் என்று சொன்னால் செய்த தர்மம் போய்விடும். பூசையும் பூசைக்கேற்ற பொருளும், பூசை செய்யும் நேசனும், பூசை கொண்டு நெய்தியிருப்பேருனில் ஈசனும் ஆகி, பூசை யான் செய்தேன் எனும் என்போத வாசனை அதுவுமான மறைமுதல் அடிகள். பூசை நீயே, பூசைக்கு வேண்டிய பொருள்களும் நீயே, பூசை செய்கின்றவனும் நீயே, பூசை ஏற்றுக்கொள்கிறவன் நீயே, பூசைக்கு வேண்டிய பலனை தருகின்றவன் நீயே, பூசை நான் செய்தேன் என்று நினைக்கின்ற அந்த வாசனையும் நீயே. திருவிளையாடப்படுறான் பூசையும் பூசைக்கு ஏற்ற பொருள்களும், பூசையும் பூசையே, பூசை நான் செய்தேன் என்று சொன்னால் போச்சு, நீ செய்ய வைக்க செய்கிற பூசையும் பூசைக்கு ஏற்ற பொருள்களும், பூசை செய்யும் நேசனும், பூசை கொண்டு நயதியிற் பேருநல் ஈசனும் ஆகி, பூசை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவுமான மறைமுதல் விடிகள் என்பது திருவிளையாடல் புறான். ஆகையினாலே இப்படி வந்து இந்த உடம்பு அவனது, இந்த அறிவு அவனுடையது, செய்கின்ற செயல் அவனுடையது, ஏற்பவன் அவன், கொடுக்க செய்பவன் அவனே, இதற்கு பலனும் அவனே என்றெல்லாம் எண்ணுகின்ற அந்த எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்தால் அவன் செய்கின்ற தர்மம் பிரத்யட்சமாக பலனை கொடுக்கும். அப்படி இல்லாமல் சிறிது அதிலே வாசனை இருந்ததானால் பலன் இல்லாமல் போய்விடும், குறைந்த பலனை தந்துவிடும், குற்றமாகவும் போய்விடும், குற்றமாகவும் போய்விடும். அதனாலே வந்து இந்த பல விசிட்டு நகாரவையல்ல இந்த விளக்கங்கள்ல நிறைய கொடுக்கிறார். இதை வந்து முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு சொல்லுகிறார், முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு சொல்லுகிறார். பிறப்பிலி பேதமில்லி பேணுவார் தம்மை என்றும் மரப்பிலி, இது வந்து சிவபெருமான முருகப்பெருமான் சொல்லுகிறார். அவரு அப்பாவை புள்ள எப்படி பெருசா பேசும், அப்பாவை புள்ள பெருசா பேசுற உள்ள கொஞ்சம்தான் இருக்கும், அப்பாவை சிறுசா பேசுற உள்ள ரொம்ப இருக்கும். அதனாலே இந்த புள்ள எப்படி பேசுதுன்னா, பிறப்பிலி யாரு, எங்க அப்பா பிறப்பில்லாதவன், பேதம் இல்லாதவன், உயிர்களோடு கலந்து இருப்பவன், பேதம் இல்லா பேணுவார் தம்மை என்றும் மரப்பிலி, வழிபாடு பண்ணுகின்றவர்களை எப்போதும் மறவாமல் இருப்போம், அவன் மறவாமல் இருக்கிறான். இதுல சொல்றாரு பேணுவார், பேணுதல் வழிபாடு, மனவாக்கு காயங்களை காயங்களால யார் வழிபாடு பண்ணுகின்றார்களோ அவர்களை அவன் மறவாமல் இருக்கிறான். யார் மறவாமல், சிவன் மறவாமல் இருக்கிறான். அவனுக்கு மறப்பு என்பதே கிடையாது. அதனாலே வந்து மரப்பிலி மலர்த்தான் மண் மனத்துற உறவே வைத்து, அவனுடைய திருவடி கமலங்களை, சிவபெருமானுடைய திருவடி கமலங்களை நிலைபெற்ற அன்பினாலே மனத்திலே வைத்து, நிலைபெற்ற அன்பினாலே மனத்திலே வைத்து, சிறப்புறு தேசம் மாதிரி செப்புவார், சிறந்த தேசத்தையும் சிறந்த இடத்தையும் சிறந்த தானத்தையும், தானம் ஏற்கின்ற சிறந்த மெய்யடியார்களையும், செய்ய வேண்டிய சிறந்த காலத்தையும் உனக்கு சொல்லு. சிறப்புறு தேசம் ஆதி, ஆதினா இவைகள் எல்லாம் கொள்ள வேணும், தேசம்னா இடம், செய்ய வேண்டிய சிறப்பான இடம், சிறப்பான தானம், சிறப்பான ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரம், செய்ய வேண்டிய சிறப்பு, இவைகளெல்லாம் செய்ய வேண்டிய காலம், இவைகளெல்லாம் உனக்கு தெரியும்படியாக சொல்லுகிறேன்னு சொல்றார். யார் சொல்றா, முருகப்பெருமான் சொல்றார். சிறப்புறு தேசம் ஆதி செப்புவ முனிவ தேர்க, இதை தெரிந்து அறத்தினை புரிந்தார்க்காக வரும் பயன் அதிகமாக்கும்,
அறத்தினை புரிந்தார்க்கு புரிந்தார்க்கு ஆக வரும் பயன் அதிகம் ஆகும். அதனால இப்படி தெரிந்து செய்தால் அப்படி செய்கின்ற அறத்தை செய்தவர்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும், அறத்தை செய்கின்றவர்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் என்று இந்த பாட்டிலே அகத்திய முனிவருக்கு முக்கியமான அடிப்படை செய்தியை சொல்லி அவரை வந்து உணர்த்துகிறார். அதுக்கு மேல அறத்தின் பயன் சிறந்த நத்தேசந்தில், சிறந்த நத்தேசந்தில், சிறந்த நத்தேசம் என்று சொன்னால் சிதம்பரம் முதலாகிய புண்ணிய தலங்களில், சிதம்பரம், ராமேஸ்வரம், காசி, திருவையாறு முதலான புண்ணிய தலங்களில், புண்ணிய தலங்களில் சௌரமான் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஆக எல்லா இடங்களிலும் இருந்தாலும் தேவர்கள், முனிவர்கள், விநாயகர், சுப்பிரமணியர், அகத்தியர் முதலான தேவர்களாலும் முனிவர்களாலும் பூசிக்கப்பட்டு அவனுடைய அருளை பெற்று இந்த இடத்திலே இருந்து நீ வருகின்றவர்களுக்கு, உன்னை வேண்டுகின்றவர்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடி அங்கு எழுந்துள்ளார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியின் மனத்தை வலுவாதிருக்க வரந்தரல் வேண்டும் வையகத்தை தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய், தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய். பாதிரி புலியூர் செடுநீர் புனல் இங்கு செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனாலே அதுபோல பரமேஸ்வரன் எல்லா இடங்களில் எழுந்தருளி இருந்தாலும் தேவர்கள் முதலானவர்கள் வேண்டுகோளின்படி இந்த இடத்துல இருந்து எழுந்தருளி இருந்தார். எல்லா இடங்களில் இருந்து அவனை எப்படி வணங்கிறது, என்னன்னு வணங்குறது, பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யானது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவன எல்லாம் அப்படி இருந்தா என்னான்னு சொல்லி வாழ்த்துறது, எங்கே கண்டு வாழ்த்துவது, எங்கெல்லாம் தேடுவதோன்னு எங்கே கண்டு வாழ்த்துவது. அதனாலதான் அவன் ஒரு இடத்தை ஆட்சி தாரமாக வைத்து வருகின்றவர்களுக்கு அருள் பண்ணுவதற்காக இருக்கப்பட்ட தலங்கள் தான் அவன் எழுந்தருளிருக்கிற திருக்கோயில். மூர்த்தியாக இருக்கிறான், தீர்த்தமாக இருக்கிறான், தலமாக இருக்கிறான். அதனாலே இந்த லிங்கம் வந்து முருகனாலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இந்த லிங்கம் விநாயகராலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இது பார்வதியினாலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இது விஷ்ணுவினாலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இது பிரம்மனாலே சாபிக்கப்பட்ட லிங்கம் என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா. அதனாலே அந்த இடத்திலே சுவாமி சாநித்தியமாக எழுந்தருளிருந்து பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து அருள் பண்ணுகின்ற இடம். அதனாலே மற்ற இடங்களைப் போல அல்ல, அதனாலே சிறந்த நத்தேசம், சிறந்த நல்ல தேசம் என்றாலும் இடம் என்றாலும் உண்டு. அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரங்களிலே, புண்ணிய கஷேத்திரங்களே, அமரநீதி நாயனாருக்கு ஊர் பழையாறை, அமரநீதி நாயனார் ஊர் பழையாறை. அவர் வந்து சிவனடியார்களுக்கு திருமுது செய்து வைப்பதற்காக, வஸ்திரம் கொடுப்பதற்காக திருநெல்லூர்ல வந்து மடம் கட்டி வச்சுக்கிட்டு, திருநெல்லூர் கோயிலுக்கு பக்கத்துல மடத்தை கட்டி வச்சுக்கிட்டு வருகின்ற அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரம் கொடுத்துட்டு இருந்தார். அந்த இடத்துல செஞ்சா பலன் அதிகம், அந்த இடத்துல செய்தா பலன் அதிகம் என்று சொல்லி. ஆகவே அப்படியே சிறந்த நத்தேசந்தனில் தேடரும் காலம் கூட, தேடரும் காலம் என்பது வந்து திருவாதிரை, பூசம், கார்த்திகை, வந்து சோமவாரம், அமாவாசை, பொங்கல், வருடப்பிறப்பு, வந்து மற்றைய புண்ணிய காலங்கள், உத்தரம், இந்த மாதிரி புண்ணிய காலங்கள், புண்ணிய காலங்கள். காலம் கருதி இடத்தாட்சியின் ஞாலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சியின் என்பது திருவள்ளுவர், திருக்குறள் இல்ல திருவள்ளுவர் சொல்லுகிறார். இப்படி சொல்றாரு, ஞாலம் கருதினும் கைகூடும், இந்த உலகமே உன்னுடைய வசமாக கூட ஆகும், அதை காலம் கருதி இடத்தாட்சியின், காலம் கருதி இடத்தாட்சியின் ஞாலம் கருதினும் கைகூடும். அதனாலே அப்படிப்பட்ட புண்ணிய காலம், புண்ணிய ஸ்தலம், புண்ணிய காலம், அப்படி புண்ணிய காலம் கூட மறந்திடா விதியினாலே தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஆகம விதிப்படி செய்யும், சிவாகமங்களிலே சிவ தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த விதிப்படி செய்யும். அதை எப்படி செய்வது என்று கேட்டால், அதையாலே மனம் புறம் அகம் இரண்டும் தூய்மையாக இருந்தது, அகமும் புறமும் தூய்மையாக இருந்தது. இந்த புண்ணியம் செய்ய நமக்கு கிடைத்ததே என்று எண்ணி, இந்த புண்ணியம் செய்ய நமக்கு கிடைத்ததே என்று எண்ணி, வெகு ஜென்மங்கள் பாவத்தையே செய்து கொண்டே இருக்கிறான், நமக்கு புண்ணியம் தெரிந்து அந்த புண்ணியத்தையும் செய்யும்படியான வாய்ப்பு சுவாமி கூட்டி வைத்தார் என்று,
அந்த தானத்தை வந்து அலங்கரித்து அதற்கு மேலே வந்து அந்த வேளைக்கு எந்த வகையான உணவு, அந்த காலத்துக்கு எந்த வகையான உணவு, வேளைக்கு எப்படிப்பட்ட உணவு என்று அறிந்து அதை தூய்மையாக செய்து முறையாக செய்து அதை வந்து பக்குவமாகவும் சுத்தமாகவும் செய்து முதல்ல எல்லாமே ருசி பார்க்காமே தூய்மையாக செய்து நல்ல தூய்மையானவர்களை ஜீவதீட்சை பெற்றவர்களை அதிலே வந்து அந்த உணவை தயாரிக்க செய்து அதற்கு மேலே வந்து வருகின்ற அடியவர்களை எதிர்கொண்டழைத்து ஆரை என்று உணர்ந்த ஐயர் தம் அன்பர் என்பதன் நேர வந்தவர் யாவராயின் நித்தமாகிய பத்தியும் கூற வந்து எதிர்கொண்டு கையில் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமென் மதுரப்பதம் பருவி எய்த உரை செய்தவன் கொண்டு வந்து மனைவி உண்டு குலாவு பாதமடக்கி மண்டு காதலின் ஆதனத்தில் வைத்து அர்ச்சனை செய்து உண்டி நாலு விதத்தின் ஆறு சுவைத்திரத்தில் ஒப்பில அண்டர் நாயக தொண்டர் இச்சையில்லாம செய்ய இனிய வசனங்களை அதற்கு மேலே இனிய உணவை இனிய குணத்தோடு அவர் விருப்பப்படி ஊட்டுவது, அவர் விருப்பப்படி ஊட்டுவது, அவர் விருப்பப்படி மற்றைய பொருள்களை கொடுப்பது, அவர் விருப்பப்படி மற்றைய பொருள்களையும் கொடுப்பது. நிச்சலும் ஈசனன்பு நெறிப்படி சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பும் அன்னர் புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் கொண்டு பூசி அடிபணிந்து இனிய கூறி இச்சையாருடைய உள்ள குறிப்பறிந்து ஏவல் செய்வார் என்பது திருவிளையாட புராணம். ஆகையினாலே இப்படி மறந்திடா விதிகிறாளே மந்திரபூர்வமாக அந்த அடியவரை அரிச்சித்து தானத்தை வந்து இவருக்கு எப்படிப்பட்ட தானம் கொடுக்கலாம் என்று எண்ணி அதுக்கு தகுந்தாற் போல அந்த விதிகளெல்லாம் ஆறாமல் வாய்த்த ஆதரவும் கூற ஆதரவு, ஆதரவு தான் முக்கியமானது. ஆதரவு என்றால் மிக்க அன்போடு, ஆதரவு என்ற அன்பு என்றாலும் மிக்க அன்போடு ஆதரவும் கூட வந்துட்டானே என்ன பண்றது, கொடுத்துட்டானே ஆகணும், சரி தோலை போடு என்று இல்லாத ஆதரவும் கூற, ஆதரவும் கூற அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆதாரங்கள் இத்த மாதிரி கொடுக்கிறவனுக்கு சொல்லி அதுக்கு மேலே அதுக்கு அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் கையாலே அந்த தானத்த பொருளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாத்திரம் தானே பொருளை ஏற்றுக்கொள்ளும், பாத்திரம் தானே பொருளை வைக்க முடியும். நீ கொடுக்கின்ற இந்த பாத்திரத்தை இந்த பொருளை அந்த பாத்திரத்தில் வைக்கும் அந்த பாத்திரம் வந்தவன் அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவான். அவன் வாய்மையுடையவனாகவும் அறத்தை அறிந்தவனாகவும் இருக்கும். அறத்தை சிவபுண்ணியத்தை அறிந்தவனாகும் வாய்மையுடையவனாகும், அது சிவ வழிபாடு உடையவனாகவும் இருக்கும். சிவ வழிபாடு அது வந்து நம்ம இதுல திருமந்திரத்துல மண்மலை அத்தனை மாதனம் ஈயும் அண்ணல் இவனந்தே அஞ்சலி எத்தராய் சிவருமானே பரம்பொருள் என்று அஞ்சலி செய்வனாய் வழிபாடு இல்லாதவனுக்கு நீ தந்தாயானார் மாதன ஈயனும் அண்ணல் இவனந்து அஞ்சலி எத்தரா எண்ணி இறஞ்சாதார்க்கு அப்படி எண்ணி வணங்காதவனுக்கு இந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரகக்குடியே என்பது திருமந்திரம். கொடுத்தவனும் வாங்கினவனும் நரகத்துக்கு போவார். அதனாலே நன்றாற்றல் உள்ளும் செய்து உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்பது திருக்குறள். நல்லது செய்யறதலையும் செய்து இருக்குது. அதனாலே அதை பாத்திரம் அறிந்து பாத்திரத்தை இன்னும் விளக்கமா சொல்றாரு. ஆகையினால அறந்தனை அறிந்த வாய்மை பாத்தி அங்கை செறிந்திட செய்த அற்பம் உலகலாம் பெருகின்றன இப்படி உலகினும் பெருகின்றன. அந்த பாத்திரத்திலே நீ செய்த அற்பமாகிய பொருள் உலகத்தை விட பெரிதாகும். அதுதான் சிவஞான செயலுடையார் கையில். இப்ப நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், சிவஞான செயலை செல்வது சிவார்ச்சனை சிவத்தியானம் சிவாலய சேவை சிவபூசை சிவந்தியா தரிசனம்

0: தானமாக மறுபடியும் உன்னை பிறவிக்கடலில் விழாம பரலோ பரபோகம் உதிப்பித்து மற்றைய விஷ்ணு லோகம் பரமலோகம் பைரலோகம் முதலான லோகங்களுக்கெல்லாம் போய் சொல்லி அங்க இருக்கின்ற போகங்களை அனுபவிக்க செய்து அங்க இருக்கின்ற போகங்கள் எல்லாம் அனுபவிக்க செய்து பரபோகம் உதிப்பித்து மறுபடி பாசத்தை இருக்க பாசம் ஏதாவது இந்த உயிர் கொஞ்சம் இருக்கு. பாசம் இருக்குன்னா சாமானியம் அல்ல, பாசம் இருக்குன்னா சாதாரணம் அல்ல, பாசம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நெஞ்சம் பாசம் இருந்துச்சுன்னா அதை அறுக்கிறதுக்காக தவமாறும் பிறப்பு ஒன்றில் சாரப்பு அதற்காக பூமியில வந்து பறக்க வைக்கும். அந்த பிறப்பு தவம் செய்வதற்கு யோக்கியமான இடத்துல பறக்க வைக்கும். அந்த தானம், அந்த தானமானது நீ வந்து அதனால வேற எங்கேயாவது வேற இடத்துல பறக்கலாம்னா கூட விடாது. தவம் செய்யறதுக்கு யோக்கியமான தானம் ஊரு குலம் தாயி தந்தை எல்லா வாய்ப்புடையதாக பறக்க வைக்கும். தவமாறும் பிறப்பு ஒன்றில் சாரப்பண்ணி சரியிரியாயோகம் தனிஞ்சாரான் சரியை கிரியை யோகம் முதலானவற்றிலே அழுந்தி இருக்காமல் வெகுகாலம் சரியை செய்ய வெகுகாலம் கிரி செய்ய வேண்டியதில்லை. அதிலே ஓரளவு அவன் ஈடுபட்டாலே போதும். அங்கு முன்னே அந்த சிவஞான செயலுடைய அவன் கையில தானடி செய்திருப்பதனாலே தவமாறும் பிறப்பு என்று சாரப்பண்ணி சரியை கிரியாயோகம் தன்னை நெஞ்சாராமே நவமாக தத்துவ ஞானத்தை நல்கும். எப்பொழுதும் புதிதாக இருக்கின்ற நவம் என்றால் புதிது, எப்பொழுதும் புதிதாக இருக்கின்ற தத்துவ ஞானத்தை கொடுத்து நாதனடி கமலங்கள் நனவிருக்கின்றார். நாதனாகிய பரமேஸ்வரனுடைய திருவடி கமலத்தில் கொண்டு போய் உன்னை சேர்க்கும். இது சிவஞான செயலுடையார் கையில் தானம் திளமளவே செய்தது என்பது சித்தியார். அதனாலே சிரிந்திட செய்த அற்பம் அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவான் தங்கை சிரிந்திட செய்த அற்பம் உலகினும் விருகின்றன. திலமத்தனையே ஞானிக்கு இருந்தால், திலமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் வரமுச்சி சித்தி வரபோகமும் விட்டு நிலமத்தனைவும் நின்முடற்கு இருந்தால் பலமும் அற்று பரபோகும். அதனால பாவிகளுக்கு சிவனை எண்ணாத பாவிகளுக்கு வந்து தர்மத்தை செய்யப்படாது, தர்மத்தை செய்யப்படாது. கேட்டாலும் கொடுக்கப்படாதுன்னா வந்து இப்போ பசியா இருக்குன்னு வர்றான்னு
1: வச்சுக்க,
0: அந்த நேரத்துக்கு என்ன பண்றதுன்னு ஏதோ கொடுக்கலாம். அது தானம் என்பது உயர்ந்தவர், தர்மம் என்பது வேறு. தானம் உயர்ந்தவர்களுக்கு செய்வது, தர்மம் தாழ்ந்தவர்களுக்கு செய்வது. சோறு போடுவது தர்மம், வஸ்திரம் கொடுப்பது தர்மம். ஆனால் பொன் கொடுப்பது, பெண் கொடுப்பது, பசு கொடுப்பது, ரத்தனம் கொடுப்பது, சொர்ணம் கொடுப்பது, அதுபோல அன்னவஸ்திரங்களும் இந்த மாதிரி இது உயர்ந்தவர்களுக்கு செய்யணும். திருந்திய பொருள் இதெல்லாம், இந்த பொருள் எல்லாம் திருந்திய பொருள். பாண்டியன் அறவழியிலே சம்பாதித்தது, பாண்டியன் புண்ணிய வழியிலே சம்பாதித்தது, திருந்திய பொருள். இதெல்லாம் திருப்பணிக்கள் மேல அருந்தவர்க்கு உதவும். இது திருப்பணி கொடு அருமையான தவத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு, இல்லாத அலந்தவர்க்கு அருணம். யாருக்கு சொன்னது இது? யாரு சொல்றா? மாணிக்கவாசகருக்கு சோர்மான்கள். அதனால பாண்டியனுக்கு முத்தி கிடைச்சு போச்சு, இதனால பாண்டியனுக்கு முத்தி கிடைச்சு போச்சு. மாணிக்கவாச கிட்ட பணம் வர, அந்த பணம் ஜவுர்மான்கிட்ட போங்க, அவர் இதை செய் என்று அவர் உத்தரவிட அவர் அதை செய்ய. அதனால பாண்டிய மதுரையில் இருந்துகிட்டே முத்தியை வாங்கிட்டான். பரகதி பாண்டியருக்கு அருளி நெய் போச்சு. ஆகினால இந்த தானம் என்பது சிறந்த, மிக சிறந்த. அது எல்லாருக்கும் சாமான்யமா அமையாது. அந்த விதிப்படி செய்ய வாய்க்காது. நமக்கு ஓரளவு அமைஞ்சிருக்கு, ஓரளவு செய்கிறோம், அமைஞ்சிருக்கு. அதை இன்னும் நன்றாக செய்ய முடியாது. கடம்பவனேஸ்வரர் கூட்டி வைக்குவோம். ஏனென்றால் தானமும் தவமும் தாம் செய்வாராயின் மாணவர் நாடு வழி திறந்துடும். தானமும் தவமும் தாம் செய்வாராயின் மாணவர் நாடு வழி திறந்துடுமே என்பது நம்முடைய அவை வாக்கு. மனிதன் செய்ய வேண்டியது இரண்டு, தானமும் தவமும். தானமும் தவமும் மலையாறு கூறல வேல் வாங்கினானே மனத்தின் அன்பில் நிலையான மாதவம் செய்யும். தவத்தை சொன்னாரா? தானம் தவம் ரெண்டும் சொல்றாரு இந்த அலங்காரத்துல. மலையாறு கூறல வேல் வாங்கினானே, கிரபுஞ்சமலை தூளாக முடியாக வேலாயுதத்தை எடுத்தவனாகி முருகப் பெருமான். மலையாறு கூறல வேல் வாங்கினானே மனத்தின் அன்பால் நிலையான மாதவம் செய்யும். நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் ஏராளமான தூரம் நீ நடந்து போக முடியாது இருக்கும். கடைசியில வெகு தூரம் நடந்து போக முடியாத இருக்கும். தொலையா வழிக்கு பொதிசோறும் அவ்வளவு தூரம் போனீங்கன்னா உனக்கு இடையில பசி இருக்குமில்ல, களைப்பு இருக்குமில்ல, அதுக்கு சோறு வேணும்ல, இந்த சோத்தையா கட்டிட்டு போக முடியும்? தொலையா வழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்ணி. வெகு தூரம் போறவனுக்கு சோறு துணையோடல்லது நெடுவழியே.

0: துணையோடு அல்லது நெடுவழியே. அதில் உனக்கு துணையும் வேணும், வெகு தூரம் நீ போக முடியாது, வெகு தூரம் போக முடியாது. அலங்காரம் தொலையா வழிக்கு பொதி சோறும், பொதி சோறுனா கட்டி சோறு, உற்ற துணையும், துணை என்ன பேரளவு துணை அல்ல, உற்ற துணையும் கண்டு இலையாயினும் வெந்ததேயாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கு, கீரையோ அல்லது வெந்த சோறோ பகிர்ந்து ஏற்றவர்களுக்கு தர்மம் முன்னத்தாவும். ரெண்டையும் சொல்றாங்க, முருகனை நினைந்து தவத்தை பண்ணுங்கள், முருகன் அடியாருக்கு தர்மத்தை செய்யும். அதான் தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. இவன் வருவான் என்று வழியை திறந்து வைத்திருப்பான், கதவை திறந்து வைத்திருப்பான். இந்த தானமும் தவமும் செய்தவன் வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பான் அங்கு. ஆகையினாலே அப்படி இந்த தர்மம் மிக உயர்ந்ததாகவும் வந்து சிறப்புடையதாகவும் உயிருக்கு உற்ற துணையாகும். அதனாலே யாருக்கு வருகிறார், சிவன் அடியார்கள், அதான் வாயுவை பார்க்கிறோம். அதனாலே அப்படி நம்பன் அடியவருக்கு திரவியங்களை நல்கணும்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு நரசிங்க முனையறைய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நரசிங்க முனையறையன், நரசிங்க முனையறையன் கோடாத நெறிவிளக்கும் கொலபறையும் அரசடித்து மாடாக மணிகண்ட சிறுநீரே மணக்கின்றார். அரச நெறியிலிருந்து நீதினிலிருந்து கொஞ்சம் மாறுபடாமல் செங்கோல் நடக்கும், மாடாக மணிகண்டர் திருநீரே வணங்குள்வார். திருநீரே செல்வம் என்று வணங்குள்வார். மாடுனா செல்வம், இதுனா திருநீர் தான் செல்வம். இவர் தான் சுந்தரமுகி சுவாமி வளர்த்தவர், நரசிங்க முனையறையர். ஆனா இதுல அவர் குறிப்பிடல, இல்ல வேற நரசிங்க முனையறையர் கூட இருக்கலாம். தேராத பெருவளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளும் காவலனார் நரசிங்க முனையறையர். திருமுனைப்பாடி நாடு சுந்தரதாவதார் மன்னனர். இம்முனையர் பெருந்தகையார் இருந்தரசு புறந்து போய் செம்முனைகள் பல கடந்து தீங்கு நெறி பங்ககல மும்முனையில் இலைச்சூலம் முதற்படையார் கொண்டு ஊறி அம்முனைவர் அடியடையே அரும்புறுவார். அதனாலே சூலப்படையை வைத்தது போராயி செவ்வொருமானுக்கு துண்டு செய்வதே, அந்த துண்டு செய்த அவருடைய திருவடியை அடைவதே அரும்பு என்று சொல்லியிருந்தவர். கடைசியிலே ஏதோ ஒரு இடம் போயிட்டார். நான் இப்ப ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சரீரத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சரீரம் போய்விட்டால் அப்புறம் எங்கே ஒரு உறவுக்கு போயிட்டாரது ஏறணும், அது எங்கே போறது என்பதே அறிவுள்ளவர்கள் தீர்மானம் செய்ய கொள்கிறார். முன்னவே வந்து போய் தங்குறதுக்கான ரூம வசதி எல்லாம் இடமெல்லாம் தயார் பண்ணிக்கிறேன், மெட்ராஸுக்கு போறவன். அந்த தகுதி இல்லாதவை அந்த யோசனை இல்லாதவன் போய் சொல்றாரு. அது போல அதால ஜீவன் கட்டாயம் போயிடும், போற இடம் எங்க இடம் தீர்மானம் பண்ணி, அதுதான் இந்த நாயன்மாருடைய செயலெல்லாம். அது இவர் செவருமான் திருவழியை சாருவதே வேறு என்று சிறவிடையார் கோயில் ஒரு திருச்செல்லும் இருக்குது. கோயில் எல்லாவற்றிலும் சிறப்பான முறையில பூசல் நடத்தக்கூடிய ஆட்சியார். ஆனா இடையார் உயிர் துறக்க வருவனும் அவை காத்து மனவிடை ஆமத்தொடையில் அணிமாறு வெளிப்பொழுது கனவிடையாயிலும் வலுவா கடனாற்றியில் இருந்தார். ஆமத்தொடையில் அணிந்தவராகி சிவருமானுடைய வெளிப்பொழுது கனவுல கூட வலுவாமல் கடனாற்றியது. இவர் பாடுறவரு முதலமைச்சர், இந்த ஊர்ல பாடுறவரு முதலமைச்சர், அப்படி எல்லாம் அரசர்கள் இருந்தாருன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா, திருவாதிர நட்சத்திரம் நட்சத்திரங்கள்ல சிவனை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம் ஆகிரையான்னு சிவனுக்கு திருவாதிர திருவோணம் ரெண்டு இருக்கு இல்லவா, ஓணம் இந்த நட்சத்திரங்கள் இந்த திருங்கிற அடைமொழி இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்காகவும் திருவோணம் விஷ்ணுவுடையது, திருவாதிரை இந்துவனுடையது. அந்த திருவாதிர நட்சத்திரத்துல சிவபெருமானுக்கு சிறப்பான பூஜனம் பண்ணுவார். பால் தயிர் முதலானதெல்லாம் நிறைய அபிஷேகம் பண்ணி புதிய வஸ்திரம் சேர்த்து அலங்காரம் பண்ணி சிறப்பான முறையில பூஜையை முடிப்பார். அதற்கு மேல அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். அடியார்கள் சாப்பாடு போடுறதோட விடாம அவங்களுக்கு 100 பவுன் வச்சு கொடுப்பார். 100 பவுன் குறையாது, 90 முதல்லாம் இல்லாது, 100 பவுன் இல்லாது. அது ஆரணிந்த தலைமுடியாருக்கு ஆதிரனான் ஒரு மருந்து. வேறு வேறு வழிபாடு விளங்கிய பூஜனை நீரணியின் தொண்டர் அடைந்தார்க்கெல்லாம் நிகழ்வது. 100 திருநீர் பூஜைக்கு போனா போதுமா? திருநீர் பூஜைக்கு போனா போதுமா? நீரணியின் தொண்டர் அடைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசும் போல் 100 குறையாமல் அளித்து என்ன முடிவு ஆன செயல் முறை முடிவார். இதே பலகாலம் இது ஒன்று வருகிறார். ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை தொண்டருக்கு விளங்கிய முன் இடும் பொழுது இதனால அடியாள வரிசையா நிறுத்தி 100 கிடைச்சிருக்கு. இவ்வளவு கிடைச்சிருக்கு. தங்கத்தை வந்து மனுஷ அதிகம் விரும்பாமல் இருந்தது. இப்ப மனுஷ வீண் குடிச்சாரு. கடவுளுக்குள்ள இருந்தது மனுஷ அதிகமா இது பண்ணாம யூஸ் பண்ணாம ஏதோ ஓரளவு ஆகுது. இப்ப வந்து வெறி வெறி வெறி. அதனால அப்படி 100 பவுன் வச்சு கொடுத்தார். வரிசை ஆட்டில் இருக்கிறார். அதுல ஒரு அடி சாமியார் புதுசா வந்திருந்தார். அதுல ஒரு சாமியார் புதுசா வந்திருந்தார். அந்த திருவாதிரனுக்கு இந்த சாமியாரோட அவரு ஒரு சாமியாரா திருமதி பூஜை உத்தரகண்ட பூஜை அப்படி சாமியாரோட சாமியாரா வந்திருந்தார். இந்த சாமியார்கள்லாம் அவனை பத்தி தெரியல. இவை வந்து தினந்தோறும் இந்த மாதிரி பிரசாத காரியங்களை செய்கிறவர். அனாச்சாரமுடைய இன்னைக்கு இந்த பகுனுக்காக வந்து நிக்கிறாங்க சாமியார் வரும்போது அப்படின்னு மத்த சாமியார் எல்லாம் அவனை பார்த்து ரொம்ப அறிமுகப்பட்டு அவை வந்து ஒட்டி நிக்கிறது சிவங்கை ஒட்டி நிற்கிறது. அந்த பெருசாமியார் ஒட்டி நிற்பான். படையசாரம்னா அவனுக்கு ஒட்டி எட்டி மானநிலை அழிதன்மை வருங்காம குடி மலர்ந்த ஊன நிகழ்வியராய் ஒருவர் ஏதறிந்த அணிந்தார். மற்றவர்கள் வடிவிருந்த வடிவென்று வரும் உள்ளார். உற்ற இகழ்ச்சியராகி ஒழுங்குவார். மற்ற ஜாமியர்லாம் அவரை பார்த்து
4: ஒழுங்கு
3: இதே ராசா கண்டார். கொற்றவரால் இதில் சென்று கை குவித்து கொடுவோன்னு நரசிங்க முறை அந்த குருஜாமியார் போய் கும்பிட்டார். வெற்றியினார் தன்னை மிகவும் கொண்டாடி அடிப்படை ஒழுக்கங்கள் இல்லையானாலும் திருமீர் பூஜினா அவனை இகழப்படாது அப்படின்னு திருநெல்வேலி இகழாம அந்த நேரத்துக்கு அவன் உபசாரம் பண்ணுறது. பாலவந்தார் தமக்களித்தபடி இரட்டி பொருள் எல்லாத்துக்கும் 100 பவுன் அவங்க ஒரு பவுன் புதுச்சாமியர் கொடுத்து மேலவரை தொழுது இங்கே முடிவடைந்து விளைவிட்டார். மாறாது அவன் மாறு வேணாப்பட இவ்வளவு சிறப்பு கிடைச்சது இல்ல மாறு வேணா ராஜா இருந்தா வந்த மனைவி கிட்ட சொன்னான். ராஜியிலே இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நல்ல சிவனடியாரா பார்த்து கொடுப்போம். சிவனடியாரா பார்த்து கொடுக்கணும். நம்மகிட்ட தான் பணம் நிறைய இருக்கும். ஒரே பொருட்கள் வச்சிருக்கிறான். எந்த செவ்வடியார் கொடுத்தா அறுபது விஷயம் நம்மகிட்ட தான் போகும் அப்படின்னு சொன்னானே. அதுக்குன்னு மறுநாள் காலையில மந்திரி கிட்ட உத்தரவு போட்ட இந்த மாதிரி நல்ல சிவனடியாரை பார்த்து கொடுப்பா. மாப்பிள்ளை ஐயா வயசு இட வயசா இருக்கணும் பார்த்து கொடுப்பான்னு மந்திரி போய் அந்த சாமியார் இருக்கிற பக்கம் போய் பார்த்தா ஓரளவு தரமான ஆடா பார்க்கணும். போய் பார்த்தா இந்த ஜனாதாரத்தை எப்படியோ ஒருத்தன் கேள்வி போட்டிருந்தாங்க. அவன் சும்மா அழைஞ்சிட்டு வந்தாங்க. கேள்வி முடிச்சுட்டு சும்மா அழைஞ்சிட்டு வந்தாங்க. அவன் என்ன பண்ணிட்டேன் இது ஒரு நல்ல ஜாதகரான்னு சொல்லி உடனே சாமியார் ஆயிட்டான். சாமியார் ஆகி அந்த ஜாதி அனுபவத்தில் உண்பு இருப்பாங்க. வயசு 30 வயசு உத்தரா செஞ்சார். எல்லா ஜாமியார்த்தையும் போய் இந்த மஞ்சள் கட்டா ஐயா கொஞ்சம் வயசு ஜாமியாராக பல பேர் இல்லை அவன் போய் மஞ்சள் கட்டான். இந்த மாதிரி இந்த ராஜா வந்து இந்த மாதிரி சிவந்தியாருக்கு பொண்ணு கொடுத்து வீட்டு மாப்பிள்ளையா வச்சுக்கணும்னு நினைக்கிறார். அது உங்களுக்கு யாருக்காவது விருப்பம்னா நீங்கள் இசைவு கொடுக்கலாம், நான் ராஜாவை கட்டிக்கணும். ஜாமியாரெல்லாம் ஐயா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு அது வந்து தப்பிச்சு படுத்து வந்திருக்கோம் அப்படின்னு மற்ற ஜாமியாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த புதுச்சாமியார்த்த போய் சொன்னாங்கன்னா அவன் அவங்க திரையாட்டியிருக்கான். திரையாட்டின உடனே சம்பந்தம் இருக்கார் அரசர்கிட்ட சொல்லிட்டு பார்த்தாரு. அதுதான் போய் ராஜா என்ன பண்ணாரா, ராஜா வந்து வேற பல வகையான சிறப்பு மங்கள பொருளோட தன்னுடைய வழிவாரங்கள வரும் போய் அந்த புதுச்சாமியார அழைச்சிருக்கான், நீங்க வந்து வந்து என்னுடைய புத்திரியை திருமணம் பண்ணி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா திடீர்னு சாமியார் வேஷம் போட்டே எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்குது, உபச்சாரம் கிடைக்குது, நீங்களே நினைக்கிறேன் பொய்யா போட்ட போறேன் விஷமா போட்டேன்னா இவ்வளவு பெருமை கிடைக்கும், அதனால நான் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னா நான் இந்த மாதிரி உண்மையான சாமியாரவே ஆகிறேன். உண்மையான பொய்யா போகிறதுக்கே இவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னா நான் நெசமா போட்டா இவ்வளவு கிடைக்குதுன்னா நெசமாவே ஜாமியாதான் பொய்யான்னு. அதனாலே அந்த மாதிரி அந்த திருவேடத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் பல வந்து இப்படியும் திருவேடம் போட்டு கொண்டு தவறு செய்கின்றவனும் உண்டானந்தவன். ஆனா அந்த திருவேடத்துக்கு ஒரு பலன் உண்டு, அந்த திருவேடத்தை கண்டு தொழுகின்றவனுக்கு பலன் உண்டு. அதனால திருவேடம் அந்த திருநீர் ஊற்றாங்க தனி ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு எல்லாரும் உள்ளையும். அதனாலே இரட்டிப் பொருளுக்கு வேலவரை தொழுகையும் முடிவடங்கி வழி கொடுத்த இப்பவையே திருத்தூரில் அருமை நீதி எல்லாரும் சிறிய அங்கீகாட்சி திருமதியை சிந்தையராகி இப்படியே பலகாரம் இந்த மாதிரி திருவடியாருக்கும் சிவனுக்கும் பூஜையை செய்து தாரம் கொடுக்கும் இப்படியே பலகாரம் சிவபூசை திருமதி அறிந்தார் இப்படியே செய்து பை வளர்வாள் அரவணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து பாதமலர் நிழல் சேர்ந்து மெய்வகைய வழி அஞ்சி நீளாத வீட்டுக்கு வந்து நடைக்கரை சாராத நிலையை பெற்று விட்டார். விடனாக அணிந்தவரால் இழுத்தொண்டு விளைந்த நிலை உடனாக நரசிங்க முனையர்வரால் தடராக மதஞ்சுரிய கரஞ்சுரியும் கலஞ்சேறும் கடனாக அதிபத்தல் கடனாக கண்டுடப்பாம். அதனால கடல் நாகையாகிய நாகப்பட்டினத்திலிருந்து அதிபத்த நாயனாருடைய புராணத்தை சொல்லுகிறேன் சித்தார்த்திருக்கிறார். அதேனால இப்படி அரசர்கள்தான் அந்த காலத்துல சமயம் வழங்குவதற்காக சைவ சமயம் வழங்குவதற்காக சைவ சமயத்தை வளர்த்தா மக்கள் நன்னறிவை செய்வார்கள், நன்னறிவை சென்றால் மக்கள் அடுத்தால் போல உயர்ந்து விதிக்கிறார். இது அரசனுடைய கடமை, அரசனுடைய அரசனுக்கு எல்லாரும் உள்ளதானே. அதனால அந்த உள்ளவர்கள் என்கின்ற நெறியில நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் அரசர்கள். அது நம்ம நாட்டுலதான் இந்த முறை, நம்ம நாட்டில்தான்
5: மற்ற நாடுகளுக்கு மாறதை பொருவாடி முத்தியே ஜெருவதற்கருவாயி. ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஸ்ரீருத்ர மகிமை. வழங்கியிருப்பவர் திருவையாறு ரமணன் அவர்கள்.
7: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடு யசுவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம் பெரியோர்களே, நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சிவஸ்ரீ அண்ணா அவர்களுடைய அருளாசியுடனே வெயில் இனிது என்று மகாகவி பாரதியார் அருளிய வண்ணம் இந்த பூமிக்கு தேவையான மழை மற்றும் உணவு அனைத்திற்கும் ஒளி அனைத்திற்கும் காரணமாகின்ற கதிரவன் அவனுடைய அருள் அதிகரித்து காணப்படுகின்ற நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற நாட்களிலே அதனை நாம் நொந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் சிவசிந்தனை செய்ய வேண்டும். உலகில் நிகழ்வத எல்லாம் பெருமானுடைய அருள் என்ற எண்ணத்திலே நாம் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருணை திட்டத்தோடு அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஸ்ரீ ருத்ர மகிமை என்பதனை நாம் பார்க்கின்றோம். அன்னாருடைய திருவடி கமலங்களை பணிந்து தொடங்குவோம். ஸ்ரீருத்ரம் என்பது பரமேஸ்வருடைய வழிபாட்டிலே தொன்று தொட்டு இந்தியா முழுவதும் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்று வேறுபாடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மகா மந்திரம். இதனுடைய பயன்பாடு என்பது தென் தமிழ்நாட்டிலே அதிகரித்து காணப்படுகின்றது. இதனுடைய அருமை பெருமைகளை தமிழ் நூல்கள் கூட வெவ்வேறு இடங்களிலே பறைசாற்றுகின்றன. எடுத்துக்காட்டாக அருமறை பயனாகிய உருத்திரம் என்று சேக்கலார் பெருமான் ருத்ர பசுபதி நாயனார் புராணத்திலே கூறுவார். 63 அந்த நாயனார் அன்றாடம் சூரியோதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை கழுத்தளவு குளத்து நீரிலே நின்று தங்களுடைய கிராமத்திலே பெருமானை நினைந்து சஸ்வரமாக உள்ளன்போடு ஒரு சில நாட்கள் இந்த சீருத்திரத்தை பாராயணம் செய்து வந்தார். பெருமான் அந்த பாராயணத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை திருக்கையிலிக்கு எழுந்தருளித்தான் என்பது வரலாறு. ஸ்ரீருத்ரம் என்பது வேதத்தின் சாரம் என்ற கருத்தினை சண்டேச நாயனாருடைய புராணத்தில் கூட கூறுவார். ஸ்ரீருத்ரத்தின் சாரமாகின்ற அஞ்செழுத்தே வேதத்தின் சாரம் என்று அங்கு வருகின்றது. அந்த பிரசனம் நமக்கம் என்றும் கூறப்படுகின்றது. பெருமானை நமகா நமகா என்று வணங்குகின்ற காரணத்தினாலே அதற்கு நமக்கம் என்று ஒரு சிறப்பு பெயர் இருக்கின்றது. இந்த ஸ்ரீருத்ரம் என்பது உருத்திரன் என்ற திருநாமம் தாங்கிய பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய பெருமைகளை கூறுகின்ற சூக்தங்கள் 4 வேதங்களிலும் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பஞ்சருத்ரம் என்ற 5 சூக்தங்கள் ரிக்வேதத்திலே காணப்படுகின்றன. இவையே சாமவேதத்திலே கானமும் செய்யப்படுகின்றன. இருந்தாலும் யஜுர்வேதத்தினுடைய 101 சாகைகளிலும் காணப்படுகின்ற காரணத்தினாலே நமஸ்தே ருத்ர மன்யவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாகங்களை கொண்ட இந்த மந்திரம் ஸ்ரீருத்ரம் என்ற சிறப்பினை பெறுகின்றது. அந்த ஸ்ரீ என்ற அடைமொழியை பெறுகின்றது. இது யஜுர்வேதத்தினுடைய 101 பிரிவுகளிலும் காணப்படுகின்றதுனால இதற்கு சதருத்ரீயம் என்றும் பெயரானது வழங்குகின்றது. ஏகசதம் யஜுஷாகாஸ்தாசு ருத்ரோபனிஷத் ஆம்நாயதே சதசாகாகதம் சாட்சாத் சதருத்ரீயம் உச்சதே என்று ஒரு பாடல் காணப்படுகின்றது. இதன் பொருள் அடியேன் கூறிய வண்ணம் யஜுர்வேதத்தினுடைய கிருஷ்ண யஜுர்வேதம் மற்றும் சுக்கல யஜுர்வேதம் 2 பிரிவுகளுக்கும் சேர்த்து 101 சாகைகள் அதாவது பிரிவுகள் உள்ளன. இந்த பிரிவுகள் அனைத்திலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் சுக்ல யஜுர்வேதம் என்றும் யஜுர்வேதம் பிரிவதற்கு முன்னால் இருந்த ஆதி சாகையாகின்ற மைத்ராயணி சாகையிலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. இதற்கு ருத்ரம் என்ற பெயர் இதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்தோம் என்று சொன்னால் பரம்பொருளுக்கு அவருடைய பெருமைகளை நினைவூட்டும் வண்ணம் திருப்பெயர்கள் பல்லாற்றானும் கூறி வணக்கம் கூறுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றது இந்த ருத்ரத்தினுடைய அமைப்பு. இருந்தாலும் அந்த பரம்பரையுடைய பெயர்களிலே தலையாயது என்பது ருத்ரநாமா என்ற கருத்து காணப்படுகின்ற காரணத்தினாலே இதற்கு அந்த திருநாமத்தின் அடிப்படையிலே ஸ்ரீருத்ரம் என்ற பெயரானது அமைந்திருக்கின்றது. பரம்பரையுடைய பெயரினை தமிழிலே பெரும்பெயர் என்று கூறுவார்கள். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலே காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை கூறும்பொழுது பெரும்பெயர் இருக்கை என்று ஒரு இடத்தை கூறுவார் சிக்கலர். அங்கு காணப்படுகின்ற பெரும்பெயர் என்பது மகாதேவ நாமா. பரமேஸ்வருடைய நாமாக்களிலே மிகவும் போற்றப்படுகின்ற நாமாக்கள், ஆழமான கருத்து கொண்ட நாமாக்கள் சிவநாமா, மகாதேவ நாமா மற்றும் ஸ்ரீ ருத்ரநாமா என்று படிக்கின்றோம். காரிய கடவுளராகின்ற, படைத்து காத்தழிக்கின்ற பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள், அவர்களிலே அழித்தர் கடவுளாகின்ற ஒருவருக்கு ருத்ரர் என்று பெயர் இருக்கின்றதே என்று ஒரு ஐயம் ஏற்படலாம். ஆராய்ந்து பார்த்தால் ரிக்வேதத்திற்கு சூத்திரம் வகுத்த ஆசுவலானியர் போன்ற ரிஷிகளுடைய கருத்தின்படி வேதங்களிலே காணப்படுகின்ற எல்லா தெய்வங்களின் பெயர்களும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரருடைய பெயர்கள்தான். தாத்தா பெயரை பேரனுக்கு வைப்பதைப் போல பரம்பொருளின் பெயரே எல்லா தெய்வங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது அடிப்படை கருத்து. ஆகவே படைத்தல் கடவுளுக்கு பிரம்மா என்ற பெயரும், காத்தர் கடவுளுக்கு விஷ்ணு என்ற பெயரும், அழித்தர் கடவுளுக்கு ருத்ரன் என்ற பெயரும் இவையெல்லாம் பரம்பொருளுக்கு ஏற்கனவே உள்ளன என்ற காரணத்தினால் வந்து அமைந்த பெயர்கள் என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். ருத்ரன் என்பது பரம்பொருளின் பெயர் என்பதை அப்பர் பெருமான் நமக்கு மிக அழகாக காட்டுகின்றார். உருத்திரனை உமாபதியை உலகு ஆனானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்சபடி மார்பினானை பகலிரவாய் நீர்வெளியாய் பறந்து நின்ற நிருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூராண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே என்பது அவர் அருளிய தேவாரம். உருத்திரன் என்பது பஞ்சகிருத்திய பாராயணனாக இருக்கின்ற, அருவ உருவ அருவுருவ திருமேனிகளை தாங்கியிருக்கின்ற, காரண கடவுளாகின்ற பெருந்தெய்வத்தினுடைய பெயர் வேதத்திலே அவ்வண்ணம் காணப்படுகின்றது. அந்த பெயருக்கு பெயர் காரணம் என்பது பல வகையிலே பெரியோர்கள் கூறுகின்றார்கள். ரோததி இது ருத்ரஹா. ரோததி என்றால் அழுகின்றான், பெருமான் கண்ணீர் பெருக்குகின்றான் என்று காரணத்தினால் அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். அவன் ஏன் கண்ணீர் பெருக்க வேண்டும்? அவன் கண்ணீர் பெருக்கவும் அந்த கண்ணீர் மணித்துளிகள் தான் ருத்ராட்சங்களாக விளைந்தன. அதைத்தான் நாம போட்டுட்டு இருக்கோம் கழுத்துல. என்பதனால பெருமான் அழுதான் என்பது தெரிகின்றது. அவன் ஏன் அழுகின்றான் என்று கேட்டால், வேதங்களையும் ஆகமங்களையும் சாதுக்களையும் நல்ல நெறிகளையும் அருளாளர்களையும் படைத்தும் கூட நம்மிலே பலரும் தெய்வ சிந்தனை இல்லாது அரிய மானுட பிறப்பினை வீணாக்குகின்றோமே என்று நமக்காக உருப்படாத ஒரு பிள்ளையை குறித்து தாயும் தந்தையும் வருத்தப்படுவதைப் போல கடவுள் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினான் என்பதனால அவனுக்கு ருத்ரன், தானே அழுகின்றவன் என்ற பொருளிலே வருகின்றது. இந்த ருத்ராட்ச மாலையை தரிக்கும் பொழுது பெருமான் நமக்காக அழுதான் என்ற கருத்திலே அவன் கருணையை இணைந்து நாம் தரித்தோம் என்று சொன்னால், அவருடைய கருத்திற்கேற்ப நாம் செவ்வனே நடந்து கொள்வோம் என்பது அதன் பயனாகும். இந்த ருத்ரநாமாவிற்கு இன்னொரு பெயர், பொருட்காரணம், பெயர் காரணம் என்னன்னு கேட்டா, ரோதயதி இது ருத்ரஹா. அழச் செய்கின்றான் என்பதனால் அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். அழுதால் உன்னை பெறலாமே என்று திருவாசகம் கூறுகின்றது. அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று சம்பந்தப்பட்டான் கூட பிரம்மதீர்த்த கதையிலே அம்மையப்பா என்று அழுதனால ஞானப்பாலினை பெற்றார். அழுவதனாலே கண்களிலே இருக்கின்ற அழுக்கு நீங்குவதைப் போல உள்ளத்திலே இருக்கின்ற சித்த மலமானது அருகின்றது. அவனும் பெருமானுடைய கருணைக்காக அழுகின்ற நிலை என்பது ஒரு பக்குவியான ஆன்மாவிற்கு பெருமானுடைய அருளினாலே வந்து அமைகின்றது என்பதனால தன்னை எய்த நினைப்பவர்களுக்கு எய்ததற்குரிய தகுதியை தரும் வண்ணம் அவர்களை அழ அடிக்கின்றான் பெருமான். இன்னொரு பொருள், ருத்து என்ற சொல்லுக்கு துன்பம் என்பது பொருள். துன்பங்களிலே தலையாய துன்பம் என்பது பிறவி துன்பம். ருத்து சம்சார துக்கம், ருதம் தத்து சம்சார துக்கம் திராவயதி இது ருத்ரஹ. நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குகின்றான் என்பதனால அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். ஆனால் இந்த உருத்திர சப்தத்திற்கு வேதமே பொருள் காண்கின்றது. வேதத்திலே அதர்வ சிரஸ் என்று ஒரு உபனிஷதம் அதர்வண வேதத்திலே காணப்படுகின்றது. அந்த உபநிஷதத்திலே ஒரு பகுதி ஓங்காரத்தின் பரியாய நாமாக்களுக்கு பொருள் விளக்கம் தருகின்றது. அத கஸ்மாத் உச்சதே ஓங்கார இதி, எதனால் இறைவன் ஓங்காரம் என்று கூறப்படுகின்றான். அத கஸ்மாத் உச்சதே பிரணவ இதி, அவனுக்கு எதனால் பிரணவம் என்று பெயர் வந்து அமைகின்றது. அத கஸ்மாத் உச்சதே ஈஸ்வர இதி மகேஸ்வர இதி என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு பெயர் காரணம் கூறுகின்றது. அதிலே உருத்திர நாமத்திற்கும் காரணம் கூறுகின்றது. அத கஸ்மாத் உச்சதே ருத்ர இதி யஸ்மாத் யோகிபிஹி அனன்ய பக்தைஹி த்ருதம் அஸ்ய ரூபம் உபலப்யதே தஸ்மாத் உச்சதே ருத்ர இதி. ஒரு கண்ணாடி முன்னால் நாம் நின்றால் நம்முடைய முகத்தினுடைய நிழல் கண்ணாடியிலே தெரிவது உடனே நிகழ்கின்றது. அதே போல தங்களுடைய இந்திரியங்களை அடக்கி பெருமானுடைய திருவடியை தவிர வேறென்றிலும் வேறொன்றிலும் நாட்டமில்லாது அன்பு செய்கின்ற யோகிகளுக்கு பெருமானுடைய சந்நிதி விசேடத்தினாலே பெருமானுடைய சிவத்தன்மையாகின்ற ருத்ர ரூபம் துருத்தம் உபலப்யதே உடனே கிட்டிவிடுகின்றது அவர்களுக்கு. அவ்வாறு பெருமான் பெருங்கருணையாளனாக பக்குவியான ஆன்மாவிற்கு தன்னை உடனே தந்துவிடுகின்றான். ருத்ரனுடைய ரூபம் அஸ்ய ரூபம் துருத்தம் அனேன உபலப்யதே. சிவனாருடைய அந்த சிவத்தன்மை என்பது அவருடைய பக்தனுக்கு உடனே கிட்டுகின்றது என்பதனாலே அவனுக்கு ருத்ரன் என்று பெயர் என்று அத்வைத சித்தாந்த முக்தியை கூறும் வண்ணமும் அவருடைய பெயரானது அமைந்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுமல தாழக்குறிஞ்சி பதிகத்திலே சேர்வார் தாமே தானாக செய்யுமவன் என்று கூறுகின்றார். என்னுடைய உடைமை பொருள் ஒன்றை நான் உங்களுக்கு தரலாம், உரிமை பொருளை கூட தரலாம், ஆனால் என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. என்ன காரணம்? என்னுடைய ஜீவஸ்வரூபம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு நான் அடிமை என்பதனால என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. உலகிலே தன்னை ஒருவன் உயிர்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால் அவன் சர்வ சுதந்திரனாக இருக்க வேண்டும் என்பதனால பரமேஸ்வரன் சர்வ சுதந்திரனாக இருப்பதனால்தான் அவருடைய சிவத்தன்மையை உயிர்கள் முக்தி நிலையிலே பெறுகின்றன என்பதனால அப்படி சர்வ சுதந்திரனாக இருக்கின்ற பரம்பொருளுக்கு ருத்ரன் என்று பெயர். அவனை போற்றுகின்ற பகுதிக்கு ஸ்ரீ ருத்ரம் என்று பெயர். வேதங்கள் தோறும் ருத்ர சுக்தங்கள் இருந்தாலும் யஜுர்வேதத்திலே காணப்படுகின்ற நமஸ்தே ருத்ர மன்னவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாக்கங்களை கொண்டது. அனுவாக்கம் என்பது வேதம் என்பது காண்டங்கள் என்ற பெரும் பிரிவுகளாக காணப்படும். அந்த காண்டங்கள் பிரசனங்கள் அல்லது அத்தியாயங்களாக காணப்படும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கின்ற சிறு உட்பிரிவுக்கு அனுவாக்கம் என்று பெயர். 11 அனுவாக்கங்களாலே ஆகியது இந்த ஸ்ரீ ருத்ர பிரசனம். அதனால் இதற்கு ருத்ர ஏகாதசினி என்றும் பெயர். பெரியோர்கள் கூறுவார்கள், ஒருவர் அன்றாடம் பாராயணம் செய்ய வேண்டியவை 5 நூல்களாம். அவை யாவை என்று கேட்டால் ஸ்வசாகோபனிஷத்து, கீதா, விஷ்ணோர் நாம சகஸ்ரகம், ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம், நித்யம் ஆவர்த்தையே புதகா. அறிஞன் ஒருவன் தன்னுடைய வேத கிளைக்கு உரிய உபனிஷதம். ஆகவே ஒவ்வொரு வேத கிளைக்கும் உரியதாக ஒரு உபனிஷத்தான் உள்ளது என்ற கருத்தானது பெரியோர்கள் கொண்டிருக்கிறார்கள். நாம் அத்தியனம் செய்யக்கூடிய இயல்பான நம்முடைய சாகையினுடைய உபனிஷத்தையும் பகவத்கீதையையும் திருமாலுடைய சகஸ்ரநாமத்தையும் புருஷ சுக்தத்தையும் ஸ்ரீருத்ரத்தையும் அன்றாடம் ஒருவன் ஆவர்த்தி செய்ய வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வளவையும் ஒருவன் பாராயணம் செய்வதற்கு நேரம் அதிகமாக பிடிக்கும். கீதை என்பது 700 ஸ்லோகங்களால் ஆகியது. அவரவர் கிளையிலே இருக்கின்ற உபனிஷத் சிறியதாக இருக்கலாம் அல்லது பிருகதாரண்யம் போல பெரிய உபனிஷதாக கூட இருக்கலாம் என்பதனால மிகவும் நேரம் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதிலே அவசியம் பாராயணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று யாதாவது ஒன்றை குறிப்பிட்டு கூற வேண்டும் என்று சொன்னால் அதனை வேதமே கூறுகின்றது. எப்படி கூறுகின்றதுன்னு கேட்டா, கைவல்ல உபநிடதம் என்ற ஒரு உபநிடதம் அதர்வணவேதத்தை சார்ந்தது. அது ஸ்ரீருத்ரத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது எஸ் சதருத்ரீய மதியதே சோக்னி பூதோ பவதி, சுராபானாத் பூதோ பவதி, பிரம்மஹத்யாத் பூதோ பவதி, கிருத்யா கிருத்யாத் பூதோ பவதி, தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரித்தோ பவதி, அத்தியாசிரமி சர்வதா சகிருத்வா ஜபயத் என்று கூறுகின்றது. இந்த மந்திரத்தின் பொருள் என்னன்னு கேட்டா, யாரொருவன் சதருத்ரீயம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீருத்ர பிரசனத்தை அன்றாடம் ஓதுகின்றானோ அவன் நெருப்பிலே தூய்மை செய்யப்பட்டவனைப் போல் பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். அவன் செய்யத்தகாத செயல்களை செய்த குற்றத்திலிருந்தோ செய்ய வேண்டியவற்றை செய்யாத குற்றத்திலிருந்தோ பிரம்மகத்தி போன்ற பெரும் பாவங்களிலிருந்தோ கல்குடித்தல் போன்ற பாவங்களிலிருந்தோ இந்த ருத்ரத்தை ஓதுவதனாலே விடுபடுகின்றான். ருத்ரத்தை ஓதிய ஒருவன் காசி யாத்திரை செய்த பயனை அடைகின்றான் என்ற காரணத்தினாலே ஒருவன் அத்தியாசிரமியாக இருந்து, அதாவது திருநீர் அணிந்தவனாக இருந்து, அத்தியாசிரமி என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் திருநீர் அணிதல் என்பதுதான். அந்த திருநீர் அணிந்தவனாக இருந்து இந்த ருத்ரத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டு வர வேண்டும் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓத வேண்டும் என்று வேதத்திலே விதி காணப்படுகின்ற காரணத்தினாலே அன்றாடம் ஓதத்தக்க நூல்களிலே தலையாயது என்பது ஒரு முறையாவது ஓதித்தான் ஆக வேண்டும் என்று அந்த நிர்பந்தம் இருப்பது ஸ்ரீருத்ரத்திற்கு மட்டுமே என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். இந்த தெளிவினை ஐந்து நூல்களை கூறிய அந்த ஸ்லோகத்திலும் பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார். ருத்ரஞ்ச என்று ஒரு சகாரத்தினை ருத்ரத்தோடு சேர்த்து அதுவே இந்த நித்திய பாராயண நூல்களிலே தலையாயது. அதனை ஒருவன் ஒருவேளையாவது ஒரு நாளைக்கு பாராயணம் செய்யாது இருக்கலாகாது என்ற குறிப்பினை அந்த சகாரத்தினாலே கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீருத்ரம் என்பது யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதா பாகத்திலே இருக்கின்றது, கர்மகாண்டத்திலே இருக்கின்றது. இருந்தாலும் இதனுடைய பெருமை கருதி, இதனுடைய பயன் கருதி, இது முக்தியை விளைவிப்பது என்ற பயனை கருதி, இதனை ஞான காண்டத்திலே ஒரு பகுதியாகவும் கருதுகின்றார்கள் என்பதனால இதற்கு ருத்ரோபனிஷத், ருத்ரமாகின்ற உபனிஷத் என்ற ஒரு பெயர் வழங்குகின்றது என்று பார்க்கின்றோம். உருத்திரன் அவருடைய வழிபாடு என்பது ஒரு முழுமையான வழிபாடாகும். பல தெய்வங்களை வழிபட்டாலும் உருத்திரனை வழிபட்ட பலன் கிட்டாது. ஆனால் உருத்திரனை வழிபட்டால் நாம் வழிபடாது கைவிட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட அந்த பயனானது நமக்கு கிட்டும் என்பதையும் பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். விருட்சஸ்ய மூல சேகேன சாகா புஷ்யந்தி வை யதா சிவே ருத்ர ஜபாத் பிரீதே பிரீதா ஏவாஸ்ய தேவதாக அதோ ருத்ர ஜபாதேவ முக்தி முக்தி பிரசித்ததா என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய பொருள் என்னென்ன, ஒரு மரத்தினுடைய வேரிலே தண்ணீர் ஊற்றுவதனால அதனுடைய கிளைகள் எவ்வாறு செழிக்கின்றனவோ அதை போலவே ஸ்ரீருத்ரனை அந்த பரம்பொருளை இந்த ருத்ர சூக்தத்தினாலே ஜபம் செய்து வழிபடுவதனாலே எல்லா தெய்வங்களுக்கும் திருப்தி உண்டாகின்றது. அவ்வாறு அவர்களுக்கு சந்துஷ்டி உண்டாவதனால பிற தெய்வங்களும் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் என்பதனால ருத்ர ஜபத்தினாலே ஒருவனுக்கு இம்மை மறுமை பலன்கள் கிட்டுகின்றன. ஏன்னா பரம்பொருளை தவிர வேறு எந்த தெய்வத்தினாலும் மறுமை பயனாகின்ற முக்தியை தர இயலாது. ஆனால் இம்மை பயன்களை தருவதற்கென்று எண்ணிறந்த தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வழிபடாமலேயே அந்த பயனை பெற வேண்டும் என்று சொன்னால் ருத்ர ஜபத்தினால் பெறலாம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒருவன் ஒரு நல்ல வினையின் பயனை பெறுவதற்கும் சித்தசுத்தியை பெறுவதற்கும் முக்தியை பெறுவதற்கும் பெருந்தடையாக இருப்பது எது என்று கேட்டால் அவன் செய்த தீவினையின் கூட்டம், பாவத்தின் பலன். அந்த நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் கழுவாயாக ஒரு ஜபம், ஒரு மந்திரத்தின் ஜபம் உண்டு என்று சொன்னால் அது ஸ்ரீ ருத்ர நாம ஜபம் தான் என்று பார்க்கின்றோம். கைவல்ய உபநிடதத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த மந்திரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. எஸ் சதருத்ரீய மதீதே சோக்னி பூதோ பவதி, யாரொருவன் இந்த ஸ்ரீருத்ரமாக இந்த சதருத்ரீயத்தை ஓதுகின்றானோ அவன் நெருப்பினால் தூய்மை செய்யப்பட்டவனை போல பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். சுராபானாத் பூதோ பவதி, கள் குடித்த பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்மஹத்யாத் பூதோ பவதி, அந்தனனை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். கிருத்யா கிருத்யாத் பூதோ பவதி, செய்யத்தக்கவற்றை கைவிடுகின்ற குற்றம், செய்யத்தகாதவற்றை கடைபிடிக்கின்ற குற்றம் ஆகிய பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரிதோ பவதி, காசி யாத்திரை செய்து காசியிலே வசிக்கின்ற பலனை பெறுகின்றான். அத்தியாசிரமி, அவன் திருநீர் அறிந்தவனாக இருந்து கொண்டு சர்வதா எப்பொழுதும் சக்ருத்வா அல்லது ஒருமுறையாவது ஜபேத் இந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபிக்க கடவன் என்று விதியானது காணப்படுகின்றது அதர்வண வேதத்திலே என்று இதனுடைய பெருமையை பார்க்கின்றோம். உலகத்திலே இன்றைக்கு சஷ்டப்த பூர்த்தி என்றால் ருத்ரேகாதசி ஜபம் அந்த நாளை கொண்டு செய்வித்து அந்த கலசத்திலே பெருமானை ஆவாகனம் செய்து பெருமாட்டி ஆவாகம் செய்து ஏகாதசி ருத்ரர்களை ஆவாகனம் செய்து அந்த கலசத்தினாலே சஷ்டப்த பூர்த்தி செய்து கொள்கின்ற தம்பதிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். என்ன காரணம், 60 வயது பூர்த்தி செய்தது என்பது ஒரு பெருமை. ஆனால் அன்றாடம் நாம் ஈட்டுகின்ற பாவமோ நாம் அறிந்து செய்வனவும் அறியாது செய்வனவும் பல பல. 60 வயதிற்கு வரையிலும் ஈட்டிய பாவத்திற்கு ஒரு கழுவாய் வேண்டும் என்பதற்காகவே ருத்ர ஏகாதசினி என்ற பிராயசித்த கர்மாவானது அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்திலே பாவத்திற்கு பெரும் கழுவாயாக அமைவது ருத்ர ஜபம்தான் என்பது அனுஷ்டானத்திலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, பரம்பருடைய இனிய திருநாமங்களை தொகுத்து வணக்கம் கூறுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய சிறப்பினை சாமவேதத்தினுடைய ஜாபாலி என்ற உபனிஷதமானது கூறுகின்றது. ஜாபாலி என்ற உபனிஷதத்திலே அந்தன சிறுவர்கள் பிரம்மச்சாரிகள் யாஜ்ஞவல்கியர் என்ற மகரிஷியினை சென்று கண்டு எங்களுக்கு முக்தி பெற்றுக்கு ஒரு மந்திரத்தை நீங்கள் உபதேசியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அவர் புன்முறுவல் பூக்கின்றார், நீங்கள் எல்லாம் வேதத்தை அத்தியனம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் சாகையிலேயே நீங்கள் ஸ்ரீருத்ரத்தினே ஜபித்திருப்பீர்கள், ஓதியிருக்கிறீர்களான்னு கேட்கும் பொழுது ஆம் ஓதியிருக்கின்றோம் என்று சொன்னவுடனே அந்த மந்திரத்தை விட முக்திக்கு சிறப்பான வழி கிடையாது, உங்களுக்கு புதிய மந்திரம் தேவையில்லை. அதற்கு ஒரு காரணம் கூறுகின்றார், அந்த ஸ்ரீருத்ரத்திலே வருகின்ற நாமாக்கள் எல்லாம் பெயர்கள் எல்லாம் அமுதத்தினுடைய நாமாக்கள், மரணத்தை மாற்றுகின்ற அமுதத்தினுடைய நாமாக்கள், அமிர்தசிய நாமானி என்று கூறுகின்றார். அமுதம் என்ற சொல்லினாலே வேதத்திலே யாண்டும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரனை கூறப்படுகின்றான். புருஷ சுக்தத்தில கூட அமிர்தம் என்ற சொல்லினாலே ருத்ரன் கூறப்படுகின்றான் என்று பாஷ்யக்காரர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இவ்வாறு பரம்பருடைய பெயர்களை எல்லாம் தொகுத்து கூறுகின்றது ஒரு முதல் ஏற்பாடாக இந்த ஸ்ரீருத்ரம் என்பதனால பெருமானுடைய அர்ச்சனையிலும் தொன்று தொட்டு இந்த ஸ்ரீருத்ர பிரசுரத்திலே வருகின்ற நாமாக்களை தொகுத்து அர்ச்சனை செய்கின்ற வழக்கம் வழிபாட்டு முறையானது உரையிலே காணப்படுகின்றது. அதற்கு ஸ்ரீருத்ர திரிசதி என்று பெயர். நாம் நினைத்த எல்லா வரங்களையும் பெறுவதற்கு கடவுளை நமகா என்று வணங்கி போற்றி வழிபட வேண்டும் என்று வேதமே விதிக்கின்றது. அவனுடைய வழிபாடுகளிலே மிக எளிமையான வழிபாடு அவனை வணங்குவதாகும். அவனை வணங்குவதனாலேயே மிக பெரிய பலன்களை நாம் பெறலாம் என்று தைத்திரிய உபநிஷதமானது நமக்கு காட்டுகின்றது. தம் நமயித்யுபாசீத நம்யந்தே அஸ்மை காமாக, பரம்பொருளாகின்ற கடவுளை ஒருவன் நமகா போற்றி என்று உபாசிக்க கடவன். அவ்வாறு வழிபடுவதனால அவருடைய விருப்பங்கள் எல்லாம் அவன் காலடியிலே வந்து கிடக்கின்றன, அவனை வழிபடுகின்றன என்றால் அவன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்கின்றான். அவன் வேண்டுவதெல்லாம் கிட்டுகின்றன என்பது அர்த்தம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பான் கண்டாய் என்ற கடவுளை நாம் போற்றி போற்றி என்று வணங்குவதனாலேயே வழிபாடானது சிறப்பாக நிறைவேறுகின்றது. நமகா என்ற சொல்லுக்கு நமமா என்ற தியாகமே பொருளாக இருக்கின்றது. பெருமானே என்னுடையது அன்று, எல்லாம் உன்னுடையதே என்ற அந்த தியாக புத்தியோடு அவனை நமகா என்று திருவடியிலே எவன் ஒருவன் வணக்கம் செலுத்துகின்றானோ அவன் முக்தியை பெறுகின்றான். அந்த முக்தியை பெறுவதற்குரிய வழிபாட்டு மந்திரங்களிலே தலையாயது என்பது வேதமே அவனை வணங்குகின்ற இந்த வழிபாடு. அவ்வாறு வேதமே அவனை நமஸ்கரிக்கின்றது. இன்னொருவர் நமஸ்கரிப்பதாக வேதம் கூறுகின்ற இடம் இல்லை. வேதம் தானே அவனை நமஸ்கரிக்கின்றது. வேதமே கடவுளை வணங்குமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. வணங்கும் என்று தேவாரம் கூறுகின்றது. பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரை காடா என்று ஆளுடைய பிள்ளையார் கூறுகின்றார். வேதாரண்யத்திலே வேதங்கள் அநேக காலமாக சிவபெருமானை பாதங்களிலே மலரிட்டு வணங்கின என்று பார்க்கின்றோம். அவை எவ்வாறு வணங்கியிருக்கும்? இந்த ருத்ரத்தினால்தான் வணங்கியிருக்கும் என்பது தெளிவு. எடுத்த எடுப்பிலேயே பெருமானுடைய சிரத்திற்கு வணக்கம், அவருடைய உயர்ந்த தோள்களுக்கு வணக்கம், அந்த தோளிலே அவன் தாங்கியிருக்கின்ற வில்லிற்கு வணக்கம், அந்த வில்லிலே அவன் பூட்ட இருக்கின்ற அம்பிற்கு வணக்கம். பெருமானை இந்த அம்பினை உயிர் பகையாகின்ற மலத்தை நோக்கி செலுத்துவாயாக, நீ எப்பொழுதும் என்னை உன் கருணை கண்ணால் காத்து வர வேண்டும் என்ற பொருளிலே ருத்ரமானது தொடங்குகின்றது என்று பார்க்கின்றோம். வேதத்திலே அமைப்பு எப்படி இருக்கின்றதுன்னு கேட்டா, ஒவ்வொரு பிரசனமாகின்ற அத்தியாயம் ஒரு கருத்து கொண்ட அனுபாக்கங்களிலேயே முழுவதும் நிறைவேறுவது இல்லை. ஆனால் நமகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ருத்ர பிரசனம் மட்டும் அதனுடைய 11 அனுபாக்கங்களும் இறைவனை வணங்குகின்ற ஒத்த கருத்து கொண்ட சிங்கிள் டாபிக்ல அமைந்த ஒரே ஒரு பிரசனம் வேதங்களிலே யான் அறிந்தவரையிலும் இந்த ருத்ர பிரசனம் தான் என்பதனால இது ஒரு சிறப்பு. அதாவது இறைவனை வணங்குவதற்கென்ற அந்த பர்பஸ் ஓரியன்டாக அந்த தாற்பயத்தோடு உள்ள கிளையோடு வேதமே நமக்கு இதனை பெருங்கருணையோடு வேத மாதா என்கின்ற அந்த தாயார் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த ருத்ரத்தை ஓதி இறைவனை வழிபடுவதனால நமக்கு முக்தி கிட்டுகின்றது. அந்த முக்திக்கு கிட்டுவதற்கு என்ன குறி அடையாளம் என்ன? ஒருவன் முக்திக்குரியவன் என்ற அடையாளம் என்னன்னு கேட்டா அவன் கருணை இருக்க வேண்டும், அவன் துறவு மனப்பான்மை கொண்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு பகையே உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த ருத்ரத்தை வழிபடுவதனால ஒருவனுடைய பகைமை உணர்ச்சி என்பது அறவே நீங்குகின்றது. ஏன்? இந்த ருத்ரத்திலே கடவுளை எவ்வாறு வழிபடுகின்றது வேதம் என்று கேட்டால், அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று வழிபடுகின்றது. ருத்ரன் எல்லா தேவர்களாக இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், எல்லா மக்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், அவன் எல்லா உயிரினங்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், அவன் ஜடப்பொருள்களாக கூட இருக்கின்றான். அவன் காணப்படும் எல்லா உருவங்களாகவும் அந்த உருவங்களை கடந்த பரம்பொருளாகவும் அவனே இருக்கின்றான். சர்வோவை ருத்ரஹ தஸ்மை ருத்ராய நமோஸ்து, எல்லாமாக இருப்பவன் ருத்ரன் என்பதனால அவனுக்கு வணக்கமானது செலுத்தப்படுகின்றது. வணங்குவதற்கு உரிய கடவுள் யார் என்று கேட்டால், எந்த கடவுள்? எல்லாமாக இருக்கின்றவனோ, சர்வன் என்ற திருப்பெயரை தாங்கியவன் அந்த ருத்ரனே வணங்கத்தக்கவன். அந்த ருத்ரனை பற்றி இந்த ருத்ர பிரசனம் சொல்லும் பொழுது அவன் பஞ்சபூதங்களிலே இருக்கின்றான் என்பதை சிறப்பாக கூறுகின்றது. யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சுய ஓஷதீஷோ யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேச தஸ்மை ருத்ராய நமோஸ்து எந்த உருத்திரன் நெருப்பிலே இருக்கின்றானோ, நீரிலே இருக்கின்றானோ, தாவரங்களிலே இருக்கின்றானோ, பெரிய உலகங்கள் அனைத்திலும் உள் புகுந்து கலந்தவனாக காணப்படுகின்றானோ, அந்த ருத்ரனுக்கு இந்த வணக்கமானது செய்யப்படுகின்றது, உரித்தாகின்றது என்று மந்திரத்தினுடைய பொருள். அதாவது இந்த மந்திரத்தை ஓதுவதனால ஒருவனுக்கு நீரிலோ நெருப்பிலோ காட்டிலோ மரணமானது சம்பவிப்பதில்லை என்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? அங்கெல்லாம் ருத்ரன் காக்குங்கிறவளாக இருப்பதை இவன் உணர்ந்து ஓதுகின்ற காரணத்தினாலே நீரிலே மூழ்கடிக்கப்படுபவன் மூழ்காது தப்பிக்கின்றான், நெருப்பிலே தூக்கி போடப்பட்டவன் வேகாது தப்பிக்கின்றான், காட்டிலே வழி தெரியாது திகைக்கின்றவன் ஒருவன் வழிகாட்ட வந்து சேர்கின்றான் என்று அவன் உலகிலே காக்கப்படுகின்றான் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ருத்ரத்திலே இறைவன் எப்படியெல்லாம் வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றான் என்று கேட்டால், ஊத்தவனாக, இளையவனாக, உறங்குபவனாக, விழித்திருப்பவனாக, ஓடுகின்றவனாக, நிற்கின்றவனாக, மிகவும் உயர்ந்தவனாக, மிகவும் தாழ்ந்தவனாக, குதிரையாக, குதிரையை செலுத்துவனாக, நாய்களாக, நாய்களை பிடித்து தின்பவர்களாக, நாயாடியார்க்கிடமாவது நந்திரு நாவலூரே, நாயினை வளர்த்து கொண்டிருப்பான், பசிக்கும் போது அதையே அடித்து தின்று விடுவான், அப்படிப்பட்ட கீழ்மகனாகவும் கடவுளே இந்த ருத்ரமானது காட்டுகின்றது. சொப்யஸ் சுபதி பெஸ்டவோ நமகா என்று கூறுகின்றது. தச்சனாக, குயவனாக, கருங்கொல்லனாக, பொற்கொல்லனாக, வேடனாக, துறவியாக, ஏன் திருடனாக, மிகப்பெரிய திருட்டிலே வல்லவனாக, இப்படியெல்லாம் எல்லாமாக ருத்ரனானவன் இங்கு போற்றப்படுகின்றான். இதனுடைய பொருள், எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிர்க்கு உயிராக இருக்கின்ற ஒரே கடவுள் ருத்ரன் என்பதாகும். உயிர்கள் பல திரத்தன, ஆனால் ஜீவ சாட்சியாக உயிர்கள் தோறும் ஒரு மரத்தின் ஒரு கிளையிலே அருகருகே இருக்கின்ற பறவைகளைப் போல, ஒவ்வொரு உயிரும் எடுத்திருக்கின்ற மரக்கிளை போலும் உடம்பிலே ஜீவனாகின்ற உயிர்க்கு அருகிலே காணப்படுகின்ற மாறாத கடவுளாகின்ற துணை, அந்த துணையாக இருப்பவன் ருத்ரன் என்பதைத்தான் அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று இங்கு வேதம் காட்டுகின்றது. என்பதனால உயிர்கள் பல என்றும் கடவுள் ஒருவன் என்றும் அந்த உண்மையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உண்மையை இந்த ருத்ரத்திலே அது நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த உண்மை வேதங்களிலே பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்வேதாசுத்திரம் முதலிய உபநிடதங்களிலும், யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதைகளிலும் ஏகோஹி ருத்ரஹ ந த்விதீயாய தஸ்தே என்று காணப்படுகின்றது. உருத்ரன் என்பவன் ஒருவன், அவனுக்கு இணையாக இரண்டாம் அவன் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த சித்தாந்த கருத்தினை நிறுவும் வண்ணம் இந்த போற்றுதல் அமைந்திருக்கின்றது. கடவுள் எல்லா வடிவங்களையும் பெற்றிருக்கின்றான் என்பதனால அந்த வடிவங்கள் தோறும் மாறாத ஒருவனாக அவன் இருக்கின்றான் என்ற உண்மையை இந்த ருத்ரமானது நம்முடைய நெஞ்சத்திலே ஆழமாக பதிக்கின்றது. இதனை ஓதி வருவதனால நமக்கு உலகத்திலே எந்த உயிரினத்திலும் பகைமை உணர்ச்சி என்பது நீங்கி விடுகின்றது. எல்லா இடத்திலும் கடவுளை காண்கின்ற அந்த அத்வைத ஞானமானது சித்திக்கின்றது. ஈஸ்வரோ ஜீவகலையா பிரவிஷ்டோ பகவானிதி, எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரினுடைய உயிர் என்ற ஏகதேசத்தை பார்க்காமல் உயிர்கள் தோறும் துணையாக இருக்கின்ற அந்த கடவுளை பார்க்கின்ற பக்குவமானது ருத்ர பாராயணத்தினாலே ஒருவனுக்கு சித்திக்கின்றது. ஆகவே அவன் முக்திக்கு உரியவனாக ஆகின்றான் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள்.
8: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: சிற்றம்பலம் Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
9: தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
10: சிஷ்யனது சரீரத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரமயமான அந்த சரீரத்தில், பாஷ சூத்திரத்தில் அந்த இந்த இடத்தில் முடிச்சு போடக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் கிரந்தி கல்பன கிரமஹ. தத் சூத்திரம் கலாஸ்தானேஷு பிரம்மரந்திர பூமத்திய கள நாபி ஜானுஷு குங்குமாதினா சம்ருஜ்ய. அந்த அந்த கலைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய வியாப்தி ஸ்தானத்தில் குங்குமங்களால் அந்த இடத்தில் குங்குமம் போன்ற பொருளால் அடையாளத்தை செய்ய வேண்டும். சிஷ்யனது சரீரத்தில் அந்த பிரம்மரந்திர பகுதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் நாம் குங்குமத்தினால் அடையாளம். இது சாந்தி தீர்த்த கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தினுடைய புருமத்தியாகிய பூர்வ மத்தியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய பாஷசூத்திரம், அந்த இடமானது, அந்த இடம் குங்குமத்தினால் அதை அடையாளம் செய்ய வேண்டும். சாந்தி கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனது கழுத்து பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தினால் அடையாளம் செய்ய வேண்டும். இது வித்யா கலையினுடைய வியாப்திஸ்தானம். சிஷ்யனது நாபிஸ்தானத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும். இது பிரதிஷ்டா கலைக்கான வியாப்தி, அந்த முடிவினுடைய ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும். இது பிரதிஷ்டா கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். இவ்வாறு அடையாளம் செய்து அந்த சூத்திரத்தில் சிவபெருமானை சாங்கமாக பூஜை செய்து அடுத்து ஓம் ஹஹ ஹும் பட் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு முறையே அந்தந்த இடத்தில் இது சிஷ்ய சிரசூத்ரே சபுஷ்ப நாராஜ முத்ரையா சந்தாட்டிய, அந்த சிஷ்யனுடைய அந்த சூத்திரத்தில் ஒரு கையில் இரண்டு கைகளிலேயும் புஷ்பங்களை எடுத்து நாராஜ முத்ரையை கொண்டு அந்த புஷ்பத்தினால் அந்த சூத்திரத்தை தாடனம் செய்து ஓம் ஹௌம் சாந்தி தீத கலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தின் உள்ளே, சிஷ்யனுடைய சூத்திரத்தின் உள்ளே ஆச்சாரியரானவர் பாவனையாக உள்ளே நுழைந்து கிரகித்வா அந்த குங்குமம் அடையாளம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்தந்த கலைகளை, முக்கியமாக சாந்தி தீர்த்த கலையை, அந்த கலையானது சிஷ்யனுடைய அந்த நெற்றி பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து பிரம்மரந்திர பர்யந்தம் இருக்கக்கூடிய இடத்தில் சாந்தி தீர்த்த கலை வியாப்தமாக இருக்கிறது. அதை கையில் கிரகணம் செய்து சுவாகாந்தேன த்ரியாகுதீஹி தத்வா, அக்னிகுண்டத்தில் ஒரே சமயத்தில் அக்னிகுண்டத்தில் மூன்று முறை சாந்தி தீத மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் ஆகுதி செய்து ஓம் ஹ்ரௌம் ஹௌம் ஹ்ரௌம் பகவன் சாந்தி தீத கலாபாஷம் மலகர்ம சாக்த தத்துவ புவனாதி வியாபகம் பந்த பந்த ஹும்பட் இதி சூத்ரே கிரந்திம் குறியாத். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தில் பிரம்மரந்திர ஸ்தானத்தில் சாந்தி தீத கலையின் பொருட்டு கிரந்தியை செய்ய வேண்டும். இதன் பொருள், பகவன் சிவபெருமானே சாந்தி தீத கலாபாஷம், இந்த சாந்தி தீத கலை என்ற இந்த பாஷமானது வியாபகமானதாக மாற வேண்டும். எங்கு வியாபகமாக இருக்க வேண்டும் இந்த சாந்தி தீத கலையானது? மலங்களையும், ஆணவ மலத்தையும், கர்ம மலத்தையும், அதுபோல் மாயா மலத்தையும், அதுபோல் தத்துவ புவனாதிகளையும் வியாபித்ததாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பந்தமந்த ஹும்பட் என்ற மந்திரத்தால் அங்கு கிரந்தியை, முடிச்சியை செய்ய வேண்டும். இவ்வாறாக இதே முறையில் முதலில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் சிஷ்ய சூத்திரத்தை, அந்த இடத்தை சபுஷ்ப நாராஜ முத்ரையினால் தாடனம் செய்தல், அடுத்து அந்த மந்திரத்தை ஓம் ஹேம் சாந்திகலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சூத்திரத்தின் உள்ளே நுழைதல், அங்கு வியாபித்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த கலையை கையில் எடுத்துக்கொண்டு மூன்று முறை அக்னியில் ஆகுதி செய்தல், அதன் பின்பு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட கலையானது, இரண்டாவதாக சாந்தி கலையானது, அதனுடைய ஆணவ கர்ம மாயா மந்திரபத வர்ணபுவன தத்துவங்கள் இவைகளையெல்லாம் வியாபித்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த சூத்திரத்தில் கிரந்தியை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த ஐந்து சம்ஸ்காரங்களில் முறையாக சாந்தி தீர்த்த கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவிற்த்தி கலை, இந்த ஐந்து இடத்திலேயும் கிரந்தி கல்பனம் என்ற முறையில் இந்த சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டும். அதன் பின்பு ததஹா தத் சூத்திரம் தஸ்ய தட்சிணஸ்கந்தே நிதாய, இவ்வாறு இதுவரை செய்த சம்ஸ்காரத்தால் சரீரத்தில் இருக்கக்கூடிய மாயா தொடர்பான, ஆணவம் கர்மம் மாயை போன்ற மும்மலங்கள் தொடர்பான, ஐந்து கலைகள் தொடர்பான, ஆறு அத்வாக்கள் தொடர்பான அனைத்தும் சிஷ்யனது சரீரத்தை விட்டு, சிஷ்யனது சரீரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் அனைத்தும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டதாக ஆகிறது. அப்படிப்பட்ட அந்த சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனது வலது தோள்பட்டையில் வைத்து தட்சிணஸ்கந்தே நிதாய விஸ்மிருதாதி அகமோஷாய மூலசத ஹோமம் விதத்யாத், இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவனக்குறைவு, மறதி போன்ற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்ஸ்கார லோபங்களெல்லாம் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் நூறு முறை ஹோமம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ததஹா சூத்திரம் அவதாரிய, அந்த சூத்திரத்தை சிஷ்யனது சிரசிலிருந்து, முதலில் நாம் சிஷ்யனது சிகையில் அதை கட்டிவிட்டோம், அதிலிருந்து அதை அவிழ்த்து சராவ சம்புட்டே ஒரு இரண்டு சராவம் இரண்டு அகலில் அந்த சூத்திரத்தை சுற்றி வைத்து ஹிருதா அஸ்திர சம்புட்டிதம் ஹிருதார்ச்சிதம் கிருத்வாம், சம்புட்டத்தில் ஹிருதய மந்திரத்தால் அஸ்திர மந்திரத்தால் சம்புட்டிதம் செய்ததாக ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹாம், அதன் ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா, அதன் மேலே அந்த சூத்திரத்தை வைத்து மறுபடியும் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா, அதாவது மையத்தில் அந்த சூத்திரம் இருப்பதாகவும் அந்த சூத்திரத்தின் இரண்டு புறம் அஸ்திர ஹிருதய மந்திரமும் அந்த ஹிருதய மந்திரத்திற்கு வெளியே அஸ்திர மந்திரங்கள் இருப்பதாக அதை பூஜித்து அதன் பின்பு ஹிருதய மந்திரத்தால் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்று அந்த சூத்திரத்தை பூஜை செய்து அதற்கு சம்பாத்த ஹோமம் செய்து தண்டிலே மண்டலேவாபி நிவேத்ய தண்டிலம் ஆகிய யாகேஸ்வரரிடத்தில் அதை நிவேதனம் செய்து அல்லது மண்டலேஸ்வரரிடத்தில் நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்து ரக்ஷார்த்தம் அதாவது இந்த ஷராவத்தில் இந்த அகலில் இந்த சிஷ்யனது உயிர் அவனது உடல் அவனது பலவிதமான கர்மாக்கள் சிஷ்யன் தொடர்பான அனைத்துமே இந்த ஷராவத்தில் வைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அவரிடத்தில் நிவேதனம் செய்து ரக்ஷார்த்தம் இதை மறுநாள் நாம் செய்ய வேண்டிய தீட்சை வரை இந்த சரீரமானது உடலானது உயிரானது அனைத்தும் ரக்ஷையோடு காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவகும்பே பகவன் ரக்ஷணீயம் துவயா இது விஜாபிய சிவகும்பமாகிய யாகேஸ்வரரிடத்தில் பகவானே இதை தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிவேஷையே அந்த ஷராவத்தை அந்த சம்புட்டத்தை சிவபெருமானிடத்தில் வைத்து விட வேண்டும். இவ்வாறாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து அனைத்தும் இப்பொழுது சூத்திரத்தில் வந்ததாகவும் சூத்திரமானது சிவபெருமானிடத்தில் வைக்கப்பட்டதாகவும் இந்த சம்ஸ்காரம் ஆகிறது. இதன் பின்பு ததஹா சிஷ்யம் அதிகரண மஞ்சகே பூஜா புரஸ்தரம் பிரணாமம் காரயித்வாம் சிஷ்யனை ஐந்து விதமான அதிகரணங்கள் இப்பொழுது சிஷ்யனது சிவபெருமான் ஐந்து இடத்தில் சிறப்பாக திகழ்கிறார். ஒன்று மண்டலம், இரண்டாவது கும்பம், மூன்றாவது ஹோமகுண்டம், நான்காவது ஆச்சாரியரது ஹிருதயம், ஐந்தாவது சிஷ்யனது ஹிருதயம். இந்த ஐந்து இடத்திலும் திகழக்கூடிய சிவபெருமானுக்கு சிஷ்யன் வாயிலாகவே பூஜையை செய்து ஒரு புஷ்பத்தை சாத்தும்படி செய்து பிரணாமம் காரயித்வா அவனை வணங்கி விழுந்து வணங்கும்படி செய்து மண்டபாத் பகிஹி மண்டலத்ரயம் கிருத்வா அந்த மண்டபத்திற்கு வெளியே மூன்று மண்டலங்களை நாம் இட்டு பூர்வாஸ்யம் உத்தராசியம் வா பிரதம மண்டலே நிவேஷ்ய அந்த சிஷ்யனை கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருக்கும்படி செய்ய வேண்டும். முதல் மண்டலத்தில் அதாவது புபுக்ஷு போகத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் கிழக்கு முகமாகவும் முமுக்ஷுவாக மோட்சத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் வடக்கு முகமாகவும் அவனை அமரும்படி செய்து அந்த முதல் மண்டலத்தில் அமரும்படி செய்து குஷபானையே தஸ்மை பஞ்சகவ்ய சுழுக்கத்ரயம் தத்வா முதலில் நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பஞ்சகவ்யத்தை அவன் கையில் தர்பையை கொடுத்து ஐந்து மூன்று முறை பஞ்சகவ்யத்தை கொடுத்து அவனை பிராசனம் செய்யும்படி செய்ய வேண்டும். அதற்கான மந்திரம் ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா, ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா, ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்யத்தை மூன்று முறை பிராசனம் செய்ய வேண்டும். இதி பிரத்யேகம் அந்தராந்தரா ஆச்சமன யுதம் ஒவ்வொரு முறையும் நடுவே நடுவே ஆச்சமனம் செய்து கொள்ள வேண்டும். ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா என்று ஒரு முறை பஞ்சகவ்யம் பிராசனம் செய்த பின்பு ஒரு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும். மறுபடியும் ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம், மறுபடியும் ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம் என்று இவ்வாறாக முதல் மண்டலத்தில் அமர்த்தி பஞ்சகவ்ய பிராசனம் செய்விக்க வேண்டும். அடுத்து த்விதீயஸ்மின் மண்டலே இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி இருக்கும்படி செய்து சரோஹோ கிராசத்ரயம் பஞ்சாங்குள்யாகிருதம் அதந்தஸ்பர்ஷம் ததைவ பிராசயேத் கிராசாஷ்டகம் வா இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி செய்து சருபாகம் செய்து ஸ்தலிபாகம் செய்து சருகவனம் செய்த பின்பு சிஷ்யனுக்காக தனியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னம் அந்த அன்னத்தின் சிஷ்யனுக்கு உரிய பங்கத்தில் மூன்று கிராசங்கள் மூன்று கைப்பிடி சருவை அவனுக்கு கொடுத்து அவனை உண்ணும்படி செய்ய வேண்டும். சரோஹோ கிராசத்ரயம் பஞ்சாங்குள் யாகிருதம் அந்த சருவனுடைய அந்த அன்னத்தை எடுக்கும் பொழுது ஐந்து விரல்களால் எடுக்க வேண்டும். பஞ்ச அங்குலி ஆகிருதம் கிராசத்ரயம் அவ்வாறு மூன்று முறை அவன் சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுது அதந்த ஸ்பர்ஷம் பல்லில் படாமல் அந்த அன்னத்தை சருவை அவ்வாறே உட்கொள்ள வேண்டும். ததைவ பிராசயேது அல்லது முடியாத பட்சத்தில் கிராசாஷ்டகம் வா எட்டு கிராசமோ அவன் சாப்பிடலாம். இவ்வாறு இரண்டாவது மண்டலத்தில் சருவை கொடுத்து ததஸ்திருத்தீய மண்டலே தந்தகாஷ்டம் மூன்றாவது மண்டலத்தில் அவனை இருக்கும்படி செய்து அவனுக்கு பல் குச்சியை கொடுத்து அவனை பல் துலக்கும்படி செய்ய வேண்டும். தந்தகாஷ்டம் இந்த தந்தகாஷ்டமாகிய பல் குச்சியை ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்று சொல்லி கொடுக்க வேண்டும். தந்தான் சங்கிருஷ்ய வாயினை நன்கு தூய்மைப்படுத்தி பிரக்ஷால்ய அடுத்து வாயினை ஜலத்தினால் சுத்தம் படுத்தி அலம்பிக் கொண்டு ஊர்துவ முகம் பாதிதே பிராகுத ஈசான ஊர்துவ பச்சிமேஷு சுபஹா அந்யத்ர பாதிதே அசுபஹா இது ஜ்ஞாத்வா அந்த தந்தகாஷ்டமாகிய அந்த பல்குச்சியை மேல் நோக்கி அதை தூக்கி எறிய வேண்டும். அந்த பல்குச்சியானது கிழக்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ அல்லது ஈசான திசையிலோ அல்லது மேலே வேறு ஏதாவது இடத்திலோ அல்லது மேற்கிலோ அந்த பல்குச்சியானது விழுந்தால் சுபமானது, பிற இடத்தில் விழுந்தால் அசுபமானது என்று குருவானவர் சுபாசுபத்தை மனதில் தெரிந்து வைத்துக் கொண்டு அதன் பின்பு பிராயஷ்சித்தத்தை செய்ய வேண்டும். அசுபஹ இதி ஞாத்வா சமாச்சம்ய அந்த பிரவிஷ்ய. ஆச்சாரியரும் ஆச்சமனம் செய்து யாகசாலையின் உள்ளே சென்று தந்தகாஷ்ட பாத தோஷே தச்சாந்தியர்த்தம் அஸ்திர அஸ்திரேன அஷ்டோத்தர சதம் ஹுத்வா. அந்த பல்குச்சி விழுந்த இடமானது தவறான இடமாக இருந்தால் அந்த தோஷம் விலகுவதற்கு

பாருங்கள். காய வாங் மனசோத்பூத சித்ர, இவ்வாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், அந்த தவறினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த தோஷங்கள் விலகுவதன் பொருட்டு தோஷ சாந்தியர்த்தம் மூல அகோர அசிபிகி மூலமந்திரத்தாலேயும், அதுபோல் அகோர ஹிருதயாஜனமாக என்ற மந்திரத்தினாலேயும், ஓ மக அஸ்திராஜனமாக என்ற மந்திரத்தினாலேயும் தலா நூற்று நூற்று ஆகுதிகளை கொடுக்க வேண்டும். அதன் பின்பு மந்திர தர்ப்பனாய மூல பிரம்மாங்கைகி யதாசக்தி ஹுத்வா, மூல மந்திரத்தாலும் பிரம்மாங்க மந்திரங்களாலேயும் முடிந்த அளவு ஹோமம் செய்து பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இந்த பூர்ணாகுதி மகா பூர்ணாகுதி என்று மனதில் கொள்ள வேண்டும். அந்த அதிவாசத்தினுடைய மகா பூர்ணாகுதி சருசேஷம் நைவேத்தியாய ஹுத்வா, அதன் பின்பு சருசேஷம் முதலிலேயே ஏற்கனவே குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆகுதி செய்து மீதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது சருசேஷம், அந்த சேஷத்தினால் மறுபடியும் நைவேத்தியத்தின் பொருட்டு ஆகுதி செய்து ஆச்சமனாதித்வா இந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆச்சமனம் சந்தனம் தாம்பூலம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து சம்பூஜ்ய அவரை சிறப்பாக பூஜித்து விஜ்ஞாபனம் செய்விக்க வேண்டும். ஹா யாக கர்ம சந்தான பர்யந்தோயம் த்வயா விபோ பசூனாம் பாசநாசாய ஹாதவ்யோத்ர நஹாதவ்யோத்ர சந்நிதிஹி என்று ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தஹா அயம் த்வயா விபோ அயம் சந்நிதிஹி, தாங்கள் தங்களது இந்த சந்நிதியானது தங்களது இந்த இருப்பானது எது பர்யந்தம் என்றால் ஆ யாக கர்ம சந்தான பர்யந்தஹா, இந்த யாகம் என்ற கர்மா சிவதீக்ஷை என்ற கர்மாவானது முடியும் வரை தங்களது இந்த சன்னிதானமானது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். த்வயா விபோ, இந்த சன்னிதானமானது உன்னால் அறுக்கத்தக்கது அல்ல, தங்களால் விளக்கத்தக்கது அல்ல. என்ன காரணம் என்றால் பசுவுனாம் பாசநாசாய, பசுவாகிய இந்த சிஷ்யனது பாசம் விலக வேண்டும் என்பதற்காக தாங்கள் இந்த இடத்தை விட்டு அகலவே கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தோயம் த்வயா விபோ பசூனாம் பாசநாசாய ந ஹாதவ்யோத்ர சந்நிதிஹி, இவ்வாறு பிரார்த்தனை செய்து சிவபெருமானை அந்த இடத்திலேயே நிலையாக இருக்கும்படி, யாகம் முடியும் வரை நிலையாக இருக்கும்படி பிரார்த்தனை செய்து ததா அக்னிஸ்தம் நிருத்திய, அக்னியில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நிரோதார்க்கியம் கொடுத்து நிரோத முத்ரையை காண்பித்து பூராதிபிஹி ஹுத்வா பூஸ்வாஹா என்ற நான்கு ஆகுதிகளை கொடுத்து அக்னி ஆஜ்யாகுதி சதுஷ்டயம் ஹுத்வா, பிறகு அக்னி பகவானுக்கு அந்த சிவாக்னிக்கு அக்னேயஸ்வாஹா சோமாயஸ்வாஹா அக்னி சோமாபியாம் ஸ்வாஹா அக்னேயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா என்ற முறையில் இந்த நான்கு ஆகுதிகளை கொடுத்து பலிம் தத்வா பிரம்மாதிகளுக்கு பலியை கொடுத்து சமர்ப்பித கிரியாசேஷம் மண்டலேஷம் அப்படி நிருத்திய, அந்த மண்டலத்தில் பூஜிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் எல்லா கிரியைகளையும் சமர்ப்பணம் செய்து ஜபசே ஹோம அனுகுணம் ஜபம் போன்றவற்றையெல்லாம் செய்து அவர்களுக்கு சமர்ப்பணம் மண்டலேஸ்வரருக்கு சமர்ப்பணம் விசேஷ பூஜைகளை எல்லாம் செய்து மண்டலேஷம் அப்படி நிருத்திய, மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பரமேஸ்வரனை நிரோதார்க்கியம் கொடுத்து நிலை நிறுத்தி கலசஸ்தம் தத் பரிகிரகம் ச விவக்ஷித சமயாவதி விஜாபிய, கலசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய யாகேஸ்வர யாகவர்தனிகளையும் அவர்களது பரிகிரகங்களாக இருக்கக்கூடிய இந்திராதி திக்பாலகர்களையும் பிற எல்லா தேவதைகளையும் விவக்ஷித சமயாவதி, நாங்கள் குறிப்பிட இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய அதாவது மறுநாள் நடக்கக்கூடிய தீட்சை முடியும் வரை இருக்க வேண்டும். விவக்ஷித சமயாவதி விஜாபிய நிருத்திய, அவர்களையும் நிரோதனம் செய்விக்க வேண்டும். அதன் பின்பு சிஷ்யஸ்ய ஸ்வாப விதி, இது முதல் நாள் இரவு நடைபெறக்கூடிய கிரியை, எனவே அந்த சிஷ்யனை தூங்க எவ்வாறு அவனை தூங்கும்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியானது சொல்லப்படுகிறது. யாக மண்டபே, அந்த யாக மண்டபத்தினுடைய சுத்த பூமு, யாக மண்டபத்திலேயே ஒரு அதன் சமீபத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு பகுதியில் தர்பசயனே, தர்பங்களையெல்லாம் பரப்பி அதனை சயனமாக சிஷ்யன் படுத்து உறங்கக்கூடிய சயனமாக ஆக்கி அஸ்திர சதாலப்தே, அந்த தர்பசயனத்தை நூறு முறை அஸ்திரமந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து புபுக்ஷும் பிராச்சீனமஸ்தகம் முமுக்ஷுமபி ததைவ சுத்த பஸ்மசயனே தட்சிணமஸ்தகம், அவன் புபுக்ஷுவாக இருந்தால் கிழக்கு நோக்கி தலை இருக்கும்படி செய்விக்க வேண்டும், அவன் முமுக்ஷுவாக இருந்தால் தெற்கு நோக்கி தலை இருக்கும்படி செய்ய வேண்டும். புபுக்ஷும் பிராச்சீனமஸ்தகம் முமுக்ஷுமபி தட்சிணமஸ்தகம், அந்த முமுக்ஷுவாக இருந்தால் தர்பைக்கு பதில் சுத்த பஸ்மசயனே சயனே, புபுக்ஷுவாக போகத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் தர்பமயமான சயனம், மோட்சத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் விபூத்திமயமான சயனம், அந்த விபூத்திமயமான சரீரத்தில் அஸ்திரமந்திரத்தால் நூறு முறை அபிமந்திரணம் செய்து தெற்கு நோக்கிய தலை இருக்கும்படி அவனை தூங்கும்படி செய்து சிகா குப்த சிகம், அந்த

0: இருவிதமான சிஷ்யர்களது சிகையில் ஓம் ஹூம் சிகாஜை நமஹா என்று சிகா மந்திரத்தை பூஜித்து சிகையால் ரட்சிக்கப்பட்ட சிகையை உடையவர்களாக சிகா குப்த சிகம் ஹிருண் மந்திர என ஹிருதய மந்திரத்தை சொல்லி சிஷ்யம் சமாரூபிய அந்த படுக்கையில் அவர்களை இருக்கும்படி செய்து அடுத்து ஸ்வப்ன தேவரை தியானிக்க வேண்டும். கட்வாங்கம் வரமுத்ராம்ச்ச திரிசூலம் அபயம் ததன்னு ஸ்வப்ன மாணவகா பிங்கா ஜடா சந்திரார்த்தசேகரா. கட்வாங்கம் என்ற கட்டிலின் காலினை ஒரு ஆயுதமாகவும் வரமுத்ரையை ஒரு முத்திரையாகவும் அதுபோல் திரிசூலத்தையும் அபய முத்ரை என்ற நான்கு முத்திரைகளை தனது நான்கு கையில் தரித்து இருக்கக்கூடியவரும் பிங்கமான பழுப்பு நிற வண்ணமுடையவரும் ஜட்டையில் பிறைச்சந்திரனை சூடியவராகவும் இருக்கக்கூடிய ஸ்வப்ன தேவதையை தியானம் செய்து ஓம் நமசம்போ திரிநேத்ராய பிங்களாய மகாத்மனே வாமாய விஸ்வரூபாய ஸ்வப்னாதிபதகே நமஹா என்று ஸ்வப்னத்திற்கான அதிபதி. எனவே சைவர்கள் ஸ்வப்னத்தை மாயை என்று நம்புவதில்லை. இறைவனே ஸ்வப்னத்தின் வாயிலாக நமக்கு சுபாசுபங்களை நமக்கு சூச்சிப்பிக்கிறார், நமக்கு தெரிவிக்கிறார் என்பது சைவர்களின் எண்ணம். எனவே இந்த சொப்னத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறார். ஆச்சக்ஷ்வ தேவ தேவேஷ பிரபன்னோஸ்மி தவாந்திகம். தேவதேவனே, உன்னை நான் சரணடைந்து இருக்கிறேன். தாங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ஸ்வப்னே சர்வாணி காரியாணி ஹிருதிஸ்தானி இஹ யானிமே. எனது ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவை போன்ற அனைத்தையும் ஸ்வப்னத்தின் வாயிலாக தாங்கள் எனக்கு எடுத்து உரைக்க வேண்டும். ஸ்வப்னே சர்வாணி காரியாணி ஹிருதிஸ்தானி இஹ யானிமே என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்து அதற்குரிய மந்திரங்கள் ஓம் ஹிலி ஹிலி சூலபாணியே ஸ்வாஹா என்று விஜ்ஞாபனம் செய்து அந்த மந்திரத்தையும் இந்த விஷயங்களையும் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்வித்து அவனை தூங்கும்படி செய்விக்க வேண்டும். ஸ்வாபயித்வா வர்ம ஜப்த வாசசா சமாச்சாத்ய. அந்த சிஷ்யனுக்கு ஒரு துணியினால் அவனை போர்த்த வேண்டும். அந்த துணியினை ஓம் ஹைம் கவச்சாய நமஹா என்று கவச்ச மந்திரம் சொல்லி ஜபம் செய்து அந்த துணியினால் அவனுக்கு போர்த்த வேண்டும். தூங்கக்கூடிய அந்த சிஷ்யனுடைய சயனத்திற்கு அந்த படுக்கையை சுற்றிலேயும் அவனுக்கு சம்ரக்ஷணம் ரக்ஷை செய்ய வேண்டும். சயனீயஸ்ய பகிஹி தில சர்ஷப பஸ்மபிஹி அஸ்திரமந்திரிதைஹி திஸ்ரஹா ரேகாக குறியாத். சிஷ்யனது படுக்கையை சுற்றிலும் மூன்று ரேகைகள். முதலில் எள்ளினால் ரேகை செய்ய வேண்டும். அந்த சுற்றி கோடு போட வேண்டும். அடுத்து சர்ஷபமாகிய கடுகினால் கோடு போட வேண்டும். மூன்றாவதாக பஸ்மாவாகிய விபூதியினால் கோடு போட வேண்டும். அஸ்திரமந்திரத்தை சொல்லி இவ்வாறு மூன்று கோடுகளை போட்டு தூங்கக்கூடிய சிஷ்யனுக்கு ரக்ஷையை பாதுகாத்தலை ஏற்படுத்திவிட்டு குரு கர்த்தவ்ய விதிகி குருவும் சிஷ்யனுக்கு செய்தது போலவே மூன்று மண்டலங்களை செய்து அதில் தானும் பஞ்சகவ்யம் முதலில் அருந்தி முன்பு சொன்னது போலவே சரு பிராசனம் செய்து அதன் பின்பு பஸ்மனா ஸ்நாதக சிஷ்யவத் சுப்யாது. பஸ்மஸ்நானம் செய்து கொண்டு சிஷ்யன் எவ்வாறு தூங்கினாரோ தூங்குகிறாரோ அதே முறையில் இவரும் தூங்க வேண்டும் என்று அதிவாச யாகத்தினை முடித்து அருளுகிறார். சத்யோதிவாசிய பிரகாரபேதா. இதுவே சத்யோதிவாசம். இது முறையான அதிவாசம். முன்பு சொன்னது போல யாகஸ்வோ பவிதேத்யாதோ கர்த்தவ்யம் அதிவாசனம் என்று நாளைய தினம் யாகம் நடைபெறக்கூடிய நிலையில் இன்று மாலையே செய்யக்கூடியது அதிவாசம். அது போன்ற சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் என்றைய தினம் நாம் தீட்சை செய்து கொள்கிறோமோ அன்றைய தினம் காலையிலேயே அதிவாசம் செய்தால் அதற்கு சத்யா அதிவாசா சத்யோதிவாசா என்று பெயர். சத்யோதிவாசியது பாஷ அவரோபனாதி ந குறியாது. சத்யோதிவாச பட்சத்தில் முன்பு சொன்னது போலவே அந்த பாஷசூத்திரத்தை எடுத்த எடுப்பிலேயே பெருமானிடத்தில் ஸ்தண்டிலேஸ்வரிடத்தில் காண்பித்து அவரது அனுமதியை பெற்று அதன் பின்பு சிகாபந்தனம் செய்து சிகையில் அந்த பாஷசூத்திரத்தை பந்தனம் செய்து அதன் பின்பு நாம் செய்யக்கூடிய சுஷும்னா நாடியை சேர்ப்பித்தல், சிவசக்தியை சேர்ப்பித்தல், ஆத்மாவினை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்தல், அதுபோல் ஆணவ கர்ம மாயா பாஷங்களை சேர்ப்பித்தல், ஒவ்வொரு கலையாக சாந்தியதீத கலை முதற்கொண்டு நிவர்த்தி கலை வரை ஒவ்வொரு கலையாக சரீரத்திலிருந்து சேர்ப்பித்தல், பிற மற்ற அந்த குங்குமத்தினால் அடையாளம் செய்தல், அதுபோல் அந்தந்த சாந்தியதீதாதி கலைகளை சன்னிதானம் செய்வித்தல், சிவபெருமானை ஆவாகனம் செய்தல், கிரந்தி கல்பனம் போன்ற எல்லா கிரியைகளையும் செய்யலாம். ஆனால் சூத்திர அவரோபணம் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனுடைய ஸ்கந்தத்தில் அவரது தோள்பட்டையில் வைத்தல், அதன் பின்பு பிரார்த்தனை செய்தல், அந்த சிகையிலிருந்து சூத்திரத்தை அவிழ்த்தல், பின்பு யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் சமர்ப்பித்தல், இந்த எந்த கிரியையும் இன்றி மேற்படி நேராக கலா சோதனத்திற்கு செல்ல வேண்டும். இவ்வாறாக நிர்வாண தீட்சை தொடர்பான அதிவாச யாகமானது இத்துடன் முற்று பெறுகிறது.
1: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
2: சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: வித்யா தத்துவங்கள் 7, அவைகள் நமக்கு எப்படி வருது, ஏன் கடவுள் அதை படைச்சு வச்சிருக்காரு, இதெல்லாம் நல்லா தெரியுது எப்படி எப்படி பதவிப்படுதுன்னு. ஆனா வித்யா தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தா, காலம் வித்யாதத்துவங்களில் மாயை, அந்த மாயிலிருந்தான் மற்ற தத்துவங்கள் தோன்றி வருகின்றன. அசுத்த மாயை, அசுத்த மாயிலிருந்தால் காலம் வருகிறது. கால எல்லையை கணக்கிட்டு அறிவதற்கு காலம் பயன்படுகிறது. காலம் தானே ரொம்ப முக்கியம் உலகத்தில், இந்த பிரபஞ்சம் நிகழ்வதை கணித்தறிவதற்கு காலம் பயன்படுகிறது. முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, இதெல்லாம் காலத்தினால், காலம்தான் இந்த உலகத்துக்கு பெரிய சக்தியாக இருந்து தீர்மானிக்கிறது. இறந்த காலம், வினைகளை முடிந்து போன வினைகள், நிகழ்காலம், அந்த வினைகளை நிகழ்த்துதல், வினைகளுக்கு வினைகளை அனுபவிக்கணும். அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வர்றோம், அப்போ வினைகளை முடிச்சு வைக்கிறது இறந்த காலம் பயன்படுகிறது. அந்த வினைகள் நம்மூரமாக நிகழ்வதற்கு நிகழ்காலம் பயன்படுகிறது. அந்த எதிர்காலத்துல என்னென்ன வினைகள் வரணுங்கிற தோற்றுவிப்பதற்கும் எதிர்காலம் நமக்கு பயன்படுது. இப்படி கால தத்துவம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமாக அமைந்து உயிரினுடைய ஞானத்தை அடைவதற்கும் மேம்பாடு அடைவதற்கும் பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது நியதி, ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் இது. அவரவர் செய்த வினை பயன் அவரவரையே அனுபவிக்க செய்யக்காக இந்த தத்துவத்தை பயன்படுத்தும். கடவுள் வந்து இந்த உலகத்திலிருந்து நிறைய மிஷின் மிஷினாக செஞ்சு வச்சிருக்காரு. ஒரு ஒரு அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக செஞ்சு வச்சிருக்காரு. அது என்ன செய்யணும்னா, அந்த தத்துவத்தை அவர் உருவாக்கணும்னா அந்த தத்துவம் அதெல்லாம் செயல்படுத்தி செயல்படுத்துமான்னா செயல்படுத்தும். இந்த பாருங்க, அந்த ஃபேன் இருக்கு, யாராவது சுற்றிக்கிட்டே உட்காந்துருக்காங்களா? இல்லை, அந்த இயந்திர அமைப்பாக பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அவர் செஞ்சவர் மின்சார பொருள் மூலமாக இப்படி இயக்குவதற்கு ஒரு அமைப்பை பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஏதோ ஒரு பட்டனை போட்டாச்சு, அது படி சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த ஒலி வாங்கி இருக்கிறது, இந்த ஒலி வாங்கி நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம், பேசின உடனே ஒலியை வாங்கி நல்லா பெருசாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இது அறிவுடையதா? இல்லை. ஆனாலும் இந்த இந்த மிஷினை செஞ்சவன் அறிவுடையவன், அவன் செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி கடவுள் நியதிங்கிறது செஞ்சு வச்சிருக்காரு, இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. அது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாம் வர்ற வினைகள் அது வழியாக தான் வரணும். யாரார் செய்த வினை மற்றவங்களுக்கு போயிடாம அவரவர் செய்த வினை அவரவர்களுக்கே வருமாறு இது இந்த அமைப்பு செய்கிறது. அந்த அமைப்புக்கு பேர் என்ன? நியதி. நியதி அப்படின்னு நல்வினைக்கு பயன் இன்பம், தீவினைக்கு பயன் துன்பம் என்னும் உணர்வை உயிர்க்கு உணர்த்தும் பொருட்டு நியதி தத்துவம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியதி தத்துவம் இல்லைன்னா உலகம் தாறுமாறாக இயங்கி கொண்டிருக்கும். அண்ணாமுன்னாலும் இயங்கும். நீங்க செஞ்ச வினை எனக்கு வந்துருச்சுன்னா நான் நல்வினை செய்யறதுக்க பொருள் இல்லாமல் போய்விடும். அடுத்தது கலை, காலம் அசுத்தமாயிலிருந்து சொல்றது, காலம் நியதி, அடுத்தது கலை. இதை பத்தி முதலே சொன்னேன் கொஞ்ச நாள். ஆணவ மலத்தினாலே உயிருக்கு மூன்று இயல்புகள் இருக்கு, அறிவு, இச்சை, செயல். எந்த உயிர் எடுத்தாலும் இந்த மூணு இருக்கணும். மூணு இருந்தாத்தான் அது உயிர். மூன்று குணங்கள் இல்லாவிட்டால் அது உயிர் அல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு புகையுண்டு வருது, வேகமா வந்துட்டு இருக்கு, தண்டவாளம் இருக்கு, தண்டவாளத்து மேல ஒரு எருவு மாடு நிற்குது. அந்த எருவு மாடு தண்டா அந்த ரயில் நெருங்கி வந்து சத்தத்தை கேட்டோன்னா என்ன பண்ணும்? ஓடி போயிடும். ஒரு குருவியை உட்கார்ந்துருக்கு, என்ன பண்ணும்? ஓடி போயிடும். அது அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? எதிரே ஒரு பொருள் வேகமா வந்துட்டு இருக்கு, நம்ம மேல மோதல் தான் உயிர் போயிடும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. அதனால என்ன பண்ணுகிறது? அதனுடைய அறிவு தீர்மானிக்கிறது. அதனுடைய விருப்பம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற விருப்பம், அதுக்காக செயல்பட்டு ஓடிப்படும். அப்ப இந்த உயிருக்கு என்ன இருக்கு? அறிவு, இச்சை, செயல், மூணு. எல்லா உயிருக்கும் அந்த அடிப்படை குணம் அதுதான். ஒரு புழு கூட அந்த குணம் இருக்கும், அதிர்ச்சியான அந்த தள்ளி அண்ணன் உயிர் விழுந்துடும், எருமானா ஓடிவிடும். அப்போ உயிர்னா அது இருக்கணும், ஜடப்பொருளுக்கு அது இருக்காது. அப்போ இந்த மூன்று அடிப்படை இயல்புகளையே கட்டி போட்டிருக்கு ஆனாமலம். அறிவாக அறிவை செயல்பட முடியல, விருப்பம் செயல்பட முடியல, செயல்பாடும் இல்லை. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? கட்டதான், ஜடம், ஜடம் ஆயிட்டான். ஜடப்பொருளாகிய ஆனமரத்தை சார்ந்த உடனே அறிவுடைய பொருளாகிய இந்த உயிர் சார்ந்தது அண்ணாம தன்மை ஆகி அது என்ன ஆயிட்டு? ஜடமா போயிட்டு. இப்ப ஜடமாக இருக்கக்கூடிய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரணும், அந்த கட்டிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறான். அப்பதான் அவன் என்ன செய்யறான்னா, திடீர்னு கட்டிலிருந்து விடுவிச்சா உயிரால அதை தாங்க முடியாது. ஆகவே முதல்ல ஒரு சின்ன வெளிச்சம் தர்றான். அந்த வெளிச்சம் தான் முதல்ல கலையை சேர்க்கிறான். கலைங்கிற தத்துவம் முதல்ல இப்ப உயிருக்கு வருது. கலைங்கிற தத்துவம் வருது. இந்த கலை, வித்தை, அறாக மூணு சேர்த்த பிறகுதான் காலம் நியதியுமே நம்மகிட்ட வரும். இந்த கலையை சேர்த்த உடனே இதுவரையிலும் முடங்கி கிடந்த அறிவினுடைய செயலாற்றல் வெளிப்படுகிறது. கலை என்பது செயலாற்றல் வெளிப்படுவதற்காக சேர்க்கக்கூடிய ஒரு தத்துவம். நம்ம அதில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு இருட்டு அறையில ஒருவனை காலு கையை எல்லாத்தையும் கட்டி போட்டு கிடந்தான், ஒரு மூணு நாளைக்கு பிறகு லேசா ஜன்னலை திறந்தா முதல் வெளிச்சம் வந்த உடனே அவன் என்ன மாதிரி மகிழ்ச்சி அடைவான். ஆக செயலாற்றலை முதலிலே வெளிப்படுத்துகிறான் இறைவன் கலை என்ற தத்துவம். கலைக்கு அடுத்தபடியாக வித்தை என்ற தத்துவம். ஆணாமலத்தை பற்றிய ஆணாமல தாக்கம் இருப்பதனாலே உயிருக்கு அறிவாற்றல் வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த அறிவாற்றலை முடங்கி கிடந்த அறிவாற்றலை உயிருக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த வித்தை என்ற தத்துவத்தை இறைவன் அடுத்தது சேர்த்தான். இப்ப என்னென்ன வெளிப்பட்டிருக்கு உயிரில் இருந்து? செயலாற்றல், அறிவாற்றல், ரெண்டுக்கும் என்னென்ன காரணம், எந்தெந்த தத்துவங்கள் காரணமா இருக்கு? கலை, வித்தை, அடுத்தது என்ன வெளியில வர வேண்டியது? விருப்பம், விருப்பம் வெளிவரணும். அப்ப விருப்பம் என்பதை வெளிப்படுத்த மூணு வெளிப்படுத்தினாலே உயிர் வந்து இயங்க முடியும். அதனால விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் அராக தத்துவத்தை சேர்க்கிறான். அப்ப சார்ந்ததன் தன்மை படைத்த உயிர் ஆணாமல சார்பு காரணமாக விருப்பத்தை வெளிப்படுத்த இயலாமல் இருந்தது. உயிரின் விருப்பாற்றில் செயல்பட அராக தத்துவம் படைக்கப்படுகிறது. அராக தத்துவத்தை கொண்டு அடுத்து சாமி சேர்க்கிறான். சேர்த்த உடனே இதுவரையிலும் தொழிற்படாமல் இருந்த அறிவு, இச்சை, செயல் மூன்றும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. வெளிப்படுகிற தன்மைக்கு வருகிறது. ஆனா வெளிப்பட்டு வெளியில வர முடியல. ஏன்னா கருவி அவ்வளவுதான் கொடுத்திருக்கு. அராகம் வித்தை, கலை வித்தை, அராகம் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடனே இன்னும் அந்த செயல்படும் தன்மை வந்திருக்கு, கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் தருணங்கள் தரணும், தந்தாதான் அதனால செயல்பட முடியும். இப்போ இந்த கலை என்ன பண்ணுங்கிறீங்க? சாதாரணமா நம்ம இந்த கலை வந்து உள்ள அந்த கரணங்களுக்கு உள்ளாகவும் இவைகள் செயல்படுகின்றன. இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த அஞ்சும் சேர்ந்தது உடனே ஒரு உயிர்ப்பு தன்மை வருகிறது. அதுக்கு என்ன சொன்னேன்? குருடன் ஒரு தத்துவம். இந்த ஐந்தும் இந்த உயிருக்கு சட்டையாக பொருத்தப்படுகிறது. பஞ்ச பஞ்சன்னா அஞ்சு, கஞ்சுகம் சட்டை, அஞ்சு சட்டை, அஞ்சு சட்டையை சேர்த்து ஒரே சட்டையா போட்டு விடுறாங்க, அதுக்கு குருடன் பேரு. இந்த குருட தத்துவத்தில் இருந்துதான் எதையும் புரிய முடியாத நமக்கு மனம் புத்தி ஆங்காரங்கள் எல்லாம் தெரியலன்னா நல்லா தூங்கி எழுந்திருச்ச பிறகு திடீர்னு ஒண்ணு பிளாட் ஆகி ஒரு அறிவு இருந்து பாருங்க. அது குருட தத்துவத்தில் நம்முடைய அறிவானது செயல்பட்டு அங்கிருந்து சில உண்மைகளை அது தெரிந்து கொள்கிறது. அதற்கு இந்த குருட தத்துவம் எனக்கு உள்ளாக இருந்து, அதாவது அந்த கரணங்களுக்கு உள்ளாக இருந்து அவைகள் செயல்படுகின்றன. இப்போ இந்த இப்போ நம்ம வந்து வித்யா தத்துவங்களுடைய பயன்பாடு பார்த்துட்டோம், என்னென்ன பயன்பாடுகள்னு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவதத்துவங்களுடைய பயன்பாடு. சிவதத்துவங்களுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான்கு விதமான வாக்குகளாக சொல்லுலோகமாக சிவதத்துவம் தான் வருகிறது. முதல்ல சிவதத்துவத்தில் இருந்து அந்த இறைவன் முதல்ல தோற்றுவிக்கக்கூடிய தத்துவம் நாதம். அந்த நாதம்ங்கிற இடத்துல இருந்து ஒரு வாக்கு தோன்றுகிறது. அதுக்கு தூக்குமை என்று பொருள் உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வு, அங்க தூக்குமை என்ற வாக்கு தோன்றுகிறது. அது ரொம்ப நுட்பமா இருக்கும். அதை வந்து நுட்பமாக இருப்பதனால வாக்கினாலே அதை விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது நுட்பமாக இருக்கும். நம்ம வாக்கு வெளியில வருது, இது பெருமையான நிகழ்ச்சி. இது வந்து மூலமாக தூக்குமையாக இருக்கும் பொழுது அது பிரித்து அறிய முடியாது, அது நிர்விகற்பமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அது மொழி வேறுபாடெல்லாம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக அந்த தூக்குமை வாக்கே சற்று விரிவடைந்து, நமக்கு தூக்குமை வாக்குனால நமக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா சற்று விரிவடைகிறது, இறைவன் விரிவடைக்கிறான். அது வந்து பைசந்தி என்ற வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பைசந்தின்னு சொல்லுவாங்க. பைசந்தின்னா என்ன தெரியுமா? விளங்குவதுன்னு அர்த்தம். அங்கேயும் விளங்காது, அங்கேயும் விளங்காது வார்த்தை. அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மயில் முட்டையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மயில் முட்டையிலே திரவம் தான் இருக்கும். ஆனா அந்த திரவம் தான் மயிலாக வரும்பொழுது அதற்கு பலவிதமான வண்ணங்களாக வருகின்றன. ஆனா அந்த மயிலே தோன்றுகின்ற வண்ணங்கள் எல்லாம் இந்த மயில் முட்டைக்குள்ள இருக்கு. அப்ப இருக்கு, ஆனா வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை. அப்ப மயில் முட்டையிலே இருக்கின்ற நீரிலே இந்த மயிலுக்குள்ள அத்தனை நிறங்களும் அதிலே இருப்பது நமக்கு விளங்குவது இல்லை. அதுபோல பைசந்தி என்ற வாக்கு சூக்குமய வாக்கோட சற்று விரிவடைந்தது. ஆனாலும் அவைகளும் வெளிப்படாமல் நிர்விகற்பமாகவே மறைந்து அந்த ஒளி அங்கு இருக்கும். அதற்கு அடுத்த நிலை அன்னும் மேலும் விரிவடைது. நம்ம நமக்காக தான் சாமி என்ன பண்றாரு, தூக்குமையா முதல்ல நாகத்தில் தோற்றுவிக்கின்ற வாக்கை இது மக்களுக்கு பயன்படணுமே, எல்லாமே நம்மளுடைய பயனுக்காக தான் கடவுள் செய்யறாரு. அப்ப என்ன செய்யறாரு, முதல்ல விரிவடைக்க வைக்கிறார். அதையும் உடனே விரிக்க முடியாது, கொடையை விரிக்க முடியாது, மாட்டிக்கிட்டு பாருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா விரிக்கிறோம், கூடாரத்தை விரிப்பது போல. விருத்தி என்றால் அதை கூடாரத்தை விரிப்பது போல. கடன் பணமானார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூடாரத்தை பாத்தீங்கன்னா சுருட்டி வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல, அப்புறம் வேண்டும் பொழுது அந்த கூடாரத்தை ஒன்னொன்னா பிரித்து எடுத்து கூடாரமா போட்டுருவாங்க, நிறைய பேர் தங்கறதுக்கு வாய்ப்பாகும். அதுபோல இந்த தூக்குமை வாக்கானது சற்று விரிக்கப்பட்டு பைசந்தி வாக்காகவும், அதற்கும் அடுத்தது விரித்தாங்கன்னா அதுக்கு பேரு மத்திமை வாக்கு அப்படின்னு பேரு. சொல் முரு உருவத்தை அடைகிறது, அது உதாரணம் என்ற காட்டினால ஹிருதயஸ்தானத்திலிருந்து தொண்டை மொழிக்கு வந்துருது. ஆனா அங்க சிந்தனை இருக்கிறது, மொழி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. வெளியில வர்றதுக்கு மொழி தொண்டைக்குள்ளதான் வரும், தொண்டையில் நிற்கிறது முடியுமோ? அப்ப தொண்டையில் இருக்கிறது அது. அப்ப தொண்டையில் இருக்கின்ற நிலையில அதுக்கு என்ன பேருன்னா மத்திமை வாக்கு. எப்படி மூலாதாரத்தில் இருந்து அது தோன்றி மெல்ல மெல்ல மெல்ல அப்படியே கிளம்பி வழியில வந்து தொண்டைக்கு இருக்கிறது. இத சிவபிரகாசத்திலையும் சிவஞான சித்தியார்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம், ரொம்ப விரிவா பார்த்துருக்கோம். அந்த இடத்துல வந்து இந்த சொல்லு எப்படி தோன்றி வருகிறது என்பதை சொல்லியிருக்கார், நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இப்போ சொல் முழு உருவத்தை அடைந்து சொல் அப்படியே குரல் வலையில வந்து நிக்குது. இப்ப வந்து அந்த இடத்துல அதுக்கு மொழி உண்டு, ஆனால் அது வெளியில வரல. இப்ப வெளியில வரணும்னா தன் காதுக்கும் கேட்க வேண்டும், பிறர் காதுக்கும் கேட்கணும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா தொண்டையில இருக்கிற வார்த்தை எங்க வரணும்? வாயை விட்டு வெளியில வரணும். அப்போ இந்த வாக்கு பிராணவாயுனுடைய தொழிற்பாட்டினாலே நாக்கு பல்லு அண்ணம் இவைகளில் பட்டு சிதறி, அதுதான் வைகரி, பட்டு சிதறி வருவது. அப்படி வரும் பொழுது மெல்லிதாக ஒலி வந்து அது தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்டு மற்றவர்கள் கேட்காத நிலைமை இருக்கும் பொழுது அதற்கு சூக்கும வைகரி என்று பெயர். வைகரியில ரெண்டு வைகரி வாக்கு, தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்குது, எதிரில் உள்ளவங்களும் கேட்கல. சில பேர் பாத்தீங்கன்னா முன்னமுன்னு பேசிக்கிறாங்களா, தனக்கு தானே பேசுறாங்க, என்ன பேசுறேன்னு நம்ம கேட்கணும். அப்பதான் அவங்க சத்தமா சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும். அப்ப அந்த வாக்கு தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கின்ற அளவுக்கு வரும் பொழுது அது தூக்கும வைகரி. அந்த வாக்கு சற்று வேகமாக ஒலித்து பல்லு நான் அண்ணம் இவனை பட்டு சிதறி எதிரிலே இருக்கிறவருடைய காதுக்கு கேட்கும் பொழுது அது தூள வைகரி. எத்தனை வாக்கு? எத்தனை? அஞ்சு, நாலு தான். ஒரு வாக்கு மட்டும் தூளமாகவும் தூக்குமாகவும் தூளமாகவும் தேர்ந்தெடுக்கிறது. என்னென்ன வாக்கு? இது தூக்குமை, பைசந்தி, மத்திமை, தூக்கும வைகரி, தூள வைகரி, அஞ்சு வாக்காக செயல்படுது. இதுதான் நமக்கு என்ன பயன், சிவசத்துவத்திலிருந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஞானம் அடைவதற்கு சிந்தனை, சொல் இவைகளெல்லாம் சுதத்துவத்திலிருந்து நமக்கு இறைவன் தருகிறான். இது சுத்த மாயா போனத்தில் இருக்கிறது எதுவுமே நமக்கு வர்றது கிடையாது. ஆனா கடவுள் என்ன செய்யறான்னா, இதை அசுத்த மாயா போனத்துல கொண்டு வந்து கலக்கி, அப்புறம் பிரகிருதி மாயா போனத்துல கொண்டு கலக்கி நமக்கு பயன்படுவது போல கொண்டு வந்து தருகிறான் இந்த வார்த்தைகளை, சொற்களை, சிந்தனைகளை. அப்ப இப்படி இவ்வாறு நமக்கு சிந்தனை வருகிறது. அப்ப கடவுளுடைய உதவி இல்லாவிட்டால் வாக்கு வராது, வாக்கு இல்லாவிட்டால் நமக்கு சிந்தனை இல்லை. நாகரிக முன்னேற்றம் கூட கிடையாது. நம்ம எல்லாம் வாக்கு இல்லைன்னு யோசனை பண்ணி பாருங்க, வாக்கு இருக்கிறதுனால இவ்வளவு விஞ்ஞான முறைகளை நம்ம கடைபிடிச்சு இவ்வளவு சுகதான் நம்ம உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். பழங்காலத்துல சைகை மூலமாக ஒன்றை புரிந்து கொள்வது என்றால் நம்ம எப்படி இருப்போம்? எல்லாரும் பழங்கால மனிதர்களாக தான் இருக்கும். கையில கத்தி கப்படா எல்லாம் வச்சுட்டு மரபுரி போட்டு கொண்டு இந்த மாதிரி துணியெல்லாம் கட்டிட்டு நியாயமெல்லாம் வாழ நம்மளால முடியாது. அப்ப நான் உலகியல் ஞானத்தை அடைவதற்காகவும் இறை ஞானத்தை அடைவதற்காகவும் கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்காரு? வாக்கினை, சொல் பிரபஞ்சம். இந்த சொல்லுதான், சொல் பிரபஞ்சம் தான் பொருளிலே பொருளா பொருள் பிரபஞ்சத்திலே சென்று படுகிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. சொல் பிரபஞ்சம் தான் பொருள் பிரபஞ்சத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு பொருளையும் பாத்தீங்கன்னா அதுக்கு பெயர். இந்த பொருள் பிரபஞ்சத்தை நம்ம எதனால அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சொல் பிரபஞ்சத்தினால் தான் நாம் அறிந்து கொள்கிறோம். சரி, இந்த மாயையிலேயே தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் அடங்கியது பொருளுலகம். மாயையிலே சுத்த மாயையிலே தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் உடையது இந்த பொருளுலகம். இது அர்த்த பிரபஞ்சம், அது சொற்பிரபஞ்சம், இது பொருள் பிரபஞ்சம், அது சப்த பிரபஞ்சம், இது அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சில பொருள் பிரபஞ்சம் தனு கரண புவன போகங்களாக இருக்கின்றன. சொல் பிரபஞ்சத்துல மூன்று இருக்கிறது. என்னென்ன? சொல் பிரபஞ்சம், சொல்லு உண்டாருது. என்ன அடிப்படை? என்ன? எழுத்து. எழுத்தெல்லாம் சேர்ந்தா ஒரு சொல்லு, சொற்கள் எல்லாம் சேர்ந்தா ஒரு வாக்கியம். இந்த மூன்றையும் மூன்று பகுதிகளாக சொல் பிரபஞ்சம் அமைந்திருக்கிறது. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, வண்ணம், பதம், மந்திரம். வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொற்கள், மந்திரம்னா வாக்கியங்கள், வாக்கியம். அப்புறம் அதனால இது அந்த தொல் பிரபஞ்சத்தில் மூன்று அமைந்திருக்கின்றன, மூன்று பிரிவுகளாக அமைந்திருக்கின்றன. எழுத்து, சொல்லு, வாக்கியம், வண்ணம், பதம், மந்திரம். இந்த பொருள் பிரபஞ்சமும் அதுபோல மூன்றாக அமைந்திருக்கிறது. தத்துவம், இப்ப சொன்னோம் இல்லையா 36 தத்துவம், இந்த 36 தத்துவம். புவனம், புவனங்கள் 224 புவனங்கள் இருக்கின்றன. கலை 5 கலைகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் எத்தனை இருக்கு? 6. தொல் பிரபஞ்சத்துல 3, பொருள் பிரபஞ்சத்துல 3. இந்த 6 அத்துவாக்கள் என்று சொல்வார். அத்துவான்னா வழி. இறைவனை அடைவதற்கு இவைகளெல்லாம் வழிகளாக இருக்கின்றன. ஏன்னா இறைவன் ஆணவங்களத்திலே கட்டுப்பட்டிருந்த நம்ம இந்த 6 படிகள் வழியாக கீழே அறிவு கொண்டு வச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஞானத்தை அடைந்த பிறகு நாம் எங்க போகணும்? இறைவனை நோக்கி போகணும். அப்ப இந்த 6 நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி இறங்கி வந்தோமோ இந்த 6 கடந்து நாம் இறைவனை சென்று அடைய வேண்டும். ஆகவே வாக்கை கூட நாம் கடக்க வேண்டும். இப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு இந்த வாக்கு பயன்படுகிறது. இந்த வாக்கு நாம் ஞானத்தை அடைந்த பிறகு இந்த வாக்கு கூட நமக்கு தடையாக அமைந்துவிடும். இறைவன் அடைவதற்கு நான் கடவுளை அடையணும்னு முயற்சி பண்ணா ஒரு காலத்துல இவ்வளவு தேற்றத்தை நிறுத்திடணும், மௌனத்துக்கு போகணும். ஞானம் என்பது மோன வரம்பு. அந்த விந்து ஞானம் நம்மிடம் வரும். அந்த விந்து ஞானம் வரக்கூடிய அவர் விந்துன்னா அதாவது இந்த சுத்தமாயிலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு வரும். அதை கூட நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞானிகளுடைய செய்தி, நமக்கு தரக்கூடிய செய்தி. ஆகவே இதை கடந்து நாம் செல்ல வேண்டும். அப்ப மௌனத்தில் நாம் நிறைவேற்றி இருக்க வேண்டும். எப்படி ஒரு போல் வாழ்ந்து தாண்டவங்க இருக்காங்க இல்லையா, போல் வாழ்ந்து தாண்டவங்களுக்கு இந்த போல் அவசியம், இந்த கையில் வச்சிருக்க தண்டு அவசியம். அந்த உயரத்தை கடக்கும் பொழுது இந்த கம்பை விட்டுருணும். அப்பதான் அடுத்த பக்கத்துக்கு போய் விழ முடியும். இந்த கம்பை வச்சிருந்தோம்னா நம்ம குறிக்கோளை தோற்று போயிருவோம் இல்லையா. அது மாதிரி ஞானம் அடைவதற்கு இந்த சொற்கள் இந்த 6 பயன்படுகின்றன. இந்த 6 கொண்டு நாம் ஞானத்தை அடைந்த பிறகு இந்த 6 நம்ம விட்டுவிட வேண்டும். அப்பதான் நம்ம அடையக்கூடிய பெருநிலத்தை, இறைவன் தரக்கூடிய பேரானந்த பெருவாழ்வினை நாம் அடைய முடியும். ஆகவே இந்த தத்துவங்கள் இவ்வாறு நமக்கு உதவி செய்கின்றன. இந்த சொல்லுலகத்திலே இருக்கின்ற எழுத்துக்கள் 51, வண்ணம் 51, அக்ஷரம் 51 அக்ஷரம்னு சொல்றோம் இல்லையா, ஒலி குறியீடுகள் 51. பதம் என்று சொல்லக்கூடியவைகள் 81 பதங்கள் இருக்கின்றன. மந்திரம் 11. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, பிறடி நம்ம வகுப்பு நம்முடைய மேல சொல்லும் பொழுது அதெல்லாம் பயன்படும். புவனம் 224 புவனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புவனத்துல 1000 அண்டங்கள் இருக்கின்றன. அப்ப 224 புவனத்துக்கு எத்தனை 1,00,000,000,000,000 அண்டங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதனால மணிவாசன் பெருமான் என்ன சொல்றாரு, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழிப்பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. எழுநுடைய கதிரில் துண்ணனுக்குறைய சிறியாக பெரியோர். அடுத்தது தத்துவங்கள் 36, கலை 5 கலைகள். இப்படி இந்த இறைவன் 36 தத்துவங்களையும் நமக்கு வகுத்து கொடுத்து நமக்கு இவைகளெல்லாம் பயன்படுமாறு செய்திருக்கிறான். இந்த 36 தத்துவங்களும் நமக்கு 5 விதமான தேகங்களாக இருக்கின்றன. உயிர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பனியனும் மேல சட்டையும் போட்டுட்டு வந்து உட்காந்துதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உயிருக்குள்ளேயே உயிருக்கு மேலாக 5 விதமான சட்டைகள் போர்த்தப்பட்டிருக்கின்றன. நம்ம உண்மையை உணர வேண்டுமானால், நம்ம உயிரை உணர வேண்டுமானால் இந்த சரீரங்கள் 5 இருக்கக்கூடிய உயிரை நாம் உணர வேண்டும். இந்த 5 கடப்பொருள்கள் நல்ல தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். 5 கடப்பொருள்கள், 5 நாம் அல்ல. இந்த 5 ஞான சாதனமாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிகள். அவன் வினை வழியே நம்மை இயக்குகிறான். வினை வழியே இயக்கி அனுபவம் தந்து ஞானத்தை நமக்கு தருகிறான். ஞானத்துக்கு இதெல்லாம் கருவியாக அமைகின்றன. உலகமும் இந்த உடலும் தனு கரண புவன போகங்கள், இது 5 விதமான சரீரங்களாக நமக்கு அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அசுத்தமாயின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, சுத்தமாயின் அடுத்தபடியாக அசுத்தமாயின்னு பார்த்தோம்ல, அந்த அசுத்தமாயி தான் நமக்கு முதல் கொடுக்கப்படுகின்ற சரீரம். முதல்ல கொடுக்கப்படுறதுனால இதுக்கு பேரு காரண சரீரம். தமிழ்ல இதுக்கு காரண சரீரம்னு பேரு. இது இந்த காரண சரீரம், இந்த காரண சரீரம் நமக்கு முதல் சரீரமா கடவுள் கொடுக்குறார். முதல்ல சுத்தமாயிலிருந்து வர்றது நமக்கு வாக்கு, ஆனால் நமக்கு முதல்ல உடம்பா வர்றதுல முதல் இது காரண சரீரம் அசுத்தமாயி. இது வந்த உடனே நமக்கு லேசா முதல்ல ஒரு போர்வை போத்தணும்னா லேசா ஒரு சிலிப்பு உண்டாகிறது. அதனால இதுக்கு வந்து வடமொழியில என்ன சொல்லுவாங்கன்னா ஆனந்தமய கோஷம். காரண சரீரம்னாலும் ஒண்ணுதான், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆனந்தமய கோஷம். இதற்கு அடுத்த சரீரமாக நமக்கு வருவது 2வது சரீரம். முதல் சரீரம் நம்ம பாக்குறது கண்ணால பாக்குறது, வெளியில இருக்கிற சரீரம். இதுக்குள்ள எத்தனை இருக்க, 4. இது 5வது சரீரம் பாக்குறோம், ஸ்தூல சரீரம். 2வது சரீரம் கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம் அதுல என்னென்ன தத்துவங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அசுத்த மாயை, இதுல வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சு சேர்ந்த புரதத்துவம் இருக்கு. இது கஞ்சுக சரீரம் கிடைச்ச உடனே சற்று அறிவு வெளிப்படுகிறது. அதனால இதுல வடமொழியில என்ன சொல்றாங்க, விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். ஏன்னா இந்த எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, திரும்பவும் நான் உபயோகிக்க முடியும் பொழுது உங்களுக்கு அந்த குழப்பம் வரக்கூடாது, விஞ்ஞானமய கோஷம். அடுத்து மூன்றாவதாக இந்த உயிருக்கு அமையக்கூடியது குணசரீரம். குணசரீரம் இதுல இருக்கக்கூடிய தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். அது என்ன அப்படின்னா, மூலப்பகுதின்னு சொல்றோம்ல, மூலப்பிரகிருதின்னு சொல்றோம்ல, அதான். அந்த மூலப்பிரகிருதிக்கு வேறொரு பெயர்கள்லாம் உண்டு. அது என்ன, அவ்யக்தம் அப்படின்னு சொல்றோம், மூலப்பிரகிருதி அப்படின்னு வச்சிருக்கு குணசரீரம். இந்த குணசரீரம் முகுணம் வயப்பட்டது, அதுல இருந்து மனமெல்லாம் செயல்படுகிறது. அதனால இதுக்கு என்ன ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா, வடமொழியில இதுக்கு மனோமய கோஷம். குணசரீரம் முக்குணங்களும் அடங்கி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அவ்யக்தம் அப்படின்னு கீழே உள்ள தத்துவம் எல்லாம் முக்குணம் வயப்பட்டு இருக்கும். நம்மளும் முக்குணம் வயப்பட்டு தான், காலையில ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கும், இல்ல ஒரே நேரத்தில் மூணு மாதிரி இருக்கும். திடீர்னு தள்ளுபடி உழுந்துருப்போம், அப்புறம் நியாயம் வச்சு நான் வந்து தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு, முதல்ல வந்து ரஜ குணம் இருக்கும், அப்புறம் வந்து காத்திரி குணம் வந்துடும், நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லுவோம், ரெண்டு குணமும் இருக்கும், நம்மகிட்ட மாறி மாறி செயல்படும் குணசரீரம். நான்காவதாக நமக்கு அமைவது சூக்கும சரீரம். இந்த மூன்று சரீரங்களும் பரசரீரம் என்று சொல்லப்படும். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், இந்த மூன்று சரீரமும் என்ன பேரு, பரசரீரம். சுத்தமான தெரியாது, அது உள்ள இருக்கிறதே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சூக்கமானது பரசரீரம். அதற்கு அடுத்தபடியாக நான்காவதாக நமக்கு அமையக்கூடியது சூக்கும சரீரம். அதுவும் என்ன தெரியாது, அந்த சூக்கும சரீரத்தில் அதான் புரியட்ட காயம் புலப்பட உணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, எட்டு தத்துவங்கள் அதுல இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னீங்கன்னா, தன்மாத்திரைகள் ஐந்து, எழுதுறவங்க தன்மாத்திரைகள் போட்டுங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் தன்மாத்திரைகள். சித்தம் தவிர்த்த மூன்று அந்தகரணங்கள், சித்தம் தவிர்த்த மூன்று அந்தகரணம், மனம் புத்தி சித்தம், மனம் புத்தி ஆங்காரம், மனம் புத்தி ஆங்காரம். இப்ப இந்த எட்டு அதான் பிரியட்டகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுதான் சூக்ம சரீரம். கடவுள் இந்த சூக்ம சரீரம் வரையிலும் கண்ணு தெரியாம வச்சிருக்கான், கண்ணு தெரியாது, மனம் தெரியுமா, புத்தி தெரியுமா, ஆங்காரம் தெரிகிறதா, சுய ஒளி உருவத்தை நாட்டமா தெரிகிறதா, கண்ணு தெரியாது. இந்த இதற்கு பிறகு ஐந்தாவதாக வரக்கூடியது ஸ்தூல சரீரம். இது அன்னத்தினால் நிலை பெறுவதனால் வடமொழியில அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ரெண்டு ஒண்ணுதான், காரண சரீரம் ஆனந்தமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சில சமயம் சொல்லி அன்னமய கோஷம் குழப்பிடும், அதுக்காக தான் ரெண்டு பேரையும் நான் உங்களுக்கு சொல்றேன். தயவுசாதத்துல வந்து இந்த பேரை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் குறைஞ்சிடும். ஸ்தூல சரீரம் அது அன்னமய கோஷம், இதில் அடங்கி இருக்கிறது 15 தத்துவங்கள். தத்துவங்களுடைய தொகுப்பு மட்டும் எழுதிங்க, அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கலாம். பூதங்கள் 5, என்ன பூதம் தெரியும் உங்களுக்கு, பூதம்னா 5 தெரியும்ல, அது 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5, இதுதான் கண்ணுக்கு தெரிகிறது ஸ்தூல சரீரம். அன்னத்தினால் வளர்க்கப்படுகின்ற சரீரத்தில் இந்த 15 தத்துவங்கள் இருக்கின்றன. 36 தத்துவம் இல்ல, 31 தத்துவம், 5 தத்துவம் நமக்கு வாக்காகவும், 31 தத்துவங்கள் நமக்கு உடலாகவும் அமைந்து நமக்கு பயன்படுகின்றன. இவ்வாறு இறைவன் நம்மை 36 தத்துவங்களை உருவாக்கி ஆணாமலத்திலிருந்து விடுதலை செய்து ஞானத்தை வழங்குவதற்காக இந்த மாயையை அவன் செயற்படுத்துகிறான். இப்போ இந்த பாடல்ல பஞ்சமலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ மாயை பற்றின ஒரு குறைவு செய்து பார்க்கலாம். மாயைக்கும் இறைவனுடைய ஆற்றலுக்கும் இந்த பாடல ஆணையின் இருவினைன்னு வந்திருக்கு. ஆணையின் இன இறைவனுடைய ஆணை என்பது அவனுடைய ஆற்றல், அவனுடைய சிற்சக்தி. இப்ப இன்னொரு சக்தி, அது தாதான்மிய சக்தின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தாதான்மிய சக்திக்கும் வைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த பரிக்கிரக சக்திக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த இது வந்து அறிவுடைய சக்தி, அவனிடம் இருக்கின்ற கருணை இருக்கு, அதுக்கு அறிவு உண்டு, இதுக்கு அறிவு கிடையாது, பரிக்கிரக சக்தி அறிவு கிடையாது. ஆகவே அது அறிவு ஆற்றல், சிற்சக்தி என்பது அறிவு படைத்தது. இது ஜடசக்தி, சுடல் கூட எழுதிட்டு போயிருந்த மனுஷன், அப்ப அது உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் கிடையாது, ஜடசக்தி தான். சிற்சக்தி இறைவனிடமிருந்து வேறாகாமல் பிரிப்பின்றி அவனோடு நிற்கும், பிரிக்க முடியாது. சூரியனையும் சூரியன் ஒளியையும் அதை தவிர வேற உதாரணமே காட்ட முடியாது. ஏன்னா அதே தான் சொல்லி ஆகும், எவ்வளவு பெரிய சித்தாந்தங்களை சேர்ந்தவனாலும் இதே உதாரணம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை தவிர வேற உதாரணம்னா அது மாறிபடும், கருத்து மாறிபடும். சரி, சைவ சித்தாந்தத்தில் காட்டப்படக்கூடிய உதாரணம் ஏன் காட்டி விட்டுருக்காங்கன்னா, புதுசா ஏதாவது உதாரணம் காட்டினா அது தவறாக போய்விடுகிறது. பாருங்க, ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு ரொம்ப மிக புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், அவர் 1000 வேலை உடனாய் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து சொல்றாரு, ஒரு டீ கடைக்கு போய், அவர் ஜனரஞ்சமா பேசுறாராம், ஒரு டீ கடைக்கு போறோம், டீ வேறாக இருக்கிறது, கேட்கிறோம் டீ பக்கத்துல வருது, நம்ம குடிச்சிருவோம் ஒன்றாயிடுது, இதுதான் ஒன்றாய் வர உடனாயங்கிறதுக்கு அப்பட்டமா இது வந்து அது புரிந்தார். ரொம்ப பெரிய பேச்சாளர் தான். அது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ஜனரஞ்சகமா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாப்ல டீ கடை நல்லா தெரியும், கொஞ்சம் திருப்பிங்க ஏதாவது பண்ணுவீங்க, ஆனா கருத்து சரியா போவாது. ஒன்றாய் வேறாய் உடனா இருந்தது. உமாபதி சிவாச்சாரியார் சொன்ன உதாரணத்தை உடல் உயிர் கண்ணருக்கண், அப்புறம் வந்து உயிரறிவும் கண்ணும், இந்த மூன்று உதாரணம் தான். இதை தவிர வேற காட்டினீங்கன்னா தப்பு. அதனால சரியாக புரிந்து கொள்வதற்காக தான், ஏன்னா புதுசு புதுசா பேசிட்டு இருக்கலாம், அது சரியாக உங்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஆகாது. சரி,
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று. தலைப்பு முதல் சூத்திரம் 58வது பாடல் முதல் 65வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நிகரிலா தலைவன் தாயரும் நிகரிலா தலைவி கந்தவேள் உனது தம்பியோதே

வாழ்ந்திருப்பாய், யார் குளர் இவருட்பெருமை மந்திர வடிவே. திரிசிராமலையில் மாணிக்க விநாயக போற்றி மந்திர வடிவே. திரிசிராமலையில் மாணிக்க விநாயக

என்பவரும் உலகிலுள்ள மிக்க சுவை பொருள்களெல்லாம் கண்டாலே என்பவரும்

நட மகிழ்ந்து காண மண்டாந்தான் இடர் தீரச் செய்து வைத்த இரு முனிவர் பரந்தான் என்னோ திருச்சிற்றம்பல நம பார்வதி பதே பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க வாழ்க வாழ்கவே அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புயேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் சுபக்க என்கின்ற ஞான பூஷையிலே முதற் சூத்திர 58வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் துணை செய்தது. இந்த 58வது பாடல் கடவுள் என்பதே அறியாத சமயங்கள், கடவுள் இல்லை என்கின்ற சமயங்கள், கடவுள் அல்லாத உயிர்களை கடவுள் என்று சொல்லுகின்ற சமயங்கள் உலகத்திலே நிறைய. உயிர்களை கடவுள் என்று கொண்டாடுகிற சமயங்கள், அதற்கு மேலே கடவுளே இல்லை என்கின்ற ஒரு சமயம், இந்த இரண்டு சமயங்களும் உலகத்திலே பிரபலமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலே கடவுள் என்று ஒன்று உண்டு. அந்த கடவுள் குற்றமில்லாததாய் மங்களமாயிருப்பது சிவம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம். நம்முடைய கடவுள் குற்றமில்லாததாய் பிறப்பு இறப்பு இல்லாததாய் இருப்பதனாலே அதற்கு சிவம் என்று. இந்த பெயர் வேற எந்த தெய்வங்களும் கிடையாது. சிவம் என்கின்ற பெயர் மற்ற தெய்வங்களுக்கு கிடையாது. சிவம் என்றாலே மங்களம் என்பது பொருள். அப்படி மங்களம் என்று சொன்னால் பிறப்பு இறப்பு இருந்தால் மங்களம் இல்லை. பிறப்பு இறப்பு உயிர்களுக்கு போல இருந்தால் அது மங்களம் இல்லை, அமங்கலம். பிறந்தாலும் தீட்டு சரியா புஜா, ரெண்டு இல்லாதது சிவம். அப்படி பிறப்பு இறப்பு இல்லாமல் மங்களமாயிருப்பது எதுவோ அது கடவுள். அந்த கடவுளுக்கு பெயர் என்னவென்று கேட்டால் சிவம் என்று சொல்லுவோம். சுரூப நிலையில், சுரூப நிலை என்று சொன்னால் வடிவம் எடுத்துக்கொள்ளாத போது அருவமாக இருக்கிற நிலை, வடிவம் இல்லாமல் சோதியாக அருவ நிலையிலே இருக்கின்ற அந்த சிவத்துக்கு பெயர், அந்த பொருளுக்கு பெயர் என்னென்னா சிவம் என்று சொல்லுவது பரமம் என்று சொல்லுவது. சிவம் என்று சொல்லுவது பரமம் என்று சொல்லுவது. அப்படி சிவம் என்கின்ற அந்த பொருள்தான் அளவில்லாத ஜோதிமயமாயும் அளவில்லாத ஆற்றலுடையதாயும் அளவில்லாத அருளுடையதாயும் இருக்கும். அப்படி அளவில்லாத அருளும் அளவில்லாத ஜோதியும் அளவில்லாத ஆற்றலும் உடையதாயிருக்கிற ஒரு பொருளானது சும்மா இருக்காது. சும்மா இருக்காதுன்னா என்ன பண்ணும், அந்த ஆற்றலையும் அருளையும் பிறருக்கு வழங்கும்படியாக வரும். அளவில்லாத அருளுடையவராய் அளவில்லாத ஆற்றலுடையவனாயிருக்கிற ஒரு பொருள் சும்மா இருக்காது. இப்போ பொல்லாதவனுக்கிட்ட பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். அந்த பணத்தை அக்கறை மொழியில் செலவு பண்ணி பார்த்து தன்னை எல்லாரும் புகழ வேணும், எல்லாரும் நம்ம கண்டு பயப்பட வேணும்னு அவன் செய்வான். பெரிய வள்ளல் இடத்துல பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். அவன் நல்ல வழியிலே தனத்தை செய்து தருமத்தை செய்து புகழை அடைய வேண்டும் என்று அவன் விரும்புவான். இது உண்டுதானே. பெரிய வள்ளல் இடத்துல பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான், பொல்லாதவன்கிட்ட பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். ஆகையால் வள்ளலாக இருக்கிற நம்முடைய சிவம் அளவில்லாத அருளுடைய காரணத்தினாலே அது உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக அதுவே வரும், அதுவே இறங்கி வரும். தர்மம் பண்ணுறா வள்ளல் தர்மம் பண்ணுறான்னா நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறதில்ல, அவனாக வந்து தான் பண்ணுறான். இப்போ கோயில் விழா கும்பாபிஷேகம் முதல்லாம் இப்போ தர்மம் நிறைய செய்கிறாங்கல்லப்பா, செய்கிறவாரா போய் சொல்லியா செய்கிறாங்க, அவனாக பண்ணு அப்படி தானே செய்கிறாங்க. அது போல தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கள் செய்தான் என்று சொல்லம்மா போலே எல்லையில்லாத அருளுடையதாக இருக்கிற கடவுள் சுரூப நிலையிலே சிவம் என்று சொல்லப்படுகிற கடவுள் அது என்ன பண்ணும் என்று சொன்னால் உயிர்களுக்கு அருள் செய்வதாக எண்ணும். அப்படி அருள் செய்வதாக எண்ணி என்ன பண்ணும்னா உருவத்திருமினி எடுத்துக்கொள்ளும். இதுதான் அடிப்படை சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான. இப்போ சொல்றது விளங்குதா எப்படி? அளவில்லாத அருளுடையதாக இருக்கிற சிவம் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக எண்ணும். எண்ணினால் எண்ணினால் அளவில்லாத அருளுடையதாயிருக்கிறது சோதிமயவாயிருப்பது அருவமாயிருப்பதை உயிர்கள் காண முடியாது. உயிர்கள் காண முடியாது. உயிர்கள் காண முடியாது என்று சொல்லி அது என்ன பண்ணும் என்றால்
நம்ம இறங்கி போய் அதுகளுக்கு நம்மையே காட்டுவோம், நம்முடைய உருவத்தை காட்டுவோம் என்று சொல்லி அது உருவத்திறமை எடுக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக மனசில் வச்சுக்க வேண்டியது, அருளுடையதாக இருப்பது அளவில்லாத அருளுடையதாக இருக்கிற சிவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் என்ன பண்ணும், கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி நாம் உருவத்திறமையை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் உயிர்களாலே காண முடியாது. உயிர்களாலே உருவத்திறமையை எடுத்துக்கொள்ளவில்லையானால் உயிர்களாலே காண முடியாது. காண முடியுமா? உயிர்கள் கண்டாத்தான் பத்தி பண்ணி அருளை அடைவதற்கு உயிர்களுக்கு புத்தி வரும். கண்டாத்தான் என்று சொல்லி கும்பிட நினைக்க பத்தி பண்ண புத்தி உண்டாகும். காணவில்லையானால் அதுக்கு அந்த புத்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சாமியே காணவில்லைன்னு வச்சுக்கோ, அந்த சாமியில பத்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வருமா? வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அதனாலே அதுவே கீழே இறங்கி வந்து திருமேனி எடுத்து கொண்டு, அதுவே கீழே இறங்கி வந்து திருமேனி தரித்து கொள்ளுதல். நான் பிறப்பு இல்லையே, சோதியாய் இருக்கிறது உருவமாக வருது. சோதியாய் தோன்று உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுவதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தா இருக்கு ஆனந்தமாக நலே திருவாசகம். சோதியாகவே இருந்தால் உயிரை காண முடியாது. அது சோதினா எவ்வளவு சோதி தெரியுமா? எவ்வளவு சோதி? அளவற்ற சோதி. எவ்வளவு? இப்போ சூரியன் சோதி தானே, இந்த சோதியை யாரும் பார்க்க முடியாது. இந்த சூரியனையே யாரும் பார்க்க முடியாது. பகலில் தான் வரேன் பொழுதுக்கு இருக்கிறேன், நாமளும் தான் இருக்கிறோம், பார்க்க முடியுதானே? சூரியன் பகலில் போதுட்டு தான் இருக்கிறேன், பொழுதுக்கு இருக்கிறேன், நம்ம பார்க்க முடியல. ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்க்குறதே ஆச்சரியப்பா, பார்க்க முடியுமா? இந்த சூரியனுக்கே சோதி கொடுத்தது அந்த சோதி. இந்த சூரியனில் இருக்கிற சோதி எங்கிருந்து வந்தது? அந்த சோதியிலிருந்து. அது களிவந்த சிந்தையோடு உங்களல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலன். ஆகா, மெய் சுடருக்கெல்லாம் சூரியன் சந்திரன் அக்கினியாய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலன். உத்தர ஓசம் அங்கைக்கரசே எளிவந்த எந்தவிரான் என்னையாளுடைய என்ன பரு நீத்தலுவனும் அருக்கனில் சோதி அமைத்தோன் திருவண்டபுரி. அதனாலே சூரியனில் இருக்கிற ஜோதியும் சந்திரனில் இருக்கிற ஜோதியும் அக்கியில் இருக்கிற ஜோதியும் சிவனுடைய சோதியிலிருந்து உண்டு அப்படின்னா அந்த சோதியினுடைய அளவை சொல்ல முடியுமா? அதனால் பார்க்க முடியும். சரி, அப்படி பார்க்க முடியாதென்றால், உயிர்களால் காண முடியாதென்றால், அந்த கடவுளால் உயிர்களுக்கு நன்மை வர்றது வாய்ப்பு இல்லை. அதுக்காக என்ன பண்ணுது தெரியுமா? உயிர்கள் நீ உருவத்திரும்பின் எடுத்துவான்னு சொல்கிறதில்லை, அதுவே உருவத்திரும்பின் எடுத்துக்கணும். அதுவே உருவமாக வந்து அருவமும் உருவமாகி அராதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பு அது ஓர் மேனியாக அப்படி சொல்லும் கதவுறாங்க. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பு அது. சோதியாக இருக்கிற வரையிலும் அது என்ன சொல்கிறது அந்த சாமியை? அதுன்னு சொல்லும். பெண்ணன்றோ ஆனன்றோ சொல்ல முடியாது. சோதியாக இருக்கிற வரையிலும் அது என்ன சொல்கிறது? அது உருவத்திருமீன் எடுத்து வந்தாத்த அவன் என்றும் அவள் என்றும் பரமேஸ்வரன் என்றும் பரமேஸ்வரி என்றும் சொல்லப்படும். உருவத்திருமீனி கொள்ளுகின்ற வரையிலும் அந்த சாமி என்ன சொல்கிறது? அது. அது அந்த கதபுராணத்தில் அவ்வளவு சாக்கிரதையாக வைக்கிறார். அருவம் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி புலம்பு அது ஓர் மீன் அது ஓர் மீனியாக கருணை ஓர் முகங்களாரும். ஐயோ, கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க குதித்தனன் உலகம். அதுவாய் இருந்தது அவனாக வந்து, அதுவாய் இருந்தது அது என்ன ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அதுவாய் இருந்தது இப்பொழுது அவனாக வந்து அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமர் அருமறியார் அச்சோதியா இருக்கிற காலம். அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமர் அருமறி இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு உண்டு இங்களுண்டு. அதனாலே சோதியாய் இருக்கிற கடவுள் எல்லையில்லாத கருணையினாலே உருவத்திருமீன் எடுத்துக்கொள்றோம். சும்மா இருக்க முடியாது. அதான் முதல்ல சொன்னேன், ஏராளமா பல கூடிக்கு அதிபதியாக இருக்கிறான், அவன் தர்ம சிந்தை அதிகமாக உள்ளவனாக இருக்கிறான்னா படத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருப்பானா? அன்னச்சத்திரத்தை கட்டுவான், கல்விச்சாலையை கட்டுவான், ஆஸ்பத்திரியை கட்டுவான், கோயிலை கட்டுவான், திருப்பணியை பண்ணுவான், ஏழைகள் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நம்மகிட்டலாம் எனக்கிட்டலாம் பணம் இல்லை, அதனால பேசாமல் இருக்கு. இருந்துச்சுன்னா கொடுப்பானே? சும்மா இருப்பானா? பணம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சும்மா இருப்போமான்னு. என்ன சொல்றது விளங்குதா இல்லையா? நல்லா இருக்குது. வள்ளலா இருக்கிறவன் பணத்தை சும்மா வச்சுருப்பானா? உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதுகள் குருமா மதிப்புரை குலவிய குடைக்குள் சேரமானுக்கு எழுதுறாரு கடுதாசி. யாரு? மதுரை சொக்கானா
மதிமலி புருஷ மாடக்கூடல் பதிமிச நிலவும் பால் நிற வரிச்சரகு அன்னம் பயில் குயில் ஆலவாயில் மன்னிய சிவன். இது பிரேம அட்ரஸ். மன்னிய சிவன் யார்? சுகநாதர் விலாசது. முதல்ல இவர் விலாசத்தில் இருந்தார். மதிமலி புருஷ மாடக்கூடல், அவர் ஊர் அவ்வளவு சிறப்பாக மதி மாடக்கூடல் பதிமிச நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் குளிர் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் முடிதரும் ஆற்றம். பாவலருக்கு உரிமையின் உரிமையில் குருமா மதிபுரை குலவிய குடைக்குள் சிறுமா உகைக்கும் சேரலன் காண்க. சிறுமா உகைக்கும் சேரலன் காண்க. உரிமையின் உரிமையின் உதவி உளிதிகள் கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு பேர் வந்துருச்சா உலகத்தில் உளிதிகள். பண்பால் யாழ்வையில் பானபத்திரம் தன்போல் என்பால் அன்பன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்புரம் கொடுத்து வரம் கொடுக்குது. அதாவது சரமான சொல்லும்போது இந்த அடைமொழி கட்டாயம் வரும். கார் கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கு முடியும். கார் மேகம் போல புலவர்களுக்கு அடியவர்களுக்கு வாரி கொடுக்கின்ற வள்ளலாக இருக்கிறவன் சரமான். கார் கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கு திருத்தொடர். வள்ளலாக இருப்பவராகிய பரமேஸ்வரன் எல்லையில்லாத திருவருளினாரே திருமேனியை எடுத்துக் கொள்ளுகிறார். இந்த அடிப்படை மற்ற சமயவாதிகளுக்கு தெரியல. ஐயோ, இந்த இலக்கம் நான் சைவ சித்தாந்தத்தை தவிர வேற எவனுக்கும் தெரியல. தெரிஞ்சாலும் என் சமயம் பெருசுன்னு ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவ்வளவுதான். பாவம் அந்த அளவி தேவன். கடவுள் என்றால் பிறப்பு இறப்பு இல்லாதது, ஜோதியாக இருப்பது, அதற்கு சிவம் என்றும் பரமம் என்றும் பெயர். அது எல்லை இல்லாத கருணையுடையது. எல்லை இல்லாத கருணை உடையதாகினால உயிர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அதுக்கு மனசு வந்துடும். சும்மா இருக்காது. அது உயிர்களுக்கு செய்ய வேணும்னு சொன்னால் உருவத்தின் மீன் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் உயிரில் காண முடியாது. அதனால் உயிர் உருவத்தின் மீன் எடுத்துக்கொள்ளும். அப்படி உருவத்தின் மீனை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் உயிரில் காண முடியாது. காண முடியாமையினால பத்தி பண்ண முடியாது. அதற்காக உருவத்தின் மீன் எடுத்து. அப்போ என்னாச்சு? அருவமும் வந்துருச்சு, உருவமும் வந்துருச்சு. அருவமும் வந்துருச்சு, உருவமும் வந்துருச்சு. இப்போ எல்லா பொருள்லையும் இது இருக்குது. இப்போ மேகம் ஆனது இருக்கே, கடலிலிருந்து நீராவி மேலே போகிறது. கடலிலிருந்து நீராவி மேலே போகிறது அது தெரியுதா? தெரியாது. நீராவியாக போகிறது அதிகபட்சம் தெரியும். தெரியாது இல்லை. மேலே போச்சுன்னா மேகமாக அது மாறுகிறது, அது தெரியுது. அப்புறம் மழையாக போகும்போது நல்லாவே தெரியுது. தெரியுதா? மேலே போகும்போது நீராவியாக போகிறது அருவம், மேலே போய் மேகமாக இருக்கிறது அரு உருவம், கீழே உருவமாக துளியாக மழையாக பெய்யறது உருவம். அருவம் அரு உருவம் உருவம் மழைக்கு நீராவியா மேலே போகிறது அருவம், அங்கே போய் சூழ் கொள்கிறது, சூழ்னா மேகம் வடிவம் கொள்கிறது. அந்த வடிவம் அங்கே தெரிஞ்சும் தெரியாமல் இருப்பது உருவமாக தெரியதே தவிர ஆனால் இப்படி என்று தெரியவில்லை. அதனால் அது அரு உருவம். கீழே இறங்கி உளி நீர் துளியாக வரும்போது உருவமாக தெரிகிறது. அதே போலத்தான் அருவமாக இருக்கும்போது தெரியாது, அரு உருவமாக இருப்பது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற சிவலிங்கம். தெரிஞ்சும் கண்ணுக்கு அது கைகால் இல்லையில, அதனால் அரு உருவம். தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது நல்லா தெரிகிறதா இந்த உருவம். இது நல்லா தெரியுதா தெரியலையா? இப்போ இது நான் சொல்கிறது நல்லா தெரியுது தெரியலையா? நல்லது அதுவும் நல்லா தெரியுது, இதுவும் நல்லா தெரியும். இப்போ என்னாச்சு? சாமிக்கு அருவம் உண்டு, உருவம் உண்டு, அரு உருவம். இந்த உண்மையை மற்ற சமயவாதிகளால் கண்டுபிடிக்க முடியல. இந்த உண்மையை சைவ சித்தாந்தி தான் கண்டுபிடிச்சான். சைவ சித்தாந்தி இல்லை, சிவபெருமானே எழுதி வச்சிருக்கிறார். சிவபெருமானே வேதாகமங்களில் எழுதி வச்சிருக்கார். அதை சைவ சித்தாதிகள் பின்னாடி வந்த முனிவர்களும் மற்ற அருளாளர்களும் ஒரு ஆகச்சிருக்கார். அருவம் உருவமும் ஆணாய் போற்றி, அருவம் உருவமும் ஆணாய் போற்றி. ஏ, கடலிலே உப்பு இருக்குது அல்லவா? உப்பு அது அருவமாக இருக்குதா உருவமாக இருக்குதா? அருவமாக அது உப்பு காய்ச்சிக்கிறவன் மூலமாக உருவமாக வந்தால் தான் உபயோகப்படும். அதனால் எந்த பொருளும் அருவமாக இருந்தால் உருவத்திருமா உருவமாக இருக்கிற நமக்கு உபயோகப்படாது, உருவமாக வந்தால் தான் உபயோகப்படும். அதனாலே கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் எல்லை இல்லாத அருளுடையவன், எல்லை இல்லாத ஜோதி. இந்த ரெண்டு இலக்கணத்தை வச்சுக்கோங்க. எல்லை இல்லாத ஜோதி, எல்லை இல்லாத கருணை. எல்லை இல்லாத ஜோதியாக இருக்கிறது, எல்லை இல்லாத கருணையாக இருப்பதனாலே அது உருவத்திருமீன் எடுக்கிறது. உருவத்திருமீன் கொண்டால் ஒழிய உயிர்களால் காண முடியாது. அதனால் அருவம் உருவம் அரு உருவம் உருவம். இதை வந்து மற்ற சமயவாதிகளுக்கு இந்த உண்மை நன்றாக விளங்கும். அதைத்தான் இந்த பாட்டில் 58வது பாட்டில் அருவமும் உருவாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்குங்கர்த்தா வடிவென குணர்த்திங்கன்னின்
உங்கள் சாமி அருவமா உருவமா அரு உருவமா உங்க கர்த்தாவுக்கு வடிவு என்ன என்று புரட்சமயவாதி கேட்க, அதுக்கு சித்தாந்தி சொல்லுகிறார், அருவமும் உருவாரூவ ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவருக்குள்ளவாகும். அருவமும் உண்டு, அரு உருவமும் உண்டு, உருவமும் அதை சாக்கிய நாயனார் புராணத்தில் சேர்க்கலாம். சாக்கிய நாயனார் தெரியும்ல என்ன பண்ணார், கல்லில் சாமி அடித்தவர், மறவாது கல் அறிந்து சாக்கி இருக்கும். கல்லில் அடிக்கிறத மறக்கலை, ஒரு நாள் மறந்துட்டு கஞ்சி குடிக்க போய் உடனே அப்புறம் நினைப்பு குடிக்க போகிற சமயத்தில் ஐயோ சாமியை கல் அடிக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு கஞ்சியை வச்சுப்பிட்டு வந்து கல் அடித்தார், கல் அடித்தார். அடாடா இவ்வளவு பற்றி உள்ளவே இருப்பான, குடிக்கிற கஞ்சியை வச்சுப்பிட்டு வந்து கல் அறியிறானே அப்படின்னு சொல்லி உடனே காய்ச்சி விட்டார். மறக்காமல் இருந்தது, மறக்காமல் கல் இல்லை அவர் சுந்தரர் அதை மறக்காமல் அவரு சொல்கிறார், மறவாது கல். அந்த புராணத்தில் சிவலிங்கத்தை பற்றி சொல்லி சிவலிங்கம் எப்படி இருக்கிறது என்றால் அருவமாகவும் இருக்கிறது உருவமாகவும், அருவமாகவும் உருவமாக இருக்கின்ற காரணத்தினாலே அப்போ சாமிக்கு அருவமும் உண்டு உருவமும் உண்டு என்று தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வெளிப்படையாக சொல்கிறார். நல்லா சிவலிங்கம் முழு முழுன்னு தானே இருக்குது, அதுக்கு உறுப்புகளை ஒன்றும் இல்லையா, அதனால் அருவம். சரி, கண்ணுக்கு பார்க்க ஒரு உருவமாக தெரியுதா, அதனால் அப்போ உருவமும் உண்டுன்னு தெரிஞ்சுக்க, அருவம் உண்டு. இதன் மூலமாக காணாத அருவனுக்கும் உருவனுக்கும் காரணமாம், காணாத அருவனுக்கும் உருவனுக்கும் காரணமாக நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ் புரியான் சிவலிங்கம் என்பது பெரிய படம். அதனாலே இதில் அருவமும் உருவாரூவம் ஆனது மண்டி நின்ற உருவமும் மூன்றும் சொன்னால் ஒருவனுக்கு உள்ளவா, இந்த மூன்றும் சிவத்துக்கு உண்டு. அருவமும் உண்டு, அரு உருவம் உண்டு, உருவமும் உண்டு. அது அருவம் அரு உருவம் உருவம் என்னும் மூன்றும் பரமசிவனது தடத்த வடிவங்களாம். அவை முறையே நிஷ்கலம் நிஷ்கல சகலம் சகலம் என்றும் சொல்லப்படும். வடமொழியிலே அது நிஷ்கலம் நிஷ்கல சகலம் சகலம், சகலம்னா உருவம், நிஷ்கல சகலம்னா அரு உருவம், நிஷ்கலம்னா அருவம். நிஷ்கல திருமேனி கொண்டருடைய பொழுது பரமசிவன் என்றும், பரமசிவன் சிவம் என்றும் இப்போ சொன்னோன்னா அது வருது பாருங்க, எழுதியிருக்கிறார் இந்த திருவிழங்கு தேசிகனாருன்னு நல்ல உரையாசிரியர். எப்படி நிஷ்கல திருமேனி கொண்டருடைய பொழுது, நிஷ்கலம்னா அருவமாக இருக்கும்போது சிவம் என்றும், சத்தர் என்றும், லய சிவன் என்றும், நிஷ்கல சிவன் என்றும் பெயர் பெறுவன். நிஷ்கல சகல திருமேனி கொண்டருடைய பொழுது சதாசிவன் என்றும், உத்தியுத்தர் என்றும், போகசிவன் என்றும், நிஷ்கல சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர். அதான் சிவலிங்கம் அருவுருமா இருக்கும். சகல திருமேனி கொண்டருடைய உருவம் கொண்ட போது மகேஸ்வரர் என்றும், பரவருத்தர் என்றும், அதிகார சிவன் என்றும், சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர். அதனாலே சிவம் என்கின்ற பொருள் அருவமாக இருப்பது, பிறகு உருவம் எடுத்தால் சிவன் என்ற இன்மிகுதி பெற்று வந்தது. பரமசிவன், பரமேஸ்வரன், அர்த்தநாரி, சோமாஸ்கந்தர் என்ற காலாரி, திரிபுராரி, விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜர், இப்படி பேரெல்லாம் வந்து உருவம் வந்தால் பேர் வந்து உருவம் வர்ற வரையில் அது என்ன சொல்கிறது, அதான் அது அது. அதனாலே அந்த உருவத்திருமீன் வந்தால் தான் ரூபம் வந்தால் நாம வரும், ரூபம் வந்தால் நாம், அது ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார் அதாருவம். ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனும் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார், ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருத்தள்ளேனும். அதனாலே இப்படி உருவமாக வருவது நம்புருட்டா, அதுதான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவம் ஆகி என்றும் தெள்ளைவாளந்திர புராணத்தில் சொன்னார். அடுத்தார், உருவத்திருமேனி மாயாகாரிய வடிவம் என்று அருள் உரியும். உருவத்திருமேனி எடுப்பதும் நன்னிடும் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பன்னிட உருவன் வேண்டும். அதனாலே மற்ற சமயவாதி சொன்னான், உருவம் அவனுக்கு உண்டுன்னு சொன்னால் நமக்கு உருவத்தை கொடுப்பது போல அவனுக்கு ஒரு ஆள் வேணும் உருவம் பண்ணி கொடுப்ப அப்படின்னு, அவனுக்கு ஒரு ஆள் வேண்டியதாக இருக்கும். இச்சை ஏற்பலரும் இச்சை, இச்சை என்ன, தன்னுடைய இச்சைப்பிடி எடுத்துக் கொள்ளுவார் என்று சொன்னால் நாமும் நம்முடைய இச்சைப்பிடி எடுத்துக் கொள்ளலாம் அல்ல. கண்ணிய உருவங்குள்ளேயும் யாம்பெரும் கடவுள்தானும் எண்ணிய யோகசித்தர் போல் உருவசைப்பன்காரி, நாம் வந்து இச்சைப்படி உருவம் எடுத்துக்கொள்ள முடியாது, நமக்கு அந்த மாதிரியான ஆற்றல் கிடையாது, எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ கருப்பாக இருக்கிறவன் ஜெவப்பாவளான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது, குட்டையாக இருக்கிறவன் வளர்த்தியாவளான்னு பார்க்குறேன் ஒன்றும் முடிய மாட்டேங்குது, பார்க்குற முடியல. குட்டையாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல பையன், நல்ல வசதியெல்லாம் இருக்குது,
ஐட்டு இருக்கிற வீட்டு இது வெயிட் இருக்கிற ஐட்டு இருக்கு வெயிட் இருக்கிறப்ப ஐட்டு போகிற பக்கமெல்லாம் பொண்ணு கேட்குறவங்கலாம் ஐட்டு இல்லையா ஐட்டு இல்லைங்கிறாங்க அப்படின்னு தடை போட்டு நல்ல விளங்குதா. அதனாலே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. சிவன் போட்ட அச்சுப்படி தான் நாம் இருக்கும் புரியுதா. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அச்சு வச்சுருக்குறேன். அந்த அச்சில் போட்டு எடுத்துட்டான்னா அவ்வளவு தான், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும். அச்சில் போட்டு எடுத்துட்டான்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சு வச்சுருக்கா, அதான் அதிசயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சை போட்டு இவ்வளவு தான் வளர்த்து, இவ்வளவு தான் கணம், இவ்வளவு தான் நிறம், இப்படித்தான் கை கால் தலை உழம்பு அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டான்னா அவ்வளவு தான், அது மேலே ஒன்றுமே பண்ண முடியும். அதனால சிவனுக்கு அச்சன் என்று கூட ஒரு பேர், அச்சன் பெண் அலி ஆகாசமாகி சரி. அதனாலே கடவுள்தான் எண்ணிய யோக சித்தர் போல் உருவு செய்ப்பன் காணி. அதனால் கடவுள் எப்படி திருமணி எடுத்துக் கொள்கிறான் என்றால் யோக சித்தர் போல அவன் திருமணி எடுத்துக் கொள்கிறான். யோக சித்தர்கள் என்று சொன்னால், யோக சித்தர்கள் என்று சொன்னால் சிவனை தவஞ்செய்து சித்தியை பெற்று சித்தர் சிவனை நோக்கி தவத்தை செய்து அவர்கள் பல வகையான அட்டமா சித்திகளை பெற்று அதிலே தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளவும் ஆகாயத்தில் போகவும் பல வகையான சித்துக்களை செய்யவும் வல்லவர்களாக இருப்பார். வித்தக யோக சித்தர் வேண்டூரு குழுமா போலே உத்தமன் கொள்வனின் அவர்களில் ஒருவனாவார். ஆகையால் சித்தர்களைப் போல அவன் உருவத்தை எடுத்துக் கொள்கிறான் என்றால் அவன் சித்தர்களிலே ஒருவன் என்று சொல்லப்படும். சித்தர்களைப் போல அவன் உருவத்தை எடுத்துக் கொள்கிறான் என்றால் சித்தர்களைப் போலத்தான் அவனை சித்தர்களிலே ஒருவனாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல முடியாத இருக்கும். அத்தகைய அவர்களெல்லாம் ஆக்குவது அருளாளாகும். அந்த சித்தர்களெல்லாம் அவர்கள் மேனியை மாற்றிக் கொள்வது மற்ற சித்திகளை செய்வதெல்லாம் அவனுடைய அருளினாலே செய்கிறான். அவன் அருளை பெற்றதினாலே செய்கிறான். வைத்தது மாயை என்னின் வடிவெல்லாம் மாயையாமே. அதனாலே அவர்கள் எடுப்பதெல்லாம் மாயா வடிவம், இவன் எடுப்பது அருள் வடிவம், அவர்கள் எடுப்பது மாயை வடிவம். அப்படி மாயை வடிவம் வந்து உயிர்களுக்கு இதை விட இறைவனுக்கு கிடையாது. இறைவன் மாயையை கடந்தவன், அதனாலே மாயையை கடந்தவனாகினாலே அவன் அருளாலே திருமணி எடுத்துக்கொண்டு அருளாலே திருமணி எடுத்துக்கொண்டு

0: ஊசிகளாலும் உருவத்திரிமையினை அருளுடுவே என்பதை தடைவிடைகளால் சாதிக்கப்பட்டது. முதல்வனுக்கு உருவத்திரிமையினை உண்டனின் நம்மனூருக்கு போல உருவத்திரிமினி உண்டாக்குதற்கு ஒரு கருத்தா வேண்டும். கருத்தா வேண்டுவதில்லை, முதல்வன் தானாகவே நினைந்த வடிவத்தை எடுத்துக் கொள்ளுவார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலே இரண்டாவது பகுதியாக நாம் நினைவு பண்ண இருக்கிறோம். தொடக்கமாகவும் அவருடைய வரலாறு பற்றியும் நாம் ஏற்கனவே சிந்தனை செய்த பகுதி மிக சுருக்கமான பகுதி. கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று மிக அருமையாக தொடக்கி வைத்த பெரியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆகவே அதை அப்படியே நம்பியாண்டார் நம்பிகள் விளக்கி சொல்ல, அதன் பிறகு அந்த இரண்டையும் முன்னோடியாக வைத்து நடராஜ பெருமானுடைய திருவுருளையும் துணை கொண்டு இந்த மிக அருமையான விரிவுரையை விரலாற்றை நமக்கு செய்திருக்கிறார் சேக்கிரார் பெருமான். அந்த வகையிலே கண்ணப்பர் கண்ணப்பராக இல்லாமல் அவருடைய இயற்பெயராக தின்னப்பர் என்றிருந்தார். அந்த தின்னனார் என்று சொல்கின்ற அந்த பெரியவர் தாய் தந்தையால் வைக்கப்பட்ட பெயரை வைத்து பார்த்திருக்கிறோம். நான் சென்ற முறையோ இப்பொழுது சொன்ன போது கூட நினைத்திருக்கிறேன், இந்த மக்கட்பெயர் என்று நம்முடைய பெரியபுராணத்தில் வைத்தோம்னு சொன்ன மக்கட்பெயர் என்றே கூட ஒரு தலைப்பில் பேசலாம். எப்படியெல்லாம் மக்கட்பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது, மக்கட்பெயர் வைத்ததில் முதல் முதல் நாம் சந்திப்பதெல்லாம் எங்கே என்றால் சுந்தரமூர் சுவாமியுடைய நம்பி ஆரூர் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த நம்பி ஆரூர் என்று பெயர் வைத்திருக்க அப்படியே தள்ளி வைத்தோம்னு சொன்ன இங்கே வருகின்ற பொழுது தின்னனார் என்று பெயர் வைத்திருக்கிறார். இன்னும் அப்படியே கொஞ்சம் தள்ளி சென்றோம் என்றால் ஞான சம்பந்தருக்கு தாய் தந்தையர் என்ன பெயர் வைத்தார் என்றே தெரியல. 3 ஆண்டில குளத்தங்கரையில ஞானம் பெற்ற பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சேக்கிரா பெருமான் அறிவுப்படுத்துகிறார். சிவஞான சம்பந்தர் ஆயினார் எப்ப? 3 ஆண்டுல. ஆனா பெயர் வைத்தது 3 ஆண்டுல பெயர் வச்சிருப்பாங்க, உரிய நாளில் பெயர் வச்சிருப்பாங்க. என்ன பெயரோ? என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனும் என்ற திருத்தாண்டகத்தை தான் நாம் சொல்லணும். ஆனா பிறகு வந்த பெயர்லாம் ஞான சம்பந்தர். சரி, அப்படி ஒரு அது ஒரு ஒரு புதிய அமைப்புல தெரியாமல் இருக்கின்ற பெயர்ல வைத்திருப்பது. அதன் பிறகு சொன்னா சிங்கடியப்பர் வனப்பகை என்று பெயர். அப்புறம் கமலினியார் அணிந்ததையார் அவர்கள் எல்லாம் என்ன பெயர் வைத்திருக்கிறார்? பறவையார் சங்கிலியார் என்ற பெயரோடு வந்திருக்கிறார். அப்படி இருந்திருக்கிறார். அப்புறம் சிறு தொண்டர் வருகிறார். வைத்த பெயர் ஒன்று, பின்னர் வந்த பெயர் ஒன்று, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. வைத்த பெயர் ஒன்று தாய் தந்தையரால், பின்னர் வழங்கப்பட்ட ஒரு பெயர் தாய் தந்தையராலேயே வழங்கப்பட்ட பெயர். இப்போ நம்ம வந்து தாய் தந்தையால் வைக்கப்பட்ட பெயர் ஒன்று இருக்கு, பின்னால தம்பியா மாத்திக்கிறான், எஸ்எல்சி படிக்கும் போது படிக்கும் போது எனக்கு வேண்டாம் என்று மாத்திக்கொள்றான். அப்படி இல்லாமல் எந்த தாய் தந்தையர் பெயர் வைத்தார்களோ அந்த தாய் தந்தையரே அந்த பெயரை மாற்றி அழைத்தார்கள். அப்படி ஒரு புரட்சி, உண்மையான புரட்சின்னு இதான் புரட்சி. தாய் தந்தையர் இளமையில என்ன பெயர் வைத்தார்களோ அதே தாய் தந்தையர் பின்னால் அதை மாற்றி அழைத்து இருக்கிறார்கள். அப்போதடிகளார், அப்போதடிகளார் அவர் தன்னுடைய குழந்தையெல்லாம் பிறக்கும் பொழுது ஏதோ என்ன பெயர் வைத்தாரோ, ஆனால் திருநாவுக்கரசர் பெயரை கேட்ட மாத்திரத்திலே, அவருடைய தொண்டை கேட்ட மாத்திரத்திலே, பெரிய தம்பி சின்ன தம்பி நடுத்தம்பி எல்லா தம்பிக்கும் சரி, இவ்வீட்டில் இருக்கிற வாங்கின காளமாடு பசுமாடு எல்லாவற்றுக்கும் சரி, தான் வைத்திருக்கிற தண்ணீர் பந்தம் கொண்டு எல்லாம் என்ன பெயர்? சிறியா திருநாவுக்கரசர். அப்ப தாம் என்ன பெயர் வைத்தாரோ இளமை காலத்தில் தெரியாது, நிச்சயம் வைத்திருக்கணும் ஒரு பெயர் வச்சிருக்கணும். தாய் தந்தையர் தாமே இளமையில் வைத்த பெயரை மாற்றி பின்னர் நாவுக்கரசர் என்று அழைத்த ஒரு புரட்சியும் அப்போதடிகளாருடைய வரலாற்றில் காணுகிறோம். இதெல்லாம் மக்கட்பெயர் இப்படிலாம் அலசலாமே, இது மாதிரி தலைப்புகளை தான் கொடுக்கணும்னு பெரிய புராணத்தில் மக்கட்பெயர் அப்படி கொடுங்க, படிக்கட்டும் பேசட்டும். அதனால அப்படி ஒரு அருமையான பெயர் இருக்கு. சிறு தொண்டர் பெயர் வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் வைத்தம்மன் சொன்னா பெயர் இல்லாமல் புனிதவதியார், பெண்பாலை விட்டுட்டு தப்பல்லவா, புனிதவதியார் திலகவதியார் என்ற பெயர்ல இப்படி எல்லாம் அந்த மக்கட்பெயர்கள் மிக அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல காரணமாக வைக்கப்பட்டது, காரண பெயராக வைக்கப்பட்டது எது? இத்தனை பெயர்களிலும் காரண பெயராக வைக்கப்பட்டது ஒன்று எது அப்படின்னு கேட்டா நம்ம தின்னனார் தான். ஏன்? சின்ன பிள்ளைல தூக்கி பார்த்தாங்க, ஒரே பலுவா இருந்தது, தின்னனா இருந்தது, எனவே தின்னனார் பெயர் வச்சாங்க. அப்ப காரண பெயராக சூட்டப்பட்டது இந்த ஒரு பெயர் தான். நம்பியார் ஒருவருக்கு பாட்டனார் பெயர், அது வழி வழியா வந்துகிட்டு இருக்கு, எனவே பெயர் வச்சுட்டாங்க. ஏனையோருக்கு நமக்கு ஒன்றும் விளங்கல. இந்த காரண பெயராக வைக்கப்பட்டது

0: இப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் காணும் மக்கட்பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அந்த சூழலிலே காரண பெயராக வைத்த நம்முடைய திண்ணனார் இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகிறார். அப்படி வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது சென்ற முறை நிறைவாக படித்த பாட்டு, அந்த சின்ன குழந்தை ஒரு நாள் ஒரு அருமையான காரியம் செய்தது. என்ன காரியம்? அப்பாவும் அம்மாவும் உடன் இருக்கும் பொழுது அந்த புலியானது வாய் அப்படியே ஒரு கொட்டாய் விடுவது அப்படி ஆன்னு திறந்தது. அப்படி திறந்த உடனே அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, சின்ன குழந்தை தானே, அதனால உடனே அது ஏதோ வந்து ஒரு பொந்துன்னு சொல்லிவிட்டு அப்படி கையை விட்டுருக்கு. கையை விட்ட மாத்திரத்துல பக்கத்துல அப்பா இருந்திருக்காங்க, பக்கத்துல ஒரு சின்ன குச்சி இருந்திருக்கு. இப்படி எல்லாம் வைக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்திருக்காரு. இந்த எடுத்ததுதான் தெரியும், கண்ணில் தண்ணி அப்படியே தார தார தார தாரே அப்படியே கொட்டு. பக்கத்துல அம்மா இருந்தாங்க, தத்தை இருந்தாள். உடனே அப்படியே தூக்கி, சின்ன குழந்தை அது என்ன பண்ணிட்டு இப்போ, அதுக்காக அப்படி கையில் எடுத்து குச்சி எடுத்து ஆரம்பிச்சிட்டீங்களே, வாடா ராஜா அப்பா கிடக்குறாங்க, அவங்க என்னைக்கு மூளை இருந்தது இன்னைக்கு மூளை இருக்கிறதுக்கு என்ற ஆசீர்வாதம் அப்பாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த அருமையான அமைப்பு அந்த குழந்தை அப்படியே தூக்கி, அப்படி தூக்குற உடனே அந்த கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே வந்து சொட்டுது. இது இது தன்னுடைய தாய் முகத்திலும் சொட்டுகிறது அந்த குழந்தை தண்ணி. அப்படி அந்த குழந்தை அப்படி எடுத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டு இரண்டு கண்ணத்திலும் மாறி மாறி மாறி முத்தம் கொடுத்து அழாதராஜா அழாதராஜா அழாதராஜான்னு சொல்றான். அதை சேக்கடா பெருமான் ஒலியும் ஒலியுமாக காட்டி மிக அற்புதமான பாட்டை சொன்னார்கள். அதுதான் நாம் சென்ற முறை நாம் நிறுத்திய இடம். பொறு புலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட, ஏதோ குகையன் தெரிஞ்சுட்டு கையை நீட்டுச்சான் பாவம். பாரி ஊடை தந்தை கண்டு என்கிட்ட நீங்க இப்படி சொன்னதுனால வந்து அப்புள்ள மேல வந்து பாசமில் நினைச்சிடாதீங்க. பரிவுடை தந்தை, உண்மையான அதிகமான பரிவு இருப்பதனாலதான் அதிகமா இந்த மாதிரி உடனே எடுத்து ஆரம்பிச்சார். இப்ப இது ரொம்ப அருமையான இடம். பையனை வந்து எவோ அதிகமாக ஒரு தந்தை கண்டிச்சாருன்னா அதிகமா பற்று இருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி யார் திட்டுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே நம்ம மீது பண்புடையவர்கள். பாரி ஊடை தந்தை கண்டு, இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம், நல்ல வேலை புலிவாயில தம்பி கை வச்சான், வச்ச உடனே நம்ம வந்து உடனே எடுத்துட்டோம். நம்ம இல்லாத போது இது மாதிரி நடந்துட்டா தம்பி கை என்ன ஆகும் என்று கண்டு பாரி ஊடை தந்தை கண்டு அந்த குழந்தை மீது மிகுந்த அளவற்ற பாசம் வைத்த அந்த நாகன் கண்டு என்ன செய்தாராம்? பாரி ஊடை தந்தை கண்டு பைந்தடை கை கொண்டோச்ச, கண்ண தண்ணி வருது, கண்ண தண்ணி வருதுன்னு தான் பாடணும். ஆனாலும் கவிஞர் பெருமான் அல்லவா, அதனால இந்த கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு தெரியுமா? ஓன் கண்ணு என் கண்ணின்னு எத்தனையோ தினம் தண்ணி வந்திருக்குது, எவன் கவலைப்பட்டான்? கண்களிலே நீர் எதற்கு காலம் எல்லாம் அழுவதற்குன்னு பாடிவிட்டான். வம்பு இல்ல, இருபதாம் நூற்றாண்டு பாட்டு. கண்களிலே நீர் எதற்குன்னா காலம் எல்லாம் அழுவதற்கு இந்த தண்ணி அவன் கேட்கிறான். ஆனால் இங்க திண்ணனாருடைய கண்கள் அப்படிப்பட்டது அல்லவே. பின் எப்படிப்பட்ட கண்கள்? இரு சூடற்கு ஊருகன் தீர்க்கும் எழில் வளர் கண். அந்த பிற்கால நிகழ்ச்சியை அப்படியே கொண்டு வந்து கொண்டார். உன் கண்ணு என் கண்ணு நம்ம பார்வைக்கு தான் இருக்குது. அந்த பார்வையம் போச்சுன்னா கண்ணாடி வச்சுக்கிட்டு பிராணன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இரு கண்களும் பெருமானுடைய இரு கண்களுக்கு வந்த இடையூட்டை நீக்குவதற்காக பயன்படுத்த இருக்கிற கண்பா. அதனால் நம்ம கண் போன்ற நல்லது, உயர்ந்த கண். ஈறு சூடற்கு அங்க ஒரு குறிப்பு போற போக்குல, அடாரா பெருமானுடைய இரு கண்களுக்குன்னு சொல்லப்படாத, அது என்ன இரு சூடற்கு? பெருமானுடைய கண்கள் மூன்றும் எது என்றால், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று நெருப்பு. அதனால வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், நடுக்கண் நெருப்பு. அப்போ நெருப்பை விட்டுட்டா இரு சூடர் எது? சூரியனும் சந்திரனும். இரு சூடற்கு உருகன் தீர்க்கும், இந்த ஒரு பாட்டுல அவர் என்னென்னவெல்லாம் வைக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம கண் போன்ற நல்ல சின்னனார் கண். சரி, இந்த கண்களை பயன்படுத்திய இடம் எப்படிப்பட்டதுனாரு? உனக்கு எனக்கும் அல்ல, இரு சுடர் பெருமானுடைய இரு சுடர்களாக இருக்கின்ற அந்த இரு கண்களுக்கும் இணையர்ந்த அந்த உருகன் துன்பத்தை நீக்கி இரு சூடற்கு உருகன் தீர்க்கும். சரி, அந்த கண்களுக்கு இடையூற்று, அந்த கண்களினுடைய இடையூற்று இந்த கண்கள் நீக்கியதுனால இந்த கண்கள் என்ன ஆயிட்டுனாரு? ஏழில் வளர். இந்த கண் எப்படிப்பட்ட கண்ணுனா அழகு இன்னும் மேலும் மிக்கதாயிற்று, மேலும் மிகுவதாயிற்று. அப்படிப்பட்ட ஏழில் வளர் கண்ணீர் மல்கி வறு துளி, அந்த தம்பி கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி தாரதாரையா வருது. அந்த கண்ணானது அந்த தண்ணியானது அப்படியே கண்ணத்திலாம் வடியுது. இப்படி தூக்கணும்னு இந்த அம்மா முகத்திலையும் அப்படியே சொட்டுது. அந்த வறு தூளி முத்தமாற்றி என்ன அப்படி செஞ்சதுனாரு? வறு தூளி முத்தம் வாய் முத்தம் கொள்ள மாற்றி அந்த ஒரு முத்தினை தன்னுடைய வாயாகிய முத்தினால ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி அந்த கண்ணீரை மாத்தினான். அப்போ இந்த முத்துங்கிறது வேற விளையாடுது இந்த சொல்லுல. வறு தொழில் முத்தம் அப்படியே முத்து முத்தா தண்ணி கொட்டுதான். சரி, அந்த மறு முத்து முத்தா கொட்டுகிற தண்ணியை இந்த அம்மா தன்னுடைய வாய் முத்தம் கொள்ள மாற்றி தன்னுடைய வாயினால முத்தத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்து அப்படி மாற்றினாலாம் என்று ஒரு அருமையான பாடல் வழிதான் நாம் சென்ற மாதிரி நின்றோம். அன்பான அந்த தாய் பாசம், அதோடு கூட தந்தை கூட இருந்த பாசம், அந்த குழந்தையினுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்பதை நம்முடைய சேக்கிழா பெருமான் அறிமுகப்படுத்திய இடம் இப்படி எல்லாமாக இருக்கிற இடத்துல நின்றோம். இப்பொழுது மீண்டும் தொடர்கிறோம். பொறு புலிப்பார்வை துடிக்குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து எயின பிள்ளை பேதையர் இடைத்த வண்டல் அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்செரு குறும்பை குரம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து. குழந்தை மேலும் வளர்கிறது இல்ல, வளர்கின்ற பொழுது குறும்பு செய்யும், சின்ன பிள்ளையில குறும்பு செய்யும். இந்த குறும்பு செய்வதை எல்லாம் ரொம்ப அற்புதமாக பிள்ளைத்தமிழ் என்ற வாயிலே நம்முடைய பெருமக்கள் அருமையாக செய்யுளாக பாடியிருக்கிறார்கள். முதல்ல காப்பு பருவம், அப்புறம் செங்கீரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, சிறுபறை, சிற்றில், சிறுதேர் என்றெல்லாம் முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகு சொல்றமே. ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில இத்தனை அமைப்பும் என்றைக்கும் இருந்திருக்குது. அதற்கு வடிவு கொடுத்தது பிள்ளைத்தமிழ்ங்கிற ஒன்றுதான், வடிவு கொடுத்தது. அதனால சின்ன குழந்தை வளர்ந்தவன் என்ன செய்வோம், முதல்ல காப்பு தெய்வத்தன் மேலதான் தொடங்குது நம்முடைய எந்த ஒன்றுமே. பெருமானே இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கணும்ப்பா, நோயினுடைய எல்லாமும் வளரணும்ப்பா, மாசு மருவு இல்லாம வளரணும்ப்பா. காப்பு செங்கீரை, ராஜா வாயினால பேசுப்பா, இது பேசு அது செங்கீரை. அப்புறம் தாளாட்டு, காப்பு செங்கீரை தாளாட்டு, அப்புறம் முத்தம் வருகை, அப்புறம் அம்புலி, சிறுவரை சிற்றில் சிறுதேர். அது மூணு என்னன்னா குறும்பு. இந்த சிறுபறை சிற்றில் சிறிதே இருக்குதே, இது என்னன்னு கேட்ட, கையெடுத்து எப்பத்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்காதப்பா, எப்பாவது அடிக்கணும், மூளை மாதிரி அடிக்கிறது மற்ற வச்சுன்னு சரி, நம்ம எப்ப சொல்லி முடிக்கணுமோ எடுத்து அடிச்சாதான் அதுக்கு தூக்கம் வரும். அது சின்ன குழந்தை அல்லவா. ஒரு காலத்தில் நாம இப்படி இருந்திருக்கலாம், அப்பா அம்மா நல்ல வேலை இல்லை இருந்தாலும் தெரியும், நீ படுத்தின பாடுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட சொல்லுவாங்க, இல்லை அதனால யாரும் சொல்ல முடியல. அதனால அப்படி சிறு குறும்பு, அது போல சிறுவரை எடுத்து அடிப்பது. அப்புறம் அந்த சின்ன பிள்ளைகளை பாவம் சின்னஞ்சிறு வீடு கட்டி விளையாடும், அந்த விளையாடும் போது விளையாட்டு வாடி நம்ம எல்லாம் குளிச்சுட்டு வருவோமா, வந்து அப்புறம் மேல வந்து இன்னைக்கு கிருத்திகை நேத்து போயிட்டு தான், நேத்தே போயிட்டு தான், அதனால நாளைக்கு பிரதோஷம், அதனால இன்னைக்கு தைவள்ளி இல்ல அப்படி வச்சுக்கோ தைவள்ளி, அதனால நம்ம எல்லாம் போயிட்டு வந்துட்டு உடனே மீனாட்சியம் பிள்ளைத்தோம் படிப்போமா என்று சொல்லி அது குளிக்க போகும்போது இது ஒரு பையன் பாத்துக்கிட்டே இருந்து அதெல்லாம் எப்ப போகுதுன்னு பார்த்து அந்த சுத்தமா அடிச்சுட்டு வந்துடுறது, வீட்டை அழிச்சிருந்தது. அது சிற்றில் சிதையல், சிறியம் சிற்றில் சிதையலி என்று ரொம்ப அருமையா எல்லாரும் வைத்து பாடின பாட்டு. அந்த அருமை பாட்டை எல்லாம் சேக்கிழார் பெருமான் அப்படி ஒரு பாட்டு அப்படி தொட்டு காட்டிட்டு போறார், தொட்டு காட்டிட்டு போறார். என்னது, துடிக்குரரு உருட்டி ஓடி சிறுதேர் ஊட்டிட்டு ஓடுறது, தொடக்கு நாய் பாசம் சுற்றி. இந்த நாய் என்னச்சுங்க, அது கூட வந்ததுன்னு சொன்ன, அது கழுத்துல வந்து ஒரு கயிறை கட்டுறது, இறுக்கி கட்டுறது இல்ல, சும்மா கட்டுறது, சிவ சிவ இறுக்கி கட்டினா நம்ம கண்ணப்புற கட்ட மாட்டாரு இல்லவா, வேற உலகத்துல இருந்த குழந்தை வேணா கட்டலாம். பிடித்து அறுத்து, அப்புறம் கட்டாத நாய் இருந்ததுன்னா அது கயிறு போட்டு கட்டும், ஏற்கனவே அப்பா அம்மாவால கட்டப்பட்ட நாயா இருந்தா அதை அவுத்து விட்டு, அது நீர் மறுதலையான எண்ணம் தான் வரும் அது. அப்படி எல்லாம் என்ன பண்றது, சின்ன பிள்ளைல வர்றது, அது அவுத்து விட்டுறது, ஏ அது அவுத்து விடப்பா விடுறா, அது அவுத்து விட்டுதான் மறுதலை பார்க்கும். இப்படிப்பட்ட நாய் அவுத்து விடுறது சிவம். எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடிச்சு இருத்த எளிதால் சிந்தி. இப்படி சின்ன பெண்களை மாதிரி வீடு கட்டி விளையாடுதுன்னா அது எப்ப எங்க இந்த பக்கம் திரும்புதோ, திரும்பின உடனே உடனே அந்த வீட்டை அடிச்சிட்டு வந்துடுறது, அடிச்சிட்டு வந்துடுறது. அருகுரு சிறுவரோடும் குடிச்செரு குரம்பை எங்கும் குறு நடை குறும்பு செய்து. குறும்பு, இந்த குறும்புங்கிறது அப்படியே இன்னைக்கு வழங்குது, குறும்பல்ல அவனுக்கு அப்படிங்கறது இருக்குதே. நல்ல வேலை, சில தமிழ் சொல்லாவது அந்த அன்று முதல் இன்று வரை மாறாமல், பொருளாலும் மாறாமல், வழக்காலும் மாறாமல், கிராமங்களில் கூட நடைமாடுகின்ற சில சொற்களிலே இதுவும் ஒன்று, குறும்பு. ஆனா அதுக்கு எந்த ரூனா போடுறதுங்கிறது வேணா தகராறுல வந்துருக்கலாம், அது வம்புதான், வம்பு பெரிய வம்பு. அது எந்த ரூனா போடுறது, வல்லின ரூனா போடணும், ஏன்னா அது வன்மையான காரியம், அதனால அது ரூனாவும் எப்படிப்பட்டது, வல்லினமா இருக்கணும், சின்னது போடக்கூடாது, குறும்பும் இல்ல குறும்பு, சிறு குறும்பு. இது ரொம்ப அருமையான, அதுல கூட ரொம்ப அருமையான கேட்டா அந்த குறும்பு எப்படிப்பட்ட குறும்பு இல்ல, நீங்க இப்ப வாக்காளர் தேர்தல் நடக்கிற எத்தனை குறும்பு பண்றீங்க, இதெல்லாம் பெரும் குறும்பு. இந்த மாதிரி குறும்பெல்லாம் இல்ல, சிறு குறும்பு விளையாட்டுக்கா செய்யறது. எனவே குறும்புல ரெண்டு வகை உண்டு அர்த்தம். ஒன்று பெருங்குறும்பு ஒழிக்கிறதுக்காக செய்யறது, இன்னொரு குறும்பு சிறு குறும்பு தெரியாதனமா விளையாட்டா செய்யும். எனவே இந்த குறும்பு சிறு குறும்பு என்றும் சொல்லி இவையெல்லாம் அவர் செய்கிறாராம் சிறு குழந்தையில. செய்து அனையன பலவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன ஆண்டின் அல்லவா. நான் திரைப்படத்தை சொல்லும் போது இந்த மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு பின், ஆமா சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்து எந்த காலத்துல கண்ணப்படுற நம்ம நிறைவுபடுத்துறது. அதனால இப்பொழுது வயது ஐந்து ஆயிற்று. ஐந்தின் மேலான ஆண்டின் வளைதரு வடிவார்க்கின் கன்னி மரச்சிறுமைந்தரோடும் சினை மலக்காவுளாடி செறிகூடி குறிச்சு சூழ்ந்த புனை மறுப்புழலை வேடி புரட்சிறு காணில் போகி. இதுவரைக்கும் என்னன்னு கேட்ட வீட்டை சுற்றியே இருந்தது இந்த ஐந்து வயசுக்குள்ள. கொஞ்சம் அஞ்சு வயசு ஆயிட்டதில்ல கொஞ்சம் வீட்டுக்கு வெளியும் போய் விளையாடுறது. ஒன்னும் இப்ப என்ன சொல்றோம், கால் முளைச்சிட்டதில்ல துரு துரு துருந்துருந்தான் இருக்கும். ஆமா அப்படிலாம் இருந்த காலம் தான். வீட்டுல அம்மாவே கதி, அம்மா தவிர வேற எதுவும் தெரியாது இருந்த ஒரு காலமும் இருந்தது. அப்புறம் அம்மா எங்கடா போன எங்கடா போன எங்க ஆளே காணாமேன்னு சொல்ற காலமும் வந்தது. அப்புறம் அம்மாவே விட்டு விட்ட காலமும் உண்டு. இப்படி இருக்குல்ல. இதுல இந்த குழந்தை கொஞ்சம் அப்படி வெளியில எல்லாம் அடுத்த தெருவு பக்க தெருவு எல்லாம் போகுதான். காடு முயல் பரடி நோடும் காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை தென்னாய் கொடுஞ்செவி சாபமான முடிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்றத்து இடுமர திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத. அந்த வேடுவர் குளத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா புலிக்குட்டி மான்குட்டி இவையெல்லாம் ரொம்ப இயற்கையா கிடக்கும். அதெல்லாம் துரத்து ஓடுற வரைக்கும் கூட ஓடி பிறகு அதை பிடித்து கொண்டாந்து கொண்டாந்து கட்டிவிடும். இப்படிப்பட்ட கொஞ்சம் அந்த வீடு விட்டு வெளியில் சென்று விளையாடுகிற விளையாட்டு எல்லாம் செய்தாராம். அலர் பகல் கழிந்த அந்தி ஐயவப்புகையும் மாட்டி குளமது குரத்தி ஊட்டி கொண்டு. அருமை அருமை அப்படியே அந்த வாழ்க்கை வரலாற்றை சித்தரித்து காட்டுகிறது. இப்படி பகலெல்லாம் இருந்துன்னு வச்சுங்க, இந்நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏப்பா விளையாண்டது போதாதாடா, இன்னமா விளையாடணும், நாளைக்கு விளையாடலாம்ப்பா இருட்டி போச்சு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு மாமெல்லாம் கழுவி கழுவி தண்ணிட்டு சுத்தி போடுவாங்க. சுத்தி போடுவாங்க எதுக்கு, திருஷ்டிக்காக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு 6வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயனிலே அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே உள்ள குரட்பாக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் வாழ்க. அறியும் நெறி திருவருட்பயனிலே 6வது அதிகாரம். இது மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டுள்ள சிறந்ததொரு அதிகாரமாக விளங்கியிருந்தது. சென்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஏய்த்து பார்க்கும் பொழுது அருள் உருநிலை என்று கூறினார். அதற்கு முன்னால் அருளது நிலை, அதாவது முதல் அதிகாரத்திலே இறைவனை பற்றியும், 2வது அதிகாரத்திலே உயிர்களை பற்றியும், 3வது அதிகாரத்திலே பாசத்தை பற்றியும் விளக்கி கூறிய ஆசிரியர் 4வது அதிகாரத்திலே அந்த பாச வழியை ஒடுக்கவல்ல திருவருடைய அருமை பெருமைகளை அருளது நிலை என்ற தலைப்பின் கீழே விளக்கி கூறினார். அதற்கு அடுத்தார் போன்றதாக அப்படிப்பட்ட பெறுபவற்றுடெல்லாம் பெரும் பேராகிய அந்த திருவருட் பேச்சினை எவ்வாறு நாம் பெறுவது, உயிர்கள் எவ்வாறு பெறும் என்று கேட்டு வரும்பொழுது, இறப்பில் தவங்களாகிய சரியக்கிரியா யோகங்களை உயிர்கள் ஏற்றினால் சிவபெருமான் உருவாக எழுந்தருளி வந்து அந்த குருவருள் வாயிலாக திருவருளை வழங்குவான், வழங்கி ஆட்கொள்வான் என்ற செய்தியினை அருள் உருநிலை என்ற அதிகாரத்திலே விளக்கினார். அருளானது உருக்கொண்டு வருகின்றது. என்பதை விளக்கும் முகமாக அருளுறு நிறை என்று வைத்தான். அதற்கு அடுத்த அதிகாரம் தான் இந்த அறியும் நெறி. சிவம் குருவாக உருக்கொண்டு வந்து ஞான தேசிகனாக அவ்வாறு எழுந்தருளி வந்து பக்குவ ஆன்மாவாகிய சீடனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேச பொருளை எவ்வாறு அந்த சீடன் அறிவது, அந்த அறியும் நெறி, அந்த அறியும் முறை, அறிகின்ற வழி, அதனை சொல்வதுதான் இந்த அதிகாரம். ஆகினாலே அறியும் நெறி என்று இந்த அதிகாரம் பெயர் பெறுகின்றது. இதன் முதல் குரட்பாவிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம் என்னவென்றால், இருவினை ஒப்பு உயிருக்கு நிகழ வேண்டும். நல்வினை தீவினை என்ற இரண்டும் ஒரே கண்ணோட்டத்திலே உயிரால் கருதப்பட வேண்டும். யான் எனது என்னும் செருக்கு இருக்கின்றதே, அது முத்திக்கு தடை. இந்த யான் எனது என்ற உணர்வோடு எந்த வினையை செய்தாலுமே அது முத்திக்கு தடைதான். தீவினையைப் போலவே நல்வினையும் யான் எனது என்னும் செருக்கினை அடித்தளமாக கொண்டே செய்யப்படுகின்றது. ஆகையினாலே அந்த யான் எனது என்ற உணர்வை அடித்தளமாக கொண்டு எந்த வினையை செய்தாலும், நல்வினையை செய்தாலும் சரி, பிறப்பிறப்புகள் தொடரும். அதுதான் இருவினையின் போக்குவரவு புரிய என்று சிவஞான போதம் கூறியது. தீவினையின் போக்குவரவு புரிய என்று கூறாமல் இருவினையின் போக்குவரவு புரிய, நல்வினை செய்தாலும் போக்குவரவு தான் புரியணும். அதான் போக்குவரவு என்பது இறத்தல் பிறத்தல், இறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் வினைக்கீடான பிறவிகளிலேயே அழுந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப அந்த யான் எனது என்ற உணர்வு நீங்க வேண்டும் என்றால் அருளோடு பழக வேண்டும். சிவபெருமான் அருளோடு பழகுதல் இருக்கின்றதே, அந்த பழகுதல் அவைதான் சிவபுண்ணியங்கள். ஒருவரோடு பழக வேண்டும் என்றால் முறை தெரிந்து பழக வேண்டும் என்று சொல்வார். நம்மை ஒத்தவர்களோடு பழகுதல் வேறு, பெரியவர்களோடு பழகுதல் வேறு. பெரியவர்கள், ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு துறையிலே இருக்கின்றார்கள். இன்னார் இன்னாரோடு பழகும் போது இப்படி இப்படி பழக வேண்டும் என்று உலகியலிலேயே ஒரு முறை வகுத்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ள பெரியவர்கள் ஆண்டவர்கள் கூட பழகுவதற்கே முறை இருக்கின்றது. அப்ப பெரியவற்றுள்ளெல்லாம் பெரியவனாகிய சிவபெருமானுடைய திருவருளோடு பழகுவதற்கும் ஒரு முறை வேண்டும் அல்லவா? அந்த அருளோடு பழகுகின்ற முறைதான் சிவபுண்ணியங்கள். சரியை, கிரியை, யோகம் என்ற இந்த மூன்று சிவபுண்ணியங்களும் திருவருளோடு நாம் பழகக்கூடிய முறைதான். அந்த பழக்கம் பழகாமல் வீடு வேறு வேண்டும் என்று உயிர் அது கேட்டதென்றால் அது அந்த உயிருக்கு மிகை, அந்த உயிர் அதற்கு தகுதியேற்றது. ஆறாம் வகுப்பு படித்தவன் எனக்கு கல்லூரியிலே இடம் வேண்டும் என்று சொன்னால் இது உனக்கு உன்னுடைய தகுதிக்கு மிகை, கல்லூரிக்கு போகக்கூடிய தகுதி உனக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல அந்த அருளோடு பழகக்கூடிய அந்த பழக்கத்தை, அந்த சிவபுண்ணியங்களாகிய பழக்கத்தை உயிர் பழகாமல் வீடுவேற்றை நாடியதென்றால் அது மிகை. அதனாலதான் அந்த அருளை பற்றி சொன்ன அந்த நான்காவது அதிகாரத்திலேயே இறுதி குரட்பாவிலே சொன்னார், இற்றை வரையைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிருக்கு வீடு மிகை. அருள் தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு கலந்திருக்கின்றது. இன்னைக்கு நேத்தில்லை, தொடக்கமே சொல்ல முடியாது. என் உயிரும் அனாதி, சிவன் அருளும் அனாதி, அந்த சிவபெருமானுடைய திருவருள் உயிரிலே கலந்திருத்தலும் அனாதி. அப்படி தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு திருவருள் இயந்துள்ளது. அந்த திருவருளோடு இன்று வரை இந்த உயிர் பழகவில்லை. அந்த திருவருளோடு பழகுதலாகிய சிவபுண்ணியங்களிலே ஈடுபடவில்லை. அப்படி ஈடுபடாமல் இருந்து கொண்டு வீடு வேறு வேண்டும், ஞானம் வேண்டும், வீடு வேறு வேண்டும் என்று வேண்டினால் அது அந்த உயிருக்கு தகுதியற்ற செயல் என்று அங்கே குறிப்பிட்டாரே. ஆகையினாலே சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் என்பது அங்கு வலியுறுத்தப்பட்டது. அந்த சிவபுண்ணியங்களை செய்து முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக உருக்கொண்டு வருவான். அதைத்தான் அருள் உருநிலை ஐந்தாவது அதிகாரம் சொன்னது. அப்படி குருவாக உருக்கொண்டு வந்தால்தான் உயிருக்கு உய்தி அல்லது உயிருக்கு உய்தி இல்லை என்பது பல ஏதுக்களாலும் வலியுறுத்தப்பட்டது அந்த அஞ்சாம் அதிகாரத்தில். இந்த ஆறாம் அதிகாரத்தில் அப்படி தொடர்ச்சியா பார்த்தோம் என்றால், இந்த ஆறாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்கள், அப்படி சிவபுண்ணியங்களை செய்வதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை இங்கே விளக்குகின்றார். ஏன்னா போன அதிகாரத்தை பார்ப்பவர்களுக்கு சந்தேகங்கள் வரும். அதாவது சீடனை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருகின்றார். சரி, சீடனை தான் ஆட்கொள்வார், ஏன்னா அவனுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கின்றது. பக்குவம் அந்த ஆன்மாவை தான் தனக்கு சீடனாக ஆட்கொள்வார். அப்ப மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார். ஆனால் என்ன கருத்து சொன்னார், மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார் என்பது மட்டுமல்ல, மற்ற ஆன்மாக்கள் அந்த தேசிகனை சிவபெருமான் என்றே அறிய மாட்டார்கள், தம்மை போல மானிடராகவே நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொய்யிருளாகிய ஆணவ இருள் அவர்கள் அறிவை நன்கு மறைத்துள்ளது. எனவே சிவகுருநாதனை அவர்கள் சிவபெருமானாக கருத மாட்டார்கள். அந்த தகுதி மற்றவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னார். அப்போ அந்த சீடன் மட்டும் அறிவான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இவ்வாறு மானிட திருமேனி தாங்கி வந்திருக்கின்றார் என்று அறிவான். அவன் மட்டும் எப்படி அறிகின்றான் என்பதை முதல் குறட்பாவிலே விளக்குகின்றான். ஏனைய உலகத்தோர் அறிய மாட்டார்கள் என்பதை போன அதிகாரத்திலே விளக்கினார். எப்படி என்றால், பொய்யிருண்ட சிந்தை பொறியிலா போதமா மெய்யிரண்டும் காணார் மிக என்று சொன்னார். உலகத்தவர்கள் சிவபுண்ணியங்களிலே பயிற்சி இல்லாத சாமானிய உலகத்தவர்கள், அவர்கள் பொய்யிருளாலே இருண்டிருக்கின்ற சிந்தையினை உடையவர்கள். அவர்கள் அறிவு ஆணவ இருளிலே நன்கு விரவி காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு மெய்ப்பொருளை அறிவதற்கு முடியாது என்று அங்கே விளக்கிவிட்டார். ஆனா அந்த பக்குவமான இந்த சீடன் மட்டும் எப்படி வந்திருப்பவர் சிவபெருமான் தான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இப்படி குருவாக வந்திருக்கின்றார் என்பதை இந்த சீடன் மட்டும் எப்படி அறிவான் என்று சொன்னால், அதை சொல்வதுதான் இந்த அறியும் நெறியின் முதல் குறட்பா. இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்தது, ஆகையினாலே இவன் அறிவிலே திருவருள் நன்கு மேலோங்கி இருக்கின்றது. இப்ப சீடன் மட்டும் எப்படி அறிகின்றான்னா, அவனா அவனுக்கு அந்த பொய்யிருளானது அவனுடைய அறிவிலே மறைத்துக் கொண்டு இருக்கவில்லை. அந்த சீடனுடைய அறிவிலே சிவபுண்ணியங்களை அவன் பெருக்கி இருப்பதனாலே சிவாலய வழிபாடு, சிவாலயத்திலே உளவாரம், சிவன் அடியார்களை போற்றுதல், நித்திய அனுஷ்டானங்களை ஏற்றுதல், அப்புறம் சிவபூசை ஏற்றுதல், யோக நெறி சிவயோக நெறியிலே பயிடுதல் போன்றவற்றை பல பிறவிகளிலே அந்த ஆன்மா ஏற்றி வந்ததனாலே அதன் பயனாக மலச்சக்தி படிமுறையிலே தேய்ந்து தேய்ந்து நன்கு அந்த மலமறைப்பு குன்றியிருப்பதனாலே இருள் நீக்கம் என்றாலே அங்கே ஒளி விளக்கம் தானே. ஆகவே திருவருள் ஒளியானது அவனுடைய அறிவிலே ஓங்கி விளங்குவதனாலே, அந்த திருவருளை காரகமாக கொண்டு அவன் காண்பதனாலே வந்திருக்கின்ற குருநாதர் சாட்சா சிவபெருமானே என்பதை அவன் உணர்கின்றான். அப்ப அவன் அறிவிலே அந்த திருவருள் மேலோங்கியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகப்பற்று நீங்கி நல்வினை தீவினை இரண்டையுமே ஒப்ப காணுகின்ற தன்மை, இருவினை ஒப்பு வந்ததுதான் அவனுக்கு மல நீக்கத்திற்கு காரணம். அந்த மலம் வழி குன்றியதனால் திருவருள் ஓங்கி நிற்கின்ற சத்தினிபாத நிலை ஏற்பட்டது. ஆகையினாலே காரணகாரிய தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். சரியையாதி சிவபுண்ணியங்களை ஏற்றியதனாலே இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. இருவினை ஒப்பு நிகழ்ந்தமையினாலே மலச்சக்தி குன்றுதலாகிய மலவரிபாகம் நிகழ்கின்றது. மலவரிபாகத்தின் பயனாக சத்தினிபாதம் நிகழ்கின்றது. எனவே சிவபுண்ணியத்தால் இருவினை ஒப்பும், இருவினை ஒப்பால் மலவரிபாகமும், மலவரிபாகத்தால் சத்தினிபாதமும் நிகழ்கின்றன. இந்த உண்மை இருவினை செயல்கள் ஒப்பின், இருவினை செயல்கள் ஒப்பின் என்று தொடங்கக்கூடிய சிவஞான சித்தியார் திருவிருத்தத்திற்கு நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் அவருடைய உரையினாலே நன்கு துணியப்படுவதாக உள்ளது. அடுத்த குரட்பாவிலே கூறினார், அவ்வாறு குருவாக எழுந்தொழி வந்து ஆட்கொள்கின்ற சிவபெருமான் சீடனுக்கு பொருள்கள் இத்தனை என்று முதலிலே உணர்த்துவார். நித்திய பொருள்கள், அனாதி நித்த பொருள்கள், அவை பதி பசு பாசம் என்று மூன்றாக சொல்லப்படும், நான்காகவும் ஆறாகவும் விரித்து சொல்லப்படும். இந்த நூலிலே ஆறாக சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான மாபாடியத்திலே இப்படி ஒவ்வொரு ஆகமங்களிலே மூன்று என்றும் நான்கு என்றும் ஐந்து என்றும் ஆறு என்றும் பலவிதமாக சொல்வதெல்லாம் பொருளால் ஒன்றோடு ஒன்று முரண்படுவன அல்ல. எல்லாவற்றிற்கும் நாம் தான் பொருள் உரிமை கண்டுகொள்ள வேண்டும். இன்னோரன்ன இடங்களிலே பொருள் உரிமை செய்வதற்காக எழுந்ததுதான் சிவஞான போதம் என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் நன்கு உணர்த்தியுள்ளனர். இந்த இரண்டாவது குரட்பாவிலே அநாதி நித்த பொருள்கள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக ஆறு, இவை ஆக இவை ஆறு ஆதியில் என்று கூறினார். ஆதியில் என்பதன் மூலம் அநாதி என்பதை பெற வைத்தார். அநாதி நித்த பொருள்கள், ஏகன் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான், ஏன்னா அவன் ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அநேகன் சொல்லும் போது உயிர்கள், இருள் ஆணவ மலம், கர்மம் கர்ம மலம், மாயை இரண்டு சுத்தமாய அசுத்தமாய, மாயை பொருளால் ஒன்று ஆனால் வகையால் இரண்டு, இவை ஆறும் அநாதி நித்திய பொருள்கள் என்று இவ்வாறு இந்த அநாதி நித்த பொருள்களை உணர்த்திய ஆசிரியர் அடுத்த குறட்பாவிலே இவற்றுக்கிடையே உள்ள சம்பந்தத்தை உணர்த்தினார். செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழவென்றுணர் என்று சொல்வதன் மூலம் வினையை செய்பவனாக அநேகனாகிய ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். செய்யப்படுகின்ற வினையாகவும் சேர்கின்ற பயனாகவும் கர்ம மலம் இருக்கின்றது. இருள் மலமாகிய ஆணவ மலமோ ஆன்மா வினையை செய்வதற்கு அதுவே யான் எனது என்ற உணர்வை, அந்த விபரீத உணர்வை விளைவித்து நிற்கின்றது இருள் மலம். மாயாமலமாகிய அந்த மலமோ வினை பயன்களை நுகர்வதற்காக தனுகரணாதிகளை தந்து நிற்கின்றது. ஏகனாகிய சிவபெருமானோ உயிர்களுடைய ஆணவ மலத்தை திரோதான சக்தி ரூபமாய் இருந்து அதனுடைய விபரீத தன்மையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலம் உயிர்களை வினையீட்ட செய்து உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பலன்களை ஊட்டுகின்றவனாக, வினைப்பலன்களை சேர்ப்பவனாக இருக்கின்றான். எனவே உய்யும் பொருட்டு இவற்றை உணர்வாயாக என்று இந்த குரட்பா கூறுகின்றது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறியது. இது தெய்வ சேர்க்கலார் பெருமானுடைய திருவாக்கை அடிவற்றியது என்று பார்க்க அடுத்த குரட்பாவில் தான் நம்முடைய சிந்தனை இன்னும் விரிவாக காண வேண்டியுள்ளது. என்னவென்றால், இந்த குரட்பாவை கேட்கும் பொழுது அந்த அனாதி நித்த பொருள்களுக்கு இடையே இவ்வாறு ஒரு சம்பந்தம் உள்ளது என்று சொல்லும் பொழுது நம்மிடையே ஓர் ஐயப்பாடு எழும். என்னவென்றால், உயிர்கள் செய்கின்ற வினைகளை எல்லாம் எவ்வாறு அந்த ஏகனாகிய முதல்வன் அறிகின்றான்? அதாவது வினையை செய்யக்கூடிய உயிர்கள் அநேகர், அநேகன்னு சொன்னார். ஆனா இந்த வினைகளை எல்லாம் அறிந்து பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒருத்தன், ஏகன். அப்போ ஒருத்தன் செய்யற வினைய பலர் அறியலாம். ஏன்னா ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு அறியலாம். வினை செய்பவன் ஏகன், பலன் ஊட்டுபவர் அநேகர்னா சரி, ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு வினையை கவனித்து அதன் பலனை ஊட்டலாம். ஆனா இங்க எப்படி இருக்கின்றது, வினையை செய்பவர்கள் அநேகர். அநேகர்னா சாதாரணமாவா எண்ணி சொல்ல முடியாது அந்த அளவு அநேகர். ஆனால் அந்த வினைப்பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒரு சிவபெருமான். எவ்வாறு இது முடிகின்றது சிவபெருமானால்? எத்தனை உயிர்களைத்தான் அவன் அறிந்து கொண்டிருக்க முடியும்? அந்த வினைகளை அறிய வேண்டும், வினையின் வன்மை மென்மைகளை அறிய வேண்டும். அறிந்து அதற்கு உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பலன்களை ஊட்ட வேண்டும். எவ்வளவு பெருஞ்செயல், இதனை எவ்வாறு முதல்வனால் சாதிக்க முடிகின்றது என்று ஐயப்பாடு வரும்பொழுதுதான் சொல்கின்றார், முதல்வன் உயிர்களை விட்டு பிரிந்திருக்கவில்லை. நான் பார்க்கின்ற ஒரு தலைவர் இருந்துட்டு எத்தனை பேரைத்தான் வழி நடத்த முடியும்? ஒரு ஆசிரியர் இருந்து எத்தனை மாணவர்களைத்தான், ஒரு ஆசிரியர் என்றால் இத்தனை மாணவர்கள், அப்படிலாம் கணக்கு வைத்திருக்கின்றார். ஏன்னா மனிதர்களால வந்து மனிதனுடைய சக்தி ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறிய முடியாது. மனித பிறவி எடுத்த உயிர்கள், உயிர்களுக்கு சுட்டறிவு, வினைக்கீடாக விளங்கும் அறிவு, வரம்புக்கு உட்பட்ட அறிவு என்று இவ்வாறு விளங்குகின்றது உயிர் அறிவு. எனவே இங்கெல்லாம் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமான் இப்ப ஆசிரியர்னா மாணவர்களை விட்டு பிரிந்து வேறாகத்தான் இருக்கின்றார். எனவே ஆசிரியர் மாணவனுடைய வினைகளை எல்லாம் செயல்களை எல்லாம் கவனிக்காமலும் இருந்து விடலாம். ஆனால் சிவபெருமானிடத்திலே தவறு என்பதே நிகழாது. எந்த உயிர் செய்த எந்த வினையுமே அவர் கவனிக்காமல் விட மாட்டார். ஏன்னா வினையை செய்விப்பவரே அவர்தான். அது எப்படி என்றால், எல்லா உயிர்களோடும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். அதற்கு ஓமைதான் உயிரும் உடலும் போல என்றார். ஊனுயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோட உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். ஊனானது எப்படி உயிரால் வாழ்கின்றதோ, உடம்பு எதனால் வாழ்கின்றது, உயிராலே வாழ்கின்றது. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரிக்க முடியாது. அந்த முறையிலே உயிர் உயிரானது உடலோடு ஒன்றாக கலந்து உடலை நடத்துகின்றது. அந்த ஒற்றுமைத்தன்மை போலத்தான் ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதுபோலத்தான் உடலிலே இருக்கின்ற உயிர்கள் அருளோடு கூடி பிரிப்பின்றி நிலை பெறுகின்ற தன்மை. தரம் என்றால் தன்மை, அந்த முறைமை. ஊனொடுயிர் ஊனோடு கூடியிருக்கின்ற உயிர்கள், ஊன் என்றால் உடம்பு, உடம்போடு கூடியிருக்கின்ற உயிர்கள் உணர்வோடு ஒன்றாம் தரம். உணர்வு என்பது திருவருள், திருவருளோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற தன்மை. அதை போலத்தான், எதை போலத்தான், உடம்பு உயிரோடு கலந்திருப்பது போலத்தான். உடம்பு எப்படி உயிராலே நடத்தப்படுகின்றதோ அதுபோல உயிர்கள் அருளாலே நடத்தப்படுகின்றன. அப்படி பிரிப்பின்றி கலந்து எல்லா உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றன. ஒரு உடம்பு ஒரு உயிரோடு தான் கலந்திருக்கின்றது. ஒரு உயிரும் ஒரு உடம்பும் தான் கலந்திருக்கின்றது. ஆனால் திருவருள் சொல்லும் பொழுது அது எல்லா உயிர்களோடும், ஆனால் அது வியாபகப்பொருள். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள் சிவபரம்பொருள். ஆகவே அந்த சிவபரம்பொருள் எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்திருந்து உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி விளங்குகின்றது. ஆகையினாலே சிவபெருமான் அறியாத வண்ணம் எந்த உயிரும் எந்த வினையும் செய்ய முடியாது. எனவே அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. சரி, அப்ப வினைப்பலன்களை ஊட்டுபவன் என்றால் ஒன்றாக கலந்திருந்தால் ஊட்டுபவன் வேறு, வினைப்பலனை தருபவன் வேறு, அந்த வினைப்பலனை பெறுபவன் வேறு அல்லவா? ஆகவே அவன் பொருளாலே வேறாகவும் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்கு இன்னொரு உதாரணத்திலே காட்டுகின்றான். எப்படி என்றால், தன்னிறமும் பன்னிறமும் தானாங்க தன்மை தரும், பொன்னிறம்போ மண்ணிறமிப்பு என்பது. ஆக இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஓமை, வேறாக இருக்கின்றான் என்பதற்கு இன்னொரு ஓமை. என்னவென்றால், அந்த தன்மை நமக்கு நன்றாக விளங்குவதற்காகத்தான் எல்லாவற்றையும் நான் ஒரு சேர வைத்தும் சொல்கின்றார்கள். ஒரே ஓமையில வைத்து சிவஞான போதத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்திலே அறக்கோடு சேர்த்து அனைத்த அக்கல் போல் என்று ஒரு வெண்பா தொடங்குகின்றது. அறக்கோடு சேர்த்து என்று தொடங்குகின்றது. அந்த உதாரண வெண்பாவிற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சித்துரையினையோ அல்லது பாடியத்தினையோ பார்த்தோம் என்றால் அதிலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரே ஓமையில் வைத்தே இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருத்தலையும் வேறாயிருத்தலையும் உடனாயிருத்தலையும் இந்த மூன்றையுமே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நூலிலே ஒன்றாயிருப்பதற்கு உடலும் உயிரும் போல இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்று கூறினார். வேறாயிருத்தலுக்கு சிறப்பானதொரு ஓமையை சொல்கின்றார். தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும் பொன்னிறம். அதாவது இங்கே கல் என்று சொல்லியிருக்கின்றாரே, தன்னிறமும் பன்னிறமும் தானா கல். அந்த கல் என்பது என்னவென்றால் பளிங்கு கல், படிகம் இருக்கின்றது அல்லவா, அந்த படிகமானது அது தூய வெண்ணிறம் உடையது. அந்த படிகமானது அதனிடத்திலே எந்த வண்ணங்கள் அதை சூழ்ந்து உள்ளனவோ அந்த வண்ணங்களையும் அது தன்னிடத்திலே பிரதிபலித்து காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களை அந்த படிகம் பிரதிபலித்து காட்டுகின்றது, தன்னிறம் போலவே காட்டுகின்றது. ஆனால் அந்த படிகத்தினுடைய உண்மையான நிறம் அதுவன்று. படிகத்தினுடைய நிறம் தூய வெண்ணிறம் தான். ஆனால் அந்த படிகம் பல வண்ணங்களில் ஒளிவிடுகின்றது, பிரகாசிக்கின்றது என்றால் அதனை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அந்த படிகம் காட்டி நிற்கின்றது. அப்படி சூழ்ந்துள்ள பொருள்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டு அந்த படிகத்தை தனிமையிலே வைத்து பார்த்தோம் என்றால் அதனுடைய அந்த படிகத்துக்கே உரிய தூய வெண்மை நிறத்தை அந்த படிகத்திலே நாம் காணலாம். அப்ப படிகம் பிற வண்ணங்களையும் தன்னிடத்திலே காட்ட வல்லது, அந்த படிகமே தன்னுடைய அந்த தூய வெண்ணிறத்தையும் காட்ட வல்லது. இப்போது சிந்திக்க வேண்டும், அந்த படிகத்திற்கு எவ்வாறு இப்படியெல்லாம் காட்ட முடிகின்றது என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது. சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை காட்ட வேண்டும் என்றாலும் அந்த படிகம் காட்டும். சூழ்ந்துள்ளவர்களை அகற்றிவிட்டு தனிமையிலே பார்த்தால் அந்த படிகம் தனக்குரிய சொந்த நிறத்தையும் காட்டும். இப்படி பிற நிறங்களை காட்டுதலும் தன்னிறத்தை காட்டுதலும் அந்த படிகத்தினால் எவ்வாறு முடிகின்றது என்றால் கதிரவன் ஒளி துணை செய்வதால் தான் முடிகின்றது. இருட்டிலே வைத்து பார்த்தோம் என்றால் அந்த படிகத்திலே சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களையும் அந்த படிகத்திலே நாம் பார்க்க முடியாது, அந்த படிகத்தினுடைய வண்ணத்தையும் நாம் பார்க்க முடியாது. கதிரவன் ஒளியில் பார்த்தால்தான் இவையெல்லாம் சாத்தியம். எனவே அந்த படிகமாகிய கல்லிற்கு பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த படிகமாகிய கல்லுக்கு வழங்கியது எது என்றால், அந்த தன்மையை வெளிப்படுத்தியது என்ற என்ன எதுவென்றால் கதிரவன் ஒளிதான். அதைத்தான் பொன்னிறம் என்று சொன்னார். கதிரவனைத்தான் பொன் என்று சொன்னார். பொன்னிறம் என்பது அந்த கதிரவன் ஒளியை குறிக்கும். கதிரவன் ஒளிதான் தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும். தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையினையும் சூழ்ந்துள்ள பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த கல்லுக்கு, படிகமாகிய கல்லுக்கு அந்த தன்மை உள்ளது, அந்த தன்மையை வெளிக்கொணர்ந்தது பொன்னிறமாகிய கதிரவனே, பொன்னிறமாகிய கதிரவன் ஒளியே. அது மாதிரிதான் இறைவனுடைய திருவருள் மண்ணிறம். மண் என்றால் மன்னவனாகிய தலைவனாகிய சிவபெருமான். அவன் நிறம் என்றால் அவனுடைய அருள். மண்ணிறம் என்றால் மண் தலைவனாகிய சிவபெருமானின் அருள். ஆகவே பொன்னிறம் என்பதிலே பொன் என்பது கதிரவன், நிறம் என்பது அந்த கதிரவனுடைய ஒளி. மண்ணிறம் என்பதிலே மண் என்பது தலைவன் சிவபெருமான், நிறம் என்பது அவனுடைய அருள். இப்பூ, இப்பூ என்பது பூ என்பது உலகம். இவ்வுலகத்திலே இவ்வுலகத்தின் கண் ஏழாம் உருவு விரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தின் கண், இப்பூவின் கண், பூ என்பது இங்கு மலரை குறிக்கவில்லை, அது வடமொழி சொல்லாக விளங்கி இந்த உலகத்தை, நில உலகத்தை குறிக்கின்றது. இந்த நில உலகத்திலே கல்லினிடத்திலே, படிகக்கல்லினிடத்திலே தன்னிறம் பன்னிறம் இரண்டையும் காட்டக்கூடிய தன்மையினை பொன்னிறமாகிய கதிரவன் ஒளி எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றதோ அதை போலத்தான் தலைவனாகிய சிவபெருமானுடைய அருள் என்று சொன்னான். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த படிகம் பிற வண்ணங்களை காட்டுவதற்கும், அந்த படிகம் தன் வண்ணத்தை காட்டுவதற்கும் கதிரவன் ஒளி எவ்வாறு உதவுகின்றதோ அதை போல உயிர்கள் பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே, அதாவது சார்ந்த அந்த உடலை சார்ந்து அந்த உடலாகவே வாழ்கின்றதல்லவா. இப்ப உடலின் தன்மைகளை உயிர் காட்டி நிற்கின்றது. உடலின் தன்மையினை உடலாகவே உயிர் கலந்திருந்து அந்த ஐம்பொறி அறிவையே அது தன்னறிவாக காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்து இருக்கின்ற ஐம்பொறிகளுடைய வாயிலாக விளங்கக்கூடிய அறிவையே தன்னறிவு என்று அந்த உயிரானது காட்டி நிற்கின்றது. அந்த புலன் உணர்வையே தன் உணர்வு என்று காட்டி நிற்கின்றது உயிர்கள். இந்த இவ்வாறு பிற வண்ணங்களை அந்த படிகம் காட்டுவது போல சூழ்ந்துள்ள புலனறிவை உயிர் காட்டி நிற்பதற்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்புறம் பக்குவம் வந்த காலத்திலே 36 தத்துவங்களிலும் அந்த தத்துவ சுத்தி மூலமாக 36 தத்துவங்களிலும் நீங்கி ஆன்மா தன்னிலையை அடைவதற்கு அங்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. படிகம் தன்னிறத்தை காட்டுவதற்கு கதிரவன் ஒளி துணை செய்தது போல தத்துவ சுத்தி அடைந்து ஆன்மா என்ற தன்மையை அந்த ஆன்மா அடைவதற்கும் அங்கே திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்போ அந்த படிகத்துக்கு வேறாக கதிரவன் இருந்து கொண்டு தன்னுடைய ஒளியினாலே படிகத்தினே பிற ஒளிகளையும் புலப்படுத்துகின்றான், படிகத்தினுடைய உண்மையான ஒளியையும் புலப்படுத்துகின்றான் கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களுக்கு வேறாக இருந்து கொண்டு, வேறான பொருளாக இருந்து கொண்டு தன் அருளாலே அந்த உயிர்களோடு கலந்து, கதிரவன் படிகத்தின் வேறான பொருளாக இருந்து கொண்டு தன்னுடைய ஒளிக்கதிராலே அந்த படிகத்தோடு கலந்து அந்த படிகத்திலே பிறநிறங்களை காட்டுதலையும் அந்த படிகம் தன்னிறத்தை காட்டுதலையும் இரண்டு பண்புகளையும் அந்த படிகத்திலே வெளிப்படுத்துகின்றான் கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களின் வேறான பொருளாக இருந்து கொண்டு அந்த கதிரவன் எப்படி தன் ஒளி கிரணங்களாலே படிகத்தோடு கலந்திருந்தானோ அதுபோல சிவமானது தன் அருளாலே திருவருளாலே உயிர்களோடு கலந்திருந்து உயிர்களுக்கு பாச அறிவையும் உயிர்களிடத்திலே விளங்க வைத்து மேலான சிவஞானத்துக்கு வாயிலாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஞானத்தையும் அந்த உயிர்களிடத்திலே வெளிக்கொணர்கின்றான். ஆகையினாலே இந்த முறைமையிலே சிவபெருமான் உயிர்களுக்கு வேறான பொருளாக இருக்கின்றான் என்பதை இந்த குரட்பாவின் மூலமாக உணர்த்தினார். எனவே வேறாக இருந்து எவ்வாறு உயிர்களை பண்படுத்துகின்றான், எவ்வாறு உயிர்களை வளர்க்கின்றான். எனவே இங்கு வேறாக இருத்தல் என்பது அவன் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்பதைத்தான் வேறாக இருத்தல் என்று அதனாலதான் சொல்கின்றோம். ஏன்னா உயிரும் இறைவனும் ஒரே பொருள் என்று சொல்லக்கூடிய சமயங்களும் இருக்கின்றன. இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன், உயிரும் ஆன்மாதான், இறைவனும் ஆன்மாதான். இதற்கு ரெண்டு ஆன்மாக்கள் சொல்லணும், இது சீவான்மா அது பரமான்மானாலும் ரெண்டும் ஒரே ஆன்மாதான் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கருத்து சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வேறாயிருக்கின்றான்னே நாம சொல்ல வேண்டி வருது. ஆகவே சித்தாந்தத்தை தொடக்க நிலையிலே கற்போர் என்ன முதல்ல ஒன்றாயிருக்கின்றான் சொல்லிட்டு அப்புறம் வேறாயிருக்கின்றான் சொல்கின்றார்களே என்று சொல்லிக் கொண்டு உலகியல் நோக்கிலேயே பார்த்து வேறாயிருக்கின்றான் என்றாலே பிரிந்திருக்கின்றான் என்ற ஒரு கொள்கைக்கு வந்து விடுகின்றார். அப்படி நினைக்கும் வரை அந்த அத்வைத சம்பந்தம் நமக்கு விளங்குவது அரிது. ஒன்றாயிருக்கின்றான் முதல்ல சொல்லியாச்சு, சிவபெருமான் எல்லா உயிர்களோடும் ஒன்றாயிருக்கின்றான். அதுக்கப்புறம் அதுக்கு முரண்படுத மாதிரி வேறாயிருக்கின்றான் சொல்லக்கூடாது அல்லவா. ஆகையினாலே முரண்படும்படி சித்தாந்தத்தில் எப்பவுமே சொல்ல மாட்டார்கள். ஒன்றாயிருக்கின்றான் சொல்லும்போது எந்த நோக்கில் சொன்னார்கள்? நம்ம அப்படி நம்ம உலகத்துல இந்த ஒன்றாய் வேறாய் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி அதே நோக்கில ரொம்ப எளிதாக நாம கேட்டு நாம ஒன்றாயிருக்கா வேறாயிருக்கான் நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டோம் என்றால் அது நமக்கு தெளிவை தராது. ஒன்றாயிருக்கின்றான் எந்த நோக்கிலே சொல்கின்றோ, சங்கர வேதாந்தத்திலும் ஒன்றாயிருக்கல் ஒன்றாயிருத்தன்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்தத்திலே சொல்வது எந்த நோக்கு? ஒன்றாயிருக்கின்றான் என்றால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்பதுதான். அதான் உடலும் உயிரும் போலன்னு ஓமை சொன்னார்கள். ஓமையை வைத்து நாம் அதனை தெளிவு காண வேண்டும். அதுக்காகத்தான் ஓமை சொல்லி சொன்னார்கள். உடலும் உயிரும் ஒரு பொருளா? நிச்சயமாக அவை இரண்டும் ஒரு பொருள் அல்ல. உடல் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் தான். ஆனால் இது உடல் இது உயிர் என்று பிரித்தறிய முடிகின்றதா? இல்லை. உலகத்து வேறு வேறு பொருள்கள் எல்லாம் பிரிந்தே காணப்படுகின்றன. ஆனால் உடலும் உயிரும் பிரிக்க முடியாத வகையிலே இணைந்து காணப்படுகின்றன. அதுபோல சிவமும் உயிரும் பொருள்களால் வேறாக இருந்தாலும் ஒன்றாக கலந்துள்ளன என்று அந்த கலப்பு பற்றியே ஒன்றாக சொன்னார். அதான் கலப்பினால் ஒன்றாயும் சாமியில் எழுதுவாங்க. அப்ப வேறாயின்னு சொன்னா பொருள் தன்மையாலே வேறு, ஒன்றாக கலந்திருந்தாலும் சிவம் வேறு பொருள் தான், உயிர் வேறு பொருள் தான். பிரித்தறிய முடியாதனால ஒரே பொருள்னு நாம சொல்லிடக்கூடாது. உடலையும் உயிரையும் தான் பிரித்தறிய முடியல, அதுக்காக ரெண்டும் ஒரே பொருள்னு சொல்ல முடியுமா? முடியாது. பொருள் தன்மையினால் வேறு, அதை நன்கு உணரும் உணரணும் அல்லவா? அதற்காகத்தான் அதுக்கு வேற ஓமை சொன்னாங்க, அதை நல்லா உணர்வதற்காக வேண்டி. என்னவென்றால் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம் சொல்லியது. அதாவது ஏன் இறைவன் வேற உயிர் வேறுன்னு சொல்றது? ஏன்னா இறைவன் அறிவிக்கும் பொருள் உயிர், அவன் அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள். அப்படி ஒரு சம்பந்தம் இருப்பதனாலே ரெண்டும் வேற வேற பொருள் தான். அதனாலதான் ரெண்டும் ஒரு பொருள் நாம சொல்றதே கிடையாது. அறிவிப்பவனும் அவனுடைய உதவியினாலே அறிபவனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனாலதான் அப்ப உயிரும் அறிவுள்ள பொருள், இறைவனும் அறிவுள்ள பொருள், அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் வேறு வேறுன்னு சொல்றீங்க? எல்லாம் ஒரே பொருள் தான் சொன்னாங்க. அதுக்குதான் கண்ணும் கதிரவனும் போலன்னு சொன்னாங்க. கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். ஆனால் கதிரவன் காட்டினால் அன்றி கண் காணாது. அதுபோல உயிரும் அறிவுடைய பொருள், சிவபெருமானும் அறிவுடைய பொருள். சிவபெருமான் அறிவித்தால் அன்றி உயிர் அறியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம். அறுக்கன் என்பது கதிரவன். இங்கே அதே தான் வேறொரு ஓமையில வச்சு சொன்னார்கள். படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. இது அதனினும் மிகச்சிறந்த உதாரணம். இது படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மை உண்டு, தன்னுடைய வண்ணத்தை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. ரெண்டு தன்மைகளும் கதிரவன் ஒளியினால் தான் வெளிப்படுகின்றன. கதிரவன் ஒளி இல்லாவிட்டால் படிகம் பிற வண்ணங்களையும் காட்டி நிற்காது, தன் வண்ணத்தையும் காட்டி நிற்காது, இருள்மயமாகத்தான். அது மாதிரிதான் உயிரானது தன்னை சார்ந்த பாசப்பொருள்களின் வாயிலாக விளங்கும் அறிவையே தன்னுடைய உண்மையான அறிவு என்று அது காட்டி நிற்கின்றது. பாச ஞானத்தில் என்று நீங்கி தத்துவ சுத்தி அடையும் பொழுது அது ஆன்மாவாக விளங்கி அது தன்னுடைய அந்த ஞானத்தை முழுமையாக அது பெறுகின்றது. தனக்குரிய அந்த வியாபக அறிவை அது அந்த திருவருளின் துணை கொண்டு பெறுகின்றது. ஆகவே ஐம்பொறி அறிவாகிய பாச ஞானத்தை ஆன்மா வெளிப்படுத்துவதும் திருவருளின் துணை கொண்டுதான். சிவஞானத்தை பெற தகுதியான முறையிலே தன்னுடைய ஆன்ம ஞானத்தை, அந்த வியாபக ஞானத்தை அந்த ஆன்மா பெறுவதும் திருவருளின் துணை கொண்டுதான். எனவே இவ்வாறு பக்குவம் அடையாத பெத்த நிலையிலும் சரி, பக்குவம் அடைந்த முத்தி நிலையிலும் சரி, இரண்டு நிலையிலுமே உயிர்களுக்கு உதவக்கூடிய பொருளாக, அந்த உயிர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கின்றான். அப்ப வேறாக இருக்கின்றான் அது எவ்வளவு அருமையா உணர்த்துகிறார்கள் என்றால், அவன் தலைவன், நாம் அடிமை. எனவே அப்பொருளால் அவன் வேறு, நாம் வேறு. படிகம் கதிரவன் ஓமையில தலைமை எதற்கு? கதிரவனுக்கு தான். கதிரனுடைய அந்த அவன் ஒளி அப்படி வாரி வழங்கவில்லை என்றால் படிகம் எந்த வண்ணத்தையுமே காட்ட முடியாது. ஆமா, சூழ்ந்துள்ள பொருள் வண்ணத்தையும் காட்ட முடியாது, அந்த படிகத்தாலே தனக்குரிய வண்ணத்தையும் காட்ட முடியாது. அப்ப படிகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தகுதியை எல்லாம் விளங்க வைத்தது யார் என்றால் கதிரவன். அப்ப அவன் உதவி செய்கின்ற தலைமையான இடத்திலே கதிரவன் இருக்கின்றான். அந்த கதிரவனின் துணையினாலே பிற வண்ணங்களையும் தன் வண்ணத்தையும் காட்டக்கூடிய நிலையிலே படிகம் இருக்கின்றது. கதிரவனுக்கு அங்க தலைமைப்பாடு இருப்பது மாதிரி, அது மாதிரி இங்க இறைவன் உதவி செய்பவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். இந்த சிவபெருமான் உதவியினால்தான் உயிர்களின் பாச ஞானமும் வெளிப்படுகின்றது, அதனுடைய ஆன்ம ஞானமும் வெளிப்படுகின்றது. ஆகவே அவன் இவ்வாறு வேறான பொருளாக இருந்து உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்றான் என்பதை உணர்த்துகின்றான்.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 25.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் முழுமைகளால் போற்றி பணிகின்றேன். ஞான குருவாகிய மெய்கண்ட தேவர் திருவடிகளை மேல் வைத்து உவக்கின்றேன். உண்மை விளக்க ஆசிரியர் வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். இந்நூலுக்கு உரை செய்து நம்மை வழிபடுத்துகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். வீட்டிடத்துல இருந்து நாங்க வாசிக்க ஆரம்பிப்போம். கடைசி ஒரு பந்திய திருப்பி மீள வாசிச்சுட்டு திருப்பி வாசிப்போம்.
2: ஆணவம் முடிச்சிட்டோங்க ஐயா, அதுல கடைசி பத்தி வேண்டி வாசிக்கிறேன். ஆணவத்தின் தன்னியல்பும் பொது இயல்பும் இதுவரை கூறியவற்றால் ஆணவ மலத்தின் இயல்பு இரண்டு என்பது புலனாகும். ஒன்று, மாயையோடு சேராத தனி நிலையில் ஆணவ மலம் உயிருக்கு பேரறியாமையை தருதல். மற்றொன்று, மாயையோடு கூடிய நிலையில் உயிருக்கு ஓரளவில் அறியாமையை தருதல். ஆணவம் தனித்து செயல்படும் நிலை கேவல நிலை என்று குறிப்பிட்டோம். மாயையோடு கூடி செயல்படும் நிலை சகல நிலை எனப்படும். ஆணவம் தனி நிலையில் பேரறியாமையை செய்தல் அதற்கு தன்னியல்பு ஆகும். அது மாயையின் சேர்க்கையை பெற்ற விடத்து மயக்க உணர்வை செய்தல் அதற்கு பொது இயல்பு ஆகும். எனவே தனி நிலையிலும் மாயையோடு கூடிய பொது நிலையிலும் ஆன்மாவுக்கு அறியாமையை தருதலே ஆணவத்தின் இயல்பாகும். இது பற்றியே அறியாமை ஆணவம் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். இத்தொடரின் நடுவே தருவது என்ற ஒரு சொல்லை வருவித்து அறியாமையை தருவது ஆணவம் என கொள்ள வேண்டும். அடுத்தது வினை பக்கம் 111.
1: நேற்று வகுப்பினுடைய நிறைவிலே பழனி ஒரு கேள்வி கேட்டார். அதாவது சுத்தமாயா தத்துவங்களிலே புவனங்கள் உண்டா என்ற கேள்விக்கு உண்டு என்று நான் பதில் சொன்னேன். அங்கேயும் ஆன்மாக்கள் வாழ்கின்றன என்று சொன்னேன். அவை விஞ்ஞான கலர் என்று சொல்லப்படுகிற ஆணவ மலம் ஒன்று உள்ள ஆன்மாக்களாக இருக்கும் என்று நான் விளங்கின அளவிலே அதை சொன்னேன். சுத்தமாயா தத்துவத்திலே ஆணவம் இல்லையே, அங்கே எப்படி உயிர் வாழும், ஆணவம் உள்ள உயிர்கள் வாழும் என்று கேட்டார். அந்த கேள்வி பற்றி நான் சிந்தித்த பொழுது ஒரு எண்ணம் வந்தது, அதை பகிர்ந்து கொள்கிறேன். அதை பற்றி நீங்களும் தேடுங்கள், நானும் தொடர்ந்து தேடுவேன். சுத்தமாயா தத்துவத்திலே ஆணவம் இல்லையே தவிர, சுத்தமாயா தத்துவம் என்கின்ற அந்த தத்துவ பகுதிகளுக்குள்ளே ஆணவம் இல்லையே தவிர, அந்த பகுதிகளிலே ஆணவமலம் உள்ள உயிர்கள் வாழ முடியாதா? மலத்தை அந்த அங்கே இருக்கிற மாயையே ஆணவம் பெற்றாதே தவிர, அந்த மாயையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களிடம் ஆணவம் பற்றி இருத்தல் குறையாகுமா என்பதை அடிப்படையிலே நீங்கள் வைத்துக் கொண்டு சிந்தியுங்கள். ஏனென்றால் அங்கே இருப்பது நிச்சயமாகிறது. அந்த இடத்திலே இருந்தால்தான் ஆணவமலத்தை நீக்குவதற்கு அந்த உயிர்களுக்கு வாய்ப்பாகும் என்றபடியால், ஒருவேளை சுத்தமாயா தத்துவத்திலே தத்துவங்களிலே ஆணவம் பெற்றாமல் இருக்கலாம், அங்கே வாழ்கிற உயிர்களிலே ஆன்மாக்களிலே ஆணவ பாதிப்பு இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது, அதை மட்டும் சொல்லி இருக்கிறேன். நீங்களும் அது பற்றி தேடுதல் செய்யுங்கள். இனி படிப்போம்.
2: வினை ஆணவத்தின் காரணமாக உண்டாவது கண்மம் எனப்படும் வினையாகும். ஆணவத்தினால் வினை எப்படி தோன்றுகிறது என்பதை காண்போம். உயிர் இறைவனைப் போல அறிவு பொருளேயாம். ஆயினும் சுதந்திரமான அறிவுடை அதல்ல. அறிவதற்கு துணை ஒன்றை வேண்டாது, தானே அறிவதே சுதந்திர அறிவாகும். அத்தகைய சுதந்திர அறிவு உயிருக்கு ஏது? பிறந்தது முதற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் நூல்கள் முதலிய துணையை கொண்டுதானே அறிவு விளங்குகிறது. மேலும் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறிவதற்கு ஐம்பொறிகள் அல்லவா துணை செய்கின்றன. இவ்வாறு பொறிகளின் துணை இல்லாமல் யாதொன்றையும் அறிய மாட்டாத உயிர்க்கு சுதந்திர அறிவென்பது ஏது? உயிருக்கு சுதந்திர அறிவு இல்லாமை போலவே சுதந்திரமான செயலும் இல்லை. சுதந்திரமான செயலாவது எத்தடையுமின்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்தலாகும். இத்தகைய செயல் உரிமை உயிருக்கு இருக்கிறதா? ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அதுவரினும் வந்து எய்தும். ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கினும் நிற்கும். எனையாளும் ஈசன் செயல் என வரும் அனுபவ வாக்கு உயிருக்கு சுதந்திரமான செயல் இல்லை என்பதை உணர்த்தி நிற்கிறது. அந்த பத்தி
1: முடிஞ்சுட்டீங்க? சரி, அதுக்கு என்ன தலைப்பிட்டிருக்கிறார் இந்த பந்திக்கு?
2: வினை.
1: நாங்கள் ஆணவ மலம் பற்றி இதுவரையும் படித்தோம், மேலோட்டமாக படித்தோம், மிக மிக மேலோட்டமாக படித்தோம். இனி கண்மம் பற்றி அடுத்த பகுதியிலே உரையாசிரியர் சொல்லுகிறார். கண்மம் என்பது செயல், கர்மம் தான் கண்மம் என்று மாறுகிறது. இந்த கண்மம் பற்றிய ஆராய்ச்சி, மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது. இந்த உயிருக்கு கண்மம் என்பது எப்பொழுது வருகிறது என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் நேற்று சில கேள்விகள் கேட்ட பொழுது கூட நான் நினைத்தேன், நாங்கள் முதலாம் படியில இருந்து நூறாம் படி தொடுகிற அந்த வேகமும் ஆர்வமும் காரணமாக கேட்கிறோம், அதற்கிடையிலே பல படிகள் நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை நான் பதில் சொல்ல தெரியாமல் இப்படி ஒரு சமாதானம் செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம், போக போக அதனுடைய உண்மை உங்களுக்கே புரியும் என்று நான் நினைக்கிறேன். கண்மம் என்பது செயல், ஆன்மாவினுடைய செயல். அந்த செயல் காரணமாகத்தான் செயல் என்பது வினை, அதாவது நல்வினை தீவினை ஆகிய செயல்களை ஆன்மா செய்கிறது. இந்த நல்வினை தீவினை காரணமாகத்தான் ஆன்மாவுக்கு பிறவி என்கின்றது வருகிறது. முன்பும் சொன்னதுதான், ஆணவமிடத்திலே இருளிலே அகப்படுகிறது, அதன் காரணமாக விருப்பு வெறுப்பு வருகிறது, அந்த விருப்பு வெறுப்பு காரணமாக அதனுடைய பிறவி வருகிறது, அதற்கு பிறகு அந்த விருப்பு வெறுப்பு என்பது கண்மமாகிறது, அந்த விருப்பு வெறுப்பினுடைய செயல்களை அனுபவிப்பதற்காக அதற்கு மாயை என்கின்ற இன்னொரு மலம் துணை செய்கிறது, அங்கே அதனுடைய செயல்பாட்டினாலே இன்ப துன்ப அனுபவங்களினாலே முற்றியுற்று மாயையை கடந்து பிறகு கண்மத்தை கடந்து ஆணவத்திலே நின்று பிறகு அதையும் வழிகெடுக்குமாறு செய்கிறது என்பது நமக்கு சித்தாந்தம் சொல்லுகிற உண்மை. இதிலே இந்த முதல் செயல் என்பது எங்கே, அதாவது நான் ஒரு பிறவி எடுக்க வேணுமானால் அதற்கு ஒரு வினை செய்திருக்க வேண்டும். அப்படி வினை செய்வதானால் அந்த முதல் எனக்கான வினை எங்கே இருந்து வந்தது? நான் செய்கிற பிறவி வினை, முதல் வினை எங்கே இருந்து வந்தது என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் ஒரு பிறவிக்கு ஒரு வினை காரணம், அப்படியானால் அந்த வினைக்கு ஒரு பிறவி காரணம், அப்படியானால் அந்த பிறவிக்கு ஒரு வினை காரணம். இப்படியே போனோமானால் முதல் உயிருக்கு எங்கே இருந்து வினை வந்தது என்ற கேள்வி பற்றி பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இது ஆனந்தராசன் ஐயா அவருடைய நூலே இருக்கிறது, மூலகன்மம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மூலகன்மம் என்பது இன்றைக்கு வரைக்கும் பூரணமாக தெளிவில்லாத ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இந்த முதல் கன்மம், மூலகன்மம் என்பது முதல் கன்மம் எங்கே இருந்து வந்தது? அதற்கு நான் உங்களுக்கு ஒரு சமாதானமான பதில் முன்பு சொல்லி இருக்கிறேன். ஆணவத்திடம் அகப்பட்டு கிடக்கிறது இந்த ஆன்மா, அகப்பட்ட பிறகுதான் அகப்பட்டு விட்ட உண்மை தெரிகிறது. சிற்றறிவுடையது என்றபடியால் அகப்பட்ட பிறகு தெரிகிறது, விடுபட முடியவில்லை. விடுபட வேண்டும் என்று விருப்பு உண்டாகிறது, விடுபட்டு அகப்பட்டு விட்டேனே என்று வெறுப்பு உண்டாகிறது. இந்த வெறுப்பும் விருப்பும் தான் முதல் வினை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். மூலகன்மம், இதைத்தான் மூலகன்மம் என்று சொல்வார்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் அந்த அளவிலே அது ஆராய்ச்சி முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னது பிழையான ஒரு பதில், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்கிறேன். தவிர நான் சொல்வது போல ஆன்மா ஆணவமயப்பட்ட பிறகு உண்டாவதுதான் இந்த கண்மம் என்பது உண்மையானால், அதுல ஏற்படுகிற விருப்பும் வெறுப்பும் தான் கண்மத்தை உருவாக்குகிறது என்பது உண்மையானால், கண்மம் என்பது தோன்றுகிற ஒரு பொருளாக ஆகிவிடுகிறது. தோன்றுகிற பொருளுக்கு கட்டாயம் முடிவிருக்கும். நான் சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரிகிறதா? அதாவது நான் முதல் சொன்ன பதிலை விளை என்பதை நிரூபணம் பண்ணுகிறேன். நான் வெறுப்பு உண்ட என் ஆன்மாவிலே ஒரு வெறுப்புண்டாகவும் இருப்புண்டாகவும் தான் முதல் வினை

0: தோற்றம் இருக்கக்கூடாது. தோற்றம் இல்லாமல் இருந்தால்தான் அழிவில்லாமல் இருக்கு. தோற்றமும் அழிவும் இல்லாத பொருள் தான் உள்பொருள் என்று சொல்லியிருக்கோம். இதிலே இந்த மூன்றையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே அதுதான், இந்த உட்பொருள் உண்மை என்கின்ற உண்மைதான். மூன்றும் எப்பொழுதும் உள்பொருள்கள் என்று சொல்லுகிறோம். அதிலே இந்த மூன்றும் உள்பொருளாக இருக்கும் என்று நாம் ஒத்துக்கொண்டு விட்ட பிறகு வினை என்பதும் உள்பொருள் தான். கண்மம், ஏனென்றால் பாசம் என்பதிலே ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் அடங்குகிறது. அப்படி அடங்குகிற பொழுது கண்மமும் உள்பொருளாகத்தான் இருக்க வேண்டும். உள்பொருளாக இருந்தால் அது தோற்றி இருக்கக்கூடாது. நான் மூலகண்மத்துக்கு உங்களுக்கு சொன்ன பதிலே இப்படி வெறுப்பும் வெறுப்பும் உண்டாக கண்மம் தோன்றுகிறது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் தோன்றுகிற அந்த கண்மம் கட்டாயமாக ஒரு இடத்திலே போய் முடிந்துவிடும். ஆகவே அது மூலகண்மமாக இருக்க வாய்ப்பில்லை. அது தவிர கண்மம் என்று ஒரு பொருள் இல்லாவிட்டால் அதை இல்லது புறவாது என்று ஒரு தத்துவம் நாங்கள் படித்திருக்கிறோம். இது நான் ஒரு பாடம் அந்த கண்மத்தை வைத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படை சொல்லுகிறேன். உங்கள் முகங்களிலே அதிக அசைவு காணாதபடியால் இது உள்ளுக்கு போகுதா இல்லையான்றும் எனக்கு தெரியவில்லை. அதான் இந்த வகுப்பிலே இருக்கிற வசதி. இது என்னுடைய தொலைக்க என்னுடைய இந்த ஸ்கிரீன் அப்படி கிணட்டுகிறதா அல்லது நீங்களே அப்படி இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இடத்தை விளங்குங்கள். அதாவது தோன்று இன்னொரு இது படித்திருக்கிறோம், சத்தாரிய வாதம் இல்லது புறவாது என்று படித்திருக்கிறோம். இது இது உங்களுக்கு தெரியும், இல்லது புறவாது உள்ளது மறையாது என்பது ஒரு தத்துவத்தினுடைய அடிப்படை வாதங்களிலே ஒன்று. இப்ப நான் திருப்பி உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆன்மா வினை ஈட்டியது என்று சொல்லுகிறோமே, அதாவது அகப்பட்டதனாலே வெறுப்பும், திரும்ப திரும்ப அதையே சொல்லுகிறேன், அகப்பட்டதனாலே வெறுப்பும் வெறுப்பும் என்று சொல்லுகிறேனே. அப்படி ஆன்மா வினையை ஈட்ட வேண்டுமானால் வினை என்ற ஒரு பொருள் ஏற்கனவே இருந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிறக்க முடியாது. என்னுடைய அடுத்த தர்க்கம் உங்களுக்கு புரிகிறதா? வினை என்ற ஒன்று இந்த ஆன்மா ஈட்டுவதற்கு முன்பே எப்படி ஆணவம் என்ற ஒன்று இருக்கிறதோ அப்படி வினையும் என்ற ஒன்று இருந்தபடியால் தான் ஆன்மாவாலே வினையிட்ட முடிந்தது. அந்த வினை என்பது எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் இப்போதைக்கு அந்த கேள்வியை விடுவது உத்தமம். ஆனால் அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளும். அதாவது வினை என்ற ஒன்று எப்படி ஆணவம் என்ற ஒன்று தனியே இருந்ததோ அப்படி வினையன் நாங்கள் செயல் என்றால் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, வினை என்ற ஒன்றும் இருக்கிறது. அதனால் தான் அதை உள்பொருளிலே ஒன்றாக வகுத்திருக்கிறார்கள். மாயையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இந்த வினை என்ற விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். திருப்பி ஒரு தரம் இந்த படியை பதியை படியுங்கள்.
1: ஆணவத்தின் காரணமாக உண்டாவது கண்மம் எனப்படும் வினையாகும். ஆணவத்தினால் வினை எப்படி தோன்றுகிறது என்பதை காண்போம்.
0: இங்க இதைத்தான் அந்த இந்த இடத்துலதான், அதாவது சிலதை எழுதுவதற்கு இப்படித்தான் எழுத வேண்டியிருக்கிறது. ஆணவத்தின் காரணமாக உண்டாவது வினை என்பது என்று எழுதுகிறார். அப்படியானால் என்ன ஆகிவிடும்? வினை என்பது உண்டாகும் ஒரு பொருளாகிவிடும், தோன்றுகிற ஒரு பொருளாகிவிடும். தோன்றுகிற பொருளானால் அழிந்து போய்விடும். ஆனால் ஆணவத்தின் வழியாகத்தான் வினை வந்து சேருகிறது என்பதைத்தான் உண்டாகிறது என்று எழுதுகிறார் என்று நாங்கள் விளக்கிக் கொள்ள, ஆரம்பத்திலேயே அது பதிஞ்சிட்டால் நமக்கு தொடர்ந்த தேடல்கள் அதுல இருந்து தொடரும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு முன்னிலாட்டி இது போக போக தானாக வந்து சேரும். நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக படிக்கிற மாணவர்களாக இருக்கிறபடியால் விளக்கம் குறைந்தவர்களுக்கு தான் அப்படி சொல்லிக் கொடுக்கிறது. இதை முன்னமே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆணவத்தினாலே வினை உண்டாவதில்லை, ஆணவத்தின் வழியாக வினை வந்து சேரும். அப்படி சொன்னால் என்ன ஆகும் என்றால் ஆணவம் என்ற ஒன்று ஏற்கனவே, அந்த வினை என்ற ஒன்று ஏற்கனவே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொன்னேன்.
1: உயிர் இறைவனை போல அறிவு பொருளேயாம், ஆயினும் சுதந்திரமான அறிவுடையதல்ல. அறிவதற்கு துணை ஒன்றை வேண்டாது, தானே அறிவதே சுதந்திர அறிவாகும். அத்தகைய சுதந்திர அறிவு உயிருக்கு ஏது? பிறந்தது முதற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் நூல்கள் முதலிய துணையை கொண்டுதானே அறிவு விளங்குகிறது. மேலும் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும்
0: அந்த பகுதியை இளங்கோவுக்கு ரொம்ப பிடித்ததோ,
1: பிறந்தது முதற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் நூல்கள் முதலிய துணையை கொண்டுதானே அறிவு விளங்குகிறது. மேலும் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறிவதற்கு ஐம்பொறிகள் அல்லவா துணை செய்கின்றன. இவ்வாறு பொறிகளின் துணை இல்லாமல் யாதொன்றையும் அறிய மாட்டாத உயிர்க்கு சுதந்திர அறிவென்பது ஏது?

0: உயிருக்கு சுதந்திர அறிவு இல்லாமை போலவே சுதந்திரமான செயலும் இல்லை. சுதந்திரமான செயலாவது எத்தடையுமின்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்தலாகும்.
1: விளங்க வேண்டும். அதாவது கம்பர் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடலை இதை நினைத்துக் கொண்டுதான் அமைக்கிறார். அந்த கடவுள் வாழ்த்து பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உலகம் யாவையும் தாம் உடவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும். இந்த மூன்று வேலையையும் யார் செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுதுதான் கடவுளை நினைவூட்டுகிறார். உலகம் யாவையும் தாம் உடவாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கலும். நீங்களா அழகிலா விளையாட்டுரையார், இதை ஒரு குறிப்பிட்ட பீரியட்லே செய்துட்டு கடவுள் விடுவது இல்லையா, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாராம். அதை ஒரு விளையாட்டாக செய்கிறாராம். அதற்கு எத்தனையோ விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். விளையாட்டு என்றால் களைப்பு வராத விஷயம். விளையாடுகிற பிள்ளைகள் துடித்தெழுத்து கொண்டு வந்தாலே தவிர களைத்து போய்விட்டேன் என்று ஒரு பிள்ளை விளையாட்டை நிறுத்தியது நாங்கள் அறிய மாட்டோம். அது ஒன்று. அதிலே பற்றில்லாமல் செய்கிறார் என்பது ஒன்று. பல விளக்கங்கள் சொல்வார்கள். விளையாட்டு உடையார், அவர் தலைவர். நாங்களும் தோன்றுகிறோம், நிலைக்கிறோம், மறைகிறோம், ஆகவே நாமும் தலைவர் என்று சொல்லலாமா என்றால் அதற்கு பெரியவர்கள் விளக்கம் சொல்வார்கள். தாம் உளவாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கல், இந்த மூன்று தொழிலையும் எவன் செய்கிறானோ அவனுக்குத்தான் வினை அதிகாரம் உண்டு என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், நாங்கள் பிறந்திருக்கிறோம், நாங்கள் நினைத்தபடி நாங்கள் பிறக்கவில்லை. அது திட்ட தெளிவாகிறது அல்லவா? நாங்கள் நினைத்தபடி நாங்கள் பிறக்கவில்லை. ஒவ்வொரு நடிகனும் புதிதாக அறிமுகம் ஆகிற பொழுதோ அல்லது நடிகை புதிதாக அறிமுகம் ஆகிற பொழுதோ இவள் போல நான் இல்லையே என்ற, இவன் போல நான் இல்லையே என்ற கவலை ஆண்பன் இருபாலார்க்கும் வருகிறது. இது தவிர ஒவ்வொரு நாளும் கண்ணாடியின் முன் நின்று நம்மை சீர் செய்ய முயற்சிக்கிறோம். அதுல என்ன தெரிகிறது என்றால் நான் நினைத்தபடி இல்லை, அதை சீர் செய்ய முயற்சிக்கிறேன் என்கிற உண்மை தெரிகிறது. தலைவர் மொழியை வாருகிற பொழுது நான் நினைத்தபடி இல்லாதபடியால் தானே நான் வாருகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்ன தெரிகிறது என்றால் நான் நினைத்தபடி நான் இல்லை, இது ஒன்றா? ஆகவே தோற்றம் என் கையிலே இல்லை என்ற உண்மை தெரிந்துவிட்டது. இனி நிலைத்தல் என் கையிலே இருக்கிறதா என்றால் நிலைத்தலும் என் கையிலே இல்லை. அப்படி இருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இந்த கொரோனா காலத்திலே இருக்கலாம். நான் நினைத்தால் தான் இங்கே இருந்து போடாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் எவ்வளவு சுகமாக இருக்கு. ஏன் இவ்வளவு அச்சம் என்றால் நிலைத்தல் நம்ம கையிலே இல்லை, அதை வேறு யாரோ ஒருத்தர் தான் பார்க்கிறார். சாக வேணும் என்று நினைத்து ஒரு மாடியிலே இருந்து குதித்தவன் அதிலிருந்து தப்பி விடுகிறான். உறுதியாக வாழ வேண்டும் நினைத்து வீதியிலே நடந்தவன் வாழப்படத்தோல் வழிக்கு விழுந்து சேர்த்து போய்விடுகிறான். ஆகவே நிலைத்தல் நம் கையிலே இல்லை. அதுக்கு பிறகு மரணம் நம் கையிலே இருக்கிறதா என்று கேட்டார். அழிவு நம் கையிலே இருக்கிறதா? அதுவும் நம் கையில் இல்லை. தோற்றம் நம் கையில் இல்லை, நிலைத்தல் நம் கையில் இல்லை, அழிதல் நம் கையில் இல்லை. ஆகவே வினை அதிகாரம் உயிருக்கு இல்லை என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் எவன் செய்கிறானோ அவன்தான் தலைவன் என்கிறார் கம்பன். முழுமையாக எவனாலே ஒன்றை தோற்றுவிக்க முடியும்? இது மொத்தமான தத்துவார்த்தமான உண்மையும் தான், உலகியல் உண்மையும் தான். ஒரு அலுவலகத்திலே ஒருவன் தலைவனாக இருந்தால் அந்த அலுவலக விஷயங்களை தோற்றுவிக்க தெரிய வேண்டும், நிலைக்க தெரிய வேண்டும், அழிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது தலைவர்மார் பெரும்பான்மையாருக்கு கடைசி தொழில் மட்டும்தான் நன்றாக தெரிகிறது, மற்ற இரண்டும் தெரிவதில்லை. அதைத்தான் அந்த வினை முடிவு பற்றி சொல்லுகிறார் இவர். திருப்பி வாசியுங்கள். கடைசி இரண்டாவது,
0: உயிருக்கு சுதந்திர அறிவு இல்லாமை போலவே சுதந்திரமான செயலும் இல்லை. சுதந்திரமான செயலாவது எத்தடையுமின்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்தலாகும். இத்தகைய செயல் உரிமை உயிருக்கு இருக்கிறதா? ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்து எய்தும். ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல்.
1: ஔவையார் பாடலா?
0: தெரியலங்க, என்னன்னு போடலங்க.
1: ஔவையார் பாடல் என்றுதான் நினைக்கிறேன், தெரியல. அது தரம் பார்த்து நீங்க பிறகு தேடினா தெரியும் தானே. ஒன்றை நினைக்கும் என்ன அந்த படத்தை படிங்க, ஒன்றை நினைக்கும்
0: ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும்.
1: ஓ, நாம ஒன்று நினைக்க அது நிகழாமல் வேறொன்று நிகழ்கிறது. சில வேளை நாம் நினைக்க அதுவே நிகழ்கிறது. அந்த பாட்டை முழுசா படிங்க திருப்பி ஒவ்வொரு வரியாக.
0: அன்றி அதுவரையிலும் வந்து எய்தும்,
1: வந்தாலும் வரலாம். நாங்கள் ஒன்று நினைக்க அது தவிர வேறொன்று நடக்கலாம். நாங்கள் நினைக்க சில நேரத்திலே வந்தாலும் வரலாம்.
0: ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கினும் நிற்கும்,
1: நாங்கள் நினையாமல் இருக்கிற பொழுதே ஒன்று வந்து சேரலாம். இவ்வளவும் நம் கையிலே இல்லை, ஈசன் கையிலே இருக்கிறது என்கிறாரே. இந்த வித்தையை கடவுள் வைத்திருக்கிறபடியால் தான் இன்னும் கொஞ்சமாவது கடவுள் நம்பிக்கையை பற்றிய அந்த மிச்சம் இருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுதே அவனவன் என்னென்னமோ ஆடுகிறான், கடவுள் இல்லை என்றான். அவனுக்கு வாழ்க்கை அப்படி சொல்லுகிறவனுக்கு அவனை நான் நினைக்க இதுல பெற அநியாயம் என்னென்றால், இப்படி சொல்லுகிறவனுக்கு கடவுள் இல்லை என்றவனுக்கு பகுத்தறிவுவாதி என்று பெயர் வேறு வைத்திருக்கிறான். அவனுக்கு உண்மையிலே பகுத்தறிவு இல்லாதவாதி என்று பெயர் வைக்கணும். பகுத்தறிவு இருந்தால் வாழ்க்கை அனுபவத்தை கொண்டே இதை தெரியலாம். நாம் ஒன்று நினைக்க அது நடக்காது, சில நேரத்திலே நடக்கும், நாம் நினைக்காமலே சிலது நடக்கும். இதையெல்லாம் பார்த்தால் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்பது புரிந்து கொள்ளலாம். இதுதான் அந்த வினையினுடைய செயல் என்று இந்த பாடல் சொல்லுது.
0: என வரும் அனுபவ வாக்கு உயிருக்கு சுதந்திரமான செயல் இல்லை என்பதை உணர்த்தி நிற்கிறது.
1: ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டார். உயிருக்கு அறிவு சுதந்திரமாக இல்லை, செயல் சுதந்திரமாக இல்லை. அறிவும் செயலும் இல்லை என்னவே இச்சை இல்லை என்று சுதந்திரமாக இல்லை என்று தெரிய வரும். அதை சொன்னாலும் சொல்லுவார், சொல்லாமல் விட்டால் கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம்.
0: பற்றுடன் செய்யும் முயற்சியே வினையாதல். இறைவனை இன்றி ஆன்மா எதனையும் தானே அறியவும் மாட்டாது, எதனையும் தானே செய்யவும் மாட்டாது. ஆயினும் ஆணவ மனம் உண்டாக்குகிற மயக்க உணர்வால் ஆன்மா எச்செயலுக்கும் தன்னையே வினை முதலாக கருதி நான் நான் என்று முனைந்து எழும். அவ்வாறு எழுந்த ஆன்மா ஆணவ சக்தியின் தூண்டுதலால் உலகப் பொருள்களை நோக்கி அவற்றின் மேல் இச்சை கொள்ளும். அவ்விச்சையினால் தனது அல்லாத அப்பொருள்களை எனது எனது என்று சென்று பற்றும். எனது என்பது புறப்பற்றும், யான் என்பது அகப்பற்றும் ஆகும். இவ்விரு பற்றுக்களின் வழியே செய்யும் முயற்சியே வினை அல்லது கண்மம் எனப்படும்.
1: வினைக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். திருப்பி ஒரு தரம் வாசியுங்கள்.
0: இறைவனை இன்றி ஆன்மா எதனையும் தானே அறியவும் மாட்டாது, எதனையும் தானே செய்யவும் மாட்டாது. ஆயினும் ஆணவ மலம் உண்டாக்குகிற மயக்க உணர்வால் ஆன்மா எச்செயலுக்கும் தன்னையே வினை முதலாக கருதி நான் நான் என்று முனைந்து எழும். அவ்வாறு எழுந்த ஆன்மா
1: உயிரினுடைய ஒரு இயல்பு, எல்லா செயலையும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்ற நினைப்பு. அதைத்தான் சொல்லுவார், தானே வினைமுதல் என்றால் தான் செய்கிற செயலுக்கான மூலகர்த்தா தான் என்றே உயிர் நினைத்துக் கொண்டிருக்கிறது.
0: அவ்வாறு எழுந்த ஆன்மா ஆணவ சக்தியின் தூண்டுதலால் உலகப் பொருள்களை நோக்கி அவற்றின் மேல் இச்சை கொள்ளும். அவ்விச்சையினால் தனது அல்லாத பொருள்களை எனது எனது என்று சென்று பற்றும். எனது என்பது புறப்பற்றும், யான் என்பது அகப்பற்றும் ஆகும். இவ்விரு பற்றுக்களின் வழியே செய்யும் முயற்சியே வினை அல்லது கண்மம் எனப்படும்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு 20. உரை வழங்குபவர் சிவ முத்துக்குமார சுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: ஒன்றும் புலவர்தம் யாப்புக்குரியன ஒன்கலியை போன்றும் கவுனியன் சைவ சிகாமணி பொன்னடியே. திருச்சிற்றம்பலம். முற்பொருளின் ஈரியல்பும் ஓர் இயல்பாய் நுவலாது, முறை வெவ்வேறாய் செப்பும் சிவாகமங்களின்றன் பொருள் ஒருமை பெற உணர்த்து திறம் முன்னூலை ஒப்ப விரியாப்பதனால் சித்து எனும் வழிநூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்துய்ய மொழிந்து அருணந்து மொழிந்த அருணந்து சிவம் இணைத்தாள் போற்றி. ஸ்தம்பலம். அன்பர்களே, 20 என்ற இந்த நூல் அருணந்தி சிவம் அவர்களால் அருளை பெற்றது. நீங்கள் பொது வகுப்பில் சைவ சித்தாந்த சாத்திர வரலாறுகளை படிக்கின்ற பொழுது அருணந்தி சிவத்தினுடைய வரலாறையும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மெய்கண்ட சிவாச்சாரியருடைய மாணாக்கர் அருணந்தி சிவம். மெய்கண்டாருக்கும் அருணந்தி சிவத்துக்கும் உள்ள வயது வித்தியாசம் ரொம்ப பெரியது. மெய்கண்ட சிவம் பிறப்பதற்கு உரிய வழிமுறைகளை சொன்னவரே அருணந்தி சிவாச்சாரியா தான். அவருடைய தந்தையாருக்கு திருவெண்காடு திருப்பதிகத்தை ஏடு சாத்தி எடுத்து கொடுத்து, பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நிலை ஆயினவே வரம்பெறுவர் என்று பிள்ளை பேற்றுக்குரிய வரம்பெறுவதற்குரிய அந்த பேற்றினை அளித்தவர் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார். இவர் திருத்துறையூர்ல இருந்தவர். பெண்ணாகடத்துல வெண்ணைநல்லூரில் மெய்கண்ட சிவம் பிறந்தார். மாமன் வீட்டில், தாய் மாமன் வீட்டில் பிறந்தார். அங்கே வளர்ந்த பொழுது அப்பொழுதுதான் அருணந்தி சிவம் அவருக்கு மாணாக்கராக ஆகிறார். அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அந்த வரலாறு சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. என்ன வரலாறு அப்படின்னா, அது சத்தியஞான தரிசனிகள், அதாவது அகச்சந்தானத்தில் 3வதாக இருக்கக்கூடிய 4வதாக இருக்கக்கூடிய பரஞ்சோதி முனிவர் ஆகாய வழியில் தெற்க செல்லுகின்ற பொழுது மெய்கண்ட சிவம் அவருடைய பக்குவத்தை அறிந்து அவருக்கு, அது அப்போ அவருக்கு சுவேதவன பெருமாள் தான் பேர், பிள்ளை திருநாமம் சுவேதவன பெருமாள் தான் பேர். பார்த்து பக்குவத்தை அறிந்து அவருக்கு சிவஞான உபதேசம் செய்கிறார். செய்து, நீ இதை தமிழில் ஆக்கி தர வேண்டும் என்று சொன்னார். அப்போ மெய்கண்ட சிவம் 12 சூத்திரங்களை வடமொழி இருக்கக்கூடிய ரவுராகமத்திலிருந்து மொழிபெயர்த்து செய்தார் என்று சொல்லுவது உண்டு. அது மரபுபடி சொல்லக்கூடியது. இன்றைய ஆராய்ச்சியில் இல்லை, இது வந்து மெய்கண்ட சிவம் தன்னுடைய தத்துவ ஆராய்ச்சியினாலும் வெடிந்த முடிவாக செய்தார் என்று சொல்லுவதும் உண்டு. அது எப்படி இருந்தாலும் நமக்கு நூல் தான் முக்கிய மொழிய, அது மொழிபெயர்த்து செய்யப்பட்டதா அல்லது சொந்தமாக செய்யப்பட்டா, நமக்கு நூல் படிப்பு தான் முக்கியம் என்பது அது ஒரு பெரியவனுடைய கருத்து. நான் அந்த கருத்துக்கு ஒத்து செல்பவன். அப்போ நூலை சொல்கின்ற பொழுது அருணந்தி சிவம் கேட்டாராம், ஆனமலம்னா என்ன? இந்த ஆனமலம் இருக்க, இது சைவ சித்தாந்தம் தான் சொல்லுவது, மற்ற எந்த சமயத்தாரும் என்ன சொல்லுவது இல்லை. ஏங்கிறது நம்ம நூலை இருபாறு படிக்கிற போது நாம் பார்ப்போம். அப்போ மெய்கண்டம் வந்து நீதான் ஆன உன்னை போலதான் இருக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சான்று, அது அது ஒரு கதை அந்த மாதிரி சொல்கிறாங்களோலையே அது ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா அவ்வளவு பக்குப்பட்ட ஆன்மாவை போய் இன்னொரு பக்குப்பட்ட ஆன்மா நீதான் ஆன மலம் சொல்ல, அதுவும் மெய்கண்ட சிவன் சொல்லுமா என்றால் அது ஏற்றுக்கொள்வது இல்லை. அது ஒரு தவறான ஒரு கருத்து. மெய்கண்ட சிவத்தினுடைய மாணாக்கர் அருணந்தி சிவம். மெய்கண்ட சிவஞான போதத்துக்கு அது மிக மிக சுருங்கிய நூல், 12 சூத்திரம். அந்த சூத்திரங்களுக்கு சூரியனி கொத்துன்னு ஒன்று, அதுக்கு வெண்பாக்கள், உதாரண வெண்பாக்கள் இருக்கின்ற மிகச்சிறிய நூல். அது மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெரிது. அது வந்து மெய்கண்ட சிவமே அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு அவருடைய பொருளை விளக்கி விரித்து சொன்னார். செய்து அந்த பெரியவரிடம் வாங்கின அந்த கருத்துக்களை ஒரு விருத்துரை போல செய்யுள் நடையில் அருள்நந்தி சிவம் செய்தார். இப்போ சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்துக்கு செய்யுள் நடையிலே செய்த ஒரு விருத்தி உரை என்பது. இந்த விருத்துரையிலேயே அது சிவஞான சித்தியா ரெண்டு பகுதியாக இருக்குது, பரபக்கம் சுபக்கம் என்று ரெண்டு பகுதி. பரபக்கம் என்று சொன்னால் மாற்று சமய கருத்துக்களை, உலகாயுதம் முதலான மாற்று சமய கருத்துக்களை மறுப்பது, சுவட்சம் என்று சொன்னால் தன்னுடைய கருத்தை விளக்குவது. இந்த ரெண்டு பிரிவாக சொல்றார். அது சொல்ற போத பரபக்கத்தை சொல்கின்ற பொழுதே சைவ சித்தாந்தனுடைய கோட்பாட்டு கூடவே உரிய எந்த அளவுக்கு தேவையோ அங்கு சொல்லி வந்தார். அதே போல சுபக்கத்தை சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கட்சியை பேசுகின்ற பொழுது வேற்று சமய கருத்துக்களை மறுக்க வேண்டிய இடங்களில் உரிய முறையில் மறுத்தும் செய்கிறார். ஆனால் நமக்கு பொதுவாக வந்து சுபக்ஷம் படிக்கிற அளவுக்கு நமக்கு பரபக்கம் சொல்லுவது இல்லை, அது தேவையில்லை என்பது கருத்தினால. ஏன் தேவையில்லைன்னா வேண்டான்னு கருத்தல்ல. நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் எந்த மதங்களையும் வெறுப்பது கிடையாது, அதிசயத்தில் ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை. படிமுறையில் ஏற்றுக்கொள்ளுகிறதே ஒழிய எல்லா சமயங்களும் சமம் என்று சொல்லுவதில்லை. தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு, எல்லி செட்டிலக்கா ஏகலக்கான்னு, எல்லி செட்டா எழுதுற கணக்கு எல்லாம் ஒண்ணு. அது மாதிரி எல்லா சமயமும் சமம் அப்படின்னு இன்று வந்து பொதுவாக சொல்லுவார்கள். ஆனா சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வது இல்லை. எல்லா சமய கருத்துக்களும் தன்னுள் அடக்கிக் கொண்டு அதற்கு மேலாக நிற்பது சித்தாந்தம். அது சிவஞான சித்தியாரை ஆழ்ந்து படிப்பவர்களுக்கு நன்கு தெளிவாக தெரியும். சிவஞான சித்தியாரிலேயே சொல்றார், ஆண்டவன் ஒருவன் சொன்னான், அவன் படைச்ச சமயங்கள் ஏன் இத்தனை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்ட சித்தியாரில் அருணந்தி சிவம் சொல்றார். அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஆணையுடைய அடியில ஏனை விலங்குகளுடைய அடியெல்லாம் அடங்கும். ஆணுடைய பாதம் படிக்கிற அந்த இருக்குல்லையா, ஆணுடைய அடியில ஏனை விலங்குகளுடைய அடியெல்லாம் அதுல அடங்கும். அது போல சைவ சித்தாந்தத்துல ஏனைய சமயக்கிறது உலகத்துல இன்னைக்கு தோன்றின சமயம் இருந்தாலும் சரி, எத்தனையோ போய் தோன்றின சமயம், அதாவது நாளைக்கு ஏதாவது சமயம் வந்தாலும் சரி, எல்லா சமய கருத்துக்களும் சைவ சித்தாந்தத்துல அடங்கும். அதுக்கு மேலானது சைவ சித்தாந்த கருத்தை சொல்லும் என்று சொல்லுவார்கள். அது ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில கணக்கு சொல்றவங்க சொல்லுவாங்க, புள்ளியிலிருந்து அந்த விட்டத்திற்கு எவ்வளவு நீள வேணாலும் நீட்டிக்கிட்டு போலாம், வந்து சுருக்கிற போது இந்த புள்ளியில தான் வந்து அடங்கும். அது நமக்கு இந்த பிரபஞ்சத்துல நமக்கு ஆகாயத்துல இத்தனை அடிக்கு மேலதான் பறக்க முடியும்னு இருக்குது, அதுக்கு மேல நம்ம பறக்க முடியாது. ஏன்னு சொன்னா அங்க பிராணவாயு இல்லை. நம்மாடு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் போயிட்டு இருந்தா அப்படியே போயிட்டே எல்லை இல்லாமல் சென்று கொண்டே இருக்கலாம். சிவம் அது போன்றதுதான், அது அவருடைய பெருமையை சொன்னால் அது விரியும். எல்லாம் வந்து அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு, அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு என்று நமக்கு திருப்பல்லாண்டுல திரு சேப்பாசிரியர் சொல்லுவதை போல நமக்கு சிவத்துல சைவ சித்தாந்தத்தில் எல்லா கோட்பாடுகளும் அடங்கும். நமக்கு பொது வகுப்புல நாம பொது வகுப்புல மற்ற வகுப்பு நமக்கு சித்தியார் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, அதனால தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கள் ஆசிரியர் வையாபுரியார் ஐயா அவர்கள் இந்த 20-20 நூலில் எந்த அளவுக்கு நமக்கு சிவஞான சித்தியார் மற்ற உண்மை விளக்கம் திருவருட் பயணம் ஆகிய நூல்கள் பயன்படும் போது இங்கே சொல்கிறார். என்ன இந்த 20-20 நூல், இது சிவஞான சித்தியாரை படித்ததுக்கப்புறம் அவருடைய பொருளை தெரிந்ததுக்கப்புறம் அப்புறம் படிக்க வேண்டிய, அது பிற்சேர்க்கைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அப்பண்டிக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, பிற்சேர்க்கையாக அமைந்திருப்பது இந்த நூல். இந்த நூலுடைய கருத்து என்ன என்று சொன்னால், அது அருணந்தி சிவம் மெய்கண்ட சிவத்திடம் சாத்திரம் கேட்டார், சாத்திரம் கேட்டு அதை தெளிந்ததுக்கு பின்னால் அப்புறம் சில ஐயங்கள் தோன்றுகிறது. இந்த ஐயங்கள் எல்லாம் பொதுவாக நாம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா ஈரோட்டில் சைவ சித்தாந்த வகுப்பு போகிறேன்னு சொன்னால் சாதாரண மக்கள் மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி, அது போன்ற கேள்வி இங்கே சிலதெல்லாம் வருது. என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் ஆண்டவன் படைப்பு, ஆண்டவன் கருணை உடையவன் அல்லவா, அவன் வந்து பாரபட்சம் இல்லாதவன், எல்லா உயிர்களையும் சமமாக கருதுவன், ஏன் இந்த உலகத்தில் இந்த நோய் நொடி உள்ள பிறப்புகளும் இருக்குது, கொடிய விலங்குகளும் இருக்கின்றன, நல்ல விலங்குகளும் இருக்கின்றன, மக்களிடத்துல நோய் நொடியோர் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, நல்லா சுகமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, செல்வர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். இந்த படைப்புல இத்தனை வேறுபாடு இருப்பதற்கு காரணம் என்ன? கடல் இந்த மாதிரி படைக்கலாமா? இது போல இது பாமர மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா கேட்பாங்க, சைசிதானம் படிக்கிறவங்க உங்க ஆண்டவன் ஏன் இப்படி படைச்சான் என்று கேட்பார்கள். இது போல மிக நுணுக்கமான சில ஐயங்கள் நம்ம கருணந்தி சிவாச்சாரியாருக்கு தோன்றுகின்றது. அதை வந்து தன்னுடைய ஆசிரியராகிய மெய்கண்ட சிவத்துக்கிட்ட கேட்கிறார். கேட்டு இங்க கேள்விதான் இருக்குது, விடை இல்லை. விடை நாம வந்து வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். படிச்ச சாத்திரங்களிலிருந்து மெய்கண்ட சிவத்துக்கு அருணந்தி சிவம் மெய்கண்ட சிவத்திட்ட விடை பெற்றார். ஆனா இந்த நூல்ல கேள்விகள் இருக்குது, அது மெயின் க்வெஸ்சன், முக்கியமான கேள்வி. அப்புறம் அந்த கேள்விக்கு, இந்த கேள்விக்கு நீங்க இப்படி விட சொன்னீங்கன்னா அப்ப இப்படி ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை இப்படி தெளிய வைத்தீர்கள் என்றால் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருது என்று கேள்வி, கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்விக்கு மேல கேள்வி, இப்படி கேட்டு ஐயன் நிக்குது. இதுக்கு வந்து நாம படித்த நூல்களில உண்மை விளக்கம், திருவட்பயன், சிவஞான சித்தியார் ஆகிய நூல்களிலே நாம விடையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால இந்த நூல் சிவஞான சித்தியாருக்கு ஒரு திறனாய்வு போல இருக்கிறது என்று ஆசிரியா அவர்கள் சொன்னார்கள். சென்ற ஆண்டுல தான் இந்த நூல் வந்து ஆசிரியா அவர்கள் இதுக்கு விரிவான உரை எழுதி வெளியிட்டார்கள். அடியனுக்கு ஒரு அணிந்து எழுதக்கூடிய வாய்ப்பும், இந்த நூலை மெய்ப்பு திருத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. இதையொட்டி வேறு சில உரையீடுகளையும் பார்த்தேன். அண்ணா அவர்கள் நமக்கு ஒரு உரை கொடுத்து விட்டார் கோயம்புத்தூர்ல. அந்த உரைகள் எல்லாம் பெரும்பாலும் பொழிப்புரை. பொழிப்புரைன்னா பாட்டினுடைய திரண்ட கருத்து. அந்த திரண்ட கருத்துங்கிறது பாட்டு ஆசிரியனுடைய, நூலாசிரியனுடைய நுண்ணிய கருத்தை அறிந்து கொள்ள முடியாது. சும்மா பொழிப்புரை செய்தி செய்தி. அது ஆசிரியா வையவர் யார் சொல்வார்கள், சைவ சித்தாந்தத்தை பற்றி பொதுவாக சொற்பொழிவு செய்வது ஒன்று, சைவ சித்தாந்தத்தை வைத்து மூல நூல்களை மட்டும் வைத்து படித்து சொல்லுவது ஒரு முறை, இன்னொன்னு பண்டைய ஆசிரியர்கள் செய்த உரையை வைத்துக்கொண்டு விளக்கமாக படிப்பது ஒரு முறை. அந்த பண்டைய ஆசிரியர்கள் அவங்க வந்து நல்ல நுண்மான் நுடைபுலம் உடையவர்கள். அவங்க செய்த உரையில மிக நுண்மையான கருத்துக்கள் நமக்கு சும்மா நூலை அது மேம்பாக்காக டெக்ஸ்ட படிச்சாவோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய உரையாசிரியருடைய கருத்தை படித்தா கிடைக்காத அரிய பல செய்திகள் நமக்கு அந்த பழைய உரையாசிரியர் நூலில் படித்தால் நமக்கு கிடைக்கும். அதனால பழைய உரையை வைத்துக்கொண்டு படிப்பது ஒரு சிறந்தது என்ற கருத்துல ஆசிரியா அவர்கள் அந்த வாழையடி வாழையாக வந்த அந்த பழம்பெரும் உரையாசிரியர்களுடைய பின்னணியில இந்த நூலை மிகச்சிறந்து அருமையான உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த உரையானது நான் வந்து என்னுடைய பாடத்தில் நான் தனியான பாடம் சொல்ல போறதில்லை, நான் வந்து இந்த உரையைத்தான் சொல்ல போறேன். ஏன்னா இதற்கு மேலே இருவாயிருவதற்கு சிறந்த உரை இனி வரும் என்று நான் நினைக்கவில்லை. இதுக்கு முன்னால காசு பிள்ளை எழுதியிருக்கிறாரு, இன்னும் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுல வந்து இதே போல இன்னொரு பஞ்சாக்கர பகட இன்னொரு நூல் இருக்கு, அது பண்டார சாத்திரத்துல. அதுக்கெல்லாம் அந்த ரெண்டருக்கும் வையாபுரியா அவர்கள் எழுதிய உரை மிக சிறந்த உரை. அருணந்தி சிவத்தினுடைய சிறப்பை பற்றி நான் முன்னால ஒரு தோத்திரமா ஒரு பாட்டு ஒன்று சொன்னேன். அந்த பாட்டினுடைய உரையை பார்த்துட்டு நாம நூலை பார்ப்போம். வேதங்களில ஏன் முப்பொரு நுண்மை சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பெரியோருடைய கருத்து. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விட உபனிஷத்தில் சொல்லப்பட்ட முப்பொரு இலக்கணம் அது வந்து ஒரு கலவை போல இருக்கும். நமக்கு சித்தாந்த சாத்திரங்களில அத தெளிவாக ரெண்டு விதமாக சொல்றார்கள். நீங்க படிக்கிற பொழுது பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று பொது வகுப்பில் படிச்சிருவோம். பொது என்றால் அதுக்கு சாதாரண பொருள் சொல்லும்போது தடத்தம் சொரூபம் என்று சொல்லுவார்கள். ஒன்றின் சார்பா இலக்கணத்தை சொல்லுவது தடத்தம், அதனுடைய உண்மை நிலையை சொல்லுவது சொரூபம். உண்மை இலக்கணம் சொல்ல சொரூபம் என்பது இது வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய பொருள். இதற்கு சிவபிரகாசத்தில் உமாபதி சொன்ன பொருள் வேற. அவர் நூலை தொடங்குற போது பொது சிறப்பு சொல்லி தொடங்கினேன்னு சொல்லுவார். நூலை முடித்த போது பெத்தமுத்தி சொன்னேன்னு சொல்லுவார். அப்போ பொது என்பது பெத்த இலக்கணம் சொல்லுவது, சிறப்பு அல்லது உண்மை என்பது முத்தினையை சொல்லுவது. பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை, பந்தப்பட்ட நிலை. அப்போ ஆன்மா பந்தப்பட்ட பொழுது கட்டுண்ட பொழுது அது முப்பொருளுடைய இலக்கணம் என்ன? அதான் முதல்ல சொன்ன பொது என்பது. முத்திய நிலையில இந்த முப்பொருளுடைய நிலை என்ன என்பது சிறப்பு. சிவபிரகாசம் போல சொல்ற போது பொது சிறப்பு சொல்றேன்னு தொடங்கிட்டு நானு பெத்த முத்தி நானு சொன்னேன்னு நூலை முடிக்கிறார். அதனால நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், பொது என்பது கட்டுநிலை பெத்த நிலை சொல்லுவது, சிறப்பு என்பது முத்தி இலக்கணத்தை சொல்ல முத்தி நிலையிலே சொல்லுவது என்பது. இப்ப அந்த பாட்டை பாருங்க. முப்பொருளின் முப்பொருள்ங்கிறது பதி பசு பாசம் என்ற மூணு பொருள். முப்பொருளின் ஈரியல்பும் ஈரியல்பு பொது சிறப்பு பெத்தம் முத்தி. இது வேதங்களில இது இது மாதிரி பிரிச்சு சொல்லாம அது வந்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிரியல்பும் ஓர் இயல்பாய் நுவலாது, வேத சொன்ன போல வேதாகமில் சொல்லாது. முறை வெவ்வேறாய் செப்பும் சிவாகமங்களின், அப்ப சிவாகமங்கள் தான் பொது சிறப்பு பெத்தம் முத்தி என்று முப்பொருடைய இயல்பையும் பிரித்து பாகுபடுத்தி சொல்லுகிறது. முப்பொரு நூலாது முறை வெவ்வேறாய் செப்பும் சிவாகங்களின் தன் பொருள் அத ஒருமை பெற உணர்த்துதிறம், அதை தெளிவாக உணர்த்தக்கூடிய திறமம் எங்க இருக்கிறது? முன்னூல்ல. முன்னூல் எது? சிவஞான போதம். சிவஞான போதத்துல அந்த பெண் பொது சிறப்பு பெத்தம் முத்தி ஆகியவற்றை இயல்பனை தெளிவாக பிரித்து சிவஞான போதத்துல மெய்கண்டார் சொல்லியிருக்கிறார். அந்த முன்னூலை ஒப்ப சிவஞான போதத்தில் எப்படி பொதுவும் சிறப்பும் பெத்தமும் முத்தியும் தெளிவுபட பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முதநூலுக்கு ஒப்ப, சிவஞான போதத்துக்கு நிகராக. விரி யாப்பதனால், யாப்பு என்பது நூல் பின்னூல் வழிநூல் செய்கின்ற சில முறைகள். அது முதநூலை சுருக்கியும் விரித்தும் வகுத்தும் மொழிபெயர்த்தும் செய்வது. இப்போ அந்த மாதிரி அந்த முதநூலுக்கு ஒப்ப விரி என்று யாப்பதனால 12 சூத்திரங்கள் சூழ்நிலை கொத்து வெண்பா என்ற இந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த சிவஞான போதத்தை விரி என்ற யாப்பதனால், விரி என்பது யாப்பு, அது வந்து உரை, அப்புறம் அதிலே கேள்வி கேட்டுட்டு அது எங்கள் தெளிவு இதெல்லாம் விரித்து சொல்லுவது விரி. அதான் விருத்தியுரை என்று சொல்லுவார்கள். அந்த விருத்தியுரை தான் பாஷ்யம் என்ற வடமொழியில சொல்லுவது. அப்ப சிவஞான போதத்துக்கு ஒரு முதல்ல தோன்றிய பாஷ்யம் விருத்தியுரை எது? சிவஞான சித்தியார். நமக்கு திராவிட பாஷ்யம் சிவஞான சாமி பின்னால சிவஞான போது சொல்றார். முதல்ல இந்த விருத்தியுரை எது? சிவஞான சித்தியார். பேர வந்து ஒருமை பெற உணத்திரம் முன்னூலை ஒப்ப விரியாப்பதனால். அப்புறம் அதுக்கு சித்தி சிவஞான போதத்துக்கு இருந்த விருத்தியுரை சிவஞான சித்தி எனும் வழிநூலாய். அப்போ சிவஞான போதத்துக்கு வழிநூல் சிவஞான சித்தி. அது வந்து விருத்தியாக விரி என்ற யாப்புனால சிவஞானபோகத்துக்கு செய்யப்பட்டது. இப்ப வழிநூல்னா என்ன? முதநூல் கருத்தை முழுதும் ஒத்து செய்யப்படுவது வழிநூல். அல்லது அந்த முதநூல் என்ன முடிவு சொல்லுகிறதோ அந்த முடிவுக்கு மாறுகோள் இல்லாமல் விரித்து செய்வது வழிநூல். இப்ப சிவஞான போதத்துக்கு வழிநூல் சிவஞான சித்தியார் வழிநூலாய். ஏன் செஞ்சார்? ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து உய்ய. சிவஞான போதம் அது மிக மிக சுருங்கிய ஒரு நூல். அதனுடைய கருத்து விரிவானது, நூலானது மிகச்சிறிய நூல். அட நூலை அவரும் சூத்திரத்தை படிச்சா நம்மால் பொருள் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால அந்த பொருளை உணர்ந்து இப்புவியோர் உணர்ந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து தெளிந்து உய்ய, உணர்ந்து தெளிந்து உய்யும் பொருட்டு அருணந்தி சிவாந்தி சித்தியார் என்ற நூலை சிவஞான போதத்துக்கு வடிநூலாக விரி என்று ஆப்பினால செய்தார். அவருடைய திருவடி போற்றி என்றார். இப்ப சிவஞான போதத்துக்கு வழிநூல் சிவஞான சித்தி, இது சிவஞான போதத்துக்கு விருத்தியாக செய்யப்பட்டது என்பது நமக்கு இந்த அருணந்தி சிவத்தினுடைய துதினால பெறப்படுகிறது. சிவஞான சித்தி படித்ததுக்கு பின்னால, அது உணர்ந்ததுக்கு பின்னால நாம இந்த 20 என்ற இந்த நூலை நாம் படித்தல் வேண்டும் அப்படிங்கிற கருத்து. நமக்கு நமக்கு எந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம் வருமோ அந்த சந்தேகத்தால் தீர்க்கிற மாதிரி இந்த உரையில ஐயா அவர்கள் சிவஞான சித்தியார் 20 இந்த திருவருட்பயன் உண்மை விளக்கம் ஆகியெல்லாம் மேற்கோள் காட்டி ஏன் இந்த சந்தேகம் மாணாக்கனுக்கு வந்தது, மாணாக்கனுடைய இந்த ஐயத்தை போக்கக்கூடிய கருத்து இந்த முந்தைய நூல்களில் எங்கே இருக்கின்றன என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். நாம் அந்த உரை படிக்கிற பொழுது படிப்போம்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அதுக்கு விடையாகத்தான் அடுத்த பாடலை சொல்றார். என்ன அப்படின்னா, எல்லா உலகத்தையும் படைப்பவன் இறைவன் நீங்களே, பிரம்மா அல்லவா படைக்கின்றார், மணங்கவளும் தாமரை மலரில் இருக்கின்ற நான்முகக் கடவுள் அல்லவா எல்லாவற்றையும் படைக்கின்றார். அவர் படைத்த உலகங்களை எல்லாம் கிருஷ்ணாவதாரம் எடுத்த திருமால் அல்லவா காக்கின்றார். நீங்கள் சொல்கின்ற சிவபெருமான் என்ன செய்கின்றார், அழிக்கத்தானே செய்கின்றார். அது சிறப்பான தொழிலாகுமா? நீங்கள் ஒரு கோணத்தில் பார்த்து சிறப்பு சிறப்பில்லைன்னு சொல்லலாம், ஆனா உண்மை என்ன என்றார், யார் அழித்தல் தொழிலை செய்ய முடியும்னா தலைமையான நிலையில் உள்ளவர்கள் செய்ய முடியும். அவன் ஒடுக்கிய பிறகு அந்த உலகத்தை பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாருமே உலகத்தோடு சேர்ந்து ஒடுங்கி விடுவார்கள். தான் ஒருவன் மட்டும்தான் ஒடுங்காமல் இருப்பான். அதிலிருந்தே அவன் தலைமைப்பாடு விளங்கி விடுகின்றதே. வான்கட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையன் என்று திருவாசகம் சொல்லும். சலிப்பும் கூட கிடையாது எல்லா உலகங்களும் ஒடுங்கின பிறகு. ஆகையினாலே ஒரு ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலை நடக்குது, அந்த தொழிற்சாலை யாரு தலைவர்? காலையில வந்து ஒருவர் கூட்ட துறப்பார், அவர் தான் தலைவர் சொல்லலாமா? சொல்ல முடியாது. அவர் பணியாளர், அலுவலக பணியாளர். அவர் முதல்ல வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கணும், அதனால வாரார் இல்லையா? ஒருவர் மேனேஜரா வந்து எல்லாம் உத்தரவு ஓட்டு எல்லாத்தையும் நடத்துவார், அவருன்னு சொல்ல முடியுமா? அவரும் அங்க வேலை பார்க்கிறவர் தான். இந்த தொழிற்சாலை இந்த இடத்துல நடந்தது போதும், இழுத்து மூடுங்க, வேறொரு இடத்துக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் உத்தரவு போடுறாரு இங்க. நிச்சயமா அவர் தான் அந்த தொழிற்சாலையில் உள்ள எல்லாருக்கும் தலைமை வாய்ந்தவராக இருக்க முடியும். அது மாதிரி இந்த உலகத்தை யார் ஒடுக்க வல்லவனோ அவன் தான் எல்லாருக்கும் மேலான தனி முதல்வன். ஆகவே அவர்கள் அழித்த தொழிலை ஏதோ ஒரு கருணையற்ற தொழிலாக நினைத்து பேசுகின்றார்கள். உண்மையில் அவன் தான் தலைமையானவன். அவன் மீண்டும் அந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றான். இப்ப முதல்லயும் அவன் தான் தோற்றுவிச்சிருப்பான். ஆகையினாலே இங்கு ஏன் அழித்த தொழில் செய்வதற்கு காரணம் என்ன எல்லாத்தையும் அருமையா சொல்றார். கந்தமலர் அயன் படைக்கும் உலகம் எல்லாம் கண்ணன் அழித்திடும். அழித்திடும்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அழி காத்திடும் அர்த்தம். கண்ணன் அழித்திடும் அவை எம் கடவுள் தானே, எம் கடவுள் தானே. சிவபெருமான சொல்லும் போது அவை எம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன். அந்த உலகங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும்படி அழிப்பது யார், எங்களுடைய கடவுள். ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை. அதனால அயனாகிய பிரம்மாவும் அரியாகிய திருமாலும் சிவபெருமானுடைய அதிகாரத்தின் கீழ் வந்த முறை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த இடத்துல அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை, அயன் அறியும் ஒரு உண்மை போட்டார் பாத்தீங்களா, பிரம்மாவும் திருமாலும் அப்படிங்கும் போது அது உயர்வு சிறப்பு. பிரம்மாவும் திருமாலும் கூட சிவபெருமானுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் படைக்கிறார் காக்கிறார்கள் என்றார், அவர்களையும் சேர்த்து மொத்த உலகத்தையும் இவர் தான் ஒடுக்கிறார். திரும்ப உலகத்தை தோற்றுவித்து அந்த பிரம்ம பதவியும் திருமால் பதவியும் இவர் கொடுத்தாதான் அவர்கள் பெற முடியும். அதனால அவர்களும் இவருடைய அதிகாரத்தின் கீழ் வந்த முறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் தொழிலே மன்னுவிப்பன். ஆகவே அவர்கள் படைத்தது காத்ததெல்லாம் கூட அவர்களுக்கு உயிர்குயிராக இருந்து பெருமான் செய்த தொழில்கள் தான். அவர்களை அதிர்ட்டித்து பெருமான் தான் அந்த தொழிலை செய்திருக்கின்றான் அந்த தொழில்களை. அதனால தன் தொழிலே மன்னிப்பான், தன் தொழிலைத்தான் அவன் செய்கின்றான் பிரம்மா விஷ்ணு மூலமாக. எல்லாம் வருவிப்பன், உலகம் ஒடுங்கிய பிறகு எல்லாவற்றையும் மீண்டும் வருவிப்பான். சரி, இப்படி தோற்றுவிக்கின்றான் காக்கின்றான் ஒடுக்குகின்றான், அப்போ அவனுக்கு விகாரங்கள் ஏற்படாதா? விகாரம் என்பது என்ன? ஒரு செயலை தொடங்கும் போது நாம் எப்படி இருப்போம், நல்ல தெளிவா இருப்போம், ஃப்ரெஷ்ஷா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நீ தொடர்ந்து செய்யும் போது களைச்சு போயிடுவோம் இல்லையா? ஆரம்பத்துல யாராவது வந்தா கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கலாம், ஆனா தொடர்ந்து வேலையில ஈடுபடும் போது இடையில யாராவது வந்தா அப்படியே சோர்ந்து போய் பேசுவோம். சரி, வேலை நம்ம செஞ்ச மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னு வைங்க, அப்ப யாராவது போன் எடுத்து ஹலோ அண்ணா எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால முழு மனசோட பேச முடியாது. ஆமா சார் இருக்கோம் சார், ஒரு வேலையில இருக்கிறேன், அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்ட்டுருவோம். இதே வேலை நம்ம எதிர்பார்த்த மாதிரியோ அல்லது அதை விட சிறப்பாக நடந்துட்டா யாரும் போகணும், நாம யாருக்காவது போனை எடுத்து பேசிக்கிட்டு கடகளை செஞ்சு பேசிட்டு இருப்போம். இப்படி நம்ம பல்வேறு அனுபவங்களுக்கு ஏற்ப அவற்றிலே கட்டுண்டு இல்லையா மகிழ்ச்சி நிலையை அடைகின்றோம், சலிப்பு நிலையை அடைகின்றோம், கோபதாபங்களை அடைகின்றோம், இப்படி பல்வேறு மாறுபாடுகளிலே உழன்று வருகின்றோம். இதையெல்லாம் நாம் அடைந்து வரும் விகாரங்கள். நாம சின்ன சின்ன வேலைகள், இறைவனுடைய வேலைகளோடு ஒப்பிட்டால் இது சின்ன சின்ன வேலைகள் தான். இதுக்கே நாம இப்படி விகாரங்கள் படுகின்றோம். ஆனா முதல்வன் மொத்த உலகங்களையும் எல்லா உயிர்களுக்காகவும் அல்லவா செய்கின்றான். மனித உயிர்கள் மட்டுமல்ல, நம்ம உயிர்கள்னா நமக்கு மனிதர்களை தாண்டி சிந்திக்க முடியல, அது வேற விஷயம். எல்லா உயிர்களுக்காகவும் செய்கின்றான். ஏழு வகை பிறவியே உள்ள 84 லட்சம் யோனி பேதங்களிலே உள்ள அனைத்து உயிர்களுக்காகவும் ஐந்தொழில் செய்கின்றான். அப்ப அவனுக்கு கொஞ்சமாவது சலிப்பு வராதா, கொஞ்சமாவது விகாரப்பட மாட்டானா? முதல் உற்பத்திர நல்லா உற்சாகமா பண்ணிருப்பார். இப்ப எத்தனையோ ஊழிகளை பண்ணிருக்காரு, எத்தனையோ சிருஷ்டிகளை பண்ணிருக்காரு, போதுண்டா இவனோட அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருக்க மாட்டாரண்ணா? நிச்சயமாக வரமாட்டார். இல்லையா? அவர் எந்த விகாரமும் அடையாமலேயே எல்லா தொழில்களையும் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நம்மால் நினைத்து பார்க்க முடியாத வல்லமை பொருந்தியவர். இருந்தாலும் அதற்கு உலகத்திலிருந்து ஓமை காட்ட ஒரு பொருள் இல்லாட்டாலும் ஓரளவு நமக்கு காட்டுகின்றார். என்னவென்றார், வானின் முந்திரவி எதிர் முளறி அலர்வுறும், ஒன்று அலர்வான் முகையாம், ஒன்று உலரும் முறையினாமே என்று சொல்கின்றார். என்ன வானின் முந்திரவி, வானிடத்து இயங்கும் ஆதித்தன், ஆகாயத்திலே விளங்குகின்ற அந்த சூரியன் இருக்கின்றானே, அந்த சூரியனுடைய சன்னதியிலே ஒரு தாமரை என்ன பண்ணும், மலரும், மற்றொரு தாமரை மலரக்கூடிய அரும்பாகிய ஒரு பக்குவ நிலையை அடையும், இன்னொரு ஏற்கனவே மலர்ந்த இன்னொரு தாமரை அது உலர்ந்து வாடி போயிருக்கும். ஆகையினாலே ஒரு தாமரை மலரக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது, அது படைத்த தொழிலுக்கு வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு தாமரை மலர்ந்த நிலையிலே இருக்கிறது, மலர்ந்த நிலையில வைத்ததை காக்கின்றான் சூரியன். ஏற்கனவே மலர்ந்த அந்த தாமரை தன்னுடைய கிரணங்களாலே வாட்டி வாடச் செய்கிறான், அதை அழித்து தொழில் வைத்துக்கலாம். இப்படி மூன்று வேறுபட்ட தொழில்களை அந்த சூரியன் செய்தாலும் அந்த சூரியனிடத்திலே எந்த மாற்றமும் இல்லை. தன் நிலையை எப்போதும் போல இருந்து கொண்டுதான் தாமரை மலர்களிடத்திலே வெவ்வேறு தாமரைகளிலே இப்படி வெவ்வேறு தொழில்களை செய்கிறான். அதுபோல ஐந்தொழிலேயே அவன் ஆரம்பிப்பதற்கும் முன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாரோ அந்த நிலையில் சிறிதும் மாறுபடாமல் இருந்து கொண்டே ஐந்தொழில்களையும் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார் பெருமான் என்று சொன்னால், அவருடைய அந்த பெருநிலையை நாம எப்படி சொல்வது, எப்படி போற்றுவது? அதனாலதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி, நீதான் உண்மையில கோன், நீதான் தலைவன், ஆனாலும் யான் எனதென்று அவரவரை கூட்டாட்டுவானாய். ஒவ்வொருத்தரும் யான் எனது, நான் தான் நான் தாங்கிறாங்க, ஆனாலும் அவர்களை வந்து நீ செலுத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய். இல்லையா? என் சொல்லி வாழ்த்துவனே, யானனதென்று கூத்தாட்டுவானாகி நின்றாயை, கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே, வாழ்த்துவதற்கும் முடியலையே இந்த பெருநிலையே அப்படின்னு சொல்லி அப்படி தன்வசம் இழந்து பாடுகின்றார் நம்ம மணிவாசக பெருமான். ஆகையினாலே சித்தியாரில் மூன்று வெவ்வேறு ஓமைகள் காட்டுவார். என்னவென்றால், சூரிய சன்னதியிலே அந்த சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல் சொல்லுவாங்க, அதுல சூரிய ஒளிப்பட்டு அதை நெருப்ப உமிழும், சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை மலரும், தாமரை மலர்கிறது, அது ஒன்று. காந்தம் காற்றிடும் கனலை, சூரியகாந்த கல் நெருப்பை உமிழும், நீரும் கரந்திடும் காசினிக்கை, தரையில் உள்ள தண்ணீர் உலர்ந்து போயிடும். ஆக சூரியன் தாமரையை மலர செய்கிறான், சூரியகாந்த கல்லிடத்திலே நெருப்பை வெளிப்பட செய்கிறான், தரையில் இருக்கும் நீரை வற்றி போக செய்கிறான். இப்படி மூணு வெவ்வேறு தொழில்களை இந்த சூரியன் செய்தாலும் தன்னிலையில் எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதுபோல இறைவனும் ஐந்து தொழில்கள் செய்தாலும் தன்னிலையில் விகாரம் அடைவதில்லை என்று அருளந்தி சிவம் அருமையாக சொல்வார். ஆக சரி, இந்த ஐந்தொழில்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அது அருமையாக சொல்றார். இந்த ஐந்தொழில்கள் செய்வதற்கு ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக இயம்புவர்கள். இந்த ஐந்தொழில்களையும் சிவபெருமான் திருவருளின் விளையாட்டாக சொல்வார்கள். விளையாட்டு என்றால் எளிதாக செய்வதனாலே, விகாரமடையாமலே செய்வதனாலே தான், மற்றபடி பொழுதுபோக்கு என்று அர்த்தம் இல்லை. அணுக்கள் இடர்கடல் என்றும் எடுத்தே, அணுக்களாகிய இந்த ஆன்மாக்களை துன்பக்கடலிலிருந்து எடுத்து ஊற்றமிக அருள்புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஊற்றம் என்றால் நிலை வேறு, நிலை வேறாகிய அந்த வீடு வேரை இந்த உயிர்களுக்கு தருவதற்காகத்தான் ஐந்தொழில்களையும் செய்கின்றான். ஊற்றமிக அருள்புரிதல் ஏதுவாக உரை செய்வர். அந்த ஆணவ இருளிலிருந்து உயிர்கள் நீங்கி உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஐந்தொழில் செய்கிறான். சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் படைத்து காத்து ஒடுக்குவது உயிர்களை ஆணவரிலிருந்து விடுவிப்பதற்குத்தான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், இவையெல்லாம் பொருள் உலகங்கள். துண்ணிய கல்வி சொல்லுலகம், தோற்றியும் அழித்தும், இந்த உலகங்களையெல்லாம் தோற்றுவித்தும் அழித்தும், அப்ப இடையில காத்தும் என்பது பெறப்படுகிறது. தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் இத்தனை செய்தது எதற்கு? என்னுடைய இருளை ஏறத் துறந்தும், அடியேனுடைய ஆணவ இருளை போக்குவதற்கு போக்கியும் போது, அப்போ ஆன்மாக்களை ஆணவரிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இந்த உலகங்களை தோற்றுவித்து காத்து படைத்து அழித்து தோற்றுவித்து காத்து அழித்து ஐந்தொழில் ஏற்றுகின்றான் என்பது பெறப்படுகின்றதல்லவா? அதான் ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர், நிலைபேறான அருளை தருவதற்காகத்தான் இந்த ஐந்தொழில் செய்கிறான் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். சரி, இந்த ஐந்தொழிலும் ஒவ்வொரு தொழிலும் என்ன நோக்கம் அருமையா சொல்றார். ஒடுக்கம் இழை பொழித்தல், ஏன்னா மனசை நெருடுதல், நெருடுவது இந்த அழித்தல் தான் இல்லையா? மற்ற தொழிலாம் சரி, அழித்தல்னு ஒரு தொழிலை பண்றாரு ஐயா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு நெருடல் இருக்கும். முதல்ல அதுக்கு நோக்கம் சொல்றார். அழித்தல்னு சொல்றதை விட ஒடுக்கம்னு சொல்லலாம். ஒடுக்கம் இழை பொழித்தல், நம்மை இழைப்பாற்றுவதற்காகத்தான். ஆன்மாக்கள் பல பிறவிகள் பிறந்து இழைத்து விடுகின்றன. புல்லாகி பூடாகி குழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இல்லையா என்று சொல்லி சொல்லிக்கொண்டே வருவார். பல பிறவிகளை சொல்லி செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள், தாவரம் நிலையா அசையாம இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாம் தாவரம், இயங்கக்கூடிய பிறவிகள் எல்லாம் சங்கமம். செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்பான். அந்த இழைப்பை நீக்கி அருளும் பொருட்டுத்தான் அதுக்காக தான் ஒடுக்கிறான். அப்ப பிறவிகள்ல புகுவதனால இழைப்பு ஏற்படும் தெரியுது அல்லவா? அப்ப இழைப்பாற்றுவதற்காக ஒடுக்கி வைக்கிறான். ஒடுக்கம் இழைப்பொழித்தல். மற்ற தோற்றம் மலபாகம் வர ஒடுக்கை உலகத்தை ஏன் திரும்ப தோற்றுவிக்கிறான்? உயிர்கள் இன்னும் ஆணவமலத்திலிருந்து நீங்காமையா மலபாகம் வருவதற்காக தோற்றுவிக்கின்றான். காத்தல் போகம் துப்பித்தல், காத்தல் தொழில் ஏன் செய்கிறான்? இந்த வினைப்போகங்களை அனுபவிக்கும்படி செய்கிறான், அதுதான் காத்தல். திரோதாகி நிறுத்தலாகும், திரோதான தொழில் மறைத்தல் தொழில் ஏன் செய்கிறான் அப்படின்னா, அந்தந்த ஆன்மா தான் செய்த வினையின் பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று வரையறை செய்து நிறுத்துதல், அதாவது நிறுத்துதல் தான் மறைத்தல். போற்றலரும் அருள் அருளே, அருளல் என்பது எல்லா பந்தங்களிலிருந்தும் ஆன்மாவை விடுவித்து அந்த ஆன்மாவுக்கு பரமானந்தம் வழங்குதல் இல்லையா? அருளல் அருளர் தான். அருளே அன்றி போற்றலரும் அருள் அருளே அன்றி, அந்த அருளல் மட்டுமன்றி மற்ற புகன்றவையும் அருளுடைய புகழனாரே. அருளல் தொழில் மட்டுமா அருளல்? மற்றைய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இவற்றையும் அவற்றை பின்னணியோடு நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அருளல் தான். அருள் செய்வதை தவிர வேற ஒன்றும் சிவபெருமானுக்கு தெரியாதுயா என்று உமாவிசிவம் அருமையா சொல்றார். உலகத்தை படைத்தாலும் அது நமக்கு பண்ற அருளர் தான், காத்தாலும் அதுவும் அருளர் தான். அதான் சுவாமி எழுந்தருளினார், வழங்கி அருளினார், ஏற்று அருளினார் என்று ஒவ்வொரு செயலையும் அந்த அருளோடு சேர்த்து சொல்கின்ற மரபு இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, இந்த பதி இயல்பு பதி உண்மை பதி என்பவன் சிவபெருமானே, அவன் ஐந்தொழில் செய்கின்ற முறைமை செய்தும் விகாரப்படாமல் இருக்கின்ற மேன்மை, ஐந்தொழில் ஒவ்வொரு தொழிலுக்கும் நோக்கம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். எஞ்சியுள்ள பசு இலக்கண பாச இலக்கணம் குறித்த ஏனைய செய்திகளை எல்லாம் திருவருள் கூட்டிய வண்ணம் நாம் சிந்திக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரம் காலையிலிருந்து தங்களுடைய எத்தனையோ முக்கிய வேலைகளை எல்லாம் இந்த சிந்தனைக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு திரளாக இங்கே வந்து குழுமி பொறுமையாக செவிமடுத்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் திருவடி மணிந்த வணக்கங்களை அடியன் உரித்தாக்கிக் கொண்டு, இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பேரவையினரில் உள்ள அடியார் பெருமக்களுக்கும் அடியன் திருவடி மணிந்த வணக்கங்களை உருவாக்கிக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். திரு சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம். அடுத்து 14வது திருப்பாடல். பரம ரகசியத்தை பாழான வாயால் இரவு பகல் எந்நேரம் இன்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ? கோழை மடநெஞ்சே மால் பூப்பிட்டும் காணா பொருள். அவன் எவ்வளவு மேலானவன்! எப்படி மேலானவன் அவன்? மால் பூப்பிட்டும் காணா பொருள். திருமகனானவர் நித்தனும் பூஜை செய்வார். 1000 தாமரை மலர்களை வைத்து பூஜனை செய்வார். பூஜனை செய்வதிலே புஷ்பத்திலே தாமரை உயர்ந்ததென்றும் பத்திரத்திலே வில்வம் உயர்ந்ததென்றும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அந்த தாமரை மலர் ஒன்று குறைந்தும் கூட தன்னோட குறைந்த போது தன்னுடைய கண்ணையே இழந்து பூஜனை செய்தார். அப்பேற்பட்டவனுக்கு எந்த திருவடி திருவடிக்கு அர்ச்சனை செய்தாரோ அந்த திருவடியே ஒழித்தது. அப்பேற்பட்ட மேலுக்கு மேலானவனை நீ ஏதோ உறக்க பாடினால் வந்து விடுவாரோ? அழகாக சொல்லி காட்டுறான். நீ எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருந்தாலும் உறக்க பாடினாலும் வந்து விடுவாரோ என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். என்ன பொருள்? மனம் பற்றி பொருள் உணர்ந்து ஓதுவோருக்கே முதல்வன் வெளிப்படுவான் என்ற கருத்தை இன்னும் வலியுறுத்துகிறார். அது எப்படி சொல்லி காட்டுகிறார்? பரம ரகசியத்தை, பரம ரகசியம். இந்த பரம ரகசியம் என்ற சொல்லுக்கு ரகசியம் என்றார். பர என்ற சொல் மேலான, பரசிவன், பரவதம் என்றெல்லாம் வருகிறது அல்லவா, பரஞானம் என்று வரும். பர என்றால் மேலான. ரகசியம் என்ற ஒரு சொல்லுக்கு உண்மை என்று பொருள். ஆனால் உண்மையை ரகசியம் என்று சொன்னால் சொல்லுதல் கூடாது. ஒருவர் அறியாத ஒரு உண்மையை நாம் சொல்வதற்கு பேர் ரகசியம் என்று பேர். ஒருவர் அறியாத ஒரு உண்மையை தெரியாத ஒருவருக்கு சொல்வதற்கு பேர் உண்மை பேர். 5, 3, 8 என்று சொல்வது அது ரகசியம் அல்ல, அது உண்மை. ஆனால் அதே நேரத்திலே ஒருவருக்கு தெரியாதது. நமக்கு வாயிலே கீழ்த்தாடை மட்டும் அசையும், மேல்தாடை அசையாது. முதலைக்கு மட்டும் 2 தாடையும் அசையும். அப்படியா? இது தெரியாதது, இது ரகசியம். என ரகசியம் என்றால் சீக்ரெட் என்ற பொருளிலே எடுத்துக்கொள்ளக் கூடாது. எனவே இந்த இடத்திலே ரகசியம் என்பது உண்மை. எனவே பர ரகசியம் என்றால் மேலாகிய உண்மை பொருளாகி சிவத்தை குறிக்கும். அதைத்தான் பரம ரகசியத்தை, மேலான அந்த சிவத்தை. பாழானவாயா இரவு பகல் எந்நேரம் இன்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ கோழை மடநெஞ்சே. ஆசிரியன் அருள் ஒன்றே மூலப்பொருளை காட்டும் என உணர்த்தியும் உணராத மடநெஞ்சமே. ஆகாசிரி காட்டுகிறார் பாருங்க, கூப்பிட்டு காணுமோ கோழை மடநெஞ்சமே. ஆசிரியன் அருளால்தான் முதற் பொருளை காண முடியும் என உணர்த்தியும் நீ இன்னும் தெரியவில்லையே. என்ன சொல்லி காட்டுகிறார்? பாழான வாயால் இரவு பகல் எந்நேரம் என்று உன்னுடைய வாயினால் இரவு பகலும் விடாது குரல் நெறிய. குரல் நெறிய என்றால் நீ உரத்த குரலிலே உன் குரல் தொடுமாறு நீ கூப்பிட்டும், எப்படி கூப்பிட்டும் காணுமோ, நீ காண முடியுமோ? நீ இரவு பகல் விடாது உரத்த குரலிலே உன் குரல் பங்கப்பட அங்கே அழைத்தாலும் அவன் வருவானோ என்று இங்கே அழகாக இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். அப்போ இதில் என்ன பொருள் என சொன்னால், இறைவனானவன் எப்படிப்பட்டவன் என சொன்னேன் என்றால் அவனை பாஷஞானம் காட்டாது. நீ உறக்க பாடுவதும் குரல் நெறிய கூப்பிட ஓதுவதும் அவைகளெல்லாம் பாஷஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாஷிஞானத்திலிருந்து பசிஞானத்திற்கு நீர் போகணும் குருவினுடைய சகாயத்தினாலே. ஆகையினாலே பாஷிஞானத்திலிருந்து படிமுறையாக ஏறி அந்த பரஞானத்தை வைத்துத்தான் நீ காண முடியும். எனவே மற்ற நேரங்களில் நீ இதை காண முடியாது என்பதை அழகாக சொல்லிக்காட்டு. இதனுடைய பொருள் என்ன? நூல்கள் நாம் ஓதுகின்ற இவைகளெல்லாம் சுத்தமாயிலே வந்தது. அந்த சுத்தமாயி தோன்றிய அந்த நூல்களை வைத்து அவனை பிடிக்கலாம் என சொன்னால் அவன் மாயைக்குள் அகப்பட்டு விட்டான் என்று வரும். சந்திரப்ப நிராகரணத்தில் குற்றமாவிசுவாச்சாரியார் சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார், மாயா ஒருவன் மாயையில் படான், அவன் எந்த காலத்திலும் மாயையில் விடமாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அன்பு வலையில் படுபவன். ஆகையினாலே நீ அழைக்கின்ற பொழுது எப்படி அழைத்தல் வேண்டும்? மனம் கசிந்து அதை அழைத்தல் வேண்டும் என்று இங்கே அழகாக இந்த செய்தியினை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே நமக்கு பரஞானத்தை தருகின்ற, நமக்கு அபரஞானமாகிய அந்த பாஷஞானத்தை தருகின்ற நூல்களால் உரத்து அழைத்தால் விடாது பாடினாலும் அவன் அகப்பட மாட்டான். ஏன்? அது வந்து அபரஞானத்தை தான் கொடுக்கும். அந்த அபரஞானத்திலிருந்து சிவஞானம், பரிஞானம், பரஞானத்துக்கு வரணும். ஆகினாலே அபரஞானமும் தேவைதான், பரஞானமும் அதிலிருந்து நாம் பெறுதல் வேண்டும். படிமுறையாக இந்த அபரஞானம் என்பது பரஞானத்தை பெறுவதற்கு படிமுறைகள். அது எப்படி சொல்லி காட்டுகிறார்? ஞானசம்பந்த பெருமானுக்கு திரு தோணிபுரத்திலே நம்முடைய பெருமான் அழுகின்ற அந்த குழந்தைக்கு அம்மையினுடைய இரு தனத்தில் இருந்து பொன்வெள்ளத்தில் பாலை சுரந்து குழைத்து கொடுனார். ஏன் இருதனம்னு சொன்னான்? ஒன்று பரஞானம், மற்றொன்று அபரஞானம். எனவே அபரஞானம் மட்டும் சிவத்தை காட்டாது, அபரஞானத்திலிருந்து சிவஞானத்திற்கு வரணும். ஆகையினாலே தான் இரண்டு இது, சிவமதனை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓமை ஞானம். ஓமை இல்லா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். எனவே அபரஞானத்திலிருந்து பரஞானத்துக்கு போகணும். எனவே அபரஞானத்தை தருகின்ற அந்த நூலினால் நான் என்னதான் பொருள் அறியாத குருள் அருள் இல்லாமல் நான் ஓதினாலும் அவன் காணப்பட மாட்டான். ஏனெனில் அவன் மேலுக்கும் மேலானவன், பெருமாளுக்கும் அகப்படாதவனாக இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகிறான். இதிலே அழகாக சொல்லிக்காட்டு குரல் நிறைய கூப்பிட்டும் கோடை மடநெஞ்சு, இதில் பாழான வாயால்னு சொல்லி காட்டுறான். அந்த வாய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அடைப்படி பாழ். பாழ் என்று சொல்லக்கூடியது பலனற்ற, அந்த வாயினால் பலனற்றதை செய்கிறோம். நான் வாய் திறந்து ஒரு செயலை செய்தால் அதிலே ஒரு பலன் இருத்தல் வேண்டும். இது பலனற்ற ஒரு செயல் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த வாயை குறிப்பிடுகின்ற பொழுது பாழான வாய். எனவே இந்த இடத்திலே பலனற்ற அந்த ஓதுதலை குறித்தது. இந்த பாழானா என்று சொல்லக்கூடியது அது பலனற்றது, வீணானது என்ற பொருளிலே திருமூலதேவ நாயனார் திருமந்திரத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி என்பதை உணர்ந்தினர். முத்திக்கு நாயகி என்பதை அறிகிறர். பத்தியை பாலிலே உகுத்த அப்பாவிகள், பத்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள் கத்திய நாய் போல் கதறுகின்றார். எனவே பத்தியை பாலில்

அபரஞானமாகிய அந்த நூல்கள் ஓதுவதிலே இருந்து பரஞானத்தை பெறணும், அந்த அபரஞானம் அடங்கணும். அதைத்தான் உரையிறந்து என்று சொல்லி காட்டுவார். அபரஞானம் அடங்கி பரஞானம் மேலிட வேண்டும், அதான் சிவத்தை காட்டும். ஆகையினாலேதான் விநாயக பெருமானுடைய இரண்டு தந்தங்களிலே அங்கே ஒரு தந்தம் ஒடிந்திருக்கும், மற்றொன்று முழுமையாக இருக்கும். ஒடிந்த தந்தம் அபரஞானம் அடங்கி நிற்கிறது, பரஞானம் முழுமையான அந்த தந்தம் அது பரஞானம். ஆக அபரஞானம் அடங்கி பரஞானம் மேலோகின்ற பொழுது அதுவே சிவத்தை காட்டும். அதைத்தான் இங்கே சொல்லி இந்த கருத்தை உணர்த்துகிறார். அடுத்து 15வது திருப்பாடல், ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குரு அருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தற்கு சித்த சலனமாம் தினம். பல நூல்களை கற்றும் குரு உணர்த்திய வழி இல்லாதவர்களுக்கு மனக்கலக்கமே மிஞ்சும், மனச்சலனமே மிஞ்சும். இந்த குருவினது சலனாயம் அவசியம், அந்த சலனம் அப்பொழுதுதான் தீரும். ஆகையினாலே தான் சனகாதி முனிவர்கள் தங்களுடைய மன சலனத்தை ஈர்க்க குருவாக பெருமானையே விரும்பி வேண்டினர். இந்த இடத்திலே ஒரு கோடி ஆகமங்கள் உணர்ந்து, ஒரு கோடி என சொல்லக்கூடியது அது கோடி என்பது இங்கே எண்ணற்ற என்ற பொருளையே வருகிறது. நம்ம உலகில் பேசுவோம், அந்த கண்ணாடி குழுவே கீழே போட்டான் சுக்கு நூறாக போனதுன்னா, சுக்கு நூறுன்னா அந்த உடைந்து போன அந்த துண்டுகளை எண்ணி நூறு என்று அர்த்தம் கணக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை. பல துகள்களாக, எனவே பல என்ற பொருளிலே சில எண்கள் குறிப்பிடப்படும். அதனால்தான் 100 கோடி பிரம்மர்கள் வந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே என்று அங்கே குறிப்பிட்ட 100 கோடினா 100 கோடி என்று அர்த்தம் அல்ல, எண்ணற்ற பிரம்மர்கள் எண்ணற்ற மால் என்று அந்த பொருளிலே வரும். எனவே 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும், எண்ணற்ற ஆகமங்களை உணர்ந்தாலும் பெருது தவம் சித்தி எல்லாம் பெற்றும், அவர்கள் அட்டமா சித்திகளை அவர்கள் பெற்றாலும் கூட குரு அருளால் வைத்தபடி இருக்க மாட்டாது. அருங்குறவன் அருளை பெற்று அவன் உணர்த்தியவாறு நிற்க பெறாதார்க்கு மாந்தர்க்கு சித்த சலன மாந்திரம் பயன் ஒன்றும் இல்லை இன்றி எப்பொழுதும் அவர்களுக்கு மனக்கலக்கமேயாம் என்று இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் நிரம்ப அழகிய தேசிக திருவையாறு தலபுராணத்தில் நம்முடைய அதிகார நந்தியாகிய பெருந்தேவன் இறைவனிடம் கேட்ட 16 வரங்களிலே ஒன்று, ஓதுநல் உபதேச மெய் உறுதியும். அந்த குரு தனக்கு உபதேசத்தை தான் கேட்டு அதில் உறுதியாக ஒருவன் கடைபிடித்தல் வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என சொன்னால் அது அவனுக்கு மனக்கலக்கத்தையே அங்கே கொடுக்கும். ஆகையினாலே குருவின் உபதேசத்தின்படி ஆணையின்படி அங்கே நிற்கவில்லை என சொன்னால் அவன் அதை நூலை கற்றும் பயனில்லை, தவம் செய்தும் சித்தி பெற்றும் கூட அவருக்கு பயனில்லை என்று இங்கே குருவினது அருளில் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அந்த குருவருள் மட்டுமல்லாது குருவினது ஆணைபடியே நிற்றல் வேண்டும். குருவினது ஆணைபடி நிற்றல் குருவாக்கிய பரிபாவரணம் என்று சொல்லுவோம். சைவர்களுக்கு உரிய ஒரு இலக்கணத்தை ஒன்று குருவாக்கிய பரிபாவரணம். ஆகையினாலேதான் கமல ஞான பிரகாச சுவாமிகள், நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் கைவிளக்கு ஏந்தி வருகின்ற பொழுது நிற்க என்று சுற்றிய இடத்தில் அப்படியே நின்றார். எதற்காக நின்றார்? இந்த சம்பவம் எதற்காக நமக்கு காட்டப்படுகிறது? இறைவன் நமக்கு உண்மை உணர்த்துகிறார், குருவாக்கிய பரிபாவரணம் என்பதை இங்கே காட்டுகிறார். அதனாலே குருவின் வாக்கியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதிலே யாரெல்லாம் நரகத்திலே சேருவார் என்று இதை விட கடுமையான ஒரு சொல் பொருளாட்சி அங்கே வருகிறது. விவேக சிந்தாமணியில் யாரெல்லாம் அங்கே நரகத்திலே சேருவார்கள் என்றால், அவர்களிலே ஒருவர் குருவினது ஆணையை மறந்தவர்கள், குருவாக்க பரிபாலனம் செய்யாதவர்கள். விவேக சிந்தாமணி சொல்லி காட்டுகிறார், தந்தையுரை தட்டினவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்த ஒரு தேசிகன் தன் ஆணையை மறந்தோம். குருவாக்கிய பரிபாலனத்தை எப்படி சொன்னார் பார்த்தார், அந்த ஒரு தேசிகன் தன் ஆணையை மறந்தோன் சந்த

பால்வன் செந்தழலின் வாயினிடை சேர்வது மெய்கண்டி. ஆகையினாலே குருவாக்கிய பரிபாலனம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் கற்றும் எத்தனை சித்திகளை பெற்றாலும் அது நமக்கு துணை செய்வதில்லை என்று அங்கே அழகாக சுட்டிக்காட்டிவிட்டார். அடுத்து 16வது திருப்பாடல் அருமையான ஒரு திருப்பாடல். அதாவது, அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், துன்ப வினையினை துடைப்பது உண்டாய், இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய், ஓடி வரும் காரணக்கு உண்மை வை. அருமையான ஒரு பாடல். அதாவது, குருவானவர் மாணாக்கருக்கு போதனை செய்து கதியேற்றுகிறார். அப்ப எல்லாருக்கும் சொல்லணும் இல்ல, ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், வேதத்திற்கு மறை என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல பொருட்கள் மறைந்திருக்கிறது என்ற ஒரு பொருளையும் வரும். இன்னும் சிலருக்கு மறை என்பதற்கு கீழ்மைப்பட்டவர்களுக்கு அதை மறை, ஏனெனில் அதை கொச்சைப்படுத்துவார்கள். குருகீதை என்று ஒன்று இருக்கிறது. சிவபெருமான் அம்மைக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்த நூல் குருகீதை. தமிழிலே இருக்கிறது. அந்த குருகீதையிலே ஒன்று ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். வேதம் அஞ்சுகிறது. எதற்கு அஞ்சுகிறதாம்? தன்னை தகுதியற்றோர் கையாண்டு சிதைத்து விடுவர் என்று வேதம் அஞ்சுகிறது. ஒரு வாக்கியம். ஆகையினாலே பக்குவமுடையவர்களுக்குத்தான் ஞானங்களை நாம் கூடுதல் வேண்டும். இங்கே முக்தினையிலே செலுத்த தலைப்படுகின்ற குருவானவர் யாருக்கு சாஸ்திர உபதேசம் செய்வார்? அதை கேட்பதற்குரிய அதிகாரி யார்? எப்பவுமே ஒரு நூல் செல்கின்ற பொழுது கேட்பதற்கு அதிகாரி யார் என்று சொல்லணும். இதெல்லாம் தற்சிறப்பு பாயிரத்தில் வரும். இந்த நூலினை கேட்கின்ற அதிகாரிகள் யார்? தொல்லை இரும்பிற விசோடும் தலை நீக்கி என்ற அந்த சிறப்பு பாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த நூலை கேட்கும் அதிகாரிகள் முத்திக்காமிகள் என்று சொல்லி காட்டுவார். அந்த 8 இலக்கணத்திலே ஒன்று நூல் கேட்கும் அதிகாரி. இதே போலத்தான் இந்த இடத்திலே யார் அதிகாரின்னு சொல்லி காட்டுகிறார். அன்பு உண்டாய், இறைவன் மாட்டு முருகியலும் அன்பை உடையவர்களும், அதிலே விவேகம் உண்டாய், அந்த அன்புடனே பிறப்பு இறப்பு துன்பம் என்று உணர்ந்த அந்த உணர்வினை உடையவரும், விவேகம் உண்டாய் துன்ப வினையை துடைப்பதுண்டாய், அந்த பிறவி துன்பத்திற்கு ஏற்றதாக இருக்கின்ற வினையை நீக்கிக் கொடுவதற்கு முயற்சியை உடையவனும் இருந்தால், இன்பம் தரும் பரிபூரணத்திற்கே தாகம் உண்டாய். இப்படி பிறவியை வெறுத்து அந்த பிறவி துன்பத்திற்கு அஞ்சுபவன் இறைவனை நாடுவான். எப்படி? இன்பம் தரும் பூரணத்திற்கே தாகம் உண்டா. இன்பம் தரும் பிறவி துன்பத்தில் இருந்து மீட்டு வற்றாத அந்த முக்தி இன்பத்தை தரும் பூரணத்திற்கு தாகம் உண்டாய். இந்த தாகம் உண்டா என்றால் என்ன பொருள் என்றால், தாகம் உள்ளவன் தான் நீரை நாடுவான், தரையில் தீப்பிடித்தவன் தான் அங்கே ஒரு குளத்தை நாடுவான். எனவே தாகம் உண்டானவன் தான் நீரை நாடுவதைப் போல முத்தியிலே வேட்கை உள்ளவனுக்கு தான் இந்த உண்மையை உணர்த்துதல் வேண்டும். அதான் தாகம் உண்டால் ஓடி வரும் காரணருக்கு உண்மை வை. எனவே அந்த முத்தியின் நன்மை வேட்கையை உடைய அவர் தன்னை வந்தடையும் அந்த தீவிர நிலை உடையவர்களுக்கே அருளாசிரியர் உண்மை ஞானத்தை உணர்த்துதல் உளதாகும் என்று குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலேதான் இந்த முக்தி நாட்டம் உடையவர்கள் முத்திக்காமிகளுக்குத்தான் இந்த ஞான நூலினை கொடுத்தல் வேண்டும் என்பதை இந்த நூலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதையெல்லாம் நம்முடைய சிவபிரகாசத்திலே செய்து சொல்லப்படுகிறது. சாமுசித்தர் வைணிகர் பிராகிருதர். இதனை சாமுசித்தர்கள் என சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமியிலே பூர்வ ஜென்மத்திலே சனியேக்கிரிய யோகத்திலே பயின்று முதிர்ச்சி பெற்று அந்த ஞானத்தோடவே பிறவிலே வந்து பிறப்பார்கள். அவர்களுக்கு ஞானமும் தேவையில்லை. பிராகிருதர்கள் என சொல்லக்கூடியவர்கள் மானிட வடிவம் இருப்பார்கள். அவர்கள் பிறப்பு இறப்பு என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையின்றி, பாவ புண்ணியம் என்பதில் நம்பிக்கையின்றி, அவர்கள் சொர்க்கம் நரகம் என்பதில் நம்பிக்கையின்றி,
அவர்கள் மிருகங்களை போல உண்டி உறங்கி சுவித்திருப்பதே விரும்புவார். இந்த பிராகிருதர்களுக்கு ஞானநீர் கொடுத்த கூடாது. மத்தியிலே வரக்கூடிய வைணிகர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பிறப்பு இறப்பு உண்மையை உணர்ந்து அங்கே நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் இவைகளையெல்லாம் உணர்ந்து அந்த பிறவி துன்பத்தில் இருந்து மீள்வதற்கு முத்தியிலே முத்தியினை விரும்புகின்ற அந்த வைணிகர்களுக்குத்தான் ஞானம் என்று சிவபிரகாசத்தில் உணர்த்தப்பட்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே நம்முடைய குருமூர்த்திகளும் அழகாக இந்த செய்தியை நமக்கு உறுத்தி காட்டுகிறார். அடுத்து 17வது திருப்பாடல் அண்மையான ஒரு பாடல். உருவை அறுவை ஒளியை வெளியை இருளை சிவம் என்று இராதே மருளை பிரித்து அறிவில் கண்டதனை பின்னமறையெங்கும் செறிந்தவள் தானே சிவம். இந்த இடத்திலே உரு என்பது தூர ரூபமாக இருக்கின்ற மண்முதல் நாதமீராக உள்ள பிரகிருதிமாயை குறிக்கிறது. அரு என்று சொல்லக்கூடியது அசுத்தமாயை காரியமாயிருக்கின்ற சூக்ம ரூப தத்துவங்களை இங்கே உணர்த்துகிறது. ஒளி என்பது இங்கே தூய்மை, வெளி என்பது வியாபகத்தன்மையை உணர்த்தும், மருள் என்பதே மலம் என்பதை உணர்த்தும். இதை பொருளாக வைத்துத்தான் இந்த திருப்பாடலுக்கு பொருள் சொல்லுதல் வேண்டும். இந்த திருப்பாடலுக்குள்ள பொழிப்பறையை அப்படியே நான் படிக்கிறேன். பிரகிருதி மாயா காரியங்களாகிய தூர ரூப தத்துவங்களையும் அசுத்தமாயா காரியங்களாகிய சூக்ம ரூப தத்துவங்களையும் சுத்தமாயா காரியங்களாகிய பரரூப தத்துவங்களையும் நால்வகை வாக்குகளாகிய சத்த பிரபஞ்சங்களையும் அவற்றின் வேறாய் அவற்றிற்கு வியாபகமாகிய உயிரினையும் அவ்வுயிரை மறைத்து நிற்கும் மரத்தினையும் இன்பப் பொருளாக உணர்ந்து மயக்கத்தினை செய்யும் அந்த மாயா காரியங்கள் சடமாதலின் அவைகளிலிருந்து தன்னை வேறு என்று அறிந்து நீங்கி அறிவு வடிவமாக தற்சொரூபத்தை அறிந்த தன்னை எவ்விடத்தும் விட்டு நீங்காது பொருந்திய பொருள்தானே இன்பப் பொருள் என்று உணரப்பாற்று என்று இதற்கு விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு உண்மை கருத்து பிண்டம் என்னவென்று சொன்னால், இந்த உயிரானது பாசத்தோடு கூடி பாசமாகவே இருக்கிறது. அதுக்கு பேர் வேற்று இயல்புன்னு பேர். ஆனால் உண்மையிலேயே அது தன் இயல்பு இருக்க வேண்டும். அந்த உயிருக்கு உள்ள தன் இயல்பு எது? உயிர் சிவத்தோடு நிற்க வேண்டியது. எனவே உயிர் வேற்று இயல்பாக பாசத்தோடு கூடி இருப்பதை பிரித்து அந்த குருமூர்த்தியானவர் உணர்த்தி அந்த உயிர் இருக்க வேண்டிய தன் இயல்பாகிய சிவத்தோடு அந்த உயிரை நிற்க வைப்பது குருவே. இதுதான் இந்த திருப்பாடலினுடைய ஒரு பொருளாகும். இது சிவஞான போதத்தினுடைய 8வது சூத்திரத்தினுடைய ஒரு கருத்து அப்படியே இங்கே பிரதிபலிக்கிறது. குருதான் இந்த ஆன்மாக்களை பாசக்கூட்டத்திலிருந்து பிரித்து சிவத்தோடு பிடிக்கிறான். ஐம்புலர் வேடனின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் வளர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அறங்கடல் செடுமே என்று அந்த திருப்பாடலில் சொல்லி காட்டப்படுகிறார். இதற்கு அழகாக பொழிப்புரை தருவதைப் போல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள், மன்னவர்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடு தானாக்கி வேணுமா போல துண்ணிய ஐம்புலர் வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை மண்ணுயிர் மண்ணும் மறும் மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். ஆகையினாலே இந்த குருவாகிய அந்த ஞானாசிரியனானவர் உயிர்களை வேற்றியல்பில் இருந்து பிரித்து தன்னியல்பாகிய அந்த சிவத்தோடு இந்த உயிர்களை பிணித்து வைக்கின்றான் என்று இங்கே அழகாக இங்கே இந்த நூலிலே சொல்லப்படுகிறது. அடுத்து 18வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த 18வது திருப்பாடல் சிவத்தை அடைவதற்கு என்ன படிமுறைகள் எல்லா வழிமுறைகள் என்பதை லேசாக நமக்கு அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அகமாதி கண்ட அறிவால் எங்கும் சுகமாகி இன்ப சுகமாய் சுகாதீதத்து ஆனந்த வெள்ள மதுவாய் சுகத்தை அகன்று
தான் அந்தம் ஆதி இராதான். இது என்ன பொருளினை உணர்த்துகிறது என சொன்னால், மனம் முதலிய கருவிகள் தனக்கு வேறானது என்பதை உணர்ந்து இந்த கருவி காரணங்களால் அறியப்படுகின்ற அந்த சுட்டு உணர்வில் இருந்து நீங்கி முதல்வனை நாம் தலைப்பட்டு அந்த சுகப்பரவையை பெற்று பரமானந்தத்தோடு கூடியிருக்க வேண்டும் என்று இந்த பாடல் அழகாக இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. இது எப்படி என சொன்னால், மனம் முதலிய கருவிகளை தன்னில் வேறாய சடம் என்று அறிந்த அறிவே தானாகி அதனால் சுட்டு உணர்வு நீங்கப்பட்டு பின் வியாபகமாய் அறியும் முதல்வின் அறிவினை தலைப்பட்டு இப்படி படுபடியாக வருவாங்க. பின் அவன் அறிவின் தன்னே தோன்றும் சுக பிரபையை பெற்று பின் அதற்கு மேலாக சிவபெற்றின்கண் தோன்றும் பரமானந்த வெள்ளத்தினை கூடி பின் அதன்கண் தன்னை மறந்து அழிந்தினவனே முதலும் முடிவும் அறியவாறாத பரிபூரண இன்பத்தை எய்தினோன் ஆவான். எனவே அந்த அந்தமில் பேரின்பத்தை எய்துபவன் எப்படி பரிமுறையிலே வருகிறான் என்பதை இதிலே அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. 19வது திருப்பாடல் முத்தியின் இயல்பு, இந்த முத்தியிலே இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இறைவனோடு இருக்கிறது என்பதை அழகாக சொல்லிக்காட்டுகிறார். இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் தேனில் ரதம் கந்தமலர் போது

0: நிற்கும் முறை. அருமையான செய்தி. அந்த விதம் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியில் நிற்கும் முறையது. அத்துவிதம், அத்துவிதம் என்பது பொருளால் வேறாகவும் கலப்பால் ஒன்றாகவும் இருப்பது. இந்த ஆன்மா முத்தி நிலையில எப்படி இருக்கும்? இந்தனத்தில் அங்கி விரையில் தீ. முன்னர் விளங்காது, பின்னர் ஆன்மாவின் மாட்டு இறைவன் அங்கே விளங்கி தோன்றுவான். எரியுரு நீர், வெந்நீரிலே சூடு. ஆன்மாவினுடைய, அதாவது அந்த சூடானது தண்ணீருக்குள்ளே அடங்கி இருத்தல். இதே போல ஆன்மாவினுடைய அறிவீச்சை செயல்கள் சிவனது அறிவீச்சை செயல்களோடு அங்கே அடங்கி இருத்தல். தேனில் ரதம், தேனில் தித்திப்பு. சிவன் இத்தன்மையை இன்பப் பொருள் என்று எடுத்துரைக்க முடியாத இன்பபோகம் விளைதல். தேனில் ரதம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த முத்தி நிலையிலே அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்றே சொல்ல முடியாது. தேனுக்குள் இனிப்பு கருப்போ சிவப்போ, இல்லையா? அழகாக திருமந்திரத்திலே மிகைப்பாடலை வருகிறது. ஒரு இனிப்பு என்பதை சொல்ல முடியாத அனுபவத்திற்கு தான் காணும். எனவே தேனில் ரதம் போல சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அடுத்து கந்தம் மலர். மலரிலே மனம் எப்படி பொருந்தி அது பொலிவு புதிது புதிதாக பொதிகிறதோ, அதே போல அந்த முத்தி இன்பமானது மேலும் பேரும் புதிதாக பிறக்கும். வான் கால், அந்த வானத்திலே காற்றானது, அந்த வானம் என்ன செய்கிறது? காற்றை தன்பால் அங்கே அடக்கி இருப்பதை போல இந்த ஆன்மா சிவத்தோடு அங்கே அடங்கி நிற்கும். கண் ஒளி, இதான் ரொம்ப முக்கியம். கண் கதிரொளி எதை படுகிறது? கதிரொளி உபகாரத்தால் கண் காண்பதை போல முத்தியில் ஆன்மாவுக்கு சிவத்தினது உபகாரம் இன்றி அமையாதது. எனவே முத்தி நிலையிலும் சிவத்தினது உபகாரம் அங்கே அவசியம் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனானவன் அந்த முத்தி நிலையிலே அவனும் உடனிருந்து உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஆக இறைவனும் உயிரும் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இரண்டும் சேர்ந்தே இருக்கிறது. இதை வேறு மொழியிலே சொல்ல வேண்டும் என சொன்னால், கேவல நிலையானாலும் சரி சகல நிலையானாலும் சரி சுத்த நிலையிலும் உயிரை விட்டு சிவம் பிரிவதில்லை. இதை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமி சுக்கநாதர் என்பாலே சொல்லி காட்டுகிறார். உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றில்லை, ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை. நீ உயிரை விட்டு சிவம் பிரிவது இல்லை. பொன்னை விட பூந்தேன் அலருடையாய் பொங்கும் மதுராபுரியில் வேந்தே பிரியாவிடை. ஆகையினாலே இறைவனான் உயிர்களை விட்டு முத்தி நிலையிலும் பிரியாது உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்து 20வது திருப்பாடல். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் வேறாக நின்ற இடம் சொல்லி மாறா இருளாய பாவனை அற்று எங்குமாய் நின்ற பொருளே கான் நீயே புனர். இந்த இடத்திலே 36 தத்துவங்களையும் ஆணவ மலத்தையும் நீங்கி ஆன்மா தனியாக நின்ற இடத்தில் என்னதென்று அதை எப்படி சொல்ல வேண்டுமானால், அது எவ்விடத்தும் நிறைந்து நின்ற வியாபக பொருளையாக சிவமேயாம். அதனை நீங்கதில் இல்லாத வெறும் பாடு என்று கருத்து கருதிவிட்டு கருவிகளோடும் கூடாது கருவிகளை விட்டு நீ மாத்திரம் சென்று பற்றுவையாக என்று சொல்ல கட்டப்படுகிறது. இதனுடைய ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், 36 தத்துவங்களும் இந்த ஆன்மாவிலிருந்து நீங்கிய வழி அந்த ஆணவமலம் என கண்டு அதையும் கழித்து மேலே ஒரு பொருள் ஒன்றும் தோன்றாமல் அப்பொழுது சூனியம் போல பால் போல் ஒன்று தெரியும். நீ அதை பால் என்று நினைத்து விட்டு விடாதே. அந்த பால் போல் தோன்றும் அதுதானே சிவம் என்று நீ அதை அறிந்து கொள் என்று நமக்கு இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே தத்துவங்களை நீங்கி மேலான பொருளாக சிவத்தை கண்டு நீ அணைதல் வேண்டும் என்று இங்கே அழகாக இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த செய்தி அப்படியே கண்ணப்ப நாயனார் புராணத்திலே கண்ணப்ப நாயனார் அந்த படிமுறைகளை ஏறி செல்லுகின்ற பொழுது தத்துவங்கள் எல்லாம் கடந்து சோபான முறையிலே சிவத்தை அணைபவர் போல் இருந்தார் என்று சொல்லி காட்டுகிறார் சேக்கலார் பெருமான். பெரு தத்துவங்கள் என்னும் சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை அணைபவர் போல. எனவே இந்த ஆன்மாவானது தத்துவங்கள் நீங்க வழியிலே அங்கு ஒரு பால் போன்று தோன்றுகின்ற அதை சிவம் என கொண்டு அதனை பற்றி அதை அடைய வேண்டும் என்று தர்மையான இந்த செய்தியிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டமரம். வான்வளம் சுரந்து வேக மன்னவன் செங்கோல் வாழ்க நான் மறை அவர்கள் வேள்வி நன்னறி வடாது செய்க நூல் முறை உணர்ந்த கல்வி நுண்ணறி உடையோர் வாழ்க மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: திரு பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடற் புராண பாடல்கள் தொகுப்பு. திருச்சிதம்பரம்.

0: திருவிளையாடல் புராணத்தில் நான்காவது பகுதியாக நினைவு கூறுகின்ற திருக்கயிலைக்கு செல்லுகிறோம். திருக்கயிலை என்பது இப்பொழுது மிக எளிமையாக சென்று வருகின்ற அமைப்பாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அதற்கு விசாலம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரவலாக திருக்கயிலாயம் சென்று வருகின்ற மரபு இப்பொழுது இருக்கிறது. ஆனால் திருக்கயிலாயம் என்பது நம்ம ஏறத்தால் அந்த பகுதி இருக்கின்ற இடம் சைனாக்காரர்களுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கிறது. எனவே இந்திய நாட்டிலிருந்து சிறிது தூரம் சென்று இவர்கள் படையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு அவருடைய அழைப்பிலே சென்று திருக்கயிலை வணங்கி மீண்டும் நம்முடைய இந்திய பெருநாட்டினுடைய எல்லையிலே கொண்டு வந்து விட இங்கே டெல்லிக்கு வர வேண்டுமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான ஒரு அந்த புண்ணிய பயண செலவை பெரும்பாலும் இப்பொழுது ஆண்டுதோறும் மேற்கொண்டிருக்கிறார். முன்பு காசியோடு இருந்தது, பிறகு கேதாரம் வரை சென்றது, அதன் பிறகு இப்பொழுது திருக்கயிலாயம் சென்றிருக்கிறார். கேதாரம் ஒரு காலத்தில் மிக கடினமாக இருந்த ஒன்று, இப்பொழுது கேதாரம் மிக எளிமையாகிவிட்டது திருக்கயிலையை நோக்க. காரணம், கேதார்நாத் போவதற்கு கௌரிகுண்டத்திலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் குதிரை அல்லது நடையில் செல்ல வேண்டும். பத்ரிநாத் என்பது பெருமாள் இருக்கிற இடம், அங்கே நேர பேருந்தே போகிறது, கீழிருந்து மேலே போகிறது. ஆகவே கேதாரம் செல்வதற்கு ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து செல்லணும், பத்ரிநாத் செல்வதற்கு நடந்தே போக வேண்டியதில்லை, பேருந்தில் போகலாம். திருப்பணத்தால் காசிமடத்தில் இருக்கின்ற புண்ணியத்தினாலே இந்த பகுதிகளெல்லாம் சென்று வணங்கி வரும்படியான பேரு அடியனுக்கு படைத்தது என்பதை இங்கே நினைவு கூர்ந்து திருப்பணந்தால் காசி திருமணத்தில் இருக்கின்ற காசிவா சுவாமிகளுடைய அவளை நான் இங்கே நினைவு கூர்ந்து வணங்குகிறேன். ஆனால் திருக்கயிலாயம் செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அது ஏறத்தால் ஒரு 100-150 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும், செங்குத்தாக செல்ல வேண்டும். இந்த குதிரையில் செல்லுகின்ற பயிற்சியை நமக்கு தெரியாது, ரொம்ப கடினப்பட்டது. குதிரையில் ஏறி ரொம்ப சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் சென்றார் என்ற நினைவும், அவர் செல்லுகின்ற பொழுது இடையராது திருவையும் தெழுத்தி நினைந்து கொண்டு சென்றார் என்பதையும் நினைவு கூர்ந்து, அது தவிர வேறு கதி இல்லை. ஏனால் அந்த 14 கிலோமீட்டர் செல்லுகின்ற பொழுது ஒரே அந்த நேர் செங்குத்தாக குதிரை ஏறுகின்ற பொழுது ஒரு அளவுக்கு தான் இருக்கு, பக்கத்துல கீழே ஒரு பெரிய படுபாதாளம். இந்த புறம் விழுந்தால் அவ்வளவுதான், விழுந்ததுதான், விழுந்த முடியாது. இந்த புறம் குதிரை ஒதுங்கின்ற பொழுது இந்த மலைச்சரிவானது காலில் அப்படியே தேய்க்கும். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பேசுகின்ற பொழுது தான் அந்த குதிரையை அழைத்து செல்கிறார்கள். அதனால் ஏதேன்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்வது நமக்கு விளங்காது, அவர் சொல்வது நாம் சொல்வது அவருக்கு விளங்காது. இந்த 14 கிலோமீட்டர் திருவைந்தெழுத்து தான் துணை, வேறு எதுவும் இல்லை என்று போகவேன். இப்படியாக செல்லுகின்ற கேதார்நாத் அமைந்திருக்கிறது. அதற்கு மேலாக நாம் திருக்கயிலாயம் என்று சொல்கின்றது ஒரு 100-150 கிலோமீட்டர் வரையிலும் சென்றால் படிப்படியாக எளிமையாக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த படிப்படியாக எளிமையாக்கி கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் சில ஆண்டுகளிலே ஏறத்தாழ நெருங்கி நாம் இந்த 150 கிலோமீட்டர் என்று இல்லாமல் சில கிலோமீட்டர் தூரத்தில் செல்லுமாறு நம்முடைய அந்த வழிச்செலவு அமையலாம், அமையக்கூடும். ஆனா அப்படிலாம் அந்த பாதை அமைக்காமல் இருப்பதற்கு காரணம் அடிக்கடி பனி மூடப்பட்டிருப்பதனாலும், அந்த ரோடு அந்த சாலை அமைத்தால் கூட அதில் நாம் செல்லுகின்ற கடினமாக இருக்கின்றதனாலும் அந்த இரண்டு அரசுகளும் செய்யல, சீன அரசும் செய்யல, இந்திய பெருநாடும் செய்யல. இருந்தாலும் ஒரு பெரிய வருந்தற்குரிய செய்தி, திருக்கையில் ஆயும் இப்பொழுது சீன அரசுக்கு உட்பட்ட அமைப்பில் இருக்கிறது என்பதை மட்டும் வருத்தத்தோடு நாம் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அவருடைய தெய்வலசனால் நல்ல ரொம்ப அருமையாக பாதுகாத்து செல்கிறார்கள், அடித்து செல்கிறார்கள், எந்தவித குறையும் என்று செல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இருந்தால் நம்முடைய இந்திய பெருநாட்டில் திருக்கயிலாயம் தான் வடவேங்கடம் தென்குமடி தமிழ்கூறும் ஆயிர தமிழ்கூர் நல்லுலகத்து என்று சொல்லும் போது தமிழகத்தினுடைய எல்லையை வடவேங்கடம் தென்குமரி என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு மேலெல்லையாக நாம் வடக்கே இந்திய பெருநாட்டை சொல்லுகின்ற பொழுது வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்று சொல்லி பெருமை கொள்ளுகின்ற அந்த இமயமலை இப்பொழுது சைன பேரரசனுடைய அந்த பாதுகாப்பில் அந்த எல்லையில் அமைந்திருப்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இது திருவருள் அமைப்பு என்று நாம் நினைந்து கொண்டு உலகியலை விடுத்து இனி அருளியலுக்கு செல்வோம். திருக்கயிலாய சிறப்பு என்று சொன்ன திருக்கயிலாயம் என்று சொல்கின்ற பொழுது இப்பொழுது இவர்கள் கண்டு வருகிறார்களே இந்த திருக்கயிலாயம், இப்பொழுது நாம் நினைக்கின்ற திருக்கயிலாயமா? அப்படி ஒரு ஆய்வு அல்ல. இப்பொழுது நாம் இவர்கள் சென்று வருகின்ற திருக்கயிலாயம் எல்லாம் பருப்பொருளாக இருக்கின்ற மேம்போக்காக இருக்கின்ற அந்த திரட்சியை தான் பார்க்கிறோம். அதற்கு மேலே எழுந்திருக்கின்ற பெருமான் இருக்கின்ற எல்லையோ அந்த பெருமானையோ கண்டு தரிசிக்கல. அதனால இப்ப என்ன சொல்கிறோம், கைலை மலையானே போற்றி போற்றி என்று சொல்லிக் கொள்வோம். கைலை மலையானே போற்றி போற்றி என்ற அளவில் தான் நிற்கிறோம். அதற்கு மேல் இருக்கின்ற பரம்பொருளாக இருக்கின்ற பெருமானை அடைந்து அவனுடைய திருவடிக்கீடு இருந்து இன்பத்தை அனுபவிப்பின்ற அமைப்பு ஒரு கால எல்லையில் நமக்கு கிட்ட வேண்டும். அப்படி கிட்டுவதற்கு வாய்ப்பாக இந்த எண்ணம் எல்லாம் நமக்கு மேலோங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞானிகளுடைய பேரொருள் நமக்கு கிட்டுமானால் சென்று பயிரலாம். ஆகவே கைலை, இந்த கைலைக்கு உரியவனாக நம்முடைய மணிவாசக பெருமான் பெருமானை சொல்லுகிறார். பெருமான் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் எங்கும் இருக்கிறார் என்பது பொதுவான நிலை. ஆனாலும் சிறப்பாக எழுந்துள்ள இருக்கின்ற இடம் ஒலிகடு கையிலை மலை கிடவோனி என்று திருவாசகத்தில் குறிக்கிறார். ஒலிகடு கையிலை மலை கிடவோனி என்றார். நிரம்ப ஒலிகள் மிக்க இருக்கும்படியான மலை கிழவோன் அந்த கைலை மலைக்கு உரியவனாக இருக்கின்றான் என்று சொன்னான். இந்த ஒலிகளு கைலை மலை கிழவோன் என்ற தொடர் நினைவுக்கு வருகின்ற பொழுது நமக்கு இன்னொரு தொடர் நினைவுக்கு வரும். இது அப்பா இருக்கிற இடம், பிள்ளை இருக்கிற இடம். பழமுதிரு சோலை மலை கிழவோனி என்ற தொடர் நினைவுக்கு வரும். திருமுருகன் ஆற்றுப்படையிலே பழமுதிர் சோலையிலே நிறைவாக நக்கீர பெருமான் முடித்து காட்டுகிறார் பழமுதிரு சோலை மலை கிழவோனி என்று. ஆகவே அப்பா எங்கேயோ ஒலிகளு கைலை மலை கிழவோனாக இருக்கின்றவர், தம்பி எங்க இருக்கான்னு பழமுதிர் சோலை மலைக்கிழவோனாக இருக்கிறார். இந்த ரெண்டு தொடரும் அருமையான நக்கீர திருமுருகாட்டுப்படை தொடரும் திருவாசகத்தொடரும் ஒன்றி இருக்கின்றது. மலைக்கிழவோன் என்பது ரெண்டுக்கும் பொது, அது கைலை மலைக்கிழவோன் அப்பா, பழமுதிர் சோலை மலைக்கிழவோன் பிள்ளை என்ன. இந்த ரெண்டு பேரும் நாம் நினைவு பார்க்கிறோம். இப்பொழுது இந்த புண்ணிய பேட்டில் இங்கே இருக்கின்ற பெருமக்களை எல்லாம் நம்முடைய தவத்தர் சுவாமியில அப்படி சொல்லக்கூடாது, அது மரபும் அல்ல, சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். நேயர்களை கைலை மலைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லலாம். அந்த நேயர்களை கைலை மலைக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் கைலை மலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நம்ம அருமையான அமைப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார் பரஞ்சோதி முனிவர். கைலை மலை சிறப்பை சொன்ன பெரியவர்கள் எல்லாம் பலர், அதில் சிறப்பாக நாம் எண்ணுகின்றவர்கள் இப்பொழுது நம்முடைய பரஞ்சோதி முனிவர். அடுத்தாற்போல் சேக்கிழார் பெருமான், சிவபிரகா சுவாமிகள், இப்படி எல்லாம் கூட ஒரு பெரிய அமைப்பை நாம் எண்ணலாம், ஆய்வுலகத்தில் வச்சுக்கலாம் இல்லைங்களா. இந்த அருளாளர் கண்டை திருக்கையிலை இல்லை, அல்லது திருக்கையிலையில் அது அருளாளர்களின் எல்லையில் திருக்கையிலை என்று எடுத்து கூட ஒருவாறு எண்ணி பார்க்கலாம், ஒப்பீடு செய்யலாம் இல்ல. இப்ப கைலை சிறப்பை பற்றி பாடிய அருளாளர்கள் யார் யார், எந்தெந்த விதத்தில் அவர் அந்த கைலை சிறப்பை சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கூட வாய்ப்பாக இருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் திருக்கையிலைக்கு செல்கிறோம். திருக்கையிலையில் இருக்கிறோம். அங்கே திருக்கைலாயம் மிக சிறப்பாக இருக்கிறது. வானலாவி நிற்கின்ற கைலாயம், எங்கு பார்த்தாலும் அந்த பனிப்படலம் சூழ்ந்திருக்கின்றன, ஒரே குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாம் அங்கே உள்ளே இருந்து இங்கே வந்தபொழுது ரொம்ப அருமையாக வீசு தெண்டல் வருகிறது. வீசு தெண்டல் என்றார் அப்பரடிகள் வள்ளலார், அது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மெருகு கொடுத்தார். அந்த வீசு தெண்டல் எங்கிருந்தால் அதிகமாக அனுபவிக்கலாம் என்று பார்த்தார். கொஞ்சம் ஒரு நல்ல உயரமா இருக்கிறதுல இருந்தால் அதை அனுபவிக்கலாமே பார்த்தார். சரி, அந்த காற்று எப்படி அடிக்கணும்னு சொன்னார். வீசு தெண்டல்னு சொன்னார் அப்பரடிகள், இவர் மென்மையா அடிக்கணும் என்று சொன்னார். இந்த மென்மையாக அந்த காற்று அடிக்கின்ற பொழுது கூட அது நல்ல மலர்களிலே இருந்து அந்த மனத்தையும் கொண்டு வந்து பரப்பி வருமானால் ஒரு பக்கம் உடலுக்கு குளிர்ச்சி, இன்னொரு பக்கம் மூக்கிற்கு நம்ம யான் முகழ்ச்சி, அவன் கனலாம் நறுமணம் மிக்க முயற்சி. இதை எண்ணி பார்க்கின்றவர், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்று சொன்னார். ஏழாம் நூற்றாண்டில் வீசு தண்டலும் மீங்கல வேணிலும் என்று சொன்ன அப்பரடிகள் இருக்கிறார். ஒரு 12 நூற்றாண்டு தாண்டிய பிறகு அந்த தெண்டலுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு மெருகு கொடுத்து அது எங்கே வீச வேண்டும், மேடையிலே அப்படி மெல்லிய காற்றாக பூங்காற்றாக வீச வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட இன்பனவும் தான் இறையனுபவம் என்று சொல்லி வள்ளலார் சொல்கிறார். ஆகவே இந்த இறை அனுபவத்தை நாம் அங்கே திருக்கையிலே இன்னும் மேலும் அதிகமாக காணலாம். திருக்கேதாரத்திலேயே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. திருக்கேதாரம் சென்று முடித்தால் அந்த நடுக்கும் குளிர் இல்லை. இந்த மேலே இப்போ இந்த மாதம் மே மாதம் தான் போகிறோம், போனாலும் கூட போய் உள்ளே இந்த 3 மணிக்கு நாங்கள் பிற்பகல் போனோம்னு சொன்னால் தொண்டரஞ்சு களிர்மடைக்கு சுரும்பார்மலை இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதாலும் ஞானசம்பந்தருடைய பாடல், இந்த பாடலை இங்கே அருமையாக பாட முடியுது. அங்கே எங்களுக்கு தொண்டரெல்லாம் அஞ்சுகிறோம், ஏனென்றால் நடுக்கு. அதனால் நேர எங்கே நமக்கு படுக்கையறை இருக்கிறது, எங்கே கம்பளி இருக்கிறது, எங்கே கீழே தணல் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த தணல் கீழாக மேலே அந்த படுக்கையில் இருந்து ஒரே அந்த கம்பளியை போர்த்தி கொண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்கு நடக்கும். அவ்வளவு குளிர்ச்சி இந்த மே மாதத்திலே இருக்கிறது. இதுவே இங்கே இருக்குமானால் திருக்கையில் ஆய்வு எப்படி இருக்கும் என்றால் இன்னும் மிக அதிகமான அந்த குளிர்ச்சி இருக்கும் என்று சொல்வார். ஆகவே நல்ல குளிர்ச்சி, அதோடு அந்த உயர்ந்திருக்கின்ற மலைச்சிகரங்கள், அந்த மலைச்சிகரத்திலே பனி மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கின்ற நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காண்கிறோம் என்றார். வரங்கள் தந்தருள் என முதுவானவர் முனிவோர், அங்கே இருக்கிற ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார், முனிவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார். இந்த முனிவரும் தேவருமாக பெருமானத்தில் செல்கிறார். சென்றால் எதுக்காக செல்வார்கள், அவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ குறைகள் நீங்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி எங்களுக்கு வரங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க பெருமானும் வழங்கிக் கொண்டே இருக்கிறாராம். வரங்கள் தந்தருள் என வானவர் முனிவர் என்ன செய்கிறாரலாம், கரங்கள் தந்தாலை புகழ்த்திட தன்னுடைய கரத்தை தலையில் எப்படி கூப்பி வைக்கிறாரலாம், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கிறாரே, சிறங்குவித்தால் பெருமான் அவர்களை எல்லாம் ஓங்குவிப்பானாம் வாழ்க்கையிலே, கரங்குவித்தால் அவர்களை எல்லாம் மகிழ்விப்பானாம், கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க திருவாசகம். இப்படி கரங்குவித்து வணங்குகின்ற பொழுது மனமெல்லாம் மகிழுமா, அப்படியே கையை உயர்த்தி சிறங்களிலே இப்படி உயர்த்தி வணங்குகின்ற பொழுது அவருடைய வாழ்வை எல்லாம் பெருமான் ஓங்க வைப்பானாம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்றெல்லாம் நமக்கு திருவாசகத்தில் இருக்கிறது. எனவே இந்த முனிவர்களும் மாணவர்களும் எல்லாம் தம்முடைய கைகளை தலைமுகிழ்த்திட எங்களை தலையில அப்படி கூப்பி வணங்க கருணை செய்து பெருமான் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் தருகிறான். அவிச்சை ஊரம் கடந்து ஊரை உணர்வேலாம் கடந்து அருமறையின் சிறங்கடந்தவன். ஆனா மனிதனுடைய அந்த உணர்ச்சிக்கோ அல்லது அறிவிற்கோ சொல்லிற்கோ இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்றான் அவன். அதையும் திருவாசகம் சொல்லி காட்டிட்டு மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்கிற மாற்றம்னா சொல், மனம்னா தெரியும், இந்த சொல்லுக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கிறான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொல்கிறார். இப்படி மாற்றம் மனம் ஆகியவற்றிற்கெல்லாம் கடந்திருக்கின்ற பரம்பொருள் இந்த இரண்டு குழுவினரும் வணங்குகின்ற பொழுது வரங்கள் தந்து அருணை செய்திருக்கும் கருணை செய்திருக்கும்படியான இடம் திருக்கயிலாயம் என்று சொல்றீங்களா. இப்ப நாம் திருக்கயிலாயத்தை நோக்குகிறோம். ஒரு மருங்கு வானவர், இன்னொரு மருங்கு முனிவர்கள், இவர்கள் தம்முடைய சிறங்குவித்து வணங்குகிறார்கள். பெருமான் தன் கையமர்த்தி எல்லாரையும் அருள் செய்கிறான். அப்படிப்பட்ட கைலாயத்தை இப்பொழுது நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட கைலாயம், இந்த கைலாயம் என்ன செய்யும், ஒவ்வொரு ஊழியிலும் இந்த கைலை மலை உயருமாம் உயருமாம். இப்படி சொன்னால் நாம் என்னன்னு கேட்டால் ஏதோ தமிழ் ஆசிரியர்கள் வந்து இவர்களுக்கு வந்து மலை வந்து உயருமா என்று கருதும். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் தினமணியிலே மலையானது வளர்ந்து வருகிறது என்று விஞ்ஞானிகள் எழுதினார்கள். நம்முடைய இமயமலை வளர்ந்து வருகிறது என்று எழுதினார்கள். அருளாளர் சொன்னால் நம்மளுடைய காது செவிசாய்க்காது, ஆனா விஞ்ஞானிகள் சொன்னால் நம்முடைய காது செவிசாய்க்கும். அதனால விஞ்ஞானத்திலே வளர்ந்தவர்கள் இன்றும் மலை வளர்கிறது, மேலும் வளரும் என்று கருதுகிறார். இதை முதல் முதல் சொன்ன பெரியவர் சுந்தரமூர் சுவாமி, அவர் தெற்கையிலாயம் சென்றவர். அவர் பாடிய பதியத்தில் நிறைவாக பாடிய பதியம் திரு நொடித்தான் மலை பதியம், 7-ஆம் திருமுறையிலே கடைசி பதியாதான். அதில் கடைசியாக இருக்கிற பாட்டு இது இதுதான், ஊடிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை என்று பாடுகிறார். ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை என்று சொல்கிறார். ஒவ்வொரு ஊழி காலத்தும் அது வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற நொடித்தான் மலை. நொடித்தான் மலை என்றால் திருக்கையிலாயம் அர்த்தம். இது 7-ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். பிறகு 17-ஆம் நூற்றாண்டிலே குமரவர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக இதனை வழிமொழிவார் போல சொன்னார். மீனாட்சி பிள்ளத்தும் இல்லை, வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே. அம்மா நீ மீனாட்சி அம்மை, நீ பெண்யானை மாதிரி இருப்பம்மா, நீ எங்க தெரியுமா அப்படியே விளையாடுவேன் கேட்டா, உங்க அப்பா இருக்கிறது இமமான் இமயமலை, குழந்தை எங்க இருப்ப அப்பா உடவே இருப்ப, அதனால அந்த இமயமலையில் விளையாடுகின்ற இளமன் பிடியே என்கிறார். அந்த இமயமலை எப்படி இருக்கும், வளரு சிமய, இந்த வளரு சிமயம், இந்த வளரு சிமயம்னு சொன்ன இப்ப நாங்க இலக்கணம் விட்டோம்னா அதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா வினைத்தொகைன்னு பேரு. அதெல்லாம் ஒன்னும் சங்கடமான விஷயம் இல்ல, சின்னதுதான். ஆனா அதை நம்ம அப்படியே அதை தொடர்பு விட்டதுனால இப்ப நமக்கு வினைத்தொகைன்னு சொன்னோம்னா அடா இலக்கணத்துக்கு போற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறோம். ஒன்னும் இல்ல, வளர்கின்ற வளர்ந்த வளரும் என்று 3 காலத்துல சொல்லலாம். அந்த மலை எப்போ வளர்ந்த மலை, ஏற்கனவே இப்ப வளர்ந்து கொண்டே இருக்கிற மலை, இப்பொழுது இனி எதிர்காலத்தில் வளரும் மலை. இப்படி இந்த 3 காலத்துக்கும் உரிய சொல்லானது என்னது, வளர்ந்த தானா, வளர்கின்ற வளரும் இந்த 3 எழுத்துக்களும் தொக்கு இருப்பதனால வினைத்தொகையினா, தொக்குனா மறைந்திருப்பது. இப்ப இதுவே அது அந்த மறைந்தில்லாம வெளிப்படுறதுன்னு வச்சுங்க, வளர்ந்த மலை என்று சொன்னா அதுக்கு என்ன பெயர் கேட்டா பெயரச்சம், வளர்கின்ற மலை பெயரச்சம், வளரும் மலை பெயரச்சம். இந்த உண்மையும் கின்ற இதுவெல்லாம் விரித்தால் பெயரச்சம், இதை மறைச்சா வினைத்தொகை, அவ்வளவுதான். நன்னூல் ஒரு ஒத்த வரியில சொன்ன, காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஒரு பெயரச்சத்துல காலத்தை காட்டுகிற எழுத்துக்கள் மறைந்து விட்டால் அது வினைத்தொகை, காலத்தை காட்டுகின்ற எழுத்துக்கள் விரிந்து விட்டால் அது பெயரச்சம். அதனால வளர் சிமய பொறுப்பில் என்று சொன்னார். இந்த வளர் சிமயம் என்று சொன்னால் இங்க காலத்தை காட்டுகின்ற அந்த கின்ற என்பதோ உம் என்பதோ மறைந்து நிற்பது, அதனால வினைத்தொகை. அப்படி அந்த வினைத்தொகை சொன்னதுனால என்னன்னு கேட்டா, மூன்று காலத்துக்கும் பொதுவா வளரும், வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற இனி வளர்கின்ற என்றெல்லாம் வருமா. வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே என்று சொல்ற. ஆகவே கயிலை மலை ஊடிதோர் ஊடி அது உயர்ந்து விளங்கும், வளர்ந்து கொண்டே வரும் என்று சொன்னார். அதை நம்முடைய பரஞ்சோதி முனிவரும், உரந்தவாறு நின்று ஊழிதோர் ஓங்கும் அவ்வோங்கல், கொஞ்சமும் கெடாமல் ஊழிதோர் ஊடி உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கும் என்று பரஞ்சோதி முனிவர் சொன்னார். எனவே மலை வளர்ந்து வருகிறது, விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி வளர்ந்து கொண்டே வரும்படியான மலை கயிலை மலை என்று சொன்னார். இனி நாம முன்ன சொன்னே, ஒலிக்கழு கைலை மலை கிழவோனி என்று திருவாசல இருக்கு. அந்த நீ கைலைக்கு போனா என்ன தெரியும்னு கேட்டா, ஒலிகள் அப்படியே மிக்க இருக்குமா. என்ன ஒலிகள் என்று சொன்ன, இப்ப நாம ஒலிகளை காதல் விடுது, ஒலிகளு வேலூர், ஒலிகளு ஆற்காடு, ஒலிகளு சிதம்பரம், ஒலிகளு மயிலாடுதுறை, ஒலிகளு சென்னை எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் ஒலிகளுங்கிற அரைமணி சரியா இருக்கு. ஆனால் நாம் காதில் வாடுகின்ற ஒலி எல்லாம் அபாயமானது, அசுத்தமானது. தான் அடிக்கிறாங்க, இது மருத்துவமனை, இது ஒலி எழுப்பாதே, இது கல்வி நிறுவனம், ஒலி எழுப்பாதே என்ன தெரியுது கேட்டா, எனவே கல்விக்கோ மருத்துவத்துக்கோ நேர் விபரீதம் இருக்கு, இருந்து உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு அர்த்தம். அப்புறம் அந்த பேருந்து போவது அல்லது ஸ்கூட்டர் போவது அல்லது சைக்கிள்ல போவது இதெல்லாம் இருக்குதே, இந்த ஒலியெல்லாம் இருக்கிற புழுதியை கிளப்பி இன்னும் வேற கிளப்பும். ஆகவே நாமும் ஒலிகடு மயிலை, ஒலிகடு ஆற்காடு, ஒலிகடு வெள்ளூர் என்று இருக்கிறோம். ஆனால் நாம் அனுபவிக்கிற ஒலிகள் எல்லாம் இன்னாமையுடைய துன்பமுடையது. ஆனா அங்க இருக்கிற ஒலி என்ன, அங்க இருக்கிற ஒலி என்ன சொல்லுகிறார், ஆரம்பை மாதரின் ஆடலின் ஆரவமும். அங்க இருக்கிற ஒலிகள் எல்லாம் காதுக்கு இனிமையான ஒலிகள். தேவர்கள் வந்திருக்கிறார்கள், தேவர்கள் வந்தா கூட குடும்பத்துல வந்திருப்பாங்க. கோபால் சொன்னார், பாருங்க தம்பி எதுக்கால போகும்போது, குடும்பத்தோட வர புண்ணியம் கிடைச்சதுங்க, நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு. எனவே அந்த குடும்பத்தோட வருகிற புண்ணியம் என்பது போல, ஆனா திருக்கோவிலுக்கோ ஞானிகளை வணங்கவோ குடும்பத்தோட தான் போகணும். குடும்பம்னு வந்த பிறகு, குடும்பம்னு வராத போது கவலைப்படலாம், குடும்பம்னு வந்த போது நிச்சயமாக நாம் அது மாதிரி சேர்ந்து தான் போகணும். எனவே ஆரம்பை மாதரார் ஆடலின் அரவமும், அந்த தேவலோகத்து பெண்கள் இருக்கிறாரு, அவர்கள் வழிபாட்டுக்கு வந்தார்கள், நல்ல இசையும் தெரியும் நடனமும் தெரியும், அவர்கள் இசையோடு நடனம் செய்கிறார்களாம், அந்த ஒலி காதல விடும் எங்கே கையிலேயே இல்லவா. அது ஒன்று, பாடல் நரம்பின் ஓசையும், பாடல் நரம்பின் ஓசையும். இந்த நரம்பு கருவி, நரம்பு கருவின்னு வந்தது நம்முடைய தொழிலாப்பியர் காலத்துல இருந்து ரொம்ப அருமையா இருக்கு. கல் தோண்டி மண் தோண்டா காலம்ங்கிறமே, இந்த கல் தோண்டி மண் தோண்டா காலம் முதற்கொண்டு இசை நம்முடைய தமிழர்களுக்கு சொந்தமாக இருக்கு, நல்ல தமிழ். இப்பொழுது நாம் இந்த பாலமுருகன் பெருமானுக்கு வழிபாடு செய்த பொழுது அந்த மூர்த்திகள் ரொம்ப அருமையாக தூய தமிழ்ல செய்தார். விநாயகர் வழிபாடு செய்கின்ற பொழுது சின்ன திருப்பூர், பெரிய திருப்பூர் எடுத்துக்காம, அதில் உம்பர்தர தேனுமணி கசிவாகி, உன்கடலில் தேனமது துணர்வூரி, என்பரசத்தே பருகி பலகாலம், எந்த உயிர் காதர உத்தருள்வாயி, தம்பிதனக்காக வனத்து அணைவோனி, தந்தை வளர்த்தால் அருள்கை கனியோனி, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனி, ஐந்து கரத்து அணிமுகப் பெருமாளி என்று ரொம்ப அற்புதமா திருப்பூரை சொல்லி, அங்கே சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக பல்வேறு பெயர்களை சொல்லி ஒன்று சொன்னார்கள், ஞான பண்டிதாய நமகா என்று. ஞான பண்டிதன் அவன் மிகச்சிறந்த பேரறிஞன், எதில் ஞானத்திற்கு பேரறிஞர். அருகநாதன் சொன்னார், ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி. அது வரும்போது ஞான பண்டித சாமி நமோ நம, இந்த மணி மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக காதில் கேட்டு பெருமானை வணங்குகின்ற பேரெல்லாம் கிடைக்கிறது. அது நம்முடைய தேவத்தர் சுவாமிகள் அவர் வழங்கியவருடைய அருள்கொடை இல்லைங்களா. இது மாதிரி இருக்கிற இடம் ஈரோடுல இருக்குது.
1: ஈரோடுல வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தால் என்று சொன்னால் திருமுருகாட்டப்பட வச்சிருக்காங்க. அவங்க ஆள்கடு கடவுள் புதல்வ போற்றி மால்வரை மலைமகள் மகனே போற்றி மாற்றோர் போற்றி, இந்த போற்றிங்கிறது சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அதை அதை விட்டுட்டா பக்கா திருமுருகாட்டப்படை. மலைமகள் மகனே மாற்றோர் கூட்டி வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பில் பழையோர் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவ மாலை மார்வ நூலரி புலவ. முருகப்பெருமான் இதை கேட்ட பெருமான் ரொம்ப அற்புதமாக பாராட்டு. இதெல்லாம் எடுத்து வைத்து போற்றிங்கிற சொல்லை இணைத்து அங்கு வழிபாடு. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக தமிழ்ல பாக்குறோம். இது இசையில அப்படியே சொல்றது இல்ல. இசை இந்த இசையில இருக்கின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா, யார் ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்தது, அதே போல வீணையும் இருந்தது. இந்த ரெண்டு நரம்பு கருவி நரம்புகளாலே வைக்கப்பட்டது. ஆனா அந்த யாழுக்கு நரம்புக்கு என்ன வேற்றும் என்று வீணைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுகிறார்கள், இதனால இசைவல்லு சொல்லுவது, யாழ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓசையில அற்று வருமா, அதாவது அந்த விட்டு விட்டு வருமா ஓசை. இந்த வீணையில் வருகிற ஓசை இருக்குதே தொடர்ந்து வருமா, இது தொடர் ஓசை, அது இடையிடை விட்ட ஓசை. அதனாலதான் ஞான சம்பந்தர் பாடுகின்ற பொழுது மாதர் மடப்பிடியும் பாடுகின்ற பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாட முடியவில்லை, யாழ்ல பாட முடியவில்லை என்றெல்லாம் இப்ப நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பாடுகின்ற பொழுது அந்த நடுப்புற நிறுத்தி பாடுகின்றது, இது அது தனித்தனியா பாடும்போது யாழ்ல வாசிக்க முடியுது, தொடர்ந்து பாசும்போது வாசிக்கிறார். மாதர் மடப்பிடிங்கள் ரொம்ப அருமையான பாடல், ஓதாமூர்த்திகள் ரொம்ப அற்புதமா பாடுவாங்க. அந்த ஒரு பாடல் தான், அதுக்கு பின்னால போக மாட்டாங்க, முதல் பாடல் மட்டும்தான், அதுக்கு மேல போகக்கூடாது. இதுவே கடினமா மனதில் வாங்கி ரொம்ப ஆழமா இருந்து மனதில் வாங்கி அந்த இசையை எரிச்சு விடும்போது தெரியும். ரொம்ப அருமையான பாடல். அதுல ஒரு வரி மட்டும் சொல்றேன், இந்த விட்டு சொல்றதுக்காக சொல்றேன்.

0: மகிழ்வர்
1: அது முடியும். நாலு அஞ்சு ஓதுவா மூர்த்திகளை இருந்து நல்ல அருமையான கருவிகளும் கூட இருந்து மிருதகமும் இருந்து வரும்போது ஒரு ஓதுவா மூர்த்திகள் நடை, நுருவ மூர்த்திகள் உடை, நுருவர் மலை மகள் நடை உடை மலை மகள் அப்படி பாடினாங்கன்னா இது பாடுறது யாரும் ஒரு மணி நேரம் ஆகும். இசைக்கருவிகளுக்கு கொஞ்சம் வேலையும் கொடுத்து பாடினாங்கன்னு இதைத்தான் அந்த நடையுடை மலைமகள் துணையான மகிழ்வர் என்ற அந்த இதை அவரால் அந்த நடை வாசிக்க முடிஞ்சது, உடை வாசிக்க முடிஞ்சது, மலை மகள் நடை உடை மலை மகள் நடையுடை மலைமகள் நடையுடை மலைமகள் முடியல. அதுதான் யாழ் முடிப்பன் என்று சொல்லுகிறார். அருமையான பாடல் இந்த பாட்டினுடைய இது ஓசை, இது பொருள் ரொம்ப அருமையான பொருள் அல்லீங்க. ஞானசம்பந்தருடைய ஞானசம்பந்தர் பாட்டில் வந்து எங்க அம்மா எப்படி தெரியுமா நடப்பாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைதான் அப்படிதான் நீங்க சொல்லுனத எம் தாயார் எங்க நடப்பார் என்றால் அப்படிங்க பேசுறாரு. நீங்க சின்ன பிள்ளை என்ன பேசுறேன், எங்க அம்மா எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா எங்க அப்பா கூடவே இப்படி நடந்து வருவாங்க. இந்த நடைக்கு இலக்கிய உலகத்துல ரெண்டே ரெண்டு தான் உதாரணம், ஒன்னு அன்னம் அன்னம் போல் நடப்பாங்க, அல்லது யானை நடக்கிற மாதிரி பெண் யானை நடக்கிற மாதிரி, ஆண் யானை இல்ல பெண் யானையினர். எவ்வளவு அருமையாக புலவர்கள் பார்த்திருக்காங்க, ஆண் யானையின் நடை சற்று வேகமா இருக்கும், பெண் யானையின் நடை சற்று மெதுவா இருக்கும். அதனால ஆண் யானையின் நடை அல்ல பெண் யானை நடைமா. ஆகவே நடைக்கு ரெண்டு தான் ஓமை, என்னது ஒண்ணு பெண் யானை போல் நடக்குமாங்க, இல்லைன்னா அன்னம் போல் நடக்குமாங்க. ஞானசம்பந்தர் பார்த்தார், எங்க அம்மா நடைக்கு பெண் யானை அன்னம் ரெண்டும் சேர்த்துட்டது. மாத மடப்பிடியும் பிடினா பெண் யானை, மட அன்னமும் அன்னதோ. ஒரு சமயத்துல அவங்க ஒரு கால் நடத்தாங்கன்னா எங்க அம்மா அன்ன மாதிரி இருக்கும், இன்னொரு கால் வச்சாங்கன்னா பெண் யானை மாதிரி இருக்கும். அடாடாடா அண்ணன் நடக்கிற மாதிரி பெண் யானை நடக்கிற மாதிரி, அண்ணன் நடக்கிற மாதிரி பெண் யானை நடக்கிற மாதிரி அப்படி நடப்பாங்க எங்க அம்மா. நடை பூடை மலை மகள் அப்படிப்பட்ட எங்க அம்மாவை தான் துணை என மகிழ்வர். எங்க அம்மா அவருக்கு அப்பாவுக்கு துணையா கொண்டிருப்பாரு. ஏனைய வெள்ளித்தறியில் காண்க இல்லவா, ஏன்னா பாட்டு முடிஞ்சுன்னு சொன்னால் இப்படி அதுவேதான் இருக்கும். அதனால ரொம்ப அற்புதமான தேவாரம். எனவே பாடல் நரம்பின் ஓசையும் அப்படினார். ஆகவே இந்த நரம்பு கருவி யாழ் ஓசை வீணியின் ஓசை இந்த ஓசையெல்லாம் கேட்குமாம் கைலையில். நரம்பின் ஓசையும் முழவு அதிர் சும்மையும், முழவுன்னா தெரியுமே மிருதங்கம், அதனுடைய அதிர் சும்மையும் அப்படின்னாரு. முழவு அதிர் சும்மையும் நால்வாய் வரம்பில் ஓதையும், நால்வாயின்னா தொங்குகிற வாய், யானை யானையினுடைய பிடிற்று ஒளி பிளிருமே அந்த ஒளியும், ஓதையும் அருவி வீழ் ஒலியும், மலைன்னா அருவி ரொம்ப அது பாட்டு ஒரு பக்கம் ஓடி வரும். நேயர்களை திருமுருகாட்டுப்படை கிடைக்கிறோம். எழும் என எழுதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிடவோனி, இழும் என எழுதரும் அறிவினர் அப்படியே சல்ல சல்ல சல்ல சல்ல சல்ல சல்ல சல்ல அப்படியே, இழும் என எழுதரும் அறிவி பழமுதிர் சோலை மலை கிடவோனி என்று பாடுகிறார்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: தன்னுடைய குலதெய்வமாகவே இருப்பார், அவருடைய நாயகராக இருக்கப்பட்டவர் தான் இந்த மகாகாலன் என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல கருப்பர் என்று சொல்லுவோம், கருப்பர் என்று சொல்லக்கூடியவர் அந்த மகாகாலனாக இருக்கிறார். ஐரானியன் இடத்துல இவன் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ காமமே உருவானவளாக துன்பமே வடிவெடுத்தவளாக இருந்த அஜமுகி அங்கு வருகிறார். இவருடைய பாதுகாப்பிலே இந்திராணி இருந்து கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வருகிறாள். இவளை பற்றி ஸ்காந்தம் சொல்லும் பொழுது அவ்வளவு தாழ்வாக சொல்லும், அதாவது காமத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாதவள். அவளை சொல்வதற்காக மன்னிக்க வேண்டும், விபச்சாரி என்றே சொல்லும் ஸ்காந்தமானது இந்த இடத்துல. அதை யார் நினைத்தாலும் எந்த ஆடவரையும் அடைய வேண்டும், இது ஒன்று. எந்த பெண்களை நோக்கினாலும் அவர்களை தன்னுடைய தமையனுக்கு விருந்தாக்க வேண்டும், இந்த ரெண்டு தான் இருக்கிறது என்று சொல்லும்படியாக ரொம்ப மோசமான ஒரு குணத்தை உடையவளான அந்த அஜமுகி சூரபத்மனுடைய தங்கை அந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். அவள் வந்தவள் தன்னுடைய தோழி துன்முகி என்றவளோடு வருகிறாள். சூரத்தை ஏந்தியவளாக வருகிறாள். இந்திராணி பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். பார்த்த உடனேயே இவளை சூரபத்மனுக்கு அடைவிக்க வேண்டும், ஏன்னா அவன் தேடிக்கொண்டிருக்கிறானே, அவனே காமத்திலே தேடிக்கொண்டிருக்கிறான், அவனிடத்திலே இவளை சேர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திராணியை பார்த்தாள். ஆஹா, இங்கேதான் இருக்கிறாயா, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத இந்திரனுக்கு மனைவி என்று இருக்கிறாய், அவனும் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான், இப்பொழுது எல்லா ராஜ்ய பட்டாபிஷேகமும் சூரபத்மனை சார்ந்தது, யாரிடத்திலே செல்வம் இருக்கிறதோ அவரிடத்திலே இருக்க வேண்டியது தானே முறை, நீ சூரபத்மனை அடைய வேண்டும் என்று இச்சகமான வாசகங்களை எல்லாம் பேசுகிறாள். நடு நடுங்குகிறாள் இந்திராணி. ஆனாலும் அந்த தலைவி இல்லையா, அதனால சொல்லுகிறாய், ஒரு விதமான ஒரு முறையும் இல்லாதவள் நீ எனக்கு வந்து இப்படி இச்சகம் பேசுகிறாய். கணவனானவன் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி கணவன் கணவன் தான், அவனையே அடைந்து அவனையே துதித்துக் கொண்டிருப்பது தான் மனைவியினுடைய பெருமையே தவிர, கணவன் இப்ப கீழே போயிட்டான் உடனே இன்னொரு கணவன், இது என்னது, இப்படிப்பட்ட தன்மை உண்டா, இந்த ஸ்திரீ தர்மமானது எதிர்க்குமா என்று அவளுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் உண்டா? அதனால் சொல்லுகிறார், இப்படிப்பட்டது அல்ல, எனக்கு இந்திரனே கணவன், எனக்கு இது போதும், அவனுக்கு மீண்டும் நடக்கும், நேற்றைக்கு நாங்கள் நன்றாக இருந்தோம், இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி நடக்கின்றது, நாளைக்கு நாங்கள் மீண்டும் உயர்வோம், நிச்சயமாக அவன் உயர்வான் இந்திரன் என்று சொல்லி இவள் நான் அதற்காகவே பூஜை செய்கிறேன் என்றாள். அவ்வளவுதான் கோபம் வந்ததான் அஜமுகிக்கு. அவள் சொன்னாள், பெண்ணே நீ சாதாரணமா சொன்னா கேட்க மாட்டாய், உன்னை இழுத்து கொண்டு சென்று என்னுடைய தமையனுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய அண்ணாவுக்கு கொடுக்கிறேன் என்று கையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் கதறுகிறாள், இந்திராணி கதறுகிறாள். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீரமா காலன் என்று சொல்லக்கூடிய ஆரண சுருதியார் சார் அடில் உருத்ரன் என்று எத்தும் காரண கடவுள் ஓலம் கடல் நிறத்து எந்தாய் ஓதம் ஓலம் பூரணைக்கு இறைவா ஓரம் புட்களை கனவா ஓரம் என்று சொல்லும்படியா, பூரணைக்கு இறைவன் புட்களையினுடைய கணவனாக இருக்கப்பட்ட வாரணத்து இறைமேற்கொண்டு வரம்பிரான் போலம் என்று அந்த ஐயனாரை கூப்பிடுகின்றாள். மகா காலர் அங்கே இருக்கிறாரே, அவர் கேட்டார் ஓடி வருகின்றார், அங்கிருந்து வாழும் கொண்டவராக ஓடி வருகின்றாராம் அந்த கருப்பர் மகா காலர் ஓடி வருகிறார். வரும் பொழுது அஜமுகியானவள் இந்திராணியை இழுத்து கொண்டு செல்கிறார், நிறுத்துகிறார் அங்கே, பெண்ணே நில், இவளை தொடக்கூடாது, கையை எடு, சென்று விடு என்று பயமுறுத்துகிறார். அவள் சிரிக்கிறார், நான் யார் தெரியுமா, சூரபத்மனுடைய தங்கை அஜமுகி, நீ யாரடா என்னை நிறுத்துவதற்கு, நினைத்த மாத்திரத்திலேயே உன்னை கொல்வேன் என்று ஒரு பெரிய மலையை எடுத்து அவர் மீது எடுத்து எரிகின்றாளாம் அஜமுகி. தன்னுடைய வாழினாலே துண்டாக்குகிறார், தன்னுடைய சூலத்தை எரிகிறாள் அஜமுகி, அதையும் துண்டாக்குகிறாள், துன்முகியினுடைய சூலத்தை எடுத்து எரிகிறாள் இந்த அஜமுகி, அதையும் துண்டாக்குகிறாள். கோபம் வந்தவளாக மரங்களையும் மலைகளையும் மீண்டும் பிடிக்க எரியும் பொழுது அவருடைய வாழ் துண்டுபட்டது. அவ்வளவுதான், சிரிக்கிறானாம், உன்னுடைய தன்மை என்னிடத்திலே ஜம்பன் ஜாயாதுன்னு சொல்றோம் இல்லையா, உன்னுடைய தன்மை என்னிடத்திலே நடக்காது, நான் யார் தெரியுமா என்று இந்திராணியை கொண்டு சென்றே தீர்வேன் என்று சொல்லும் பொழுது இவர் தடுக்கிறாள், கேட்கவில்லை. தன்னுடைய வாழினாலே அஜமுகியினுடைய கையையும் துன்முகியினுடைய கையையும் வெட்டி விடுகின்றார். வெட்டின உடனேயே விழுந்து கதறுகின்றார், அந்த உலகத்தையே நான் அழித்து விடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது துன்முகி தேற்றுகின்றாரா, என் கை மட்டும் போகலையா, உங்கை மட்டும் தான் போனதா, ஆனால் அப்படி செய்யக்கூடாது, இது சூரபத்மனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய பூமண்டலம், நான் சூரபத்மனிடத்திலே இருந்து சென்று நாம் செல்ல வேண்டும் என்று அவனிடத்திலே செல்லுகின்றார்கள். சூரன் இருக்கக்கூடிய இந்த ஸ்காந்தம் கந்தபுராணம் எல்லாம் மிகச்சிறப்பாக சூரன் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும். சென்று கதறுகிறாள் அஜமுகி, நீங்கள் இருக்கும் போது இப்படி நடக்கலாமா என்று அபசகுணமா என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா வார்த்தையும் அங்கே சொல்லிவிட்டார். நீங்கள் இருந்த காரணத்தின நீங்கள் இருக்கும் பொழுது இது நடக்கலாமா, தாரகன் இருந்தென்ன இறந்தென்ன, சிங்கமுகன் இருந்தால் என்ன, அவன் 1000 தலை இருந்தான் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இந்த நகரம் இருக்கிறது, என்னுடைய உங்களுடைய மைந்தர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருந்து விட்டீர்களே என்றதாக எல்லாருக்கும் சாபம் கொடுத்து பழிக்கிறாள். இந்த இடத்துல பழித்த பொழுது சூரபன்மனுக்கு மிக கடுமையான கோபம் ஏற்படுகின்றது. அவ்வளவுதான், யார் இது செய்தார் என்று இதை பற்றி இந்த கந்தபுராணத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக பார்க்கலாம். எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து நடுங்குகின்றார்கள், இவளுக்கு போய் யாராவது கையை வெட்டுவாங்களா, இவளே கையை வெட்டிட்டு வந்துட்டால் ஒழிய இவளுக்கு போய் யாரும் கையை வெட்ட முடியாது என்று சொல்லும்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். கை யாரு தொண்டிக்க முடியும், இவள் அப்பேற்பட்ட வலிமை படைத்தவள் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். உடனே கோபத்திலே அப்படியே கதறுகிறான், எல்லோரையும் என்ன செய்கின்றான், கையிலே கிடைத்தவர்களை சிறச்சேதம் செய்கின்றான். இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை வருஷம் ருத்து திதி என்று இருக்கக்கூடிய அதற்கு உரிய தேவதைகளை எல்லாம் சிறையிலே அடைத்தவர்களுக்கு சித்திரையும் செய்கிறான். உடனே நடக்க வேண்டும் என்று அவனுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. அப்போ பிரம்மாவை அடைத்து வர சொல்கிறான். நடு நடுங்கி பிரம்மா வருகிறார். கையை சரி செய் என்று சொன்ன உடனேயே நடுங்கி கொண்டு இந்த அஜமுகியினுடைய கையை சரி செய்கிறார். அப்போ இது யாருமே செய்தார் என்று எல்லாருக்கும் அவனுடைய கோபத்தில் தேவதைகளை எல்லாம் சிறையிலே அடைத்து அவ்வளவுதான் அவனுடைய கோபத்தில் எல்லாருக்கும் ஹிம்சை செய்கிறான். பானு கோபனாகின்ற அவனுடைய புதல்வன் எழுகிறான். தந்தையே, இது இப்படி செய்திருக்க வேண்டும் என்றால் தேவர்களுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? இப்பொழுதே சென்று அந்த இந்திராணியையும் கொண்டு வருவேன், இந்திரனுடைய பட்டினத்தை நான் தரைமட்டமாக்குவேன் என்று சொல்லி அவன் கிளம்புகிறான். அவ்வளவுதான் அவன் சென்றான். இவனுக்கு என்ன கோபம்? ரெண்டு. ஒன்று, தங்கையினுடைய கை வெட்டுப்பட்டது. இரண்டாவது, தான் ஆசைப்பட்ட இந்திராணியை கொண்டு வருவதற்காக சென்ற பொழுது தங்கையினுடைய கை வெட்டுப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம், எனக்கு இந்திராணி கிடைக்கல, அஜமுகியனுடைய கையும் வெட்டுப்பட்டது, இந்த இரண்டும் இருந்த காரணத்தினாலே அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானதான். தன்னுடைய மகனாகின்ற பானுகோபனை அங்கே அனுப்புகின்றான். பானுகோபன் தேவர்கள் இருக்கக்கூடிய வானாட்டிற்கு சென்று அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே செல்லுகிறான். இங்கே ஒரு சின்ன விஷயம் பார்க்க வேண்டும். இந்திராதி தேவர்கள் எல்லாம் மறைந்து செல்லும் பொழுது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் என்று சொல்லக்கூடியவன் அவன் அந்த இடத்தை விட்டு நீங்கி விஷ்ணுவினுடைய பதமான வைகுண்டத்திலே இருந்து கொண்டிருந்தான். ஏன்னு கேட்டா, இவர்கள் சூராதி அவுணர்கள் எல்லாம் துன்புறுத்தின காரணத்தினாலே உபேந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய தம்பி, விஷ்ணு வந்து இந்திரனுக்கு தம்பியாக பிறந்த காரணத்தினாலே உபேந்திரனுடைய வடிவத்திலே இருந்தார். அவரோடு சேர்ந்து அவன் வைகுண்டத்திலே அமர்ந்து இருந்தான். இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும் பொழுது அவன் வைகுண்டத்திலே இருக்கிறான். அப்பொழுது நாரத முனிவர் வைகுண்டத்திற்கு செல்லுகிறார். அப்பொழுது செல்லும் பொழுது அவரிடத்துல வணங்கி நிற்கிறார். எல்லாரும் இப்படி தவிக்கிறார்களே, தீங்கு வந்து எங்களை அடைந்திருக்கிறதே, தீமை

முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையே இருக்க முடியாது. வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும். இந்த புராணங்களை பார்க்கும் பொழுது இந்திரனுக்கே மறைந்திருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டதுன்னா, நாமெல்லாம் எந்த மூலைக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரனை 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அவனே கஷ்டப்பட்டு மூங்கிலே மறைந்து செல்லுகின்றான் என்றால், நாம சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு துன்பம் வராதா? நமக்கும் துன்பம் வரும் என்கின்ற ஒரு ஆறுதல். இன்னொருத்தன் கஷ்டப்படுறான் இல்ல, நமக்கும் துன்பம் வந்தாலும் துன்பமும் நீங்கும் என்கின்ற ஒரு விஷயம். இரண்டாவது, இது மாறி மாறி வளரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு நன்மை நடக்கும், நாளைக்கு தீமை நடக்கும். இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போலவே நன்மையும் வரும் தீமையும் வரும். எனக்கு இப்படித்தான் இருக்க முடியும் இருக்காது. உலகத்தினுடைய இயற்கை அதுவல்ல. இந்த உண்மை ரொம்ப பேருக்கு புரியறதில்ல. எப்பொழுது பார்த்தாலும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும், ஆசை நல்ல ஆசைதான். ஆனா கஷ்டங்கிற ஒரு விஷயம் இருக்கும், தீமைங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். நடக்கும் பொழுது சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்ம வந்து சோர்வில்லாமல் ஆக்கக்கூடியவை இந்த புராணங்கள். அதைத்தான் சொல்ல, தீங்கு வந்து அடையுமாறும் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய் வினையினாலே தத்தமக்காய அல்லால் ஆங்கவை பிறரால் வாரா அமுத நஞ்சு இரண்டினுக்கும் ஓங்கிய சுவையின் வேதம் உதவினார் சிலருமுண்டோ. நஞ்சுக்கு இந்த டேஸ்ட் இருக்கு, இந்த சுவை இருக்கு, அமிர்தத்துக்கு இந்த சுவை கொடுத்ததுன்னு உண்டா? அதன் அதனுடைய இயல்பு. நாம் செய்யக்கூடிய காரியங்களின் காரணத்தினாலே, நம்முடைய கர்ம வினைகளின் காரணத்தினாலே நன்மையும் தீமையும் வருகின்றன. இது வந்தே தீரும். ஆதலினாலே நன்மையும் வரும் தீமையும் வரும். இது நம்முடைய செயல் கர்மங்களின் காரணத்தினாலேங்கிறத முதல் விஷயத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்பம் வந்து அடைந்த காலை இனிதன மகிழ்ச்சி செய்தார். இன்பம் வந்துட்டது, என்னோட யாரும் கிடையாது அப்படின்னு ஆனந்தத்துல குதிக்க மாட்டாங்க. துன்பம் அதுற்ற போதும் துண்ணன துளங்கி சோறார். எனக்கு ஏதாவது துன்பம், ஐயோ எனக்கு நடந்தது உலகத்துல எவனுக்குமே நடக்காது அப்படின்னு இருக்க முடியாது. நம்ம விட கொடுமையான விஷயங்கள் எல்லாம் பல பேருக்கு நடந்திருக்கிறது என்பதை இந்த புராணங்களும் சொல்லும். இன்பமும் துன்பமும் தானும் இவ்வுடற்கு இயைந்தவென்றே முன்புறு தொடர்பை ஓர்வர் முழுதும் உணர்ந்த நீரார். எல்லாம் தெரிந்தவளுக்கு என்னன்னா, நான் முன்னாலே செய்த வினை இப்பொழுது நடந்திருக்கிறது. இன்பம் வந்தது அல்லது துன்பம் வந்தது ஆன காரணத்தினாலே இன்பத்திற்காக மகிழ்ச்சியோ துன்பத்திற்காக வருத்தமோ அடைய மாட்டேன். இதுவும் இறைவனுடைய கருணை என்பதாக அதையும் தாண்டி செல்வார்கள். வறியர் வறியவர் செல்வராவர், செல்வர் பின் வறியராவர், சிறியவர் உயர்ந்தோராவர், உயர்ந்துள்ளவர் சிறியராவர். இன்னைக்கு சின்னவனா இருப்பான், நாளைக்கு பெரியவனா இருப்பான். நாளைக்கு பெரிய இன்னைக்கு பெரியவனா இருக்கக்கூடிய நாளைக்கு சின்னவனா போடுவான். இன்னைக்கு செல்வந்தன் தான் நாளைக்கு பிச்சைக்காரன், நாளைக்கு இன்னைக்கு பிச்சைக்காரனா கூட பெரிய செல்வந்தன் ஆகலாம். இது உலகத்தினுடைய இயற்கை. இந்த இயற்கையை நம்மாலே மாற்றவும் முடியாது. இது நடக்கக்கூடிய விஷயம் என்பதையும் மனத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆக்கமும் வருவைதானும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் நீக்கமில் உயிர்கற்கு என்றும் நிலையென கொள்ளற்பாற்றோ மெக்குயர் கடவுள் திங்கள் வெண்ணிலா கதிரின் கற்றை போக்கொடு வரவு நாளும் முறைமுறை பொருந்திற்றன்று என்று சொல்லும்படியாக சந்திரனானவன் இன்றைக்கு பூரணமாக இருக்கிறான், அப்பொழுது தேய ஆரம்பிக்கிறான், மீண்டும் வளர்கிறான். இதுதான் வாழ்வினுடைய தன்மை. நம்ம என்ன பண்றோம், ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டதுன்னா இது மாதிரி கஷ்டமே உலகத்துல கிடையாது அப்படின்னு நினைச்சிடறோம். இல்லைன்னா கொஞ்சம் இப்படியே சுகம் அப்படி வந்துட்டதுன்னா என்னோட உலகத்துல எதுவும் எவருமே கிடையாதுன்னு அகங்காரம் வருகின்றது. இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சின்ன பசங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு அந்த கட்டத்தையும் தாங்கிக்க முடியல, சுகத்தோடு இருக்க முடியல. ஒரு அமைதியான வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் இறைவனுடைய செயல். அவன்தான் நன்மையும் செய்கிறான் தீமையும் தருகிறான். இது தீமைங்கிறதும் கிடையாது, நல்லதும் கிடையாது. இது வந்து இதுதான் இயற்கை, இப்படித்தான் நடக்கிறது என்கின்ற ஒரு அறிவு, ஒரு அமைதி வருவதில்லை. அதான் முக்கியமான விஷயம். அது வருவதில்லை. ஒரேடியா துள்ளணும் குதிக்கணும், இல்லைன்னா ஒரேடியா கிளப்பிடுறாங்க. இந்த தற்கொலை முயற்சிகளுக்கெல்லாம் இதுதான் பெரிய விஷயம். நம்ம இன்றைக்கு இதை எடுத்து பார்த்தா தெரியும், இந்த SLC இல்ல PUC இல்ல பிளஸ் டூ ஏதோ ஒண்ணு, அந்த பசங்க பெரும்பாலும் தற்கொலை நிகழக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த SLC PUC ல தான் நிகழ்கிறது. SLC தான் வாழ்க்கையா? SLC ல நல்லா மார்க் வாங்கணும், 10வதுல நல்லா மார்க் வாங்கணும், 12வதுல நல்லா மார்க் வாங்கணும். அதை முயற்சி செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யலைன்னா சோம்பேறின்னு அர்த்தம்.
அவன் முயற்சி செய்தே ஆக வேண்டும். ஆனால் இதுல மார்க் வரல, நான் நினைச்சது ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் மூணாவது ரேங்க், பத்தாவது ரேங்க், நான் தற்கொலை செய்து கொள்ளுகிறேன்னு பசங்க போயிட்டான்.

0: எவ்வளவு நொய்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் மனத்திலே அப்படிங்கறத பார்க்கணும். காரணம் என்னன்னா, நம்ம வந்து இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சோம். கோடீஸ்வரராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர், நான் பேர் சொன்னா கோச்சுக்கீங்க, அதெல்லாம் வேண்டாம், ஒரு பெரிய பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் 12வது பாஸ் பண்ணல, அவர் தேர்ச்சி அடையவில்லை, 12வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்னே சொல்லலாம், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொண்ட நிறுவனத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் 12வது பாஸ் பண்ணல, சௌரியமா சென்றார். அவர் சொல்றாரு, ஆச்சு எனக்கு இது போயிருந்தா ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்திருப்பேன், ஏதாவது நானும் ஒரு ஆர்டினரி சிட்டிசன் மாதிரி நான் போயிருப்பேன், இப்ப எனக்கு ஆகலன்னே என்ன பண்ணலாம்னு தோணுது, எனக்கு எது தெரியுமோ அதை நல்லா பண்ணேன், அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சது ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தை நல்லா பண்ணார், இன்றைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருத்தராக இருக்கிறார். நடக்கிற விஷயம் இது, உலகத்திலே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அதை இதோட ரொம்ப மோசமான விஷயம், பெங்களூர்ல நடந்த விஷயம், ஒரு பையனுடைய தலையில ஒரு காக்கை வந்து அமர்ந்ததும் அவனுக்கு, அதாவது மூட நம்பிக்கையே, நம்பிக்கைங்கிறது வேற விஷயம். சில பேர் மதங்கள்னு சொன்னாலே சமயம்னு சொன்னா மூட நம்பிக்கை நினைக்கிறாங்க, கிடையாது. சகுனங்களை சொல்லுகின்றன, சகுனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர், அதனால அதுக்கு மேல அதை எடுத்துக்க முடியாது. இந்த இந்து வந்தா கண்ணப்ப நாயனார் புராணத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் அந்த 7வது நாள் இவரை சோதிப்பதற்காக செல்லும் பொழுது தீய சகுனங்கள் தென்பட்டன. ஐயோ, இறைவனுக்கு என்ன நேர்ந்ததோ, எனக்கு என்னன்னு கண்ணப்பர், திருநனாராக இருந்த கண்ணப்பர் அவர் நினைக்கலாம், இறைவனுக்கு என்ன நடந்ததோன்னு பதைத்து மேலே சென்றார் என்று சேர்க்கலார் பாடுவார். இப்ப யோசிச்சு பாருங்க, இவன் தலையில வந்து அமர்ந்ததான் எல்லாரும் இல்லப்பா ஒண்ணு ஆகாது, நாங்க தற்கொலை பண்ணிட்டான் அந்த பையன், 20 வயது கூட ஆகாத ஒரு இளைஞன், காக்கை வந்து அமர்ந்த காரணத்தினால ஆச்சு, இப்ப காக்கை வந்து அமர்ந்த என்ன ஆகும், பெரிய விஷயம் என்ன ஆக போகுது, சரி ஏதாவது ஒரு நடக்குமா, அவதிஷ்டமே இல்லையா, இருந்துட்டு போகுது. அது இறைவனுடைய செயல், இறைவன் என்ன செய்திருக்கிறான்னா, இப்ப வந்து நீ கட்டப்படுன்னு சொல்லிட்டான், கட்டப்படுறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போவதற்காக, கட்டங்கள் வேணும் இல்ல, கட்டத்தை இறைவன் ஏன் கொடுக்கிறான்னா, செய்த பாவத்தை எல்லாம் கழித்து கொண்டிருக்கிறான், நம்ம ரொம்ப சந்தோஷமா அப்பதான் இருக்கணும். எப்ப சந்தோஷமா வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, வாகனம் வச்சுக்கோ, பதவி வச்சுக்கோ அப்படின்னு செல்வத்தை கொடுக்கறானோ பயப்படணும், ஏன், புண்ணிய கணக்குல குறைந்து கொண்டே வருகிறதுன்னு அர்த்தம், நான் பண்ணின புண்ணியத்துக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறான், இதை அனுபவித்து முடித்தால் புண்ணியம் குறையும், பாவம் இருக்கலாம், பாவம் இருந்தா நான் திருப்பியும் கஷ்டப்பட ஆரம்பிப்பேன். சுகப்பட்டு கஷ்டப்படுறத விட ரொம்ப கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவனுக்கு தினமும் பட்டினி, 7வது நாள் 8வது நாள் சேர்ந்தா என்ன போகுது, ஒரு வாரத்தோட இன்னும் 8வது நாள் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கும் பட்டினி தான், நல்ல ஒரு வாரம் சாப்பிட்டுருந்தவனை ஒருவேளை பட்டினி கிடான்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். இதே போலத்தான் நமக்கு இறைவன் சுகமும் துக்கமும் கொடுக்கிறான்னா, நம்மை பக்குவப்படுத்துகிறான், அதுதான் முக்கியமான விஷயம். இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான், பக்குவப்படுத்துவதற்கு எல்லாமே வேணும். ஒரு தீபமானது இருக்கிறது, அகல் விளக்கு இருக்கிறது, அகல் விளக்கு என்னென்னலாம் பண்றாங்க யோசிச்சு பாருங்க, மண்ணை வெட்டி அதை சலித்து அதை நீரிலே போட்டு காலினாலே மிதித்து அதை விளக்காக்கி சக்கரத்துல சுற்றி, யோசிச்சு பாருங்க, தண்ணிக்குள்ள போட்டாச்சு, சக்கரத்துல சுத்தியாச்சு, அப்புறமா நெருப்புக்குள்ள வைத்து சூளையிலே வைத்து அதனை சுடுகின்றார்கள். இப்போ அது விளக்கு விளக்காக வேண்டும் என்றால் தண்ணீரிலேயும் இருக்க வேண்டும், நெருப்பிலேயும் இருக்க வேண்டும், அது அந்த சக்கரத்திலே, குதிரையுடைய சக்கரத்திலேயும் சுடப்பட வேண்டும். இவ்வளவு இருந்தாத்தான் விளக்கு விளக்காக இருக்கும். அதை நாம் வந்து பழைய காலத்து அகல் விளக்கு தானே, அந்த விளக்கை நாம் இறைவனாக நினைத்து பூஜை செய்வோம். அது மண்ணாகவே இருந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதே போலத்தான் உலகத்திலே நன்மை உண்டு, தீமை உண்டு, இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம், நாம் செய்திருக்கக்கூடிய கர்மங்களுக்கான பயன் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்னொரு விஷயம் பார்க்கலாம், இந்த உலகத்திலேயே அதான் இந்த ஜப்பானியர்களும் இந்தியர்களும் தான் மன அமைதி உண்டு. காரணம் என்ன, அவர்கள் எல்லாத்துக்குமே, அவர்களும் நம்ம மாதிரி தான், இந்த கீழே நாடுகள் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன ஆகும்னா, அடிப்படை வந்து என்னன்னா பாரதம்னா அடிப்படை, சனாதன தர்மம் தான் அடிப்படை எல்லாத்துக்கும் சார். எல்லாம் நம்ம பண்ண பிராரத்த கர்மம் சார், போன பிறப்புல பண்ணது, அது பிள்ளையா வந்தாலும் சரி, அது பொண்டாட்டியா வந்தாலும் சரி, பதவியா வந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எல்லாம் பிராரத்த கர்மம்னு சொல்லிடுவோம். அதுக்காக அவங்க எல்லாம் கர்மம்னு கிடையாது, கர்மம் பண்ணதான் காரணம் சொல்லுவோம். நமக்கு கட்டத்துல இருக்கிறோமா, எல்லாம் முன்வினை பயன், இங்க வந்து மூண்டது அவ்வளவுதான், அனுபவிச்சாச்சா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி இருந்தது நம்ம இடத்துல. இப்போ மற்ற நாடுகளை, மேலை நாடுகளை பார்த்து நம்ம சூடு போட்டுட்டு வரோமான்னு தோன்றது, அவங்களுக்கெல்லாம் இப்பவே முடிச்சிடணும், அதெல்லாம் நடக்காது. நம்ம வந்து பிறப்புகளை நம்பக்கூடியவர்கள், அதன் காரணத்தினாலே முன்வினை பின்வினை என்பதையெல்லாம் நாம் நம்புகிறோம், விதி என்கின்ற ஒன்றை நம்புகிறோம். இது நம்பிக்கையினுடைய பார்ப்பட்டது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு செய்யக்கூடியது. இங்கே அதனால்தான் ஆக்கமும் வறுமைதானும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் நீக்கமில் உயிர்கட்கு என்றும் நிலையென கொள்ளப்பாற்றோம். எதுவுமே நிலையானது கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறது நாளைக்கு இருக்காது, அப்படியே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது என்று நாரதர் இவ்வளவு பெரிய உபதேசத்தை அவனுக்கு சொல்லுகிறார், ஜெயந்தனுக்கு சொல்லுகிறார். ஜெயந்தனானவன் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் இங்கே பானுகோபன் வருகின்றான் என்று தெரிந்தவுடனேயே தேவர்களுக்கு தலைமை தாங்கி பொருளச் செல்லுகின்றான். அங்கே தேவர்களுக்கு தலைமை தாங்கி ஜெயந்தனானவன் ஐராவதத்தினுள் மேலேறி இந்திரனப்பை இல்லை, இந்திரனானவன் கைலேங்கிரியிலே இருக்கிறான். இவன் அங்கே போரிட்டு பானுகோபனோடு போரிடுகின்றான். பல பேர் நீலகேசன் முதலிய பல பேர் அரக்கர்கள் எல்லாம் வந்து போரிடுகிறார்கள். தன்னுடைய மாயத்தினாலே அத்துணை பேரையும் அவன் விரட்டு ஓட்டுகின்றான், அழிக்கின்றான். பானுகோபன் வருகின்றான், வந்து அமோகாஸ்திரத்தை விட்டு இவனுடைய மாயத்தை ஜெயந்தனுடைய மாயத்தை நீக்கினுடனே சொல்லுகிறான், நீ சிறு குழந்தை, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பானுகோபனுக்கும் ஜெயந்தனுக்கு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே தன்னுடைய அஸ்திரங்களினாலே ஜெயந்தனை துளைத்து மூர்ச்சித்து அடையும்படியாக செய்கிறான். அதை கண்ட ஐராவதம் கோபமுற்று தன்னுடைய தந்தங்களினாலே, நான்கு தந்தங்கள் உடையது என்று ஐராவதம் வெண்மையான யானை, தன்னுடைய தந்தங்களினாலே அந்த பானுகோபனுடைய ரதத்தை பக்கவாட்டிலே அடித்து உதைத்து தன்னுடைய கால்களினாலே அந்த பாகனை துகைத்து கொன்று பானுகோமனுடைய மார்பிலே தன்னுடைய தந்தங்களினாலே குத்தியதான் ஐராவதம். அந்த ஐராவதத்தை அடித்து தந்தங்களை முறித்தெறிந்தானா, அவனுக்கு பானுகோமனுக்கு ஒண்ணுமே ஆகல, முறித்தெறிந்து அரைந்தானா தன்னுடைய கைகளினாலே. முதலிலே தோற்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற தன்மை, இவனாலே அறையப்பட்ட அவமானம், அடித்த வேகம் எல்லாம் மூர்ச்சித்து அந்த ஐராவதமானது நிலத்திலே விழுந்துதான். இப்பொழுது விழுந்த ஜெயந்தனையும் தேவர்களையும் சிறை செய்து கொண்டு அங்கே செல்லுகின்றார்கள். பார்த்தான் கோபத்திலே கதறுகின்றான் சூரன், எல்லாரையும் வெட்டுன்னான். இவங்க எல்லாரையும், என் தங்கை உருத்தியினுடைய கை போச்சா, எல்லா கையையும் வெட்டுன்னா. இது என்னன்னா, அமிர்தம் உண்ட காரணத்தினாலே எல்லாருடைய கையும் மீண்டும் வளர்கிறது. இதுல நல்லதுல நல்லது இருக்குன்னு நினைச்சுக்க முடியாது, கெட்டதுல கெட்டது இருக்குன்னு கிடையாது. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இவர்கள் அமிர்தம் சாப்பிட்ட காரணத்தினால இவர்களுக்கு உயிர் போகாது, கையை வெட்டினா மீண்டும் கை வருகிறது. ரொம்ப குஷியா எடுத்தான் அசுரர்களுக்கு. விளையாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா, வெட்டு திருப்பி முளைக்கும், வெட்டு திருப்பி முளைக்கும் என்று. ஆனா வெட்டு படும் பொழுது தேவர்களுக்கு வலிக்கும் இல்லையா, அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. ஏன், அந்த சித்திரையும் செய்யக்கூடியதை இங்கே செய்து கொண்டு அங்கே சிறையிலே இடுகிறார்கள். பானுகோபன் அமராவதி பட்டணத்தையே தீக்கிரையாக்கி அழித்து மீண்டும் வருகின்றான். இப்பதான் கொஞ்சம் சமாதானமான, இந்திராணி கிடைக்கல, ஆனா கொஞ்சம் சமாதானமான, எல்லாவற்றையும் அழித்தோம் என்று சொல்வதாக ஜெயந்தனை அங்கே சிறைபிடித்து செல்லுகின்றார்கள். கேட்ட இந்திரனானவன் தவிக்கின்றான். நந்தி பெருமானிடத்திலே சொல்லி சிவபெருமானை காண்பதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள். இதெல்லாம் பழையது, நாம் பார்த்திருக்கின்றோம். சிவபெருமானை கண்டார்கள், சிவபெருமானை நினைத்து அடைந்தார்கள் என்று சொல்ல முடியாத சிவபெருமானை பார்த்து அவரிடத்திலே வேண்டி முருகப்பெருமானை தர வேண்டும் என்பதாக சொன்னார்கள் என்பதெல்லாம் நாம பார்த்தோம். இப்போ இந்த ஐராவதமானது அடிபட்டது இல்லையா, அந்த இது ஸ்காந்தத்துல வரும்பொழுது ஐராவதத்துக்கு ஒரு மனைவி உண்டாம், அதாவது பெண் யானை, அதுக்கு பேர் அப்ரமுன்னு பேரு என்று சொல்வார்கள். இந்த ஐராவதமானது என்னானதான், அடிபட்ட அந்த சோகத்திலே தன்னுடைய மகிமையை இழந்தது, மீண்டும் தன்னுடைய தந்தங்களையும் தன்னுடைய மகிமையையும் மீண்டும் மதிப்பையும் பெறுவதற்காக ஸ்வேதமனம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பூஜை செய்துதான். ஸ்வேதமனம் வேற ஒன்றும் கிடையாது, திருவெண்காடு. திருவெண்காடு தான் இந்த ஸ்காந்தத்துல ஸ்வேதமனம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே வந்து இறைவனை பூஜை செய்து மீண்டும் தன்னுடைய தண்டங்களையும் பெருமையையும் பெற்று இந்த வேறுமலையை நோக்கி சென்றதான். இந்த திருவெண்காடு என்பது ரொம்ப அருமையான க்ஷேத்திரம், கொஞ்சம் ஊருக்கு உள்ளடங்கி உள்ளே இருக்கிறது, பஸ் வசதி ஏராளமாக இருக்கிறது. நீங்க சிதம்பரம் போற வெளியில போய் அங்கே இறங்கி கொண்டு திருவெண்காடுக்கு போகலாம். நீங்க அபிராமியை திருக்கடையூருக்கு சென்று அங்கே இருந்து போக முடியும், திருக்கடவூருக்கு சென்று அங்கிருந்தும் திருவெண்காடுக்கு போக முடியும். புதனுடைய க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள். மிக அமைதியான பெரிய அழகான கோயில். தயவுசெய்து எல்லாரும் என்ன செய்யணும், போய் பார்க்கணும். அந்த திருவெண்காடுக்கு போனா தான் உங்களுக்கு தெரியும் அந்த இறைவனுடைய மூன்று தீர்த்தங்கள் அங்கே இருக்கின்றன. அங்கே அகோரராக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவனுடைய சந்நிதியும் தனியாக இருக்கும், அம்பிகையனுடைய சந்நிதி தனியாக இருக்கிறது. மிக அமைதியான அழகான இடம், பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமான இடம். நிம்மதியாக உட்கார்ந்து சிவபெருமானை அப்படியே ஆனந்தமாக பூஜை செய்து கொண்டிருக்கலாம். அப்படி திருவெண்காடு, அங்கேதான் திருவெண்காட்டு நங்கை, இதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பார்த்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு அழகு உண்டு, கோயிலுக்கு வாயிலேயே, கிழக்கு கோபுர வாயிலேயே ஒரு மடம் உண்டு, அதை ஸ்ரீராம பஜன மடம்னு சொல்லிட்டு, அங்கே காஞ்சி மகாபெரியவர்களுடைய பலவிதமான புகைப்படங்கள், பல அந்த போட்டோ கலெக்ஷன் மிக அழகாக இருக்கும். 108 விதமான விநாயகரனுடைய சின்ன சின்ன மூர்த்தங்கள் இருக்கும். ஸோ அந்த காஞ்சி மகாச்சாரியார் உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு ஸ்தபதி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலை, ரொம்ப அழகாக இருக்கும். அது போய் பார்த்தீங்கன்னா அந்த மட்டம் ரொம்ப அழகாக வேத பாராயணங்களோடு சொல்லிக்கொண்டு, சின்ன குழந்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு மிக அழகாக இருக்கும். திருவெண்காடு பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம், ரொம்ப பேர் எங்கே இருக்கு திருவெண்காடுக்கு எப்படி போவாங்கன்னா, புதன் க்ஷேத்திரம், அதாவது இந்த வேற ஒன்றும் இல்லை, நவகிரக க்ஷேத்திரம்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்பா நவகிரக க்ஷேத்திரம் கிடையாது, சிவபெருமானுடைய க்ஷேத்திரம்னா சிவபெருமானை வந்து எல்லாரும் பூஜை செய்து இருக்கிறார்கள், அதை போய் பார்க்கறதுக்கு யாரும் போறதில்லை. சிவபெருமான பண்ண நவகிரக தோஷம் போகணுமா, சிவபெருமானை கும்பிட்டாலே போகுமே. இன்னும் சில பேர் இங்கிருந்து பூம்புகார் போற வழியில இது இருக்கிறது, அதனால பூம்புகார் போகும்போது அப்படியே சேர்த்து வச்சு பார்த்துட்டு போகலாம் இல்லையா, திருவெண்காடை பார்த்த மாதிரியே ஆச்சு அப்படின்ட்டு அப்படி போக வேண்டாம். திருவெண்காட்டீசனை பார்ப்பதற்காகவே செல்லுங்கள். மிக அழகாக இருக்கக்கூடிய திருவெண்காட்டு ஈசன் மிகச்சிறந்ததாக இருக்கிறார். அவரை போய் பார்க்க பார்க்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பார். இது சுந்தரரானவர் தன்னுடைய பாடலிலே சொல்லும் பொழுது, படங்கொள் நாகம் சென்னி சேர்த்தி பாய்ப்புலித்தோல் அரையிறுவிக்கி அடங்கலார் ஊரியறிய சீரி அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர் மடங்கள் ஆணை செற்றுகந்தீர் மனைகள் தோறும் தலை கையேந்தி விடங்கராகி திரிவகன்னே வேலை சூழ் வெண்காட நீரே என்று சொல்லும்படியாக, உலகங்களுக்கெல்லாம் இது பெருமை இல்லாததாக இருக்குமோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் உலகங்களை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லுவார். காதலாலே கருதும் தொண்டர் காரணத்தராகி நின்றே பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி என்ற அளவல்லீர் நீதியாக ஏழில் ஓசை நித்தராகி சித்தர் சூழ வேதமோதி திரிவதன்னே வேலை சூழ் வெண்காடநீரே என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை மிகச்சிறப்பாக இந்த இடத்துல பாடுவார். இதே போல பல பாடல்கள் இந்த இடத்துல சொல்ல முடியும். அந்த திருவெண்காட்டிலே இருந்து அந்த யானையானது வெண்காட்டீசனை துதித்து மீண்டும் தன்னுடைய தன்மையை அடைந்தது என்று சொல்லுவார். இதையெல்லாம் இத்தனை சரித்திரங்களையும் மிகச்சிறந்ததாக சொல்லி வருகிறார் வியாழ பகவான். அதைத்தான் பார்க்கணும். இவ்வளவு சரித்திரங்களும் யாராலே சொல்லப்படுகின்ற, அசுரனுடைய சரித்திரங்களை பிரகஸ்பதி முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார். இவ்வளவு கொடுமை செய்தவர்கள் ஜெயந்தன் முதலியவர்களெல்லாம் சிறையிலே வைத்திருக்கிறார்கள். வைத்த பிறகு இதை கேட்டு பதறிய தேவாதி தேவர்களெல்லாம் சென்று இறைவனை கண்டபொழுது தன்பாலே தன்னை நிகர்க்கக்கூடிய உங்களை வெற்றி கண்ணிலே இருந்து கொடுத்தார், உங்களுடைய திருவிளையாடலினாலே நீங்கள் தாரகாசுரனை கொண்டீர்கள், இப்பொழுது வந்து நீங்கள் செந்திலே தங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லும்படியாக சின்ன குட்டி கந்தபுராணத்தை இந்த இடத்துல பிரகஸ்பதி சொல்லிவிடுகின்றார். இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றாராம். உடனே கருணையோடு அவருடைய முதுக தடவி கொடுத்தாராம் முருகப்பெருமான். அதாவது இந்த குழந்தைக்கு அம்மா வந்து தடவி கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் தயாக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் அதை தடவி கொடுத்து, கவலைப்பட வேண்டாம், நாம் உண்மை காப்பதற்காக வந்திருக்கின்றோம், தேவர்களை சிறையிலே இருந்து மீட்போம், அவர்களுடைய மின்னுலக ஆட்சியை மீண்டும் கொடுப்போம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கலாம் என்று சொல்லுகின்றார். இதுவரைக்கும் நடக்கக்கூடியது இந்த அசுரகாண்டமானது இங்கே முடிகின்றது. ஒரு காண்டம் முழுவதுமாக அசுரர்களினுடைய கதைகள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த அசுரர்கள் எப்படி இப்படி சிறந்தார்கள் என்று ஸ்காந்தத்துல கதை வரும், அது கந்த புராணத்துல வர்றதில்லை, அது தனியாக ஸ்காந்தத்திலே மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை இங்கே கந்த புராணத்திலே இவர் கட்சியை அப்புறம் எடுத்துக்கொள்ளவில்லை, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக மகேந்திர காண்டம் என்று சொல்லும்படியாக, இந்த முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க வேண்டும், ஆனால் அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, எடுத்த உடனே நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்ல முடியாது, அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சாமதான பேத தண்டத்தை நாம் கைப்பிடிக்க வேண்டும், முதலில் சொல்லி பார்க்கலாம், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக தண்டோபாயத்தினாலே அவனை நாளையே சென்று அழிப்போம் என்று சொல்வதாக முருகப்பெருமான் சொல்லுகின்றார். சரி, இப்ப யாரை அனுப்புவது, அதான முக்கியமான விஷயம், அதை எல்லாரும் நோக்குவதற்காக சரி எல்லாரும் யாரை அனுப்பலாம் என்று சொல்லும் பொழுது தேவாதி தேவர்கள் எல்லாம் வீரபாகு தேவரிடத்திலே சென்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே வீரபாகுதேவரை தூதாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வீரபாகுதேவரை சூரபத்மனிடத்திலே தூதாக அனுப்பி அவனுக்கு உபதேசம் செய்ய சொல்வது, இல்லை என்று சொன்னால் அவனை அழிப்பது என்கின்ற நிலைமையிலே இங்கே முருகப்பெருமான் தன்னுடைய முடிவை சொல்லுகின்றார். இப்ப தேவாதி தேவர்கள் எல்லாம் அதற்காக ஆவலோடு காத்து கிடக்கின்றார்கள். அங்கே சூரபத்மன் இதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படவில்லை. தேவாதி தேவர்களையும் சிறையிலே இட்டு அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டு வருகின்றார் அங்கே சூரபத்மன்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
0: சிவாய நமம், சிவாய நமம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 49-51 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன்பின் சிவபெருமான் பார்வதி பிராட்டி அருகில் இருக்க நான் கூற அக்னி பிரதிஷ்டை செய்து ருக்யஜுர் சாம வேத மந்திரங்களை கூறி அக்னியில் ஹோமம் செய்தார். அப்பொழுது பார்வதியின் உடன்பிறப்பான மைனாக பர்வதம் பார்வதியின் இரு கைகளிலும் நெற்பொறியை தர சிவபிரான் அவளது இரு கைகளையும் தன் இரு கைகளால் பிடித்துக் கொள்ள பார்வதி மந்திரம் கூற அப்பொறியை அக்னியில் ஆகுதி செய்தார். அதன்பின் நானும் மற்ற முனிவர்களும் சிவை சிவன் திருமணத்தின் மீதி சடங்குகளை நிறைவு செய்தோம். தம்பதிகள் இருவரும் துருவ நட்சத்திரத்தையும் அருந்ததியையும் கண்டனர். பின்பு மீதி ஹோம காரியங்களையும் முடித்து மிகுந்த நெய்யால் சிவபெருமான் கட்டை விரலால் தன் இதய பிரதேசத்தையும் அனானிகை என்னும் மோத விரலால் பார்வதியின் இதய பிரதேசத்தையும் தொட்டுக் கொண்டார். பின்பு ஸ்வஸ்தி வாசனமும் மகாசீர்வாதமும் அக்ஷதை கொண்டு வேதவித்துக்கள் செய்யக்கூடிய ஆசையும் நடந்தது. சிவபெருமான் பார்வதியின் நெகுட்டில், அதாவது முன் நெற்றி வகுட்டில் சுமங்கலியின் அடையாளமாக குங்குமத்தை இட்டார். அச்சமயம் பார்வதியின் அழகிற்கு எல்லையோ அதை கூற சொற்களோ இல்லை. பின்பு அந்தணர்களது கட்டளையை ஏற்று தம்பதிகள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்தனர். பக்தர்களது மனத்திற்கு அதுவன்றோ சொல்வதற்கு அரிதான ஆனந்தம். முனிவரே, பின்பு புதுமண தம்பதிகள் இருவரும் நான் கூற ஹோமத்தில் மிகுந்த நெய்யை ஒரு சொட்டு சாப்பிட்டார்கள். இங்கு இந்த ஆசிரியர் உரையாசிரியர் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், நெய்யினால் ஹோமம் செய்யும் போது சிறுவம் என்னும் ஹோமக்கரண்டியில் ஹோமம் செய்தது போக மீதியுள்ள நெய்யை புரோக்ஷணி பாத்திரத்தில் விடுவர். ஒவ்வொரு ஆகுதிக்கும் இவ்வாறு செய்ய வேண்டும். இந்த நெய்க்கு சம்ஸ்ரவம், அதாவது சம்பாதம் என்ற பெயர். ஹோமம் முடிந்ததும் ஹோமம் செய்த எஜமான் இதில் ஒரு சொட்டு சாப்பிடுவான். இதற்கு சம்ஸ்ரவ பிராசனம் என்ற பெயர். இது வடநாட்டில் உள்ளது. தென்னாட்டில் ஹோமத்திற்கான சரு என்கிற அன்னத்தை இரண்டாக பிரிப்பர். ஒன்று ஹோமசரு, மற்றொன்று பிராணசரு. இந்த பிராணசருவின் மேல் நெய்யினால் இடப்படும் ஒவ்வொரு ஆகுதியிலும் மிகுந்த நெய்யை விடுவது வழக்கம். இதற்கு சம்பாதம் என்ற பெயர். இதைத்தான் நான் நம் தென்னாட்டில் சாப்பிடுவது வழக்கம். தொடர்ந்து, திருமணச் சடங்குகள் முழுவதும் முறைப்படி முடிந்ததும் சிவபெருமான் பிரம்மாவான எனக்கு பூர்ண பாத்திரம் தானம் செய்தார். பின்பு ஆச்சாரியருக்கு கோதானம் செய்தார். அறநூல்களில் கூறப்பட்டபடி அனைத்து மங்கள தானங்களும் செய்யப்பட்டன. பின்பு அந்தணர்களுக்கு தலா 100 பொற்காசுகள் தரப்பட்டன. கோடிக்கணக்கான ரத்னங்கள் தானம் அளிக்கப்பட்டன. பல பல திரவியங்களும் தானமாக அளிக்கப்பட்டன. அப்பொழுது தேவர்களும் மற்றும் உள்ள சராசர வஸ்துக்களும் மகிழ்ச்சியில் போற்றி போற்றி என கூறி குதூகலித்தனர். எங்கும் மங்களச் சொற்களும் மங்கள கீதங்களுமே நிறைந்தது. வாத்தியங்களின் இன்னிசை ஒலி அனைவரையும் மிகவும் மகிழச் செய்தது. பின்பு நான், ஸ்ரீ மகாவிஷ்ணு, தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் இமமானிடம் அனுமதி பெற்று நாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு சென்றோம். இமமானது நகரத்து பெண்டிர்கள் சிவனையும் பார்வதியையும் அக்கல்யாண மகாலில் குலதெய்வதைக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு அழைத்துச் சென்று அங்கு உலகியப்படி வேண்டிய சடங்குகளை செய்தனர். அப்பொழுது அங்கு எங்குமே ஆனந்தமே வெள்ளம் எடுத்தாற் போல் மகிழ்ச்சி பொங்கியது. உரிய நேரத்தில் உரிய சடங்குகள் முறைப்படி செய்யப்பட்டன. அப்பொழுது சரஸ்வதி, லக்ஷ்மி, சாவித்ரி, கங்கை, அதிதி, சசி தேவி, லோபாமுத்திரை, அருந்ததி, அகல்யை, துளசி, சுவாகாதேவி, ரோகிணி, பூமி பிராட்டி, சதரூபை, சம்யை, ரதி என்ற 16 தெய்வ பெண்டில் அத்தம்பதிகளை காண அங்கு வந்தனர். இவர்களைத் தவிர தேவகன்னிகைகள், நாக கன்னிகைகள், முனி கன்னிகைகள் என மற்றவரும் வந்திருந்தனர். அங்கு வந்த பெண்டிர்களது எண்ணிக்கையை அறிவார் யாரோ? சிவபெருமான் ரத்னங்களால் இழைத்த அழகிய சிங்காதனத்தில் விற்றிருக்க பெண்டிர்கள் பல பல கேலி பேச்சுக்களால் அவரை மகிழச் செய்தனர். பின்பு அத்தம்பதிகள் விருந்துண்டு தாம்பூல சரவணம் எனும் வெற்றிலைப்பாக்கு சாப்பிடும் சடங்கையும் செய்தனர்.
3: இதுவே தமக்கு அனுகூலமான நேரம் என்று எண்ணிய ரதி தேவி ஏழை பொங்காரரான சிவபெருமானிடம் வேண்டலானாள்.
0: இறைவா, பார்வதி பிராட்டியை கைப்பிடித்து நீங்கள் பிறர்க்கரிய பெரும் பெற்றை பெற்றுவிட்டீர்கள். ஆனால் தன்னலம் கருதாது பிறர் நலமே விரும்பும் என் கணவரை மட்டும் தாங்கள் எரித்து சாம்பராக்கினீர்களே, அது ஏன்? இப்பொழுது என் கணவரை உயிர்ப்பித்து தாருங்கள். அப்பொழுதுதானே தங்கள் மனதிலும் காமம் உதிக்கும். இதுவரை உங்களுக்கு உங்கள் மனைவியை இழந்த துன்பம், எனக்கோ கணவனை இழந்த துன்பம். இப்பொழுது இதை தாங்கள்தான் விரட்டி அடிக்க வேண்டும். இறைவா, இன்று உங்கள் திருமணத்தால் அனைவரும் மகிழ்ந்திருக்க நான் மட்டும் கணவரை இழந்த துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேனே, இது நியாயமா? நன்மையே பிரியும் சங்கரனே, கருணை கொண்டு என்னையும் கணவரோடு கூடியவளாக செய்யுங்கள். ஏழைக்கு இறங்கும் பிரபுவே, நீங்கள் முன்பு கூறியதை இப்பொழுது உண்மையாக்குங்கள். என் துன்பத்தை களைபவர் இம் ஊரகங்களில் உங்களைத் தவிர யாருளர்? இதை ஆராய்ந்து என் மேல் கருணை காட்டுங்கள். ஏழைக்கு இறங்குபவரே, எம்பெருமானே, அனைவருக்கும் மகிழ்ச்சியை நல்கும் தங்களது இந்த திருக்கல்யாணத்தில் என்னையும் மகிழ்ச்சி கொள்பவளாக செய்யுங்கள். என் மணாளரை பிழைக்கச் செய்தவின்தான் தங்களது அன்பான பார்வதி பிராட்டியோடு தங்களது அழகிய திருவிளையாடல் முழுமை பெறும். இதுதான் உண்மை. இறைவா, எதனையும் செய்து முடிக்கும் தலைமை பெற்ற பரம்பொருள் தாங்கள்தான். பல சொல்லி என்ன? சர்வேஸ்வரா, என் பிராணநாயகரை உடனே உயிர் விளைக்கச் செய்யுங்கள். இவ்வாறு கூறிய ரதிதேவி காமதேவனது உடற்சாம்பலை சேகரித்து வைத்துள்ள மூட்டையை இறைவனிடம் தந்து, நாதா, என் உயிர் நாயகா என்று அழுது புலம்பனானாள். ரதியின் புலம்பலை கேட்டு சரஸ்வதி முதலிய தேவிகளும் அழத் தொடங்கினர். பின் பரிதாபமான குரலில், இறைவா, தங்கள் திருப்பெயர் அடியவர்க்கு அன்பர், ஏழை பங்காளர் என்பதன்றோ? தாங்கள் அன்பருக்கு எளியர் எளியவர், கருணை கடல். ஆகவே மன்மதனுக்கு உயிர் பிச்சை அளித்து ரதியை மகிழ்ச்சி கொள்ளச் செய்யுங்கள். தங்களை வணங்கி வேண்டுகிறோம் என்று வேண்டினர். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்த கருணைக்கடலான இறைவன் ரதியின் மேல் இரக்கம் கொண்டார். முத்தலை சூலம் தரித்த இறைவனது அமுத கடாட்சம் பெறவே அச்சாம்பலில் இருந்து மன்மதன் உயிர் பெற்று எழுந்தான். முதலில் இருந்தது போன்ற அதே திருமேனி, அதே வேடம், அதே சின்னங்கள், திருவுருவம் முன்பிருந்தது போன்றே அதே அளவு அழகிய புன்சிரிப்பு, மலரம்புகளும் கரும்பு வில்லும் கொண்டு மதனனான தன் கணவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது கண்ட ரதிதேவி சிவபெருமானை வணங்கி பிறவி பயனை பெற்றவள் ஆனாள். தன் உயிர் கணவனை மீண்டும் உயிருடன் அளித்த சிவபெருமானை இறைவரும் இருவரும் கைகூப்பி வணங்கி பலவாறாக துதித்தனர். மனைவியோடு மன்மதன் துதித்ததை கேட்டு மனமுருகிய இறைவன், மன்மதனே, நீங்கள் இருவரும் துதித்ததை கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். தானாகத் தோன்றும் காமனே, வேண்டும் வரம் கேள், நீ விரும்பியதை தருவேன் என்று கூறினார். சிவபெருமான் கூறியதை கேட்ட மன்மதன் மகிழ்ச்சியில் மூழ்கி இரு கைகூப்பி தலைமணங்கினார். தழுதழுக்க, தேவாதி தேவனே, கருணைக்கடலே, இறைவனே, தாங்கள் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டிருப்பீர்களேயானால் எனக்கும் மகிழ்ச்சி தருபவராக ஆக வேண்டும். இறைவா, நான் முன்பு செய்த குற்றத்தை மன்னித்துள்ள வேண்டும். என் மக்களிடம் எனக்கு அன்பு உண்டாக வேண்டும். தங்கள் திருவடிகளில் பக்தியை தாருங்கள், தங்கள் திருவடிகளில் பக்தியை தாருங்கள் என்று இறைஞ்சினான். காமன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த இறைவன், அப்படியே ஆகட்டும் என வரமளித்து பின் கருணையே வடிவெடுத்த சிவபெருமான் சன்னே சற்றே புன்முறிவளித்தவாறே, மதிநுட்பம் கொண்ட காமனே, நான் உன்மேல் மகிழ்ச்சி கொண்டேன். உன் மனதில் உள்ள பயத்தை தள்ளிவிடு. நீ ஸ்ரீ விஷ்ணுவிடம் செல், என்னிடமிருந்து விலகியே இரு என்று கட்டளையிட்டார். பின்பு காமதேவன் சிவபெருமானை வணங்கி வெளிவர ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அவனுக்கு ஆசி வழங்கினர். இறைவனான பரமேஸ்வரன் பார்வதியோடு அரிசுவை உண்டி உண்டுவிட்டு மேனை இமமானிடம் அனுமதி பெற்று தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அரண்மனைக்கு சென்றார். அப்பொழுது முனிவரே, பெருவிழாவில் வேத முழக்கம் எங்கும் கேட்டது. வீணை முதலிய கம்பி வாத்தியம், மிருதங்கம், பேரி முதலிய தொற்கருவி, புல்லாங்குழல் முதலிய துளைசைக்கருவி, ஜால்ரா முதலிய உலோகவாத்தியம் என நான்கு வாத்தியங்களும் ஒலித்தன. தன் அரண்மனை திரும்பிய சிவபெருமான் உலகியலுக்கு ஏற்ப முனிவர்களை தண்டனிட்டு வணங்கினார். எனக்கும் ஸ்ரீஹரிக்கும் தலைதாழ்த்தி வணக்கம் தெரிவித்தார். தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கினர். எங்கும் ஜெயஜெய போற்றி போற்றி என்ற போற்றி ஒலியும், வணக்கம் கூறும் வணக்க ஒலியும், அனைத்து தடங்கல்களையும் நீக்கும் மங்களம் அழிக்கவல்ல வேதமன்ற ஒலியுமே நிறைந்திருந்தது. நான், ஸ்ரீஹரி, இந்திரன், ரிஷிகள், சித்தர்கள், தேவர்கள் என அனைவரும் சிவபெருமானை துதித்து போற்றி வணங்கி அவரது பணிவிடையில் ஈடுபட்டோம். தன் விருப்பப்படி திருமேனி கொள்ளும் இறைவன் எல்லோருக்கும் உரியவாறு மரியாதை அளித்தார். பின்பு அவரிடம் அனுமதி பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு சென்றனர். அத்தியாயம் 52. பிரம்மதேவர் கூறுகிறார், அப்பா நாரதா, பேறு பெற்றவர்களிலேயே பிறர்க்கரிய பேறு பெற்றவனான இமவான்
3: அனைவரும் உணவு உண்ண ஏற்ற ஒரு பெரிய திருமுற்றத்துக்கே அழகுபடுத்தி தன் மகன்களையும் மற்ற பர்வதங்களையும் அனுப்பி சிவபெருமானையும் மற்ற தேவர்களையும் உணவு உண்ண அழைக்கச் செய்தான். வந்தவர்களுக்கெல்லாம் அன்போடு உயர்ந்த அரிசுவை உண்டி விடைத்தான். சாப்பிட்டவின் அனைவரும் ஓய்வெடுக்க தங்கள் தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றனர். மேனை கூற சுமங்கலிப்பெண்டிர் சிவபெருமானை வேண்டி வணங்கி நறுமணக் கொடி வீட்டில் அவரை அழைத்துச் சென்று மேனை அளித்த அழகிய ரத்ன சிங்காதனத்தில் அமரச் செய்தனர். அக்கொடி வீட்டினை சிவபெருமான் மகிழ்ச்சியோடு சுற்றி பார்த்தார். எங்கும் ஒளிவிடும் நூற்றுக்கணக்கான மணிவிளக்குகள், ரத்னமயமான பாத்திரங்களும் ரத்ன கலசங்களும் வைக்கப்பட்டிருந்தன. முத்துக்களாலும் மணிகளாலும் அரண்மனை முழுதும் ஒளிர்ந்தது. திரும்பும் இடமெல்லாம் ரத்ன கண்ணாடிகள், வெண் சாமரங்கள் மற்றும் முத்துக்களாலும் நவமணிகளாலும் ஆன அழகிய தொங்கு மாலைகளால் சூழப்பட்ட அக்கொடி வீடு செல்வச் செழிப்புடன் காணப்பட்டது. அதற்கு உமை சொல்ல சொல்லியில்லை. தெய்வத் திருவும் விசித்திரங்கள் நிறைந்ததும் மனத்தை கவர்ந்தெடுத்து பேரின்பம் தருவதாகவும் இருந்தது. பலவாறான சித்திரங்கள் தீட்டப்பட்டது போன்றிருந்தது. சிவபெருமானது ஒப்புயர் பெற்ற பெருமையை விளக்குவதாகவும் இருந்தது. அவ்வழகிய திருமாளிகை சிவலோகம் என்று புகழ் பெற்றது. எங்கும் நறுமணம், எங்கும் ஒளி, சந்தனமும் அகரமும் சேர்ந்த கலவையின் நறுமணம் வீசியது. போதா ரமணி நல்ல பஜ்ஜுமத்தை பரப்பப்பட்ட அம்மாளிகை விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டது. சுவர்களில் பல பல சித்திரங்கள் அழகுபடுத்தின. பொறுக்கி எடுக்கப்பட்ட ரத்னமணி மாலைகள் அங்காங்கு தொங்கவிடப்பட்டுள்ளன. விஸ்வகர்மாவால் செயற்கையாக அமைக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம், பிரம்மலோகம், கைலாயம், இந்திரபவனம், சிவலோகம் ஆகியனவும் அங்கிருந்தன. இவ்வாறு அழகி மிளிரும் குடிவீட்டைக் கண்டு வியந்த சிவபெருமான் மலையரசன் இமமாலை புகழ்ந்து பேசி மகிழ்ந்தார். அங்குள்ள ரத்னங்கள் இடைத்த கட்டிலில் சிவபெருமான் மனநிறைவோடு சற்றே துயின்றார். இங்கு இமமான் தனது உற்றார் உறவினர்களுக்கும் மற்றையோருக்கும் அன்னம் பாரித்து விட்டு மீதி இருந்த காரியங்களையும் நிறைவு செய்தான். இங்கு இமமான் இன்றி அமையாதனமான காரியங்களை முடித்து நிற்க அங்கு இறைவன் கண் வளர்ந்து அருளினார். இதற்குள் இரவு கழிந்து பொழுது புலர்ந்தது. விடிவோரையில் உற்சாகம் கொண்டோர் பலவாறான வாத்தியங்களை இசைத்தனர். இதை கேட்டு ஸ்ரீ விட்டு முதலிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு எழுந்திருந்து தங்கள் இஷ்ட தெய்வமான சிவபெருமானை நேர்ந்தவாறே தங்கள் வாகனங்களை தயார் செய்து கொண்டு கைலை செல்ல ஆயத்தமாகி தர்மதேவதையை சிவபெருமான் பக்களுக்கு அனுப்பி வைத்தனர். யோக சக்திகள் நிரம்பிய தர்மதேவன் யோகநாதரான சிவபெருமானிடம், பிரமதகணங்களின் தலைவரே, எழுந்திருங்கள், தங்களுக்கு நலன் உண்டாகட்டும், எங்களுக்கும் நலனே செய்க, ஊர்வலத்திற்கு வந்திருந்த தேவர்கள் அனைவரையும் புண்ணியர்களாகச் செய்யுங்கள் என்று வேண்டி நின்றார். தர்மதேவர் கூறியதை கேட்டு சிவபெருமான் கருணையோடு அவரை கடாட்சித்து சற்றே சிரித்த வண்ணம் படுக்கையை விட்டு எழுந்து, நீ முன்னே செல், நான் நிச்சயமாக விரைவில் வந்து சேர்கிறேன் என்று கூறி அருளினார். சிவபெருமான் இவ்வாறு கூறவே தர்மதேவன் ஊர்வலத்திற்கு சென்றான். சிவபெருமானும் அங்கு செல்ல ஆயத்தமாவது கண்ட பெண்கள் அங்கு வந்து சிவபெருமானது திருவடி தாமரைகளை தரிசித்து மங்களப்பாட்டுக்களை பாடி பெருவிழா எடுத்தனர். சிவபெருமானும் உலகியலை அடுத்து காலைக்கடன்களை முடித்து மேனை மற்றும் இமமானிடம் அனுமதி பெற்று ஊர்வலத்திற்கு சென்றார். முனிவரே, அப்பெருவிழாவில் வேதமந்திர ஒலி நாற்புறமும் சூழ்ந்தது. மக்கள் நால்வகை வாத்தியங்களை இசைத்தனர். தன் இடத்திற்கு வந்த சிவபெருமான் உலகியலை தொடர்ந்து முனிவர்களையும் ஸ்ரீமன் நாராயணரையும் என்னையும் வணங்கினார். தேவர்கள் சிவனை வணங்கினர். எங்கும் போற்றி போற்றி வணக்கம் வணக்கம் என்ற முழக்கம். அனைத்து மங்களங்களையும் அருளும் வேத ஒலி. எங்கும் ஒரே கோலாகலம். அத்தியாயம் 53. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் ரிஷிகளும் கைலை திரும்ப எண்ணினர். அப்பொழுது இமமான் அவர்கள் தங்கியுள்ள இடத்திற்கு வந்து அனைவரையும் விருந்திற்கு அழைத்தான். பிறகு சிவபெருமானையும் அழைத்துவிட்டு தன் அரண்மனை சென்று விருந்திற்கான ஏற்பாட்டை கவனிக்கலானான். மகிழ்ச்சியும் ஆசையும் பொங்கி வர உரிய முறையிலன்றோ இமமான் அனைவரையும் விருந்திற்கு அழைத்துள்ளான். சிவபெருமான், ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மதேவனான நான், மற்றும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் என அங்கு வந்துள்ளோரது திருவடிகளை ஆதரவோடு அலம்பி மண்டபத்தில் உள்ள ஆசனங்களில் அமர்த்தி தன் சுற்றம் சூழ விருந்தினர்களை அறுசுவை உண்டியளித்து மகிழ்வுறச் செய்தான். நாங்கள் அனைவரும் முறைப்படி நன்கு உணவருந்தி ஆச்சமனம் செய்து இமமானிடம் அனுமதி பெற்று எங்கள் தங்குமிடங்களுக்கு சென்றோம். முனிவரே, இதே போன்று 3rd நாளும் இமமான் முறைப்படி தானங்கள் அளித்து ஆதரவோடு அனைவருக்கும் உரிய முறையில் மரியாதை செய்தான். 4th நாள் வந்ததும் அந்த நாளில் செய்ய வேண்டிய வைதிக கர்மங்களை முறைப்படி செய்வித்தான். இவையன்றி திருமணச் சடங்குகள் நிறைவடையாதனமன்றோ? பெருவிழாவும் ஆஹா ஆஹா என்ற வியப்புலியும் போற்றி போற்றி என்னும் அருளலியும் எங்கும் நிறைந்தது. நிறைய தானங்கள் தரப்பட்டன. எங்கும் பலவாறான ஆடல் பாடல்கள். 5th நாளன்று தேவர்கள் அனைவரும், மலையரசே, நாங்கள் இனி எங்கள் இருப்பிடம் செல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று அன்பும் மகிழ்ச்சியும் மீதுவர வேண்டினர். இதை கேட்ட இமமான் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், தேவர்களே, கருணை கூர்ந்து தாங்கள் இன்னும் சில தினங்கள் இங்கு தங்கி என்னை ஆட்கொள்ளக்கூடாதா என்று வேண்டினான். இவ்வாறு கூறிய இமமான் அன்பினால் தேவர்களையும் சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணுவையும் என்னையும் மற்றவர்களையும் வெகு நாட்கள் வரை அங்கேயே தங்க வைத்து தினந்தோறும் உரிய முறையில் பூஜித்தான். இவ்வாறு தேவர்கள் அங்கேயே வெகு நாட்கள் தங்கியிருக்க நேரமே அவர்கள் சத்த ரிஷிகளை மலையரசன் பக்கலில் அனுப்பினர். அவர்களும் இமமானிடமும் மேனையிடமும் உரிய முறையில் பேசி சிவபெருமானது உண்மை தத்துவத்தை விளக்கி கூறி இமமானது பிறர்க்கரிய பெரும்பேற்றையும் புகழ்ந்தனர். முனிவரே, அவர்களது சீரிய உபதேசத்தை கேட்ட இமமானும் விருந்தினர்களுக்கு அவர்கள் உலகம் செல்ல அனுமதி தர ஒத்துக்கொண்டான். சிவபெருமானும் கைலைக்கு புறப்பட தயாராக இருக்கும் தேவர்களோடு இமமானிடம் செல்ல இதைக் கண்ட மேனை உறக்க கதறிய வண்ணம் கருணைக் கடவுளான சிவபெருமானிடம் கூறலானாள். மேனை கூறுகிறாள், கருணைக்கடலே, என் பெண்ணான பார்வதியை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தாங்களோ எளிதிலேயே மகிழ்ச்சி கொள்பவர். பார்வதி செய்வது 1000 குற்றங்கள் ஆயினும் தாங்கள் அதை பொறுத்து உருளுதல் வேண்டும். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என் மகள் தங்களது திருவடித்தாமரைகளில் பக்தி கொண்டவளாகவே இருப்பாளாக. கனவிலும் நினைவிலும் எப்பொழுதும் மகாதேவரான தங்களைத் தவிர வேறு நினைப்பில் இருக்க மாட்டாள். காலனை வென்ற காலகாலனே, தங்களை பற்றிய பக்தி பேச்சுக்களை கேட்ட நொடியிலேயே ஆனந்த கண்ணீர் பெருக உடல் புலகித்து நிற்கிறாள். உங்களை பற்றிய இகழ் சொற்களை கேட்க இறந்தவளைப் போல மௌனமாகிறாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய மேனை தன் மகளான பார்வதியை சிவபெருமானது திருக்கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் கண் எதிரேலேயே மூச்சையிற்றாள். அப்பொழுது இறைவன் மேனைக்கு தேற்றரவு கூறி தேவர்களோடு மகிழ்ச்சியாக புறப்படலானார். தேவர்களும் சிவபெருமானுடன் மற்ற பணியாட்களுடனும் சிவபெருமானை நினைந்தவாறே கையிலை நோக்கி புறப்பட்டனர். இமயமலையை கடந்து வெளியே ஓர் உயரிய உயானவனத்தில் தங்கி பார்வதி பிராட்டியின் வருகை எதிர்நோக்கி இருந்தனர். முனிவரே, இதுவரை சிவபெருமான் மற்றும் உள்ள தேவர்களது திருமண யாத்திரையை கூறினேன். இனி பார்வதி பிராட்டியின் திருமண விடையாற்றியை பற்றி கூறுவேனாக. அந்த யாத்திரை பிரிவாற்றாமை மற்றும் மகிழ்ச்சியோடு கூடியது.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
1: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம் ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 54. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன்பின் சப்த ரிஷிகளும் இமமானிடம், மலையரசே, பார்வதி பிராட்டியை வழியனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை உரிய முறையில் செய்யுங்கள் என்று கூறினர். முனிவரே, இதை கேட்ட இவ்வான் இனி பார்வதி தேவியை பிரிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையை நினைத்து அன்பின் மிகுதியால் சற்றே வருத்தத்தில் ஆழ்ந்தான். சிறிது நேரம் சென்றதும் தன் நிலைக்கு வந்த இமவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மேனைக்குச் சொல்லி அனுப்பினான். முனிவரே, இமவான் கூறியதை அறிந்த மேனை மகிழ்ச்சியும் வருத்தமும் கொண்டு பார்வதியை வழி அனுப்ப ஆயத்தமானாள். இமமானது அன்பு மனைவியான மேனை உரிய முறையில் வைதீக லௌகீக குல ஆச்சாரங்களை அனுசரித்து பெருவிழா எடுத்தாள். ரத்னங்கள் பதித்த பிரபல வண்ணப்பட்டாடைகள், அரசர்க்குரிய 12 வகையான ஆபரணங்கள் ஆகியவைகளால் பார்வதி தேவியை அலங்கரித்தாள். அப்பொழுது மேனையின் உள்ளத்தை நன்கறிந்த கற்புக்கரசியான ஓர் அந்தன பெண்மணி பார்வதி பிராட்டிக்கு உயர்ந்ததான பதிவிரதா தர்மங்களை கூறலானாள். அந்தன பெண்மணி கூறுகிறாள், மலையரசன் திருமகளே, இப்பொழுது நான் கூறுவதை அன்போடு கவனமாக கேள். இது அறநெறிகளை ஊக்குவிப்பது, இகபர உலகங்களில் ஆனந்தம் அளிப்பது, கேட்பவர்களுக்கும் நலனே விளைவது. இவ்வுலகில் கற்புடை பெண்ணே புண்ணியம் செய்தவள், வேறு யாரும் இலர். அவளே அனைவராலும் கொண்டாடத்தக்கவள், உலகங்கள் அனைத்தையும் தூய்மையாக்குபவள், அவளே பாவக்குவியல்களை எரித்து சாம்பர் ஆக்குபவள். சிவையே, தன் மணாளனையே பரமேஸ்வரனாக நினைத்து அன்போடு அவனுக்கு பணிவிடை செய்பவள், இவ்வுலக இன்பங்களையெல்லாம் அனுபவித்து உயர்ந்த உலகத்தை பெறுகிறாள். தன்யா பதிவிரதா நாரி நான்யா பூஜ்யா விசேஷதகா பாவனி சர்வலோகானாம் சர்வ பாபௌகநாசினி சேவதேயாம் பதிம் பிரேம்னா பரமேஸ்வரஸ்சிவே இஹ புக்துவாகிலான் போகானந்தே பத்யா சிவாம் கதிம் சாவித்ரி லோபாமுத்ரி அருந்ததி சாண்டிலி சதுரூபை அனசூயை லக்ஷ்மி ஸ்வதா சதி சம்னி சுமதி ஸ்ரத்தை மேனை மற்றும் சுவாகா இவர்கள் போன்று இன்னும் எவ்வளவோ பெண்கள் கற்புக்கரசிகள் எனப்படுவார்கள். சொல்லில் பெருகுமே என அவ்வளவையும் கூறவில்லை. இவர்கள் எல்லோரும் தங்கள் கற்பு திண்மையாலேயே அனைத்து உலகங்களையும் அனைத்து உலகங்களினாலும் கொண்டாடப்படுகிறார்கள். பிரம்மதேவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் முனிவர்கள் அனைவராலும் போற்றத்தகுந்தவர்களாக உள்ளனர். ஆகவே நீ உன் கொழுநரான சிவபெருமானுக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து வர வேண்டும். அவரோ ஏழை பங்காளர், அனைவராலும் சேவிக்கப்படுபவர், சான்றோர்கள் அடைக்கலம் பூமிடம். இவ்வுயரிய பதிவிரதா தர்மத்தை வேத ஸ்ருதிகளும் மனுமுறை முதலிய ஸ்மிருதிகளும் விரிவாக கூறுகின்றன. இதன் உயர்வை கூறியது போல மற்ற தர்மங்களை உயர்வாக கூறவில்லை என்பதை நிச்சயமாக கூறலாம். பதிவிரதா தர்மத்தில் ஒன்றி நிற்கும் பெண்மணி தன் மணாளன் உணவருந்திய பின்னரே தான் உண்பாள். சிவையே, கணவன் நின்று கொண்டிருந்தார், கற்பரசியும் நிற்கத்தான் செய்வாள். நற்குணவதியான பெண் தன் கணவர் உறங்கிய பிறகே தான் உறங்குவாள். ஆனால் அவன் துயில் உணரும் முன் தான் துயிலிடுவாள். சூதுமாது விடுத்து அவனது நலனையே நாடுவாள். தன்னை அலங்கரித்துக் கொள்ளாது தன் கணவர் எதிரில் வரமாட்டாள். கணவனார் ஏதாவது ஒரு காரிய நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்தாள், அந்நாட்களில் அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டாள். பதிவிரதை தன் கணவரது திருப்பெயரை ஒருபோதும் கூறக்கூடாது. கணவன் சற்றே கடிந்து கொண்டாலும் அவள் திரும்ப கடிந்து கொள்ளக்கூடாது. கணவர் அழைத்தால் உடனே அனைத்து காரியங்களையும் நிறுத்திவிட்டு அவரிடம் சென்று, நாதா, அழைத்த காரணம் என்னவோ, தயவுசெய்து என்ன செய்ய வேண்டும் எனச் சொல்லுங்கள் என்று தலைவணங்கி அன்போடு கேட்க வேண்டும். பின் கணவனாரிட்ட கட்டளையை மனமகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். வீட்டின் வாயிற்படி அருகே வெகுநேரம் நிற்கக்கூடாது. பிறர் அகம் செல்லக்கூடாது. தான் அறிந்த ரகசியத்தை பிறர் எதிரில் கூறக்கூடாது. கணவன் கூறுவதற்கு முன்பே பூஜைக்குரிய பொருட்களை தானாகவே எடுத்து வைக்க வேண்டும். அவருக்கான நன்மைகளை செய்ய உரிய நேரத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். கணவனாரது அனுமதியின்றி புண்ணிய தலங்களுக்கு கூட செல்லக்கூடாது. மக்கள் வெகுவாக கூடியுள்ள சபைகள், விழாக்கள், உற்சவங்கள் ஆகியவற்றை பார்ப்பதை வெகு தொலைவிருந்தே தவிர்க்க வேண்டும். புண்ணியத்தல யாத்திரையின் பயனை பெற விரும்புபவள் தன் கணவனாரது திருவடி தண்ணீரை அருந்துவதாலேயே அப்பயனை பெறலாகும். அவளுக்கு அத்தண்ணீரிலேயே அனைத்து புண்ணிய நதிகளும் தலங்களும் அமைந்துள்ளன என்பதில் ஐயமேதும் இல்லை. தீர்த்தார்த்தினி துயா நாரி பாதி பாதோதகம் பிபேத் தஸ்மின் சர்வாணி தீர்த்தானி க்ஷேத்ராணி ச ந சம்சயஹா. கற்புக்கலான பெண்மணி தன் கணவர் உண்டு மீதமான சாதம் முதலியவற்றை
2: தனக்கு உகந்த பிரியமான போனகம் அதாவது உணவு என மதித்து ஏற்பாள். தன் குழுநன் அளிப்பது எதுவாகினும் அதை மகாபிரசாதமாக தலைதாழ்த்தி பெற்றுக் கொள்வாள். தேவர்கள், பித்திருக்கள், விருந்தாளிகள், பணியாட்கள், பசு மற்றும் பிச்சைக்காரர்கள் ஆகியவர்களுக்கு அன்னம் அளிக்காது, எப்பொழுதும் தான் முதலில் சாப்பிடக்கூடாது. கற்புழுக்கத்தில் தலை நிற்கும் இல்லறத்தாய் வீட்டின் சாமான்களை குறிப்பிட்ட இடத்தில் ஒழுங்காக பாதுகாப்பாக வைக்க வேண்டும். வீட்டு வேலைகளில் கிட்டிக்காரியாகவும் செலவழிப்பதில் சிக்கனமாகவும் மலர்ந்த முகத்துடனும் இருக்க வேண்டும். கணவரது ஒப்புதல் இன்றி விரதமோ உபவாசமோ இருக்கக்கூடாது, இல்லையேல் அந்த விரத உபவாசங்களுக்கான பலன் கிடைக்காது, பரலோகத்தில் நரகத்தையே சென்றடைவாள். தன் கணவர் சுகமாக அமர்ந்திருக்கும் போதும், விருப்பப்படி கேளிக்கைகளிலோ பொழுதுபோக்கிலோ ஈடுபட்டிருக்கும் போதும், நடுவே ஏதாவது முக்கியமான காரியங்கள் வரினும் கற்பரசியான பெண்மணி தன் கணவரை எழுப்பக்கூடாது. தன் கணவர் ஆண்மையற்றவராயினும், தாழ்ந்த நிலையை அடைந்தவராயினும், நோயற்றவராயினும், கிழப்பருவம் அடைந்த போதும், சுக வாழ்விலும் துன்ப வாழ்விலும் என் நிலையில் இருப்பினும், கற்புடை மகளிர் தன் கணவரை உதாசீனம் செய்யக்கூடாது. மாதவிடாய்க்கால்மான 3 நாட்களிலும் தன் கணவர் எதிரில் வரக்கூடாது, அதாவது தனித்திருக்க வேண்டும். நீராடி தூய்மை பெறும் வரை பதியிடம் தன்னை பற்றிய செய்தி எதையும் சொல்லக்கூடாது. நன்கு தூய்மையாக நீராடிய பின் முதன் முதலில் தன் கணவரைத்தான் பார்க்க வேண்டும். அதுவரை பிறரது முகத்தை பார்க்கவே கூடாது, அல்லது தன் கணவரை மனதிலே நினைத்தவாறு சூரியனை காண வேண்டும். தன் கணவரது ஆயுள் நீடிக்க வேண்டும் என விரும்பும் பெண்மணி மஞ்சள், குங்குமம், நெற்றிப்பொட்டு, மை, ரவிக்கை, தாம்பூலம், மங்களமான நகை நெட்டுகள், கைவளைகள், காதணிகள் முதலியவற்றை தன் மேனியிலிருந்து கழட்டக்கூடாது. தலைக்கூந்தலை சீவி முடியாமல் இருக்கக்கூடாது. வண்ணாதி, விபச்சாரி, தீய நடைத்துள்ளவள், பெண் துறவி, பேரிழந்தவள் அதாவது பிள்ளை பாக்கிய மற்றவர் முதலியவர்களை தன் தோழிகளாக கொள்ளக்கூடாது. தன் கணவரிடம் துவேஷம் கொண்டவனை என்றுமே ஆதரிக்கக்கூடாது. எங்கும் தனித்து நிற்கக்கூடாது. ஆடையின்றி நீராடக்கூடாது. பதிவிரதையான பெண் உரல், உலக்கை, விளக்குமாறு அதாவது துடைப்பம், பாறை, ஆற்றுரல், வாயில் படி, கீழே கிடக்கும் கட்டை ஆகியவற்றின் மேல் எப்பொழுதும் உட்காரக்கூடாது. புணர்ச்சியின் போதல்லாது மற்ற நேரங்களில் கணவரிடம் தன் பிடிவாதத்தையோ பேச்சுத்திறனையோ காட்டக்கூடாது. தன் கணவருக்கு பிடித்த பொருள்களிலேயே தன் விருப்பமும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தன் கணவரது நலத்திலேயே கவனம் இருக்க வேண்டும். அவனது மகிழ்ச்சியே இவளது மகிழ்ச்சியும். அவன் வருந்துகையில் தானும் வருந்த வேண்டும். அது முகத்தில் தெரியுமே, அப்பொழுது அவர் அந்த துன்பத்தை மறக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும். கற்புடை மகளிர் இன்பத்திலும் துன்பத்திலும் தன் கணவரிடம் ஒரே மாதிரி இருப்பார்கள். அவளன்றோ புண்ணியவதி, தன் மனதில் விகாரமான எண்ணத்திற்கு என்றுமே இடம் தரக்கூடாது, என்றும் தைரியத்தை கைவிடக்கூடாது. வீட்டில் நெய், எண்ணெய், உப்பு முதலியன தீர்ந்து போய் இருந்தாலும் இந்த பொருள் வீட்டில் இல்லை என்று உடனே கூறி அவரது மனத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது. தேவதேவி, கற்பரசிக்கு தன் கணவரே பிரம்மதேவர், சிவநாராயணர், ஸ்ரீ சிவன், ஏன் இவர்களை காட்டிலும் உயர்ந்தவரே. கற்பரசித்துக்கு தன் கணவர்தான் பரமசிவன். விதேர் விஷ்ணோ ஹராத்வாபி பதிரேகோதிகோ மதா பதிவிரதாயா தேவேசி ஸ்வபதி சிவையேவச்ச. தன் கணவரது கட்டளையை மீறி விரதம், உபவாசம் முதலியவற்றை செய்பவள் தன் கணவரது நீண்ட ஆயுளை அபகரிக்கிறாள். இறந்தபின் நரகமே போகிறாள். தன் கணவர் கூற்றுக்கு எதிராக கடும் சொற்களை கூறுபவள் கிராமத்தில் நாயாகவும் மக்களற்ற வனத்தில் பெண் நரியாகவும் பிறக்கிறாள். கணவனை காட்டிலும் உயர்ந்த இடத்தில் அமரக்கூடாது. தீயோர் அருகில் செல்லக்கூடாது. பயமுறுத்தும்படியான சொற்களை கூறக்கூடாது. எவரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. கலகம் நடக்கும் இடத்தை தவிர்க்க வேண்டும். பெரியோர்கள் நடுவில் உரத்த குரலில் பேசக்கூடாது, சிரிக்கவும் கூடாது. கணவர் வெளியிலிருந்து வீடு திரும்புவது கண்டார் உடனே நீர், உண்டி, தின்பண்டங்கள், தாம்பூலம், நல்லாடை ஆகியவைகள் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தல், அவரது திருவடிகளை பிடித்து விடுதல், இன்சொற்கள் கூறுதல், கணவரது களைப்பை போக்குவதற்கான உபாயங்களை மனமுவந்து மகிழ்ச்சியோடு செய்தல் ஆகியவற்றை செய்யும் பெண் மூ உலகங்களையும் மனமகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறாள். தந்தையோ, உடன் பிறந்தவனோ, தனையனோ தரும் இன்பம் அளவானது. ஆனால் கணவனோ எல்லை காணா இன்பம் அளிக்கிறான். ஆகவே பெண்கள் எப்பொழுதும் தன் கணவனை கொண்டாட வேண்டும், மரியாதை காட்ட வேண்டும். பதியே கடவுள், அவரே ஆசிரியர், அவரே தர்மமும் புண்ணியத்தலங்களும் விரதங்களும். ஆகவே அனைத்தையும் விடுத்து கணவர் ஒருவரையே சேவிக்க வேண்டும். பர்த்தா தேவோ குருர் பர்த்தா தர்ம தீர்த்த விரதானிச்ச தத்மாத் சர்வம் பரித்தியச்ச பதினேகம் சமர்ச்சையேது. பதியே கடவுள், அவரே ஆசிரியர், அவரே தர்மமும் புண்ணியத்தலமும் விரதங்களும். ஆகவே அனைத்தையும் விடுத்து கணவர் ஒருவரையே சேவிக்க வேண்டும். தீய எண்ணம் கொண்ட எந்த ஒரு பெண் தன் கணவரை விடுத்து தனித்து செயல்புரிகிறாளோ அவள் மரப்பொந்தில் விழுந்து வாழும் குடும் கோட்டானாக பிறக்கிறாள். எவள் ஒருத்தி பிற ஆடவரை ஓரக்கண்களால் பார்க்கிறாளோ அவள் கோணல் பார்வை உடையவள் உள்ளவள் ஆவாள். கணவரை விடுத்து தான் மட்டும் நல்ல தின்பண்டங்களை தின்பவள். கிராமப்புறத்தில் பெண் பன்றியாக பிறந்து தன் மலத்தை தானே தின்பாள் அல்லது செம்மறியாடாக பிறப்பாள். தன் கணவரை மரியாதையின்றி நீ என்று அழைப்பவள் உமையாக பிறப்பாள். தன் சக்கரத்தியை பொறாமையோடு பார்ப்பவள் பாக்கியமற்றவள் ஆகிறாள். தன் கணவரது கண்ணீர் படாமல் பிற ஆடவரை பார்ப்பவள் குருடியாகவும் கோணலான முகம் உடையவளாகவும் அழகற்றவளாகவும் பிறப்பாள். உயிர் பிரிந்த உடல் எவ்வாறு அந்நொடியிலேயே தூய்மை அற்றதாகிறதோ அவ்வாறே கணமற்றவள் நன்கு நீராடினாலும் எப்பொழுதும் தூய்மையற்றவளாகவே கருதப்படுகிறாள். கற்பரசி வசிக்கும் வீட்டில் இருக்கும் அவளது தாய் தந்தை மற்றும் கணவன் ஆகியவர்களே உலகில் கொடுத்து வைத்த பாக்கியவான்கள். அந்த கற்பரசியின் புண்ணியத்தினால் அவளது தந்தை தாய் கணவன் ஆகியோரளது பித்திருக்கள் மூன்று தலைமுறைகள் விண்ணுலகில் சுகத்தை பெறுகிறார்கள். சா தன்யா ஜனநீலோகே ச தன்யோ ஜனகப்பிதா தன்ய சச்ச பதிர்யச்ச கிரகே தேவி பதிவிரதா பித்ருவம்சியா மாத்ருவம்ச பித்ருவம்சியா மாத்ருவம்சியா பதிவம்சியா த்ரயஸ்த்ரயா பதிவிரதாயா புண்ணியேன ஸ்வர்கே சௌக்கியானி புஞ்சதே. தீயொழுக்கம் கொண்டவள் தன் கற்பொழுக்கம் கெடுவதால் தாய் தந்தை கணவன் ஆகிய மூவரின் குலத்தையும் கீழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறாள். தானும் இவ்வுலகிலும் விண்ணுலகிலும் துன்பத்தையே தூக்கிறாள். கற்புடை பெண்டிரது சீரடி பரவும் நிலம் முழுவதும் பாவம் நீங்கி தூய்மை பெறுகிறது. தூயவர் என கருதப்படும் சூரியன் சந்திரன் வாயுதேவன் முதலியவர்களும் தங்களை தூய்மையாக்கிக் கொள்வதற்காக பதிவிரதையை தொட்டு செல்கிறார்கள். புறம் தூய்மை நல்கும் தண்ணீரும் கற்புக்கரசிகளை தீண்டிச் செல்ல விரும்புகிறது. அவ்வாறு தீண்டுவதால் தன்னுடைய ஜடநிலை நீங்கி பிறரை தூய்மையாக்கும் நிலை தனக்கு கிட்டியதாக நினைக்கிறது. இல்லாளே இல்லத்தின் அணிவேர் இன்பத்திற்கும் அவளேதான் வேர். அவளாலேதான் அற நெறிகளின் பயன் பெறலாகிறது. குலம் தலைக்க காரணமானவளும் அவளே ஆகும். பார்யா மூலம் கிரகஸ்தஸ்ய பார்யா மூலம் சுகஸ்ய ச பார்யா தர்ம பலாவாப்தியை பார்யா சந்தான விருத்தையே. தன்னுடைய திருமேனி அழகில் செருக்கு கொண்டலையும் பெண்கள் வீட்டுக்கு வீடு இல்லையா என்ன இருக்கிறார்கள். தன்னுடைய திருமேனி அழகில் செருக்கு கொண்டு அலையும் பெண்கள் வீட்டுக்கு வீடு இல்லையா என்ன இருக்கிறார்கள். ஆனால் கற்புடைய பெண் ஸ்ரீ பரமசிவனாரது பக்தி ஒன்றினாலேயே பெறலாகிறது. தன் மனைவியினாலேயே இவ்வுலகம் பரவுலகம் இரண்டிலும் ஒருவன் அச்சி செலுத்த முடியும். மனைவியை இழந்தவன் தேவர்கள் பித்திருக்கள் மற்றும் விருந்தினருக்கான விருந்தோமல் என்னும் வேள்விக்கு தகுதியற்றவன் ஆகிறான். கற்புவரசியான மனைவியோடு இருப்பவனே உன்னையில் இல்வாழ்வான். மற்ற பெண்களோ அரக்கியைப் போலவும் கிழட்டுத்தனம் போலவும் கணவனை விழுங்குபவளே ஆவாள். கங்கையில் நீராடுவதால் உடல் தூய்மை பெறுவது போல் கற்புடைய பெண்டிரை தரிசித்தலால் அனைத்துலகும் தூய்மையாகிறது. அனைத்தும் தூய்மையாகிறது. யதா கங்காவகாகேன சரீரம் பாவனம் பவேத் ததா பதிவிரதாம் திருஷ்ட்வா சகலம் பாவனம் பவேத். தன் கணவரையே தான் வழிபடும் தெய்வமாக கொண்ட கற்பரசிக்கும் கங்கைக்கும் எவ்வித பேதமும் இல்லை. கற்பரசியும் அவளது கணவரும் பார்வதி பரமேஸ்வரருக்கு சமமே. ஆகவேதான் ஆய்ந்தறிந்த கற்றோர்கள் அவ்விருவரையும் பூஜிக்கின்றனர். கணவர் ஓம் எனும் பிரணவமாகும். மனைவியோ வேதத்தின் ரிக்குகள். கணவர் தவம் எனில் மனைவி பொறுமை. மனைவி நற்செயல்கள் எனில் கணவர் அதன் பயன். பார்வதி கற்புடைய பெண்ணும் அவள் கணவருமே அதாவது அந்த தம்பதியே கொடுத்து வைத்தவர்கள் பெரு பெற்றவர்கள். தாராபதி ஸ்ருதிர் நாரி க்ஷமா சா ச ஸ்வயம் தபஹா ஃபலம் பதி சத்கிரியாச்ச சத்கிருதி சத்கிரியா சா தன்யௌ தௌ தம்பதி சிவே. மலையரசன் மகளே, இதுவரை கற்பரசிகளின் அறநெறிகளை பற்றி கூறினேன். இனி கற்பரசிகளிலும் உள்ள வேறுபாடுகளை கூறுவேன். கவனமாக கேள். கற்பரசிகளிலும் மிகச்சிறந்தவள் அதாவது உத்தமம் என்பது முதலான நான்கு வகைகள் உள்ளன. அவர்களை பற்றி நினைக்கவே பாவங்கள் அகலும். மிக மிக உயர்ந்தவள் உயர்ந்தவள் தாழ்ந்தவள் மிக மிக தாழ்ந்தவள் என்ற நான்கு வகை. இவர்களது இலக்கணங்களை கூறுகிறேன். கவனமாக கேள். மங்களமானவளே, எவளுடைய மனம் கனவிலும் பிற ஆடவரை என்று தன் கணவரையே காணுமோ அவளே உத்தமி. மிக மிக உயர்ந்த நிலையில் உள்ள கற்பரசி. மலைமகளே, எவள் நல்லெண்ணத்துடன் பிற ஆடவரை தன் தந்தை சகோதரன் மகன் என்ற நிலையில் காண்பாளோ அவள் நடுநிலையில் உள்ள உத்தமி பதிவிரதை. பார்வதி, எவள் அறநெறிகளை மனதில் கொண்டு விபச்சாரம் செய்யாமல் தன் கற்புடுக்கத்திலேயே ஒன்றியிருப்பாளோ அவள் தாழ்ந்த நிலையில் உள்ள கற்பரசி. எவள் தன் கணவருக்கும் தன் குலத்தோருக்கும் களங்கம் வந்துவிடுமோ என்று பயந்து தன் குற்றத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முயற்சிப்பாளோ அவளை முன்னோர்கள் மிக மிக தாழ்ந்த நிலையில் உள்ள பதிவிரதையாக கருதுகிறார்கள். பார்வதி, இந்நான்கு கற்பரசிகளுமே அகில உலகங்களின் பாவங்களை நீக்கி தூய்மை ஆக்குபவர்கள்தான். அத்ரி முனிவரின் முதல் மனைவியான அனசூயை பிரம்மா விஷ்ணு பரமசிவன் ஆகிய மூர்த்திகளின் வேண்டுகோளை ஏற்று தன் கற்புத்திறனால் வராகருடைய சாபத்தால் இறந்துவிட்ட ஓர் அந்தணனை உயிர்ப்பித்தாள். ஆணிவாண்டவியர் என்னும் மகிழ்ச்சியின் சாபத்தால் நலாயினி என்னும் கற்பரசியின் கணவரான மௌத்கல்யர் இறந்துவிடவே நலாயினி சூரியனை உதிக்காமல் செய்தித்தாள். இதனால் அகில உலகங்களும் துன்புறவே மூர்த்திகளும் நலாயினியிடம் சென்று வேண்ட அவள் அனுசூயையை சரணடைய அவளது கற்புத்திறனால் நலாயினியின் கணவன் இறந்ததும் மீண்டும் உயிர் பெற்றார் என்பது புராணங்களில் உள்ள வரலாறு. மலைமகளே, இவற்றையெல்லாம் நன்கு உன்னி பார்த்து நீ தினம் உன் கணவருக்கு மகிழ்ச்சியோடு பணிவிடை செய்ய வேண்டும். பதி சேவையே அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றித் தரும். நீயோ அகில உலக நாயகியான மகேஸ்வரி, உன் கணவரோ சாட்சாத் சிவபெருமான். உன்னை நினைத்தாலேயே பெண்கள் கற்பரசிகளாக ஆவர். தேவி, உனக்கு இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லைதான். ஆனால் இன்றைய உலகியலை நினைத்து கற்பரசிகளின் அறநெறி ஒழுக்கங்களை கூறினேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு உபதேசித்தா வந்தன பெண்மணி பார்வதி பிராட்டிக்கு வணக்கம் செலுத்தி மௌனமானாள். இவ் உபதேசங்களை கேட்டு சிவனார் காதலியான பார்வதி பெருமகிழ்ச்சி கொண்டாள். அத்தியாயம் 55. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அந்தன பெண்மணியான பார்வதி பிராட்டிக்கு பதிப்பிரதைகளின் அறநெறிகளை விளக்கி கூறியவின் மேனையை அழைத்து, அரசியே, உமது மகளை புகுந்த வீட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறினாள். மேனையும் அப்படியே என்ற மகிழ்ச்சியோடு கூறினாள். ஆனால் மயக்கமுற்றாள். பின் ஒருவாறு மனம் தேடி பார்வதியை அழைத்து மார்போடு அணைத்துக் கொண்டு அவளை பிரியப் போவதை நினைத்து உறக்க கதறி அழுதாள். பார்வதியும் மனம் நிகழும் சொற்களை கூறியவாறு அழுதாள். பிரிவாற்றாமையால் இருவருமே மூச்சை அடைந்தனர். பார்வதி அழுததைக் கண்ட தேவ பெண்டிர்களும் தன் நிலை மறந்தனர். பெண்டிர் அனைவரும் மனம் கலங்கி அழுதனர். பெரும்பாலும் திடமாகினர். யோகீசரான சிவபெருமானும் உலகியலை ஒட்டி அழுதார் என்றால் மற்றவர்களை பற்றி என்ன கூறுவது? இதற்குள் இமுமான் தன் பிள்ளைகள், மந்திரிகள், அந்தன பெரியோர்கள் என அனைவரும் சூட அங்கு வேகமாக வந்தான். அவனும் முகத்திற்கு ஆட்பட்டு தன் மகளை மார்போடு அணைத்து புலம்பி, மகளே, என்னை விட்டு இப்பொழுது எங்கு போக எங்கே போகப் போகிறாய் என்று கூறி அழுதான். அனைத்துலகமே அவனுக்கு வெற்றிடமாக தோன்றியது. அப்பொழுது சிறந்த ஞானியான புரோகிதர் மற்ற அந்தனர்களது உதவியோடு ஆத்யாத்ம விஷயமான உண்மை தத்துவத்தை விளக்கி கூறி அனைவரையும் தெளிவுபடுத்தினார். பார்வதி பிராட்டி தன் தாய், தந்தை, குலப்புரோகிதர் ஆகிய அனைவரையும் வணங்கினாள். பார்வதி பிராட்டி தான் மகாமாயியாக இருப்பினும் உலகியலுக்கு ஏற்ப அப்போதைக்கு அப்போது சற்றே சிணுங்கி அழுதாள். தாய் மேனையோ மிகவும் பிரலாபித்தாள். அண்ணன்மார்களும் அண்ணிகளும் அழுதனர். அன்பின் மிகுதியால் அங்கு அழாதவர்களே இல்லை. இதைக் கண்டு அந்தனர்கள் ஒன்று கூடி அனைவருக்கும் தெற்றரவு சொல்லி பயணத்திற்கான முகூர்த்தம் இது என்பதை தெளிவுபடுத்தினர். பின்பு இமுமானும் மேனையும் அறிவுற்று தைரியத்தை அடைந்து பார்வதி பிராட்டி அமர்ந்து செல்வதற்காக பல்லாக்கை வரவழைத்தனர். அந்தன பெண்டிர்களும் மற்றோரும் ஆசி கூறி பார்வதியை அதில் அமர்த்தினர். ஒரு பட்டத்தரசிக்கு உரியதான அனைத்து சீர்வரிசைகளையும் அளித்தனர். பிறருக்கு அரிய பெரும் பொக்கிஷங்களை அளித்தனர். பார்வதி தேவியும் தாய், தந்தை, சான்றோர்கள், குலப்புரோகிதர் மற்றும் அண்ணன்கள், அண்ணிகள் மற்றும் உள்ள பெண் குலத்தவர் அனைவரையும் வணங்கி ஆசி பெற்று பிரயாணமானாள். அன்பினுக்கு ஆட்பட்ட இமமான் தனது புத்திரர்களோடு தேவர்கள் சூழ சிவபெருமான் பார்வதியின் வரவு நோக்கி காத்திருக்கும் இடம் வரை சென்றான். அங்கு அனைவரும் அன்போடு ஆற தழுவிக் கொண்டனர். பின்பு இறைவனை வணங்கி துதித்து தங்கள் நகரம் திரும்பினர். பின் கைலையை அடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியிடம், தேவி, நீ என்றுமே என் உயிர் காதலிதான். இதுவும் ஒரு திருவிளையாடல் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முப்பிறவியின் நிகழ்ச்சிகள் உனக்கு ஞாபகம் இருக்குமே. ஆகவே நம்மிடையேயான உறவு, இந்த நித்திய சம்பந்தம் உனக்கு நினைவில் இருக்குமானால் சொல் பார்க்கலாம் என்று அருளினார். தன் உயிர் நாயகரான மகேஸ்வரன் கூறியதை கேட்ட பார்வதி தேவி, இறைவனே, எனக்கு அனைத்தும் நினைவில் உள்ளதுதான். ஆனால் இப்பொழுது தாங்கள் சற்றே மௌனமாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை விரைவில் செய்தருள வேண்டுகிறேன் என்று பதில் உரைத்தார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, நூற்றுக்கணக்கான அமுதாரை விழுந்தது போன்ற தன் மனைவியின் இன்சொற்களை கேட்ட இறைவன் உலகியலுக்கு ஏற்ப மகிழ்ந்தார். பலவாறான பொருட்களை ஒன்று கூட்டி ஸ்ரீ நாராயணர் முதலிய அனைத்து தேவர்களுக்கும் பலப்பலமான அரிசுவை உண்டி வழங்கினார். தன் திருமணத்திற்கு வந்த அனைவருக்குமே இதே போன்று அரிசுவை உண்டி வழங்கினார். உணவருந்திய தேவர்கள் பல பல ரத்ன ஆபரணங்கள் அணிந்த தங்கள் மனைவிமார்கள், பணியாட்கள் ஆகியவர்கள் சூழ பிறைசூடிய பெருமானை இன்சொற்களால் துதித்து வலம் வந்து வணங்கி பார்வதி கல்யாணத்தை வாயார புகழ்ந்து பேசிய வண்ணம் தங்கள் ஊர் திரும்பினர். முனிவரே, உலகியலுக்கு ஏற்ப முழுவதற் கடவுளான இறைவன் என்னையும் ஸ்ரீமன் நாராயணனையும் வணங்கினார். அது எவ்வாறு இருந்தது தெரியுமா? வாமனாவதாரம் எடுத்த எம்பிரான் சிவன் நாராயணர் கஷ்யபுரி கஷ்யபூமி வரை நமஸ்கரித்தது போன்றிருந்தது காட்சி. நானும் ஸ்ரீஹரியும் சிவபெருமானை மார்போடு அணைத்து தழுவி அசி வணங்கினோம். சிவபெருமானம் பரம்பொருளே என்பதை எண்ணிய ஸ்ரீஹரி உயர்ந்த துதிகளால் துதித்தார். அதன்பின் நானும் ஸ்ரீஹரியும் மகிழ்ச்சி பொங்க இரு கைகூப்பி அவரிடம் விடைபெற்று திருமணத்தை புகழ்ந்த வண்ணம் எங்கள் உலகம் வந்து சேர்ந்தோம். சிவபெருமானும் பார்வதி பிராட்டியுடன் திருக்கையிலையில் ஆனந்தமாக திருவிளையாடல்கள் புரிந்த வண்ணம் இருக்கலானார். சிவகணங்கள் எல்லாம் இத்திருமணத்தால் மகிழ்ந்தனர். மிகுந்த பக்தியோடு சிவனையும் பார்வதி தேவியையும் ஆராதித்தனர். அன்பனே, பரம மங்களமான சிவபார்வதி திருமணம் பற்றி இதுவரை கூறினேன். இந்நிகழ்ச்சி சோகந்தவிற்கும் சுருதி பொருள், எல்லையற்ற ஆனந்தம் அடிப்பது, செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் பெருக்குவது. சிவனையும் பிராட்டியையும் தூய்மையாக இருந்து ஒரே மனதுடன் இந்நிகழ்ச்சியை கேட்பவனும் பிறருக்கு சொல்பவனும் சிவன் உலகை அடைவர். மங்களங்கள் அனைத்தும் ஒருங்கு கூடி நிற்கும் இவ்வற்புத கதையை இதுவரை கூறினேன். இது தடைகளை தகர்த்தெறிந்து நோய் நொடிகளை விரட்டுவது. இதன் மூலம் விண்ணுலகம் பெறலாம். இவ்வுலகில் போலும் நீண்ட ஆயுளும் புத்திரப்பேரும் பேரன் பேரும் கிட்டும். மனவிருப்பங்கள் அனைத்தையும் நல்கும். இவ்வுலக போகமும் அவ்வுலக முக்தியும் பெறலாகும். மங்களமான இந்நிகழ்ச்சியை கேட்க அபமிருத்து என்கிற அகால மரணம் விலகும், அமைதி கிட்டும், தீய சகுணங்களை அழிக்கும், அறிவையும் ஞானத்தையும் அளிக்கும். நலம் விரும்புவோர் சிவபெருமானது விழாக்காலங்களில் முயற்சியும் மகிழ்ச்சியும் கொண்டு இதை நிச்சயம் படிக்க வேண்டும். இது சிவபரம்பரோடே மகிழ்விப்பது. தேவதை பிரதிஷ்டை முதலிய நிகழ்ச்சிகளில் இதை படிக்க வேண்டும், அல்லது தூய்மையுடன் இதை கேட்கவாவது செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இது முற்றிலும் உண்மை, இதில் ஐயமே வேண்டாம். ஸ்ரீ சிவமகாபுராணத்தில் ருத்ர சம்ஹிதையில் மூன்றாவதான பார்வதி கண்டம் முற்றிற்று. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம,
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Sivaya Nama. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே,

సంతతమం బ్రహ్మాకారం సకలము మే శాంతమదాం బ్రహ్మాకారం. అరియవనే అఖిలమనే కాండాదెల్లా అఖండ పరిపూరణమాం బ్రహ్మాకారం. பிரிவுறவே ஒரு பொருளும் என்றும் இல்லை, பின்னமென காண்பதெல்லாம் பிரம்மாகாரம். எது எதுவாய் இசைப்பதுவும் பிரம்மாகாரம், எவையவையாய் நினைப்பதுவும் பிரம்மாகாரம். விதிமறுவும் மறைவாக்கும் பிரம்மாகாரம், வேதாந்த வாக்கியமும் பிரம்மாகாரம். அதிசயமாம் உருவாக்கும் பிரம்மாகாரம், அகண்ட மகா வாக்கியமும் பிரம்மாகாரம். ஸ்திதமருகும் யோகமுமே பிரம்மாகாரம், திகழ்கின்ற ஞானமுமே பிரம்மாகாரம். பிரியமர பேசுவதும் பிரம்மாகாரம், பிரியமதாய் பேசுவதும் பிரம்மாகாரம். சிரவணமே செய்வதுவும் பிரம்மாகாரம், சிந்தனையே செய்வதுவும் பிரம்மாகாரம். ஸ்திரமருகும் தியானமுமே பிரம்மாகாரம், திருடமான சமாதியுமே பிரம்மாகாரம். உரமருகோ நிச்சயமும் பிரம்மாகாரம், உத்தமமாம் ஸ்ரத்தையுமே பிரம்மாகாரம். குரவனருள் உபதேசம் பிரம்மாகாரம், குருவரனை சேவித்தல் பிரம்மாகாரம். பரமபல சாதனமும் பிரம்மாகாரம், பற்றியிடும் சாத்தியமும் பிரம்மாகாரம். திருஷ்யமாம் பொருளவையும் பிரம்மாகாரம், திருக்காகி உள பொருளும் பிரம்மாகாரம். சர்வமுமே சந்ததமும் பிரம்மாகாரம், ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மாகாரம். பிரம்மமலாதன்னியமாய் காண்பதெல்லாம் பீதி தரும் துய நல்கும் மாதலாலே. திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திருக்கேயாக திகழ்கின்ற பிரம்மமென பிரபலாபித்து. சர்வமுமே பிரம்மமெனும் நினைவும் தள்ளி சலியாமல் வெரிதாக இருக்கும் நீட்டை. நிரதிசய சுகனால் கும்பயத்தை தீர்க்கும் நிச்சயமே அதனால் அந்நிஷ்டை சார்வாய். சகலமுமே தள்ளி வெரிதாக நிற்றல் சகலத்தின் தியாகமென சாற்றலாகும். சகலமென சாற்றியது மனதேயாகும், சலமனதை தள்ளுவதே சகல தியாகம். இகழ் மனதின் தியாகமதே அகங்காராதி, யாவற்றின் தியாகமுமாம் அத்தே மற்றும். நிகில ஜக ஜீவ பர தியாகமாகும், நிதாக அதே நிரதிசயானந்த நல்கும். மனதுடைய தியாகமதே மகத்தாம் வெற்றி, மனதுடைய தியாகமதே மகத்தாம் சித்தி. மனதுடைய தியாகமதே மகத்தாம் இன்பம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் யோகம். மனதுடைய தியாகமதே மகத்தாம் ஞானம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் மோக்ஷம். மனதுடைய தியாகமதே சகல தியாகம், மனதுடைய தியாகமதே சித்த தியாகம். சித்தமதே மகத்தான மாயையாகும், சித்தமதே உடல் பொறிகள் உயிருமாகும். சித்தமதே ஜீவனுமாம் ஜெகத்துமாகும், சித்தமதே சம்சார பாசமாகும். சித்தமதே சுத்தி முதல் நூலுமாகும், சித்தமதே விசார முதல் அனைத்துமாகும். சித்தமதே குணதோஷம் அனைத்துமாகும், சித்தமதே ஜடமஜடம் அனைத்துமாமே. சித்தமதே மகத்தான பாவமாகும், சித்தமதே மகத்தான மலமுமாகும். சித்தமதே மகத்தான ஆதியாகும், சித்தமதே மகத்தான வியாதியாகும். சித்தமதே மகத்தான பீதியாகும், சித்தமதே மகத்தான பந்தமாகும். சித்தமதே சித்தையெல்லாம் செய்வதாகும், சித்தமதே சகலமுமாய் தெரிவதாமே. சித்தமில காலத்தில் ஜெகஜிவாதி, சிறிதுமில்லை அக்துளதே அவையும் உண்டு. புத்திரனே ஆதலினால் சித்தம் தானே புகஜீவ பரஞாலம் அனைத்துமாகும். சித்தமதை எவ்விதமும் ஜெயிக்க வேண்டும், சித்த ஜெய மாத்திரமே நிகழ் வெற்றி. இத்துணிஜை சித்தத்தின் ஜெய உபாயம், ஏதென்னில் இனியதனை இயம்பக் கேளாய். சித்தமென ஒரு பொருளும் இலகையில்லை, சின்மயமாம் பரபிரம்மம் ஒன்றே என்று.

பரிபூரணமாய் நிறுத்ததென்னோ நிரந்தரமாம் நிச்சயமே சித்தம் தன்னை. புத்திரனே எளிதாக ஜெயிப்பதற்கு பொறையற்ற உபாயமிதால் சித்தநாசம். சத்தியமாய் சித்திக்கும் சித்தியானால் சகலமுமே சின்மயமாய் பிரகாசிக்கும். சித்தமென ஒரு பொருள் இங்குள்ளதென்று சிறிதேனும் சிந்தித்தால் உடனே சித்தே. சித்தமதாய் தோற்றியிடும் அதுவே ஜீவ ஜெகபரமாய் தோற்றும் அதால் துன்பம் உண்டாம். புத்திரனே ஆதலினால் சித்தம் என்றோ பொருள் என்றும் இல்லையெல்லாம் சித்தே என்னும். இத்திரமாம் உறுதியினால் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய். சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் வெற்றி, சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் சித்தி, சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் யோகம், சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் ஞானம், சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் சுத்தி, சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் முக்தி, சித்த ஜெய மாத்திரமே துன்ப நீக்கம், சித்த ஜெய மாத்திரமே சிறந்த இன்பம். சித்த ஜெயம் எதுவதுவே சித்த தியாகம், சித்தத்தின் தியாகம் அதுவும் சித் சுரூபம். புத்திரனின் நிஜ வடிவோ சித் சுரூபம், புகச்சித்தா முதலியதும் சித் சுரூபம். சத்தியமாய் சகலமுமே சித் சுரூபம், சந்ததம சித் சுரூபோ நானே என்னும். இத்திரமாம் உறுதியினால் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய். நான் என்றும் சித்தான பிரம்ம வஸ்து, நவில் சித்தம் முதலியதும் அந்த நானே. நான் அன்றே அந்நியமாய் அணுவும் இல்லை, நானாவாய் காண்பதெல்லாம் பரமாம் நானே. நான் எங்கும் பூரணமாம் சொருபமானோன், நான் என்றும் பொன்றாத சொருபமானோன், நான் என்றும் ஒன்றான சொருபன் என்றே நழுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய். நான் என்றும் பூதமெல்லாம் இலது நின்றோன், நான் என்றும் பௌதிகம் இலது நின்றோன், நான் என்றும் ஆக்கை முதல் இலது நின்றோன், நான் என்றும் அவஸ்தையெல்லாம் இலாது நின்றோன், நான் என்றும் புராதனமாம் பொருளாகின்றோன், நான் என்றும் பூரணமாம் அறிவாகின்றோன், நான் என்றும் பரபிரம்மம் ஆனோன் என்றே நழுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய். சிதாகாசம் அன்றியிலோர் அணுவுமில்லை, சிதாகாசம் எதுவதுவே அனித்துமாகும். சிதாகாசமான பர பிரம்மமே நீ, சிதாகாசமான பர பிரம்மமே நான். சிதாகாசமான பர பிரம்மம் யாரும், சிதாகாசமான பர பிரம்மம் எல்லாம். சிதாகாசம் மகமென்னும் நிச்சயத்தால் சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தை நிற்பாய். சிதாகாசம் எதுவதுவே நிகழா நிற்கும், சிதாகாசம் எதுவதுவே நிறைந்து நிற்கும், சிதாகாசம் எதுவதுவே சித்தமாகும், சிதாகாசம் எதுவதுவே மனதுமாகும். சிதாகாசம் அதுங்கோர் அனுபவமில்லை, சிதாகாசம் அது தானே யாகுமாகும். சிதாகாசம் மகமென்னும் நிச்சயத்தால் சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய். சிதாகாசம் அதுதானே நரருமாகும், சிதாகாசம் அதுதானே சுரருமாகும், சிதாகாசம் அதுதானே அயனுமாகும், சிதாகாசம் அதுதானே ஹரியுமாகும், சிதாகாசம் அதுதானே ஹரனுமாகும், சிதாகாசம் அது சாட்சாத் சிவனுமாகும். சிதாகாசம் அதுநான் என்று உறுதி கொண்டே சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய். சிதாகாசம் என்பதுதானே தாமென்னில் சின்னமிலாதெங்கு முள சித்தேயாகும். சிதாகாசம் அதுதானே ஜீவராகும், சிதாகாசம் அதுதானே ஜெகங்களாகும், சிதாகாசம் அதுதானே ஈசனாகும், சிதாகாசம் அதுதானே எல்லாமாகும். சிதாகாசம் மதுநான் என்று உறுதி கொண்டே சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய். சத்திய சித் சுககணமாம் சொருபமே நான், சாசுவதமான பர சொருபமே நான், நித்த நிராவரண பர சொருபமே நான்,
நிரதிசயானந்தகணஸ்வரூபமேனான் அத்வைத பூரணமாம் ஸ்வரூபமேனான் அகிலமுமாம் அகண்டபர ஸ்வரூபமேனான் உத்தமமாம் பரமாத்ம ஸ்வரூபனான் என்று உறுதியினால் சித்த ஜெயம் உருவாய்மைந்த ஆன்மாவே இவையாவும் ஐயமில்லை, ஆன்மாவே உள்ள பொருள் ஐயமில்லை, ஆன்மாவே பரமபதம் ஐயமில்லை, ஆன்மாவே பரம்பொருளாம் ஐயமில்லை, ஆன்மாவே நின் சொரூபம் ஐயமில்லை, ஆன்மாவே பரஸ்வரூபம் ஐயமில்லை, ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே பூதமெலா மையமில்லை, ஆன்மாவே புவனமெலா மையமில்லை, ஆன்மாவே மனமாதி ஐயமில்லை, ஆன்மாவே மற்றுளதும் ஐயமில்லை, ஆன்மாவே அகிலமுமா மையமில்லை, ஆன்மாவே பரபிரம்மம் மையமில்லை, ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தா ஆன்மாவே உலகமெல்லாம் படைப்பதாகும், ஆன்மாவே உலகமெல்லாம் பறிப்பதாகும், ஆன்மாவே உலகமெல்லாம் அழிப்பதாகும், ஆன்மாவே அகிலமுமாய் விளங்கலாகும், ஆன்மாவே அணுமிதாத கடமாகும், ஆன்மாவே அத்வைத சொரூபமாகும், ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த ஆன்மாவே ஆன்மாவு காசனாகும், ஆன்மாவே ஆன்மாவின் சீடனாகும், ஆன்மாவே ஆன்மாவை அறிவதாகும், ஆன்மாவே ஆன்மாவாயிருப்பதாகும், ஆன்மாவே ஆன்மாவை பறிப்பதாகும், ஆன்மாவே அகண்டபரி பூன்றமாகும், ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம்

நின்று அழிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மாய்ந்தான். ஆன்மாவே நரராகும் சுரருமாகும், ஆன்மாவே அயனாகும் ஹரியுமாகும், ஆன்மாவே ஹரனாகும் சிவனுமாகும், ஆன்மாவே உமை முதலாம் சக்தியாகும், ஆன்மாவே நீயாகும் நானுமாகும், ஆன்மாவே மற்றும் உளோராருமாகும், ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே ஜெகஜீவ பருகளாகும், ஆன்மாவே அனைத்திற்கும் அதிதமாகும், ஆன்மாவே அழியாத உண்மையாகும், ஆன்மாவே ஸ்வயஞ்சோதி சுபவமாகும், ஆன்மாவே நித்தியமாம் சுத்தமாகும், ஆன்மாவே நிரதிசையானந்தமாகும், ஆன்மாவே அகிலமுமாம் மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே துரிய பர சொற்பமாகும், ஆன்மாவே துரியத்தும் அதிதமாகும், ஆன்மாவே விமல பர சொருபமாகும், ஆன்மாவே விபுவான சொருபமாகும், ஆன்மாவே அவிநாச சொருபமாகும், ஆன்மாவே அகடபர சொருபமாகும், ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே சால உப சாந்தமாகும், ஆன்மாவே சத்திய சீத் சுகமுமாகும், ஆன்மாவே அகடபரி பூன்றமாகும், ஆன்மாவே அத்வைத சொருபமாகும், ஆன்மாவே அலதிங்கோர் அனுபவமில்லை, ஆன்மா நீ ஆன்மா நான் ஆன்மா எல்லாம், ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. நித்திய நான் நிஷ்கலன் நான் நிரஞ்சனன் நான், நிர்மலன் நான் நிகில பரி பூன்ற நானே, சத்திய நான் சாந்தனு நான் சனதனன் நான், சகலமு நான் சாஸ்வத சம்பு நானே, சுத்தனு நான் சுககனன் நான் சுதந்தரன் நான், சூக்மன் நான் சுயஞ்சோதி சொருப்ப நானே, முக்தனு நான் மோக்ஷனு நான் மோக்ஷகன் நான், மோகமீலா மூதுணர்வா மூர்த்தி நானே, புராதனன் நான் புருஷனு நான் பூரணன் நான், புனிதனு நான் புறையற்ற பொருளு நானே, ஜரமரண சூனியன் நான் சித்கனன் நான், சின்மயன் நான் சிதாகாச சொருபனானே, நிராமயன் நான் நிர்குணன் நான் நிரந்தரன் நான், நிருபமன் நான் நிரதிசையானந்தனானே, பரப்பரன் நான் பரசிவன் நான் பரமான்மா நான், பரப்பொருள் நான் பரபிரம்ம சொருபும் நானே, பகவனு நான் பரேசனு நான் பரிசுத்தன் நான், பசுபாசம் படைப்பவன் நான் அழிப்போன் நானே, சுககன நான் சுகமதனை நல்குவோன் நான், சோர்வில நான் சுயம்புவதாம் சொருப்பும் நானே, நிகிலமும் நான் நிகில ஜெகத் காரணன் நான், நிகிலமிலா நிஷ்கிரிய சொருப்ப நானே, அகமில நான் ஜரை மரணம் அணுகாதோன் நான், அகண்டமதாம் அத்வைத்த சொருப்பும் நானே, ஜீவ ஜக பரமான சொருபனானே, ஜீவன் முதல் சிறிதுமில சொருபனானே, கேவலமாம் பரபிரம்ம சொருபனானே, கம்பீரமான பர சொருபனானே, பாவனமாம் பரபிரம்ம சொருபனானே, பரமசிதாகாச பர சொருபனானென்று ஆவலுடன் அகண்ட பர பிரம்ம ஜானம் அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஜெகஜீவ பரங்களன சிறிதுமில்லை, ஜெகஜீவ பரங்களன சிறிதுமில்லை, அகிலமுமே அகடபர பிரம்ம ரூபம், அகிலமுமே அகடபர பிரம்ம ரூபம், நிகிலமுமாம் பரபிரம்ம சொருபனானே, நிகிலமுமாம் பரபிரம்ம சொருபனானென்று அகமுறவே அகண்டபர பிரம்ம ஜானம் அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. கல் போல அசிவற்று களங்கமற்று, கரையற்று கலந்தெங்கும் நிறைந்ததானே, சத்போத சுககனமாம் பிரம்மம் தானே, ஜெகஜீவ பரங்களென காண்பதாலே, எப்போதும் எல்லாமும் பிரம்மம் என்றும், ஏகபரி பூரணமாம் அது நான் என்றும், இப்போதும் தனியுரமாய் செஞ்சிவற்றால் எளிதாக சித்த ஜெயம் இசைவாய் மைந்த.
அனத்தத்தின் வித்தான அவித்தை இல்லை அதன் செயலாம் அகங்கார முதலும் இல்லை அனைத்துக்கும் காரணமா மாயை இல்லை அதனுடைய காரியமும் மனுவும் இல்லை ஜனித ஜக ஜீவ பலம் தானும் இல்லை சகலமுமே சந்ததமும் பரமி என்றும் தனித்த பர நான் என்றும் திருட ஞானத்தால் தப்பாது சித்த ஜெயம் சார்பாய் மைந்தா மகிழ்வுதரு ஞானமில்லை ஞேயமில்லை மாற்றியிடும் பந்தமில்லை வீடுமில்லை அகிலமுமே அகண்டசித ஆகாசமான அத்வைத பரபிரம்ம சொரூபமேயா இகவரவே எல்லாமாய் நிறைந்து நின்ற ஏக பரிபூரணவ சொரூபமான் என்று அகமுறவே அகண்ட பர ஞானம் தன்னை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தார் சித்தமில்லை சித்தமில்லை சித்தையெல்லாம் சித்தமில்லை சித்தமில்லை சித்தையெல்லாம் சத்தியமே சத்தியமே சங்க இல்லை சம்புபதம் தன்னானை சங்க இல்லை சித்தது நான் சித்தது நான் சித்தையெல்லாம் சித்தது நான் சித்தது நான் சித்தெல்லாம் என்று இத்திரமாம் திருடபோதம் இசைதிவற்றால் எளிதாக சித்த ஜெயம் இசைவாய் மைந்தார் என கயலாய் மாயையிலை ஈசன் இல்லை என கயலாய் அவித்தியிலை ஜீவன் இல்லை என கயலாய் தாமதமாம் பிரகிருதி இல்லை என கயலாய் தங்கியிடும் ஜெகத்தும் இல்லை என கயலாய் பார்க்கும் ஒரு பொருளும் இல்லை என கயலாய் பரபிரம்மம் தானும் இல்லை என கயலாய் எவையும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் என கயலாய் தத்பதமாம் பொருளும் இல்லை என கயலாய் பொம்பதமாம் பொருளும் இல்லை என கயலாய் அசிபதமாம் பொருளும் இல்லை என கயலாய் அகண்டமதாம் பொருளும் இல்லை என கயலாய் வாட்சியமாம் பொருளும் இல்லை என கயலாய் லட்சியமாம் பொருளும் இல்லை என கயலாய் எவையும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் என கயலாய் சத்தான பொருளும் இல்லை என கயலாய் சித்தான பொருளும் இல்லை என கயலாய் சுகமான பொருளும் இல்லை என கயலாய் சுத்தமதாம் பொருளும் இல்லை என கயலாய் துவைதமெனும் பொருளும் இல்லை என கயலாய் அத்வைத பொருளும் இல்லை என கயலாய் எவையும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் என கயலாய் காண்பதெல்லாம் வித்யேயாம் என கயலாய் காண்பதெல்லாம் அசத்தையாகும் என கயலாய் காண்பதெல்லாம் இந்திரஜாலம் என கயலாய் காண்பதெல்லாம் ரஜ்ஜு சர்ப்பம் என கயலாய் காண்பதெல்லாம் மலடி மைந்தன் என கயலாய் காண்பதெல்லாம் சசவிஷானம் என கயலாய் அணுகுமிலை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் பிரம்மமெலா மதுவே நான் என்று வண்ணம் வேதமிலா உணவு திருடமாகு மட்டும் பிரம்மமெலாம் பிரம்மமெலாம் பிரம்ம நானே பிரம்மமெலாம் பிரம்மமெலாம் பிரம்மம் நான் என்று ஒருமை தரும் பாவனையே செய்ய வேண்டும் ஓதியை இப்பாவனை தான் உறக்கும் போது சர்வமுமே பிரம்மமெனும் அது நான் என்னும் சலனமிலா பரஞானம் சகஜமாகும் ஆதலினால் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகண்ட பர பிரம்மம் அது நானே என்றும் சாதகமாம் பாவனையால் சகஜ ஞானம் சாந்ததனால் சித்த ஜெயம் தனையும் சார்வாய் ஓதியவா சித்த ஜெயம் சார்வாயாகில் ஒன்று முனக்கதன் பின்பு செய்வதில்லை ஏதும் உணர் பரமசிவன் என குறைத்த இயல்பாக யாவும் உனக் குறைத்தேன் அன்பால் நீதாக நினைக்கு இவ்வண்ணம் உறுத்ததெல்லாம் நிச்சயமே வெகு விதமாய் நிகழ்த்தி என்ன சதாவுமகம் பிரம்மெனோ நிச்சயத்தை சற்றேனோ தவிராது சாதிப்பாயேல் அதால் எழுதில் சித்த ஜெயம் அடி நிகழ்த்தால் அகடபர பிரம்ம சுகம் அடைந்து வாழ்வாய் உதார பரிபூரணமாம் சிவன் தன்னானை உரைத்ததிலோர் ஐயமிலை உண்மை சொன்னேன் எவ்விதமாய் காண்பதுவோம் பரமே என்றும் ஏக பரிபூரணவ பரணாம் என்றும் செவ்வியதாம் பாவனையை செய்தவற்றால் சித்த ஜெயம் பெற்றவரே முக்தராவர்
இவ்விதமாய் பரசிவனால் இசிக்கப்பட்ட இப்பொருளை உறுதியுடன் ஒரு காலேனும் தவ்வியிடா மனதுடனே கேட்டுணர்ந்தோர் தப்பாது பரபிரம்மம் தாமையாவ. நரசுரராய் திரியக்காய் நகமனாதி நானாவாய் நாடியிலோ நாட்டமெல்லாம் திருவுருவாய் திகழ்கின்ற தேவதேவம் திருவுருவே என்று திட தியானம் செய்தே. இருகுணமும் மிகதமல சத்வமேலாய் இருக்கின்ற சுக்ஷ்மனோ விருத்தி கொண்டே பரமசிவன் பரிபோன்ற சொரூபம் தன்னை பார்த்திடலாம் மற்றொன்றால் பார்க்க ஒண்ணா. ஆதலினால் அறிவுற்று காண்பதெல்லாம் அறிவுருவாம் பரசிவமே அதுவே நாம் என்று ஏதமிதா தியானத்தால் சூக்மமான ஹிருதயத்தின் விருத்தியினால் சிவம் கண்டோரே. பீதி செய்யும் சித்தத்தை ஜெயித்த போதும் பெரிதான பிரம்ம சுகம் பெறுவர் என்றே. சீதளமாம் ரிபுமுனிவன் நிதகனுக்கு சித்த ஜெய உபாயத்தை செப்பினானால் சித்த மூலம் செறிந்த ஜெகம் பல ஜீவரீசரும் சிற்பரமேயனும் அஸ்தமின்றிய அப்பரோ நானெனும் அச்சலமாய்ப்பெரும் நிச்சய ஞானமே

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: வள்ளலை இருத்தி மரபுடி அர்ச்சனையாத்தி மரபு படிப்படி அர்ச்சனை பண்ணார். என்ன மரபு சொன்னா, ஆழமப்படி சுபூஜை செய்தார். அன்னவன் அருளால் பெற்றனன் இமையோர் அபியலாம் சுமந்திடம் ஆற்றல். அப்புறம் அவனுடைய ஆற்றல்னால, அவனுடைய அருளால ஹவிசை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைத்தது சொன்னான். அதாவது இந்த ஹவிஸில் எப்படின்னா, தேவர்களுக்கு கொடுக்கின்ற ஹவிசு, பிதர்களுக்கு கொடுக்கின்ற ஹவிசுன்னு ரெண்டு விதம் இருக்கு. ரெண்டு ஹவிசா, ரெண்டும் சாதம்தான். ஆனால் கொடுக்குற விதம் வேற. கவ்யம் ஹவ்யம் என தமிழ் சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. அதாவது ஹவ்யம் சொன்னால் அது தேவர்களுக்கு, கவ்யம் சொன்னால் அது பிதர்களுக்கு. அந்த கைப்ப அந்த பொய்ச்சல் சொற்க பரம் பரிபாஷெல்லாம் அந்த காலத்தில் சொன்ன, யோ அவன் வீட்டு ஹவ்ய கவ்யமே இப்போ கிடையாது. அவங்க வீட்டுக்கும் எனக்கும் ஹவ்யம் கவ்யம் உறவே கிடையாது. அப்படின்னா என்ன, எந்த விதமான பிதற்கு சம்பந்தமான எந்த உறவும் கிடையாது. ஆனால் ஹவ்யம்னா தேவர்கள் கொடுக்கிறது பேர், பிதற்கள் கவ்யம் என்று பெயர். அன்னையே கவ்ய வாகன சார்த்தத்தில் கொடுக்கும்போது ஹவ்யம் சொல்ல கிடையாது. அக்னையே கவ்ய வாகனாய சுதானமாக கவ்யம் என்றுதான் சொல்லுவது. இப்படி ஹவ்யம் கவ்யம் இந்த மாதிரியான முறையில் கொடுக்குற இந்த ஹவிசெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கிறது. அன்னவன் அருளால் பெற்றனன் இமையோர் அபியதாம் சுமந்திடம் ஆற்றல். தமையன்மார் மூவர் சுமக்கல் ஆற்றாடு தளர்வுறும் அபியலாம் தானே கமைவுறப் பொறுக்கும் மருகை பெற்று இமையோர் குலாற்றுணர் கலந்தனன் கனதோ. அண்ணம்மாரால கொடுக்க முடியாம போன, அவரால் முடியாம போன இந்த ஹபிசன் என்ன பண்ணாருன்னா, இவர் எடுத்துட்டு போய் யாராருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுக்கணும். அதாவது போஸ்ட் கார்டு, அந்த கார்டு போஸ்ட் கார்டே போச்சு. முக்கால் நான் கார்டு கிடைக்கல அவனுக்கு. ஆமாம், லெட்டர் போடுறதுக்கு ஒரு மாதம் கழிச்சு வந்து செத்து போறேன்னு தெரியல. முக்கால் நான் கார்டு கிடைக்கல உனக்கு. ஆமாம், கார்டு எழுதி போடுவாங்க. அதுக்கு வேணும் என்னன்னா தந்தி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ அதெல்லாம் கிடைச்சு. அதில் அக்னிக்கு எப்படின்னா, தந்தி கொடுக்குற மாதிரி உடனே அங்கே போய் சேர்ந்துடும். இப்போ தந்தியை போய் எடுத்தாச்சு, தந்தியை எடுத்தாச்சு. தந்தி நீ உடனேயா போகிற தன்மை போய் அதையே எடுத்தாச்சு. வேண்டாம் நீ கொடுத்ததெல்லாம் போகிறோம் நிப்பாட்டான். அந்த அக்னி பவானுக்கு அதுதான். அக்னி பவானுக்கு என்னன்னா, நாம் கொடுக்குற ஹவிசம் உடனே தேவையில் கொண்டு சார். அதனால தான் ஹோமத்துக்கு பலன் கூடுதல் ஆனு சொல்லணும். இப்போ அந்த தமையனான் மூவருக்கும் சுமக்கல் ஆற்றாடு தலைவருன்னு அறியலாம் தானே கமைவுறப் பொறுக்கும் மதுகை பெற்று இமையோர் குழாத்தினர் கலந்தனன் கனடோ. அவட்ட கொண்டு இமையோரோட அவன் கலந்து விட்டான். இமய வில்வாங்கி குரிசை முந்திருத்த எந்தை வன்னீசனை அண்மி அமைவரும் அன்பால் வழிபடப் பெற்றோர் அறம் சிறல் எய்து வீடடைவார். அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த சகோதர தீர்த்தம். இந்த சகோதரத்துல இமய வில்வாங்கி இமய மேருவை வில்லாக வளைத்தான் அல்லவா, வளைத்தான், குருசை மூன்று இருத்த திரிபுரத்தை அரித்தான், மூன்றை அரித்தான் அல்லவா. அப்படி மேருவை வில்லை வாங்கி திரிபுரத்தை எரித்த எந்தை வன்னீசனை, இந்த சுவாமி பேர் வன்னீசன் பெயர், அந்த வன்னீசனை அடைஞ்சு அமைவரும் அனன்பால் வழிபடப் பெற்றோ அருண் சிறல் எய்து வீடடைவார். அவரை ஆணவமுதன் நீங்கி வீட்டை அடைவார்கள் என்று இந்த சகோதர சீர்த்தத்துக்கு அந்த பெருமையை சொல்கிறார். விளம்பு வன்னீசன் தனக்கு மேல், இந்த வன்னீசர் தீர்த்தருக்க இருக்கு மேக்பாகம் விழை தரும் சவுனகேஸ்வரத்தின் சவுனகேஸ்வரம்னு ஒரு தீர்த்தம், அதில் கலங்கனி விழற்ப விழங்கிழன் திணைக்கும் கடமின தடிகளை விருத்தி வளம்பயில் காதற் சவுனக முனைவன் மரபழி அருச்சனையாற்றி உடம்பையில் மலநோய் தவிர்த்து பேரிந்த வீடு வெற்றுவரைப்பு. சவுனகமுனிவர், சவுனகமுனிவர் இதுக்கு தென்பாகத்தில் அவர் ஒரு சூரமானை ஸ்தாபித்து விழைதரும் சவுனகேஸ்வரத்தில் கலங்கனி விழற்ப விளங்கிழந்து இமைக்கும் கடமிழற்ற கலத்தில் விஷத்தை வைத்தருவானவனுக்கான அவனுடைய அடிகளை நிறுத்தி வளம்பு காதல் சவுனகமுனிவன், தன்னுடைய அன்பினாலே சவுனகமுனிவர் மரபுடி அர்ச்சனையாச்சு இதுதான் சொல்லிகிட்டே இருக்கார். மரபுபடி சம்பிரதாய அர்ச்சனை ஆற்றி என்ன உழம்பயில் மலநோய் தவிர்த்து நம்முடைய ஆணவ மல நோய் ஆணவன் கண்மம் மாயினால் நீங்கி பேரின்ப வீடு வைத்தார் அடைந்தார் என்று சொல்லி இந்த வரலாற்றை இந்த அளவில் கொஞ்சம் சின்ன பதிய சின்ன படலாம் அதனால் முடிஞ்சது. இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறார்னா, இன்பமோ துன்பமோ இறைவன் வழிகாட்டால் நிச்சயமாக அடையலாம், அவன் வழிதான் அதை அனுபவிக்க முடியும். அதாவது எல்லா போகமும் இருக்கும், அனுபவிக்க முடியாது, இருப்பான் சகலமான வசதிகளோடு உட்கார்ந்துருப்பான், ஒரு சாதம் ஜாட முடியாது அவனால் பார்த்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். ஏன்னா அவன் கொடுத்தா தான் அதை அனுபவிக்க முடியும், ஒன்றும் இல்லாத சுகபோகத்தில் இருப்பான். இவன் சொந்த கார் இருக்கும், 10 லட்சத்தில் கார் வாங்கி நிப்பாட்டி இருப்பான், இவன் போக முடியாது, டிரைவர் வரமாட்டான், இவன் வேணுங்க நேரத்தில் டிரைவர் வரமாட்டான், அவனுக்கு தெரியும் எஜமானுக்கு இன்றைக்கு நாளைக்கு மதுரைக்கு போனால் அவனுக்கு தெரியும் அவன் வரமாட்டான், லீவ் போடு இவர் எப்படி போவார், வரவில்லை இந்த பஸ்லாம் ஏறி போகணும், கார் நிற்கி 10 லட்சம் கார் வீட்டு வாத நிற்கி என்ன பண்ண, அவருக்கா பஸ்லாம் ஏறி இடிச்சுட்டே போகணும். அதனால் போகம் இருந்தாலும் அனுபவிப்பதற்குங்கிறான ஒரு இது வேணும், அது இருக்கணும், அது அவன் தான் கொடுக்கணும், வேறு ஆரோனும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த இன்பமும் வீடும் இன்பத்தை சின்மத்தை கொடுப்பதாக இருந்தாலும் போகத்தை கொடுப்பதாக இருந்தாலும் வீட்டை கொடுப்பதாக இருந்தாலும் அவன் தான் கொடுக்கணும், அவன் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு வேலை தனியாக செய்திருக்கணும். சில பேர் இருக்கான், அவனுக்கு காரும் இருக்காது ஒன்றும் இருக்காது, வந்து ஏ ஏற்பா போவோம் ஆம்பான், அவன் முன் சீட்டை உட்காந்துருப்பான், முன் சீட்டு கொண்டு ஜாமான் போவான், போய் அவன் இடத்த போய் இறங்கி போயிடுவான். அது யோகம், சில பேருக்கு அப்படி ஒரு யோகம், ஆ என்ன செய்கிறது பசிக்கிறேன்னு எழுப்பான், ஏ என்ன இங்கே நீங்கள் வா போவோம் போவோம் ஹோட்டலுக்கு போவோம்மா, ஒரு ராஜ்பவன் போவோம்மா, நல்லா சாப்பிடுவான், டிஃபன்லாம் சாப்பிடும், சரி என்ன என்ன சரி சரி நீங்கள் போயிட்டு வீட்டு வந்துடும் காரியம் முடிஞ்சுவோம். இவன் மடியில் துட்ட வச்சுட்டு பசி சாப்பிட முடியாது, ஒன்றும் இறங்காது, என்ன செய்ய, அதனால் போகத்தை அவன்தான் ஊட்டணும். அதுதான் இந்த பழத்தின் வரலாறு. அதே மாதிரி வலிமையும் அவன் கொடுத்தால் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லுதான். இந்த பழத்தினுடைய நமக்கு கிடைத்த உண்மை என்று கருதி நாம் அமைதி பெறுவோமாக என்று கூறி இதை கொஞ்சம் இந்த கீதையை கொஞ்சம் பார்ப்போம். சிவகீதை இன்னொன்று அதாவது கைவல்யம் ஒரு முக்தி, முக்தியில கைவல்யம் என்னன்னா கம்ப்ளீட்டா ஒன்றும் வச்சுக்கிடப்படாது, எந்த விதமான தொடர்பும் அவனுக்கு இருக்காது. ஆ, அது கைவல்யம் கடைசி முக்தி. சாரோக சாரூப சாமித்ய சாயுஜ அப்படின்னு நாலு விதம் முக்தி இருக்கு. அஞ்சாவது இந்த கைவல்யம். இந்த கைவல்ய முத்தி இந்த கீதையினால கிடைக்கும். இந்த கீதையினுடைய பலன் முதலே சொல்றார். அடுத்து சுவாமி வைத்தியநாதன் இல்லையா? ஆமாம். அத வேற என்ன சொன்னா, பிரசமோ தைவியோ பிஷக்கு, பிஷக்னா வைத்தியன், ஸ்ரீருத்ர வரு வைத்தியநாதன். அதனால நமக்கு வைத்தியநாதன் சிவருமான் தான். எந்த நோயை தீர்க்கணும்னு, உடலில் உள்ள நோய் மாத்திரம் இல்லை மத நோயும் தீர்க்கக்கூடியவன், அதனால் வைத்தியநாதன் என்று பெயர். அதைத்தான் முதல் ஸ்லோகத்தில் அதாத சம்பிரபக்ஷாமி சுத்த கைவல்ய முக்திதம் அனுகிரகான் மகேஷஸ்ய பவதுக்கஸ்ய பேஷஜம். சுத்த கைவல்ய முக்திதம், கைவல்ய முக்தியை கொடுக்கக்கூடியவன் பவதுக்க பேஷஜம். பவம் என்றால் உலகம், இந்த சம்சார உலகத்தினுடைய துக்கத்தை போக்கக்கூடியவன். பேஷஜம் வைத்தியன், அவன் யார்? அனுகிரகான் மகேஷஸ்ய, அந்த மகேஸ்வரன் தான் அவன். முக்தியை கொடுக்கக்கூடிய போர்ட்போலியோ அவனுக்கு தான் இருக்கு, வேறு ஆச்சரியம் கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காது. அதான் முக்தியை அவன்தான் கொடுக்கணும். அதோட கீதையிலேயே சுவாமி எல்லாம் சொல்லி படக்கரையெல்லாம் சொல்றார் பகவத்கீதை. அவனை சரணடை, தமேவ சரணங்கச்ச, என்ன சரணடைன்னு சொல்லலை, இங்கே அப்படிதான் சொல்லிட்டு அடையினாலும் அங்கே ஸ்லோகம் அப்படி இல்லை. தமேவ சரண, அவனையே சரணடை. அவன் யார்? சிவபெருமான், ஈஸ்வரன் என்கிற சப்தத்துக்கு அவன்தான் உரியவன். அப்படி அந்த மகேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு. அதாத சம்பிரபக்ஷாமி, அசஹ என்ற ஏதாவது பாஷ்யத்தில் புறம், சம்ஸ்கிருத பாஷ்யத்தில் புறம் தொடங்குறது அசஹ அனுசாரவான். அதஹனா பிறகு, பிரம்மசுத்தத்தில் முதல்ல அசஹான்னு, அதெல்லாம் விவகாரம். இந்த அசஹான் புடான் சொல்லிட்டு போயிருந்தா விவகாரம் இருந்திருக்காரு. அசஹ பிறகு ஆரம்பிச்சிடும். எதன் பிறகு கண்ட வந்தாச்சு, எதன் பிறகு அவனை சொல்லுவான், இவனை சொல்லலாம், இவனை சொல்லலாம். ஆஹா, இதுக்கு பிறகுதான் அது சொல்லியிருக்கோமா, இல்லை இதுக்கு பிறகுதான் அது சொல்லியிருக்கு, எல்லாரும் சண்டை போடுவோம். அதாக அதன் பிறகு தான், பிறகு எதன் பிறகு என்பதற்கு வியாட்சியான கிட்டாக தான் அவாவா சௌரியம் போல எல்லாம் சொல்லியிருக்கான். அதான் அதாத சம்பிரபக்ஷாமி, பிறகு நான் சொல்லுவதின் பிறகு சொல்லுகிறேன் என்னான். சுத்த கைவல்யத்தை கொடுக்கக்கூடியது, பவதுக்கத்தை போக்கக்கூடியவரு, வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவன் அனுகிரகஸ்த மகேஷஸ்ய, அவனுடைய அனுகிரகத்தினாலேயே நமக்கு கிடைக்கும். அடுத்த என்ன? ந கர்மணாம் நானிஷ்டார் நைர்தனதானைஸ்தபாசிதான் கைவல்யலபதே மர்த்தஹ கிஞ்சி ஞானேன கேவலம். அதாவது கர்மானுஷ்டானங்களால் எல்லாம் அடைஞ்சிடலாம்னு சொல்லிய, அது முடியாதுப்பா, அப்போ எல்லாம் செஞ்சாங்கன்னா மனோண்டமா, அப்படி இல்லை. அதாவது இதுவே பலன் கொடுக்குன்னு நீ நினைக்கிற கர்மானுஷ்டானங்கள் நம்ம சித்த சுத்திக்காக ஏற்பட்டவர்கள். அதான் கிரியனும் அவையாவும் ஞானம் கிடைத்திருக்கு நிமித்தந்தான், அதுலேயே சில மூழ்கி கிடக்கும். கர்மாவிலே அது இன்னைக்கு அந்த ஆற்றுல போய் குளித்தேன், இன்னைக்கு இந்த குளத்தில் குளித்தேன், அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அன்னைக்கு அந்த விரதம் இருந்தேன், இன்னைக்கு விரதம் இருந்தேன், இதுலயே நேரத்தை போயிட்டு காண்டவர. இதுக்கெல்லாம் ஃபைனல் எது அதை பற்றி சிந்தனை கிடையாது. அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. அந்த அந்த அனுஷ்டானங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நமக்கு பலன் வராதா. ந கர்மணா ந அனுஷ்டானைஹி ந தானைஹி. தானம் கொடுக்கறது அப்படிலாம் கொடுக்கூடாங்கிறீங்களா? கொடுக்கலாம். அதுக்கு பலரையும் போகத்தை தான் கொடுக்கும், ஞானத்தை கொடுக்காது. தானங்கள் வந்து அதற்கு என்ன பலன் என்றால் மீண்டும் நம்மளது போகத்தை ஆட்சிதான். பொன் விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது புண்ணியம் பாவம், பாவம் செய்தால் கஷ்டம், புண்ணியம் செய்தால் சுகம். புண்ணியமே செய்துட்டு போம்னா இப்படி இந்த பூமியில் வந்து நீ அனுபவிச்சுட்டே இருக்கணும். இதனுடைய நோக்கம் என்னன்னா இறைவன் அடிசேரன் நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமானுடைய நட திருவடி நடல் தான். அதுக்கு என்ன வழிங்கிறது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ந தானை தபசாபிவான் கைவல்யல்லபதே மர்த்திய. அப்படின்னா முத்து எதனால் கிடைக்கும்? கைவல்யம் லபதே மர்த்திய, கைவல்யத்தினால்தான் முத்து கிடைக்கும். கிந்து ஞானேன கேவலம், ஞானத்தினால்தான் உனக்கு முக்தி கிடைக்கும். வேதத்தில் ஒரு இருக்கு, எல்லாரும் இப்போ சொல்கிறாத, ந கண்மணான பிரஜயாதனேன தியாகேனை அமுதத்தமானசம் பரே நகிதங்குகாயான். ஒரு சன்னியாசிகளுக்கு வந்தாச்சுன்னா அவளை என்ன பூர்ணகம் கொடுப்பா, பூர்ணகன்மை இருந்த நகன்மனான பிரஜயாதனேன தியாகேனையேமதத்தம். அது பொருள் தெரிஞ்சால் இது சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ந கர்மனா கர்மத்தினால இல்லை, நகன்மனான பிரஜயா பிரஜையினாலே இல்லை, நல்ல சந்தானத்தினால முக்தியாக கிடையாது. ந பிரஜயா ந தனேன, தனத்தினால உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ந கர்மனான பிரஜயாதனேன தியாகே நைக, தியாகத்தினால அமிர்தத்தம் ஆனசகு. அமிர்தத்வம் எப்போ கிடைக்கும்னா தியாகத்தினால் தான் கிடைக்கும். அதுக்கு இன்றைக்கு சாமியாக இருக்கேன் நெய்யமன்னா, இவர் தியாகம் பண்ணிட்டா வந்திருக்காரு, இவர் இன்றைக்கி எத்தனை பாரபூஜை வந்து கணக்கு போடுறது தான் வந்து உட்காந்துருக்காரு. ஆமாம் ஆமாம், டார்ஜெட் நெய்யா தூத்துக்குடியில் தூத்தி டார்ஜெட் என்று 1000 பாதபூஜை எவ்வளோ வந்திருக்கு? 900, 100 முடித்தால் தான் தூரம் விட்டு போகணும். எப்போ அப்படி ஆட்டு? அதனால் அவர் டார்கெட் போட்டு வந்திருக்கிறவருக்கு தான் தியாகமும் கிடையாது. தனேன தான், நான் தனேன இல்லை, தனேன. ஆனால் அதனால் 500 கோடி வச்சுருக்காரு. நீங்கள் என்ன இருக்கா உங்கள் இருக்கா? நம்ம சைவ மடத்தில் எங்கேயாவதுக்கு 5 கோடி எடுத்துருப்பேன். திருவாவளை தர்மபுரம் 5 கோடி இருக்குமா சந்தேகம் தான். 500 கோடி அவரை பார்த்து கவர்மெண்ட் பயப்படுது. காரணம் என்னன்னா, காஞ்சி சங்கராச்சாரியா எல்லா மந்திரிலும் போய் கீழே விடுறதுனால சும்மா இவ்வளோதான் துட்டு அங்கே இருக்கு, ஒரு கவர்மெண்டுடைய பட்ஜெட் அவர்கிட்ட இருக்கு. ஆமாம், அதனால பயப்படுவான், என்ன வேணாலும் செய்வார், சங்கராமனை பண்ண மாதிரி என்னமா பண்ணிடுவாருன்னு பயப்படுவான், அதனால தான் கவி விடுவான். ஆமாம், இல்லைன்னா எங்கள் ஆளுநர் சொல்லுங்க பாப்போம், உடனே பார்ப்போம், ஜாமட்டம் விளையாண்டு போயிடுவான். என்னடா அதுனா அந்தம ந கர்மணான பிரஜயாதனேன தியாகேன அமுர் சத்தமாசு, தியாகத்தினால அமிரம் கிடைக்கும் சொல்ல. அதே தான் இங்கே ந கர்மணா ந அனுஷ்டான ந தானைஹி ந ஸ்தபசாபிவா கைவல்லந்தபதே மர்த்த. எந்து ஞானேன கேவலம், ஞானம் கேவலம் சொன்னால் தனி, அந்த ஞானத்தினால் மாத்திரமே கைவல்யம் கிடைக்கும், முத்தி கிடைக்கும். நக்கன்மான பிரஜயாதனேன அத ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து கூட எதிர்த்து காட்டுறார். விஸ்வசைகம் வரிவேஷ்டிதாரன் ஈசன் ஆத்மா அமிர்தா பவந்தி. விஸ்வத்தை வியாபித்தவன் ஏகனம் ஆகிய ஈசனை அறிந்து அமிர்தமாகின்றனர். அவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான். ஆமா, விஸ்வம் உலகத்தை கூறாம் வியாபித்திருப்பவர் என்று சொல்லுபவர் பரமேஸ்வரன் தான். அதனால அதை அறிபவர்கள் அமிர்தத்தை அடைவார்கள் என்று சொல்லு. அடுத்து அதே உதாரணம் சொல்றார், சிவ ஏகோத்யேய சிவங்கரஹ சர்வதன்மான் மரித்தேஜ மாமேகம் சரணம் விரஜ. அதாவது சிவம் ஒருவனே, அவனை தியானம் பண்ணேன் சொல்றார். அப்படி இந்த கீதையினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக அடை சிஞான சித்தியாருங்க உதாரணமாக தெரியக்கார. ஞானத்தால் வீடன்றைய நான்முறைகள் புராணம் நல்ல மாகவம் சொல்ல வரலாம். இப்ப அப்படி சிந்திச்ச அந்த படலத்தினுடைய உண்மைதான், ஞானம் ஒன்றினால்தான் கிடைக்கும். ஊனத்தால் என்கடவர் அஞ்ஞானத்தால் ஒருவருதான் பந்தம் உயர் மெஞ்ஞானந்தான் ஆனந்த விஞ்ஞானத்தால் அதுபோல அலர் கதிர்மன் எழுபோல் அஞ்ஞானம் விட பந்த மறுமுத்தியாகும். ஈனத்தார் ஞானங்களெல்லாம் ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பார். அவர் சிவ சிவருமானுடைய அடியிலே அடைவதுதான் ஞானம், சிவஞானம். அதுதான் அப்படி இந்த சிவகீதையில் இந்த இரண்டு சுலகங்களை சும்மா முதல்ல ஆரம்பம் பண்ணி கீறி வைப்போம். நாங்கள் முதல்ல சொல்லிட்டு மற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த புராணத்தையும் கீதையும் சிந்தித்த வாய்ப்படித்தவங்கள் அனைவருக்கும் என நன்றி சொல்லிக்கொண்டு இந்த அளவில் என சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதே மங்களம் சாஸ்வதம் சம்பு மங்களம் மிருத்யசோதன மங்களம் மேலாட்சோ மங்களம் சோமசுந்தரம் சிவம் பூஜா சிவம் பூஜா சிவம் பூஜா சிவாஜ்யா வான்மிகள் வழாது பெய்க மறிவளன் சுரக்க மன்னன் கோர்முறை அரசோ செய்க குறைவிதார்கள் வாழ நான் முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஸ்கார்.

வளரு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமா கழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் கடவுளை நினைந்து கைதொழுவா உத்தமன் உமையாளோடு உயிர்தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தகவி ஆக்ரவாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுபேரே பெருந்துறை வந்திருந்தான் நல்ல பிரியமுடவாத ஊர் அமைச்சன் வந்தான் குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் செம்பொன் அடியில் வைத்தான் மருந்துருவாம் ஐந்தெழுத்தை உபதேசித்தான் பரம்பிலா சிவஞானம் வடிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடியை சரத்தில் வைப்பான் சேர்த்து வைத்தான் அவனடியை சரத்தில் வைப்பான் திருச்சி திருமலம்.

பார்வதி பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்ற ஞான பூஷையிலே திருவாத ஊரடிகளாகிய மாணிக்கவா சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே பரமாச்சாரியராக எழுந்தருளியிருந்த சிவகுருவானை கண்டு அவனுடைய திருவருளையை நிரம்ப பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். திருவருளானது அளவில்லாமல் இருப்பது. அந்த அளவில்லாத திருவருளை உயிர்கள் எல்லாரும் பெற வேண்டும் என்று சுவாமி எண்ணுவார். ஆனால் உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும் அந்த திருவருளை பெறுவதற்கான பக்குவம் இருக்கார். சில உயிர்கள் பெறும், பல உயிர்கள் பெறார். திருவருளை பெற வேண்டும் என்கிற எண்ணம், அந்த திருவருளை பெறுவதற்கு பக்குவமான தகுதி உள்ள ஒரு அருளாளர் திருவருளை அள்ளி கொடுத்து அதன் மூலமாக பக்குவம் இல்லாதவர்களும் அருள் பெறும்படியாக பண்ணுவார். அது சுவாமியினுடைய எல்லை இல்லாத கருணை. சுவாமியினுடைய எல்லை இல்லாத கருணை. எல்லாரும் திருவருளை பெற வேண்டும் என்று சுவாமி எண்ணுவார். ஒரு தந்தையானவன் தன்னுடைய பிள்ளைகள், நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளை இருக்குன்னா எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும் தானே எண்ணுவான். அதே போல சௌருமானுடைய பிள்ளைகளாகிய உயிர்கள் எல்லாரும் திருவருளை பரவணும் என்று சுவாமி எண்ணுகிறார். ஆனா பிள்ளைகள் கேட்கவில்லையானால், தந்தையினுடைய வார்த்தையை கேட்கவில்லையானால் தந்தையினுடைய அந்த உபகாரத்தை பெற முடியாது. அதே போல உயிர்கள் பக்குவம் தனித்தனியாக இருப்பதனாலே பக்குவம் உள்ள உயிர்கள் பெறுகிறது, பக்குவம் இல்லாத உயிர்கள் பெறாமல் போய்விடுகிறது. மனித வாழ்விலே பெற வேண்டியது திருவருளை தவிர மற்றையெல்லாம் அற்ப பலன்கள். அந்த அற்ப பலன்கள் சாமானியர்களுக்கு கிடைக்கிறது, சண்டாளர்களுக்கும் கிடைக்கிறது. ஒரு பெரிய பெருசல்ல இந்த உலக வாழ்வுங்கிறது, ஒரு பெரிய பெருசல்ல. தேவலோக வாழ்வே சிவனடியார்களுக்கு பெருசல்ல, தேவலோக வாழ்வே. தேவலோக வாழ்வு இருக்குதே, பிரம்மபதம், இந்திரபதம், விஷ்ணுபதம் முதலான வாழ்வே சிவனடியார்களுக்கு. அது திருவிளையாடல் புராணம் சொல்றாரு, சிவனடியார்கள் மையடியார்கள் சிவருமானுடைய மையடியார்கள் வெறுத்து தள்ளிய குப்பை நீ வச்சிருக்கிற சொல்வங்கிறார். யார? தேவேந்திரன். அதனாலே சிவபோகனாகிய பேரின்பப் பெருவாழ்வை உயிர்கள் பெறுவதற்கு தகுதியுள்ள ஒரு அருளாளருக்கு அந்த திருவருளை வாரி கொடுத்து, அந்த திருவருளை அந்த தகுதி இல்லாதவர்களும் ஒரு காலத்தில் பெரும்படியாக செய்தல் சௌருமான் கருணை. அதனால்தான் ஞானசம்பந்தர் முதலான அருளாளர்களுக்கு திருவருளை வாரி கொடுத்து அவர்கள் மூலமாக எத்தனையோ காலத்துக்கு அவர்கள் பாடவில்லைன்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே தெரியாது. அவர்கள் திருவருளை பெற்றதோடு சிவபெருமான் கலந்து விட்டார்களே, ஆனால் மற்ற உயிர்களுக்கு அவங்களை பத்தி தெரியாது. யாரை பத்தி? சிவபெருமான பத்தி தெரியாது. பால் குடிச்ச உடனே ஞானம் வந்துருச்சு. மாணிக்க வாசகர் சௌரமான கண்டவுடன் திருவருள் நிறைய பொங்கி வழிந்தது. பொங்கி வழிந்ததுதான் திருவாசகம். அப்பொழுதே சௌரமானோடு அவர் போகிறதுக்கு தகுதி எல்லாம் வந்தது. ஆனால் தித்திக்கும் அணிவார்த்தை இன்னஞ்சென்னால் திருச்செவியில் அருந்தவன் கை செம்பொனெல்லாம் பத்திப்பேர் அன்பளித்து கவர்ந்து வேண்டும் பணிகொடு பாண்டியனைவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாது முடித்திடவும் திருவுள்ள முன்னமைதி எத்தி தொண்டரை கருமம் செய்து உண்டு இங்கே இருத்தி என ஒரு கரந்தான் அடிய போடும் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே சில காலம் இங்கே இருந்து விட்டு தில்லைக்கு வா என்று சொன்னார். அதனாலே அவர் இருந்து திருவாசகத்தை பாடி இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருவாசகத்தின் மூலமாக அருள் பெற்ற அடியார்கள் ஆன்மாக்கள் எண்ணில்லாதவர்கள் இன்னும் எத்தனையோ காலத்துக்கு பெறப்போகிறார். இன்னும் எத்தனையோ காலத்துக்கு திருவாசகத்தின் மூலமாக அருளை பெறப்போகிறார். உயிர்கள் எப்படிப்பட்டது என்றால் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் என்றால் எதை சேருகிறதோ அதனுடைய தன்மையை கொடுக்கும். மேகம் பொழிகிறது, நல்ல சுத்த நீராக பொழிகிறது, வெண்மையாக பொழிகிறது. அந்த நீரானது ஒரு சிவப்பு நிலத்திலே
விழுந்தால் அந்த தண்ணீர் சிவப்பாகும். நல்ல மணற்பாங்கான நிலத்தில் குளத்தில் விழுந்தால் தூய்மையாக உண்மையாகும். நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும், மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு என்பது திருக்குறள். அதனாலே உயிர்கள் சேர்ந்ததன் வண்ணமாக இருப்பது, பாசத்தோடு சேர்ந்து பாசமாகும், பதியோடு சேர்ந்து பதியாகவும். அது எது போல வந்தால், கண்ணானது ஒளியோடு சேர்ந்து ஒளியாகவும் இருளோடு சேர்ந்து இருளாகவும் இருப்பது போல, கண் ஒளியோடு சேர்ந்து இருக்கிறது இப்ப ஒளியாக இருக்கிறது, இருளோடு சேர்ந்தால் ரொம்ப கட்டிக்காரன் கூட இருட்டுல கண்ணு தெரியாது. ரொம்ப கட்டிக்காரன் கூட இருட்டுல, ரொம்ப கட்டிக்காரன்பா இருட்டுல என்ன தெரியும், இருளிலே கண் இருளாக இருக்கும், ஒளியிலே கண் ஒளியாக இருக்கும். அது போல பதியோடு சேர்ந்தா பதியாக இருக்கும், பாசத்தோடு சேர்ந்தா பாசமாக இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் என்பது சித்தாந்தத்திலே ஒரு முக்கியமான வாக்கியம். அதனால உயிர்கள் எல்லாமே சிவபெருமானுடைய பிள்ளைகள், உயிர்கள் எல்லாமே சிவபெருமானுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் புலன்களாகிய வேடர்களோடு சேர்ந்து, புலன்களாகிய மெய்வாய்கள் மூக்குச் செவி ஆகிய இதுகள் எல்லாம் புலன்கள்னு வேறு. ஆனா இந்த புலன்கள் எல்லாம் நம்மை சிவநெறியிலே உயர்ந்த நெறியிலே செல்ல விடாமல் தடுப்பது இந்த புலன்கள். அது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஒரு பொய் நெறிக்கு விளங்குகின்றேன் விடுதி கண்டாய், மாறி நின்றென்னை மயக்கிடு வஞ்ச புலனைந்து வழியடைத்த ஊரே என்பதெல்லாம் திருவாசகம். அதனாலே புலன்களோடு

அவனுடைய அறிவை இது எடுத்து கொள்ளும். சுதந்திரம் கிடையாது. அதனாலே புலன்களாகிய வேடர்களோடு சேர்ந்து சிவத்தை மறந்து விட்டது. அப்படி மறந்ததே என்ன சொல்லுகிறாருன்னா, இப்படி புலன்களோடு சேர்ந்து மறந்து தெரிந்து அதே புலன்களை வேடர்களாகவும் ஆன்மாவே அரசனுடைய புத்திரனாகும், அரசனுடைய புத்திரன் ஏதோ ஒரு வகையிலே சின்ன வயசிலே தெரியாத வயசிலே அறியாத வயசிலே வேடர்கள் கையிலே சிக்கிவிட்டார் ராஜாவுடைய புத்திரன். அப்படி சென்று ஆகையால பலகாலம் வேடர்களோடு பழகி நாம் வேடனுடைய புள்ளதான், நம்ம அப்பா வேடன் தான் என்று சொல்லி வேடர்கள் செய்கின்ற சிய தொழில்களை செய்து தன்னுடைய பெருமையை வளர்ந்து விட்டார். ஒரு காலத்திலே அரசன் வேட்டைக்கு சென்றவன் அவனை கண்டான். கண்டு தன்னுடைய புத்திரன் என்று தெரிந்து கொண்டான். புத்திரன் என்று தெரிந்து அவனை தனியாக அழைத்து, நீ வேடனுடைய புள்ளகள் அல்ல, நான் உலகத்தை ஆள்கிற ராஜா நான், என்னுடைய புத்திரன் நீ, என்னுடைய புத்திரன் நீ, நீ எப்படியோ இங்கே வந்து சேர்ந்து இப்படி கெட்டு போய்விட்டாய், அதனால என்னோடு நீ வந்தாயானால் இந்த உலகத்தை ஆள்கின்ற பதவியை உனக்கு கொடுக்கிற ராஜாவாக நீ இருப்பாய் என்று சொல்லி அவனை அழைத்து வந்து மகுடம் சூட்டி கிரீடத்தை சூட்டி அரச பதவியை கொடுத்து கொற்றப்படையும் ஐயாலே வந்து துளசிம்மாதனமும் கொடுத்து உலகத்தை ஆள்கின்ற பதவியை கொடுத்தான் அந்த அரசன். அது போல பேரரசனாகிய சிவபெருமானுடைய பிள்ளைகளாகிய இந்த உயிர்கள் வேடர்களாகிய புலன்களோடு சேர்ந்து சிவத்தை மறந்து அற்ப வாழ்விலே அழுந்தி துன்பத்தை அடைகின்றது. இதற்கு என்ன செய்கிறான் சிவபெருமான் தெரியுமா? ஐயாலே ஓரளவு பக்குவம் உள்ள உயிரெடுக்கு, பக்குவம் உள்ள உயிரெடுக்கு. ஒரு காலத்தில் குருவாக வந்து ஆச்சாரியனாக வந்து அந்த ஆன்மாவை உணர்த்தி, நீ சிவத்தை அடைவதற்கு தகுதியுடையவன், நீ இப்படி புலன்களோடு சேர்ந்து கெட்டு போய்விட்டாய் என்று ஆச்சாரியனாக வந்து அந்த ஆன்மாவுக்கு உணர்த்தி, அதன் பிறகு அதுக்கு உபதேசம் மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணி சிவனோடு சேர்த்து வைக்கின்ற சிவபோக பெருவாழ்வை கொடுக்கின்ற அந்த உண்மையை ஆச்சாரியன் மூலமாக செய்து சிவமாக ஆக்கிவிடுகிறான் என்று இந்த எட்டாம் சூத்திரத்திலே சொல்கிறார். அந்த வரலாறு அப்படியே மாணிக்கவாசன் அந்த கருத்து அப்படியே மாணிக்கவாசனுடைய வரலாற்றிலே முழுவதும் பொருத்தமாக இருப்பது. அது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல், தமக்கு முதலாக இருக்கிற குரு தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்கள் செல்வது. அதனாலே இப்படி ஆச்சாரியனாக வந்து ஆன்மா பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு உபதேசத்தை பண்ணி, நீ சிவபெருமானுடைய பெருவாழ்வை பெறுவதற்கு தகுதி உடையவன் என்று சொல்லி அவனை சிவ வழிபாடு பண்ண வச்சு மூலமந்திர உபதேசம் பண்ணி அவனை சிவனோடு சேர்த்து சிவனுடைய பிள்ளையாக ஆக்குகின்ற ஒரு பெருங்கருணை சிவபெருமானுடைய உரை. அது யார் மூலமாக செய்கிறான்? ஆச்சாரியன் மூலமாக செய்கிறான். அதை எப்படி செய்கிறாருன்னா, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்து விட்டு அன்னையின் அந்நியமின்மையின் அரண்கள் செல்வார். அது அப்படியே சிவஞான சித்தியார் தெளிவாக சொன்னார். இப்படி சுருக்கமாக சொல்றாரா சிவஞான சித்தியாரிலே, மன்னவன்றன் மகன் வேடர் இடத்தேதெங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனை என் மகனை பின்னவனை என் மகனை என்றவர் எடுத்து பேத்து பெருமையுடன் தானாக்கி பேணும்மாவோல் துண்ணியாயும் புலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொழு உயிரை மண்ணு அருக்குருவாகி வந்து அவரை நீக்கி, அந்த வேடர்களை விட்டு நீக்கி மண்ணு அருக்குருவாகி வந்தவரை நீக்கி மலமகத்தி தானாக்கி மலரடிக்கள் வைப்பார் என்பது சிவஞானத்தியார் கேட்டாங்க. அதனாலே ஆன்மாக்கள் எல்லாம் சிவபெருமானுடைய பிள்ளைகள், சிவபெருமானுடைய பேரின்பப் பெருவாழ்வை அடைய விடாது தடுத்து கொண்டிருக்கின்ற ஐம்புலன்களை வேடர்களாக உருவையும் அந்த ஐம்புல வேடர்களை விட்டு சிவத்தோடு சேருவதற்கான தகுதியை உண்டு கொள்வது இந்த திருவாசகம். அவருடைய வாழ்விலே எப்படி செய்தார்? அதே போல மாணிக்கவாசன் உபதேசத்தை பண்ணி சிவபெருமானுடைய சொத்து பூராவும் கொடுத்துட்டாரு. அரசனாக்கும் நீ அரசனாக உலகத்தை ஆழ்வதற்கு தகுதி உள்ளவன் என்று அது வருதா? அதே போல சிவபெருமானுடைய சொத்து, ஆத்மநாத சுவாமி சொத்து, யோகாம்பாள் சொத்து எல்லாமே மாணிக்கவாசன். அதனாலே வாழ்விலே குருவை பெறுவது அவசியம், குருவை பெறுவது அவசியம். அது ஆகம நெறியிலிருந்து ஆகம விதிப்படியாக

0: தீட்சையை பண்ணி உபதேசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி அதுக்கு மேலே ஞானோபதேசமும் பண்ணணும். அப்படி மந்திரோபதேசம் ஞானோபதேசம் ரெண்டு இல்லையானால், ஒன்று இருந்து ஒன்று இல்லையானால், அது அந்த உபதேசத்தினால பிரயோசனம் இல்லை. வெகு பேர் ஞானோபதேசம் பண்ற ஆள் இருக்கிறான், மந்திரோபதேசம் பண்றது இல்லை, தீட்சை வேண்டான்றான். அதே போல மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டவர்கள் ஞானோபதேசம் கேட்கறது இல்லை. இரண்டு உபதேசமும் தலையறிவிலேனே நெறி நிற்க நீ தீட்சை தரவும் என்பார் அருணகிரிநாதர். இன்னொரு பாட்டில், நாள் ஓய்விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் வருவாயே என்றும் கேட்கிறார். ஆகையினாலே இப்படி இந்த பரவியிலே மந்திரோபதேசமும் ஞானோபதேசமும் அவசியம் பெறுவது. அது யார் மூலமாக பெறுவது? ஆகம வழியிலே வருகின்ற சித்தாந்த நெறியிலே வந்த ஆச்சாரியர் மூலமாக பெறவும். அது இங்க கூணம்பட்டி ஆதியனம், கூணம்பட்டி ஆதியனம் என்று இருக்கிறது, கல்யாணபுரி ஆதியனம்னு. அந்த ஆதியனம் அந்த மரபை ஆகம விதிப்படி பல பேருக்கு ஆச்சாரிய அபிஷேகமும் பல பேருக்கு சீச்சையும் கொடுத்து, அதன் மூலமாக அந்த அதீனத்திலே ஆச்சாரிய விஷயம் பெற்ற ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேர் பெற்றார்கள். அவர் மூலமாக சீச்சை பெற்ற ஆச்சாரிய விஷயம் பெற்றவராகிய எங்கள் குரு தேவகோட்ட குருநாதர் மூலமாக ஆச்சாரிய விஷயம் இது சீச்சை பெற்று சிவபெருமானை வழிபட்டு திருவுருளை பெற்றவர்கள் நிறைய உண்டு. அதே போல பிள்ளையார் பற்றி பாடசாலை ஆகம பாடசாலை செய்கிறது, இப்படி எல்லாம் அதிசயர்கள் நல்ல பணிகளை செய்கிறார்கள். அதனாலே குரு இல்லையானால் அவன் அந்த ஆன்மா உருப்படி அவருக்கு வழி இல்லை. குருவனுடைய அருள் இல்லையானால் ஆன்மா உருப்படி அவருக்கு வழி இல்லை. தாய் தந்தை இல்லாத பிள்ளைக்கு எப்படி சுகம் கிடைக்காதோ அதே ஒரு குரு இல்லையானால் ஆன்மாவுக்கு சுகம் இல்லை. அதை திருமந்திரத்தில் சொல்றாரு, உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும், கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி அவர்க்கும் கூட ஒன்றாரு. திருமந்திரம், குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்த தோறார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வற்றதோர் கோவே என்பது திருமந்திரம். ஆகையினாலே இப்படி ஆச்சாரியன் மூலமாக வந்து ஆச்சாரியனாக வந்து திருவருளை பெற்றவர் மாணிக்கவாசகன். ஆகவே அப்படி சேனாசைனத்தோடு திருப்பரந்துரைக்கு வந்தார், குதிரை வாங்க வந்தார். அப்படி குதிரை வாங்க வந்தவர் திருப்பரந்துரைக்கு பக்கத்தில் வரும்போது சோலை, அந்த சோலையிலிருந்து ஒலி வந்தது. அந்த ஒலி என்ன என்று தன்னுடைய ஏவலர்கள் விட்டு சொன்னார். ஆகமத்தினுடைய ஒலி வருகிறது, ஆகமத்தினுடைய ஒலி வருகிறது. அதனால அந்த ஆகமத்தினுடைய ஒலி எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, யாரு அந்த ஆகமத்தை ஓதுகிறார்கள் என்று பார்த்துட்டு வாழ்ந்து தன்னுடைய ஏவலர்களை விட்டார். அதே மாதவர் மிகும்பதி புகுந்துளி மருங்கு நாதன் உரை தண்டலையில் நன்கு உரை தொண்டர் ஓதொரு சிவாகம ஒலிப்பொலிவு கேளா யாரு இது அறிந்து குறைவின் ஏவலர்கள் என்றார். தன்னுடைய ஏவலர் விட்டு இப்படி ஆகமத்தினுடைய ஒலி வருகிறது, ஆகமத்தினுடைய ஒலி, ஆகமந்தான் நமக்கு உயிரே, ஆகமந்தான் நமக்கு உயிருக்கு உறுதி தருவது. அதனாலே ஆகமத்துக்கு மேல நூலே கிடையாது. ஆகையினால இப்படி ஆகமத்தினுடைய ஒலி வருகிறது, அது எப்படி அங்கிருந்து வருகிறது, யாரு அந்த உக ஓதுகிறார் என்று பார்த்துட்டு வான்னு தன்னுடைய ஏவலர்களை அனுப்பினார். அந்த காவலர்கள் ஏவலர்கள் சென்றார்கள், சென்று பார்த்தார்கள். பார்த்தா பெரிய கூட்டம், அதான் 999 சிவகணங்கள், 999 சிவகணங்கள் எல்லாம் சூரியனை போல இருக்கிறார்கள், எல்லாம் சூரியனை போல இருக்கிறார்கள். எல்லாரும் ஆகமத்தை ஓதுகிறார்கள். ஒரு பக்கம் சரியையாளர்கள், ஒரு பக்கம் கிரியையாளர்கள், ஒரு பக்கம் யோகியர்கள், ஒரு பக்கம் ஞானியர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நடுவில் எழுந்தருடைய இருக்கிறார் தெற்கு முகமாக. ஐயாலே சின்முத்திரையோடு சிவஞான போதத்தோடு ஆச்சாரிய திருக்கோலத்தோடு கோடி சூரியனை போன்ற பிரகாசத்தோடு எழுந்தருடைய இருக்கிறார் யாரு? பரமேஸ்வரன். இந்த மாதிரியாக எளிமையாக திருவுரு கொண்டு ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருடைய இருந்தது மாணிக்கவாசகர் ஒருத்தர். அப்படி எழுந்தருடைய இருக்கிற காட்சியை கண்டார்கள். அப்படி கண்டு அந்த காவலர்கள் வந்து மாதவருடைய இடத்திலே சொன்னார்கள். அது சென்றவர்கள் வந்து சிவபக்தர் பலர் சூழ. இப்ப இந்த தீட்சை பண்ணிய போது மாணிக்கவாசகர் உபதேசம் பண்ணிய போது தனியா குருவும் சிஷியனுமா இல்லை, பல்லோரும் காண எந்தன் பசுவாசம் மறுத்தானே, எல்லோரும் இறங்கியது இல்லை அம்பலத்தை காண்டேன். அதனாலே அதான் அங்கிருந்தே 999 பேத்தை கூட்டிட்டு வந்திருந்தார். அதுக்கு ஏன் அப்படி ஒரு ஆளை குறைச்சிக்கிட்டு வந்தாருன்னா, மாணிக்கவாசர் சேர்த்தா 1000, மாணிக்கவாசர் தான் 1000ஆ, 1000னா புரியுதா நிறைவு. 999 பேரு, இவரை சேர்த்தா வாதவடிகளை சேர்த்தா 1000. ஒரு ஆள் அங்கே இல்லாம இருந்துச்சு. 999 இவர் ஒருத்தரை சேர்த்தா என்ன ஆகும்? இவர் தான் ஆயிரமா? இவர் தான் ஆயிரம் என்பது புரியுதா? ஆயிரம் என்றால் நிறைவு. அதனாலே சென்று அவர்கள் வந்து சிவ பத்தர்கள் சூழ கொன்றை மூடிய வைத்த குண வெப்ப நிகர் ஒப்பார் நின்றதோர் குருந்தமர நீழலில் இருந்தார் என்றாலும் மகிழ்ந்தனர் இனிப்பிறவி இல்லார். குருந்தமரத்தடியிலே நவகோடி மதிவித்தது என்ன பிரகாசம் என்பது போல அப்படி பூர்ணச்சந்திரனை போல் எழுந்தருளி இருக்கிறார். தெற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். அவரை சூழ்ந்து நிறைய சிவகணங்கள் போல இருக்கிறார்கள் என்று அந்த காவலர்கள் வந்து சொன்னார்கள். சொன்ன உடனே இவருக்கு அளவில்லாத ஆனந்தம் உண்டாச்சு. அந்த சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம். அந்த சிறந்த அடையாளங்கிற வாக்கியம் புரியுதா? அடையாளம் சிறந்த அடையாளம். இந்த ஒரு வரியே அற்புதம். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலம் சிறந்த சிவந்த திருமேனி நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம் நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகராய் தென்திசையை நோக்கி திருவாதபூரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து நின்றான். திருவாதபூரனுக்கு அதிக சிவயோகம் என்பது வாத ஊர்வலம். இந்த திருக்கோலத்தில் ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருளி இருக்கிற அந்த கோலத்தை கேட்டவுடனே அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாச்சு. கேட்டவுடனே மகிழ்ச்சி உண்டாச்சு. அப்படி உண்டான உடனே சென்றாரு சென்றாரு ஏவலர்கள் உரைத்த மொழி கேட்டரனை எய்தும் அவரோடு காவினை அணைந்தகம் அணைந்தகம் அலர்ந்து மேவிய மணிச்சிவியை விட்டு இனிது இழிந்தே தேவர் வரமும் வரமல் தெய்வ சபை கண்டார். ஐயால பல்லக்கில் வந்தாரு பல்லக்கை விட்டு இறங்கினாரு. இறங்கியால் அந்த சபை சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தாரு. பார்த்தா அந்த கூட்டங்களை எல்லாம் சிவாகமத்தை ஒதுக்கொண்டிருக்கிறதாம். அதை இந்த பாட்டில் சொல்றாரு. அண்டமேலாம் கடந்த பொருள் பகரும் நூலில் அண்டங்கள் என்பது அளவில்லாதது. அண்டப்பகுதியில் உண்டை பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருந்தாட்சி ஐயால எல்லா அண்டங்களையும் கடந்து இருக்கிறவனாகிய பரமேஸ்வரன் அது அசுத்த மாயை பிரகிருதி மாயை சுத்தமாய என்ற மூன்று மாயைகளையும் கடந்து 36 கடந்து இருக்கிற சாமி. அண்டமேலாம் கடந்த பொருள் பகரும் நூலில் அளவுரைப்பார் தெளிந்து அயர்வார் அய்வாராகி அந்த சிவாகமத்தை ஓதுவோர்கள் அதனுடைய அளவு சொல்லுவோர்கள் அப்படி அந்த சிவாகமத்தில் சொல்லி இருக்கிற பொருளை உணர்ந்து அப்படி தன்வசம் அடைந்து பரவசமாகி கொண்டிருந்தவர்கள் ஐயால அதை ஆய்கின்றவர்கள் இப்படிப்பட்ட சிரிப்பார் கழிப்பார் தேரிப்பார் திரண்டு திரண்டு ஒன்று வார்த்தை விரிப்பார் கேட்பார் வெச்சுவார் வெவ்வேறு திருநாமம் தரிப்பார் என்கின்ற நிலையிலே அந்த கூட்டங்கள் சிவனடியார்கள் என்று சொன்னால் சிவனடியார்கள் என்று சொன்னால் சிவபெருமானையே பேசுதல் சிவபெருமானையே பாடுதல் சிவசம்பந்தமான அந்த நிகழ்ச்சியிலே தொடர்புடையவர்களாக இருப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் இந்த கூட்டத்துக்கு அதுவே வேலை வேற வேலையே கிடையாது. இப்போ சிவபெருமான் கூட்டிட்டு வந்து கூட்டம் இருக்குவாரு அதுக்கு வேற வேலையே கிடையாது. நம்ம மாதிரி உலக பொருளை தேடணுங்கிற வேலையெல்லாம் இல்ல. சிவபெருமான் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் என்ன வேணும்? மாணிக்க வாசகரே சொன்னாரு நீ என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால உனக்கிட்ட நான் என்னத்த கேட்க போறேன். நீயே என்னுடைய உள்ளத்துல எல்லாமா இருக்கிறவே என்னுடைய உள்ளத்துல இருப்பதனாலே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை எந்திரக்கேனே என்பது திருவாசகம். சாமி உள்ளத்துல இருந்தா அப்புறம் என்ன வேணும் வேண்டியது? அதனாலே அப்படி அந்த சிவகணங்கள் எல்லாம் ஆகமத்தை ஆய்வதும் உரைப்பதும் அதனுடைய அருமையை உணர்ந்து பரவசமாவதும் அப்படிப்பட்ட துண்டுபடு அடியார்கள் 109 மேல் துண்டுபடு அடியார்கள் 109 மேல் 99 என்னும் தூதி சூழ 100 அப்படின்னா 900 அப்புறம் ஒரு 99 999 தொகுதி சூழ கொண்டு ஒன்றொடி பங்கினன் இருப்ப விருப்பால இது கண்டாரு. அந்த திருக்கோலத்தை கண்டாரு. கண்டு உடன் உரைத்து சிவஞானம் உணர்வார் அன்பு மண்டிய நெஞ்சோடு தலை வணங்கி வாழ்த்தி அன்பு மண்டிய நெஞ்சோடு தலை வணங்கி வாழ்த்தி மலரடியில் மலர் தூவி அழுது நின்றார். அப்படி சுவாமியை கண்டாரு இல்லையோ அளவில்லாத ஆனந்தம் பொங்கிச்சு கண்ணீர் வந்தது. ஐயாலே ஏராளமான பூக்களை தூவி கீழே விழுந்தாரு எழுந்தாரு தொழுதாரு அழுதார். இந்த நிலையிலே வாதகுருடிகள் முதலமைச்சர் அப்படி யாரும் வரும்போது அதற்கு மேலே இவருக்கு அந்த திருக்கோலத்தை பார்த்தாரு. எல்லா உருத்திராக்கம், திருநேற்று கோலம், அளவில்லாத பிரகாசம், அளவில்லாத பிரகாசம், செந்தழல் புறை திரு மேனியங்காட்டி, திருப்பெருந்துறையுறை கோயிலுங்காட்டி, அந்தடனாவதும் காட்டி வந்து ஆண்டாய், அறமுதிய பள்ளி எடுங்கருளாய், வண்ணந்தானது காட்டி வடிவு காட்டி, மலர்கடல் அவை காட்டி, வழியற்றேனே தின்னந்தான் பரவாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருவானே சொல்லி சிந்திக்கேனே. காட்டாதனவெல்லாம் காட்டி, சிவங்காட்டி, தாட்டாமரை காட்டி, தன்கருணைத்தியன் காட்டி, நாட்டார் ரகசிய நாமையில வீடு ஆட்டான் கொண்டாண்டவா பாடுதங்காமான் என்று ஆயாள் திருமேனியை கண்டார். திகழான் என்று திருமேனி காட்சி என்னை பணி கொண்டாய் பல இடங்கள்ல சொல்றார். பல இடங்கள்ல அந்த காட்சியை மறக்க முடியவில்லை. மறக்க முடியுமா? மறக்க முடியும். பல இடங்கள்ல சொல்லி மகிழ்ந்து போகிறார். அப்படி இந்த காட்சியை கண்டு அழுதாரு, துழுதாரு. அதற்கு மேல சுவாமி இந்த திருக்கரத்துல சிவஞான போதம் வைத்திருந்தாரு. இது திண்ணுத்தரு. எப்படி இந்த கற்றவனுக்கு என்னமா இருக்கும்னா, கற்றவனுக்கு என்னமா இருக்கும்னா, புத்தகத்தை கட்டது என்ன புத்தகம் அப்படின்னு பார்ப்பான். கல்லாதவன் அது திரும்பியே பார்க்க மாட்டான். கல்லாதவன் புத்தகத்தை திரும்பியே பார்க்கணும். கற்றவன் என்ன பண்ணுவா? அதுவும் இவருக்கு தொடர்பான புத்தகமா இருந்தா என்ன பண்ணுவா? எடுத்து படிச்சு பார்த்து கொடுத்தா வைப்பான். இவர் 64 16 வயசுல கற்றவராகினால, அதுவும் சுவாமியுடைய திருக்கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறதுனா, சுவாமியுடைய திருக்கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறதுன்னு சொன்னா, அது ஆகம நூலாகத்தான இருக்க வேணும், சிவஞான நூலாகத்தான இருக்க வேணும் என்று எண்ணி, உருத்திரன திருமணியை இழந்து காதில் ஒன்றரத்தில் கந்தரத்தில் ஒளி கொள்வார்கள் கரத்தில் அணிந்து இலகு முண்டம் மங்கி கண்கரந்த நன்னுதர் மேற் கவினச்சாட்டி திருத்துகளும் வேதியனார் அம்பன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் செங்கை மீது பொருத்தம் ஒரு புத்தகமேது ஐயா என்ன? சுவாமி தேவரையருடைய திருக்கரத்தில் இருக்கிற அந்த புத்தகம் என்ன புத்தகம், அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். பொருத்தம் ஒரு புத்தகமேது ஐயா என்ன? பொய்மையிலா சிவஞான போதம் ஐயாலே அந்த புத்தகமானது சிவஞான போதம் என்று அதற்கு பெயர். அது பொய் இல்லாதது, பொய் இல்லாதது, மெய்யை உடையது, மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்டுவது, அப்படிப்பட்ட சிவஞான போதம் சொல்லி சாதாரணமான ஆளா இருந்தா சரி சாமி அப்படின்ட்டு போயிடுவான். இவர் கல்வி கடலாக இருந்தபடியினாலே சிவஞான போதம் மூணு சொல், சிவம், ஞானம், போதம் என்கின்ற மூன்று சொல். அதனாலே இப்படி மூன்று சொல் சேர்ந்து ஒரு சொல்லாக இருக்கிறது. சிவஞான போதம், சிவம், ஞானம், போதம் என்று மூன்று வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமாக வழங்குகிறது. அதனாலே அந்த சிவம் என்றால் என்ன சாமி, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன, அது தேவரீர் எனக்கு அப்படி செய்யும். இப்படி கேட்கிற ஆள் வேற ஆகுண்டா? கேட்க முடியுமா சாமி கேட்கிறார். என்றாலுமே சிவம் மேது ஞானம் மேது, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இலங்கையிடும் போதமேது இயம்பு வீரில் அன்று வட நீழல் வந்திருந்தார் வீரே. அதனால அந்த வடவால மரத்திலே ஜனகாதிமுனிவர்களுக்கு உபதேசம் பண்ண சுவாமி நீயே, வடவாள மரத்திலே உபதேசம் பண்ணின சுவாமி நீயே, மண்ணிலே நடிக்கின்ற சுவாமியும் நீயே, அடியே உனக்கு அடியவன், அடியே உனக்கு அடியவனாகின்ற. ஆகையினாலே என்றதுமே சிவம் மேது ஞானம் மேது இங்கு இலங்கியிடும் போதமேது எம்பி வீரேல் அன்று வடநீழல் இருந்து வந்தான். அந்த சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனி இருக்கே பல, அந்த பல திருமேனிகளிலிருந்து இரண்டு திருமேனி தனிப்பட்ட சிறப்புடையது. ஒன்று ஆடுகின்ற திருமேனி, இன்னொன்று ஆலமரத்துக்கடியிலிருந்து. ஒன்று ஆடுகின்ற திருமேனி, இன்னொன்று வடவால மரத்துக்கடியிலிருந்து தட்சிணாமூர்த்தமாக இருந்து ஜனகாதிமுனிவர்களுக்கு உபதேசிக்கின்ற திருமேனி புரியுதா? அதனாலே அந்த அவர்களுக்கு உபதேசித்தபடியினால்தான் பாரம்பரியமாக பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த நால்வருக்கு உபதேசித்தபடியினால்தான் ஜனத்குமார் ஜனகர் ஜனந்தன சனாதன ஜனத்குமார் ஆகிய நான்கு முனிவர்களுக்கும் உபதேசம் பண்ணி அப்படினாலே வழி வழியாக நூல்களும் ஞானங்களும் வந்து கொண்டே இருக்கும். நம்மளுக்கு பரம்பரை என்ன பரம்பரை? திருக்கையிலாய பரம்பரை. நம்மளுடைய பரம்பரை திருக்கையிலாயும் இவ்வளவு சக்தி வச்சிருக்கிறானே. நம்மள சாமானியர்களாய் இருக்கின்ற நமக்கு இவ்வளவு உயர்வு வந்திருக்கிறார். நம்ம பரம்பரை என்ன பரம்பரை? திருக்கையிலாய பரம்பரை. நமக்கு குலதெய்வம் யாரு? சிவபெருமான். இந்த வாக்கியத்தை கேட்டவங்க குலதெய்வம் என்னன்னு கேட்டா சிவபெருமான்னு சொல்லணும், வேற சாமியை சொல்லவே கூடாது. குலதெய்வம் என்னன்னு கேட்டா சிவபெருமான் முழுமுதற் கடவுளாகி சிவபெருமான் குலதெய்வம், எங்க அப்பா பரமேஸ்வரன், எங்க அம்மா பார்வதி, அப்படி சொல்லு. இவ்வளவு குருமா நமக்கு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழக்கம் போல நாங்கள் இன்றைய நிகழ்வை பல்வேறு கேள்விகளோடு ஆரம்பிக்கலாம். டாக்டர் அவர்கள் இன்னும் சில நொடிகளில் இங்கே வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கிடையில் சில பொதுவான விடயங்கள் பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக எங்களுடைய இந்த பாரம்பரியமான பல்வேறு வாழ்க்கை நெறிமுறைகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால், சைவர்களாகிய நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நாளாந்தம் காலையில் எழுந்து படுக்கைக்கு போகும் வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் எங்களுடைய சமய பின்னணியை ஒட்டியே இருப்பதை நாங்கள் ஓரளவுக்கு அவதானிக்க முடியும். இந்த செயல்பாடுகள் யாவும் சமயத்தை பின்பற்றுகிற ஒரு நோக்கத்தோடு மாத்திரம் அல்ல, எங்களுடைய உடல் நலம், எங்களுடைய தேக ஆரோக்கியம், எங்களுடைய சுற்றாடல், எங்களை வழி நடத்துகின்ற பெரியவர்கள், ரிஷிகள், பல்வேறு வகையான ஆன்ம ஈடேற்றத்திற்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டிகள் எல்லோரையும் நாங்கள் மதித்து கனம் பண்ணி இவ்வாறு எமது வாழ்க்கையை சீராகவும் செழிப்பாகவும் மன நிறைவாகவும் கொண்டு நடத்த வேண்டும் என்று இயற்கையாகவே எங்களுடைய வாழ்க்கை நெறிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எமது முன்னோர்களால். எனவே இந்த சமயத்தை நாங்கள் ஒரு பிரம்பான, அதாவது எங்கள் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட ஒரு அம்சமாக கருதுவதில்லை. சமயமும் வாழ்க்கையும் பின்னிப்பிணைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் கட்டாயம் இருக்கும். அதற்கு அந்த சமயம் வந்து சில நெறிமுறைகளையும் விளக்கங்களையும் கொடுத்திருக்கும். ஆனால் நாங்கள் பொதுவாக எங்களுடைய சமயத்தை பெரிதாக மதிப்பதில்லை. காரணம், அது எங்களுடைய பின்னிப்பிணைந்திருப்பதாலோ என்னவோ, பிற சமய ஒழுக்க சீலர்களை போன்று நாங்கள் சமயத்தை அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், அது எங்களோடு வாழ்க்கையோடு ஒட்டிவிட்ட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே எங்களுக்கு அந்த தரப்பட்டிருக்கின்ற பல்வேறு வழிமுறைகளை வைத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த வேண்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தால், காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கி அதற்காக வேண்டிய கிரியைகளை செய்த பின்பு விபூதி தரித்து ஒரு சில மணி நேரமாக, சில நிமிடங்களுக்காவது ஒரு தியானத்தில் இருக்க வேண்டும், அல்லது எங்களுடைய வழிபாட்டில் இருக்க வேண்டும். வீட்டிலேயே பூஜை அறை வைத்து ஒரு மன நிம்மதியான ஒரு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய அன்றைய தினம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநோக்குடன் சுவாமி வழிபாடு செய்து நாங்கள் எமது தினத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில், புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய சைவர்கள் இவ்வாறெல்லாம் பின்பற்றுவதை ஓரளவுக்கு கைவிட்டு விட்டார்கள் என்றே கருதலாம். ஓரிரு சிலர் இன்னும் அந்த பழைய கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நாங்கள் அதை பற்றி கூறுவதும் இல்லை, அவர்களை அந்த வழிமுறையில் நெறிப்படுத்துவதும் இல்லை. எனவே இந்த எங்களுடைய சமய ஆசாரங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு என்னென்ன முறையில் ஒழுக வேண்டும், இதனுடைய தாற்பரியம் என்ன, எதற்காக இதை செய்கிறோம் என்றெல்லாம் விளக்கத்தோடு கூறினால் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காகவே உங்களுக்கு தெரியும், இங்கே பல்வேறு பாடசாலைகள் சமயத்தையும் தமிழையும் போதித்து வருகிறார்கள். அவர்களுடைய அந்த சமய போதனைகளிலே ஆசார முறைகளை அவர்கள் கூடுதலாக எடுத்து கூற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். முக்கியமாக எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் என்ன காரணத்திற்காக செய்யப்படுகின்றது என்று அந்த ஒரு விளக்கத்தோடு நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறினால் கட்டாயம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை வழி நடத்துவார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். அண்மையிலே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, நானும் டாக்டரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய அந்த பாடசாலை ஞாயிற்றுக்கிழமைகளே அந்த சிறுவர்களுக்காக செய்ய அந்த மெய்யகத்திலே நடத்தப்படுகின்ற சில சமய ஆசாரங்கள், சமய வழிபாடுகள், அவற்றின் முக்கியத்துவம் என்ன, எதற்காக செய்கிறோம் என்றெல்லாம் விளக்கத்தோடு கற்ற மாணவர்கள் சிலர் பாடசாலைக்கு காலையிலே போகும் பொழுது வீபூதி தரித்து கொண்டு போகிறார்கள் என்று கேள்விப்பட்டது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பெரியவர்கள் கூட நாங்கள் இந்த வீபூதி தரிப்பதை அல்லது சந்தனப்பொட்டு வைப்பதை ஒரு அவமானமாக சிலர் கருதுகிறோம். உண்மையிலேயே இந்த விஷயத்தில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அக்கறை உள்ளவர்களாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றது நான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். குறிப்பாக நீங்கள் பார்த்தால் பிற சமயர்கள், முக்கியமாக இந்த சீக்கிய சமயத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தால் தங்களுடைய அந்த சமயாசார முறைகளை கடைபிடிப்பதற்கு எதிராக அல்லது இடைஞ்சலாக என்ன ஒரு காரணம் இருந்தாலும் அதை முறியடித்து வென்று அதை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு இங்கே இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் ஒரு சிறிய கத்தி ஒன்றை எந்த நேரமும் தங்களுடைய இடுப்பிலே வைத்துக் கொள்வார்கள். அது அவருடைய சம்பிரதாயம். அந்த பிள்ளைகள் பிறந்த உடனேயே தலைமுடியை வளர்ப்பதும் இவ்வாறு அந்த கத்தியை வைத்துக் கொள்வதும் தலைப்பாகை அணிவதும் அவர்களுடைய ஒரு சம்பிரதாயம், காலங்காலமாக பின்பற்றப்படும் சம்பிரதாயம். மேல நாடுகளில் புகலிட வாழ்விலே நாங்கள் வந்துவிட்டோமே என்பதற்காக அவர்கள் அதை விட்டு கொடுக்கவில்லை. அது நன்றாக நாங்கள் இதை கவனிக்க ஊன்றி கவனிக்க வேண்டும். என்ன காரணம்? அவர்கள் தங்களுடைய அந்த சமயசார நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு சிறப்பான சமயசார வழிபாடு என்று கருதுகின்ற அந்த மனப்பான்மை உண்மையிலேயே போற்றத்தக்கது. இங்கேதான் எங்களுடைய சைவர்கள் சிலர், எல்லோரையும் நான் குறை கூறுவதாக நினைக்கக்கூடாது, சைவர்கள் சிலர் இந்த பொட்டு அணிவது, விபூதி தரிப்பது போன்ற சம்பிரதாயங்களை பொதுவாக விட்டுவிட்டோம். அதே மாதிரி பெண்கள், உங்களுக்கு தெரியும், கன்னியர்கள் கருத்த பொட்டு அணிவதும் விவாகமான பெண்கள் குங்குமப்பொட்டு அணிவதும் இப்பொழுது அநாகரிகமாக சிலருக்கு தென்படுகிறது. இப்பொழுது நாங்கள் காரியாலயங்களில் பல்வேறு இனத்தவர்களோடு வேலை செய்கிறோம், அதனால் அவர்கள் எங்களை ஒரு ஏளனமாக பார்க்கிறார்கள் அல்லது ஏளனமாக பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு, உண்மையிலே அவர்கள் அப்படி செய்வதாக எனக்கு தெரியவில்லை, அப்படி யாராவது செய்தாலும் அதற்கு விளக்கம் கொடுத்தால் அவர்கள் உண்மையிலேயே அதை வரவேற்பார்கள். எனக்கு அண்மையிலே ஒரு சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சினிமா படத்தை ஒரு ஆசிரியை, அவர் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆசிரியை தயாரித்திருந்தார், த பிளாக் டாட் என்று. அதாவது வந்து ஒரு ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து இங்கே அண்மையில் குடியேறிய ஒரு பிள்ளை, 6ஆம் வகுப்பு பிள்ளை, பொட்டு அணிந்து கொண்டு போனதை மற்ற பிள்ளைகள் என்ன மாதிரி பார்த்தார்கள், அவர்கள் என்ன மாதிரி அதை பற்றிய விமர்சனங்கள் செய்தார்கள் என்பதை பற்றியதுதான் அந்த கதை. உண்மையிலே மிகவும் அருமையாக அவர் எடுத்திருந்தார். அது ஏறக்குறைய ஒரு 1.5-2 மணித்தியாலங்கள் என்று நினைக்கிறேன், அதை பார்த்த ஞாபகம். அந்த படம் பல்வேறு வகையான அனைத்து உலகங்களிலும் பல்வேறு வகையான நாடுகளிலே பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சிறந்த படமாக அங்கீகரிக்கப்பட்டது. காரணம், இவ்வாறு ஒவ்வொரு இனத்தவர்களும் தங்களுடைய சம்பிரதாயங்களை, தங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு இடைஞ்சலாக மற்ற இனத்தவர்கள் இருக்கக்கூடாது என்ற அந்த ஒரு அந்யோன்ய உறவை வளர்க்கின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இப்போ கனடாவில் கூட நீங்கள் பார்த்தால் 200 வெவ்வேறு இனத்தவர்கள் வாழ்வதாக நான் அண்மையிலே ஒரு இதிலே பார்த்தேன், ஒரு நூலிலே 200 இனத்தவர்கள். டொரண்டோவை நீங்கள் எடுத்து பார்த்தால் 140 மொழிகளிலே நீங்கள் அந்த வேண்டிய சேவைகளுக்கு, உங்களுக்கு தேவைப்படுகின்ற சேவைகளுக்கு 140 மொழிகளிலே தொடர்பு கொள்ளலாம் என்ற அந்த இதுகளை நீங்கள் பார்க்கும்போது, இவ்வளவு இனத்தவர்களையும் இவ்வளவு மொழிகளையும் வைத்து கொண்டு இவ்வளவு சீரிய முறையிலே இங்கே ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாக பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, கனடா நாட்டுக்கு வந்த நாங்கள் எல்லோரும் உண்மையை கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பொதுவாக ஸ்காப்ரோ பிரதேசத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் எத்தனை கோவில்கள் இருக்கின்றன. இப்போ இந்த மிடில் ஃபீல்டு அந்த தெருவில் நீங்கள் பார்த்தால், நான் அண்மையில் பலரிடம் கூறியிருந்தேன் இதை பற்றி, அந்த மிடில் ஃபீல்டிலேயே 3 வெவ்வேறு தனிப்பட்ட இனங்களின் ஆலயங்கள் அமைந்திருப்பதை, அருகருகே அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது, அதன் பக்கத்திலே ஐயப்பன் ஆலயம் இருக்கிறது, அதற்கு பின்னால் அது பக்கத்திலேயே ஒரு முஸ்லிம் மதத்தவர்களுடைய அந்த மொஸ்க் இருக்கிறது, மசூதி. இந்த 3 அருகருகே இருக்கின்றன. அப்போ நான் சில வேளையில் நினைப்பது, அந்த மிடில் ஃபீல்ட் தெருவையே டெம்பிள் ரோடு என்று மாற்றினால் சிறப்பாக இருக்கும் என்று. இவ்வாறான அந்த ஒரு அந்யோன்யமான ஒரு போக்கினை கனடா நாடு எவ்வளவு சீரிய முறையிலே செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, நாங்கள் எங்களுடைய பிறந்தகத்திலே எவ்வாறு இரு இனத்தவர்கள், முக்கியமாக 3 இனத்தவர்கள், அதிலே சைவர்களும் அவர்கள் பௌத்தர்களும் ஒரே ஓரளவுக்கு அவர்களுடைய சமய போக்குகள் மிகவும் அண்மித்தவைய உங்களோடு உங்கள் தழுவிக்கொண்டு போகின்ற ஒரு நிலைமையே இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் அந்யோன்யமாக வாழ்க்கை நடத்த முடியாமல் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டும் தூற்றிக் கொண்டும் இருக்கிறோம். இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இந்த பரந்த மனப்பான்மை என்ற ஒரு நோக்கிலிருந்து மிகவும் குறுகிய ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மற்றவர்களை மதித்து மற்றவருடைய சமயசார சமய வேறுபாடுகள் இன்றி நாங்கள் எல்லோரும் ஓர் இனம் என்ற அந்த ஒரு பாகுபாட்டை இங்கே நாங்கள் காணாமல் சிறப்பாக நடத்துகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே டாக்டர் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் டாக்டர். நாங்கள் சில விஷயங்களை இங்கே பேசிக் கொண்டிருந்தேன் நேயர்களுக்காக.
3: வணக்கம் ஆசிரியர் சிவநேசன் அவர்களே. இந்த மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று ஆண்டாள் பாடியிருக்கின்றார். பூட்டியோ மார்கழி நீர் ஆடேலோ ரெம்பாவா என்று மாணிக்க வாசகர் பாடியிருக்கின்றார். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்லுகின்றார். ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். உருத்திரர்களில் நான் யார், தேவசேனாதிபர்களில் நான் கந்தன், காலங்களில் நான் வசந்தம். எல்லாருக்கும் பாடல் தெரியும் கண்ணதாசனுடைய, காலங்களில் நான் வசந்தம். அதை கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன வசனம், காலங்களில் நான் வசந்தம், மலைகளில் நான் மேரு என்று எல்லாம் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது மாசேஷு மார்கசீஷானாம் அகம், மாசேஷு மார்கசீஷானாம் அகம், மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றார். இப்போ மார்கழி மிகவும் மாசங்களிலேயே மிகவும் சிறப்பான மாசம். மிட் டிசம்பர்ல இருந்து தொடங்கி மிட் ஜனவரி வரைக்கும் போகும். இந்த மார்கழி மாசத்தின் சிறப்பு என்னவென்றால், எங்களுடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு நாள்.
4: ஓ, அப்படிதான்,
3: அப்படிதான் வருகின்றது. அதிலே எங்களுடைய உத்தராயணம் என்று சொல்லுவார்கள். உத்தராயணம் என்றால் சூரியன் வடதிசை நோக்கிய பயணம். எங்களுக்கு தெரியும் அந்த ஓபிட்டிங் ஆஃப் த சன் இருக்குத்தானே, உண்மையாக ஓபிட்டிங் ஓபிட்டிங் எர்த் தான், பூமி தான் சுட்டுகிறது. ஆனால் பூமியை நிலையாக வைத்துக் கொண்டு பார்த்தால் சூரியன் ஒரு நீள்வட்ட பாதையிலே சுற்றும். இந்த நீள்வட்ட பாதையை பார்த்தால் ஒருக்கா வடக்கு தெற்காக போய் பிறகு தெற்கு வடக்காக வரும். நீள்வட்ட பாதையிலே ஒரு பாதை வடக்கு தெற்காக போகும், நோர்த் டு சவுத், தெற்கு வடக்காக வரும். அந்த வடதிசை நோக்கிய பயண காலத்தை சொல்லுவார்கள் உத்தராயணம். இட்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் மிட் ஜனவரி அன்டில் மிட் ஜூன். அந்த அந்த தை மாச பிறப்பிலிருந்து ஆடி மாச பிறப்பு வரையுள்ள அந்த சூரியனுடைய வடதிசை பயண காலத்தை உத்தராயணம் என்று சொல்லுவோம். உத்தரம் என்றால் நோர்த், அயனம் என்றால் பாதை, அயனம் என்றால் பாதை. அப்ப வடக்கு நோக்கிய பயணம். இந்த காலம் தேவர்களுக்கு பகற்காலம், தேவர்களுக்கு பகற்காலம். பிற்பாடு ஆடி மாச பிறப்பிலிருந்து திருப்பி அடுத்த தை மாச பிறப்பு வரையுள்ள ஆறு மாத காலங்களும் இந்த நீள்வட்ட பாதையிலே சூரியன் வடக்கிலிருந்து தெற்காக போகின்ற காலம். அப்ப அந்த காலத்தை சொல்லுவார்கள் தெற்குக்கு இன்னொரு பெயர் வடமொழியிலே சொல்லுவார்கள் தட்சிணம். தட்சிணம் என்றால் தெற்கு, தட்சிணம். திருக்குறளை சொல்லுவார்கள் தட்சிண வேதம் என்றால் தெற்கிலே வழங்குகின்ற வேதம், தமிழ் வேதம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அந்த தட்சிணம் என்ற போன ஆயனம் என்றால் பாதை, அப்ப தட்சிணாயனம் என்றால் தெற்கு நோக்கிய பயணம். இந்த ஆறு மாசமும் சூரியன் தெற்கு நோக்கிய பயணம். இது தேவர்களுடைய இரவு காலம். இப்ப என்னென்றால் இப்ப தை மாதம் முதலாம் திகதி, அதாவது மீன் ஜனவரியில தை மாசப்பரப்பு வரும்பொழுது தேவர்களுடைய விடியற்காலை வந்துவிடும். இது இந்த அவர்களுக்கு பொழுது விடுவதற்கு முன்னுள்ள காலம், தேவர்களுடைய அந்த முன்னுள்ள காலம். பொழுது முனிவனதற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோம் இல்லையா, உஷத்காலம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த திருவனந்தல் காலம் உஷத்காலம், அந்த காலம் இது அவர்களுக்கு. ஆகவேதான் நாங்கள் இந்த காலத்திலே இறைவனை பள்ளி எழுப்புகின்ற திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றோம்.
4: அதான் முக்கியம்.
3: போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலல் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து மக்கரு பலரும் எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம் சேட்டிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய். இறைவனுக்கு கொடி வேறு, இடவக்கொடி. ஏற்றுயர் கொடியுடையாய் இணை உடையாய், என்னை உடைமை பொருளாக கொண்டவன் அவர், என்னுடைய உடையவர் அவர். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, தேவர்கள் எல்லாம் இறைவனை பள்ளி எழுப்புகின்ற காலமாகவேதான் நாங்கள் எல்லா நாளும் விடியற்காலம் இருந்தாலும் எமது கோயில்களிலே மார்கழி மாதத்திலேதான் நான் திருப்பள்ளி எழுச்சி என்று, இறைவனை பள்ளி என்றால் படுக்கை, எழுச்சி என்றால் எழுப்புதல், அந்த பள்ளி எழுத்தல் பாடல் பாடுகின்ற காலம் இது. எல்லா சிவன் கோயில்களிலேயும் சைவ கோயில்களையும் இந்த காலங்களிலே திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பத்து பாடல்களையும் பாடுவார்கள். திருவாசகத்திலே இருக்கின்றது. அதே மாதிரியாக எல்லா வைணவ தலங்களிலே மாண்டாளுடைய திருப்பாவை பாடுவார்கள். இந்த மார்கழி மாசத்துக்குரிய சிறப்பு என்னொன்று, மார்கழி மாதத்திலே பாராயணம் பண்ணுகின்ற பொழுது திருவாசகத்தை மட்டும்தான் பாராயணம் பண்ண வேண்டும் என்ற மரபு இருக்கின்றது. மார்கழி பொதுவாக நாங்கள் திருவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புகழ் போன்ற பாடல்களை எல்லாம் பாராயணம் பண்ணினாலும் இந்த மார்கழி மாசத்திலே திருவாசகம் மட்டுமே பாட வேண்டும் என்ற மரபு இருக்கின்றது. ஆகவே இதுவும் ஒரு சிறப்பு எங்களுக்கு இந்த மாசங்களிலே. இந்த அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்று கேட்டால், இந்த மார்கழி மாசத்திலே வாருகின்ற ஆதிரை திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு மிகவும் சிறப்பு. சிவனுக்குரிய நட்சத்திரங்கள் இரண்டு, ஒன்று ஓணம், திருவோணம நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம். அதே மாதிரியாக ஆதிரை திருவாதிரை நட்சத்திரமும் சிவனுக்குரிய நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இந்த 27 நட்சத்திரங்களிலே திரு என்னும் சிறப்பு போடுகின்ற சிறப்பு பெற்ற நட்சத்திரங்கள் இரண்டே இரண்டு, அச்சுவினி பரணி கார்த்திகை என்றெல்லாம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒன்றுக்கும் திரு என்று சொல்வதில்லை. ஆனால் இந்த நட்சத்திரங்கள் ஓண நட்சத்திரத்துக்கும் ஆதிரை நட்சத்திரத்துக்கும் திருவோணம் திரு ஆதிரை என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் சிவனுடைய நட்சத்திரம். ஆவணி மாதத்திலே வருகின்ற ஓணம் சிறப்புடையது. கேரளாவிலே இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதே மாதிரியாக மார்கழி மாதத்திலே வருகின்ற ஆதிரை திருவாதிரை சிறப்புடையது. அந்த மார்கழி மாத திருவாதிரையை முன்னிட்டு அதற்கு முதல் 10வது நாளாக அதை வைத்து அதன் முதல் நாள் 10 நாட்களும் சிவனுக்கு திருவெம்பாவை என்ற பாடலையும் சேர்த்து பாடுவோம். இந்த எட்டு அந்த திருவம்பாவையிலே 20 பாடல்கள் இருக்கின்றன. ஆண்டாளுடைய திருப்பாவையிலே 30 பாடல்கள். அப்ப 30 நாளுக்கும் அவர்கள் அதைத்தான் பாடுவார்கள். அங்கே பள்ளி எழுதல் பாடுதல் கிடையாது. ஆனால் விஷ்ணுவுக்கு தினம் தினம் எங்களுக்கு தெரியும் சுப்பிரபாதம் பாடுவார்கள்
4: திருப்பள்ளியில்.
3: ஆனால் எங்களுடைய மரபிலே மார்கழி மாதம் 30 நாட்களும் பாடுகின்றது இந்த திருப்பள்ளி எழுச்சி எட்டுகின்ற போட்டியின் வாழ் முதலாகிய பொருளே. இந்த பாடலை பாடுகின்ற பயன் என்னென்று கேட்டால் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏனென்றால் அதில் சொல்லுகிறார், ஹி இஸ் மை டோட்டல் லைஃப் சோர்ஸ், ஹி இஸ் ஓனர் ஆஃப் ஆல் த ரிசோர்சஸ். போட்டியின் வாழ் முதல், எங்களுக்கு வாழ் முதல் இறைவன். நாங்கள் எல்லாம் வாழ் முதல்லே நிறைய சில பேர் நாங்கள் நோய்த்து கொண்டிருக்கோம். என்னுடைய உழைப்பு தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய தொழில் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய படிப்பு தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய பட்டங்கள் குவாலிபிகேஷன் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய புகழ் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய சமூக அந்தஸ்து தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய சமூக உறவாடல் சொல்லுவார்கள், சொல்லுவார்கள் பீப்புள் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவார்கள், அல்லது சோசியல் ஸ்கில்ஸ், அதுதான் என்னுடைய வாழ்முதல். என்னுடைய மனித உறவுகள், என்னுடைய மனைவி பிள்ளைகள் சுற்றம் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சோசியல் சர்க்கிள் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய அரசியல் பொலிட்டிக்கல் பவர் பொலிட்டிக்கல் ஃபேவர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அல்லது பொலிட்டிக்கல் ஸ்டேட் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய அதிகாரம் த பவர் அதுதான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய பிள்ளைகள் மை சில்ட்ரன் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு எல்லாம் உண்மைதான். ஆனால் இவையெல்லாம் ஆட்டங்காணுகின்ற வாழ்முதல்கள். ஏதோ ஒரு நேரத்தில் இது ஆடியே தீரும், அடியே தீரும். அந்த ஆடுகின்ற பொழுது நம்ம ஆடாத வாழ்முதல், அசையாத வாழ்முதல், ஆட்டங்காணாத வாழ்முதல் என்றால் அது இறைவன். அதான் போட்டி என் வாழ்முதல் ஆகிய பொருளே சொல்வார்கள். ஒரு தூண் மாறு இறைவனை பிடிச்சு கொண்டு எங்கேயும் சுத்தலாம், அவரை பிடித்து கொண்டால் மிச்சமெல்லாம் அசைந்தாலும் நாங்கள் அசைய மாட்டோம். சுனாமி வந்தே போகலாம், அழிவுகள் வந்து போகலாம், யுத்தங்கள் வந்து போகலாம், நோய் நொடிகள் வந்து போகலாம், செல்வம் வந்து போகலாம், புகழ் வந்து போகலாம், பிள்ளைகள் நமக்கு எதிராக வரலாம். பாரதியார் சொன்னாரே, என்ன சொன்னார், உச்சி மீது வானடைந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இல்லையா. அப்ப நஞ்சை ஊட்டுகின்ற பொழுதிலும் பெண்கள் வந்து மயக்குகின்ற பொழுதிலும் எக்காலத்திலும் அச்சமில்லை என்று சொல்வதற்கு அந்த வாழ் முதலை பிடித்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லாம் அசைகின்ற வாழ்முதலை பிடியாமல் எமது பதவி பணம் பகல் இன்சூரன்ஸ் கொடுப்பெனவு எல்லாமே மாறுகின்றது தானே. ஒரு காலத்துல எல்லாம் எத்தனையோ பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தார்கள், இந்த காலத்துல எல்லாம் எங்கேயோ போயிட்டு, ஏதோ ஒரு கவர்மெண்ட்டை நம்பி ஏதோ ஒரு போடுவார்கள், அது பிறகு எங்கேயோ போயிடும். ஏதோ ஒரு பொருள் முதலை நம்பி போடுவார்கள், ஒரு வங்கியை நம்பி போடுவார்கள், அது எங்கேயோ போயிடும். இப்படி எத்தனையோ விதமான விடயங்கள் இருக்கின்றன. சமீபத்திலே கூட ஒருவர் மிகுந்த கவலைப்பட்டார், புளோரிடாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர். அந்த காலத்துல 8 லட்சம் 9 லட்சத்துக்கு வேண வீடு, இன்றைக்கு 2 லட்சத்துக்கும் போகுது இல்லையா. அதே மாதிரியாக பென்ஷன் பிளான்ல போட்ட கணபேர் இருக்கிறார்கள், இது இப்படி வளரும் அப்படி வளரும் என்று. ஆனா கடந்த 20 வருடங்களாக 15 வருடங்களாக அது அவ்வளவாக வளர்ந்ததாக தெரியவில்லை. அவர்கள் பென்ஷனிங் ஏஜ்ல வரைக்கும் அவர்கள் அதை பற்றி யோசிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஆகவே அந்த வாழ் முதல் வந்து எங்களுக்கு இறைவன். அவன் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு படியளப்பான். இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானும் முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு நாய் நெஞ்சமே அஞ்சாதேனி. அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த், அதாவது நாங்கள் இறைவனை வாழ வைப்பதல்ல, இறைவன் எங்களை வாழ வைக்கிறான், எங்களை வாழ வைக்கிறான் என்ற நம்பிக்கை, அந்த ஃபெய்த் இருந்தால் அவன் நிச்சயம் வாழ வைப்பான். எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு பிடி சோறு, இருக்கிறதுக்கு ஒரு நிழல், அடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணி, போர்க்கிறதுக்கு ஒரு உடை, அது அவன் ஹிஸ் அஷ்யூர்ட், இட் இஸ் அஷ்யூர்ட். அது சொல்லுவார் சுந்தரமூர்த்தி நாராயணன், இதையும் சிறப்பாக சொல்லுவார், சொல்லுவார், சோறும் கூரையும் இம்மையே தரும், சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமா. அவர் சொல்றார் இறைவனை வணங்குபவர்களுக்கு, நான் சொல்ற கஞ்சி கூழ் அல்லது கந்தல் துணி இல்ல, சோறும் கூரையும் நல்ல துணியும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், கடங்களா அழியும் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு. அடுத்த உறப்பில் சிவலோகத்தில் போய் இருப்பதற்கு யாதும் ஐயுறவில்லை, தேர் இஸ் நோ டவுட் என்று சொல்லி சுந்தர ஆணையிட்டு அறுதியாக சொல்லுகின்றார். அப்ப நாங்கள் எல்லாம் இந்த போட்டியின் வாழ்முதல் ஆகிய என்று தொடங்குகின்ற இந்த 10 பதிகங்களை பாடி பெற எங்களுக்கு வாழ்க்கையில் ஊற்று பிரபலமும் இராது. பிள்ளைகள் பென்ஷன், வருமானம், நோய், நொடி, அதுகளை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இஸ் எ டோட்டல் சரண்டர் அன்டு ஹிம். இஃப் ஹி சரண்டர், இது ரெண்டு கையையும் கூப்பினால் அவன் வந்து எங்களை ஏந்துவான், காப்பான். இட் இஸ் அப் டு ஹிம், இட் இஸ் அன்டு ஹிம் என்ற அந்த அர்த்தத்திலே இந்த திரு பள்ளி எழுச்சி இருக்கின்றது. திரு வெம்பாவை வந்து 20 பாடல்கள், அது இந்த 10 நாட்களும் படிக்கின்ற பாடல்கள். அதிலே ஒவ்வொரு நாளும் இறைவனை, அந்த ஒவ்வொரு சக்தி வந்து இறைவனை எழுப்புவதாகத்தான் திருவம்பாவை வருகின்றது. எங்களுக்கு திருவம்பாவை இந்த வருகின்ற புதன்கிழமை தொடங்குகின்றது முதலாவது நாள். ஆகவே அதை அந்த நாட்களிலே திருவம்பாவை பாடல் படிக்க வேண்டும். முழுமையாக பாராயணம் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த 30 நாளும் எந்த நாள் இல்லாவிட்டாலும் இந்த மார்கழி மாதத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு கூடிய பலன். இப்ப சிலது வந்து என்னென்று கேட்டால், சர்டன் ஆக்ஷன்ஸ் இருக்குது, புண்ணியங்கள் அண்டே, அதே தி ஏர்ன்ஸ் மெரிட்ஸ், மெரிட்டோரியஸ் செக்ஸ். ஆனால் அது சில நேரத்தில் செய்யும் பொழுது அதன் மெரிட்ஸ் வந்து இட்ஸ் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ட்ஸ். சில இடங்களிலே செய்கின்ற பொழுது இட் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ட்ஸ். சில இடம் மற்றது ஆள் சொல்லுவார்கள், டைம், பிளேஸ், பர்சன் பார்த்து செய்யணும், பாத்திரம் வரைந்து பிச்சிடுவார்கள். உதாரணமாக ஒருவருக்கு நல்லது செய்வது இருக்கிறது இல்லையா, இப்ப தானம் செய்கின்ற பொழுது சில நாட்களிலே செய்கின்றது மிகவும் முக்கியமானது. சில இடங்களிலே, கங்கை கரை, காசி போன்ற சீத்திரங்களிலே செய்கின்ற பொழுது முக்கியமானது. சில ஆட்களுக்கு, சத் பிராமணன், சன்னியாசி போன்ற முனிவர்களுக்கு செய்கின்ற பொழுது மிகவும் முக்கியமானது. அப்படி அதே மாதிரி இந்த மார்கழி மாசத்திலே செய்கின்ற பிரார்த்தனை பல மடங்கு பலன் தர வல்லது. இட் இன்க்ரீஸ் அவர் மெரிட்ஸ் பை மெனி ஃபோல்ட்ஸ். ஈவன் எ சிங்கிள் ப்ரேயர் வி ஆஃபர் இன் த மந்த் ஆஃப் மார்கழி, த வேர்ச்சுஸ் அண்ட் த மெரிட்ஸ் வி ஏர்ன் தட் ப்ரேயர் அண்ட் ஏர்ன் பை தட் வேர்ச்சுவஸ் ஆக்ட், இட் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ட் அஸ் கேரண்டீட் பை அவர் ஸ்கிரிப்சர்ஸ். நான் சொன்னேன், மந்த் ஆஃப் கார்த்திகையில தீபமேற்றுவதற்குரிய மெரிட்ஸ் வந்து மெனி ஃபோல்ட்ஸ். அது மந்த் ஆஃப் கார்த்திகை முழுக்க, அந்த மாதம் முழுக்க ஒரு தீபம் ஏற்றினால், ஒரு தீபம் காட்டினால் அதற்குரிய மெரிட்ஸ் வந்து இட்ஸ் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ட். லைக் தட் மந்த் ஆஃப் மார்கழியில ஒரு ப்ரேயர், அதுவும் இந்த ஏர்லி மார்னிங், சூரிய உதயத்துக்கு முன்னர் செய்கின்ற இந்த படிப்பு, இந்த பாட்டு, இது வந்து இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ட்ஸ். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அகற்றும், எங்களை புது வருடத்தில் நல்ல புது வருடமாக பிறக்க வைக்கும். ஆகவே நம்பிக்கையுடன் இந்த நேரமில்லாதவர்கள் ஒரு பாடல், இந்த போட்டியின் வாழ்முதலாகிய பொருளை இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாடலை பாடலாம். திருவம்பை காலல் 10 கால நாட்களிலே அட்லீஸ்ட் ஒரு பாடலை என்றாலும் பாடலாம். காலையிலே வேலைக்கு போகும் முன்னர் ஒரு பாடலை பாடிவிட்டால், மாலையிலே வந்து நீங்கள் முகங்கையாக கழுவி அல்லது குளித்து விட்டு திருப்பி முட்டை முழு பாடல்களையும் பாடி ஒரு இறைவனை வணங்கலாம். ஆகவே அது முழுமையான பயன் தரும். இது அருமையான மாசம், அருமையான பாடல்கள்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

ಆರೂಢಭಕ್ತಿ ಗುಣ ಕುಂಚಿತ ಭಾವಚಾಪಯುಕ್ತೈ ಶಿವಸ್ಮರಣ ಬಾಣಗಣೈರಮೋಘೈ ನಿರ್ಜಿತ್ಯ ಕಿಲ್ಬಿಡರಿ ಭೂನ್ ವಿಜಯೀ ಸುಧೀಂದ್ರ ಸಾನಂದಮಾವಹತಿ ಸುಷ್ಠಿತ ರಾಜ್ಯಲಕ್ಷ್ಮೀಂ ಧ್ಯಾನಾಂಜನೇನ ಸಮವೇಕ್ಷ್ಯ ಸಮಪ್ರದೇಶಂ ವಿದ್ವಾ ಮಹಾಬಲಿಭಿರೀಶ್ವರ ನಾಮ ಮಂತ್ರೈ ದಿವ್ಯಾಶ್ರಿತಂ ಭುಜಗ ಭೂಷಣ ಮುದ್ವಹಂತಿ ಯೇ ಪಾದಪದ್ಮಿಹತೆ ಶಿವತೆ ಕೃತಾರ್ಥಾ ಭೂಧರತಾ ಮುದವಃ ಅಪೇಕ್ಷಯಸ್ತಿ ಭೂಧಾರಯೇವ ಕಿಮತಃ ಸುಮತೆ ಲಭಸ್ವ ಕೇದಾರಮಾಕಲಿತ ಮುಕ್ತಿಮಹೀ ಮಹೌಷಧೀನಾಂ ಪಾದಾರವಿಂದ ಭಜನಂ ಪರಮೇಶ್ವರಸ್ಯ ಆಶಾಪಾಶ ಕ್ಲೇಶ ದುರ್ವಾಸನಾದಿ ಭೇದೋದ್ಯುಕ್ತೈ ದಿವ್ಯಗಂಧೈರಮಂದೈ ಆಶಾಶಾಟೀಕಸ್ಯ ಪಾದಾರವಿಂದಂ ಚೇತಃಪೇಟೀಂ ಬಾಧಿತಾಂ ಮೇ ತನೋತು. ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣತ್ತಿಲ 72, 73 ಶ್ಲೋಕಗಳು. ಆಚಾರ್ಯ ಭಾರತ ದೇಶ ಮುಳುಕ ಪಾದ ಸಂಚಾರಿಯಾಗ ಇಂಗೆಯೂ ಅಂಗೆಯೂ ಚುತ್ತಿಂಡು ಜನಗಳಕ್ಕೆ ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ ಆತ್ಮತತ್ವತ್ತೆ ಉಪದೇಶಂ ಬಣ್ಣನು ಭಕ್ತಿ ಮಾರ್ಗತ್ತೈ ಕಾಟನು ಅವಳಕ್ಕೆ ಮನನೆಮ್ಮದಿಕೆ ವಳಿಯ ಕಾಟನು. ஏன்னா லோகத்துல அந்த சமயத்துல ஜனங்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேதத்திலையும் கர்மோ வேதோக்தமான கர்ம காண்டல்லையும் ஒரு எண்ணமானது குறைஞ்சு போச்சு. அப்ப அவளை திருப்பியும் சரியான வழிக்கு கொண்டு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணி பிறகு உத்தமமான கிரந்தக்களுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணினார், பிரகரண கிரந்தங்கள் பண்ணினார். இருந்தாலும் சாதாரணமான மனுஷனுக்கும் வந்து சேரணும், தத்துவம் புரியணும். ஏன்னா மனநிமதி எல்லாருக்கும்தான் வேண்டி இருக்க, பணக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, சாதாரணமாக எல்லோருக்கும் மனநிமதி வேண்டி இருக்க அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பல ஸ்தோத்திரங்களை ரசமான ஸ்தோத்திரங்களை எழுதின. அதுல விசேஷமாக இந்த பிரகரணத்துல மோட்சத்தை அடையறதுக்கு வழி என்ன, ஒரு சுலபமான ஒரு ஸ்லோகம் என்ன பண்ணும். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாபயுக்தை சிவஸ்மரண பாடகடை ரமோகை. உபனிஷத்து ஒரு வில்லையும் அம்பையும் சொல்றது. முண்டக்க உபனிஷத்துல விசேஷமாக என்னதுக்கு, பிரணவோ தனுஷரோ கியாத்மா பிரம்ம தல்லட்சியம் உச்சதே. ஓங்காரம் எனக்கூடியதான வில்லு, மனது எனக்கூடியதான ஒரு அம்பு. இந்த வில்லுல அம்ப கூட்டி பிரம்மம் பரமேஸ்வரன் எனக்கூடியதான ஒரு லட்சியத்தை நோக்கி அதை விடணும். அப்ப என்ன, உங்க மனச ஓங்காரம் வழியாக பிரம்மன் இடத்துல சேர்க்கணும், அவ்வளவுதான். வில்ல என்ன பண்றார், வில்லுல அம்ப கூட்டி வில்ல விட்டு விட்டு அந்த வில் அம்பானது எங்க போய் சேர்றது, லட்சியமாக இருக்கக்கூடியதான எதை அடிக்கிறானோ அங்கே போய் ஒன்னா போயிடுறது. அதே மாதிரியே இந்த ஓங்காரம் எனக்கூடியதான வில்லுல உங்க மனசு எனக்கூடியதான அம்ப கூட்டி அந்த அம்ப விட்டிடையானால் அந்த அம்பு எங்க போய் சேரணும், பரமேஸ்வரனிடத்துல போய் சேரணும். அப்ப உங்க மனசு பரமேஸ்வரனோட ஒன்னா போயிடுதா, அப்ப என்ன சொன்னார், உங்களுக்கு தொல்லை குறைஞ்சது. எப்பவுமே மனுஷனுக்கு மனசு இருக்கிறபோதுதான் இன்பமோ துன்பமோ மாறி மாறி வருது. இன்பம் கொஞ்சமாகத்தான் இருக்க, துன்பம் ஜாஸ்தியா இருக்கு. எந்த இடத்திலும் போனாலும் துன்பத்தை மறக்கணும்னு பாக்கிறோம், மறக்க மாட்டேங்கிறது. இன்பத்தை நீடிக்கணும்னு நினைக்கிறோம், சுகமானது நீடிக்கல, அப்பப்ப போயிடுறது. அப்ப இந்த மனச இன்பத்தையும் துன்பத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்க கூடியதான இந்த மனச பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேனால் நீங்க சௌக்கியமா இருக்கலாம். அது எப்படி நீங்க சௌக்கியமா இருக்குன்னு தெரியுங்கிறடா, தூக்கத்துல மனச விட்டேள் நிம்மதியா இருக்கு. நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்றேள் நிம்மதியா தூங்கினேன். எப்ப தூக்கத்துல மனச விட்டப்பவே நீங்க நிம்மதியா தூங்குறீளோ, அதே விதமாக பரமேஸ்வரனுக்கு உங்க மனச கொடுத்து விட்டேனால் எப்பொழுதுமே நிம்மதியா இருக்கலாம். முழிச்சுட்டு இருக்கிற காலத்திலயும் சொப்னம் பாக்குற காலத்திலயும் நிம்மதியா இருக்கலாம். இந்த மூன்று நிலையை தவிர வேற நிலை மனிதனுக்கு இல்லையோன்னா
ஆகையால் எப்பொழுதும் சாஸ்வதமாக நிம்மதியா இருக்கலாம். அப்படி ஒரு வில்ல வில்லையும் அம்பையும் உபனிஷத்து சொன்ன இவர்னு சொல்றார். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாபம். இங்க ஒரு வில்லு இருக்கு. என்ன வில்லுனர்? பரமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள், பரமேஸ்வரனதான பற்றியனதான எண்ணங்கள், அவருடைய கதலைகள், அவளுடைய பக்தால் எத்தனை பேர், சிவனடியார்கள் எத்தனை பேர் இருக்க, அவளை பத்தஜான ஒரு நினைப்பு, இப்படிப்பட்டதான சிவனடியார்களுடைய நினைப்பு, சிவனுடைய லீலைகள் எனக்கூடியதான வில்லில் அதுக்கு என்ன பண்ணும்? இவர் இன்னொன்னு ஜாஸ்தி சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு நான்கயர் கட்டடம். நான்கயர் கட்டினா தானே வில்லு உபயோகிக்கப்பட முடியும். அந்த நான்கயர் என்னன்னா ஆரூட பக்தி குண குஞ்சிதா. பக்தியோட கூடின உயர்ந்ததான ஒரு பக்தி. பக்தி நாலு விதமா சொல்லியிருக்க கீதாதி சாஸ்திரங்கள்ல. எப்படி? ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானீச்ச பரதர்ஷபா. பகவான் எப்ப நமக்கு ஞாபகம் வர்றார்? தலைவலி கால்வலி ஏதாவது சிரமம் வந்த பிறந்தான். சாதாரண சமயத்துல அவரை பத்தி நினைக்கிறது இல்ல. சாதாரண மனுஷர் ஏன் காலம் இருந்து ஏதோ இந்த வயிறு ரொப்பறதுக்காக இங்கேயும் அலையறதுக்கே அவனுக்கு பொழுது போகல, பகவானை பத்தி தெரியல. ஒரு கஷ்டம் வந்துருத்துன்னு தான் பகவானை பாக்குறார். குந்தி அப்படித்தானே பண்ணினார். எப்பொழுதுமே எனக்கு கிருஷ்ணா கஷ்டத்தையே கொடுத்துருந்தா எதுக்குன்னா, கஷ்டம் வந்தாதான் நீ ஞாபகம் வர்ற. விபத சந்துனது தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத்யாத் அபுனர்பவ தர்சனம் அப்படின்னு மனசுல ஒரு கஷ்டம் இருந்தா கிருஷ்ணா நீ காப்பாத்துன்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள்லாம் போயிடுதுன்னு உன்ன நினைப்பேனோ இல்லையோ டவுட்டு. அனாவசியமா இந்த வம்புக்கே பரீட்சைக்கே போக வேண்டாமே, போயிட்டு ஃபெயில் ஆகி ஏன் சார் வம்பு? அதனால நீ கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு. என்ன உன்னுடைய நினைப்பு இருக்கும். இது ஆர்த்த பக்தின்னு பேர். ஒரு கஷ்டம் வந்தா அதுக்கப்புறம் ஒரு பக்தி. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன? இது என்ன அது என்ன தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் நமக்கு பிறக்க மாட்டேங்கிறது. எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான். எத்தனை சீக்ரெட், பிசினஸ் சீக்ரெட்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். எது சொல்லலாமோ அதை சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப லோகத்துல ஜனங்கள்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறான். ஆகையால் அப்படிப்பட்டதான விஷயங்களை அறிவதற்கு தகுந்ததான ஒரு சமயம் எனக்கு கிடைக்கணும், ஒரு சூழ்நிலை வரணுங்கிறதுக்காகவே என்ன பண்றார்? ஜிக்ஞாசு அறியணுங்கிறவன் பகவான பிரார்த்திக்கிறான். மூணாவது பேர் வழி என்ன? ஜெனரலா 90% பீப்புள் அர்த்தார்த்தி, காசு வேணும். ஏன்னா மனுஷியாளுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. என்ன? நிறைய காசு இருந்தா நம்ம சௌக்கியமா இருக்கலாம். இது ஒரு எண்ணம். எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இத யாரு? காசு நிறைய இருக்கிறவாள போய் கேட்கணும். அவ என்ன சொல்றார்? சார் இவ்வளவு காசு இருந்தா ப்ராப்ளம் தான்ங்கிறான். ஓரளவுக்கு இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு. காசு இல்லாத போனா மனுஷன யாருமே மதிக்க மாட்டான். காசு இருக்கணும், ஆனா எவ்வளவு இருக்கணும்? நமக்கு எவ்வளவு செலவு இருக்கோ அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு மேல இருந்ததுன்னா அதை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்னு. காசை சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதிக்கிறத பத்திரமா வச்சுக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் செலவு பண்ணும் பொழுது மனசுக்கு துன்பத்தை கொடுத்துட்டே போறது. செலவாயிட்டே இருக்கே செலவாயிட்டு இருக்கே, காலம் அழுது 10,000 செலவாயிட்டுதே இருக்கிறான். இப்ப 10,000 செலவாயிடுதுங்கிற 10,000 வந்ததே அவர் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சே சாருங்கிறான். அந்த மனுஷனுக்கு இந்த காசானது துன்புறுத்துட்டே இருக்கு. ஆனாலும் அதுக்கு யாரோ அர்த்தம்னு பேர் வச்ச, அனர்த்தம்னு வச்சிருக்கணுமா? அர்த்தம் அனர்த்தம் பாவய நிஜம் நாஸ்தி தத்து கலேஜ சத்யம். அனர்த்தம்னு பேர் வைக்க வேண்டி இருக்க அதுக்கு அர்த்தம் பொருள்னு வச்சுட்டு இருக்க பாருங்க. அது நமக்கு துன்பத்தன்னா கொடுக்கறது, இன்பத்தை கொடுக்கற போல காட்டுறது. அதை வாங்குவோம் இதை வாங்குவோங்கிற வாங்கின மூணாவது நாள் அதுக்கு 2 வருஷம் கேரண்டினா கரெக்டா 720 நாள் ராத்திரி போயிடுது. வாரண்டின்னா அதுவும் போயிடுது. கேரண்டியா வாரண்டியா ஒன்னும் புரியல. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா 20,000 வாங்கினா 2,000 எடுத்துக்கிறேங்கிறான். எதுவும் உமக்கு ரொம்ப கருணையோட சொல்றான். மறுபடியும் அடுத்ததாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 122,000 கடைசியில என்னடா ஆச்சுன்னு உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தவணை கட்டிட்டே இருக்கான் இவன். இப்படித்தானே வாழ்க்கை இருக்கு. அந்த காசுக்கு மேல ஒரு அபிமானம். காசு இருக்கப்படாதுன்னு சொல்லல, உங்க சாஸ்திரம் என்னைக்குமே காசு வேண்டாம்னு சொல்லல. ஆனா காசுல தீவிரமான எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். அது பாட்டுக்கு வர்றது போறது, பரமேஸ்வரன் காத்துக்க மாட்டாரா? அந்த எண்ணம் இருக்கட்டும்.
அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக பகவானே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் பார்த்தேளா, அதான் தியானம். அந்த பகவானே எனக்கு வேணும்னா பகவானே பணிவிட பண்ணி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கே, அதான் ஆரூட பக்தி. யோகாரூடகாங்கிற பார்த்தீங்களா, அப்படி ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாப, அந்த யோகாரூடனா இருக்கக்கூடியதான யாதொரு பக்தி இருக்கோ அந்த பக்தி எனக்கூடியதான நான்காயிரனால, சிவலீலைகள் சிவனடியார்களுடைய சரித்திரம் எனக்கூடியதான வில்லுல பூட்டி அதை நன்ன கட்டி, அதுக்கப்புறம் என்ன சிவஸ்மரண பாணகணை ரமோகைஹி. உபனிஷத்துல மனசுன்னு ஒரே ஒரு அம்புதான் சொல்லியிருக்கு. இவர் நிறைய அம்பு சொல்றாரு உங்ககிட்ட, என்னடான சிவஸ்மரணம், அப்பப்ப சிவனை நினைச்சுட்டே இருங்கோ. மார்க்கண்டேய லீலை என்ன, ஆலாகல லீலை என்ன, எத்தனையோ லீலைகள் அவர் பண்ணியிருக்கார், அந்தந்த லீலைகள்லாம் நினைச்சுட்டே இருங்கோ. சிவஸ்மரண பாணகணை ரமோகைஹி, பரமேஸ்வரனுடைய ஸ்மரணம் என கூடியதான பாண கூட்டங்களை, அது எப்படிப்பட்டதான பாண கூட்டங்கள்னு அமோகைஹி, அதுக்கு ஒரு நாள் இழிவு கிடையாது, அது நிச்சயமாக பலத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான பாணகணங்கள்னால நிர்ஜிஜகில் பிஷரி பூனு, எந்த டார்கெட்டை அடிக்கணும், அம்பானது எதை ஷூட் பண்ணினா எதை அடிக்கணும், உங்க மனசுல இருக்கக்கூடியதான பாப்பங்கள். தெரியலையே சார் என்ன பாப்பம் எங்க இருக்கோ என்னமோ, எல்லாமும் நடந்துருந்தாலும் மனசு ஏதோ கவலைப்பட்டு இருக்கேன், பர்ஃபெக்டா நடக்கிறது எல்லாம், அதுக்காரு சொன்ன பேச்சு கேட்கறா, குழந்தைகள் கேட்கறா, காசு இருக்க, எல்லாமும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, இருந்தாலும் மனசு அழுதுண்டே இருக்கு, எதுக்கு தெரியலையே. ஏ உள்ளூர பாபம் இருக்கு, அந்த பாபத்தை போக்கடிக்கணும். பாபத்தை எப்படி, சிவஸ்மரண, அந்த சிவஸ்மரணம் எனக்கூடியதான பாணகணை ரமோகை, பரமேஸ்வரனுடைய நாமாக்கள் பவா சர்வா ஹரா பரமேஸ்வரா, இப்படிப்பட்டதான நாமாக்களை சிவா சிவா சொல்லிட்டே இருக்கிறேன். என்னாச்சுன்னு விஷதி போன் விஜயி சுதீந்திரா, புத்திசாலியா இருக்கிறவன் இந்த ஏதுலதான் பஜத சுதீனர், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு இருக்கு. ஆனா

எதற்காக ஓடுறான்னு தெரியாம இருந்துட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கிறவனுக்கு எத்தனை பேருக்கு சாஸ்திரத்தை நன்னா ஊனி கவனிச்சு ஒரு நாள் சொன்னா வந்துருமா சாஸ்திரம்? வருஷ கணக்குன்னா கேட்கணும். அப்படி கேட்கக்கூடியதான சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு அதை மனசுல சேர்த்து வச்சுட்டு அதை நல்லா மனநம் பண்ணி இப்படிங்கிறது சாதாரண மனுஷனுக்கு சாத்தியம் இல்லையே. ஆகையால் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க, நாமாக்களை சொல்லிட்டே இருங்க. சொல்லிட்டே இருந்தா இருக்கிற பாபங்கள்லாம் போடும். விஜயி சுதீந்திரா ஆனந்தமா வகதி சுஸ்தித ராஜலட்சுமி சுலபமாக இந்த ஜென்மாவில ஆனந்தமா வகதி. எப்படிப்பட்டதான சுஸ்தித ராஜலட்சுமி, ஸ்திரமான ஆசையாததான உங்க ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ராஜாவை இருக்கிறதுக்கு என்ன ஒரு போகம் கிடைக்குமோ, ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ, ஒரு நிம்மதி கிடைக்குமோ, அத்தனையும் கிடைக்கும். சுலபமான ஒரு உபாயம் மோட்ச லட்சுமியை அடையறதுக்கு ஒரு வழி இதுதான். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணிண்டே இருந்தேனால் என்ன ஆகுனர் உமா அறியாமலேயே அந்த நிலையை அடையலாம் அப்படின்னு விசேஷமாக சொன்ன. பிறகு இப்படி எல்லாம் எங்களை கஷ்டப்பட சொல்றீங்களே, எங்கேயாவது ஒரு புதையில தேல் கிடைச்சதுன்னா சௌக்கியமா இருக்கலாமே. தினந்தோறும் உத்தியோகத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட கால கை கால கட்டிட்டு என்ன சார் சிரமமா தான் இருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா இன்னும் வேற உத்தியோகம் வேண்டாம்னா உத்தியோகத்துக்கு அலைவனா 1000 பேர் இருக்கான் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கேன். காசு சம்பாதிக்கிறதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ரொம்ப போற மாட்டேங்கிறது சார், வர மாட்டேங்கிறது. எங்கேயாவது ஒரு புதையில் கிடைக்கிறதுக்கு வழி உண்டா அப்படின்னு. இந்த புதையல்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கணும். பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருப்பா, காசு கிடைச்சது மிஞ்சி இருக்கமே ஆனால் அவளுக்கு செலவே கிடையாது, அது பார்க்கணும். இப்ப நமக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் போற மாட்டேங்கிறது காரணம் என்னன்னு, ஒவ்வொரு ஊர்லயும் 2 மால் தயார்ந்து வச்சிருக்கோம். அது என்னன்னா போனா ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரான், எப்ப போனாலும் செலவு பண்ணிட்டே இருக்கான். நீங்க மட்டும் இல்ல, 2 சின்ன குழந்தை ஆயிடுச்சு போனா போறோம் கிருஷ்ணார்படம், உங்க பரசு கிருஷ்ணார்படம். என்னடாச்சு அத்தான பொருள் இந்த மனுஷனுக்கு செலவாகிறதுக்கு வழி இருக்கு. பழைய நாள்ல ஏதாவது உண்டா, துணிமணி ஜாஸ்தி வாங்கறது கிடையாது, சினிமா கிடையவே கிடையாது. உங்களுக்கு அறியாமலேயே டிவி எலக்ட்ரிசிட்டி சாப்பிட்டுட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஒரு வருஷம் இந்த 1 மாசம் ஆனபுரம், 2 மாசம் ஆனபுரம் காத்துனா 5000 எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டிதானே ஆகணும். டெலிபோன் பில் அதுக்கு வேற, செல்போன் பில் இது வேற. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க போடாமலேயே என்ன ஆகும் தெரியாது, பண்ணிட்டே இருக்கோ இல்லையா விவகாரம். கடைசியில் என்னடா ரெகுலர் இருக்கிறது 2000 ரூபாய் 3000 ரூபாய் ப்ரொவிஷன், அவ்வளவுதான். அதை தவிர அது அப்பப்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, போன மாசத்தோட இந்த மாசம், இந்த மாசத்தோட அடுத்த மாசம், அது போயிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா வஸ்துதா கண்ணுக்கு தெரியாத சார்ஜ் நீங்க வாங்குற ப்ரொவிஷன் எழுந்தார். சோப்பு டாய்லெட் இதுதான் ஜாஸ்தி விலை, அரிசிக்கு ரொம்ப கொம்மாய் தான் இருக்கு. பர்சன்டேஜ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கலான்னு கேட்க முடியும். நல்ல யோஜனை ஒரு தரம் பார்த்தா தெரியுது, அது 3000 ரூபாய் இருக்கு. கடைசியில அரிசியும் பருப்பும் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1200-1300 வரும். இது உபயோகம் இல்லாதான வீடு தொடக்கிறது. இப்படிப்பட்டதான பதார்த்தங்களைத்தான் ஜாஸ்தியா இருக்கு, அதையும் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஆகையால் இப்படி எல்லாம் சிரமமா இருக்க மனுஷனுக்கு இது சம்பாதிக்கிறது எங்கேயாவது பழைய நாள்ல என்ன பண்ணும், அவளுக்கு இந்த வம்பே கிடையாது. டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவளுக்கு. வஸ்திரம் வாங்கறது கிடையாது, கடையே கிடையாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு தான் சந்தைன்னு போடுவான், அங்கேயும் ஏதோ இருக்கும் போய் அப்படியே வாங்கிட்டு வருவாங்க அவ்வளவுதான். இல்லைன்னா இருக்கிறத விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க, காய்கறி விலை எடுத்து பெட்ரோல் விலை எடுத்து ஏதாவது உண்டா அவளுக்கு கிடையாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு தரம் மகசூல் வரும், அறுவடை பண்ணி அது எதுவும் வித்து விடுவா, மீதி காசு என்ன பண்றது அப்படியே வச்சுட்டு அதை தங்கமா மாத்தி ஒரு பெரிய குடமா பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா 8 காயினா போட்டு வச்சுட்டு இருந்தா அப்ப தங்கமும் விலை கம்மின்னு. இப்ப மாதிரி 3000 ரூபாய் கிராமம் ஒன்னும் கிடையாது, சேர்த்து வச்சுட்டே இருந்தா கடைசியில என்னடா சொன்ன இவ்வளவு நிறைய இருக்கு, இது என்ன பண்றது, பத்திரமா இருக்கணுமே அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு பூமியை நோண்டி அதுக்குள்ள 4 பக்கத்து 4 பாறாங்கல்ல வச்சு. ஏன்னா அந்த உள்ள இருக்கக்கூடியதான இது நமக்கு தெரியாமலே ஒரு 100 வருஷத்துல பக்கத்தாத்துக்கு போயிடுமா, அது வேற கண்டுபிடிச்சிருக்காவா. எந்த பொருளை நீங்க வச்சுட்டு இருக்கல, பூமிக்குள்ள இருக்கிற பொருள் அப்படியே மூவ் ஆறுதுங்கிற ஆணிக்கு கண்டுபிடிச்சிருக்காவா. அதுக்காக 4 பாறாங்கல்ல 4 பக்கம் போட்டு அதுக்கு நடுவுல இதை வச்சு அதுக்கு மேல ஒரு பாறாங்கல்ல போட்டு அதுக்கு மேல மூடி வச்சு விட விவகாரம் முழுக்க. என்னடா
அந்த அப்பா சொல்வார், என்ன

0: ஆனாலும் சரி இந்த வீடை மட்டும் விற்காத, என்னடா விஷயம் அங்க இருக்கு. நேரம் இன்னைக்கே சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இவர் அதுன்னு இன்னைக்கே தோண்டி எடுத்துட்டானே கஷ்டம். அதனால விவகாரம் என்ன, என்ன ஆனாலும் சரி வீடை மட்டும் விற்கப்படாது. அப்பெல்லாம் அப்பா சொல்லுக்கு மதிப்பு இருந்தது. இப்ப என்ன அப்பாவுக்கா மதிப்பு இல்ல, சொல்லுக்கு எது மதிப்பு என்ன? விவகாரம் அப்படி ஆயிடுது. இப்ப அப்பா சொன்னாரு என்ன ஆனாலும் விற்கப்படாது, அப்படியே கவலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் ஒரு பாட்டி அம்மா இங்க இருந்து வர, ஆமா ஏன் இந்த வீடு விற்க மாட்டேன்னா? அப்பா சொன்ன பாட்டி, அப்படியா எங்கிட்டையும் சொல்லியிருக்க, என்ன உங்கள்கிட்ட சொன்னார், இந்த வீடை அவன் விற்கிறான் விற்காம பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்க. எதற்காக? ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல ஏதோ பூமியில இங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கான் அப்படின்னு ஆப்தோக்தி ஒரு நல்லவர் வந்து சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நீ எங்க உட்கார்ந்துருக்கியோ இந்த இடத்துல பூஜை பண்றதுக்காக உட்கார்றியோ அந்த இடத்துல நோண்டி பாரு. ஓஹோ சார், நோண்டதுன்னு எப்படி அவ்வளவு சீக்கிரமா முடியுமா? அவன் பாட்டுக்கு நான் அந்த ஆளை கொண்டு வந்து கெட்டப்பாறையெல்லாம் கொண்டு வந்து நோண்டினா ஒரு 2 அடி வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், பெரிய பாறாங்கல் வந்துருக்கு, வெறும்னா இட்டு இருந்தா மட்டும் போறாது, நன்னா நோண்டி எடுக்கணும். மேல மேல என்னாச்சு, அதுக்குள்ள பாறாங்கல் வந்துருது. பாறாங்கல்லை என்ன பண்ணவர், இந்த பக்கம் அந்த பக்கம் நாட்டி எடுத்து எடுக்கணும். எடுத்த பிறகு என்னாச்சுன்னர், சதோபரி சிலாபா கர்ஷணம், மேல இருக்கா குடிக்கதான கல் இருக்கே அந்த கல்லை அதுங்க நகர்த்தணும். நகர்த்தின பிறகு என்னாச்சுன்னர், அங்கே பெரிய குடம் இருக்கு, அந்த குடத்துக்கு மேல மூடி சீல் பண்ணி வச்சிருக்காரு அவர் கங்கை செம்பு மாதிரி. அதை எடுத்து அது மேல கொஞ்சம் எடுத்து ஸ்வீகிருதிம் நிச்சயபஸ்தமபெச்சதே நஹி ததஹ அப்படின்னு பஹிஹி சப்தைஸ்து நிர்கச்சதி. இப்படி பஹிஷப்தைஹி நிதி நிதினு சொன்னாலோ அது புதையல்னு சொன்னாலும் போகாதுன்னு, அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு புதையல் இருந்தாலும் முதல்ல யாரோ ஒருத்தர் வந்து இந்த இருக்குன்னு சொல்லணும், ஆப்தோக்திம், அதுக்கப்புறம் கனனம், அதை வெட்டி எடுக்கணும், மேல பாறாங்கல் இருக்கணும், அந்த பாறாங்கலை தள்ளணும், தள்ளித பிறகு உள்ள இருக்கா கூடியதான புதையலை எடுக்கணும். இப்படி இங்க வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கார், தத்வத் பிரம்ம விதோபதேசா, பிரம்மஜானி சொல்லக்கூடியதான வேதாந்த வாக்கியத்தை கேட்கணும், உபனிஷத்துகள்ல கேட்கணும், விடாம கேட்டு இருக்கணும். பிறகு மனன, கேட்ட பிறகு அதை மனநம் பண்ணணும். இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கே, இது சரியா இருக்கா, இது ஏன் இப்படி, நமக்கு ஏன் அவர் சொல்றது அனுபவத்துக்கு வரல அப்படின்னு மனநம் பண்ணணும். மனநம் பண்ணி இது இப்படி, இந்த வாக்கியங்களுக்கு இத்தானே அர்த்தம், பிரம்மம் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தோம். இது தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு தட்டில் லேகா சமருச்சி சச்சக்ரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு தானா புரிய ஆரம்பிக்கிறது. மாயா கர்ய திரோஹிதம் ஸ்வமமலம் தத்துவம் நதுர்யுக்திபி அப்படின்னு விவேக சூடாமணியில இந்த புதையலை பத்தி பேசியிருக்க ஆச்சாரியா. வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான ஒரு புதையல் இது. சாந்தோக்கியோபனிஷத்து அஹர் அஹர் பிரம்ம கச்சந்தஹா நவிந்தந்தி அனுதேன ஹி பிரத்யூடா, தினந்தோறும் பிரம்மலோகத்துக்கு போறானா, பிரம்மம் இருக்கிறதுக்கு போறான், ஆனாலும் தெரிய மாட்டேங்கிறது. ஏன் அனுதேன ஹி பிரத்யூடா, மாயனால மறைக்கப்பட்டது. எப்படி புதையானது அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாறாங்கல்லுனாலையும் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மண்ணுனாலையும் மறைக்கப்பட்டிருக்கோ, அதே போல நமக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த பிரம்மமானது, அந்த பிரம்மங்கிற ஒரு புதையலானது இப்படி மறைக்கப்பட்டிருக்கு. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், குருபதேசம் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குருபதேசம் இருந்தா அதுக்கப்புறம் உங்களுடைய பிரயத்னம் கேட்கணும், கேட்டு மனநம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சிவநாம ஸ்மரணம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த தியானத்தினால அங்க உள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தம் மேல இருக்கக்கூடியதான பிரதிபந்தகத்தை எல்லாம் நீட்டிட்டேன்னா நீக்கி விட்டேன்னா ஆத்ம தத்துவமானது தானா புரியும். அந்த புதைய புதையில எடுத்துட்டு சௌக்கியமா வாழலாம். அதே போலயே இங்க பக்தியில ஒரு பதையில் சிவானந்த லஹரில சொல்றாரு, எப்படி தியான அஞ்சனேன தமவேட்ச தம பிரதேசம் வித்வா மகாபலி பிரீஸ்வர நாம மந்திரைஹி திவ்யாஸ்ரிதம் புஜக பூஷணமுத்வஹந்தி ஏ பாத பத்மமிஹதே சிவதே கிருதார்த்தா. தியானஞ்சனேன முதல்ல என்ன வேணும்னு புதையில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புதையல் இருக்குன்னு சொல்லிட்டார் சார். வீட்டில் வீட்டில் புதையல் இருக்குன்னு எங்கே புதையல் இருக்கு, வீடு முழுக்க நோண்டி வச்சுட்டேன்னா புதையலும் கிடைக்கலன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் வாஸ்து பார்க்குறேன்னு வருவார் வீட்டில், என்னடா சின்ன இந்த சவரை உடச்சா அங்கே வை, இந்த ரூமை உடச்சா அங்கே வைங்கன்னா. இவரே காசு இல்லையன்னு வாஸ்து கிட்ட போயிருக்கார், இவரே ஒரு 30,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிச்சுட்டார். இது என்னாச்சு, ரொம்ப கடனா இருக்கு என்னால தாங்க முடியலையே, யாரோ சொன்னால வாஸ்து ஒண்ணும் இல்ல, இந்த சமையல் கட்ட தூக்கி அந்த பக்கம் வைங்கோ, அந்த பெட்ரூம் இந்த பக்கம் மாத்துங்கன்னா. இது பிளாட், இது ஒண்ணு மாற்ற முடியாது. பெட்ரூம் சமையல் ஆக்கிட்டா சமையல் ரூம் சின்னதா இருக்கு, நீங்க போனா வெளியில வர முடியாது. இங்க பாத்ரூம் இருக்கவே இருக்க கூடாது சார், அந்த கோடிக்கு போகணும்னா பைப் லைன் எல்லாம் மாத்துனேன். ஆனா அவர் சொல்லிவிட்டாருன்னு வச்சுங்களேன், இனி மேல பிரதிபத்தி ஜாஸ்தி. வாஸ்து தெரிஞ்சவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்றதுன்னு ஒரு கவலையும் பட வேண்டாம். பகவன் நாம சொல்றவாளுக்கு வாஸ்து ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அவர் உங்களுக்கு நீங்க வசிக்கிறதுக்கு அவர் தான் பண்ணிட்டு இருக்கார், உள்ளூர இதயத்துல இருந்து நீ சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கார். அதுக்காக வாஸ்து சாஸ்திரம் தப்புன்னு நான் சொல்லல, வாஸ்து சாஸ்திரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். யார பகவான நம்பிட்டு இருக்காளோ, யாருக்கு குரு கட்டாட்சம் இருக்கோ, அவள்லாம் இதெல்லாம் எதுவும் அவளை ஒண்ணும் பண்ணாது. அந்த ஒரு தைரியம் வேணும். ஆனா இந்த புதையில பாக்குறவா என்ன பண்ணுவா, முதல்ல என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு மை வச்சுட்டு இருக்கா, எங்க இருக்கு சார் மை எங்க விற்கிறதுங்கிறார். அப்படின்னு கேட்க ஜானஞ்சனேனா, தியானம் எனக்கூடியதான மைய பூசிண்டு அந்த தெரிஞ்சுண்டு தியானம் பண்றவா இருக்கா பாத்தீங்களா, அத தியானஞ்சனேனா அந்த தியானம் பண்ணி பண்ணி எங்க இருக்கு, மந்திரோபாசனத்தினால அவ உட்கார்ந்துன்னா அந்த இடத்துல கையில கம்ப வச்சுண்டு தியானம் பண்ணுவான். தியானம் பண்ணும் பொழுது அது வலது பக்கம் சாயறதா இடது பக்கம் சாயறதா, வலது பக்கம் சாஞ்சதுன்னா அங்க தீர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். கையில தீர்த்தம் எங்க போர் போடணுங்கிறல, அது வச்சுட்டேன்னா ஓஹோ இங்க வலது பக்கம் சாஞ்சதுன்னா அங்க தீர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், இடது பக்கம் சாஞ்சதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல புதையில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நாளை காலமே எல்லாரும் அந்த மந்திரம் என்ன சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல அந்த மந்திரம் உபதேசம் பண்றா, இப்படி எல்லாம் கேட்கப்படுது. விவகாரம் என்னன்னா மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு காசுல கவலைப்பட்டிருக்கான், வேணும் வெறுமனா இல்ல. இப்படி முக்கியமாக என்ன வேண்டியிருக்கு, தியானஞ்சனேனா தியானம் பண்ணி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய்மினி நயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம். 12 அத்தியாயங்களுடைய சுருக்கம் என்ன அப்படின்றத கதை சுருக்கம் மாதிரி பார்த்தாச்சு. 12 அத்தியாயங்கள் இதுதான் அப்படின்ட்டு அனுபந்த சதுஷ்டயமும் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அனுபந்த சதுஷ்டயம் அதையும் பார்த்துட்டு இந்திர கிரந்தத்துல பிரவர்த்தி ஆகிறதுக்கு காரணம் என்ன, இந்த கிரந்தத்தை பிரவர்த்தி பண்ணலாமா கூடாதா, இந்த கிரந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத ஆரம்பிக்கிறது. அத்த பரமகாரணிக்கோ பகவான் ஜெய்மினி தர்ம விவேகாய துவாதச ரக்ஷணீம் பிரணினிய தத்ராது தர்ம ஜிக்யாசாம் சூத்ரயாம் ஆச அசாதோ தர்ம ஜிக்யாசா இதி. அசாதோ தர்ம ஜிக்யாசாங்கிறது ஜெய்மினி சூத்திரத்துல முதல் சூத்திரம், அவருடைய குருவான வியாசருடைய சூத்திரம். அசாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்ட்டு, அத அத பிரம்ம தர்ம ரெண்டுதான் பேதமா இருக்கு, இந்த தர்மம் பிரம்மம் இந்த ரெண்டுத்துலதான் பேதமா இருக்கு அப்படின்னு சாமான்யமா எடுத்து சொன்னாலும் கூட அத அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலயும் வேற வேற அர்த்தத்துல கொடுக்கறது. இங்க அதான் ஆனந்தர்யார்த்தம், ஒருத்தன் வேத வேதாந்தத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்மத்தை விசாரம் பண்றத தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆசை உடையவனா இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்யறா அப்படின்ட்டு. அங்க என்ன வைராக்கியவான் தான் அச அப்படிங்கறதுனால வைராகியம் சாதனாதி சமாதி சேர்க்க சம்பத்தி இந்த மாதிரியான அதிகாரித்துவத்தை பிராப்தி அடைஞ்சிட்டு ஒருத்தன் இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்துக்கணும். அப்படி அச இனி இங்க அச அப்படிங்கிற அந்த முதல் சப்தமும் கூட சூத்திரத்துடைய அத அப்படின்னு இங்க முதல் அச பரமகாருணிக்கோ அப்படிங்கிறாரு பாருங்க. இந்த சூத்திரத்துல என்ன அச அப்படிங்கிற சப்தம் இருக்கோ அந்த அச அப்படிங்கிறதுக்கு அதே அர்த்தம் தான் இங்கேயும். இந்த அசக்கும் அச அப்படிங்கறதுலதான் முதல்ல பொதுவா தொடங்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, ஓங்காரம் அத சப்தம் ச, ஓங்காரம் அத சப்தம் ச, ஓங்காரம் அத சப்தஷ்ச பிரம்மணஸ்புரா கண்டம் வித்வா வேர்யாந்தோ தஸ்மாத் மாங்கல்கௌ உபௌ. ஓங்காரம் அத சப்தஷ்ச பிரம்மணஸ்புரா கண்டம் வித்வா வேர்யாந்தோ தஸ்மாத் மாங்கல்கௌ உபௌ. ஓங்காரம் அத சப்தஷ்ச, ஓங்காரமும் அத அப்படிங்கிற சப்தமும் பிரம்மனுடைய கண்டத்தை பிளந்துண்டு வெளியில வந்துதான். முதல் சப்தங்கள் ஓம்காரம் அச அப்படிங்கிறது ரெண்டுமே, அதனால ரெண்டுமே மங்களமயமான சப்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அச அப்படிங்கிறது மங்களார்த்தமா எடுத்துக்கலாம். அச அப்படின்னு மங்களமயமா ஆரம்பிக்கிறார், ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அச மங்களமயமா ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அச அப்படிங்கிறது தர்ம சூத்திரத்துல எழுதப்பட்ட அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிற அச அப்படிங்கிறதுக்கு சமான அர்த்தமா எடுத்துக்கலாம். அப்படின்னா ஆனந்தர்யார்த்தம், அதாவது வேத வேதாங்கத்தை படிச்சுட்டு தர்மத்தை விசாரம் பண்ணக்கூடிய ஆசையுடையவன் ஒருத்தன் இந்த சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தி செய்யறான். இந்த சாஸ்திரத்தை எழுதினர் யாரு, இந்த சாஸ்திரம் எந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யறா அப்படின்னா, பரமகாருணிக பகவான் ஜெய்மினிஹி தர்ம விவேகாய துவாதச லட்சணி பிரணினிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரமகாருணிக காரணமற்ற கருணை, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்டார கருணை, உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்டார கருணைக்கு பேர் காரணியமற்ற கருணை, அதுதான் பரம காரணிக்க அப்படின்னு. பகவான் ஜெய்மினி பரம காரணிக்கரான யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, பகவான் ஜெய்மினி பகவான் தான். பகவான் ஜெய்மினி அப்படின்னு சொல்லி சொன்னா, பகவான் எதுக்கு அவருக்கு விசேஷம் கொடுத்திருக்கோம்னா, பகம் எஸ்ய அஸ்தி இது பகவான், பகம் அப்படிங்கிற ஆறு ஐஸ்வர்யங்கள் சட ஐஸ்வர்யங்கள், அந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமா யாருல இருக்கோ அவரை பகவான் சொல்லி சொல்றாங்க. பகம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா, பகம்னா ஸ்ரீ காம மகாத்மிய வீரியத்னார்க கீர்த்திஷு அப்படின்னு இந்த ஆறுத்தையும் பகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு ஐஸ்வர்யம் முழுவதுமாக, வைராக்கியம் முழுவதுமாக, முயற்சி எத்தனமானது முழுதுமாக, பெருமையானது அவருடைய பேரானது புகழானது முழுவதுமாக பரப்பி இருக்கிறது, அப்புறம் காமமானது இச்சா சக்தியானது முழுவதுமாக, இப்படி எல்லாமே முழுதுமாக இருக்கிறது யாரோ அவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி இந்த பகவானது யார்ல முழுமையா இருக்கோ அப்படிப்பட்டவர் ஜெய்மினி. என்ன பண்றார், தர்ம விவேகாய, தர்மத்தை விசாரம் செய்யறதுக்கு, தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்மத்தின் மூலியமாக அதர்மத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணாரு, தர்ம ஜிக்யாசாம் சூத்திரயா மாச ரத்ராதோ தர்ம ஜிக்யாசாம் சூத்திரயா மாச, முதல்ல இந்த அலட்சணி பிரணி துவாதச லட்சணி பிரணினிய, பனிரெண்டு அத்தியாயங்களுடைய துவாதச லட்சணானாம் அத்தியானா அத்தியாயானாம் சமஹர இது துவாதச லட்சணி, பனிரெண்டு அத்தியாயங்களுடைய லட்சணங்களுடைய சமாஹாரம் சமூகம் கூட்டம் சங்கிரகம் அப்படிங்கறதுனால துவாதச லட்சணி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பிரணினிய பிரணினிய பிரணினிய அப்படின்னா பிரணயனம் கிருத்தவான், அதாவது நன்றாக முறைப்படி செய்தார், நன்றாக முறைப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரகிருஷ்டேன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் பிரகிருஷ்டேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க முதல்ல புத்தியில ஒரு பானையை நம்ம பிடிக்கிறோம்னு சொல்லி சொன்னா, அந்த பானை எப்படி வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடும் புத்தியில, அதுக்கப்புறம் தான் பானையை பிடிக்க போவோம். அந்த பானைக்கு எவ்வளவு களிமண் தேவை அப்படிங்கறதெல்லாம், நம்ம பிடிக்க வேண்டிய பானைக்கு எவ்வளவு களிமண் தேவை முதலில் இதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பானையை புத்தியில டிசைட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பன்னிரெண்டு அத்தியாயங்களை ஃபர்ஸ்ட் புத்தியில டிசைட் பண்ணிட்டாரு. டிசைட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி ஆரம்பிக்கிறார், எல்லாத்துக்கும் முதல் படி, எல்லா கர்மத்துக்கும் ஒரு முதல் தொடக்கம் இருக்கு, அந்த தொடக்கத்தை பண்றாரு. எப்படி பண்றாரு அப்படின்னா, தத்ராதோ தர்ம ஜிக்யாசாம் சூத்ரயா மாச, தர்ம ஜிக்யாசாவ, அதாவது சாஸ்திரத்தை படிச்சுட்டு வேதத்தை படிச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். தர்மம் ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, எதை தெரிந்து கொள்ள ஆசைனா தர்மம், தர்மத்தை தெரிந்து கொள்ள ஆசை. அப்படிப்பட்ட தர்மத்தை தெரிந்து கொள்ள ஆசை உள்ளவர் ஒருத்தர் இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்யணுங்கிறதுக்கோசனம் ஆசா அதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறார். அதாவது வேதத்தை படிச்ச உடனே இந்த வேதத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, இது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் பண்ணணும், எது இந்த அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும், இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு. சரி சரி, அப்படி பண்ணும்போது இங்க அத்த அகசப்தோ வேதாத்தியன ஆனந்தரிய வசன அத சப்த சப்தோகி வேதாத்தியை திருஷ்டார்த்தம் குருகே அப்படின்னு ரெண்டு வார்த்தைக்கும் அத்தாக்கும் அத்தாக்கும் வித்தியாசத்தை சொல்லிட்டாரு. அத்தனா என்ன, அத்தனா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாரு. அத்தனா என்ன, வேதாத்தியன ஆனந்தரிய வசன, வேதத்தை படித்த அச அப்படின்னா பின்னால் அதற்கு பிறகு அப்படின்ட்டு. அதற்கு பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா, வேதத்தை படித்து வேத அங்கங்களை படித்த பிறகு அப்படின்னு அர்த்தம் வருது. சரி, அத அப்படின்னா வேதாத்தியனசிய திருஷ்டார்த்தம் ரூதே, வேதத்தை படிக்கிறதுக்கான ஒரு பிரயோஜனத்தை சொல்றது ஆதாக அப்படின்னு சொல்லி சொல்றது. இங்க வந்து வேதத்தை அவர் ஃபர்ஸ்ட் சூத்திரம் அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட முதல் சூத்திரமானது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சோதனா லட்சணம் அர்த்தோ தர்மஹா அப்படிங்கிறார். சோதனா லட்சணோ அர்த்தோ தர்மஹா, தர்மம்னா என்ன, சோதனா லட்சணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுர பிரேரணை அப்படிங்கிற தாத்து தூண்டுவதில், சோதனா அப்படின்னா வேதம், அப்படி வேதம் தான் தர்மம் அப்படிங்கறதுதான் அர்த்தமா இருக்கு. அடுத்தது கடைசி சூத்திரமா அவர் பண்றாரு, அதாவது முதல் சூத்திரம் இது அப்படின்னு சொல்லி கடைசி சூத்திரம் அன்பா ஹரியேச தர்ஷ்னாத் அப்படிங்கிறாரு. அப்படி அதை கடைசி சூத்திரமா எழுதுறாரு. இப்படி 12 அத்தியாயங்கள் கூடிய இந்த சாஸ்திரத்தை வச்சிருக்காரு. சரி, இந்த சாஸ்திரத்தை தொடங்குறதுக்கு சுவாத்தியாயோ அத்தியே தவ்யா அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதி எங்க இருக்கு, வேதத்துல இருக்கு. இது முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. சுவாத்தியாயோ அத்தியே தவ்யாங்கிறது வேதத்தில் இருக்கு. வேதத்துல அந்த வாக்கியம் இருக்கிறதுனால வேதத்தை படிக்கணுமா, இல்ல வேதத்தை படிக்கிறதுனால அந்த வாக்கியத்தை நம்ம புரிஞ்சு படிச்சுக்கணுமா? சுவாத்தியாயோ அத்தியே தவ்யா அப்படின்ட்டு, சுவாத்தியாயோ அத்தியே தவ்யான்னா ஸ்வ அத்தியாயத்தை, தன்னுடைய பாகத்தை, தன்னுடைய பகுதியை, தன்னுடைய வேத பாகத்தை, தான் எந்த வேத பாகத்தை சேர்ந்தவனோ அந்த வேத பாகத்தை மொத்தம் படிக்கணும். அத்தியே தவ்யா, கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய வேத பாகத்தை படிச்சுட்ட பின்னாடித்தான் ஒருத்தன் அடுத்த வேத பாகத்தை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஒருத்தர் கிருஷ்ணயஜுர்வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கிருஷ்ணயஜுர்வேதத்துல எந்த சாக்கை அப்படின்னா தைத்திரிய சாக்கை இல்ல காட்டக சாக்கை. சரி, தைத்திரிய சாக்கையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற சாக்கையை படிக்க முயற்சி பண்ண, சாக்கைனா பிரான்ச், பாகம், பிரிவு அப்படின்னு அர்த்தம். சரி, கிருஷ்ணயஜுர்வேதத்தை படிச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் சுக்லஜுர்வேதம் படிக்கணும்னு ஆசை இருந்தா படிக்கலாம், இல்ல சாமவேதத்தை படிக்கணும்னு ஆசை இருந்தா அதை படிக்கலாம். ஆனா நான் நேரடியா சாமவேதத்தை போய் படிக்க போறேன் அப்படின்னு போய் படிக்கப்படாது. சாமவேதம் தான் சிவனுக்கு பிடிச்சதான சூத்திரம் வேதம், அதனால நான் அதை படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி படிக்கப்படாது. தன்னுடைய அத்தியாயத்தை படிக்கணும், தன்னுடைய வேத பாகத்தை படிச்ச பின்னாடிதான் அவனுக்கு தகுதி வர்றது அடுத்த வேதத்தை படிக்கிறதுக்கு. அதனாலதான் இங்கெல்லாம் இந்த நார்த்ல எல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் கனவாடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, இந்த ஊர்ல எல்லாம் திரிபாட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. திரிபாட்சின்னு பேர் மாத்திரம் வச்சிருப்பாங்க, யாருமே படிச்சிருக்க மாட்டான். வேதம்னால என்னன்னு தெரியாது, வாசனை கூட தெரியாது, வேதத்தோட வாசனை கூட தெரியாது, திருப்பாட்டின்னு பேர் இருக்கும். அப்படி வேதத்தை என்ன என்ன எத்தனை வேதம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற, திருப்பாட்டினா 3 வேதத்தை படித்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரியான பெருமைகள் இருக்கு, அதெல்லாம் பழைய காலமா ஆயிடுச்சு இப்போ. அதனால இந்த இடத்துல வேதத்தை படிக்கிறதுக்கு இந்த வாக்கியமானது நமக்கு விதியா இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? இங்க விசாரம் பண்றார், என்னது ரத்திர சம்சய கிமஸ்ய தர்ம விசார தந்திரம், தர்ம விசார சாஸ்திரம் சொல்லி சொன்னீங்க. இந்த தர்ம விசார சாஸ்திரம் ஆரம்போ அத்தியன விதி அப்ரயோஜ்ய பிரயோஜ்யவா, அந்த சுவாத்தியாயோ அத்தியத்தவ்யா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த விதியானது பிரயோஜ்யமா பிரயோகமானது, அதாவது நமக்கு உபயோகமா இருக்கா இல்ல உபயோகமற்றதா இருக்கா அப்படின்னு கேட்டா, தத்ர எதி அப்பிரயோஜ்யம் சொல்லி சொன்னா, சுவாத்தியாய அத்தியன விதி விதினா அர்த்த ஞானாய திருஷ்ட பிரயோஜனாய வேதாத்தியன் விதியதே ததா தசிய சாஸ்திரம்பே பவே அபி பிரயோஜகம் பிரயோஜகத்தும். திருஷ்ட பிரயோஜனம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, அதாவது சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா நைத்தஸ்தினா இத்ததஸ்தி அப்படி இல்ல, அந்நியத வேற மாதிரி இருக்கிறதுனால இதோட பிரயோஜனம். அதனால சதாஹி கிம் அத்தியந்த அப்ராப்தார்த்த ஜான ஹேத்தும் அத்தியனம் விதத்தே கிம் வா பட்சே பிராப்தசிய அவகாதவது நியமேன அப்படி. அப்பிராப்த விஷயத்தை நமக்கு இதுக்கு முன்னாடி சொர்க்கம்னா என்னன்னு தெரியாது, சொர்க்கம்னா உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அப்பிராப்த விஷயம் அதை குறிச்சு வேதம் சொல்றது, சொர்க்கம் காமோ ஏஜெய்த இந்த யாகத்தை செய். சொர்க்கம்னா என்னன்னு தெரியாது, சொர்க்கம்ங்கிறது வேதத்தினாலதான் தெரியறது, அதுக்கு அடையறதுக்கு வேற பிரமாணமும் இல்லை. ஏன்னா சொர்க்கம் வேற பிரமாணத்தினால தெரிய முடியாது, அதனால வேதத்தினால்தான் பிரமாணமும் தெரிஞ்சுக்கான். நமக்கு வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த வேதம் சொல்றது. அப்படி இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணுமா, இல்லாட்டி அவகாதவத்து துஷா அவகாதவத்து நெல்மணியில இருந்து அந்த மேல இருக்க தோலை பிரிக்கிற மாதிரி, உமிய பிரிச்சு எடுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இதுக்கு வேற வழியே இல்லை, முதல் நிலைக்கு வேற வழியே இல்லை, ஆனா ரெண்டாவது நிலைக்கு பல வழிகள் இருக்கு. உமிய நகத்தால பிரிச்சு எடுக்கலாம், உரலை வச்சு இடிச்சு பிரிச்சு எடுக்கலாம், இல்ல மிஷின்ல போட்டு பிரிச்சு எடுக்கலாம், இப்படி பல வழிகள் இருக்கு. அதனால இது எந்த வழியை சேர்ந்தது அப்படின்னு, எந்த நியமத்தை எந்த வகையான விதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாருன்னா, அத்திய பாதாஸ்பதம் வேதாத்தியனம் அர்த்த ஞான ஹேது அத்தியனத்வா அத்பாரதாதி அத்தியனவது. அப்போ ஒரு தர்க்கம் கொடுக்குறாங்க, நியாயம் கொடுக்குறாங்க, என்ன வாதா அத்தியாஸ்தமா, அதாவது விவாதாஸ்பதமா, விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதான இந்த விஷயம் என்ன சாத்தியம் என்னது, வேதாத்தியனம் அர்த்த ஞான ஹேது, வேதத்தை படிக்கிறது அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணமாகிறது. எப்படின்னா அத்தியனத்வாது படிக்கிறதுனால, சாஸ்திரம் அப்படின்னு படிக்கப்படுறதா இருக்கிறதுனால. எப்படின்னு கேட்டா பாரதாத்திய அத்தியனத்து பாரதம் மகாபாரதம் எல்லாம் படிக்கிறேன், படிச்சா அர்த்தத்தை புரிஞ்சுன்றேன். எதுக்கு படிக்கிறேன், அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கதை படிக்கிறதுக்கு தான், கதவுக்கு படிக்கிறேன், கதவுக்கு எதுக்கு படிக்கிறேன், அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி வேதமும் படிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா வேதத்தோட பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நேரடியா அந்த அர்த்தமானது எனக்கு புரியுறது அப்படிங்கறதுனால நான் இத ஒரு அபூர்வ விதியா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, வேற எங்கேயும் அடைய முடியாத ஒரு நிலையில நான் இத புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. நான் அப்படி தித்திய அவகாதவது நாம் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அப்படியும் முடியாது, ஏன்னா அவகாத வைஷம்யா அது பல வகையான விரோத பாகமானது இருக்கு அப்படிங்கறதுனால. சரி அப்படின்றதுனால என்ன மாதிரி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, லிகித படின குரு பூர்வக அத்தியன அர்த்த ஜான சம்பவாது பக்ஷே பிராப்தசிய பிராப்த அத்தியன நியம ஹேத்து வக்தவிய சஜ நாஸ்தி லிகித பாட்ட ஜன்ய அர்த்த ஜானினைவ கிரத்து அனுஷ்டான சித்தேகே பிரயோஜக அபாவா. ஒருத்தன் அவகாத நிஷ்பண்ணேரைவ தண்டுல தண்டுலைகி அனுஷ்டியமானோ தசபூர்ணமாச அவாந்தர அபூர்வ துவாரேன பரவாபூர்வம் ஜனயதா தத் பூர்வம் ஏவ அவகாத நியம ஹேது. ஒரு நியம விதி கொண்டு வரும், அவகாதத்தை இப்படித்தான் பண்ணணும், துஷாவகாதத்தை அந்த உண்மையை நீக்கிறது இப்படித்தான் பண்ணணும்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால ஒரு அபூர்வமானது உண்டாருது. அப்படி லிகித பாட்டம் எழுதியிருக்கிற கிரந்தத்திலிருந்து படிக்கிறதுனால நமக்கு வேத அத்தியனத்தை மகாபாரதத்தை கதவுக்க படிக்கிற மாதிரி வேதத்தை படிக்கும்போது அந்த வேதத்தோட பொருள் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதத்துல எந்த சாஸ்திரத்தை எந்த கிருத்துவ நாம வந்து அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த சித்தியானது நம்ம தகுதியானது நமக்கு உண்டாடுறதில்லை. சரி தஸ்மாது உக்த விதி துவய அசம்பவாது. அப்படி ரெண்டு விதியும், அபூர்வ விதியும் இருக்க முடியாது, நியம விதியும் இருக்க முடியாது. அபூர்வ விதினா வேற எங்கேயும் தெரியாத விதி, அபூர்வ விதி. நியம விதினா இதெல்லாம் இங்க படிப்போம், புதுசா ஒரு விஷயம் இல்ல, புது பின்னாடி வரப்போறதா சொல்றேன். நியம விதினா இப்படி இந்த முறையில பண்ணணும் அப்படிங்கிற விதி. அப்ப இந்த ரெண்டு விதியும் இல்ல இங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அர்த்த ஜான ஹேத்து விசார சாஸ்திர ஆரம்பசிய என்ன விதி பிரயோஜகத்துவம் இது பிராப்தம். இந்த ரெண்டு விதியும் இல்லைங்கிறதுனால இந்த சுவாத்தியாத்திய அப்படிங்கிற இந்த விதியை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல அத்த உச்சத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. எதுக்தம் அத்தியனசிய அர்த்த ஜான ஹேத்துத்வம் அனுஷ்டா அனுமான சித்தம் இது ந அத்தியந்த பிராப்த விதி பல வழி இருந்தாலும் ஒரு பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு அங்காபூர்வத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட். அந்த மாதிரி இங்க என்னையா அபூர்வம் உண்டு பண்ணும் அப்படின்னா, வேதத்தை குருமுகமா படிக்கிறதுனால குரு மூலியமாக படிக்கிறதுனால ஒரு அபூர்வமானது உண்டாருது. த்விதீய திருத்திய பாட்டத்துக்கு இல்ல, முதல் தடவை குரு கிட்ட இருந்து கேட்கும் போது அந்த குரு கிட்ட இருந்து கேட்டுட்டு அப்புறம் உச்சாரணம் பண்ணும் போது ஒரு அபூர்வமானது உண்டாருது. அப்போ அந்த அபூர்வம் தான் நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். அதனால நியம விதி இருக்கு, குரு கேட்டு படிச்சானா இந்த அபூர்வமான இந்த புண்ணியமானது உனக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு ஒரு பலன் இருக்கிறதுனால நியம விதியானது ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கிறாங்க. லிகித பாட்டத்துல படிக்கும் பொழுது அந்த மாதிரியான நியமம் இல்லை அப்படிங்கறதுனால குரு மூலியமா படிக்கும் பொழுது அந்த கிரதுல வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்தை நீங்க பண்ணும் பொழுது, யாகத்தை பண்ணும் பொழுது, யாகத்துடைய ஒரு அங்கமா என்னது வேதாத்தியனம் பண்ணிருக்கிறது. வேதாத்தியனம் பண்ணிருக்கிறது குரு மூலியமா பண்ணிருக்கும் போது அந்த அபூர்வமானது சித்தமாறுது. அதனால கர்மத்துக்கு தகுதியானது உண்டாருது, கர்மம் பண்றதுக்கு தகுதியானது உண்டாருது, அதோட முறைகளானது தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியானது உண்டாருது அப்படின்ட்டு ஒரு நியம விதியா அங்க வந்துடலாம், ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி அப்போ இன்னொரு விஷயம் சொல்றது என்ன, சாஜப்தம் இங்க லபியமானே ஃபலே திருஷ்டே நாதிஷ்ட பரிகல்பனா விதேயஸ்து நியமார்த்தத்வாத் நான் அனர்த்தக்யம் பவிஷ்யதி. இந்த விதியானது, அதாவது ரெண்டு வகையான இங்க பரம்பரை இருக்கு. ஒண்ணு வந்து பிராபாகர சித்தாந்தம் குருமதம்னு சொல்லுவாங்க, பூர்ணிமசல ரெண்டு சித்தாந்தம். எப்படி வேதாந்தத்துல மூணு சித்தாந்தம் பொதுவா நம்ம ஏத்துக்கிறோமோ, விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம்னுட்டு பொதுவா சிவாத்வைத்தம் வேதாத்வைத்தம் அத்வைத்தாத்வைத்தம் என்னன்னோ என்னன்னோ சொல்லுவான், அதெல்லாம் விட்டுருங்க. பொதுவா மூணு பேர் நம்ம பரப்பிரமாணமா எடுத்துட்டு இருக்கோம். இப்படி இங்க ரெண்டு பிரமாண சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த பிரமாண சாஸ்திரத்துல ரெண்டு பேர் பிரமாணமா இருக்காங்க, ஒன்னு பிராபாகர சித்தாந்தம் குருமதம், அது குருமதம்னு பேரு. அவர் சிஷ்யர் இருந்தாலும் அதுக்கு குருமதம்னு பேரு. அன்னூர் அவருடைய குரு குமாரில பட்டர் அப்படின்ட்டு அவருடைய பாட்ட சித்தாந்தம். அதனால்தான் வேதாந்திகளை என்ன சொல்லுவாங்க, விவகாரே பாட்டாகா அப்படிம்பாங்க. விவகாரத்துல இந்த மாதிரி பிரமாண சாஸ்திரத்தை ஏத்துக்கும் போது அவங்க பட்ட மதத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த பட்ட மதத்தை சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவங்க அப்படின்ட்டு. அதே பிரமாணம் தான் நம்மளும், அதே அவங்க ஆறு பிரமாணம் ஒத்துக்கிறாங்க, அதே ஆறு பிரமாணத்துக்கு நம்மளும் ஒத்துக்கிறோம். அதனால அப்படி இருக்கும்போது இங்க சொல்றாரு என்ன அப்படின்னா, லப்யமானே பழைய திருஷ்டே, இது ஒரு நியாயம், லப்யமானே பழைய திருஷ்டே ந அதிர்ஷ்ட பரிகல்பனா அப்படிங்கிறாங்க. அதாவது கண்கூடா ஒரு பலன் இருக்கும் பொழுது ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு புண்ணியத்தை நீ கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னுட்டு. அதனால இங்க நியம விதியை நம்ம ஏத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்க நிச்சயம் பண்றாங்க. அப்போ சுவாத்தியாய அத்தியத்தவியால அந்த அந்த அத்தியத்தவிய அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரயோஜனம் இருக்கு, ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால ஆதஹ சப்தோஹி வேதாத்தியனச திருஷ்டார்த்தம் ரூதே. ஆதஹ அப்படிங்கிறது வேதாத்தியனத்தை வேதசாஸ்திரத்தை படிக்கிறதுல திருஷ்ட பலனை ஒரு புண்ணியத்தை இங்க சொல்றது. சரி, அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா சுவாத்தியாயோ அத்தியத தர்ம விசார சாஸ்திரசிய ஆவசியகதா, இந்த தர்ம சுச்சார சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாங்க. தைத்திரி ஆரண்யத்துல இருக்கு சுவாத்தியாயோ அத்தியதவிய அப்படின்னு இந்த வாக்கியமானது. இது அத்தியன விதோ தத் அத்தியனசி அர்த்தஜான ரூப திருஷ்டார்த்தகத்வேன வியவஸ்தாபனாத் ததாச வேதாத்தியனானந்தரம் யதோ அர்த்தஜான ரூப திருஷ்டார்த்தகம் தத் அத்தியனம் அதஹ ஹேது அதஹ ஹேது அதோ ஹேதோர் தர்மஸ்ய வேதார்த்தஸ்ய ஜிஜ்ஞாசா கர்த்தவ்யேதி சேஷ ஜிஜ்ஞாசாவதஸ்ய வேத விசார விசாரே லக்ஷணா அதோ தர்ம விசார சாஸ்திரம் இதம் ஆரம்பணீயமிதி சாஸ்திராரம்ப சூத்ரார்த்தஹ. ஸ்வாத்யாயோ அத்யேதவ்ய என்ன பிரயோஜனம்னா அடுத்தது அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிற விசாரத்தை பண்றதுக்கு தான் தகுதியை கொடுக்கறது அப்படிங்கறதுனால ததாச்ச வேதாத்தியனானந்தரம் அந்த வேதத்தை படிச்சதுக்கு பின்னாடி வேதத்தை படிக்கும் போது என்ன அர்த்தம் நமக்கு புத்தியில நிச்சயமாகுதோ, புத்தியில சில அர்த்தங்கள் நமக்கும் படிக்கும்போது வேதத்தை படிக்கும் படிக்கிற மாதிரி, ஆனா அந்த கிரமம் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டு நமக்கு புத்தியில எது அனுகூலமா இருக்கோ அப்படி புரிஞ்சுப்போம். அந்த புத்தியில சொல்ல அனுகூலமா இருக்கிற விஷயம் கரெக்டா இல்லையா இல்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விசாரத்தை நம்ம பண்றதுக்கு அர்த்த ஞான ரூப திருஷ்டார்த்தம் இந்த அர்த்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த சாஸ்திரமானது படிக்க வேண்டியது இருக்கு. என்ன பிரச்சனை? தூக்கத்தை நாம செய்ய முடியாது, தூக்கத்துக்கான வசதியான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், தூக்கத்தை நாம செய்ய முடியாது. அதே மாதிரி ஆசையை உண்டு பண்ண முடியாது, ஆசையை உண்டு பண்ண முடியாது அப்படிங்கறதுனால ஞாத்தும் இச்சான்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே. அந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு ஒரு செயலானால் செயலால் அடையப்பட முடியாதான இச்சா அப்படிங்கறதுனால அந்த இச்சாவை இங்க தர்ம ஜிக்யாசாவானது அந்த இச்சானால அந்த ஆசையினால ஜிக்யாசானால தர்ம ஜான தர்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசையானது உண்டாக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா ஜிக்யாசா பதசிய விசாரே லட்சணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடுத்த பாயிண்ட கொண்டு வராரு. அதாவது ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், இங்க அந்த அதாவது ரெண்டு பாகத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம் ஜஹல் லக்ஷணா அஜஹல் லக்ஷணா ஜஹல் அஜஹல் லக்ஷணா அப்படின்ட்டு, ஜஹத்து லக்ஷணா அஜஹத்து லக்ஷணா ஜஹத் அஜஹத்து லக்ஷணா ஓஹா தியாகேன்னு விட்ட லக்கணை விடாத லக்கணை விட்டும் விடாத லக்கணை அப்படின்னு படிச்சோம். அப்படி இங்க ஞான மாத்திர சக்தியும் சக்திமதி அனுஷ்டான உபயோகி ஞானம் அஜஹல் லக்ஷணையா பிரத்யேன. அப்படி ஜிக்யாசா அப்படிங்கறதுல இந்த அனுஷ்டான உபயோகியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது பிரத்யத்தினாலையும் நமக்கு என்ன அந்த ஞானத்தினாலையும் நமக்கு என்ன தெரியுது அஜஹல் லக்ஷணையினால விட்டா அதாவது விடாத லக்ஷணை விடாத பாகத்தினால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஞானத்தை ஞாத்தம் இச்சானா ஞானம் அந்த ஞானத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். ஜஹல் லட்சணையினால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா சாத்திய சாதன பாவ சம்பந்தேன இச்சா சாத்தியோ விசாரோ விசாரே ஜஹல் லட்சணம் விசாரோ ஜஹல் லட்சணம். அப்போ திட்ட லட்சணையினால என்ன பண்றோம், ஞாத்தும் இச்சான்னு சொல்லி சொன்னாலும் ஆசையானது செய்யப்பட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த இடத்த ஆசையை அப்படி விட்டுட்டு சாத்திய சாதன லட்சணமானது சாத்தியமானது சொர்க்கம் முதலிய பலங்கள் அதுக்கு சாதனமானது யாகம் அப்படிப்பட்ட அந்த சாத்தியத்தை அடைவிக்கக்கூடிய சாதனத்தோட சம்பந்தத்தை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத விசாரமானது ஜெகத் லட்சணியில அதாவது அங்க ஞாத்தும் இச்சா அப்படிங்கிற அந்த ஜிக்யாசால உள்ள இச்சா கர்த்தத்துவத்தை விட்டுட்டு விசாரமா அதை புரிஞ்சுக்கிறோம் விட்ட லக்கணை அப்படின்னு அதான் சொல்றோம். அப்படி ஜெகத் லட்சணியினால அதை புரிஞ்சுக்கிறோம், விடாத லட்சணியினால ஞானத்தை அடையிறது கர்மத்தை அடை பண்றதுக்கான கர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கான ஞானத்தை அடையிறது விடாத லக்கணையினால. விட்ட லக்கணையினால நாம் என்ன பண்றோம், அந்த கர்மத்துக்கு உண்டான சாத்தி சாதன சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான விசாரத்தை பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு பாகமா அப்படி இருக்கிறதுனால சுவாத்தியாய அத்தியத்தவிய அப்படிங்கிற இந்த விசாரத்தினால அதோ தர்ம விசார சாஸ்திரமிதம் ஆரம்பணியம் இது சாஸ்திரம்ப சூத்திரார்த்த அப்படி சாஸ்திர ஆரம்பமானது இந்த விதியினால அத்தியன விதியினால நமக்கு பிரயோஜனம் உடையதா இருக்கு. பிரயோஜகத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். என்னது பிரயோஜகத்துவம் சொல்லி சொன்னா உபயோகத்துவம்னு புரிஞ்சுக்கணும். பிரயோஜ்யம்னா உபயோஜ்யம், பிரயோஜகம் அப்படின்னு சொல்லிச்சுனா உபயோகம், உபயோகமா இருக்கு, அது உபயோகிக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கு அப்படின்ட்டு. அப்படி அந்த உபயோகமா இருக்கிறது இந்த சாஸ்திர ஆரம்ப விசாரணை. இந்த சாஸ்திரத்தை குறிச்சு இந்த விசாரணையானது, அதாவது இந்த விசாரணைன்னு சொல்லி சொன்னா தர்மத்தை குறிச்ச விசாரணையானது நமக்கு அந்த புண்ணியத்தை அடையறதுக்கு, அந்த பலனை சாத்தியத்தை அடையறதுக்கான, தர்மத்தை அடையறதுக்கான, தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பலனா இருக்கு அப்படிங்கறதுனால, காரணமா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த தர்ம விசார சாஸ்திரமானது தொடங்கிறதுக்கு நியாயம்தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் கூட சொல்றான் என்ன தர்மம் தர்மம் தர்மம் தர்மங்கிறீங்க, ஆரம்பத்துல இருந்து முதல் கிளாஸ்ல இருந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தர்ம விசார சாஸ்திரம் இதம் ஆரம்பணியம், தர்ம விசார சாஸ்திரம் இதம் ஆரம்பணியம் அப்படின்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் தர்மம்னா என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா ந பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்திஹி, நியாயசாஸ்திரம் சொல்றான் பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்தி. ஏன்னா நியாயசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னது உத்தேசம், அப்புறம் லட்சணை, அதுக்கப்புறம் பரீட்சா, மூணு பாகங்கள் கூடியது. உத்தேசம் பிரதிஜா, இது நான் நிரூபிக்க போறேன் இந்த மாதிரியானது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன லட்சணை அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த லட்சணை சரியா இல்லையான்னு விசாரம் பண்ணணும். ஏன்னா மானாதீனாமிய சித்தி மான சித்திச்ச லட்சணா அப்படிங்கிறாங்க. மானத்துக்கு பிரமாணத்துக்கு அதிகமா பிரமேயமானது விஷயமானது நாம நிரூபிக்கணும்னு சொல்லி சொன்னா, இது பானைன்னு நிரூபிக்கணும்னா அது பிரமாணத்தினால்தான் முடியும். அந்த பிரமாணம் எது எதுன்னு எதை எதை எதை ஆதாரமா வச்சிருக்கு அப்படின்னா லட்சணை ஆதாரமா வச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லட்சணையை பண்ணணும், லட்சணை மூலியமா பிரமாணத்தை அடையணும், பிரமாணம் மூலியமா பிரமேயத்தை அடையணும். இதுதான் கிரமம். அப்படி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிரமாணம் என்ன லட்சணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரமேயத்தை நான் நிரூபிக்கிறது பண்ணி பிரமாணம் என்ன லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் லட்சணம் வரணும். தர்மம் தர்மம் தர்மம் தர்மம்னு சொன்னா போதா தர்மத்துக்கு லட்சணம் என்னன்னு சொல்றேன். தர்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கிறதுனால இவர் சொல்றாரு லட்சணம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது லட்சணம்னு சொல்லி சொன்னா இங்க சொல்றாங்க பாருங்க, சஜாத்திய விஜாத்திய விஜாத்திய வஸ்துவந்திரேபிய ஸ்வலக்ஷ்ய வியாவர்த்தகோ லோக பிரசித்த கஷ்டித் ஆகார விசேஷோ லட்சணம். லட்சணம் சொல்லி சொன்னா சஜாத்திய விஜாத்திய வேதத்திலிருந்து பிரிச்சு தன்னுடைய லட்சியத்தை சுட்டி காட்டக்கூடியதான ஒரு விஷயத்துக்கு பேரு லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அந்த லட்சணத்தை வச்சுட்டு லட்சியத்தை நாம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஒரு பிரமாணம் மூலியமாக அப்படின்ட்டு. சரி, இதுக்கு தான் அங்க பார்த்தோம் ஒரு ஒரு மாடு அப்படின்னு சொல்லி சொன்னா மாடு என்னது மாடு அப்படின்னா ஸ்நாதிமத்துவம் இந்த ஆடு தசை உடையது அப்படின்ட்டு. அப்போ மாடுன்னா என்ன லட்சணம் புரிஞ்சிருக்கு. அந்த மாடுங்கிற லட்சணத்துக்கு அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்ங்கிற தோஷம் இல்லாம பாத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் லட்சணம் பண்ணினோம்னா அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்ங்கிற மூணு தோஷம் இல்லாத பண்ணணும். இந்த திரிதோஷ ரைத்தாதான் லட்சணம்னு ஒத்துக்க முடியும். இந்த மூணு தோஷம் இல்லாததான் லட்சணம். அப்படிப்பட்ட லட்சணையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மம்னா என்ன அப்படின்னு அத கோ தர்ம அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறார். தர்மம் தர்மம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே, அது மாத்திரம் இல்ல, இந்த தர்மத்துக்கு வந்து பல வகையா சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தரும். இந்திரிய காமாதி அதிகரணே தர்ம விசாராத்மகத்வாபாவேன சாஸ்திர சங்கத்தியவா பலார்த்தம் வீதசிய அருத்தியாதி குணசிய தர்மத்வாபாவே தஜன்ய அதிர்ஷ்டசிய தர்மத்வ சம்வேதசிய தர்ம க்ஷரதி கீர்த்தனாதி ஸ்ருதி கீர்த்தனாசிய அபாவ பிரசங்காச்ச தர்ம க்ஷரதி கீர்த்தனாத்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆனா இந்திரியா தக்னேந்திரிய காம காமஸ்தி ஜுஹியாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்திரியத்தை புஷ்டி பண்ணணும்னு ஆசை உள்ளவன் தயிர்னால தத்னா தயிர்னால செய்யட்டும், யாகத்தை செய்யட்டும், ஜுஹியாத் ஹோமத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, விவாகத்துக்கோசரம் அந்தத்தம் பண்ணினா தப்பு இல்லை அப்படிங்கிறது. பாவம் என்னமோ வரும், ஆனா கம்மியான பாவம் வரும், புண்ணியம் ஒரு பெரிய புண்ணிய கர்ம. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தர்மம் என்ன அப்படின்றத நீ தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அத கோ தர்ம அப்படின்னு கேட்டா கிம் தசிய லட்சணம் இச்சேத். அந்த லட்சணம் என்ன தர்மம்னா என்ன தர்ம லட்சண பிரஷ்னம் பிரஷ்னா தர்மம்னா என்ன அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா உச்சதே சொல்றேன் கேட்டுக்கோங்க. தர்மம்னா என்ன யாகாதிரேவ தர்ம முடிஞ்சு போச்சு. யாகாதிரேவ தர்ம இதுதான் தர்மம்னா என்ன யாகம் முதலியதுதான் தர்மம். யாகாதிரேவன்னு சொல்லி சொன்னதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா யாகம்ங்கிறதுனால இங்க லோகத்துல பிரசித்தமான மூர்த்தி பூஜைகள் உருவ வழிபாடு. உருவ வழிபாடுன்னு சொல்லி சொன்னா இங்க மனுஷங்களை வழிபடுறாங்கல்ல அந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் அந்த மாதிரியான வணக்கங்கள் எல்லாம் அந்த மாதிரியான பூஜனைகள் எல்லாம் நிராகரிக்கப்படுறது. யாக ஆதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆதிங்கிறதுனால என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஹோமம் தானம் திரவியம் குணம் ஜாதி இதெல்லாம் எடுத்துக்கணும். எப்படி ஹோமம் தானம் முதலியதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, ஹோமத்துக்கு சாஸ்திரத்துல பல வகையான பல இடத்துல இருக்கு. யாகாதி ரேவ தர்மான்னு சொல்லியிருக்கு, யாகம்னு சொன்ன அப்புறம் திருப்பி ஹோமம்னு சொல்றேன். யாகம் ஹோமம் ரெண்டும் வேற வேற, அதனாலதான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. யாகம் ஹோமம் ரெண்டும் வேற வேற. யாகம்னா தேவதா உத்தேசின திரவிய தியாக, தேவதைய உத்தேசம் பண்ணி திரவியத்தை தியாகம் பண்றதுக்கு யாகம்னு பேரு. ஹோமம்னு சொல்லி சொன்னா தேவதா உத்தேசின திரவிய பிரக்ஷேபக, ஹோமம்னு சொல்லி சொன்னா தேவதைய உத்தேசம் பண்ணி திரவியத்தை இதன் நமம்னு சொல்லி போடுறது. ஃபர்ஸ்ட் இந்த புரோடாசமானது அக்னி தேவதைக்கு, இல்ல இந்த சருவானது இந்த தேவதைக்கு, இல்ல இந்த அவுளானது இந்த நெய்யானது இந்த ஆச்சியமானது இந்த தேவதைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒதுக்கி வச்சிடறோம். அதை வேற எந்த தேவதைக்கும் நம்ம உபயோகம் பண்ண முடியாது. ஒரு தேவதைக்கு ஒதுக்கி வச்சிட்டோம்னா அது அப்படித்தான். அப்புறம் அந்த நெய்யும் அந்த சருவியும் எடுத்து நெருப்புல போடுறோம் நம்ம. ஸ்வாஹா இதன் நமம அப்படின்ட்டு, ஸ்வாஹா இதன் நமம. அப்போ ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஸ்வாஹா சொல்லி இது நான் என்னோடது இல்ல, இது அந்த தேவதைக்கு அப்படின்னு சொல்லி ஆக்னே இதன் நமமா, இல்ல இந்த தேவதைக்கும் அந்த தேவதைக்கு இதன் நமமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்திரா இதன் நமமா அப்படின்னா அப்படி ஒரு ஒரு தேவதையும் சம்பந்தப்படுத்தி இது என்னோடது இல்ல அந்த தேவதைக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ யாகம் சொல்லி சொன்னா ஒதுக்கி வச்சிடறது, ஹோமம்னு சொல்லி சொன்னா அதை இடுறது. லௌகிக்கத்துல உதாரணம் பார்ப்போம். நேர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க, இந்த கோழி இந்த காளி கோயிலுக்கு நேர்ந்து விட்டேன், இது இந்த இந்த காலம் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு கோயில் கால அப்படிமா. அப்படி இந்த சிவன் கோயிலுக்கு இந்த காலம் அப்படின்னு நேர்ந்து விட்டாச்சு, நேர்ந்து விட்டது யாகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல நாளா பார்த்து அத பலி போடுவான். அந்த பலி இடுறதுங்கிறது ஹோமம் மாதிரி. அப்படி யாகம் ஹோமம். அடுத்தது தானம். தானம் பல வகையான, அதாவது அந்தர்வேதி தானம் பகிர்வேதி தானம் பல வகையான தானங்கள் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அந்தர்வேதி தானம்னு சொல்லி சொன்னா யாகத்தோட பரிசரத்துக்குள்ள, யாகம் எங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்குள்ள நீங்க அந்த ருத்விகளுக்கெல்லாம், அந்த ஹோதா துரியம் முதலிய ருத்விகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, தட்சிணம் கொடுக்குறீங்க. இத்தனை மாடு கொடுக்கணும் விதி இருக்கு, அத்தனை மாடை பரிசா கொடுக்குறீங்க, நீங்க அவருக்கு தட்சிணையா கொடுக்குறீங்க. இது அந்தர்வேதி தானம். பகிர்வேதி தானம் இருக்கு வேதத்துக்கு, வேதிக்கு வெளியில அந்த யாக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வெளியில இந்த மாதிரி தானம் பண்றேன், இதுல போனீங்கன்னா தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பிரயாகத்துக்கு போனீங்கன்னா தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ காசி முதலிய தர்மக்ஷேத்திர புண்ணியக்ஷேத்திரத்து போனீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை, ஒரு காய், ஒரு பழம் பட்டணும் அப்படிங்கறதெல்லாம், இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான தான வகைகளை சேர்றது. அடுத்தது திரவியம். திரவியம் என்னது, விரீகி விரியஜேத அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. விரீகியை கொண்டு மேல்மணிகளை கொண்டு நீ யாகத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ இந்த யாகத்தை வச்சு இதை வச்சு யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அது திரவியம், எந்த திரவியத்தை வச்சு செய்யணும் அப்படின்றது. குணம், குணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த குணம் உடையதாக, எந்த குணம் உடையதுனா இப்போ சோமம், சோம யாகம் இருக்கு. சோம யாகத்தை சோமத்தை வாங்கணும், எவ்வளவு ரூபாப்பா இந்த சோமம் அப்படின்னு காசு கொடுத்து வாங்கக்கூடாது. பின்ன எப்படி வாங்கணும் இந்த சோமத்தை அப்படின்னு கேட்டா, அருணையா பிங்காட்சியா ஏகாஹின்யா ஸ்ரீநாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அருணையா சிவப்பாக பிங்காட்சியா மஞ்சள் நிறம் உள்ள கண்ணுடையதாக, ஏகாகன்யா ஒரு வயசு உடையதாக, உள்ளே பசுவை கொண்டு சின்ன பசுவை வச்சுண்டு நீங்க கிரீனாத்தி சோமத்தை வாங்கணும். சோமத்தை வாங்குறதுக்கு அது முறை. அந்த மாதிரியான பசுவை கொடுத்து சோமத்தை வாங்குறதுனால உங்க வீட்டு தோட்டத்துல நீங்க சோமத்தை போடலாம், சோம கொடியை போடலாம், அது என்ன பெரிய விஷயம். ஆனா அப்படி பண்ணினா ஒரு அங்க அபூர்வமானது இல்லாம போயிடுறது. அதனால உங்க தோட்டத்துல இருந்தா கூட நீங்க அதை உபயோகம் பண்ண முடியாது அங்க அபூர்வத்துக்கோசம். அதனால என்ன சொல்றது, இது குணம் அப்படிங்கிற மூணாவது வகை. அடுத்தது ஜாதி. ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ யாகத்துக்கு சிறுசுவம் அப்படிங்கறதெல்லாம் உபயோகம் பண்றோம். ஜுகு பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் இருக்கு நெய் எல்லாம் வைக்கிறதுக்கு. அப்ப அந்த பாத்திரத்தை எதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றது, எஸ்ய பர்ணமயிர் ஜுகுர் பவதி ச பாபகம் ஸ்லோகம் நசுருணோதி அப்படின்னு வேதம் சொல்றது. எஸ்ய பர்ணமயிர் ஜுகுர் பவதி, பர்ணமயி, பர்ணமயினா இலையுடையதான பொதுவா அத்தி மரத்தோட அந்த மரத்தை வச்சுண்டு ஜூ பாத்திரத்தை யாரு செய்யறாங்களோ சாபகம் ஸ்லோகம் நஸ்ருணோதி அப்படிங்கிறது. அவர் கெட்ட விஷயங்களான அதர்ம விஷயங்களான வார்த்தைகளை கேட்க மாட்டார், அவர் பாவத்தை கேட்க மாட்டார், பாவ விஷயங்கள் அவரை சம்பந்தப்படுத்தாது சொல்லி. அப்படிப்பட்ட ஜாதி விஷயம் என்ன ஜாதி, பர்ணமயி அப்படிங்கிற ஒரு ஜாதி விசேஷமானதை கொண்டு அப்படி யாகாதிகள் வச்சுட்டு நீங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டுனோம். தன் லட்சணம் அந்த அந்த சரி தர்மம் என்னன்னு சொல்லி பிரதிஜா பண்ணிட்டு அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த லட்சணத்தை அடுத்தது ஆரம்பிக்கிறத பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பட்டினத்தார் பகுதி 2. வழங்குபவர் சோசுமி சுந்தரம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
5: திருநீல கண்டர் அற்புதமான வரலாறு, கொஞ்சம் தப்பான சிந்தனை. ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை, கல்யாணம் பண்ணிட்டு யாரோ ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா, தப்பா அந்த அம்மா கண்டுபிடிச்சுட்டான். தீண்டக்கூடாதுன்ட்டான். தீண்டுவீராயில் எம்மை திருநீல கண்டம்னா என்ன இங்கல எம்மைனா, எம்மைனா என்ன அர்த்தம்? எல்லா பெண்களையும் அர்த்தம். வார்த்தை வந்துருச்சு. இவர் சொன்னார், எம்மை என்றமையினாலே மற்றை மாதரார் தமையும் எந்த மனத்திலும் தீண்டேன். கையினால தீண்டதை விட ஒரு பொண்ணை மனசுனால தப்பா தீண்ட பாருங்க, அதுதான் தீராத அநியாயம். கையினால தீண்டது தெரியும், மனசுனால தீண்டது தெரியாது, அதான் பொல்லாத அநியாயம். எந்த மனத்திலும் தீண்டே என்றார். ஒரு அரை புருஷம் கொண்டாட்டி 25 ரெண்டுக்கும் தொடவே இல்லை. ஒண்ணு ஒண்ணு இன்னொன்னு தெரியுமா, வெளியில ஊர்ல யாருக்குன்னு சரி தெரியாது. நம்ம ஊடுகள்ல ஒரு சினிமாவுக்கு கூட்டி பாட்டி தெருவூரா தெரிஞ்சு போயிடும், தெரியுமா இல்லையா? அந்த வீட்டுல சொல்லி அந்த வீட்டு என்ன காலம்பறை சினிமாவுக்கு போறேன்னு சொல்லியிருக்கான். இப்ப போகலன்னா எல்லாரும் ஏன் ஏன்னு கேட்பாங்க. எங்க வீட்டுக்காரர் வரல, எங்க வீட்டுக்காரர் வரல, எப்பவுமே வெறுப்படுத்தா, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தான், சொந்த நேரத்துக்கு வரமாட்டார், ஆபீஸ்லயே உட்கார்ந்து இருப்பார்னு அவரை பத்தி ஒரு புராணம் பாடி. நம்ம வாழ்க்கை அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார் சேக்கலார் சுவாமி வாக்கு. சரியா, வயசாகி போச்சு, கிழடுங்கட்டையும் ஆகி போச்சு. 70-80 சிவபெருமான் அங்கிருந்து வந்தார், ஒரு திருவோட கொண்டு வந்தார். இந்த திருவோட்டை பத்திரமா வச்சுக்க, தொடர்ச்சிராத முக்கியமான திருவோடு பத்திரமா வச்சுக்கோ. இவர் கொண்ட இருப்பு பட்டியல திருவோட வச்சு கூட்டிட்டு வந்தார். அவர் எங்கெங்கயோ வெளியில போயிட்டு திரும்பி வந்தாரா, என் ஓட்டை கொடுன்னு கேட்டார். ஓட்டை போய் பார்த்தா காணாம், தேடி தேடி பார்த்தா திருவோட்டை காணாம், இல்ல காணாம் வேற ஓடு, அதெல்லாம் கிடையாது. நான் கொடுத்த திருவோடு எனக்கு வேணும், நான் முடிச்ச முதலுக்கு காலே இல்லை, புரியுதா? நான் கொடுத்த திருவோடு எனக்கு வேணும் இல்லை. ஏயா அடியார்களுக்கு தொண்டு பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொடுத்த திருவோட்டை எல்லாம் திருடி வச்சிருக்க, இவருக்கு எப்படி இருக்கும்? சரி, நீ திருடலன்னு சொன்னா சத்தியம் பண்ணு. சத்தியமா திருடல, நீ மட்டும் சத்தியம் பண்ண விடாது, உன் கொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. என்ன பம்பா போச்சு, தொட்டு 50 மேலே ஆச்சு. உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி, அதெல்லாம் முடியாது. என்னையா உன் பொண்டாட்டி தானே, தொடு. என்னத்துக்காக அந்த மனுஷன் கூட்டிட்டு வந்துட்டார் அரங்கூர் அவையத்துக்கு, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா சத்தியம் பண்ணி கொடுறா, தொடு. சரின்னு என்ன பண்ணாரு, ஒரு கம்பை எடுத்துட்டு வந்தாரு. அந்த அம்மா அந்த பக்கம் பிடிச்சிக்கிச்சு, இவர் இந்த பக்கம் பிடிச்சிட்டாரு. குளத்துல முழுகி சத்தியம் பண்ணனானா குளத்துக்குள்ள கம்பை பிடிச்சிக்கிட்டு விடுகிறான். ஏய் கம்பை பிடிக்காத, கையை பிடி. என்ன பாடியா ஒரு மனுஷன் பண்ணுவேன், கையை பிடி. கையை பிடிக்க முடியாது. ஏன் முடியாது? இப்பதான் கதையை பூரா சொல்ற, 50 கதை இது வரைக்கும் மனசுக்குள்ளே கிடந்து இப்ப வெளியில வருது. சிவபெருமானுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? சோதிப்பதல்ல, தொண்டரை விளக்கம் காண்பான். நீங்கள் மறைவாக ஒரு தொண்டு செய்தால் அதை உலகத்துக்கு வெளிப்படுத்துவது சிவபெருமானுடைய நோக்கம். வெளியே எல்லாருக்கும் தெரியணும் இல்ல, உங்கள் அன்பு வெளியே தெரியணுமா இல்லையா? வேடிக்கை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் உள்ளே முழுகி சத்தியம் பண்ணி எழுந்த பொழுது இளமையோடு எழுந்தார்கள். எவ்வளவு கஷ்டமான காரியம். இந்த குளத்துக்கு இளமையாக்கினார் குளம்னு பேரு சிதம்பரத்தை. நான் போய் பார்த்தேன், இந்த குடத்தை இப்ப மனுஷன் குளிக்க மாட்டேன், இளமை ஆக்கிறதா உள்ள புகுந்தா முடிஞ்சு போயிடும். அப்படி வச்சிருக்கா நம்ம சுத்தமா தனியாத்த எங்க போய் சொல்றது பாக்குறார். சிறுத்தொண்டர் வரலாற்றுல மூணு பேரு, இதுல போனா நாலு பேரு, நம்மளால அது முடியாது. திருநீலகண்டர் வரலாற்றுல திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த மனுஷன் இத்தனை வருஷம் இளமையை துறந்திருந்தார். புருஷனும் பொட்டாட்டிக்கு ரெண்டு பேரு, நம்மளால அதுவும் முடியாது. அங்கே நாலு பேர் வேணும், இதுக்கு ரெண்டு பேர் வேணும், பொட்டாட்டி ஒத்துழைக்கணும் இல்ல. சரி, தனிப்பட்ட ஆள் யாராவது, இந்த கண்ணப்ப நாயனார் அவர் ஒத்தாளு, புருஷன் பொட்டாட்டிங்கிற பேச்சு கிடையாது. ஆறு நாளைகள்ல கண்ணை தோண்டி அப்பிவிட்டாரு மனுஷன். நம்மளால கண்ணை தோண்ட முடியுமா? நிகக்கண்ணையே கை வைக்க முடியாது. அப்புறம் எங்க எந்த கண்ணில கை வைக்கிறது? கண்ணை தோண்டி அப்புறது முடியாது. நாலு பேரா இருந்து தொண்டு பண்ணவும் முடியாது, மூணு பேர் ரெண்டு பேரா இருந்து தொண்டு பண்ணவும் முடியாது. சிவபெருமானே, அந்த ஒரு ஆளு கண்ணப்ப நாயனார், அதுவும் என்னால முடியாது. நான் எப்பையா உங்ககிட்ட எப்படியா வரப்போறேன்? வாழால் மகவ அறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மகவ அறிந்து ஊட்ட மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. ஆறு நாள் அன்பு அது கண்ணப்ப நாயனார், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. யாரு வாக்கு? பட்னத்து சாமி வாக்கு. சிவபெருமானே, இருந்தாலும் நீ ரொம்ப பாவம். யாரு சொல்றா? நம்ம பட்னத்து சாமி. அந்த பன்றி இப்ப விரட்டிட்டு முன்னால போக, கண்ணப்பர் பின்னால போக, சிவகோச்சரியார் வழிபட்ட அந்த மேலே இருக்கக்கூடிய திருக்காலத்து மலையிலே இருக்கக்கூடிய குடிமித்தேவரை பார்க்க பின்னால் அருள் கிடைச்சது ஆறே நாளையில. இப்ப அர்ஜுனன் தலையில அடிச்சானா, ஒருத்தர் செருப்பால உதச்சான், அது யாரு? நம்ம கண்ணப்ப நாயனார். செருப்பு காலால கண்ணுல போய் பிடிச்சிட்டாராம். ஏன்? ஒத்த கண்ணை தோண்டி அப்பியாச்சு, அடுத்த கண்ணை தோண்டணும், தோண்டினா எங்க அப்புறதுன்னு புரியாது. செருப்பு காலால சிவபெருமானுடைய இடது கண்ணுல விதிச்சுக்கிட்டாராம். ஒருத்தன் காலால கண்ணுல விதிச்சான். சாத்திய நாயனார் ஒரு புண்ணியவன் கல்லு விட்டு அடிச்சான். எவ்வளவு கல்லு விழுந்தது? பாண்டிய நாட்டிலே ஒரு பாண்டியன் புட்டுக்கு மனுஷன் வந்த பொழுது பெரம்பாலை அடிச்சான். சிவபெருமானே, உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கண்ட வேலையும் அடிக்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தா போய் சொல்லலாமா இல்லையா? அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, எங்க சிவபெருமானுக்கு அப்பா உண்டா அம்மா உண்டா? கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிடி தந்தையிலி தாந்தனி என்கானேடி. திருவாசகம். அப்பா அம்மா கிடையாது. இந்த பாட்டு பாருங்க, பட்னசாமி பாட்டு. வில்லால் அடிக்க அர்ஜுனே, செருப்பால் உதைக்க, வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய, பிரம்பார் அடிக்க, களிவண்டு கூர்ந்து அல்லார் பொழில், தில்லை அம்பலவானர்க்கு ஓர் அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இறைவா கட்சி ஏகம்பனி. ஒரு அன்னையும் பிதாவும் இல்லாமையினால ஆளுக்கால அடிச்சுட்டு இருக்கான் சிவபெருமானே. என்ன அன்பு பாருங்க! பட்னத்தார் பாட்டு அற்புதமான பாட்டு. இப்போ இந்த பட்டணத்தார் வரலாற்றை சுருக்கமா சொல்றேன், அதுல நுட்பங்கள் நிறைய இருக்கு. சொல்லிட்டு கோயில் நான்மணி மாலைக்கு வரப்போறேன். பட்டணத்தார் யார்? நிச்சயமா அவர் கிராமத்தார் இல்லை, பட்டணத்தார். பேர் தெரியுது. காவிரிப்பம் பட்டணத்தில் வாழ்ந்தவர், திருவெண்காட்டில் பிறந்தவர். அவர் யார் தெரியுமா? சிவபெருமானும் சிவபெருமானுடைய தோழன் குபேரனும் மேல அப்படி பார்த்து கொண்டே வருகிறார்கள். குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி, சங்கநிதி பதுமநிதி ரெண்டுக்கும் சொந்தக்காரன். இன்னும் புரிகிறாப்புற சொல்லவா, திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தன. பெருமாள் இப்ப என்ன பண்றாராம்? கலியுகம் பூரா வட்டி கட்டுறாராம். ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் வருமானம், பூரா வட்டியா. அப்ப அசல் எவ்வளவு இருந்திருக்க? அவளது கடன் வாங்கி இருக்கார் பெருமாளை. எங்க? திருப்பதியில. குபேரனும் சிவபெருமானும் வர்றாங்க. இந்த காவிரிப்பு பட்டணத்தை பார்த்துட்டான். எல்லா கதவும் தங்க கதவா போட்டு, தங்க கதவு போட்டா என்னத்துக்காக? நம்ம ஊர்ல, உங்க ஊர்ல பரவாயில்ல, எங்க ஊர்ல தங்கம்னு எழுதுனா கூட எடுத்துட்டு போயிடுவாங்க. கதவு போட்டா சொல்லவே கூடாது, புடிக்கிட்டு போயிருமா? ராத்திரி விடுறாத்த வெளியே போட்டிருக்க பல்வே காணாம போயிட்டு இருக்கு இந்தியாவில. தங்கம் ஏன் தெரியுமா? இந்த நாட்டு போட்ட செட்டியார்கள் வெள்ளி கதவு போட்டிருந்தாங்க, ராஜா மரக்கதவு போட்டிருந்தான். மந்திரி ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம், அதென்ன நம்ம வீட்டுல மட்டும் மரக்கதவு, இந்த இவங்க வீட்டுல என்ன வெள்ளிக்கதவுன்னு ஒரு சாவியை போட்டு வச்சுட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மந்திரி தான் சாதி போடுறவர் எங்க ஊர்ல. ஏன்னா ஒரு சாதியை போட்டவனே ராஜா பார்த்தார், நாளைக்கு ஒரு பயன் வெள்ளிக்கதவு போடக்கூடாதுன்னு ஒரு தண்டோரா போட்டுட்டேன். தண்டோரா போட்டான் மறுநாள் எல்லாரும், யாரு வீட்டில் வெள்ளிக்கதவு போடக்கூடாது. மந்திரி மறுநாள் ஓடி வந்தா மகாராஜா கெட்டு போச்சுன்னா என்ன, அத்தனை பேரும் தங்க கதவு போட்டுவிட்டாங்க. நம்ம வெள்ளிக்கதவு போடக்கூடாதுன்னு சொன்னோம், இந்த பயனை கூட தங்க கதவு போட்டு விட்டாங்களே. அந்த தங்க கதவு கண்ணில் பட்டுதான் யாருக்கு, இப்போ வேற எனக்கு சூரிய ஒளி பட்டு பிரகாசிக்குது. இப்படி ஒரு ஊரா என்ன கதவெல்லாம் தங்கமா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பார்த்தா இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கேன்னா கேட்டா ஆசைப்பட்டியான்னார். ஆமாண்ணா, ஆசைப்பட்டா பிறகு எடுக்கணும் பேரட்ட, ஆசைப்பட்டா ஜென்மம் எடுக்கணும். இவர் மாதிரி பாடணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். இவர் மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். நான் ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஜென்மம் எடுத்தா உலகம் அழிஞ்சாது என் கணக்க முடியாது. எவ்வளவு ஆசைப்படுறான், ஆசைப்பட்டான் பிறந்தான், இங்கே வந்து பிறக்கிறான். அப்படி பிறக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே, அந்த வணிக குடும்பத்திலே இவர் பிறக்கிறார். திருவன்காடர்னு பேர் வைக்கிறாங்க இவருக்கு. உங்க அப்பா பேர் என்ன தெரியுமா, சிவனேசர். பேரை பாருங்க, அம்மா பேரு ஞான கலாம்பிகை. சிவத்துக்கு ஞானத்துக்கும் பிறந்த பிள்ளைதானுங்க இப்படி இருக்க முடியும். அப்பா பேரு சிவனேசன், அம்மா பேரு ஞான கலாம்பிகை. இவருக்கு திருவன்காரர் பச்சை பேரு தெரியல, அதனால ஊரை வச்சு திருவன்காரர் மலையாக்காரங்கிறவில்ல அப்படி திருவன்காரர்னு பேர் வச்சுட்டாங்க. அஞ்சு வயசு அங்கிருந்து ஒரு சன்னியாசி வரார். சோமவாரம் பிரதோஷம் திருவோணம் வர்றார். இதான் இதை வச்சுக்கோ. ஒரு டப்பா, டப்பாவை திறந்து பார்க்கிறார். ஒரு சிவலிங்கம், மரகத விநாயகர். டப்பாவுடைய சம்புரம், இது என்ன, குபேரனா இருந்த பொழுது நீ வச்சு வழிபாடு பண்ணன மூர்த்தி, இந்த வச்சுக்கோ. அதெல்லாம் சொல்லல, ஏன்னா குபேரன் இவருக்கு தெரியாதுல்ல, பிறவியில இந்த இதை வச்சு பூஜை பண்ணு. ஒரு சிவலிங்கம், மரகத விநாயகர் ரெண்டையும் வச்சு அஞ்சு வயசுலே இந்த பிள்ளை பூஜை ஆரம்பிச்சு. அஞ்சு வயசுலேயே இறைவன் தடுத்தார் கொண்டிருந்தான். அந்த காலத்துல 12 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. சிதம்பரம் செட்டியார், சிவகாமி அம்மை பொண்ணு சிவகலை. இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்களா, சிவகலை. இவருக்கு வாழ்க்கை படணும்னா அவர் சிவகலையா தானே இருக்கணும், அவகலையா இருக்க முடியாது, சிவகலை. 12 வயசுல கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு ஊர்ல இதை சொன்னேன், ஒரு பையன் மெதுவாக என் பின்னால வந்துட்டான். நான் தங்கியிருக்க இடத்துக்கு, சார் நாளைக்கும் இதை சொல்லுங்க சார், வேண்டான்னு. அவருக்கு 12 வயசுல கல்யாணங்கிறத நாளைக்கு சொல்லுங்க சார், எனக்கு 22 வயசாச்சு, எங்க அப்பா சும்மாவே இருக்காரு. அவங்க அவனுக்கு கண்ணகிக்கும் கௌரனுக்கும் கல்யாணம் ஆகிற போது 12 வயசு, 16 ஆண்டு அந்த காலம். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பரமநாச்சியாருக்கும் கல்யாணம் 12 வயசு, பங்கு உத்தரம், பழைய காலத்துக்கு செய்தி. கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை. சிவபெருமான் கனவுல வர்றார், திருவிடமருதூருக்கு போ, ஒருத்தர் குழந்தை வச்சிருப்பார், அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை தங்க கொடுத்து வாங்கிட்டு வா. திருவிடமருதூருக்கு போற சிவசர்மர்னு ஒருத்தர், சுசீலைன்னு ஒரு அம்மா, கணவனும் மனைவியும் அந்தணர்கள். சிவபெருமான் அவங்க கனவுல போற, நாளைக்கு காலையிலே மருத மரத்தின் கீழே நாம் ஒரு குழந்தையா கிடப்போம், எடுத்து பட்டணத்து செட்டியாரிடம் கொடுத்து விடு, எடைக்கு எடை தங்கத்தை வாங்கிக்கோ. சிவசர்மரும் சுசீலையும் போய் பார்த்தா குழந்தை அழகா இருக்கு. அந்த அம்மா சொன்னா, நம்மளே வளர்ப்போமா, எது கொடுக்கணும், குழந்தைய பார்த்தா தாய்மார்களுக்கு ஒரு பிரியம், குழந்தைக்கு தாயிடத்திலே பிரியம், ஏன் தானே வளர்ப்பம் இல்லை. இது அவருக்காக வந்த பிள்ளை, நமக்காக வந்த பிள்ளை இல்லை. சிவபெருமான் கட்டளை, அங்கிருந்து அவர் வந்துட்டார். இடைக்கேட தங்கத்தை வாங்கிட்டு குழந்தையை குடுத்தாங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், மருத மரத்தடியில கிடந்த குழந்தை மருதவாணன் பேர் வச்சான். திருவிடை மருதா திரிபுராந்தகா, மருதவாணன் பேர் வச்சாங்க. பையன் வளர்ந்தான், பையனுக்கு 16 வயசு இருக்கும். நாம் பொருள் தேட போறேன்னா நல்லா போ, நம்ம கப்பல் எடுத்துக்கோ, நம்ம சொல்றோம் இல்ல நம்ம காரை எடுத்துக்கணும்னு, அப்படி நம்ம கப்பல் எடுத்துக்கோ. என்னங்க வேடிக்கை வாய்ப்பு, கப்பல் எடுத்துக்கிட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர், ஆளாளுக்கு ஒவ்வொரு கப்பல் வச்சிருக்கான். எல்லாம் கப்பலை எடுத்துக்கிட்டான், 10 பேர் 10 கப்பல் புறப்பட்டான். பொருள் தேடுறது திரைக்கடல் ஓடியும் திரவியல் தேடு புறப்பட்டான். பொருள் தேடினா எல்லாரும் நிறைய செல்வங்களை, தங்கம், முத்து, வைரம், மாணிக்கம், கோமேதகம், மரகதம், பவளம் எல்லாம் கொண்டாட்டான். இந்த பையன் என்ன பண்ணா மருதவானன் தெரியுமா? நிலுவிராட்டி அவள் பொறி வாங்கி கப்பல் போட நிறைச்சிட்டான். தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, எல்லாம் தங்க வெள்ளி. இந்த பிள்ளை எருவராட்டியும் அவள் பொறியும் எல்லாம் சிரிப்பானா இல்லையா? டேய் வணிகர் வந்து பிள்ளை இப்படி போய் இதை கொண்டு வர்றியே. இவன் பேசாம இருந்தான். வர்ற வழியில் புயல் அடிச்சுது, கப்பல் திசை மாறி போச்சு, எங்கேயோ போயிடுச்சு. எங்கேயோ போனா திட்டமிட்ட நாளுக்குள்ள வர முடியல, 15 நாள் அதிகமாயிடுச்சு. திட்டமிட்ட நாளுக்கு தகுந்த சாப்பாடு அவனவன் வச்சிருக்கான். இந்த பக்கம் 15 நாளைக்கு சோத்துக்கு என்ன செய்யறது? எல்லாம் இவன்கிட்ட வந்தான். ஏய் அந்த அவர் பொறியில கொஞ்சம் குடுறா சாப்பிட்டுக்கிறேன். நீ தான் தங்கம் வச்சிருக்கில்ல, முத்து வச்சிருக்கில்ல, மாணிக்கம் சாப்பிடு. புரியுதா?

சொல்லாத வார்த்தைக்கு நான் எஜமானன், சொன்ன வார்த்தை எனக்கு எஜமானன். சொல்லியாச்சுன்னா மாட்டிட்டேன், சொல்லியாச்சு. எப்படியோ ஊருக்கு வந்துட்டான். வந்த உடனே இவர் வீட்டுக்கு வர, எல்லா பிள்ளைகளும் இவர்கிட்ட வர, உங்க வீட்டுக்காரர் உங்க மகன் கொண்டாந்ததை பார்த்தீங்களான்னு சொல்ல, ஒரு அறைக்குள்ள போய் பார்க்க நிறைய இருவராட்டியா கிடக்கு. ஒரு பக்கம் அவள் பொறியா கிடக்கு. இவருக்கு தாங்க முடியாத கோபம், நம்ம வீட்டு பிள்ளை தங்க வயிறை கொண்டாடாம எருவராட்டியை கொண்டு வந்துட்டான். இந்த எருவராட்டி எடுத்தார், முடிச்சார், தூக்கி போட்டார். ஜங்குன்னு சத்தம் கேட்டது. உள்ள பார்த்தா ஒரு தங்க காசு இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். அடுத்த எருவராட்டியை முடிச்சான், அதுக்குள்ள ஒரு தங்க காசு. அரண்டு போன அவன் அவன் ஒரு எருவராட்டிக்கு நாலு எருவராட்டி தாரேன்னு சொன்னா நாலு தங்க காசுலாம் கொடுக்கணும் போல இருக்கேன்னா. இப்ப சொன்னது தப்பு இல்லையா? முடிச்சு முடிச்சு போடுற பூரா தங்கமா விழுகுது. என்ன அர்த்தம்? வெளியில எரு, உள்ளுக்க தங்கம். வெளியில உடம்பு, உள்ளுக்க சிவபெருமான். புரியுதா? உடம்பினுக்குள்ளே உருவருள் கண்டேன், உடம்புடைய உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே. தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். வெளியில எரிஞ்சு போற உடம்பு, உள்ளுக்க எரியாத தங்கம் சிவபெருமான். புரிஞ்சு போச்சு இவருக்கு ஆச்சரியம். என் பிள்ளை எங்கே? பிள்ளைய காணும். வர வேண்டிய வேலை முடிஞ்சது போயிட்டான். அவ்வளவுதான். வேகமா வந்தார், கொண்டாட்டியை பார்த்தார். புள்ள மருதவான எங்கே தெரியல. இந்த பெட்டியை கொடுத்தான். பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு காதற்ற ஊசி. காதுள்ள ஊசியிலேயே நூலை நுழைக்க நம்மளால முடியல. இப்படியே கொடுக்கறான். அதை தவிர வெளியிலே போயிட்டு இருக்கு. செய்யறமா இல்லையா? காது இல்லாத ஊசியை எதுக்கு பயன்படுத்தலாம்? சாகுற பொழுது இது கூட உனக்கு பயன்படாதுனா. காதற்ற ஊசியும் வாராது கான் என் கடை வழிக்கே. கட்டளை கருத்துரையிலே உள்ள கடைசி வரி எழுத்தெண்ணி பாடப்பட்ட வரி. கடவுள் எழுதி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். அவ்வளவுதான் சடார்னு ஞானம் வந்தது. அது எப்படி வரும் தெரியுங்களா? இட்லி அழைக்கிறீங்கல்ல வீட்டில், இந்த ஆவி வருதுல்ல ஒரு நிலையில. இந்த ஆவி என்ன பண்ணோம்? மேலே அந்த மூடி வச்ச மூடியை தள்ளிடும். சாதம் அடிக்கிற பொழுது மேலே மூடி வச்ச அந்த பிளேட்டை என்ன பண்ணோம்? ஆவி தள்ளிடும். இப்பவா தள்ளிச்சு? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆவி சேர்ந்து கடைசியில் ஒரு கடைசி சேர்ற பொழுது கப்புன்னு தள்ளிடுச்சு. அப்படி இவ்வளவு காலமா சிவபெருமான் சிந்தை, சிவன் வழிபாடு அவனை விட்டுட்டு வந்துட்டது எல்லா சிந்தைகள் இருந்து இப்ப மேல பொங்கி பிரவாகம் எடுத்து நிற்கிது. ஒரு வார்த்தை வந்த உடனே பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. வேண்டாம் இந்த வாழ்க்கை, இது வேண்டாம். சன்னியாசம் போட்டிருக்க சட்டையை கிழிச்சு தூக்கி போட்டேன், கோவணத்தை கட்டிட்டு போறேன். என்ன புரியுது? மனசுல சன்னியாசம் முதல்ல வந்துருச்சு, உடையில சன்னியாசம் அப்புறம் வந்தது. உள்ளத்தில் துறவு முன்னால, உடையில் துறவு பின்னால. இப்ப எங்க ஊர் சாமியார்களுக்கெல்லாம் உடையில் துறவு முன்னால, உள்ளத்துல துறவு வரமாட்டேங்குது. தவிக்கிறான், பேப்பர்ல பேர் வந்து பாத்தீங்களா? ஆடை துறந்தவன் பொய் துறவி, மனத்த ஆசை துறந்தவன் மெய்த்துறவி. வீடு துறந்தவன் பொய் துறவி, மன வேட்கை துறந்தவன் மெய்த்துறவி. காடு நடந்தவன் பொய் துறவி, மனம் கட்டுப்படுத்தி நோன்மை துறவி. சன்னியாசியா வழியில் வந்துட்டார். சேட்டனார் பக்கத்துல இருக்கார். கணக்க புள்ள சாமி இவ்வளவு சொத்தை என்ன செய்யட்டும்? எக்கேடும் கெட்டு போகட்டும். என் சொத்து இல்லை, எனக்கு என்ன நீ? என் சொத்து நாமல இதை செய்ய அதை செய்யுமே. எக்கேடும் கெட்டு போகட்டும். வழியில வந்துட்டார், புறப்பட்டார். திடீர்னு ஒரு ஞாபகம், திரும்பினார். அவங்க அம்மா நிக்கிறா, இவளுக்கு கடமை செய்யணுமே, இந்த ஊரை விட்டுட்டு போக கூடாதே. தாய்க்கு கடமை செய்யாம போக கூடாது. கடந்த ஞானியா இருந்தாலும் தாய் காலில் விழுந்து கும்பிடணும். கடந்த ஞானி தகப்பங்காலில் விழுந்து கும்பிடப்படாது. ஞானி தகப்பங்காலில் விழுந்து கும்பிட்டா தகப்பனுக்கு பாவம். ஞானி தாய் காலில் விழுந்து கும்பிடாட்டி ஞானிக்கு பாவம். குடியிருந்த கோயில் கும்பிடணும். காத்து கிடந்தார். அம்மா இறந்து போயிட்டார். அதுக்குள்ள ஊர் ஊரா போய் பிச்சு எடுக்கிறார். சகோதரிக்கு தாங்க முடியாத ஆத்தரம். உங்க அண்ணன் என்ன பண்றாரு? தெருவில் பிச்சு எடுக்கிறாரு. கோபம் வருமா இல்லையா? ஒரு நாள் பிச்சு எடுக்க வந்த பொழுது அப்பத்துல விஷத்தை வச்சு போட்டான். வாங்கினார் சாமி. இப்படி பார்க்கிறார், சிவபெருமான் திருதியில கண்டன் தெரியுது. நீ பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான். திருதியில கண்டன் தெரியுது. ஓஹோ, விஷம் வச்சிருக்கா. தூக்கி எரிஞ்சார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். நான் தப்பு பண்ணினா என்ன அர்த்தம்? என் அளவுல கணிசமா கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம்.

0: என் அளவில் நான் கெட்டு போனாத்தான் அடுத்தவருக்கு கேள்வி பண்ணுவேன். என் அளவில் நான் நல்லா இருந்தாத்தான் அடுத்தவனை வாழ்த்துவேன். எப்போ நீங்க வாழ்த்துகிறீர்களோ நீங்கள் வாழ்த்தப்படுவீர்கள். தாய் இறந்து போயிட்டான், எல்லாம் கொண்டு போய் விறகுல போட்டு வச்சுட்டான். கொளுத்த போற பொழுது சாமி ஓடி போயிட்டார். ஏண்டா எங்க அம்மாவை விறகுல தூக்கி போட்டீங்களே, விறகுல தூக்கி இருக்க அந்த உடம்பு எப்படி உடம்பு தெரியுமா, விறகு குத்தாதா? செத்ததுக்கு அப்புறம் என்னங்க குத்துது, வாகனம் தானே. சீர்காழியில டாக்டர் தங்குனு ஒருத்தர், அவர் வீட்டுக்குள்ள நான் போய் தங்கி இருக்கேன். இந்த விழாக்களுக்கு போற பொழுது பல வீட்டுல தங்குறது. இப்போ டாக்டர் கஜலேசன் ஐயா வீட்டுல தங்கி இருக்கேன். இதே மாதிரி அவர் வீட்டுல தங்கி இருந்த நாலு நாளைக்கு ஒரு நாள் அந்த டாக்டர் தங்குடு பூஜை பண்ற பொழுது பக்கத்துல இருந்தேன். அவர் மகனை கூப்பிட்டு சாமிக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் ஆவி பறக்குது, அப்படியே சூடா கொண்டு அங்கு வச்சுட்டான். பலாரும் ஒரு அற விட்டார். ஏண்டா இவ்வளவு சூடா வச்சிருக்கியே, சாமிக்கு சூடாது புரியுதா? ஆற வச்சு கொண்டாடா, நைவேத்தியம் சாமிக்கு ஆற வச்சு நம்ம சாப்பிட்றாப்புறதான் கொடுக்கணும். சாமிக்கு சுடுமுடா, சாமிக்கு சுடு. கையில் அனலேந்தி ஆடுற பெருமானுக்கா சுடுது, ஆனாலும் மனசு பாவனை நம்மள மாதிரி தானே. கோவிலுக்கு போனா சில பேர் சாமி பாதத்துக்கு தீபம் ஏற்றி வைப்பான், வைக்கப்படாது, விலகித்தான் வைக்கணும், பாவனை தானே. இப்போ எங்க அம்மா அவளுக்கு உடம்புல தாங்காது, தூக்கி எரிஞ்சார், விறக தூக்கி போட்டு வாழத்தண்டை வச்சார். வாழத்தண்டில் தீ பிடிக்குமா? கற்பூர புத்தி கனி புத்தி கதலி புத்திப்பான். கற்பூர புத்தின்னா என்ன, வாத்தியார் சொன்ன உடனே பையன் படிச்சுன்னு எடுத்துக்குவான். கற்பூர புத்தி, கற்பூரத்தை நெருப்பு வச்சா கற்பூரம் பிடிக்கும். ரெண்டாவது கனி புத்தி, நம்மளை மாதிரி வாத்தியார் பத்து முறை சொன்னா கடைசி கொஞ்சம் பிடிச்சிக்கும். கனி புத்தி வீட்டில் கறியை வச்சு ஊது ஊதுன்னு ஊதி அது பிடிக்காம பூரா வெறும் புகையா போய் கறியை வாங்கிட்டு வந்த வீட்டுக்காரர் இந்த அம்மா திட்டி அது தாங்க மாட்டாம அது கப்புன்னு குடிச்சுக்கணும். கறிப்புத்தி. மூணாவது கதலி புத்தி. கதலின்னா என்ன, வாழத்தண்டு. வாழத்தண்டுல தீய வச்சா அது உருகி தீய அணைச்சுக்கணும். வாத்தியார் பையனுக்கு சொல்லி கொடுத்தார், அஞ்சு மூணு எட்டு, இங்க அஞ்சு மூணு ஒன்பது, அஞ்சு மூணு எட்டு, அஞ்சு மூணு ஒன்பது, அஞ்சு மூணு எட்டு, அஞ்சு மூணு, ஆமடா அஞ்சு மூணு ஒன்பதுன்றார் அவரு. இவன் அவரை திருத்திட்டான், நெருப்ப வாழத்தண்டு அடைச்சு பிடிச்சு. கற்பூர புத்தி கறி புத்தி கதலி புத்தி. வாழத்தண்டுல தீ பிடிக்குமா? அரிசியோ நான் இடுவேன் அத்தாள் தனக்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரிசியுள்ள தேனே அமுதமே செல்வ திரவியமே மானே என அழைத்த வாய்க்கு, மானேன்னு கூப்பிட்ட வாய்க்கு நான் அரிசியை போடுறனே. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, தலைவலி வந்தா தலைவலிக்கும், இடுப்பு வலி வந்தா இடுப்பு வலிக்கும், கால் வலி வந்தா கால் வலிக்கும், பிரசவ நேரத்துல உடம்பு பூரா வலிக்கும். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, பையன்ன உடனே வலியெல்லாம் போயிடுச்சான். இது என்ன நியாயம்னு கேட்கிறேன், என் பொண்ணுன்னா வலியெல்லாம் போகாதோ? என்னமோ அநியாயமா இருக்கு, அந்த காலத்திலிருந்து இப்படித்தான் பழக்கம் போல இருக்கு. அவர் என்னடா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட நாயன். என் மகனை சான்றோன்னு கேட்டா அவளுக்கு சந்தோஷம் இருக்காதோ? என்னமோ தெரியல, அப்படி ஆகிப்போச்சு. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பெற்று, பையன் என்ற போதே பரிந்தெடுத்து, செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி, கனகமுலை தந்தாடை எப்பிறப்பில் காண்பேனி, வட்டிலும் தொட்டிலும் மார்பேலும் தோல்வேலும் கட்டி அனைத்தென்னை காதலித்து. அருமையான பாட்டு. சிறையில் இட்டு காப்பாற்றும் தாயார் தவங்கோ விறகில் இட்டு தீ மூட்டுவேன். அழுதாரா? ஒரு பாட்டு சொன்னிட்ட தீ முப்புறத்திலே முன் ஐ ஐயின் தலைவன் அர்த்தம், ஆஞ்சநேயன் சிவபெருமான் அம்சம். ஆஞ்சநேயன் தானே தீ வச்சான் இலங்கையில, இலங்கையில தீ வச்சது யாரு, ஆஞ்சநேயன். அன்னைக்கு வச்ச தீ இன்னும் போமாட்டேன். அநியாயத்தை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், எப்படிப்பட்ட இடம், தமிழ் வளர்ந்த இடம், சைவத்தை காப்பாற்றின இடம், இப்ப எங்கெங்கையோ போயிருக்கு. அன்னைக்கு வச்ச தீ முன்னையிட்டதி முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையில், அன்னையிட்டதி அடிவயிற்றிலே. சிவபெருமான் முப்புறத்திலே தீய வச்சார், பின்னாலே ஆஞ்சநேயன் தென்னிலங்கையில் தீய வச்சான். எங்க அம்மா இறந்து என் வயிற்றுல தீய வச்சுட்டான். நான் யாரு விட்டதி மூழ்க மூழ்கவே. தீ பற்றியது, பொறுப்பு முடிஞ்சது, போதும் புறப்பட ஊர் ஊரா போற. அப்பதான் பல பாட்டுகள் பாடினார். இப்போ கோயில் நார்மணி மாலை கிட்ட போயிருக்கு. மிச்ச வரலாறு அடுத்தாப்பு சொல்லுவோம். இந்த கோயில் நார்மணி மாலை இருக்க இது 11 திருமுறையில் வைக்கப்பட்டது. நிறைய பாட்டுகள் நான் 3 பட்டணத்தாரையும் சேர்த்துட்டேன்னு சொல்றேன், தனித்தனியாரெல்லாம் பிடிக்கல. கோயில் நார்மணி மாலைன்னு ஒரு நூல் ஐயா, அதை பத்தின முன்னரே நல்லா சொல்லிட்டாங்க. அந்த கோயில் நான்மணி மாலையில ஒரு அற்புதமான செய்தி என்ன தெரியுமா, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாண வீட்டுக்கு போனவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ கட்டாயம் மொய் எழுதணும். மொய் எழுதணுமா இல்லையா, அப்படி மொய் எழுதுகிற பொழுது என்ன எழுதணும், மொய் எழுதுறதுக்குன்னு ஒரு ஏடு இருக்கு. அந்த ஏட்டுக்கு மொய்ப்பன ஏடுன்னு பேர். நம்ம ஊர்ல என்ன அதுக்கு மொய்ப்பன ஏடுன்னு பேர் வைப்பாங்க. அந்த மொய்ப்பன ஏட்டில் அவங்க அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்க வந்து பணம் போடுவாங்க. செட்டி நாட்டில் எப்படி பழக்கம்னு கேட்டா, மொய்ப்பன ஏட்டில் எல்லாரும் ஒரே தொகையைத்தான் எழுதணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா, முந்தி எல்லாம் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆள் ஆளுக்கு 25 எழுதுவாங்க. நீங்க கோடீஸ்வரராக இருந்தாலும் 25, வசதி இல்லாதவராக இருந்தாலும் 25, அவரு 25, அவர் வீட்டு டிரைவரு 25. ஏன் இல்லாட்டி வித்தியாசம் தெரிஞ்சிருமில்ல. இப்ப எல்லாம் 1 எழுதுறாங்க, மொய்ப்பன ஏடுன்னு பேரு. இவர் அந்த வம்சத்தில் வந்தவர். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டாயம் 1. நீங்க உங்க வசதிக்கு தகுந்தாப்புல எழுதுறது இப்பதான். மொய்ப்பன ஏட்ட பார்த்தாலே அப்பா 3000 வழி எழுதியிருக்காரு, இப்பதான் நம்ம அதெல்லாம் சொல்றோம். முந்தி அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமம். இவர் சொல்றாரு அழகான பாட்டு, சிவபெருமானே நீ எங்கே இருக்கிற தெரியுமா, தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்திலும். தங்களை மறந்து உன்னை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மனசுக்குள்ளே நீ இருக்கிற. தில்லை மன்றிலும் இங்கேயும் ஆடுற அங்கேயும் ஆடுற நடம் ஆடும் அம்பலவான. சரி என்ன வேணும் உனக்கு, குன்ற கோமான் தந்திருப்பாவையை. குன்ற கோமான் யாரு, இமயமலை. அவன் பொத்த பொண்ணு யாரு, பார்வதி. நீலமேனி மாந்திரு தங்கையை. பெருமாளுக்கு மேனி எப்படி, நீலமேனி சரிதானா, அவளுடைய தங்கையை திருமணம் உணர்ந்த ஞான்று. உனக்கும் பார்வதிக்கும் கல்யாணமான பொழுது பெருமானே உன்னுடைய 10 செயல்களையும் எல்லோரும் பாராட்டினார்கள். என்ன 10 செயல்கள், உன் கழுத்தில் போட்டிருக்கிற கொன்றை மாலை, நீ தாங்கிய ரிஷப கொடி, உன்னுடைய பறை, தெய்வ கங்கை ஆறு, உன்னுடைய ஆணை, அதை விட முக்கியம் உன்னுடைய செங்கண் வேளம், வெண்ணிற செங்கண் வேளம், பன்னியல் வைதிக புறவி, அவருடைய யானை, அவருடைய குதிரை, அவருடைய வான நாடு, அவர் இருக்கிற அந்த பொன்மலை, இதையெல்லாம் எல்லாரும் பாடுவார்கள். கடைசி சிதம்பரத்தை பாடுவார்கள். அப்படி எல்லாம் பாடிட்டு எல்லாரும் வந்து ஒரு ஏட்டுல கையெழுத்து போடுவாங்க. அது என்ன ஏடு, உன் கல்யாணத்துக்கு வச்சிருக்க மொய்ப்பன ஏடு. உன்னை பத்தி 10 திருத்தசாங்கம் பாடி கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போடுற பொழுது அங்கெல்லாம் யாரு, உனக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். உன் சொந்தக்காரங்க கையெழுத்து போடுறாங்கல்ல அந்த ஏடு, அந்த ஏட்டுல கடைசியில என் பேரையும் எழுதி வச்சுக்கிறியா. என்ன அர்த்தம், என்ன உன் சொந்தக்காரங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கிறியா. பாருங்க, வைதிக புறவியும் வான நாடும் மையரு கனகமேறுமால் வரையும் செய்வயல் தில்லையாகிய தொல்பெரும் பதியும் என்று 1,000,000 திருநடு நாமமும். சிவனுக்கு எத்தனை பேரு, அது 10,000 பேரு. ஆனா 1 பேர் அவனுக்கு இல்ல. பாட்டு ஞாபகம் வருதா, 1 நாமம் 1 உருவம் ஒன்றுமில்லா இருக்கு, 1,000 திருநாமம் பாடி நாம் தெல்லேடன் கொட்டாமோ. 1,000,000 திருநடு நாமமும் உரிமையில் பாடி திருமண பந்தருள் அமரர் முன்புகுந்து அருகு சாத்தி அருகம்புள்ள வச்சு கும்பிட்டு நின் தமர் பெயர் எழுதிய வரி நடும் புத்தகத்து. வரி வரியா இருக்குமா, நீள புஸ்தகமா, என்ன அர்த்தம், இவருக்கு வேண்டியவங்க அவ்வளவு பேர். ஆண்டவனுக்கு வேண்டியவங்க எத்தனை பேர், கோடிக்கணக்கு இருக்குமா இல்லையா. நம்ம வீட்டு கல்யாணத்திலேயே 500-600 பேர் மொய்ப்பன எழுதுறான். சிவபெருமான் கல்யாணம்னா எத்தனை பேர் எழுதுவான், என்ன எழுதுவானா, வரி நடும் புத்தகத்து. என்னையும் எழுத வேண்டுவன் என் பேரையும் கடைசியில சேர்த்துக்கோ. வேண்டாம், நீ சாதாரணப்பட்ட ஆளு, உன் பேர் எப்படி அதுல சேர்க்கிறது, அப்படின்னு கேட்குறியா? தேவேந்திரம் பேர் இருக்கு, திருமால் பேர் இருக்கு, பிரம்மா பேர் இருக்கு, அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசவானன், இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு ஏற்றில நீ சாதாரணப்பட்ட ஆளு, உன் பேரை எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்குறியா? சிவபெருமானே, உன் கண் பார்வைப்பட்டால் அணு இமயமாறு, நம்ம வீட்டு கொசு கர்ப்பகாரம். கொசு தெரியுமில்ல, உலகத்தில ஆற்றல் வாய்ந்தது எது? கொசு. என்ன சிரிக்கிறீங்க? எங்க ஊருக்கு வந்து பாருங்க, இந்த ரூம்ல படுத்தா அந்த ரூம்ல தூக்கி கொண்டே போட்டுரும். ஒன்னு சொல்லட்டுமா, சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சிங்க, புலிய கூண்டுக்குள்ள அடைச்சிங்க, யானைய சங்கிலி போட்டு கட்டினீங்க, கொசுவுக்கு பயந்து நீங்க கொசுவளைக்குள்ள தள்ளி அநியாயத்தை எங்க போய் சொல்லு? கொசுவை ஒண்ணும் பண்ண முடியாம இவன் போய் கொசுவளைக்குள்ள உட்கார்ந்துட்டான். பொல்லாது இல்லையா?
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியார் வரலாறு. தலைப்பு தண்டியடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, பெரியபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம ஆங்கிலத்து பெரியபுராணத்தை மட்டும் எடுத்துட்டு பார்ப்போம். எங்க எங்க பெரியபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாருன்னா, திருநாட்டு சிறப்பிலே ஆசிரியர் சொல்றார், ரொம்ப அருமையா சொல்றார். இந்த பாடல் பாருங்க.
4: வீதிகள் விழவினார்க்கும் விரும்பினர் விருந்தினார்க்கும், சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா, ஓதிய எழுத்தாமஞ்சும் உருபினி வளர்த்தாமஞ்சும்.
3: அருமையா சொல்ற, ஐந்தெழுத்து ஓதுற இடத்துல பிணி வருமா? வராது. ஐந்தெழுத்தினுடைய பொருளாக சிவபெருமான் விளங்குவதனாலே எந்த இடத்துல ஐந்தெழுத்து ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே பிணிக்கும் மொழிக்கும் வேலை இல்லை என்று. அடுத்தபடி ஒரு பாட்டு சொன்னார் பாருங்க, ஐந்தெழுத்து சில பேர் எவ்வளவுதான் சொன்னாலும் ஓத மறுப்பார்கள். அவர்களை பத்தி சொல்றாரு ஒரு பாட்டுல,
4: பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்சமாக்கள்தம் வந்தினையும் அரண் அஞ்செழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சும் என்ன இருண்டது நீண்டவான்
3: ஒரு பாடத்தை சொல்றாரு. கருத்து என்ன அப்படின்னா, ஐந்தெழுத்து உணராதவங்க மனம் எப்படி இருக்கும்? இருண்டு இருக்கும், வல்வினை மூடி இருக்கும். மனசு இருண்டு வல்வினை மூடப்பட்டு எந்த நேரம் எந்த துன்பம் வந்து தாக்குமோ என்கிற அச்சத்துல வாழ்வதா நாம வாழ்வா இருக்க வேண்டும். அச்சம் வேண்டாம் தானே விரும்புவோம். அந்த அச்சம் வேண்டான்னு விரும்புவோர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருவஞ்செழுத்து ஓத வேண்டும் என்று சொல்றார். இன்னொரு பாட்டு பாருங்க, அமர் நிதியார் புராணம். நாயனார்கள் எல்லாம் முக்கியமான கட்டங்களிலே திருவஞ்செழுத்து ஓதிய திருத்தொண்டு புரிஞ்சிருக்கிறார்கள் என்பது நமக்கு திருபுராணத்தின் வாயிலாக அறிய கிடக்கின்றது. அமர் நிதி நாயனார் திருநல்லூர்ல தொண்டு செய்தவர், கோவணம் கொடுத்து தொண்டு செய்தவர், அடியார் தொண்டு செய்தவர். சங்கம பக்தி பத்தி பேசுவார். சங்கம பக்தினா அடியாருக்கு செய்ய தொண்டு, அடியாருக்கு செஞ்சாலும் குருவுக்கு செஞ்சாலும் லிங்கத்துக்கு செஞ்சாலும் சாமி தான் போய் சேரும். அதுல சிறந்த தொண்டு குரு தொண்டு, அடுத்தது அடியார், கடைசியா தான் சாமி. சைவ சமயத்தினுடைய நுணுக்கம் அதுதான், முதல்ல சாமி செய்யறது பெரிதல்ல, முதல் யாரு செய்யணும்? குருநாதர், அடுத்தது அடியாரு, அடுத்தது சாமி. இதுதான் வைப்பு முதல். சாமிக்கு செய்யறது பெருமை நினைச்சிட வேண்டாம். முதல்ல குருநாதர், அடுத்தது அடியார், மூணாவது இதான் பெருமை விரும்புவார். இந்த நுணுக்கம் பல பேர் தெரியுது இல்ல, எல்லாரும் நினைக்கிறாங்க சாமி சுவாமின்னு போயிடுறாங்க, சாமி அதை விரும்ப மாட்டார். இந்த நுணுக்கங்கள் பெரிய புராணத்து மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும், பெரிய புராணத்துலதான் தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு சாந்தன பலமும் சொன்னதுதான் இருப்பினும் நினைவுபடுத்துறேன். அதிக வீரத்தானத்துல சாமி இருக்கிறார், வீரட்டேஸ்வரம் திரிபுரம் இருக்கிற அம்பாள் பேரு பெரிய நாயகி திரிபுர சுந்தரி, அற்புதமா விளங்குறார். 18 பதிகம் பெற்ற திருத்தலம், ரொம்ப சிறப்புடைய திருத்தலம். அந்த தலத்துக்கு வர்ற சுந்தரர், சுந்தரருடைய காலத்துக்கு 100 வருடம் முந்தி அங்க தொண்டு பண்ணவர் அப்புறம் குருவம். 100 வருடம் முந்தி, நல்லா கௌரி,
4: நேற்று இல்ல, முந்தா நாள் இல்ல, போன வாரம் இல்ல, முந்தைய மாசம் இல்ல, எப்போ 100 வருடத்துக்கு முந்தி அப்புறம் ஒரு தொண்டு பண்ணிக்கிறார். 100 வருஷம் கால இடம்
3: அந்த நேரத்தில் வர்ற சுந்தருக்கு பயந்து, ஆஹா, இந்த அப்படி ஒரு திருக்கரப்பட்ட இடமாச்சே, உழவாரம் பண்ணி செஞ்சிருக்கிறாரு, இந்த இடத்துல நான் கால் மிதிக்கலாமா? நான் மாட்டேன். பக்கத்துல ஒரு மடம், சித்தவட மடம்னு பேரு, ஊர் எல்லையில இருக்கு, அங்க போய் படுத்துருக்கோம். ராத்திரி பொழுது நினைக்கிறார், சாமியே நினைச்சிட்டு இருக்காரு, அப்பர் பெருமான் நினைக்கிறார், சாமியை நினைக்கிறாரா, அப்பர் பெருமான் தொண்டு செய்ய சாமி, நான் உள்ள போய் எப்படி பொங்கல் போய் நட்சத்திரம் இருக்கிறார், சாமி என்ன செஞ்சிருக்கலாம், இந்திரா நீ நேரம் உள்ளவா, உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்பன் ஆச்சாரியா, நீ ஒரு ஆச்சாரியா, நீ வாழ்னு சொல்லலாம், அப்படின்னா சொல்லல. சாமி வெளில வர்றார், சாமி வெளில வந்து திருப்படி தீக்க கொடுக்கிறார், அதுதான் முக்கியம். வெளில வர்றது பெரிதல்ல, காட்சி கொடுப்பது பெரிதல்ல, திருவடி நீக்கி கொடுப்பது பெரியது. எதை காட்டுறது? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுந்தரரே அப்பரை பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, என்ன அப்பராவது, யாராவது நான் போவேன், நான் இருந்தா சாமி தோடர் அப்படின்னு உள்ள போய் கும்பிட்டுருந்தா அந்த திருவடி நீக்கி அவர் பெற்றிருப்பாரா? இருக்கு முடியாது. இங்க நமக்கு ஒரு நுணுக்கம் தெரியுது, குருநாதர பரமாச்சாரியர் நீ சாமியா நினைச்சு வணங்கினா உனக்கு அருள் சாமி தானா தேடி வந்து தருவா, நுணுக்கம் தெரியலையா? நீ சாமியை போய் கும்பிட வேண்டிய அவசியமே இல்ல, நீ நாலு இருந்து பாடிக்கிட்டே உன் பக்கத்துல யாரும் வந்து நிப்பா அப்படிங்கிற நூக்கத்தை உணர்த்துறாரு. சந்தேகம் தீரல, இன்னும் ஐயப்பாளர் நீ சொன்ன ஒத்துக்க மாட்டோம், நான் சொல்லல, சேத்திகார் சொல்லுகிறார், அதே ஒத்துக்கல. நம்ம என்ன பண்றது? அவர் வாழ்க்கையை நம்பாத ஒண்ணு பண்ண முடியாதுல்லவா? அடுத்த ஒரு இன்னொரு உதாரணம், சீகழி. சீகழி இதே மாதிரிதான், இந்த ஊர்ல திஞ்ஞான சமுதர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள, அந்த ஊருக்குள்ள போல திஞ்ஞான சுந்தரர் ஊரே வளமா விடுறாரு. காலில் முள்ளு குத்துது, கல் இடப்படுது, எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக்கிட்டு விஞ்ஞான சம்பந்தரையும் நினைச்சுக்கிட்டு வளமா வர்றாரு. தோனிய குரு பெரிய நாயும் வெளில போயிடுறாரு. சாமி எங்க வர்றாரோ சுந்தரர் அவருக்கு முன்னால காட்சி அளித்து, அது எப்பேற்பட்ட காட்சி, கைலை காட்சி, கண்டுகொண்டேன் கைலையில் வீற்றிருந்தபடி என்று பண்டரும் மின்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார சேர்க்கிறார் சொல்றாரு. இங்கே நமக்கு நுணுக்கம் தெரியுது, இவரே உள்ள போயிருந்தா கூட அந்த கைலை காட்சியை பார்த்திருப்பாராங்கிறது ஐயப்பாட்டுக்கு உரியது. இவர் மூத்த பேராசிரியர், மூத்த பரமாச்சாரியரிடத்திலே பக்தி வைத்து அவர் திருவவதானம் செய்த ஊர் என்பதனாலே ஊருக்குள்ளே நுழைய அஞ்சி ஊரின் ஒதுக்குப்புறமாக வலம் வரும் பொழுது இறைவர் மூத்த பேராசிரியரிடத்திலே இவர் வைத்த மதிப்பு காரணமாக வெளிப்போந்து அருள் செய்தார் என்ற சரித்திரத்தை நாம் அறிகின்றோம். நமக்கு கண் திறக்கிறது. அப்ப நமக்கு சாமியிடத்தில் நேர போய் அருள் பெற்றாலும் பெறலாம், பெறாம போனாலும் போகலாம், ஆனால் பரமாச்சாரியர்களை நன்கு அணுகி பக்தி செய்து வழிபட்டால் இறைவரோட அருளை பெற்று தீருவோம் நூக்கங்களை பார்த்துக்கிறோம். அதே போல அப்பூஜியர், அப்பூஜியர் உதாரணம், அவர் அப்புறையே உண்ட சாமி பத்தி அவளே கூடாது, சாமி பத்தி அவளே கூடாது. எங்க அப்பாருங்க, திருநாவுக்கரச தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரச திருக்குளம், திருநாவுக்கரச திருமணம், திருநாவுக்கரச திருவி, எங்கேயும் திருநாவுக்கரசர் பேர்தான். எங்கேயாவது பழன பெருமான் பேரை வச்சாரா? பழன பெருமான் பேர் ஆபசகாயேஸ்வரர், ஆபசகாயேஸ்வரர் திருமணம் வைக்கல. ஏன் இப்படி வைக்கலன்னு யாரும் சந்தேகப்பட வேணாம். அவருக்கு ஆபசகாயேஸ்வரர் யாரு தெரியுமா? அப்பர் தான். அவருக்கு ஐயாரப்பர் யாரு? அப்பர் தான். கைலாய பெருமான் யாரு? அதான் நம்ம சாத்திரத்தை என்ன சொன்னாங்க, தோத்திரம் சாத்திரம் எல்லாம் சொல்லு, இது ஒரே உண்மைதான். குருவே சிவம் என்ன, கூறினு நந்தி, இது சாமியை சொல்றதுதான். நிறைய சான்றுகள் இருக்கு, வீழி மேடையில பாக்கலாம். சாமி வந்து அங்க ஒரு நூற்று முன்ன தெரிஞ்சிட்டு போயிடும், பஞ்சம் பல விரிச்சு ஆடும் வீழி மேடையில 7 நூற்றாண்டுல. அடியாளரும் பசிவி பத்னி வாடுவாங்க. விஞ்ஞான சமுதருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பொறுக்காது, நாங்க ஆச்சாரியர்கள் அல்லவா, அவங்களுக்கு பசி கிடையாது, பாட்டம் கிடையாது, வருத்தம் கிடையாது. ஆனா அடியாளர்கள் பாடுறத பார்த்து அவங்களால தாங்க முடியல, சாமிகிட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி பசியில அவங்க எல்லாம் இருக்கலாமா, நீ பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சாமி கிட்ட முறையிடுறான். இவங்க முறையிட்ட உடனே அதை இறைவர் எடுக்கிறார். அவன் கனவுல போற என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? காசு, காசு கொடுத்தது எல்லாரும் அறிந்த வரலாறு தான். என்ன சொல்லி கொடுக்கிறான்னு முக்கியம், ஏல உண்மை வழிபடுவார்க்கு அளிக்கின்றோம். சாமி என்ன சொல்லிருக்கணும், நம்ம வழிபடுறவன் யாரோ அவனுக்கு எல்லாம் கொடுன்னு, அப்படி சொல்லல. உங்களை யாராவது கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காசு நான் கொடுக்குறேன், நல்லா சாப்பாடு போடுங்கிறார். நமக்கு நுணுக்கம் தெரியுது, விஞ்ஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் கும்பிடுறவங்களுக்கு பசியும் பஞ்சமும் வரவே வராது. சரியா கத்துக்கிட்டோம்னா நமக்கு மனசுல இடர்பாடே வராது.
4: நம்ம எப்போ திருஞான சம்பந்தர் சாமியில இருந்து வேற கருதுறோமே அப்பவோ தவறு செய்யறோம். திருஞான சம்பந்தர் யாரு, திருமாவுக்கரசர் யாரு, சுந்தரர் யாரு, நம்மளாம் வேற என்ன நினைக்கணும், அந்த குற்றம் வேற நம்ம செய்யணுமா? அவங்கதான் சாமி. சாமி பல வடிவத்துல வர்றாங்க, அந்த வடிவத்துல ஒரு வடிவம் மணிவாசகர் வடிவம், அந்த வடிவத்துல ஒரு வடிவம் சுந்தரர் வடிவம். சான்று என்னன்னா சாமி செய்யக்கூடிய பஞ்ச கிருத்தியத்தை வேற அகில உலகத்துல அண்டத்துல வேற யாரும் செய்யல, இங்க நாலு பேர் தான் செஞ்சிருக்காங்க, வேற யாரும் செஞ்சது கிடையாது. அதுவே நமக்கு ஒரு பாடமா இருக்கு. சாமி செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியத்தை ஒருவர் செய்யறாருன்னா அது சாமி சமந்தானே. அப்பவும் ஐயப்பாடு பட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம எதுக்கு ஐயப்பாடுனா, இவங்க வந்து வெற்றி கண் இல்லாம கை ரெண்டு கை வச்சு ரெண்டு கால் போன நம்ம மாதிரி இருக்கிறாங்க, அது மயக்க உருவம். அவங்க மானுட சட்டை தாங்கி வந்த மகேஸ்வரன், அதை மறந்துட வேணாம். வேஷம் போட்டு வந்திருக்காங்க குழந்தை மாதிரி, இன்னும் குழந்தை மாதிரி வந்தாரு, ஏமாற வேண்டாம். அவர் யாரு, தோணியப்பு. அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த இதெல்லாம் இங்க சொல்றாரு நமக்கு. இது நைங்கத்தை பத்தி பார்ப்போம். நம்ம அமர்ந்தியார பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அவர் கோவணத்தை கொண்டு கொண்டவர், கோவணத்தை சாமியை கொடுத்து மறைச்சு வச்சிருக்கார். கோவணத்துக்கு ஈடா தன் மனைவி மகன் இவங்களை எல்லாம் கொடுக்கிறார் அமர்ந்தியார். அப்ப துலாக்கோல்ல ஏறார் திராசுல, என்ன சொல்லி ஏறார் தெரியுமா? இழைத்த அன்பினில் இறை திருநீட்டு மையடிமை பிழைத்திலோமெனில் பெருந்துளை நேர் நிற்க என்று மடைத்தடம்புழி திருநல்லூர் இறைவரை வணங்கி தடித்து அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டி. அஞ்செழுத்து ஓதிய இந்த தட்டில ஏறாரு. அஞ்செழுத்தை பற்றி சொல்றது கூட, நாகருடைய திருநாமங்கள் அஞ்செழுத்து தான். அதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கிரம்னு சொல்றது வழக்கம். குருவை எழுத்துன்னு சொல்வது வழக்கம். ஞான சம்பந்த எழுதி பாத்தீங்கன்னா அஞ்சு எழுத்து ஒரு ஒட்டு நீக்கி எழுதி பார்க்கணும். ஒட்டு நீக்கி எழுதி பார்த்தா அவங்களுடைய பேர்கள் எல்லாம் ஐந்து எழுத்தா இருக்கும். நாவுக்கரசு, நம்பி ஆரூரர், மணிவாசகர், இந்த பேர்லாம் எழுதி பாருங்க. அஞ்சு எழுத்து அது ஒட்டு மெய்ய எழுத்து. புள்ளி வச்ச எழுத்துக்கு கணக்கு கிடையாது. அது புள்ளி வச்ச கணக்கு, அந்த புள்ளி வச்ச எழுத்த கணக்குல சேர்த்துக்க கூடாது. சேர்க்காம எண்ணி பாத்தீங்கன்னா அஞ்சு எழுத்து ஓதலாம்.
5: என்பது அருள், ஏ என்பது உயிர்,
4: இந்த பஞ்சாகரம் மந்திரம் ஓதும் போது உயிர் அவ்வளவு தெளிவா இருக்காது. அடுத்த பஞ்சாகரம் சிவாய நம, அதுலயும் இடர்பாடு வரும். சிவாய நம உயிர் ஜாகர எடுத்துன்னா பாவமும் நாவமும் எடுப்புறது. வாய் என்பது அருள், நாய் என்பது சோதானம். இந்த பாவமும் நாவமும் எடுப்புற உயிர் சிக்கி இருக்கும் போது என்ன ஆகும், ஒரு பக்கம் உதாரியாக இருக்கும், ஒரு பக்கம் அருட்சார் வரும், மாறி மாறி அப்படியே சிரமப்படும். பஞ்சாகரத்துல அந்த நாமெல்லாம் இருக்காது, அதனுடைய நூற்றுகள் ஆசிரியர் அடையதான் கேட்கணும். அந்த மந்திரத்தை ஒரு முறைகள்லாம் இருக்கு, சிறப்பா சிறப்பா சக்கரவரத்தில் அது சீக்கிர முறையை தான் பெறணும். அதை அணுகி அந்த உயிர் பக்கம் நீங்கள் ஆசிரியர் சோதித்து அது செய்வார். அது கலா சோதனை என்று சொல்லப்படும். அந்த தீக்கை பெறும்போது அந்த தீக்கை ஞான தீக்கை, அதுக்கு மேலே தீக்கை கிடையாது. அந்த தீக்கை உயிரினுடைய வினையெல்லாம் அறிந்துவிடும். சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் ஆசிரியர் தீக்கு கொடியாகிடுவார். ஒரு சிறப்பு எல்லாம் அது பற்றி சொல்லப்படுது. கடைசிய ஒரு சாதனை கைலாயத்துக்கு போறார். யானை மேல பக்கத்துல சேரர் கரைய கடலுக்கு இருப்பார். அவருக்கு மேல போகணும்னு ஆசை. எப்படி போறது, இவருக்கு யானை சாமியால உருவப்பட்ட யானை, அது ஏறி போயிட்டார். சேரருக்கு ஒண்ணும் இல்லையே, அப்புறம் குதிரை மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறார். பாக்குறார் குதிரை காதல் அஞ்செழுத்து உதறார். அந்த அசுவகதி மனோ பஞ்சாக்கர வடிவம் என்று சொல்லப்படுகிறார். அந்த அஞ்செழுத்து ஓதின உடனே குதிரை ஆகாயத்துல வரைகிறோம். விட்ட வெம்பெரி செவியில் குடிமுதல் வெந்ததாம் விதியாரே விட்டமாம் சிவமந்திர மோதலில் இரு விசுந்து இடப்பாய்ந்து என்று பெரியபுராணம் சொல்கிறது. அது அஞ்செழுத்து பெருமை அழகாக தெரியுது. அஞ்செழுத்து தான் பெருமானுடைய திருவடிவம். நம்ம வீட்டுல அஞ்செழுத்து மேலான மந்திரம் கிடையவே கிடையாது. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து, வேதியருக்கும் மந்திரம் தான். அஞ்சுமே மந்திரம் அஞ்செழுத்துமே என்று பிள்ளையார் பெருமான் சொல்லுகிறார். காயத்ரி மந்திரம் சொல்றாங்க. காயத்ரி மந்திரத்துடைய உள்ளீடும் ஐந்தெழுத்து தான். ஐந்தெழுத்துக்கு மேலான மந்திரம் இனிமே கிடையாது. இந்த நூற்றங்களை நாம் தெரிஞ்சுட்டு கண்ணின்படிகள் அவையின்றி ஒரு பாடல் திரும்பி தர்றார். சேர்க்கிறார் சென்னையோட வரலாறு என்ன, கண்ணில பார்வை இல்லாத பொழுதும் அவர் எதிர்ப்பு கொண்டு புரிந்தார். கண்ணின்மணிகள் அவையின்றி கயிறு தடவி குலந்தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்ட பாதம் இறங்கி இடம் நீக்கி நாயனார வனையினா என்ன புண்ணியம்னு தெரியுது. பாதம் இறங்கி இடம் நீக்க, இடம் நீக்கணும்னா யார வணங்கணும், இது பேர் அத்தாபத்திய பிரமாணம். இடம் நீங்கணும், நீங்கள் நமக்கு இடம் என்ன செய்யலாம், நாயனார் வாழ்வார் தாம்பே இல்ல. சாமிய தான் சொல்ல, அடியாருடன் ஞாபகம் உள்ளது. சாமியை கும்பிட்டா சாமி மட்டும் கும்பிட்ட பெருமை தான் கிடைக்கும். அடியார் கும்பிட்டா அடியாரையும் கும்பிட்ட பெருமை, சாமியும் புறங்கள் மிகுண்டார் மேற்காட்டு உண்ணிலாக புகழ் சொன்ன நூற்ற செய்தி உரைக்கின்றான். அடுத்த நாயனாருக்கு நூற்றுவாய் செய்கிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு விதிக்கும் பிரபஞ்சம். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

இன்று நாம் 28வது பாடலுக்கு செல்கின்றோம். விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் சுத்த வெயில் மஞ்சள் என்னவே வேதாகமங்கள், மதிக்கும் அதனை மதியார் அவர் மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கமோ மானே. விதிக்கும் என்றால் படைக்கப்பட்ட என்பது இங்கு பொருள். விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் என்றால் உருவாக்கப்பட்ட தோற்றி வைக்கப்பட்ட உலகம் அனைத்தும். பிரபஞ்சம் என்றால் உலகம், படைக்கப்பட்ட உலகம் அனைத்தும் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்று இங்கு சொல்கின்றார். இந்த உலகத்தினுடைய தன்மையை வர்ணிக்கின்றார். ஒரு உதாரணத்தின் மூலமாக கூறுகின்றார். சுத்த வெயில் மஞ்சள் என்னவே, என்னவே என்றால் போன்றது, அதை போல. வெயில் மஞ்சள் என்றால் மஞ்சளை நாம் வெயிலில் போட்டால் அது காய்ந்து விட்டால் அதனால் ஒரு பலனும் இல்லை. வெயில்ல காஞ்ச மஞ்சளிலிருந்து நாம் அதனுடைய பலனை எடுக்க முடியாது. அப்படி வெயில் மஞ்சள் என்னவே வேத ஆகமங்கள் மதிக்கும். மதிக்கும் என்றால் கூறும். இவ்விதம் யார் கூறுவார்கள் என்றால் வேதங்களும் ஆகமங்களும் இவ்விதம் கூறுகின்றது. இந்த உலகத்தை பற்றி கூறும் பொழுது படைக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் வெயிலில் இட்ட மஞ்சளை போல எந்த விதமான பயனும் அற்றது என்று கூறும். இப்படி கூறுவது வேத ஆகமங்கள். இப்படி கூறுவதை அதனை மதியார், அதனை மதியார் என்றால் இந்த வேதத்தினுடைய உபதேசத்தை மதிக்காதவர்கள் அவர் மார்க்கம், இதை மதிக்காமல் அவர்கள் பின்பற்றுகின்ற வாழ்க்கை அவர்கள் மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம் என்றால் தீநெறி, நல்ல பாதை அல்ல, நல்ல மார்க்கம் அல்ல. சன்மார்க்கமோ, சன்மார்க்கம் அது ஆகுமா என்றால் ஆகாது. மானே, மானே என்று தோழி என்று சொல்வது போல அழைக்கின்றார். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி இதில் இருக்கின்ற சில கருத்துக்களை எடுத்து நாம் ஆராய்வோம். படைக்கப்பட்ட இவ்வுலகம் எல்லாம் வெறும் வெயிலில் இருந்த மஞ்சளை போல, காய்ந்த மஞ்சளை போல இருக்கின்றது என்று வேதங்களும் ஆகமங்களும் மதிக்கும். மதிக்கும்னா கூறும். இந்த உலகத்தை காய்ந்த மஞ்சளுக்கு சமமாக மதிக்கின்றது. இந்த உபதேசத்தை மதியார், மதியார் என்றால் கேட்டு பின்பற்றாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நெறி மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம்னா சரியான பாதை அல்ல. சன்மார்க்கமோ அது சரியான பாதை ஆகுமா என்றால் ஆகாது. இதுதான் இதனுடைய பொருள். இனி இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற சில கருத்துக்கள் அல்லது தத்துவங்களை பார்ப்போம். இங்கு இந்த உலகத்தினுடைய தன்மையானது கூறப்படுகின்றது. வேதத்தினுடைய சாரம் என்றால் என்னவென்றால், முதல் பகுதியில் நம்மை பக்குவப்படுத்த எத்தனையோ கர்மங்கள் பேசப்படுகின்றது. அதை நம்ம கர்மகாண்டம் என்று சொல்லி விடுகின்றோம். வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகின்றோம். வேதத்தினுடைய முதல் பகுதியினுடைய சாரம் நம்மை பக்குவப்படுத்த, நம்மை தூய்மைப்படுத்த கொடுக்கப்பட்டுள்ள கர்மங்கள், அதான் சாரம். இனி இறுதி பகுதிக்கு வந்தால் வேதாந்தம் என்று நாம் கூறுகின்ற அந்த பகுதியினுடைய சாரம் அறிவை கொடுத்தல். முன் வந்து கர்மத்தை கொடுத்தல். முதல் பகுதியெல்லாம் நமக்கு கர்மத்தை கொடுக்குது, கர்மத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. அந்த அறிவை கொண்டு செயலில் ஈடுபட்டு நம்மை பண்படுத்துகின்றோம். இறுதி பகுதி ஒரு அறிவை கொடுக்கின்றது, அது கர்மத்தை பற்றிய அறிவை அல்ல, சில உண்மைகளை நமக்கு போதிக்கின்றது. அந்த உண்மையை பற்றிய அறிவை நம்ம ரெண்டா பிரிக்கின்றோம். ஒன்று உலகத்தை பற்றிய உண்மை, இனி ஒன்று நம்மை பற்றிய உண்மை, அல்லது ஆத்மாவை பற்றிய உண்மை, அனாத்மாவை பற்றிய உண்மை. ஆத்மான நான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நான் என்பதை பற்றிய உண்மை. இனி ஒன்று இந்த நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்தை பற்றிய உண்மை. இந்த பாடலில் தாயுமானவர் உலகத்தை பற்றிய உண்மையாக என்ன சொல்கின்றது, இந்த உலகத்தை பற்றிய உண்மை என்ன, அது வேதமானது என்ன சொல்கிறது, அது என்னவென்றால் இந்த உலகத்தை பற்றிய உண்மை இந்த உலகம் உண்மை அல்ல என்பதுதான்.
இந்த உலகம் பொய் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தை பற்றிய உண்மை. அதாவது ஒரு பொய்ய பொய்னு தெரிஞ்சிட்டா அந்த இடத்துல உண்மையை புரிஞ்சிட்டம்னு அர்த்தம். உண்மையை உண்மைன்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல உண்மையை புரிஞ்சிட்டம்னு அர்த்தம். ஆகவே இங்கு இந்த உலகம் எல்லாம், படைக்கப்பட்ட உலகம் எல்லாம் காஞ்ச மஞ்சளுக்கு சமம், அவைகள் பொய். இப்ப அவைகள் பொய் என்றால் என்ன பொருள்? இந்த உலகம் பொய் அப்படின்னு சொல்கிறீர்கள், ஆனால் இந்த உலகத்திலிருந்து எனக்கு எவ்வளவோ இன்பம் கிடைக்கின்றது. பொய்னு சொன்னா நம்ம இட்லி சாப்பிட்டா அதுல இன்பம் வரலையா, அல்லது விதவிதமா சாப்பிடுறோம் அதுல நமக்கு எவ்வளவோ இன்பம் கிடைக்குது. என்ன உபனிஷ் சாஸ்திரங்கள் வந்து இன்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லவில்லை, பொய் என்று சொல்கின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம உண்மையிலேயே எதை தேடிக் கொண்டிருக்கின்றோம், எது நம்முடைய வாழ்க்கையில லட்சியமாக இருக்கின்றது, எதை அடைய வேண்டும் என்றால் முழுமையான ஆனந்தத்தை, மன நிறைவை அடைய வேண்டும். அந்த இன்பம் நாம் அடைகின்ற, நாம் விரும்பி அடைகின்ற ஆனந்தத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த ஆனந்தம் இந்த உலகத்திலிருந்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்பம் வந்து முழுமையாக நம்மை நிறைப்பதில்லை. ஆகவே அந்த இன்பம் வந்து நம்முடைய சொரூபமாக ஆத்மாவிடமிருந்துதான் நாம் அதை பெற வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை அறிவதனால் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்கின்ற. இப்ப இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம். இப்ப நம்ம மனதில் இருக்கின்ற ஆசையில் இருக்கின்ற விடுதலையைத்தான் மோக்ஷம்னு சொல்லப்படுகின்ற. வித்ய தே ஹிருதய கிரந்திகி, ஹிருதயத்தினுடைய கிரந்தி முடிச்சானது விடுவிக்கப்படுகிறது அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரிகின்றது, மனதுல நிறைவு வேண்டும் என்றால் ஆசை என்ற முடிச்சு இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பெல்லாம் மனசு நிறைஞ்சிருக்கோ அப்பெல்லாம் ஆசை இருக்காது. எப்பொழுதெல்லாம் ஆசை தோன்றி இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மனதுல நிறைவில்லை. ஏன்னா நிறைவின்மையினுடைய வெளிப்பாடுதான் ஆசை. நிறைஞ்சிடுதுன்னா அந்த நேரத்துல ஆசை இல்லை. இந்த ஆசையை நம்ம நீக்கிறது தான் லட்சியம் என்றால் மூன்று விதத்துல நம்ம ஆசைகளை நீக்கலாம். நம்மளுடைய இலக்கு என்னன்னா ஆசையை நீக்கணும். அந்த ஆசையை நம்ம மூன்று விதத்துல நீக்கலாம். முதல் விதம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை அடைந்து அந்த ஆசையை நீக்குதல். இப்போ ஒரு பொருள் மீது ஆசை வந்து விட்டது, நாம கஷ்டப்பட்டு அந்த பொருளை அடைகின்றோம். அந்த பொருளை அடையும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த சந்தோஷத்துக்கு காரணம் அந்த பொருள் என் கைக்கு வந்ததனால், அந்த பொருள் என் கைக்கு வந்ததுனால சந்தோஷப்படுறேன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா இங்கு சொல்லப்படுகிறது, விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் சுத வெயில் மஞ்சள். அப்படின்னா இந்த உலகம் நமக்கு எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. என்ன அது வெயில் காஞ்ச மஞ்சள் போல. அப்புறம் எப்படி எனக்கு வந்து அந்த நேரத்துல இன்பம் கிடைக்குது என்றால், சற்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த பொருள் என் கைக்கு வரும் பொழுது மனதில் இருக்கின்ற ஆசை சென்று விடுகிறது. அப்ப நமக்கு சந்தோஷத்துக்கு காரணம் அந்த ஆசை சென்று விடுவதனால். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பொருள் வந்ததுனாலேன்னு சொல்லி, அப்படி அல்ல. பொருள் வந்தும் ஆசை செல்லவில்லைன்னு வச்சுக்கோமே. இப்ப ஒரு பிச்சைக்காரன் இருக்கின்றான், அவன் வந்து ஐயா 10 பைசா கொடுங்கன்னு கேக்குறான். இப்பெல்லாம் யாரும் 10 பைசா கேட்கறது இல்ல, கேட்கும் போதே ரூபாயில தான் கேட்கிறார்கள். ஐயா 1 ரூபாய் கொடுங்கன்னு சொல்கின்றார். அவர் உடனே அவர் கையில வந்து 5 ரூபாய் நோட்டை எடுக்கிறார். பிறகு கொடுக்கலான்ட்டு கை கொண்டு போயிடுறார். பிறகு ஏதோ ஒரு மூடு வந்து 1 ரூபாய் கொடுக்கிறார். அவனுக்கு கையில 1 ரூபாய் கிடைச்சிடுது, கேட்டது அதுதான். பிறகு எப்படியோ அந்த 5 ரூபாய் வர்றது வராம போயிடுதுன்னு சொல்லி அவன் அடைஞ்சதை நினைச்சும் அவனுக்கு துக்கம் வருது. காரணம் என்னன்னா அந்த 5 ரூபாய பார்த்த உடனே 1 ரூபாய் வேண்டும்ங்கிற ஆசை 5 ரூபாயா மாறிடுது. இப்ப இவனுக்கு என்ன ஆச்சுன்னா பொருள் கைக்கு வந்து துக்கம் தான் வந்தது. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பிச்சை ஒருவருடைய மனதை துயரப்படுத்தணும்னா என்ன செய்ய வேண்டும் என்றால், இனி ஒரு பிச்சைக்காரனை பக்கத்துல அழைச்சு அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்து இனி ஒருத்தனுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். இந்த 1 ரூபாய் அடைஞ்சவன் இருக்கானே அவன் ரொம்ப துயரப்படுவான். காரணம் என்ன என்றால் பொருள் வர்றதுனால சுகம்னு சொன்னா அந்த இடத்துல சுகப்பட்டிருக்கணும், இன்பம் அடைஞ்சிருக்கணும். ஆனால் இன்பம் என்பது பொருள் கைக்கு வந்ததுனால அல்ல, அந்த நேரத்தில் ஆசை மனதிலிருந்து நீங்கியதால். அவனுக்கு 1 ரூபாய்ங்கிற அளவுல ஆசை இருந்திருந்தா அந்த பொருள் சுகத்தை கொடுத்திருக்கும்.
ஏன்னா ஒரு ரூபாய் ஆசை நீங்கி இருக்கும், உடனே 5 ரூபாய்ங்கிற ஆசை வந்த உடனே நீங்கவில்லை. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நமக்கு மேலோட்டமா உலகத்தில் இருக்கிற பொருள் கைக்கு வந்து நம்ம மனசை நிறைக்குதுன்னு தெரிகின்றது. ஆனா இங்கு தாயுமானவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் காஞ்ச மஞ்சள் போல, அது எந்த விதத்திலையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்கற மாதிரி தெரியுதுன்னா சந்தோஷம் உனக்கு வந்ததுக்கு காரணம் மனதில் இருக்கின்ற ஆசை சென்று விட்டதனால். அந்த ஆசை நீங்கணும்னா எனக்கு பொருள் வந்தா தான் நீங்குதுன்னு சொல்றோம், அதனால பொருளை நாடி ஓடுகின்றோம், ஆசை சென்று விடுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது, மனசில் இருக்கின்ற ஆசை நீங்கும் பொழுது ஆனந்தம் வருகின்றது. அதுக்கு நாம பயன்படுத்துகின்ற முதல் மெத்தட், முதல் படி வந்து எந்த பொருள் ஆசைப்படுறோமோ அந்த பொருளை அடைதல், அடைதலுக்கான முயற்சியை செய்தல், அது பண்ணிட்டு இருக்கோம். பிறகு என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த பொருளை அடைஞ்சிடறோம், அந்த நேரத்துல ஆசை போயிருது. பிறகு என்ன ஆகின்றது என்றால், அந்த பொருளை அடையறதுக்காக செய்யற முயற்சிக்குள்ளேயே வேற சில ஆசைகளை எல்லாம் நம்ம வந்து உருவாக்கிடுறோம். ஒரு பொருள் ஒரு கடையில் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த கடைக்கு அந்த பொருளை வாங்க போறோம். எதற்கு வாங்க போறோம்னா, அப்பொழுதுதான் மனசில் இருக்கிற அந்த பொருள் இருக்கிற ஆசை போகும்னு. நாம் கடைக்கு செல்வது நம்முடைய மனதில் இருக்கின்ற அந்த ஆசையை நீக்க வேண்டும் என்பதற்காக. பிறகு என்ன ஆகுதுன்னா, அங்க கடையில நம்ம விரும்புற ஒரு பொருள் மட்டுமா இருக்கு, எத்தனையோ பொருள்கள் இருக்கு, பல பொருள்கள் உள்ளே சென்று விட்டது, பல பொருள்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாம் அதற்கு காரணம் இந்த முதல் வரி நமக்கு விளங்கவில்லை, பொருளும் நம்மை திருப்தி புரியவில்லை. நாம் அந்த பொருளை அடையாமலேயே அந்த பொருள் மீது வைராகியத்தை அடைதல், அப்பவும் நமக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி கிடைச்சிடும். இந்த ஆசை மனசில் போனாவே ஏதோ ஒரு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு, உடம்பில் இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு பொருள் மீது நமக்கு ஆசை இருந்துட்டே இருக்கு. பிறகு என்ன ஆகுது, நான் எந்த பொருளை விரும்பி கொண்டு இருக்கின்றேனோ அந்த பொருள்ல சில குறைகள் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. இப்ப ஒருவர் வீட்டுக்கு நம்ம போறோம், காஃபி நம்ம முன்னாடி வைக்கின்றார், வச்சுட்டு சும்மா இல்லாம அவர் நம்ம கிட்ட பேசிட்டு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்காரு. காஃபி குடிக்கணுங்கிற ஆசை இருக்கு, சும்மா இல்லாம என்ன அவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு, நம்ம பேசிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆகுது, அந்த ஆசையை தீர்த்துக்க முடியலையே நினைச்சிட்டு ஆசைப்பட்டு அந்த கடைசியா சரி நீங்க காஃபி குடிங்கன்னு ஒரு நிமிஷம் சொல்ல போற, அவ்வாடான்ட்டு நம்ம அந்த காஃபி கிட்ட போகும்போது ஒரு பெரிய பாச்சை வந்து அந்த காஃபிக்குள்ள விழுந்துருது. அப்ப என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அந்த காஃபி மீது நமக்கு வைராகியம் வந்து விட்டது. எவ்வளவுதான் காஃபி பற்று உடையவர்களாக இருந்தாலும் கண்டிப்பா பாச்சை விழுந்தா குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எறும்பு இருந்தாலும் கூட எடுத்து எரிஞ்சிடுவார்கள், பரவாயில்ல கண்ணு நல்லா தெரியும்னு தத்துவம் பேசிட்டு. ஆனா பாச்சைக்கு வைராக்கியம் வரும். அப்படி பெண்ணாச்சு, எந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் நினைக்கிறனோ அந்த பொருள வைராக்கியம் வந்து விட்டால் அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஆசை போயாச்சு, இனிமேல் இங்க காஃபியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு அந்த இடத்துல ஆசையும் போயாச்சு, மனதுல ஒரு நிறைவும் வந்தாச்சு. பின்னாடி பாத்துக்குவோம். இப்ப இரண்டாவது விதம் வைராக்கியம். இப்ப முதல் விதத்துல என்ன ஆகின்றது, பொருள்களை அடையிறது சிரமம், பிறகு என்னதான் பொருள்கள் வந்து நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் அது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது, ஏன்னா மறுபடி ஆசை வருகின்றது. இந்த வைராகியத்துல நமக்கு ஆசை வருகின்றது. ஆனா இந்த மாதிரி வைராகியம் என்ன என்றால், அந்த பொருள்ல தான் வைராகியம் வருது, அடுத்த காஃபி கப்ல வைராகியம் வரவில்லை. பிறகு இந்த வைராகியத்திலேயே சில படிகள் எல்லாம் இருக்கு. என்ன படிகள்னு சொன்னா, நல்ல இந்த மாதிரி இன்பத்தை கொடுக்கிற பொருளா இருந்தாலும் இதை நான் பழகி பழகி இதற்கு அடிமையாகி விட்டால் என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்கின்றேன்னு சொல்லி மனது பக்குவமாகும் பொழுது அந்த சுதந்திரத்தில் மோட்சத்துல நாட்டம் வர வர நான் எதற்கும் அடிமையாக கூடாது என்ற எண்ணத்தில் இந்த முதல் வரியில் இருக்கின்ற அறிவை நம்ம பயன்படுத்துகின்றோம். இந்த உலகம் உண்மையிலேயே அசாரம்தான், இந்த உலகம் நம்மை திருப்திப்படுத்தவில்லை என்ற ஞானத்தினால் விவேக அபியாசத்துல வைராகியம் வர வர நமக்கு ஆனந்தம் அதிகரிக்கின்ற, அது இரண்டாவது முறை. இப்ப இரண்டாவது முறையில வர்ற ஆனந்தம் வந்து வைராகியத்தினால வருவது. பிறகு மூன்றாவது இருக்கின்றது, அத கடைசி 30வது பாடல சொல்கின்றார், அது வந்து ஞானத்தினால், ஞானத்தினால் வர்ற ஆனந்தம். அது என்னன்னு நம்ம கடைசி பாடல்ல பார்ப்போம். ஞானத்தினால வர்ற ஆனந்தம் வந்து அது நிலையானது, அந்த ஆனந்தத்தை அடையிறது தான் நம்முடைய லட்சியம். ஞானத்தினால ஆசைகளை நீக்குதல்,
பொருளை அடைஞ்சு நீக்குதல் ஒரு விதம், வைராகியத்தை அடைஞ்சு நீக்குதல் இரண்டாவது விதம், அது அதை விட மேலானது. அறிவினால் ஆனந்தத்தை அடைதல் அது இறுதிப்படி. அந்த இறுதிப்படி சொல்லித்தான் முடிக்க போகின்றார். அந்த இறுதி ஆனந்தத்தை நம்ம இறுதி பாடல்ல பார்ப்போம். இப்பொழுது விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம், படைக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் சுத்த வெயில் மஞ்சள் என்னவே, இது வந்து வெயில்ல இருக்கிற மஞ்சள் போல. நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் நினைக்காதீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது பொருள்கள் அல்ல. பிறகு அந்த பொருள்கள் கைக்கு வரும் பொழுது மனதில் இருக்கின்ற ஆசை நீங்குவதனால் மனம் அமைதியடைய, ஆத்மாவினுடைய ஆனந்தம் அங்கு பிரதிபிம்பிக்க நாம் இன்புற்று இருக்கின்றோம். எது வரைக்கும், மறுபடியும் ஒரு கலக்கம் ஆசைங்கிறது வரும் வரை. சரி, இது யார் சொல்கிறார்கள் இப்படி? வேத ஆகமங்கள். இப்ப வேதம் ஆகமம் அப்படின்னு நம்ம சொல்றோம், எத்தனையோ ஆகமங்கள் இருக்கின்றது. ஆகமம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பொருள் என்னவென்றால் ஆகதம், பரம்பரையாக வந்து கொண்டு இருப்பது அர்த்தம். சைவ ஆகமங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது. இந்த வேதம்ங்கிறது தான் நமக்கு இந்த காலத்துல தோன்றியது என்று இல்லாமல் தொன்று தொட்டு வருகின்றது. ரிஷிகளினுடைய மனதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. தூய்மையான மனதை ரிஷிகள் அடையும் பொழுது இறைவன் வந்து அவர்களை கருவியாக கொண்டு வெளிப்படுத்தப்பட்ட மந்திரங்களை வேதம்னு சொல்கின்றோம். பிறகு பிற்காலத்துல அதே ரிஷிகள் வேறு சில ரிஷிகள் மூலமாக உருவாகியதுதான் ஆகமங்கள்னு சொல்றோம். ஆகமங்கள்ல வந்து சில நல்ல சாதனைகள் இருக்கின்றது, பூஜை முறைகள் இருக்கின்றது, கோவில் அமைப்புகள் எல்லாம் அதில் பேசப்பட்டுள்ளது. வேதத்துல வந்து கோவிலை கட்டுறதோ அது எப்படி கட்டணுங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. அதுல எல்லாம் யாகங்கள் தான் இருந்தது. ஒரு காலத்துல கோயில்ங்கிறது இல்லை, யாகசாலை தான் கோயிலா இருந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் யாகசாலைகள் இருக்கும், அங்க அவர்கள் எல்லாம் யாகங்கள் செய்வார்கள். பிறகு காலம் மாற மாற அது கோவில்களாக உருவாகினது. அப்பொழுது ஆகமங்கள் எல்லாம் வந்து எந்த முறைப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி வழிபாடு முறைகள், பிறகு வந்து நல்ல சாதனைகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை இவைகள் எல்லாம் ஆகமங்கள் கூறின. ஆகவே இங்கு வந்து தாயுமானவர் இரண்டையும் எடுத்துக் கொள்கின்றார். வேதம் ஆகமம் என்கின்ற இந்த இரண்டும் இவ்விதம் கூறுகின்றது. இவ்விதம் கூறுகின்றதுன்னா இந்த உலகம் வந்து நிலையற்றது, இந்த உலகம் உண்மையான இன்பத்தை நமக்கு தருவதில்லை. பிறகு இன்பத்தை தர்றது போல தெரியுதேனா? தர்றது போல தெரியுது, ஆனால் தருவதில்லை. இந்த ஒரு உபதேசத்தை, வேத ஆகம உபதேசத்தை இப்படித்தான் உலகத்தை மதிக்குதான். அதாவது உலகம் வந்து வேத ஆகமங்கள் உலகத்தை வந்து வெறும் காஞ்ச மஞ்சளை போல் மதிக்கின்றது. இப்படி வேதம் மதிப்பதை அதனை மதியார், இதை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையான உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் உலகம் அல்ல, மனதில் இருக்கின்ற ஆசை விடுபடுவதுதான் கருத்தை நீ மதிக்கவில்லை என்றால் பிறகு உங்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கும்? நீங்கள் எதன் வழியாக பின்பற்றுவீர்கள், எதன் வழியாக செல்வீர்கள் என்றால் உங்களுடைய மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம்னா துஷ்ட மார்க்கம், தவறான வழி, தவறான பாதை, தீநெறி. சன்மார்க்கமோ, இது சன்மார்க்கம் ஆகாது. சன்மார்க்கம் அப்படின்னா நல்ல வழி ஆகாது. இதத்தான் நம்ம தமிழ்ல மரபு அப்படின்னு சொல்றோம், சமஸ்கிருதத்துல பரம்பரா, ஆங்கிலத்துல ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கின்றோம். இந்த பரம்பரை வந்து ரெண்டு விதமா இருக்கு, நாலு விதமா இருக்கு. ரெண்டு என்ன அப்படின்னா, ஒன்று ஞான பரம்பரை, அறிவு பரம்பரையாக வருகின்றது. இனி ஒன்னு ஆச்சாரம், நல்ல ஒழுக்கங்கள் பரம்பரையாக வருவது. இப்ப அறிவு பரம்பரைன்னு சொன்னா குருவிடம் ஞானம் இருக்கின்றது. அந்த குரு என்ன செய்கின்றார்? தன்னுடைய அறிவை சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கின்றார். பிறகு அந்த சிஷ்யன் என்ன செய்கின்றான்? தான் பெற்ற அறிவை தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசம் செய்கின்றான். இப்படி உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள அறிவானது பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல வேதங்கள்ல எல்லா விதமான அறிவும் பரம்பரையாக வந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப சங்கராச்சாரியார் என்ன அறிவு அவர் குருவிடம் அடைந்தாரோ அதே அறிவைத்தான் நாமும் நம்முடைய குருவிடம் இருந்து அடைகின்றோம். காலத்தினால அறிவெல்லாம் மங்கி போச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, அதே அறிவு தான். பிறகு இன்னும் எவ்வளவு ஜெனரேஷன் ஆனாலும், எத்தனை காலங்கள் வந்தாலும்
இதே அறிவுதான் தொடர்ந்து இருக்க போகின்றது. இது அறிவினுடைய பரிமாற்றம். இனி ஒன்று என்னவென்றால் நன்னெறிகள், எது தர்மம் எது அதர்மம், எப்படி வாழ வேண்டும்னு சான்றோர்களுடைய வாழ்க்கை, அதுவும் சம்பிரதாயமாக இருக்கின்றது. நல்ல பழக்கங்கள், நல்ல சம்பிரதாயங்கள். அப்படி இந்த சம்பிரதாயம், சத் சம்பிரதாயம், சன்மார்க்கம்ங்கிறத ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று அறிவானது தொடர்கிறது, ஒருவரிடம் இருக்கின்ற அறிவு இனியொருவருக்கு செல்கின்றது. பிறகு ஒருவர் சொல்கின்ற தர்ம நெறி இனியொருவருக்கு செல்கின்றது. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டு இருப்பார்கள், அடுத்த தலைமுறையில வருபவர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இந்த நல்ல காரியத்தை செய்தாங்கன்னு அதையும் தொடர்ந்து செய்வார்கள். அப்படி நல்ல பழக்கங்கள், நல்ல சில சம்பிரதாயங்கள், இது கலாச்சாரம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம், அது தொடர்தல். இந்த ரெண்டு சத் சம்பிரதாயம் சொல்றது. இனி ஒன்னு இருக்கு உபனிஷத் சொல்லும், அது என்ன என்றால் இங்கு சொன்ன துன்மார்க்கம், துஷ்ட சம்பிரதாயம், அத வந்து அசத் சம்பிரதாயம் என்று சொல்வார்கள். அசத் சம்பிரதாயம் சொன்னா தவறான அறிவை ஒருவர் அடைஞ்சிருப்பார். காரணம் என்னன்னா உபனிஷத்தை ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டார், அல்லது சம்பிரதாயத்துக்குள்ள வந்திருக்க மாட்டார். அவராக சில கற்பனை பண்ணி சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருப்பார். அவர் என்ன செய்வார், சிஷ்யர்களுக்கு அதை போதிப்பார். பிறகு சிஷ்யன் என்ன பண்ணுவான், அவன் அவர்களுடைய சிஷ்யருக்கு போதிப்பார். இப்படியே போயிட்டு இருக்கு. என்னன்னா உபனிஷத் சொல்லும், பார்வையற்றவன் இனியொரு பார்வையற்றவனை அழைத்து செல்வது போல. இவருக்கு சரியான அறிவு இருக்காது, இவர் அது சரியான அறிவுன்னு நினைச்சிருப்பார். அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லுவார். ஒரு வயதான ஒருவர், 65 வயது, அவர் வந்து 40 வயதுல தத்துவத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு குரு யாருன்னு கேட்ட என்ன சொல்லுவார், நான் தான் எனக்கு குருன்னு சொல்லுவார். அப்படி ஒருவர் இருந்தார் ஒரு இடத்துல. பிறகு 65 வயசுல திடீர்னு அவருக்கு புத்தி வந்திருக்கு. என்ன புத்தி அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு காலம் தவறான கருத்தை எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கோம், மனதை வந்து அழிக்கணும் என்று எத்தனையோ தவறான கருத்தை எல்லாம் உபதேசம் பண்ணிருக்கிறமே. அவருக்கு அந்த நேரத்துல புரிஞ்சது. அந்த நேரத்துல அவருக்கு, அவர் யாருக்கு உபதேசம் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, அமைதியா இருக்கார். பிறகு அவரிடம் 20 வருஷம் கேட்டார்களே சிஷ்யர்கள், அவ்வளவு பேரிடம் போய் சொல்ல முடியாது, நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க, நான் வந்து தப்பா இத்தனை வருஷம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கிட்ட கேட்டு அவர்களும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப இவர் புரியுறார், நான் எவ்வளவு வந்து தீயதையெல்லாம் விதைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நல்லதைத்தானே விதைச்சிட்டு வந்திருக்கணும், அப்படி விதைச்சிட்டு வந்த இது வந்து சாதாரண பாவம் அல்லன்னு சொல்லி கடைசி காலத்துல வருந்தினார். நாம கெட்டதும் போதாதுன்னு சொல்லி ஊரையெல்லாம் தவறான பாதையில நான் அழைத்து கொண்டு பல வருடங்கள் அந்த காரியத்தை செய்து வச்சேன்னு சொன்னார். இது கடைசியில அவருக்கு புரிஞ்சது. அதனால பல பேருக்கு புரியறது இல்ல, தான் நினைச்சதுதான் சரின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து அஞ்ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல், விபரீத அறிவை பகிர்ந்து கொள்ளுதல். அப்பாவும் அவர்களுக்கும் தெரியாது. இப்ப இவர் வந்து மற்றவங்களை ஏமாற்றணும், தப்பான கருத்தை சொல்லி கொடுக்கணுங்கிற தப்பான எண்ணம் இவருக்கு இல்லை, இவருக்கு தெரியவில்லை.

0: வேதத்துல கிடையாது. ஒரு மனிதனை வந்து பிறப்பு நாள கீழா பார்க்கிறதோ, ஜாதியினுடைய அடிப்படையில ஒருவனை கீழ்மைப்படுத்துறதோ வேதத்துல உருவாகவில்லை. இடையில ஏதோ ஒண்ணு தவறாக இப்படிப்பட்ட பழக்கங்கள் உருவாகி விட்டது. அதையும் என்ன செய்யறோம்? அதையும் சில பேர் சம்பிரதாயமா பின்பற்றி வருவார்கள். அப்படி துஷ்டாச்சாரம் அதுவும் சம்பிரதாயமாக இருக்கின்றது, அதுவும் அசத் பரம்பரை தான். தவறான அனாச்சாரம் செய்யக்கூடாதத பரம்பரை பரம்பரையா பின்பற்றி வருவார்கள். கேட்டா எங்க தாத்தா அதை பண்ணார், நானும் அதை பண்ணுவேன். எங்க அப்பா வரதட்சணை வாங்கித்தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணார், அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அதே பாவத்தை செய்வேன். இப்படி வந்து இதெல்லாம் என்னன்னா அசத் சம்பிரதாயம் அல்லது அனாச்சாரம். இந்த விதத்துல ரெண்டு இருக்கு, சரியான அறிவு, சரியான நெறி, தர்ம வாழ்க்கைய பின்பற்றி வருபவர்கள், அதுதான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றது. துன்மார்க்கம் நீங்க சொல்வது தவறான அறிவு, தவறான கொள்கைகள், பழக்கங்கள், எண்ணங்கள், அதை பின்பற்றி வருதல். இப்படி ரெண்டு விதமான சம்பிரதாயம் இருக்கு. அந்த ரெண்டையும் இங்கு சொல்கின்றார். இப்படி சாஸ்திரம் சொன்னதை சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றவில்லை என்றால் அது துன்மார்க்கம், அது தவறான மார்க்கம். பிறகு சன்மார்க்கம் ஆகுமா, அது சரியான மார்க்கம் ஆகுமான்னா ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து சன்மார்க்கத்தை தான் பின்பற்ற. ஒரு பயம் வரும் பொழுது 29வது பாடல்ல அதற்கு வந்து தாயுமானவர் ஒரு தெளிவுபடுத்துகின்றார். இப்ப 28வது பாடல் இத்துடன் முடிவடைகின்றது. அதாவது இந்த உலகம் வந்து காஞ்ச மஞ்சளை போல உண்மையிலேயே நமக்கு இன்பத்தை கொடுப்பதில்லை, இல்லையே கொடுக்குதேன்னு தெரிகின்றதுன்னா அது தெரியுதே தவிர இல்லை. பிறகு நமக்கு சந்தோஷத்துக்கு காரணம் மனதில் இருக்கின்ற ஆசை நீங்குவதனால் அதுதான் இன்பத்தை கொடுக்குதே தவிர உண்மையிலேயே அந்த பொருள் கொடுப்பதில்லை. பிறகு வந்து இந்த உபதேசத்தை வந்து பின்பற்றுபவர்கள் சன்மார்க்கத்தில் இருப்பார்கள், இதை புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான துன்மார்க்கத்தில் இருக்கிறார்கள். அது சம்பந்தமான விளக்கத்தை பார்த்தோம். இனி நாம் அடுத்த வகுப்பில் முடிவுரை செய்வோம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

வடி உடை மழுவேந்தி என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் புறநீர்மை. தலம் திருக்கூடலையாற்றூர். சுந்தரர் கூடலையாற்றூருக்கு செல்லாமல் திருமுதுகுன்றம் நோக்கி செல்லலானார். அப்போது சிவபெருமான் வழியிடையே ஓர் அந்தணராக நிற்க அவரை கண்டு சுந்தரர் முதுகுண்டத்துக்கு வழியாது என்று வினவினார். கூடலையாற்றூர் வழியாக செல்ல வேண்டும் என்று பெருமான் வழிகாட்டினார். சுந்தரர் கூடலையாற்றூரை அணுகியவுடன் பெருமான் மறைந்தருளினார். அந்த அதிசயம் உணர்ந்து இத்திருப்பதிகம் பாடினார். இப்பதிகத்தை பண்ணோடு பாடினால் வினை பற்று அறும் என்பது திண்ணம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

படத்திலில் சுவை ஒப்பாய், கல்லிடை மழி ஒப்பாய்,

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தினமும் ஒரு சிவாலயம் நிகழ்ச்சியில் இன்று பாண்டி நாட்டு திருத்தலங்கள் 14 நூல் 9வது தலமாக அழைத்திடப்படும் திருவாடானை என்ற தலம் நமது தரிசனத்திற்கு அமைந்துள்ளது. இத்தலம் ராமநாதபுரத்திற்கு வடக்கில் 70 கிலோமீட்டர் தொலைவிலும், தேவக்கோட்டைக்கு தென்கிழக்கில் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், காளையார் கோவிலிருந்து கிழக்கே 34 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. மேலும் அறந்தாங்கி, பரமக்குடி ஆகிய ஊர்களிலிருந்தும் இங்கு செல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இத்தலம் பாரிஜாத வனம், வன்னி வனம், குறுக்கத்தி வனம், வில்வ வனம், முக்திபுரம், ஆதி ரத்னேஸ்வரபுரம், ஆடானை, மார்க்கண்டேயபுரம், அகஸ்தீஸ்வரம், பத்மபுரம், கோமுக்தீஸ்வரம், விஜயேஸ்வரம் ஆகிய 12 பெயர்களை உடையது. நீலமணியினால் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சூரியன் வழிபாடாற்றி பல பேர்கள் பெற்றத்தரும். ஆகவே இறைவனுக்கு ஆதி ரத்னேஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. வருணனுடைய மகள் வாருணி துர்வாச முனிவரை வணங்காதபடியால் அவனுக்கு அம்முனிவரிட்ட சாபத்தால் ஆட்டு தலையும் ஆணை உடலும் ஏற்பட்டது. வாருணி இங்கு வந்து இறைவனை வழிபட்டு சாபம் நீக்கம் பெற்று தனது பழமையான உருவத்தை அடைந்தான். ஆடு ஆணி ஆகிய 2 உருக்களோடு வாருணி வழிபட்டபடியால் இத்தலம் ஆடானை என்று பெயர் பெற்றது. இதனை அஜகஜபுரம் என்று வடமொழியில் வழங்குகிறார்கள். சுவாமிக்கு அஜகஜேஸ்வரர் என்று பெயர். சுக்கரதோஷ நிவர்த்திக்காக மக்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறார்கள். சுவாமிக்கு ஆடானை நாயர், ஆதி ரத்னேஸ்வரர், அஜகஜேஸ்வரர் ஆகிய பெயர்களும், அம்பிகைக்கு சிநேகவல்லி என்ற பெயரும் இங்கு வழங்கப்படுகிறது. தலவிருஷமாக வில்வ மரம் அமைந்திருக்கிறது. இது கிருதயுகத்தில் பாரிஜாதமாகவும், திராயுகத்தில் வன்னியாகவும், துவாபர யுகத்தில் குறுக்கத்தியாகவும், கலியுகத்தில் வில்வமாகவும் காணப்படுகிறது. சூரிய புஷ்கரணி, மணிமுக்தா நதி, வருண தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், கீரகுண்டம் ஆகிய தீர்த்தங்கள் இங்கு அமைந்துள்ளன. இந்த தலத்தின் இறைவனை சூரியனும், வருணனும், வாருணியும், மார்க்கண்டேய முனிவரும், ரோமச்சரும், வசிஷ்டரும், அகஸ்தியரும், கௌதமரும், காலவரும், பாரத்வாஜரும், சனகாதி முனிவர்களும், அன்னத்வஜனும், ஹரிச்சந்திரனும், மனுவும், முசுகுந்தனும், அதிவீரனும், மாந்தாதாவும், காமதேனுவும், அர்ஜுனனும் வழிபட்டு அருள் பெற்றுள்ளார்கள். இந்த தலத்திற்கு சன்னியாசமந்த சுவாமிகளுடைய ஒரு திருப்பதியும் உள்ளது. இதன் மூலம் நாம் அறிவது, திருவாடானை நாதனை மலர் தூவி அர்ச்சித்து வழிபட்டால் இனி நீங்கள் பெறலாம் என்பதும் நோய்களும் இடர்களும் ஊனமும் நீங்கள் பெறலாம் என்றும் இப்பதிகம் குறிப்பிடுகின்றது. பாடல்கள் தோறும் இணை நீக்கம் குறிப்பிடப்படுவது சிறப்பான ஒரு அம்சமாக கருதலாம். இத்தலத்த முருகன் மீது அருள்மொழிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். இக்கோயில் அழகிய ராஜகோபுரத்தை உடையது. கிழக்கு நோக்கியது. இரண்டு பிரகாரங்களை கொண்டது. சுவாமி சன்னதியின் வடக்கில் பாலசுப்பிரமணியரும் தெற்கில் விநாயகரும் காட்சி அளிக்கின்றார்கள். அம்பிகையினுடைய கோயிலும் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. உள்பிரகாரத்தின் நுழைவாயிலில் தென்புறத்தில் சூரியன் தனது இரு தேவிமார்களுடன் ஒரு காட்சி வழங்கினார். உள்பிரகாரத்தின் தென்பகுதியில் நால்வரும் 63 பக்தகன்னியர்களும் விளங்குகிறார்கள். தென்மேற்கு மூலையில் கணபதியும் உமாசந்தர் சந்திரசேகரர் காசி விஸ்வநாதர் மகாவிஷ்ணு முருகன் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். வடகிழக்கு மூலையில் மகாலட்சுமி வழங்குகின்றாள். நடராஜபெருமானுடைய தனிச்சபை அழகுரை வழங்குகிறது. கிழக்கே பைரவமூர்த்தியினுடைய சன்னதி இருக்கிறது. போஷ்டங்களில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கிறோம். சுவாமி சன்னதியில் மூலவர் இக்க அழகோடு காணப்படுகின்றார். சிவலிங்க திருமேனி மிகச் சிறிதாக இருந்தாலும் கீர்த்தியினால் மிகப்பெரியதாக விளங்குகின்றார் பெருமான். அம்பிகையினுடைய கோயில் தனியில் வடபுறம் அமைந்திருக்கிறது. வடக்கு பிரகாரத்தில் பள்ளியறை, வடகிழக்கு பிரகாரத்தில் நவகிரக பீடம் ஆகிய முக்கிய சன்னதிகளை காண்கின்றோம். இந்த தலத்திற்கு திருவாரூர் சுவாமிநாதர் தேசிகர் ஆகிய அவர்களால் தலபுராணம் ஏற்றப்பட்டுள்ளது. திருவாடானை பதிகம் என்ற ஒரு இலக்கியமும் இத்தலத்திற்கு உண்டு. புராண வரலாற்றின்படி பிரம்மதேவனுடைய கட்டளை திறமேற்கொண்டு சூரிய பகவானின் தலத்தை அடைந்து நவரத்திரங்களில் ஒன்றான நீலமணியினால் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதன் பயனாக நவகிரகங்களின் தலைமை தெய்வமாகும் சிறப்பை அடைந்தார். ஒரே சக்கரத்தை கொண்ட தனது தேரால் உலகத்தை வரக்கூடிய வலம் வரக்கூடிய சிறக்கணியில் பெற்றார். இத்தலத்தில் ஒரு தீர்த்தமும் உண்டாக்கினார். சூரியன் உண்டாக்கிய அந்த தீர்த்தத்தில் நீராடுவோர்கள் பல நன்மைகளையும் பெறுகிறார்கள். துர்வாசனுடைய தாபத்தினால் ஆட்டின் முகத்தையும் யானையின் உடலையும் கொண்ட வாருணி என்பவன் அந்த முனிவர் சினம் தணிந்த பிறகு அவருடைய ஆணைப்படி அஞ்சாட்சர உபதேசம் பெற்று இந்த தலத்தை வந்து அடைந்து ஆதிரத்தினேஸ்வரரை வழிபட்டு பழைய உருவத்தை பெற்றான். மார்க்கண்டேய முனிவரிடம் ஐந்தெழுத்து உபதேசத்தையும் பெற்றான். மார்க்கண்டேய முனிவர் தனது ஆயுட்காலம் 16 ஆண்டுகள் என்பதை அறிந்து சிவ வழிபாட்டை செய்து வந்தார். இந்த தலத்தை வந்து அடைந்து தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை வழிபட்டு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரு நற்கதியையும் பெற்றார். உஜ்ஜயினி நகரத்தில் ஓஜேஸ்வரன் என்ற ஒரு அரசன் பைரவி என்ற ஒரு காட்டை அடைந்து சுமந்து முனிவருடைய ஆசிரமத்தில் அவர் இல்லாத போது அவர் சமைத்து வைத்திருந்த உணவை உண்டபடியால் அந்த முனிவருடைய சாபப்படி நாய் பிறவி அடைந்தார். புதிவசத்தால் இந்த தலத்திற்கு வந்து அடைந்த அந்த நாய் இந்த கோயிலுக்கு சேவம் செய்து வந்த ஒருவனை அடைந்து அவனிடம் வளர்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த நாய் கோவிலை அடைந்து வில்வ மரத்து நிழலை வந்து அடைந்தது. அந்த புண்ணியத்தினால் தனது பழைய அரச உருவத்தை பெற்று சிவலோகத்தையும் அடைந்தது. சிவபெருமானுடைய திருமண காலத்தின் போது தென் திசை உயர்ந்து வடதிசை தாழ்ந்தது. சிவபெருமான் அகஸ்தியரை அழைத்து செந்திசீக்கு செல்லுமாறு அளித்தார். திருமணத்தை காணாமல் அங்கு செல்ல நேரிடுகிறதே என்று வருந்திய அகஸ்தியருக்கு பல தலங்களிலும் திருமண காலத்தை புறத்தை காட்டி அருள் செய்தார் இறைவன். அவ்வாறு தரிசனம் பெற்ற தலங்களும் திருவாடானையும் ஒன்றும் மற்றும் இந்த தலத்தில் காமதேவனும் வழிபட்டு அருள் பெற்றுள்ளது, அர்ஜுனனும் பூஜித்துள்ளான். இந்த திருக்கோயில் திரிபுவன சக்கரவர்த்தி கோனேறு கொண்டான் 17 ஆட்சி ஆண்டு கல்வெட்டை உடையது. அதேபோல் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சிக்கால கல்வெட்டுகளையும் இங்கு காண்கின்றோம். இவைகளுள் இறைவனுடைய பெயர் ஆடானைநாதர் நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலத்து இறைவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் பற்றிய செய்திகள் இக்கல்வெட்டுகளால் அறியப்படுவன. இக்கோயிலில் 6 பூஜைகள் நடைபெறுகின்றன. வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் திருக்கல்யாண விழா நடத்துகிறார்கள். இத்தலம் தேவகோட்டை நகரத்தார் பெருமக்களால் பல திருப்பணிகள் செய்விக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் சமஸ்தானத்தால் நன்கு பரிபாலிக்கப்படுகிறது. இந்த தலத்தை ஞானசம்பந்த பெருமான் பரவும்போது வல்வீரர்கள் நீக்கும் தலமாக இத்தலத்தை குறிப்பிடுகின்றார். இந்த வினைகள் எல்லாம் மாய்ந்து விடும் என்கின்றார். பிணிகளும் மாயும் என்கின்றார். இந்த தலத்தை எண்ணுவார்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்கின்றார். ஊனங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் என்கின்றார். இந்த தலத்து இறைவனை மலர்தூவி நாள்தோறும் வலம் கொள்பவர்களுக்கு வினைகள் எல்லாம் அகன்றுவிடும் என்று இந்த தலத்து அதிகம் குறிப்பிடுகின்றது.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். என்னது? திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளும். அப்பூதி அடிகள் யார் தெரியுமா? அவங்க 63 நாயன்மார்கள்ல அவங்களும் ஒருத்தங்க. சரியா? அவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க, எப்படி அவங்க பெருமான் திருவடி போனாங்க, அவங்க எப்படி வழிபாடு பண்ணாங்க, இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரசர் பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோழ நாட்டுல எல்லா தலங்களுக்கும் நடந்தே போய் பெருமானை வழிபட்டு பாடல்கள் எல்லாம் பாடி உழவார பணி செஞ்சு அப்படியே தலங்கள் தோறும் போயிட்டு இருக்காங்க. இல்லையா? இப்போ போற வழியில என்னாச்சு? பெண்ணாகடத்துல நம்ம சாமி திருநாவுக்கரசருக்கு இடபம் சூலம் பொறிச்சார். இல்லையா? அப்புறம் திருநல்லூர்ல திருவடிய சூட்டினார். இல்லையா? இதத்தான் நம்ம முந்தின கதைகள்ல பார்த்தோம். இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரசர் பெருமான் நல்லூர்ல இருந்து கிளம்பி அப்படியே வேற தலங்களுக்கு போறாங்க. போகும்போது திருப்பழனம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க. எந்த ஊருக்கு வராங்க? திருப்பழனம். சரிங்களா? அந்த ஊரு ரொம்ப அழகான ஊரு. அங்க பூரா வயலா இருக்கும். அப்படியே கோயிலுக்கு பின்னாடியே அப்படியே காவிரி நதி ஓடிட்டு இருக்கும். ரொம்ப அருமையான தலம் அது. அந்த கோயில் கூட ரொம்ப பெரிய கோயில். நடந்தோன்னா காலே வலிச்சிடும், அந்த அளவுக்கு பெரிய கோயில். சரியா? அந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. என்ன ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கோயில். ஒரு அமைதியான இடம், அழகான ஒரு இயற்கை சூழலோட அந்த கோயில் ரொம்ப அருமையா இருக்கும். சரியா? அந்த கோயில்ல நம்ம நாவுக்கரசர் பெருமான் அப்படியே பெருமானை வழிபட்டுட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு. பழனத்துக்கு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளவு தூரத்துல திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை நோக்கி அப்படியே நடக்கிறாங்க. சரியா? நடந்து போகும்போது வழியில திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒரு பெயர் பலகை இருக்கும். அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும். எல்லாரும் அங்க வழிபோக்கர்கள் அங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமா இருக்கும். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு இந்த ஊர்ல யார் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அதை பார்த்துட்டே அப்படியே போவாங்க. போனா திங்களூருக்கு உள்ள போக போக வழியெல்லாம் திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம், திருநாவுக்கரசு மடம் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் ஒரே திருநாவுக்கரசுங்கிற பேர்ல

0: நிறைய தர்ம காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். சரியா? அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும், என்ன இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேர்லயே நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்களே, யார் இதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு இடத்துல போய் கேட்பார். ஆமா, இந்த ஊர்ல எல்லா பேரும் அப்படி திருநாவுக்கரசுன்னே வச்சிருக்காங்களே, யார் இதை செய்யறவங்க அப்படின்னு திருநாவுக்கரசர் போய் கேட்பாய். தான் தான் திருநாவுக்கரசன் யார்த்தையும் சொல்ல மாட்டாரு, சொல்லாம மெதுவா போய் கேட்பாரு. அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருநாவுக்கரசர்னா உயிர், திருநாவுக்கரசர் தான் அவங்க குருவா ஏத்துட்டு இருக்காங்க, அவங்க பேர்ல தான் அவர் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யறாரு அப்படின்னு அப்பூதி அடிகளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாவுக்கரசு பெருமானுக்கு அந்த அப்பூதி அடிகளை பார்க்கணும்னு தோணிடும். சரியா? கேட்பாங்க, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா, இன்னும் இங்க பக்கத்துல தான் இந்த இருக்கே, இதான் அவங்க வீடு அப்படின்னு அவங்க வீட்டை எல்லாரும் காமிப்பாங்க. அப்ப நம்ம நாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணுவாரு, அப்படியே மெதுவா நடந்து அப்பூதி அடிகளுடைய வீட்டுக்கே வந்துடுவார். சரியா? இப்ப அப்பூதி அடிகள் வீட்டுக்கு யார் வந்திருக்கா, திருநாவுக்கரசர் வந்திருக்காரு. ஆனா அப்பூதி அடிகளுக்கு அது தெரியாது, வந்திருக்கிறத திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது. சரியா? இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம அப்பூதி அடிகள் யாரு என்னங்கிறத முதல்ல பாக்கலாம். சரியா? இந்த திங்களூர்ல அப்பூதி அடிகள் வந்து அந்தமர் குலத்துல பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்க திருமணமாகி மனைவி ரெண்டு மகன்கள் அவருக்கு உண்டு. சரியா? அவருக்கு திருநாவுக்கரசரை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து திருநாவுக்கரசரை மனசால அப்படியே குருவா ஏத்துக்குவார். சரியா? திருநாவுக்கரசர் வந்து சமணர்கள் கொடுத்த எல்லா தீங்குல இருந்தும் வென்று வந்தார் இல்லையா? அப்புறம் கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட மிதந்து வந்தார் இல்லையா? அதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே அப்படியே திருநாவுக்கரசர் மேல அப்படி ஒரு குருபக்தி. சரியா? அவரை மனசார குருவா ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு, தன் வீட்டுல இருக்க எல்லா பொருள்களுக்கும் திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சிருப்பார். அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு அன்பு. சரியா? தன்னுடைய மூத்த மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார், இளைய மகனுக்கு இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். வீட்டுல இருக்க தராசு கோல் படி பாத்திரம் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருப்பார். சரியா? அவரு நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணுவாரு, தண்ணீர் பந்தல் அப்புறம் அன்னச்சத்திரம் மடம் இதெல்லாத்துக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். சரியா? அப்புறம் அந்த ஊர்ல வந்து நிறைய கிணறு குளம் இதெல்லாம் கூட வெட்டியிருப்பார். அவர் இதெல்லாம் போற வரவங்களுக்கு எல்லாம் தண்ணீர் வேணும் இல்லையா, அந்த தண்ணீர் தாகத்தை தீக்குறது அந்த பெரிய பணியை அவர் செய்வாரு. அதனால அந்த வெட்டுன குளம் கிணறு எல்லாத்துக்கும் கூட திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். சரியா? இப்படி ஒரு திருநாவுக்கரசர் மேல அவ்வளவு ஒரு குருபக்தி உள்ள ஒரு, சரியா, அவர் மனசெல்லாம் திருநாவுக்கரசு, வாயெல்லாம் எப்போது திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு அவரோட நாமத்தையே ஜபிச்சுட்டே இருப்பார். சரியா? இப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசரை இதுவரைக்கும் நேர்ல பார்த்தது இல்லை. சரியா? நேர்ல பார்க்காமலே இந்த அளவுக்கு ஒரு குருபக்தியோட திருநாவுக்கரசர் அப்படியே மனசெல்லாம் நிறைச்சு அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். சரியா? இப்ப என்னாச்சு, திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு இல்லையா? ஆனா வந்திருக்கிறது திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியல. வந்தவுடனே ஏதோ ஒரு சிவனடியார் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க வந்து சிவனடியாரை வழங்கி வணங்கி வரவேற்பார். வரவேற்று என்ன, இங்க எங்க வரீங்க சாமி அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வாரு, நாவுக்கரசர் சொல்வாரு, நான் பழனத்துக்கு போயிட்டு அங்க பெருமானை வணங்கிட்டு அப்படியே உங்க ஊருக்கு வந்தேன். வர வழியெல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுங்கிற பேர்ல நிறைய அறக்காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, அதையெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டோடனே அதையெல்லாம் நீங்க தான் செய்யறாங்க செய்யறீங்க தான் எல்லாரும் சொன்னாங்க, அதனால உங்களை பார்க்கலான்னு வந்தேன், அதான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே, ஆமா ஆமா சாமி, எனக்கு திருநாவுக்கரசர்னா குரு, அவர் தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம நாவுக்கரசர் என்ன சொல்வாரு, ஆமா நீங்க இவ்வளோ காரியங்கள் செய்வீங்களே, இதையெல்லாம் வந்து நீங்க உங்க பேர்ல செய்யாம வேறொரு பேர்ல செய்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்பாரு, இந்த காரியங்களெல்லாம் நீங்க உங்க பேர்ல செய்யாம வேறொரு பேர்ல செய்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்பார். உடனே அப்போது இவங்களுக்கு ரொம்ப கோவஞ்சிரும், திருநாவுக்கரசரோட பேரு உங்களுக்கு வேற ஒரு பேரா, அவரோட பெயர் திருப்பெயர், அது நீங்க வேற ஒரு பேர்னு எப்படி சொல்லலாம், உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா, அவரு சமணர்கள் செய்த எல்லா துன்பங்கள்ல இருந்தும் மீண்டு வந்தவரு, கல்லுல கட்டி கடல்ல வீசின போது கூட மிதந்து வந்தவரு, அப்படிப்பட்டவரை உங்களுக்கு தெரியாதா, நீங்க சிவனடியார் திருவிடத்துல இருக்கீங்களே உங்களுக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா, அது தெரியாமலா இருக்கிறீங்க நீங்க சைவத்துல அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டுடுவாரு. நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுடுவாரு. அப்ப நாவுக்கரச பெருமானுக்கு இப்படி ஒரு அன்பு உண்டா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவர் சொல்லுவாரு, இனிமே சூளை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியவன் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னோடனே அப்படியே அப்பூதேவிகளுக்கு அப்படியே மகிழ்ச்சி தாங்க முடியாது, காலில் அப்படியே விழுந்து வணங்குவாரு. இவ்வளோ நாளும் யாரை குருவா நினைச்சு மனசெல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரோ அவர் இன்னைக்கு தன்னோட வீடு தேடி வந்திருக்காரு இல்லையா, இந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் இல்லையா. அப்போ அப்படியே திருநாவுக்கரசரோட திருவடியை பற்றி அப்படியே விழுந்து வணங்குவாரு. சந்தோஷம் அவர் ஆனந்தம் தாங்க முடியாது, வீட்டுக்கு ஓடி போய் அவங்களோட மனைவி மகன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு. வாங்க வாங்க திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க, திருநாவுக்கரசர் இருந்திருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு ஓடி வருவாரு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடி வருவாரு. வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எல்லாரும் திருநாவுக்கரசரை வணங்கும்படி செய்வாரு சரியா. அப்புறம் திருநாவுக்கரசருக்கு அப்படியே பாத பூஜை பண்ணி அப்படியே அந்த பாதத்தை விளக்குன்னு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை தீர்த்தம் போல எடுத்து தன் மேல தெளிச்சுக்குவாரு சரியா. அந்த அளவுக்கு ஒரு குருபக்தி அவருக்கு. அப்புறம் திருநாவுக்கரசரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க அமுதம் எடுக்கணும், இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அப்ப திருநாவுக்கரசரும் அந்த அன்புக்காக சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா. இப்ப என்ன ஆகும், வீட்டுல அறுசுவை உணவு தயாராகுது. ஏன்னா திருநாவுக்கரசருக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா, அதனால அறுசுவை உணவு தயாராகுது பார்த்துக்கோம். அறுசுவைனா என்ன, என்னென்ன சுவை அறுசுவை, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு சரியா. இதுதான் ஆறு சுவை. உவர்ப்புனா என்ன, உப்பு. கார்ப்புனா என்ன, காரம் சரியா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இந்த ஆறு சுவையும் இருக்கும் சரியா. அந்த ஆறு சுவையோட அவங்க உணவு தயாரிக்கிறாங்க. யாரு, அப்பூதியடிகளாருடைய துணைவியார் சரிங்களா. இப்போ நம்ம அப்பூதியடிகள் என்ன பண்றாங்க, நாவுக்கரச பெருமான வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பணிவிடை எல்லாம் செஞ்சு அவங்கள ஒரு நல்ல உயர்வான ஆசனத்துல அமர பண்ணி அவங்களுக்கு பணிவிடை எல்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க அப்படின்னு வச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ மனைவி சமையல் செய்யறாங்க இல்லையா. இப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு மகன், பெரிய மகன் பேர் என்ன, மூத்த திருநாவுக்கரசு இல்லையா. அந்த மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு கொஞ்சம் வாழையில நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க சரியா. வாழையில போட்டுதான் நான் விருந்து வைப்போம் இல்லையா, விருந்து சாப்பிடும்போது வாழையில தானே விருந்து போடுவாங்க இல்லையா. அது நல்ல குறுத்து வாழையிலையா பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் குறுத்து வாழையில இலசானது, இன்னும் முழுசா விரியாம அப்படியே சுருண்ட மாதிரி இருக்கும், அதான் குறுத்து சரியா. அந்த குறுத்து எல்லாம் அப்படியே இலசா இருக்கும், அந்த இலசு வாழையிலையே நறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூத்த திருநாவுக்கரசுக்கு சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பாவும் சரியா. மூத்த திருநாவுக்கரசும் ரொம்ப நல்ல குழந்தை, நீங்கெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப் எல்லாம் பண்றீங்கல்ல, அதே மாதிரி மூத்த திருநாவுக்கரசு கூட தன்னோட அம்மா அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, அவங்களோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லவங்க சரியா. அப்ப மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த வாழை இலையை நறுக்கிறதுக்கு பின்னாடி பக்கம் போற, வீட்டோட புறக்கடை பக்கம் போற சரியா. வாழை இலை பறிக்க மூத்த திருநாவுக்கரசர் போறாரு. இங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப சமையல் ஆயிட்டே இருக்குது. அப்போ மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்றாரு, புறவாசல் பக்கத்துல இருக்கிற அந்த வாழை தோட்டத்துக்கு போறார் சரியா. போய் அங்க போய் நல்ல ஒரு குருத்து இலைய பார்த்து நறுக்கிடுவார். நறுக்கி முடிக்கும் போது அந்த வாழை மரத்துல ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பை இவர் கவனிச்சிருக்க மாட்டார். அந்த பாம்பு என்ன பண்ணிடும், பட்டுன்னு அப்படியே கொத்திரும். யார, மூத்த திருநாவுக்கரச பாம்பு கொத்திரும் சரியா. அப்படியே விஷம் ஏறும். அப்போ கையில வாழை குருத்து இல்லையா, அது திருநாவுக்கரசருக்கு விருந்துக்காக நறுக்கப்பட்ட வாழை இலை இல்லையா, அது மண்ணில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு மூத்த திருநாவுக்கரசு என்ன பண்ணுவாரு, வேகமாக ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட அப்படியே அந்த வாழை இலையை கொடுத்துட்டு அப்படியே கிட வந்துடுவார். அதுக்குள்ளே அப்படியே அவர் ஓடி வேற வந்தார் இல்லையா. அப்போது விஷம் வேகமாக ஏறிடும், ஏறி அப்படியே உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு அப்படியே விரைச்சி கிழ விழுந்து இறந்தே போயிடுவார் சரியா. ஆனாலும் அந்த பக்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அப்பாவை மாதிரியே அவங்க அம்மாவை மாதிரியே அந்த மூத்த திருநாவுக்கரசும் கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாது, தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல கையில் இருக்க வாழையெல்லாம் மண்ணில் விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சி ஓடி வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காருல்ல. அப்போ அந்த பக்தி எப்படி இருக்குன்னு, குரு பக்தி, அவங்க அப்பா மாதிரியே அவங்க அம்மா மாதிரியே அந்த குழந்தையும் சரியா. இப்படி நம்ம மூத்த திருநாவுக்கரசு வாழையிலையை கொடுத்துட்டு கீழே விழுந்து இறந்தே போயிட்டார் சரியா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தோன்னே திக்குன்னு இருக்கும், என்னடுது இப்படி ஆகிப்போச்சே, இது தெரிஞ்சா திருநாவுக்கரசர் சாப்பிட மாட்டாரே நம்ம வீட்டில் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். என்ன பண்ணுவாங்க, சரி இது வழியை தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு பாய எடுத்து அப்படியே அந்த இறந்து போன மகனுடைய உடம்ப நல்லா சுத்தி அப்படியே புறவாசல் பக்கத்துல ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருவாங்க. மறைச்சு வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி முகத்துல எப்போதும் போல சிரிப்பு, ஏன்னா மகன் இறந்து போயிருக்கான். இந்த இடத்துல அவங்க எதுவுமே வெளியே தெரியாம வந்து உணவு பரிமாறுறாங்கன்னா அது எல்லா அம்மா அப்பாவாலையும் முடியுமா, நம்மளால முடியுமா? அவங்களோட குரு பக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த இடமெல்லாம் சான்று. சரியா, என்ன பண்றாங்க, அப்படியே வாழையிலே போட்டு அழகா அந்த சமைச்ச அரிசுவை உணவு பரிமாறி என்ன பண்றாங்க, விழுந்து வணங்கி அமுத எடுத்துக்கணும் பெருமானே அப்படின்னு வேண்டி நிற்கிறாங்க. அப்ப திருநாவுக்கரசு பெருமான் என்ன பண்றாரு தெரியுமா, அவ அப்புதிரில குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டுட்டு, எங்க உங்க மூத்த மகன் அவரையும் கூப்பிடுங்க, அவருக்கும் திருநீர் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்புதிரிகளுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாது, மூத்த மகன் இறந்து போயிட்டாரு இல்லையா, அது எப்படி சொல்றது, சொன்னா சாப்பிட மாட்டாரே வீட்டுல அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கமா இருக்கும். அப்போ என்ன சொல்லன்னு தெரியாம, சாமி அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் சாமி அப்படின்னு மெதுவா தயங்கி தயங்கி சொல்லுவார். சரியா, அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார், டைரக்டா அப்படியே இறந்து போயிட்டான்னு சொல்ல மாட்டார். சரியா, அவன் இப்போ நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். சரி, என்னமோ நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கேட்பார். அப்போ அப்புதிரிகளுக்கு குருநாதர்கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா, அதனால உண்மையை சொல்லிடுவார். இந்த மாதிரி வாழையில நடக்க போன இடத்துல வாழை மரத்துல இருந்த பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான், மூத்த திருநாவுக்கரசர் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புதிரிகள் சொல்லுவாங்க. சொன்னோடனே அப்படியே திருநாவுக்கரசு எழுந்திருச்சிருவாங்க. எழுந்திருச்சு, என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுடைய இறந்து போன அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலை எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போவாங்க. அந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு போய் முன்னாடி அந்த குழந்தைய அப்படியே அந்த இறந்த உடலை அப்படியே போட்டு திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு பதிகம் பாடுவார். சரியா, என்ன பதிகம் தெரியுமா, ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பதிகத்துல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, இந்த பதிகத்துல 10 பாட்டு இருக்கும், முதல் பாட்டுல இருக்க 4 வரியுமே ஒன்று கொலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கும். இரண்டாவது பாட்டுல இருக்க 4 வரியும் இரண்டுன்னு ஆரம்பிக்கும். மூணாவது பாட்டு மூன்றுன்னு ஆரம்பிக்கும். இப்படியே 10வது பாட்டு 10 இருக்கும். சரியா, இது வந்து என்ன அலங்கார முறைன்னு சொல்லுவாங்க, எங்களை வச்சே அப்படியே ஒரு கவிதைக்கு ஒரு பாடலுக்கு அழகு சேர்க்கிறது இல்லையா. இப்படி ஒரு எண் அலங்கார முறையில இந்த பாடலை பாடி ஒன்று கொலாம் அப்படிங்கிற பாடலை பதிகத்தை பாடி என்ன பண்ணுவாங்க, பெருமானை வணங்கி நிற்பாங்க. அப்படி சிவபெருமான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே அந்த குழந்தையுடைய விடம், அந்த உடம்புல ஏறி இருந்த விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் எல்லாம் அப்படியே இறங்கி அந்த மூத்த திருநாவுக்கரசு அப்படியே தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிருவார். சரியா, எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். சுத்தி இருந்தவங்க எல்லாம் அறறன்னு அப்படியே மகிழ்ச்சியில அப்படியே கூத்தாடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. மூத்த திருநாவுக்கரசு எழுந்து பெருமானை வணங்கி அப்படியே திருநாவுக்கரசரையும் வணங்கி தன்னோட பெற்றோரையும் வணங்கி அப்படியே நிற்பார். சரியா, இப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சி, இறந்து போன மகன் திரும்ப உயிரோட கிடைச்சானா எப்படி இருக்கும், இல்ல பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனா அப்போது இவர்கள் என்ன தெரியுமா நினைப்பாரு, இந்த திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசு இப்படி இறந்து போய் இவ்வளவு நேரம் அப்படி பானதுனால, இந்த நிகழ்வு நடந்ததுனால நம்ம குருநாதர் நம்ம நாவுக்கரச பெருமான் உணவு எடுத்துக்கிறதுக்கு தாமதமாயி போச்சேன்னு நினைப்பேன். இந்த அன்பை நம்ம என்னன்னு சொல்றது இல்ல, ஒரு இறப்பு ஒரு இழப்பு இதை கூட பெருசுபடுத்தாம திருநாவுக்கரசர் தன்னுடைய குருநாதர் சாப்பிட தாமதமாயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறாருன்னா அந்த அப்பூதியர்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லையா, அந்த குருபக்தி எப்படிப்பட்ட குருபக்தி இல்லையா, நினைச்சா ஆச்சரியமா இருக்குல்ல. எந்த அம்மா அப்பாவாலையும் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்க முடியாது இல்லையா. ஆனா அப்பூதியடிகள் அந்த அளவுக்கு குருபக்தியை காமிச்சார். சரியா, அதனால அப்பூதியடிகள் ரொம்ப சிறப்பானவங்க. அவங்க அப்புறம் எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டாங்க. சரியா, விருந்து சாப்பிட்டு அப்புறம் நம்ம நாவுக்கரச பெருமான் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் அப்போதியடிகள்கிட்ட விடைபெற்று அப்படியே அடுத்த வேற தலங்களுக்கு எல்லாம் போறாங்க. சரியா, இந்த ஊர்ல இந்த அப்போதியடிகளுடைய இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதை காமிக்கிறதுக்காக அந்த கோயில்ல திங்களூர்ல கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல அங்கேயே அப்போதியடிகளுக்கு அவங்க மனைவி மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு இந்த 4 பேருக்கும் திருமேனி அங்க இருக்கும். நீங்க போனீங்கன்னா அடுத்த தடவை கவனிச்சு பாருங்க. அப்புறம் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் இருந்தது இல்லையா, தண்ணீர் பந்தல்னு அவங்களுக்கு தெரியும் தானே, மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. பாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் தண்ணீர் பந்தல். சரிங்களா? அந்த தண்ணீர் பந்தல் இப்போ கூட இருக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? 1400 வருடங்களுக்கு முன்னால இருந்த தண்ணீர் பந்தல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வேற வேறவங்க அந்த தண்ணீர் பந்தலை பராமரிச்சுட்டே வந்து இப்பவும் அந்த தண்ணீர் பந்தல் இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா? திருப்பழனம் கோயில்ல இருந்து 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் நடந்தே போயிடலாம். நடந்து போனா அங்க தண்ணீர் பந்தல் சின்ன ஒரு அறை தான். அந்த அறையில ரெண்டு பெரிய மண்பானையில அழகா மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. சிவனடியார், ஒரு வயதான சிவனடியார் அதை பார்த்துட்டு இருக்காங்க. வரவங்களுக்கு எல்லாம் அப்படியே திருநாவுக்கரச பெருமானுடைய பாடல்களை பாடி ஐந்தெழுத்த சொல்லி அழகா தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. சரியா? நீங்க அடுத்த தடவை போனீங்கன்னா கண்டிப்பா அந்த தண்ணீர் பந்தலுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? அது வெறும் தண்ணி கிடையாது, அது தீர்த்தம். சரிங்களா? அதனால கண்டிப்பா குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இந்த மாதிரி அந்த காலத்துல பெரிய இறந்து போன உயிர்களை கூட மறுபடியும் மீட்டெடுக்கிற அந்த வல்லமை நம்மளோட அருளாளர்களுடைய பாடலுக்கு இருந்துச்சு. சரியா? அதனால இப்ப கூட இந்த ஒன்று கொலாம்ங்கிற பதிகத்தை இப்ப கூட நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல பாம்பு கடிய விஷத்தை இறக்குறதுக்கு இப்ப கூட பயன்படுத்துறாங்க. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் அதிகமா வயல்காடு இருக்கும் இல்லையா? அந்த வயல்காட்டுல பாம்புகள் இருக்கும். அதனால அடிக்கடி இந்த பாம்பு கொத்து அதெல்லாம் வந்து அங்க வந்து சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கும். அப்ப அங்கெல்லாம் கிராமங்கள்ல வைத்தியர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த வைத்தியர்கள்ட்ட தான் கூட்டிட்டு முதல்ல ஓடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வர நேரம் இருக்காது இல்லையா? அப்போ பாம்பு கொத்தின உடனே அப்படியே வைத்தியத்தை எடுத்துட்டு ஓடுவாங்க. அந்த வைத்தியர்கள் மருந்து கொடுத்து ஒன்று கொலாம்ங்கிற அந்த பதிகத்தை பாடி அந்த விஷத்தை இறக்குறது இப்ப கூட நிறைய கிராமங்கள்ல நடக்குது. சரியா? அது வந்து ஒன்று கொலாம் பதிகம் நாவுக்கரசரை தான் பாடினது, அது தேவாரம் இதெல்லாம் தெரியாமலே பாடிட்டு இருக்காங்க. சரியா? என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம அருளாளர்களுடைய வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மந்திர சக்தி இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வாக்கு பதிவாக்கு, சிவபெருமான் வாக்கு தான் அவங்களோட வாக்கு. அவங்க தானா தன்னோட இச்சையால் சொல்ற வார்த்தைகள் இல்லை அது. சரியா? அதனால அது சிவபெருமான் வாக்காகவே இருந்ததுனால அது அந்த பதிகங்கள் இப்போவும் மந்திரம் போல பயன் கொடுக்குது. சரிங்களா? சரி, இப்படி அப்பூதியடிகள் வந்து குருவையே வணக்கம் பண்ணி, குருவையே எந்த நேரமும் தியானிச்சு, இந்த குரு வழிபாடாலேயே அவர் சிவன் திருவடிக்கு போனார். சரியா? நம்ம அடியார்கள் வந்து 3 முறையில் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஒன்று குரு, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று திருக்கூட்டம். அது வந்து குரு லிங்க சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவலிங்கத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க, சில பேர் சிவன் அடியார்களை வழிபட்டு திருக்கூட்டத்தை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனாங்க. சரியா? அதில் நம்ம அப்பூதியடிகள் குருவை வழிபட்டு சிவன் திருவடிக்கு போனவங்க. சரியா? இனி திங்களூருக்கு போகும்போது நம்ம அப்பூதியடிகளார மனசால் நினைச்சு வணங்கிக்கோங்க. அவரோட அந்த திருமேனியெல்லாம் பாருங்க. தண்ணீர் பந்தல்ல போய் மறக்காம தண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? சரி, இனி நாளை பாப்போமா. திருச்சி செம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இடம் தில்லை திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகப் பெருமானை வேத முழக்கத்துடன் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள்.
3: ஓம் நமோ ருத்ரேபியாய பிருதிவ்யாமேந்தரிக்ஷாய திவ்யே சாமன்னம் வாதோ வர்ஷமிஷ வஸ்தேப்யா தச ப்ராசேர்தச தக்ஷிணா தச ப்ரதேசேர்தசோதே சேர்தசோர்த்வாஸ்தேப்யோ நமஸ்தேனோ மிருடயந்து தேயம் திஷ்மோயஸ்ச நோத்வே.

மாணிக்கவாசக பிறந்தவையே, நாங்கள் எரியோம்பி என்றும் அகலாது வாழ்வாக வழுத்தும் தில்லை கூத்தப்பிரான் தங்கள் திருமொழியை தாமே கைப்பட எழுதி திருச்சிற்றம்பலம் ஒன்றில் வைத்துள்ளார் என்றால் உம் திருமொழியின் பெருமைதான் என்ன? பெரியீர், இப்பாடல்களின் உள்ளார்ந்த பொருளினை தாங்கள் அருள வேண்டும்.

0: இவரோடு கணக்கும் இதுதான் இதன் பொருள், இதுதான் இதன் பொருள்.
1: இது என்ன அதிசயம்? மணிவாசக பெருமான் கூத்த பெருமானோடு கலந்து விட்டாரே. சிவசிவா சிவசிவா சிவசிவா.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

கோலமாமஞ்சை மீது குலவிய குமரன் தன்னை பால நின்றிருந்தேன் அன்னாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலயம் தனக்கும் ஏனை வானவர் கங்கட்கெல்லாம் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவருங்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமரின் ஆட்செய்த மாயையின் மகன் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சவள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருக்கை வேல்.

0: அருள்வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே சிவ தர்மோத்தரத்திலே இன்று பல விசிட்டகாரண இயல் என்கின்ற அதிகாரம் பற்றி இப்பொழுது விதிவுரை செய்ய தொடங்குகிறேன். பலவிசிட்டகாரண வயல் என்று சொன்னால் பலம் தருவது, ஒன்றுக்கொன்று விசிட்டமாக இருப்பது, பலம் தருவது, ஒன்றுக்கொன்று உயர்வாக இருப்பது. அப்படிப்பட்ட ஒன்றுக்கொன்று உயர்வு எது, பலம் எது என்பதை பற்றி விரித்து சொல்லுவது இந்த இயல். மனிதன் விசாரிக்க வேண்டியது தர்மம், செய்ய வேண்டியது தர்மம். அதை அருணகிரிநாதர் அப்படி விசாரிக்கவில்லையானால், தர்மத்தை விசாரிக்கவில்லையானால் அவனை மூடன் என்று சொல்லுகிறார். அறம் விசாரியா மூடன்கிறார். மூடர்களுக்கு தர்மத்தை பற்றி கவலையே இருக்காது. அதனாலே அப்படி விவேகிகள் தர்மத்தை விசாரிப்பான், தர்மத்தை செய்வான். தர்மம் என்பது ஒரு பொது சொல். தர்மம் என்பது பொது சொல். தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்பது உலக நீதி. ஆனால் அந்த தர்மம் வந்து உயர்ந்த தர்மம் எது என்று விசாரிக்க வேண்டும். அந்த தர்மம் மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று பாச தர்மம், இன்னொன்று பசு தர்மம், இன்னொன்று பதி தர்மம். பாச தர்மம், பசு தர்மம், பதி தர்மம் என்று சொல்லப்படுவது, பாச தர்மம் என்பது உயிர்களை நோக்கி உலகத்திலே பொதுவாக செய்யப்படுகின்ற தர்மங்கள். சாலை அமைப்பது, சோலை அமைப்பது, குளம் வெட்டுவது, கல்வி சாலை கட்டுவது முதலான தர்மங்களை செய்வது பாச தர்மம் பேர். அதற்கு மேலே தன்னுடைய சுற்றத்தாரை நோக்கி வேண்டியவர்களுக்கு செய்வது பசு தர்மம். வேண்டியவர்களுக்கு செய்வது, சுற்றத்தார்களுக்கு செய்வது பசு தர்மம். சிவனடியார்களுக்கு செய்வது சிவ தர்மம், பதி தர்மம். பாச தர்மம், பசு தர்மம், பதி தர்மம் என்கின்ற மூன்று வகையிலே பாச தர்மத்தையும் பசு தர்மத்தையும் தாழ்ந்ததாக எண்ணி பதி தர்மத்தை செய்பவன் சிவஞானி ஆகிறான். பதி தர்மத்தை செய்பவன் சிவஞானி ஆகிறான். அப்படிப்பட்ட பதி தர்மம்தான் சிவனுடைய அடியார்களுக்கும் சிவனுக்கும் செய்வது. தர்மம் என்றாலும் புண்ணியம் என்றாலும் ஒன்று, தர்மம் என்றாலும் புண்ணியம் என்றாலும் ஒன்று. அப்படிப்பட்ட புண்ணியத்தை சிவ தர்மம் என்றும் சிவ புண்ணியம் என்றும் சொல்லப்படும். அப்படிப்பட்ட சிவ புண்ணியத்தை சிவன் அடியார்களுக்கு செய்து அதனாலே சிவஞானத்தை பெற்று அதன் மூலமாக சிவலோகத்தை அடைந்தவர்கள் தான் நாயன்மார். அடைகின்ற இடம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அவன் செய்கின்ற செயல் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். செய்கின்ற செயல் உயர்ந்ததாக இருந்தால் அடைகின்ற இடம், கிடைக்கின்ற இடம் உயர்ந்ததாகவே இருக்கும். உயர்ந்த படிப்பு படித்தவனுக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும். அஞ்சாவது எட்டாவதுலேயே பெயிலா போனவனுக்கு உயர்ந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால உயர்ந்த கல்வியை பெற்றவனுக்கு உயர்ந்த வேலை கிடைப்பது போல உயர்ந்த தர்மத்தை செய்தவனுக்கு உயர்ந்த லோகம் கிடைக்கும். அவன் தான் மீட்டுங்கு வந்து வினைப்பிரவி சார மாட்டான். ஆகையினாலே அப்படிப்பட்ட தர்மங்களிலே சிவ புண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற பலவற்றிலே சிவ யோகிகளுக்கு, சிவஞானிகளுக்கு சிவ சம்பந்தமான பொருள்களையும் சிவ சம்பந்தமான இடங்களிலேயும் சிவ சம்பந்தமான காலங்களிலேயும் ஆணவம் அற்று செய்கின்ற சிவ புண்ணியம் மிக உயர்ந்ததாகும். அது வந்து நுட்பமான தர்மம். செய்யும் போது கெடுவாய் மனநே கதிகள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாழ்மை. இடும்போது வடிவேலினுடைய திருவடியை நினைப்பார். கெடுவாய் மனநே கதிகள் நீ கெட்டு போவாய், நான் சொல்வதை கேட்கவில்லையானால் கெட்டு போவாய். கெடுவாய் மனமே கதிகள் உருப்படியாகிற வழியை சொல்லுகிறேன். கரவாது இடுவாய் ஒழித்து வைத்துக் கொள்ளாமல் இடுவாய் வடிவேல் இறைதாழ் நினைவாய். அப்படி இடும்போது நான் இடுகிறேன் என்று எண்ணினாயானால் கெட்டு போவாய். அதனாலே இடும்போது இது இறைவனுடைய பொருள், இது இறைவனுடைய அடியார்கள், இறைவன் கொடுக்க செய்து கொடுக்கின்றோம். யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயில் என்ன அவ்வூரை கேட்டியற் பகையார், என்ன அவ்வூரை கேட்டியற் பகையார், கொன்றவார் சடையார் அடியார் குறித்து வேண்டின குணமெனக் கொண்டே ஒன்றும் நீர் எதிர் மறாது உவந்து அளிக்கும் வார்த்தை கேட்டு நம் வாழுன்று வேண்டி இன்று வந்தான். அதற்கு இசையலாம் இனி வியம்பலாம் என்றார். கொன்றைவார் சடையார் அடியார், கொன்றைவார் சடையார் அடியார், குறித்து வேண்டின குணம் எனக் கொண்டே, குறித்து வேண்டின குணம் எனக் கொண்டே, ஒன்றும் நீ எதிர்மறாது உவந்து அளிக்கும் வார்த்தை கேட்டு நும் வாழுந்து வேண்டி இன்று வந்தனம். அதற்கு இசையலாம் எனில் எம்பலாம் என்றார். அதற்கு இசையலாம் எனில் எம்பலாம், என்ன அவ்வூரை கேட்டு ஏற்பகையார், யாது ஒன்று என் பக்கல் உண்டாயில், யாது ஒன்று என் பக்கல் உண்டாயில், அன்னதெம்பீரான அடியவர் உடைமை, ஐயம் இல்லை நீர் அருசை, மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தது இங்கன அங்கனரெதில் சொன்ன போதினும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுகுரை செய்வார் என்பது இயற்பகநாயனார். அதனாலே அப்படியே சிவ சாரூபத்தை அடைய விரும்புவன், சிவஞானத்தை பெற விரும்புவன், சிவலோகத்தை அடைய விரும்புவன் சிவ தர்மத்தை செய்வன். அந்த சிவ தர்மம் செய்வதும் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால், செய்ய வைக்க செய்கிறோம் என்று எண்ணி, நான் செய்கிறேன் என்று சொன்னால் செய்த தர்மம் போய்விடும், நான் செய்கிறேன் என்று சொன்னால் செய்த தர்மம் போய்விடும். பூசையும் பூசைக்கேற்ற பொருளும், பூசை செய்யும் நேசன் பூசை கொண்டு நெய்தீர் பேருநல் ஈசனும் ஆகி, பூசை யான் செய்தேன் எனும் என்போத வாசனை அதுவுமான மறைமுதல் அடிகள். பூசை நீயே, பூசைக்கு வேண்டிய பொருள்களும் நீயே, பூசை செய்கின்றவனும் நீயே, பூசை ஏற்றுக்கொள்கிறவன் நீயே, பூசைக்கு வேண்டிய பலனை தருகின்றவன் நீயே, பூசை நான் செய்தேன் என்று நினைக்கின்ற அந்த வாசனையும் நீ. திருவிளையாடுறான் பூசையும் பூசைக்கு ஏற்ற பொருளும், பூசையும் பூசையே, பூசை நான் செய்தேன் என்று சொன்னால் போச்சு, நீ செய்ய வைக்க செய்கிறேன். பூசையும் பூசைக்கு ஏற்ற பொருளும், பூசை செய்யும் நேசனும், பூசை கொண்டு நயதியர் பேருநல் ஈசனும் ஆகி, பூசை யான் செய்தேன் எனும் என் போத வாசனை அதுவுமான மறைமுதலிகள் போச்சு என்பது திருவிளையாடுறான். ஆகையினாலே இப்படி வந்து இந்த உடம்பு அவனது, இந்த அறிவு அவனுடையது, செய்கின்ற செயல் அவனுடையது, ஏற்பவன் அவன், கொடுக்க செய்பவன் அவனே, இதற்கு பலனும் அவனே என்றெல்லாம் எண்ணுகின்ற அந்த எண்ணம் வந்திருந்தான். அந்த எண்ணம் வந்தால் அவன் செய்கின்ற தர்மம் பிரத்யேஷமாக பலனை கொடுக்கும். அப்படி இல்லாமல் சிறிது அதிலே வாசனை இருந்ததானால் பலன் இல்லாமல் போய்விடும், குறைந்த பலனை தந்துவிடும், குற்றமாகவும் போய்விடும், குற்றமாகவும் போய்விடும். அதனாலே வந்து இந்த பல விசிட்டுநகாரவையல்ல இந்த விளக்கங்கள்ல நிறைய கொடுக்கிறார். இதை வந்து முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு சொல்லுகிறார். முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு சொல்லுகிறார், பிறப்பிலி பேதமில்லி பேணுவார் தம்மை என்றும் மரப்பிலி. இது வந்து சிவபெருமான முருகப்பெருமான் சொல்லுகிறார். அவருக்கு அப்பாவை புள்ள எப்படி பெருசா பேசும், அப்பாவை புள்ள பெருசா பேசுற புள்ள கொஞ்சம்தான் இருக்கும், அப்பாவை சிறுசா பேசுற உள்ள ரொம்ப இருக்கும். அதனாலே இந்த புள்ள எப்படி பேசுதுன்னா, பிறப்பிலி யாரு, எங்க அப்பா பிறப்பு இல்லாதவன், பேதம் இல்லாதவன், உயிர்களோடு கலந்து இருப்பவன், பேதம் இல்லாத பேணுவார் தம்மை என்றும் மறைப்பிலி, வழிபாடு பண்ணுகின்றவர்களை எப்போதும் மறவாமல் இருப்போம், அவன் மறவாமல் இருக்கிறான். இதுல சொல்றாரு பேணுவார், பேணுதல்னா வழிபாடு, மனவாக்கு காயங்களை காயங்களால யார் வழிபாடு பண்ணுகின்றார்களோ அவர்களை அவன் மறவாமல் இருக்கிறான். யார் மறவாமல், சிவன் மறவாமல் இருக்கிறான். அவனுக்கு மறப்பு என்பதே கிடையாது. அதனாலே வந்து மறப்பிலி மலர்த்தான் மண்ணு மனத்துற உறவே வைத்து, அவனுடைய திருவடி கமலங்களை, சிவபெருமானுடைய திருவடி கமலங்களை நிலைபெற்ற அன்பினாலே மனத்திலே வைத்து, நிலைபெற்ற அன்பினாலே மனத்திலே வைத்து, சிறப்புறு தேசம் மாதிரி செப்புவன், சிறந்த தேசத்தையும் சிறந்த இடத்தையும் சிறந்த தானத்தையும், தானம் ஏற்கின்ற சிறந்த மெய்யடியார்களையும், செய்ய வேண்டிய சிறந்த காலத்தையும் உனக்கு சொல்லு. சிறப்புறு தேசம் மாதிரி ஆதினா இவைகள் எல்லாம் கொள்ளதும், தேசம்னா இடம், செய்ய வேண்டிய சிறப்பான இடம், சிறப்பான தானம், சிறப்பான ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரம், செய்ய வேண்டிய சிறப்பு, இவைகளெல்லாம் செய்ய வேண்டிய காலம், இவைகளெல்லாம் உனக்கு தெரியும்படியாக சொல்லுகிறேன்னு சொல்றார். யாரு சொல்றா, முருகப்பெருமான். சிறப்புறு தேசமாதி செப்புவ முனிவ தேர்க, இதை தெரிந்து கொள்ள, அறத்தினை புரிந்தார்க்காக வரும் பயன் அதிகமாக்கும், அறத்தினை புரிந்தார்க்கு புரிந்தார்க்காக வரும் பயன் அதிகம் ஆகும். அதனால இப்படி தெரிந்து செய்தால் அப்படி செய்கின்ற அறத்தை செய்தவர்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும், அறத்தை செய்கின்றவர்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் என்று இந்த பாட்டிலே அகத்திய முனிவருக்கு முக்கியமான அடிப்படை செய்தியை சொல்லி அவரை வந்து உணர்த்துகிறார். அதுக்கு மேல அறத்தின் பயன் சிறந்த நத்தேசந்தில், சிறந்த நத்தேசந்தில், சிறந்த நத்தேசம் என்று சொன்னால் சிதம்பரம் முதலாகிய புண்ணிய தலங்களில், சிதம்பரம், ராமேஸ்வரம், காசி, திருவையாறு முதலான புண்ணிய தலங்களில், புண்ணிய தலங்களில் சௌரமான எல்லா இடங்களிலும் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். ஆக எல்லா இடங்களிலும் இருந்தாலும் தேவர்கள், முனிவர்கள், விநாயகர், சுப்பிரமணியர், அகத்தியர் முதலான தேவர்களாலும் முனிவர்களாலும் பூசிக்கப்பட்டு அவனுடைய அருளை பெற்று இந்த இடத்திலே இருந்து நீ வருகின்றவர்களுக்கு, உன்னை வேண்டுகின்றவர்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடி அங்கே எழுந்துள்ளார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியின் மனத்தை வலுவாதிருக்க வரந்தரல் வேண்டும் வையகத்தை தொழுவார்க்கு இறங்கி இருந்த அருள் செய், தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய். பாதிரி புலியூர் செடுநீர் புனல் அங்கே செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனை என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனாலே அதுபோல பரமேஸ்வரன் எல்லா இடங்களில் எழுந்தருளியிருந்தாலும் தேவர்கள் முதலானவர்கள் வேண்டுகோளின்படி இந்த இடத்துல இருந்து எழுந்தருளியது, எல்லா இடங்களில் இருந்து அவனை எப்படி வணங்கறது, என்னன்னு வணங்கறது, பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யானியனது என்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்ஜொல்லி வாழ்த்தவன் எல்லாம் அப்படி இருந்தா என்னன்னு சொல்லி வாழ்த்துறது, எங்கே கண்டு வாழ்த்துவது, எங்கெல்லாம் தேடுவதோன்னு எங்கே கண்டு வாழ்த்துவது. அதனாலதான் அவன் ஒரு இடத்தை ஆட்சி தானமாக வைத்து வருகின்றவர்களுக்கு அருள் பண்ணுவதற்காக இருக்கப்பட்ட தலங்கள் தான் அவன் எழுந்தருளிருக்கிற திருக்கோயில். மூர்த்தியாக இருக்கிறான், தீர்த்தமாக இருக்கிறான், தலமாக இருக்கிறான். அதனாலே இந்த லிங்கம் வந்து முருகனாலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இந்த லிங்கம் விநாயகராலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இது பார்வதியினாலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இது விஷ்ணுவினாலே உண்டு பண்ணப்பட்ட லிங்கம், இது பிரம்மனாலே ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா. அதனாலே அந்த இடத்திலே சுவாமி சாநித்தியமாக எழுந்தருளிருந்து பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து அருள் பண்ணுகின்ற இடம். அதனாலே மற்ற இடங்களைப் போல அல்ல, அதனாலே சிறந்த நத்தேசம், சிறந்த நல்ல தேசம் என்றாலும் இடம் என்றாலும் உண்டு. அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரங்களிலே, புண்ணிய கஷேத்திரங்களே, அமரநீதி நாயனாருக்கு ஊர் பழையாறை, அமரநீதி நாயனார் ஊர் பழையாறை. அவர் வந்து சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து வைப்பதற்காக, வஸ்திரம் கொடுப்பதற்காக திருநெல்லூர்ல வந்து மடம் கட்டி வச்சுக்கிட்டு, திருநெல்லூர் கோயிலுக்கு பக்கத்துல மடத்தை கட்டி வச்சுக்கிட்டு வருகின்ற அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல செஞ்சா பலன் அதிகம், அந்த இடத்துல செய்தா பலன் அதிகம் என்று சொல்லி. ஆகவே அப்படியே சிறந்த நத்தேசந்தனில் தேடரும் காலம் கூட, தேடரும் காலம் என்பது வந்து திருவாதிரை, பூசம், கார்த்திகை, வந்து சோமவாரம், அமாவாசை, பொங்கல், வருடப்பிறப்பு, வந்து மற்றைய புண்ணிய காலங்கள், உத்தரம், இந்த மாதிரி புண்ணிய காலங்கள், புண்ணிய காலங்கள். காலம் கருதி இடத்தாட்சியின் ஞாலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சியின் என்பது திருவள்ளுவர், திருக்குறள் இல்ல திருவள்ளுவர் சொல்லுகிறார். இப்படி சொல்றாரு, ஞாலம் கருதினும் கைகூடும், இந்த உலகமே உன்னுடைய வசமாக கூட ஆகும், அதை காலம் கருதி இடத்தாட்சியின், காலம் கருதி இடத்தாட்சியின் ஞாலம் கருதினும் கைகூடும். அதனாலே அப்படிப்பட்ட புண்ணிய காலம், புண்ணிய ஸ்தலம், புண்ணிய காலம், அப்படி புண்ணிய காலம் கூட மறந்திடா விதியினாலே தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஆகம விதிப்படி செய்யும், சிவாகமங்களிலே சிவ தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த விதிப்படி செய்யும். அது எப்படி செய்வது என்று கேட்டால், அதாவது மனம் புறம் அகம் இரண்டும் தூய்மையாக இருந்தது, அகமும் புறமும் தூய்மையாக இருந்தது. இந்த புண்ணியம் செய்ய நமக்கு கிடைத்ததே என்று எண்ணி, இந்த புண்ணியம் செய்ய நமக்கு கிடைத்ததே என்று எண்ணி, வெகு ஜென்மங்கள் பாவத்தையே செய்து கொண்டே இருக்கிறான், நமக்கு புண்ணியம் தெரிந்து அந்த புண்ணியத்தையும் செய்யும்படியான வாய்ப்பு சுவாமி கூட்டி வைத்தார் என்று அந்த தானத்தை வந்து அலங்கரித்து அதற்கு மேலே வந்து அந்த வேளைக்கு எந்த வகையான உணவு, அந்த காலத்துக்கு எந்த வகையான உணவு, வேளைக்கு எப்படிப்பட்ட உணவு என்று அறிந்து அதை தூய்மையாக செய்து முறையாக செய்து அதை வந்து பக்குவமாகவும் சுத்தமாகவும் செய்து முதல்ல எல்லாமே ருசி பார்க்காமே தூய்மையாக செய்து நல்ல தூய்மையானவர்களை ஜீவதீட்சை பெற்றவர்களை அதிலே வந்து அந்த உணவை தயாரிக்க செய்து அதற்கு மேலே வந்து வருகின்ற அடியவர்களை எதிர்கொண்டழைத்து ஆரை என்று உணர்ந்த ஐயர்தம் அன்பர் என்பது நேர வந்தவர் யாவராயின் நித்தம் ஆகிய பத்தியும் கூற வந்து எதிர்கொண்டு கையில் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமென் மதுரப்பதம் பருவியை உரை செய்தவன் கொண்டு வந்து மனை பூண்டு குலாவு பாதமடக்கிய மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்து உண்டி நாலு விதத்தின் ஆறு சுபத்திரத்தில் ஒப்பில அண்டர் நாயக தொண்டதீச்சை இல்லாம செய்ய இனிய வசனங்களை அதற்கு மேலே இனிய உணவை இனிய குணத்தோடு அவர் விருப்பப்படி ஊட்டுவது, அவர் விருப்பப்படி ஊட்டுவது, அவர் விருப்பப்படி மற்றைய பொருள்களை கொடுப்பது, அவர் விருப்பப்படி மற்றைய பொருள்களையும் கொடுப்பது. நிச்சலும் ஈசன் அன்பு நெறிப்படி சிறார் மேல் வைத்த பொச்சமில் அன்பும் அன்னர் புதல்வரை கண்டால் என்ன அச்சமும் கொண்டு பூசி அடிபணிந்து இனிய கூறி இச்சையாருடைய உள்ள குறிப்பறிந்து ஏவர் செய்வார் என்பது திருவிளையாட புராணம். ஆகையினாலே இப்படி மறந்திடா விதியினாலே மந்திரபூர்வமாக அந்த அடியவரை அரிச்சித்து தானத்தை வந்து இவருக்கு எப்படிப்பட்ட தானம் கொடுக்கலாம் என்று எண்ணி அதுக்கு தகுந்தாற் போல அந்த விதிகளெல்லாம் ஆறாமல் வாய்த்த ஆதரவும் கூற ஆதரவு, ஆதரவு தான் முக்கியமானது. ஆதரவு என்றால் மிக்க அன்போடு, ஆதரவு என்றால் அன்பு என்றாலும் மிக்க அன்போடு ஆதரவும் கூட வந்துட்டானே என்ன பண்றது, கொடுத்துட்டானே ஆகணும், சரி தோலை போடு என்று இல்லாத ஆதரவும் கூற, ஆதரவும் கூற அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆதாரங்கள் இத்த மாதிரி கொடுக்கிறவனுக்கு சொல்லி அதுக்கு மேலே அதுக்கு அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் கையாலே அந்த தானத்தின் பொருளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாத்திரம் தானே பொருளை ஏற்றுக்கொள்ளும், பாத்திரம் தானே பொருளை வைக்க முடியும். நீ கொடுக்கின்ற இந்த பாத்திரத்தை இந்த பொருளை அந்த பாத்திரத்தில் வை, அந்த பாத்திரம் வந்தவன் அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரமாவான், அவன் வாய்மையுடையவனாகவும் அறத்தை அறிந்தவனாகவும் இருக்கும், அறத்தை சிவபுண்ணியத்தை அறிந்தவனாகவும் வாய்மையுடையவனாகும், அது சிவ வழிபாடு உடையவனாகவும் இருக்கும், சிவ வழிபாடு. அது வந்து நம்ம இதுல திருமந்திரத்துல மண்மலை அத்தனை மாதனம் ஈயும் அண்ணல் இவனந்தே அஞ்சலி எத்தராய் சோர்மானே பரம்பொருள் என்று அஞ்சலி செய்வனாய் வழிபாடு இல்லாதவனுக்கு நீ தந்தாயானார் மாதன ஈயனும் அண்ணல் இவனந்தே அஞ்சலி எத்தராய் எண்ணி இறஞ்சாதார்க்கு அப்படி எண்ணி வணங்காதவனுக்கு ஈந்த இருவரும் நன்னுவர் ஏழாம் நரகக்குடியே என்பது திருமந்திரம். கொடுத்தவனும் வாங்கினவனும் நரகத்துக்கு போவார், அதனாலே நன்றாற்றல் உள்ளும் செய்து உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்பது திருக்குறள். நல்லது செய்கிறதலையும் செய்து இருக்குது, அதனாலே அதை பாத்திரம் அறிந்து பாத்திரத்தை இன்னும் விளக்கமா சொல்றார். ஆகையினால அறந்தனை அறிந்த வாய்மை பாத்தி அங்கை செறிந்திட செய்த அற்பம் உலகலாம் பெருகும் தென்ன, இப்படி உலகினும் பெருகும் தென்ன, அந்த பாத்திரத்திலே நீ செய்த அற்பமாகிய பொருள் உலகத்தை விட பெரிதாகும், அதுதான் சிவஞான செயலுடையார் கையில். இப்ப நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், சிவஞான செயலை செல்வது சிவார்ச்சனை சிவத்தியானம் சிவாலய சேவை சிவபூசை சிவந்தியா தரிசனம் சிவமந்திர சிவம் இதைத்தானே செய்யும், இதெல்லாம் சிவஞான செயல், இவைகளெல்லாம் சிவஞானத்தை அடைவதற்காக செய்கின்ற செயல்கள். அதனால சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திடும், திலம்னா எல்லடவும் செய்திடும், நிலம் மலை போர்த்துகள் உலகத்தை போலவும் மலையைப் போலவும் நிலமலை போர்த்துகள் பவமாய கடலின் அழுந்தா வகை எடுத்து, பவமாயம் என்கின்ற மறுபடி பவமாய கடலின் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க, பரபோகம் துய்ப்பித்து இந்த சிவஞான செயலுடையவன் கையிலே நீ எல்லளவு செய்த தானமாக மறுபடியும் உன்னை பிறவிக்கடலில் விடாம பரலோ பரபோகம் உதிப்பித்து மற்றைய விஷ்ணு லோகம் பரமலோகம் பைரலோகம் முதலான லோகங்களுக்கெல்லாம் போய் சொல்லி அங்க இருக்கின்ற போகங்களை அனுபவிக்க செய்து அங்க இருக்கின்ற போகங்களை எல்லாம் அனுபவிக்க செய்து பரபோகம் உதிப்பித்து மறுபடி பாசத்தை இருக்க பாசம் ஏதாவது இந்த உயிர் கொஞ்சம் இருக்கு. பாசம் இருக்குன்னா சாமானியம் அல்ல, பாசம் இருக்குன்னா சாதாரணம் அல்ல, பாசம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நெஞ்சம் பாசம் இருந்துச்சுன்னா அதை அறுக்கிறதுக்காக தவமாறும் பிறப்பு ஒன்றில் சாரப்பு அதற்காக பூமியிலே வந்து பிறக்க வைக்கும். அந்த பிறப்பு தவம் செய்வதற்கு யோக்கியமான இடத்துல பிறக்க வைக்கும். அந்த தானம், அந்த தானமானது நீ வந்து அதனால வேற எங்கேயாவது வேற இடத்துல பிறக்கலாம்னா கூட விடாது. தவம் செய்யறதுக்கு யோக்கியமான தானம் ஊரு குலம் தாய் தந்தை எல்லாம் வாய்ப்புடையதாக பிறக்க வைக்கும். தவமாறும் பிறப்பு ஒன்றில் சாரப்பண்ணி சரிய இரியாயோகம் தனி நெஞ்சாரான் சரியை கிரியை யோகம் முதலானவற்றிலே அழுந்தி இருக்காமல் வெகுகாலம் சரிய செய்ய வெகுகாலம் கிரி செய்ய வேண்டியதில்லை. அதிலே ஓரளவு அவன் ஈடுபட்டாலே போதும். அங்கு முன்னே அந்த சிவஞான செயலுடைய அவன் கையில தானதி செய்திருப்பதனாலே தவமாறும் பிறப்பொன்று சாரப்பண்ணி சரிய கிரியாயோகம் தண்ணி நெஞ்சாராமே நவமாக தத்துவ ஞானத்தை நல்கும். எப்பொழுதும் புதிதாக இருக்கின்ற நவம் என்றால் புதிது, எப்பொழுதும் புதிதாக இருக்கின்ற தத்துவ ஞானத்தை கொடுத்து நாதனடி கமலங்கள் நனவு இருக்கின்றார். நாதனாகிய பரமேஸ்வரனுடைய திருவடி கமலத்திலே கொண்டு போய் பொண்ணை சேர்க்கும். இது சிவஞான செயலுடையார் கையில் தானம் திளமளவே செய்தது என்பது சித்தியார். அதனாலே சிருந்திட செய்த அற்பம் அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவான் அங்கை சிருந்திட செய்த அற்பம் உலகினும் விருகின்றன. திலமத்தனை ஞானிக்கு இருந்தால் திலமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் விட்டது. நிலமத்தனையும் நின்முடற்கு இருந்தால் பலம் அற்று பரபோகம். அதனால பாவிகளுக்கு சிவனை எண்ணாத பாவிகளுக்கு வந்து தர்மத்தை செய்யப்படாது, தர்மத்தை செய்யப்படாது. கேட்டாலும் கொடுக்கப்படாதுன்னா வந்து இப்போ பசியா இருக்குன்னு வர்றான்னு வச்சுக்க, அந்த நேரத்துக்கு என்ன பண்றதுன்னு ஏதோ கொடுக்கலாம். அது தானம் என்பது உயர்ந்த தர்மம் என்பது வேறு, தானம் தானம் உயர்ந்தவர்களுக்கு செய்வது, தர்மம் தாழ்ந்தவர்களுக்கு செய்வது. சோறு போடுவது தர்மம், வஸ்திரம் கொடுப்பது தர்மம். ஆனால் பொன் கொடுப்பது, பெண் கொடுப்பது, பசு கொடுப்பது, ரத்தனம் கொடுப்பது, சொர்ணம் கொடுப்பது, அதுபோல அன்னவஸ்திரங்களும் இந்த மாதிரி இது உயர்ந்தவர்களுக்கு செய்யணும். திருந்திய பொருள் இதெல்லாம், இந்த பொருள் எல்லாம் திருந்திய பொருள்கள். பாண்டியன் அறவழியிலே சம்பாதித்தது, பாண்டியன் புண்ணிய வழியிலே சம்பாதித்தது, திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணிக்கடி மேல அருந்தவர்க்கு உதவும். இது திருப்பணி குடு அருமையான தவத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு இல்லாத அலர்ந்தவர்க்கு அருணம். யாருக்கு சொன்னது இது? யாரு சொல்றா? மாணிக்கவாசகர் சிவபெருமான். அதனால பாண்டியனுக்கு முத்தி கிடைச்சு போச்சு, இதனால பாண்டியனுக்கு முத்தி கிடைச்சு போச்சு. மாணிக்கவாசகர் கிட்ட பணம் வர, அந்த பணம் சிவபெருமான் போகும், அவர் இதை செய்ய என்று அவர் உத்தரவிட அவர் அதை செய்ய, அதனால பாண்டிய மதுரையில் இருந்துகிட்டே முத்திய வாங்கிட்டார். பரகதி பாண்டியருக்கு அருளி நெய் போச்சு. ஆகினால இந்த தானம் என்பது சிறந்த, மிக சிறந்த, அது எல்லாருக்கும் சாமான்யமா அமையாது. அந்த விதிப்படி செய்ய வாய்க்காது, நமக்கு ஓரளவு அமைஞ்சிருக்கு, ஓரளவு செய்கிறோம் அமைஞ்சிருக்கு, அதை இன்னும் நன்றாக செய்ய முடியாது. கடம்பவனேஸ்வரர் கூட்டி வைக்குவோம். ஏனென்றால் தானமும் தவமும் தாம் செய்வாராயும் மாணவர் நாடு வழி திறந்துடும். தானமும் தவமும் தாம் செய்வாராயும் மாணவர் நாடு வழி திறந்துடுமே என்பது நம்முடைய அவை வாக்கு. மனிதன் செய்ய வேண்டியது இரண்டு, தானமும் தவமும். தானமும் தவமும் மலையாறு கூறல வேல் வாங்கினானே மனத்தின் அன்பின் நிலையான மாதவம் செய்யும். தவத்தை சொன்னாரா? தானமும் தவமும் ரெண்டும் சொல்றாரு இந்த அலங்காரத்துல. மலையாறு கூறல வேல் வாங்கினானே, கருவஞ்ச மலை தூளாக முடியாக வேலாயுதத்தை எடுத்தவனாகி உள்ள பெருமான். மலையாறு கூறல வேல் வாங்கினான மனத்தின் அன்பால் நிலையான மாதவன் செய்யும். நும்மை நீடி வரும் தொலையா வழிக்கு பொய் சோறும் ஏராளமான தூரம் நீ நடந்து போக முடியா இருக்கும். கடைசியில வெகு தூரம் நடந்து போக முடியாக இருக்கும். தொலையா வழிக்கு பொதி சோறும், அவ்வளவு தூரம் போனீங்கன்னா உனக்கு இடையில பசி இருக்குமில்ல, களைப்பு இருக்குமில்ல, அதுக்கு சோறு வேணும்ல, இந்த சொத்தையா கட்டிட்டு போக முடியும்? தொலையா வழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்ணீர். வெகு தூரம் போறவனுக்கு சோறு இருக்கணும், துணையோடு அல்லது நெடுவழியே, துணையோடு அல்லது நெடுவழியே. அதில் உனக்கு துணையும் வேணும். வெகு தூரம் நீ போக முடியாது, வெகு தூரம் போக முடியாது. இந்த அலங்காரம் தொலையா வழிக்கு பொதி சோறும், பொதி சோறு கட்டி சோறு, உற்ற துணையும், துணை என்ன பேரளவுக்கு துணை இல்ல, உற்ற துணையும் கண்டி இலையாயினும் வெந்ததேயாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கு, கீரையோ அல்லது வெந்த சோறோ பகிர்ந்து ஏற்றவர்களுக்கு தர்மம் முன்னத்தாவும். ரெண்டையும் முருகனை நினைந்து தவத்தை பண்ணுங்கள், முருகன் அடியாருக்கு தர்மத்தை செய்யும். அதான் தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழி திறந்துடுவேன். இவன் வருவான் என்று வழியை திறந்து வைத்திருப்பான், கதவை திறந்து வைத்திருப்பான். இந்த தானமும் தவமும் செய்தவன் வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பான் அங்கு. ஆகையினாலே அப்படி இந்த தர்மம் மிக உயர்ந்ததாகவும் வந்து சிறப்புடையதாகவும் உயிருக்கு உற்ற துணையாகும். அதனாலே யார் தோன்கிறார், சிவன் அடியார், அதான் வாய்மை பார்க்கிறோம். அதனாலே அப்படி நம்பன் அடியவருக்கு திரவியங்களை நல்கணும்.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு நரசிங்க முனையரைய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: நரசிங்க முனையறையர், நரசிங்க முனையறையர் கோடாத நெறிவிளக்கும் குலபரையும் அரசடித்து மாடாக மணிகண்ட சிறுநீரே மணக்கொண்டார். அரசு நெறியிலிருந்து நீதினிலிருந்து கொஞ்சம் மாறுபடாமல் செங்கு நடக்கும் மாடாக மணிகண்டன் திருநீரே வணங்குள்வார். திருநீரே செல்வம் என்று வணங்குள்வார். மாடுன்னா செல்வம், இதுனா திருநீர் தான் செல்வம். இவர்தான் சுந்தரமூர்த்தி வாங்கி வளர்த்தவர் நரசிங்க முனையரையர். ஆனா இதுல அவர் குறிப்பிடல, இன்னும் வேற நரசிங்க முனையரையர் கூட இருக்கலாம். தேராத பெருவளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளும் காவலனார் நரசிங்க முனையரையர். இம்முனையர் பெருந்தகையார் இருந்தரசு புறந்து போய் செம்முனைகள் பல கடந்து தீங்கு நெறி பாங்க

0: வாழ்ந்து சரீரம் போய்விட்டால் அப்புறம் எங்கே ஒரு உறவு போய்ட்டாரது ஏறணும். அது எங்கே உறவு என்பத அறிவுள்ளவரும் தீர்மானம் பண்ணி கொள்கிறார். முன்னமே வந்து போய் தங்குறதுக்கான ரூம வசதி எல்லாம் இடமெல்லாம் தயார் பண்ணிக்கிறேன். மன்றாசுக்கு போறவன் அந்த தகுதி இல்லாதவை அந்த யோசனை இல்லாதவன் போய் சொல்றாரு. அது போல ஏழ ஜீவன் கட்டாயம் போயிடும், போற இடம் எங்க இடம் தீர்மானம் பண்ணி அதுதான் இந்த நாயன்மாருடைய செயலெல்லாம். அது இவர் சிவபெருமான் திருவள்ளியே சாருவதே வேறு என்று சிறவிடையார் கோயில் ஒரு திருச்செங்கும் இருக்குது. கோயில் எல்லாவற்றிலும் சிறப்பான முறையில பூசல் நடக்கக்கூடிய ஆட்சியார். ஆனா இடையார் உயிர் துறக்க வருவனும் அவை காத்து மனவிடை ஆமத்தொடையில் அணிமாறு வெளிப்பொழுது கனவிடையாயிலும் வலுவா கடனாற்றில் இருந்தார். ஆமத்தொடையில் அணிந்தவராகி சிவபெருமானுடைய வெளிப்பொழுது கனவுல கூட வலுவாமல் கடனாற்றி இப்படி பாடுறவரு முதலமைச்சர். இந்த ஊர்ல பாடுறவரு முதலமைச்சர் அப்படிலாம் அரசர்கள் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா திருவாதிர நட்சத்திரம் நட்சத்திரங்கள்ல சிவனை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம் ஆகிரையான வேறு சிவனுக்கு திருவாதிர திருவோணம் ரெண்டு இருக்கு அல்லவா. ஓணம் திருவந்த நட்சத்திரங்கள்ல இந்த திருங்கிற அடைமொழி இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்காகும். திருவோணம் விஷ்ணுவுடையது, திருவாதிர சிவனுடையது. அந்த திருவாதிர நட்சத்திரத்துல சிவபெருமானுக்கு சிறப்பான பூஜனை பண்ணுவார். பால் தயிர் முதலானதெல்லாம் நிறைய அபிஷேகம் பண்ணி புதிய வஸ்திரம் சேர்த்து அலங்காரம் பண்ணி சிறப்பான முறையில பூஜையை முடிப்பார். அதற்கு மேல அடியாளுக்கு சாப்பாடு போடுவாரு. அடியாளு சாப்பாடு போடுறதோட விடாம அவங்களுக்கு 100 பவுன் வச்சு கொடுப்பார். 100 பவுன் குறையாது, 90 முதல்லாம் இல்லாது, 100 பவுன் எல்லாத்துக்கும். அது ஆரணிந்த தலைமுடியாருக்கு ஆதிரநாள் ஒரு நன்றி. வேறு வேறு வழிபாடு விளங்கிய பூசனை நீரணியில் தொண்டர் அடைந்தார்கெல்லாம் நிகழ்வதும் நூறு திருநீர் பூஜைக்கு போனா போருமா, திருநீர் பூஜைக்கு போனா போருமா, நீரணியில் தொண்டர் அடைந்தார்கெல்லாம் நிகழ்வதும் போல் 100 குறையாமல் அழித்து என்ன முடிவு கொடுப்பார். ஆன செயலும் உரை முடிவார். இதே பலகாலம் இது ஒன்று வருகிறார். ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை தொண்டருக்கு விளங்கிய முன் இடும் பொழுது இதனால அடியாளு வரிசை அதிர்த்து 100 பவுன் இவ்வளவு கிராக்கி இல்லாமையது கிடைச்சிருக்கு. தங்கத்தை வந்து மனுஷன் அதிகம் விரும்பாமல் இருந்தது. இப்ப மனுஷன் வெயில் குடிச்சாரு கடவுளுக்குள்ள இருந்தது. மனுஷன் அதிகமா இது பண்ணாம யூஸ் பண்ணாம ஏதோ ஓரளவு இருந்தது. இப்ப வந்து வெறி வெறி வெறி. அதனால அப்படி 100 பவுன் வச்சு கொடுத்தாரு. வரிசை ஆட்டில் இருக்கிறார். அதுல ஒரு அடி சாமியார் புதுசா வந்திருந்தாங்க. அதுல ஒரு சாமியார் புதுசா வந்திருந்தாங்க. அந்த திருவாதிரன்னைக்கு இந்த சாமியாரோட அவங்க ஒரு சாமியாரா திருமதி பூஜை உத்தரகண்ட பூஜை அப்படி சாமியாரோட சாமியாரா வந்திருந்தாங்க. இந்த ஜாமியர்களை அவனை பத்தி தெரியல. இவன் வந்து தினந்தோறும் இந்த மாதிரி பிரசாத காரியங்களை செய்கிறவன் அனாச்சாரமுடைய. இன்னைக்கு இந்த பகுனுக்காக வந்து நிக்கிறாங்க ஜாமியார் வரும்போது அப்படின்னு மற்ற ஜாமியார் எல்லாம் அவனை பார்த்து ரொம்ப அறிமுகப்பட்டு அவை வந்து ஒட்டி நிற்கிறது. சிவங்கை ஒட்டி நிற்கிறது அந்த பெருஜாமியார் ஒட்டி நிற்பான். பழைய சாரம்லாம் அவனுக்கு ஒட்டி எட்டி நிற்பான். மானநிலை அழிதன்மை வருங்காம குழி மலர்ந்த ஊனநிழல் ஏரியராய் ஒருவர் ஏதறிந்து அணிந்தார். மற்றவர்கள் வடிவிருந்த வடிவென்று வருகின்ற குற்ற இகழ்ச்சியராகி ஒழுங்குவார். மற்ற ஜாமியர்லாம் அவரை பார்த்து
1: ஒழுங்கு
0: இதே ராசா கண்டார். கொற்றவரால் எதிர் சென்று கைகொடுத்து கொடுவோம் அந்த குடிச்சாமியார் போய் கும்பிட்டார். வெற்றியினார் தன்னை மிகவும் கொண்டாடி உங்களை போல சிவனடியார் உலகத்திலே குடிச்சாமியார் சீன இளரே

0: உண்மையின் அருளாரு ஞானவிகழ்ந்து அருளாரு நல்லவர்கள் சீலமிருந்திருந்த அடிப்படை ஒழுக்கங்கள் இல்லையானாலும் திருநீர் ஊஞ்சினானா அவனை இகழப்படாது அப்படின்னு திருநீர் ஊஞ்சினாலும் இருக்காரு. இதெல்லாம அந்த நேரத்துக்கு அவனுக்கு உபசாரம் பண்ணுறது பாலவந்தார் தமக்களித்தபடி இரட்டி பொருள் எல்லாத்துக்கும் நூறு போகணும் அவங்கிற கொடுத்து மேலவரை தொழுது இங்கே முடிவடைந்து விளைவிக்கு மாறாது. இவ்வளவு சிறப்பு காட்சி இல்ல மாறுவானா ராஜா என்ன பண்ண மனைவி கிட்ட சொன்னா ராஜியே இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நல்ல சிவனடியாரா பார்த்து கொடுக்கணும் சிவனடியாரா பார்த்து கொடுக்கணும் நம்ம கிட்டதான் பணம் நிறைய இருக்கும் ஒரே பொண்ணுக்கு வச்சிருக்கிறான் நல்ல சிவனடியார் கொடுத்தா அவரு முடியும் நம்ம கிட்டதான் போகும் அப்படின்னு சொன்னானா அதுக்குன்னு மறுநாள் காலையில மந்திரி கிட்ட உத்தரவு போட்டேன் இந்த மாதிரி நல்ல சிவனடியார பார்த்து கொடுப்பா மாப்பிள்ள தயார் வயசு இட வயசா இருக்கணும் பார்த்து கொடுப்பான்னு மந்திரி போய் அந்த சாமியார் இருக்கிற பக்கம் போய் பார்த்தா ஓரளவு தரமா நாடா பார்க்கணும் போய் பார்த்தா இந்த ஜனாதாரத்தை எப்படியோ ஒருத்தன் கேள்வி போட்டிருக்காங்க அவன் சும்மா அழைஞ்சிக்கிட்டு இருந்தாரு கேள்வி முடிச்சுட்டு சும்மா அழைஞ்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டா இது ஒரு நல்ல ஜாதகரான்னு சொல்லி உடனே சாமியார் ஆயிட்டான் சாமியார் ஆகி அந்த சாமியார் வச்சுல உண்மை பார்த்து வயசு 30 வயசு உத்தரா செஞ்சாரு எல்லா ஜாமியார்த்தையும் போய் இந்த மந்திரி கேட்டா ஐயா கொஞ்சம் வயசு ஜாமியாரா பல பேர் இல்லை அவன் போய் மந்திரி கேட்டான் இந்த மாதிரி இந்த ராஜா வந்து இந்த மாதிரி சிவந்தியாருக்கு பொண்ணு கொடுத்து வீட்டு மாப்பிள்ளையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அது உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தா நீங்க எசைவு கொடுக்கலாம் நான் ராஜா கட்டி பண்ணுவேன் ஜாமியார்லாம் என்ன ஐயா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அது வந்து தப்பிச்சு படுத்து வந்திருக்கோம் அப்படின்னு மற்ற ஜாமியார்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த புதுச்சாமியார்கிட்ட போய் சொன்னா அவன் அவங்களுக்கு திரையாட்டிருக்கான் திரையாட்டின உடனே சம்பந்தம் இருக்கிட்ட அரசர்கிட்ட சொல்லிட்டு பார்த்தாரு அப்படின்னு போய் ராஜா என்ன பண்ணாரா ராஜா வந்து பல வகையான சிறப்பு மங்களம் பொருளோட தன்னுடைய வடிவாரங்கள் ஒரு போய் அந்த புதுச்சாமியாரை அழைச்சிருக்கான் நீங்க வந்து என்னுடைய புத்திரியை திருமணம் பண்ணி கொள்ள வேணும் அப்படின்னு புதுசா சாமியார் வேஷம் போட்டேன் புதுசா திடீர்னு சாமியார் வேஷம் போட்டே எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைக்குது பிரச்சாரம் கிடைக்குது நீங்களே நடக்கிறேன் பொய்யா போட்ட போறேன் நெசமா போட்டேன்னா இவ்வளவு பெருமை கிடைக்கும் அதனால நான் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னா நான் இந்த மாதிரி உண்மையான சாமியாரவே ஆகிறேன் உண்மையான பொய்யா போறதுக்கே இவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னா நெசமா போட்டா எவ்வளவு கிடைக்குதுன்னா நெசமாவே ஜாமியாதை பொய்யான்னு அதனாலே அந்த மாதிரி அந்த திருவேடத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் பல வந்து இப்படியும் திருவேடம் போட்டு கொண்டு தவறு செய்கின்றவனும் உண்டானந்தவன் ஆனா அந்த திருவேடத்துக்கு ஒரு பலன் உண்டு அந்த திருவேடத்தை கண்டு தொழுகின்றவனுக்கு பலன் உண்டு அதனால திருவேட அந்த திருநீர் தனி ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு எல்லா ஊர்லையும் அதனாலே இரட்டி பொருளுக்கு வேலவரை தொழுகையும் முடிவடங்கி விலை கொடுத்த இப்பவையே திருத்துறையில் அருமை நீதி எல்லாரும் செவியாட்சி திருமதிய சிந்தையராகி இப்படியே பலகாரம் இந்த மாதிரி சிவனடியாருக்கும் சிவனுக்கும் பூஜையை செய்து தாரம் கொடுக்கணும் இப்படியே பலகாரம் சிவபூசை சிவனியார் இப்படியே செய்து பை வளர்வாள் அரவணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து பாதமலர் நிழல் சேர்ந்து மெய்வகைய வழி அஞ்சி நீளாத வீட்டுக்கு வந்து வழக்கரை சாராத நிலையை பெற்றுவிட்டார் விடனாக அணிந்தவரால் நீத்தொண்டு விளைந்த நிலை உடனாக நரசிங்க முனையர்வரால் தடனாக மதஞ்சுரிய தரஞ்சுரியும் கலஞ்சேரும் கடனாக அதிபத்தல் கடனாக கம்புதப்பாம் அதனால கடல் நாகையாகிய நாகப்பட்டினத்திலிருந்து அதிபத்த நாயனாருடைய புராணத்தை சொல்லுகிறேன் சாட்சியிருக்கிறார். அதையினால இப்படி அரசர்கள் தான் அந்த காலத்துல சமயம் வழங்குவதற்காக சைவ சமயம் வழங்குவதற்காக சைவ சமயத்தை வளர்த்தா மக்கள் நன்னறிவை செய்வார்கள் நன்னறிவை சென்றால் மக்கள் அடுத்தால் போல உயர்ந்து நீடிக்கிறார். இது அரசனுடைய கடமை அரசனுடைய அரசனுக்கு எல்லாரும் புள்ள வருதானே அதனால அந்த உள்ள எழுப்பி வைக்கிற நெறியில பெரிய நாட்டை ஆண்டிருக்கிறார்களா இருப்பது. அது நம்ம நாட்டுலதான் இந்த முறை, நம்ம நாட்டுலதான் இந்த முறை, மற்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி இல்லை. பத்தியே மாதிரி முத்தனாமாரதை பொதுவாடி முத்தியே ஜெருவதற்கருவாயி.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஸ்ரீருத்ர மகிமை. வழங்கியிருப்பவர் திருவையாறு ரமணன் அவர்கள்.
3: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே புற்றி, நாட்டவர்க்கும் இறைவா புற்றி. சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம் பெரியோர்களே, நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சிவஸ்ரீ அண்ணா அவர்களுடைய அருளாசியுடனே வெயில் இனிது என்று மகாகவி பாரதியார் அருளிய வண்ணம், இந்த பூமிக்கு தேவையான மழை மற்றும் உணவு அனைத்திற்கும் ஒளி அனைத்திற்கும் காரணமாகின்ற கதிரவன், அவனுடைய அருள் அதிகரித்து காணப்படுகின்ற நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற நாட்களிலே, அதனை நாம் நொந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் சிவசிந்தனை செய்ய வேண்டும். உலகில் நிகழ்வத எல்லாம் பெருமானுடைய அருள் என்ற எண்ணத்திலே நாம் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருணை திட்டத்தோடு அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஸ்ரீருத்ர மகிமை என்பதனை நாம் பார்க்கின்றோம். அன்னாருடைய திருவடி கமலங்களை பணிந்து தொடங்குவோம். ஸ்ரீருத்ரம் என்பது பரமேஸ்வருடைய வழிபாட்டிலே தொன்று தொட்டு இந்தியா முழுவதும் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்று வேறுபாடு இல்லாமல் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மகா மந்திரம். இதனுடைய பயன்பாடு என்பது தென் தமிழ்நாட்டிலே அதிகரித்து காணப்படுகின்றது. இதனுடைய அருமை பெருமைகளை தமிழ் நூல்கள் கூட வெவ்வேறு இடங்களிலே பறைசாற்றுகின்றன. எடுத்துக்காட்டாக, அருமறை பயனாகிய உருத்திரம் என்று சேக்கிழார் பெருமான் ருத்ர பசுபதி நாயனார் புராணத்திலே கூறுவார். 63 அந்த நாயனார் அன்றாடம் சூரியோதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை கழுத்தளவு குளத்து நீரிலே நின்று தங்களுடைய கிராமத்திலே பெருமானை நினைந்து சஸ்வரமாக உள்ளன்போடு ஒரு சில நாட்கள் இந்த ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் செய்து வந்தார். பெருமான் அந்த பாராயணத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை திருக்கையிலிக்கு எழுந்தருளித்தான் என்பது வரலாறு. ஸ்ரீருத்ரம் என்பது வேதத்தின் சாரம் என்ற கருத்தினை சண்டேச நாயனாருடைய புராணத்தில் கூட கூறுவார். ஸ்ரீருத்ரத்தின் சாரமாகின்ற அஞ்செழுத்தே வேதத்தின் சாரம் என்று அங்கு வருகின்றது. அந்த பிரசனம் நமக்கம் என்றும் கூறப்படுகின்றது. பெருமானை நமகா நமகா என்று வணங்குகின்ற காரணத்தினாலே அதற்கு நமக்கம் என்று ஒரு சிறப்பு பெயர் இருக்கின்றது. இந்த ஸ்ரீருத்ரம் என்பது உருத்திரன் என்ற திருநாமம் தாங்கிய பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய பெருமைகளை கூறுகின்ற சூக்தங்கள் 4 வேதங்களிலும் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, பஞ்சருத்ரம் என்ற 5 சூக்தங்கள் ரிக்வேதத்திலே காணப்படுகின்றன. இவையே சாமவேதத்திலே கானமும் செய்யப்படுகின்றன. இருந்தாலும் யஜுர்வேதத்தினுடைய 101 சாகைகளிலும் காணப்படுகின்ற காரணத்தினாலே நமஸ்தே ருத்ர மன்யவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாகங்களை கொண்ட இந்த மந்திரம் ஸ்ரீருத்ரம் என்ற சிறப்பினை பெறுகின்றது. அந்த ஸ்ரீ என்ற அடைமொழியை பெறுகின்றது. இது யஜுர்வேதத்தினுடைய 101 பிரிவுகளிலும் காணப்படுகின்றதுனால இதற்கு சதருத்ரீயம் என்றும் பெயரானது வழங்குகின்றது. ஏகசதம் யஜுசாகாஸ்தாசு ருத்ரோபனிஷத் ஆம்நாயதே சதசாகாகதம் சாட்சாத் சதருத்ரீயம் உச்சதே என்று ஒரு பாடல் காணப்படுகின்றது. இதன் பொருள், அடியேன் கூறிய வண்ணம், யஜுர்வேதத்தினுடைய கிருஷ்ண யஜுர்வேதம் மற்றும் சுக்ல யஜுர்வேதம் இரண்டு பிரிவுகளுக்கும் சேர்த்து 101 சாகைகள், அதாவது பிரிவுகள் உள்ளன. இந்த பிரிவுகள் அனைத்திலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் சுக்ல யஜுர்வேதம் என்றும் யஜுர்வேதம் பிரிவதற்கு முன்னால் இருந்த ஆதி சாகையாகின்ற மைத்ராயணி சாகையிலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. இதற்கு ருத்ரம் என்ற பெயர் இதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்தோம் என்று சொன்னால், பரம்பொருளுக்கு அவருடைய பெருமைகளை நினைவூட்டும் வண்ணம் திருப்பெயர்கள் பல்லாற்றானும் கூறி வணக்கம் கூறுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றது இந்த ருத்ரத்தினுடைய அமைப்பு. இருந்தாலும் அந்த பரம்பொருளுடைய பெயர்களிலே தலையாயது என்பது ருத்ரநாமா என்ற கருத்து காணப்படுகின்ற காரணத்தினாலே இதற்கு அந்த திருநாமத்தின் அடிப்படையிலே ஸ்ரீருத்ரம் என்ற பெயரானது அமைந்திருக்கின்றது. பரம்பருடைய பெயரினை தமிழிலே பெரும்பெயர் என்று கூறுவார்கள். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலே காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை கூறும்பொழுது பெரும்பெயர் இருக்கை என்று ஒரு இடத்தை கூறுவார் சிக்கலர். அங்கு காணப்படுகின்ற பெரும்பெயர் என்பது மகாதேவ நாமா. பரமேஸ்வருடைய நாமாக்களிலே மிகவும் போற்றப்படுகின்ற நாமாக்கள், ஆழமான கருத்து கொண்ட நாமாக்கள் சிவநாமா, மகாதேவ நாமா மற்றும் ஸ்ரீ ருத்ரநாமா என்று பார்க்கின்றோம். காரிய கடவுளராகின்ற, படைத்து காத்தழிக்கின்ற பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள், அவர்களிலே அழித்தற் கடவுளாகின்ற ஒருவருக்கு ருத்ரர் என்று பெயர் இருக்கின்றதே என்று ஒரு ஐயம் ஏற்படலாம். ஆராய்ந்து பார்த்தால் ரிக்வேதத்திற்கு சூத்திரம் வகுத்த ஆஸ்வலானியர் போன்ற ரிஷிகளுடைய கருத்தின்படி வேதங்களிலே காணப்படுகின்ற எல்லா தெய்வங்களின் பெயர்களும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரருடைய பெயர்கள்தான். தாத்தா பெயரை பேரனுக்கு வைப்பதைப் போல பரம்பொருளின் பெயரே எல்லா தெய்வங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது அடிப்படை கருத்து. ஆகவே படைத்தல் கடவுளுக்கு பிரம்மா என்ற பெயரும், காத்தல் கடவுளுக்கு விஷ்ணு என்ற பெயரும், அழித்தல் கடவுளுக்கு ருத்ரன் என்ற பெயரும் இவையெல்லாம் பரம்பொருளுக்கு ஏற்கனவே உள்ளன என்ற காரணத்தினால் வந்து அமைந்த பெயர்கள் என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். ருத்ரன் என்பது பரம்பொருளின் பெயர் என்பதை அப்பர் பெருமான் நமக்கு மிக அழகாக காட்டுகின்றார். உருத்ரனை உமாபதியை உலகு ஆனானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்சபடி மார்பினானை பகலிரவாய் நீர்வெளியாய் பறந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூராண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே என்பது அவர் அருளிய தேவாரம். உருத்ரன் என்பது பஞ்சகிருத்திய பாராயணனாக இருக்கின்ற, அருவ உருவ அருவுருவ திருமேனிகளை தாங்கியிருக்கின்ற, காரண கடவுளாகின்ற பெருந்தெய்வத்தினுடைய பெயர் வேதத்திலே அவ்வண்ணம் காணப்படுகின்றது. அந்த பெயருக்கு பெயர் காரணம் என்பது பல வகையிலே பெரியோர்கள் கூறுகின்றார்கள். ரோததி இதி ருத்ரஹா. ரோததி என்றால் அழுகின்றான், பெருமான் கண்ணீர் பெருக்குகின்றான் என்று காரணத்தினால் அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். அவன் ஏன் கண்ணீர் பெருக்க வேண்டும்? அவன் கண்ணீர் பெருக்கவும் அந்த கண்ணீர் மணித்துளிகள் தான் ருத்ராட்சங்களாக விளைந்தன, அதைத்தான் நாம எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் கழுத்துல, என்பதனால பெருமான் அழுதான் என்பது தெரிகின்றது. அவன் ஏன் அழுகின்றான் என்று கேட்டால், வேதங்களையும் ஆகமங்களையும் சாதுக்களையும் நல்ல நெறிகளையும் அருளாளர்களையும் படைத்தும் கூட நம்மிலே பலரும் தெய்வ சிந்தனை இல்லாது அரிய மானுட பிறப்பினை வீணாக்குகின்றோமே என்று நமக்காக உருப்படாத ஒரு பிள்ளையை குறித்து தாயும் தந்தையும் வருத்தப்படுவதைப் போல கடவுள் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினான் என்பதனால அவனுக்கு ருத்ரன், தானே அழுகின்றவன் என்ற பொருளிலே வருகின்றது. இந்த ருத்ராட்ச மாலையை தரிக்கும் பொழுது பெருமான் நமக்காக அழுதான் என்ற கருத்திலே அவன் கருணையை இணைந்து நாம் தரித்தோம் என்று சொன்னால் அவருடைய கருத்திற்கேற்ப நாம் செவ்வனே நடந்து கொள்வோம் என்பது அதன் பயனாகும். இந்த ருத்ரநாமாவிற்கு இன்னொரு பெயர், பொருட்காரணம், பெயர் காரணம் என்னன்னு கேட்டா, ரோதயதி இதி ருத்ரஹா. அழச் செய்கின்றான் என்பதனால் அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். அழுதால் உன்னை பெறலாமே என்று திருவாசகம் கூறுகின்றது. அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று சம்பந்த பெருமான் கூட பிரம்மதீர்த்த கரையிலே அம்மே அப்பா என்று அழுதனால ஞானப்பாலினை பெற்றார். அழுவதனாலே கண்களிலே இருக்கின்ற அழுக்கு நின்றுவதைப் போல உள்ளத்திலே இருக்கின்ற சித்தமலமானது அருகின்றது. அவனும் பெருமானுடைய கருணைக்காக அழுகின்ற நிலை என்பது ஒரு பக்குவியான ஆன்மாவிற்கு பெருமானுடைய அருளினாலே வந்து அமைகின்றது என்பதனால தன்னை எய்த நினைப்பவர்களுக்கு எய்ததற்குரிய தகுதியை தருவண்ணம் அவர்களை அழ அடிக்கின்றான் பெருமான். இன்னொரு பொருள், ருத்து என்ற சொல்லுக்கு துன்பம் என்பது பொருள். துன்பங்களிலே தலையாய துன்பம் என்பது பிறவி துன்பம். ருத்து சம்சார துக்கம், ருதம் தத்து சம்சார துக்கம் திராவயதி இது ருத்ரஹ. நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குகின்றான் என்பதனால் அவனுக்கு உருத்திரன் என்று பெயர். ஆனால் இந்த உருத்திர சப்தத்திற்கு வேதமே பொருள் காண்கின்றது. வேதத்திலே அதர்வ சிரஸ் என்று ஒரு உபநிஷதம் அதர்வண வேதத்திலே காணப்படுகின்றது. அந்த உபநிஷதத்திலே ஒரு பகுதி ஓங்காரத்தின் பரியாய நாமாக்களுக்கு பொருள் விளக்கம் தருகின்றது. அத கஸ்மாதுச்சதே ஓங்கார இதி, எதனால் இறைவன் ஓங்காரம் என்று கூறப்படுகின்றான். அத கஸ்மாதுச்சதே பிரணவ இதி, அவனுக்கு எதனால் பிரணவம் என்று பெயர் வந்து அமைகின்றது. அத கஸ்மாதுச்சதே ஈஸ்வர இதி மகேஸ்வர இதி என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு பெயர் காரணம் கூறுகின்றது. அதிலே உருத்திர நாமத்திற்கும் காரணம் கூறுகின்றது. அத கஸ்மாதுச்சதே ருத்ர இதி யஸ்மாத் யோகிபிஹி அனன்ய பக்தைஹி த்ருதம் அஸ்ய ரூபம் உபலப்யதே தஸ்மாது உச்சதே ருத்ர இதி. ஒரு கண்ணாடி முன்னால் நாம் நின்றால் நம்முடைய முகத்தினுடைய நிழல் கண்ணாடியிலே தெரிவது உடனே நிகழ்கின்றது. அதே போல தங்களுடைய இந்திரியங்களை அடக்கி பெருமானுடைய திருவடியை தவிர வேறென்றிலும் வேறொன்றிலும் நாட்டமில்லாது அன்பு செய்கின்ற யோகிகளுக்கு பெருமானுடைய சந்நிதி விசேடத்தினாலே பெருமானுடைய சிவத்தன்மையாகின்ற ருத்ர ரூபம் துருத்தம் உபலப்யதே உடனே கிட்டிவிடுகின்றது அவர்களுக்கு. அவ்வாறு பெருமான் பெருங்கருணையாளனாக பக்குவியான ஆன்மாவிற்கு தன்னை உடனே தந்துவிடுகின்றான். ருத்ரனுடைய ரூபம் அஸ்ய ரூபம் துருத்தம் அனேன உபலப்யதே, சிவனாருடைய அந்த சிவத்தன்மை என்பது அவனுடைய பக்தனுக்கு உடனே கிட்டுகின்றது என்பதனாலே அவனுக்கு ருத்ரன் என்று பெயர் என்று அத்வைத சித்தாந்த முக்தியை கூறும் வண்ணமும் அவருடைய பெயரானது அமைந்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுமல தாழக்குறிஞ்ச பதிகத்திலே சேர்வார் தாமே தானாக செய்யுமவன் என்று கூறுகின்றார். என்னுடைய உடைமை பொருள் ஒன்றை நான் உங்களுக்கு தரலாம், உரிமை பொருளை கூட தரலாம், ஆனால் என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. என்ன காரணம்? என்னுடைய ஜீவஸ்வரூபம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு நான் அடிமை என்பதனால என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. உலகிலே தன்னை ஒருவன் உயிர்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால் அவன் சர்வ சுதந்திரனாக இருக்க வேண்டும் என்பதனால பரமேஸ்வரன் சர்வ சுதந்திரனாக இருப்பதனால்தான் அவருடைய சிவத்தன்மையை உயிர்கள் முக்தி நிலையிலே பெறுகின்றன என்பதனால அப்படி சர்வ சுதந்திரனாக இருக்கின்ற பரம்பொருளுக்கு ருத்ரன் என்று பெயர். அவனை போற்றுகின்ற பகுதிக்கு ஸ்ரீ ருத்ரம் என்று பெயர். வேதங்கள் தோறும் ருத்ர சுக்தங்கள் இருந்தாலும் யஜுர்வேதத்திலே காணப்படுகின்ற நமஸ்தே ருத்ர மன்னவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாக்கங்களை கொண்டது. அனுவாக்கம் என்பது வேதம் என்பது காண்டங்கள் என்ற பெரும் பிரிவுகளாக காணப்படும். அந்த காண்டங்கள் பிரசனங்கள் அல்லது அத்தியாயங்களாக காணப்படும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கின்ற சிறு உட்பிரிவுக்கு அனுவாக்கம் என்று பெயர். 11 அனுவாக்கங்களாலே ஆகியது இந்த ஸ்ரீ ருத்ர பிரசனம். அதனால் இதற்கு ருத்ர ஏகாதசினி என்றும் பெயர். பெரியோர்கள் கூறுவார்கள், ஒருவர் அன்றாடம் பாராயணம் செய்ய வேண்டியவை 5 நூல்களாம். அவை யாவை என்று கேட்டால் ஸ்வசாகோபனிஷத்து, கீதா, விஷ்ணோர் நாம சகஸ்ரகம், ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம், நித்யம் ஆவர்த்தையே புதகா. அறிஞன் ஒருவன் தன்னுடைய வேத கிளைக்கு உரிய உபனிஷதம். ஆகவே ஒவ்வொரு வேத கிளைக்கும் உரியதாக ஒரு உபனிஷத்தான் உள்ளது என்ற கருத்தானது பெரியோர்கள் கொண்டிருக்கிறார்கள். நாம் அத்தியனம் செய்யக்கூடிய இயல்பான நம்முடைய சாகையினுடைய உபனிஷத்தையும் பகவத்கீதையையும் திருமாலுடைய சகஸ்ரநாமத்தையும் புருஷ சுக்தத்தையும் ஸ்ரீருத்ரத்தையும் அன்றாடம் ஒருவன் ஆவர்த்தி செய்ய வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வளவையும் ஒருவன் பாராயணம் செய்வதற்கு நேரம் அதிகமாக பிடிக்கும். கீதை என்பது 700 ஸ்லோகங்களால் ஆகியது. அவரவர் கிளையிலே இருக்கின்ற உபனிஷத் சிறியதாக இருக்கலாம் அல்லது பிருகதாரண்யம் போல பெரிய உபனிஷத்தாக கூட இருக்கலாம் என்பதனால மிகவும் நேரம் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதிலே அவசியம் பாராயணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று யாதாவது ஒன்றை குறிப்பிட்டு கூற வேண்டும் என்று சொன்னால் அதனை வேதமே கூறுகின்றது. எப்படி கூறுகின்றதுன்னு கேட்டா, கைவல்ல உபநிடதம் என்ற ஒரு உபநிடதம் அதர்வணவேதத்தை சார்ந்தது. அது ஸ்ரீருத்ரத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது, எஸ் சதருத்ரீய மதியதே சோக்னி பூதோ பவதி சுராபானாத் பூதோ பவதி பிரம்மஹத்யாத் பூதோ பவதி கிருத்யா கிருத்யாத் பூதோ பவதி தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரித்தோ பவதி அத்தியாசிரமி சர்வதா சகிருத்வா ஜபயத் என்று கூறுகின்றது. இந்த மந்திரத்தின் பொருள் என்னன்னு கேட்டா, யாரோ இவன் சதருத்ரீயம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீருத்ர பிரசனத்தை அன்றாடம் ஓதுகின்றானோ, அவன் நெருப்பிலே தூய்மை செய்யப்பட்டவனை போல் பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். அவன் செய்யத்தகாத செயல்களை செய்த குற்றத்தில் இருந்தோ, செய்ய வேண்டியவற்றை செய்யாத குற்றத்தில் இருந்தோ, பிரம்மகத்தி போன்ற பெரும் பாவங்களில் இருந்தோ, கல்குடித்தல் போன்ற பாவங்களில் இருந்தோ இந்த ருத்ரத்தை ஓதுவதனாலே விடுபடுகின்றான். ருத்ரத்தை ஓதிய ஒருவன் காசி யாத்திரை செய்த பயனை அடைகின்றான் என்ற காரணத்தினாலே ஒருவன் அத்தியாசிரமியாக இருந்து, அதாவது திருநீறு அணிந்தவனாக இருந்து, அத்தியாசிரமி என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் திருநீறு அணிதல் என்பதுதான். அந்த திருநீறு அணிந்தவனாக இருந்து இந்த ருத்ரத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டு வர வேண்டும், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓத வேண்டும் என்று வேதத்திலே விதி காணப்படுகின்ற காரணத்தினாலே, அன்றாடம் ஓதத்தக்க நூல்களிலே தலையாயது என்பது ஒரு முறையாவது ஓதித்தான் ஆக வேண்டும் என்று அந்த நிர்பந்தம் இருப்பது ஸ்ரீ ருத்ரத்திற்கு மட்டுமே என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். இந்த தெளிவினை ஐந்து நூல்களை கூறிய அந்த ஸ்லோகத்திலும் பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். ருத்ரஞ்ச என்று ஒரு சகாரத்தினை ருத்ரத்தோடு சேர்த்து, அதுவே இந்த நித்திய பாராயண நூல்களிலே தலையாயது, அதனை ஒருவன் ஒருவேளையாவது ஒரு நாளைக்கு பாராயணம் செய்யாது இருக்கலாகாது என்ற குறிப்பினை அந்த சகாரத்தினாலே கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீருத்ரம் என்பது யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதா பாகத்திலே இருக்கின்றது, கர்மகாண்டத்திலே இருக்கின்றது. இருந்தாலும் இதனுடைய பெருமை கருதி, இதனுடைய பயன் கருதி, இது முக்தியை விளைவிப்பது என்ற பயனை கருதி, இதனை ஞான காண்டத்திலே ஒரு பகுதியாகவும் கருதுகின்றார்கள் என்பதனால் இதற்கு ருத்ரோபனிஷத், ருத்ரமாகின்ற உபனிஷத் என்ற ஒரு பெயர் வழங்குகின்றது என்று பார்க்கின்றோம். உருத்திரன் அவருடைய வழிபாடு என்பது ஒரு முழுமையான வழிபாடாகும். பல தெய்வங்களை வழிபட்டாலும் உருத்திரனை வழிபட்ட பலன் கிட்டாது. ஆனால் உருத்திரனை வழிபட்டால் நாம் வழிபடாது கைவிட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட அந்த பயனானது நமக்கு கிட்டும் என்பதையும் பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். விருட்சஸ்ய மூல சேகேன சாகா புஷ்யந்தி வை யதா சிவே ருத்ர ஜபாத் பிரீதே பிரீதா ஏவாஸ்ய தேவதாக அதோ ருத்ர ஜபாதேவ முக்தி முக்தி பிரசித்ததா என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய பொருள் என்னென்ன, ஒரு மரத்தினுடைய வேரிலே தண்ணீர் ஊற்றுவதனால அதனுடைய கிளைகள் எவ்வாறு செழிக்கின்றனவோ, அதை போலவே ஸ்ரீருத்ரனை அந்த பரம்பொருளை இந்த ருத்ர சூக்தத்தினாலே ஜபம் செய்து வழிபடுவதனாலே எல்லா தெய்வங்களுக்கும் திருப்தி உண்டாகின்றது. அவ்வாறு அவர்களுக்கு சந்துஷ்டி உண்டாவதனால பிற தெய்வங்களும் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் என்பதனால ருத்ர ஜபத்தினாலே ஒருவனுக்கு இம்மை மறுமை பலன்கள் கிட்டுகின்றன. என பரம்பொருளை தவிர வேறு எந்த தெய்வத்தினாலும் மறுமை பயனாகின்ற முக்தியை தர இயலாது. ஆனால் இம்மை பயன்களை தருவதற்கென்று எண்ணிறந்த தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வழிபடாமலேயே அந்த பயனை பெற வேண்டும் என்று சொன்னால் ருத்ர ஜபத்தினால் பெறலாம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒருவன் ஒரு நல்ல வினையின் பயனை பெறுவதற்கும் சித்தசுத்தியை பெறுவதற்கும் முக்தியை பெறுவதற்கும் பெருந்தடையாக இருப்பது எது என்று கேட்டால், அவன் செய்த தீவினையின் கூட்டம், பாவத்தின் பலன். அந்த நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் கழுவாயாக ஒரு ஜபம், ஒரு மந்திரத்தின் ஜபம் உண்டு என்று சொன்னால் அது ஸ்ரீ ருத்ர நாம ஜபம்தான் என்று பார்க்கின்றோம். கைவல்ய உபநிடதத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த மந்திரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. எஸ் சதருத்ரீய மதியதே சோக்னி பூதோ பவதி, யார் ஒருவன் இந்த ஸ்ரீருத்ரமாக இந்த சதருத்ரியத்தை ஓதுகின்றானோ அவன் நெருப்பினால் தூய்மை செய்யப்பட்டவனை போல பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். சுராபானாத் பூதோ பவதி, கல்குடித்த பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்மஹத்யாத் பூதோ பவதி, அந்தனனை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். கிருத்யா கிருத்யாத் பூதோ பவதி, செய்யத்தக்கவற்றை கைவிடுகின்ற குற்றம், செய்யத்தகாதவற்றை கடைபிடிக்கின்ற குற்றம் ஆகிய பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரிதோ பவதி, காசி யாத்திரை செய்து காசியிலே வசிக்கின்ற பலனை பெறுகின்றான். அத்தியாசிரமி, அவன் திருநீறு அறிந்தவனாக இருந்து கொண்டு சர்வதா எப்பொழுதும் சக்ருத்வா அல்லது ஒரு முறையாவது ஜபேத் இந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபிக்க கடவன் என்று விதியானது காணப்படுகின்றது அதர்வண வேதத்திலே என்று இதனுடைய பெருமையை பார்க்கின்றோம். உலகத்திலும் இன்றைக்கு சஷ்டத்திய பூர்த்தி என்றால் ருத்ரேகாதசி ஜபம் அந்த நாளை கொண்டு செய்வித்து அந்த கலசத்திலே பெருமானை ஆவாகனம் செய்து பெருமாட்டி ஆவாகம் செய்து ஏகாதசி ருத்ரர்களை ஆவாகனம் செய்து அந்த கலசத்தினாலே சஷ்டத்திய பூர்த்தி செய்து கொள்கின்ற தம்பதிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். என்ன காரணம்? 60 வயது பூர்த்தி செய்தது என்பது ஒரு பெருமை. ஆனால் அன்றாடம் நாம் ஈட்டுகின்ற பாவமும் நாம் அறிந்து செய்வனவும் அறியாத செய்வனவும் பல பல. 60 வயதிற்கு வரையிலும் ஈட்டிய பாவத்திற்கு ஒரு கழுவாய் வேண்டும் என்பதற்காகவே ருத்ர ஏகாதசினி என்ற பிராயசித்த கர்மாவானது அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்திலே பாவத்திற்கு பெரும் கழுவாயாக அமைவது ருத்ர ஜபம்தான் என்பது அனுஷ்டானத்திலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, பரம்பருடைய இனிய திருநாமங்களை தொகுத்து வணக்கம் கூறுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய சிறப்பினை சாமவேதத்தினுடைய ஜாபாலி என்ற உபநிஷதமானது கூறுகின்றது. ஜாபாலி என்ற உபநிஷதத்திலே அந்தன சிறுவர்கள் பிரம்மச்சாரிகள் யாஜ்ஞவல்கியர் என்ற மகரிஷியினை சென்று கண்டு எங்களுக்கு முக்தி பெற்றுக்கு ஒரு மந்திரத்தை நீங்கள் உபதேசியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அவர் புன்முறுவல் பூக்கின்றார். நீங்கள் எல்லாம் வேதத்தை அத்தியனம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் சாகையிலே நீங்கள் ஸ்ரீருத்ரத்தினை ஜபித்திருப்பீர்கள், ஓதியிருக்கிறீர்களா கேட்கும் பொழுது ஆம் ஓதியிருக்கின்றோம் என்று சொன்னவுடனே அந்த மந்திரத்தை விட முக்திக்கு சிறப்பான வழி கிடையாது, உங்களுக்கு புதிய மந்திரம் தேவையில்லை. அதற்கு ஒரு காரணம் கூறுகின்றார், அந்த ஸ்ரீருத்ரத்திலே வருகின்ற நாமாக்கள் எல்லாம் பெயர்கள் எல்லாம் அமுதத்தினுடைய நாமாக்கள், மரணத்தை மாற்றுகின்ற அமுதத்தினுடைய நாமாக்கள், அமிர்தசிய நாமானி என்று கூறுகின்றார். அமுதம் என்ற சொல்லினாலே வேதத்திலே யாண்டும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரனை கூறப்படுகின்றான். புருஷ சூக்தத்திலே கூட அமிர்தம் என்ற சொல்லினாலே ருத்ரன் கூறப்படுகின்றான் என்று பாஷ்யகாரர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இவ்வாறு பரம்பருடைய பெயர்களை எல்லாம் தொகுத்து கூறுகின்றது ஒரு முதல் ஏற்பாடாக இந்த ஸ்ரீருத்ரம் என்பதனால பெருமானுடைய அர்ச்சனையிலும் தொன்று தொட்டு இந்த ஸ்ரீருத்ர பிரசுரத்திலே வருகின்ற நாமாக்களை தொகுத்து அர்ச்சனை செய்கின்ற வழக்கம் வழிபாட்டு முறையானது உரையிலே காணப்படுகின்றது. அதற்கு ஸ்ரீருத்ர திரிசதி என்று பெயர். நாம் நினைத்த எல்லா வரங்களையும் பெறுவதற்கு கடவுளை நமகா என்று வணங்கி போற்றி வழிபட வேண்டும் என்று வேதமே விதிக்கின்றது. அவனுடைய வழிபாடுகளிலே மிக எளிமையான வழிபாடு அவனை வணங்குவதாகும். அவனை வணங்குவதனாலேயே மிக பெரிய பலன்களை நாம் பெறலாம் என்று தைத்திரிய உபநிஷதமானது நமக்கு காட்டுகின்றது. தம் நமயித்யுபாசீத நம்யந்தே அஸ்மை காமாக, பரம்பொருளாகின்ற கடவுளை ஒருவன் நமகா போற்றி என்று உபாசிக்க கடவன். அவ்வாறு வழிபடுவதனால அவருடைய விருப்பங்கள் எல்லாம் அவன் காரடியிலே வந்து கிடக்கின்றன, அவனை வழிபடுகின்றன என்றால் அவன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்கின்றான். அவன் வேண்டுவதெல்லாம் கிட்டுகின்றன என்பது அர்த்தம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பான் கண்டாய் என்ற கடவுளை நாம் போற்றி போற்றி என்று வணங்குவதனாலேயே வழிபாடானது சிறப்பாக நிறைவேறுகின்றது. நமகா என்ற சொல்லுக்கு நமமா என்ற தியாகமே பொருளாக இருக்கின்றது. பெருமானே என்னுடையது அன்று, எல்லாம் உன்னுடையதே என்ற அந்த தியாக புத்தியோடு அவனை நமகா என்று திருவடியிலே எவன் ஒருவன் வணக்கம் செலுத்துகின்றானோ அவன் முக்தியை பெறுகின்றான். அந்த முக்தியை பெறுவதற்குரிய வழிபாட்டு மந்திரங்களிலே தலையாயது என்பது வேதமே அவனை வணங்குகின்ற இந்த வழிபாடு. அவ்வாறு வேதமே அவனை நமஸ்கரிக்கின்றது. இன்னொருவர் நமஸ்கரிப்பதாக வேதம் கூறுகின்ற இடம் இல்லை. வேதம் தானே அவனை நமஸ்கரிக்கின்றது. வேதமே கடவுளை வணங்குமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. வணங்கும் என்று தேவாரம் கூறுகின்றது. பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரை காடா என்று ஆளுடை பிள்ளையார் கூறுகின்றார். வேதாரண்யத்திலே வேதங்கள் அநேக காலமாக சிவபெருமானை பாதங்களிலே மலரிட்டு வணங்கின என்று பார்க்கின்றோம். அவை எவ்வாறு வணங்கியிருக்கும்? இந்த ருத்ரத்தினால் தான் வணங்கியிருக்கும் என்பது தெளிவு. எடுத்த எடுப்பிலேயே பெருமானுடைய சிரத்திற்கு வணக்கம், அவருடைய உயர்ந்த தோள்களுக்கு வணக்கம், அந்த தோளிலே அவன் தாங்கியிருக்கின்ற வில்லிற்கு வணக்கம், அந்த வில்லிலே அவன் பூட்ட இருக்கின்ற அம்பிற்கு வணக்கம். பெருமானை இந்த அம்பினை உயிர் பகையாகின்ற மலத்தை நோக்கி செலுத்துவாயாக, நீ எப்பொழுதும் என்னை உன் கருணை கண்ணால் காத்து வர வேண்டும் என்ற பொருளிலே ருத்ரமானது தொடங்குகின்றது என்று பார்க்கின்றோம். வேதத்திலே அமைப்பு எப்படி இருக்கின்றதுன்னு கேட்டா, ஒவ்வொரு பிரசனமாகின்ற அத்தியாயம் ஒரு கருத்து கொண்ட அனுபாக்கங்களிலேயே முழுவதும் நிறைவேறுவது இல்லை. ஆனால் நமகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ருத்ர பிரசனம் மட்டும் அதனுடைய 11 அனுபாக்கங்களும் இறைவனை வணங்குகின்ற ஒத்த கருத்து கொண்ட சிங்கிள் டாபிக்ல அமைந்த ஒரே ஒரு பிரசனம் வேதங்களிலே யான் அறிந்தவரையிலும் இந்த ருத்ர பிரசனம் தான். என்பதனால இது ஒரு சிறப்பு. அதாவது இறைவனை வணங்குவதற்கென்ற அந்த பர்பஸ் ஓரியன்டாக அந்த தாற்பயத்தோடு உள்ள கிளையோடு வேதமே நமக்கு இதனை பெருங்கருணையோடு வேத மாதா என்கின்ற அந்த தாயார் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த ருத்ரத்தை ஓதி இறைவனை வழிபடுவதனால நமக்கு முக்தி கிட்டுகின்றது. அந்த முக்திக்கு கிட்டுவதற்கு என்ன குறி, அடையாளம் என்ன? ஒருவன் முக்திக்குரியவன் என்ற அடையாளம் என்னன்னு கேட்டால் அவன் கருணை கடலாக இருக்க வேண்டும், அவன் துறவு மனப்பான்மை கொண்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு பகையே உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த ருத்ரத்தை வழிபடுவதனால ஒருவனுடைய பகைமை உணர்ச்சி என்பது அறவே நீங்குகின்றது. ஏன், இந்த ருத்ரத்திலே கடவுளை எவ்வாறு வழிபடுகின்றது வேதம் என்று கேட்டால், அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று வழிபடுகின்றது. ருத்ரன் எல்லா தேவர்களாக இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், எல்லா மக்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், அவன் எல்லா உயிரினங்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், அவன் ஜடப்பொருள்களாக கூட இருக்கின்றான். அவன் காணப்படும் எல்லா உருவங்களாகவும், அந்த உருவங்களை கடந்த பரம்பொருளாகவும் அவனே இருக்கின்றான். சர்வோவை ருத்ரஹா தஸ்மை ருத்ராய நமோஸ்து. எல்லாமாக இருப்பவன் ருத்ரன் என்பதனால அவனுக்கு வணக்கமானது செலுத்தப்படுகின்றது. வணங்குவதற்கு உரிய கடவுள் யார் என்று கேட்டால், எந்த கடவுள்? எல்லாமாக இருக்கின்றவனோ, சர்வன் என்ற திருப்பெயரை தாங்கியவன் அந்த ருத்ரனே வணங்கத்தக்கவன். அந்த ருத்ரனை பற்றி இந்த ருத்ர பிரசனம் சொல்லும் பொழுது, அவன் பஞ்சபூதங்களிலே இருக்கின்றான் என்பதை சிறப்பாக கூறுகின்றது. யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சுய ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேச தஸ்மை ருத்ராய நமோஸ்து. எந்த உருத்ரன் நெருப்பிலே இருக்கின்றானோ, நீரிலே இருக்கின்றானோ, தாவரங்களிலே இருக்கின்றானோ, பெரிய உலகங்கள் அனைத்திலும் உள்புகுந்து கலந்தவனாக காணப்படுகின்றானோ, அந்த ருத்ரனுக்கு இந்த வணக்கமானது செய்யப்படுகின்றது, உரித்தாகின்றது என்ற மந்திரத்தினுடைய பொருள். அதாவது இந்த மந்திரத்தை ஓதுவதனால ஒருவனுக்கு நீரிலோ நெருப்பிலோ காட்டிலோ மரணமானது சம்பவிப்பதில்லை என்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? அங்கெல்லாம் ருத்ரன் காக்குங்கடவுளாக இருப்பதை இவன் உணர்ந்து ஓதுகின்ற காரணத்தினாலே நீரிலே மூழ்கடிக்கப்படுவன் மூழ்காது தப்பிக்கின்றான், நெருப்பிலே தூக்கி போடப்பட்டவன் வேகாது தப்பிக்கின்றான், காட்டிலே வழிதெரியாது திகைக்கின்றவன் ஒருவன் வழிகாட்ட வந்து சேர்கின்றான் என்று அவன் உலகிலே காக்கப்படுகின்றான் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ருத்ரத்திலே இறைவன் எப்படியெல்லாம் வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றான் என்று கேட்டால், ஊத்தவனாக, இளையவனாக, உறங்குபவனாக, விழித்திருப்பவனாக, ஓடுகின்றவனாக, நிற்கின்றவனாக, மிகவும் உயர்ந்தவனாக, மிகவும் தாழ்ந்தவனாக, குதிரையாக, குதிரையை செலுத்துவனாக, நாய்களாக, நாய்களை பிடித்து தின்பவர்களாக, நாயாடியார்க்கிடமாவது நந்திரு நாவலூரே, நாயனை வளர்த்து கொண்டிருப்பான், பசிக்கும் போது அதையே அடித்து தின்று விடுவான், அப்படிப்பட்ட கீழ்மகனாகவும் கடவுளே இந்த ருத்ரமானது காட்டுகின்றது. என்று கூறுகின்றது. தச்சனாக, குயவனாக, கருங்கொல்லனாக, பொற்கொல்லனாக, வேடனாக, துறவியாக, ஏன் திருடனாக, மிகப்பெரிய திருட்டிலே வல்லவனாக, இப்படியெல்லாம் எல்லாமாக ருத்ரனானவன் இங்கு போற்றப்படுகின்றான். இதனுடைய பொருள், எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிர்க்கு உயிராக இருக்கின்ற ஒரே கடவுள் ருத்ரன் என்பதாகும். உயிர்கள் பல திறத்தன, ஆனால் ஜீவ சாட்சியாக உயிர்கள் தோறும் ஒரு மரத்தின் ஒரு கிளையிலே அருகருகே இருக்கின்ற பறவைகளைப் போல, ஒவ்வொரு உயிரும் எடுத்திருக்கின்ற மரக்கிளை போலும் உடம்பிலே ஜீவனாகின்ற உயிர்க்கு அருகிலே காணப்படுகின்ற மாறாத கடவுளாகின்ற துணை, அந்த துணையாக இருப்பவன் ருத்ரன் என்பதைத்தான் அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று இங்கு வேதம் காட்டுகின்றது. என்பதனால உயிர்கள் பல என்றும் கடவுள் ஒருவன் என்றும் அந்த உண்மையான சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உண்மையை இந்த ருத்ரத்திலே அது நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த உண்மை வேதங்களிலே பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்வேதாசுத்திரம் முதலிய உபநிடதங்களிலும், யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதைகளிலும், ஏகோஹி ருத்ரஹா ந த்விதீயாய தஸ்தே என்று காணப்படுகின்றது. உருத்ரன் என்பவன் ஒருவன், அவனுக்கு இணையாக இரண்டாம் அவன் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த சித்தாந்த கருத்தினை நிறுவும் வண்ணம் இந்த போற்றுதல் அமைந்திருக்கின்றது. கடவுள் எல்லா வடிவங்களையும் பெற்றிருக்கின்றான் என்பதனால அந்த வடிவங்கள் தோறும் மாறாத ஒருவனாக அவன் இருக்கின்றான் என்ற உண்மையை இந்த ருத்ரமானது நம்முடைய நெஞ்சத்திலே ஆழமாக பதிக்கின்றது. இதனை ஓதி வருவதனால நமக்கு உலகத்திலே எந்த உயிரினத்திலும் பகைமை உணர்ச்சி என்பது நீங்கி விடுகின்றது. எல்லா இடத்திலும் கடவுளை காண்கின்ற அந்த அத்வைத ஞானமானது சித்திக்கின்றது. ஈஸ்வரோ ஜீவகலையா பிரபிஷ்டோ பகவான் இதி. எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரினுடைய உயிரின்ற ஏகதேசத்தை பார்க்காமல் உயிர்கள்தோறும் துணையாக இருக்கின்ற அந்த கடவுளை பார்க்கின்ற பக்குவமானது ருத்ர பாராயணத்தினாலே ஒருவனுக்கு சித்திக்கின்றது. ஆகவே அவன் முக்திக்கு உரியவனாக ஆகின்றான் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள்.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
5: சிஷ்யனது சரீரத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரமயமான அந்த சரீரத்தில், பாஷ சூத்திரத்தில் அந்த இந்த இடத்தில் முடிச்சு போடக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் கிரந்தி கல்பன கிரம. தத் சூத்திரம் கலாஸ்தானேஷு பிரம்மரந்திர பூமத்திய கள நாபி ஜானுஷு குங்குமாதினா சம்ருஜ்ய. அந்த அந்த கலைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய வியாப்தி ஸ்தானத்தில் குங்குமங்களால் அந்த இடத்தில் குங்குமம் போன்ற பொருளால் அடையாளத்தை செய்ய வேண்டும். சிஷ்யனது சரீரத்தில் அந்த பிரம்மரந்திர பகுதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் நாம் குங்குமத்தினால் அடையாளம், இது சாந்தி தீர்த்த கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தினுடைய புருமத்தியாகிய புருவ மத்தியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய பாஷசூத்திரம், அந்த இடமானது, அந்த இடம் குங்குமத்தினால் அதை அடையாளம் செய்ய வேண்டும். சாந்தி கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனது கழுத்து பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தினால் அடையாளம் செய்ய வேண்டும், இது வித்யா கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். சிஷ்யனது நாபிஸ்தானத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும், இது பிரதிஷ்டா கலைக்கான வியாப்தி, அந்த முடிவினுடைய ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும், இது பிரதிஷ்டா கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். இவ்வாறு அடையாளம் செய்து அந்த சூத்திரத்தில் சிவபெருமானை சாங்கமாக பூஜை செய்து அடுத்து ஓம் ஹஹ ஹும் பட் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு முறையே அந்தந்த இடத்தில் இது சிஷ்ய சிரசூத்ரே சபுஷ்ப நாராஜ முத்ரையா சந்தாட்டிய, அந்த சிஷ்யனுடைய அந்த சூத்திரத்தில் ஒரு கையில் இரண்டு கைகளிலேயும் புஷ்பங்களை எடுத்து நாராஜ முத்ரையை கொண்டு அந்த புஷ்பத்தினால் அந்த சூத்திரத்தை தாடனம் செய்து ஓம் ஹௌம் சாந்தி தீர்த்த கலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தின் உள்ளே, சிஷ்யனுடைய சூத்திரத்தின் உள்ளே ஆச்சாரியரானவர் பாவனையாக உள்ளே நுழைந்து கிரகித்வா அந்த குங்குமம் அடையாளம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்தந்த கலைகளை, முக்கியமாக சாந்தி தீர்த்த கலையை, அந்த கலையானது சிஷ்யனுடைய அந்த நெற்றி பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து பிரம்மரந்திர பர்யந்தம் இருக்கக்கூடிய இடத்தில் சாந்தி தீர்த்த கலை வியாப்தமாக இருக்கிறது, அதை கையில் கிரகணம் செய்து சுவாகாந்தேன த்ரியாகுதீஹி தத்வா அக்னிகுண்டத்தில் ஒரே சமயத்தில் அக்னிகுண்டத்தில் மூன்று முறை சாந்தி தீர்த்த மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் ஆகுதி செய்து ஓம் ஹ்ரௌம் ஹௌம் ஹ்ரௌம் பகவன் சாந்தி தீர்த்த கலாபாஷம் மலகர்ம சாக்த தத்துவ புவனாதி வியாபகம் பந்த பந்த ஹும்பட் இதி சூத்ரே கிரந்திம் குறியாது. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தில் பிரம்மரந்திர ஸ்தானத்தில் சாந்தி தீர்த்த கலையின் பொருட்டு கிரந்தியை செய்ய வேண்டும். இதன் பொருள், பகவன் சிவபெருமானே சாந்தி தீர்த்த கலாபாஷம், இந்த சாந்தி தீர்த்த கலை என்ற இந்த பாஷமானது வியாபகமானதாக மாற வேண்டும். எங்கு வியாபகமாக இருக்க வேண்டும்? இந்த சாந்தி தீர்த்த கலையானது மலங்களையும் ஆணவ மலத்தையும் கர்ம மலத்தையும் அதுபோல் மாயா மலத்தையும் அதுபோல் தத்துவ புவனாதிகளையும் வியாபித்ததாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பந்தமந்த ஹும்பட் என்ற மந்திரத்தால் அங்கு கிரந்தியை முடிச்சியை செய்ய வேண்டும். இவ்வாறாக இதே முறையில் முதலில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் சிஷ்ய சூத்திரத்தை அந்த இடத்தை சபுஷ்ப நாராஜ முத்ரையினால் தாடனம் செய்தல், அடுத்து அந்த மந்திரத்தை ஓம் ஹேம் சாந்தி கலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சூத்திரத்தின் உள்ளே நுழைதல், அங்கு வியாபித்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த கலையை கையில் எடுத்துக்கொண்டு மூன்று முறை அக்னியில் ஆகுதி செய்தல், அதன் பின்பு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட கலையானது, இரண்டாவதாக சாந்தி கலையானது, அதனுடைய ஆணவ கர்ம மாயா மந்திரபத வர்ணபுவன தத்துவங்கள் இவைகளையெல்லாம் வியாபித்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த சூத்திரத்தில் கிரந்தியை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த ஐந்து சம்ஸ்காரங்களில் முறையாக சாந்தி தீர்த்த கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை, இந்த ஐந்து இடத்திலேயும் கிரந்தி கல்பனம் என்ற முறையில் இந்த சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டும். அதன் பின்பு ததஹா தத் சூத்திரம் தஸ்ய தட்சிணஸ்கந்தே நிதாய. இவ்வாறு இதுவரை செய்த சம்ஸ்காரத்தால் சரீரத்தில் இருக்கக்கூடிய மாயா தொடர்பான, ஆணவம் கர்மம் மாயை போன்ற மும்மலங்கள் தொடர்பான, ஐந்து கலைகள் தொடர்பான, ஆறு அத்வாக்கள் தொடர்பான அனைத்தும் சிஷ்யனது சரீரத்தை விட்டு, சிஷ்யனது சரீரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் அனைத்தும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டதாக ஆகிறது. அப்படிப்பட்ட அந்த சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனது வலது தோள்பட்டையில் வைத்து தட்சிணஸ்கந்தே நிதாய விஸ்மிருதாதி அகமோஷாய மூலசத ஹோமம் விதத்யாத். இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவனக்குறைவு, மறதி போன்ற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்ஸ்கார லோபங்களெல்லாம் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறை ஹோமம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ததஹா சூத்திரம் அவதாரிய, அந்த சூத்திரத்தை சிஷ்யனது சிரசிலிருந்து, முதலில் நாம் சிஷ்யனது சிகையில் அதை கட்டிவிட்டோம், அதிலிருந்து அதை அவிழ்த்து ஷராவ சம்புட்டே ஒரு இரண்டு ஷராவம் இரண்டு அகலில் அந்த சூத்திரத்தை சுற்றி வைத்து ஹிருதா அஸ்திர சம்புட்டிதம் ஹிருதார்ச்சிதம் கிருத்துவாம். சம்புட்டத்தில் ஹிருதய மந்திரத்தால் அஸ்திர மந்திரத்தால் சம்புட்டிதம் செய்ததாக ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா, அதன் ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா, அதன் மேலே அந்த சூத்திரத்தை வைத்து மறுபடியும் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா, அதாவது மையத்தில் அந்த சூத்திரம் இருப்பதாகவும் அந்த சூத்திரத்தின் இரண்டு புறம் அஸ்திர ஹிருதய மந்திரமும் அந்த ஹிருதய மந்திரத்திற்கு வெளியே அஸ்திர மந்திரங்கள் இருப்பதாக அதை பூஜித்து, அதன் பின்பு ஹிருதய மந்திரத்தால் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்று அந்த சூத்திரத்தை பூஜை செய்து அதற்கு சம்பாத்த ஹோமம் செய்து தண்டிலே மண்டலேவாபி நிவேத்ய, தண்டிலம் ஆகிய யாகேஸ்வரரிடத்தில் அதை நிவேதனம் செய்து அல்லது மண்டலேஸ்வரரிடத்தில் நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்து ரக்ஷார்த்தம், அதாவது இந்த ஷராவத்தில் இந்த அகலில் இந்த சிஷ்யனது உயிர், அவனது உடல், அவனது பலவிதமான கர்மாக்கள், சிஷ்யன் தொடர்பான அனைத்துமே இந்த ஷராவத்தில் வைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அவரிடத்தில் நிவேதனம் செய்து ரக்ஷார்த்தம், இதை மறுநாள் நாம் செய்ய வேண்டிய தீட்சை வரை இந்த சரீரமானது உடலானது உயிரானது அனைத்தும் ரக்ஷையோடு காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவகும்பே பகவன் ரக்ஷணீயம் துவயா இது விஜாபிய, சிவகும்பமாகிய யாகேஸ்வரரிடத்தில் பகவானே இதை தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிவேசையே அந்த ஷராவத்தை அந்த சம்புட்டத்தை சிவபெருமானிடத்தில் வைத்து விட வேண்டும். இவ்வாறாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து அனைத்தும் இப்பொழுது சூத்திரத்தில் வந்ததாகவும் சூத்திரமானது சிவபெருமானிடத்தில் வைக்கப்பட்டதாகவும் இந்த சம்ஸ்காரம் ஆகிறது. இதன் பின்பு ததஹா சிஷ்யம் அதிகரண மஞ்சகே பூஜா புரஸ்தரம் பிரணாமம் காரயித்வாம், சிஷ்யனை ஐந்து விதமான அதிகரணங்கள், இப்பொழுது சிஷ்யனது சிவபெருமான் ஐந்து இடத்தில் சிறப்பாக திகழ்கிறார். ஒன்று மண்டலம், இரண்டாவது கும்பம், மூன்றாவது ஹோமகுண்டம், நான்காவது ஆச்சாரியரது ஹிருதயம், ஐந்தாவது சிஷ்யனது ஹிருதயம். இந்த ஐந்து இடத்திலும் திகழக்கூடிய சிவபெருமானுக்கு சிஷ்யன் வாயிலாகவே பூஜையை செய்து ஒரு புஷ்பத்தை சாத்தும்படி செய்து பிரணாமம் காரயித்வா அவனை வணங்கி விழுந்து வணங்கும்படி செய்து மண்டபாத் பகிஹி மண்டலத்ரயம் கிருத்வா அந்த மண்டபத்திற்கு வெளியே மூன்று மண்டலங்களை நாம் இட்டு பூர்வாஸ்யம் உத்தராசியம் வா பிரதம மண்டலே நிவேஷ்ய, அந்த சிஷ்யனை கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருக்கும்படி செய்ய வேண்டும் முதல் மண்டலத்தில். அதாவது புபுக்ஷு போகத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் கிழக்கு முகமாகவும், முமுக்ஷுவாக மோட்சத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் வடக்கு முகமாகவும் அவனை அமரும்படி செய்து அந்த முதல் மண்டலத்தில் அமரும்படி செய்து குஷபானையே தஸ்மை பஞ்சகவ்ய சுளுக்கத்ரயம் தத்வா, முதலில் நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பஞ்சகவ்யத்தை அவன் கையில் தர்பையை கொடுத்து ஐந்து மூன்று முறை பஞ்சகவ்யத்தை கொடுத்து அவனை பிராசனம் செய்யும்படி செய்ய வேண்டும். அதற்கான மந்திரம் ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா, ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா, ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்யத்தை மூன்று முறை பிராசனம் செய்ய வேண்டும். இதி பிரத்யேகம் அந்தராந்தரா ஆச்சமன யுதம், ஒவ்வொரு முறையும் நடுவே நடுவே ஆச்சமனம் செய்து கொள்ள வேண்டும். ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா என்று ஒரு முறை பஞ்சகவ்யம் பிராசனம் செய்த பின்பு ஒரு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும். மறுபடியும் ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம், மறுபடியும் ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம் என்று இவ்வாறாக முதல் மண்டலத்தில் அமர்த்தி பஞ்சகவ்ய பிராசனம் செய்விக்க வேண்டும். அடுத்து த்விதீயஸ்மின் மண்டலே இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி இருக்கும்படி செய்து சரோஹோ கிராசத்ரயம் பஞ்சாங்குள் யாகிருதம் அதந்த அதந்தஸ்பர்ஷம் ததைவ பிராசயேத். கிராசாஷ்டகம் வா இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி செய்து சருபாகம் செய்து ஸ்தலிபாகம் செய்து சருகவனம் செய்த பின்பு சிஷ்யனுக்காக தனியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னம், அந்த அன்னத்தின் சிஷ்யனுக்கு உரிய பங்கத்தில் மூன்று கிராசங்கள் மூன்று கைப்பிடி சருவை அவனுக்கு கொடுத்து அவனை உண்ணும்படி செய்ய வேண்டும். சரோகோ கிராசத்ரயம் பஞ்சாங்குல் யாகிருதம். அந்த சருவனுடைய அந்த அன்னத்தை எடுக்கும் பொழுது ஐந்து விரல்களால் எடுக்க வேண்டும். பஞ்ச அங்குலி ஆகிருதம் கிராசத்ரயம் அவ்வாறு மூன்று முறை அவன் சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுது அதந்த ஸ்பர்ஷம் பல்லில் படாமல் அந்த அன்னத்தை சருவை அவ்வாறே உட்கொள்ள வேண்டும். ததைவ பிராசகேது. அல்லது முடியாத பட்சத்தில் கிராசாஷ்டகம் வா எட்டு கிராசமோ அவன் சாப்பிடலாம். இவ்வாறு இரண்டாவது மண்டலத்தில் சருவை கொடுத்து ததஸ்திருத்தீய மண்டலே தந்தகாஷ்டம் மூன்றாவது மண்டலத்தில் அவனை இருக்கும்படி செய்து அவனுக்கு பல் குச்சியை கொடுத்து அவனை பல் துலக்கும்படி செய்ய வேண்டும். தந்தகாஷ்டம் இந்த தந்தகாஷ்டமாகிய பல் குச்சியை ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்று சொல்லி கொடுக்க வேண்டும். தந்தான் சங்கிருஷ்ய வாயினை நன்கு தூய்மைப்படுத்தி பிரக்ஷால்ய அடுத்து வாயினை ஜலத்தினால் சுத்தம் படுத்தி அலம்பிக்கொண்டு ஊர்துவ முகம் பாதிதே பிராக் உத ஈசான ஊர்துவ பச்சிமேஷு சுபஹா அந்யத்ர பாதிதே அசுபஹா இது ஜ்ஞாத்வா. அந்த தந்தகாஷ்டமாகிய அந்த பல்குச்சியை மேல் நோக்கி அதை தூக்கி எறிய வேண்டும். அந்த பல்குச்சியானது கிழக்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ அல்லது ஈசான திசையிலோ அல்லது மேலே வேறு ஏதாவது இடத்திலோ அல்லது மேற்கிலோ அந்த பல்குச்சியானது விழுந்தால் சுபமானது, பிற இடத்தில் விழுந்தால் அசுபமானது என்று குருவானவர் சுபாசுபத்தை மனதில் தெரிந்து வைத்து கொண்டு அதன் பின்பு பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும். அசுபஹா இது ஞாத்வா சமாச்சம்ய அந்த பிரவிஷ்ய ஆச்சாரியரும் ஆச்சமனம் செய்து யாகசாலையின் உள்ளே சென்று தந்தகாஷ்ட பாத தோஷே தச்சாந்தியர்த்தம் அஸ்திர அஸ்திரேன அஷ்டோத்தர சதம் ஹுத்வா. அந்த பல்குச்சி விழுந்த இடமானது தவறான இடமாக இருந்தால் அந்த தோஷம் விலகுவதற்காக அஸ்திரமந்திரத்தால் 108 முறை ஹோமம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து அதன் பின்பு காய வாங் மனசோத்பூத சித்ரதோஷ சாந்தியர்த்தம் மூல அகோர அசிபிஹி சதம் சதம் ஹுத்வா. அடுத்து இந்த சரீரம் ஆச்சாரியருக்கு இந்த தீட்சையாகிய பெரிய சம்ஸ்காரத்தை செய்யும் பொழுது அவர் சரீரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரீரம் தொடர்பான தவறுகள், அதுபோல் வாயினால் சொல்லினால் மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், மனதினால் கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், காய வாங் மனசோத்பூத சித்ர இவ்வாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், அந்த தவறினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த தோஷங்கள் விலகுவதன் பொருட்டு தோஷ சாந்தியர்த்தம் மூல அகோர அசிபிஹி மூலமந்திரத்தாலேயும் அதுபோல் அகோர ஹிருதயாஜனமஹா என்ற மந்திரத்தினாலேயும் ஓ மகா அஸ்திராஜனமஹா என்ற மந்திரத்தினாலேயும் தலா 100 ஆகுதிகளை கொடுக்க வேண்டும். அதன் பின்பு மந்திர தர்ப்பனாய மூல பிரம்மாங்கைஹி யதாசக்தி ஹுத்வா மூலமந்திரத்தாலும் பிரம்மாங்க மந்திரங்களாலேயும் முடிந்த அளவு ஹோமம் செய்து பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இந்த பூர்ணாகுதி மகா பூர்ணாகுதி என்று மனதில் கொள்ள வேண்டும். அந்த அதிவாசத்தினுடைய மகா பூர்ணாகுதி சருசேஷம் நைவேத்யாய ஹுத்வா. அதன் பின்பு சருசேஷம் முதலிலேயே ஏற்கனவே குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆகுதி செய்து மீதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது சருசேஷம். அந்த சேஷத்தினால் மறுபடியும் நைவேத்தியத்தின் பொருட்டு ஆகுதி செய்து ஆச்சமனாந்தித்வா இந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆச்சமனம் சந்தனம் தாம்பூலம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து சம்பூஜ்ய அவரை சிறப்பாக பூஜித்து விஜ்ஞாபனம் செய்விக்க வேண்டும். ஹா யாக கர்ம சந்தான பர்யந்தோயம் த்வயா விபோ பசூனாம் பாசநாசாய ஹாதவ்யோத்ர நஹாதவ்யோத்ர சந்நிதிஹி என்று ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தஹா அயம் த்வயா விபோ அயம் சந்நிதிஹி தாங்கள் தங்களது இந்த சந்நிதியானது தங்களது இந்த இருப்பானது எது பர்யந்தம் என்றால் ஆ யாக கர்ம சந்தான பர்யந்தஹா இந்த யாகம் என்ற கர்மா சிவதீக்ஷை என்ற கர்மாவானது முடியும் வரை தங்களது இந்த சன்னிதானமானது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். த்வயா விபோ இந்த சன்னிதானமானது உன்னால் அறுக்கத்தக்கது அல்ல தங்களால் விளக்கத்தக்கது அல்ல. என்ன காரணம் என்றால் பசுவாம் பாசநாசாய பசுவாகி இந்த சிஷ்யனது பாசம் விலக வேண்டும் என்பதற்காக தாங்கள் இந்த இடத்தை விட்டு அகலவே கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தோயம் த்வயா விபோ பசூனாம் பாசநாசாய ந ஹாதவ்யோத்ர சந்நிதிஹி. தேவி இவ்வாறு பிரார்த்தனை செய்து சிவபெருமானை அந்த இடத்திலேயே நிலையாக இருக்கும்படி, யாகம் முடியும் வரை நிலையாக இருக்கும்படி பிரார்த்தனை செய்து, ததா அக்னிஸ்தம் நிருத்திய அக்னியில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நிரோதார்க்கியம் கொடுத்து நிரோத முத்ரையை காண்பித்து, பூராதிபிஹி ஹுத்வா பூஸ்வாஹா என்ற நான்கு ஆகுதிகளை கொடுத்து, அக்னி ஆஜ்யாகுதி சதுஷ்டயம் ஹுத்வா, பிறகு அக்னி பகவானுக்கு அந்த சிவாக்னிக்கு அக்னயேஸ்வாஹா சோமாயஸ்வாஹா அக்னி சோமாபியாம் ஸ்வாஹா அக்னயே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா என்ற முறையில் இந்த நான்கு ஆகுதிகளை கொடுத்து, பலிம் தத்வா பிரம்மாதிகளுக்கு பலியை கொடுத்து, சமர்ப்பித கிரியாசேஷம் மண்டலேஷம் அப்பி நிருத்திய, அந்த மண்டலத்தில் பூஜிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் எல்லா கிரியைகளையும் சமர்ப்பணம் செய்து, ஜபசே ஹோம அனுகுணம் ஜபம் போன்றவற்றையெல்லாம் செய்து அவர்களுக்கு சமர்ப்பணம், மண்டலேஸ்வரருக்கு சமர்ப்பணம், விசேஷ பூஜைகளை எல்லாம் செய்து, மண்டலேஷம் அப்பி நிருத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பரமேஸ்வரனை நிரோதார்க்கியம் கொடுத்து நிலை நிறுத்தி, கலசஸ்தம் தத் பரிகிரகம் ச விவக்ஷித சமயாவதி விஜாபிய, கலசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய யாகேஸ்வர யாகவர்தனிகளையும் அவர்களது பரிகிரகங்களாக இருக்கக்கூடிய இந்திராதி திக்பாலகர்களையும் பிற எல்லா தேவதைகளையும் விவக்ஷித சமயாவதி, நாங்கள் குறிப்பிட இருக்கக்கூடிய, நாங்கள் சொல்லக்கூடிய, அதாவது மறுநாள் நடக்கக்கூடிய தீட்சை முடியும் வரை இருக்க வேண்டும், விவக்ஷித சமயாவதி விஜாபிய நிருத்திய, அவர்களையும் நிரோதனம் செய்விக்க வேண்டும். அதன் பின்பு சிஷ்யஸ்ய ஸ்வாப விதி, இது முதல் நாள் இரவு நடைபெறக்கூடிய கிரியை, எனவே அந்த சிஷ்யனை தூங்க எவ்வாறு அவனை தூங்கும்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியானது சொல்லப்படுகிறது. யாக மண்டபே, அந்த யாக மண்டபத்தினுடைய சுத்த பூமோ, யாக மண்டபத்திலேயே ஒரு அதன் சமீபத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு பகுதியில் தர்பசயனே, தர்ப்பங்களையெல்லாம் பரப்பி அதனை சயனமாக, சிஷ்யன் படுத்து உறங்கக்கூடிய சயனமாக ஆக்கி, அஸ்திர சதாலப்தே, அந்த தர்பசயனத்தை 100 முறை அஸ்திரமந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து, புபுக்ஷும் பிராச்சீனமஸ்தகம் முமுக்ஷுமபி ததைவ சுத்த பஸ்மசயனே தட்சிணமஸ்தகம், அவன் புபுக்ஷுவாக இருந்தால் கிழக்கு நோக்கி தலை இருக்கும்படி செய்விக்க வேண்டும், அவன் முமுக்ஷுவாக இருந்தால் தெற்கு நோக்கி தலை இருக்கும்படி செய்ய வேண்டும், புபுக்ஷும் பிராச்சீனமஸ்தகம் முமுக்ஷுமபி தட்சிணமஸ்தகம், அந்த முமுக்ஷுவாக இருந்தால் தர்பைக்கு பதில் சுத்த பஸ்மசயனே சயனே, புபுக்ஷுவாக போகத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் தர்பமயமான சயனம், மோக்ஷத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் விபூதிமயமான சயனம், அந்த விபூதிமயமான சரீரத்தில் அஸ்திரமந்திரத்தால் 100 முறை அபிமந்திரணம் செய்து, தெற்கு நோக்கிய தலை இருக்கும்படி அவனை தூங்கும்படி செய்து, ஷிகா குப்த ஷிகம், அந்த இருவிதமான சிஷ்யர்களது ஷிகையில் ஓம் ஹூம் ஷிகாஜை நமஹா என்று ஷிகா மந்திரத்தை பூஜித்து, ஷிகையால் ரட்சிக்கப்பட்ட ஷிகையை உடையவர்களாக, சிகா குப்த சிகம் ஹிருண் மந்திரேன ஹிருதய மந்திரத்தை சொல்லி சிஷ்யம் சமாரூபிய, அந்த படுக்கையில் அவர்களை இருக்கும்படி செய்து, அடுத்து ஸ்வப்ன தேவரை தியானிக்க வேண்டும், கட்வாங்கம் வரமுத்ராம் ச திரிசூலம் அபயம் ததன்னு ஸ்வப்ன மாணவகா பிங்கஹ ஜடா சந்திரார்த்தசேகரஹா, கட்வாங்கம் என்ற கட்டிலின் காலினை ஒரு ஆயுதமாகவும், வரமுத்ரையை ஒரு முத்திரையாகவும், அதுபோல் திரிசூலத்தையும் அபய முத்ரை என்ற நான்கு முத்ரைகளை தனது நான்கு கையில் தரித்து இருக்கக்கூடியவரும், பிங்கமான பழுப்பு நிற வண்ணமுடையவரும், ஜட்டையில் பிறைச்சந்திரனை சூடியவராகவும் இருக்கக்கூடிய ஸ்வப்ன தேவதையை தியானம் செய்து, ஓம் நமசம்போ திரிநேத்ராய பிங்களாய மகாத்மனே வாமாய விஸ்வரூபாய ஸ்வப்னாதிபதய நமஹா என்று ஸ்வப்னத்திற்கான அதிபதி, எனவே சைவர்கள் ஸ்வப்னத்தை மாயை என்று நம்புவதில்லை, இறைவனே ஸ்வப்னத்தின் வாயிலாக நமக்கு சுபாசுபங்களை நமக்கு சூச்சிப்பிக்கிறார், நமக்கு தெரிவிக்கிறார் என்பது சைவர்களின் எண்ணம். எனவே இந்த ஸ்வப்னத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறார், ஆச்சக்ஷ்வ தேவ தேவேஷ பிரபன்னோஸ்மி தவாந்திகம், தேவதேவனே உன்னை நான் சரணடைந்து இருக்கிறேன், தாங்கள் எனக்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், ஸ்வப்னே சர்வாணி காரியாணி ஹிருதிஸ்தானி இஹ யானிமே, எனது ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவை போன்ற அனைத்தையும் ஸ்வப்னத்தின் வாயிலாக தாங்கள் எனக்கு எடுத்து உரைக்க வேண்டும், ஸ்வப்னே சர்வாணி காரியாணி ஹிருதிஸ்தானிஹ யானிமே என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்து, அதற்குரிய மந்திரங்கள் ஓம் ஹிலி ஹிலி சூலபாணியே ஸ்வாஹா என்று விஜ்ஞாபனம் செய்து, அந்த மந்திரத்தையும் இந்த விஷயங்களையும் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்வித்து அவனை தூங்கும்படி செய்விக்க வேண்டும், ஸ்வாபயித்வா வர்ம ஜப்த வாசசா சமாச்சாத்திய, அந்த சிஷ்யனுக்கு ஒரு துணியினால் அவனை போர்த்த வேண்டும். அந்த துணியினை ஓம் ஹைம் கவச்சாஜன மகா என்று கவச்ச மந்திரம் சொல்லி ஜபம் செய்து அந்த துணியினால் அவனுக்கு போர்த்த வேண்டும். தூங்கக்கூடிய அந்த சிஷ்யனுடைய சயனத்திற்கு அந்த படுக்கையை சுற்றிலேயும் அவனுக்கு சம்ரக்ஷணம் ரக்ஷை செய்ய வேண்டும். சயனீயஸ்ய பகிஹி தில சர்ஷப பஸ்மபிஹி அஸ்திரமந்திரிதைஹி திஸ்ரஹா ரேகாக குறியாது. சிஷ்யனது படுக்கையை சுற்றிலும் மூன்று ரேகைகள். முதலில் எள்ளினால் ரேகை செய்ய வேண்டும், அந்த சுற்றி கோடு போட வேண்டும். அடுத்து சர்ஷபமாகிய கடுகினால் கோடு போட வேண்டும். மூன்றாவதாக பஸ்மாவாகிய விபூதியினால் கோடு போட வேண்டும். அஸ்திரமந்திரத்தை சொல்லி இவ்வாறு மூன்று கோடுகளை போட்டு தூங்கக்கூடிய சிஷ்யனுக்கு ரக்ஷையை பாதுகாத்தலை ஏற்படுத்திவிட்டு குரு கர்த்தவ்ய விதிகி

0: செய்து கொள்கிறோமோ அன்றைய தினம் காலையிலேயே அதிவாசம் செய்தால் அதற்கு சத்யா அதிவாசகா சத்யோதிவாசகா என்று பெயர். சத்யோதிவாசேது பாஷ அவரோபனாதி ந குர்யாத். சத்யோதிவாச பட்சத்தில் முன்பு சொன்னது போலவே அந்த பாஷசூத்திரத்தை எடுத்த எடுப்பிலேயே பெருமானிடத்தில் ஸ்தண்டிலேஸ்வர இடத்தில் காண்பித்து அவரது அனுமதியை பெற்று அதன் பின்பு சிகாபந்தனம் செய்து சிகையில் அந்த பாஷசூத்திரத்தை பந்தனம் செய்து அதன் பின்பு நாம் செய்யக்கூடிய சுஷும்னா நாடியை சேர்ப்பித்தல், சிவசக்தியை சேர்ப்பித்தல், ஆத்மாவினை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்தல், அதுபோல் ஆணவ கர்ம மாயா பாஷங்களை சேர்ப்பித்தல், ஒவ்வொரு கலையாக சாந்தியதீத கலை முதற்கொண்டு நிவர்த்தி கலை வரை ஒவ்வொரு கலையாக சரீரத்திலிருந்து சேர்ப்பித்தல், பிற மற்ற அந்த குங்குமத்தினால் அடையாளம் செய்தல், அதுபோல் அந்தந்த சாந்தியதீதாதி கலைகளை சன்னிதானம் செய்வித்தல், சிவபெருமானை ஆவாகனம் செய்தல், கிரந்தி கல்பனம் போன்ற எல்லா கிரியைகளையும் செய்யலாம். ஆனால் சூத்திர அவரோபணம் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனுடைய ஸ்கந்தத்தில் அவரது தோள்பட்டையில் வைத்தல், அதன் பின்பு பிரார்த்தனை செய்தல், அந்த சிகையிலிருந்து சூத்திரத்தை அவிழ்த்தல், பின்பு யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் சமர்ப்பித்தல், இந்த எந்த கிரியையும் இன்றி மேற்படி நேராக கலா சோதனத்திற்கு செல்ல வேண்டும். இவ்வாறாக நிர்வாண தீட்சை தொடர்பான அதிவாச யாகமானது இத்துடன் முற்று பெறுகிறது.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சுவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: வித்யா தத்துவங்கள் 7 அவைகள் நமக்கு எப்படி வருது, ஏன் கடவுள் அதை படைச்சு வச்சிருக்காரு, இதெல்லாம் நல்லா தெரியுது எப்படி எப்படி பதவிப்படுதுன்னு. ஆனா வித்யா தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தா, காலம் வித்யாதத்துல மாயை, அந்த மாயிலிருந்தான் மற்ற தத்துவங்கள் தோன்றி வருகின்றன. அசுத்த மாயை, அசுத்த மாயிலிருந்தால் காலம் வருகிறது. கால எல்லையை கணக்கிட்டு அறிவதற்கு காலம் பயன்படுகிறது. காலம் தானே ரொம்ப முக்கியம் உலகத்துல, இந்த பிரபஞ்சம் நிகழ்வதை கணித்து அறிவதற்கு காலம் பயன்படுகிறது. முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, இதெல்லாம் காலத்தினால், காலம்தான் இந்த உலகத்துக்கு பெரிய சக்தியாக இருந்து தீர்மானிக்கிறது. இறந்த காலம் வினைகளை, முடிந்து போன வினைகள், நிகழ்காலம் அந்த வினைகளை நிகழ்த்துதல், வினைகளுக்கு வினைகளை அனுபவிக்கணும். அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வர்றோம், அப்போ வினைகளை முடிச்சு வைக்கிறது இறந்த காலம் பயன்படுகிறது. அந்த வினைகள் நம் மூலமாக நிகழ்வதற்கு நிகழ்காலம் பயன்படுகிறது. அந்த எதிர்காலத்துல என்னென்ன வினைகள் வரணுங்கிற தோற்றுவிப்பதற்கும் எதிர்காலம் நமக்கு பயன்படுது. இப்படி கால தத்துவம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமாக அமைந்து உயிரினுடைய ஞானத்தை அடைவதற்கும் மேம்பாடு அடைவதற்கும் பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது நியதி, ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் இது. அவரவர் செய்த வினை பயன் அவரவரையே அனுபவிக்க செய்யக்காக இந்த தத்துவத்தை பயன்படுத்தும். கடவுள் வந்து இந்த உலகத்திலிருந்து நிறைய மிஷின் மிஷினாக செஞ்சு வச்சிருக்காரு. ஒரு ஒரு அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக செஞ்சு வச்சிருக்காரு. அது என்ன செய்யணும்னா, அந்த தத்துவத்தை அவர் உருவாக்கணும்னா அந்த தத்துவம் அதெல்லாம் செயல்படுத்தும். செயல்படுத்துமானா செயல்படுத்தும். இந்த பாருங்க, அந்த ஃபேன் இருக்கு, யாராவது சுத்திக்கிட்டே உட்காந்துருக்காங்களா? இல்லை, அந்த இயந்திர அமைப்பாக பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அவர் செஞ்சவர் மின்சாதன பொருள் மூலமாக இப்படி இயக்குவதற்கு ஒரு அமைப்பை பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஏதோ ஒரு பட்டனை போட்டாச்சு, அது படி சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த ஒலி வாங்கி இருக்கிறது, இந்த ஒலி வாங்கி நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம், பேசின உடனே ஒலியை வாங்கி நல்லா பெருசாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இது அறிவுடையதா? இல்லை. ஆனாலும் இந்த இந்த மிஷினை செஞ்சவன் அறிவுடையவன், அவன் செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி கடவுள் நியதிங்கிறது செஞ்சு வச்சிருக்காரு, இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. அது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாம் வர்ற வினைகள் அது வழியாக தான் வரணும். யாரார் செய்த வினை மற்றவங்களுக்கு போயிடாம அவரவர் செய்த வினை அவரவர்களுக்கே வருமாறு இது இந்த அமைப்பு செய்கிறது. அந்த அமைப்புக்கு பேர் என்ன? நியதி. நியதி அப்படின்னு நல்வினைக்கு பயன் இன்பம், தீவினைக்கு பயன் துன்பம் என்னும் உணர்வை உயிர்க்கு உணர்த்தும் பொருட்டு நியதி தத்துவம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியதி தத்துவம் இல்லைன்னா உலகம் தாறுமாறாக இயங்கி கொண்டிருக்கும். அண்ணாமுன்னாலும் இயங்கும். நீங்க செஞ்ச வினை எனக்கு வந்துருச்சுன்னா நான் நல்வினை செய்யறதுக்க பொருள் இல்லாமல் போய்விடும். அடுத்தது கலை, காலம் அசுத்தமாயிலிருந்து சொல்றது, காலம் நியதி, அடுத்தது கலை. இதை பத்தி முதலே சொன்னேன் கொஞ்ச நாள். ஆணவ மலத்தினாலே உயிருக்கு 3 இயல்புகள் இருக்கு, அறிவு, இச்சை, செயல். எந்த உயிர் எடுத்தாலும் இந்த 3 இருக்கணும். 3 இருந்தாத்தான் அது உயிர். 3 குணங்கள் இல்லாவிட்டால் அது உயிர் அல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு

0: புனையண்டி வருது, வேகமா வந்துட்டு இருக்கு, தண்டவாளம் இருக்கு, தண்டவாளத்து மேல ஒரு எருமை மாடு நிக்குது. அந்த எருமை மாடு தண்டா அந்த ரயில் நெருங்கி வந்து சத்தத்தை கேட்டவொடனே என்ன பண்ணும், ஓடி போயிடும். ஒரு குருவியை உட்கார்ந்துருக்கு என்ன பண்ணும், ஓடி போயிடும். அது அதுக்கு ஒரு அறிவு இருக்கு, என்ன அறிவு இருக்கு, எதிரே ஒரு பொருள் வேகமா வந்துட்டு இருக்கு, நம்ம மேல மோதல் தான் உயிர் போயிடும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. அதனால என்ன பண்ணுகிறது, அதனுடைய அறிவு தீர்மானிக்கிறது, அதனுடைய விருப்பம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற விருப்பம், அதுக்காக செயல்பட்டு ஓடிப்படும். அப்ப இந்த உயிருக்கு என்ன இருக்கு, அறிவு, இச்சை, செயல், மூணு. எல்லா உயிருக்கும் அந்த அடிப்படை குணம் அதுதான். ஒரு குழு கூட அந்த குணம் இருக்கும், அதிர்ச்சியான அந்த தள்ளி அண்ணன் விழுந்துடும், எருமானா ஓடிப்படும். அப்போ உயிர்னா அது இருக்கணும், ஜடப்பொருளுக்கு அது இருக்காது. அப்போ இந்த மூன்று அடிப்படை இயல்புகளையே கட்டி போட்டிருக்கு ஆனாமலம். அறிவால அறிவை செயல்பட முடியல, விருப்பம் செயல்பட முடியல, செயல்பாடும் இல்லை. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருப்பான், கட்டதான், ஜடம், ஜடம் ஆயிட்டான். ஜடப்பொருளாகிய ஆனாமரத்தை சார்ந்த உடனே அறிவுடைய பொருளாகிய இந்த உயிர் சார்ந்ததுன்னா தன்மையாகி அது என்ன ஆயிட்டு, ஜடமா போயிட்டு. இப்போ ஜடமாக இருக்கக்கூடிய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரணும், அந்த கட்டிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறான். அப்பதான் அவன் என்ன செய்யறான்னா, திடீர்னு கட்டிலிருந்து விடுவிச்சா உயிரால அதை தாங்க முடியாது. ஆகவே முதல்ல ஒரு சின்ன வெளிச்சம் தர்றான், அந்த வெளிச்சம் தான் முதல்ல கலையை சேர்க்கிறான். கலைங்கிற தத்துவம் முதல்ல இப்ப உயிருக்கு வருது, கலைங்கிற தத்துவம் வருது. இந்த கலை, வித்தை, அராகம் மூணு சேர்த்த பிறகுதான் காலம் நீதிமே நம்மகிட்ட வரும். இந்த கலையை சேர்த்த உடனே இதுவரையிலும் முடங்கி கிடந்த அறிவினுடைய செயலாற்றல் வெளிப்படுகிறது. கலை என்பது செயலாற்றல் வெளிப்படுவதற்காக சேர்க்கக்கூடிய ஒரு தத்து. நம்ம அதில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு இருட்டு அறையில ஒருவனை காலு கையை எல்லாத்தையும் கட்டி போட்டு கிடந்தா, ஒரு மூன்று நாளைக்கு பிறகு லேசா ஜன்னலை திறந்தா, முதல் வெளிச்சம் வந்த உடனே அவன் என்ன மாதிரி மகிழ்ச்சி அடைவான். ஆக செயலாற்றலை முதலிலே வெளிப்படுத்துகிறான் இறைவன் கலை என்ற தத்துவம். கலைக்கு அடுத்தபடியாக வித்தை என்ற தத்துவம். ஆனாமலத்தை பற்றிய ஆனாமல தாக்கம் இருப்பதனாலே உயிருக்கு அறிவாற்றல் வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த அறிவாற்றலை முடங்கி கிடந்த அறிவாற்றலை உயிருக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த வித்தை என்ற தத்துவத்தை இறைவன் அடுத்தது சேர்த்தான். இப்ப என்னென்ன வெளிப்பட்டிருக்கு உயிரிலிருந்து, செயலாற்றல், அறிவாற்றல், ரெண்டுக்கும் என்னென்ன காரணம், எந்தெந்த தத்துவங்கள் காரணமா இருக்கு, கலை, வித்தை, அடுத்தது என்ன வெளியில வர வேண்டியது, விருப்பம், விருப்பம் வெளிவரணும். அப்ப விருப்பம் என்பது வெளிப்படுத்த, மூணு வெளிப்படுத்தினாலே உயிர் வந்து இயங்க முடியும். அதனால விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் அராக தத்துவத்தை சேர்க்கிறான். அப்ப சார்ந்ததன் தன்மை படைத்த உயிர் ஆனாமலை சார்பு காரணமாக விருப்பத்தை வெளிப்படுத்த இயலாமல் இருந்தது. உயிரின் விருப்பாற்றல் செயல்பட அராக தத்துவம் படைக்கப்படுகிறது. அராக தத்துவத்தை கொண்டு அடுத்து சாமி செய்கிறான். சேர்த்த உடனே இதுவரையிலும் தொழிற்படாமல் இருந்த அறிவு, இச்சை, செயல் மூன்றும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, வெளிப்படுகிற தன்மைக்கு வருகிறது. ஆனா வெளிப்பட்டு வெளியில வர முடியல, ஏன்னா கருவி அவ்வளவுதான் கொடுத்திருக்கு. அராகம் வித்தை, கலை வித்தை, அராகம் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடனே இன்னும் அந்த செயல்படும் தன்மை வந்திருக்கு, கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் தருணங்கள் தரணும், தந்தாதான் அதனால செயல்பட முடியும். இப்போ இந்த கலை என்ன பண்ணுங்கிறீங்க, சாதாரணமா நம்ம இந்த கலை வந்து உள்ள அந்த கரணங்களுக்கு உள்ளாகவும் இவைகள் செயல்படுகின்றன. இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சும் சேர்ந்தது உடனே ஒரு உயிர்ப்பு தன்மை வருகிறது. அதுக்கு என்ன சொன்னேன், குருடன் ஒரு தத்துவம். இந்த ஐந்தும் இந்த உயிருக்கு சட்டையாக பொருத்தப்படுகிறது. பஞ்ச பஞ்சன அஞ்சு, கஞ்சுகம் சட்டை, அஞ்சு சட்டை, அஞ்சு சட்டையை சேர்த்து ஒரே சட்டையா போட்டு விடுறாங்க, அதுக்கு குருடன்னு பேரு. இந்த குருட தத்துவத்தில் இருந்துதான் எதையும் புரிய முடியாத நமக்கு மனம், புத்தி, ஆங்காரங்கள் எல்லாம் தெரியலன்னா நல்லா தூங்கி எழுந்திருச்ச பிறகு திடீர்னு ஒண்ணு பிளாட் ஆகி ஒரு அறிவு இருந்து பாருங்க, அது குருட தத்துவத்தில் நம்முடைய அறிவானது செயல்பட்டு அங்கிருந்து சில உண்மைகளை அது தெரிந்து கொள்கிறது. அதற்கு இந்த குருட தத்துவம் இதற்கு உள்ளாக இருந்து, அதாவது அந்த கரணங்களுக்கு உள்ளாக இருந்து அவைகள் செயல்படுகின்றன. இப்போ இந்த இப்போ நம்ம வந்து வித்யா தத்துவங்களுடைய பயன்பாடு பார்த்துட்டோம், என்னென்ன பயன்பாடுகள்னு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவதத்துவங்களுடைய பயன்பாடு. சிவதத்துவங்களுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான்கு விதமான வாக்குகளாக சொல்லுலோகமாக சிவதத்துவம் தான் வருகிறது. முதல்ல சிவதத்துவத்தில் இருந்து அந்த இறைவன் முதல்ல தோற்றுவிக்கக்கூடிய தத்துவம் நாதம். அந்த நாதம்ங்கிற இடத்துல இருந்து ஒரு வாக்கு தோன்றுகிறது, அதுக்கு தூக்குமை என்று பொருள் உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வு. அந்த தூக்குமை என்ற வாக்கு தோன்றுகிறது, அது ரொம்ப நுட்பமா இருக்கும். அதை வந்து நுட்பமாக இருப்பதனால வாக்கினாலே அதை விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது நுட்பமாக இருக்கும். நம்ம வாக்கு வெளியில வருது, இது பருமையான நிகழ்ச்சி. இது வந்து மூலமாக தூக்குமையாக இருக்கும் பொழுது அது பிரித்து அறிய முடியாது, அது நிர்விகற்பமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அது மொழி வேறுபாடெல்லாம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக அந்த தூக்குமை வாக்கே சற்று விரிவடைந்து, நமக்கு தூக்குமை வாக்குனால நமக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா சற்று விரிவடைகிறது, இறைவன் விரிவடைக்கிறான். அது வந்து பைசந்தி என்ற வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பைசந்தின்னு சொல்லுவாங்க. பைசந்தின்னா என்ன தெரியுமா, விளங்குவதுன்னு அர்த்தம். அங்கேயும் விளங்காது, அங்கேயும் விளங்காது வார்த்தை. அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மயில் முட்டையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மயில் முட்டையிலே திரவம் தான் இருக்கும். ஆனா அந்த திரவம் தான் மயிலாக வரும்பொழுது அதற்கு பலவிதமான வண்ணங்களாக வருகின்றன. ஆனா அந்த மயிலிலே தோன்றுகின்ற வண்ணங்கள் எல்லாம் இந்த மயில் முட்டைக்குள்ள இருக்கு. அப்ப இருக்கு, ஆனா வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை. அப்ப மயில் முட்டையில் இருக்கின்ற நீரிலே இந்த மயிலுக்குள்ள அத்தனை நிறங்களும் அதிலே இருப்பது நமக்கு விளங்குவது இல்லை. அதுபோல பைசந்தி என்ற வாக்கு சூக்குமய வாக்கோட சற்று விரிவடைந்தது, ஆனாலும் அவைகளும் வெளிப்படாமல் நிர்விகற்பமாகவே மறைந்து அந்த ஒலி அங்கு இருக்கும். அதற்கு அடுத்த நிலை அன்னும் மேலும் விரிவடைது. நம்ம நமக்காக தான் சாமி என்ன பண்றாரு, தூக்குமையா முதல்ல நாகரிகத்தில் தோற்றுவிக்கின்ற வாக்கை இது மக்களுக்கு பயன்படணுமே, எல்லாமே நம்முடைய பயனுக்காக தான் கடவுள் செய்கிறார். அப்ப என்ன செய்யறாரு, முதல்ல விரிவடைக்க வைக்கிறார். அதையும் உடனே விரிக்க முடியாது, கொடையை விரிக்க முடியும் இப்படி மாட்டிக்கிட்டு பாருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா விரிக்கிறோம், கூடாரத்தை விரிப்பது போல. விருத்தி என்றால் அதை கூடாரத்தை விரிப்பது போல, கடன் பணமானார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூடாரத்தை பாத்தீங்கன்னா சுருட்டி வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல, அப்புறம் வேண்டும் பொழுது அந்த கூடாரத்தை ஒன்னொன்னா பிரித்து எடுத்து கூடாரமா போட்டுருவாங்க. நிறைய பேர் தங்கறதுக்கு வாய்ப்பாகும். அதுபோல இந்த தூக்குமை வாக்கானது சற்று விரிக்கப்பட்டு பைசந்தி வாக்காகும். அதற்கும் அடுத்தது விரித்தாங்கன்னா அதுக்கு பேரு மத்திமை வாக்கு அப்படின்னு பேரு. சொல் முரு உருவத்தை அடைகிறது, அது உதாரணம் என்ற காட்டினால ஹிருதயஸ்தானத்திலிருந்து தொண்டை மொழிக்கு வந்துருது. ஆனா அங்க சிந்தனை இருக்கிறது, மொழி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. வெளியில வர்றது மொழி தொண்டைக்குள்ளதான் வரும், தொண்டையில் நிற்கிறது முடியுமோ. அப்ப தொண்டையில் இருக்கிறது அது. அப்ப தொண்டையில் இருக்கின்ற நிலையில் அதுக்கு என்ன பேருன்னா மத்திமை வாக்கு. எப்படி மூலாதாரத்தில் இருந்து அது தோன்றி மெல்ல மெல்ல மெல்ல அப்படியே கிளம்பி வழியில வந்து தொண்டைக்கு வருகிறது. இத சிவபிரகாசத்திலையும் சிவஞான சித்தியார்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம், ரொம்ப விரிவா பார்த்துருக்கோம். அந்த இடத்துல வந்து இந்த சொல் எப்படி தோன்றி வருகிறது என்பதை சொல்லியிருக்கார், நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இப்போ சொல் முழு உருவத்தை அடைந்து சொல் அப்படியே குரல் வலையில வந்து நிக்குது. இப்ப வந்து அந்த இடத்துல அதுக்கு மொழி உண்டு, ஆனால் அது வெளியில வரல. இப்போ வெளியில வரணும்னா தன் காதுக்கும் கேட்க வேண்டும், பிறர் காதுக்கும் கேட்கணும் இல்லையா. அப்ப என்ன செய்யணும்னா தொண்டையில இருக்கிற வார்த்தை இங்க வரணும், வாயை விட்டு வெளியில வரணும். அப்போ இந்த வாக்கு பிராணவாயுனுடைய தொழிற்பாட்டினாலே நாக்கு பல்லு அண்ணம் இவைகளில் பட்டு சிதறி, அதுதான் வைகரி, பட்டு சிதறி வருவது. அப்படி வரும் பொழுது மெல்லிதாக ஒலி வந்து அது தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்டு மற்றவர்கள் கேட்காத நிலைமை இருக்கும் பொழுது அதற்கு சூக்கும வைகரி என்று பெயர். வைகரியில ரெண்டு வைகரி வாக்கு, தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்குது, எதிரில் உள்ளவங்களும் கேட்கல. சில பேர் பார்த்தீங்கன்னா மனம் பேசிக்கிறாங்களா, தனக்கு தானே பேசிக்கிறாங்க, என்ன பேசுறேன்னு நம்ம கேட்கணும். அப்பதான் அவங்க சத்தமா சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும். அப்ப அந்த வாக்கு தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கின்ற அளவுக்கு வரும் பொழுது அது சூக்கும வைகரி. அந்த வாக்கு சற்று வேகமாக ஒலித்து பல்லு நான் அண்ணம் இவனை பட்டு சிதறி எதிரிலே இருக்கிறவருடைய காதுக்கு கேட்கும் பொழுது அது சூழ வைகரி. எத்தனை வாக்கு, எத்தனை, அஞ்சு நாலு தான். ஒரு வாக்கு மட்டும் சூலமாகவும் சூக்குமாகவும் சூலமாகவும் செயல்படுகிறது. என்னென்ன வாக்கு, இது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, சூக்கும வைகரி, சூழ வைகரி, அஞ்சு வாக்காக செயல்படுது. இதுதான் நமக்கு என்ன பயன், சிவசத்துவத்திலிருந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஞானம் அடைவதற்கு சிந்தனை, சொல் இவைகளெல்லாம் சுதத்துவத்திலிருந்து நமக்கு இறைவன் தருகிறான். இது சுத்தமாயா போனத்தில் இருக்கிறது, எதுவுமே நமக்கு வர்றது கிடையாது. ஆனால் கடவுள் என்ன செய்யறான்னா, இதை அசுத்தமாயா போனதில் கொண்டு வந்து கலக்கி, அப்புறம் பிரகிருதி மாயா போனத்தில் கொண்டு வந்து கலக்கி நமக்கு பயன்படுவது போல கொண்டு வந்து தருகிறான் இந்த வார்த்தைகளை, சொற்களை, சிந்தனைகளை. அப்ப இப்படி இவ்வாறு நமக்கு சிந்தனை வருகிறது. அப்ப கடவுளுடைய உதவி இல்லாவிட்டால் வாக்கு வராது, வாக்கு இல்லாவிட்டால் நமக்கு சிந்தனை இல்லை, நாகரிக முன்னேற்றம் கூட கிடையாது. நம்ம எல்லாம் வாக்கு இல்லைன்னு யோசனை பண்ணி பாருங்க, வாக்கு இருக்கிறதுனால இவ்வளவு விஞ்ஞானங்களை நம்ம கடைபிடிச்சு இவ்வளவு சுகதான் நம்ம உலகத்துல வாழ்ந்து விட்டு இருக்கிறோம். பழங்காலத்துல சைகை மூலமாக ஒன்றை புரிந்து கொள்வது என்றால் நம்ம எப்படி இருப்போம், எல்லாரும் பழங்கால மனிதர்களாக தான் இருக்கும். கையில கத்தி கப்படா எல்லாம் வச்சுட்டு மரபுரி போத்து கொண்டு இந்த மாதிரி துணியெல்லாம் கட்டிட்டு நியாயமெல்லாம் வாழ நம்மளால முடியாது. அப்ப நாம் உலகியல் ஞானத்தை அடைவதற்காகவும் இறை ஞானத்தை அடைவதற்காகவும் கடவுள் நமக்கு கண்டு கொடுத்துருக்காரு வாக்கிலே சொல் பிரபஞ்சம். இந்த சொல் சொல்லுதான் சொல் பிரபஞ்சம்தான் பொருளிலே பொருளா பொருள் பிரபஞ்சத்திலே சென்று படுகிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. சொல் பிரபஞ்சம்தான் பொருள் பிரபஞ்சத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெயர். இந்த பொருள் பிரபஞ்சத்தை நம்ம எதனால் அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சொல் பிரபஞ்சத்தினால்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். சரி, இந்த மாயையிலே தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் அடங்கியது பொருளுலகம். மாயையிலே சுத்த மாயையிலே தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் உடையது இந்த பொருளுலகம். இது அர்த்த பிரபஞ்சம், அது சொற்பிரபஞ்சம், இது பொருள் பிரபஞ்சம், அது சப்த பிரபஞ்சம், இது அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் பிரபஞ்சம் தனு கரண புவன போகங்களாக இருக்கின்றன. சொல் பிரபஞ்சத்துல மூன்று இருக்கிறது. என்னென்ன சொல் பிரபஞ்சம்? சொல்லு உண்டாருது என்ன, அடிப்படை என்ன? எழுத்து. எழுத்தெல்லாம் சேர்ந்தா ஒரு சொல்லு, சொற்கள் எல்லாம் சேர்ந்தா ஒரு வாக்கியம். இந்த மூன்றையும் மூன்று பகுதிகளாக சொல் பிரபஞ்சம் அமைந்திருக்கிறது. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொற்கள், மந்திரம்னா வாக்கியங்கள். வாக்கியம் அப்புறம் அதனால இது அந்த சொல் பிரபஞ்சத்தில் மூன்று அமைந்திருக்கின்றன, மூன்று பிரிவுகளாக அமைந்திருக்கின்றன. எழுத்து, சொல்லு, வாக்கியம், வண்ணம் பதம் மந்திரம். இந்த பொருள் பிரபஞ்சமும் அதுபோல மூன்றாக அமைந்திருக்கிறது. தத்துவம், இப்ப சொன்னோம்லையா 36 தத்துவம், இந்த 36 தத்துவம். புவனம், புவனங்கள் 224 புவனங்கள் இருக்கின்றன. கலை, 5 கலைகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் எத்தனை இருக்கு? 6. சொல் பிரபஞ்சத்துல 3, பொருள் பிரபஞ்சத்துல 3. இந்த 6 அத்துவாக்கள் என்று சொல்வார். அத்துவான்னா வழி, இறைவனை அடைவதற்கு இவைகளெல்லாம் வழிகளாக இருக்கின்றன. ஏன்னா இறைவன் ஆணவங்களத்திலே கட்டுப்பட்டிருந்த நம்ம இந்த 6 படிகள் வழியாக கீழே அறிவு கொண்டு வந்துருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஞானத்தை அடைந்த பிறகு நாம் எங்க போகணும்? இறைவனை நோக்கி போகணும். அப்ப இந்த 6 நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி இறங்கி வந்தோமோ இந்த 6 கடந்து நாம் இறைவனை சென்று அடைய வேண்டும். ஆகவே வாக்கை கூட நாம் கடக்க வேண்டும். இப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு இந்த வாக்கு பயன்படுகிறது. இந்த வாக்கு நாம் ஞானத்தை அடைந்த பிறகு இந்த வாக்கு கூட நமக்கு தடையாக அமைந்துவிடும். இறைவன் அடைவதற்கு நான் கடவுளை அடையணும்னு முயற்சி பண்ணா ஒரு காலத்துல இவ்வளவு தேற்றத்தை நிறுத்திடணும், மௌனத்துக்கு போகணும். ஞானம் என்பது மோன வரம்பு. அந்த விந்து ஞானம் நம்மிடம் வரும். அந்த விந்து ஞானம் வரக்கூடிய அவர் விந்துனா, அதாவது இந்த சுத்தமாயிலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு வரும். அதை கூட நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞானிகளுடைய செய்தி, நமக்கு தரக்கூடிய செய்தி. ஆகவே இதை கடந்து நாம் செல்ல வேண்டும். அப்ப மௌனத்தில் நாம் நிலைபெற்று இருக்க வேண்டும். எப்படி ஒரு போல் வாழ்ந்து தாண்டவங்க இருக்காங்க இல்லையா, போல் வாழ்ந்து தாண்டவங்களுக்கு இந்த போல் அவசியம், இந்த கையில் வச்சுட்டு தண்டு அவசியம். அதை அந்த உயரத்தை கடக்கும் பொழுது இந்த கம்பை விட்டுருணும், அப்பதான் அடுத்த பக்கத்துக்கு போய் விழ முடியும். இந்த கம்பை வச்சிருந்தோம்னா நம்ம குறிக்கோளை தோற்று போயிருவோம் இல்லையா. அது மாதிரி ஞானம் அடைவதற்கு இந்த சொற்கள், இந்த 6 பயன்படுகின்றன. இந்த 6 கொண்டு நாம் ஞானத்தை அடைந்த பிறகு இந்த 6 நம்ம விட்டுவிட வேண்டும். அப்பதான் நம்ம அடையக்கூடிய பெருநிலத்தை, இறைவன் தரக்கூடிய பேரானந்த பெருவாழ்வை நாம் அடைய முடியும். ஆகவே இந்த தத்துவங்கள் இவ்வாறு நமக்கு உதவி செய்கின்றன. இந்த சொல்லுலகத்திலே இருக்கின்ற எழுத்துக்கள் 51, வண்ணம் 51, அக்ஷரம் 51 அக்ஷரம்னு சொல்றோம் இல்லையா, ஒலி குறியீடுகள் 51. பதம் என்று சொல்லக்கூடியவைகள் 81 பதங்கள் இருக்கின்றன. மந்திரம் 11. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, திருடைய நம்ம வகுப்பு நம்முடைய மேல சொல்லும் பொழுது அதெல்லாம் பயன்படும். புவனம் 224 புவனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புவனத்துல 1000 அண்டங்கள் இருக்கின்றன. அப்ப 224 புவனத்துக்கு எத்தனை 1,00,000,000,000,000 அண்டங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதனால மணிமாசன் பெருமான் சொல்றாரு, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழிப்பகரின் 101 மேற்பட விரிந்தன. எழுனுடைய கதிரில் துண்ணனு குறைய சிறியாக பெரியோர். அடுத்தது தத்துவங்கள் 36, கலை 5 கலைகள். இப்படி இந்த இறைவன் 36 தத்துவங்களையும் நமக்கு வகுத்து கொடுத்து நமக்கு இவைகளெல்லாம் பயன்படுமாறு செய்திருக்கிறான். இந்த 36 தத்துவங்களும் நமக்கு 5 விதமான தேகங்களாக இருக்கின்றன. உயிர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பனியனும் மேல சட்டையும் போட்டுட்டு வந்து உட்காந்துதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உயிருக்குள்ளேயே உயிருக்கு மேலாக 5 விதமான சட்டைகள் போர்த்தப்பட்டிருக்கின்றன. நம்ம உண்மையை உணர வேண்டுமானால், நம்ம உயிரை உணர வேண்டுமானால் இந்த சரீரங்கள் 5 இருக்கக்கூடிய உயிரை நாம் உணர வேண்டும். இந்த ஐந்தும் தடப்பொருள்கள் நல்ல தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தும் தடப்பொருள்கள், ஐந்தும் நாம் அல்ல. இந்த ஐந்தும் ஞான சாதனமாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிகள். அவன் வினை வழியே நம்மை இயக்குகிறான், வினை வழியே இயக்கி அனுபவம் தந்து ஞானத்தை நமக்கு தருகிறான். ஞானத்துக்கு இதெல்லாம் கருவியாக அமைகின்றன. உலகமும் இந்த உடலும் தனு கரண புவன போகங்கள், இது ஐந்து விதமான சரீரங்களாக நமக்கு அமைந்திருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அசுத்தமாயின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, சுத்தமாயின் அடுத்தபடியாக அசுத்தமாயின்னு பார்த்தோம்ல, அந்த அசுத்தமாயி தான் நமக்கு முதல் முதல் கொடுக்கப்படுகின்ற சரீரம். முதல்ல கொடுக்கப்படுறதுனால இதுக்கு பேரு காரண சரீரம். தமிழ்ல இதுக்கு காரண சரீரம்னு பேரு. இது இந்த காரண சரீரம், இந்த காரண சரீரம் நமக்கு முதல் சரீரமா கடவுள் கொடுக்குறார். முதல்ல சுத்தமாயிலிருந்து வர்றது நமக்கு வாக்கு, ஆனால் நமக்கு முதல்ல உடம்பா வர்றதுல முதல் இது காரண சரீரம் அசுத்தமாயி. இது வந்த உடனே நமக்கு லேசா முதல்ல ஒரு போர்வை போத்தணும்னா லேசா ஒரு சிலிப்பு உண்டாகிறது. அதனால இதுக்கு வந்து வடமொழியில என்ன சொல்லுவாங்கன்னா ஆனந்தமய கோஷம். காரண சரீரம்னாலும் ஒண்ணுதான், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆனந்தமய கோஷம். இதற்கு அடுத்த சரீரமாக நமக்கு வருவது இரண்டாவது சரீரம். முதல் சரீரம் நம்ம பாக்குறது கண்ணால பாக்குறது, வெளியில இருக்கிற சரீரம். இதுக்குள்ள எத்தனை இருக்க, நான்கு. இது அஞ்சாவது சரீரம் பாக்குறோம், தூல சரீரம். இரண்டாவது சரீரம் கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம் அதுல என்னென்ன தத்துவங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அசுத்தமாயை, இதுல வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சு சேர்ந்த புலதத்துவம் அது. இது கஞ்சுக சரீரம் கிடைச்ச உடனே சற்று அறிவு வெளிப்படுகிறது. அதனால இதுல வடமொழியில என்ன சொல்றாங்க, விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். ஏன்னா இந்த எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, திரும்பவும் நான் உபயோகிக்க முடியும் பொழுது உங்களுக்கு அந்த குழப்பம் வரக்கூடாது, விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது மூன்றாவதாக இந்த உயிருக்கு அமையக்கூடியது குணசரீரம். குணசரீரம் இதுல இருக்கக்கூடிய தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். அது என்ன அப்படின்னா, மூலப்பகுதின்னு சொல்றோம்ல, மூல பிரகிருதின்னு சொல்றோம்ல, அதான். அந்த மூல பிரகிருதிக்கு வேறொரு பெயர்கள்லாம் உண்டு, அது என்ன அவ்யக்தம் அப்படின்னு சொல்றோம், மூல பிரகிருதி அப்படின்னு குணசரீரம். இந்த குணசரீரம் முகுணம் வயப்பட்டது, அதுல இருந்து மனமெல்லாம் செயல்படுகிறது. அதனால இதுக்கு என்ன ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா, வடமொழியில இதுக்கு மனோமய கோஷம். குணசரீரம் முக்குணங்களும் அடங்கி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அவ்யக்தம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு கீழே உள்ள தத்துவம் எல்லாம் முக்குணம் வயப்பட்டிருக்கும். நம்மளும் முக்குணம் வயப்பட்டுதான், காலையில ஒரு மாதிரி இருப்போம், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்போம், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்போம், இல்ல ஒரே நேரத்தில் மூணு மாதிரி இருப்போம். திடீர்னு தள்ளுபடின்னு உழுந்திருப்போம், அப்புறம் ஞாயிறு வச்சு நான் வந்து தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு. முதல்ல வந்து ரஜ குணம் இருக்கும், அப்புறம் வந்து காத்திரி குணம் வந்துடும், நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லுவோம். ரெண்டு குணமும் இருக்கும், நம்மகிட்ட மாறி மாறி செயல்படும் குணசரீரம். நான்காவதாக நமக்கு அமைவது சூக்கும சரீரம். இந்த மூன்று சரீரங்களும் பரசரீரம் என்று சொல்லப்படும். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், இந்த மூன்று சரீரமும் என்ன பேரு, பரசரீரம். சுத்தமான தெரியாது, அது உள்ள இருக்கிறதே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சூக்கமானது பரசரீரம். அதற்கு அடுத்தபடியாக நான்காவதாக நமக்கு அமையக்கூடியது சூக்கும சரீரம். அதுவும் என்ன தெரியாது. அந்த சூக்கும சரீரத்தில் அதான் புரியட்ட காயம் புலப்பட உணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, எட்டு தத்துவங்கள் அதுல இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னீங்கன்னா, தன்மாத்திரைகள் ஐந்து. எழுதுறவங்க தன்மாத்திரைகள் போட்டுங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் தன்மாத்திரைகள். சித்தம் தவிர்த்த மூன்று அந்தகரணங்கள், சித்தம் தவிர்த்த மூன்று அந்தகரணம், மனம் புத்தி சித்தம், மனம் புத்தி ஆங்காரம், மனம் புத்தி ஆங்காரம். இப்ப இந்த எட்டு அதான் பிரியட்டகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுதான் சூக்கும சரீரம். கடவுள் இந்த சூக்கும சரீரம் வரையிலும் கண்ணு தெரியாம வச்சுக்கான், கண்ணு தெரியாது. மனம் தெரியுமா, புத்தி தெரியுமா, ஆங்காரம் தெரிகிறதா, சுய ஒளி உருவத்தை நாட்டமா தெரிகிறதா, கண்ணு தெரியாது. இந்த இதற்கு பிறகு ஐந்தாவதாக வரக்கூடியது தூல சரீரம். இது அன்னத்தினால் நிலை பெறுவதனால் வடமொழியில அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ரெண்டு ஒண்ணுதான், காரண தெரியும் ஆனந்தமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சில சமயம் சொல்லி அன்னமய கோஷம் குழப்பிடும். அதுக்காக தான் ரெண்டு பேரையும் நான் உங்களுக்கு சொல்றேன். தயவுசாதுல வந்து இந்த பேரை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் குறைஞ்சிடும். தூல சரீரம் அது அன்னமய கோஷம். இதில் அடங்கி இருக்கிறது பதினைஞ்சு தத்துவங்கள். தத்துவங்களுடைய தொகுப்பு மட்டும் எழுதிங்க, அப்புறம் மறுபடியும் பார்த்துக்கலாம். பூதங்கள் அஞ்சு, என்ன பூதம் தெரியும் உங்களுக்கு, பூதம்னா அஞ்சு தெரியும்ல, அது ஐந்து பூதங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு. இதுதான் கண்ணுக்கு தெரிகிறது தூல சரீரம். அன்னத்தினால் வளர்க்கப்படுகின்ற சரீரத்தில் இந்த பதினைஞ்சு தத்துவங்கள் இருக்கின்றன. 36 தத்துவம் இல்ல, 31 தத்துவம். ஐந்து தத்துவம் நமக்கு வாக்காகவும், 31 தத்துவங்கள் நமக்கு உடலாகவும் அமைந்து நமக்கு பயன்படுகின்றன. இவ்வாறு இறைவன் நம்மை 36 தத்துவங்களை உருவாக்கி ஆணவமலத்திலிருந்து விடுதலை செய்து ஞானத்தை வழங்குவதற்காக இந்த மாயையை அவன் செயற்படுத்துகிறான். இப்போ இந்த பாடல்ல பஞ்சமலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ மாயை பற்றி ஒரே விஷயம் பார்க்கலாம். மாயைக்கும் இறைவனுடைய ஆற்றலுக்கும் இந்த பாடல ஆணையின் இருவினைன்னு வந்திருக்கு. ஆணையின் இறைவனுடைய ஆணை என்பது அவனுடைய ஆற்றல், அவனுடைய சிற்சக்தி. இப்ப இன்னொரு சக்தி, அது தாதான்மிய சக்தின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தாதான்மிய சக்திக்கும் வைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த பரிக்கிரக சக்திக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த இது வந்து அறிவுடைய சக்தி. அவனிடம் இருக்கின்ற கருணை இருக்கு, அதுக்கு அறிவு உண்டு. இதுக்கு அறிவு கிடையாது, பரிக்கிரக சக்தி அறிவு கிடையாது. ஆகவே அது அறிவு ஆற்றல், சிற்சக்தி என்பது அறிவு படைத்தது. இது ஜடசக்தி, தொடல் கூட எழுதிட்டு போயிருந்த மனுஷன். அப்ப அது உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் கிடையாது, ஜடசக்தி தான். சிற்சக்தி இறைவனிடமிருந்து வேறாகாமல் பிரிப்பின்றி அவனோடு நிற்கும், பிரிக்க முடியாது. சூரியனையும் சூரியனோட ஒளியையும் அதை தவிர வேற உதாரணமே காட்ட முடியாது. ஏன்னா அதே தான் சொல்லி ஆகும். எவ்வளவு பெரிய சித்தாந்தங்கள சேர்ந்தவங்களும் இதே உதாரணம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை தவிர வேற உதாரணம்னா அது மாறிபடும், கருத்து மாறிபடும். சரி, சைவ சித்தாந்தத்தில் காட்டப்படக்கூடிய உதாரணம் ஏன் கட்டி விட்டுருக்காங்கன்னா, புதுசா ஏதாவது உதாரணம் காட்டினா அது தவறாக போய்விடுகிறது. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரொம்ப மிக புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், அவர் ஒன்றாய் வேலை உடனாய் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து சொல்றாரு, ஒரு டீ கடைக்கு போய், அவர் ஜனரஞ்சமா பேசுறாராம். ஒரு டீ கடைக்கு போறோம், டீ வேறாக இருக்கிறது, கேட்கிறோம் டீய பக்கத்துல வருது, நம்ம குடிச்சிடணும்னு ஒன்றாயிடுது. இதுதான் ஒன்றாய் வேலை உடனாய்ங்கிறதுக்கு அப்பட்டமா இது வந்து அது புரிந்தார். ரொம்ப பெரிய பேச்சாளர் தான். அது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ஜனரஞ்சகமா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாப்புல, டீ கடைனா நல்லா தெரியும், கொஞ்சம் திருப்பிங்க, ஏதாவது பண்ணுவீங்க, ஆனா கருத்து சரியா போவாது. ஒன்றாய் வேற உடனா இருக்குது. உமாபதி சிவாச்சாரியார் சொன்ன உதாரணத்தை உடல் உயிர் கண்ணருக்கண், அப்புறம் வந்து உயிரறிவும் கண்ணும், இந்த மூன்று உதாரணம் தான். இதை தவிர வேற காட்டினீங்கன்னா தப்பப்படும். அதனால சரியாக புரிந்து கொள்வதற்காக தான், ஏன்னா புதுசு புதுசா பேசிட்டு இருக்கலாம், அது சரியாக உங்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஆகாது. சரி,
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு: முதல் சூத்திரம் 58வது பாடல் முதல் 65வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நிகரிலா தலைவன் தாயரும் நிகரிலா தலைவி. கந்தவேள் உனது தம்பியோ தேவ சேனை காவலன உள்ளான். எந்த நீ யாருக்கும் முந்தி வந்திருப்பாய், யார்குளது ஒரு பெருமை மந்திர வடிவே. திரிசிராமலையில் மாணிக்க விநாயக போற்றி மந்திர வடிவே. திரிசிராமலையில் மாணிக்க விநாயக போற்றி. உண்டால்தானின்பவரும் உலகிலுள்ள மிக்க சுவை பொருள்களெல்லாம்

0: நட மகிழ்ந்து காண மண்டாந்தான் இடர் தீரச் செய்து வைத்த இரு முனிவர் பரந்தான் திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே. பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க வாழ்க வாழ்கவே. அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புயசுருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் சுபக்க என்கின்ற ஞான பூஷையிலே முதற் சூத்திர 58வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் துணை செய்தது. இந்த 58வது பாடல் கடவுள் என்பதே அறியாத சமயங்கள், கடவுள் இல்லை என்கின்ற சமயங்கள், கடவுள் அல்லாத உயிர்களை கடவுள் என்று சொல்லுகின்ற சமயங்கள் உலகத்திலே நிறைய. உயிர்களை கடவுள் என்று கொண்டாடுகிற சமயங்கள், அதற்கு மேலே கடவுளே இல்லை என்கின்ற ஒரு சமயம், இந்த இரண்டு சமயங்களும் உலகத்திலே பிரபலமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலே கடவுள் என்று ஒன்று உண்டு. அந்த கடவுள் குற்றமில்லாததாய் மங்களமாயிருப்பது சிவம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம். நம்முடைய கடவுள் குற்றமில்லாததாய் பிறப்பு இறப்பு இல்லாததாய் இருப்பதனாலே அதற்கு சிவம் என்று. இந்த பெயர் வேறு எந்த தெய்வங்களும் கிடையாது. சிவம் என்கின்ற பெயர் மற்ற தெய்வங்களுக்கு கிடையாது. சிவம் என்றாலே மங்களம் என்பது பொருள். அப்படி மங்களம் என்று சொன்னால் பிறப்பு இறப்பு இருந்தால் மங்களம் இல்லை. பிறப்பு இறப்பு உயிர்களுக்கு போல இருந்தால் அது மங்களம் இல்லை, அமங்கலம். பிறந்தாலும் தீட்டு சரியா புஜா, ரெண்டு இல்லாதது சிவம். அப்படி பிறப்பு இறப்பு இல்லாமல் மங்களமாயிருப்பது எதுவோ அது கடவுள். அந்த கடவுளுக்கு பெயர் என்னவென்று கேட்டால் சிவம் என்று சொல்லுவோம். சுரூப நிலையில், சுரூப நிலை என்று சொன்னால் வடிவம் எடுத்துக்கொள்ளாத போது அருவமாக இருக்கிற நிலை, வடிவம் இல்லாமல் சோதியாக அருவ நிலையிலே இருக்கின்ற அந்த சிவத்துக்கு பெயர், அந்த பொருளுக்கு பெயர் என்னென்ன? சிவம் என்று சொல்லுவது பரமம் என்று சொல்லுவது. சிவம் என்று சொல்லுவது பரமம் என்று சொல்லுவது. அப்படி சிவம் என்கின்ற அந்த பொருள்தான் அளவில்லாத ஜோதிமயமாயும் அளவில்லாத ஆற்றலுடையதாயும் அளவில்லாத அருளுடையதாயும் இருக்கும். அப்படி அளவில்லாத அருளும் அளவில்லாத ஜோதியும் அளவில்லாத ஆற்றலும் உடையதாயிருக்கிற ஒரு பொருளானது சும்மா இருக்காது. சும்மா இருக்காதுன்னா என்ன பண்ணும்? அந்த ஆற்றலையும் அருளையும் பிறருக்கு வழங்கும்படியாக வரும். அளவில்லாத அருளுடையவராய் அளவில்லாத ஆற்றலுடையவனாயிருக்கிற ஒரு பொருள் சும்மா இருக்காது. இப்போ பொல்லாதவனுக்கிட்ட பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். அந்த பணத்தை அக்கறை மொழியில் செலவு பண்ணி பார்த்து தன்னை எல்லாரும் புகழ வேணும், எல்லாரும் நம்ம கண்டு பயப்பட வேணும்னு அவன் செய்வான். பெரிய வள்ளல் இடத்துல பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். அவன் நல்ல வழியிலே தனத்தை செய்து தருமத்தை செய்து புகழை அடைய வேண்டும் என்று அவன் விரும்புவான். இது உண்டுதானே? பெரிய வள்ளல் இடத்துல பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான், பொல்லாதவன்கிட்ட பணம் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். ஆகையால் வள்ளலாக இருக்கிற நம்முடைய சிவம் அளவில்லாத அருளுடைய காரணத்தினாலே அது உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக அதுவே வரும், அதுவே இறங்கி வரும். தர்மம் பண்ணுறா வள்ளல் தர்மம் பண்ணுறான்னா இங்கே வந்து பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறதில்ல, அவனாக வந்து தான் பண்ணுறான். இப்போ கோயில் விழா கும்பாபிஷேகம் முதல்லாம் இப்போ தர்மம் நிறைய செய்கிறாங்கல்லப்பா, செய்கிறவாரா போய் சொல்லியா செய்கிறாங்க, அவனாக வந்து செய்யும் அப்படி தானே செய்கிறாங்க. அது போல தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கள் செய்தான் என்று சொல்லம்மா போலே எல்லையில்லாத அருளுடையதாக இருக்கிற கடவுள் சுரூப நிலையிலே சிவம் என்று சொல்லப்படுகிற கடவுள் அது என்ன பண்ணும் என்று சொன்னால் உயிர்களுக்கு அருள் செய்வதாக எண்ணும். அப்படி அருள் செய்வதாக எண்ணி என்ன பண்ணும்னா உருவத்திருவினி எடுத்துக்கொள்ளும். இதுதான் அடிப்படை சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான. இப்போ சொல்றது விளங்குதா? எப்படி அளவில்லாத அருளுடையதாக இருக்கிற சிவம் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக எண்ணும். எண்ணினால் அளவில்லாத அருளுடையதாயிருக்கிறது சோதிமயமாயிருப்பது அருவமாயிருப்பதை உயிர்கள் காண முடியாது. உயிர்கள் காண முடியாது என்று சொல்லி அது என்ன பண்ணும் என்றால் நம்ம இறங்கி போய் அதுகளுக்கு நம்மையே காட்டுவோம், நம்முடைய உருவத்தை காட்டுவோம் என்று சொல்லி அது உருவத்திற்கு எடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக மனசில் வச்சுக்க வேண்டியது, அருளுடையதாக இருப்பது அளவில்லாத அருளுடையதாக இருக்கிற சிவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் என்ன பண்ணும், கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி நாம் உருவத்திரிவினை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் உயிர்களாலே காண முடியாது. உயிர்களாலே உருவத்திரிவினை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் உயிர்களாலே காண முடியாது. காண முடியுமா? உயிர்கள் கண்டாத்தான் பத்தி பண்ணி அருளை அடைவதற்கு உயிர்களுக்கு புத்தி வரும். கண்டாத்தான் இல்லையா என்று சொல்லி கும்பிட நினைக்க பத்தி பண்ண புத்தி உண்டாகும். காணவில்லை ஆனால் அதுக்கு அந்த புத்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சாமியே காணவில்லைன்னு வச்சுக்கோ, அந்த சாமியிட்டதில் பத்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வருமா? வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அதனாலே அதுவே கீழே இறங்கி வந்து திருமேனி எடுத்து கொண்டு, அதுவே கீழே இறங்கி வந்து திருமேனி தரித்து கொள்ளுதல். நான் பிறப்பு இல்லையே, சோதியாக இருக்கிறது உருவமாக வருது. சோதியாய் தோன்று உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுவதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தா இருக்கு ஆனந்தமாக நலே திருவாசகம். சோதியாகவே இருந்தால் உயிரை காண முடியாது. அது சோதினா எவ்வளவு சோதி தெரியுமா? எவ்வளவு சோதி? அளவற்ற சோதி. எவ்வளவு? இப்போ சூரியன் சோதிதானே, இந்த சோதியை யாரும் பார்க்க முடியாது. இந்த சூரியனையே யாரும் பார்க்க முடியாது. பகலதா வரான் பொழுதுக்கு இருக்கிறேன், நாமளும் தான் இருக்கிறேன், பார்க்க முடியுதான்னு? சூரியன் பகலில் போதுட்டு தான் இருக்கிறான், பொழுதுக்கு இருக்கிறான், நம்ம பார்க்க முடியல. ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்க்குறதே ஆச்சரியப்பா, பார்க்க முடியுமா? இந்த சூரியனுக்கே சோதி கொடுத்தது அந்த சோதி. இந்த சூரியனில் இருக்கிற சோதி எங்கிருந்து வந்தது? அந்த சோதியிலிருந்து. அது கழிவந்த சிந்தையோடு உங்களல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலன். ஆகா, மெய்ச்சுடருக்கெல்லாம் சூரியன் சந்திரன் அக்கினியாய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கலன். உத்தர ஓசம் அங்கைக்கரசே வெளிவந்த எந்தவிரான் என்னையாளுடை என்ன பரு நீத்தலும் அருக்கனில் சோதி அமைத்தோன் திருவண்டபுரி. அதனாலே சூரியனில் இருக்கிற சோதியும் சந்திரனில் இருக்கிற சோதியும் அக்கில் இருக்கிற சோதியும் சிவனுடைய சோதியிலிருந்து உண்டு. அப்படின்னா அந்த சோதியினுடைய அளவை சொல்ல முடியுமா? அதனால பார்க்க முடியும். சரி, அப்படி பார்க்க முடியாதென்றால், உயிர்களால் காண முடியாதென்றால், அந்த கடவுளால் உயிர்களுக்கு நன்மை வர்றது வாய்ப்பு இல்லை. அதுக்காக என்ன பண்ணுது தெரியுமா? உயிர்கள் நீ உருவத்திரும்பின் எடுத்துவான்னு சொல்றது இல்லை, அதுவே உருவத்திரும்பி எடுத்துக்கணும். அதுவே உருவமாக வந்து அருவம் உருவமாகி அராதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பு அது ஓர் மேனியாக அப்படி சொல்லும் கந்தபுராணம். அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பு அது சோதியா இருக்கிற வரையில் அது என்ன சொல்றது அந்த சாமியை? அதுன்னு சொல்லு. பெண்ணன்றோ ஆனன்றோ சொல்ல முடியாது. சோதியா இருக்கிற வரையிலும் அது என்ன சொல்றது? அது உருவத்திரி மீன் எடுத்து வந்தாத்த அவன் என்றும் அவள் என்றும் பரமேஸ்வரன் என்றும் பரமேஸ்வரி என்றும் சொல்லப்படும். உருவத்திரி மீனி கொள்ளுகின்ற வரையிலும் அந்த சாமி என்ன சொல்றது? அது அது அந்த கதபுராணத்தில் அவ்வளவு சாக்கரையாக வைக்கிறார். அருவம் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி புலம்பு அது ஓர் மீன், அது ஓர் மீனியாக கருணை ஓர் முகங்களாரும். ஐயோ, கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க உதித்தனம் உலகம். அதுவா இருந்தது அவனாக வந்து, அதுவா இருந்தது அது என்ன ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அதுவா இருந்தது இப்பொழுது அவனாக வந்து. அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமர் அருமறியார் அச்சோதியா இருக்கிற காலம். அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமர் அருமறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு உண்டு இங்கு. அதனாலே சோதியாய் இருக்கிற கடவுள் எல்லையில்லாத கருணையினாலே உருவத்திருமீன் எடுத்துக்கொள்றோம். சும்மா இருக்க முடியாது. கதை முதல்ல சொன்னேன், ஏராளமா பல கூடிக்கு அதிபதியா இருக்கிறான், அவன் தர்ம சிந்தை அதிகமாக உள்ளவனா இருக்கிறான். படத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருப்பானா? அன்னச்சத்திரத்தை கட்டுவான், கல்விச்சாலையை கட்டுவான், ஆஸ்பத்திரியை கட்டுவான், கோயிலை கட்டுவான், திருப்பணியை பண்ணுவான், ஏழைகள் கொடுப்பான, கொடுக்க மாட்டான். இப்போ நம்மகிட்டலாம் எனக்கிட்டலாம் பணம் இல்லை அதனால பேசாமல் இருக்கிறேன். இருந்துச்சுன்னா கொடுப்பேன். சும்மா இருப்பானா? பணம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்க, சும்மா இருப்போமான்னு என்ன சொல்றது விளங்குதா இல்லையா? நல்லா இருக்குது. வள்ளலா இருக்கிறவன் பணத்தை சும்மா வச்சுருப்பானா? உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதுகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்குள் சேரமானுக்கு எடுக்கிறாரு. கடுதாசி யாரு? மதுரை சொக்கானா மதிமல்லி புருஷன் மாடக்கூடல் பதிமிச நிலவும் பால் நிற வரிச்சரகு அன்னம் பயில் குயில் ஆலவாயில் மன்னிய சிவன். இது பிரேம அட்ரஸ். மன்னிய சிவன் யார்? சுகநாதர் விலாசம். முதல்ல இவர் விலாசத்தில் எழுதுறார். மதிமல்லி புருஷன் மாடக்கூடல், அவர் ஊர் அவ்வளவு சிறப்பா மதி மாடக்கூடல் பதிமிஷ நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் குளிர் அளவாயில் மன்னிய சிவன் யான் முடிதரும் ஆற்றம். பாவலருக்கு உரிமையின் உரிமையில் குருமா மதிபு மதிபுரை குலவிய குடைக்குள் சிறுமா உகைக்கும் சேரலன் காண்க. சிறுமா உகைக்கும் சேரலன் காண்க. உரிமையின் உரிமையின் உதவி உளிதிகள் கொடுத்து கொடுத்து கொடுத்து ஒரு பேர் வந்துருச்சா உலகத்தில் உளிதிகள். பண்பால் யாழ்வையில் பானபத்திரம் தன்போல் என்பால் அன்பன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தன் மான்புரு கொடுத்து வர கொடுக்குது. அதனால் இந்த சரமான சொல்லும்போது இந்த அடைமொழி கட்டாயம் வரும். கார் கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கு முடியும். கார் மேகம் போல புலவர்களுக்கு அடியவர்களுக்கு வாரி கொடுக்கின்ற வள்ளலாக இருக்கிறவர் சரமான். கார் கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கு திருத்தொடர். வள்ளலாக இருப்பவராகிய பரமேஸ்வரன் எல்லையில்லாத திருவருளினாரே திருமேனியை எடுத்து கொள்ளுகிறார். இந்த அடிப்படை மற்ற சமயவாதிகளுக்கு தெரியல. ஐயோ, இந்த இலக்கம் நான் சைவ சித்தாந்தத் தவிர வேற எவானுக்கும் தெரியல. தெரிஞ்சாலும் என் சமயம் பெருசுன்னு ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவ்வளவுதான். பாவம் அந்த அளவி தேவன். கடவுள் என்றால் பிறப்பு இறப்பு இல்லாதது, ஜோதியாக இருப்பது, அதற்கு சிவம் என்றும் பரமம் என்றும் பெயர். அது எல்லை இல்லாத கருணையுடையது. எல்லை இல்லாத கருணை உடையதாகினால உயிர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அதுக்கு மனசு வந்துடும், சும்மா இருக்காது. அது உயிர்களுக்கு செய்ய வேணும்னு சொன்னால் உருவத்தின் மீன் எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் உயிர்கள் காண முடியாது. அதனால் உயிர் உருவத்தின் மீன் எடுத்துக்கொள்ளும். அப்படி உருவத்தின் மீனை எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் உயிர்கள் காண முடியாது. காண முடியாமையினால பத்தி பண்ண முடியாது. அதற்காக உருவத்தின் மீன் எடுத்து. அப்போ என்னாச்சு? அருவமும் வந்துருச்சு, உருவமும் வந்துருச்சு. அருவமும் வந்துருச்சு, உருவமும் வந்துருச்சு. இப்போ எல்லா பொருள்லையும் இது இருக்குது. இப்போ மேகமானது இருக்கே, கடலிலிருந்து நீராவி மேலே போகிறது. கடலிலிருந்து நீராவி மேலே போகிறது, அது தெரியுதா? தெரியும். நீராவியாக போகிறது அதிகபட்சம் தெரியும், தெரியாது இல்லை. மேலே போச்சுன்னா மேகமாக அது மாறுகிறது, அது தெரியுது. அப்புறம் மழையாக போகும்போது நல்லாவே தெரியுது, தெரியுதா? மேலே போகும்போது நீராவியாக போகிறது அருவம், மேலே போய் மேகமாக இருக்கிறது அரு உருவம், கீழே உருவமாக துளியாக மழையாக பெய்யறது உருவம். அருவம் அரு உருவம் உருவம் மழைக்கே நீராவியா மேல போகிறது அருவம், அங்க போய் சூழ் கொள்கிறது. சூழ்நா மேகம் வடிவம் கொள்ளுகிறது. அந்த வடிவம் தெரிஞ்சும் தெரியாமல் இருப்பது உருவமாக தெரியுதே தவிர, ஆனா இப்படி என்று தெரியவில்லை. அதனால் அது அருவுருவம். கீழே இறங்கி உளி நீர் துளியாக வரும்போது உருவமாக தெரிகிறது. அதே போலத்தான் அருவமாக இருக்கும் போது தெரியாது, அருவுருவமாக இருப்பது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற சிவலிங்கம். தெரிஞ்சும் கண்ணு காது கை கால் இல்லையில, அதனால் அரு உருவம். தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது நல்லா தெரிகிறதா இந்த உருவம். இது நல்லா தெரியுதா தெரியலையா? இப்போ இது நான் சொல்கிறது நல்லா தெரியுது தெரியலையா? நல்லா தெரியும். அதுவும் நல்லா தெரியுது, இதுவும் நல்லா தெரியும். இப்போ என்னாச்சு? சாமிக்கு அருவம் உண்டு, உருவம் உண்டு, அரு உருவம். இந்த உண்மையை மற்ற சமயவாதிகளால் கண்டுபிடிக்க முடியல. இந்த உண்மையை சைவ சித்தாந்தி தான் கண்டுபிடிச்சான். சைவ சித்தாந்தி இல்லை, சிவபெருமானே எழுதி வச்சிருக்கேன். சிவபெருமானே வேதாகமங்களில் எழுதி வச்சிருக்கார். அதை சைவ சித்தாந்தியில் பின்னாடி வந்த முனிவர்களும் மற்ற அருளாளர்களும் உலாக செய்தார். அருவம் உருவமும் ஆனாய் போற்றி, அருவம் உருவமும் ஆனாய் போற்றி. ஏ, கடலிலே உப்பு இருக்குது அல்லவா? உப்பு அது அருவமாக இருக்குதா உருவமாக இருக்குதா? அருவம் அது. அது உப்பு காய்ச்சிக்கிறவன் மூலமாக உருவமாக வந்தால் தான் உபயோகப்படும். அதனால் எந்த பொருளும் அருவமாக இருந்தால் உருவத்திருமா உருவமாக இருக்கிற நமக்கு உபயோகப்படாது, உருவமாக வந்தால் தான் உபயோகப்படும். அதனாலே கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் எல்லை இல்லாத அருளுடையவன், எல்லை இல்லாத ஜோதி. இந்த ரெண்டு இலக்கணத்தை வச்சுக்கோங்க. எல்லை இல்லாத ஜோதி, எல்லை இல்லாத கருணை. எல்லை இல்லாத ஜோதியாக இருக்கிறது, எல்லை இல்லாத கருணையாக இருப்பதனால அது உருவத்திருமீன் எடுக்கிறது. உருவத்திருமீன் கொண்டால் ஒழிய உயிர்களால் காண முடியாது. அதனால் அருவம் உருவம் அரு உருவம் உருவம். இதை வந்து மற்ற சமயவாதிகளுக்கு இந்த உண்மை நன்றாக விளங்கும். அதைத்தான் இந்த பாட்டில் 58வது பாட்டில் அருவமும் உருவாரூபம் ஆனதோ அந்தி நின்ற உருவமோ உரைக்குங்கர்த்தா வடிவென குணர்த்திங்கன்னின் உங்கள் சாமி அருவமா உருவமா அரு உருவமா உங்கள் கர்த்தாவுக்கு வடிவு என்ன என்று புறச்சமயவாதி கேட்க அதுக்கு சித்தாந்தி சொல்லுகிறார், அருவமும் உருவாரூவ ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்னால் ஒருவருக்குள்ளவாங்க. அருவமும் உண்டு, அரு உருவமும் உண்டு, உருவமும் அந்த சாக்கிய நாயனார் புராணத்தில் சேர்க்கலாரு. சாக்கிய நாயனார் தெரியும்ல என்ன பண்ணார், கல்லில் சாமி அடித்தவர், மறவாது கல் அறிந்த சாக்கி இருக்கும், கல்லில் அடிக்கிறத மறக்கலை. ஒரு நாள் மறந்துட்டு கஞ்சி குடிக்க போய் உடனே அப்புறம் நினைப்பு குடிக்க போகிற சமயத்தில் ஐயோ சாமியை கல் அடிக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு கஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து கல் அடித்தார், கல் அடித்தார். அடாடா இவ்வளவு பற்றி உள்ளவே இருப்பானே, குடிக்கிற கஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து கல் அறியிறானே அப்படின்னு சொல்லி உடனே காய்ச்சி விட்டார். மறக்காமல் இருந்தது, மறக்காமல் கல் அடி, அவர் சுந்தரர் அதை மறக்காமல் அவரு சொல்கிறார், மறவாது கல். அந்த புராணத்தில் சிவலிங்கத்தை பற்றி சொல்லி சிவலிங்கம் எப்படி இருக்கிறது என்றால் அருவமாகவும் இருக்கிறது உருவமாகும், அருவமாகவும் உருவமாக இருக்கின்ற காரணத்தினாலே அப்போ சாமிக்கு அருவமும் உண்டு உருவமும் உண்டு என்று தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வெளிப்படையாக சொல்கிறார். நல்லா சிவலிங்கம் முழு முழுனு தானே இருக்குது, அதுக்கு உறுப்புகளை ஒன்றும் இல்லையா, அதனால் அருவம். சரி, கண்ணுக்கு பார்க்க ஒரு உருவமாக தெரியுதா, அதனால் உருவம். அப்போ உருவமும் உண்டுன்னு தெரிஞ்சுக்க, அருவம் உண்டு. இதன் மூலமாக காணாத அருவனுக்கும் உருவனுக்கும் காரணமாம், காணாத அருவனுக்கும் உருவனுக்கும் காரணமாம், நீள்நாக அணிந்தார்க்கு நிகழ் புரியான்னு சிவலிங்கம் என்பது பெரிய படம். அதனால் இதில் அருவமும் உருவாரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்னால் ஒருவனுக்கு உள்ளவன், இந்த மூன்றும் சிவத்துக்கு உண்டு. அருவம் உண்டு, அரு உருவம் உண்டு, உருவம் உண்டு. அது அருவம் அரு உருவம் உருவம் என்னும் மூன்றும் பரமசிவனது தடத்த வடிவங்களாம். அவை முறையே நிஷ்கலம் நிஷ்கல சகலம் சகலம் என்றும் சொல்லப்படும். வடமொழியிலே அது நிஷ்கலம் நிஷ்கல சகலம் சகலம், சகலம்னா உருவம், நிஷ்கல சகலம்னா அரு உருவம், நிஷ்கலம்னா அருவம். நிஷ்கல திருமேனி கொண்டருடைய பொழுது பரமசிவன் என்றும், பரமசிவன் சிவம் என்றும் இப்போ சொன்னோன்னா அது வருது. அங்கே எழுதியிருக்கிறார் இந்த திருவிழங்கு பேசுகிறாருன்னு நல்ல உரையாசிரியர். இப்படி நிஷ்கல திருமேனி கொண்டருடைய பொழுது நிஷ்கலம்னா அருவமாக இருக்கும்போது சிவம் என்றும், சத்தர் என்றும், லய சிவன் என்றும், நிஷ்கல சிவன் என்றும் பெயர் பெறுவன். நிஷ்கல சகல திருமேனி கொண்டருடைய பொழுது சதாசிவன் என்றும், உத்தியுத்தர் என்றும், போகசிவன் என்றும், நிஷ்கல சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர். அதான் சிவனிங்கம் அருவருமா இருக்கும். சகல திருமேனி கொண்டருடைய உருவம் கொண்ட போது மகேஸ்வரர் என்றும், பரவருத்தர் என்றும், அதிகார சிவன் என்றும், சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர். அதனாலே சிவம் என்கின்ற பொருள் அருவமாக இருப்பது, பிறகு உருவம் எடுத்தால் சிவன் என்ற இன்னுகுதி பெற்று விடுங்க. பரமசிவன், பரமேஸ்வரன், அர்த்தநாரி, சோமாஸ்கந்தர் என்ற காலாரி, திரிபுராரி, விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜர், இப்படி பேரெல்லாம் உண்டு. உருவம் வந்தால் பேர் உண்டு. உருவம் வர்ற வரையில் அது என்ன சொல்கிறது, அதான் அது அது. அதனாலே அந்த உருவத்திருமீன் வந்தால் தான் ரூபம் வந்தால் நாம வரும். ரூபம் வந்தால் நாம், அது ஒரு நாமமும் ஓருருவம் ஒன்றும் இல்லார், அதான் அருவம். ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனும் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார், ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருத்தள்ளேனும். அதனாலே இப்படி உருவமாக வருவது நம்புருட்டா, அதுதான் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவம் ஆகி என்றும் தெள்ளைவாழந்திர புராணத்தில் சொன்னார். அடுத்தார், உருவத்திருமேனி மாயாகாரிய வடிவம் என்று அருள் உடையும். உருவத்திருமேனி எடுப்பதும் நன்னிடும் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பன்னிட உருவன் வேண்டும். அதனாலே மற்ற சமயவாதி சொன்னான், உருவம் அவனுக்கு உண்டுன்னு சொன்னால் நமக்கு உருவத்தை கொடுப்பது போல அவனுக்கு ஒரு ஆள் வேணும் உருவம் பண்ணி கொடுப்ப அப்படின்னு, அவனுக்கு ஒரு ஆள் வேண்டியதாக இருக்கும். இச்சை ஏற்பாளரும் இச்சை, இச்சை என்ன, தன்னுடைய இச்சைப்பிடி எடுத்துக்கொள்ளுவார் என்று சொன்னால் நாமும் நம்முடைய இச்சைப்பிடி எடுத்துக்கொள்ளலாம் அல்ல. கண்ணிய உருவங்குள்ளேயும் யாம்பெரும் கடவுள்தானும் எண்ணிய யோகசித்தர் போல் உருவசைப்பன்காரி. நாம் வந்து இச்சைப்படி உருவம் எடுத்துக்கொள்ள முடியாது, நமக்கு அந்த மாதிரியான ஆற்றல் கிடையாது. எடுத்துக்கொள்ள முடியுமா, இப்போ கருப்பாக இருக்கிறவன் ஜெவப்பாவளாகணும் பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது, குட்டையாக இருக்கிறவன் வளர்த்தி ஆகலாம்னு பார்க்குறேன் ஒன்றும் முடிய மாட்டேங்குது, பார்க்குற முடியல. குட்டையாக இருக்கிறவன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல பையன், நல்ல வசதியெல்லாம் இருக்குது, ஹைட் இருக்கிற வெயிட் இது வெயிட் இருக்கிற ஹைட் இல்லை வெயிட் இருக்கிற அப்போ ஹைட் போகிற பக்கமெல்லாம் பொண்ணு கேட்குறவங்கலாம் ஹைட் இல்லை ஹைட் இல்லைங்கிறாங்க அப்படின்னு தடை போட்டு நல்ல விளங்குதா. அதனால நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. சிவன் போட்ட அச்சுப்பிடினா நாம் புரியுதா, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அச்சு வச்சுருக்குறேன். அந்த அச்சில் போட்டு எடுத்துட்டான்னா அவ்வளவு தான், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும். அச்சில் போட்டு எடுத்துட்டான்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சு வச்சுருக்கா, அதான் அதிசயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சை போட்டு இவ்வளவு தான் வளர்த்து, இவ்வளவு தான் கணம், இவ்வளவு தான் நிறம், இப்படித்தான் கை காலு தலை உழம்பு அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டான்னா அவ்வளவு தான், அது மேலே ஒன்றுமே பண்ண முடியும். அதனால சிவனுக்கு அச்சன் என்று கூட ஒரு பேர், அச்சன் பெண் அலி ஆகாசமாயி. சரி, அதனாலே கடவுள்தான் எண்ணிய யோக சித்தர் போல் உருவ செய்ப்பன் காணி. அதனால் கடவுள் எப்படி திருமணி எடுத்துக் கொள்கிறார் என்றால் யோக சித்தர் போல அவன் திருமணி எடுத்துக் கொள்கிறான். யோக சித்தர்கள் என்று சொன்னால், யோக சித்தர்கள் என்று சொன்னால் சிவனை தவஞ்செய்து சித்தியை பெற்று சித்தர், சிவனை நோக்கி தவத்தை செய்து அவர்கள் பல வகையான அட்டமா சித்திகளை பெற்று அதிலே தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளவும் ஆகாயத்தில் போகவும் பல வகையான சித்துக்களை செய்யவும் வல்லவர்களாக இருப்பார். வித்தக யோக சித்தர் வேண்டூரு குழுமா போலே உத்தமன் கொள்வனின் அவர்களில் ஒருவன் ஆவார். ஆகையால் சித்தர்களைப் போல அவன் உருவத்தை எடுத்துக் கொள்கிறான் என்றால் அவனும் சித்தர்களிலே ஒருவன் என்று சொல்லப்படும். சித்தர்களைப் போல அவன் உருவத்தை எடுத்துக் கொள்கிறான் என்றால் சித்தர்களைப் போலத்தான் அவனு சித்தர்களிலே ஒருவனாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல முடியாது இருக்கும். அத்தகைய அவர்களெல்லாம் ஆக்குவது அருளாளாம். அந்த சித்தர்களெல்லாம் அவர்கள் மேனியை மாற்றி கொள்வது மற்ற சித்திகளை செய்வதெல்லாம் அவனுடைய அருளினாலே செய்கிறான். அவன் அருளை பெற்றதினாலே செய்கிறான். வைத்தது மாயை என்ன வடிவெல்லாம் மாயையாமே. அதனாலே அவர்கள் எடுப்பதெல்லாம் மாயா வடிவம், இவன் எடுப்பது அருள் வடிவம், அவர்கள் எடுப்பது மாயை வடிவம். அப்படி மாயை வடிவம் வந்து உயிர்களுக்கு இதை விட இறைவனுக்கு கிடையாது. இறைவன் மாயையை கடந்தவன், அதனாலே மாயையை கடந்தவனாகையினாலே அவன் அருளாலே திருமணி எடுத்துக்கொள்கிறது, அருளாலே திருமணி எடுத்துக்கொள்கிறது. அது மாயைதான் மலத்தை பற்றி வருவது ஒரு வடிவமாகும். ஆய ஆணவ மகன்ற அறிவுடு தொழிலையா இருக்கும் நாயகன் எல்லா ஞான தொழில் முதன் நன்னலாலே காயமோ மாயை என்று காண்பது சித்தினால். அதனாலே முதல்வனுக்கு அருவம் அருவுருவம் உருவம் என்னும் மூன்று வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களான ஐம்பத்தி எட்டாஞ்சீரு கூறி பெண்கள் மூன்று சீகளாலும் உருவத்திருமேனி அருள் வடிவு என்பதை தடைவிடைகளால் சாதிக்கப்பட்டது. முதல்வனுக்கு அருவத்திருமே உருவத்திருமேனி உண்டனின் நம்மனூருக்கு போல உருவத்திருமேனி உண்டாக்குதற்கு ஒரு கருத்தா வேண்டும். கருத்தா வேண்டுவதில்லை, முதல்வன் தானாகவே நினைந்த வடிவத்தை எடுத்துக் கொள்வார்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலே இரண்டாவது பகுதியாக நாம் நினைவு பண்ண இருக்கிறோம். தொடக்கமாகவும் அவருடைய வரலாறு பற்றியும் நாம் ஏற்கனவே சிந்தனை செய்த பகுதி மிக சுருக்கமான பகுதி. கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று மிக அருமையாக தொடக்கி வைத்த பெரியவர் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள். ஆகவே அதை அப்படியே நம்பியாண்ட ஆரம்பிகள் விளக்கி சொல்ல, அதன் பிறகு அந்த இரண்டையும் முன்னோடியாக வைத்து நடராஜ பெருமானுடைய திருவுருளையும் துணை கொண்டு இந்த மிக அருமையான விரிவுரையை விரலாற்றை நமக்கு செய்திருக்கிறார் சேக்கிரார் பெருமான். அந்த வகையிலே கண்ணப்பர் கண்ணப்பராக இல்லாமல் அவருடைய இயற்பெயராக தின்னப்பர் என்றிருந்தார். அந்த தின்னனார் என்று சொல்கின்ற அந்த பெரியவர் தாய்தந்தையால் வைக்கப்பட்ட பெயரை வைத்து பார்த்திருக்கிறோம். நான் சென்ற முறையோ இப்பொழுது சொன்னபோது கூட நினைத்திருக்கிறேன், இந்த மக்கட்பெயர் என்று நம்முடைய பெரியபுராணத்தில் வைத்தோம்னு சொன்ன மக்கட்பெயர் என்றே கூட ஒரு தலைப்பில் பேசலாம். எப்படியெல்லாம் மக்கட்பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது மக்கட்பெயர் வைத்ததில் முதல் முதல் நாம் சந்திப்பதெல்லாம் எங்கே என்றால் சுந்தரமூர் சுவாமியுடைய நம்பி ஆறுவர் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த நம்பி ஆறுவர் என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்படியே தள்ளி வைத்தோம்னு சொன்ன இங்க வருகின்ற பொழுது தின்னனார் என்று பெயர் வைத்திருக்கிறார். இன்னப்படியே கொஞ்சம் தள்ளி சென்றோம் என்றால் ஞான சம்பந்தருக்கு தாய் தந்தையர் என்ன பெயர் வைத்தார் என்றே தெரியவில்லை, தெரியல. மூன்றாண்டிலே குளத்தங்கரியில ஞானம் பெற்ற பிறகு சிவஞான சம்பந்தர் ஆயினார் என்று சேக்கிழா பெருமான் அறிவுப்படுத்துகிறார். சிவஞான சம்பந்தர் ஆயினார் எப்ப? மூன்றாண்டுல. ஆனா பெயர் வைத்தது மூன்றாம் ஆண்டுல பெயர் வச்சிருப்பாங்க, உரிய நாளில் பெயர் வச்சிருப்பாங்க. என்ன பெயரோ, என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனும் என்ற திருத்தாண்டகத்தை தான் நாம் சொல்லணும். ஆனா பிறகு வந்த பெயரெல்லாம் ஞான சம்பந்தர். சரி, அப்படி ஒரு அது அது ஒரு ஒரு புதிய அமைப்புல தெரியாமல் இருக்கின்ற பெயர்ல வைத்திருப்பது. அதன் பிறகு சொன்னா சிங்கடியப்பர் வனப்பகை என்ற பெயர், அப்புறம் கமலினியார் அணிந்ததையார் அவர்கள் எல்லாம் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள், பறவையார் சங்கிலியார் என்ற பெயரோடு வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்திருக்கிறார். அப்புறம் சிறு தொண்டர் வருகிறார். வைத்த பெயர் ஒன்று, பின்னர் வந்த பெயர் ஒன்று, அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. வைத்த பெயர் ஒன்று தாய் தந்தையரால், பின்னர் வழங்கப்பட்ட ஒரு பெயர் தாய் தந்தையராலேயே வழங்கப்பட்ட பெயர். இப்போ நம்ம வந்து தாய்ந்தால் வைக்கப்பட்ட பெயர் ஒன்று இருக்கு, பின்னால தம்பியா மாத்திக்கிறான், எஸ்எல்சி படிக்கும் போது எனக்கு வேண்டாம் என்று மாத்திக்கொள்றான். அப்படி இல்லாமல் எந்த தாய் தந்தையர் பெயர் வைத்தார்களோ அந்த தாய் தந்தையரே அந்த பெயரை மாற்றி அழைத்தார்கள். அப்படி ஒரு புரட்சி, உண்மையான புரட்சின்னு இதுதான் புரட்சி. தாய் தந்தையர் இளமையில என்ன பெயர் வைத்தார்களோ அதே தாய் தந்தையர் பின்னால் அதை மாற்றி அழைத்திருக்கிறார்கள். அப்போதிகளார், அப்போதிகள் அவர் தன்னுடைய குழந்தையெல்லாம் பிறக்கும் பொழுது ஏதோ என்ன பெயர் வைத்தாரோ, ஆனால் திருநாவுக்கரசர் பெயரை கேட்ட மாத்திரத்திலே, அவருடைய தொண்டை கேட்ட மாத்திரத்திலே, பெரிய தம்பி சின்ன தம்பி நடுத்தம்பி எல்லா தம்பிக்கும் சரி, இவ்வீட்டில் இருக்கிற வாங்கின காளமாடு பசுமாடு எல்லாவற்றுக்கும் சரி, தான் வைத்திருக்கிற தண்ணீர் பந்த மகுண்டு எல்லாம் என்ன பெயர், தெரியும் திருநாவுக்கரசர். அப்ப தாம் என்ன பெயர் வைத்தாரோ இளமை காலத்தில் தெரியாது, நிச்சயம் வைத்திருக்கணும் ஒரு பெயர் வச்சிருக்கணும். தாய் தந்தையர் தாமே இளமையில் வைத்த பெயரை மாற்றி பின்னர் நாவுக்கரசர் என்று அழைத்த ஒரு புரட்சியும் அப்போதிகளாருடைய வரலாற்றில் காணுகிறோம். இதெல்லாம் மக்கட்பெயர் இப்படிலாம் அலசலாமே, இது மாதிரி தலைப்புகளை தான் கொடுக்கணும். பெரிய புராணத்தில் மக்கட்பெயர் அப்படி கொடுங்க, படிக்கட்டும் பேசட்டும், அதனால அப்படிப்பட்ட அருமையான பெயர். சிறு தொண்டர் பெயர் வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் வைத்தம்மன் சொன்னா பெயர் இல்லாமல் புனிதவதியார், பெண்பாலை விட்டுட்டு அப்படி தப்பல்லவா, புனிதவதியார் திலகவதியார் என்ற பெயர்கள், இப்படியெல்லாம் அந்த மக்கட்பெயர்கள் மிக அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல காரணமாக வைக்கப்பட்டது, காரண பெயராக வைக்கப்பட்டது எது? இத்தனை பெயர்களிலும் காரண பெயராக வைக்கப்பட்டது ஒன்று எது அப்படின்னு கேட்டா நம்ம தின்னனார் தான். ஏன், சின்ன பிள்ளையில தூக்கி பார்த்தாங்க ஒரே பலுவா இருந்தது, தின்னனா இருந்தது, எனவே தின்னனார் பெயர் வச்சாங்க. அப்ப காரண பெயராக சூட்டப்பட்டது இந்த ஒரு பெயர் தான். நம்பியார் ஒருவருக்கு பாட்டனார் பெயர், அது வழி வழியா வந்துகிட்டு இருக்கு, எனவே பெயர் வச்சுட்டாங்க. ஏனையோருக்கு நமக்கு ஒண்ணும் விளங்கல, இந்த காரண பெயராக வைக்கப்பட்டது இது ஒண்ணு. இப்படி எல்லாம் பெரிய புராணத்தில் காணும் மக்கட்பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அந்த சூழலிலே காரண பெயராக வைத்த நம்முடைய தின்னனார் இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகிறார். அப்படி வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது சென்ற முறை நிறைவாக படித்த பாட்டு, அந்த சின்ன குழந்தை ஒரு நாள் ஒரு அருமையான காரியம் செய்தது. என்ன காரியம்? அப்பாவும் அம்மாவும் உடன் இருக்கும் பொழுது அந்த புலியானது வாய் அப்படியே ஒரு கொட்டாய் விடுவது அப்படி ஆன்னு திறந்தது. அப்படி திறந்த உடனே அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, சின்ன குழந்தை தானே, அதனால உடனே அதை ஏதோ வந்து ஒரு பொந்துன்னு சொல்லிவிட்டு அப்படி கையை விட்டு, கையை விட்ட மாத்திரத்துல பக்கத்துல அப்பா இருந்திருக்காங்க, பக்கத்துல ஒரு சின்ன குச்சி இருந்திருக்கு, இப்படி எல்லாம் வைக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்திருக்காரு. இந்த எடுத்ததுதான் தெரியும், கண்ணில் தண்ணி அப்படியே தார தார தார தாரே அப்படியே கொட்டு. பக்கத்துல அம்மா இருந்தாங்க, தத்தை இருந்தார்கள். உடனே அப்படியே தூக்கி, சின்ன குழந்தை அது என்ன பண்ணிட்டு இப்போ, அதுக்காக அப்படி கையில் எடுத்து குச்சி எடுத்து ஆரம்பிச்சிட்டீங்களே, வாடா ராஜா அப்பா கிடக்குறாங்க, அவங்க என்னைக்கு மூளை இருந்தது இன்னைக்கு மூளை இருக்கிறதுக்கு என்ற ஆசீர்வாதம் அப்பாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த அருமையான அமைப்பு அந்த குழந்தைய அப்படியே தூக்கி, அப்படி தூக்கின உடனே அந்த கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே வந்து சொட்டுது. இது இது தன்னுடைய தாய் முகத்திலும் சொட்டுகிறது அந்த குழந்தை தண்ணி. அப்படி அந்த குழந்தைய அப்படி எடுத்து பக்கத்தில் வைத்துக்கொண்டு இரண்டு கன்னத்திலும் மாறி மாறி மாறி முத்தம் கொடுத்து அழாதராஜா அழாதராஜா அழாதராஜான்னு சொல்றான். அதை சேக்கடா பெருமான் ஒலியும் ஒலியுமாக காட்டி மிக அற்புதமான பாட்டை சொன்னார்கள். அதுதான் நாம் சென்ற முறை நாம் நிறுத்திய இடம். பொறு புலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட, ஏதோ குகையன்னு தெரிஞ்சுட்டு கையை நீட்டுச்சான் பாவம். பாரி ஊடை தந்தை கண்டு என்கிட்ட நீங்க இப்படி சொன்னதுனால வந்து அப்புள்ள மேல வந்து பாசமல் நினைச்சிடாதீங்க. பறி உடை தந்தை, உண்மையான அதிகமான பறிவு இருப்பதனாலதான் அதிகமா இந்த மாதிரி உடனே எடுத்து ஆரம்பிச்சார். இப்ப இது ரொம்ப அருமையான இடம். பையனை வந்து எவோ அதிகமாக ஒரு தந்தை கண்டிச்சாருன்னா அதிகமா பற்று இருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி யார் திட்டுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே நம்ம மீது பண்புடையவர்கள். பாரி ஊடை தந்தை கண்டு, இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம் நல்ல வேலை புலிவாயில தம்பி கையை வச்சான், வச்ச உடனே நம்ம வந்து உடனே எடுத்துட்டோம், நம்ம இல்லாத போது இது மாதிரி நடந்துட்டா தம்பி கை என்ன ஆகும் என்று கண்டு பாரி ஊடை தந்தை கண்டு அந்த குழந்தை மீது மிகுந்த அளவற்ற பாசம் வைத்த அந்த நாகன் கண்டு என்ன செய்தானாம், பாரி ஊடை தந்தை கண்டு பைந்தடை கை கொண்டோச்ச, கண்ணில் தண்ணி வருது, கண்ணில் தண்ணி வருதுன்னு தான் பாடணும். ஆனாலும் கவிஞர் பெருமான் அல்லவா, அதனால இந்த கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு தெரியுமா, ஓன் கண்ணு என் கண்ணுன்னு எத்தனையோ தினம் தண்ணி வந்துருக்குது, எவன் கவலைப்பட்டான், கண்களிலே நீரதற்கு காலம் எல்லாம் அழுவதற்குன்னு பாடிவிட்டான். வம்பு இல்லை, இருபதாம் நூற்றாண்டு பாட்டு, கண்களிலே நீரதற்குன்னா காலம் எல்லாம் அழுவதற்கு இந்த தண்ணி அவன் கேட்கிறான். ஆனால் இங்க தின்னனாருடைய கண்கள் அப்படிப்பட்டது அல்லவே, பின் எப்படிப்பட்ட கண்கள்? ஈறு

பெருமானுடைய இரு கண்களுக்குன்னு சொல்லப்படாதா? அது என்ன இரு சுடர்க்கு? பெருமானுடைய கண்கள் மூன்றும் எது என்றால், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று நெருப்பு. அதனால வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், நடுக்கண் நெருப்பு. அப்போ நெருப்பு விட்டுட்டா இரு சுடர் எது? சூரியனும் சந்திரனும். இரு சுடர்க்கு உருகன் தீர்க்கும். இந்த ஒரு பாட்டுல அவர் என்னென்னவெல்லாம் வைக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம கண் போன்ற நல்ல தின்னனார் கண். சரி, இந்த கண்களை பயன்படுத்திய இடம் எப்படிப்பட்டதுனாரு? உனக்கு எனக்கும் அல்ல, இரு சுடர். பெருமானுடைய இரு சுடர்களாக இருக்கின்ற அந்த இரு கண்களுக்கும் இனேர்ந்த அந்த உருகன் துன்பத்தை நீக்கி இரு சுடர்க்கு உருகன் தீர்க்கும். சரி, அந்த கண்களுக்கு இடையூற்று, அந்த கண்களினுடைய இடையூற்று இந்த கண்கள் நீக்கியதுனால இந்த கண்கள் என்ன ஆயிட்டுனாரு? ஏழில் வளர். இந்த கண் எப்படிப்பட்ட கண்ணுனா, அழகு இன்னும் மேலும் மிக்கதாயிட்டு, மேலும் மிகுவதாயிற்று. அப்படிப்பட்ட ஏழில் வளர் கண்ணீர் மல்கி வறு துளி. அந்த தம்பி கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி தாரதாரையா வருது. அந்த கண்ணானது, அந்த தண்ணியானது அப்படியே கண்ணத்திலாம் வடியுது. இப்படி தூக்கின உடனே இந்த அம்மா முகத்திலையும் அப்படியே சொட்டுது. அந்த வறு துளி முத்தமாற்றி என்ன எப்படி செஞ்சதுனாரு? வறு துளி முத்தம் வாய் முத்தம் கொள்ள மாற்றி, அந்த ஒரு முத்தினை தன்னுடைய வாயாகிய முத்தினால ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி அந்த கண்ணீரை மாத்தினான். அப்போ இந்த முத்துங்கிறது வேற விளையாடுது இந்த சொல்லல. வறு துளி முத்தம் அப்படியே முத்து முத்தா தண்ணி கொட்டுதான். சரி, அந்த மறு முத்து முத்தா கொட்டுகிற தண்ணியை இந்த அம்மா தன்னுடைய வாய் முத்தம் கொள்ள மாற்றி, தன்னுடைய வாயினால முத்தத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்து அப்படி மாற்றினாலாம் என்று ஒரு அருமையான பாடல் வழிதான் நாம் சென்ற மாதிரி நின்றோம். அன்பான அந்த தாய் பாசம், அதோடு கூட தந்தை கூட இருந்த பாசம், அந்த குழந்தையினுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்பதை நம்முடைய சேக்கடா பெருமான் அறிமுகப்படுத்திய இடம் இப்படி எல்லாமாக இருக்கிற இடத்துல நின்றோம். இப்பொழுது மீண்டும் தொடர்கிறோம். பொறு புலிப்பார்வை துடிக்குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து எயின பிள்ளை பேதையர் இடைத்த வண்டல் அடிச்சிறு தடிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்செரு குறும்பை குரம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து. குழந்தை மேலும் வளர்கிறது இல்ல, வளர்கின்ற பொழுது குறும்பு செய்யும். சின்ன பிள்ளையில குறும்பு செய்யும். இந்த குறும்பு செய்வதை எல்லாம் ரொம்ப அற்புதமாக பிள்ளைத்தமிழ் என்ற வாயிலே நம்முடைய பெருமக்கள் அருமையாக செய்யுளாக பாடியிருக்கிறார்கள். முதல்ல காப்பு பருவம், அப்புறம் செங்கீரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, சிறுவரை, சிற்றில், சிறுதேர் என்றெல்லாம் முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகு சொல்றமே. ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில இத்தனை அமைப்பும் என்றைக்கும் இருந்திருக்குது. அதற்கு வடிவு கொடுத்தது பிள்ளைத்தமிழ்ங்கிற ஒண்ணுதான், வடிவு கொடுத்தது. அதனால சின்ன குழந்தை வளர்ந்தவன் என்ன செய்வோம்? முதல்ல காப்பு, தெய்வத்தன்மையிலதான் தொடர்ந்தது நம்முடைய எந்த ஒன்றுமே. பெருமானே இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கணும்ப்பா, நோயினுடைய எல்லாமும் வளரணும்ப்பா, மாசு மருவு இல்லாம வளரணும்ப்பா. காப்பு செங்கீரை, ராஜா வாய்னால பேசுப்பா, இது பேசு அது செங்கீரை. அப்புறம் தாளாட்டு, காப்பு செங்கீரை தாளாட்டு, அப்புறம் முத்தம் வருகை, அப்புறம் அம்புலி, சிறுவரை சிற்றில் சிறுதேர். அது மூணு என்னன்னா குறும்பு. இந்த சிறுவரை சிற்றில் சிறுதேர் இருக்குதே, இது என்னன்னு கேட்டேன். கை எடுத்த எப்பத்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்காதப்பா, எப்பாவது அடிக்கணும், மூளை மாதிரி அடிக்கிறது மற்ற வச்சுன்னு. சரி, நம்ம எப்ப சொல்லி முடிக்கணுமோ எடுத்து அடிச்சாதான் அதுக்கு தூக்கம் வரும். அது சின்ன குழந்தை அல்லவா? ஒரு காலத்தில் நாம இப்படி இருந்திருக்கலாம். அப்பா அம்மா நல்ல வேலை இல்லை, இருந்தாலும் தெரியும் நீ படுத்தின பாடுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட சொல்லுவாங்க. இல்லை, அதனால யாரும் சொல்ல முடியல. அதனால அப்படி சிறு குறும்பு. அது போல சிறுவரை எடுத்து அடிப்பது. அப்புறம் அந்த சின்ன பிள்ளைகளை பாவம் சின்னஞ்சிறு வீடு கட்டி விளையாடும். அந்த விளையாடும் போது விளையாட்டு வாடி நம்ம எல்லாம் குளிச்சுட்டு வருவோமா, வந்து அப்புறம் மேல வந்து இன்னைக்கு கிருத்திகை நேத்து போயிட்டு தான், நேத்தே போயிட்டு தான். அதனால நாளைக்கு பிரதோஷம், அதனால இன்னைக்கு தைவள்ளி அப்படி வச்சுக்கோ, தைவள்ளி. அதனால நம்ம எல்லாம் போயிட்டு வந்துட்டு உடனே மீனாட்சி பிள்ளைத்தோடு படிப்போமா என்று சொல்லி அது குளிக்க போகும்போது இது ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்து அதெல்லாம் எப்ப போகுதுன்னு பார்த்து அந்த சுத்தமா அழிச்சிட்டு வந்துடுறது, வீட்டை அழிச்சிட்டு வந்து. அது சிற்றில் சிதையல், சிறியம் சிற்றில் சிதையலி என்று ரொம்ப அருமையா எல்லாரும் வைத்து பாடின பாட்டு. அந்த அருமை பாட்டை எல்லாம் சேக்கிரார் பெருமான் அப்படி ஒரு பாட்டு அப்படி தொட்டு காட்டிட்டு போடுறார், தொட்டு காட்டிட்டு போடுறார். என்னது? துடிக்குரரு உருட்டி ஓடி சிறுதேர் ஒட்டிட்டு ஓடுறது, தொடக்கு நாய் பாசம் சுற்றி. இந்த நாய் என்னன்னு வச்சுங்க, அது கூட வந்து சொன்ன அது கழுத்துல வந்து

0: கயிறை கட்டுறது, இறுக்கி கட்டுறது இல்ல, சும்மா கட்டுறது. சிவ சிவ இறுக்கி கட்டினா நம்ம கண்ணப்புறம் கட்ட மாட்டாரு இல்லவா, வேற உலகத்துல இருந்த குழந்தை வேணா கட்டலாம். பிடித்து அறுத்து, அப்புறம் கட்டாத நாய் இருந்துன்னா அது கயிறு போட்டு கட்டும். ஏற்கனவே அப்பா அம்மாவால கட்டப்பட்ட நாயா இருந்தா அது அவுத்து விட்டு, அது நீர் மறுதலையான எண்ணம் தான் வரும் அது. அப்படி எல்லாம் என்ன பண்றது, சின்ன பிள்ளைல வர்றது, அது அவுத்து விட்டுறது. ஏன் அது அவுத்து விட பாக்குறதுன்னா அது அவுத்து விட்டுதான் மறுதலை பார்க்கும். இப்படிப்பட்ட நாய அவுத்து விடுறது சிவம். எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடிச்சு இருத்த எளிதால் சிந்தி. இப்படி சின்ன பெண்களை மாதிரி வீடு கட்டி விளையாடுதுன்னா அது எப்ப எங்க இந்த பக்கம் திரும்புதோ, திரும்பின உடனே உடனே அந்த வீட்டை அடிச்சிட்டு வந்துடுறது, அடிச்சிட்டு வந்துடுறது. அருகுறு சிறுவரோடும் குடிச்செரு குரம்ப எங்கும் குறு நாடை குறும்பு செய்து. குறும்பு, இந்த குறும்புங்கிறது அப்படியே இன்னைக்கு வழங்குது, குறும்பல்ல அவனுக்கு அப்படிங்கறது இருக்குதே. நல்ல வேலை, சில தமிழ் சொல்லாவது அந்த அன்று முதல் இன்று வரை மாறாமல், பொருளாலும் மாறாமல், வழக்காலும் மாறாமல், கிராமங்களில் கூட நடைமாடுகின்ற சில சொற்களிலே இதுவும் ஒன்று, குறும்பு. ஆனா அதுக்கு எந்த ரூனா போடுறதுங்கிறது வேணா தகராறுல வந்துருக்கலாம். அது வம்பு தான், வம்பு, பெரிய வம்பு. அது எந்த ரூனா போடுறது, வல்லின ரூனா போடணும், ஏன்னா அது வன்மையான காரியம். அதனால அது ரூனாவும் எப்படிப்பட்டது, வல்லினமா இருக்கணும், சின்னது போடக்கூடாது, குறும்பும் கூடாது இல்ல, குறும்பு, சிறு குறும்பு. இது ரொம்ப அருமையான, அதுல கூட ரொம்ப அருமையான கேட்டா, அந்த குறும்பு எப்படிப்பட்ட குறும்பு இல்ல, நீங்க இப்ப வாக்காளர் தேர்தல் நடக்கிற எத்தனை குறும்பு பண்றீங்க, இதெல்லாம் பெரும் குறும்பு. இந்த மாதிரி குறும்பெல்லாம் இல்ல, சிறு குறும்பு, விளையாட்டுக்கா செய்யறது. எனவே குறும்புல ரெண்டு வகை உண்டுன்னு அர்த்தம். ஒன்று பெருங்குறும்பு, ஒழிக்கிறதுக்காக செய்யறது. இன்னொரு குறும்பு சிறு குறும்பு, தெரியாதனமா விளையாட்டா செய்யும். எனவே இந்த குறும்பு சிறு குறும்பு என்று சொல்லி இவையெல்லாம் அவர் செய்கிறாராம் சிறு குழந்தையில. செய்து அணையன பலவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன ஆண்டின் அல்லவா. நான் திரைப்படம் சொல்லும் போது மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு பின், ஆமா சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்து எந்த காலத்துல கண்ணப்பட நம்ம நிறைவுபடுத்துறது. அதனால இப்பொழுது வயது ஐந்து ஆயிற்று. ஐந்தின் மேலான ஆண்டின் வளைதரு வடிவார்க்கின் கன்னி மறைச்சிறுமைந்தரோடும் சினை மலக்காவுளாடி செடி கூடி குறிச்சு சூழ்ந்த புனை மறுப்புழலை வேடி புரட்சிறு காணில் போகி. இதுவரைக்கும் என்னன்னு கேட்ட, வீட்டை சுற்றியே இருந்தது இந்த ஐந்து வயசுக்குள்ள. கொஞ்சம் அஞ்சு வயசு ஆயிட்டது இல்ல, கொஞ்சம் வீட்டுக்கு வெளியும் போய் விளையாடுறது. ஒன்னு இப்ப என்ன சொல்றேன், கால் முளைச்சிட்டது இல்ல, துரு துரு துருந்துதான் இருக்கும். ஆமா அப்படிலாம் இருந்த காலம் தான். வீட்டுல அம்மாவே கதி, அம்மா தவிர வேற எதுவும் தெரியாது இருந்த ஒரு காலமும் இருந்தது சரிங்களா. அப்புறம் அம்மா எங்கடா போனே எங்கடா போனே எங்க ஆளே காணாமேன்னு சொல்ற காலமும் வந்தது. அப்புறம் அம்மாவே விட்டு விட்ட காலமும் உண்டு. இப்படி இருக்குல்ல, இதுல இந்த குழந்தை கொஞ்சம் அப்படி வெளியில எல்லாம் அடுத்த தெருவு பக்க தெருவு எல்லாம் போகுதான். காடு முயல் பரடி நோடும் காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்செவி சாபமான முடிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்றத்து இடுமர திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத. அந்த வேடுவர் குளத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா புலிக்குட்டி மான்குட்டி இவையெல்லாம் ரொம்ப இயற்கையா கிடக்கும். அதெல்லாம் துரத்தி ஓடுற வரைக்கும் கூட ஓடி பிறகு அதை பிடித்து கொண்டாந்து கொண்டாந்து கட்டிவிடும். இப்படிப்பட்ட கொஞ்சம் அந்த வீடு விட்டு வெளியில் சென்று விளையாடுகிற விளையாட்டு எல்லாம் செய்தாராம். அலர் பகல் கழிந்த அந்தி ஐயவப்புகையும் மாட்டி குளமது குரத்தி ஊட்டி கொண்டு. அருமை அருமை, அப்படியே அந்த வாழ்க்கை வரலாற்றை சித்தரித்து காட்டுகிறது. இப்படி பகலெல்லாம் இருந்துன்னு வச்சுங்க, இந்நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏப்பா விளையாண்டது போதாதாடா, இன்னமா விளையாடணும், நாளைக்கு விளையாடலாம்ப்பா, இருட்டி போச்சு அப்படின்னு வச்சு மாமெல்லாம் கழுவி கழுவி தண்ணிட்டு சுத்தி போடுவாங்க, சுத்தி போடுவாங்க. எதுக்கு, திருஷ்டிக்காக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன், தலைப்பு 6வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயனிலே அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே உள்ள குரட்பாக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் வாழ்க்கை. அறியும் நெறி திருவருட்பயனிலே 6வது அதிகாரம். இது மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டுள்ள சிறந்ததொரு அதிகாரமாக விளங்கியிருந்தது. சென்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஏய்த்து பார்க்கும் பொழுது அருள் உருநிலை என்று கூறினார். அதற்கு முன்னால் அருளது நிலை, அதாவது முதல் அதிகாரத்திலே இறைவனை பற்றியும், இரண்டாவது அதிகாரத்திலே உயிர்களை பற்றியும், மூன்றாவது அதிகாரத்திலே பாசத்தை பற்றியும் விளக்கி கூறிய ஆசிரியர் 4வது அதிகாரத்திலே அந்த பாச வழியை ஒடுக்கவல்ல திருவருடைய அருமை பெருமைகளை அருளது நிலை என்ற தலைப்பின் கீழே விளக்கி கூறினார். அதற்கு அடுத்தார் போன்றதாக அப்படிப்பட்ட பெருவற்றுடெல்லாம் பெரும் பேராகிய அந்த திருவருட் பேச்சினை எவ்வாறு நாம் பெறுவது, உயிர்கள் எவ்வாறு பெறும் என்று கேள்வி வரும்பொழுது, இறப்பில் தவங்களாகிய சரியக்கிரியா யோகங்களை உயிர்கள் ஏற்றினால் சிவபெருமான் உருவாக எழுந்தருளி வந்து அந்த குருவருள் வாயிலாக திருவருளை வழங்குவான், வழங்கி ஆட்கொள்வான் என்ற செய்தியினை அருள் உருநிலை என்ற அதிகாரத்திலே விளக்கினார். ஆக அருளானது உருக்கொண்டு வருகின்றது என்பதை விளக்கும் முகமாக அருளுரு நிலை என்று வைத்தார். அதற்கு அடுத்த அதிகாரம் தான் இந்த அறியும் நெறி. சிவம் குருவாக உருக்கொண்டு வந்து ஞான தேசிகனாக அவ்வாறு எழுந்தருளி வந்து பக்குவ ஆன்மாவாகிய சீடனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேச பொருளை எவ்வாறு அந்த சீடன் அறிவது, அந்த அறியும் நெறி, அந்த அறியும் முறை, அறிகின்ற வழி, அதனை சொல்வதுதான் இந்த அதிகாரம். ஆகினாலே அறியும் நெறி என்று இந்த அதிகாரம் பெயர் பெறுகிறது. இதன் முதல் குரட்பாவிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம் என்னவென்றால், இருவினை ஒப்பு உயிருக்கு நிகழ வேண்டும். நல்வினை தீவினை என்ற இரண்டும் ஒரே கண்ணோட்டத்திலே உயிரால் கருதப்பட வேண்டும். யான் எனது என்னும் செருக்கு இருக்கின்றதே, அது முத்திக்கு தடை. இந்த யான் எனது என்ற உணர்வோடு எந்த வினையை செய்தாலுமே அது முத்திக்கு தடைதான். தீவினையைப் போலவே நல்வினையும் யான் எனது என்னும் செருக்கினை அடித்தளமாக கொண்டே செய்யப்படுகின்றது. ஆகையினாலே அந்த யான் எனது என்ற உணர்வை அடித்தளமாக கொண்டு எந்த வினையை செய்தாலும், நல்வினையை செய்தாலும் சரி, பிறப்பிறப்புகள் தொடரும். அதுதான் இருவினையின் போக்குவரவு புரிய என்று சிவஞான போதம் கூறிய, தீவினையின் போக்குவரவு புரிய என்று கூறாமல் இருவினையின் போக்குவரவு புரிய, நல்வினையை செய்தாலும் போக்குவரவு தான் புரியணும். போக்குவரவு என்பது இறத்தல் பிறத்தல், இறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் வினைக்கீடான பிறவிகளிலேயே அழுந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப அந்த யான் எனது என்ற உணர்வு நீங்க வேண்டும் என்றால் அருளோடு பழக வேண்டும். சிவபெருமான் அருளோடு பழகுதல் இருக்கின்றதே, அந்த பழகுதல் அவைதான் சிவபுண்ணியங்கள். ஒருவரோடு பழக வேண்டும் என்றால் முறை தெரிந்து பழக வேண்டும் என்று சொல்வார். நம்மை ஒத்தவர்களோடு பழகுதல் வேறு, பெரியவர்களோடு பழகுதல் வேறு. பெரியவர்கள், ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு துறையிலே இருக்கின்றார்கள். இன்னார் இன்னாரோடு பழகும் போது இப்படி இப்படி பழக வேண்டும் என்று உலகியலிலேயே ஒரு முறை வகுத்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ள பெரியவர்கள் ஆண்டவர்கள் கூட பழகுவதற்கே முறை இருக்கின்றது. அப்போ பெரியவற்றுள்ளெல்லாம் பெரியவனாகிய சிவபெருமானுடைய திருவருளோடு பழகுவதற்கும் ஒரு முறை வேண்டும் அல்லவா? அந்த அருளோடு பழகுகின்ற முறைதான் சிவபுண்ணியங்கள். சரியை, கிரியை, யோகம் என்ற இந்த மூன்று சிவபுண்ணியங்களும் திருவருளோடு நாம் பழகக்கூடிய முறைதான். அந்த பழக்கம் பழகாமல் வீடு வேறு வேண்டும் என்று உயிர் அது கேட்டதென்றால் அது அந்த உயிருக்கு மிகை, அந்த உயிர் அதற்கு தகுதியேற்றது. 6வது படித்தவன் எனக்கு கல்லூரியிலே இடம் வேண்டும் என்று சொன்னால் இது உனக்கு உன்னுடைய தகுதிக்கு மிகை, கல்லூரிக்கு போகக்கூடிய தகுதி உனக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்வோம் அல்லவா? அதுபோல அந்த அருளோடு பழகக்கூடிய அந்த பழக்கத்தை, அந்த சிவபுண்ணியங்களாகிய பழக்கத்தை உயிர் பழகாமல் வீடுவேற்றை நாடியதென்றால் அது மிகை. அதனால்தான் அந்த அருளை பற்றி சொன்ன அந்த 4வது அதிகாரத்திலேயே இறுதி குரட்பாவிலே சொன்னார், இற்றை வரையைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை. அருள் தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு கலந்திருக்கின்றது. இன்னைக்கு நேத்து இல்லை, தொடக்கமே சொல்ல முடியாது. என் உயிரும் அனாதி, சிவன் அருளும் அனாதி, அந்த சிவபெருமானுடைய திருவருள் உயிரிலே கலந்திருத்தலும் அனாதி. அப்படி தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு திருவருள் இயைந்துள்ளது. அந்த திருவருளோடு இன்று வரை இந்த உயிர் பழகவில்லை. அந்த திருவருளோடு பழகுதலாகிய சிவபுண்ணியங்களிலே ஈடுபடவில்லை. அப்படி ஈடுபடாமல் இருந்து கொண்டு வீடு பெயர வேண்டும், ஞானம் வேண்டும், வீடு பெயர வேண்டும் என்று வேண்டினால் அது அந்த உயிருக்கு தகுதியற்ற செயல் என்று அங்கே குறிப்பிட்டாரே. ஆகையினாலே சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் என்பது அங்கு வலியுறுத்தப்பட்டது. அந்த சிவபுண்ணியங்களை செய்து முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக உருக்கொண்டு வருவான். அதைத்தான் அருள் உருநிலை ஐந்தாவது அதிகாரம் சொன்னது. அப்படி குருவாக உருக்கொண்டு வந்தால்தான் உயிருக்கு உய்தி அல்லது உயிருக்கு உய்தி இல்லை என்பது பல ஏதுக்களாலும் வலியுறுத்தப்பட்டது அந்த அஞ்சாம் அதிகாரத்தில். இந்த ஆறாம் அதிகாரத்தில் அப்படி தொடர்ச்சியா பார்த்தோம் என்றால் இந்த ஆறாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்கள், அப்படி சிவபுண்ணியங்களை செய்வதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை இங்கே விளக்குகின்றார். ஏன்னா போன அதிகாரத்தை பார்ப்பவர்களுக்கு சந்தேகங்கள் வரும். அதாவது சீடனை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருகின்றார். சரி, சீடனை தான் ஆட்கொள்வார், ஏன்னா அவனுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கின்றது. பக்குவந்த ஆன்மாவைத்தான் தனக்கு சீடனாக ஆட்கொள்வார். அப்ப மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார். ஆனால் என்ன கருத்து சொன்னார், மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார் என்பது மட்டுமல்ல, மற்ற ஆன்மாக்கள் அந்த தேசிகனை சிவபெருமான் என்றே அறிய மாட்டார்கள், தம்மை போல மானிடராகவே நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொய்யிருளாகிய ஆணவ இருள் அவர்கள் அறிவை நன்கு மறைத்துள்ளது. எனவே சிவகுருநாதனை அவர்கள் சிவபெருமானாக கருத மாட்டார்கள். அந்த தகுதி மற்றவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னார். அப்போ அந்த சீடன் மட்டும் அறிவான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இவ்வாறு மானிட திருமேனி தாங்கி வந்திருக்கின்றார் என்று அறிவான். அவன் மட்டும் எப்படி அறிகின்றான் என்பதை முதல் குறட்பாவிலே விளக்குகின்றான். ஏனைய உலகத்தோர் அறிய மாட்டார்கள் என்பதை போன அதிகாரத்திலே விளக்கினார். எப்படி என்றால் பொய்யிருண்ட சிந்தை பொறியிலா போதமா மெய்யிரண்டும் காணார் மிக என்று சொன்னான். உலகத்தவர்கள் சிவபுண்ணியங்களிலே பயிற்சி இல்லாத சாமானிய உலகத்தவர்கள் அவர்கள் பொய்யிருளாலே இருண்டிருக்கின்ற சிந்தையினை உடையவர்கள். அவர்கள் அறிவு ஆணவ இருளிலே நன்கு விரவி காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு மெய்ப்பொருளை அறிவதற்கு முடியாது என்று அங்கே விளக்கிவிட்டார். ஆனால் அந்த பக்குவமான இந்த சீடன் மட்டும் எப்படி வந்திருப்பவர் சிவபெருமான் தான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இப்படி குருவாக வந்திருக்கின்றார் என்பதை இந்த சீடன் மட்டும் எப்படி அறிவான் என்று சொன்னால், அதை சொல்வதுதான் இந்த அறியும் நெறியின் முதல் குறட்பா. இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்தது. ஆகையினாலே இவன் அறிவிலே திருவருள் நன்கு மேலோங்கி இருக்கின்றது. இப்ப சீடன் மட்டும் எப்படி அறிகின்றான்னா, அவனுக்கு அந்த பொய்யிருளானது அவனுடைய அறிவிலே மறைத்துக் கொண்டு இருக்கவில்லை. அந்த சீடனுடைய அறிவிலே சிவபுண்ணியங்களை அவன் பெருக்கி இருப்பதனாலே சிவாலய வழிபாடு, சிவாலயத்திலே உளவாரம், சிவன் அடியார்களை போற்றுதல், நித்திய அனுஷ்டானங்களை ஏற்றுதல், அப்புறம் சிவபூசை ஏற்றுதல், யோக நெறி சிவயோக நெறியிலே பயிர்தல் போன்றவற்றை பல பிறவிகளிலே அந்த ஆன்மா ஏற்றி வந்ததனாலே அதன் பயனாக மலச்சக்தி படிமுறையிலே தேய்ந்து தேய்ந்து நன்கு அந்த மலமறைப்பு குன்றியிருப்பதனாலே இருள் நீக்கம் என்றாலே அங்கே ஒளி விளக்கம் தானே. ஆகவே திருவருள் ஒளியானது அவனுடைய அறிவிலே ஓங்கி விளங்குவதனாலே அந்த திருவருளை காரகமாக கொண்டு அவன் காண்பதனாலே வந்திருக்கின்ற குருநாதர் சாட்சா சிவபெருமானே என்பதை அவன் உணர்கின்றான். அப்ப அவன் அறிவிலே அந்த திருவருள் மேலோங்கியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகப்பற்று நீங்கி நல்வினை தீவினை இரண்டையுமே ஒப்ப காணுகின்ற தன்மை இருவினை ஒப்பு வந்ததுதான் அவனுக்கு மல நீக்கத்திற்கு காரணம். அந்த மலம் வழி குன்றியதனால் திருவருள் ஓங்கி நிற்கின்ற சத்தினிபாத நிலை ஏற்பட்டது. ஆகையினாலே காரணகாரிய தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். சரியையாதி சிவபுண்ணியங்களை ஏற்றியதனாலே இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. இருவினை ஒப்பு நிகழ்ந்தமையினாலே மலச்சக்தி குன்றுதலாகிய மலவரிபாகம் நிகழ்கின்றது. மலவரிபாகத்தின் பயனாக சத்தினிபாதம் நிகழ்கின்றது. எனவே சிவபுண்ணியத்தால் இருவினை ஒப்பும், இருவினை ஒப்பால் மலவரிபாகமும், மலவரிபாகத்தால் சத்தினிபாதமும் நிகழ்கின்றன. இந்த உண்மை இருவினை செயல்கள் ஒப்பின், இருவினை செயல்கள் ஒப்பின் என்று தொடங்கக்கூடிய சிவஞான சித்தியார் திருவிருத்தத்திற்கு நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் அவருடைய உரையினாலே நன்கு துணியப்படுவதாக உள்ளது. அடுத்த குரட்பாவிலே கூறினார், அவ்வாறு குருவாக எழுந்தொழி வந்து ஆட்கொள்கின்ற சிவபெருமான் சீடனுக்கு பொருள்கள் இத்தனை என்று முதலிலே உணர்த்துவார். நித்திய பொருள்கள், அனாதி நித்த பொருள்கள், அவை பதி பசு பாசம் என்று மூன்றாக சொல்லப்படும், நான்காகவும் ஆறாகவும் விரித்து சொல்லப்படும். இந்த நூலிலே ஆறாக சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான மாபாடியத்திலே இப்படி ஒவ்வொரு ஆகமங்களிலே மூன்று என்றும் நான்கு என்றும் ஐந்து என்றும் ஆறு என்றும் பலவிதமாக சொல்வதெல்லாம் பொருளால் ஒன்றோடு ஒன்று முரண்படுவன அல்ல. எல்லாவற்றிற்கும் நாம் தான் பொருள் உரிமை கண்டுகொள்ள வேண்டும். இன்னொரன்ன இடங்களிலே பொருள் உரிமை செய்வதற்காக எழுந்ததுதான் சிவஞான போதம் என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் நன்கு உணர்த்தி உள்ளனர். இந்த இரண்டாவது குரட்பாவிலே அனாதிரித்த பொருள்கள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக ஆறு இவை ஆக இவை ஆறு ஆதியில் என்று கூறினார். ஆதியில் என்பதன் மூலம் அனாதி என்பதை பெற வைத்தார். அனாதிரித்த பொருள்கள் ஏகன் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான், என அவன் ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அநேகன் சொல்லும் போது உயிர்கள், இருள் ஆணவமலம், கருமம் கண்மமலம், மாயை இரண்டு சுத்தமாய அசுத்தமாய. மாயை பொருளால் ஒன்று, ஆனால் வகையால் இரண்டு. இவை ஆறும் அனாதிநித்திய பொருள்கள் என்று இவ்வாறு இந்த அனாதிநித்த பொருள்களை உணர்த்திய ஆசிரியர் அடுத்த குறட்பாவிலே இவற்றுக்கு இடையே உள்ள சம்பந்தத்தை உணர்த்தினார். செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழவென்று உணர் என்று சொல்வதன் மூலம் வினையை செய்பவனாக அநேகனாகிய ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள், செய்யப்படுகின்ற வினையாகவும் சேர்கின்ற பயனாகவும் கர்மமலம் இருக்கின்றது. இருள் மலமாகிய ஆணவ மலமோ ஆன்மா வினையை செய்வதற்கு அதுவே யான் எனது என்ற உணர்வை, அந்த விபரீத உணர்வை விளைவித்து நிற்கின்றது இருள் மலம். மாயாமலமாகிய அந்த மலமோ வினை பயன்களை நுகர்வதற்காக தனுகரணாதிகளை தந்து நிற்கின்றது. ஏகனாகிய சிவபெருமானோ உயிர்களுடைய ஆணவ மலத்தை திரோதான சக்தி ரூபமாய் இருந்து அதனுடைய விபரீத தன்மையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலம் உயிர்களை வினையீட்ட செய்து உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பலன்களை ஊட்டுகின்றவனாக வினைப்பலன்களை சேர்ப்பவனாக இருக்கின்றான். எனவே உய்யும் பொருட்டு இவற்றை உணர்வாயாக என்று இந்த குரட்பா கூறுகின்றது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறியது. இது தெய்வ சேர்க்கலார் பெருமானுடைய திருவாக்கை அடிவற்றியது என்று பார்க்கும். அடுத்த குரட்பாவில் தான் நம்முடைய சிந்தனை இன்னும் விரிவாக காண வேண்டியுள்ளது. என்னவென்றால், இந்த குரட்பாவை கேட்கும் பொழுது அந்த அனாதி நித்த பொருள்களுக்கு இடையே இவ்வாறு ஒரு சம்பந்தம் உள்ளது என்று சொல்லும் பொழுது நம்மிடையே ஓர் ஐயப்பாடு எழும். என்னவென்றால், உயிர்கள் செய்கின்ற வினைகளை எல்லாம் எவ்வாறு அந்த ஏகனாகிய முதல்வன் அறிகின்றான்? அதாவது வினையை செய்யக்கூடிய உயிர்கள் அநேகர், அநேகன்னு சொன்னார். ஆனா இந்த வினைகளை எல்லாம் அறிந்து பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒருத்தன், ஏகன். அப்போ ஒருத்தன் செய்யற வினையே பலர் அறியலாம். ஏன்னா ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு அறியலாம். வினை செய்பவன் ஏகன், பலன் ஊட்டுபவன் அநேகர்னா சரி, ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு வினையை கவனித்து அதன் பலனை ஊட்டலாம். ஆனா இங்க எப்படி இருக்கின்றது, வினையை செய்பவர்கள் அநேகர். அநேகர்னா சாதாரணமாவா எண்ணி சொல்ல முடியாது அந்த அளவு அநேகர். ஆனால் அந்த வினைப்பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒரு சிவபெருமான். எவ்வாறு இது முடிகின்றது சிவபெருமானார்? எத்தனை உயிர்களைத்தான் அவன் அறிந்து கொண்டிருக்க முடியும்? அந்த வினைகளை அறிய வேண்டும், வினையின் வன்மை மென்மைகளை அறிய வேண்டும், அறிந்து அதற்கு உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பழங்களை ஊட்ட வேண்டும். எவ்வளவு பெருஞ்செயல், இதனை எவ்வாறு முதல்வனால் சாதிக்க முடிகின்றது என்று ஐயப்பாடு வரும்பொழுதுதான் சொல்கின்றார், முதல்வன் உயிர்களை விட்டு பிரிந்திருக்கவில்லை. நான் பார்க்கின்ற ஒரு தலைவர் இருந்திருக்கு, எத்தனை பேரைத்தான் வழிநடத்த முடியும்? ஒரு ஆசிரியர் இருந்து எத்தனை மாணவர்களைத்தான், ஒரு ஆசிரியர் என்றால் இத்தனை மாணவர்கள், அப்படிலாம் கணக்கு வைத்திருக்கின்றார். ஏன்னா மனிதர்களால வந்து மனிதனுடைய சக்தி ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறிய முடியாது. மனித பிறவி எடுத்த உயிர்கள், உயிர்களுக்கு சுட்டறிவு, வினைக்கீடாக விளங்கும் அறிவு, வரம்புக்கு உட்பட்ட அறிவு என்று இவ்வாறு விளங்குகின்றது உயிர் அறிவு. எனவே இங்கெல்லாம் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமான் இப்ப ஆசிரியர்னா மாணவர்களை விட்டு பிரிந்து வேறாகத்தான் இருக்கின்றார். எனவே ஆசிரியர் மாணவனுடைய வினைகளை எல்லாம் செயல்களை எல்லாம் கவனிக்காமலும் இருந்து விடலாம். ஆனால் சிவபெருமானிடத்திலே தவறு என்பதே நிகழாது. எந்த உயிர் செய்த எந்த வினையுமே அவர் கவனிக்காமல் விட மாட்டார். ஏன்னா வினையை செய்விப்பவரே அவர்தான். அது எப்படி என்றால், எல்லா உயிர்களோடும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். அதற்கு ஓமைதான் உயிரும் உடலும் போல என்றார். ஊனுயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோட உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். ஊனானது எப்படி உயிரால் வாழ்கின்றதோ, உடம்பு எதனால் வாழ்கின்றது, உயிராலே வாழ்கின்றது. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரிக்க முடியாது. அந்த முறையிலே உயிர் உயிரானது உடலோடு ஒன்றாக கலந்து உடலை நடத்துகின்றது. அந்த ஒற்றுமைத்தன்மை போலத்தான் ஊனடுயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதுபோலத்தான் உடலிலே இருக்கின்ற உயிர்கள் அருளோடு கூடி பிரிப்பின்றி நிலை பெறுகின்ற தன்மை. தரம் என்றால் தன்மை, அந்த முறைமை. ஊனடுயிர் ஊனோடு கூடியிருக்கின்ற உயிர்கள், ஊன் என்றால் உடம்பு, உடம்போடு கூடியிருக்கின்ற உயிர்கள் உணர்வோடு ஒன்றாம் தரம். உணர்வு என்பது திருவருள், திருவருளோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற தன்மை. அதை போலத்தான், எதை போலத்தான், உடம்பு உயிரோடு கலந்திருப்பது போலத்தான். உடம்பு எப்படி உயிராலே நடத்தப்படுகின்றதோ அதுபோல உயிர்கள் அருளாலே நடத்தப்படுகின்றன. அப்படி பிரிப்பின்றி கலந்து எல்லா உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றன. ஒரு உடம்பு ஒரு உயிரோடு தான் கலந்திருக்கு, ஒரு உயிரும் ஒரு உடம்பும் தான் கலந்திருக்கின்றது. ஆனால் திருவருள் சொல்லும் பொழுது அது எல்லா உயிர்களோடும், ஆனால் அது வியாபக பொருள். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள் சிவபரம்பொருள். ஆகவே அந்த சிவபரம்பொருள் எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்திருந்து உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி விளங்குகின்றது. ஆகையினாலே சிவபெருமான் அறியாத வண்ணம் எந்த உயிரும் எந்த வினையும் செய்ய முடியாது. எனவே அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. சரி, அப்ப வினைப்பலன்களை ஊட்டுபவன் என்றால் ஒன்றாக கலந்திருந்தால் ஊட்டுபவன் வேறு, வினைப்பலனை தருபவன் வேறு, அந்த வினைப்பலனை பெறுபவன் வேறு அல்லவா? ஆகவே அவன் பொருளாலே வேறாகவும் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்கு இன்னொரு உதாரணத்திலே காட்டுகின்றான். எப்படி என்றால், தன்னிறமும் பன்னிறமும் தானாங்க தன்மை தரும், பொன்னிறம்போ மண்ணிறமிப்பு என்பது. ஆக இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஓமை, வேறாக இருக்கின்றான் என்பதற்கு இன்னொரு ஓமை. என்னவென்றால் அந்த தன்மை நமக்கு நன்றாக விளங்குவதற்காகத்தான். எல்லாவற்றையும் நான் ஒரு சேர வைத்து சொல்கின்றார்கள். ஒரே ஓமையில வைத்து சிவஞான போதத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்திலே அறக்கோடு சேர்த்து அனைத்து அக்கல் போல் என்று ஒரு வெண்பா தொடங்குகின்றது. அறக்கோடு சேர்த்து என்று தொடங்குகின்றது. அந்த உதாரண வெண்பாவிற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிற்றுரையினையோ அல்லது பாடியத்தினையோ பார்த்தோம் என்றால் அதிலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரே ஓமையில் வைத்தே இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருத்தலையும் வேறாயிருத்தலையும் உடனாயிருத்தலையும் மூன்றையுமே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நூலிலே ஒன்றாயிருப்பதற்கு உடலும் உயிரும் போல இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்று கூறினார். வேறாயிருத்தலுக்கு சிறப்பானதொரு உவமையை சொல்கின்றார். தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும் பொன்னிறம். அதாவது இங்கே கல் என்று சொல்லியிருக்கின்றாரே, தன்னிறமும் பன்னிறமும் தானா கல். அந்த கல் என்பது என்னவென்றால் பளிங்கு கல், படிகம் இருக்கின்றதல்லவா, அந்த படிகமானது அது தூய வெண்ணிறம் உடையது. அந்த படிகமானது அதனிடத்திலே எந்த வண்ணங்கள் அதை சூழ்ந்து உள்ளனவோ அந்த வண்ணங்களையும் அது தன்னிடத்திலே பிரதிபலித்து காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களை அந்த படிகம் பிரதிபலித்து காட்டுகின்றது, தன்னிறம் போலவே காட்டுகின்றது. ஆனால் அந்த படிகத்தினுடைய உண்மையான நிறம் அது ஒன்று, படிகத்தினுடைய நிறம் தூய வெண்ணிறம் தான். ஆனால் அந்த படிகம் பல வண்ணங்களில் ஓடிவிடுகின்றது, பிரகாசிக்கின்றது என்றால் அதனை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அந்த படிகம் காட்டி நிற்கின்றது. அப்படி சூழ்ந்துள்ள பொருள்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டு அந்த படிகத்தை தனிமையிலே வைத்து பார்த்தோம் என்றால் அதனுடைய அந்த படிகத்துக்கே உரிய தூய வெண்மை நிறத்தை அந்த படிகத்திலே நாம் காணலாம். அப்ப படிகம் பிற வண்ணங்களையும் தன்னிடத்திலே காட்ட வல்லது, அந்த படிகமே தன்னுடைய அந்த தூய வெண்ணிறத்தையும் காட்ட வல்லது. இப்போது சிந்திக்க வேண்டும், அந்த படிகத்திற்கு எவ்வாறு இப்படியெல்லாம் காட்ட முடிகின்றது என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது. சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை காட்ட வேண்டும் என்றாலும் அந்த படிகம் காட்டும். சூழ்ந்துள்ள பொருள்களை அகற்றிவிட்டு தனிமையிலே பார்த்தால் அந்த படிகம் தனக்குரிய சொந்த நிறத்தையும் காட்டும். இப்படி பிற நிறங்களை காட்டுதலும் தன்னிறத்தை காட்டுதலும் அந்த படிகத்தினால் எவ்வாறு முடிகின்றது என்றால் கதிரவன் ஒளி துணை செய்வதால் தான் முடிகின்றது. இருட்டிலே வைத்து பார்த்தோம் என்றால் அந்த படிகத்திலே சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களையும் அந்த படிகத்திலே நாம் பார்க்க முடியாது, அந்த படிகத்தினுடைய வண்ணத்தையும் நாம் பார்க்க முடியாது. கதிரவன் ஒளியில் பார்த்தால்தான் இவையெல்லாம் சாத்தியம். எனவே அந்த படிகமாகிய கல்லிற்கு பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த படிகமாகிய கல்லுக்கு வழங்கியது எது என்றால், அந்த தன்மையை வெளிப்படுத்தியது என்ற என்ன எதுவென்றால் கதிரவன் ஒளிதான். அதைத்தான் பொன்னிறம் என்று சொன்னார். கதிரவனைத்தான் பொன் என்று சொன்னார். பொன்னிறம் என்பது அந்த கதிரவன் ஒளியை குறிக்கும். கதிரவன் ஒளிதான் தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும். தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையினையும் சூழ்ந்துள்ள பல பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த கல்லுக்கு, படிகமாகிய கல்லுக்கு அந்த தன்மை உள்ளது. அந்த தன்மையை வெளிக்கொணர்ந்தது பொன்னிறமாகிய கதிரவனே, பொன்னிறமாகிய கதிரவன் ஒளியே. அது மாதிரிதான் இறைவனுடைய திருவருள் மண் நிறம். மண் என்றால் மன்னவனாகிய தலைவனாகிய சிவபெருமான். அவன் நிறம் என்றால் அவனுடைய அருள். மண் நிறம் என்றால் மண் தலைவன் தலைவனாகிய சிவபெருமானின் அருள். பொன் நிறம் என்பதிலே பொன் என்பது கதிரவன், நிறம் என்பது அந்த கதிரவனுடைய ஒளி. மண் நிறம் என்பதிலே மண் என்பது தலைவன் சிவபெருமான், நிறம் என்பது அவனுடைய அருள். இப்பூ, இப்பூ என்பது பூ என்பது உலகம். இவ்வுலகத்திலே இவ்வுலகத்தின் கண் ஏழாம் உருவை விரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தின் கண், இப்பூவின் கண். பூ என்பது இங்கு மலரை குறிக்கவில்லை, அது வடமொழி சொல்லாக விளங்கி இந்த உலகத்தை, நில உலகத்தை குறிக்கின்றது. இந்த நில நில உலகத்திலே கல்லினிடத்திலே, படிகக்கல்லினிடத்திலே தன்னிறம் பன்னிறம் இரண்டையும் காட்டக்கூடிய தன்மையினை பொன்னிறமாகிய கதிரவன் ஒளி எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றதோ அதை போலத்தான் தலைவனாகிய சிவபெருமானுடைய அருள் என்று சொன்னான். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த படிகம் பிற வண்ணங்களை காட்டுவதற்கும் அந்த படிகம் தன் வண்ணத்தை காட்டுவதற்கும் கதிரவன் ஒளி எவ்வாறு உதவுகின்றதோ அதை போல உயிர்கள் பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே, அதாவது சார்ந்த அந்த உடலை சார்ந்து அந்த உடலாகவே வாழ்கின்றது அல்லவா. இப்ப உடலின் தன்மைகளை உயிர் காட்டி நிற்கின்றது. உடலின் தன்மையினை உடலாகவே உயிர் கலந்திருந்து அந்த ஐம்பொறி அறிவையே அது தன்னறிவாக காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்து இருக்கின்ற ஐம்பொறிகளுடைய ஐம்பொறிகளுடைய வாயிலாக விளங்கக்கூடிய அறிவையே தன்னறிவு என்று அந்த உயிரானது காட்டி நிற்கின்றது. அந்த புலன் உணர்வையே தன் உணர்வு என்று காட்டி நிற்கின்றது உயிர்கள். இந்த இவ்வாறு பிற வண்ணங்களை அந்த படிகம் காட்டுவது போல சூழ்ந்துள்ள புலனறிவை உயிர் காட்டி நிற்பதற்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்புறம் பக்குவம் வந்த காலத்திலே 36 தத்துவங்களிலும் அந்த தத்துவ சுத்தி மூலமாக 36 தத்துவங்களிலும் நீங்கி ஆன்மா தன்னிலையை அடைவதற்கு அங்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. படிகம் தன்னிறத்தை காட்டுவதற்கு கதிரவன் ஓடி துணை செய்தது போல தத்துவ சுத்தி அடைந்து ஆன்மா என்ற தன்மையை அந்த ஆன்மா அடைவதற்கும் அங்கே திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்போ அந்த படிகத்துக்கு வேறாக கதிரவன் இருந்து கொண்டு தன்னுடைய ஒளியினாலே படிகத்திலே பிற ஒளிகளையும் புலப்படுத்துகின்றான், படிகத்தினுடைய உண்மையான ஒளியையும் புலப்படுத்துகின்றான் கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களுக்கு வேறாக இருந்து கொண்டு, வேறான பொருளாக இருந்து கொண்டு தன் அருளாலே அந்த உயிர்களோடு கலந்து, கதிரவன் படிகத்தின் வேறான பொருளாக இருந்து கொண்டு தன்னுடைய ஒளிக்கதிராலே அந்த படிகத்தோடு கலந்து அந்த படிகத்திலே பிற நிறங்களை காட்டுதலையும் அந்த படிகம் தன்னிறத்தை காட்டுதலையும் இரண்டு பண்புகளையும் அந்த படிகத்திலே வெளிப்படுத்துகின்றான் கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களின் வேறான பொருளாக இருந்து கொண்டு அந்த கதிரவன் எப்படி தன் ஒளி கிரணங்களாலே படிகத்தோடு கலந்திருந்தானோ அதுபோல சிவமானது தன் அருளாலே திருவருளாலே உயிர்களோடு கலந்திருந்து உயிர்களுக்கு பாச அறிவையும் உயிர்களிடத்திலே விளங்க வைத்து மேலான சிவஞானத்துக்கு வாயிலாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஞானத்தையும் அந்த உயிர்களிடத்திலே வெளிக்கொள்கின்றான். ஆகையினாலே இந்த முறைமையிலே சிவபெருமான் உயிர்களுக்கு வேறான பொருளாக இருக்கின்றான் என்பதை இந்த குறட்பாவின் மூலமாக உணர்த்தினார். எனவே வேறாக இருந்து எவ்வாறு உயிர்களை பண்படுத்துகின்றான், எவ்வாறு உயிர்களை வளர்க்கின்றான். எனவே இங்கு வேறாக இருத்தல் என்பது அவன் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்பதைத்தான் வேறாக இருத்தல் என்று அதனாலதான் சொல்கின்றோம். ஏன்னா உயிரும் இறைவனும் ஒரே பொருள் என்று சொல்லக்கூடிய சமயங்களும் இருக்கின்றன. இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன். உயிரும் ஆன்மாதான், இறைவனும் ஆன்மாதான். இதுக்கு ரெண்டு ஆன்மாக்கள் சொல்லணும். இது சீவான்மா, அது பரமான்மானாலும் ரெண்டு ஒரே ஆன்மாதான் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கருத்து சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வேறாயிருக்கின்றானே நாம சொல்ல வேண்டி வருது. ஆகவே சித்தாந்தத்தை தொடக்க நிலையிலே கற்போர் என்ன முதல்ல ஒன்றா இருக்கின்றான் சொல்லிட்டு அப்புறம் வேறா இருக்கின்றான் சொல்கின்றார்களே என்று சொல்லிக்கொண்டு உலகியல் நோக்கிலேயே பார்த்து வேறா இருக்கின்றான் என்றாலே பிரிந்து இருக்கின்றான் என்ற ஒரு கொள்கைக்கு வந்து விடுகின்றார். அப்படி நினைக்கும் வரை அந்த அத்வைத சம்பந்தம் நமக்கு விளங்குவது அரிது. ஒன்றாயிருக்கின்றான் முதல்ல சொல்லியாச்சு, சிவபெருமான் எல்லா உயிர்களோடும் ஒன்றாயிருக்கின்றான். அதுக்கப்புறம் அதுக்கு முரண்படுத மாதிரி வேறாயிருக்கின்றான் சொல்லக்கூடாது அல்லவா? ஆகையினாலே முரண்படும்படி சித்தாந்தத்தில் எப்பவுமே சொல்ல மாட்டார்கள். ஒன்றாயிருக்கின்றான் சொல்லும்போது எந்த நோக்கில் சொன்னார்கள்? நம்ம அப்படி நம்ம உலகத்துல இந்த ஒன்றாய் வேறாய் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி அதே நோக்கில ரொம்ப எளிதாக நாம கேட்டு நாம ஒன்றாயிருக்கான் வேறாயிருக்கான் நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டோம் என்றால் அது நமக்கு தெளிவை தராது. ஒன்றாயிருக்கின்றான் எந்த நோக்கிலே சொல்கின்றோ? சங்கர வேதாந்தத்திலும் ஒன்றாயிருக்கல் ஒன்றாயிருத்தல் சொல்றான். சைவ சித்தாந்தத்திலே சொல்வது எந்த நோக்கு? ஒன்றாயிருக்கின்றான் என்றால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்பதுதான். அதான் உடலும் உயிரும் போலன்னு ஓமை சொன்னார்கள். ஓமையை வைத்து நாம் அதனை தெளிவு காண வேண்டும். அதுக்காகத்தான் ஓமை சொல்லி சொன்னார்கள். உடலும் உயிரும் ஒரு பொருளா? நிச்சயமாக அவை இரண்டும் ஒரு பொருள் அல்ல. உடல் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் தான். ஆனால் இது உடல் இது உயிர் என்று பிரித்தறிய முடிகின்றதா? இல்லை. உலகத்து வேறு வேறு பொருள்கள் எல்லாம் பிரிந்தே காணப்படுகின்றன. ஆனால் உடலும் உயிரும் பிரிக்க முடியாத வகையிலே இணைந்து காணப்படுகின்றன. அதுபோல சிவமும் உயிரும் பொருள்களால் வேறாக இருந்தாலும் ஒன்றாக கலந்துள்ளன என்ற அந்த கலப்பு பற்றியே ஒன்றாக சொன்னார். அதான் கலப்பினால் ஒன்றாயும் சாமி எழுதுவாங்க. அப்ப வேறாயின்னு சொன்னா பொருள் தன்மையாலே வேறு, ஒன்றாக கலந்திருந்தாலும் சிவம் வேறு பொருள் தான், உயிர் வேறு பொருள் தான். பிரித்தறிய முடியாதனால ஒரே பொருள்னு நாம சொல்லிடக்கூடாது. உடலையும் உயிரையும் தான் பிரித்தறிய முடியல, அதுக்காக ரெண்டும் ஒரே பொருள்னு சொல்ல முடியுமா? முடியாது. பொருள் தன்மையினால் வேறு, அதை நன்கு உணரணும் உணரணும் அல்லவா? அதற்காகத்தான் அதுக்கு வேற ஓமை சொன்னாங்க, அதை நல்லா உணர்வதற்காக வேண்டி. என்னவென்றால் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம் சொல்லியது. அதாவது ஏன் இறைவன் வேறு உயிர் வேறுனு சொல்றது? ஏன்னா இறைவன் அறிவிக்கும் பொருள் உயிர், அவன் அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள். அப்படி ஒரு சம்பந்தம் இருப்பதனாலே ரெண்டும் வேற வேற பொருள் தான். அதனாலதான் ரெண்டும் ஒரு பொருள் நாம சொல்றதே கிடையாது. அறிவிப்பவனும் அவனுடைய உதவியினாலே அறிபவனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனாலதான் அப்ப உயிரும் அறிவுள்ள பொருள், இறைவனும் அறிவுள்ள பொருள், அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் வேறு வேறுன்னு சொல்றீங்க? எல்லாம் ஒரே பொருள் தான் சொன்னாங்க. அதுக்குதான் கண்ணும் கதிரவனும் போலன்னு சொன்னாங்க. கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். ஆனால் கதிரவன் காட்டினால் அன்றி கண் காணாது. அதுபோல உயிரும் அறிவுடைய பொருள், சிவபெருமானும் அறிவுடைய பொருள். சிவபெருமான் அறிவித்தால் அன்றி உயிர் அறியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம். அறுக்கணும் என்பது கதிரவன். இங்கே அதையே தான் வேறொரு ஓமையில வச்சு சொன்னார்கள். வடிவத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. இது அதனினும் மிகச்சிறந்த உதாரணம். படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மை உண்டு, தன்னுடைய வண்ணத்தை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. ரெண்டு தன்மைகளும் கதிரவன் ஒளியினால் தான் வெளிப்படுகின்றன. கதிரவன் ஒளி இல்லாவிட்டால் படிகம் பிற வண்ணங்களையும் காட்டி நிற்காது, தன்வண்ணத்தையும் காட்டி நிற்காது, இருள்மயமாகத்தார். அது மாதிரிதான் உயிரானது தன்னை சார்ந்த பாசப்பொருள்களின் வாயிலாக விளங்கும் அறிவையே தன்னுடைய உண்மையான அறிவு என்று அது காட்டி நிற்கின்றது. பாச ஞானத்தில் என்று நீங்கி தத்துவ சுத்தி அடையும் பொழுது அது ஆன்மாவாக விளங்கி அது தன்னுடைய அந்த ஞானத்தை முழுமையாக அது பெறுகின்றது. தனக்குரிய அந்த வியாபக அறிவை அது அந்த திருவருளின் துணை கொண்டு பெறுகின்றது. ஆகவே ஐம்பொறி அறிவாகிய பாச ஞானத்தை ஆன்மா வெளிப்படுத்துவதும் திருவருளின் துணை கொண்டுதான். சிவஞானத்தை பெற தகுதியான முறையிலே தன்னுடைய ஆன்ம ஞானத்தை அந்த வியாபக ஞானத்தை அந்த ஆன்மா பெறுவதும் திருவருளின் துணை கொண்டுதான். எனவே இவ்வாறு பக்குவம் அடையாத பெத்த நிலையிலும் சரி, பக்குவம் அடைந்த முத்தி நிலையிலும் சரி, இரண்டு நிலையிலுமே உயிர்களுக்கு உதவக்கூடிய பொருளாக அந்த உயிர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கின்றான். அப்ப வேறாக இருக்கின்றான் எவ்வளவு அருமையா உணர்த்துகிறார்கள் என்றால் அவன் தலைவன், நாம் அடிமை. எனவே அப்பொருளால் அவன் வேறு நாம் வேறு. அதான் படிகம் கதிரவன் ஓமையில தலைமை எதற்கு? கதிரவனுக்கு தான். கதிரவனுடைய அந்த அவன் ஒளியை அப்படி வாரி வழங்கவில்லை என்றால் படிகம் எந்த வண்ணத்தையுமே காட்ட முடியாது. ஆமா, சூழ்ந்துள்ள பொருள் வண்ணத்தையும் காட்ட முடியாது, அந்த படிகத்தாலே தனக்குரிய வண்ணத்தையும் காட்ட முடியாது. அப்ப படிகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தகுதியை எல்லாம் விளங்க வைத்தது யார் என்றால் கதிரவன். அப்ப அவன் உதவி செய்கின்ற தலைமையான இடத்திலே கதிரவன் இருக்கின்றான். அந்த கதிரவனின் துணையினாலே பிறவண்ணங்களையும் தன்வண்ணத்தையும் காட்டக்கூடிய நிலையிலே படிகம் இருக்கின்றது. கதிரவனுக்கு அங்க தலைமைப்பாடு இருப்பது மாதிரி, அது மாதிரி இங்க இறைவன் உதவி செய்பவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். இந்த சிவபெருமான் உதவியினால்தான் உயிர்களின் பாச ஞானமும் வெளிப்படுகின்றது, அதனுடைய ஆன்ம ஞானமும் வெளிப்படுகின்றது. ஆகவே அவன் இவ்வாறு வேறான பொருளாக இருந்து உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்றான் என்பதை உணர்த்துகின்றான்.
4: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 25.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். ஞானகுருவாகிய மெய்கண்ட தேவர் திருவடிகளை மேல் வைத்து உவக்கின்றேன். உண்மை விளக்க ஆசிரியர் வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். இந்நூலுக்கு உரை செய்து நம்மை வழிபடுத்துகின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். வீட்டிடத்துல இருந்து நாங்க வாசிக்க ஆரம்பிப்போம். கடைசி ஒரு பந்திய திருப்பி மீள வாசிச்சுட்டு திருப்பி வாசிப்போம்.
2: ஆணவம் முடிச்சிட்டோங்க ஐயா, அதுல கடைசி பத்தி ஒண்டி வாசிக்கிறேன். ஆணவத்தின் தன்னியல்பும் பொது இயல்பும் இதுவரை கூறியவற்றால் ஆணவ மலத்தின் இயல்பு இரண்டு என்பது புலனாகும். ஒன்று, மாயையோடு சேராத தனி நிலையில் ஆணவ மலம் உயிருக்கு பேரறியாமையை தருதல். மற்றொன்று, மாயையோடு கூடிய நிலையில் உயிருக்கு ஓரளவில் அறியாமையை தருதல். ஆணவம் தனித்து செயல்படும் நிலை கேவல நிலை என்று குறிப்பிட்டோம். மாயையோடு கூடி செயல்படும் நிலை சகல நிலை எனப்படும். ஆணவம் தனி நிலையில் பேரறியாமையை செய்தல் அதற்கு தன்னியல்பு ஆகும். அது மாயையின் சேர்க்கையை பெற்ற விடத்து மயக்க உணர்வை செய்தல் அதற்கு பொது இயல்பு ஆகும். எனவே தனி நிலையிலும் மாயையோடு கூடிய பொது நிலையிலும் ஆன்மாவுக்கு அறியாமையை தருதலே ஆணவத்தின் இயல்பாகும். இது பற்றியே அறியாமை ஆணவம் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். இத்தொடரின் நடுவே தருவது என்ற ஒரு சொல்லை வருவித்து அறியாமையை தருவது ஆணவம் என கொள்ள வேண்டும். அடுத்தது வினை பக்கம் 111.
1: நேற்று வகுப்பினுடைய நிறைவிலே பழனி ஒரு கேள்வி கேட்டார். அதாவது சுத்தமாயா தத்துவங்களிலே புவனங்கள் உண்டா என்ற கேள்விக்கு உண்டு என்று நான் பதில் சொன்னேன். அங்கேயும் ஆன்மாக்கள் வாழ்கின்றன என்று சொன்னேன். அவை விஞ்ஞான கலர் என்று சொல்லப்படுகிற ஆணவ மலம் ஒன்று உள்ள ஆன்மாக்களாக இருக்கும் என்று நான் விளங்கின அளவிலே அதை சொன்னேன். சுத்தமாயா தத்துவத்திலே ஆணவம் இல்லையே, அங்கே எப்படி உயிர் வாழும், ஆணவம் உள்ள உயிர்கள் வாழும் என்று கேட்டார். அந்த கேள்வி பற்றி நான் சிந்தித்த பொழுது ஒரு எண்ணம் வந்தது, அதை பகிர்ந்து கொள்கிறேன். அதை பற்றி நீங்களும் தேடுங்கள், நானும் தொடர்ந்து தேடுவேன். சுத்தமாயா தத்துவத்திலே ஆணவம் இல்லையே தவிர, சுத்தமாயா தத்துவம் என்கின்ற அந்த தத்துவ பகுதிகளுக்குள்ளே ஆணவம் இல்லையே தவிர, அந்த பகுதிகளிலே ஆணவமலம் உள்ள உயிர்கள் வாழ முடியாதா? மலத்தை அந்த அங்கே இருக்கிற மாயையை ஆணவம் பற்றாதே தவிர, அந்த மாயையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களிடம் ஆணவம் பற்றி இருத்தல் குறையாகுமா என்பதை அடிப்படையிலே நீங்கள் வைத்துக் கொண்டு சிந்தியுங்கள். ஏனென்றால் அங்கே இருப்பது நிச்சயமாகிறது. அந்த இடத்திலே இருந்தால்தான் ஆணவமலத்தை நீக்குவதற்கு அந்த உயிர்களுக்கு வாய்ப்பாகும் என்றபடியால், ஒருவேளை சுத்தமாயா தத்துவத்திலே தத்துவங்களிலே ஆணவம் பெற்றாமல் இருக்கலாம், அங்கே வாழ்கிற உயிர்களிலே ஆன்மாக்களிலே ஆணவ பாதிப்பு இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது, அதை மட்டும் சொல்லி இருக்கிறேன். நீங்களும் அது பற்றி தேடுதல் செய்யுங்கள். இனி படிப்போம்.
2: வினை. ஆணவத்தின் காரணமாக உண்டாவது கண்மம் எனப்படும் வினையாகும். ஆணவத்தினால் வினை எப்படி தோன்றுகிறது என்பதை காண்போம். உயிர் இறைவனைப் போல அறிவு பொருளேயாம். ஆயினும் சுதந்திரமான அறிவுடை அதல்ல. அறிவதற்கு துணை ஒன்றை வேண்டாது, தானே அறிவதே சுதந்திர அறிவாகும். அத்தகைய சுதந்திர அறிவு உயிருக்கு ஏது? பிறந்தது முதற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் நூல்கள் முதலிய துணையை கொண்டுதானே அறிவு விளங்குகிறது. மேலும் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறிவதற்கு ஐம்பொறிகள் அல்லவா துணை செய்கின்றன. இவ்வாறு பொறிகளின் துணை இல்லாமல் யாதொன்றையும் அறிய மாட்டாத உயிர்க்கு சுதந்திர அறிவென்பது ஏது? உயிருக்கு சுதந்திர அறிவு இல்லாமை போலவே சுதந்திரமான செயலும் இல்லை. சுதந்திரமான செயலாவது எத்தடையுமின்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்தலாகும். இத்தகைய செயல் உரிமை உயிருக்கு இருக்கிறதா? ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் அன்றி அதுவரினும் வந்து எய்தும். ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் என வரும் அனுபவ வாக்கு உயிருக்கு சுதந்திரமான செயல் இல்லை என்பதை உணர்த்தி நிற்கிறது. அந்த பத்தி முடிஞ்சது.
1: சரி, அதுக்கு என்ன தலைப்புட்டிருக்கிறார் இந்த பந்திக்கு?
2: வினை.
1: வினை. நாங்கள் ஆணவமலம் பற்றி இதுவரையும் படித்தோம், மேலோட்டமாக படித்தோம், மிக மிக மேலோட்டமாக படித்தோம். இனி கண்மம் பற்றி அடுத்த பகுதியிலே உரையாசிரியர் சொல்லுகிறார். கண்மம் என்பது செயல், கர்மம் தான் கண்மம் என்று மாறுகிறது. இந்த கண்மம் பற்றிய ஆராய்ச்சி, மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது. இந்த உயிருக்கு கண்மம் என்பது எப்பொழுது வருகிறது என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் நேற்று சில கேள்விகள் கேட்ட பொழுது கூட நான் நினைத்தேன், நாங்கள் முதலாம் படியில இருந்து நூறாம் படி தொடுகிற அந்த வேகமும் ஆர்வமும் காரணமாக கேட்கிறோம், அதற்கிடையிலே பல படிகள் நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை நான் பதில் சொல்ல தெரியாமல் இப்படி ஒரு சமாதானம் செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம், போக போக அதனுடைய உண்மை உங்களுக்கே புரியும் என்று நான் நினைக்கிறேன். கண்மம் என்பது செயல், ஆன்மாவினுடைய செயல். அந்த செயல் காரணமாகத்தான் செயல் என்பது வினை, அதாவது நல்வினை தீவினை ஆகிய செயல்களை ஆன்மா செய்கிறது. இந்த நல்வினை தீவினை காரணமாகத்தான் ஆன்மாவுக்கு பிறவி என்கின்றது வருகிறது. முன்பும் சொன்னதுதான், ஆன்மமிடத்திலே இருளிலே அகப்படுகிறது, அதன் காரணமாக விருப்பு வெறுப்பு வருகிறது, அந்த விருப்பு வெறுப்பு காரணமாக அதனுடைய பிறவி வருகிறது, அதற்கு பிறகு அந்த விருப்பு வெறுப்பு என்பது கண்மமாகிறது. அந்த விருப்பு வெறுப்பினுடைய செயல்களை அனுபவிப்பதற்காக அதற்கு மாயை என்கின்ற இன்னொரு மலம் துணை செய்கிறது. அங்கே அதனுடைய செயல்பாட்டினாலே இன்பு துன்ப அனுபவங்களினாலே முற்றியுற்று மாயையை கடந்து பிறகு கண்மத்தை கடந்து ஆணவத்திலே நின்று பிறகு அதையும் வழிகெடுக்குமாறு செய்கிறது என்பது நமக்கு சித்தாந்தம் சொல்லுகிற உண்மை. இதிலே இந்த முதல் செயல் என்பது எங்கே, அதாவது நான் ஒரு பிறவி எடுக்க வேணுமானால் அதற்கு ஒரு வினை செய்திருக்க வேண்டும். அப்படி வினை செய்வதானால் அந்த முதல் எனக்கான வினை எங்கே இருந்து வந்தது? நான் செய்கிற பிறவி வினை, முதல் வினை எங்கே இருந்து வந்தது என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் ஒரு பிறவிக்கு ஒரு வினை காரணம், அப்படியானால் அந்த வினைக்கு ஒரு பிறவி காரணம், அப்படியானால் அந்த பிறவிக்கு ஒரு வினை காரணம். இப்படியே போனோமானால் முதல் உயிருக்கு எங்கே இருந்து வினை வந்தது என்ற கல்வி பற்றி பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இது ஆனந்தராசன் ஐயா அவருடைய நூலே இருக்கிறது, மூலகன்மம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மூலகன்மம் என்பது இன்றைக்கு வரைக்கும் பூரணமாக தெளிவில்லாத ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இந்த முதல் கன்மம், மூலகன்மம் என்பது முதல் கன்மம் எங்கே இருந்து வந்தது? அதற்கு நான் உங்களுக்கு ஒரு சமாதானமான பதில் முன்பு சொல்லியிருக்கிறேன். ஆணவத்தில் அகப்பட்டு கிடக்கிறது இந்த ஆன்மா, அகப்பட்ட பிறகுதான் அகப்பட்டு விட்ட உண்மை தெரிகிறது. சிற்றறிவுடையதென்றபடியால் அகப்பட்ட பிறகு தெரிகிறது, விடுபட முடியவில்லை. விடுபட வேண்டும் என்று விருப்பு உண்டாகிறது, விடுபட்டு அகப்பட்டு விட்டேனே என்று வெறுப்பு உண்டாகிறது. இந்த வெறுப்பும் விருப்பும் தான் முதல் வினை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். மூலகன்மம், இதைத்தான் மூலகன்மம் என்று சொல்வார்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் அந்த அளவிலே அந்த ஆராய்ச்சி முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னது பிழையான ஒரு பதில், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம எங்கே ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்கிறேன். இந்த விட நான் சொல்வது போல ஆன்மா ஆணவமயப்பட்ட பிறகு உண்டாவதுதான் இந்த கண்மம் என்பது உண்மையானால், அதுல ஏற்படுகிற விருப்பும் வெறுப்பும் தான் கண்மத்தை உருவாக்குறது என்பது உண்மையானால், கண்மம் என்பது தோன்றுகிற ஒரு பொருளாக ஆகிவிடுகிறது. தோன்றுகிற பொருளுக்கு கட்டாயம் முடிவிருக்கும். நான் சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரிகிறதா? அதாவது நான் முதல் சொன்ன பதிலை விளை என்பதை நிரூபணம் பண்ணுகிறேன். நான் வெறுப்பு உண்டை என் ஆன்மாவிலே ஒரு வெறுப்புண்டாகவும் விருப்புண்டாகவும் தான் முதல் வினை தொடங்குகிறது என்றால், அந்த வினை தோன்றுகிற வினை. தோன்றுகிற ஏதுகும் அழியும் என்று நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன். அதுதானே நம்முடைய தத்துவத்தினுடைய அடிப்படையாகவே அதைத்தான் கொள்கிறார். தோன்றுகிற எதையுமே கட்டாயமாக அழியும். அப்படி அழிகிற பொழுது தோன்றுகிற எதுவுமே அழியும் என்றால், வினையை உள்பொருளாக எப்படி ஏற்றுக்கொள்வது? கேள்வி உங்களுக்கு புரிகிறதா? அதாவது உள்பொருள் என்று நாங்கள் மூன்றை சொல்லுகிறோம், பதி, பசு, பாசம். உள்பொருள் என்றால் என்னவென்றால் அதற்கு தோற்றம் இருக்கக்கூடாது. தோற்றம் இல்லாமல் இருந்தால் தான் அழிவில்லாமல் இருக்கும். தோற்றமும் அழிவும் இல்லாத பொருள் தான் உள்பொருள் என்று சொல்லிவிட்டோம். இதிலே இந்த மூன்றையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம். சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே அதுதான், உட்பொருள் உண்மை என்கின்ற உண்மைதான். மூன்றும் எப்பொழுதும் உள்பொருள்கள் என்று சொல்லுகிறோம். அதிலே இந்த மூன்றும் உள்பொருளாக இருக்கும் என்று நாம் ஒத்துக்கொண்டு விட்ட பிறகு வினை என்பதும் உள்பொருள் தான். கண்மம் ஏனென்றால் பாசம் என்பதிலே ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் அடங்குகிறது. அப்படி அடங்குகிற பொழுது கண்மமும் உள்பொருளாகத்தான் இருக்க வேண்டும். உள்பொருளாக இருந்தால் அது தோற்றி இருக்கக்கூடாது. நான் மூலகன்மத்துக்கு உங்களுக்கு சொன்ன பதிலிலே இப்படி வெறுப்பும் வெறுப்பும் உண்டாக கண்மம் தோன்றுகிறது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் தோன்றுகிற அந்த கண்மம் கட்டாயமாக ஒரு இடத்திலே போய் முடிந்துவிடும். ஆகவே அது மூலகன்மமாக இருக்க வாய்ப்பில்லை. அது தவிர கண்மம் என்று ஒரு பொருள் இல்லாவிட்டால் அதை இல்லது புறவாது என்று ஒரு தத்துவம் நாங்கள் படித்திருக்கிறோம். இது நான் ஒரு பாடம் அந்த கண்ணத்தை வைத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படை சொல்லுகிறேன். உங்கள் முகங்களிலே அதிக அசைவு காணாதபடியால் இது உள்ளுக்கு போகுதா இல்லையான்றும் எனக்கு தெரியவில்லை. அதான் இந்த வகுப்பிலே இருக்கிற வசதி. இது என்னுடைய என்னுடைய இந்த ஸ்கிரீன் அப்படி கட்டுகிறதா இல்லது நீங்களே அப்படி இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இடத்தை விளங்குங்கள். அதாவது ஒன்று இன்னொரு இது படித்திருக்கிறோம், சத்தாரிய வாதம் இல்லது புறவாது என்று படித்திருக்கிறோம். இது உங்களுக்கு தெரியும், இல்லது புறவாது உள்ளது மறையாது என்பது ஒரு தத்துவத்தினுடைய அடிப்படை வாதங்களிலே ஒன்று. இப்ப நான் திருப்பி உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆன்மா வினை ஈட்டியது என்று சொல்லுகிறோமே, அதாவது அகப்பட்டதுனாலே வெறுப்பும் திரும்ப அதையே சொல்லுகிறேன், அகப்பட்டதுனாலே வெறுப்பும் வெறுப்பும் என்று சொல்லுகிறேனே. அப்படி ஆன்மா வினையை ஈட்ட வேண்டுமானால் வினை என்ற ஒரு பொருள் ஏற்கனவே இருந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிறக்க முடியாது. என்னுடைய அடுத்த தர்க்கம் உங்களுக்கு புரிகிறதா? வினை என்ற ஒன்று இந்த ஆன்மா ஈட்டுவதற்கு முன்பே எப்படி ஆணவம் என்ற ஒன்று இருக்கிறதோ அப்படி வினையும் என்ற ஒன்று இருந்தபடியால் தான் ஆன்மாவாலே வினை ஈட்ட முடிந்தது. அந்த வினை என்பது எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால், இப்போதைக்கு அந்த கேள்வியை விடுவது உத்தமம். ஆனால் அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளும். அதாவது வினை என்ற ஒன்று எப்படி ஆணவம் என்ற ஒன்று தனியே இருந்ததோ அப்படி வினை நாங்கள் செயல் என்றால் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கணும், அப்படி அல்ல. வினை என்ற ஒன்றும் இருக்கிறது. அதனால் தான் அதை உள்பொருளிலே ஒன்றாக வகுத்திருக்கிறார்கள். மாயையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இந்த வினை என்ற விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். திருப்பி ஒரு தரம் இந்த பதியை படியுங்கள்.
2: ஆணவத்தின் காரணமாக உண்டாவது கண்மம் எனப்படும் வினையாகும். ஆணவத்தினால் வினை எப்படி தோன்றுகிறது என்பதை காண்போம்.
1: இங்க இதைத்தான் அந்த இந்த இடத்துலதான், அதாவது சிலதை எழுதுவதற்கு இப்படித்தான் எழுத வேண்டியிருக்கிறது. ஆணவத்தின் காரணமாக உண்டாவது வினை என்பது என்று எழுதுகிறார். அப்படியானால் என்ன ஆகிவிடும்? வினை என்பது உண்டாகும் ஒரு பொருளாகிவிடும், தோன்றுகிற ஒரு பொருளாகிவிடும். தோன்றுகிற பொருளானால் அழிந்து போய்விடும். ஆனால் ஆணவத்தின் வழியாகத்தான் வினை வந்து சேருகிறது என்பதைத்தான் உண்டாகிறது என்று எழுதுகிறார் என்று நாங்கள் விளக்கிக் கொள்ள ஆரம்பத்திலேயே அது பதிஞ்சிட்டால் நமக்கு தொடர்ந்த தேடல்கள் அதுல இருந்து தொடரும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு முன்னிலாட்டி இது போக போக தானாக வந்து சேரும். நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக படிக்கிற மாணவர்களாக இருக்கிறபடியால் விளக்கம் குறைந்தவர்களுக்கு தான் அப்படி சொல்லிக் கொடுக்கிறது. இது முன்னமே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணவத்தினாலே வினை உண்டாவதில்லை, ஆணவத்தின் வழியாக வினை வந்து சேரும் அப்படி சொன்னால் என்ன ஆகும் என்றால், ஆணவம் என்ற ஒன்று ஏற்கனவே, இந்த வினை என்ற ஒன்று ஏற்கனவே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன்.
2: உயிர் இறைவனை போல அறிவு பொருளேயாம், ஆயினும் சுதந்திரமான அறிவுடையதல்ல. அறிவதற்கு துணை ஒன்றை வேண்டாது, தானே அறிவதே சுதந்திர அறிவாகும். அத்தகைய சுதந்திர அறிவு உயிருக்கு ஏது? பிறந்தது முதற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் நூல்கள் முதலிய துணையை கொண்டுதானே அறிவு விளங்குகிறது. மேலும் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும்
1: அந்த பகுதியை இழந்தது ரொம்ப பிடித்ததோ,
2: பிறந்தது முதற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் நூல்கள் முதலிய துணையை கொண்டுதானே அறிவு விளங்குகிறது. மேலும் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறிவதற்கு ஐம்பொறிகள் அல்லவா துணை செய்கின்றன. இவ்வாறு பொறிகளின் துணை இல்லாமல் யாதொன்றையும் அறிய மாட்டாத உயிர்க்கு சுதந்திர அறிவென்பது ஏது? உயிர்க்கு சுதந்திர அறிவு இல்லாமை போலவே சுதந்திரமான செயலும் இல்லை. சுதந்திரமான செயலாவது எத்தடையுமின்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்தலாகும்.
1: இதை விளங்க வேண்டும். அதாவது கம்பர் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடலை இதை நினைத்துக் கொண்டுதான் அமைக்கிறார். அந்த கடவுள் வாழ்த்து பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும், இந்த மூன்று வேலையையும் யார் செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுதுதான் கடவுளை நினைவூட்டுகிறார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கலும், நீங்களா அழகிலா விளையாட்டுரையார். இதை ஒரு குறிப்பிட்ட பீரியட்டிலே செய்துட்டு கடவுள் விடுவதில்லையா, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாராம். அதை ஒரு விளையாட்டாக செய்கிறாராம். அதற்கு எத்தனையோ விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். விளையாட்டு என்றால் களைப்பு வராத விஷயம். விளையாடுகிற பிள்ளைகள் புடித்தெழுத்து கொண்டு வந்தாலே தவிர களைத்து போய்விட்டேன் என்று ஒரு பிள்ளை விளையாட்டை நிறுத்தியது நாங்கள் அறிய மாட்டோம். அது ஒன்று. அதிலே பற்றில்லாமல் செய்கிறார் என்பது ஒன்று. இப்படி பல விளக்கங்கள் சொல்வார்கள். விளையாட்டு உடையா அவர் தலைவர். நாங்களும் தோன்றுகிறோம், நிலைக்கிறோம், மறைகிறோம், ஆகவே நாமும் தலைவர் என்று சொல்லலாமா என்றால், அதற்கு பெரியவர்கள் விளக்கம் சொல்வார்கள். தாம் உளவாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கல், இந்த மூன்று தொழிலையும் எவன் செய்கிறானோ அவனுக்குத்தான் வினை அதிகாரம் உண்டு என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், நாங்கள் பிறந்திருக்கிறோம், நாங்கள் நினைத்தபடி நாங்கள் பிறக்கவில்லை. இது திட்ட தெளிவாகிறது அல்லவா? நாங்கள் நினைத்தபடி நாங்கள் பிறக்கவில்லை. ஒவ்வொரு நடிகனும் புதிதாக அறிமுகம் ஆகிற பொழுதோ அல்லது நடிகை புதிதாக அறிமுகம் ஆகிற பொழுதோ இவள் போல நான் இல்லையே என்ற, இவன் போல நான் இல்லையே என்ற கவலை ஆண் பெண் இருபாலாருக்கும் வருகிறது. இது தவிர ஒவ்வொரு நாளும் கண்ணாடியின் முன் நின்று நம்மை சீர் செய்ய முயற்சிக்கிறோம். அதுல என்ன தெரிகிறது என்றால், நான் நினைத்தபடி இல்லை, அதை சீர் செய்ய முயற்சிக்கிறேன் என்கிற உண்மை தெரிகிறது. தலைவர் மொழியை வாருகிற பொழுது நான் நினைத்தபடி இல்லாதபடியால் தானே நான் வாருகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் என்ன தெரிகிறது என்றால், நான் நினைத்தபடி நான் இல்லை, இது ஒன்றா, ஆகவே தோற்றம் என் கையிலே இல்லை என்ற உண்மை தெரிந்துவிட்டது. இனி நிலைத்தல் என் கையிலே இருக்கிறதா என்றால், நிலைத்தலும் என் கையிலே இல்லை. அப்படி இருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இந்த கொரோனா காலத்திலே இருக்கலாம். நான் நினைத்தால் தான் இங்கே இருந்து போடாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் எவ்வளவு சுகமாக இருக்கு. ஏன் இவ்வளவு

0: தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் எவன் செய்கிறானோ அவன்தான் தலைவன் என்கிறார் கம்பர். முழுமையாக எவனாலே ஒன்றை தோற்றுவிக்க முடியும்? இது மொத்தமான தத்துவார்த்தமான உண்மையும்தான், உலகியல் உண்மையும்தான். ஒரு அலுவலகத்திலே ஒருவன் தலைவனாக இருந்தால் அந்த அலுவலக விஷயங்களை தோற்றுவிக்க தெரிய வேண்டும், நிலைக்க தெரிய வேண்டும், அழிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது தலைவர்மார் பெரும்பான்மையாருக்கு கடைசி தொழில் மட்டும்தான் நன்றாக தெரிகிறது, மற்ற இரண்டும் தெரிவதில்லை. அதைத்தான் அந்த வினை முடிவு பற்றி சொல்லுகிறார் இவர். திருப்பி வாசியுங்கள். கடைசி இரண்டாவது,
1: உயிருக்கு சுதந்திர அறிவு இல்லாமை போலவே சுதந்திரமான செயலும் இல்லை. சுதந்திரமான செயலாவது எத்தடையுமின்றி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடித்தலாகும். இத்தகைய செயல் உரிமை உயிருக்கு இருக்கிறதா? ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்து எய்தும். ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல்.
0: ஔவையார் பாடலா?
1: தெரியலங்க, என்னன்னு போடலங்க.
0: ஔவையார் பாடல் என்றுதான் நினைக்கிறேன், தெரியல. அது தரம் பார்த்த நீங்க பிறகு தேடினா தெரியும் தானே. ஒன்றை நினைக்கும் என்ன அந்த படத்தை படிங்க. ஒன்றை நினைக்கும்,
1: ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும்.
0: ஓ, நானும் ஒன்று நினைக்க அது நிகழாமல் வேறொன்று நிகழ்கிறது. சில வேளை நான் நினைக்க அதுவே நிகழ்கிறது. அந்த பாட்டை முழுசா படிங்க திருப்பி. ஒவ்வொரு வரியாக
1: அன்றி அதுவரினும் வந்து எய்தும்.
0: வந்தாலும் வரலாம். நாங்கள் ஒன்று நினைக்க அது தவிர வேறொன்று நடக்கலாம். நாங்கள் நினைக்க சில நேரத்திலே வந்தாலும் வரலாம்.
1: ஒன்றை நினையாத முன்வந்து நிற்கினும் நிற்கும்.
0: நாங்கள் நினையாமல் இருக்கிற பொழுதே ஒன்று வந்து சேரலாம். இவ்வளவும் நம் கையிலே இல்லை, ஈசன் கையிலே இருக்கிறது என்கிறாரே. இந்த வித்தையை கடவுள் வைத்திருக்கிறபடியால் தான் இன்னும் கொஞ்சமாவது கடவுள் நம்பிக்கையை பற்றிய அந்த மிச்சம் இருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுதே அவனவன் என்னென்னமோ ஆடுகிறான், கடவுள் இல்லை என்கிறான். அவனுக்கு வாழ்க்கை அப்படி சொல்லுகிறவனுக்கு அவனை நான் நினைக்க இதுல பேர அநியாயம் என்னென்றால், இப்படி சொல்லுகிறவனுக்கு கடவுள் இல்லை என்கிறவனுக்கு பகுத்தறிவுவாதி என்று பெயர் வேறு வைத்திருக்கிறான். அவனுக்கு உண்மையிலே பகுத்தறிவு இல்லாதவாதி என்று பெயர் வைக்கணும். பகுத்தறிவு இருந்தால் வாழ்க்கை அனுபவத்தை கொண்டே இதை தெரியலாம். நாம் ஒன்று நினைக்க அது நடக்காது, சில நேரத்திலே நடக்கும், நாம் நினைக்காமலே சிலது நடக்கும். இதையெல்லாம் பார்த்தால் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்பது புரிந்து கொள்ளலாம். இதுதான் அந்த வினையினுடைய செயல் என்று இந்த பாடல் சொல்லுகிறது.
1: என வரும் அனுபவ வாக்கு உயிருக்கு சுதந்திரமான செயல் இல்லை என்பதை உணர்த்தி நிற்கிறது.
0: ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டார். உயிருக்கு அறிவு சுதந்திரமாக இல்லை, செயல் சுதந்திரமாக இல்லை. அறிவும் செயலும் இல்லை என்னவே இச்சை இல்லை என்று சுதந்திரமாக இல்லை என்று தெரிய வரும். அதை சொன்னாலும் சொல்லுவார், சொல்லாமல் விட்டால் கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம்.
1: பற்றுடன் செய்யும் முயற்சியே வினையாதல். இறைவனை இன்றி ஆன்மா எதனையும் தானே அறியவும் மாட்டாது, எதனையும் தானே செய்யவும் மாட்டாது. ஆயினும் ஆணவ மனம் உண்டாக்குகிற மயக்க உணர்வால் ஆன்மா எச்செயலுக்கும் தன்னையே வினை முதலாக கருதி நான் நான் என்று முனைந்து எழும். அவ்வாறு எழுந்த ஆன்மா ஆணவ சக்தியின் தூண்டுதலால் உலகப் பொருள்களை நோக்கி அவற்றின் மேல் இச்சை கொள்ளும். அவ்விச்சையினால் தனது அல்லாத அப்பொருள்களை எனது எனது என்று சென்று பற்றும். எனது என்பது புறப்பற்றும், யான் என்பது அகப்பற்றும் ஆகும். இவ்விரு பற்றுக்களின் வழியே செய்யும் முயற்சியே வினை அல்லது கண்மம் எனப்படும்.
0: வினைக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். திருப்பி ஒரு தரம் வாசியுங்கள்.
1: இறைவனை இன்றி ஆன்மா எதனையும் தானே அறியவும் மாட்டாது, எதனையும் தானே செய்யவும் மாட்டாது. ஆயினும் ஆணவ மலம் உண்டாக்குகிற மயக்க உணர்வால் ஆன்மா எச்செயலுக்கும் தன்னையே வினை முதலாக கருதி நான் நான் என்று முனைந்து எழும். அவ்வாறு எழுந்த ஆன்மா,
0: இது உயிரினுடைய ஒரு இயல்பு. எல்லா செயலையும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்ற நினைப்பு. அதைத்தான் சொல்ற தானே வினை முதல். வினை முதல் என்றால் தான் செய்கிற செயலுக்கான மூலகர்த்தா தான் என்றே உயிர் நினைத்துக் கொண்டிருக்கிறது.
1: அவ்வாறு எழுந்த ஆன்மா ஆணவ சக்தியின் தூண்டுதலால் உலகப் பொருள்களை நோக்கி அவற்றின் மேல் இச்சை கொள்ளும். அவ்விச்சையினால் தனது அல்லாத பொருள்களை எனது எனது என்று சென்று பற்றும். எனது என்பது புறப்பற்றும், யான் என்பது அகப்பற்றும் ஆகும்.

0: விருப்பற்றுக்களின் வழியே செய்யும் முயற்சியே வினை அல்லது கண்மம் எனப்படும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு 20. உரை வழங்குபவர் சிவ முத்துக்குமார சுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: புலவர்தம் யாப்புக்குரியன ஒன்கலியை போன்றும் கவுனியன் சைவ சிகாமணி பொன்னடியே. திருச்சிற்றம்பலம். முப்பொருளின் ஈரியல்பும் ஓர் இயல்பாய் நுவலாது முறை வெவ்வேறாய் செப்பும் சிவாகமங்களின்றன் பொருள் ஒருமை பெற உணர்த்து திறம் முன்னூலை ஒப்ப விரியாப்பதனால் சித்து எனும் வழிநூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்துய மொழிந்து அருணந்தி மொழிந்த அருணந்தி சிவம் இணைத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, 20 என்ற இந்த நூல் அருணந்தி சிவம் அவர்களால் அருளப்பெற்றது. நீங்கள் பொது வகுப்பில் சைவ சித்தாந்த சாத்திர வரலாறுகளை படிக்கின்ற பொழுது அருணந்தி சிவத்தினுடைய வரலாறையும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மெய்கண்ட சிவாச்சாரியருடைய மாணாக்கர் அருணந்தி சிவம். மெய்கண்டாருக்கும் அருணந்தி சிவத்துக்கும் உள்ள வயது வித்தியாசம் ரொம்ப பெரியது. மெய்கண்ட சிவம் பிறப்பதற்கு உரிய வழிமுறைகளை சொன்னவரே அருணந்தி சிவாச்சாரியா தான். அவருடைய தந்தையாருக்கு திருவெண்காடு திருப்பதிகத்தை ஏடு சாத்தி எடுத்து கொடுத்து பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நிலை ஆயினவே வரம்பெறுவர் என்று பிள்ளை பேற்றுக்குரிய வரம்பெறுவதற்குரிய அந்த பேற்றினை அளித்தவர் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார். இவர் திருத்துறையூரில் இருந்தவர். பெண்ணாகடத்தில் வெண்ணைநல்லூரில் மெய்கண்ட சிவம் பிறந்தார். மாமன் வீட்டில், தாய் மாமன் வீட்டில் பிறந்தார். அங்கே வளர்ந்த பொழுது அப்பொழுது தான் அருணந்தி சிவம் அவருக்கு மாணாக்கராக ஆகிறார். அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அந்த வரலாறு சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. என்ன வரலாறு அப்படின்னா, அது சத்தியஞான தரிசனிகள், அதாவது அகச்சந்தானத்தில் 3வதாக இருக்கக்கூடிய 4வதாக இருக்கக்கூடிய பரஞ்சோதி முனிவர் ஆகாய வழியில் தெற்க செல்லுகின்ற பொழுது மெய்கண்ட சிவம் அவருடைய பக்குவத்தை அறிந்து அவருக்கு, அதாவது அப்போ அவருக்கு சுவேதவன பெருமாள் தான் பேர், பிள்ளை திருநாமம் சுவேதவன பெருமாள் தான் பேர். பார்த்து பக்குவத்தை அறிந்து அவருக்கு சிவஞான உபதேசம் செய்கிறார். செய்து நீ இதை தமிழில் ஆக்கி தர வேண்டும் என்று சொன்னார். அப்போ மெய்கண்ட சிவம் 12 சூத்திரங்களை வடமொழி இருக்கக்கூடிய ரவுராகமத்திலிருந்து மொழிபெயர்த்து செய்தார் என்று சொல்லுவது உண்டு. அது மரபு வழி சொல்லக்கூடியது. இன்றைய ஆராய்ச்சியில் இல்லை, இது வந்து மெய்கண்ட சிவம் தன்னுடைய தத்துவ ஆராய்ச்சியினாலும் வெடிந்த முடிவாக செய்தார் என்று சொல்லுவதும் உண்டு. அது எப்படி இருந்தாலும் நமக்கு நூல் தான் முக்கிய மொழிய, அது மொழிபெயர்த்து செய்யப்பட்டதா அல்லது சொந்தமாக செய்யப்பட்டா, நமக்கு நூல் படிப்பு தான் முக்கியம் என்பது அது ஒரு பெரியவனுடைய கருத்து. நான் அந்த கருத்துக்கு ஒத்து செல்பவன். அப்போ நூலை சொல்கின்ற பொழுது அருணந்தி சிவம் கேட்டாராம், ஆனமலம்னா என்ன? இந்த ஆனமலம் இருக்க இது சைவ சித்தாந்தம் தான் சொல்லுவது, மற்ற எந்த சமயத்தாரும் என்ன சொல்லுவது இல்லை. ஏங்கிறது நம்ம நூலை 20 படிக்கிற போது நாம் பார்ப்போம். அப்போ மெய்கண்டம் வந்து நீ தான் ஆன உன்னை போல தான் இருக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சான்று, அது அது ஒரு கதை அந்த மாதிரி சொல்கிறாங்களோடைய அது ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா அவ்வளவு பக்குப்பட்ட ஆன்மாவை போய் இன்னொரு பக்குப்பட்ட ஆன்மா நீ தான் ஆன மலம் சொல்ல, அதுவும் மெய்கண்ட சிவம் சொல்லுமா என்றால் அது ஏற்றுக்கொள்வது இல்லை, அது ஒரு தவறான ஒரு கருத்து. மெய்கண்ட சிவத்தினுடைய மாணாக்கர் அருள்நந்தி சிவம். மெய்கண்ட சிவஞான போதத்துக்கு அது மிக மிக சுருங்கிய நூல், 12 சூத்திரம். அந்த சூத்திரங்களுக்கு சூரியனி கொத்துன்னு ஒன்று, அதுக்கு வெண்பாக்கள், உதாரண வெண்பாக்கள் இருக்கின்ற மிகச்சிறிய நூல். அது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது. அது வந்து மெய்கண்ட சிவமே அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு அவருடைய பொருளை விளக்கி விரித்து சொன்னார் செய்து, அந்த பெரியவரிடம் வாங்கின அந்த கருத்துக்களை ஒரு விருத்துரை போல செய்யுள் நடையில அருள்நந்தி சிவம் செய்தார். இப்போ சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்துக்கு செய்யுள் நடையிலே செய்த ஒரு விருத்தி உரை என்பது. இந்த விருத்தி உரையிலேயே அது சிவஞான சித்தியா ரெண்டு பகுதியா இருக்குது, பரபக்கம் சுபக்கம் என்று ரெண்டு பகுதி. பரபக்கம் என்று சொன்னால் மாற்று சமய கருத்துக்களை, உலகாயுதம் முதலான மாற்று சமய கருத்துக்களை மறுப்பது. சுவட்சம் என்று சொன்னால் தன்னுடைய கருத்தை விளக்குவது. இந்த ரெண்டு பிரிவாக சொல்றார். அது சொல்ற போத பரபக்கத்தை சொல்கின்ற பொழுது சைவ சித்தாந்தனுடைய கோட்பாட்டு கூடவே உரிய எந்த அளவுக்கு தேவையோ அங்கு சொல்லி வந்தார். அதே போல சுபக்கத்தை சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கட்சியை பேசுகின்ற பொழுது வேற்று சமய கருத்துக்களை மறுக்க வேண்டிய இடங்களில் உரிய முறையில் மறுத்தும் செய்கிறார். ஆனால் நமக்கு பொதுவாக வந்து சுபக்ஷம் படிக்கிற அளவுக்கு நமக்கு பரபக்கம் சொல்லுவது இல்லை, அது தேவையில்லை என்பது கருத்தினால. ஏன் தேவையில்லைன்னா வேண்டான்னு கருத்து அல்ல. நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் எந்த மதங்களையும் வெறுப்பது கிடையாது, அதிசயத்தில் ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை. படிமுறையில் ஏற்றுக்கொள்ளுகிறதே ஒழிய எல்லா சமயங்களும் சமம் என்று சொல்லுவதில்லை. தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு, எல்லி செட்டிலக்கா ஏகலக்கான்னு, எழுதின கணக்கு எல்லாம் ஒண்ணு. அது மாதிரி எல்லா சமயமும் சமம் அப்படின்னு இன்று வந்து பொதுவாக சொல்லுவார்கள். ஆனா சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வது இல்லை. எல்லா சமய கருத்துக்களும் தன்னுள் அடக்கிக் கொண்டு அதற்கு மேலாக நிற்பது சித்தாந்தம். அது சிவஞான சித்தியாரை ஆழ்ந்து படிப்பவர்களுக்கு நன்கு தெளிவாக தெரியும். சிவஞான சித்தியாரிலேயே சொல்றார், ஆண்டவன் ஒருவன் சொன்னான், அவன் படைச்ச சமயங்கள் ஏன் இத்தனை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்ட சித்தியாரில் அருணந்தி சிவம் சொல்றார். அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஆணையுடைய அடியில ஏனை விலங்குகளுடைய அடியெல்லாம் அடங்கும். ஆணுடைய பாதம் படிக்கிற அந்த இருக்குல்லையா, ஆணுடைய அடியில ஏனை விலங்குகளுடைய அடியெல்லாம் அதுல அடங்கும். அது போல சைவ சித்தாந்தத்துல ஏனைய சமயக்கிறது, உலகத்துல இன்னைக்கு தோன்றின சமயம் இருந்தாலும் சரி, எத்தனையோ போய் தோன்ற சமயம், நாளைக்கு ஏதாவது சமயம் வந்தாலும் சரி, எல்லா சமய கருத்துக்களும் சைவ சித்தாந்தத்துல அடங்கும். அதுக்கு மேலானது சைவ சித்தாந்த கருத்தை சொல்லும் என்று சொல்லுவார்கள். அது ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில கணக்கு சொல்றவங்க சொல்லுவாங்க, புள்ளியிலிருந்து அந்த விட்டத்திற்கு எவ்வளவு நீள வேணாலும் நீட்டிக்கிட்டு போலாம், வந்து சுருக்கிற போது இந்த புள்ளியில தான் வந்து அடங்கும். அது நமக்கு இந்த பிரபஞ்சத்துல நமக்கு ஆகாயத்துல இத்தனை அடிக்கு மேலதான் பறக்க முடியும்னு இருக்குது, அதுக்கு மேல நம்ம பறக்க முடியாது. ஏன்னு சொன்னா அங்க பிராணவாயு இல்லை. நம்மாடு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் போயிட்டு இருந்தா அப்படியே போயிட்டே எல்லை இல்லாமல் சென்று கொண்டே இருக்கலாம். சிவம் அது போன்றதுதான், அது அவருடைய பெருமையை சொன்னால் அது விரியும். எல்லாம் வந்து அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு, அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு என்று நமக்கு திருப்பல்லாண்டுல திருவிசைப்பாசிரியர் சொல்லுவதை போல நமக்கு சிவத்துல சைவ சித்தாந்தத்தில் எல்லா கோட்பாடுகளும் அடங்கும். நமக்கு பொது வகுப்பில் மற்ற வகுப்பில் நமக்கு சித்தியார் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கள் ஆசிரியர் வையாபுரியார் ஐயா அவர்கள் இந்த 20 நூலில் எந்த அளவுக்கு நமக்கு சிவஞான சித்தியார் அவற்ற உண்மை விளக்கம் திருவருட் பயணம் ஆகிய நூல்கள் பயன்படுமோ அதை இங்கே சொல்கிறார். என்ன இந்த 20 நூல், இது சிவஞான சித்தியாரை படித்ததுக்கப்புறம் அவருடைய பொருளை தெரிந்ததுக்கப்புறம் அப்புறம் படிக்க வேண்டிய, அது பிற்சேர்க்கைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அப்பண்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பிற்சேர்க்கையாக அமைந்திருப்பது இந்த நூல். இந்த நூலுடைய கருத்து என்ன என்று சொன்னால், அது அருணந்தி சிவம் மெய்கண்ட சிவத்திடம் சாத்திரம் கேட்டார், சாத்திரம் கேட்டு அதை தெளிந்ததுக்கு பின்னால் அப்புறம் சில ஐயங்கள் தோன்றுகிறது. இந்த ஐயங்கள் எல்லாம் பொதுவாக நாம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா ஈரோட்டில் சைவ சித்தாந்த வகுப்பு போகிறேன்னு சொன்னால் சாதாரண மக்கள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, அது போன்ற கேள்வி இங்கே சிலதெல்லாம் வருது. என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் ஆண்டவன் படைப்பு, ஆண்டவன் கருணை உடையவன் அல்லவா, அவன் வந்து பாரபட்சம் இல்லாதவன், எல்லா உயிர்களையும் சமமாக கருதுவன், ஏன் இந்த உலகத்தில் இந்த நோய் நொடி உள்ள பிறப்புகளும் இருக்குது, கொடிய விலங்குகளும் இருக்கின்றன, நல்ல விலங்குகளும் இருக்கின்றன, மக்களிடத்தில் நோய் நொடியோர் பிறந்தவர்கள் இருக்காங்க, நல்லா சுகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, செல்வர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள், இந்த படைப்பில் இத்தனை வேறுபாடு இருப்பதற்கு காரணம் என்ன, கடல் இந்த மாதிரி படைக்கலாமா, இது போல இது பாமர மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் கேட்பாங்க சைசிதானம் படிக்கிறவங்கள்ட்ட, உங்கள் ஆண்டவன் ஏன் இப்படி படைச்சான் என்று கேட்பார்கள். இதுபோல மிக நுணுக்கமான சில ஐயங்கள் நமக்கு அருணந்தி சிவாச்சாரியாருக்கு தோன்றுகின்றது. அதை வந்து தன்னுடைய ஆசிரியராகிய மெய்கண்ட சிவத்துக்கிட்ட கேட்கிறார். கேட்டு இங்கே கேள்விதான் இருக்குது, விடை இல்லை. விடை நாம் வந்து வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். படித்த சாத்திரங்களிலிருந்து மெய்கண்ட சிவத்துக்கு அருணந்தி சிவம் மெய்கண்ட சிவத்திட்ட விடை பெற்றார். ஆனால் இந்த நூலில் கேள்விகள் இருக்குது, அது மெயின் க்வெஸ்சன், முக்கியமான கேள்வி. அப்புறம் அந்த கேள்விக்கு, இந்த கேள்விக்கு நீங்கள் இப்படி விட சொன்னீங்கன்னா அப்போ இப்படி ஒரு சந்தேகம் வருது, இந்த சந்தேகத்தை இப்படி தெளிய வைத்தீர்கள் என்றால் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருது என்று கேள்வி, கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்விக்கு மேலே கேள்வி, இப்படி கேட்டு ஐயன் நிற்குது. இதுக்கு வந்து நாம் படித்த நூல்களில் உண்மை விளக்கம், திருவட்பயன், சிவஞான சித்தியார் ஆகிய நூல்களிலே நாம் விடையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் இந்த நூல் சிவஞான சித்தியாருக்கு ஒரு திறனாய்வு போல இருக்கிறது என்று ஆசிரியா அவர்கள் சொன்னார்கள். சென்ற ஆண்டில் தான் இந்த நூல் வந்து ஆசிரியா அவர்கள் இதுக்கு விரிவான உரை எழுதி வெளியிட்டார்கள். அடியனுக்கு ஒரு அணிந்து எழுதக்கூடிய வாய்ப்பும், இந்த நூலை மெய்ப்பு திருத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. இதையொட்டி வேறு சில உரையீடுகளையும் பார்த்தேன். அண்ணா அவர்கள் நமக்கு ஒரு உரை கொடுத்து விட்டார் கோயம்புத்தூரில். அந்த உரைகள் எல்லாம் பெரும்பாலும் பொழிப்புரை, பொழிப்புரைன்னா பாட்டினுடைய திரண்ட கருத்து. அந்த திரண்ட கருத்துங்கிறது பாட்டு ஆசிரியனுடைய, நூலாசிரியனுடைய நுண்ணிய கருத்தை அறிந்து கொள்ள முடியாது. சும்மா பொழிப்புரை செய்தி செய்தி, அது ஆசிரியா வையவர் யாரும் சொல்வார்கள், சைவ சித்தாந்தத்தை பற்றி பொதுவாக சொற்பொழிவு செய்வது ஒன்று, சைவ சித்தாந்தத்தை வைத்து மூல நூல்களை மட்டும் வைத்து படித்து சொல்லுவது ஒரு முறை, இன்னொன்று பண்டைய ஆசிரியர்கள் செய்த உரையை வைத்துக்கொண்டு விளக்கமாக படிப்பது ஒரு முறை. அந்த பண்டைய ஆசிரியர்கள் அவங்க வந்து நல்ல நுண்மான் நுடைபுலம் உடையவர்கள், அவங்க செய்த உரையில மிக நுண்மையான கருத்துக்கள் நமக்கு சும்மா நூலை அது மேம்பாக்காக டெக்ஸ்டா படித்தாவோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய உரையாசிரியருடைய கருத்தை படித்தா கிடைக்காத அரிய பல செய்திகள் நமக்கு அந்த பழைய உரையாசிரியர் நூலில் படித்தால் நமக்கு கிடைக்கும். அதனால பழைய உரையை வைத்துக்கொண்டு படிப்பது ஒரு சிறந்தது என்ற கருத்தில் ஆசிரியா அவர்கள் அந்த வாழையடி வாழையாக வந்த அந்த பழம்பெரும் உரையாசிரியர்களுடைய பின்னணியில் இந்த நூலை மிகச்சிறந்த அருமையான உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த உரையானது நான் வந்து என்னுடைய பாடத்தில் நான் தனியான பாடம் சொல்ல போறதில்லை, நான் வந்து இந்த உரையைத்தான் சொல்ல போறேன். ஏன்னா இதற்கு மேலே இருவாயிருவதற்கு சிறந்த உரை இனி வரும் என்று நான் நினைக்கவில்லை. இதுக்கு முன்னால காசு பிள்ளை எழுதியிருக்கிறாரு, இன்னும் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் வந்து இதே போல் இன்னொரு பஞ்சாக்கர பகட இன்னொரு நூல் இருக்கு, அது பண்டார சாத்திரத்தில். அதுக்கெல்லாம் அந்த ரெண்டருக்கும் வையாபுரியா அவர்கள் எழுதிய உரை மிக சிறந்த உரை. அருள்நந்தி சிவத்தினுடைய சிறப்பை பற்றி நான் முன்னால் ஒரு தோத்திரமாக ஒரு பாட்டு ஒன்று சொன்னேன், அந்த பாட்டினுடைய உரையை பார்த்துட்டு நாம் நூலை பார்ப்போம். வேதங்களில் ஏன் முப்பொருண்மை சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பெரியோருடைய கருத்து. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விட உபனிஷத்தில் சொல்லப்பட்ட முப்பொருள் இலக்கணம் அது வந்து ஒரு கலவை போல இருக்கும். நமக்கு சித்தாந்த சாத்திரங்களில் அதை தெளிவாக ரெண்டு விதமாக சொல்கிறார்கள். நீங்கள் படிக்கிற பொழுது பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று பொது வகுப்பில் படிச்சிருவோம். பொது என்றால் அதுக்கு சாதாரண பொருள் சொல்லும்போது தடத்தம் சொரூபம் என்று சொல்லுவார்கள். ஒன்றின் சார்பா இலக்கணத்தை சொல்லுவது தடத்தம், அதனுடைய உண்மை நிலையை சொல்லுவது சொரூபம். உண்மை இலக்கணம் சொல்ல சொரூபம் என்பது இது வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய பொருள். இதற்கு சிவபிரகாசத்தில் உமாபதி சொன்ன பொருள் வேற. அவர் நூலை தொடங்குற போது பொது சிறப்பு சொல்லி தொடங்கினேன்னு சொல்லுவார். நூலை முடித்த போது பெத்தமுத்தி சொன்னேன்னு சொல்லுவார். அப்போ பொது என்பது பெத்த இலக்கணம் சொல்லுவது, சிறப்பு அல்லது உண்மை என்பது முத்தினையை சொல்லுவது. பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை, பந்தப்பட்ட நிலை. அப்போ ஆன்மா பந்தப்பட்ட பொழுது கட்டுண்ட பொழுது அது முப்பொருளுடைய இலக்கணம் என்ன, அதான் முதல்ல சொன்ன பொது என்பது. முத்திய நிலையில இந்த முப்பொருளுடைய நிலை என்ன என்பது சிறப்பு. சிவபிரகாசம் போல சொல்ற போது பொது சிறப்பு சொல்றேன்னு தொடங்கிட்டு நானு பெத்த முத்தி நானு சொன்னேன்னு நூலை முடிக்கிறார். அதனால நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், பொது என்பது கட்டுநிலை பெத்த நிலை சொல்லுவது, சிறப்பு என்பது முத்தி இலக்கணத்தை சொல்ல முத்தி நிலையிலே சொல்லுவது என்பது. இப்ப அந்த பாட்டை பாருங்க. முப்பொருளின் முப்பொருங்கிறது பதி பசு பாசம் என்ற மூணு பொருள். முப்பொருளின் ஈரியல்பும் ஈரியல்பு பொது சிறப்பு பெத்தம் முத்தி. இது வேதங்களில் இது மாதிரி பிரித்து சொல்லாம அது வந்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிரியல்பும் ஓர் இயல்பாய் நுவலாது, வேத சொன்ன போல வேதாகம் சொல்லாது. முறை வெவ்வேறாய் செப்பும் சிவாகமங்களின், அப்ப சிவாகமங்கள் தான் பொது சிறப்பு பெத்தம் முத்தி என்று முப்பொருடைய இயல்பையும் பிரித்து பாகுபடுத்தி சொல்லுகிறது. முப்பொரு நூலாது முறை வெவ்வேறாய் செப்பும் சிவாகங்களின் தன் பொருள் அத ஒருமை பெற உணர்த்து திறம், அதை தெளிவாக உணர்த்தக்கூடிய திறமம் எங்க இருக்கிறது, முன்னூல்ல. முன்னூல் எது, சிவஞான போதம். சிவஞான போதத்துல அந்த பெண் பொது சிறப்பு பெத்தம் முத்தி ஆகியவற்றை இயல்பனை தெளிவாக பிரித்து சிவஞான போதத்துல மெய்கண்டார் சொல்லியிருக்கிறார். அந்த முன்னூலை ஒப்ப சிவஞான போதத்தில் எப்படி பொதுவும் சிறப்பும் பெத்தமும் முத்தியும் தெளிவுபட பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முதநூலுக்கு ஒப்ப, சிவஞான போதத்துக்கு நிகராக. விரி யாப்பதனால், யாப்பு என்பது நூல் பின்னூல் வழிநூல் செய்கின்ற சில முறைகள், அது முதநூலை சுருக்கியும் விரித்தும் வகுத்தும் மொழிபெயர்த்தும் செய்வது. இப்போ அந்த மாதிரி அந்த முதநூலுக்கு ஒப்ப விரி என்று யாப்பதனால 12 சூத்திரங்கள் சூழ்நிலை கொத்து வெண்பா என்ற இந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த சுவிஞான போதத்தை விரி என்ற யாப்பதனால், விரி என்பது யாப்பு, அது வந்து உரை, அப்புறம் அதுலேயே கேள்வி கேட்டுட்டு அது ஐயங்கள் தெளிவு இதெல்லாம் விரித்து சொல்லுவது விரி. அதான் விருத்தியுரை என்று சொல்லுவார்கள். அந்த விருத்தியுரை தான் பாஷ்யம் என்ற வடமொழியில சொல்லுவது. அப்போ சிவஞான போதத்துக்கு ஒரு முதல்ல தோன்றிய பாஷ்யம் விருத்தியுரை எது? சிவஞான சித்தியார். நமக்கு திராவிட பாஷ்யம் சிவஞான சாமி பின்னால சிவஞான போது சொல்றார், முதல்ல இந்த விருத்தியுரை எது? சிவஞான சித்தியார். பெற வந்து ஒருமை பெற உணத்திரம் முன்னூலை ஒப்ப விரியாப்பதனால். அப்புறம் அதுக்கு சித்தி சிவஞான போதத்துக்கு இருந்த விருத்தியுரை சிவஞான சித்தி எனும் வழிநூலாய். அப்போ சிவஞான போதத்துக்கு வழிநூல் சிவஞான சித்தி, அது வந்து விருத்தியாக விரி என்ற யாப்புனால சிவஞான போதத்துக்கு செய்யப்பட்டது. இப்ப வழிநூல்னா என்ன? முதநூல் கருத்தை முழுதும் ஒத்து செய்யப்படுவது வழிநூல். அல்ல, அந்த முதநூல் என்ன முடிவு சொல்லுகிறதோ அந்த முடிவுக்கு மாறுகோள் இல்லாமல் விரித்து செய்வது வழிநூல். இப்ப சிவஞான போதத்துக்கு வழிநூல் சிவஞான சித்தியார் வழிநூலாய். ஏன் செஞ்சார்? ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து உய்ய. சிவஞான போதம் அது மிக மிக சுருங்கிய ஒரு நூல், அதனுடைய கருத்து விரிவானது, நூலானது மிகச்சிறிய நூல். அட நூலை அது வெறும் சூத்திரத்தை படித்தா நம்மால் பொருள் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால அந்த பொருளை உணர்ந்து இப்புவியோர் உணர்ந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து தெளிந்து உய்ய, உணர்ந்து தெளிந்து உய்யும் பொருட்டு அருணந்தி சிவாந்தி சித்தியார் என்ற இந்த நூலை சிவஞான போதத்துக்கு வழிநூலாக விரி என்று யாப்பினால செய்தார். அவருடைய திருவடி போற்றி என்றார். இப்ப சிவஞான போதத்துக்கு வழிநூல் சிவஞான சித்தி, இது சிவஞான போதத்துக்கு விருத்தியாக செய்யப்பட்டது என்பது நமக்கு இந்த அருணந்தி சிவத்தினுடைய துதினால பெறப்படுகிறது. சிவஞான சித்தி படித்ததுக்கு பின்னால, அது உணர்ந்ததுக்கு பின்னால நாம இந்த 20 என்ற இந்த நூலை நாம் படித்தல் வேண்டும் அப்படிங்கிற கருத்து. நமக்கு நமக்கு எந்த இடத்துல நமக்கு என்ன சந்தேகம் வருமோ அந்த சந்தேகத்தால் தீர்க்கிற மாதிரி இந்த உரையில ஐயா அவர்கள் சிவஞான சித்தியார் 20 இந்த திருவருட்பயன் உண்மை விளக்கம் ஆகியெல்லாம் மேற்கோள் காட்டி ஏன் இந்த சந்தேகம் மாணாக்கனுக்கு வந்தது, மாணாக்கனுடைய இந்த ஐயத்தை போக்கக்கூடிய கருத்து இந்த முந்தைய நூல்களில் எங்கே இருக்கின்றன என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். நாம் அந்த உரை படிக்கிற பொழுது படிப்போம்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பதி இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அதுக்கு விடையாகத்தான் அடுத்த பாடலை சொல்றார். என்ன அப்படின்னா, எல்லா உலகத்தையும் படைப்பவன் இறைவன் நீங்களே பிரம்மா அல்லவா படைக்கின்றார். மணங்கவளும் தாமரை மலரில் இருக்கின்ற நான்முக கடவுள் அல்லவா எல்லாவற்றையும் படைக்கின்றார். அவர் படைத்த உலகங்களை எல்லாம் கிருஷ்ணாவதாரம் எடுத்த திருமால் அல்லவா காக்கின்றார். நீங்கள் சொல்கின்ற சிவபெருமான் என்ன செய்கின்றார், அழிக்கத்தானே செய்கின்றார். அது சிறப்பான தொழிலாகுமா? நீங்கள் ஒரு கோணத்தில் பார்த்தது சிறப்பு சிறப்பில்லைன்னு சொல்லலாம், ஆனா உண்மை என்ன என்றார், யார் அழித்தல் தொழிலை செய்ய முடியும்னா தலைமையான நிலையில் உள்ளவர்கள்தான் செய்ய முடியும். அவன் ஒடுக்கிய பிறகு அந்த உலகத்தை பற்றுக்கோடாக கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாருமே உலகத்தோடு சேர்ந்து ஒடுங்கி விடுவார்கள். தான் ஒருவன் மட்டும்தான் ஒடுங்காமல் இருப்பான். அதிலிருந்தே அவன் தலைமைப்பாடு விளங்கி விடுகின்றதே. வான்கட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையன் என்று திருவாசகம் சொல்லும். இல்லையா, சலிப்பும் கூட கிடையாது எல்லா உலகங்களும் ஒடுங்கின பிறகு. ஆகையினாலே ஒரு ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலை நடக்குது. அந்த தொழிற்சாலையில் யாரு தலைவர்? காலையில வந்து ஒருவர் கூட்ட துறப்பார், அவர் தான் தலைவர்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லையா. அவர் பணியாளர், அலுவலக பணியாளர். அவர் முதல்ல வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கணும், அதனால வாரார் இல்லையா. ஒரு ஒரு மேனேஜரா வந்து எல்லாம் உத்தர ஓட்டு எல்லாத்தையும் நடத்துவார், அவர்னு சொல்ல முடியுமா? அவரும் அங்க வேலை பார்க்கிறவர் தான். இந்த தொழிற்சாலை இந்த இடத்துல நடந்தது போதும், இழுத்து மூடுங்க, வேறொரு இடத்துக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் உத்தரவு போடுறாரு இங்க. நிச்சயமா அவர் தான் அந்த தொழிற்சாலையில் உள்ள எல்லாருக்கும் தலைமை வாய்ந்தவராக இருக்க முடியும். அது மாதிரி இந்த உலகத்தை யார் ஒடுக்க வல்லவனோ அவன் தான் எல்லாருக்கும் மேலான தனி முதல்வன். ஆகவே அவர்கள் அளித்த தொழிலை ஏதோ ஒரு கருணையற்ற தொழிலாக நினைத்து பேசுகின்றார்கள். உண்மையில் அவன் தான் தலைமையானவன். அவன் மீண்டும் அந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றான். இப்ப முதலையும் அவன் தான் தோற்றுவிச்சிருப்பான். ஆகையினாலே இங்க ஏன் அழித்த தொழில் செய்வதற்கு காரணம் என்ன எல்லாத்தையும் அருமையா சொல்றார். கந்தமலர் அயன் படைக்கும் உலகம் எல்லாம் கண்ணன் அழித்திடும். அழித்திடும்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தலி காத்திடும் அர்த்தம். கண்ணன் அழித்திடும் அவை எம் கடவுள் தானே, எம் கடவுள் தானே. சிவபெருமான சொல்லும் போது அவை எம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன். அந்த உலகங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும்படி அழிப்பது யார், எங்களுடைய கடவுள். ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை. அதனால அயனாகிய பிரம்மாவும் அரியாகிய திருமாலும் சிவபெருமானுடைய அதிகாரத்தின் கீழ் வந்த முறை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த இடத்துல அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை, அயன் அறியும் ஒரு உண்மை போட்டார் பார்த்தீங்களா. பிரம்மாவும் திருமாலும் அப்படிங்கும் போது அது உயர்வு சிறப்பு. பிரம்மாவும் திருமாலும் கூட சிவபெருமானுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் படைக்கிறார் காக்கிறார்கள் என்றார், அவர்களையும் சேர்த்து மொத்த உலகத்தையும் இவர் தான் ஒடுக்கிறார். திரும்ப உலகத்தை தோற்றுவித்து அந்த பிரம்ம பதவியும் திருமால் பதவியும் இவர் கொடுத்தாதான் அவர்கள் பெற முடியும். அதனால அவர்களும் இவருடைய அதிகாரத்தின் கீழ் வந்த முறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் தொழிலே மண்ணுவிப்பன். ஆகவே அவர்கள் படைத்ததை காத்ததெல்லாம் கூட அவர்களுக்கு உயிர்குயிராயிருந்து பெருமான் செய்த தொழில்கள் தான். அவர்களை அதிட்டித்து பெருமான் தான் அந்த தொழிலை செய்திருக்கின்றான் அந்த தொழில்களை. அதனால தன் தொழிலே மன்னிப்பன், தன் தொழிலைத்தான் செய்கின்றான் பிரம்மா விஷ்ணு மூலமாக. எல்லாம் வருவிப்பன், உலகம் ஒடுங்கிய பிறகு எல்லாவற்றையும் மீண்டும் வருவிப்பான். சரி, இப்படி தோற்றுவிக்கின்றான் காக்கின்றான் ஒடுக்குகின்றான், அப்போ அவனுக்கு விகாரங்கள் ஏற்படாதா? விகாரம் என்பது என்ன? ஒரு செயலை தொடங்கும் போது நாம் எப்படி இருப்போம், நல்ல தெளிவா இருப்போம், ஃப்ரெஷ்ஷா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நீங்க தொடர்ந்து செய்யும் போது களைச்சு போயிருவோம் இல்லையா. ஆரம்பத்துல யாராவது வந்தா கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கலாம், ஆனா தொடர்ந்து வேலையில ஈடுபடும் போது இடையில யாராவது வந்தா அப்படியே சோர்ந்து போய் பேசுவோம். சரி, வேலை நம்ம செஞ்ச மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னு வைங்க, அப்ப யாராவது போன் எடுத்து ஹலோ அண்ணா எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால முழு மனசோட பேச முடியாது. ஆமா சார் இருக்கோம் சார், ஒரு வேலையில இருக்கிறேன், அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்ட்டுருவோம். இதே வேலை நம்ம எதிர்பார்த்த மாதிரியோ அல்லது அதை விட சிறப்பாக நடந்துட்டா யாரும் புகழும், நாம யாருக்காவது போனை எடுத்து பேசிக்கிட்டு கடகளை செஞ்சு பேசிட்டு இருப்போம். இப்படி நம்ம பல்வேறு அனுபவங்களுக்கு ஏற்ப அவற்றிலே கட்டுண்டு இல்லையா மகிழ்ச்சி நிலையை அடைகின்றோம், சலிப்பு நிலையை அடைகின்றோம், கோபதாபங்களை அடைகின்றோம், இப்படி பல்வேறு மாறுபாடுகளிலே உழன்று வருகின்றோம். இதையெல்லாம் நாம் அடைந்து வரும் விகாரங்கள். நாம சின்ன சின்ன வேலைகள், இறைவனுடைய வேலைகளோடு ஒப்பிட்டால் இது சின்ன சின்ன வேலைகள் தான், இதுக்கே நாம இப்படி விகாரங்கள் படுகின்றோம். ஆனா முதல்வன் மொத்த உலகங்களையும் எல்லா உயிர்களுக்காகவும் அல்லவா செய்கின்றான். மனித உயிர்கள் மட்டுமல்ல, நம்ம உயிர்கள்னா நமக்கு மனிதர்களை தாண்டியே சிந்திக்க முடியல, அது வேற விஷயம். எல்லா உயிர்களுக்காகவும் செய்கின்றான். ஏழு வகை பிறவியிலே உள்ள 84 லட்சம் யோனி பேதங்களிலே உள்ள அனைத்து உயிர்களுக்காகவும் ஐந்தொழில் செய்கின்றான். அப்ப அவனுக்கு கொஞ்சமாவது சலிப்பு வராதா, கொஞ்சமாவது விகாரப்பட மாட்டானா? முதல் உற்பத்திரை நல்லா உற்சாகமா பண்ணிருப்பாரு. இப்ப எத்தனையோ ஊழிகளை பண்ணிருக்காரு, எத்தனையோ சிருஷ்டிகளை பண்ணிருக்காரு, போதுண்டா இவனோட அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருக்க மாட்டாரண்ணா, நிச்சயமாக வரமாட்டார். இல்லையா? அவர் எந்த விகாரமும் அடையாமலேயே எல்லா தொழில்களையும் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நம்மால் நினைத்து பார்க்க முடியாத வல்லமை பொருந்தியவர். இருந்தாலும் அதற்கு உலகத்திலிருந்து ஓமை காட்ட ஒரு பொருள் இல்லாட்டாலும் ஓரளவு நமக்கு காட்டுகின்றார். என்னவென்றார், வானின் முந்திரவை எதிர் முளறி அலர்வுறும் ஒன்று அலர்வான் முகையாம், ஒன்று உலரும் முறையினாமே என்று சொல்கின்றார். என்ன வானின் முந்திரவி, வானிடத்து இயங்கும் ஆதித்தன், ஆகாயத்திலே விளங்குகின்ற அந்த சூரியன் இருக்கின்றானே, அந்த சூரியனுடைய சன்னதியிலே ஒரு தாமரை என்ன பண்ணும், மலரும், மற்றொரு தாமரை மலரக்கூடிய அரும்பாகிய ஒரு பக்குவ நிலையை அடையும், இன்னொரு ஏற்கனவே மலர்ந்த இன்னொரு தாமரை அது உலர்ந்து வாடி போயிருக்கும். ஆகையினாலே ஒரு தாமரை மலரக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது, அது படுத்த தொழிலுக்கு வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு தாமரை மலர்ந்த நிலையிலே இருக்கிறது, மலர்ந்த நிலையில வைத்து அதை காக்கின்றான் சூரியன். ஏற்கனவே மலர்ந்த அந்த தாமரை தன்னுடைய கிரணங்களாலே வாட்டி வாடச் செய்கிறான், அதை அழித்து தொழில் வைத்துக்கலாம். இப்படி மூன்று வேறுபட்ட தொழில்களை அந்த சூரியன் செய்தாலும் அந்த சூரியனிடத்திலே எந்த மாற்றமும் இல்லை. தன் நிலையில் எப்போதும் போல இருந்து கொண்டுதான் தாமரை மலர்களிடத்திலே வெவ்வேறு தாமரைகளிலே இப்படி வெவ்வேறு தொழில்களை செய்கிறான். அதுபோல ஐந்தொழிலேயே அவன் ஆரம்பிப்பதற்கும் முன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாரோ அந்த நிலையில் சிறிதும் மாறுபடாமல் இருந்து கொண்டே ஐந்தொழில்களையும் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார் பெருமான் என்று சொன்னால், அவருடைய அந்த பெருநிலையை நாம எப்படி சொல்வது, எப்படி போற்றுவது? அதனாலதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி, நீதான் உண்மையில கோன், நீதான் தலைவன், ஆனாலும் யான் எனதென்று அவரவரை கூட்டாட்டுவானாய். ஒவ்வொருத்தரும் யான் எனது, நான் தான் நான் தாங்கிறாங்க, ஆனாலும் அவர்களை வந்து நீ செலுத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய். இல்லையா? என் சொல்லி வாழ்த்துவனே, யான் எனதென்று கூத்தாட்டுவானாகி நின்றாயை, கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே, வாழ்த்துவதற்கும் முடியலையே இந்த பெருநிலையே அப்படின்னு சொல்லி அப்படி தன்வசம் இழந்து பாடுகின்றார் நம்ம மணிவாசக பெருமான். ஆகையினாலே சித்தியாரில் மூன்று வெவ்வேறு ஓமைகள் காட்டுவார். என்னவென்றால் சூரிய சன்னதியிலே அந்த சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல் சொல்லுவாங்க, அதுல சூரிய ஒளிப்பட்டு அதை நெருப்ப உமிழும், சாற்றிய கதிரோன் நிற்க தாமரை மலரும், தாமரை மலர்கிறது அது ஒன்று. காந்தம் காட்சியிடும் கனலை, சூரியகாந்த கல் நெருப்பை உமிழும், நீரும் கரந்திடும் காசினிக்கே, தரையில் உள்ள தண்ணீர் உலர்ந்து போயிடும். ஆக சூரியன் தாமரையை மலரச் செய்கிறான், சூரியகாந்த கல்லிடத்திலே நெருப்பை வெளிப்பட செய்கிறான், தரையில் இருக்கும் நீரை வற்றி போக செய்கிறான். இப்படி மூணு வெவ்வேறு தொழில்களை இந்த சூரியன் செய்தாலும் தன்னிலையில் எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதுபோல இறைவனும் ஐந்து தொழில்கள் செய்தாலும் தன்னிலையில் விகாரம் அடைவதில்லை என்று அருணந்தி சிவம் அருமையாக சொல்வார். ஆக சரி, இந்த ஐந்தொழில்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அது அருமையாக சொல்றார். இந்த ஐந்தொழில்கள் செய்வதற்கு ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக இயம்புவர்கள். இந்த ஐந்தொழில்களையும் சிவபெருமான் திருவருளின் விளையாட்டாக சொல்வார்கள். விளையாட்டு என்றால் எளிதாக செய்வதனாலே, விகாரமடையாமலே செய்வதனாலே தான், மற்றபடி பொழுதுபோக்கு என்று அர்த்தம் இல்லை. அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே, அணுக்களாகிய இந்த ஆன்மாக்களை துன்பக்கடலிலிருந்து எடுத்து ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஊற்றம் என்றால் நிலை வேறு, நிலை வேறாகிய அந்த வீடு வேரை இந்த உயிர்களுக்கு தருவதற்காகத்தான் ஐந்தொழில்களையும் செய்கின்றான். ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். அந்த ஆணவ இருளில் இருந்து உயிர்கள் நீங்கி உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஐந்தொழில் செய்கிறான். சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் படைத்து காத்து ஒடுக்குவது உயிர்களை ஆணவரிலிருந்து விடுவிப்பதற்குத்தான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகம், இவையெல்லாம் பொருள் உலகங்கள். துண்ணிய கல்வி சொல்லுலகம், தோற்றியும் அழித்தும், இந்த உலகங்களை எல்லாம் தோற்றுவித்தும் அழித்தும், அப்ப இடையில காத்தும் என்பது பெறப்படுகிறது. தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் இத்தனை செய்தது எதற்கு? என்னுடைய இருளை ஏற துறந்தும், அடியேனுடைய ஆணவ இருளை போக்குவதற்கு போக்கியும் போது, அப்போ ஆன்மாக்களை ஆணவரிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இந்த உலகங்களை தோற்றுவித்து காத்து படைத்து அழித்து தோற்றுவித்து காத்து அழித்து ஐந்தொழில் ஏற்றுகின்றான் என்பது பெறப்படுகின்றது அல்லவா. அதான் ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர், நிலைபேறான அருளை தருவதற்காகத்தான் இந்த ஐந்தொழில் செய்கிறான் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். சரி, இந்த ஐந்தொழிலும் ஒவ்வொரு தொழிலும் என்ன நோக்கம் அருமையா சொல்றார். ஒடுக்கம் இழை பொழித்தல், ஏன்னா மனசை நெருடுதல், நெருடுவது இந்த அழித்தல் தான் இல்லையா. மற்ற தொழிலாம் சரி, அழித்தல்னு ஒரு தொழில பண்றாரு ஐயா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு நெருடல் இருக்கும். முதல்ல அதுக்கு நோக்கம் சொல்றார். அழித்தல்னு சொல்றதை விட ஒடுக்கம்னு சொல்லலாம். ஒடுக்கம் இழைப்பொழித்தல், நம்மை இழைப்பாற்றுவதற்காகத்தான் ஆன்மாக்கள் பல பிறவிகள் பிறந்து இழைத்து விடுகின்றன. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இல்லையா என்று சொல்லி சொல்லிக்கொண்டே வருவார். பல பிறவிகள் சொல்லி செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள், தாவரம் நிலையா அசையாம இருக்கக்கூடிய பிறவிகள்லாம் தாவரம், இயங்கக்கூடிய பிறவிகள்லாம் சங்கமம். செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்பான். அந்த இழைப்பை நீக்கி அருளும் பொருட்டுத்தான் அதுக்காக தான் ஒடுக்குறான். அப்ப பிறவிகள்ல புகுவதனால இழைப்பு ஏற்படும் தெரியுது அல்லவா. அப்ப இழைப்பாற்றுவதற்காக ஒடுக்கி வைக்கிறான். ஒடுக்கம் இழைப்பொழித்தல், மற்ற தோற்றம் மலபாகம் வர. ஒடுக்கை உலகத்தை ஏன் திரும்ப தோற்றுவிக்கிறான்? உயிர்கள் இன்னும் ஆணவமலத்திலிருந்து நீங்காமையா மலபாகம் வருவதற்காக தோற்றுவிக்கின்றான். காத்தல் போகம் துப்பித்தல், காத்தத்துடன் ஏன் செய்கிறான்? இந்த வினைப்போகங்களை அனுபவிக்கும்படி செய்கிறான், அதுதான் காத்தல். திரோதாயி நிறுத்தலாகும், திரோதான தொழில் மறைத்தல் தொழில் ஏன் செய்கிறான் அப்படின்னா, அந்தந்த ஆன்மா தான் செய்த வினையின் பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று வரையறை செய்து நிறுத்துதல், அதை நிறுத்துதல் தான் மறைத்தல். போற்றலரும் அருள் அருளே, அருளல் என்பது எல்லா பந்தங்களிலிருந்தும் ஆன்மாவை விடுவித்து அந்த ஆன்மாவுக்கு பரமானந்தம் வழங்குதல் இல்லையா. அருளல் அருளர் தான். அருளே அன்றி, போற்றலரும் அருள் அருளே அன்றி, அந்த அருளல் மட்டுமன்றி மற்ற புகன்றவையும் அருளுடைய புகழனாதே. அருளல் தொழில் மட்டுமா அருளல்? மற்றைய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இவற்றையும் அவற்ற பின்னணியோடு நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அருளல் தான். அருள் செய்வதை தவிர வேற ஒன்றும் சிவபெருமானுக்கு தெரியாதுயா என்று உமாசிவம் அருமையா சொல்றார். உலகத்தை படைத்தாலும் அது நமக்கு பண்ற அருளர் தான், காத்தாலும் அதுவும் அருளர் தான். அதான் சுவாமி எழுந்தருளினார், வழங்கி அருளினார், ஏற்று அருளினார் என்று ஒவ்வொரு செயலையும் அந்த அருளோடு சேர்த்து சொல்கின்ற மரபு இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, இந்த பதி இயல்பு பதி உண்மை பதி என்பவன் சிவபெருமானே, அவன் ஐந்தொழில் செய்கின்ற முறைமை செய்தும் விகாரப்படாமல் இருக்கின்ற மேன்மை, ஐந்தொழில் ஒவ்வொரு தொழிலுக்கும் நோக்கம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். எஞ்சியுள்ள பசு இலக்கண பாச இலக்கணம் குறித்த ஏனைய செய்திகளை எல்லாம் திருவருள் கூட்டிய வண்ணம் நாம் சிந்திக்கிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரம் காலையிலிருந்து தங்களுடைய எத்தனையோ முக்கிய வேலைகளை எல்லாம் இந்த சிந்தனைக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு திரளாக இங்கே வந்து குழுமி பொறுமையாக செவிமடுத்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் திருவடி மணிந்த வணக்கங்களை அடியேன் உரித்தாக்கிக் கொண்டு, இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பேரவினரில் உள்ள அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் திருவடி மணிந்த வணக்கங்களை உருவாக்கிக் கொண்டு அதனை நிறைவு செய்து கொள்கின்றேன். திரு சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அழகா.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
4: அடுத்து 14வது திருப்பாடல். பரம ரகசியத்தை பாழான வாயால் இரவு பகல் எந்நேரம் இன்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ? கோழை மடநெஞ்சே மால் பூப்பிட்டும் காணா பொருள். அவன் எவ்வளவு மேலானவன்! எப்படி மேலானவன் அவன்? மால் பூப்பிட்டும் காணா பொருள். திருமகனானவன் நித்தனும் பூஜை செய்வார், ஆயிரம் தாமரை மலர்களை வைத்து பூஜனை செய்வார். பூஜனை செய்வதிலே புஷ்பத்திலே தாமரை உயர்ந்ததென்றும் பத்திரத்திலே வில்வம் உயர்ந்ததென்றும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அந்த தாமரை மலர் ஒன்று குறைந்தும் கூட தன்னோட குறைந்த போது தன்னுடைய கண்ணையே இழந்து பூஜனை செய்தார். அப்பேற்பட்டவனுக்கு எந்த திருவடி திருவடிக்கு அர்ச்சனை செய்தாரோ அந்த திருவடியே ஒழித்தது. அப்பேற்பட்ட மேலுக்கு மேலானவனை நீ ஏதோ உறக்க பாடினால் வந்து விடுவாரோ? அழகாக சொல்லி காட்டுறான். நீ எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருந்தாலும் உறக்க பாடினாலும் வந்து விடுவாரோ என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். என்ன பொருள்? மனம் பற்றி பொருள் உணர்ந்து ஓதுவோருக்கே முதல்வன் வெளிப்படுவான் என்ற கருத்தை இன்னும் வலியுறுத்துகிறார். அது எப்படி சொல்லி காட்டுகிறார்? பரம ரகசியத்தை, பரம ரகசியம். இந்த பரம ரகசியம் என்ற சொல்லுக்கு ரகசியம் என்றால் பர என்ற சொல் மேலான பரசிவன் பரவதம் என்றெல்லாம் வருகிறது அல்லவா, பரஞானம் என்று வரும். பர என்றால் மேலான. ரகசியம் என்ற ஒரு சொல்லுக்கு உண்மை என்று பொருள். ஆனால் உண்மையை ரகசியம் என்று சொன்னால் சொல்லுதல் கூடாது. ஒருவர் அறியாத ஒரு உண்மையை நாம் சொல்வதற்கு பேர் ரகசியம் பேர். ஒருவர் அறியாத ஒரு உண்மையை தெரியாத ஒருவருக்கு சொல்வதற்கு பேர் உண்மை பேர். ஐந்து மூணும் எட்டு என்று சொல்வது அது ரகசியம் அல்ல, அது உண்மை. ஆனால் அதே நேரத்திலே ஒருவருக்கு தெரியாதது. நமக்கு வாயிலே கீழ்த்தாடை மட்டும் அசையும், மேல்தாடை அசையாது. முதலைக்கு மட்டும் இரண்டு தாடையும் அசையும். அப்படியா? இது தெரியாதது, இது ரகசியம். ஏன்னா ரகசியம் என்றால் சீக்கிரட் என்ற பொருளிலே எடுத்துக்கொள்ளக் கூடாது. எனவே இந்த இடத்திலே ரகசியம் என்பது உண்மை. எனவே பர ரகசியம் என்றால் மேலாகிய உண்மை பொருளாகி சிவத்தை குறிக்கும். அதைத்தான் பரம ரகசியத்தை, மேலான அந்த சிவத்தை. பாழானவாயா இரவு பகல் எந்நேரம் இன்றி குரல் நெறிய கூப்பிட்டும் காணுமோ கோழை மடனெங்கே. ஆசிரியன் அருள் ஒன்றே மூலப்பொருளை காட்டும் என உணர்த்தியும் உணராத மடநெஞ்சமே. அழகா சொல்லி காட்டுகிறார் பாருங்க. கூப்பிட்டு காணுமோ கோழை மடநெஞ்சமே. ஆசிரியன் அருளால்தான் முதல் பொருளை காண முடியும் என உணர்த்தியும் நீ இன்னும் தெரியவில்லையே என்ன சொல்லி காட்டுகிறார்? பாழான வாயால் இரவு பகல் என் நேரம் என்று உன்னுடைய வாயினால் இரவு பகலும் விடாது குரல் நெறிய. குரல் நெறிய என்றால் நீ உரத்த குரலிலே உன் குரல் தொடுமாறு நீ கூப்பிட்டும் எப்படி கூப்பிட்டும் காணுமோ, நீ காண முடியுமோ? நீ இரவு பகல் விடாது உரத்த குரலிலே உன் குரல் பங்கப்பட அங்கே அழைத்தாலும் அவன் வருவானோ என்று இங்கே அழகாக இந்த செய்தியினை சொல்லி காட்டுகிறார். அப்போ இதில் என்ன பொருள் என சொன்னால், இறைவனானவன் எப்படிப்பட்டவன் என சொன்னேன் என்றால் அவனை பாஷஞானம் காட்டாது. நீ உறக்க பாடுவதும் குரல் நெறிய கூப்பிட ஓதுவதும் அவைகளெல்லாம் பாஷஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாஷஞானத்திலிருந்து பசுஞானத்திற்கு நீ போகணும் குருவினுடைய சகாயத்தினாலே. ஆகையினாலே பாஷஞானத்திலிருந்து படிமுறையாக ஏறி அந்த பரஞானத்தை வைத்துத்தான் நீ காண முடியும். எனவே மற்ற நேரங்களில் நீ இதை காண முடியாது என்பதை அழகாக சொல்லிக்காள். இதனுடைய பொருள் என்ன? நூல்கள் நாம் ஓதுகின்ற இவைகளெல்லாம் சுத்தமாயிலே வந்தது. அந்த சுத்தமாயி தோன்றிய அந்த நூல்களை வைத்து அவனை பிடிக்கலாம் என சொன்னால் அவன் மாயைக்குள் அகப்பட்டு விட்டான் என்று வரும். சந்திரப்ப நிராகரணத்தில் குற்றமாவி சிவாச்சாரியார் சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார். மாயா ஒருவன் மாயையில் படான், அவன் எந்த காலத்திலும் மாயையில் விடமாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அன்பு உலகில் படுபவன். ஆகையினாலே நீ அழைக்கின்ற பொழுது எப்படி அழைத்தல் வேண்டும்? மனம் கசிந்து அதை அழைத்தல் வேண்டும் என்று இங்கே அழகாக இந்த செய்தியினை நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே நமக்கு பரஞானத்தை தருகின்ற நமக்கு அபரஞானமாகைய அந்த பாஷஞானத்தை தருகின்ற நூல்களால் உரத்து அழைத்தால் விடாது பாடினாலும் அவன் அகப்பட மாட்டான். ஏன்? அது வந்து அபரஞானத்தை தான் கொடுக்கும். அந்த அபரஞானத்திலிருந்து சிவஞானம் பரிஞானம் பரஞானத்துக்கு வரணும். ஆகினாலே அபரஞானமும் தேவனா, பரஞானமும் அதிலிருந்து நாம் பெறுதல் வேண்டும். படிமுறையாக இந்த அபரஞானம் என்பது பரஞானத்தை பெறுவதற்கு படிமுறைகள். அது எப்படி சொல்லி காட்டுகிறார்? ஞானசம்பந்த பெருமானுக்கு திருத்தோணிபுரத்திலே நம்முடைய பெருமான் அழுகின்ற அந்த குழந்தைக்கு அம்மையினுடைய இரு தனத்தில் இருந்து பொன்வெள்ளத்தில் பாலை சுரந்து குழைத்து கொடுனார். ஏன் இரு தனம்னு சொன்னான்? ஒன்று பரஞானம், மற்றொன்று அபரஞானம். எனவே அபரஞானம் மட்டும் சிவத்தை காட்டாது, அபரஞானத்திலிருந்து சிவஞானத்திற்கு வரணும். ஆகையினாலே தான் இரண்டு இது. சிவமதனை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்று பாங்கினில் ஓமி ஞானம், ஓமை இல்லா கலை ஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். எனவே அபரஞானத்திலிருந்து பரஞானத்திற்கு போகணும். எனவே அபரஞானத்தை தருகின்ற அந்த நூலினால் நான் என்னதான் பொருள் அறியாத குருள் அருள் இல்லாமல் நான் ஓதினாலும் அவன் காணப்பட மாட்டான். ஏனெனில் அவன் மேலுக்கும் மேலானவன், பெருமாளுக்கும் அகப்படாதவனாக இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகிறான். இதிலே அழகாக சொல்லிக்காட்டு குரலையே கூப்பிட்டும் கோடை மடநெஞ்சு, இதில் பாழான வாயால் சொல்லி காட்டுறான். அந்த வாய்க்கு சொல்லக்கூடிய ஒரு அடைப்பொடி பாழ். பாழ் என்று சொல்லக்கூடியது பலனற்ற, அந்த வாயினால் பலனற்றதை செய்கிறோம். நான் வாய் திறந்து ஒரு செயலை செய்தால் அதிலே ஒரு பலன் இருத்தல் வேண்டும். இது பலனற்ற ஒரு செயல் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த வாயை குறிப்பிடுகின்ற பொழுது பாழான வாய். எனவே இந்த இடத்திலே பலனற்ற அந்த ஓதுதலை குறித்தது. இந்த பாழானா என்று சொல்லக்கூடியது அது பலனற்றது வீணானது என்ற பொருளிலே திருமூலதேவநாயனார் திருமந்திரத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி என்பதை உணர்ந்தினர். முத்திக்கு நாயகி என்பதை அறிகிறர். பத்தியை பாலிலே உகுத்த அப்பாவிகள், பத்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள் கத்திய நாய் போல் கதறுகின்றார். எனவே பத்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள். எனவே இங்கே பாலில் என சொல்லக்கூடியது விரயமாக பலனில்லாமல் ஊத்தல் என்ற ஒரு பொருளிலே இங்கே வருகிறது. அடுத்து அருமையான ஒரு செய்தி, இந்த 16வது திருப்பாடலில் இந்த பாடல்கள்லாம் உறக்க ஓதுகின்ற பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டது. அபரஞானமாகிய அந்த நூல்கள் ஓதுவதிலே இருந்து பரஞானத்தை பெறணும், அந்த அபரஞானம் மடங்கணும். அதைத்தான் உரையிறந்து என்று சொல்லி காட்டுவார். அபரஞானம் மடங்கி பரஞானம் மேலிட வேண்டும், அதான் சிவத்தை காட்டும். ஆகையினாலே தான் விநாயக பெருமானுடைய இரண்டு தந்தங்களிலே அங்கே ஒரு தந்தம் ஒடிந்திருக்கும், மற்றொன்று முழுமையாக இருக்கும். ஒடிந்த தந்தம் அபரஞானம் மடங்கி நிற்கிறது. பரஞானம் முழுமையான அந்த தந்தம், அது பரஞானம். ஆக அபரஞானம் மடங்கி பரஞானம் மேலோகின்ற பொழுது அதுவே சிவத்தை காட்டும். அதைத்தான் இங்கே சொல்லி இந்த கருத்தை உணர்த்துகிறார். அடுத்து 15வது திருப்பாடல், ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குரு அருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தற்கு சித்த சலனமாம் தினம். பல நூல்களை கற்றும் குரு உணர்த்திய வழி இல்லாதவர்களுக்கு மனக்கலக்கமே மிஞ்சும், மனச்சலனமே மிஞ்சும். இந்த குருவினது சனாயம் அவசியம், அந்த சலனம் அப்படிதான் தீரும். ஆகையினாலே தான் சனகாதி முனிவர்கள் தங்களுடைய மன சலனத்தை ஈர்க்க குருவாக பெருமானையே விரும்பி வேண்டின. இந்த இடத்திலே ஒரு கோடி ஆகமங்கள் உணர்ந்து, ஒரு கோடி என சொல்லக்கூடியது அது கோடி என்பது இங்கே எண்ணற்ற என்ற பொருளையே வருகிறது. நம்ம உலகில் பேசுவோம், அந்த கண்ணாடி குழுவே கீழே போட்டான் சுக்கு நூறாக போனதுன்னா, சுக்கு நூறுன்னா அந்த உடைந்து போன அந்த துண்டுகளை எண்ணி நூறு என்று அர்த்தம் கணக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை, பல துகள்களாக. எனவே பல என்ற பொருளிலே சில எண்கள் குறிப்பிடப்படும். அதனால்தான் 100 கோடி பிரம்மர்கள் நந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே என்று அங்கே குறிப்பிட்ட 100 கோடினா 100 கோடி என்று அர்த்தம் அல்ல, எண்ணற்ற பிரம்மர்கள் எண்ணற்ற மார் என்று அந்த பொருளே வரும். எனவே 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் எண்ணற்ற ஆகமங்களை உணர்ந்தாலும் பெருது தவம் சித்தி எல்லாம் பெற்றும் அவர்கள் அட்டமா சித்திகளை அவர்கள் பெற்றாலும் கூட குரு அருளால் வைத்தபடி இருக்க மாட்டாது. அருண்குரன் அருளை பெற்று அவன் உணர்த்தியவாறு நிற்க பெறாதார்க்கு மாந்தர்க்கு சித்த சலன மாந்திரம் பயன் ஒன்றும் இல்லை இன்றி எப்பொழுதும் அவர்களுக்கு மனக்கலக்கமேயாம் என்று இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் நிரம்ப அழகிய தேசிக திருவையாறு தலபுராணத்தில் நம்முடைய அதிகார நந்தியாகிய பெருந்தேவர் இறைவனிடம் கேட்ட 16 வரங்களிலே ஒன்று ஓதுநல் உபதேச மெய் உறுதியும். அந்த குரு தனக்கு உபதேசத்தை தான் ஏற்று அதில் உறுதியாக ஒருவன் கடைபிடித்தல் வேண்டும். அப்படி கடைபிடிக்கவில்லை என சொன்னால் அது அவனுக்கு மனக்கலக்கத்தையே அங்கே கொடுக்கும். ஆகையினாலே குருவின் உபதேசத்தின்படி ஆணையின்படி அங்கே நிற்கவில்லை என சொன்னால் அவன் அதை நூலை கற்றும் பயனில்லை, தவம் செய்தும் சித்தி பெற்றும் கூட அவருக்கு பயனில்லை என்று இங்கே குருவினது அருளில் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அந்த குருவருள் மட்டுமல்லாது குருவினது ஆணைபடியே நிற்றல் வேண்டும். குருவினது ஆணைபடி நிற்றல் குருவாக்கிய பரிபாவரணம் என்று சொல்லுவோம். சைவர்களுக்கு உரிய ஒரு இலக்கணத்தை ஒன்று குருவாக்கிய பரிபாவரணம். ஆகையினாலேத்தான் கமல ஞான பிரகாச சுவாமிகள், நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் கைவிளக்கு ஏந்தி வருகின்ற பொழுது நிற்க என்று சுற்றிய இடத்தில் அப்படியே நின்றார். எதற்காக நின்றார்? இந்த சம்பவம் எதற்காக நமக்கு காட்டப்படுகிறது? இறைவன் நமக்கு உண்மை உணர்த்துகிறார், குருவாக்கிய பரிபாவரணம் என்பதை இங்கே காட்டுகிறார். ஆகையினாலே குருவின் வாக்கியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். விவேக சிந்தாமணி என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதிலே யாரெல்லாம் நரகத்திலே சேருவார் என்று எவ்வளவு கடுமையான ஒரு சொல் பொள்ளாட்சி அங்கே வருகிறது. விவேக சிந்தாமணியில் யாரெல்லாம் அங்கே நரகத்திலே சேருவார்கள் என்றால் அவர்களிலே ஒருவர் குருவினது ஆணையை மறந்தவர்கள், குருவாக்கிய பரிபாலனம் செய்யாதவர்கள். விவேக சிந்தாமணி சொல்லி காட்டுகிறார். தந்தையுரை தட்டினவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்த ஒரு தேசிகன் தன் ஆணையை மறந்தோம். குருவாக்கிய பரிபாலனத்தை சொன்னார் பார்த்தீங்களா?

மெய்கண்டி. ஆகையினாலே குருவாக்கிய பரிபாலனம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் கற்றும் எத்தனை சித்திகளை பெற்றாலும் அது நமக்கு துணை செய்வதில்லை என்று அங்கே அழகாக சுட்டிக்காட்டிவிட்டார். அடுத்து 16வது திருப்பாடல் அருமையான ஒரு திருப்பாடல். அதாவது அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகம் உண்டாய், துன்ப வினையினை துடைப்பது உண்டாய், இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய், ஓடி வரும் காரணர்க்கு உண்மை வை. அருமையான ஒரு பாடல். அதாவது குருவானவர் மாணாக்கருக்கு போதனை செய்து கதியற்றுகிறார். அப்ப எல்லாருக்கும் சொல்லணும் இல்ல, ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், வேதத்திற்கு மறை என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பல பொருட்கள் மறைந்திருக்கிறது என்ற ஒரு பொருளையும் வரும். இன்னும் சிலர்களுக்கு மறை என்பதற்கு கீழ்மைப்பட்டவர்களுக்கு அதை மறை, ஏனெனில் அதை கொச்சைப்படுத்துவார்கள். குருகீதை என்று ஒன்று இருக்கிறது. சிவபெருமான் அம்மைக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்த நூல் குருகீதை. தமிழிலே இருக்கிறது. அந்த குருகீதையிலே ஒன்று ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். வேதம் அஞ்சுகிறது. எதற்கு அஞ்சுகிறதாம்? தன்னை தகுதியற்றோர் கையாண்டு சிதைத்து விடுவர் என்று வேதம் அஞ்சுகிறது. ஒரு வாக்கியம். ஆகையினாலே பக்குவமுடையவர்களுக்குத்தான் ஞானங்களை நாம் கூறுதல் வேண்டும். இங்கே முக்தினையிலே செலுத்த தலைப்படுகின்ற குருவானவர் யாருக்கு சாஸ்திர உபதேசம் செய்வார்? அதை கேட்பதற்குரிய அதிகாரி யார்? எப்பவுமே ஒரு நூல் செல்லுகின்ற பொழுது கேட்பதற்கு அதிகாரி யார் என்று சொல்லணும். இதெல்லாம் தற்சிறப்பு பாயிரத்தில் வரும். இந்த நூலினை கேட்கின்ற அதிகாரிகள் யார்? தொல்லை இரும்பிற விசோடும் தலை நீக்கி என்ற அந்த சிறப்பு பாயிரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த நூலை கேட்கும் அதிகாரிகள் முத்திக்காமிகள் என்று சொல்லி காட்டுவார். அந்த 8 இலக்கணத்திலே ஒன்று நூல் கேட்கும் அதிகாரி. இதே போலத்தான் இந்த இடத்திலே யார் அதிகாரின்னு சொல்லி காட்டுகிறார். அன்பு உண்டாய், இறைவன் மாட்டு முருகியலும் அன்பை உடையவர்களும், அதிலே விவேகம் உண்டாய், அந்த அன்புடனே பிறப்பு இறப்பு துன்பம் என்று உணர்ந்த அந்த உணர்வினை உடையவரும், விவேகம் உண்டாய், துன்ப வினையை துடைப்பதுண்டாய், அந்த பிறவி துன்பத்திற்கு ஏற்றதாக இருக்கின்ற வினையை நீக்கிக் கொள்வதற்கு முயற்சியை உடையவனும்,

கண்டுபிடித்தவன் தான் அங்கே ஒரு குளத்தை நாடுவான். எனவே தாகம் உண்டானவன் தான் நீரை நாடுவதை போல முத்தியிலே வேட்கை உள்ளவனுக்கு தான் இந்த உண்மையை உணர்த்துதல் வேண்டும். அதான் தாகம் உண்டால் ஓடி வரும் காரணருக்கு உண்மை வை. எனவே அந்த முத்தியின் நன்மை வேட்கையை உடைய அவர் தன்னை வந்தடையும் அந்த தீவிர நிலை உடையவர்களுக்கு அருளாசிரியர் உண்மை ஞானத்தை உணர்த்துதல் உலகாகும் என்று குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே தான் இந்த முத்தி நாட்ட உடையவர்கள் முத்திக்காமிகளுக்குத்தான் இந்த ஞான நூலினை கொடுத்தல் வேண்டும் என்பதை இந்த நூலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதையெல்லாம் நம்முடைய சிவபிரகாசத்திலே செய்து சொல்லப்படுகிறது. சாமுசித்தர் வைணிகர் பிராகிருதர், இதை சாமுசித்தர்கள் என சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமியிலே பூர்வ ஜென்மத்திலே சனியேகிரிய யோகத்திலே பயின்று முதிர்ச்சி பெற்று அந்த ஞானத்தோடவே பிறவிலே வந்து பிறப்பார்கள். அவர்களுக்கு ஞானமும் தேவையில்லை. பிராகிருதர்கள் என சொல்லக்கூடியவர்கள் மானுட வடிவம் இருப்பார்கள். அவர்கள் பிறப்பு இறப்பு என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையின்றி, பாவ புண்ணியம் என்பதில் நம்பிக்கையின்றி, அவர்கள் சொர்க்கம் நரகம் என்பதில் நம்பிக்கையின்றி, அவர்கள் மிருகங்களைப் போல உண்டி உறங்கி சுகித்திருப்பதை விரும்புவார். இந்த பிராகிருதர்களுக்கு ஞான நூல் கொடுக்க கூடாது. மத்தியிலே வரக்கூடிய வைணிகர்கள் என சொல்லக்கூடியவர்கள் பிறப்பு இறப்பு உண்மையை உணர்ந்து அங்கே நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் இவைகளையெல்லாம் உணர்ந்து அந்த பிறவி துன்பத்தில் இருந்து மீழ்வதற்கு முத்தியிலே முத்தியினை விரும்புகின்ற அந்த வைணிகர்களுக்குத்தான் ஞான நூல் என்று சிவபிரகாசத்தில் உணர்த்தப்பட்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே நம்முடைய குருமூர்த்திகளும் அழகாக இந்த செய்தியை நமக்கு உறுதி காட்டுகிறார். அடுத்து 17வது திருப்பாடல் அண்மையான ஒரு பாடல். உருவை அறுவை ஒளியை வெளியை இருளை சிவம் என்று இராதே, மருளை பிரித்து அறிவில் கண்டதனை விண்ணமறையெங்கும் செறிந்தவள் தானே சிவம். இந்த இடத்திலே உரு என்பது தூர ரூபமாக இருக்கின்ற மண்முதல் நாதமீராக உள்ள பிரகிருதி மாயை குறிக்கிறது. அரு என்று சொல்லக்கூடியது அசுத்த மாயை காரியமாயிருக்கின்ற சூக்ம ரூப தத்துவங்களை இங்கே உணர்த்துகிறது. ஒளி என்பது இங்கே தூய்மை, வெளி என்பது வியாபகத்தன்மையை உணர்த்தும், மருள் என்பதே மலம் என்பதை உணர்த்தும். இதை பொருளாக வைத்துத்தான் இந்த திருப்பாடலுக்கு பொருள் சொல்லுதல் வேண்டும். இந்த திருப்பாடலுக்குள்ள பொழிப்பறையை அப்படியே நான் படிக்கிறேன். பிரகிருதி மாயா காரியங்களாகிய தூரரூப தத்துவங்களையும் அசுத்தமாயா காரியங்களாகிய சூக்ம ரூப தத்துவங்களையும் சுத்தமாயா காரியங்களாகிய பரரூப தத்துவங்களையும் நால்வகை வாக்குகளாகிய சப்த பிரபஞ்சங்களையும் அவற்றின் வேறாய் அவற்றிற்கு வியாபகமாகிய உயிரினையும் அவ்வுயிரை மறைத்து நிற்கும் மரத்தினையும் இன்பப் பொருளாக உணர்ந்து மயக்கத்தினை செய்யும் அந்த மாயா காரியங்கள் சடமாதலின் அவைகளிலிருந்து தன்னை வேறு என்று அறிந்து நீங்கி அறிவு வடிவமாக தற்சொரூபத்தை அறிந்த தன்னை எவ்விடத்தும் விட்டு நீங்காது பொருந்திய பொருள்தானே இன்பப் பொருள் என்று உணரப்பாற்று என்று இதற்கு விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியத ஒரு உண்மை கருத்து பிண்டம் என்னவென்று சொன்னால், இந்த உயிரானது பாசத்தோடு கூடி பாசமாகவே இருக்கிறது. அதுக்கு பேர் வேற்று இயல்புன்னு பேர். ஆனால் உண்மையிலேயே அது தன் இயல்பு இருக்க வேண்டும். அந்த உயிருக்கு உள்ள தன் இயல்பு எது? உயிர் சிவத்தோடு நிற்க வேண்டியது. எனவே உயிர் வேற்று இயல்பாக பாசத்தோடு கூடியிருப்பதை பிரித்து அந்த குருமூர்த்தியானவர் உணர்த்தி அந்த உயிர் இருக்க வேண்டிய தன் இயல்பாகிய சிவத்தோடு அந்த உயிரை நிற்க வைப்பது குருவே. இதுதான் இந்த திருப்பாடலினுடைய ஒரு பொருளாகும். இது சிவஞான போதத்தினுடைய 8வது சூத்திரத்தினுடைய ஒரு கருத்து அப்படியே இங்கே பிரதிபலிக்கிறது. குருதான் இந்த ஆன்மாக்களை பாசக்கூட்டத்திலிருந்து பிரித்து சிவத்தோடு பிடிக்கிறான். ஐம்புரர் வேடனின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினர் வளர்த்தவிட்டு அந்நியமின்மையில் அறங்கடல் செடுமே என்று அந்த திருப்பாடலில் சொல்லி காட்டப்படுகிறார். இதற்கு அழகாக பொழிப்புரை தருவதைப் போல

0: அருளந்து சிவாச்சாரியார் சுவாமிகள், மன்னவர்தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடு தானாக்கி வேணுமா போல, துண்ணிய ஐம்புலர் வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை மண்ணுயிர் மண்ணும் மறும் மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். ஆகையினாலே இந்த குருவாகிய அந்த யானாசிரியனானவர் உயிர்களை வேற்றியல்பில் இருந்து பிரித்து தன்னியல்பாகிய அந்த சிவத்தோடு இந்த உயிர்களை பிணித்து வைக்கின்றான் என்று இங்கே அழகாக இங்கே இந்த நூலிலே சொல்லப்படுகிறது. அடுத்து 18வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த 18வது திருப்பாடல் சிவத்தை அடைவதற்கு என்ன படிமுறைகள் என்ன வழிமுறைகள் என்பதை லேசாக நமக்கு அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அகமாதி கண்ட அறிவால் எங்கும் சுகமாகி இன்ப சுகமாய் சுகாதீதத்து ஆனந்த வெள்ள மதுவாய் சுகத்தை அகன்று தான் அந்தம் ஆதி இதாதான். இது என்ன பொருளினை உணர்த்துகிறது என சொன்னால், மனம் முதலிய கருவிகள் தனக்கு வேறானது என்பதை உணர்ந்து இந்த கருவி காரணங்களால் அறியப்படுகின்ற அந்த சுட்டு உணர்வில் இருந்து நீங்கி முதல்வனை நாம் தலைப்பட்டு அந்த சுகப்பரவையை பெற்று பரமானந்தத்தோடு கூடியிருக்க வேண்டும் என்று இந்த பாடல் அழகாக இங்கே நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. இது எப்படி என சொன்னால், மனம் முதலிய கருவிகளை தன்னில் வேறாய சடம் என்று அறிந்த அறிவே தானாகி அதனால் சுட்டு உணர்வு நீங்கப்பட்டு பின் வியாபகமாய் அறியும் முதல்வின் அறிவினை தலைப்பட்டு இப்படி படிப்படியாக வருவாங்க. பின் அவன் அறிவின் தன்னே தோன்றும் சுக பிரபையை பெற்று பின் அதற்கு மேலாக சிவபெற்றின்கண் தோன்றும் பரமானந்த வெள்ளத்தினை கூடி பின் அதன்கண் தன்னை மறந்து அழிந்தினவனே முதலும் முடிவும் அறியவாறாத பரிபூரண இன்பத்தை எய்தினோன் ஆவான். எனவே அந்த அந்தமில் பேரின்பத்தை எய்துபவன் எப்படி பரிமுறையிலே வருகிறான் என்பதை இதிலே அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. 19வது திருப்பாடல் முத்தியின் இயல்பு. இந்த முத்தியிலே இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இறைவனோடு இருக்கிறது என்பதை அழகாக சொல்லிக் காட்டுகிறார். இந்தனத்தில் அங்கி எரியுரு நீர் தேனில் ரதம் கந்தமலர் போது வான் கால் ஒளி கண் சந்ததமும் அத்துவிதமாவது போல் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியிலே நிற்கும் முறை. அருமையான செய்தி, அத்துவிதம் ஆன்மாவும் ஈசனுமாய் முத்தியில் நிற்கும் முறை அது. அத்துவிதம், அத்துவிதம் என்பது பொருளால் வேறாகவும் கலப்பால் ஒன்றாகவும் இருப்பது. இந்த ஆன்மா முத்தி நிலையில எப்படி இருக்கும்? இந்தனத்தில் அங்கி விரையில் தீ, முன்னர் விளங்காது பின்னர் ஆன்மாவின் மாட்டு இறைவன் அங்கே விளங்கி தோன்றுவான். எரியுரு நீர், வெந்நீரிலே சூடு, ஆன்மாவினுடைய அதாவது அந்த சூடானது தண்ணீருக்குள்ளே அடங்கி இருத்தல். இதே போல ஆன்மாவினுடைய அறிவீச்சை செயல்கள் சிவனது அறிவீச்சை செயல்களோடு அங்கே அடங்கி இருத்தல். தேனில் ரதம், தேனில் தித்திப்பு. சிவன் இத்தன்மையை இன்பப் பொருள் என்று எடுத்துரைக்க முடியாத இன்பபோகம் விளைதல். தேனில் ரதம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த முத்தி நிலையிலே அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்றே சொல்ல முடியாது. தேனுக்குள் இனிப்பு கருப்போ சிவப்போ இல்லையா, அழகாக திருமந்திரத்திலே மிகைப்பாடலில் வருகிறது. ஒரு இனிப்பு என்பதை சொல்ல முடியாத அனுபவத்திற்கு தான் காணும். எனவே தேனில் ரதம் போல சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அடுத்து கந்தம் மலர், மலரிலே மனம் எப்படி பொருந்தி அது பொலிவு புதிது புதிதாக பொதிகிறதோ அதே போல அந்த முத்தி இன்பமானது மேலும் பேரும் புதிதாக பிறக்கும். வான் கால் அந்த வானத்திலே காற்றானது, அந்த வானம் என்ன செய்கிறது, காற்றை தன்பால் அங்கே அடக்கி இருப்பதை போல இந்த ஆன்மா சிவத்தோடு அங்கே அடங்கி நிற்கும். கண் ஒளி, இதான் ரொம்ப முக்கியம், கண் கதிரொளி எதைப்படுகிறது, கதிரொளி உபகாரத்தால் கண் காண்பதை போல முத்தியில் ஆன்மாவுக்கு சிவத்தினது உபகாரம் இன்றியமையாதது. எனவே முத்தி நிலையிலும் சிவத்தினது உபகாரம் அங்கே அவசியம் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனானவன் அந்த முத்தி நிலையிலே அவனும் உடனிருந்து உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஆக இறைவன் உயிரும் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இரண்டும் சேர்ந்தே இருக்கிறது. இதை வேறு மொழியிலே சொல்ல வேண்டும் என சொன்னால், கேவல நிலையானாலும் சரி சகல நிலையானாலும் சரி சுத்த நிலையிலும் உயிரை விட்டு சிவம் பிரிவதில்லை. இதை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமி சுக்கநாதர் என்பாலே சொல்லி காட்டுகிறார். உன்னை விட நீங்கும் உயிர் ஒன்றில்லை ஆதலினால் என்னை விட நீங்குவதும் இல்லை நீ. அந்த உயிரை விட்டு சிவம் பிரிவது இல்லை. பொன்னை விட பூந்தேன் அலருடையாய் பொங்கும் மதுராபுரியில் வேந்தே பிரியாவிடை. ஆகையினாலே இறைவனானவன் உயிர்களை விட்டு முத்தி நிலையிலும் பிரியாது உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்து 20வது திருப்பாடல். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் வேறாக நின்ற இடம் சொல்லி மாறா இருளாய பாவனை அற்று எங்குமாய் நின்ற பொருளே கான் நீயே புனர். இந்த இடத்திலே 36 தத்துவங்களையும் ஆணவ மலத்தையும் நீங்கி ஆன்மா தனியாக நின்ற இடத்தில் என்னதென்று அதை எப்படி சொல்ல வேண்டுமானால், அது எவ்விடத்தும் நிறைந்து நின்ற வியாபக பொருளையாக சிவமேயாம், அதனை நீங்கதில் இல்லாத வெறும் பாடு என்று கருத்தி கருதிவிட்டு கருவிகளோடும் கூடாது கருவிகளை விட்டு நீ மாத்திரம் சென்று பற்றுவையாக என்று சொல்ல கட்டப்படுகிறது. இதனுடைய ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், 36 தத்துவங்களும் இந்த ஆன்மாவிலிருந்து நீங்கிய வழி அந்த ஆணவமலம் என கண்டு அதையும் கழித்து மேலே ஒரு பொருள் ஒன்றும் தோன்றாமல் அப்பொழுது சூனியம் போல பாழ் போல் ஒன்று தெரியும். நீ அதை பாழ் என்று நினைத்து விட்டு விடாதே, அந்த பால் போல் தோன்றும் அதுதானே சிவம் என்று நீ அதை அறிந்து கொள் என்று நமக்கு இதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே தத்துவங்களை நீங்கி மேலான பொருளாகிய சிவத்தை கண்டு நீ அணைதல் வேண்டும் என்று இங்கே அழகாக இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த செய்தி அப்படியே கண்ணப்ப நாயனார் புராணத்திலே, கண்ணப்ப நாயனார் அந்த படிமுறைகளை ஏறி செல்லுகின்ற பொழுது தத்துவங்கள் எல்லாம் கடந்து சோபான முறையிலே சிவத்தை அணைபவர் போல் இருந்தார் என்று சொல்லி காட்டுகிறார் சேக்கலார் பெருமாள். பெரு தத்துவங்கள் என்னும் சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை அணைபவர் போல. எனவே இந்த ஆன்மாவானது தத்துவங்கள் நீங்க வழியிலே அங்கு ஒரு பால் போன்று தோன்றுகின்ற அதை சிவம் எனக் கொண்டு அதனை பற்றி அதை அடைய வேண்டும் என்று தர்மையான இந்த செய்தியிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டபுரம். வான் வளம் சுரந்து வேக மன்னவன் செங்கோல் வாழ்க நான் மறை அவர்கள் வேள்வி நன்னறி வடாது செய்க நூல் முறை உணர்ந்த கல்வி நுண்ணறி உடையோர் வாழ்க மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: திரு பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடற் புராண பாடல்கள் தொகுப்பு, திருச்சிதம்பரம்.

0: திருவிளையாடல் புராணத்தில் நான்காவது பகுதியாக நினைவு கூறுகின்ற திருக்கயிலைக்கு செல்லுகிறோம். திருக்கயிலை என்பது இப்பொழுது மிக எளிமையாக சென்று வருகின்ற அமைப்பாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அதற்கு விசாரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பரவலாக திருக்கயிலாயம் சென்று வருகின்ற மரபு இப்பொழுது இருக்கிறது. ஆனால் திருக்கயிலாயம் என்பது நம்ம ஏறத்தால் அந்த பகுதி இருக்கின்ற இடம் சைனாக்காரர்களுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கிறது. எனவே இந்திய நாட்டிலிருந்து சிறிது தூரம் சென்று இவர்கள் படையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு அவருடைய அழைப்பிலே சென்று திருக்கயிலை வணங்கி மீண்டும் நம்முடைய இந்திய பெருநாட்டினுடைய எல்லையிலே கொண்டு வந்து விட இங்கே டெல்லிக்கு வர வேண்டுமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான ஒரு அந்த புண்ணிய பயண செலவை பெரும்பாலும் இப்பொழுது ஆண்டுதோறும் மேற்கொண்டிருக்கிறார். முன்பு காசியோடு இருந்தது, பிறகு கேதாரம் வரை சென்றது, அதன் பிறகு இப்பொழுது திருக்கயிலாயம் சென்றிருக்கிறார். கேதாரம் ஒரு காலத்தில் மிக கடினமாக இருந்த ஒன்று, இப்பொழுது கேதாரமே கடுமையாகிவிட்டது. திருக்கயிலையை நோக்க காரணம், கேதார்நாத் போவதற்கு கௌரிகுண்டத்திலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் குதிரை அல்லது நடையில் செல்ல வேண்டும். பத்ரிநாத் என்பது பெருமாள் இருக்கிற இடம், அங்கே நேர பேருந்தே போகிறது, கீழிருந்து மேலே போகிறது. ஆகவே கேதாரம் செல்வதற்கு ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து செல்லணும், பத்ரிநாத் செல்வதற்கு நடந்தே போக வேண்டியதில்லை, பேருந்தில் போகலாம். திருப்பணத்தால் காசிமடத்தில் இருக்கின்ற புண்ணியத்தினாலே இந்த பகுதிகளெல்லாம் சென்று வணங்கி வரும்படியான பேரு அடியனுக்கு படைத்தது என்பதை இங்கே நினைவு கூர்ந்து திருப்பணந்தால் காசி திருமணத்தில் இருக்கின்ற காசிவா சுவாமிகளுடைய அவளை நான் இங்கே நினைவு கூர்ந்து வணங்குகிறேன். ஆனால் திருக்கயிலாயம் செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அது ஏறத்தால் ஒரு 100-150 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும், செங்குத்தாக செல்ல வேண்டும். இந்த குதிரையில் செல்லுகின்ற பயிற்சியை நமக்கு தெரியாது, ரொம்ப கடினப்பட்டது. குதிரையில் ஏறி ரொம்ப சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் சென்றார் என்ற நினைவும், அவர் செல்லுகின்ற பொழுது இடையராது திருவையும் தெழுத்தியே நடந்து கொண்டு சென்றார் என்பதையும் நினைவு கூர்ந்து, அது தவிர வேறு கதி இல்லை. ஏனால் அந்த 14 கிலோமீட்டர் செல்லுகின்ற பொழுது ஒரே அந்த நேர் செங்குத்தாக குதிரை ஏறுகின்ற பொழுது ஒரு அளவுக்கு தான் இருக்கு, பக்கத்தில் கீழே ஒரு பெரிய படுபாதாளம், இந்த புறம் விழுந்தால் அவ்வளவுதான், விழுந்ததுதான், விழுந்த முடியாது. இந்த புறம் குதிரை ஒதுங்குகின்ற பொழுது இந்த மலைச்சரிவானது காலில் அப்படியே தேய்க்கும். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பேசுகின்ற பொழுது தான் அந்த குதிரையை அழைத்து செல்கிறார்கள். அதனால் ஏதேன்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்வது நமக்கு விளங்காது, அவர் சொல்வது நாம் சொல்வது அவருக்கு விளங்காது. இந்த 14 கிலோமீட்டர் திருவைந்தெழுத்து தான் துணை, வேறு எதுவும் இல்லை என்று போகவேன். இப்படியாக செல்லுகின்ற கேதார்நாத் அமைந்திருக்கிறது. அதற்கு மேலாக நாம் திருக்கயிலாயம் என்று சொல்கின்றது ஒரு 100-150 கிலோமீட்டர் வரையிலும் சென்றால் படிப்படியாக எளிமையாக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த படிப்படியாக எளிமையாக்கி கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் சில ஆண்டுகளிலே ஏறத்தாழ நெருங்கி நாம் இந்த 150 கிலோமீட்டர் என்று இல்லாமல் சில கிலோமீட்டர் தூரத்தில் செல்லுமாறு நம்முடைய அந்த வழிச்செலவு அமையலாம், அமையக்கூடும். ஆனால் அப்படியெல்லாம் அந்த பாதை அமைக்காமல் இருப்பதற்கு காரணம், அடிக்கடி பனி மூடப்பட்டிருப்பதனாலும், அந்த ரோடு அந்த சாலை அமைத்தால் கூட அதில் நாம் செல்லுகின்ற கடினமாக இருக்கின்றதனாலும் அந்த இரண்டு அரசுகளும் செய்யலை, சீன அரசும் செய்யலை, இந்திய பெருநாடும் செய்யவில்லை. இருந்தாலும் ஒரு பெரிய வருந்தற்குரிய செய்தி, திருக்கயிலாயம் இப்பொழுது சீன அரசுக்கு உட்பட்ட அமைப்பில் இருக்கிறது என்பதை மட்டும் வருத்தத்தோடு நாம் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அவருடைய தெய்வலசனால் நல்ல ஒரு அருமையாக பாதுகாத்து செல்கிறார்கள், அடித்து செல்கிறார்கள், எந்தவித குறையுமின்றி செல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இருந்தால் நம்முடைய இந்திய பெருநாட்டில் திருக்கயிலாயம் தான் வடவேங்கடம் தென்குமரி தமிழ்கூறும் ஆயிரம் தமிழ்கூர் நல்லுலகத்தை என்று சொல்லும் போது தமிழகத்தினுடைய எல்லையை வடவேங்கடம் தென்குமரி என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு மேலில்லையாக நாம் வடக்கே இந்திய பெருநாட்டை சொல்கின்ற பொழுது வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்று சொல்லி பெருமை கொள்ளுகின்ற அந்த இமயமலை இப்பொழுது சைன பேரரசனுடைய அந்த பாதுகாப்பில் அந்த எல்லையில் அமைந்திருப்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இது திருவருள் அமைப்பு என்று நாம் நினைந்து கொண்டு உலகியலை விடுத்து இனி அருளியலுக்கு செல்வோம். திருக்கயிலாய சிறப்பு என்று சொன்ன திருக்கயிலாயம் என்று சொல்கின்ற பொழுது இப்பொழுது இவர்கள் கண்டு வருகிறார்களே இந்த திருக்கயிலாயம், இப்பொழுது நாம் நினைக்கின்ற திருக்கயிலாயமா? அப்படி ஒரு ஆய்வு அல்ல. இப்பொழுது நாம் இவர்கள் சென்று வருகின்ற திருக்கயிலாயம் எல்லாம் பருப்பொருளாக இருக்கின்ற மேம்போக்காக இருக்கின்ற அந்த திரட்சியை தான் பார்க்கிறோம். அதற்கு மேலே எழுந்திருக்கின்ற பெருமான் இருக்கின்ற எல்லையோ அந்த பெருமானையோ கண்டு தரிக்கல. அதனால இப்ப என்ன சொல்கிறோம், கைலை மலையானே போற்றி போற்றி என்று சொல்லிக் கொள்வோம். கைலை மலையானே போற்றி போற்றி என்ற அளவில் தான் நிற்கிறோம். அதற்கு மேல் இருக்கின்ற பரம்பொருளாக இருக்கின்ற பெருமானை அடைந்து அவனுடைய திருவடிக்கீடு இருந்து இன்பத்தை அனுபவிப்பின்ற அமைப்பு ஒரு கால எல்லையில் நமக்கு கிட்ட வேண்டும். அப்படி கிட்டுவதற்கு வாய்ப்பாக இந்த எண்ணம் எல்லாம் நமக்கு மேலோங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞானிகளுடைய பேரொருள் நமக்கு கிட்டுமானால் சென்று பயிரலாம். ஆகவே கைலை, இந்த கைலைக்கு உரியவனாக நம்முடைய மணிவாசக பெருமான் பெருமானை சொல்லுகிறார். பெருமான் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் எங்கும் இருக்கிறார் என்பது பொதுவான நிலை. ஆனாலும் சிறப்பாக எழுந்துள்ள இருக்கின்ற இடம் ஒலிகடு கையிலை மலை கிடவோனி என்று திருவாசகத்தில் குறிக்கிறார். ஒலிகடு கையிலை மலை கிடவோனி என்றார். நிரம்ப ஒலிகள் மிக்க இருக்கும்படியான மலை கிடவோன் அந்த கையிலை மலைக்கு உரியவனாக இருக்கின்றான் என்று சொன்னார். இந்த ஒலிகளு கையிலை மலை கிடவோன் என்ற தொடர் நினைவுக்கு வருகின்ற பொழுது நமக்கு இன்னொரு தொடர் நினைவுக்கு வரும். இது அப்பா இருக்கிற இடம், பிள்ளை இருக்கிற இடம். பழமுதிரு சோலை மலை கிழவோனி என்ற தொடர் நினைவுக்கு வரும். திருமுருக ஆற்றுப்படையிலே பழமுதிர் சோலையிலே நிறைவாக நக்கீர பெருமான் முடித்து காட்டுகிறார் பழமுதிரு சோலை மலை கிழவோனி என்று. ஆகவே அப்பா எங்கேயோ ஒலிகளு கையிலை மலை கிழவோனாக இருக்கின்றவர், தம்பி எங்கே இருக்கான்னு கேட்டால் பழமுதிர் சோலை மலை கிழவோனாக இருக்கிறார். இந்த ரெண்டு தொடரும் அருமையான நக்கீர திருமுருக ஆற்றுப்படை தொடரும் திருவாசகத்தொடரும் ஒன்றி இருக்கின்றது. மலை கிழவோன் என்பது ரெண்டுக்கும் பொது, அது கையிலை மலை கிழவோன் அப்பா, பழமுதிர் சோலை மலை கிழவோன் பிள்ளை என்ன. இந்த ரெண்டு பேரும் நாம் நினைவு பார்க்கிறோம். இப்பொழுது இந்த புண்ணிய பேட்டில் இங்கே இருக்கின்ற பெருமக்களை எல்லாம் நம்முடைய தவத்தர் சுவாமியில் அப்படி சொல்லக்கூடாது, அது மரபும் அல்ல, சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். நேயர்களை கையிலை மலைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லலாம். அந்த நேயர்களை கையிலை மலைக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் கையிலை மலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நம்ம அருமையான அமைப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார் பரஞ்சோதி முனிவர். கையிலை மலை சிறப்பை சொன்ன பெரியவர்கள் எல்லாம் பலர், அதில் சிறப்பாக நாம் எண்ணுகின்றவர்கள் இப்பொழுது நம்முடைய பரஞ்சோதி முனிவர். அடுத்தாற்போல் சேக்கிழார் பெருமான், சிவபிரகாச சுவாமிகள், இப்படியெல்லாம் கூட ஒரு பெரிய அமைப்பை நாம் எண்ணலாம், ஆய்வுலகத்தில் வச்சுக்கலாம் இல்லைங்களா. இந்த அருளாளர் கண்டை திருக்கையிலை இல்லை, அல்லது திருக்கையிலையில் அது அருளாளர்களின் எல்லையில் திருக்கையிலை என்று எடுத்து கூட ஒருவாறு எண்ணி பார்க்கலாம், ஒப்பீடு செய்யலாம் இல்ல. இப்ப கையிலை செருப்பை பற்றி பாடிய அருளாளர்கள் யார் யார், எந்தெந்த விதத்தில் அவர் அந்த கையிலை செருப்பு சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் திருக்கையிலைக்கு செல்கிறோம். திருக்கையிலையில் இருக்கிறோம். அங்கே திருக்கையிலாயம் மிக சிறப்பாக இருக்கிறது. வானலாவி நிற்கின்ற கையிலாயம், எங்கு பார்த்தாலும் அந்த பனிப்படலம் சூழ்ந்திருக்கின்றன, ஒரே குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாம் அங்கே உள்ளே இருந்து இங்கே வந்தபோது ரொம்ப அருமையாக வீசு தெண்டல் வருகிறது. வீசு தெண்டல் என்றார் அப்பரடிகள் வள்ளலார், அது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மெருகு கொடுத்தார். அந்த வீசு தெண்டல் எங்கிருந்தால் அதிகமாக அனுபவிக்கலாம் என்று பார்த்தார். கொஞ்சம் ஒரு நல்ல உயரமா இருக்கிற இடத்துல இருந்தால் அதை அனுபவிக்கலாமே பார்த்தார். சரி, அந்த காற்று எப்படி அடிக்கணும்னு சொன்னார். வீசு தெண்டல்னு சொன்னார் அப்பரடிகள், இவர் மென்மையாக அடிக்கணும் என்று சொன்னார். இந்த மென்மையாக அந்த காற்று அடிக்கின்ற பொழுது கூட அது நல்ல மலர்களிலே இருந்து அந்த மனத்தையும் கொண்டு வந்து பரப்பி வருமானால் ஒரு பக்கம் உடலுக்கு குளிர்ச்சி, இன்னொரு பக்கம் மூக்கிற்கு நம்பரியான முகழ்ச்சி, அவன் நறுமணம் மிக்க முயற்சி. இதை எண்ணி பார்க்கின்றவர், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்று சொன்னார். ஏழாம் நூற்றாண்டில் வீசு தண்டலும் வீங்கல வேணிலும் என்று சொன்ன அப்பரடிகள் இருக்கிறார். ஒரு 12 நூற்றாண்டு தாண்டிய பிறகு அந்த தெண்டலுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு மெருகு கொடுத்து அது எங்கே வீச வேண்டும், மேடையிலே அப்படி மெல்லிய காற்றாக பூங்காற்றாக வீச வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட இன்பனவும் தான் இறையனுபவம் என்று சொல்லி வள்ளலார் சொல்கிறார். ஆகவே இந்த இறையனுபவத்தை நாம் அங்கே திருக்கையிலே இன்னும் மேலும் அதிகமாக காணலாம். திருக்கேதாரத்திலேயே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. திருக்கேதாரம் சென்று முடித்தால் அந்த நடுக்கும் குளிர் இல்லை. இந்த மேலே இப்ப இந்த மாசம் மே மாதம் தான் போறோம், போனாலும் கூட போய் உள்ளே இந்த 3 மணிக்கு நாங்கள் பிற்பகல் போனோம்னு சொன்னால் தொண்டரஞ்சு களிர்மடைக்கு சுரும்பார்மலை இண்டைகட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதாலும் ஞானசம்பந்தருடைய பாடல், இந்த பாடலை இங்கே அருமையாக பாட முடியுது. அங்கே எங்களுக்கு தொண்டரெல்லாம் அஞ்சுகிறோம், ஏனென்றால் நடுக்கு. அதனால் நேராக எங்கே நமக்கு படுக்கையறை இருக்கிறது, எங்கே கம்பளி இருக்கிறது, எங்கே கீழே தணல் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த தணல் கீழாக மேலே அந்த படுக்கையில் இருந்து ஒரே அந்த கம்பளியை போர்த்தி கொண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்கிற நடுக்கும், அவ்வளவு குளிர்ச்சி இது மே மாதத்திலே இருக்கிறது. இதுவே இங்க இருக்குமானால் திருக்கையில் ஆய்வு எப்படி இருக்கும் என்றால் இன்னும் மிக அதிகமான அந்த குளிர்ச்சி இருக்கும் என்று சொல்வார். ஆகவே நல்ல குளிர்ச்சி, அதோடு அந்த உயர்ந்திருக்கின்ற மலைச்சிகரங்கள், அந்த மலைச்சிகரத்திலே பனி மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கின்ற நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காண்கிறோம் என்றார். வரங்கள் தந்தருள் என முதுவானவர் முனிவோ, அங்கே இருக்கிற ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார், முனிவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார். இந்த முனிவரும் தேவருமாக பெருமானத்தில் செல்கிறார்கள். சென்றால் எதுக்காக செல்வார்கள், அவரவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ குறைகள் நீங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி எங்களுக்கு வரங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க பெருமானும் வழங்கிக் கொண்டே இருக்கிறாராம். வரங்கள் தந்தருள் என வானவர் முனிவர் என்ன செய்கிறாரலாம், கரங்கள் தந்தாலை புகழ்த்திட தன்னுடைய கரத்தை தலையில் எப்படி கூப்பி வைக்கிறாரலாம், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கிறாரே, சிறங்குவித்தால் பெருமான் அவர்களை எல்லாம் ஓங்குவிப்பானாம் வாழ்க்கையிலே, கரங்குவித்தால் அவர்களை எல்லாம் மகிழ்விப்பானாம், கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க திருவாசகம். இப்படி கரங்குவித்து வணங்குகின்ற பொழுது மனமெல்லாம் மகிழுமா, அப்படியே கையை உயர்த்தி சிறங்களிலே இப்படி உயர்த்தி வருகின்ற பொழுது அவருடைய வாழ்வை எல்லாம் பெருமான் ஓங்க வைப்பானாம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்றெல்லாம் நமக்கு திருவாசகத்தில் இருக்கிறது. எனவே இந்த முனிவர்களும் மாணவர்களும் எல்லாம் தம்முடைய கைகளை தலைமுகிழ்த்திட எங்களை தலையில அப்படி கூப்பி வணங்க கருணை செய்து பெருமான் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் தருகிறாராம். அவிச்சை ஊரம் கடந்து ஊரை உணர்வேலாம் கடந்து அருமறையின் சிறங்கடந்தவன். ஆனா மனிதனுடைய அந்த உணர்ச்சிக்கோ அல்லது அறிவிற்கோ சொல்லிற்கோ இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றான் அவன். அதையும் திருவாசம் சொல்லி காட்டிற்கு. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்கிற மாற்றம்னா சொல், மனம்னா தெரியும், இந்த சொல்லுக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கிறான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொல்கிறார். இப்படி மாற்றம் மனம் ஆகியவற்றிற்கெல்லாம் கடந்திருக்கின்ற பரம்பொருள் இந்த இரண்டு குழுவினரும் வணங்குகின்ற பொழுது வரங்கள் தந்து அருணை செய்திருக்கும் கருணை செய்திருக்கும்படியான இடம் திருக்கயிலாயம் என்று சொல்றீங்களா. இப்ப நாம் திருக்கயிலாயத்தை நோக்குகிறோம். ஒரு மருங்கு வானவர், இன்னொரு மருங்கு முனிவர்கள், இவர்கள் தம்முடைய சிறங்குவித்து வணங்குகிறார்கள். பெருமான் தன் கையமர்த்தி எல்லாரையும் அருள் செய்கிறான். அப்படிப்பட்ட கைலாயத்தை இப்பொழுது நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட கைலாயம், இந்த கைலாயம் என்ன செய்யும், ஒவ்வொரு ஊழியிலும் இந்த கைலை மலை உயருமாம் உயருமாம். இப்படி சொன்னால் நாம் என்னன்னு கேட்டால் ஏதோ தமிழாசிரியர்கள் வந்து இவர்களுக்கு வந்து மலை வந்து உயருமா என்று கருதுவோம். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் தினமணியிலே மலையானது வளர்ந்து வருகிறது என்று விஞ்ஞானிகள் எழுதினார்கள். நம்முடைய இமயமலை வளர்ந்து வருகிறது என்று எழுதினார்கள். அருளாளர் சொன்னால் நம்மளுடைய காது செவிசாய்க்காது, ஆனா விஞ்ஞானிகள் சொன்னால் நம்முடைய காது செவிசாய்க்கும். அதனால விஞ்ஞானத்திலே வளர்ந்தவர்கள் இன்றும் மலை வளர்கிறது, மேலும் வளரும் என்று கருதுகிறார். இதை முதல் முதல் சொன்ன பெரியவர் சுந்தரமூர் சுவாமிகள், அவர் தெற்கையிலாயம் சென்றவர். அவர் பாடிய பதியத்தில் நிறைவாக பாடிய பதியம் திரு நொடித்தான் மலை பதியம், 7-ஆம் திருமுறையிலே கடைசி பதியம் தான். அதில் கடைசியாக இருக்கிற பாட்டு இது இதுதான். ஊடிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை என்று பாடுகிறார். ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை என்று சொல்கிறார். ஒவ்வொரு ஊழி காலத்தும் அது வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற நொடித்தான் மலை. நொடித்தான் மலை என்றால் திருக்கையிலாய்மை அர்த்தம். இது 7-ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர் சுவாமிகள் சொன்னார். பிறகு 17-ஆம் நூற்றாண்டிலே குமரர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக இதனை வழிமொழிவார் போல சொன்னார். மீனாட்சியம் பிள்ளத்தும் இல்லை. வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே. அம்மா நீ மீனாட்சி அம்மை, நீ பெண்யானை மாதிரி இருப்பமா, நீ எங்க தெரியுமா அப்படியே விளையாடுவேன் கேட்டா, உங்க அப்பா இருக்கிறது இமமான் இமயமலை, குழந்தை எங்க இருப்ப, அப்பா உடவே இருப்ப, அதனால அந்த இமயமலையில் விளையாடுகின்ற இளமன் பிடியே என்கிறார். அந்த இமயமலை எப்படி இருக்கும், வளரு சிமய, இந்த வளரு சிமயம், இந்த வளரு சிமயம்னு சொன்ன இப்ப நாங்க இலக்கணம் விட்டோம்னா அதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா வினைத்தொகைன்னு பேரு. அதெல்லாம் ஒன்னும் சங்கடமான விஷயம் இல்ல, சின்னதுதான். ஆனா அதை நம்ம அப்படியே அந்த தொடர்பு விட்டதுனால இப்ப நமக்கு வினைத்தொகைன்னு சொன்னோம்னா அடா இலக்கணத்துக்கு போற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறோம். ஒண்ணும் இல்லை, வளர்கின்ற வளர்ந்த வளரும் என்று 3 காலத்தில் சொல்லலாம். அந்த மலை எப்போ வளர்ந்த மலை, ஏற்கனவே இப்ப வளர்ந்து கொண்டே இருக்கிற மலை, இப்பொழுது இனி எதிர்காலத்தில் வளரும் மலை. இப்படி இந்த 3 காலத்துக்கும் உரிய சொல்லானது என்னது, வளர்ந்த தானா, வளர்கின்ற வளரும் இந்த 3 எழுத்துக்களும் தொக்கு இருப்பதனால வினைத்தொகையின தொக்குனா மறைந்திருப்பது. இப்ப இதுவே அது அந்த மறைந்தில்லாம வெளிப்படுறது வச்சுங்க, வளர்ந்த மலை என்று சொன்னா அதுக்கு என்ன பெயர் கேட்டா பெயரைச்சம். வளர்கின்ற மலை பெயரைச்சம், வளரும் மலை பெயரைச்சம். இந்த இந்த உம்மையும் கின்ற இதுவெல்லாம் விரித்தால் பெயரைச்சம், இதை மறைச்சா வினைத்தொகை, அவ்வளவுதான். நன்னூல் ஒரு ஒத்த வழியில சொன்ன, காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஒரு பெயரச்சத்துல காலத்தை காட்டுகிற எழுத்துக்கள் மறைந்து விட்டால் அது வினைத்தொகை, காலத்தை காட்டுகின்ற எழுத்துக்கள் விரிந்து விட்டால் அது பெயரச்சம். அதனால வளர் சிமய பொறுப்பில் என்று சொன்னார். இந்த வளர் சிமயம் என்று சொன்னால் இங்க காலத்தை காட்டுகின்ற அந்த கின்ற என்பதோ என்பதோ மறைந்து நிற்பது, அதனால வினைத்தொகை. அப்படி அந்த வினைத்தொகை சொன்னதுனால என்னன்னு கேட்டா, மூன்று காலத்துக்கும் பொதுவா வளரும், வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற இனி வளர்கின்ற என்றெல்லாம் வருமா. வளர் சிமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே என்று சொல்ற. ஆகவே கயிலை மலை ஊடிதோர் ஊடி அது உயர்ந்து விளங்கும், வளர்ந்து கொண்டே வரும் என்று சொன்னார். அதை நம்முடைய பரஞ்சோதி முனிவரும், உரந்தவாறு நின்று ஊழிதோர் ஓங்கும் அவ்வோங்கல், கொஞ்சமும் கெடாமல் ஊழிதோர் ஊடி உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கும் என்று பரஞ்சோதி முனிவர் சொன்னார். எனவே மலை வளர்ந்து வருகிறது, விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி வளர்ந்து கொண்டே வரும்படியான மலை கயிலை மலை என்று சொன்னார். இனி நாம முன்ன சொன்னே, ஒலிக்கழு கைலை மலை கிழவோனி என்று திருவாசல இருக்கு. அந்த நீ கைலைக்கு போனா என்ன தெரியும் கேட்டா, ஒலிகள் அப்படியே மிக்க இருக்குமா. என்ன ஒலிகள் என்று சொன்ன, இப்ப நாமும் ஒலிகளை காதல் விடுது, ஒலிகளு வேலூர், ஒலிகளு ஆற்காடு, ஒலிகளு சிதம்பரம், ஒலிகளு மயிலாடுதுறை, ஒலிகளு சென்னை எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் ஒலிகளுங்கிற அரைமணி சரியா இருக்கு. ஆனால் நாம் காதில் வாடுகின்ற ஒலி எல்லாம் அபாயமானது, அசுத்தமானது. தான் அடிக்கிறாங்க, இது மருத்துவமனை, இது ஒலி எழுப்பாதே, இது கல்வி நிறுவனம், ஒலி எழுப்பாதே என்ன தெரியுது கேட்டா, எனவே கல்விக்கோ மருத்துவத்துக்கோ நேர் விபரீதம் இருக்கு, இருந்து உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு அர்த்தம். அப்புறம் அந்த பேருந்து போவது அல்லது ஸ்கூட்டர் போவது அல்லது சைக்கிள்ல போவது இதெல்லாம் இருக்குதே, இந்த ஒலியெல்லாம் இருக்கிற புழுதியை கிளப்பி இன்னும் வேற கிளப்பும். ஆகவே நாமும் ஒலிகடு மயிலை, ஒலிகடு ஆற்காடு, ஒலிகடு வெள்ளூர் என்று இருக்கிறோம். ஆனால் நாம் அனுபவிக்கிற ஒலிகள் எல்லாம் இன்னாமையுடையது, துன்பமுடையது. ஆனா அங்க இருக்கிற ஒலி என்ன, அங்க இருக்கிற ஒலி என்ன சொல்லுகிறார், ஆரம்பை மாதரின் ஆடலின் ஆரவமும். அங்க இருக்கிற ஒலிகள் எல்லாம் காதுக்கு இனிமையான ஒலிகள். தேவர்கள் வந்திருக்கிறார்கள், தேவர்கள் வந்தா கூட குடும்பத்துல வந்திருப்பாங்க. கோபால் சொன்னார், பாருங்க தம்பி எதுக்கால போகும்போது, குடும்பத்தோட வர புண்ணியம் கிடைச்சதுங்க, நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு. எனவே அந்த குடும்பத்தோட வருகிற புண்ணியம் என்பது போல, ஆனா திருக்கோவிலுக்கோ ஞானிகளை வணங்கவோ குடும்பத்தோட தான் போகணும். குடும்பம்னு வந்த பிறகு, குடும்பம்னு வராத போது கவலைப்படணும், குடும்பம்னு வந்த போது நிச்சயமாக நாம் அது மாதிரி சேர்ந்து தான் போகணும். எனவே ஆரம்பை மாதரார் ஆடலின் அரவமும், அந்த தேவலோகத்து பெண்கள் இருக்கிறாரு, அவர்கள் வழிபாட்டுக்கு வந்தார்கள், நல்ல இசையும் தெரியும் நடனமும் தெரியும், அவர்கள் இசையோடு நடனம் செய்கிறார்களாம், அந்த ஒலி காதல விடும் எங்கே கையிலேயே இல்லவா. அது ஒன்று, பாடல் நரம்பின் ஓசையும், பாடல் நரம்பின் ஓசையும். இந்த நரம்பு கருவி, நரம்பு கருவின்னு வந்தது நம்முடைய தொழுகாப்பியர் காலத்துல இருந்து ரொம்ப அருமையா இருக்கு. கல் தோண்டி மண் தோண்டா காலம்ங்கிறமே, இந்த கல் தோண்டி மண் தோண்டா காலம் முதற்கொண்டு இசை நம்முடைய தமிழர்களுக்கு சொந்தமாக இருக்கும், நல்ல தமிழ். இப்பொழுது நாம் இந்த பாலமுருகன் பெருமானுக்கு வழிபாடு செய்த பொழுது அந்த மூர்த்திகள் ரொம்ப அருமையாக தூய தமிழ்ல செய்தார். விநாயகர் வழிபாடு செய்கின்ற பொழுது சின்ன திருப்பூர், பெரிய திருப்பூர் எடுத்துக்காம, அதில் உம்பர்தர தேனுமணி கசிவாகி, உன்கடலில் தேனமது துணர்வூரி, இன்பரசத்தை பருகி பலகாலம், எந்த உயிர் காதர உத்தருள்வாயி, தம்பிதனக்காக வனத்து அணைவோனி, தந்தை வளர்த்தால் அருள்கை கனியோனி, அன்பரதமக்கு ஆன நிலை பொருளோனி, ஐந்து கரத்து அணிமுக பெருமாளி என்று ரொம்ப அற்புதமா திருப்பூரை சொல்லி, அங்கே சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக பல்வேறு பெயர்களை சொல்லி ஒன்று சொன்னார்கள், ஞான பண்டிதாய நமகா என்று. ஞான பண்டிதன் அவன் மிகச்சிறந்த பேரறிஞன், எதில் ஞானத்திற்கு பேரறிஞன். அதுக்கு நான் சொன்னார், ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி. அது வரும்போது ஞான பண்டித சாமி நமோ நம, இந்த மணி மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக காதில் கேட்டு பெருமானி வணங்குகின்ற பேரெல்லாம் கிடைக்கிறது. அது நம்முடைய தௌத்தர் சுவாமிகள் அவர் வழங்கியவருடைய அருள்குடை இல்லைங்களா. இது மாதிரி இருக்கிற இடம் ஈரோடுல இருக்குது,
1: ஈரோட்ல வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தால் என்று சொன்னால் திருமுருகாட்டப்பட வச்சிருக்காங்க. அவங்க ஆள்கடு கடவுள் புதல்வ போற்றி மால்வரை மலைமகள் மகனே போற்றி மாற்றோர் போற்றி, இந்த போற்றிங்கிறது சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அதை அதை விட்டுட்டா பக்கா திருமுருகாட்டப்படை. மலைமகள் மகனே மாற்றோர் கூட்டி வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பில் பழையோள் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவ மாலை மார்வ நூலரி புலவ. முருகப்பெருமான் இதை கேட்ட பெருமான் ரொம்ப அற்புதமாக பாராட்டு. இதெல்லாம் எடுத்து வைத்து போட்டிங்கிற சொல்லை இணைத்து அங்கு வழிபாடு. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக தமிழ்ல பார்க்கணும். இது இசையில அப்படியே சொல்றது இல்ல. இசை இந்த இசையில இருக்கின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா, யார் ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்தது, அதே போல வீணையும் இருந்தது. இந்த ரெண்டு நரம்பு கருவி நரம்புகளாலே வைக்கப்பட்டது. ஆனா அந்த யாழுக்கு நரம்புக்கு என்ன வேற்றுமை சொல்லி வீணைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுகிறார்கள். இதனால இசைவல்லு சொல்லுவது யாழ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓசையில அற்று வருமா, அதாவது அந்த விட்டு விட்டு வருமா ஓசை. இந்த வீணையில் வருகிற ஓசை இருக்குதே தொடர்ந்து வருமா, இது தொடர் ஓசை, அது இடையிடை விட்ட ஓசை. அதனாலதான் ஞான சம்பந்தர் பாடுகின்ற பொழுது மாதர் மடப்பிடியும் பாடுகின்ற பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாட முடியவில்லை, யாழ்ல பாட முடியவில்லை என்றெல்லாம் இப்ப நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் பாடுகின்ற பொழுது அந்த நடுப்புற நிறுத்தி பாடுகின்றது, இது அது தனித்தனியா பாடும்போது யாழ்ல வாசிக்க முடியுது, தொடர்ந்து பாசும்போது வாசிக்கிறேன். மாதர் மடப்பிடிங்கிற ரொம்ப அருமையான பாடல். ஓதாமூர்த்திகள் ரொம்ப அற்புதமா பாடுவாங்க, அந்த ஒரு பாடல் தான், அதுக்கு பின்னால போக மாட்டாங்க, முதல் பாடல் மட்டும்தான், அதுக்கு மேல போகக்கூடாது. இதுவே கடினமா மனதில் வாங்கி ரொம்ப ஆழமா இருந்து மனதில் வாங்கி அந்த இசையை எரிச்சு விடும்போது தெரியும் ரொம்ப அருமையான பாடல். அதுல ஒரு வரி மட்டும் சொல்றேன், இந்த விட்டு சொல்றதுக்காக சொல்றேன்.

0: மகிழ்வர் அது முடியும். நாலஞ்சு ஓதுவா மூர்த்திகளே இருந்து நல்ல அருமையான கருவிகளும் கூட இருந்து மிருதகம் இருந்து வரும்போது ஒரு ஓதுவா மூர்த்திகள் நடை நுருவ மூர்த்திகள் ஊடை நுருவர் மாலை மகள் நடை ஊடை மாலை மகள் அப்படி பாடினாங்கன்னா இது பாடுறது யாரும் ஒரு மணி நேரம் ஆகும். இசைக்கருவிகளை கொஞ்சம் வேலையும் கொடுத்து பாடினாங்க. இதைத்தான் அந்த நடையுடை மலைமகள் துணையான மகிழ்வர் என்ற அந்த இதை அவரால் அந்த நடை வாசிக்க முடிஞ்சது, ஊடை வாசிக்க முடிஞ்சது, மாலை மகள் நடை ஊடை மலை மகள் நடையுடை மலைமகள் நடையுடை மலைமகள் முடியல. அதுதான் யாழ் முடிப்பன் என்று சொல்லுகிறார். அருமையான பாடல். இந்த பாட்டினுடைய இது ஓசை இது பொருள் ரொம்ப அருமையான பொருள் அல்லீங்க. ஞானசம்பந்தருடைய ஞானசம்பந்தர் பாட்டில் வாது எங்க அம்மா எங்க அம்மா எப்படி தெரியுமா நடப்பாங்க அப்படின்னா சின்ன பிள்ளை தான் அப்படித்தான் நீங்க சொல்லணும். எம் எம் தாயார் எங்க நடப்பார் என்றால் அப்படிங்க பேசுறாரு. நீங்க சின்ன பிள்ளை என்ன பேசணும், எங்க அம்மா எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா எங்க அப்பா கூடவே இப்படி நடந்து வருவாங்க. இந்த நடைக்கு இலக்கிய உலகத்துல ரெண்டே ரெண்டு தான் உதாரணம். ஒன்னு அன்னம், அன்னம் போல் நடப்பாங்க, அல்லது யானை நடக்கிற மாதிரி, பெண் யானை நடக்கிற மாதிரி. ஆண் யானை இல்ல, பெண் யானையினர் எவ்வளவு அருமையாக புலவர்கள் பார்த்திருக்காங்க தெரியல. ஆண் யானையின் நடை சற்று வேகமா இருக்கும், பெண் யானையின் நடை சற்று மெதுவா இருக்கும். அதனால ஆண் யானையின் நடை அல்ல பெண் யானை நடைமாறு. ஆகவே நடைக்கு ரெண்டு தான் ஓமை, என்னது ஒண்ணு பெண் யானை போல் நடக்குமாங்க, இல்லைன்னா அன்னம் போல் நடக்குமாங்க. ஞானசம்பந்தர் பார்த்தார் எங்க அம்மா நடைக்கு பெண் யானை அன்னம் ரெண்டும் சேர்த்துட்டார். மாத மடப்பிடியும் பிடினா பெண் யானை, மட அன்னமும் அன்னதோ. ஒரு சமயத்துல அவங்க ஒரு கால் நட்டாங்கன்னா எங்க அம்மா அன்னம் மாதிரி இருக்கும், இன்னொரு கால் வச்சாங்கன்னா பெண் யானை மாதிரி இருக்கும். அதான் அண்ணன் நடக்கிற மாதிரி பெண் யானை நடக்கிற மாதிரி, அண்ணன் நடக்கிற மாதிரி பெண் யானை நடக்கிற மாதிரி அப்படி நடப்பாங்க எங்க அம்மா. நடை ஊடை மலை மகள் அப்படிப்பட்ட எங்க அம்மாவை தான் துணை என மகிழ்வர். எங்க அம்மா அவருக்கு அப்பாவுக்கு துணையா கொண்டிருப்பாரு. ஏனைய வெள்ளித்தறியில் காண்க இல்லமா, ஏன் பாட்டு முடிஞ்சுன்னு சொன்னால் இப்படி அதுவே தான் இருக்கும். அதனால ரொம்ப அற்புதமான தேவாரம். எனவே பாடல் நரம்பின் ஓசையும் அப்படின்னார். ஆக நரம்பு கருவி யாழ் ஓசை வீணையின் ஓசை இந்த ஓசையெல்லாம் கேட்குமாம் கையிலையும். நரம்பின் ஓசையும் முழவு அதிர் சும்மையும், முழவுனா தெரியுமே மிருதங்கம், அதனுடைய அதிர் சும்மையும் அப்படின்னாரு. முழவு அதிர் சும்மையும் நால்வாய் வரம்பில் ஓதையும், நால்வாய்னா தொங்குகிற வாய், யானை யானையினுடைய பிடிற்று ஒளி பிளிருமே அந்த ஒளியும், ஓதையும் அருவி வீழ் ஒலியும். மலைன்னா அருவி ரொம்ப அது பாட்டு ஒரு பக்கம் ஓடி வரும். நேரலை திருமுருக ஆட்டுப்படை கிடைக்கிறோம். எழும் என எழுதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிடவோ இழும் என எழுதரும் அறிவினர். அப்படியே சல சல சல சல சல சல சல அப்படியே இழும் என எழுதரும் அறிவி பழமுதிர் சோலை மலை கிடவோனி என்று பாடுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தன்னுடைய குல தெய்வமாகவே இருப்பார், அவருடைய நாயகராக இருக்கப்பட்டவர் தான் இந்த மகா காலன் என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல கருப்பர் என்று சொல்லுவோம், கருப்பர் என்று சொல்லக்கூடியவர் அந்த மகா காலனாக இருக்கிறார். ஐராணியின் இடத்துல இவன் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ காமமே உருவானவளாக துன்பமே வடிவெடுத்தவளாக இருந்த அஜமுகி அங்கு வருகிறார். இவருடைய பாதுகாப்பிலே இந்திராணி இருந்து கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வருகிறாள். இவளை பற்றி ஸ்காந்தம் சொல்லும் பொழுது அவ்வளவு தாழ்வாக சொல்லும், அதாவது காமத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாதவள். அவளை சொல்வதற்காக மன்னிக்க வேண்டும், விபச்சாரி என்றே சொல்லும் ஸ்காந்தமானது இந்த இடத்துல. அதை யார் நினைத்தாலும் எந்த ஆடவரையும் அடைய வேண்டும், இது ஒன்று. எந்த பெண்களை நோக்கினாலும் அவர்களை தன்னுடைய தமையனுக்கு விருந்தாக்க வேண்டும், இந்த ரெண்டு தான் இருக்கிறது என்று சொல்லும்படியாக ரொம்ப மோசமான ஒரு குணத்தை உடையவளான அந்த அஜமுகி சூரபத்மனுடைய தங்கை அந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். அவள் வந்தவள் தன்னுடைய தோழி துன்முகி என்றவளோடு வருகிறாள். சூரத்தை ஏந்தியவளாக வருகிறாள். இந்திராணி பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். பார்த்த உடனேயே இவளை சூரபத்மனுக்கு அடைவிக்க வேண்டும், ஏன்னா அவன் தேடிக்கொண்டிருக்கிறானே, அவனே காமத்திலே தேடிக்கொண்டிருக்கிறான், அவனிடத்திலே இவளை சேர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திராணியை பார்த்தாள். ஆஹா, இங்கேதான் இருக்கிறாயா, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத இந்திரனுக்கு மனைவி என்று இருக்கிறாய், அவனும் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான், இப்பொழுது எல்லா ராஜ்ய பட்டாபிஷேகமும் சூரபத்மனை சார்ந்தது, யாரிடத்திலே செல்வம் இருக்கிறதோ அவரிடத்திலே இருக்க வேண்டியது தானே முறை, நீ சூரபத்மனை அடைய வேண்டும் என்று இச்சகமான வாசகங்களை எல்லாம் பேசுகிறாள். நடு நடுங்குகிறாள் இந்திராணி. ஆனாலும் அந்த தலைவி இல்லையா, அதனால சொல்லுகிறாள், ஒருவித ஒருவிதமான ஒரு முறையும் இல்லாதவள் நீ எனக்கு வந்து இப்படி இச்சகம் பேசுகிறாய். கணவனானவன் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி கணவன் கணவன் தான், அவனையே அடைந்து அவனையே துதித்துக் கொண்டிருப்பது தான் மனைவியினுடைய பெருமையே தவிர, கணவன் இப்ப கீழே போயிட்டான் உடனே இன்னொரு கணவன், இது என்னது, இப்படிப்பட்ட தன்மை உண்டா, இந்த ஸ்திரீ தர்மமானது எதிர்க்குமா என்று அவளுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் உண்டா. அதனால் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதா அல்ல, எனக்கு இந்திரனே கணவன், எனக்கு இது போதும், அவனுக்கு மீண்டும் நடக்கும், நேற்றைக்கு நாங்கள் நன்றாக இருந்தோம், இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி நடக்கின்றது, நாளைக்கு நாங்கள் மீண்டும் உயர்வோம், நிச்சயமாக அவன் உயர்வான் இந்திரன் என்று சொல்லி இவள், நான் அதற்காகவே பூஜை செய்கிறேன். அவ்வளவுதான் கோபம் வந்ததுதான் அஜமுகிக்கு. அவள் சொன்னாள், பெண்ணே நீ சாதாரணமா சொன்னா கேட்க மாட்டாய், உன்னை இழுத்து கொண்டு சென்று என்னுடைய தமையனுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய அண்ணாவுக்கு கொடுக்கிறேன் என்று கையை பிடித்து இழுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் கதறுகிறாள், இந்திராணி கதறுகிறாள். அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீரமா காலன் என்று சொல்லக்கூடிய ஆரணச்சுருதியார் சார் அடல் உருத்திரன் என்று எத்தும் காரண கடவுள் ஓலம் கடல் நிறத்து எந்தாய் ஓதம் ஓலம் பூரணைக்கு இறைவா ஓரம் புட்களை கனவா ஓலம் என்று சொல்லும்படியா, பூரணைக்கு இறைவன் புட்களையினுடைய கணவனாக இருக்கப்பட்ட வாரணத்து இறைமேற்கொண்டு வரம்பிரான் ஓலம் என்று அந்த ஐயனாரை கூப்பிடுகின்றாள். மகா காலர் அங்கே இருக்கிறாரே, அவர் கேட்டார் ஓடி வருகின்றார், அங்கிருந்து வாழும் கொண்டவராக ஓடி வருகின்றாராம் அந்த கருப்பர் மகா காலர் ஓடி வருகிறார். வரும்பொழுது அஜமுகியானவள் இந்திராணியை இழுத்து கொண்டு செல்லுகிறார், நிறுத்துகிறார், அங்கே பெண்ணே நில், இவளை தொடக்கூடாது, கையை எடு, சென்று விடு என்று பயமுறுத்துகிறார். அவள் சிரிக்கிறார், நான் யார் தெரியுமா, சூரபத்மனுடைய தங்கை அஜமுகி, நீ யாரடா என்னை நிறுத்துவதற்கு, நினைத்த மாத்திரத்திலேயே உன்னை கொல்வேன் என்று ஒரு பெரிய மலையை எடுத்து அவர் மீது எடுத்து எரிகின்றாளாம் அஜமுகி. தன்னுடைய வாளினாலே துண்டாக்குகிறார், தன்னுடைய சூலத்தை எரிகிறாள் அஜமுகி, அதையும் துண்டாக்குகிறாள், துன்முகியினுடைய சூலத்தை எடுத்து எரிகிறாள் இந்த அஜமுகி, அதையும் துண்டாக்குகிறாள். கோபம் வந்தவளாக மரங்களையும் மலைகளையும் மீண்டும் பிடிக்க எரியும் பொழுது அவருடைய வாள் துண்டுபட்டது. அவ்வளவுதான் சிரிக்கிறானாம், உன்னுடைய தன்மையின் இடத்திலே ஜம்பன் ஜாயாதுன்னு சொல்றோம் இல்லையா, உன்னுடைய தன்மையின் இடத்திலே நடக்காது, நான் யார் தெரியுமா என்று இந்திராணியை கொண்டு சென்றே தீர்வேன் என்று சொல்லும் பொழுது இவர் தடுக்கிறாள், கேட்கவில்லை. தன்னுடைய வாளினாலே அஜமுகியினுடைய கையையும் துன்முகியினுடைய கையையும் வெட்டி விடுகின்றார். வெட்டின உடனேயே விழுந்து கதறுகின்றார், அந்த உலகத்தையே நான் அழித்து விடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது துன்முகி தேற்றுகின்றாரா, என் கை மட்டும் போகலையா, உங்கை மட்டும் நான் போனதா, ஆனால் அப்படி செய்யக்கூடாது, இது சூரபத்மனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய பூமண்டலம், நாம் சூரபத்மனிடத்திலே இருந்து சென்று நாம் செல்ல வேண்டும் என்று அவனிடத்திலே செல்லுகின்றார்கள். சூரன் இருக்கக்கூடிய இந்த ஸ்காந்தம் கந்தபுராணம் எல்லாம் மிகச்சிறப்பாக சூரன் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும். சென்று கதறுகிறாள் அஜமுகி, நீங்கள் இருக்கும் போது இப்படி நடக்கலாமா என்று அபசகுணமா என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லா வார்த்தையும் அங்கே சொல்லிவிட்டார். நீங்கள் இருந்த காரணத்தினால், நீங்கள் இருக்கும் பொழுது இது நடக்கலாமா, தாரகன் இருந்தென்ன இறந்தென்ன, சிங்கமுகன் இருந்தால் என்ன, அவன் 1000 தலை இருந்தான் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இந்த நகரம் இருக்கிறது, என்னுடைய உங்களுடைய மைந்தர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருந்து விட்டீர்களே என்றதாக எல்லாருக்கும் சாபம் கொடுத்து பழிக்கிறாள். இந்த இடத்துல பழித்த பொழுது சூரபன்மனுக்கு மிக கடுமையான கோபம் ஏற்படுகின்றது. அவ்வளவுதான், யார் இது செய்தார் என்று இதை பற்றி இந்த கந்தபுராணத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக பார்க்கலாம். எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து நடுங்குகின்றார்கள், இவளுக்கு போய் யாராவது கையை வெட்டுவாங்களா, இவளே கையை வெட்டிட்டு வந்துட்டால் ஒழிய இவளுக்கு போய் யாரும் கையை வெட்ட முடியாது என்று சொல்லும்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். கை யாரு தொண்டிக்க முடியும், இவள் அப்பேற்பட்ட வலிமை படைத்தவள் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். உடனே கோபத்திலே அப்படியே கதறுகிறான், எல்லோரையும் என்ன செய்கின்றான், கையிலே கிடைத்தவர்களை சிறச்சேதம் செய்கின்றான். இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை வருஷம் ருத்து திதி என்று இருக்கக்கூடிய அதற்கு உரிய தேவதைகளை எல்லாம் சிறையிலே அடைத்தவர்களுக்கு சித்திரையும் செய்கிறான். அவள் உடனே நடக்க வேண்டும் என்று அவனுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. அப்போ பிரம்மாவை அழைத்து வர சொல்லுகிறான். நடு நடுங்கி பிரம்மா வருகிறார். கையை சரி செய் என்று சொன்ன உடனேயே நடுங்கிக் கொண்டு இந்த அஜமுகினுடைய கையை சரி செய்கிறார். அப்போ இது யார் இதை செய்தார் என்று எல்லாருக்கும் அவனுடைய கோபத்தில் தேவதைகளை எல்லாம் சிறையிலே அடைத்து அவ்வளவுதான் அவனுடைய கோபத்தில் எல்லாருக்கும் ஹிம்சை செய்கிறான். பானுகோபனாகின்ற அவனுடைய புதல்வன் எழுகிறான். தந்தையே, இது இப்படி செய்திருக்க வேண்டும் என்றால் தேவர்களுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? இப்பொழுதே சென்று அந்த இந்திராணியையும் கொண்டு வருவேன், இந்திரனுடைய பட்டினத்தை நான் தரைமட்டமாக்குவேன் என்று சொல்லி அவன் கிளம்புகிறான். அவ்வளவுதான் அவன் சென்றான். இவனுக்கு என்ன கோபம்? ரெண்டு. ஒன்று, தங்கையினுடைய கை வெட்டுப்பட்டது. இரண்டாவது, தான் ஆசைப்பட்ட இந்திராணியை கொண்டு வருவதற்காக சென்ற பொழுது தங்கையினுடைய கை வெட்டப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம், எனக்கு இந்திராணி கிடைக்கல, அஜமுகனுடைய கையும் வெட்டுப்பட்டது, இந்த இரண்டு இருந்த காரணத்தினாலே அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானதா. தன்னுடைய மகனாகின்ற பானுகோபனை அங்கே அனுப்புகின்றான். பானுகோபன் தேவர்கள் இருக்கக்கூடிய வானாட்டிற்கு சென்று அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே செல்லுகிறான். இங்கே ஒரு சின்ன விஷயம் பார்க்க வேண்டும். இந்திராதி தேவர்கள் எல்லாம் மறைந்து செல்லும் பொழுது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் என்று சொல்லக்கூடியவன் அவன் அந்த இடத்தை விட்டு நீங்கி விஷ்ணுவினுடைய பதமான வைகுண்டத்திலே இருந்து கொண்டிருந்தான். ஏன்னு கேட்டால், இவர்கள் சூராதி அவுணர்கள் எல்லாம் துன்புறுத்தின காரணத்தினாலே உபேந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய தம்பி, விஷ்ணு வந்து இந்திரனுக்கு தம்பியாக பிறந்த காரணத்தினாலே உபேந்திரனுடைய வடிவத்திலே இருந்தார். அவரோடு சேர்ந்து அவன் வைகுண்டத்திலே அமர்ந்து இருந்தான். இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும் பொழுது அவன் வைகுண்டத்திலே இருக்கிறான். அப்பொழுது நாரத முனிவர் வைகுண்டத்துக்கு செல்லுகிறார். அப்பொழுது செல்லும் பொழுது அவரிடத்தில் வணங்கி நிற்கிறார். எல்லாரும் இப்படி தவிக்கிறார்களே, தீங்கு வந்து எங்களை அடைந்திருக்கிறதே, தீமைதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, கட்டங்கள் ஏற்படுகின்றனவே, இது எப்பொழுது நீங்கும் என்று சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான சில வார்த்தைகளை இங்கே நாரதர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து பார்த்தால் இந்த கந்த புராணத்தில் பலவிதமான புராணம் எதற்கு படிக்கிறோம் என்ற ஒரு விஷயம், இறைவனுடைய புகழை பாடுகிறோம். அதுவே பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இறைவனுடைய புகழ் பாடினாலே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், கஷ்டம் வராமல் யாருக்குமே இருக்காது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு தொந்தரவு, கஷ்டம் ஏற்படும். கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையே இருக்க முடியாது. வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும். இந்த புராணங்களை பார்க்கும் பொழுது இந்திரனுக்கே மறைந்திருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டதுன்னா, நாமெல்லாம் எந்த மூலைக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரனை 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அவனே கஷ்டப்பட்டு மூங்கிலே மறைந்து செல்லுகின்றான் என்றால், நாம சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு துன்பம் வராதா? நமக்கும் துன்பம் வரும் என்கின்ற ஒரு ஆறுதல். இன்னொருத்தன் கஷ்டப்படுறான் இல்ல, நமக்கும் துன்பம் வந்தாலும் துன்பமும் நீங்கும் என்கின்ற ஒரு விஷயம். இரண்டாவது, இது மாறி மாறி வளரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு நன்மை நடக்கும், நாளைக்கு தீமை நடக்கும். இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போலவே நன்மையும் வரும், தீமையும் வரும். எனக்கு இப்படித்தான் இருக்க முடியும் இருக்காது. உலகத்தினுடைய இயற்கை அதுவல்ல. இந்த உண்மை ரொம்ப பேருக்கு புரியறதில்ல. எப்பொழுது பார்த்தாலும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும், ஆசை நல்ல ஆசைதான். ஆனா கஷ்டங்கிற ஒரு விஷயம் இருக்கும், தீமைங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். நடக்கும் பொழுது சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்ம வந்து சோர்வில்லாமல் ஆக்கக்கூடியவை இந்த புராணங்கள். அதைத்தான் சொல்ல, தீங்கு வந்து அடையுமாறும் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய் வினையினாலே தத்தமக்காய அல்லால் ஆங்கவை பிறரால் வாரா அமுத நஞ்சு இரண்டினுக்கும் ஓங்கிய சுவையின் வேதம் உதவினார் சிலருமுண்டோ. நஞ்சுக்கு இந்த டேஸ்ட் இருக்கு, இந்த சுவை இருக்கு, அமிர்தத்துக்கு இந்த சுவை கொடுத்ததுன்னு உண்டா? அதன் அதனுடைய இயல்பு. நாம் செய்யக்கூடிய காரியங்களின் காரணத்தினாலே, நம்முடைய கர்ம வினைகளின் காரணத்தினாலே நன்மையும் தீமையும் வருகின்றன. இது வந்தே தீரும். ஆதலினாலே நன்மையும் வரும், தீமையும் வரும். இது நம்முடைய செயல் கர்மங்களின் காரணத்தினாலேங்கிறத முதல் விஷயத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்பம் வந்து அடைந்த காலை இனிதன மகிழ்ச்சி செய்தார். இன்பம் வந்துட்டது, என்னோட யாரும் கிடையாது அப்படின்னு ஆனந்தத்துல குதிக்க மாட்டாங்க. துன்பம் அதுற்ற போதும் துண்ணன துளங்கி சோறார். எனக்கு ஏதாவது துன்பம், ஐயோ எனக்கு நடந்தது உலகத்துல எவனுக்குமே நடக்காது அப்படின்னு இருக்க முடியாது. நம்ம விட கொடுமையான விஷயங்கள் எல்லாம் பல பேருக்கு நடந்திருக்கிறது என்பதை இந்த புராணங்களும் சொல்லும். இன்பமும் துன்பமும் தானும் இவ்வுடற்கு இயைந்தவென்றே முன்புறு தொடர்பை ஓர்வர் முழுதும் உணர்ந்த நீரார். எல்லாம் தெரிந்தவளுக்கு என்னன்னா, நான் முன்னாலே செய்த வினை இப்பொழுது நடந்திருக்கிறது, இன்பம் வந்தது அல்லது துன்பம் வந்தது, ஆன காரணத்தினாலே இன்பத்திற்காக மகிழ்ச்சியோ துன்பத்திற்காக வருத்தமோ அடைய மாட்டேன், இதுவும் இறைவனுடைய கருணை என்பதாக அதையும் தாண்டி செல்வார்கள். வறியர் வறியவர் செல்வராவர், செல்வர் பின் வறியராவர், சிறியவர் உயர்ந்தோராவர், உயர்ந்துள்ளவர் சிறியராவர். இன்னைக்கு சின்னவனா இருப்பான், நாளைக்கு பெரியவனா இருப்பான், நாளைக்கு பெரிய இன்னைக்கு பெரியவனா இருக்கக்கூடிய நாளைக்கு சின்னவனா போடுவான், இன்னைக்கு செல்வந்தன் தான் நாளைக்கு பிச்சைக்காரன், நாளைக்கு இன்னைக்கு பிச்சைக்காரனா கூட பெரிய செல்வந்தன் ஆகலாம். இது உலகத்தினுடைய இயற்கை. இந்த இயற்கையை நம்மாலே மாற்றவும் முடியாது. இது நடக்கக்கூடிய விஷயம் என்பதையும் மனத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆக்கமும் வருவைதானும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் நீக்கமில் உயிர்கற்கு என்றும் நிலையென கொள்ளற்பாற்றோ மெக்குயர் கடவுள் திங்கள் வெண்ணிலா கதிரின் கற்றை போக்கொடு வரவு நாளும் முறைமுறை பொருந்திற்றன்ற என்று சொல்லும்படியாக சந்திரனானவன் இன்றைக்கு பூரணமாக இருக்கிறான், அப்பொழுது தேய ஆரம்பிக்கிறான், மீண்டும் வளர்கிறான். இதுதான் வாழ்வினுடைய தன்மை. நம்ம என்ன பண்றோம், ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டுனா இது மாதிரி கஷ்டமே உலகத்துல கிடையாது அப்படின்னு நினைச்சிடறோம். இல்லைன்னா கொஞ்சம் இப்படியே சுகம் அப்படி வந்துட்டதுன்னா என்னோட உலகத்துல எதுவும் எவருமே கிடையாதுன்னு அகங்காரம் வருகின்றது. மிக்க ரொம்ப வருத்தமா இருக்கும். சின்ன பசங்களா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு அந்த கட்டத்தையும் தாங்கிக்க முடியல, சுகத்தோடு இருக்க முடியல. ஒரு அமைதியான வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் இறைவனுடைய செயல், அவன்தான் நன்மையும் செய்கிறான் தீமையும் தருகிறான். இது தீமைங்கிறதும் கிடையாது, நல்லதும் கிடையாது. இது வந்து இதுதான் இயற்கை, இப்படித்தான் நடக்கிறது என்கின்ற ஒரு அறிவு, ஒரு அமைதி வருவதில்லை. அதான் முக்கியமான விஷயம். அது வருவதில்லை. ஒரேடியா துள்ளணும் குதிக்கணும், இல்லைன்னா ஒரேடியா கீழே போயிடுறாங்க. இந்த தற்கொலை முயற்சிகளுக்கெல்லாம் இதுதான் பெரிய விஷயம். நம்ம இன்றைக்கு இதை எடுத்து பார்த்தா தெரியும், இந்த எஸ்எல்சி இல்ல பியூசி இல்ல பிளஸ் டூ ஏதோ ஒண்ணு, அந்த பசங்க பெரும்பாலும் தற்கொலை நிகழக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த எஸ்எல்சி பியூசில தான் நிகழ்கிறது. எஸ்எல்சி தான் வாழ்க்கையா? எஸ்எல்சியில நல்லா மார்க் வாங்கணும், 10வதுல நல்லா மார்க் வாங்கணும், 12வதுல நல்லா மார்க் வாங்கணும், அதை முயற்சி செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யலன்னா சோம்பேறின்னு அர்த்தம். அவன் முயற்சி செய்தே ஆக வேண்டும். ஆனால் இதுல மார்க் வரல, நான் நினைச்சது ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் 3வது ரேங்க், 10வது ரேங்க், நான் தற்கொலை செய்து கொள்ளுகிறேன்னு பசங்க போயிட்டாங்கன்னா எவ்வளவு நொய்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் மனத்திலே அப்படிங்கிறத பார்க்கணும். காரணம் என்னன்னா, நம்ம வந்து இதுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சோம். கோடீஸ்வரராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர், நான் பேர் சொன்னா கோச்சுக்கீங்க அதெல்லாம் வேண்டாம், ஒரு பெரிய பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் 12வது பாஸ் பண்ணல, அவர் தேர்ச்சி அடையவில்லை. 12வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்னே சொல்லலாம், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொண்ட நிறுவனத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் 12வது பாஸ் பண்ணல, சௌரியமாச்சுன்றார். சொல்றாரு, ஆச்சு எனக்கு இது போயிருந்தா ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்திருப்பேன், ஏதாவது நானும் ஒரு ஆர்டினரி சிட்டிசன் மாதிரி நான் போயிருப்பேன், இப்போ எனக்கு ஆகலைன்னொடனே என்ன பண்ணலான்னு தோணுது, எனக்கு எது தெரியுமோ அதை நல்லா பண்ணேன், அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சது ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தை நல்லா பண்ணார். இன்றைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருத்தரா இருக்கிறார். நடக்கிற விஷயம் இது. உலகத்திலே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அதை இதோட ரொம்ப மோசமான விஷயம், பெங்களூர்ல நடந்த விஷயம், ஒரு பையனுடைய தலையில ஒரு காக்கை வந்து அமர்ந்ததும் அவனுக்கு, அதாவது மூட நம்பிக்கையே, நம்பிக்கைங்கிறது வேற விஷயம். சில பேர் மதங்கள்னு சொன்னாலே சமயம்னு சொன்னா மூட நம்பிக்கை நினைக்கிறாங்க, கிடையாது. சகுனங்களை சொல்லுகின்றன, சகுனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர், அதனால அதுக்கு மேல அதை எடுத்துக்க முடியாது. இந்த இது வந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் அந்த 7வது நாள் இவரை சோதிப்பதற்காக செல்லும் பொழுது தீய சகுனங்கள் தென்பட்டன. ஐயோ, இறைவனுக்கு என்ன நேர்ந்ததோ, எனக்கு என்னன்னு கண்ணப்பர், திருநனாராக இருந்த கண்ணப்பர் அவர் நினைக்கலாம், இறைவனுக்கு என்ன நடந்ததோன்னு பதைத்து மேலே சென்றார் என்று சேக்கலார் பாடுவார். இப்ப யோசிச்சு பாருங்க, இவன் தலையில வந்து அமர்ந்துதான் எல்லாரும் இல்லப்பா ஒண்ணு ஆகாது, நாங்க தற்கொலை பண்ணிட்டான். அந்த பையன் 20 வயது கூட ஆகாத ஒரு இளைஞன் காக்கை வந்து அமர்ந்த காரணத்தினாலே ஆச்சு. இப்ப காக்கை வந்து அமர்ந்த என்ன ஆகும், பெரிய விஷயம் என்ன ஆக போகுது, சரி ஏதாவது ஒரு நடக்குமா, அவதிஷ்டமே இல்லையா, இருந்துட்டு போகுது. அது இறைவனுடைய செயல். இறைவன் என்ன செய்திருக்கிறான்னா, இப்ப வந்து நீ கஷ்டப்படுன்னு சொல்லிட்டான். கஷ்டப்படுறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போவதற்காக, கட்டங்கள் வேறும் இல்ல, கட்டத்தை இறைவன் ஏன் கொடுக்கிறான்? செய்த பாவத்தை எல்லாம் கழித்து கொண்டிருக்கிறான். நம்ம ரொம்ப சந்தோஷமா அப்பதான் இருக்கணும். எப்ப சந்தோஷமா வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, வாகனம் வச்சுக்கோ, பதவி வச்சுக்கோ அப்படின்னு செல்வத்தை கொடுக்கறானோ பயப்படணும். ஏன்? புண்ணிய கணக்குல குறைந்து கொண்டே வருகிறது அர்த்தம். நான் பண்ணின புண்ணியத்துக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறான். இதை அனுபவித்து முடித்தால் புண்ணியம் குறையும், பாவம் இருக்கலாம். பாவம் இருந்தா நான் திருப்பியும் கஷ்டப்பட ஆரம்பிப்பேன். சுகப்பட்டு கஷ்டப்படுறதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவனுக்கு தினமும் பட்டினி, ஏழாவது நாள் எட்டாவது நாள் சேர்ந்தா என்ன போகுது? ஒரு வாரத்தோட இன்னும் வரது எட்டாவது நாள் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கும் பட்டினி தான். ஆனா நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டு இருந்தவன ஒருவேளை பட்டினி கிடான்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். இதே போலத்தான் நமக்கு இறைவன் சுகமும் துக்கமும் கொடுக்கிறான்னா நம்மை பக்குவப்படுத்துகிறான். அதுதான் முக்கியமான விஷயம். இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான். பக்குவப்படுத்துவதற்கு எல்லாமே வேணும். ஒரு தீபமானது இருக்கிற

வேண்டும் என்றால் தண்ணீரிலேயும் இருக்க வேண்டும், நெருப்பிலேயும் இருக்க வேண்டும். அது அந்த சக்கரத்திலே, குதிரையுடைய சக்கரத்திலேயும் சுடப்பட வேண்டும். இவ்வளவு இருந்தால்தான் விளக்கு விளக்காக இருக்கும். அதை நாம் வந்து பழைய காலத்து அகல் விளக்கு தானே, அந்த விளக்கை நாம் இறைவனாக நினைத்து பூஜை செய்வோம். அது மண்ணாகவே இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதே போலத்தான் உலகத்திலே நன்மை உண்டு தீமை உண்டு, இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம், நாம் செய்திருக்கக்கூடிய கர்மங்களுக்கான பயன். இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே அதான் இந்த ஜப்பானியர்களும் இந்தியர்களும் தான் மன அமைதி உண்டு. காரணம் என்ன? அவர்கள் எல்லாத்துக்குமே அவர்களும் நம்ம மாதிரி தான். இந்த கீழை நாடுகள் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன ஆகும்னா, அடிப்படை வந்து என்னன்னா பாரதம்னா அடிப்படை சனாதன தர்மம் தான் அடிப்படை எல்லாத்துக்கும் சார். எல்லாம் நம்ம பண்ண பிராரத்த கர்மம் சார், போன பிறப்புல பண்ணது. அது பிள்ளையா வந்தாலும் சரி, அது பொண்டாட்டியா வந்தாலும் சரி, பதவியா வந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எல்லாம் பிராரத்த கர்மம்னு சொல்லிடுவோம். அதுக்காக அவங்கெல்லாம் கர்மம்னு கிடையாது, கர்மம் பண்ணதான் காரணம் சொல்லுவோம். நமக்கு கட்டத்துல இருக்கிறோமா, எல்லாம் முன்வினை பயன் இங்க வந்து மூண்டது அவ்வளவுதான், அனுபவிச்சாச்சா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைதி இருந்தது நம்ம இடத்துல. இப்போ மற்ற நாடுகளை, மேலை நாடுகளை பார்த்து நம்ம சூடு போட்டுட்டு வரோமான்னு தோன்றது. அவங்களுக்கு எல்லாம் இப்பவே முடிச்சிடணும், அதெல்லாம் நடக்காது. நம்ம வந்து பிறப்புகளை நம்பக்கூடியவர்கள், அதன் காரணத்தினாலே முன்வினை பின்வினை என்பதையெல்லாம் நாம் நம்புகிறோம், விதி என்கின்ற ஒன்றை நம்புகிறோம். இது நம்பிக்கையினுடைய பார்ப்பட்டது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு செய்யக்கூடியது. இங்கே அதனால்தான் ஆக்கமும் வறுமைதானும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் நீக்கமில் உயிர்கட்கு என்றும் நிலையென கொள்ளப்பாற்றோம். எதுவுமே நிலையானது கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறது நாளைக்கு இருக்காது, அப்படியே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது என்று நாரதர் இவ்வளவு பெரிய உபதேசத்தை அவனுக்கு சொல்லுகிறார், ஜெயந்தனுக்கு சொல்லுகிறார். ஜெயந்தனான் அவன் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் இங்கே பானுகோபன் வருகின்றான் என்று தெரிந்தவுடனேயே தேவர்களுக்கு தலைமை தாங்கி பொருளச் செல்லுகின்றான். அங்கே தேவர்களுக்கு தலைமை தாங்கி ஜெயந்தனானவன் ஐராவதத்தினுள் மேலேறி இந்திரன பயில இந்திரனானவன் கைலேங்கிரியிலே இருக்கிறான். இவன் அங்கே போரிட்டு பானுகோபனோடு போரிடுகின்றான். பல பேர் நீலகேசன் முதலிய பல பேர் அரக்கர்கள் எல்லாம் வந்து போரிடுகிறார்கள். தன்னுடைய மாயத்தினாலே அத்துணை பேரையும் அவன் விரட்டு ஓட்டுகின்றான், அழிக்கின்றான். பானுகோபன் வருகின்றான், வந்து அமோகாஸ்திரத்தை விட்டு இவனுடைய மாயத்தை, ஜெயந்தனுடைய மாயத்தை நீக்கினுடனே சொல்லுகிறான், நீ சிறு குழந்தை, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பானுகோபனுக்கும் ஜெயந்தனுக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே தன்னுடைய அஸ்திரங்களினாலே ஜெயந்தனை துளைத்து மூர்ச்சித்து அடையும்படியாக செய்கிறான். அதை கண்ட ஐராவதம் கோபமுற்று தன்னுடைய தந்தங்களினாலே, நான்கு தந்தங்கள் உடையது என்று ஐராவதம் வெண்மையான யானை, தன்னுடைய தந்தங்களினாலே அந்த பானுகோபனுடைய ரதத்தை பக்கவாட்டிலே அடித்து உதைத்து தன்னுடைய கால்களினாலே அந்த பாகனை துகைத்து கொன்று பானுகோமனுடைய மார்பிலே தன்னுடைய தந்தங்களினாலே குத்தியதான் ஐராவதம். அந்த ஐராவதத்தை அடித்து தந்தங்களை முறித்தெறிந்தானா? அவனுக்கு பானுகோமனுக்கு ஒண்ணுமே ஆகல, முறித்தெறிந்து அரைந்தானா தன்னுடைய கைகளினாலே. முதலிலே தோற்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற தன்மை, இவனாலே அறையப்பட்ட அவமானம், அடித்த வேகம் எல்லாம் மூர்ச்சித்து அந்த ஐராவதமானது நிலத்திலே விழுந்ததான். இப்பொழுது விழுந்த ஜெயந்தனையும் தேவர்களையும் சிறை செய்து கொண்டு அங்கே செல்லுகின்றார்கள். பார்த்தான் கோபத்திலே கதறுகின்றான் சூரன், எல்லாரையும் வெட்டுன்னான். இவங்க எல்லாரையும், என் தங்கை உருத்தியினுடைய கை போச்சா, எல்லார் கையையும் வெட்டுன்னான். இது என்னன்னா, அமிர்தம் உண்ட காரணத்தினாலே எல்லாருடைய கையும் மீண்டும் வளர்கிறது. இதுல நல்லதுல நல்லது இருக்குன்னு நினைச்சுக்க முடியாது, கெட்டதுல கெட்டது இருக்குன்னு கிடையாது. இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இவர்கள் அமிர்தம் சாப்பிட்ட காரணத்தினால இவர்களுக்கு உயிர் போகாது, கையை வெட்டினா மீண்டும் கை வருகிறது. ரொம்ப குஷியா எடுத்தான் அசுரர்களுக்கு. விளையாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா, வெட்டு திருப்பி முளைக்கும், வெட்டு திருப்பி முளைக்கும் என்று. ஆனா வெட்டு படும் பொழுது தேவர்களுக்கு வலிக்கும் இல்லையா, அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. ஏன், அந்த சித்திரையும் செய்யக்கூடியதை இங்கே செய்து கொண்டு அங்கே சிறையிலே இடுகிறார்கள். பானுகோபன் அமராவதி பட்டணத்தையே தீக்கிரையாக்கி அழித்து மீண்டும் வருகின்றான். இப்பதான் கொஞ்சம் சமாதானமான, இந்திராணி கிடைக்கல ஆனா கொஞ்சம் சமாதானமான, எல்லாவற்றையும் அழித்தோம் என்று சொல்வதாக ஜெயந்தனை அங்கே சிறைபிடித்து செல்லுகின்றார்கள். கேட்ட இந்திரனானவன் தவிக்கின்றான். நந்தியம் பெருமானிடத்திலே சொல்லி சிவபெருமானை காண்பதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள். இதெல்லாம் பழையது, நாம் பார்த்திருக்கின்றோம். சிவபெருமானை கண்டார்கள், சிவபெருமானை நினைத்து அடைந்தார்கள் என்று சொல்லும்படியாக சிவபெருமானை பார்த்து அவரிடத்திலே வேண்டி முருகப்பெருமானை தர வேண்டும் என்பதாக சொன்னார்கள் என்பதெல்லாம் நாம பார்த்தோம். இப்போ இந்த ஐராவதமானது அடிபட்டது இல்லையா, அந்த இது ஸ்காந்தத்துல வரும்பொழுது ஐராவதத்துக்கு ஒரு மனை

0: தான், அதாவது பெண் யானை. அதுக்கு பேர் அப்ரமோன்னு பேரு என்று சொல்வார்கள். இந்த ஐராவதமானது என்னானதான், அடிபட்ட அந்த சோகத்திலே தன்னுடைய மகிமையை இழந்தது, மீண்டும் தன்னுடைய தந்தங்களையும் தன்னுடைய மகிமையையும் மீண்டும் மதிப்பையும் பெறுவதற்காக ஸ்வேதமனம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பூஜை செய்துதான். ஸ்வேதமனம் வேற ஒன்றும் கிடையாது, திருவெண்காடு. திருவெண்காடு தான் இந்த ஸ்காந்தத்துல ஸ்வேதமனம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே வந்து இறைவனை பூஜை செய்து மீண்டும் தன்னுடைய தண்டங்களையும் பெருமையையும் பெற்று இந்த வேர்மறையை நோக்கி சென்றதான். இந்த திருவெண்காடு என்பது ரொம்ப அருமையான க்ஷேத்திரம், கொஞ்சம் ஊருக்கு உள்ளடங்கி உள்ளே இருக்கிறது, பஸ் வசதி ஏராளமாக இருக்கிறது. நீங்க சிதம்பரம் போற வெளியில போய் அங்கே இறங்கி கொண்டு திருவெண்காடுக்கு போகலாம். நீங்க அபிராமியை திருக்கடையூருக்கு சென்று அங்கே இருந்து போக முடியும், திருக்கடவுருக்கு சென்று அங்கிருந்து திருவெண்காடுக்கு போக முடியும். புதனுடைய க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள். மிக அமைதியான பெரிய அழகான கோயில். தயவுசெய்து எல்லாரும் என்ன செய்யணும், போய் பார்க்கணும். அந்த திருவெண்காடுக்கு போனா தான் உங்களுக்கு தெரியும் அந்த இறைவனுடைய மூன்று தீர்த்தங்கள் அங்கே இருக்கின்றன. அங்கே அகோரராக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவனுடைய சந்நிதியும் தனியாக இருக்கும், அம்பிகையினுடைய சந்நிதி தனியாக இருக்கிறது. மிக அமைதியான அழகான இடம், பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமான இடம். நிம்மதியாக உட்கார்ந்து சிவபெருமானை அப்படியே ஆனந்தமாக பூஜை செய்து கொண்டிருக்கலாம். அப்படி திருவெண்காடு, அங்கேதான் திருவெண்காட்டு நங்கை, இதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பார்த்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு அழகு உண்டு, கோயிலுக்கு வாயிலேயே, கிழக்கு கோபுர வாயிலேயே ஒரு மடம் உண்டு, அதை ஸ்ரீராம பஜன மடம்னு சொல்லிட்டு அங்கே காஞ்சி மகாபெரியவருடைய பலவிதமான புகைப்படங்கள், பல அந்த போட்டோ கலெக்ஷன் மிக அழகாக இருக்கும். 108 விதமான விநாயகரனுடைய சின்ன சின்ன மூர்த்தங்கள் இருக்கும். ஸோ அந்த காஞ்சி மகாச்சாரியார் உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு ஸ்தபதி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிலை, ரொம்ப அழகாக இருக்கும். அது போய் பார்த்தீங்கன்னா அந்த மட்டம் ரொம்ப அழகாக வேத பாராயணங்களோடு சொல்லிக்கொண்டு, சின்ன குழந்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு மிக அழகாக இருக்கும். திருவெண்காடு பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம், ரொம்ப பேர் எங்கே இருக்கு திருவெண்காடுக்கு எப்படி போவாங்கன்னா, புதன் க்ஷேத்திரம், அதாவது இந்த வேற ஒன்றும் இல்லை, நவகிரக க்ஷேத்திரம்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்பா நவகிரக க்ஷேத்திரம் கிடையாது, சிவபெருமானுடைய க்ஷேத்திரம் தான். சிவபெருமானை வந்து எல்லாரும் பூஜை செய்து இருக்கிறார்கள், அதை போய் பார்க்கறதுக்கு யாரும் போறதில்லை. சிவபெருமான பண்ண நவகிரக தோஷம் போகணுமா, சிவபெருமானை கும்பிட்டாலே போகுமே. இன்னும் சில பேர் இங்கிருந்து பூம்புகார் போற வழியில இது இருக்கிறது, அதனால பூம்புகார் போகும்போது அப்படியே சேர்த்து வச்சு பார்த்துட்டு போகலாம் இல்லையா, திருவெண்காடை பார்த்த மாதிரியே ஆச்சு அப்படின்ட்டு அப்படி போக வேண்டாம். திருவெண்காட்டு ஈசனை பார்ப்பதற்காகவே செல்லுங்கள். மிக அழகாக இருக்கக்கூடிய திருவெண்காட்டு ஈசன் மிகச்சிறந்ததாக இருக்கிறார். அவரை போய் பார்க்க பார்க்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பார். இது சுந்தரரானவர் தன்னுடைய பாடலிலே சொல்லும் பொழுது, படங்கொள் நாகம் சென்னி சேர்த்தி பாய்ப்புலித்தோல் அரையிறுவிக்கி அடங்களார் ஊரியறிய சீரி அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர் மடங்கள் ஆணை செற்றுகந்தீர் மனைகள் தோறும் தலை கையேந்தி விடங்கராகி திரிவதன்னே வேலைசூழ் வெண்காட நீரே என்று சொல்லும்படியாக, உலகங்களுக்கெல்லாம் இது பெருமை இல்லாததாக இருக்குமோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் உலகங்களை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லுவார். காதலாலே கருதும் தொண்டர் காரணத்தராகி நின்றே பூதம் பாட புரிந்து நட்டம் புவனி என்ற அளவல்லீர் நீதியாக ஏழில் ஓசை நித்தராகி சித்தர் சூழ வேதமோதி திரிவதன்னே வேலை சூழ் வெண்காடநீரே என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை மிகச்சிறப்பாக இந்த இடத்துல பாடுவார். இதே போல பல பாடல்கள் இந்த இடத்துல சொல்ல முடியும். அந்த திருவெண்காட்டிலே இருந்து அந்த யானையானது வெண்காட்டீசனை துதித்து மீண்டும் தன்னுடைய தன்மையை அடைந்தது என்று சொல்லுவார். இதையெல்லாம் இத்தனை சரித்திரங்களையும் மிகச்சிறந்ததாக சொல்லி வருகிறார் வியாழ பகவான். அதைத்தான் பார்க்கணும். இவ்வளவு சரித்திரங்களும் யாராலே சொல்லப்படுகின்ற, அசுரனுடைய சரித்திரங்களை பிரகஸ்பதி முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார். இவ்வளவு கொடுமை செய்தவர்கள் ஜெயந்தன் முதலியவர்களெல்லாம் சிறையிலே வைத்திருக்கிறார்கள். வைத்த பிறகு இதை கேட்டு பதறிய தேவாதி தேவர்களெல்லாம் சென்று இறைவனை கண்டபொழுது தன்பாலே தன்னை நிகர்க்கக்கூடிய உங்களை வெற்றி கண்ணிலே இருந்து கொடுத்தார், உங்களுடைய திருவிளையாடலினாலே நீங்கள் தாரகாசுரனை கொன்றீர்கள், இப்பொழுது வந்து நீங்கள் செந்திரரே தங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லும்படியாக சின்ன குட்டி கந்தபுராணத்தை இந்த இடத்துல பிரகஸ்பதி சொல்லிவிடுகின்றார். இந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றாராம். உடனே கருணையோடு அவருடைய முதுக தடவி கொடுத்தாராம் முருகப்பெருமான். அதாவது இந்த குழந்தைக்கு அம்மா வந்து தடவி கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் தயாராக இருக்கப்பட்ட முருகப்பெருமான் அதை தடவி கொடுத்து, கவலைப்பட வேண்டாம், நாம் நம்மை காப்பதற்காக வந்திருக்கின்றோம், தேவர்களை சிறையிலே இருந்து மீட்போம், அவர்களுடைய விண்ணுலக ஆட்சியை மீண்டும் கொடுப்போம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கலாம் என்று சொல்லுகின்றார். இதுவரைக்கும் நடக்கக்கூடியது இந்த அசுர காண்டமானது இங்கே முடிகின்றது. ஒரு காண்டம் முழுவதுமாக அசுரர்களினுடைய கதைகள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஆனால் இந்த அசுரர்கள் எப்படி இப்படி சிறந்தார்கள் என்று ஸ்காந்தத்துல கதை வரும், அது கந்த புராணத்துல வர்றதில்லை, அது தனியாக ஸ்காந்தத்திலே மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை இங்கே கந்த புராணத்திலே இவர் கச்சியப்பர் எடுத்துக்கொள்ளவில்லை, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக மகேந்திர காண்டம் என்று சொல்லும்படியாக இந்த முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க வேண்டும், ஆனால் அவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, எடுத்த உடனே நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்ல முடியாது, அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சாவதான பேத தண்டத்தை நாம் கைப்பிடிக்க வேண்டும், முதலில் சொல்லி பார்க்கலாம், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக தண்டோபாயத்தினாலே அவனை நாளையே சென்று அழிப்போம் என்று சொல்வதாக முருகப்பெருமான் சொல்லுகின்றார். சரி, இப்ப யாரை அனுப்புவது, அதான முக்கியமான விஷயம், அதை எல்லாரும் நோக்குவதற்காக சரி எல்லாரும் யாரை அனுப்பலாம் என்று சொல்லும் பொழுது தேவாதி தேவர்களெல்லாம் வீரபாகு தேவரிடத்திலே சென்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே வீரபாகு தேவரை தூதாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வீரபாகு தேவரை சூரபத்மனிடத்திலே தூதாக அனுப்பி அவனுக்கு உபதேசம் செய்ய சொல்வது, இல்லை என்று சொன்னால் அவனை அழிப்பது என்கின்ற நிலைமையிலே இங்கே முருகப்பெருமான் தன்னுடைய முடிவை சொல்லுகின்றார். இப்ப தேவாதி தேவர்கள் எல்லாம் அதற்காக ஆவலோடு காத்து கிடக்கின்றார்கள். அங்கே சூரபத்மன் இதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படவில்லை, தேவாதி தேவர்களையும் சிறையிலே இட்டு அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டு வருகின்றார் அங்கே சூரபத்மன்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
0: சிவாய நமம், சிவாய நமம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 49-51 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன்பின் சிவபெருமான் பார்வதி பிராட்டி அருகில் இருக்க நான் கூற அக்னி பிரதிஷ்டை செய்து ருக்யஜுர் சாம வேத மந்திரங்களை கூறி அக்னியில் ஹோமம் செய்தார். அப்பொழுது பார்வதியின் உடன்பிறப்பான மைனாக பர்வதம் பார்வதியின் இரு கைகளிலும் நெற்பொறியை தர சிவபிரான் அவளது இரு கைகளையும் தன் இரு கைகளால் பிடித்துக் கொள்ள பார்வதி மந்திரம் கூற அப்பொறியை அக்னியில் ஆகுதி செய்தார். அதன்பின் நானும் மற்ற முனிவர்களும் சிவை சிவன் திருமணத்தின் மீதி சடங்குகளை நிறைவு செய்தோம். தம்பதிகள் இருவரும் துருவ நட்சத்திரத்தையும் அருந்ததியையும் கண்டனர். பின்பு மீதி ஹோம காரியங்களையும் முடித்து மிகுந்த நெய்யார் சிவபெருமான் கட்டை விரலால் தன் இதய பிரதேசத்தையும் அனானிகை என்னும் மோத விரலால் பார்வதியின் இதய பிரதேசத்தையும் தொட்டுக் கொண்டார். பின்பு ஸ்வஸ்தி வாசனமும் மகாசீர்வாதமும் அக்ஷதை கொண்டு வேதவித்துக்கள் செய்யக்கூடிய ஆசையும் நடந்தது. சிவபெருமான் பார்வதியின் நெகுட்டில், அதாவது முன் நெற்றி வகுட்டில் சுமங்கலியின் அடையாளமாக குங்குமத்தை இட்டார். அச்சமயம் பார்வதியின் அழகிற்கு எல்லையோ அதை கூற சொற்களோ இல்லை. பின்பு அந்தணர்களது கட்டளையை ஏற்று தம்பதிகள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்தனர். பக்தர்களது மனத்திற்கு அதுவன்றோ சொல்வதற்கு அரிதான ஆனந்தம். முனிவரே, பின்பு புதுமண தம்பதிகள் இருவரும் நான் கூற ஹோமத்தில் மிகுந்த நெய்யை ஒரு சொட்டு சாப்பிட்டார்கள். இங்கு இந்த ஆசிரியர் உரையாசிரியர் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், நெய்யினால் ஹோமம் செய்யும் போது சிறுவம் என்னும் ஹோமக்கரண்டியில் ஹோமம் செய்தது போக மீதியுள்ள நெய்யை புரோக்ஷணி பாத்திரத்தில் விடுவர். ஒவ்வொரு ஆகுதிக்கும் இவ்வாறு செய்ய வேண்டும். இந்த நெய்க்கு சம்ஸ்ரவம், அதாவது சம்பாதம் என்ற பெயர். ஹோமம் முடிந்ததும் ஹோமம் செய்த எஜமான் இதில் ஒரு சொட்டு சாப்பிடுவான். இதற்கு சம்ஸ்ரவ பிராசனம் என்ற பெயர். இது வடநாட்டில் உள்ளது. தென்னாட்டில் ஹோமத்திற்கான சரு என்கிற அன்னத்தை இரண்டாக பிரிப்பர், ஒன்று ஹோமசரு மற்றொன்று பிராணசரு. இந்த பிராணசருவின் மேல் நெய்யினால் இடப்படும் ஒவ்வொரு ஆகுதியிலும் மிகுந்த நெய்யை விடுவது வழக்கம். இதற்கு சம்பாதம் என்ற பெயர். இதைத்தான் நான் நம் தென்னாட்டில் சாப்பிடுவது வழக்கம். தொடர்ந்து, திருமணச் சடங்குகள் முழுவதும் முறைப்படி முடிந்ததும் சிவபெருமான் பிரம்மாவான எனக்கு பூர்ண பாத்திரம் தானம் செய்தார். பின்பு ஆச்சாரியருக்கு கோதானம் செய்தார். அறநூல்களில் கூறப்பட்டபடி அனைத்து மங்கள தானங்களும் செய்யப்பட்டன. பின்பு அந்தணர்களுக்கு தலா 100 பொற்காசுகள் தரப்பட்டன. கோடிக்கணக்கான ரத்னங்கள் தானம் அளிக்கப்பட்டன. பல பல திரவியங்களும் தானமாக அளிக்கப்பட்டன. அப்பொழுது தேவர்களும் மற்றும் உள்ள சராசர வஸ்துக்களும் மகிழ்ச்சியில் போற்றி போற்றி என கூறி குதூகலித்தனர். எங்கும் மங்களச் சொற்களும் மங்கள கீதங்களுமே நிறைந்தது. வாத்தியங்களின் இன்னிசை ஒலி அனைவரையும் மிகவும் மகிழச் செய்தது. பின்பு நான், ஸ்ரீ மகாவிஷ்ணு, தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் இமமானிடம் அனுமதி பெற்று நாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு சென்றோம். இமமானது நகரத்து பெண்டிர்கள் சிவனையும் பார்வதியையும் அக்கல்யாண மகாலில் குலதெய்வதைக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு அழைத்துச் சென்று அங்கு உலகியபடி வேண்டிய சடங்குகளை செய்யச் செய்தனர். அப்பொழுது அங்கு எங்குமே ஆனந்தமே வெள்ளமெடுத்தாற் போல் மகிழ்ச்சி பொங்கியது. உரிய நேரத்தில் உரிய சடங்குகள் முறைப்படி செய்யப்பட்டன. அப்பொழுது சரஸ்வதி, லக்ஷ்மி, சாவித்ரி, கங்கை, அதிதி, சசி தேவி, லோபாமுத்திரை, அருந்ததி, அகல்யை, துளசி, சுவாகாதேவி, ரோகிணி, பூமி பிராட்டி, சதரூபை, சம்யை, ரதி என்ற 16 தெய்வ பெண்டிர் அத்தம்பதிகளை காண அங்கு வந்தனர். இவர்களைத் தவிர தேவகன்னிகைகள், நாகக்கன்னிகைகள், முனி கன்னிகைகள் என மற்றவரும் வந்திருந்தனர். அங்கு வந்த பெண்டிர்களது எண்ணிக்கையை அறிவார் யாரோ? சிவருமான் ரத்னங்களால் இழைத்த அழகிய சிங்காதனத்தில் விற்றிருக்க பெண்டிர்கள் பல பல கேலி பேச்சுக்களால் அவரை மகிழச் செய்தனர். பின்பு அத்தம்பதிகள் விருந்துண்டு தாம்பூல சரவணம் என்னும் வெற்றிலைப்பாக்கு சாப்பிடும் சடங்கையும் செய்தனர். இதுவே தமக்கு அனுகூலமான நேரம் என்றெண்ணிய ரதிதேவி ஏழை பொங்காரரான சிவபெருமானிடம் வேண்டலானாள். இறைவா, பார்வதி பிராட்டியை கைப்பிடித்து நீங்கள் பிறர்க்கரிய பெரும் பெற்றை பெற்றுவிட்டீர்கள். ஆனால் தன்னலம் கருதாது பிறர் நலமே விரும்பும் என் கணவரை மட்டும் தாங்கள் எரித்து சாம்பராக்கினீர்களே, அது ஏன்? இப்பொழுது என் கணவரை உயிர்ப்பித்து தாருங்கள். அப்பொழுதுதானே தங்கள் மனதிலும் காமம் உதிக்கும். இதுவரை உங்களுக்கு உங்கள் மனைவியை இழந்த துன்பம், எனக்கோ கணவனை இழந்த துன்பம். இப்பொழுது இதை தாங்கள்தான் விரட்டி அடிக்க வேண்டும். இறைவா, இன்று உங்கள் திருமணத்தால் அனைவரும் மகிழ்ந்திருக்க நான் மட்டும் கணவரை இழந்த துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேனே, இது நியாயமா? நன்மையே பிரியும் சங்கரனே, கருணை கொண்டு என்னையும் கணவரோடு கூடியவளாக செய்யுங்கள். ஏழைக்கு இறங்கும் பிரபுவே, நீங்கள் முன்பு கூறியதை இப்பொழுது உண்மையாக்குங்கள். என் துன்பத்தை களைபவர் இம்மூலகங்களில் உங்களைத் தவிர யாருளர்? இதை ஆராய்ந்து என் மேல் கருணை காட்டுங்கள். ஏழைக்கு இறங்குபவரே, எம்பெருமானே, அனைவருக்கும் மகிழ்ச்சியை நல்கும் தங்களது இந்த திருக்கல்யாணத்தில் என்னையும் மகிழ்ச்சி கொள்பவளாக செய்யுங்கள். என் மணாளரை பிழைக்கச் செய்தவின்தான் தங்களது அன்பான பார்வதி பிராட்டியோடு தங்களது அழகிய திருவிளையாடல் முழுமை பெறும். இதுதான் உண்மை. இறைவா, எதனையும் செய்து முடிக்கும் தலைமை பெற்ற பரம்பொருள் தாங்கள்தான். பல சொல்லி என்ன, சர்வேஸ்வரா, என் பிராணநாயகரை உடனே உயிர்விழைக்கச் செய்யுங்கள். இவ்வாறு கூறிய ரதிதேவி காமதேவனது உடற்சாம்பலை சேகரித்து வைத்துள்ள மூட்டையை இறைவனிடம் தந்து, நாதா, என் உயிர் நாயகா என்று அழுது புலம்பனானாள். ரதியின் புலம்பலை கேட்டு சரஸ்வதி முதலிய தேவிகளும் அழத் தொடங்கினர். பின் பரிதாபமான குரலில், இறைவா, தங்கள் திருப்பெயர் அடியவர்க்கு அன்பர், ஏழை பங்காளர் என்பதன்றோ? தாங்கள் அன்பருக்கு எளியவர், கருணை கடல். ஆகவே மன்மதனுக்கு உயிர் பிச்சை அளித்து ரதியை மகிழ்ச்சி கொள்ள செய்யுங்கள். தங்களை வணங்கி வேண்டுகிறோம் என்று வேண்டினர். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்த கருணை கடலான இறைவன் ரதியின் மேல் இரக்கம் கொண்டார். முத்தலை சூலம் தரித்த இறைவனது அமுத கடாட்சம் பெறவே அச்சாம்பலிலிருந்து மன்மதன் உயிர் பெற்று எழுந்தான். முதலில் இருந்தது போன்ற அதே திருமேனி, அதே வேடம், அதே சின்னங்கள், திருவுருவம் முன்பிருந்தது போன்றே அதே அளவு அழகிய புன்சிரிப்பு, மலரம்புகளும் கரும்பு வில்லும் கொண்டு மதனனான தன் கணவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது கண்ட ரதிதேவி சிவருமானை வணங்கி பிறவி பயனை பெற்றவள் ஆனாள். தன் உயிர் கணவனை மீண்டும் உயிருடன் அளித்த சிவருமானை இருவரும் கைகூப்பி வணங்கி பலவாறாக துதித்தனர். மனைவியோடு மன்மதன் துதித்ததை கேட்டு மனமுருகிய இறைவன், மன்மதனே, நீங்கள் இருவரும் துதித்ததை கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். தானாகத் தோன்றும் காமனே, வேண்டும் வரம் கேள், நீ விரும்பியதை தருவேன் என்று கூறினார். சிவருமான் கூறியதை கேட்ட மன்மதன் மகிழ்ச்சியில் மூழ்கி இரு கைகூப்பி தலைமணங்கி நாத்தழுதழுக்க, தேவாதி தேவனே, கருணைக்கடலே, இறைவனே, தாங்கள் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டிருப்பீர்களேயானால் எனக்கும் மகிழ்ச்சி தருபவராக ஆக வேண்டும். இறைவா, நான் முன்பு செய்த குற்றத்தை மன்னித்துள்ள வேண்டும். என் மக்களிடம் எனக்கு அன்பு உண்டாக வேண்டும். தங்கள் திருவடிகளில் பக்தியை தாருங்கள், தங்கள் திருவடிகளில் பக்தியை தாருங்கள் என்று இறைஞ்சினான். காமன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த இறைவன், அப்படியே ஆகட்டும் என வரமளித்து பின் கருணையே வடிமெடுத்த சிவபெருமான் சன்னே சற்றே புன்முறிவளித்தவாறே, மதிநுட்பம் கொண்ட காமனே, நான் உன்மேல் மகிழ்ச்சி கொண்டேன். உன் மனதில் உள்ள பயத்தை தள்ளிவிடு. நீ ஸ்ரீ விஷ்ணுவிடம் செல். என்னிடமிருந்து விலகியே இரு என்று கட்டளையிட்டார். பின்பு காமதேவன் சிவபெருமானை வணங்கி வெளிவர ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அவனுக்கு ஆசி வழங்கினர். இறைவனான பரமேஸ்வரன் பார்வதியோடு அரிசுவை உண்டி உண்டுவிட்டு மேனையிமானிடம் அனுமதி பெற்று தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அரண்மனைக்கு சென்றார். அப்பொழுது முனிவரே, பெருவிழாவில் வேத முழக்கம் எங்கும் கேட்டது. வீணை முதலிய கம்பிவாத்தியம், மிருதங்கம், வேரி முதலிய தொற்கருவி, புல்லாங்குழல் முதலிய துளைசைக்கருவி, ஜால்ரா முதலிய உலோகமாத்தியம் என நான்கு வாத்தியங்களும் ஒலித்தன. தன் அரண்மனை திரும்பிய சிவபெருமான் உலகியலுக்கு ஏற்ப முனிவர்களை தண்டனிட்டு வணங்கினார். எனக்கும் ஸ்ரீஹரிக்கும் தலைதாழ்த்தி வணக்கம் தெரிவித்தார். தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கினர். எங்கும் ஜெயஜெய போற்றி போற்றி என்ற போற்றி ஒலியும், வணக்கம் கூறும் வணக்க ஒலியும், அனைத்து தடங்கல்களையும் நீக்கும் மங்களம் அழிக்கவல்ல வேதமந்திர ஒலியினே நிறைந்திருந்தது. நான், ஸ்ரீஹரி, இந்திரன், ரிஷிகள், சித்தர்கள், தேவர்கள் என அனைவரும் சிவபெருமானை துதித்து போற்றி வணங்கி அவரது பணிவிடையில் ஈடுபட்டோம். தன் விருப்பப்படி திருமேனி கொள்ளும் இறைவன் எல்லோருக்கும் உரியவாறு மரியாதை அளித்தார். பின்பு அவரிடம் அனுமதி பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு சென்றனர். அத்தியாயம் 52. பிரம்மதேவர் கூறுகிறார், அப்பா நாரதா, பேறு பெற்றவர்களிலேயே பிறர்க்கரிய பேறு பெற்றவனான இமவான் அனைவரும் உணவு உண்ண ஏற்ற ஒரு பெரிய திருமுற்றத்துக்கே அழகுபடுத்தி தன் மகன்களையும் மற்ற பரந்தங்களையும் அனுப்பி சிவபெருமானையும் மற்ற தேவர்களையும் உணவு உண்ண அழைக்கச் செய்தான். வந்தவர்களுக்கெல்லாம் அன்போடு உயர்ந்த அரிசுவை உண்டி விடைத்தான். சாப்பிட்டவின் அனைவரும் ஓய்வெடுக்க தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றனர். மேனை கூற சுமங்கலிப்பெண்டர் சிவபெருமானை வேண்டி வணங்கி நறுமணக் கொடி வீட்டில் அவரை அழைத்துச் சென்று மேனையடித்த அழகிய ரத்ன சிங்காதனத்தில் அமரச் செய்தனர். அக்கொடி வீட்டினை சிவபெருமான் மகிழ்ச்சியோடு சுற்றி பார்த்தார். எங்கும் ஒளிவிடும் நூற்றுக்கணக்கான மணிவிளக்குகள், ரத்னமயமான பாத்திரங்களும் ரத்ன கலசங்களும் வைக்கப்பட்டிருந்தன. முத்துக்களாலும் மணிகளாலும் அரண்மனை முழுதும் ஒளிர்ந்தது. திரும்பும் இடமெல்லாம் ரத்ன கண்ணாடிகள், வெண் சாமரங்கள் மற்றும் முத்துக்களாலும் நவமணிகளாலும் ஆன அழகிய தொங்கு மாலைகளால் சூழப்பட்ட அக்கொடி வீடு செல்வச் செழிப்புடன் காணப்பட்டது. அதற்கு உமை சொல்ல சொல்லில்லை. தெய்வத் திருவும் விசித்திரங்கள் நிறைந்ததும் மனத்தை கவர்ந்தெடுத்து பேரின்பம் தருவதாகவும் இருந்தது. பலவாறான சித்திரங்கள் தீட்டப்பட்டது போன்றிருந்தது. சிவபெருமானது ஒப்புயர் பெற்ற பெருமையை விளக்குவதாகவும் இருந்தது. அவ்வழகிய திருமாளிகை சிவலோகம் என்று புகழ் பெற்றது. எங்கும் நறுமணம், எங்கும் ஒளி, சந்தனமும் அகரமும் சேர்ந்த கலவையின் நறுமணம் வீசியது. போதா ரமணி நல்ல பஜ்ஜுவத்தை பரப்பப்பட்ட அம்மாளிகை விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டது. சுவர்களில் பல பல சித்திரங்கள் அழகுபடுத்தின. பொறுக்கி எடுக்கப்பட்ட ரத்னமணி மாலைகள் ஆங்காங்கு தொங்கவிடப்பட்டுள்ளன. விஸ்வகர்மாவால் செயற்கையாக அமைக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம், பிரம்மலோகம், கைலாயம், இந்திரபவனம், சிவலோகம் ஆகியனவும் அங்கிருந்தன. இவ்வாறு அழகி மிளிரும் குடிவீட்டைக் கண்டு வியந்த சிவபெருமான் மலையரசன் இமமாலை புகழ்ந்து பேசி மகிழ்ந்தார். அங்குள்ள ரத்னங்கள் இடைத்த கட்டிலில் சிவபெருமான் மனநிறைவோடு சற்றே துயின்றார். இங்கு இமமான் தனது உற்றார் உறவினர்களுக்கும் மற்றையோருக்கும் அன்னம் பாரித்து விட்டு மீதி இருந்த காரியங்களையும் நிறைவு செய்தான். இங்கு இமமான் இன்றி அமையாதனமான காரியங்களை முடித்து நிற்க அங்கு இறைவன் கண் வளர்ந்து அருளினார். இதற்குள் இரவு கழிந்து பொழுது புலர்ந்தது. விடிவோரையில் உற்சாகம் கொண்டோர் பலவாறான வாத்தியங்களை இசைத்தனர். இதை கேட்டு ஸ்ரீ விட்டு முதலிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு எழுந்திருந்து தங்கள் இஷ்ட தெய்வமான சிவபெருமானை நேர்ந்தவாறே தங்கள் வாகனங்களை தயார் செய்து கொண்டு கைலை செல்ல ஆயத்தமாகி தர்மதேவதையை சிவபெருமான் பக்கலுக்கு அனுப்பி வைத்தனர். யோக சக்திகள் நிரம்பிய தர்மதேவன் யோகநாதரான சிவபெருமானிடம், பிரமதகணங்களின் தலைவரே, எழுந்திருங்கள், தங்களுக்கு நலன் உண்டாகட்டும், எங்களுக்கும் நலனே செய்க, ஊர்வலத்திற்கு வந்திருந்த தேவர்கள் அனைவரையும் புண்ணியர்களாகச் செய்யுங்கள் என்று வேண்டி நின்றார். தர்மதேவர் கூறியதை கேட்டு சிவபெருமான் கருணையோடு அவரை கடாட்சித்து சற்றே சிரித்த வண்ணம் படுக்கையை விட்டு எழுந்து, நீ முன்னே செல், நான் நிச்சயமாக விரைவில் வந்து சேர்கிறேன் என்று கூறி அருளினார். சிவபெருமான் இவ்வாறு கூறவே தர்மதேவன் ஊர்வலத்திற்கு சென்றான். சிவபெருமானும் அங்கு செல்ல ஆயத்தமாவது கண்ட பெண்கள் அங்கு வந்து சிவபெருமானது திருவடி தாமரைகளை தரிசித்து மங்கள பாட்டுக்களை பாடி பெருவிழா எடுத்தனர். சிவபெருமானும் உலகியலை அடுத்து காலைக்கடன்களை முடித்து மேனை மற்றும் இமமானிடம் அனுமதி பெற்று ஊர்வலத்திற்கு சென்றார். முனிவரே, அப்பெருவிழாவில் வேதமந்திர ஒலி நாற்புறமும் சூழ்ந்தது. மக்கள் நால்வகை வாத்தியங்களை இசைத்தனர். தன்னிடக்கு தன் இடத்திற்கு வந்த சிவபெருமான் உலகியலை தொடர்ந்து முனிவர்களையும் ஸ்ரீமன் நாராயணரையும் என்னையும் வணங்கினார். தேவர்கள் சிவனை வணங்கினர். எங்கும் போற்றி போற்றி வணக்கம் வணக்கம் என்ற முழக்கம். அனைத்து மங்களங்களையும் அருளும் வேத ஒலி. எங்கும் ஒரே கோலாகலம். அத்தியாயம் 53. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் ரிஷிகளும் கைலை திரும்ப எண்ணினர். அப்பொழுது இமமான் அவர்கள் தங்கியுள்ள இடத்திற்கு வந்து அனைவரையும் விருந்திற்கு அழைத்தான். பிறகு சிவபெருமானையும் அழைத்துவிட்டு தன் அரண்மனை சென்று விருந்திற்கான ஏற்பாட்டை கவனிக்கலானான். மகிழ்ச்சியும் ஆசையும் பொங்கி வர உரிய முறையிலன்றோ இமவான் அனைவரையும் விருந்திற்கு அழைத்துள்ளான். சிவபெருமான், ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மதேவனான நான் மற்றும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் என அங்கு வந்துள்ளோரது திருப்படிகளை ஆதரவோடு அலம்பி மண்டபத்தில் உள்ள ஆசனங்களில் அமர்த்தி தன் சுற்றம் சூழ விருந்தினர்களை அறுசுவை உண்டியளித்து மகிழ்வுறச் செய்தான். நாங்கள் அனைவரும் முறைப்படி நன்கு உணவருந்தி ஆச்சமனம் செய்து இமவானிடம் அனுமதி பெற்று எங்கள் தங்குமிடங்களுக்கு சென்றோம். முனிவரே, இதே போன்று மூன்றாம் நாளும் இமவான் முறைப்படி தானங்கள் அளித்து ஆதரவோடு அனைவருக்கும் உரிய முறையில் மரியாதை செய்தான். நான்காம் நாள் வந்ததும் அந்த நாளில் செய்ய வேண்டிய வைதிக கர்மங்களை முறைப்படி செய்வித்தான். இவையன்றி திருமணச் சடங்குகள் நிறைவடையாதனவன்றோ? பெருவிழாவும் ஆஹா ஆஹா என்ற வியப்பொலியும் போற்றி போற்றி என்னும் அருளலியும் எங்கும் நிறைந்தது. நிறைய தானங்கள் தரப்பட்டன. எங்கும் பலவாறான ஆடல் பாடல்கள். ஐந்தாம் நாளன்று தேவர்கள் அனைவரும், மலையரசே, நாங்கள் இனி எங்கள் இருப்பிடம் செல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று அன்பும் மகிழ்ச்சியும் மீதுவர வேண்டினர். இதை கேட்ட இமவான் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், தேவர்களே, கருணை கூர்ந்து தாங்கள் இன்னும் சில தினங்கள் இங்கு தங்கி என்னை ஆட்கொள்ளக்கூடாதா என்று வேண்டினான். இவ்வாறு கூறிய இமவான் அந்தினால் தேவர்களையும் சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணுவையும் என்னையும் மற்றவர்களையும் வெகு நாட்கள் வரை அங்கேயே தங்க வைத்து தினந்தோறும் உரிய முறையில் பூஜித்தான். இவ்வாறு தேவர்கள் அங்கேயே வெகு நாட்கள் தங்கியிருக்க நேரவே அவர்கள் சத்தரிஷிகளை மலையரசன் பக்கலில் அனுப்பினர். அவர்களும் இமவானிடமும் மேனையிடமும் உரிய முறையில் பேசி சிவபெருமானது உண்மை தத்துவத்தை விளக்கி கூறி இமவானது பிறர்க்கரிய பெரும்பேற்றையும் புகழ்ந்தனர். முனிவரே, அவர்களது சீரிய உபதேசத்தை கேட்ட இமவானும் விருந்தினர்களுக்கு அவர்கள் உலகம் செல்ல அனுமதி தர ஒத்துக்கொண்டான். சிவபெருமானும் கைலைக்கு புறப்பட தயாராக இருக்கும் தேவர்களோடு இமவானிடம் செல்ல இதை கண்ட மேனை உறக்க கதறிய வண்ணம் கருணைக்கடவுளான சிவபெருமானிடம் கூறலானாள். மேனை கூறுகிறாள், கருணைக்கடலே, என் பெண்ணான பார்வதியை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தாங்களோ எளிதிலேயே மகிழ்ச்சி கொள்பவர். பார்வதி செய்வது 1000 குற்றங்கள் ஆயினும் தாங்கள் அதை பொறுத்து உருளுதல் வேண்டும். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என் மகள் தங்களது திருவடித்தாமரைகளில் பக்தி கொண்டவளாகவே இருப்பாளாக. கனவிலும் நினைவிலும் எப்பொழுதும் மகாதேவரான தங்களைத் தவிர வேறு நினைப்பில் இருக்க மாட்டாள். காலனை வென்ற காலகாலனே, தங்களை பற்றிய பக்தி பேச்சுக்களை கேட்ட நொடியிலேயே ஆனந்த கண்ணீர் பெருக உடல் புலகித்து நிற்கிறாள். உங்களை பற்றிய இகழ் சொற்களை கேட்க இறந்தவளைப் போல மௌனமாகிறாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய மேனை தன் மகளான பார்வதியை சிவபெருமானது திருக்கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் கண் எதிரேலேயே மூச்சையிற்றாள். அப்பொழுது இறைவன் மேனைக்கு தேற்றரவு கூறி தேவர்களோடு மகிழ்ச்சியாக புறப்படலானார். தேவர்களும் சிவபெருமானுடன் மற்ற பணியாட்களுடனும் சிவபெருமானை நினைந்தவாறே கையிலை நோக்கி புறப்பட்டனர். இமயமலையை கடந்து வெளியே ஓர் உயரிய உயானவனத்தில் தங்கி பார்வதி பிராட்டியின் வருகை எதிர்நோக்கி இருந்தனர். முனிவரே, இதுவரை சிவபெருமான் மற்றும் உள்ள தேவர்களது திருமண யாத்திரையை கூறினேன். இனி பார்வதி பிராட்டியின் திருமண விடையாற்றியை பற்றி கூறுவேனாக. அந்த யாத்திரை பிரிவாற்றாமை மற்றும் மகிழ்ச்சியோடு கூடியது.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாயனம். சைவம் டாட்டாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
1: சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 54. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன்பின் சப்த ரிஷிகளும் இமமானிடம், மலையரசே, பார்வதி பிராட்டியை வழியனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை உரிய முறையில் செய்யுங்கள் என்று கூறினர். முனிவரே, இதை கேட்ட இவ்வான் இனி பார்வதி தேவியை பிரிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையை நினைத்து அன்பின் மிகுதியால் சற்றே வருத்தத்தில் ஆழ்ந்தான். சிறிது நேரம் சென்றதும் தன் நிலைக்கு வந்த இமவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மேனைக்குச் சொல்லி அனுப்பினான். முனிவரே, இமவான் கூறியதை அறிந்த மேனை மகிழ்ச்சியும் வருத்தமும் கொண்டு பார்வதியை வழி அனுப்ப ஆயத்தமானாள். இமமானது அன்பு மனைவியான மேனை உரிய முறையில் வைதீக லௌகீக குல ஆச்சாரங்களை அனுசரித்து பெருவிழா எடுத்தாள். ரத்னங்கள் பதித்த பிரபல வண்ணப்பட்டாடைகள், அரசர்க்குரிய 12 வகையான ஆபரணங்கள் ஆகியவைகளால் பார்வதி தேவியை அலங்கரித்தாள். அப்பொழுது மேனையின் உள்ளத்தை நன்கறிந்த கற்புக்கரசியான ஓர் அந்தன பெண்மணி பார்வதி பிராட்டிக்கு உயர்ந்ததான பதிவிரதா தர்மங்களை கூறலானாள். அந்தன பெண்மணி கூறுகிறாள், மலையரசன் திருமகளே, இப்பொழுது நான் கூறுவதை அன்போடு கவனமாக கேள். இது அறநெறிகளை ஊக்குவிப்பது, இகபர உலகங்களில் ஆனந்தம் அளிப்பது, கேட்பவர்களுக்கும் நலனே விளைவது. இவ்வுலகில் கற்புடை பெண்ணே புண்ணியம் செய்தவள், வேறு யாரும் இல்லை. அவளே அனைவராலும் கொண்டாடத்தக்கவள். உலகங்கள் அனைத்தையும் தூய்மையாக்குபவள். அவளே பாவக்குவியல்களை எரித்து சாம்பர் ஆக்குபவள். சிவையே, தன் மணாளனையே பரமேஸ்வரனாக நினைத்து அன்போடு அவனுக்கு பணிவிடை செய்பவள். இவ்வுலக இன்பங்களையெல்லாம் அனுபவித்து உயர்ந்த உலகத்தை பெறுகிறாள். தன்யா பதிவிரதா நாரி நான்யா பூஜ்யா விசேஷதகா பாவனி சர்வலோகானாம் சர்வ பாபௌகநாசினி சேவதேயாம் பதிம் பிரேம்னா பரமேஸ்வரஸ்சிவே இஹ புக்துவாகிலான் போகானந்தே பத்யா சிவாம் கதிம் சாவித்ரி லோபாமுத்ரி அருந்ததி சாண்டிலி சதுரூபை அனசூயை லக்ஷ்மி ஸ்வதா சதி சம்னி சுமதி ஸ்ரத்தை மேனை மற்றும் சுவாகா இவர்கள் போன்று இன்னும் எவ்வளவோ பெண்கள் கற்புக்கரசிகள் எனப்படுவார்கள். சொல்லில் பெருகுமே என அவ்வளவையும் கூறவில்லை. இவர்கள் எல்லோரும் தங்கள் கற்பு திண்மையாலேயே அனைத்து உலகங்களையும் அனைத்து உலகங்களினாலும் கொண்டாடப்படுகிறார்கள். பிரம்மதேவர், ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் முனிவர்கள் அனைவராலும் போற்றத்தகுந்தவர்களாக உள்ளனர். ஆகவே நீ உன் கொழுநரான சிவபெருமானுக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து வர வேண்டும். அவரோ ஏழை பங்காளர், அனைவராலும் சேவிக்கப்படுபவர், சான்றோர்கள் அடைக்கலம் பூமிடம். இவ்வுயரிய பதிவிரதா தர்மத்தை வேத ஸ்ருதிகளும் மனுமுறை முதலிய ஸ்மிருதிகளும் விரிவாக கூறுகின்றன. இதன் உயர்வை கூறியது போல மற்ற தர்மங்களை உயர்வாக கூறவில்லை என்பதை நிச்சயமாக கூறலாம். பதிவிரதா தர்மத்தில் ஒன்றிருக்கும் பெண்மணி தன் மணாளன் உணவருந்திய பின்னரே தான் உண்பாள். சிவையே, கணவன் நின்று கொண்டிருந்தார், கற்பரசியும் நிற்கத்தான் செய்வாள். நற்குணவதியான பெண் தன் கணவர் உறங்கிய பிறகே தான் உறங்குவாள். ஆனால் அவன் துயில் உணரும் முன் தான் துயிலிடுவாள். சூதுமாது விடுத்து அவனது நலனையே நாடுவாள். தன்னை அலங்கரித்துக் கொள்ளாது தன் கணவர் எதிரில் வரமாட்டாள். கணவனார் ஏதாவது ஒரு காரிய நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்தாள், அந்நாட்களில் அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டாள். பதிவிரதை தன் கணவரது திருப்பெயரை ஒருபோதும் கூறக்கூடாது. கணவன் சற்றே கடிந்து கொண்டாலும் அவள் திரும்ப கடிந்து கொள்ளக்கூடாது. கணவர் அழைத்தால் உடனே அனைத்து காரியங்களையும் நிறுத்திவிட்டு அவரிடம் சென்று, நாதா, அழைத்த காரணம் என்னவோ, தயவுசெய்து என்ன செய்ய வேண்டும் எனச் சொல்லுங்கள் என்று தலைவணங்கி அன்போடு கேட்க வேண்டும். பின் கணவனாரிட்ட கட்டளையை மனமகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். வீட்டின் வாயிற்படி அருகே வெகுநேரம் நிற்கக்கூடாது. பிறர் அகம் செல்லக்கூடாது. தான் அறிந்த ரகசியத்தை பிறர் எதிரில் கூறக்கூடாது. கணவன் கூறுவதற்கு முன்பே பூஜைக்குரிய பொருட்களை தானாகவே எடுத்து வைக்க வேண்டும். அவருக்கான நன்மைகளை செய்ய உரிய நேரத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். கணவனாரது அனுமதியின்றி புண்ணிய தலங்களுக்கு கூட செல்லக்கூடாது. மக்கள் வெகுவாக கூடியுள்ள சபைகள், விழாக்கள், உற்சவங்கள் ஆகியவற்றை பார்ப்பதை வெகு தொலைவிருந்தே தவிர்க்க வேண்டும். புண்ணியத்தல யாத்திரையின் பயனை பெற விரும்புபவள் தன் கணவனாரது திருவடி தண்ணீரை அருந்துவதாலேயே அப்பயனை பெறலாகும். அவளுக்கு அத்தண்ணீரிலேயே அனைத்து புண்ணிய நதிகளும் தலங்களும் அமைந்துள்ளன என்பதில் ஐயமேதும் இல்லை. தீர்த்தார்த்தினி துயா நாரி பாதி பாதோதகம் பிபேத் தஸ்மின் சர்வாணி தீர்த்தானி க்ஷேத்ராணி ச ந சம்சயஹா. கற்புக்கலான பெண்மணி தன் கணவர் உண்டு மீதமான சாதம் முதலியவற்றை தனக்கு உகந்த பிரியமான போனகம் அதாவது உணவு என மதித்து ஏற்பாள். தன் குழுநன் அளிப்பது எதுவாகினும் அதை மகாபிரசாதமாக தலைதாழ்த்தி பெற்றுக் கொள்வாள். தேவர்கள், பித்திருக்கள், விருந்தாளிகள், பணியாட்கள், பசு மற்றும் பிச்சைக்காரர்கள் ஆகியவர்களுக்கு அன்னம் அளிக்காது, எப்பொழுதும் தான் முதலில் சாப்பிடக்கூடாது. கற்புழுக்கத்தில் தலை நிற்கும் இல்லறத்தாய் வீட்டின் சாமான்களை குறிப்பிட்ட இடத்தில் ஒழுங்காக பாதுகாப்பாக வைக்க வேண்டும். வீட்டு வேலைகளில் கிட்டிக்காரியாகவும் செலவழிப்பதில் சிக்கனமாகவும் மலர்ந்த முகத்துடனும் இருக்க வேண்டும். கணவரது ஒப்புதல் இன்றி விரதமோ உபவாசமோ இருக்கக்கூடாது. இல்லையேல் அந்த விரத உபவாசங்களுக்கான பலன் கிடைக்காது, பரலோகத்தில் நரகத்தையே சென்றடைவாள். தன் கணவர் சுகமாக அமர்ந்திருக்கும் போதும், விருப்பப்படி கேளிக்கைகளிலோ பொழுதுபோக்கிலோ ஈடுபட்டிருக்கும் போதும், நடுவே ஏதாவது முக்கியமான காரியங்கள் வரினும் கற்பரசியான பெண்மணி தன் கணவரை எழுப்பக்கூடாது. தன் கணவர் ஆண்மையற்றவராயினும், தாழ்ந்த நிலையை அடைந்தவராயினும், நோயற்றவராயினும், கிழப்பருவம் அடைந்த போதும், சுக வாழ்விலும் துன்ப வாழ்விலும் என் நிலையில் இருப்பினும், கற்புடை மகளிர் தன் கணவரை உதாசீனம் செய்யக்கூடாது. மாதவிடாய்க்கால்மான 3 நாட்களிலும் தன் கணவர் எதிரில் வரக்கூடாது, அதாவது தனித்திருக்க வேண்டும். நீராடி தூய்மை பெறும் வரை பதியிடம் தன்னை பற்றிய செய்தி எதையும் சொல்லக்கூடாது. நன்கு தூய்மையாக நீராடிய பின் முதன் முதலில் தன் கணவரைத்தான் பார்க்க வேண்டும். அதுவரை பிறரது முகத்தை பார்க்கவே கூடாது, அல்லது தன் கணவரை மனதிலே நினைத்தவாறு சூரியனை காண வேண்டும். தன் கணவரது ஆயுள் நீடிக்க வேண்டும் என விரும்பும் பெண்மணி மஞ்சள், குங்குமம், நெற்றி பொட்டு, மை, ரவிக்கை, தாம்பூலம், மங்களமான நகை நெட்டுகள், கைவளைகள், காதணிகள் முதலியவற்றை தன் மேனியிலிருந்து கழட்டக்கூடாது. தலைக்கூந்தலை சீவி முடியாமல் இருக்கக்கூடாது. வண்ணாதி, விபச்சாரி, தீய நடைத்துள்ளவள், பெண் துறவி, பேரிழந்தவள் அதாவது பிள்ளை பாக்கிய மற்றவர்கள் முதலியவர்களை தன் தோழிகளாக கொள்ளக்கூடாது. தன் கணவரிடம் துவேஷம் கொண்டவனை என்றுமே ஆதரிக்கக்கூடாது. எங்கும் தனித்து நிற்கக்கூடாது. ஆடையின்றி நீராடக்கூடாது. பதிவிரதையான பெண் உரல், உலக்கை, விளக்குமாறு அதாவது துடைப்பம், பாறை, ஆற்றுரல், வாயில் படி, கீழே கிடக்கும் கட்டை ஆகியவற்றின் மேல் எப்பொழுதும் உட்காரக்கூடாது. புணர்ச்சியின் போதல்லாது மற்ற நேரங்களில் கணவரிடம் தன் பிடிவாதத்தையோ பேச்சுத்திறனையோ காட்டக்கூடாது. தன் கணவருக்கு பிடித்த பொருள்களிலேயே தன் விருப்பமும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தன் கணவரது நலத்திலேயே கவனம் இருக்க வேண்டும். அவனது மகிழ்ச்சியே இவளது மகிழ்ச்சியும். அவன் வருந்துகையில் தானும் வருந்த வேண்டும். அது முகத்தில் தெரியுமே, அப்பொழுது அவர் அந்த துன்பத்தை மறக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும். கற்புடை மகளிர் இன்பத்திலும் துன்பத்திலும் தன் கணவரிடம் ஒரே மாதிரி இருப்பார்கள். அவளன்றோ புண்ணியவதி, தன் மனதில் விகாரமான எண்ணத்திற்கு என்றுமே இடம் தரக்கூடாது. என்றும் தைரியத்தை கைவிடக்கூடாது. வீட்டில் நெய், எண்ணெய், உப்பு முதலியன தீர்ந்து போய் இருந்தாலும் இந்த பொருள் வீட்டில் இல்லை என்று உடனே கூறி அவரது மனத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது. தேவதேவி, கற்பரசிக்கு தன் கணவரே பிரம்மதேவர், சிவநாராயணர், ஸ்ரீ சிவன், ஏன் இவர்களை காட்டிலும் உயர்ந்தவரே. கற்பரசித்துக்கு தன் கணவர்தான் பரமசிவன். விதேர் விஷ்ணோ ஹராத்வாபி பதிரேகோதிகோ மதா பதிவிரதாயா தேவேசி ஸ்வபதி சிவையேவச்ச. தன் கணவரது கட்டளையை மீறி விரதம், உபவாசம் முதலியவற்றை செய்பவள் தன் கணவரது நீண்ட ஆயுளை அபகரிக்கிறாள். இறந்தபின் நரகமே போகிறாள். தன் கணவர் கூற்றுக்கு எதிராக கடும் சொற்களை கூறுபவள் கிராமத்தில் நாயாகவும் மக்களற்ற வனத்தில் பெண் நரியாகவும் பிறக்கிறாள். கணவனைக் காட்டிலும் உயர்ந்த இடத்தில் அமரக்கூடாது. தீயோர் அருகில் செல்லக்கூடாது. பயமுறுத்தும்படியான சொற்களை கூறக்கூடாது. எவரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. கலகம் நடத்தும் இடத்தை நடக்கும் இடத்தை தவிர்க்க வேண்டும். பெரியோர்கள் நடுவில் உரத்த குரலில் பேசக்கூடாது, சிரிக்கவும் கூடாது. கணவர் வெளியிலிருந்து வீடு திரும்புவது கண்டார் உடனே நீர், உண்டி, தின்பண்டங்கள், தாம்பூலம், நல்லாடை ஆகியவைகள் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தல், அவரது திருவடிகளை பிடித்து விடுதல், இன்சொற்கள் கூறுதல், கணவரது களைப்பை போக்குவதற்கான உபாயங்களை மனமுவந்து மகிழ்ச்சியோடு செய்தல் ஆகியவற்றை செய்யும் பெண் மூ உலகங்களையும் மனமகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறாள். தந்தையோ, உடன் பிறந்தவனோ, தனையனோ தரும் இன்பம் அளவானது. ஆனால் கணவனோ எல்லை காணா இன்பம் அளிக்கிறான். ஆகவே பெண்கள் எப்பொழுதும் தன் கணவனை கொண்டாட வேண்டும், மரியாதை காட்ட வேண்டும். பதியே கடவுள், அவரே ஆசிரியர், அவரே தர்மமும் புண்ணியத்தலங்களும் விரதங்களும். ஆகவே அனைத்தையும் விடுத்து கணவர் ஒருவரையே சேவிக்க வேண்டும். பர்த்தா தேவோ குருர் பர்த்தா தர்ம தீர்த்த விரதானிச்ச தத்மாத் சர்வம் பரித்தியச்ச பதிமேகம் சமர்ச்சையேது. பதியே கடவுள், அவரே ஆசிரியர், அவரே தர்மமும் புண்ணியத்தலமும் விரதங்களும். ஆகவே அனைத்தையும் விடுத்து கணவர் ஒருவரையே சேவிக்க வேண்டும். தீய எண்ணம் கொண்ட எந்த ஒரு பெண் தன் கணவரை விடுத்து தனித்து செயல்புரிகிறாளோ அவள் மரப்பொந்தில் விழுந்து வாடும் கொடுங்கோட்டானாக பிறக்கிறாள். எவள் ஒருத்தி பிற ஆடவரை ஓரக்கண்களால் பார்க்கிறாளோ அவள் கோணல் பார்வை உடையவள் உள்ளவள் ஆவாள். கணவரை விடுத்து தான் மட்டும் நல்ல தின்பண்டங்களை தின்பவள். கிராமப்புறத்தில் பெண் பன்றியாக பிறந்து தன் மலத்தை தானே தின்பாள் அல்லது செம்மறியாடாக பிறப்பாள். தன் கணவரை மரியாதையின்றி நீ என்று அழைப்பவள் உமையாக பிறப்பாள். தன் சக்கரத்தியை பொறாமையோடு பார்ப்பவள் பாக்கியமற்றவள் ஆகிறாள். தன் கணவரது கண்ணீர் படாமல் பிற ஆடவரை பார்ப்பவள் குருடியாகவும் கோணலான முகம் உடையவளாகவும் அழகற்றவளாகவும் பிறப்பாள். உயிர் பிரிந்த உடல் எவ்வாறு அந்நொடியிலேயே தூய்மை அற்றதாகிறதோ அவ்வாறே கணமற்றவள் நன்கு நீராடினாலும் எப்பொழுதும் தூய்மையற்றவளாகவே கருதப்படுகிறாள். கற்பரசி வசிக்கும் வீட்டில் இருக்கும் அவளது தாய் தந்தை மற்றும் கணவன் ஆகியவர்களே உலகில் கொடுத்து வைத்த பாக்கியவான்கள். அந்த கற்பரசியின் புண்ணியத்தினால் அவளது தந்தை தாய் கணவன் ஆகியோரது பித்திருக்கள் மூன்று தலைமுறைகள் விண்ணுலகில் சுகத்தை பெறுகிறார்கள். சா தன்யா ஜனநீலோகே ச தன்யோ ஜனகப்பிதா தன்ய சச்ச பதிர்யச்ச கிரகே தேவி பதிவிரதா பித்ருவம்சியா மாத்ருவம்ச பித்ருவம்சியா மாத்ருவம்சியா பதிவம்சியா த்ரயஸ்த்ரயா பதிவிரதாயா புண்ணியேன ஸ்வர்கே சௌக்கியானி புஞ்சதே. தீயொழுக்கம் கொண்டவள் தன் கற்பொழுக்கம் கெடுவதால் தாய் தந்தை கணவன் ஆகிய மூவரின் குலத்தையும் கீழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறாள். தானும் இவ்வுலகிலும் விண்ணுலகிலும் துன்பத்தையே துய்க்கிறாள். கற்புடை பெண்டிரது சீரடி பரவும் நிலம் முழுவதும் பாவம் நீங்கி தூய்மை பெறுகிறது. தூயவர் என கருதப்படும் சூரியன் சந்திரன் வாயுதேவன் முதலியவர்களும் தங்களை தூய்மையாக்கிக் கொள்வதற்காக பதிவிரதையை தொட்டு செல்கிறார்கள். புறம் தூய்மை நல்கும் தண்ணீரும் கற்புக்கரசிகளை தீண்டி செல்ல விரும்புகிறது. அவ்வாறு தீண்டுவதால் தன்னுடைய ஜடநிலை நீங்கி பிறரை தூய்மையாக்கும் நிலை தனக்கு கிட்டியதாக நினைக்கிறது. இல்லாளே இல்லத்தின் அணிவேர், இன்பத்திற்கும் அவளேதான் வேர். அவளாலேதான் அற நெறிகளின் பயன் திரளாகிறது. குலம் தலைக்க காரணமானவளும் அவளே ஆகும். பார்யா மூலம் கிரகஸ்தஸ்ய பார்யா மூலம் சுகஸ்ய ச பார்யா தர்ம பலாவாப்தியை பார்யா சந்தான விருத்தையே. தன்னுடைய திருமேனி அழகில் செருக்கு கொண்டலையும் பெண்கள் வீட்டுக்கு வீடு இல்லையா என்ன இருக்கிறார்கள். தன்னுடைய திருமேனி அழகில் செருக்கு கொண்டு அலையும் பெண்கள் வீட்டுக்கு வீடு இல்லையா என்ன இருக்கிறார்கள். ஆனால் கற்புடைய பெண் ஸ்ரீ பரமசிவனாரது பக்தி ஒன்றினாலேயே பிறலாகிறது. தன் மனைவியினாலேயே இவ்வுலகம் பரவுலகம் இரண்டிலும் ஒருவன் அச்சி செலுத்த முடியும். மனைவியை இழந்தவன் தேவர்கள் பித்திருக்கள் மற்றும் விருந்தினருக்கான விருந்தோமல் என்னும் வேள்விக்கு தகுதியற்றவன் ஆகிறான். கற்புவரசியான மனைவியோடு இருப்பவனே உன்னையில் இல்வாழ்வான். மற்ற பெண்களோ அரக்கியைப் போலவும் கிழட்டுத்தனம் போலவும் கணவனை விழுங்குபவளே ஆவாள். கங்கையில் நீராடுவதால் உடல் தூய்மை பெறுவது போல் கற்புடைய பெண்டிரை தரிசித்தலால் அனைத்துலகும் தூய்மையாகிறது, அனைத்தும் தூய்மையாகிறது. யதா கங்காவகாகேன சரீரம் பாவனம் பவேத் ததா பதிவிரதாம் திருஷ்ட்வா சகலம் பாவனம் பவேத். தன் கணவரையே தான் வழிபடும் தெய்வமாக கொண்ட கற்பரசிக்கும் கங்கைக்கும் எவ்வித பேதமும் இல்லை. கற்பரசியும் அவளது கணவரும் பார்வதி பரமேஸ்வரருக்கு சமமே. ஆகவேதான் ஆய்ந்தறிந்த கற்றோர்கள் அவ்விருவரையும் பூஜிக்கின்றனர். கணவர் ஓம் எனும் பிரணவமாகும், மனைவியோ வேதத்தின் ரிக்குகள். கணவர் தவம் எனில் மனைவி பொறுமை, மனைவி நற்செயல்கள் எனில் கணவர் அதன் பயன். பார்வதி கற்புடைய பெண்ணும் அவள் கணவருமே, அதாவது அந்த தம்பதியே கொடுத்து வைத்தவர்கள், பெற்று பெற்றவர்கள். தாராபதி ஸ்ருதிர் நாரி க்ஷமா சா ச ஸ்வயம் தபஹா ஃபலம் பதி சத்கிரியாச்ச சத்கிருதி சத்கிரியா சா தன்யௌ தௌ தம்பதி சிவே. மலையரசன் மகளே, இதுவரை கற்பரசிகளின் அறநெறிகளை பற்றி கூறினேன். இனி கற்பரசிகளிலும் உள்ள வேறுபாடுகளை கூறுவேன், கவனமாக கேள். கற்பரசிகளிலும் மிகச்சிறந்தவள் அதாவது உத்தமம் என்பது முதலான நான்கு வகைகள் உள்ளன. அவர்களை பற்றி நினைக்கவே பாவங்கள் அகலும். மிக மிக உயர்ந்தவள், உயர்ந்தவள், தாழ்ந்தவள், மிக மிக தாழ்ந்தவள் என்று நான்கு வகை. இவர்களது இலக்கணங்களை கூறுகிறேன், கவனமாக கேள். மங்களமானவளே, எவளுடைய மனம் கனவிலும் பிற ஆடவரை என்று தன் கணவரையே காணுமோ அவளே உத்தமி, மிக மிக உயர்ந்த நிலையில் உள்ள கற்பரசி. மலைமகளே, எவள் நல்லெண்ணத்துடன் பிற ஆடவரை தன் தந்தை சகோதரன் மகன் என்ற நிலையில் காண்பாளோ அவள் நடுநிலையில் உள்ள உத்தமி, பதிவிரதை. பார்வதி, எவள் அறநெறிகளை மனதில் கொண்டு விபச்சாரம் செய்யாமல் தன் கற்புழுக்கத்திலேயே ஒன்றியிருப்பாளோ அவள் தாழ்ந்த நிலையில் உள்ள கற்பரசி. எவள் தன் கணவருக்கும் தன் குலத்தோருக்கும் களங்கம் வந்துவிடுமோ என்று பயந்து தன் குற்றத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முயற்சிப்பாளோ அவளை முன்னோர்கள் மிக மிக தாழ்ந்த நிலையில் உள்ள பதிவிரதையாக கருதுகிறார்கள். பார்வதி, இந்நான்கு கற்பரசிகளுமே அகில உலகங்களின் பாவங்களை நீக்கி தூய்மை ஆக்குபவர்கள்தான். அத்ரி முனிவரின் மதல் மனைவியான அனசூயை பிரம்மா விஷ்ணு பரமசிவன் ஆகிய மூர்த்திகளின் வேண்டுகோளை ஏற்று தன் கற்புத்திறனால் வராகருடைய சாபத்தால் இறந்துவிட்ட ஓர் அந்தணனை உயிர்ப்பித்தாள். ஆணிவாண்டவியர் என்னும் மகிழ்ச்சியின் சாபத்தால் நலாயினி என்னும் கற்பரசியின் கணவரான மௌத்கல்யர் இறந்துவிடவே நலாயினி சூரியனை உதிக்காமல் செய்தித்தாள். இதனால் அகில உலகங்களும் துன்புறவே மூர்த்திகளும் நலாயினியிடம் சென்று வேண்ட அவள் அனுசூயையை சரணடைய அவளது கற்புத்திறனால் நலாயினியின் கணவன் இறந்ததும் மீண்டும் உயிர் பெற்றார் என்பது புராணங்களில் உள்ள வரலாறு. மலைமகளே, இவற்றையெல்லாம் நன்கு உன்னி பார்த்து நீ தினம் உன் கணவருக்கு மகிழ்ச்சியோடு பணிவிடை செய்ய வேண்டும். பதி சேவையே அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றித் தரும். நீயோ அகில உலக நாயகியான மகேஸ்வரி, உன் கணவரோ சாட்சாத் சிவபெருமான். உன்னை நினைத்தாலேயே பெண்கள் கற்பரசிகளாக அவர். தேவி, உனக்கு இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டுமென்ற அவசியம் இல்லைதான். ஆனால் இன்றைய உலகியலை நினைத்து கற்பரசிகளின் அறநெறி ஒழுக்கங்களை கூறினேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு உபதேசித்தா பந்தன பெண்மணி பார்வதி விராட்டிக்கு வணக்கம் செலுத்தி மௌனமானாள். இவ் உபதேசங்களை கேட்டு சிவனார் காதலியான பார்வதி பெருமகிழ்ச்சி கொண்டாள். அத்தியாயம் 55. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அந்தன பெண்மணியான பார்வதி பிராட்டிக்கு பதிப்பிரதைகளின் அறநெறிகளை விளக்கி கூறியவின் மேனையை அழைத்து, அரசியே, உமது மகளை புகுந்த வீட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறினாள். மேனையும் அப்படியே என்ற மகிழ்ச்சியோடு கூறினாள். ஆனால் மயக்கமுற்றாள். பின் ஒருவாறு மனம் தேடி பார்வதியை அழைத்து மார்போடு அணைத்துக் கொண்டு அவளை பிரியப் போவதை நினைத்து உறக்க கதறி அழுதாள். பார்வதியும் மனம் நிகழும் சொற்களை கூறியவாறு அழுதாள். பிரிவாற்றாமையால் இருவருமே மூச்சை அடைந்தனர். பார்வதி அழுததைக் கண்ட தேவ பெண்டிர்களும் தன் நிலை மறந்தனர். பெண்டிர் அனைவரும் மன கலங்கி அழுதனர். பெரும்பாலும் திடமாகினர். யோகீசரான சிவபெருமானும் உலகியலை ஒட்டி அழுதார் என்றால் மற்றவர்களை பற்றி என்ன கூறுவது? இதற்குள் இமுமான் தன் பிள்ளைகள், மந்திரிகள், அந்தன பெரியோர்கள் என அனைவரும் சூட அங்கு வேகமாக வந்தான். அவனும் முகத்திற்கு ஆட்பட்டு தன் மகளை மார்போடு அணைத்து புலம்பி, மகளே, என்னை விட்டு இப்பொழுது எங்கு போக எங்கே போகப் போகிறாய் என்று கூறி அழுதான். அனைத்துலகமே அவனுக்கு வெற்றிடமாக தோன்றியது. அப்பொழுது சிறந்த ஞானியான புரோகிதர் மற்ற அந்தனர்களது உதவியோடு ஆத்யாத்ம விஷயமான உண்மை தத்துவத்தை விளக்கி கூறி அனைவரையும் தெளிவுபடுத்தினார். பார்வதி பிராட்டி தன் தாய், தந்தை, குலப்புரோகிதர் ஆகிய அனைவரையும் வணங்கினாள். பார்வதி பிராட்டி தான் மகாமாயியாக இருப்பினும் உலகியலுக்கு ஏற்ப அப்போதைக்கு அப்போது சற்றே சிணுங்கி அழுதாள். தாய் மேனையோ மிகவும் பிரலாபித்தாள். அண்ணன்மார்களும் அண்ணிகளும் அழுதனர். அன்பின் மிகுதியால் அங்கு அழாதவர்களே இல்லை. இதைக் கண்டு அந்தனர்கள் ஒன்று கூடி அனைவருக்கும் தெற்றரவு சொல்லி பயணத்திற்கான முகூர்த்தம் இது என்பதை தெளிவுபடுத்தினர். பின்பு இமுமானும் மேனையும் அறிவுற்று தைரியத்தை அடைந்து பார்வதி பிராட்டி அமர்ந்து செல்வதற்காக பல்லாக்கை வரவழைத்தனர். அந்தன பெண்டிர்களும் மற்றோரும் ஆசி கூறி பார்வதியை அதில் அமர்த்தினர். ஒரு பட்டத்தரசிக்கு உரியதான அனைத்து சீர்வரிசைகளையும் அளித்தனர். பிறருக்கு அரிய பெரும் பொக்கிஷங்களை அளித்தனர். பார்வதி தேவியும் தாய், தந்தை, சான்றோர்கள், குலப்புரோகிதர் மற்றும் அண்ணன்கள், அண்ணிகள் மற்றும் உள்ள பெண் குலத்தவர் அனைவரையும் வணங்கி ஆசி பெற்று பிரயாணமானாள். அன்பினுக்கு ஆட்பட்ட இமமான் தனது புத்திரர்களோடு தேவர்கள் சூழ சிவபெருமான் பார்வதியின் வரவு நோக்கி காத்திருக்கும் இடம் வரை சென்றான். அங்கு அனைவரும் அன்போடு ஆற தழுவிக் கொண்டனர். பின்பு இறைவனை வணங்கி துதித்து தங்கள் நகரம் திரும்பினர். பின் கைலையை அடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியிடம், தேவி, நீ என்றுமே என் உயிர் காதலிதான். இதுவும் ஒரு திருவிளையாடல் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முப்பிறவியின் நிகழ்ச்சிகள் உனக்கு ஞாபகம் இருக்குமே. ஆகவே நம்மிடையேயான உறவு, இந்த நித்திய சம்பந்தம் உனக்கு நினைவில் இருக்குமானால் சொல் பார்க்கலாம் என்று அருளினார். தன் உயிர் நாயகரான மகேஸ்வரன் கூறியதை கேட்ட பார்வதி தேவி, இறைவனே, எனக்கு அனைத்தும் நினைவில் உள்ளதுதான். ஆனால் இப்பொழுது தாங்கள் சற்றே மௌனமாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை விரைவில் செய்தருள வேண்டுகிறேன் என்று பதில் உரைத்தார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, நூற்றுக்கணக்கான அமுததாரை விழுந்தது போன்ற தன் மனைவியின் இன்சொற்களை கேட்ட இறைவன் உலகியலுக்கு ஏற்ப மகிழ்ந்தார். பலவாறான பொருட்களை ஒன்று கூட்டி ஸ்ரீ நாராயணர் முதலிய அனைத்து தேவர்களுக்கும் பலப்பலமான அரிசுவை உண்டி வழங்கினார். தன் திருமணத்திற்கு வந்த அனைவருக்குமே இதே போன்று அரிசுவை உண்டி வழங்கினார். உணவருந்திய தேவர்கள் பல பல ரத்ன ஆபரணங்கள் அணிந்த தங்கள் மனைவிமார்கள், பணியாட்கள் ஆகியவர்கள் சூழ பிறைசூடிய பெருமானை இன்சொற்களால் துதித்து வலம் வந்து வணங்கி பார்வதி கல்யாணத்தை வாயார புகழ்ந்து பேசிய வண்ணம் தங்கள் ஊர் திரும்பினர். முனிவரே, உலகியலுக்கு ஏற்ப முழுவதற் கடவுளான இறைவன் என்னையும் ஸ்ரீமன் நாராயணனையும் வணங்கினார். அது எவ்வாறு இருந்தது தெரியுமா? வாமனாவதாரம் எடுத்த எம்பிரான் சிவன் நாராயணர் கஷ்யபுரி கஷ்யபூமி வரை நமஸ்கரித்தது போன்றிருந்தது காட்சி. நானும் ஸ்ரீஹரியும் சிவபெருமானை மார்போடு அணைத்து தழுவி அசி வணங்கினோம். சிவபெருமானம் பரம்பொருளே என்பதை எண்ணிய ஸ்ரீஹரி உயர்ந்த துதிகளால் துதித்தார். அதன்பின் நானும் ஸ்ரீஹரியும் மகிழ்ச்சி பொங்க இரு கைகூப்பி அவரிடம் விடைபெற்று திருமணத்தை புகழ்ந்த வண்ணம் எங்கள் உலகம் வந்து சேர்ந்தோம். சிவபெருமானும் பார்வதி பிராட்டியுடன் திருக்கையிலையில் ஆனந்தமாக திருவிளையாடல்கள் புரிந்த வண்ணம் இருக்கலானார். சிவகணங்கள் எல்லாம் இத்திருமணத்தால் மகிழ்ந்தனர். மிகுந்த பக்தியோடு சிவனையும் பார்வதி தேவியையும் ஆராதித்தனர். அன்பனே, பரம மங்களமான சிவபார்வதி திருமணம் பற்றி இதுவரை கூறினேன். இந்நிகழ்ச்சி சோகம் தவிர்க்கும் சுருதிப்பொருள், எல்லையற்ற ஆனந்தம் அடிப்பது, செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் பெருக்குவது. சிவனையும் பிராட்டியையும் தூய்மையாக இருந்து ஒரே மனதுடன் இந்நிகழ்ச்சியை கேட்பவனும் பிறருக்கு சொல்பவனும் சிவன் உலகை அடைவர். மங்களங்கள் அனைத்தும் ஒருங்கு கூடி நிற்கும் இவ்வற்புத கதையை இதுவரை கூறினேன். இது தடைகளை தகர்த்தெறிந்து நோய் நொடிகளை விரட்டுவது. இதன் மூலம் விண்ணுலகம் பெறலாம். இவ்வுலகில் போலும் நீண்ட ஆயுளும் புத்திரப்பேரும் பேரன் பேரும் கிட்டும். மன விருப்பங்கள் அனைத்தையும் நல்கும் இவ்வுலக போகமும் அவ்வுலக முக்தியும் பெறலாகும். மங்களமான இந்நிகழ்ச்சியை கேட்க அபமிருத்து என்கிற அகால மரணம் விலகும், அமைதி கிட்டும், தீய சகுனங்களை அழிக்கும், அறிவையும் ஞானத்தையும் அளிக்கும். நலம் விரும்புவோர் சிவபெருமானது விழாக்காலங்களில் முயற்சியும் மகிழ்ச்சியும் கொண்டு இதை நிச்சயம் படிக்க வேண்டும். இது சிவபரம்பரோடே மகிழ்விப்பது. தேவதை பிரதிஷ்டை முதலிய நிகழ்ச்சிகளில் இதை படிக்க வேண்டும், அல்லது தூய்மையுடன் இதை கேட்கவாவது செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இது முற்றிலும் உண்மை, இதில் ஐயமே வேண்டாம். ஸ்ரீ சிவமகாபுராணத்தில் ருத்ர சம்ஹிதையில் மூன்றாவதான பார்வதி கண்டம் முற்றிற்று. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம,
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ரிபுகீதை 15வது சித்த ஜெய உபாயம் உரைக்கும் அத்தியாயம். பரமமதா மோட்சத்தை உடனே நல்கும் பரம்பொருளை மற்றும் உனக்குறைப்ப கேளாய். சர்வமுமே சந்ததமும் பிரம்மாகாரம், சகலமுமே சந்தமதாம் பிரம்மாகாரம். அரியவனே அகிலமென காண்பதெல்லாம் அகண்ட பரிபூரணமாம் பிரம்மாகாரம். பிரிவுறவே ஒரு பொருளும் என்றும் இல்லை, பின்னமென காண்பதெல்லாம் பிரம்மாகாரம். எது எதுவாய் இசைப்பதுவும் பிரம்மாகாரம், எவையவையாய் நினைப்பதுவும் பிரம்மாகாரம். விதிமருவும் மறைவாக்கும் பிரம்மாகாரம், வேதாந்த வாக்கியமும் பிரம்மாகாரம். அதிசயமாம் குருவாக்கும் பிரம்மாகாரம், அகண்ட மகா வாக்கியம் பிரம்மாகாரம். ஸ்திதமருவும் யோகமுமே பிரம்மாகாரம், திகழ்கின்ற ஞானமுமே பிரம்மாகாரம். பிரியமர பேசுவதும் பிரம்மாகாரம், பிரியமதாய் பேசுவதும் பிரம்மாகாரம். சிரவணமே செய்வதுவும் பிரம்மாகாரம், சிந்தனையே செய்வதுவும் பிரம்மாகாரம். ஸ்திரமரமும் தியானமுமே பிரம்மாகாரம், திருடமான சமாதியுமே பிரம்மாகாரம். உரமருவோ நிச்சயமும் பிரம்மாகாரம், உத்தமமாம் ஸ்ரத்தையுமே பிரம்மாகாரம். குரவனருள் உபதேசம் பிரம்மாகாரம், குருவரனை சேவித்தல் பிரம்மாகாரம். பரமபத சாதனமும் பிரம்மாகாரம், பற்றியிடும் சாத்தியமும் பிரம்மாகாரம், திருஷ்யமாம் பொருளவையும் பிரம்மாகாரம், திருக்காகி உள பொருளும் பிரம்மாகாரம், சர்வமுமே சந்ததமும் பிரம்மாகாரம், ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மாகாரம். பிரம்மமலாதன்னியமாய் காண்பதெல்லாம் பீதி தரும் துய நல்கும் மாதலாலே, திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திருக்கேயாக திகழ்கின்ற பிரம்மமென பிரபதாபித்து, சர்வமுமே பிரம்மமெனும் நினைவும் தள்ளி சலியாமல் வெரிதாக இருக்கும் நீட்டை, நிறதிசெய்ய சுக நல்கும் பயத்தை தீர்க்கும் நிச்சயமே அதனால் அந்நிஷ்டை சார்வாய், சகலமுமே தள்ளி வெரிதாக நிற்றல் சகலத்தின் தியாகமென சாற்றலாகும், சகலமென சாற்றியது மனதே யாகும், சலமனதை தள்ளுவதே சகல தியாகம், இகழ் மனதின் தியாகமதே அகங்காராதி யாவற்றின் தியாகமுமா மத்தே மற்றும் நிகில ஜக ஜீவ பர தியாகமாகும் நிதாக அதே நிரதிசையானந்த நல்கும், மனதுடைய தியாகமதே மகத்தாம் வெற்றி, மனதுடைய தியாகமதே மகத்தாம் சித்தி, மனதுடைய தியாகமதே மகத்தாம் இன்பம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் யோகம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் ஞானம், மனதுடைய தியாகமதே மகத்தாம் மோட்சம், மனதுடைய தியாகம் அதே சகல தியாகம், மனதுடைய தியாகம் அதே சித்த தியாகம், சித்தமதே மகத்தான மாயையாகும், சித்தமதே உடல் பொறிகள் உயிருமாகும், சித்தமதே ஜீவனுமாம் ஜெகத்துமாகும், சித்தமதே சம்சார பாசமாகும், சித்தமதே சுத்தி முதல் நூலுமாகும், சித்தமதே விசார முதல் அனைத்துமாகும், சித்தமதே குணதோஷம் அனித்துமாகும், சித்தமதே ஜடம ஜடம் அனித்துமாமே, சித்தமதே மகத்தான பாவமாகும், சித்தமதே மகத்தான மலமுமாகும், சித்தமதே மகத்தான ஆதியாகும், சித்தமதே மகத்தான வியாதியாகும், சித்தமதே மகத்தான பீதியாகும், சித்தமதே மகத்தான பந்தமாகும், சித்தமதே சித்தையெல்லாம் செய்வதாகும், சித்தமதே சகலமுமாய் தெரிவதாமே, சித்தமில காலத்தில் ஜெகஜீவாதி சிறிதுமில்லை அக்துளதே அவையும் உண்டு, புத்திரனே ஆதலினால் சித்தம் தானே புகஜீவ பரஞ்சாலம் அனித்துமாகும், சித்தமதை எவ்விதமும் ஜெயிக்க வேண்டும் சித்த ஜெய மாத்திரமே நிகழ் வெற்றி, இத்துணிஜை சித்தத்தின் ஜெய உபாயம் ஏதென்னில் இனியதனை இயம்ப கேளாய், சித்தமென ஒரு பொருளும் இலகையில்லை சின்மயமாம் பரபிரம்மம் ஒன்றே என்றும், நித்திய பரிபூரணமாய் நிறைத்ததென்னோ நிரந்தரமாம் நிச்சயமே சித்தம் தன்னை, புத்திரனே எளிதாக ஜெயிப்பதற்கு பொறையற்ற உபாயமிதால் சித்தநாசம், சத்தியமாய் சித்திக்கும் சித்தியானால் சகலமுமே சின்மயமாய் பிரகாசிக்கும், சித்தமென ஒரு பொருளை உள்ளதென்று சிறிதேனும் சிந்தித்தால் உடனே சித்தேன், சித்தமதாய் தோற்றியிடும் அதுவே ஜீவ ஜெகபரமாய் தோற்றுமதால் துன்பம் உண்டாம், புத்திரனே ஆதலினால் சித்தம் என்றோ பொருள் என்றும் இல்லையெல்லாம் சித்தே என்னும், இத்திரமாம் உறுதியினால் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய், சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் வெற்றி, சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் சித்தி, சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் யோகம், சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் ஞானம், சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் சுத்தி, சித்த ஜெய மாத்திரமே மகத்தாம் முக்தி, சித்த ஜெய மாத்திரமே துன்ப நீக்கம், சித்த ஜெய மாத்திரமே சிறந்த இன்பம், சித்த ஜெயம் எது வதுவே சித்த தியாகம், சித்தத்தின் தியாகம் அதுவும் சித் சொரூபம், புத்திரனின் நிஜ வடிவோ சித் சுரூபம், புகழ்ச்சித்தா முதலியதும் சித் சுரூபம். சத்தியமாய் சகலமுமே சித் சுரூபம், சந்ததமச்சித் சொருப்போ நானே என்னும் இத்திரமாமுருதியினால் சித்தம் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய். நான் என்றும் சித்தான பிரம்ம வஸ்து நவில் சித்தம் முதலியதும் அந்த நானே. நான் அன்றே அந்நியமாய் அணுவும் இல்லை, நானாவாய் காண்பதெல்லாம் பரமாம் நானே. நான் எங்கும் பூரணமாம் சொருப்பமானோன், நான் என்றும் ஒன்றாத சொருபமானோன். நான் என்றும் ஒன்றான சொருபன் என்றே நழுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய். நான் என்றும் பூதமெல்லாம் இலது நின்றோன், நான் என்றும் பௌதிகம் இலது நின்றோன். நான் என்றும் ஆக்கை முதல் இலது நின்றோன், நான் என்றும் அவஸ்தையெல்லாம் இலது நின்றோன். நான் என்றும் புராதனமாம் பொருளாகின்றோன், நான் என்றும் பூரணமாம் அறிவாகின்றோம். நான் என்றும் பரபிரம்மம் ஆனோன் என்றே நழுவாத உறுதியினால் சித்தம் வெல்வாய். சிதாகாசம் அன்று இதோர் அணுவுமில்லை, சிதாகாசம் எதுவதுவே அனித்துமாகும்.

சிதாகாச மதிங்கோர் அனுபவில்லை, சிதாகாசம் அது தானே யாகுமாகும். சிதாகாசம் மகமென்னும் நிச்சயத்தால் சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தை நிற்பாய். சிதாகாசம் மதுதானே நரருமாகும், சிதாகாசம் மதுதானே சுரருமாகும். சிதாகாசம் மதுதானே அயனுமாகும், சிதாகாசம் மதுதானே ஹரியுமாகும். சிதாகாசம் மதுதானே ஹரனுமாகும், சிதாகாசம் மது சாட்சாத் சிவருமாகும். சிதாகாசம் மதுநான் என்று உறுதி கொண்டே சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய். சிதாகாசம் என்பதுதானே தாமென்னில் சின்னமிலாதெங்கு முள சித்தேயாகும். சிதாகாசம் மதுதானே ஜீவராகும், சிதாகாசம் மதுதானே ஜெகங்களாகும். சிதாகாசம் மதுதானே ஈசனாகும், சிதாகாசம் மதுதானே எல்லாமாகும். சிதாகாசம் மதுநான் என்று உறுதி கொண்டே சித்த ஜெயம் ஜெயித்தென்றும் சித்தாய் நிற்பாய். சத்திய சித் சுககணமாம் சொருபமே நான், சாசுபத மான பர சொருபமே நான். நித்த நிராவரண பர சொருபமே நான், நிரதிசையானந்தகன சொருபமே நான். அத்வைத பூரணமாம் சொருபமே நான், அகிலமுமாம் அகண்டபர சொருபமே நான். உத்தமமாம் பரமான்ம சொருபனான் என்று உறுதியினால் சித்த ஜெயம் உருவாய்மைந்த. ஆன்மாவே இவையாவும் ஐயமில்லை, ஆன்மாவே உள்ள பொருள் ஐயமில்லை. ஆன்மாவே பரமபதம் ஐயமில்லை, ஆன்மாவே பரம்பொருளாம் ஐயமில்லை. ஆன்மாவே நின் சொருபம் ஐயமில்லை, ஆன்மாவே பரஸ்வரூபம் ஐயமில்லை. ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே பூதமெலா மையமில்லை, ஆன்மாவே புவனமெலா மையமில்லை. ஆன்மாவே மனமாதி ஐயமில்லை, ஆன்மாவே மற்றுளதும் ஐயமில்லை. ஆன்மாவே அகிலமுமா மையமில்லை, ஆன்மாவே பரபிரம்மம் மையமில்லை. ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தா. ஆன்மாவே உலகமெல்லாம் படைப்பதாகும், ஆன்மாவே உலகமெல்லாம் பறிப்பதாகும். ஆன்மாவே உலகமெல்லாம் அழிப்பதாகும், ஆன்மாவே அகிலமுமாய் விளங்கலாகும். ஆன்மாவே அணுமிலாத கடமாகும், ஆன்மாவே அத்வைத சொருபமாகும். ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே ஆன்மாவு காசனாகும், ஆன்மாவே ஆன்மாவின் சீடனாகும். ஆன்மாவே ஆன்மாவை அறிவதாகும், ஆன்மாவே ஆன்மாவாயிருப்பதாகும். ஆன்மாவே ஆன்மாவை பறிப்பதாகும், ஆன்மாவே அகண்டபரி பூன்றமாகும். ஆன்மாவே அகமென்னோ நிச்சயத்தை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தார்.

ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே சிரவணாமா மாமாவுக்கே ஆன்மா

ஆன்மாவே மற்றுமுடோராருமாகும். ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே ஜெகஜீவ பருகளாகும், ஆன்மாவே அனைத்திற்கும் அதிதமாகும். ஆன்மாவே அழியாத உண்மையாகும், ஆன்மாவே ஸ்வயஞ்சோதி சுபவமாகும். ஆன்மாவே நித்தியமாம் சுத்தமாகும், ஆன்மாவே நிரதிசையானந்தமாகும். ஆன்மாவே அகிலமுமாம் அதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே துரிய பர சொற்பமாகும், ஆன்மாவே துரியத்தும் அதிதமாகும். ஆன்மாவே விமல பர சொருபமாகும், ஆன்மாவே விபுவான சொருபமாகும். ஆன்மாவே அவிநாச சொருபமாகும், ஆன்மாவே அகடபர சொருபமாகும். ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஆன்மாவே சால உப சாந்தமாகும், ஆன்மாவே சத்திய சித் சுகமுமாகும். ஆன்மாவே அகடபரி பூன்றமாகும், ஆன்மாவே அத்வைத சொருபமாகும். ஆன்மாவே அலதிங்கோர் அனுபவமில்லை, ஆன்மா நீ ஆன்மா நான் ஆன்மா எல்லாம். ஆன்மாவே அகிலமுமா மதுவே நான் என்று அறிந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. நித்திய நான் நிஷ்கலன் நான் நிரஞ்சனன் நான், நிர்மலன் நான் நிகில பரி போன்ற நானே. சத்திய நான் சாந்தனு நான் சனதனன் நான், சகலமு நான் சாஸ்வத சம்பு நானே. சுத்தனு நான் சுககனன் நான் சுதந்தரன் நான், சூக்மன் நான் சுயஞ்சோதி சொருப்பனானே. முக்தனு நான் மோக்ஷனு நான் மோக்ஷகன் நான், மோகமீலா மூதுணர்வா மூர்த்தி நானே. புராதனன் நான் புருஷனு நான் பூரணன் நான், புனிதனு நான் புறையற்ற பொருளு நானே. ஜரமரண சூனியன் நான் சித்கனன் நான், சின்மயன் நான் சிதாகாச சொருப்பனானே. நிராமயன் நான் நிர்குணன் நான் நிரந்தரன் நான், நிருபமன் நான் நிரதிசையானந்தனானே. பரற்பரன் நான் பரசிவன் நான் பரமான்மா நான், பரம்பொருள் நான் பரபிரம்ம சொருப்பும் நானே. பகவனு நான் பரேசனு நான் பரிசுத்தன் நான், பசுபாதம் படைப்பவன் நான் அழிப்போன் நானே. சுககணன் நான் சுகமதனை நல்குவோன் நான், சோர்வில நான் சுயம்புவதாம் சொருப்பும் நானே. நிகிலமும் நான் நிகில ஜெகத் காரணன் நான், நிகிலமிலா நிஷ்கிரிய சொருப்பன் நானே. அகமில நான் ஜரை மரணம் அணுகாதோன் நான், அகண்டமதாம் அத்வைத சொருப்பும் நானே. ஜீவ ஜக பரமான சொருபனானே, ஜீவன் முதல் சிந்துமில சொருபனானே. கேவலமா பரபிரம்ம சொருபனானே, கம்பீரமான பர சொருபனானே. பாவனமாம் பரபிரம்ம சொருபனானே, பரமசிதாகாச பர சொருபனான் என்று ஆவலுடன் அகட பர பிரம்ம ஜானம் அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. ஜெகஜீவ பரங்களன சிறிதுமில்லை, ஜெகஜீவ பரங்களன சிறிதுமில்லை. அகிலமுமே அகடபர பிரம்மரூபம், அகிலமுமே அகடபர பிரம்மரூபம். நிகிலமுமாம் பரபிரம்ம சொருபனானே, நிகிலமுமாம் பரபிரம்ம சொருபனான் என்று அகமுறவே அகடபர பிரம்ம ஜானம் அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்த. கல்போல அசிவற்று களங்கமற்று, கரையற்று கலந்தெங்கும் நிறைந்ததானே. சத்போத சுககணமாம் பிரம்மம் தானே, ஜெகஜீவ பரங்களென காண்பதாலே. எப்போதும் எல்லாமும் பிரம்மம் என்றும், ஏகபரி பூரணமாம் அது நான் என்றும். இப்போதும் தனியுரமாய் செஞ்சிவற்றால் எளிதாக சித்த ஜெயம் இசைவாய் மைந்த. அனந்தத்தின் வித்தான அவித்தை இல்லை, அதன் செயலாம் அகங்கார முதலும் இல்லை. அனைத்துக்கும் காரணமா மாயை இல்லை, அதனுடைய காரியமும் அணுவும் இல்லை. ஜனித ஜக ஜீவ பரம் தானும் இல்லை, சகலமுமே சந்ததமும் பரமி என்றும்.
தனித்த பரானான் என்றும் திருடஞானத்தால் தப்பாது சித்த ஜெயம் சார்பாய் மகிழ்வு தரு ஞானமில்லை ஞேயமில்லை மாற்றியிடும் பந்தமில்லை வீடுமில்லை அகிலமுமே அகடச்சிதாகாசமான அத்வைத பரபிரம்ம சொரூபமேயா இகவரவே எல்லாமாய் நிறைந்து நின்ற ஏக பரிபூரணவ சொருபனான் என்று அகமுறவே அகண்ட பர ஞானம் தன்னை அடைந்ததனால் சித்த ஜெயம் அடைவாய் மைந்தார் சித்தமில்லை சித்தமில்லை சித்தையெல்லாம் சித்தமில்லை சித்தமில்லை சித்தையெல்லாம் சத்தியமே சத்தியமே சங்கையில்லை சம்பு பதம் தன்னானை சங்கையில்லை சித்தது நான் சித்தது நான் சித்தையெல்லாம் சித்தது நான் சித்தது நான் சித்தெல்லாம் என்று இத்திரமாம் திருடபோதம் இசைதிவற்றால் எளிதாக சித்த ஜெயம் இசைவாய் மைந்தார் என கயலாய் மாயையிலை ஈசன் இல்லை என கயலாய் அவித்யிலை ஜீவன் இல்லை என கயலாய் தாமதமாம் பிரகிருதி இல்லை என கயலாய் தங்கியிடும் ஜெகத்தும் இல்லை என கயலாய் பார்க்கும் ஒரு பொருளும் இல்லை என கயலாய் பரபிரம்மம் தானும் இல்லை என கயலாய் எவையும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் என கயலாய் தற்பதமாம் பொருளும் இல்லை என கயலாய் பொம்பதமாம் பொருளும் இல்லை என கயலாய் அசிபதமாம் பொருளும் இல்லை என கயலாய் அகண்டமதாம் பொருளும் இல்லை என கயலாய் வாட்சியமாம் பொருளும் இல்லை என கயலாய் லட்சியமாம் பொருளும் இல்லை என கயலாய் எவையும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் என கயலாய் சத்தான பொருளும் இல்லை என கயலாய் சித்தான பொருளும் இல்லை என கயலாய் சுகமான பொருளும் இல்லை என கயலாய் சுத்தமதாம் பொருளும் இல்லை என கயலாய் துவைதமேனோம் பொருளும் இல்லை என கயலாய் அத்வைத பொருளும் இல்லை என கயலாய் எவையும் இல்லை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் என கயலாய் காண்பதெல்லாம் வித்யேயாம் என கயலாய் காண்பதெல்லாம் அசத்தையாகும் என கயலாய் காண்பதெல்லாம் இந்திரஜாலம் என கயலாய் காண்பதெல்லாம் ரஜ்ஜு சர்ப்பம் என கயலாய் காண்பதெல்லாம் மலடி மைந்தன் என கயலாய் காண்பதெல்லாம் சசவிஷானம் என கயலாய் அணுவும் இலை எல்லாம் நான் என்று இத்திரமாம் உறுதியினால் சித்தம் வெல்வாய் பிரம்மமெலாம் அதுவே நான் என்று வண்ணம் வேதமிலா உணர்வு திருடமாகு மட்டும் பிரம்மமெலாம் பிரம்மமெலாம் பிரம்ம நானே பிரம்மமெலாம் பிரம்மமெலாம் பிரம்மம் நான் என்று ஒருமை தரும் பாவனையே செய்ய வேண்டும் ஓதிய இப்பாவனை தான் உறக்கும் போது சர்வமுமே பிரம்மெனும் அது நான் என்னும் சலனமிலா பரஞானம் சகஜமாகும் ஆதலினால் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகண்டபர பிரம்மம் அது நானே என்றும் சாதகமாம் பாவனையால் சகஜ ஞானம் சாந்ததனால் சித்த ஜெயம் தனையும் சார்வாய் ஓதியவா சித்த ஜெயம் சார்வாயாகில் ஒன்று முனக்கதன் பின்பு செய்வதில்லை ஏதும் உணர் பரமசிவன் என குறைத்த இயல்பாக யாவும் உனக் குறைத்தேன் அன்பால் நீ தாக நினைக்கு இவ்வண்ணம் உறுத்ததெல்லாம் நிச்சயமே வெகு விதமாய் நிகழ்த்தி என்ன சதாவுமகம் பிரம்மெனோ நிச்சயத்தை சற்றேனோ தவிராது சாதிப்பாயேல் அதால் எழுதில் சித்த ஜெயம் அடைந்து நிகழ்த்தால் அகடபர பிரம்ம சுகம் அடைந்து வாழ்வாய் உதார பரிபூரணமாம் சிவன் தன்னானை உரைத்ததிலோர் ஐயமிலை உண்மை சொன்னேன் எவ்விதமாய் காண்பதுவோம் பரமே என்றும் ஏக பரிபூரணவ பரணாம் என்றும் செவ்வியதாம் பாவனையே செய்தவற்றால் சித்த ஜெயம் பெற்றவரே முக்தராவர் இவ்விதமாய் பரசிவனால் இசிக்கப்பட்ட இப்பொருளை உறுதியுடன் ஒரு காலேனும் தவ்வியிடா மனதுடனே கேட்டுணர்ந்தோர் தப்பாது பரபிரம்மம் தாமையாவர் நரசுரராய் திரியக்காய் நகமநாதி நானாவாய் நாடியிலும் நாட்டமெல்லாம்
திருவுருவாய் திகழ்கின்ற தேவ தேவன் திருவுருவே என்று திருட தியானம் செய்தே. இருகுணமும் மிகதமல சத்வமேலாய் இருக்கின்ற சூக்ம மனோவிருத்தி கொண்டே பரமசிவன் பரிபோன்ற சொரூபம் தன்னை பார்த்திடலாம் மற்றொன்றால் பார்க்க ஒண்ணா. ஆதலினால் அறிவுற்று காண்பதெல்லாம் அறிவுருவாம் பரசிவமே அதுவே நாம் என்று ஏதமிலா தியானத்தால் சூக்மமான ஹிருதயத்தின் விருத்தியினால் சிவம் கண்டோரே. பீதி செய்யும் சித்தத்தை ஜெயித்த போதும் பெரிதான பிரம்ம சுகம் பெறுவர் என்றே. சீதளமாம் ரிபுமுனிவன் நிதகனுக்கு சித்த ஜெய உபாயத்தை செப்பினானால் சித்த மூலம் செறிந்த ஜெகம் பல ஜீவரீசரும் சிற்பரமேஜெனும் அஸ்தமின்றிய அப்பரோ நானெனும் அச்சலமாய்ப்பே.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: வள்ளலை இருத்தி மரபுடி அர்ச்சனையாத்தி மரபு படிப்படி அர்ச்சனை பண்ணார். என்ன மரபு சொன்னா, ஆகமப்படி சுபூஜை செய்தார். அன்னவன் அருளால் பெச்சனன் இமையோர் அபியலாம் சுமந்திடம் ஆற்றல். அப்புறம் அவனுடைய ஆற்றல்னால, அவனுடைய அருளினால ஹவிசை தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைத்தது சொன்னான். அதாவது இந்த ஹவிசு எப்படின்னா, தேவர்களுக்கு கொடுக்கின்ற ஹவிசு, பிதர்களுக்கு கொடுக்கின்ற ஹவிசுன்னு ரெண்டு இதாக இருக்கு. ரெண்டு ஹவிசா, ரெண்டு சாதம்தான். ஆனால் கொடுக்குற விதம் வேற. கவ்யம் ஹவ்யம் என தமிழ் சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. அதாவது ஹவ்யம் சொன்னால் அது தேவர்களுக்கு, கவ்யம் சொன்னால் அது பிதர்களுக்கு. அந்த கைப்ப அந்த போயிச்சு அந்த சொற்க பரம் பரிபாஷெல்லாம் அந்த காலத்தில் சொன்ன. யோ, அவன் வீட்டு ஹவ்ய கவ்யமே இப்போ கிடையாது. அவங்க வீட்டுக்கும் எனக்கும் ஹவ்யம் கவ்யம் உறவே கிடையாது. அப்படின்னா என்ன, எந்த விதமான பிதிர்க்கு சம்பந்தமான எந்த உறவும் கிடையாது. ஆனால் ஹவ்யம்னா தேவர்கள் கொடுக்கக்கூடிய பேர், பிதிர்கள் கவ்யம் என்று பெயர். அன்னையே கவ்ய வாகன சிராத்தத்தில் கொடுக்கும்போது ஹவ்யம் சொல்ல கிடையாது. அக்னையே கவ்ய வாகனாய சுதானமாக கவ்யம் என்றுதான் சொல்லுது. இப்படி ஹவ்யம் கவ்யம் இந்த மாதிரியான முறையில் கொடுக்குற இந்த ஹவிசெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி அவன் கிடைக்கிறது. அன்னவன் அருளால் பெச்சனன் இமையோர் அபியதாம் சுமந்திடம் ஆற்றல். தமையன்மார் மூவர் சுமக்கல் ஆற்றாறு தளர் உறும் அபியலாம் தானே கமைவுறப் பொறுக்கும் மருகை பெற்று இமையோர் குலாற்றுணர் கலந்தனன் கனதோ. அண்ணம்மாரால கொடுக்க முடியாமல் போனேன், அவரால் முடியாமல் போன இந்த ஹவிசலன் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எடுத்துட்டு போய் யாராருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுக்கணும். அதாவது போஸ்ட் கார்டு சொன்ன போஸ்ட் கார்டே போச்சு, முக்கால் நான் கார்டு கிடைக்கல அவனுக்கு. ஆமாம், லெட்டர் போடுறது எங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு வந்து செத்து போறேன்னு தெரியல. முக்கால் நான் கார்டு கிடைக்கல உனக்கு. ஆமாம், கார்டு எழுதி போடுவாங்க. அதுக்கு வேணும் என்னென்னா தந்தி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ அதெல்லாம் கிடைச்சி அதில் அக்னிக்கு எப்படின்னா தந்தி கொடுக்குற மாதிரி உடனே அங்கே போய் சேர்ந்துடும். இப்போ தந்தியை போய் எடுத்தாச்சு, தந்தி எடுத்தாச்சு. தந்தி உடனேயாக போகிற தன்மை போய் இப்போ அதையே எடுத்தாச்சு. வேண்டாம், நீ கொடுத்ததெல்லாம் போகிறோம் நிப்பாட்டான். அந்த அக்னி பவானுக்கு அதுதான். அக்னி பவானுக்கு என்னென்னா, நாம் கொடுக்குற ஹவிசம் உடனே தேவையில் கொண்டு சார். அதனால தான் ஹோமத்துக்கு பலன் கூடாது ஆனால் சொல்லணும். இப்போ அந்த தமையன்மான் மூவருக்கும் சுமக்கலாற்றாடு தலைவுறன் அவியலாம் தானே கமைவுறப் பொறுக்கும் மதுகை பெற்று இமையோர் குழாத்தினுள் கலந்தனன் கணரோ. அவட கொண்டு இமையோரில் அவன் கறந்து விட்டான். இமய வில்வாங்கி குரிசை முந்திருத்த எந்தை வன்னீசனை அண்மி அமையோருன் அன்பால் வழிபடப் பெற்றோர் அறம் சீரல் எய்து வீடடைவார். அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த சகோதர தீர்த்தம். இந்த சகோதரத்துல இமய வில்வாங்கி, இமய மேருவை வில்லாக வளைத்தான் அல்லவா, வளைத்தான், குருசை மூன்று இருத்த திரிபுரத்தை அரித்தான், மூன்றை அரித்தான் அல்லவா, அப்படி மேருவை வில்லை வாங்கி திரிபுரத்தை எரித்த எந்தை வன்னீசனை, இந்த சுவாமி பேர் வன்னீசன் பெயர், அந்த வன்னீசனை அடைஞ்சு அமைவரும் அனென்பால் வழிபடப் பெற்றோ அருண் சிரல் எய்து வீடடைவார், அவரை ஆணவமலன் நீங்கி வீட்டை அடைவார்கள் என்று இந்த சகோதர சீர்த்தத்துக்கு அந்த பெருமையை சொல்கிறார். விளம்பு வன்னீசன் தனக்கு மேல், இந்த வன்னீசர் தீர்த்தருக்க இருக்கு மேக்பாகம் விழை தரும் சவுனகேஸ்வரத்தின் சவுனகேஸ்வரன்னு ஒரு தீர்த்தம், அதில் கலங்கனி விழற்ப விளங்கிழன் திணைக்கும் கடமின தடிகளை நிறுத்தி வளம்பயில் காதற் சவுனக முனைவன் மரபடி அருச்சனையாற்றி உடம்பையில் மலநோய் தவிர்த்து பேரிந்த வீடு வெற்றி சவுனக முனிவர். சவுனக முனிவர் இதுக்கு தென்பாக்கில் அவர் ஒரு சூரமானை ஸ்தாபித்து விழைதரும் சவுனகேஸ்வரத்தில் கலங்கனி விழற்ப விளங்கிழந்து இமைக்கும் கடமிழற்ற களத்தில் விஷத்தை வைத்திருவானவனுக்கான அவனுடைய அடிகளை நிறுத்தி வளம்புயிர் காதல் சவுனக முனிவன், தன்னுடைய அன்பினாலே சவுனக முனிவர் மரபுடி அர்ச்சனையாச்சு தான் சொல்லிகிட்டே இருக்கார். மரபுபடி சம்பிரதாய அர்ச்சனை ஆற்றி என்ன உளம்பயில் மலநோய் தவிர்த்து நம்முடைய ஆணவமல நோய் ஆணவன் கண்மம் மாயினால் நீங்கி பேரின்ப வீடு வைத்தார் அடைந்தார் என்று சொல்லி இந்த வரலாற்றை இந்த அளவு இருக்கும் சிறு சின்ன பதிய சின்ன படம் அதனால் முடிஞ்சது. இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறாருன்னா இன்பமோ துன்பமோ இறைவன் வழிகாட்டால் நிச்சயமாக அடையலாம், அவன் வழிதான் அதை அனுபவிக்க முடியும். அதாவது எல்லா போகமும் இருக்கும், அனுபவிக்க முடியாது, இருப்பான் சகலமான வசதிகளோடு உட்கார்ந்துருப்பான், ஒரு சாலம் ஆட முடியாது, அவனால் பார்த்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். ஏன்னா அவன் கொடுத்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஒன்றும் இல்லாத சுகபோகத்தில் இருப்பான், இவன் சொந்த கார் இருப்போம், 10 லட்சத்தில் கார் வாங்கி நிப்பாட்டி இருப்பான், இவன் போக முடியாது, டிரைவர் வரமாட்டான், இவன் வேணுங்கிறத டிரைவர் வரமாட்டான், அவனுக்கு தெரியும் எஜமானுக்கு இன்னைக்கு நாளைக்கு மதுரைக்கு போனான் அவருக்கு தெரியும், அவன் வரமாட்டான் லீவ் போடு, இவர் எப்படி போவார், வரவில்லை பஸ்லாம் ஏறி போகணும், கார் நிற்கி 10 லட்சம் கார் வீட்டு வாத நிற்கி என்ன பண்ண, அவருக்கு பஸ்லாம் ஏறி இடிச்சுட்டே போகணும். அதனால் போகம் இருந்தாலும் அனுபவிப்பதற்குங்கிறான ஒரு இது வேணும், அது இருக்கணும், அது அவன்தான் கொடுக்கணும், வேறு ஆரோனும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த இன்பமும் வீடும் இன்பத்தை சின்மத்தை கொடுப்பதாக இருந்தாலும் போகத்தை கொடுப்பதாக இருந்தாலும் வீட்டை கொடுப்பதாக இருந்தாலும் அவன்தான் கொடுக்கணும், அவன் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு வேலை தனியாக செய்திருக்கணும். சில பேர் இருக்கான் அவனுக்கு காரு இருக்காது ஒன்றும் இருக்காது, வந்து ஏ ஏற்பா போவோம் ஆம்பான், அவன் முன் சீட்டை காட்டுப்பான், முன் சீட்டு கொண்டு ஜாமம் போனால் போவான், அவன் இடத்த போய் இறங்கி போயிடுவான். அது யோகம், சில பேருக்கு அப்படி ஒரு யோகம், ஆ என்ன செய்கிறது பசிக்கிறேன்னுமா, ஏ என்ன இங்கே நீங்கள் வா போவோம் போவோம் ஹோட்டலுக்கு போவோம்மா, ஒரு ராஜ்பவன் போவோம்மா, நல்லா சாப்பிடுவோம் டிஃபன்லாம் சாப்பிடும், சரி என்ன என்ன சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க வீட்டு வந்துடும் காரியம் முடிஞ்சுவோம், இவன் மடியில் துட்டை வச்சுட்டு பசி சாப்பிட முடியாது, ஒன்றும் இறங்காது என்ன செய்ய, அதனால் போகத்தை அவன்தான் ஊட்டணும். அதுதான் இந்த வளர்ச்சியின் வரலாறு. அதே மாதிரி வலிமையும் அவன் கொடுத்தா நிச்சயமாக கிடைக்கும் சொல்லுதான். இந்த பலனத்தினுடைய நமக்கு கிடைத்த உண்மை என்று கருதி நாம் அமைதி பெறுவோமாக என்று கூறி இதை கொஞ்சம் இந்த கீதையை கொஞ்சம் பார்ப்போம். சிவகீதை இன்னொன்று அதாவது கைவல்யம் ஒரு முக்தி, முக்தியில கைவல்யம் என்னன்னா கம்ப்ளீட்டா ஒன்று வச்சுக்கிடப்படார், எந்த விதமான தொடர்பும் அவனுக்கு இருக்கார். அது கைவல்யம் கடைசி முக்தி. சாரோக சாரூப சாமித்ய சாயுஜ அப்படின்னு நாலு விதம் முக்தி இருக்கு. அஞ்சாவது இந்த கைவல்யம். இந்த கைவல்ய புத்தி இந்த கீதையினால கிடைக்கும். இந்த கீதையினுடைய பலன் முதலே சொல்றார். அடுத்து சுவாமி வைத்தியநாதன் இல்லையா? ஆமாம். அதை வேற என்ன சொன்னார்? அத்யவோதீபத்த பிரசமோ தைவியோ பிஷக்கு. பிஷக்குனா வைத்தியன், ஸ்ரீருத்தத்தில் வரும் வைத்தியநாதன். அதனால் நமக்கு வைத்தியநாதன் சிவருமான் தான். எந்த நோயை தீர்க்கணும்னு, உடலில் உள்ள நோய் மாத்திரம் இல்லை, மத நோயும் தீர்க்கக்கூடியவன். அதனால் வைத்தியநாதன் என்று பெயர். அதைத்தான் முதல் ஸ்லோகத்தில் என்ன, அதாத சம்பிரபக்ஷாமி சுத்த கைவல்ய முக்திதம் அனுகிரகான் மகேஷஸ்ய பவதுக்கஸ்ய பேஷஜம். சுத்த கைவல்ய முக்திதம், கைவல்ய முக்தியை கொடுக்கக்கூடியவன் பவதுக்க பேஷஜம். பவம் என்றால் உலகம், இந்த சம்சார உலகத்தினுடைய துக்கத்தை போக்கக்கூடியவன். பேஷஜம் வைத்தியன். அவன் யாரு? அனுகிரகான் மகேஷஸ்ய, அந்த மகேஸ்வரன் தான் அவன். முக்தியை கொடுக்கக்கூடிய போர்ட்போலியோ அவனுக்கு தான் இருக்கு, வேறு ஆத்தையும் கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காது. அதில் முக்தியை அவன்தான் கொடுக்கணும். அதோட கீதையிலேயே சுவாமி எல்லாம் சொல்லி படக்கரையெல்லாம் சொல்கிறார். பகவத்கீதை அவனை சரணடை தமேவ சரணங்கச்ச. என்ன சரணடைன்னு சொல்லலை, நீங்கள் அப்படிதான் சொல்லிட்டு அடையினாலும் அங்கே ஸ்லோகம் அப்படி இல்லை. தமேவ சரண, அவனையே சரணடை. அவன் யார்? சிவபெருமான். ஈஸ்வரன் என்கிற சப்தத்துக்கு அவன் தான் உரியவன். அப்படி அந்த மகேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு. அதாத சம்பிரபக்ஷன், அசஹ என்றாவது பாஷ்யத்தில் பூரா சம்ஸ்கிருத பாஷ்யத்தில் பூரா தொடங்குறது அசஹ அனுசாரவான். அதஹனா பிறகு, பிரம்மசுத்தத்தில் முதல்ல அதஹான்னு, அதெல்லாம் விவகாரம். இந்த அதஹான் பொடான்னு சொல்லிட்டு போயிருந்தா விவகாரம் இருந்திருக்காரு. அசஹ பிறகு ஆரம்பிச்சிடும். எதன் பிறகு கண்டை வந்தாச்சு? எதன் பிறகு அவனை சொல்லுவான், இவனை சொல்லுவான், இவனை சொல்லுவான். ஆஹா, இதுக்கு பிறகுதான் அது சொல்லியிருக்கோமா? இல்லை, இதுக்கு பிறகுதான் அது சொல்லியிருக்கு. எல்லாரும் சண்டை போட்டு அதாக அதன் பிறகுதான். பிறகு எதன் பிறகு என்பதற்கு வியாட்சியான கிட்டாக்கலாம். அவாவா சௌரியம் போல எல்லாம் சொல்லியிருக்கான். அதான் அதாத சம்பிரபக்ஷாமி, பிறகு நான் சொல்லுவதின் பிறகு சொல்லுகிறேன். என்னன்னா சுத்த கைவல்யத்தை கொடுக்கக்கூடியது, பவ துக்கத்தை போக்கக்கூடியவர், வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவன், அனுகிரகஸ்த மகேஷஸ்ய, அவனுடைய அனுகிரகத்தினாலேயே நமக்கு கிடைக்கும். அடுத்த என்ன, ந கர்மணாம் நானுஷ்டார் நைர்தனதானைஸ்தபாசிதான் கைவல்யலபதே மர்த்தஹ கிஞ்சி ஞானேன கேவலம். அதாவது கர்மானுஷ்டானங்களால் எல்லாம் அடைஞ்சிடலாம்னு சொல்லிய, அது முடியாதுப்பா. அப்போ எல்லாம் செஞ்சானா மனோண்டமா? அப்படி இல்லை. அதாவது இதுவே பலன் கொடுக்கும்னு நீ நினைக்கிற கர்மானுஷ்டானங்கள் நம்ம சித்த சுத்திக்காக ஏற்பட்டவர்கள். அதான் கிரியனும் அவையாவும் ஞானம் கிடைத்திருக்கு நிமித்தந்தான். அதுலேயே சில மூழ்கி கிடக்கும் கர்மாவிலே. அது இன்னைக்கு அந்த ஆற்றுல போய் குளித்தேன், இன்னைக்கு இந்த குளத்தில் குளித்தேன், அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அன்னைக்கு அந்த விரதம் இருந்தேன், இன்னைக்கு விரதம் இருந்தேன், இதுலயே நேரத்தை போயிட்டு காண்டவர. இதை கல்வாங்க ஃபைனல் எது அதை பற்றி சிந்தனை கிடையாது. அப்படியே போயிடு, அப்படி இருக்கக்கூடாது. அந்த அந்த அனுஷ்டானங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நமக்கு பரந்து வராது. ந கர்மணா ந அனுஷ்டானைஹி ந தானைஹி. தானம் கொடுக்கறது இப்படிலாம் கொடுக்கூடாங்கிறா கொடுக்கலாம், அதுக்கு பலரையும் போகத்தை தான் கொடுக்கும், ஞானத்தை கொடுக்காது. தானங்கள் வந்து அதற்கு என்ன பலன் என்றால் மீண்டும் நம்மளது போகத்தை ஆட்சி விடுதான். பொன் விலங்கு ஆனால் சொல்கிறாங்கன்னா, அதாவது புண்ணியம் பாவம், பாவம் செய்தால் கஷ்டம், புண்ணியம் செய்தால் சுகம், புண்ணியமே செய்துட்டு போம்னா இப்படி இந்த பூமியில் வந்து நீ அனுபவிச்சுட்டே இருக்கணும். இதனுடைய நோக்கம் என்னன்னா இறைவன் அடிசேரன் நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது சிவபெருமானுடைய நட திருவடி நடை தான். அதுக்கு என்ன வழிங்கிறது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ந தானை தபசாபிவான் கைவல்யல்லபதே மர்த்திய. அப்படின்னா முத்து எதனால் கிடைக்கும், கைவல்யம் லபதே மர்த்திய, கைவல்யத்தினால்தான் முத்து கிடைக்கும். கிந்து ஞானேன கேவலம், ஞானத்தினால்தான் உனக்கு முத்தி கிடைக்கும். வேதத்தில் ஒரு இருக்கு, எல்லாரும் இப்போ சொல்கிறாத, ந கர்மணான பிரஜயாதனேன தியாகேனை அமுதத்தமானசம் பரேன நகிதங்குகாயான். ஒரு சன்னியாசிகளுக்கு வந்தாச்சுன்னா உடனே பூர்ணகர்மம் கொடுப்பா. பூர்ணகர்மம் இருக்க ந கர்மணான பிரஜயாதனேன தியாகேனையமுதத்தம, அது பொருள் தெரிஞ்சால் இது சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ந கர்மணா கர்மத்தினால இல்லை, ந கர்மணா ந பிரஜயா பிரஜையினாலே இல்லை, நல்ல சந்தானத்தினால முக்தியா கிடையாது. ந பிரஜயா ந தனேன தனத்தினால உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ந கர்மணா ந பிரஜாதனேன தியாகே நைக, தியாகத்தினால அமிர்தத்வம் ஆனசகு, அமிர்தத்வம் எப்போ கிடைக்குன்னா தியாகத்தினால தான் கிடைக்கும். அதுக்கு நீ சாமியா இருக்கே நஞ்சமன்னா, இவர் தியாகம் பண்ணிட்டா வந்திருக்காரு, இவர் இன்னைக்கு எத்தனை பாரபூஜை வந்து கணக்கு போடுறது வந்து உட்காந்துருக்காரு. ஆமாம் ஆமாம், டார்ஜெட் என்னையா தூத்துக்குடியில் தூத்தி டார்ஜெட் என்று 1000 பாதபூஜை எவ்வளோ வந்திருக்கு, 900, 100 முடித்தா தான் தூரம் விட்டு போனோம். எப்படி அப்படி ஆட்ட, அதனால் அவர் டார்ஜெட் போட்டு வந்திருக்கிறவருக்கு தியாகமும் கிடையாது. தனேன தான், நான் தனேன இல்லை தனேன. அதனால் 500 கோடி எடுத்திருக்காரு. ஊ, நீங்கள் என்ன இருக்கா உங்கள் இருக்கா, நம்ம சைவ மடத்தில் எங்கேயாவதுக்கு 5 கோடி எடுத்துருப்பாரன், திருவாவளை தர்மபுரம் 5 கோடி இருக்குமா சந்தேகம் தான், 500 கோடி எடுத்துருக்காரு. அவரை பார்த்து கவர்மெண்ட் பயப்படுது. காரணம் என்னென்னா, காஞ்சி சங்கராச்சாரியா எல்லா மந்திரிலும் போய் கீழே விடுறான்னா சும்மா இவ்வளோதான் சுற்று அங்கே இருக்குது, ஒரு கவர்மெண்டுடைய பட்ஜெட் அவர்கிட்ட இருக்குது. ஆமாம், அதனால பயப்படுவான், என்ன வேணும் செய்வார், சங்கராமனை பண்ண மாதிரி என்னம்மா பண்ணிடுவாருன்னு பயப்படுவான், அதனால தான் கவி விடுவான். ஆமாம், இல்லைன்னா எங்கள் ஆள் விட சொல்லுங்க பாப்போம் பாப்போம், ஜாமட்டம் அதை வேறு போயிடுவான் என்னடா. அதேனா அண்ணம்மா, ந கர்மணான பிரஜயாதனேன தியாகேனை அமர் சத்தமாசன சுகு, தியாகத்தினால அமரம் கிடைக்கும் சொல்ல. அதே தான் இங்கே ந கர்மணா ந அனுஷ்டான ந தானைஹி ந தபசாபிவா கைவல்லம் லபதே மர்த்தஹ கிந்து ஞானேன கேவலம். ஞானம் கேவலம் சொன்னால் தனி, அந்த ஞானத்தினால் மாத்திரமே கைவல்யம் கிடைக்கும், முத்தி கிடைக்கும். நக்கன்மான பிரஜாதனேன, அத ஸ்வேதாசுர உபநிஷத்து கூட எதிர்த்து காட்டுறார். விஸ்வசைகம் வரிவேஷ்டிதாரன் ஈசந்தம் ஞாத்மா அமிர்தா பவந்தி. விஸ்வத்தை வியாபித்தவன் ஏகனம் ஆகிய ஈசனை அறிந்து அமிர்தமாகின்றனர். அவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான். ஆமாம், விஸ்வம் உலகத்தில் கூறாமல் வியாபித்திருப்பவர் என்று சொல்லுபவர் பரமேஸ்வரன் தான். அதனால் அதை அறிபவர்கள் அமிர்தத்தை அடைவார்கள் என்று சொல்லி அடுத்து அதே உதாரணம் சொல்கிறார். சிவ ஏகோத்யேயா சிவங்கர சர்வதன்மான் மரித்தேஜ மாமேகம் சரணம் விரஜ. அதாவது சிவம் ஒருவனே, அவனை தியானம் பண்ணேன் சொல்கிறார். அப்படி இந்த கீதையினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக அடை சிஞான சித்தியாருங்க உதாரணமாக சொல்லியிருக்காரு. ஞானத்தால் வீடன்றைய நான்முறைகள் புராணம் நல்ல வாகவம் சொல்ல வரலாம். இப்போ அப்படி சிந்திச்ச அந்த படலத்தினுடைய உண்மைதான், ஞானம் ஒன்றினால்தான் கிடைக்கும். ஊனத்தால் என்கடவர் அஞ்ஞானத்தால் ஒருவருதான் பந்தம் உயர் மெஞ்ஞானந்தான் ஆனந்த விஞ்ஞானத்தால் அதுபோல அலர் கதிர்மன் இருபோல் அஞ்ஞானம் விட பந்த மறுமுத்தியாகும். ஈனத்தார் ஞானங்களெல்லாம் ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பார். அவர் சிவபெருமானுடைய அடியிலை அடைவது தான் ஞானம், சிவஞானம். அதுதான் அப்படி இந்த சிவகீதையில் இந்த இரண்டு சுலகங்களை சும்மா முதல்ல ஆரம்பம் பண்ணி கீறி வைப்போம். நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம், மற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த புராணத்தையும் கீதையும் சிந்தித்த வாய்ப்படித்தவங்கள் அனைவருக்கும் என நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த அளவில் என சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதே மங்களம் சாஸ்வதம் சம்பு மங்களம் மிருத்யசோதன மங்களம் மேலாட்சோ மங்களம் சோமசுந்தரம் சிவம் பூயா சிவம் பூயா சிவம் பூயா சிவாஜ்யா வான்மிகள் வழாது பெய்க மறிவளன் சுரக்க மன்னன் கோர்முறை அரசோ செய்க குறைவிதார்கள் வாழ நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி மகாதேவ.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: பவளமாலி வரையில் நிலவெறிப்பது போர் பவளமாலி வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமா கழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம், கடவுளை நினைந்து

உத்தமன் உமையாளோடு உயிர்தோறும் ஒழித்து நின்றர் அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தகவி ஆக்ரவாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுபேரே பெருந்துறை வந்திருந்தான் நல்ல பிரியமுடவாத ஊர் அமைச்சன் வந்தான் குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் செம்பொன் அடியில் வைத்தான் மருந்துருவாம் ஐந்தெடுத்தை உபதேசித்தான் வரம்பிலா சிவஞானம் வடிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடியை சரத்தில் வைப்பார் சேர்த்து வைத்தான் அவனடியை சரத்தில் வைப்பாம் திருச்சிற்றம்பலம்.

பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்ற ஞான பூசையிலே திருவாத ஊரடிகளாகிய மாணிக்கவா சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே பரமாச்சாரியராக எழுந்தருளியிருந்த சிவபெருமானை கண்டு அவனுடைய திருவருளையை நிரம்ப பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். திருவருளானது அளவில்லாமல் இருப்பது. அந்த அளவில்லாத திருவருளை உயிர்கள் எல்லாரும் பெற வேண்டும் என்று சுவாமி எண்ணுவார். ஆனால் உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் அந்த திருவருளை பெறுவதற்கான பக்குவம் இருக்காது. சில உயிர்கள் பெறும், பல உயிர்கள் பெறார். திருவருளை பெற வேண்டும் என்கிற எண்ணம், அந்த திருவருளை பெறுவதற்கு பக்குவமான தகுதி உள்ள ஒரு அருளாளர் திருவருளை அள்ளி கொடுத்து அதன் மூலமாக பக்குவம் இல்லாதவர்களும் அருள் பெற முடியாத பண்ணுதல், அது சுவாமியுடைய எல்லை இல்லாத கருணை. சுவாமியினுடைய எல்லை இல்லாத கருணை. எல்லாரும் திருவருளை பெற வேண்டும் என்று சுவாமி எண்ணுவார். ஒரு தந்தையானவன் தன்னுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 5 பிள்ளை இருக்குன்னா எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும் எண்ணுவான். அதே போல சௌருமானுடைய பிள்ளைகளாகிய உயிர்கள் எல்லாரும் திருவருளை பரவணும் என்று சுவாமி எண்ணுகிறார். ஆனா பிள்ளைகள் கேட்கவில்லையானால், தந்தையினுடைய வார்த்தையை கேட்கவில்லையானால் தந்தையினுடைய அந்த உபகாரத்தை பெற முடியாது. அதே போல உயிர்கள் பக்குவம் தனித்தனியாக இருப்பதனாலே பக்குவம் உள்ள உயிர்கள் பெறுகிறது, பக்குவம் இல்லாத உயிர்கள் பெறாமல் போய்விடுகிறது. மனித வாழ்விலே பெற வேண்டியது திருவருளை தவிர மற்றையெல்லாம் அற்ப பலன்கள். அந்த அற்ப பலன்கள் சாமானியர்களுக்கு கிடைக்கிறது, சண்டாளர்களுக்கும் கிடைக்கிறது. ஒரு பெரிய பெருசல்ல இந்த உலக வாழ்வுங்கிறது, ஒரு பெரிய பெருசல்ல. தேவலோக வாழ்வே சிவனடியார்களுக்கு பெருசல்ல, தேவலோக வாழ்வே. தேவலோக வாழ்வு இருக்குதே, பிரம்மபதம், இந்திரபதம், விஷ்ணுபதம் முதலான வாழ்வே சிவனடியார்களுக்கு. அது திருவிளையாடுபுறம் சொல்றாரு, சிவனடியார்கள் மெய்யடியார்கள் சிவருமானுடைய மெய்யடியார்கள் வெறுத்து தள்ளிய குப்பை நீ வச்சிருக்கிற செல்வங்கிறார். யார? தேவேந்திரன். அதனாலே சிவபோகமாகிய பேரின்பப் பெருவாழ்வை உயிர்கள் பெறுவதற்கு தகுதியுள்ள ஒரு அருளாளருக்கு அந்த திருவருளை வாரி கொடுத்து, அந்த திருவருளை அந்த தகுதி இல்லாதவர்களும் ஒரு காலத்தில் பெரும்படியாக செய்தல் சௌருமான. அதனால்தான் ஞானசம்பந்தர் முதலான அருளாளர்களுக்கு திருவருளை வாரி கொடுத்து அவர்கள் மூலமாக எத்தனையோ காலத்துக்கு அவர்கள் பாடவில்லைன்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே தெரியாது. அவர்கள் திருவருளை பெற்றதோடு சிவபெருமான் கலந்து விட்டார்களே, ஆனால் மற்ற உயிர்களுக்கு அவங்களை பத்தி தெரியாது. யாரை பத்தி? சிவபெருமான பத்தி தெரியாது. பால் குடிச்ச உடனே ஞானம் வந்துருச்சு. மாணிக்க வாசகர் சிவபெருமான கண்ட உடனே திருவருள் நிறைய பொங்கி வழிந்தது. பொங்கி வழிந்ததுதான் திருவாசகர். அப்பொழுதே சிவபெருமானோடு அவர் போகிறதுக்கு தகுதி எல்லாம் வந்தது. தித்திக்கும் அணிவார்த்தை இன்னஞ்சொன்னால் திருச்செவியில் அருந்தவும், கை செம்பொனெல்லாம் பத்திப்பேர் அன்பளித்து கவர்ந்து வேண்டும், பணிகொடு பாண்டியனைவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும், புத்தை வாது முடித்திடவும் திருவுள்ள முன்னமைதி, எத்தி தொண்டரை கருமம் செய்து உண்டு இங்கே இருத்தி என ஒரு கரந்தால் அடியக்கூடும் என்பது திருவிளையாட புராணம். அதனாலே சில காலம் இங்கே இருந்து விட்டு தில்லைக்கு வா என்று சொன்னார். அதனாலே அவர் இருந்து திருவாசகத்தை பாடி இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருவாசகத்தின் மூலமாக அருள் பெற்ற அடிகார்கள் ஆன்மாக்கள் எண்ணில்லாதவர்கள் இன்னும் எத்தனையோ காலத்துக்கு பெறப்போகிறார். இன்னும் எத்தனையோ காலத்துக்கு திருவாசகத்தின் மூலமாக அருளை பெறப்போகிறார். உயிர்கள் எப்படிப்பட்டதென்றால் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் என்றால் எதை சேருகிறதோ அதனுடைய தன்மையை கொடுக்கும். மேகம் பொழிகிறது, நல்ல சுத்த நீராக பொழிகிறது, வெண்மையாக பொழிகிறது. அந்த நீரானது ஒரு சிவப்பு நிலத்திலே
விழுந்தால் அந்த தண்ணீர் சிவப்பாக இருக்கும். நல்ல மணற்பாங்கான நிலத்தில் குளத்தில் விழுந்தால் தூய்மையாக உண்மையாக நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும், மாந்தர்க்கு இனத்தை இயல்பதாகும் அறிவு என்பது திருக்குறள். அதனாலே உயிர்கள் சேர்ந்ததன் வண்ணமாக இருப்பது, பாசத்தோடு சேர்ந்து பாசமாகும், பதியோடு சேர்ந்து பதியாகும். அது எது போல வந்தால் கண்ணானது ஒளியோடு சேர்ந்து ஒளியாகவும் இருளோடு சேர்ந்து இருளாகவும் இருப்பது போல, கண் ஒளியோடு சேர்ந்து இருக்கிறது இப்ப ஒளியாக இருக்கிறது, இருளோடு சேர்ந்தால் ரொம்ப கட்டிக்காரனு கூட இருட்டுல கண்ணு தெரியாது, ரொம்ப கட்டிக்காரன் கூட இருட்டுல ரொம்ப கட்டிக்காரன்பா இருட்டுல என்ன தெரியும், இருளிலே கண் இருளாக இருக்கும், ஒளியிலே கண் ஒளியாக இருக்கும். அதுபோல பதியோடு சேர்ந்தா பதியாக இருக்கும், பாசத்தோடு சேர்ந்தா பாசமாக இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் என்பது சித்தாந்தத்திலே ஒரு முக்கியமான வாக்கியம். அதனால உயிர்கள் எல்லாமே சிவபெருமானுடைய பிள்ளைகள், உயிர்கள் எல்லாமே சிவபெருமானுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் புலன்களாகிய வேடர்களோடு சேரும், புலன்களாகிய மெய்வாய்கள் மூக்குச் செவி ஆகிய இதுகள் எல்லாம் புலன்கள்னு வேறு. ஆனா இந்த புலன்கள் எல்லாம் நம்மை சிவநெறியிலே உயர்ந்த நெறியிலே செல்ல விடாமல் தடுப்பது இந்த புலன்கள். அது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஒரு பொய் நெறிக்கு விளங்குகின்றேன் விடுதி கண்டாய், மாறி நின்றென்னை மயக்கிடு வஞ்ச புலனைந்து வழி கிடைத்த ஊரே என்பதெல்லாம் திருவாசகம். அதனாலே புலன்களோடு சேர்ந்து சிவத்தை நினையாது, சிவத்தை மறந்து, சிவத்தை நினையாது மாத்திரம் இல்லை சிவத்தை மறந்து, புலன்கள் சொன்னபடி கேட்டு அற்ப வாழ்வையே பெரிய வாழ்வாக எண்ணி உலகத்திலே பிறப்பதும் இறப்பதும் துன்பத்தடைவதும் இன்பத்தடைவதுமாக போய்கொண்டிருப்பது உயிர்கள். அதை சிவஞான போது எட்டாம் சூத்திரத்திலே இதை ஒரு உருவகம் பண்ணினார். இந்த ஐம்புலன்களும் எடர்களைப் போலன்னார். ஐம்புலன்களோடு உயிர் சேர்ந்து இருக்கிறது. உயிருக்கு தனக்குன்னு அறிவு கிடையாது, சொந்த அறிவு கிடையாது, உயிருக்கு சொந்த அறிவு கிடையாது, எதோடு சேருகிறதோ அதனுடைய அறிவை இது எடுத்துக்கொள்ளும், சுதந்திரம் கிடையாது. அதனாலே புலன்களாகிய வேடர்களோடு சேர்ந்து சிவத்தை மறந்து விட்டது. அப்படி மறந்ததே என்ன சொல்லுகிறாருன்னா, இப்படி புலன்களோடு சேர்ந்து மறந்து தெரிந்து அதே புலன்களை வேடர்களாகவும் ஆன்மாவே அரசனுடைய புத்திரனாகும், அரசனுடைய புத்திரன் ஏதோ ஒரு வகையிலே சின்ன வயசிலே தெரியாத வயசிலே அறியாத வயசிலே வேடர்கள் வகையிலே சிக்கிவிட்டார் ராஜாவுடைய புத்திரன். அப்படி சென்று ஆகையால பலகாலம் வேடர்களோடு பழகி நாம் வேடனுடைய புள்ளதான், நம்ம அப்பா வேடன் தான் என்று சொல்லி வேடர்கள் செய்கின்ற சிய தொழில்களை செய்து தன்னுடைய பெருமையை வளர்ந்து விட்டார். ஒரு காலத்திலே அரசன் வேட்டைக்கு சென்றவன் அவனை கண்டான், கண்டு தன்னுடைய புத்திரன் என்று தெரிந்து கொண்டான். புத்திரன் என்று தெரிந்து அவனை தனியாக அழைத்து, நீ வேடனுடைய புள்ளகள் அல்ல, நான் உலகத்தை ஆள்கிற ராஜா, நான் என்னுடைய புத்திரன் நீ, என்னுடைய புத்திரன் நீ, நீ எப்படியோ இங்க வந்து சேர்ந்து இப்படி கெட்டு போய்விட்டாய், அதனால என்னோடு நீ வந்தாயானால் இந்த உலகத்தை ஆள்கின்ற பதவியை உனக்கு கொடுக்கிறேன், ராஜாவாக நீ இருப்பாய் என்று சொல்லி அவனை அழைத்து வந்து மகுடம் சூட்டி கிரீடத்தை சூட்டி அரச பதவியை கொடுத்து கொற்றக்குடையும் ஐயாலே வந்து ரத்னசிம்மாதனமும் கொடுத்து உலகத்தை ஆள்கின்ற பதவியை கொடுத்தான் அந்த அரசன். அது போல பேரரசனாகிய சிவபெருமானுடைய பிள்ளைகளாகிய இந்த உயிர்கள் வேடர்களாகிய புலன்களோடு சேர்ந்து சிவத்தை மறந்து அற்ப வாழ்விலே அழுந்தி துன்பத்தை அடைகின்றது. இதற்கு என்ன செய்கிறான் சிவபெருமான் தெரியுமா, கையாலே ஓரளவு பக்குவம் உள்ள உயிரெடுக்கு, பக்குவம் உள்ள உயிரெடுக்கு, ஒரு காலத்தில் குருவாக வந்து ஆச்சாரியனாக வந்து அந்த ஆன்மாவை உணர்த்தி நீ சிவத்தை அடைவதற்கு தகுதியுடையவன், நீ இப்படி புலன்களோடு சேர்ந்து கெட்டு போய்விட்டாய் என்று ஆச்சாரியனாக வந்து அந்த ஆன்மாவுக்கு உணர்த்தி அதன் பிறகு அதுக்கு உபதேச மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணி சிவனோடு சேர்த்து வைக்கின்ற சிவபோக பெருவாழ்வை கொடுக்கின்ற அந்த உண்மையை ஆச்சாரியன் மூலமாக செய்து சிவமாக ஆக்கிவிடுகிறான் என்று இந்த எட்டாம் சூத்திரத்திலே சொல்கிறார். அந்த வரலாறு அப்படியே மாணிக்கவாசன் அந்த அந்த கருத்து அப்படியே மாணிக்கவாசனுடைய வரலாற்றிலே
முழுவதும் பொருத்தமாக இருப்பது. அது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல், தமக்கு முதலாக இருக்கிற குரு, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்கள் செல்வது. அதனாலே இப்படி ஆச்சாரியனாக வந்து ஆன்மா பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு உபதேசத்தை பண்ணி நீ சிவபெருமானுடைய பெருவாழ்வை பெறுவதற்கு தகுதி உடையவன் என்று சொல்லி அவனை சிவ வழிபாடு பண்ண வச்சு மூலமந்திர உபதேசம் பண்ணி அவனை சிவனோடு சேர்த்து சிவனுடைய பிள்ளையாக ஆக்குகின்ற ஒரு பெருங்கருணை சிவபெருமானுடைய உரை. அது யார் மூலமாக செய்கிறான்? ஆச்சாரியன் மூலமாக செய்கிறான். அதை எப்படி செய்கிறார்னா, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்து விட்டு அன்னையும் அந்நியமின்மையின் அரண்கள் செல்வார். அது அப்படியே சிவஞான சித்தியால தெளிவா சொன்னார். இப்படி சுருக்கமா சொல்றாரா சிவஞான சித்தியாரிலே, மன்னவன்றன் மகன் வேடர் இடத்தேதெங்கி வளர்ந்தவனை அறியாது மயங்கி நிற்ப, பின்னவனு என் மகனை பின்னவனு என் மகனை என்றவர் எடுத்து பெருமையுடன் தானாக்கி பேணும்மாவோன் துண்ணியாயும் புலவேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருடன் தொழுவீரை மண்ணு அரு குருவாகி வந்து அவரை நீக்கி, அந்த வேடர்களை விட்டு நீக்கி மண்ணு அரு குருவாகி வந்தவரை நீக்கி மலமகத்தி தானாக்கி மலரடி கீழ் வைப்பார் என்பது சிவஞானத்தியார் கேட்டாங்க. அதனாலே ஆன்மாக்கள் எல்லாம் சிவபெருமானுடைய பிள்ளைகள், சிவபெருமானுடைய பேரின்ப பெருவாழ்வை அடைய விடாது தடுத்து கொண்டிருக்கின்ற ஐம்புலன்களை வேடர்களாக உருவகின்ற அந்த ஐம்புல வேடர்களை விட்டு சிவத்தோடு சேருவதற்கான தகுதியை உண்டு பண்ணுவது இந்த திருவாசகம். அவருடைய வாழ்விலே அப்படி செய்தார். அதே போல மாணிக்கவாசகருக்கு உபதேசத்தை பண்ணி சிவபெருமானுடைய சொத்து பூராவும் கொடுத்துட்டாரு. அரசனாக்கம், நீ அரசனாக உலகத்தை ஆழ்வதற்கு தகுதி உள்ளவன் என்று அது வருதா? அதே போல சிவபெருமானுடைய சொத்து, ஆத்மநாத சுவாமி சொத்து, யோகாம்பாள் சொத்து எல்லாமே மாணிக்கவாசகருக்கு. ஆகவே அதனாலே வாழ்விலே குருவை பெறுவது அவசியம், குருவை பெறுவது அவசியம். அது ஆகம நெறியிலே நின்று, ஆகம நெறியிலே நின்று ஆகம விதிப்படியாக தீட்சையை பண்ணி உபதேசம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணி அதுக்கு மேலே ஞானோபதேசமும் பண்ணணும். அப்படி மந்திரோபதேசம் ஞானோபதேசம் ரெண்டு இல்லையானால், ஒன்று இருந்து ஒன்று இல்லையானால் அது அந்த உபதேசத்தினால பிரயோசனம் இல்லை. வெகுவேறு ஞானோபதேசம் பண்ணுறாள் இருக்கிறான், மந்திரோபதேசம் பண்ணுறது இல்லை, தீட்சை வேண்டான்றான். அதே போல மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டவர்கள் ஞானோபதேசம் கேட்கறது இல்லை, இரண்டு உபதேசம் தலையறிவிலேனே நெறி நிற்க நீ தீச்சை தரவும் என்பார் அருணகிரிநாதர். இன்னொரு பாட்டில், நாள் ஓய்விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் வருவாயே என்றும் கேட்கிறார். ஆகையினாலே இப்படி இந்த பரவியிலே மந்திரோபதேசமும் ஞானோபதேசமும் அவசியம் பெறுவது. அது யார் மூலமாக பெறுவது? ஆகம வழியிலே வருகின்ற சித்தாந்த நெறியிலே வந்த ஆச்சாரியன் மூலமாக பரவும். அது இந்த கூணம்பட்டி ஆரியனம், கூணம்பட்டி ஆரியனம் என்று இருக்கிறது, கல்யாணபுரி ஆரியனம்னு அந்த ஆரியனம், அந்த மரபை ஆகம விதிப்படி பல பேருக்கு ஆச்சாரிய அபிஷேகமும் பல பேருக்கு சீச்சையும் கொடுத்து அதன் மூலமாக அந்த அந்த ஆரியனத்திலே ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேர் பெற்றார்கள். அவர் மூலமாக சீச்சை பெற்ற ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவராகிய எங்கள் குரு தேவகோட்ட குருநாதர் மூலமாக ஆச்சாரிய விஷயம் இது தீட்சை பெற்று சிவபெருமானை வழிபட்டு திருவுருளை பெற்றவர்கள் நிறைய உண்டு. அதே போல பிள்ளையார் பட்டி பாடசாலை, ஆகம பாடசாலை இங்கிறது, இப்படி எல்லாம் ஆதிசீர்கள் நல்ல பணிகளை செய்கிறார்கள். அதனாலே குரு இல்லையானால், குரு இல்லையானால் அவன் அந்த ஆன்மா உருப்படி அவருக்கு வழி இல்லை. குருவனுடைய அருள் இல்லையானால் ஆன்மா உருப்படி அவருக்கு வழி இல்லை. தாய் தந்தை இல்லாத பிள்ளைக்கு எப்படி சுகம் கிடைக்காதோ அதே ஒரு குரு இல்லையானால் ஆன்மாவுக்கு சுகம் இல்லை. அதை திருமந்திரத்தில் சொல்றாரு, உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும், கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி அவர்க்கும் கூட உண்ணாரு. திருமந்திரம், குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்ததோரார், குருவே சிவனுமாய் கோன்மாய் நிற்கும், குருவே உரை உணர்வற்றதோர் கோவே என்பது திருமந்திரம். ஆகையினாலே இப்படி ஆச்சாரியன் மூலமாக வந்து, ஆச்சாரியனாக வந்து திருவருளை பெற்றவர் மாணிக்கவாசகர். ஆகவே அப்படி சேனா சைன்யத்தோடு திருப்பரந்துரைக்கு வந்தார், குதிரை வாங்க வந்தார். அப்படி குதிரை வாங்க வந்தவர் திருப்பரந்துரைக்கு பக்கத்தில் வரும்போது சோலை, அந்த சோலையிலிருந்து ஒலி வந்தது. அந்த ஒலி என்ன என்று தன்னுடைய ஏவலர்கள் விட்டு சொன்னார். ஆகமத்தினுடைய ஒலி வருகிறது, ஆகமத்தினுடைய ஒலி வருகிறது,
அதனால அந்த ஆகமத்தினுடைய ஒளி எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, யாரு அந்த ஆகமத்தை ஓதுகிறார்கள் என்று பார்த்துட்டு வாழ்ந்து தன்னுடைய ஏவலர்களை விட்டார். அது மாதவர் மிகும்பதி புகுந்துளி மருங்கு நாதனுரை தண்டலையில் நன்கு உரை தொண்டர்

சிவகணங்கள், 999 சிவகணங்கள், எல்லாம் சூரியனை போல இருக்கிறார்கள், எல்லாம் சூரியனை போல இருக்கிறார்கள். எல்லாரும் ஆகமத்தை ஓதுகிறார்கள். ஒரு பக்கம் சரியையாளர்கள், ஒரு பக்கம் கிரியையாளர்கள், ஒரு பக்கம் யோகியர்கள், ஒரு பக்கம் ஞானியர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நடுவில் எழுந்தருடைய இருக்கிறார். தெற்கு முகமாக ஐயாலே சின்முத்திரையோடு, சிவஞான போதத்தோடு, ஆச்சாரிய திருக்கோலத்தோடு, கோடி சூரியனை போன்ற பிரகாசத்தோடு எழுந்தருடைய இருக்கிறார். யாரு? பரமேஸ்வரன். இந்த மாதிரியாக எளிமையாக திருவுரு கொண்டு ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருடைய இருந்தது மாணிக்க வாசகர் ஒருத்தர். அப்படி எழுந்தருடைய இருக்கிற காட்சியை கண்டார்கள். அப்படி கண்டு அந்த காவலர்கள் வந்து மாதவருடைய இடத்திலே சொன்னார்கள். அது சென்றவர்கள் வந்து சிவபக்தர் பலர் சூழ. இப்ப இந்த தீட்சை பண்ணிய போது, மாணிக்க வாசகர் உபதேசம் பண்ணிய போது தனியா குருவும் சிஷியனுமா இல்லை, பல்லோரும் காண எந்தன் வசுவாசம் மறுத்தானே, எல்லோரும் இறங்கியது இல்லை அம்பலத்தை நாங்கள். அதனாலே அதான் அங்கிருந்தே 999 பக்தர் கூட்டிட்டு வந்திருந்தார். அதுக்கு ஏன் அப்படி ஒரு ஆளை குறைச்சிக்கிட்டு வந்தாருன்னா, மாணிக்க வாசர் சேர்த்தா 1000, மாணிக்க வாசர் தான் 1000ஆ, 1000னா புரியுதா? நிறைவு 999 பேர், இவரை சேர்த்தா வாதவருடிகளை சேர்த்தா 1000. ஒரு ஆள் அங்க இல்லாம இருந்துச்சு 999, இவர் ஒருத்தரை சேர்த்தா என்ன ஆகும்? இவர் தான் 1000ஆ, இவர் தான் 1000 என்பது புரியுதா? 1000 என்றால் நிறைவு. அதனாலே சென்று அவர்கள் வந்து சிவ பத்தர்கள் சூழ கொன்றை மூடிய வைத்த குண வெப்ப நிகர் ஒப்பார் நின்றதொரு குருந்தமர நீழலில் இருந்தார் என்றாலும் மகிழ்ந்தனர் இனிப்பிறவி இல்லார். ஐயால குருந்தமரத்தடியிலே நவகோடி மதிவித்தது என்ன பிரகாசம் என்பது போல, அப்படி பூர்ணச்சந்திரனை போல் எழுந்தருடைய இருக்கிறார். தெற்கு முகமாக எழுந்தருடைய இருக்கிறார். அவரை சூழ்ந்து நிறைய சிவகணங்கள் போல இருக்கிறார்கள் என்று அந்த காவலர்கள் வந்து சொன்னார்கள். சொன்ன உடனே இவருக்கு அளவில்லாத ஆனந்தம் உண்டாச்சு. அதை சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம், அந்த சிறந்த அடையாளங்கிற வாக்கியம் புரியுதா? அடையாளம் சிறந்த அடையாளம். இந்த ஒரு வரியே அற்புதம். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலம், சிறந்த சிவந்த திருமேனி, நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம், நல்ல குறுந்தடி நீழல், மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகராய் தென்திசையை நோக்கி திருவாதபூரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். திருவாதபூரனுக்கு அதிக சிவயோகம் என்பது வாத ஊர்வலம். இந்த திருக்கோலத்தில் ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருளியிருக்கிற அந்த கோலத்தை கேட்டவுடனே அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாச்சு. கேட்டவுடனே மகிழ்ச்சி உண்டாச்சு. அப்படி உண்டான உடனே சென்றாரு ஏவலர்கள் உரைத்த மொழி கேட்டரனை எய்தும் அவரோடு காவினை அணைந்தக அணைந்தக மலர்ந்து மேவிய மணிச்சிவியை விட்டு இனிது இழிந்தே தேவர் வரமும் பரமல் தெய்வ சபை கண்டார். ஐயால பல்லக்கில் வந்தாரு, பல்லக்க விட்டு இறங்கினாரு. இறங்கியால் அந்த சபை சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்தாரு. பார்த்தா அந்த கூட்டங்கள் எல்லாம் சிவாகமத்தை ஓதிக்கொண்டிருக்கிறதாம். அதை இந்த பாட்டில் சொல்றாரு, அண்டமேலாம் கடந்த பொருள் பகரும் நூலில். அண்டங்கள் என்பது அளவில்லாதது. அண்டப்பகுதியின் உண்டைப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருந்தாட்சி. ஐயால எல்லா அண்டங்களையும் கடந்து இருக்கிறவனாகிய பரமேஸ்வரன், அது அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, சுத்த மாயை என்ற மூன்று மாயைகளையும் கடந்து 36 கடந்து இருக்கிற சாமி. அண்டமேலாம் கடந்த ஒரு பகரும் நூலில் அளவுரைப்பார் தெளிந்து அயர்வார் ஆய்வாராகி. அந்த சிவாகமத்தை ஓதுவோர்கள், அதனுடைய அளவு சொல்லுவோர்கள், அப்படி அந்த சிவாகமத்தில் சொல்லி இருக்கிற பொருளை உணர்ந்து அப்படி தன்வசம் அடைந்து பரவசமாகி விடுகின்றவர்கள், ஐயால அதை ஆய்கின்றவர்கள். இப்படிப்பட்ட சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு ஒன்று வார்த்தை விரிப்பார், கேட்பார், வெச்சுவார், வெவ்வேறு திருநாமம் தரிப்பார் என்கின்ற நிலையிலே அந்த கூட்டங்கள். சிவனடியார்கள் என்று சொன்னால், சிவனடியார்கள் என்று சொன்னால் சிவபெருமானையே பேசுதல், சிவபெருமானையே பாடுதல், சிவசம்பந்தமான அந்த நிகழ்ச்சியிலே தொடர்புடையவர்களாக இருப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் இந்த கூட்டத்துக்கு அதுவே வேலை, வேற வேலையே கிடையாது. இப்ப சிவபெருமான் கூட்டிட்டு வந்துடுற கூட்டம் இருக்குவாரு, அதுக்கு வேற வேலையே கிடையாது.

0: மாதிரி உலக பொருளை தேடணுங்கிற வேலையெல்லாம் இல்ல. செவ்வொரு மாட்டு இருக்கிறவங்களுக்கு அப்புறம் என்ன வேணும்? மாணிக்க வாசகரே சொன்னாரு, நீ என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால உனக்கிட்ட நான் என்னத்த கேட்க போறேன். நீயே என்னுடைய உள்ளத்துல எல்லாமா இருக்கிறவே என்னுடைய உள்ளத்துல இருப்பதனாலே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என்ன இறக்கேனே என்பது திருவாசகம். சாமி உள்ளத்திலிருந்து அப்புறம் என்ன வேணும்? ஒண்ணு வேண்டியது. அதனாலே அப்படி அந்த சிவகணங்கள் எல்லாம் ஆகமத்தை ஆய்வதும் உரைப்பதும் அதனுடைய அருமையை உணர்ந்து பரவசமாவதும் அப்படிப்பட்ட துண்டுபடு அடியார்கள் நூற்றொன்பான் மேல், துண்டுபடு அடியார்கள் நூற்றொன்பான் மேல், தொண்ணூற்றொன்பான் என்னும் தூதி சூழல், நூறு தொண்ணூறு அப்படின்னா தொள்ளாயிரமா, அப்புறம் ஒரு தொண்ணூத்தொன்பது, தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதி சூழ கொண்டு ஒன்றொடி பங்கினன் இருப்ப விருப்பால இது கண்டாரு. அந்த திருக்கோலத்தை கண்டாரு, கண்டு உடன் உரைத்து சிவஞானம் உணர்வார் அன்பு மண்டிய நெஞ்சோடு தலை வணங்கி வாழ்த்தி, அன்பு மண்டிய நெஞ்சோடு தலை வணங்கி வாழ்த்தி மலரடியில் மலர் தூவி அழுது நின்றார். அப்படி சுவாமியை கண்டாரு இல்லையோ, அளவில்லாத ஆனந்தம் பொங்கிச்சு, கண்ணீர் வந்தது, ஏராளமான பூக்களை தூவி கீழே விழுந்தாரு, எழுந்தாரு, தொழுதாரு, அழுதார். இந்த நிலையிலே வாதகுருடிகள் முதலமைச்சர் முகமை அப்படி ஆனபோது அதற்கு மேலே இவருக்கு அந்த திருக்கோலத்தை பார்த்தாரு. எல்லா உருத்தராக்கம் திருநேற்று கோலம் அளவில்லாத பிரகாசம், அளவில்லாத பிரகாசம், செந்தழல் புறைவிரு மேனியங்காட்டி, திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி, அந்தடனாவதும் காட்டி வந்து ஆண்டாய், அறமுதிய பள்ளி எழுந்தருளாய், வண்ணந்தானது காட்டி வடிவு காட்டி, மலர்கடல் அவை காட்டி, வழியற்றேனே தின்னந்தான் பரவாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருவான் சொல்லி சிந்திக்கேனே. காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி, தாட்டாமரை காட்டி, தங்கருணை தேன் காட்டி, நாட்டார் ரகசிய நாமையிலை விடு, ஆட்டான் கொண்டாண்டவா பாடுதங்காமான் என்று ஆயாலும் திருமேனியை கண்டார் திகழான் என்று திருமேனி காட்சி என்னை பணி கொண்டாய் பல இடங்கள்ல சொல்றார். பல இடங்கள்ல அந்த காட்சியை மறக்க முடியவில்லை, மறக்க முடியுமா? மறக்க முடியும். பல இடங்கள்ல சொல்லி மகிழ்ந்து போகிறார். அப்படி இந்த காட்சியை கண்டு அழுதாரு, தொழுதாரு. அதற்கு மேலே சுவாமி இந்த திருக்கரத்துல சிவஞான போதம் வைத்திருந்தாரு. இது திண்ணுத்தரு. எப்படி இந்த கற்றவனுக்கு என்னமா இருக்கும்னா, கற்றவனுக்கு என்னமா இருக்கும்னா, புத்தகத்தை கண்டது என்ன புத்தகம் அப்படின்னு பார்ப்பான். கல்லாதவன் அதை திரும்பியே பார்க்க மாட்டான். கல்லாதவன் புத்தகத்தை திரும்பியே பார்க்கணும். கற்றவன் என்ன பண்ணுவா? அதுவும் இவருக்கு தொடர்பான புத்தகமா இருந்தா என்ன பண்ணுவா? எடுத்து படிச்சு பார்த்து கொடுத்தா வைப்பான். இவரு 64 கதையும் 16 வயசுல கற்றவர் ஆகினாலே, அதுவும் சாமியுடைய திருக்கரத்துல ஒரு புத்தகம் இருக்கிறதுனா, சாமியுடைய திருக்கரத்துல ஒரு புத்தகம் இருக்கிறதுன்னு சொன்னார். அது இருந்து ஆகம நூலாகத்தானே இருக்க வேணும், சிவஞான நூலாகத்தானே இருக்க வேணும் என்று எண்ணி உருத்திரன திருமணியை இழந்து காதில் ஒன்றரத்தில் கந்தரத்தில் ஒளி கொள்வார்கள் கரத்தில் அணிந்து இலகு முண்டம் வங்கி கண்கரந்த நன்னுதர் மேற் கவின சாட்டி திருத்துகளும் வேதியனார் அம்பன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் செங்கை மீது பொருத்தமொரு புத்தகமேத ஐயா என்ன? சுவாமி தேவரீருடைய திருக்கரத்தில் இருக்கிற அந்த புத்தகம் என்ன புத்தகம், அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டார். பொருத்தமொரு புத்தகமேத ஐயா என்ன? பொய்மையிலா சிவஞான போதம் ஐயாலே அந்த புத்தகமானது சிவஞான போதம் என்று அதற்கு பெயர். அது பொய் இல்லாதது, பொய் இல்லாதது, மெய்யை உடையது, மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்டுவது, அப்படிப்பட்ட சிவஞான போதம் சொல்லி சாதாரணமான ஆளா இருந்த சரி சாமி அப்படின்ட்டு போயிடுவார். இவர் கல்வி கடலாக இருந்தபடியினாலே சிவஞான போதம் மூணு சொல், சிவம் ஞானம் போதம் என்கின்ற மூன்று சொல்லு. அதனாலே இப்படி மூன்று சொல் சேர்ந்து ஒரு சொல்லாக இருக்கிறது, சிவஞான போதம், சிவம் ஞானம் போதம் என்று மூன்று வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமாக வழங்குகிறது. அதனாலே அந்த சிவம் என்றால் என்ன சாமி, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன, அதை தேவரீர் எனக்கு அபிச்சியவும். இப்படி கேட்கிற ஆள் வேற உண்டா? கேட்க முடியுமா சாமி கேட்கிறார். என்றாலுமே சிவம் மேது ஞானம் மேது, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இலங்கையிடும் போதமேது இயம்பு வீரே அன்று வட நீழல் வந்திருந்தார் வீரே. அதனால அந்த வடவாள மரத்திலே ஜனகாதிமுனிவர்களுக்கு உபதேசம் பண்ண சுவாமி நீயே, வடவாள மரத்திலே உபதேசம் பண்ணின சுவாமி நீயே, மண்ணிலே நடிக்கின்ற சுவாமியும் நீயே, அடியேன் உனக்கு அடியவன், அடியேன் உனக்கு அடியவனாகுந்து. ஆகையினாலே என்றதுமே சிவம் ஏது ஞானம் மேது இங்கு இலங்கியிடும் போதமேது எம்புவீரேல். அந்த வடநீழல் இருந்து வந்தான், அந்த சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனி இருக்கே பல, அந்த பல திருமேனிகளிருந்த இரண்டு திருமேனி தனிப்பட்ட சிறப்புடையது. ஒன்று ஆடுகின்ற திருமேனி, இன்னொன்று ஆலமரத்துக்கடியிலிருந்து. ஒன்று ஆடுகின்ற திருமேனி, இன்னொன்று வடவாள மரத்துக்கடியிலிருந்து தட்சிணாமூர்த்தமாக இருந்து ஜனகாதிமுனிவர்கள் உபதேசிக்கின்ற திருமேனி இல்லையா? அதனாலே அந்த அவர்களுக்கு உபதேசித்தபடியினால்தான் பாரம்பரியமாக பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறோம். அந்த நால்வருக்கு உபதேசித்தபடியினால்தான் ஜனத்குமார் ஜனகர் ஜனந்தன சனாதன ஜனத்குமார் ஆகிய நான்கு முனிவர்களுக்கும் உபதேசம் பண்ணியபடியினாலே வழி வழியாக நூல்களும் ஞானங்களும் வந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு பரம்பரை என்ன பரம்பரை? திருக்கையிலாய பரம்பரை. நம்மளுடைய பரம்பரை திருக்கையிலாயு. இவ்வளவு சக்தி வச்சிருக்கிறானே நம்மள சாமானியர்களாய் இருக்கின்ற நமக்கு நம்ம பரம்பரை என்ன பரம்பரை? திருக்கயிலாய பரம்பரை. நமக்கு குலதெய்வம் யாரு? சிவபெருமான். இந்த வாக்கியத்தை கேட்டவங்க குலதெய்வம் என்னன்னு கேட்டா சிவபெருமான்னு சொல்லணும், வேற சாமியை சொல்லவே கூடாது. குலதெய்வம் என்னன்னு கேட்டா சிவபெருமான். முழு முதற் கடவுளாகி சிவபெருமான் குலதெய்வம், எங்க அப்பா பரமேஸ்வரன், எங்க அம்மா பார்வதி, அப்படி சொல்லணும். இவ்வளவு பெருமை நமக்கு.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழக்கம் போல நாங்கள் இன்றைய நிகழ்வை பல்வேறு கேள்விகளோடு ஆரம்பிக்கலாம். டாக்டர் அவர்கள் இன்னும் சில நொடிகளில் இங்கே வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கிடையில் சில பொதுவான விடயங்கள் பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக எங்களுடைய இந்த பாரம்பரியமான பல்வேறு வாழ்க்கை நெறிமுறைகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால், சைவர்களாகிய நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நாளாந்தம் காலையில் எழுந்து படுக்கைக்கு போகும் வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் எங்களுடைய சமய பின்னணியை ஒட்டியே இருப்பதை நாங்கள் ஓரளவுக்கு அவதானிக்க முடியும். இந்த செயல்பாடுகள் யாவும் சமயத்தை பின்பற்றுகிற ஒரு நோக்கத்தோடு மாத்திரம் அல்ல, எங்களுடைய உடல் நலம், எங்களுடைய தேக ஆரோக்கியம், எங்களுடைய சுற்றாடல், எங்களை வழி நடத்துகின்ற பெரியவர்கள், ரிஷிகள், பல்வேறு வகையான ஆன்ம ஈடேற்றத்திற்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டிகள் எல்லோரையும் நாங்கள் மதித்து கனம் பண்ணி இவ்வாறு எமது வாழ்க்கையை சீராகவும் செழிப்பாகவும் மன நிறைவாகவும் கொண்டு நடத்த வேண்டும் என்று இயற்கையாகவே எங்களுடைய வாழ்க்கை நெறிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எமது முன்னோர்களால். எனவே இந்த சமயத்தை நாங்கள் ஒரு பிரம்பான, அதாவது எங்கள் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட ஒரு அம்சமாக கருதுவதில்லை. சமயமும் வாழ்க்கையும் பின்னி பிணைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் கட்டாயம் இருக்கும். அதற்கு அந்த சமயம் வந்து சில நெறிமுறைகளையும் விளக்கங்களையும் கொடுத்திருக்கும். ஆனால் நாங்கள் பொதுவாக எங்களுடைய சமயத்தை பெரிதாக மதிப்பதில்லை. காரணம், அது எங்களுடைய பின்னி பிணைந்திருப்பதாலோ என்னவோ, பிற சமய ஒழுக்க சீலர்களை போன்று நாங்கள் சமயத்தை அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காரணம், அது எங்களோடு வாழ்க்கையோடு ஒட்டிவிட்ட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே எங்களுக்கு அந்த தரப்பட்டிருக்கின்ற பல்வேறு வழிமுறைகளை வைத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த வேண்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தால், காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கி அதற்காக வேண்டிய கிரியைகளை செய்த பின்பு விபூதி தரித்து ஒரு சில மணி நேரமாக சில நிமிடங்களுக்காவது ஒரு தியானத்தில் இருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய வழிபாட்டில் இருக்க வேண்டும். வீட்டிலேயே பூஜை அறை வைத்து ஒரு மன நிம்மதியான ஒரு எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய அன்றைய தினம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநோக்குடன் சுவாமி வழிபாடு செய்து நாங்கள் எமது தினத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய சைவர்கள் இவ்வாறெல்லாம் பின்பற்றுவதை ஓரளவுக்கு கைவிட்டு விட்டார்கள் என்றே கருதலாம். ஓரிரு சிலர் இன்னும் அந்த பழைய கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நாங்கள் அதை பற்றி கூறுவதும் இல்லை, அவர்களை அந்த வழிமுறையில் நெறிப்படுத்துவதும் இல்லை. எனவே இந்த எங்களுடைய சமய ஆசாரங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு என்னென்ன முறையில் ஒழுக வேண்டும், இதனுடைய தாற்பரியம் என்ன, எதற்காக இதை செய்கிறோம் என்றெல்லாம் விளக்கத்தோடு கூறினால் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காகவே உங்களுக்கு தெரியும், இங்கே பல்வேறு பாடசாலைகள் சமயத்தையும் தமிழையும் போதித்து வருகிறார்கள். அவர்களுடைய அந்த சமய போதனைகளிலே ஆசார முறைகளை அவர்கள் கூடுதலாக எடுத்து கூற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். முக்கியமாக எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் என்ன காரணத்திற்காக செய்யப்படுகின்றது என்று அந்த ஒரு விளக்கத்தோடு நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறினால் கட்டாயம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை வழி நடத்துவார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக நம்பலாம். அண்மையிலே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, நானும் டாக்டரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய அந்த பாடசாலை ஞாயிற்றுக்கிழமைகளே அந்த சிறுவர்களுக்காக செய்ய அந்த மெய்யகத்திலே நடத்தப்படுகின்ற சில சமய ஆசாரங்கள் சமய வழிபாடுகள் அவற்றின் முக்கியத்துவம் என்ன, எதற்காக செய்கிறோம் என்றெல்லாம் விளக்கத்தோடு கற்ற மாணவர்கள் சிலர் பாடசாலைக்கு காலையிலே போகும் பொழுது விபூதி தரித்து கொண்டு போகிறார்கள் என்று கேள்விப்பட்டது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பெரியவர்கள் கூட நாங்கள் இந்த விபூதி தரிப்பதை அல்லது சந்தன பொட்டு வைப்பதை ஒரு அவமானமாக சிலர் கருதுகிறோம். உண்மையிலேயே இந்த விஷயத்தில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அக்கறை உள்ளவர்களாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். குறிப்பாக நீங்கள் பார்த்தால் பிற சமயர்கள் முக்கியமாக இந்த சீக்கிய சமயத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தால் தங்களுடைய அந்த சமயாசார முறைகளை கடைபிடிப்பதற்கு எதிராக அல்லது இடைஞ்சலாக என்ன ஒரு காரணம் இருந்தாலும் அதை முறியடித்து வென்று அதை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு இங்கே இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் ஒரு சிறிய கத்தி ஒன்றை எந்த நேரமும் தங்களுடைய இடுப்பிலே வைத்துக் கொள்வார்கள். அது அவருடைய சம்பிரதாயம். அந்த பிள்ளைகள் பிறந்த உடனேயே தலைமுடியை வளர்ப்பதும் இவ்வாறு அந்த கத்தியை வைத்துக் கொள்வதும் தலைப்பாகை அணிவதும் அவர்களுடைய ஒரு சம்பிரதாயம், காலங்காலமாக பின்பற்றப்படும் சம்பிரதாயம். மேல நாடுகளில் புகலிட வாழ்விலே நாங்கள் வந்துவிட்டோமே என்பதற்காக அவர்கள் அதை விட்டு கொடுக்கவில்லை. அது நன்றாக நாங்கள் இதை ஊன்றி கவனிக்க வேண்டும். என்ன காரணம், அவர்கள் தங்களுடைய அந்த சமயசார நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு சிறப்பான சமயசார வழிபாடு என்று கருதுகின்ற அந்த மனப்பான்மை உண்மையிலேயே போற்றத்தக்கது. இங்கேதான் எங்களுடைய சைவர்கள் சிலர், எல்லோரையும் நான் குறை கூறுவதாக நினைக்கக்கூடாது, சைவர்கள் சிலர் இந்த பொட்டு அணிவது விபூதி தரிப்பது போன்ற சம்பிரதாயங்களை பொதுவாக விட்டுவிட்டோம். அதே மாதிரி பெண்கள் உங்களுக்கு தெரியும், கன்னியர்கள் கருத்த பொட்டு அணிவதும் விவாகமான பெண்கள் குங்குமப்பொட்டு அணிவதும் இப்பொழுது அநாகரிகமாக சிலருக்கு தென்படுகிறது. இப்பொழுது நாங்கள் காரியாலயங்களில் பல்வேறு இனத்தவர்களோடு வேலை செய்கிறோம், அதனால் அவர்கள் எங்களை ஒரு ஈழனமாக பார்க்கிறார்கள் அல்லது ஈழனமாக பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு உண்மையிலே அவர்கள் அப்படி செய்வதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி யாராவது செய்தாலும் அதற்கு விளக்கம் கொடுத்தால் அவர்கள் உண்மையிலேயே அதை வரவேற்பார்கள். எனக்கு அண்மையிலே ஒரு சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சினிமா படத்தை ஒரு ஆசிரியை, அவர் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆசிரியை தயாரித்திருந்தார், தி பிளாக் டாட் என்று. அதாவது வந்து ஒரு ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து இங்கே அண்மையில் குடியேறிய ஒரு பிள்ளை, 6ஆம் வகுப்பு பிள்ளை, பொட்டு அணிந்து கொண்டு போனதை மற்ற பிள்ளைகள் என்ன மாதிரி பார்த்தார்கள், அவர்கள் என்ன மாதிரி அதை பற்றிய விமர்சனங்கள் செய்தார்கள் என்பதை பற்றியதுதான் அந்த கதை. உண்மையிலே மிகவும் அருமையாக அவர் எடுத்திருந்தார். அது ஏறக்குறைய ஒரு 1.5-2 மணித்தியாலங்கள் என்று நினைக்கிறேன். அதை பார்த்த ஞாபகம். அந்த படம் பல்வேறு வகையான அனைத்து உலகங்களில் பல்வேறு வகையான நாடுகளிலே பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சிறந்த படமாக அங்கீகரிக்கப்பட்டது. காரணம், இவ்வாறு ஒவ்வொரு இனத்தவர்களும் தங்களுடைய சம்பிரதாயங்களை, தங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு இடைஞ்சலாக மற்ற இனத்தவர்கள் இருக்கக்கூடாது என்ற அந்த ஒரு அந்யோன்ய உறவை வளர்க்கின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இப்போ கனடாவில் கூட நீங்கள் பார்த்தால் 200 வெவ்வேறு இனத்தவர்கள் வாழ்வதாக நான் அண்மையிலே ஒரு இதிலே பார்த்தேன், ஒரு நூலிலே 200 இனத்தவர்கள். டொரண்டோவை நீங்கள் எடுத்து பார்த்தால் 140 மொழிகளிலே நீங்கள் அந்த வேண்டிய சேவைகளுக்கு, உங்களுக்கு தேவைப்படுகின்ற சேவைகளுக்கு 140 மொழிகளிலே தொடர்பு கொள்ளலாம் என்ற அந்த இதுகளை நீங்கள் பார்க்கும்போது, இவ்வளவு இனத்தவர்களையும் இவ்வளவு மொழிகளையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு சீரிய முறையிலே இங்கே ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாக பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, கனடா நாட்டுக்கு வந்த நாங்கள் எல்லோரும் உண்மையை கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பொதுவாக ஸ்காப்ரோ பிரதேசத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் எத்தனை கோவில்கள் இருக்கின்றன. இப்போ இந்த மிடில் ஃபீல்டு அந்த தெருவில் நீங்கள் பார்த்தால், நான் அண்மையில் பலரிடம் கூறியிருந்தேன் இதை பற்றி, அந்த மிடில் ஃபீல்டிலேயே 3 வெவ்வேறு தனிப்பட்ட இனங்களின் ஆலயங்கள் அமைந்திருப்பதை, அருகருகே அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது, அதன் பக்கத்திலே ஐயப்பன் ஆலயம் இருக்கிறது, அதற்கு பின்னால் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு முஸ்லிம் மதத்தவர்களுடைய அந்த மொஸ்க் இருக்கிறது, மசூதி. இந்த 3 அருகருகே இருக்கின்றன. அப்போ நான் சில வேளையில் நினைப்பது, அந்த மிடில் ஃபீல்ட் தெருவையே டெம்பிள் ரோடு என்று மாற்றினால் சிறப்பாக இருக்கும் என்று. இவ்வாறான அந்த ஒரு அந்யோன்யமான ஒரு போக்கினை கனடா நாடு எவ்வளவு சீரிய முறையிலே செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, நாங்கள் எங்களுடைய பிறந்தகத்திலே எவ்வாறு இரு இனத்தவர்கள், முக்கியமாக 3 இனத்தவர்கள், அதிலே சைவர்களும் அவர்கள் பௌத்தர்களும் ஒரே ஓரளவுக்கு அவர்களுடைய சமய போக்குகள் மிகவும் அண்மித்தவைய உங்களோடு உங்கள் தழுவிக்கொண்டு போகின்ற ஒரு நிலைமையே இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் அந்யோன்யமாக வாழ்க்கை நடத்த முடியாமல் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டும் தூற்றி கொண்டும் இருக்கிறோம். இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இந்த பரந்த மனப்பான்மை என்ற ஒரு நோக்கிலிருந்து மிகவும் குறுகிய ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மற்றவர்களை மதித்து மற்றவர்களுடைய சமயசார சமய வேறுபாடுகள் இன்றி நாங்கள் எல்லோரும் ஓர் இனம் என்ற அந்த ஒரு பாகுபாட்டை இங்கே நாங்கள் காணாமல் சிறப்பாக நடத்துகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே டாக்டர் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் டாக்டர். நாங்கள் சில விஷயங்களை இங்கே பேசிக்கொண்டிருந்தேன் நேயர்களுக்காக.
3: வணக்கம் ஆசிரியர் சிவநேசன் அவர்களே. இந்த மார்கழி திங்கள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று ஆண்டாள் பாடியிருக்கின்றார். பூட்டியோம் மார்கழி நீர் ஆடேலோ ரொம்பாவா என்று மாணிக்க வாசகர் பாடியிருக்கின்றார். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்லுகின்றார். ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். உருத்திரர்களில் நான் யார், தேவசேனாதிபர்களில் நான் கந்தன், காலங்களில் நான் வசந்தம். எல்லாருக்கும் பாடல் தெரியும் கண்ணதாசனுடைய, காலங்களில் நான் வசந்தம். அதை கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன வசனம், காலங்களில் நான் வசந்தம், மலைகளில் நான் மேரு என்று எல்லாம் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது மாசேஷு மார்கசீஷானாம் அகம், மாசேஷு மார்கசீஷானாம் அகம், மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றார். இப்போ மார்கழி மிகவும் மாசங்களிலேயே மிகவும் சிறப்பான மாசம். மிட் டிசம்பர்ல இருந்து தொடங்கி மிட் ஜனவரி வரைக்கும் போகும். இந்த மார்கழி மாசத்தின் சிறப்பு என்னவென்றால், எங்களுடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு நாள்.
4: ஓ, அப்படிதான்,
3: அப்படிதான் வருகின்றோம். அதிலே எங்களுடைய உத்தராயணம் என்று சொல்லுவார்கள். உத்தராயணம் என்றால் சூரியன் வடதிசை நோக்கிய பயணம். எங்களுக்கு தெரியும் அந்த ஓபிட்டிங் ஆஃப் த சன் இருக்குத்தானே, உண்மையாக ஓபிட்டிங் ஓபிட்டிங் எர்த் தான், பூமிதான் சுற்றுகிறது. ஆனால் பூமியை நிலையாக வைத்துக் கொண்டு பார்த்தால் சூரியன் ஒரு நீள்வட்ட பாதையிலே சுற்றும். இந்த நீள்வட்ட பாதையை பார்த்தால் ஒரு கா வடக்கு தெற்காக போய் பிறகு தெற்கு வடக்காக வரும். நீள்வட்ட பாதையிலே ஒரு பாதை வடக்கு தெற்காக போகும், நோர்த் டு சவுத், தெற்கு வடக்காக வரும். அந்த வடதிசை நோக்கிய பயண காலத்தை சொல்லுவார்கள் உத்தராயணம். இட்ஸ் 6 months. இட் ஸ்டார்ட் ஃப்ரம் மிட் ஜனவரி அன்டில் மிட் ஜூன். அந்த அந்த தை மாசப்பிறப்பிலிருந்து ஆடி மாசப்பிறப்பு வரையுள்ள அந்த சூரியனுடைய வடதிசை பயண காலத்தை உத்தராயணம் என்று சொல்லுவோம். உத்தரம் என்றால் நோர்த், அயனம் என்றால் பாதை, அயனம் என்றால் பாதை. அப்ப வடக்கு நோக்கிய பயணம். இந்த காலம் தேவர்களுக்கு பகற்காலம், தேவர்களுக்கு பகற்காலம். பிற்பாடு ஆடி மாசப்புறப்பிலிருந்து திருப்பி அடுத்த தை மாசப்புறப்பு வரையுள்ள 6 மாத காலங்களும் இந்த நீள்வட்ட பாதையிலே சூரியன் வடக்கிலிருந்து தெற்காக போகின்ற காலம். அப்ப அந்த காலத்தை சொல்லுவார்கள். தெற்குக்கு இன்னொரு பெயர் வடமொழியிலே சொல்லுவார்கள் தட்சிணம். தட்சிணம் என்றால் தெற்கு, தட்சிணம். திருக்குறளை சொல்லுவார்கள் தட்சிண வேதம் என்றால் தெற்கிலே வழங்குகின்ற வேதம், தமிழ் வேதம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அந்த தட்சிணம் என்ற போன ஆயனம் என்றால் பாதை. அப்ப தட்சிணாயனம் என்றால் தெற்கு நோக்கிய பயணம். இந்த 6 மாசமும் சூரியன் தெற்கு நோக்கிய பயணம். இது தேவர்களுடைய இரவு காலம். இப்ப என்னென்றால், இப்ப தை மாதம் முதலாம் திகதி, அதாவது மீ ஜனவரியில தை மாசப்பரப்பு வரும் பொழுது தேவர்களுடைய விடியற்கால வந்துவிடும். இது இந்த அவர்களுக்கு பொழுது விடுவதற்கு முன்னுள்ள காலம், தேவர்களுடைய அந்த முன்னுள்ள காலம். பொழுது முனிவனதற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோம் இல்லையா, உஷத்காலம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த திருவனந்தல் காலம் உஷத்காலம், அந்த காலம் இது அவர்களுக்கு. ஆகவேதான் நாங்கள் இந்த காலத்திலே இறைவனை பள்ளி எழுப்புகின்ற திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றோம்.
4: அதான் முக்கியம்.
3: போட்டி என் வால் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலல் கிணை துணை மலர் கொண்டு ஈட்டினின் திருமுகத்து மக்கரு பலரும் எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம் சேட்டிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய். இறைவனுக்கு கொடி வேறு, இடவக்கொடி ஏற்றுயர் கொடியுடையாய் இணை உடையாய், என்னை உடைமை பொருளாக கொண்டவன் அவர், என்னுடைய உடையவர் அவர். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, தேவர்கள் எல்லாம் இறைவனை பள்ளி எழுப்புகின்ற காலமாகவேதான் நாங்கள் எல்லா நாளும் விடியற்கால இருந்தாலும் எமது கோயில்களிலே மார்கழி மாதத்திலேதான் நான் திருப்பள்ளி எழுச்சி என்று, இறைவனை பள்ளி என்றால் படுக்கை, எழுச்சி என்றால் எழுப்புதல், அந்த பள்ளி எழுத்தல் பாடல் பாடுகின்ற காலம் இது. எல்லா சிவன் கோயில்களிலேயும் சைவ கோயில்களையும் இந்த காலங்களிலே திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 பாடல்களையும் பாடுவார்கள். திருவாசகத்திலே இருக்கின்றது. அதே மாதிரியாக எல்லா வைணவத்தலங்களிலே ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவார்கள். இப்ப இந்த மார்கழி மாசத்துக்குரிய சிறப்பு என்னென்று மார்கழி மாதத்திலே பாராயணம் பண்ணுகின்ற பொழுது திருவாசகத்தை மட்டும்தான் பாராயணம் பண்ண வேண்டும் என்ற மரபு இருக்கின்றது. மார்கழி பொதுவாக நாங்கள் திருவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புகழ் போன்ற பாடல்களை எல்லாம் பாராயணம் பண்ணினாலும் இந்த மார்கழி மாசத்திலே திருவாசகம் மட்டுமே பாட வேண்டும் என்ற மரபு இருக்கின்றது. ஆகவே இதுவும் ஒரு சிறப்பு எங்களுக்கு இந்த மாசங்களிலே. இந்த அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்று கேட்டால், இந்த மார்கழி மாசத்திலே வாருகின்ற ஆதிரை திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு மிகவும் சிறப்பு. சிவனுக்குரிய நட்சத்திரங்கள் இரண்டு, ஒன்று ஓணம், திருவோணம நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம். அதே மாதிரியாக ஆதிரை திருவாதிரை நட்சத்திரமும் சிவனுக்குரிய நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இந்த 27 நட்சத்திரங்களிலே திரி என்னும் சிறப்பு போடுகின்ற சிறப்பு பெற்ற நட்சத்திரங்கள் இரண்டே இரண்டு, அச்சுவினி, பரணி, கார்த்திகை என்றெல்லாம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒன்றுக்கும் திரு என்று சொல்வதில்லை. ஆனால் இந்த நட்சத்திரங்கள் ஓண நட்சத்திரத்துக்கும் ஆதிரை நட்சத்திரத்துக்கும் திருவோணம் திரு ஆதிரை என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் சிவனுடைய நட்சத்திரம் ஆவணி மாதத்திலே வருகின்ற ஓணம் சிறப்புடையது. கேரளாவிலே இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதே மாதிரியாக மார்கழி மாதத்திலே வருகின்ற ஆதிரை திருவாதிரை சிறப்புடையது. அந்த மார்கழி மாத திருவாதிரையை முன்னிட்டு அதற்கு முதல் 10வது நாளாக அதை வைத்து அதன் முதல் நாள் 10 நாட்களும் சிவனுக்கு திருவெம்பாவை என்ற பாடலையும் சேர்த்து பாடுவோம். இந்த 8 அந்த திருவெம்பாவையிலே 20 பாடல்கள் இருக்கின்றன. ஆண்டாளுடைய திருப்பாவையிலே 30 பாடல்கள். அப்ப 30 நாளுக்கு அவர்கள் அதைத்தான் பாடுவார்கள். அங்கே பள்ளி எழுதல் பாடுதல் கிடையாது. ஆனால் விஷ்ணுவுக்கு தினம் தினம் எங்களுக்கு தெரியும் சுப்பிரபாதம் பாடுவார்கள்
4: திருப்பள்ளியில்.
3: ஆனால் எங்களுடைய மரபிலே மார்கழி மாதம் 30 நாட்களும் பாடுகின்றது இந்த திருப்பள்ளி எழுச்சி ஏற்றுகின்ற போட்டியின் வாழ் முதலாகிய பொருளே. இந்த பாடலை பாடுகின்ற பயன் என்னென்று கேட்டால் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஏனென்றால் அதில் சொல்லுகிறார், ஹி இஸ் மை டோட்டல் லைஃப் சோர்ஸ், ஹி இஸ் ஓனர் ஆஃப் ஆல் த ரிசோர்சஸ், போட்டியின் வாழ் முதல், எங்களுக்கு வாழ் முதல் இறைவன். நாங்கள் எல்லாம் வாழ் முதல்லே நிறைய சில பேர் நாங்கள் நோய்த்து கொண்டிருக்கோம். என்னுடைய உழைப்பு தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய தொழில் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய படிப்பு தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய பட்டங்கள் குவாலிபிகேஷன் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய புகழ் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய சமூக அந்தஸ்து தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய சமூக உறவாடல் சொல்லுவார்கள் பீப்புள் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவார்கள் அல்லது சோசியல் ஸ்கில்ஸ், அதுதான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய மனித உறவுகள், என்னுடைய மனைவி பிள்ளைகள் சுற்றம் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சோசியல் சர்க்கிள் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய அரசியல் பொலிட்டிக்கல் பவர், பொலிட்டிக்கல் ஃபேவர், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அல்லது பொலிட்டிக்கல் ஸ்டேட் தான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய அதிகாரம் தி பவர் அதுதான் என்னுடைய வாழ்முதல், என்னுடைய பிள்ளைகள் மை சில்ட்ரன் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு எல்லாம் உண்மைதான். ஆனால் இவையெல்லாம் ஆட்டங்கானுகின்ற வாழ்முதல்கள். ஏதோ ஒரு நேரத்தில் இது ஆடியே தீரும், ஆடியே தீரும். அந்த ஆடுகின்ற பொழுது நம்ம ஆடாத வாழ்முதல், அசையாத வாழ்முதல், ஆட்டம் காணாத வாழ்முதல் என்றால் அது இறைவன். அதான் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே சொல்வார்கள். ஒரு தூண் மாறு இறைவனை பிடிச்சு கொண்டு எங்கேயும் சுத்தலாம், அவரை பிடித்து கொண்டால் மிச்சமெல்லாம் அசைந்தாலும் நாங்கள் அசைய மாட்டோம். சுனாமி வந்து போகலாம், அழிவுகள் வந்து போகலாம், யுத்தங்கள் வந்து போகலாம், நோய் நொடிகள் வந்து போகலாம், செல்வம் வந்து போகலாம், புகழ் வந்து போகலாம், பிள்ளைகள் நமக்கு எதிராக வரலாம். பாரதியார் சொன்னாரே, என்ன சொன்னார், உச்சி மீது வானடைந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இல்லையா. அப்ப நஞ்சை ஊட்டுகின்ற பொழுதிலும் பெண்கள் வந்து மயக்குகின்ற பொழுதிலும் எக்காலத்திலும் அச்சமில்லை என்று சொல்வதற்கு அந்த வாழ் முதலை பிடித்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லாம் அசைகின்ற வாழ்முதலை பிடியாமல் எமது பதவி பணம் பகல் இன்சூரன்ஸ் கொடுப்பெனவு எல்லாமே மாறுகின்றது தானே. ஒரு காலத்திலே எல்லாம் எத்தனையோ பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தார்கள், இந்த காலத்தில் எல்லாம் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் நம்பி ஏதோ ஒரு போடுவார்கள், அது பிறகு எங்கேயோ போயிடும். ஏதோ ஒரு பொருள் முதலை நம்பி போடுவார்கள், ஒரு வங்கியை நம்பி போடுவார்கள், அது எங்கேயோ போயிடும். இப்படி எத்தனையோ விதமான விடயங்கள் இருக்கின்றன. சமீபத்திலே கூட ஒருவர் மிகுந்த கவலைப்பட்டார், புளோரிடாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர். அந்த காலத்துல 8 லட்சம் 9 லட்சத்துக்கு வேண்ட வீடு இன்றைக்கு 2 லட்சத்துக்கும் போகுது இல்லையா. அதே மாதிரியாக பென்ஷன் பிளான்ல போட்ட கணக்கு இருக்கிறார்கள், இது இப்படி வளரும் அப்படி வளரும் என்று. ஆனா கடந்த 20 வருடங்களாக 15 வருடங்களாக அது அவ்வளவாக வளர்ந்ததாக தெரியவில்லை. அவர்கள் பென்ஷனிங் ஏஜ்ல வரைக்கும் அவர்கள் அதை பற்றி யோசிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஆகவே அந்த வாழ் முதல் வந்து எங்களுக்கு இறைவன், அவன் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு படியளப்பான். இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானும் முட்டமுட்ட பாரமே ஆனாலும் பஞ்சம் முட்டமுட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு நாய் நெஞ்சமே அஞ்சாதேனி. அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த், அதாவது நாங்கள் இறைவனை வாழ வைப்பதல்ல, இறைவன் எங்களை வாழ வைக்கிறான், எங்களை வாழ வைக்கிறான் என்ற நம்பிக்கை, அந்த ஃபெய்த் இருந்தால் அவன் நிச்சயம் வாழ வைப்பான். எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு பிடி சோறு, இருக்கிறதுக்கு ஒரு நிழல், அடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணி, போர்க்கிறதுக்கு ஒரு உடை, அது அவன் ஹிஸ் அஷ்யூர்ட், இட் இஸ் அஷ்யூர்ட். சொல்லுவார் சுந்தரமூர்த்தி நேரம் இதையும் சிறப்பாக சொல்லுவார், சொல்லுவார் சோறும் கூரையும் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமா. அவர் சொல்றார் இறைவனை வணங்குபவர்களுக்கு நான் சொல்ற கஞ்சி கூழ் அல்லது கந்தல் துணி இல்ல, சோறும் கூரையும் நல்ல துணியும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் கடங்களா அழியும் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு. அடுத்த வளப்பில் சிவலோகத்தில் போய் இருப்பதற்கு யாதும் ஐயுறவில்லை, தேர் இஸ் நோ டவுட் என்று சொல்லி சுந்தர ஆணையிட்டு அறுதியாக சொல்லுகின்ற. அப்ப நாங்கள் எல்லாம் இந்த போற்றியின் வாழ்முதல் ஆகிய என்று தொடங்குகின்ற இந்த 10 பதிகங்களை பாடிபெற எங்களுக்கு வாழ்க்கையில் ஊற்று பிரபலமும் இராது. பிள்ளைகள், பென்ஷன், வருமானம், நோய், நொடி, அதுகளை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இஸ் அ டோட்டல் சரண்டர் அன்டு ஹிம். இஃப் ஹீ சரண்டர், இது ரெண்டு கையையும் கூப்பினால் அவன் வந்து எங்களை ஏந்துவான், காப்பான். இட் இஸ் அப் டு ஹிம், இட் இஸ் அன்டு ஹிம் என்ற அந்த அர்த்தத்திலே இந்த திரு பள்ளி எழுச்சி இருக்கின்றது. திரு வெம்பாவை வந்து 20 பாடல்கள், அது இந்த 10 நாட்களும் படிக்கின்ற பாடல்கள். அதிலே ஒவ்வொரு நாளும் இறைவனை, அந்த ஒவ்வொரு சக்தி வந்து இறைவனை எழுப்புவதாகத்தான் திருவம்பாவை இருக்கின்றது. எங்களுக்கு திருவம்பாவை இந்த வருகின்ற புதன்கிழமை தொடங்குகின்றது முதலாவது நாள். ஆகவே அதை அந்த நாட்களிலே திருவம்பாவை பாடல் படிக்க வேண்டும், முழுமையாக பாராயணம் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த 30 நாளும் எந்த நாள் இல்லாவிட்டாலும் இந்த மார்கழி மாதத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு கூடிய பலன். இப்போ சிலது வந்து என்னென்று கேட்டால் சர்டன் ஆக்ஷன்ஸ் இருக்குது, புண்ணியங்கள் என்று, அதே தி ஏர்ன்ஸ் மெரிட்ஸ், மெரிட்டோரியஸ் எக்ஸ். ஆனால் அது சில நேரத்தில் செய்யும் பொழுது அதன் மெரிட்ஸ் வந்து இட்ஸ் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ஸ். சில இடங்களிலே செய்கின்ற பொழுது இட் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ஸ். சில இடம் மற்றது ஆள் சொல்லுவார்கள், டைம் பிளேஸ் பர்சன் பார்த்து செய்யணும், பாத்திரம் வரைந்து பிச்சிடுவார்கள். உதாரணமாக ஒருவருக்கு நல்லது செய்வதற்கு இல்லையா, இப்ப தானம் செய்கின்ற பொழுது சில நாட்களிலே செய்கின்றது மிகவும் முக்கியமானது. சில இடங்களிலே கங்கைக்கரை, காசி போன்ற சீத்திரங்களிலே செய்கின்ற பொழுது முக்கியமானது. சில ஆட்களுக்கு சத் பிராமணன், சன்னியாசி போன்ற முனிவர்களுக்கு செய்கின்ற பொழுது மிகவும் முக்கியமானது. அப்படி அது மாதிரி இந்த மார்கழி மாசத்திலே செய்கின்ற பிரார்த்தனை பல மடங்கு பலன் தர வல்லது. இட் இன்க்ரீஸ் அவர் மெரிட்ஸ் பை மெனி ஃபோல்ஸ். ஈவன் எ சிங்கிள் பிரேயர் வி ஆஃபர் இன் த மந்த் ஆஃப் மார்கழி, த வேர்ச்சுஸ் அண்ட் த மெரிட்ஸ் வி ஏர்ன் தட் பிரேயர் அண்ட் ஏர்ன் பை தட் வேர்ச்சுவஸ் ஆக்ட், இட்ஸ் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ஸ் அஸ் கேரண்டீட் பை அவர் ஸ்கிரிப்சர்ஸ். நான் சொன்னேன் மந்த் ஆஃப் கார்த்திகையில தீபம் ஏற்றுவதற்குரிய மெரிட்ஸ் வந்து மெனி ஃபோல்ஸ். அது மந்த் ஆஃப் கார்த்திகை முழுக்க, அந்த மாதம் முழுக்க ஒரு தீபம் ஏற்றினால், ஒரு தீபம் காட்டினால் அதற்குரிய மெரிட்ஸ் வந்து இட்ஸ் இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ஸ். லைக் தட் மந்த் ஆஃப் மார்கழியில ஒரு பிரேயர், அதுவும் இந்த ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னர் செய்கின்ற இந்த படிப்பு, இந்த பாட்டு, இது வந்து இன்க்ரீஸ் பை மெனி ஃபோல்ஸ். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அகற்றும், எங்களை புது வருடத்தில் நல்ல புது வருடமாக பிறக்க வைக்கும். ஆகவே நம்பிக்கையுடன் இந்த நேரமில்லாதவர்கள் ஒரு பாடல், இந்த போட்டியின் வாழ்முதலாகிய பொருளை இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாடலை பாடலாம். திருவம்பை காலல் 10 நாட்களிலே அட்லீஸ்ட் ஒரு பாடலை என்றாலும் பாடலாம். காலையிலே வேலைக்கு போகும் முன்னர் ஒரு பாடலை பாடிவிட்டால் மாலையிலே வந்து நீங்கள் முகங்கையாக கழுவி அல்லது குளித்துவிட்டு திருப்பி முற்ற முழு பாடல்களையும் பாடி ஒரு இறைவனை வணங்கலாம். ஆகவே அது முழுமையான பயன் தரும். இது அருமையான மாசம், அருமையான பாடல்கள்.
5: ஓம் நம சிவாய்.
6: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

ಆರೂಢಭಕ್ತಿಗುಣಕುಂಚಿತ ಭಾವಚಾಪಯುಕ್ತೈ ಶಿವಸ್ಮರಣ ಬಾಣಗಣೈರಮೋಘೈ ನಿರ್ಜಿತ್ಯ ಕಿಲ್ಬಿಡರಿ ಭೂನ್ ವಿಜಯೀ ಸುಧೀಂದ್ರ ಸಾನಂದಮಾವಹತಿ ಸುಸ್ಥಿತ ರಾಜ್ಯಲಕ್ಷ್ಮೀಂ ಧ್ಯಾನಾಂಜನೇನ ಸಮವೇಕ್ಷ್ಯ ಸಮಪ್ರದೇಶಂ ವಿತ್ವಾ ಮಹಾಬಲಿಭಿರೀಶ್ವರ ನಾಮ ಮಂತ್ರೈ ದಿವ್ಯಾಶ್ರಿತಂ ಭುಜಗಭೂಷಣ ಮುದ್ವಹಂತಿ ಯೇ ಪಾದಪದ್ಮಿಹತೆ ಶಿವತೇ ಕೃತಾರ್ಥಾಃ ಭೂಧರತಾ ಮುದವಃ ಅಪೇಕ್ಷಯ ಶ್ರೀ ಭೂಧಾರ ಏವ ಕಿಮತಃ ಸುಮತೇ ಲಭಸ್ವ ಕೇದಾರಮಾಕಲಿತ ಮುಕ್ತಿಮಹಿ ಮಹೌಷಧೀನಾಂ ಪಾದಾರವಿಂದ ಭಜನಂ ಪರಮೇಶ್ವರಸ್ಯ ಆಶಾಪಾಶ ಕ್ಲೇಶ ದುರ್ವಾಸನಾದಿ ಭೇದೋದ್ಯುಕ್ತೈಃ ದಿವ್ಯಗಂಧೈರಮಂದೈಃ ಆಶಾಶಾಟೀಕಸ್ಯ ಪಾದಾರವಿಂದಂ ಶ್ವೇತಪೇಟೀಂ ಭಾಸಿತಾಂ ಮೇ ತನೋತು. ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣತ್ರ 73 ಶ್ಲೋಕಗಳು. ಆಚಾರ್ಯ ಭಾರತ ದೇಶ ಮುಳುಕ ಪಾದ ಸಂಚಾರಿಯಾಗ ಇಂಗೆಯೂ ಅಂಗೆಯೂ ಚುತ್ತಿಂಡು ಜನಗಳಕ್ಕೆ ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ ಆತ್ಮತತ್ವತ್ತೆ ಉಪದೇಶಂ ಬಣ್ಣನೂ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗತ್ತೈ ಕಾಟ್ಟಣೂ ಅವಳಕ್ಕೆ ಮನನೆಮ್ಮದಿಕೆ ವಳಿಯ ಕಾಟ್ಟಣೂ. ஏன்னா லோகத்துல அந்த சமயத்துல ஜனங்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேதத்திலையும் கர்மோ வேதோக்தமான கர்ம காண்டல்லையும் ஒரு எண்ணமானது குறைஞ்சு போச்சு. அப்ப அவளை திருப்பியும் சரியான வழிக்கு கொண்டு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணி பிறகு உத்தமமான கிரந்தக்களுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணினார், பிரகரண கிரந்தங்கள் பண்ணினார். இருந்தாலும் சாதாரணமான மனுஷனுக்கும் வந்து சேரணும், தத்துவம் புரிஞ்சிடும். ஏன்னா மனநிமதி எல்லாருக்கும் தான் வேண்டி இருக்க, பணக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, சாதாரணமாக எல்லோருக்கும் மனநிமதி வேண்டி இருக்க அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பல ஸ்தோத்திரங்களை ரசமான ஸ்தோத்திரங்களை எழுதினர். அதுல விசேஷமாக இந்த பிரகரணத்துல மோட்சத்தை அடையறதுக்கு வழி என்ன, ஒரு சுலபமான ஒரு ஸ்லோகம் என்ன பண்ணும், ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாபயுக்தை சிவஸ்மரண பாடகடை ரமோகை. உபனிஷத்து ஒரு வில்லையும் அம்பையும் சொல்றது. முண்டக்க உபனிஷத்துல விசேஷமாக என்னதுக்கு, பிரணவோ தனுஷரோ கியாத்மா பிரம்ம தல்லட்சியமுச்சதே. ஓங்காரம் எனக்கூடியதான வில்லு, மனது எனக்கூடியதான ஒரு அம்பு. இந்த வில்லுல அம்ப கூட்டி பிரம்மம் பரமேஸ்வரன் எனக்கூடியதான ஒரு லட்சியத்தை நோக்கி அதை விடணும். அப்ப என்ன, உங்க மனச ஓங்காரம் வழியாக பிரம்மன் இடத்துல சேர்க்கணும், அவ்வளவுதான். வில்ல என்ன பண்றார், வில்லுல அம்ப கூட்டி வில்ல விட்டு விட்டு அந்த வில் அம்பானது எங்க போய் சேர்றது, லட்சியமாக இருக்கக்கூடியதான எதை அடிக்கிறானோ அங்கே போய் ஒன்னா போயிடுறது. அதே மாதிரியே இந்த ஓங்காரம் எனக்கூடியதான வில்லுல உங்க மனசு எனக்கூடியதான அம்ப பூட்டி அந்த அம்ப விட்டுடையானால் அந்த அம்பு எங்க போய் சேரணும், பரமேஸ்வரனிடத்துல போய் சேரணும். அப்ப உங்க மனசு பரமேஸ்வரனோட ஒன்னா போயிடுதா, அப்ப என்ன சொன்னார், உங்களுக்கு தொல்லை குறைஞ்சது. எப்பவுமே மனுஷனுக்கு மனசு இருக்கிறபோதுதான் இன்பமோ துன்பமோ மாறி மாறி வருது. இன்பம் கொஞ்சமாகத்தான் இருக்கு, துன்பம் ஜாஸ்தியா இருக்கு. எந்த இடத்திலும் போனாலும் துன்பத்தை மறக்கணும்னு பாக்கிறோம், மறக்க மாட்டேங்கிறது. இன்பத்தை நீடிக்கணும்னு நினைக்கிறோம், சுகமானது நீடிக்கல, அப்பப்ப போயிடுறது. அப்ப இந்த மனச இன்பத்தையும் துன்பத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்க கூடியதான இந்த மனச பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேனால் நீங்க சௌக்கியமா இருக்கலாம். அது எப்படி நீங்க சௌக்கியமா இருக்குன்னு தெரியுங்கிறடா, தூக்கத்துல மனச விட்டேள் நிம்மதியா இருக்கு. நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்றேன், நிம்மதியா தூங்கினேன். எப்ப தூக்கத்துல மனசை விட்டப்பவே நீங்க நிம்மதியா தூங்குறீளோ, அதே விதமாக பரமேஸ்வரனுக்கு உங்க மனசை கொடுத்து விட்டேனால் எப்பொழுதுமே நிம்மதியா இருக்கலாம். முழிச்சுட்டு இருக்கிற காலத்திலையும் சொப்னம் பாக்குற காலத்திலையும் நிம்மதியா இருக்கலாம். இந்த மூன்று நிலையை தவிர வேற நிலை மனிதனுக்கு இல்லையோன்னா
ஆகையால் எப்பொழுதும் சாஸ்வதமாக நிம்மதியா இருக்கலாம். அப்படி ஒரு வில்லையும் அம்பையும் உபனிஷத்து சொன்ன இவர்னு சொல்றார். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவ சாபம். இங்க ஒரு வில்லு இருக்கு. என்ன வில்லுன்னார்? பரமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள், பரமேஸ்வரனதான பற்றியனதான எண்ணங்கள், அவருடைய கதலைகள், அவளுடைய பக்தால் எத்தனை பேர், சிவனடியார்கள் எத்தனை பேர் இருக்க, அவளை பத்தஜான ஒரு நினைப்பு, இப்படிப்பட்டதான சிவனடியார்களுடைய நினைப்பு, சிவனுடைய லீலைகள் எனக்கூடியதான வில்லில் அதுக்கு என்ன பண்ணும்? இவர் இன்னொன்னு ஜாஸ்தி சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு நான்கயர் கட்டணம். நான்கயர் கட்டினா தானே வில்லு உபயோகிக்கப்பட முடியும். அந்த நான்கயர் என்னன்னா ஆரூட பக்தி குண குஞ்சிதா. பக்தியோட கூடின உயர்ந்ததான ஒரு பக்தி. பக்தி நாலு விதமா சொல்லியிருக்க கீதாதி சாஸ்திரங்கள்ல. எப்படி? ஆர்த்தா ஜிக்ஞாசுகோ அர்த்தார்த்தி ஜானீச்ச பரதர்ஷபா. பகவான் எப்ப நமக்கு ஞாபகம் வர்றார்? தலைவலி கால் வலி ஏதாவது சிரமம் வந்த பிறந்தான். சாதாரண சமயத்துல அவரை பத்தி நினைக்கிறது இல்ல. சாதாரண மனுஷன் ஏன் காலம் இருந்து ஏதோ இந்த வயரை ரொப்பறதுக்காக இங்கேயும் அலையறதுக்கே அவனுக்கு பொழுது போகல, பகவானை பத்தி தெரியல. ஒரு கஷ்டம் வந்துருத்துன்னு தான் பகவானை பாக்குறார். குந்தி அப்படித்தானே பண்ணினார். எப்பொழுதுமே எனக்கு கிருஷ்ணா கஷ்டத்தையே கொடுத்துருன்னா எதுக்குன்னா கஷ்டம் வந்தாதான் நீ ஞாபகம் வர்ற. விபத சந்துனது தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத்யாத் அபுனர்பவ தர்சனம் அப்படின்னு மனசுல ஒரு கஷ்டம் இருந்தா கிருஷ்ணா நீ காப்பாத்துன்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள்லாம் போயிடுதுன்னு உன்ன நினைப்பேனோ இல்லையோ டவுட்டு. அனாவசியமா இந்த வம்புக்கே பரீட்சைக்கே போக வேண்டாமே, போயிட்டு போயிட்டு ஃபெயில் ஆகி ஏன் சார் வம்பு? அதனால நீ கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு. என்ன உன்னுடைய நினைப்பு இருக்கும். இது ஆர்த்த பக்தின்னு பேர். ஒரு கஷ்டம் வந்தா அதுக்கப்புறம் ஒரு பக்தி. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன? இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் நமக்கு பிறக்க மாட்டேங்கிறது. எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான். எத்தனை சீக்ரெட், பிசினஸ் சீக்ரெட்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், எது சொல்லலாமோ அதே சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப லோகத்துல ஜனங்கள்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறான். ஆகையால் அப்படிப்பட்டதான விஷயங்களை அறிவதற்கு தகுந்ததான ஒரு சமயம் எனக்கு கிடைக்கணும், ஒரு சூழ்நிலை வரணுங்கிறதுக்காகவே என்ன பண்றார்? ஜிக்ஞாசு அறியணுங்கிறவன் பகவான பிரார்த்திக்கிறான். மூணாவது பேர் வழி என்ன? ஜெனரலா 90% பீப்புள் அர்த்தார்த்தி, காசு வேணும். ஏன்னா மனுஷியாளுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. என்ன? நிறைய காசு இருந்தா நம்ம சௌக்கியமா இருக்கலாம். இது ஒரு எண்ணம், எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இத யாரு? காசு நிறைய இருக்கிறவாளை போய் கேட்கணும். அவ என்ன சொல்றார்? சார் இவ்வளவு காசு இருந்தா ப்ராப்ளம் தாங்கிறான். ஓரளவுக்கு இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு. காசு இல்லாத போனா மனுஷன யாருமே மதிக்க மாட்டான். காசு இருக்கணும், ஆனா எவ்வளவு இருக்கணும்? நமக்கு எவ்வளவு செலவு இருக்கோ அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கணும். அதுக்கு மேல இருந்ததுன்னா அதை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்னு. காசை சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதிக்கிறது பத்திரமா வச்சுக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் செலவு பண்ணும் பொழுது மனசுக்கு துன்பத்தை கொடுத்துட்டே போறது. செலவாயிட்டே இருக்கே, செலவாயிட்டு இருக்கே, காலம் முழுது 10,000 செலவாயிட்டுதேங்கிறோம். 10,000 செலவாயிடுதுங்கிறே, 10,000 வந்ததே எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சே சாருங்கிறான். அந்த மனுஷனுக்கு இந்த காசானது துன்புறுத்துட்டே இருக்கு. ஆனாலும் அதுக்கு யாரோ அர்த்தம்னு பேர் வச்ச, அனர்த்தம்னு வச்சிருக்கணுமா? அர்த்தம் அனர்த்தம் பாவய நிஜம் நாஸ்தி ததஸ்துகலேஜ சத்யம். அனர்த்தம்னு பேர் வைக்க வேண்டி இருக்க அதுக்கு அர்த்தம் பொருள்னு வச்சுட்டு இருக்க பாரு. அது நமக்கு துன்பத்தன்னா கொடுக்கறது, இன்பத்தை கொடுக்கற போல காட்டுறது. அதை வாங்குவோம், இதை வாங்குவோங்கிற வாங்கின மூணாவது நாள் அதுக்கு 2 வருஷம் கேரண்டினா கரெக்டா 720வது நாள் ராத்திரி போயிடுது. வாரண்டினா அதுவும் போயிடுது. கேரண்டியா வாரண்டியா ஒன்னும் புரியல. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா 20,000 ரூபாய்க்கு வாங்கினா 2,000 எடுத்துக்கிறேங்கிறான். எதுவும் உமக்கு ரொம்ப கருணையோட சொல்றான். மறுபடியும் அடுத்ததாக என்ன பண்ணிட்டு இருக்கேன், 122,000 ரூபாய் கடைசியில என்னடா ஆச்சுன்னு. உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தவணை கட்டிகிட்டே இருக்கான் இவன். இப்படித்தானே வாழ்க்கை இருக்கு. அந்த காசுக்கு மேல ஒரு அபிமானம். காசு இருக்கப்படாதுன்னு சொல்லல, உங்க சாஸ்திரம் என்னைக்குமே காசு வேண்டாம்னு சொல்லல. ஆனா காசுல தீவிரமான எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். அது பாட்டுக்கு வர்றது போறது, பரமேஸ்வரன் காத்துக்க மாட்டாரா? அந்த எண்ணம் இருக்கட்டும்.
அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக பகவானே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் தியானம். அந்த பகவானே எனக்கு வேணும்னா பகவானே பணிவிட பண்ணி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கே, அதான் ஆரூட பக்தி. யோகாரூடகாங்கிற பார்த்தீங்களா, அப்படி ஆரூட பக்தி குண குஞ்சித பாவச்சாப. அந்த யோகாரூடனா இருக்கக்கூடியதான யாதொரு பக்தி இருக்கோ அந்த பக்தி எனக்கூடியதான நான்காயிரனால சிவலீலைகள் சிவனடியார்களுடைய சரித்திரம் எனக்கூடியதான வில்லுல பூட்டி அதை நன்ன கட்டி அதுக்கப்புறம் என்ன சிவஸ்மரண பாணகணை ரமோகைஹி. உபனிஷத்துல மனசுன்னு ஒரே ஒரு அம்புதான் சொல்லியிருக்கு. இவர் நிறைய அம்பு சொல்றாரு உங்ககிட்ட என்னடான சிவஸ்மரணம். அப்பப்ப சிவனை நினைச்சுட்டே இருங்கோ. மார்க்கண்டேய லீலை என்ன, ஆலாகல லீலை என்ன, எத்தனையோ லீலைகள் அவர் பண்ணியிருக்கார். அந்தந்த லீலைகள்லாம் நினைச்சுட்டே இருங்கோ. சிவஸ்மரண பாணகணை ரமோகைஹி, பரமேஸ்வருடைய ஸ்மரணம் எனக்கூடியதான பாண கூட்டங்களை. அது எப்படிப்பட்டதான பாண கூட்டங்கள்னு அமோகைஹி, அதுக்கு ஒரு நாள் இழிவு கிடையாது, அது நிச்சயமாக பலத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான பாணகணங்கள்னால நிர்ஜிஜக்கில் பிஷரி போன்னு எந்த டார்கெட்டை அடிக்கணும், அம்பானது எதை ஷூட் பண்ணினா எதை அடிக்கணும், உங்க மனசுல இருக்கக்கூடியதான பாப்பங்கள் தெரியலையே சார், என்ன பாப்பம் எங்க இருக்கோ என்னமோ, எல்லாமும் நடந்துருந்தாலும் மனசு ஏதோ கவலைப்பட்டு இருக்கேன், பர்ஃபெக்டா நடக்கிறது எல்லாம், அதுக்காரி சொன்ன பேச்சு கேட்கறா, குழந்தைகள் கேட்கறா, காசு இருக்க, எல்லாமும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, இருந்தாலும் மனசு அழுதுண்டே இருக்கு, எதுக்கு தெரியலையே. ஏன் உள்ளூரா பாபம் இருக்கு, அந்த பாபத்தை போக்கடிக்கணும். பாபத்தை எப்படி, சிவஸ்மரண, அந்த சிவஸ்மரணம் எனக்கூடியதான பாணகணை இதமோகை, பரமேஸ்வருடைய நாமாக்கள் பவா சர்வா ஹரா பரமேஸ்வரா இப்படிப்பட்டதான நாமாக்களை சிவா சிவா சொல்லிட்டே இருக்கிறேன். என்னாச்சுன்னு நிர்ஜித்யகில் விஷதி போன் விஜயி சுதீந்திரா, புத்திசாலியா இருக்கிறவன் இந்த ஏதுலதான் பஜத சுதீனர், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேனர். ஆனா இங்க என்ன பரமேஸ்வர்ன சுதீஹினர், இத உபாசிக்கணும்னா நல்ல புத்திசாலி வேணும் உனக்கு, அந்த புத்தி இருக்கமேயானால் பரமேஸ்வருடைய அந்த பகவன் நாமாவை சொல்லிட்டே இருப்பேன். நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நஹி பஸ்யாமோ பவதரணே. இந்த லோகத்துல சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறது எத்தனை பேரால முடியும், காலம் பொழுது ஓடிட்டு இருக்கான், எந்த பக்கத்துல ஓடுறான் எதற்காக ஓடுறான்னு தெரியாம இருந்துட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கிறவனுக்கு எத்தனை பேருக்கு சாஸ்திரத்தை நன்னா ஊனி கவனிச்சு, ஒரு நாள் சொன்னா வந்துருமா சாஸ்திரம், வருஷ கணக்குன்னா கேட்கணும், அப்படி கேட்கக்கூடியதான சாஸ்திரத்தை தெரிஞ்சுண்டு அதை மனசுல சேர்த்து வச்சுட்டு அதை நல்லா மனநம் பண்ணி இப்படிங்கிறது சாதாரண மனுஷனுக்கு சாத்தியம் இல்லையே. ஆகையால் என்ன பண்ணணும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க, நாமாக்களை சொல்லிட்டே இருந்தோம், சொல்லிட்டே இருந்தா இருக்கிற பாபங்கள்லாம் போடும். விஜயி சுதீந்திரா ஆனந்தமா வகதி சுஸ்தித ராஜலட்சுமி, சுலபமாக இந்த ஜென்மாவில ஆனந்தமா வகதி, எப்படிப்பட்டதான சுஸ்தித ராஜலட்சுமி, ஸ்திரமான ஆசையாததான உங்க ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ராஜாவை இருக்கிறதுக்கு என்ன ஒரு போகம் கிடைக்குமோ, ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ, ஒரு நிம்மதி கிடைக்குமோ, அத்தனையும் கிடைக்கும். சுலபமான ஒரு உபாயம் மோட்ச லட்சுமியை அடையறதுக்கு ஒரு வழி இதுதான். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணிண்டே இருந்தேலையானால் என்ன ஆகுனர், உமா அறியாமலேயே அந்த நிலையை அடையலாம் அப்படின்னு விசேஷமாக சொன்னார். பிறகு இப்படி எல்லாம் எங்களை கஷ்டப்பட சொல்றீங்களே, எங்கேயாவது ஒரு புதையில தேல் கிடைச்சதுன்னா சௌக்கியமா இருக்கலாமே, தினந்தோறும் உத்தியோகத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட கால கை கால கட்டிட்டு என்ன சார், சிரமமா தான் இருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா இன்னும் வேற உத்தியோகம் வேண்டாம்னா உத்தியோகத்துக்கு அலைவனா 1000 பேர் இருக்கான் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கேன். காசு சம்பாதிக்கிறதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ரொம்ப போற மாட்டேங்கிறது சார், வர மாட்டேங்கிறது, எங்கேயாவது ஒரு புதையில் கிடைக்கிறதுக்கு வழி உண்டா அப்படின்னாரு. இந்த புதையல்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கணும். பழைய நாள்ல என்ன பண்ணிட்டு இருப்பா, காசு கிடைச்சது மிஞ்சி இருக்குமே ஆனால் அவளுக்கு செலவே கிடையாது, அது பார்க்கணும். இப்ப நமக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் போற மாட்டேங்கிறது காரணம் என்னன்னு, ஒவ்வொரு ஊர்லயும் 2 மால் தயார்ந்து வச்சிருக்கோம். அது என்னடா, போனா ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரான், எப்ப போனாலும் செலவு பண்ணிட்டே இருக்கான். நீங்க மட்டும் இல்ல, 2 சின்ன குழந்தை அழைச்சுன்னு போனா போறோம், கிருஷ்ணார்பணம், உங்க பரிசு கிருஷ்ணார்பணம். என்னடா, அத்தான பொருள் இந்த மனுஷனுக்கு செலவாகிறதுக்கு வழி இருக்கு. பழைய நாள் ஏதாவது உண்டா,
துணிமணி ஜாஸ்தி வாங்கறது கிடையாது, சினிமா கிடையவே கிடையாது. உங்களுக்கு அறியாமலேயே டிவி எலக்ட்ரிசிட்டி சாப்பிட்டுட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியாது. ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆனபுரம் ரெண்டு மாசம் ஆனபுரம் காத்தீங்கன்னா 5000 எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டிதானே ஆகணும். டெலிபோன் பில் அதுக்கு வேற, செல்போன் பில் இது வேற. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க போடாமலேயே என்ன ஆகும்னு தெரியாது. பண்ணிட்டே இருக்கேடோ இல்லையா வியாபாரம் என்ன? கடைசியில என்னடா ரெகுலர் இருக்கிறது 2000-3000 ப்ரொவிஷன் அவ்வளவுதான். அதை தவிர அது அப்பப்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. போன மாசத்தோட இந்த மாசம், இந்த மாசத்தோட அடுத்த மாசம், அது போயிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா வஸ்துதா கண்ணுக்கு தெரியாத சார் நீங்க வாங்குற ப்ரொவிஷன் எடுத்திருந்தார். சோப்பு டாய்லெட்டு இதுதான் ஜாஸ்தி விலை, அரிசிக்கு ரொம்ப கம்மாய் தான் இருக்கு. பர்சன்டேஜ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கலான்னு கேட்க முடியும். நல்ல யோஜனை ஒரு தரம் பார்த்தா தெரியுது. அது 3000 இருக்கு. என்ன கடைசியில அரிசியும் பருப்பும் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1200-1300 வரும். மீதி உபயோகம் இல்லாதான வீடு தொடக்கிறது. இப்படிப்பட்டதான பதார்த்தங்களைத்தான் ஜாஸ்தியா இருக்கு. அதையும் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஆகையால் இப்படி எல்லாம் சிரமமா இருக்கு மனுஷனுக்கு. இது சம்பாதிக்கிறது எங்கேயாவது பழைய நாள்ல என்ன பண்ணும், அவளுக்கு இந்த வம்பே கிடையாது. டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, கிரைண்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவளுக்கு. வஸ்திரம் வாங்கறது கிடையாது, கடையே கிடையாது. ஒரு 15 ஒரு தான் சந்தைன்னு போடுவான், அங்கேயும் ஏதோ இருக்கும் போய் அப்படியே வாங்கிட்டு வருவாங்க அவ்வளவுதான். இல்லைன்னா இருக்கிறத விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, காய்கறி விலையை எடுத்து பெட்ரோல் விலை எடுத்து ஏதாவது உண்டா அவளுக்கு? கிடையாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு தரம் மகசூல் வரும், அறுவடை பண்ணி அது எதுவும் வித்துப்படுவா, மீதி காசு என்ன பண்றது அப்படியே வச்சிருந்து அதை தங்கமா மாத்தி ஒரு பெரிய குடமா பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா 8 போட்டு வச்சுட்டு இருந்த. அப்ப தங்கமும் விலை கம்மின்னு இப்ப மாதிரி 3000 கிராமம் ஒன்னும் கிடையாது இல்லையா, சேர்த்து வச்சுட்டே இருந்தா கடைசியில என்னடா சொன்ன இவ்வளவு நிறைய இருக்க, இது என்ன பண்றது, பத்திரமா இருக்கணுமே அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு பூமியை நோண்டி அதுக்குள்ள 4 பாறாங்கல்ல வச்சு, ஏன்னா அந்த உள்ள இருக்கக்கூடியதான இது நமக்கு தெரியாமலே ஒரு 100 பக்கத்தாத்துக்கு போயிடுமா, அது வேற கண்டுபிடிச்சிருக்காவா. எந்த பொருளை நீங்க வச்சுருக்கல, பூமிக்குள்ள இருக்கிற பொருள் அப்படியே மூவ் ஆறுதுங்கிற அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காவா. அதுக்காக 4 போட்டு அதுக்கு நடுவுல இதை வச்சு அதுக்கு மேல ஒரு பாறாங்கல் போட்டு அதுக்கு மேல மூடி வச்சுவிட விவகாரம் முழுக்க. என்னடா அதுன்னு அந்த அப்பா சொல்லுவார், என்ன ஆனாலும் சரி இந்த வீடை மட்டும் விற்காத. என்னடா விஷயம் அங்க இருக்கு, நேரம் இன்னைக்கே சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இவர் அதுன்னு இன்னைக்கே தோண்டி எடுத்துட்டானே கஷ்டம். அதனால விவகாரம் என்னன்னார், என்ன ஆனாலும் சரி வீடை மட்டும் விற்கப்படாது. அப்பெல்லாம் அப்பா சொல்லுக்கு மதிப்பு இருந்தது. இப்ப என்ன அப்பாவுக்கா மதிப்பு இல்லை, சொல்லுக்கு எது மதிப்பு என்ன? விவகாரம் அப்படி ஆயிடுது. இப்ப அப்பா சொன்னார் என்ன ஆனாலும் விற்கப்படாது, அப்படியே கவலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் ஒரு பாட்டி அம்மா அங்க இருந்து வர, ஆமா ஏன் இந்த வீடு விற்க மாட்டேன்னு அப்பா சொன்ன. பாட்டி, அப்படியா, எங்கிட்டையும் சொல்லியிருக்க, என்ன உங்கள்கிட்ட சொன்னார், இந்த வீடை அவன் விற்கிறான்னு விற்காம பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்க. எதற்காக? ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துல ஏதோ பூமியில இங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கான் அப்படின்னு ஆப்தோக்தி ஒரு நல்லவர் வந்து சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நீ எங்க உட்கார்ந்து இந்த இடத்துல பூஜை பண்றதுக்காக உட்கார்றியோ அந்த இடத்துல நோண்டி பாரு. ஓஹோ சார், நோண்டுறதுன்னு எப்படி அவ்வளவு சீக்கிரமா முடியுமா? அவன் பாட்டுக்கு நான் ஆளை கொண்டு வந்து கெட்ட பாறையெல்லாம் கொண்டு வந்து நோண்டினா ஒரு 2 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், பெரிய பாறாங்கல் வந்தது பாருங்க. வெறும்னா போராது, நன்னா நோண்டி எடுக்கணும். மேல மேல என்னாச்சு, அதுக்குள்ள பாறாங்கல் வந்துருச்சு. பாறாங்கல்ல என்ன பண்ணுனர், இந்த பக்கம் அந்த பக்கம் நாட்டி எடுத்து எடுக்கணும். எடுத்த பிறகு என்னாச்சு, சதோபரிசிலாபகர்ஷணம், மேல இருக்க கூடியதான கல் இருக்கே அந்த கல்லை அதுங்க நகர்த்தணும். நகர்த்தின பிறகு என்னாச்சுனர், அங்கே பெரிய குடம் இருக்கு. அந்த குடத்துக்கு மேல மூடி சீல் பண்ணி வச்சிருக்காரு அவர் கங்க செம்பு மாதிரி. அதை எடுத்து அது மேல கொஞ்சம் எடுத்து ஸ்வீகிருதிம் நிச்சே பஸ்தம பெட்சதே நகி ததா அப்படின்னு பகிஹி சப்தைஸ்து நிர்கச்சதி. இப்படி பகி சப்தைஹி நிதி நிதினு சொன்னாலோ அதை புதையல்னு சொன்னாலோ போகாதுன்னு
அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். ஒரு புதையில் இருந்தாலும் முதல்ல யாரோ ஒருத்தர் வந்து இந்த இருக்குன்னு சொல்லணும், ஆப்தோக்திம், அதுக்கப்புறம் கனனம், அதை வெட்டி எடுக்கணும், மேல பாறாங்கல் இருக்கணும், அந்த பாறாங்கலை தள்ளணும், தள்ளின பிறகு உள்ள இருக்கா கூடியதான புதையில எடுக்கணும். இப்படி இங்க வேதாந்தத்துல என்ன சொல்லிருக்கார், சத்வத் பிரம்ம விதோபதேசா, பிரம்மஜானி சொல்லக்கூடியதான வேதாந்த வாக்கியத்தை கேட்கணும், உபனிஷத்துகள்ல கேட்கணும், விடாம கேட்டு இருக்கணும். பிறகு கேட்டவரே அதை மனநம் பண்ணணும், இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கே, இது சரியா இருக்கா, இது ஏன் இப்படி நம்ம

0: தினந்தோறும் பிரம்மலோகத்துக்கு போறானா, பிரம்மம் இருக்கிறதுக்கு போறான், ஆனாலும் தெரிய மாட்டேங்கிறது. ஏன் பிரத்யூடாக மாயனால மறைக்கப்பட்டது. எப்படி புதையானது அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பாறாங்கல்லுனாலையும் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மண்ணுனாலையும் மறைக்கப்பட்டிருக்கோ, அதே போல நமக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த பிரம்மமானது, அந்த பிரம்மங்கிற ஒரு புதையலானது இப்படி மறைக்கப்பட்டிருக்கு. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், குருபதேசம் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குருபதேசம் இருந்தா அதுக்கப்புறம் உங்களுடைய பிரயத்னம் கேட்கணும், கேட்டு மனநம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சிவநாம ஸ்மரணம் பண்ணணும். இப்படி பண்ணிண்டு பண்ணிண்டு அந்த தியானத்தினால அங்க உள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தம் மேல இருக்கக்கூடியதான பிரதிபந்தகத்தை எல்லாம் நீட்டிட்டேன்னா, நீக்கி விட்டேன்னா ஆத்ம தத்துவமானது தானா புரியும். அந்த புதைய புதையில எடுத்துட்டு சௌக்கியமா வாழலாம். அதே போலயே இங்க பக்தியில ஒரு புதையில் சிவானந்த லகர்ல சொல்றாரு, எப்படி தியான அஞ்சனேன தமவீட்ச தம பிரதேசம் வித்வா மகாபலி பிரீஸ்வர நாம மந்திரைஹி திவ்யாஸ்ரிதம் புஜகபூஷணமுத்வஹந்தி ஏ பாதபத்மமிஹதே சிவதே க்ருதார்த்தாஹ ஜானஞ்சனேன. முதன் முதல்ல என்ன வேணும்னு புதையில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். புதையில் இருக்குன்னு சொல்றாரு சார், வீட்டில் வீட்டில் புதையில் இருக்குன்னு எங்கே புதையில் இருக்கு, வீடு முழுக்க நோண்டி வச்சுட்டேன்னா புதையிலும் கிடைக்கலன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் வாஸ்து பார்க்கறேன்னு வருவார் வீட்டில், என்னடா சின்ன இந்த சவர உடச்சா அங்கே வை, இந்த ரூம் உடச்சா அங்கே வைங்கன்னா, இவரே காசு இல்லையன்னு வாஸ்து கிட்ட போயிருக்காரு, இவரே ஒரு 30,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிச்சுட்டார். இது என்னாச்சு, ரொம்ப கடனா இருக்கு என்னால தாங்க முடியலையே, யாரோ சொன்னால வாஸ்து ஒண்ணும் இல்ல, இந்த சமையல் கட்ட தூக்கி அந்த பக்கம் வைங்கோ, அந்த பெட்ரூம் இந்த பக்கம் மாத்துக்கோன்னா, இது பிளாட், இது ஒண்ணு மாற்ற முடியாது. பெட்ரூம் சமையல் ஆக்கிட்டு சமையல் ரூம் சின்னதா இருக்கு, நீங்க போனா வெளியில வர முடியாது. இங்க பாத்ரூம் இருக்கவே இருக்க கூடாது சார், அந்த கோடிக்கு போகணும்னா பைப் லைன் எல்லாம் மாத்துனேன். ஆனா அவர் சொல்லிவிட்டாருன்னு வச்சுங்களேன், இது மேல பிரதிபத்தி ஜாஸ்தி. வாஸ்து தெரிஞ்சவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்றதுன்னு ஒரு கவலையும் பட வேண்டாம். பகவன் நாம சொல்ற ஆளுக்கு வாஸ்து ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அவர் உங்களுக்கு நீங்க வசிக்கிறதுக்கு அவர் தான் பண்ணிட்டு இருக்கார், உள்ளூர இதயத்துல இருந்து நீ சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கார். அதுக்காக வாஸ்து சாஸ்திரம் தப்புன்னு நான் சொல்லல, வாஸ்து சாஸ்திரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். யார பகவான நம்பிட்டு இருக்காளோ, யாருக்கு குரு கட்டாட்சம் இருக்கோ, அவள் இதெல்லாம் எதுவும் அவளை ஒண்ணும் பண்ணாது, அந்த ஒரு தைரியம் வேணும். ஆனா இந்த புதையில பாக்குறவா என்ன பண்ணுவா, முதல்ல என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு மை வச்சுட்டு இருக்கா, எங்க இருக்கு சார் மை எங்க விற்கிறதுங்கிறார் அப்படின்னு கேட்க. தியானஞ்சனேனா தியானம் எனக்கூடியதான மைய பூசிண்டு, அந்த தெரிஞ்சுண்டு தியானம் பண்றவா இருக்கா பாத்தீங்களா, அத தியானஞ்சனேனா அந்த தியானம் பண்ணி பண்ணி எங்க இருக்கு, மந்திரோபாசனத்தினால அவ உட்கார்ந்துன்னா அந்த இடத்துல கையில கம்ப வச்சுண்டு தியானம் பண்ணுவான். தியானம் பண்ணும் பொழுது அது வலது பக்கம் சாயறதா இடது பக்கம் சாயறதா, வலது பக்கம் சாஞ்சதுன்னா அங்க தீர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், கையில தீர்த்தம் எங்க போர் போடணுங்கிறல, அது வச்சுட்டேன்னா ஓஹோ இங்க வலது பக்கம் சாஞ்சதுன்னா அங்க தீர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், இடது பக்கம் சாஞ்சதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல புதையில இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நாளை காலமே எல்லாரும் அந்த மந்திரம் என்ன சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல அந்த மந்திரம் உபதேசம் பண்றா, இப்படி எல்லாம் கேட்கப்படுது. விவகாரம் என்னன்னா, மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு காசுல என் கவலைப்பட்டிருக்கான், வேணும் வெறுமனும் இல்ல. இப்படி முக்கியமாக என்ன வேண்டியிருக்கு, தியானஞ்சனேனா தியானம் பண்ணி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய்மினி நயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம்.

0: இப்ப 12 அத்தியாயங்களுடைய சுருக்கம் என்ன அப்படின்ற கதை சுருக்கம் மாதிரி பார்த்தாச்சு. 12 அத்தியாயங்கள் இதுதான் அப்படின்ட்டு அனுபந்த சதுஷ்டயமும் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அனுபந்த சதுஷ்டயம் அதையும் பார்த்துட்டு இந்த கிரந்தத்துல பிரவர்த்தியாரத்துக்கு காரணம் என்ன, இந்த கிரந்தத்தை பிரவர்த்தி பண்ணலாமா கூடாதா, இந்த கிரந்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார். அத்த பரமகாரணிக்கோ பகவான் ஜெய்மினி தர்ம விவேகாய துவாதச ரக்ஷணீம் பிரணினி ஏதத்ராது தர்ம ஜிக்யாசாம் சூத்ரயா மாச அசாதோ தர்ம ஜிக்யாசா இ அதாதோ தர்ம ஜிக்யாசாங்கிறது ஜெய்மினி சூத்திரத்துல முதல் சூத்திரம், அவருடைய குருவான வியாசருடைய சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்ட்டு அத பிரம்ம தர்ம ரெண்டுதான் பேதமா இருக்கு. இந்த தர்மம் பிரம்மம் இந்த ரெண்டுத்துலதான் பேதமா இருக்கு அப்படின்னு சாமான்யமா எடுத்து சொன்னாலும் கூட அத அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலயும் வேற வேற அர்த்தத்துல கொடுக்கறது. இங்க அதான் ஆனந்தர்யார்த்தம், ஒருத்தன் வேத வேதாங்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்மத்தை விசாரம் பண்றது தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆசையுடையவனா இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி செய்யறா அப்படின்ட்டு. அங்க என்ன வைராகியவான் தான் அச அப்படிங்கறதுனால வைராகியம் சாதனாதி சமாதி சேர்க்க சம்பத்தி இந்த மாதிரியான அதிகாரித்துவத்தை பிராப்தி அடைஞ்சிட்டு ஒருத்தன் இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்துக்கணும். அப்படி அச இனி இங்க அச அப்படிங்கிற அந்த முதல் சப்தமும் கூட சூத்திரத்துடைய அத அப்படின்னு இங்க முதல் அச பரமகாரணிக்கோ அப்படிங்கிறார் பாருங்க. இந்த சூத்திரத்துல என்ன அச அப்படிங்கிற சப்தம் இருக்கோ அந்த அச அப்படிங்கறதுக்கு அதே அர்த்தம் தான் இங்கேயும் இந்த அசக்கும். அச அப்படிங்கறதுலதான் முதல்ல பொதுவா தொடங்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, ஓங்காரம் அத சப்தம் ச, ஓங்காரம் அத சப்தம் ச, ஓங்காரம் அத சப்த பிரம்மணப்புரா கண்டம் வித்வா வீர்யாந்தோ தஸ்மாத்மாங்கல் கௌவோ ஓங்காரம் அத சப்த பிரம்மணப்புரா கண்டம் ஹித்வா மேந்தோ தஸ்மாத் மாங்கல் கௌபோ அப்படின்ட்டு. ஓங்காரம் அத சப்தஷ்ச, ஓங்காரமும் அத அப்படிங்கிற சப்தமும் பிரம்மனுடைய கண்டத்தை பிளந்துண்டு வெளியில வந்துதான் முதல் சப்தங்கள் ஓங்காரம் அத அப்படிங்கிறது ரெண்டுமே. அதனால ரெண்டுமே மங்களமயமான சப்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அச அப்படிங்கிறது மங்களார்த்தமா எடுத்துக்கலாம். அச அப்படின்னு மங்களமயமா ஆரம்பிக்கிறார், ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அச மங்களமயமா ஆரம்பிக்கிறார் அப்படின்னுட்டு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அச அப்படிங்கிறது தர்ம சூத்திரத்துல எழுதப்பட்ட அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிற அச அப்படிங்கிறதுக்கு சமான அர்த்தமா எடுத்துக்கலாம். அப்படின்னா ஆனந்தர்யார்த்தம், அதாவது வேத வேதாங்கத்தை படிச்சுட்டு தர்மத்தை விசாரம் பண்ணக்கூடிய ஆசையுடையவன் ஒருத்தன் இந்த சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தி செய்யறான். இந்த சாஸ்திரத்தை எழுதினர் யாரு, இந்த சாஸ்திரம் எந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யறா அப்படின்னா பரமகாருணிக பகவான் ஜெய்மினி தர்ம விவேகாய துவாதச ரக்ஷணி பிரணினிய அப்படின்னு சொல்லி சொல்றார். பரமகாருணிக்காக காரணமற்ற கருணை, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்டார கருணை, உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்டார கருணைக்கு பேர் காரணமற்ற கருணை, அதுதான் பரமகாருணிக்காக அப்படின்னுட்டு. பகவான் ஜெய்மினி பரமகாருணிக்கரான யார் அப்படின்னு சொல்லி கேட்டா பகவான் ஜெய்மினி பகவான் தான். பகவான் ஜெய்மினி அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் எதுக்கு அவருக்கு விசேஷம் கொடுத்திருக்கோம்னா பகம் எஸ்ய அஸ்தி பகவான், பகம் அப்படிங்கிற ஆறு ஐஸ்வர்யங்கள் சட ஐஸ்வர்யங்கள், அந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமா யாருல இருக்கோ அவரை பகவான்னு சொல்லி சொல்றாங்க. பகம்னா என்ன ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டா பகம்னா ஸ்ரீ காம மகாத்மிய வீரியத்னார்க கீர்த்திஷு அப்படின்னு இந்த ஆறுத்தையும் பகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு ஐஸ்வர்யம் முழுவதுமாக வைராக்கியம் முழுவதுமாக முயற்சி எத்தனமானது முழுதுமாக பெருமையானது அவருடைய பேரானது புகழானது முழுவதுமாக பரப்பி இருக்கிறது, அப்புறம் காமமானது இச்சா சக்தியானது முழுவதுமாக இப்படி எல்லாமே முழுதுமாக இருக்கிறது யாரோ அவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி இந்த பகவானது யார்ல முழுமையா இருக்கோ அப்படிப்பட்டவர் ஜெய்மினி. என்ன பண்றார், தர்ம விவேகாய, தர்மத்தை விசாரம் செய்யறதுக்கு தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மத்தின் மூலியமாக அதர்மத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணாரு, தர்ம ஜிக்யாசாம் சூத்ரயா மாச ரத்ராதோ தர்ம ஜிக்யாசாம் சூத்ரயா மாச, முதல்ல இந்த லட்சணி பிரணி துவாதச லட்சணி பிரணினிய 12 அத்தியாயங்களுடைய துவாதச லட்சணானாம் அத்தியானா அத்தியாயானாம் சமஹார இது துவாதச லட்சணி, 12 அத்தியாயங்களுடைய லட்சணங்களுடைய சமாஹாரம் சமூகம் கூட்டம் சங்கிரகம் அப்படிங்கறதுனால துவாதச லட்சணி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பிரணினிய பிரணினிய பிரணினிய அப்படின்னா பிரணயனம் கத்தவான், அதாவது நன்றாக முறைப்படி செய்தார் நன்றாக முறைப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரகிருஷ்டேன அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் பிரகிருஷ்டேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா அங்க முதல்ல புத்தியில ஒரு பானையை நம்ம பிடிக்கிறோம்னு சொல்லி சொன்னா அந்த பானை எப்படி வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுவோம் புத்தியில, அதுக்கப்புறம் தான் பானையை பிடிக்க போவோம். அந்த பானைக்கு எவ்வளவு களிமண் தேவை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பிடிக்க வேண்டிய பானைக்கு எவ்வளவு களிமண் தேவை முதல் இதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பானையை புத்தியில டிசைட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி 12 அத்தியாயங்களை ஃபர்ஸ்ட் புத்தியில டிசைட் பண்ணிட்டாரு, டிசைட் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி ஆரம்பிக்கிறார், எல்லாத்துக்கும் முதல் படி, எல்லா கர்மத்துக்கும் ஒரு முதல் தொடக்கம் இருக்கு. அந்த தொடக்கத்தை பண்றார் எப்படி பண்றார் அப்படின்னா, தத்ரா ஆதோ தர்ம ஜிக்யாசாம் சூத்ரயா மாச. தர்ம ஜிக்யாசாவ, அதாவது சாஸ்திரத்தை படிச்சுட்டு வேதத்தை படிச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். தர்மம் ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, எதை தெரிந்து கொள்ள ஆசைனா தர்மம், தர்மத்தை தெரிந்து கொள்ள ஆசை. அப்படிப்பட்ட தர்மத்தை தெரிந்து கொள்ள ஆசை உள்ளவர் ஒருத்தர் இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யணுங்கிறதுக்கோசரம் ஆசா அதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறார். அதாவது வேதத்தை படிச்ச உடனே இந்த வேதத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, இது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் பண்ணணும், எதுக்கு இந்த அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும், இந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு. சரி சரி, அப்படி பண்ணும்போது இங்க அத்ர அகசப்தோ வேதாத்தியன ஆனந்தரிய வசன அத சப்த சப்தோகி வேதாத்தியசி திருஷ்டார்த்தம் குருவே அப்படின்னு ரெண்டு வார்த்தைக்கும் அத்தாக்கும் அத்தாக்கும் வித்தியாசத்தை சொல்லிட்டாரு. அத்தானா என்ன, அத்தானா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாரு. அசனா என்ன, வேதாத்தியன ஆனந்தரிய வசன, வேதத்தை படித்த அச அப்படின்னா பின்னால், அதற்கு பிறகு அப்படின்ட்டு. அதற்கு பிறகு, எதற்கு பிறகு அப்படின்னா வேதத்தை படித்து வேத அங்கங்களை படித்த பிறகு அப்படின்னு அர்த்தம் வருது. சரி, அத அப்படின்னா வேதாத்தியனசிய திருஷ்டார்த்தம் ரூபே, வேதத்தை படிக்கிறதுக்கான ஒரு பிரயோஜனத்தை சொல்றது அத அப்படின்னு சொல்லி சொல்றது. இங்க வந்து வேதத்தை அவர் ஃபர்ஸ்ட் சூத்திரம் அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட முதல் சூத்திரமானது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சோதா லட்சணம் அர்த்தோ தர்மஹ அப்படிங்கிறார். சோதனா லட்சணோ அர்த்தோ தர்ம, தர்மம்னா என்ன, சோதனா லட்சண அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோச்சுர பிரேரணை அப்படிங்கிற தாத்து தூண்டுவதில், சோதனா அப்படின்னா வேதம், அப்படி வேதம் தான் தர்மம் அப்படிங்கிறது தான் அர்த்தமாறுது. அடுத்தது கடைசி சூத்திரமா அவர் பண்றாரு, அதாவது முதல் சூத்திரம் இது அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசி சூத்திரம் அன்பா ஹாரியேச தர்ஷ்னாத் அப்படிங்கிறாரு. அப்படி அதை கடைசி சூத்திரமா எழுதுறாரு. இப்படி 12 அத்தியாயங்கள் கூடிய இந்த சாஸ்திரத்தை வச்சிருக்காரு. சரி, இந்த சாஸ்திரத்தை தொடங்குறதுக்கு சுவாத்தியாயோ அத்தியே தவ்யா அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதி எங்க இருக்கு, வேதத்துல இருக்கு. இது முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. சுவாத்தியாயோ அத்தியே தவ்யாங்கிறது வேதத்துல இருக்கு. வேதத்துல அந்த வாக்கியம் இருக்கிறதுனால வேதத்தை படிக்கணுமா, இல்ல வேதத்தை படிக்கிறதுனால அந்த வாக்கியத்தை நம்ம புரிஞ்சு படிச்சுக்கணுமா? சுவாத்தியாயோ அத்தியே தவ்யா அப்படின்ட்டு. சுவாத்தியாயோ அத்தியே தவ்யான்னா ஸ்வ அத்தியாயத்தை, தன்னுடைய பாகத்தை, தன்னுடைய பகுதியை, தன்னுடைய வேத பாகத்தை, தான் எந்த வேத பாகத்தை சேர்ந்தவனோ அந்த வேத பாகத்தை ஒருத்தன் படிக்கணும். அத்தியே தவ்யா, கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி தன்னுடைய வேத பாகத்தை படிச்சுட்ட பின்னாடித்தான் ஒருத்தன் அடுத்த வேத பாகத்தை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஒருத்தர் கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கிருஷ்ண யஜுர்வேதத்துல எந்த சாக்கை அப்படின்னா தைத்திரிய சாக்கை, இல்ல காட்டன் சாக்கை. சரி, தைத்திரிய சாக்கையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற சாக்கையை படிக்க முயற்சி பண்ண, ஷாக்கினா பிரான்ச், பாகம், பிரிவு அப்படின்னு அர்த்தம். சரி, கிருஷ்ண யஜுர்வேதத்தை படிச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் சுக்ல யஜுர்வேதம் படிக்கணும்னு ஆசை இருந்தா படிக்கலாம், இல்ல சாமவேதத்தை படிக்கணும்னு ஆசை இருந்தா போய் படிக்கலாம். ஆனா நான் நேரடியா சாமவேதத்தை போய் படிக்க போறேன் அப்படின்னு போய் படிக்கப்படாது. சாமவேதம் தான் சிவனுக்கு பிடிச்சதான சூத்திரம் வேதம், அதனால நான் அதை படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கப்படாது. ஃபர்ஸ்ட் தன்னுடைய அத்தியாயத்தை படிக்கணும், தன்னுடைய வேத பாகத்தை படிச்ச பின்னாடி தான் அவனுக்கு தகுதி வர்றது அடுத்த வேதத்தை படிக்கிறதுக்கு. அதனாலதான் இங்கெல்லாம் இந்த நார்த்ல எல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் கனவாடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, இந்த ஊர்ல எல்லாம் திரிபாட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. திரிபாட்டின்னு பேர் மாத்திரம் வச்சிருப்பாங்க, யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. வேதம்னால என்னன்னு தெரியாது, வாசனை கூட தெரியாது, வேதத்தோட வாசனை கூட தெரியாது, திரிபாட்டின்னு பேர் இருக்கும். அப்படி வேதத்தை என்ன என்ன எத்தனை வேதம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற, திரிபாட்டினா 3 வேதத்தை படித்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரியான பெருமைகள் இருக்கு, அதெல்லாம் பழைய காலமா ஆயிடுச்சு இப்போ. அதனால இந்த இடத்துல வேதத்தை படிக்கிறதுக்கு இந்த வாக்கியமானது நமக்கு விதியா இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? இங்க விசாரம் பண்ற என்னது, தத்ர சம்சய கிமஸ்ய தர்ம விசார தந்திரம், தர்ம விசார சாஸ்திரம்னு சொல்லி சொன்னீங்க. இந்த தர்ம விசார சாஸ்திரம் ஆரம்பம் அத்தியன விதி அப்ரயோஜ்ய தத் பிரயோஜ்யவா, அந்த சுவாத்தியாயோ அத்தியத்தவ்ய அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த விதியானது பிரயோஜ்யமா, பிரயோகமானது, அதாவது நமக்கு உபயோகமா இருக்கா இல்ல உபயோகமற்றதா இருக்கா அப்படின்னு கேட்டா, தத்ர எதி அப்ரயோஜ்யம்னு சொல்லி சொன்னா, சுவாத்தியாய அத்தியன விதி விதினா அர்த்த ஞானாய திருஷ்ட பிரயோஜனாய வேதாத்தியன் விதீயதே ததா தஸ்ய சாஸ்திரம்பே பவேத் அபி பிரயோஜகம். பிரயோஜகத்துவம் திருஷ்ட பிரயோஜனம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, அதாவது சாஸ்திரத்தை படிக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா நைத்தத் அஸ்தி நா ஏதத் அஸ்தி அப்படி இல்ல, அந்யதஸ்தத்வ வேற மாதிரி இருக்கிறதுனால அதோட பிரயோஜனம். அதனால சதாஹி கிம் அத்தியந்த அப்ராப்தார்த்த ஜ்ஞான ஹேதும் அத்யயனம் விதத்தே கிம் வா பட்சே பிராப்தஸ்ய அவகாதவது நியமேன அப்படின்னு. அப்பிராப்த விஷயத்தை நமக்கு இதுக்கு முன்னாடி சொர்க்கம்னா என்னன்னு தெரியாது, சொர்க்கம்னா உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அப்பிராப்த விஷயம் அதை குறிச்சு வேதம் சொல்றது, சொர்க்கம் காமம் ஏஜெயித்த இந்த யாகத்தை செய். சொர்க்கம்னா என்னன்னு தெரியாது, சொர்க்கம்ங்கிறது வேதத்தினாலதான் தெரியறது. அதுக்கு அடையறதுக்கு வேற பிரமாணமும் இல்லை, ஏன்னா சொர்க்கம் வேற பிரமாணத்தினால தெரிய முடியாது. அதனால வேதத்தினால்தான் பிரமாணமும் தெரிஞ்சுக்க, நமக்கு வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த வேதம் சொல்றது. அப்படி இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணுமா, இல்லாட்டி அவகாதவத்து துஷா அவகாதவத்து நெல்மணியில இருந்து அந்த மேல இருக்க தோலை பிரிக்கிற மாதிரி, உமிய உமிய பிரிச்சு எடுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணுமா. ஏன்னா இதுக்கு வேற வழியே இல்லை, முதல் நிலைக்கு வேற வழியே இல்லை, ஆனா ரெண்டாவது நிலைக்கு பல வழிகள் இருக்கு. உமிய நகத்தால பிரிச்சு எடுக்கலாம், உரலை வச்சு இடிச்சு பிரிச்சு எடுக்கலாம், இல்ல மிஷின்ல போட்டு பிரிச்சு எடுக்கலாம், இப்படி பல வழிகள் இருக்கு. அதனால இது எந்த வழியை சேர்ந்தது அப்படின்னு, எந்த நியமத்தை எந்த வகையான விதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாருன்னா, அத்திய பாதாஸ்பரம் வேதாத்தியனம் அர்த்த ஞானஹேது அத்தியனத்வா அத்பாரதாதி அத்தியனது. அப்போ ஒரு தர்க்கம் கொடுக்குறாங்க, நியாயம் கொடுக்குறாங்க, என்ன விவாதா அத்தியாஸ்தமா, அதாவது விவாதம் விவாதாஸ்பதமா, விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதான இந்த விஷயம் என்ன சாத்தியம் என்னது, வேதாத்தியனம் அர்த்த ஞான ஹேது, வேதத்தை படிக்கிறது அதோடைய பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணமாறுது. எப்படின்னா அத்தியனத்துவாது படிக்கிறதுனால, சாஸ்திரம் அப்படின்னு படிக்கப்படுறதா இருக்கிறதுனால. எப்படின்னு கேட்டா பாரதாத்திய அத்தியனத்து பாரதம் மகாபாரதம் எல்லாம் படிக்கிறேன், படிச்சா அர்த்தத்தை புரிஞ்சுன்றேன். எதுக்கு படிக்கிறேன், அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது கதை படிக்கிறது தான், கதவுக்கு படிக்கிறேன், கதவுக்கு எதுக்கு படிக்கிறேன், அந்த கதையை புரிஞ்சுக்கிறது தான். அந்த மாதிரி வேதமும் படிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா வேதத்தோட பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நேரடியா அந்த அர்த்தமானது எனக்கு புரியறது அப்படிங்கறதுனால நான் இதை ஒரு அபூர்வ விதியா நான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற எங்கேயும் அடைய முடியாத ஒரு நிலையில நான் இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. நான் அபி தித்திய அவகாதவது வைஷ நாம் புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அப்படியும் முடியாது, ஏன்னா அவகாத வைஷம்யா அது பல வகையான விரோத பாகமானது இருக்கு அப்படிங்கறதுனால. சரி அப்படின்றதுனால என்ன மாதிரி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, லிகித படினா குருபூர்வக அத்தியனேன அர்த்த ஜான சம்பவாது பக்ஷே பிராப்தஸ்ய பிராப்த அத்தியன நியம ஹேது வக்தவ்ய சஜ நாஸ்தி லிகித பாட்ட ஜன்ய அர்த்த ஜானினைவ கிரத்து அனுஷ்டான சித்தேகே பிரயோஜக அபாவா. ஒருத்தன் அவகாத நிஷ்பண்ணேரைவ தண்டுல தண்டுலைகி அனுஷ்டியமானோ தசபூர்ணமாச அவாந்தர அபூர்வத்வாரேன பரவாபூர்வம் ஜனயதா தத் பூர்வமேவ அவகாத நியம ஹேது. ஒரு நியம விதி கொண்டு வரும், அவகாதத்தை இப்படித்தான் பண்ணணும்னு, துஷாவகாதத்தை அந்த உண்மையை நீக்கிறது இப்படித்தான் பண்ணணும்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால ஒரு அபூர்வமானது உண்டாருது. அப்படி லிக்கித பாட்டம் எழுதியிருக்கிற கிரந்தத்துல இருந்து படிக்கிறதுனால நமக்கு வேதாத்தியனத்தை மகாபாரதத்தை கதவுக்க படிக்கிற மாதிரி வேதத்தை படிக்கும்போது அந்த வேதத்தோட பொருள் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதத்துல எந்த சாஸ்திரத்தை எந்த கிருத்துவ நாம வந்து அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த சித்தியானது நம்ம இந்த தகுதியானது நமக்கு உண்டாடுறது இல்லை. சரி, தஸ்மாது உக்த விதி துவய அசம்பவாது. அப்படி ரெண்டு விதியும், அபூர் விதியும் இருக்க முடியாது, நியம விதியும் இருக்க முடியாது. அபூர்வ விதினா வேற எங்கேயும் தெரியாத விதி, அபூர்வ விதி. நியம விதினா இதெல்லாம் இங்க படிப்போம், புதுசா ஒரு விஷயம் இல்ல, நான் புது இங்க பின்னாடி வரப்போறதா சொல்றேன். நியம விதினா இப்படி இந்த முறையில பண்ணணும் அப்படிங்கிற விதி. அப்ப இந்த ரெண்டு விதியும் இல்ல இங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அர்த்த ஜான ஹேது விசார சாஸ்திர ஆரம்பத்திய என்ன விதி பிரயோஜகத்துவம் விதி பிராப்தம். இங்க ரெண்டு விதியும் இல்லைங்கிறதுனால இந்த சுவாத்தியா சேத்தவிய அப்படிங்கிற இந்த விதியை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல அத்த உச்சத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. எதுக்தம் அத்தியனசிய அர்த்த ஜான ஹேத்துவம் அனுஷ்டா அனுமான சித்தம் இது ந அத்தியந்த பிராப்த விதி நியம விதிஸ்து பவதி ஏவ. நீங்க சொன்னீங்களே அபூர்வ விதி இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்பிராப்த விதி அது பரவாயில்ல இருந்துட்டு போறது, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நியம விதியானது நிச்சயமா இருக்கு, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படி பண்ண, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, துஷாவகாத்தம் அந்த உமியை நீக்கிறதுக்கு பல வழி இருந்தாலும் நீ என்ன சொன்ன, இந்த முறையைத்தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. சரி நான் ஒத்துண்டேன். எதுக்கு அங்காபூர்வம் ஒரு பரமாபூர்வத்தை உண்டு பண்றதுக்கு அங்காபூர்வத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு. அந்த மாதிரி இங்க என்னையா அபூர்வம் உண்டு பண்ணும் அப்படின்னா, வேதத்தை குருமுகமா படிக்கிறதுனால குரு மூலியமாக படிக்கிறதுனால ஒரு அபூர்வமானது உண்டாருது. த்விதீய திருத்திய பாட்டத்துக்கு இல்ல, முதல் தடவை குரு கிட்ட இருந்து கேட்கும் போது அந்த குரு கிட்ட இருந்து கேட்டுட்டு அப்புறம் உச்சாரணம் பண்ணும்போது ஒரு அபூர்வமானது உண்டாருது. அப்போ அந்த அபூர்வம் தான் நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். அதனால நியம விதி இருக்கு, குரு கேட்டு படிச்சானா இந்த அபூர்வமான இந்த புண்ணியமானது உனக்கு வந்து சேரும் அப்படின்னுட்டு ஒரு பலன் இருக்கிறதுனால நியம விதியானது ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கிறாங்க. லிகித பாட்டத்துல படிக்கும் பொழுது அந்த மாதிரியான நியமம் இல்லை அப்படிங்கறதுனால குரு மூலியமா படிக்கும் பொழுது அந்த கிரதுவுல வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்தை நீங்க பண்ணும் பொழுது, யாகத்தை பண்ணும் பொழுது, யாகத்துடைய ஒரு அங்கமா என்னது, வேதாத்தியனம் பண்ணிருக்கிறது. வேதாத்தியனம் பண்ணிருக்கிறது குரு மூலியமா பண்ணிருக்கும் போது அந்த அப்பூர்வமானது சித்தமாறுது. அதனால கர்மத்துக்கு தகுதியானது உண்டாருது, கர்மம் பண்றதுக்கு தகுதியானது உண்டாருது, அதனுடைய முறைகளான தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியானது உண்டாருது அப்படின்ட்டு ஒரு நியம விதியா அங்க வந்துடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்போ இன்னொரு விஷயம் சொல்றது என்ன, சாஜப்தம் இங்க லபியமானே பலே திருஷ்டே நாதிஷ்ட பரிகல்பனா விதேயஸ்து நியமார்த்தத்வாத் நான் அனர்த்தக்கியம் பவிஷ்யதி. இந்த விதியானது, அதாவது ரெண்டு வகையான இங்க பரம்பரை இருக்கு. ஒண்ணு வந்து பிராபாகர சித்தாந்தம் குருமதம்னு சொல்லுவாங்க, பூர்வமீமாம்சையில ரெண்டு சித்தாந்தம். எப்படி வேதாந்தத்துல மூணு சித்தாந்தம் பொதுவா நம்ம ஏத்துக்கிறோமோ, விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம்னுட்டு பொதுவா சிவாத்வைத்தம் வேதாத்வைத்தம் அத்வைத்தாத்வைத்தம் என்னன்னோ என்னன்னோ சொல்லுவான், அதெல்லாம் விட்டுருங்க. பொதுவா மூணு பேர் நம்ம பரப்பிரமாணமா எடுத்துட்டு இருக்கோம். இப்படி இங்க ரெண்டு பிரமாண சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த பிரமாண சாஸ்திரத்துல ரெண்டு பேர் பிரமாணமா இருக்காங்க, ஒண்ணு பிராபாகர சித்தாந்தம் குருமதம், குருமதம்னு பேரு, அவர் சிஷ்யர் இருந்தாலும் அதுக்கு குருமதம்னு பேரு. அன்னூர் அவருடைய குரு குமாரில பக்தர் அப்படின்ட்டு அவருடைய பாட்ட சித்தாந்தம். அதனால்தான் வேதாந்திகளை என்ன சொல்லுவாங்க, விவகாரே பாட்டாகா அப்படிம்பாங்க. விவகாரத்துல இந்த மாதிரி பிரமாண சாஸ்திரத்தை ஏத்துக்கும் போது அவங்க பட்ட மதத்துல என்ன சொல்லியிருக்கோம் அந்த பாட்ட மதத்தை சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவங்க அப்படின்ட்டு. அதே பிரமாணம் தான் நம்மளும், அதே அவங்க ஆறு பிரமாணம் ஒத்துக்கிறாங்க, அதே ஆறு பிரமாணத்துக்கு நம்மளும் ஒத்துக்கிறோம். அதனால அப்படி இருக்கும்போது இங்க சொல்றாரு என்ன அப்படின்னா, லப்யமானே பலே திருஷ்டே, இது ஒரு நியாயம், லப்யமானே பலே திருஷ்டே ந அதிர்ஷ்ட பரிகல்பனா அப்படிங்கிறாங்க. அதாவது கண்கூட ஒரு பலன் இருக்கும் பொழுது ஒரு அதிர்ஷ்டத்தை ஒரு புண்ணியத்தை நீ கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு. அதனால இங்க நியம விதியை நம்ம ஏத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்க நிச்சயம் பண்றாங்க. அப்போ சுவாத்தியாய அத்தியத்தவியல அந்த அந்த அத்தியத்தவிய அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரயோஜனம் இருக்கு, ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால ஆதஹ சப்தோஹி வேதாத்தியன திருஷ்டார்த்தத்வம் ரூதே. ஆதஹ அப்படிங்கிறது வேதாத்தியனத்தை வேதசாஸ்திரத்தை படிக்கிறதுல திருஷ்ட பலனை ஒரு புண்ணியத்தை இங்க சொல்றது. சரி, அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, சுவாத்தியாயோ அத்தியத தர்ம விசார சாஸ்திரசிய ஆவசியகதா, இந்த தர்ம சுச்சார சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாங்க. தைத்திரிய ஆரண்யத்துல இருக்கு சுவாத்தியாயோ அத்தியதவிய அப்படின்னு இந்த வாக்கியமானது. இது அத்தியன விதோ தத்தியனசிய அர்த்தஜான ரூப திருஷ்டார்த்தகத்வேன வியவஸ்தாபனாத் ததாச வேதாத்தியனானந்தரம் யதோ அர்த்தஜான ரூப திருஷ்டார்த்தகம் தத் அத்தியனம் அதஹ ஹேது அதஹ அதோ ஹேதோர் தர்மஸ்ய வேதார்த்தஸ்ய ஜிஜ்ஞாசா கர்த்தவ்யேதி சேஷஹ ஜிஜ்ஞாசாவதஸ்ய வேத விசார விசாரே லக்ஷணா அதோ தர்ம விசார சாஸ்திரம் இதம் ஆரம்பணீயமிதி சாஸ்திராரம்ப சூத்ரார்த்தஹ. ஸ்வாத்யாயோ அத்யேதவ்யஹ அப்படிங்கறத விதியை நம்ம பார்த்துட்டோம், நியம விதின்னு ஒரு விதியை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இந்த நியம விதியை ஏத்துண்டு தத் அத்தியனசிய அர்த்தஜான ரூப திருஷ்டார்த்தகத்தேன விவஸ்தாபனாது, அந்த அத்தியத்தை அந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு என்ன பிரயோஜனம்னா அடுத்தது அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற விசாரத்தை பண்றதுக்கு தான் தகுதியை கொடுக்கறது. அப்படிங்கறதுனால ததாச்ச வேதாத்தியனானந்தரம் அந்த வேதத்தை படிச்சதுக்கு பின்னாடி, வேதத்தை படிக்கும் போது என்ன அர்த்தம் நமக்கு புத்தியில நிச்சயமாறுதோ, புத்தியில சில அர்த்தங்கள் நமக்கும் படிக்கும் போது வேத கதை படிக்கும் படிக்கிற மாதிரி, ஆனா அந்த கிரமம் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா, ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டு நமக்கு புத்தியில எது அனுகூலமா இருக்கோ அப்படி புரிஞ்சுப்போம். அந்த புத்தியில சொல்ல அனுகூலமா இருக்கிற விஷயம் கரெக்டா இல்லையா இல்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விசாரத்தை நம்ம பண்றதுக்கு அர்த்த ஜான ரூப திருஷ்டார்த்தம், இந்த அர்த்த ஜானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த சாஸ்திரமானது படிக்க வேண்டியது இருக்கு. தத் அத்தியனம் அதோ ஹேதோ தர்மசிய வேதார்த்தசிய ஜிஜ்ஞாச கர்த்தவ்யேதி சேஷம். அந்த காரணத்தினால அந்த முறையை தெரிஞ்சு தூக்கத்துக்கான வசதியான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், தூக்கத்தை நாம செய்ய முடியாது. அதே மாதிரி ஆசையை உண்டு பண்ண முடியாது, ஆசையை உண்டு பண்ண முடியாது அப்படிங்கறதுனால ஞாத்தும் இச்சான்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே. அந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு ஒரு செயலானால் அடையப்பட முடியாதான இச்சா அப்படிங்கறதுனால அந்த இச்சாவை இங்க தர்ம ஜிக்யாசாவானது, அந்த இச்சானால அந்த ஆசையினால ஜிக்யாசானால தர்ம ஜான தர்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசையானது உண்டாக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா ஜிக்யாசா விசாரே லட்சணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடுத்த பாயிண்ட் கொண்டு வராரு. அதாவது ஜிக்யாசா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், இங்க அந்த அதாவது ரெண்டு பாகத்தை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நம்ம ஏற்கனவே படிச்சோம், ஜஹல் லக்ஷணா அஜஹல் லக்ஷணா ஜஹல் லக்ஷணா அப்படின்ட்டு, ஜஹத்து லக்ஷணா அஜஹத்து லக்ஷணா ஜஹத் அஜஹத்து லக்ஷணா ஓஹா தியாகேன்ட்டு விட்டலக்கணை விடாத லக்னை விட்டும் விடாத லக்னை அப்படின்னு படிச்சோம். அப்படி இங்க ஞான மாத்திர சக்தியின் சக்திமதி அனுஷ்டான உபயோகி ஞானம் அஜகல் லட்சணையா பிரத்யேன. அப்படி ஜிக்யாசா அப்படிங்கறதுல இந்த அனுஷ்டான உபயோகியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது பிரத்தியத்தினாலையும் நமக்கு என்ன அந்த ஞானத்தினாலையும் நமக்கு என்னத்தோடு தெரியுது அஜல் லட்சணையினால விடா அதாவது விடாத லட்சணை விடாத பாகத்தினால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஞானத்தை ஞாத்தமிச்சானா ஞானம் அந்த ஞானத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். ஜகல் லட்சணையினால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா சாத்திய சாதன பாவ சம்பந்தேன இச்சா சாத்தியோ விசாரோ விசாரே ஜகல் லட்சணம் விசாரோ ஜகல் லட்சணம். அப்போ விட்ட லட்சணையினால என்ன பண்றோம் ஞாத்துமிச்சான்னு சொல்லி சொன்னாலும் ஆசையானது செய்யப்பட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த இடத்த ஆசையை அப்படி விட்டுட்டு சாத்திய சாதன லட்சணமானது சாத்தியமானது சொர்க்கம் முதலிய பலங்கள் அதுக்கு சாதனமானது யாகம் அப்படிப்பட்ட அந்த சாத்தியத்தை அடைவிக்கக்கூடிய சாதனத்தோட சம்பந்தத்தை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத விசாரமானது ஜெகத் லட்சணையில அதாவது அங்க ஞாத்தும் இச்சா அப்படிங்கிற அந்த ஜிக்யாசால உள்ள இச்சா கர்த்தத்வத்தை விட்டுட்டு விசாரமா அதை புரிஞ்சுக்கிறோம் விட்ட லக்கணை அப்படின்னு அதான் சொல்றோம். அப்படி ஜெகத் லட்சணையினால அதை புரிஞ்சுக்கிறோம். விடாத லட்சணையினால ஞானத்தை அடையிறது கர்மத்தை அடை பண்றதுக்கான கர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கான ஞானத்தை அடையிறது விடாத லக்கணையினால. விட்ட லக்கணையினால நாம என்ன பண்றோம் அந்த கர்மத்துக்கு முண்டான சாத்தி சாதன சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான விசாரத்தை பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு பாகம் தான். அப்படி இருக்கிறதுனால சுவாத்தியாய அத்தியத்திய அப்படிங்கிற இந்த விசாரத்தினால அதோ தர்ம விசார சாஸ்திரமிதம் ஆரம்பணியம் இது சாஸ்திரம்ப சூத்திரார்த்த அப்படி சாஸ்திர ஆரம்பமானது இந்த விதியினால அத்தியன விதியினால நமக்கு பிரயோஜனம் உடையதா இருக்கு. பிரயோஜகத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. என்னது பிரயோஜகத்துவம் சொல்லி சொன்னா உபயோகத்துவம்னு புரிஞ்சுக்கணும். பிரயோஜ்யம்னா உபயோஜ்யம் பிரயோகம் அப்படின்னு சொல்லினா உபயோகம் உபயோகமா இருக்கு அது உபயோகிக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கு அப்படின்னுட்டு அப்படி அந்த உபயோகமா இருக்கிறது இந்த சாஸ்திர ஆரம்ப விசாரணை இந்த சாஸ்திரத்தை குறிச்சு இந்த இந்த விசாரணையானது அதாவது இந்த விசாரணைன்னு சொல்லி சொன்னா தர்மத்தை குறித்த விசாரணையானது நமக்கு அந்த புண்ணியத்தை அடையறதுக்கு அந்த பலனை சாத்தியத்தை அடையறதுக்கான தர்மத்தை அடையறதுக்கான தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பலனா இருக்கு அப்படிங்கறதுனால காரணமா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த தர்ம விசார சாஸ்திரமானது தொடங்கிறதுக்கு நியாயம்தான் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட சொல்றான் என்ன தர்மம் தர்மம் தர்மம் தர்மங்கிறீங்க ஆரம்பத்துல இருந்து முதல் கிளாஸ்ல தர்மம்னு சொல்லிட்டு இருக்கீங்க தர்ம விசார சாஸ்திரம் இதம் ஆரம்பணியம் தர்ம விசார சாஸ்திரம் இதம் ஆரம்பணியம் அப்படின்ட்டு சரி ஃபர்ஸ்ட் தர்மம்னா என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா ந பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்தி நியாயசாஸ்திரம் சொல்றான் பிரதிஜா மாத்திரம் வஸ்து சித்தி. ஏன்னா நியாயசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னது ஃபர்ஸ்ட் உத்தேசம் அப்புறம் லட்சணை அதுக்கப்புறம் பரீட்சா மூணு பாகங்கள் கூடியது. உத்தேசம் பிரதிஜா இது நான் நிரூபிக்க போறேன் இந்த மாதிரியானது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன லட்சணை அப்படின்றத சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த லட்சணை சரியா இல்லையான்னு விசாரம் பண்ணணும். ஏன்னா மானாதீனாமிய சித்தி மானசித்திச்ச லட்சணா அப்படிங்கிறாங்க மானத்துக்கு பிரமாணத்துக்கு அதிகமா பிரமேயமானது விஷயமானது நாம நிரூபிக்கணும்னு சொல்லி சொன்னா இது பானைன்னு நிரூபிக்கணும்னா அது பிரமாணத்தினால்தான் முடியும். அந்த பிரமாணம் எது எதுன்னு எதை எதை எதை ஆதாரமா வச்சிருக்கு அப்படின்னா லட்சணையை ஆதாரமா வச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லட்சணையை பண்ணணும் லட்சணை மூலியமா பிரமாணத்தை அடையணும் பிரமாணம் மூலியமா பிரமேயத்தை அடையணும் இதான் கிரமம். அப்படி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிரமாணம் என்ன லட்சணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரமேயத்தை நான் நிரூபிக்கிறதுக்கு வேண்டி பிரமாணம் என்ன லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் லட்சணம் வரணும் தர்மம் தர்மம் தர்மம் தர்மம்னு சொன்னா போதா தர்மத்துக்கு லட்சணம் என்னன்னு சொல்றோம். தர்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கிறதுனால இவர் சொல்றாரு லட்சணம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது லட்சணம்னு சொல்லி சொன்னா இங்க சொல்றாங்க பாருங்க சஜாத்திய விஜாத்திய விஜாத்திய வஸ்துவந்திரேபிய ஸ்வலக்ஷ்ய வியாவர்த்தகோ லோக பிரசித்த கஷ்டித் ஆகார விசேஷோ லட்சணம் லட்சணம் சொல்லி சொன்னா சஜாத்திய விஜாத்திய வேதத்திலிருந்து பிரிச்சு தன்னுடைய லட்சியத்தை சுட்டி காட்டக்கூடியதான ஒரு விஷயத்துக்கு பேரு லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த லட்சணத்தை வச்சுட்டு லட்சியத்தை நாம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஒரு பிரமாணம் மூலியமாக அப்படின்ட்டு. சரி இதுக்குதான் அங்க பார்த்தோம் ஒரு ஒரு மாடு அப்படின்னு சொல்லி மாடு என்னது மாடு அப்படின்னா ஸ்நாதிமத்துவம் இந்த ஆடு தசை உடையது அப்படின்ட்டு. அப்போ மாடுன்னா என்ன லட்சணம் புரிஞ்சிருக்கு அந்த மாடுங்கிற லட்சணத்துக்கு அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்ங்கிற தோஷம் இல்லாம பாத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் லட்சணம் பண்ணினோம்னா அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்ங்கிற மூணு தோஷம் இல்லாத பண்ணணும். இந்த த்ரிதோஷ ரைத்தாதான் லட்சணம்னு ஒத்துக்க முடியும். இந்த மூணு தோஷம் இல்லாததான் லட்சணம். அப்படிப்பட்ட லட்சணையை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்மம்னா என்ன அப்படின்னு அத கோ தர்ம அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறார். தர்மம் தர்மம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே அது மாத்திரம் இல்ல இந்த தர்மத்துக்கு வந்து பல வகையா சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தரும். இந்திரிய காமாதி அதிகரணே தர்ம விசாராத்மக பாவேன சாஸ்திர சங்கத்தியவா பலார்த்தம் வீதஸ்ய தத்யாதி குணஸ்ய தர்மத்வாவே தஜன்ய அதிஷ்டஸ்ய தர்மத்வ சம்வே தஸ்ய தர்ம க்ஷரதி கீர்த்தனாதி ஸ்ருதி கீர்த்தனாச அவா பிரசங்காச்ச தர்ம க்ஷரதி கீர்த்தனாத்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆனா இந்திரியா தக்னேந்திரிய காம காமஸ்தி ஜுஹ்யாத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இந்திரியத்தை புஷ்டி பண்ணணும்னு ஆசை உள்ளவன் தயிர்னால தத்னா தயிர்னால செய்யட்டும், யாகத்தை செய்யட்டும், ஜுஹ்யாத் ஹோமத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படியே இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, விவாகத்துக்கோசரம் அந்தத்தம் பண்ணினா தப்பு இல்லை அப்படிங்கிறது. பாவம் என்னவோ வரும், ஆனா கம்மியான பாவம் வரும், புண்ணியம் ஒரு பெரிய புண்ணிய கர்மா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தர்மம் என்ன அப்படின்றத நீ தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆச கோ தர்ம அப்படின்னு கேட்டா கிம் தசிய லட்சணம் இச்சேத். அந்த லட்சணம் என்ன, தர்மம்னா என்ன, தர்ம லட்சண பிரஷ்னம் பிரஷ்னா தர்மம்னா என்ன, அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா உச்சத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. தர்மம்னா என்ன, யாகாதிரேவ தர்ம முடிஞ்சு போச்சு. யாகாதிரேவ தர்ம இதுதான் தர்மம்னா என்ன, யாகம் முதலியதுதான் தர்மம். யாகாதிரேவன்னு சொல்லி சொன்னதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, யாகம்ங்கிறதுனால இங்க லோகத்துல பிரசித்தமான மூர்த்தி பூஜைகள், உருவ வழிபாடு, உருவ வழிபாடுன்னு சொல்லி சொன்னா இங்க மனுஷங்களை வழிபடுறாங்கல்ல அந்த மாதிரியான வழிபாடு வழிபாடுகள் எல்லாம், அந்த மாதிரியான வணக்கங்கள் எல்லாம், அந்த மாதிரியான பூஜனைகள் எல்லாம் நிராகரிக்கப்படுறது. யாக ஆதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆதிங்கிறதுனால என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஹோமம் தானம் திரவியம் குணம் ஜாதி இதெல்லாம் எடுத்துக்கணும். எப்படி ஹோமம் தானம் முதலியதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, ஹோமத்துக்கு சாஸ்திரத்துல பல வகையான பல இடத்துல இருக்கு. யாகாதி ரேவ தர்மான்னு சொல்லியிருக்கு. யாகம்னு சொன்ன அப்புறம் திருப்பி ஹோமம்னு சொல்றேன். யாகம் ஹோமம் ரெண்டும் வேற வேற, அதனாலதான் அதை சொல்ல வேண்டியது இருக்கு. யாகம் ஹோமம் ரெண்டும் வேற வேற. யாகம்னா தேவதா உத்தேசேன திரவிய தியாக, தேவதைய உத்தேசம் பண்ணி திரவியத்தை தியாகம் பண்றதுக்கு யாகம்னு பேரு. ஹோமம்னு சொல்லி சொன்னா தேவதா உத்தேசேன திரவிய பிரக்ஷேபக, ஹோமம்னு சொல்லி சொன்னா தேவதைய உத்தேசம் பண்ணி திரவியத்தை இதன் நமம்னு சொல்லி போடுறது. ஃபர்ஸ்ட் இந்த இந்த புரோடாசமானது அக்னி தேவதைக்கு, இல்ல இந்த சருவானது இந்த தேவதைக்கு, இல்ல இந்த அவுளானது இந்த நெய்யானது இந்த ஆச்சியமானது இந்த தேவதைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒதுக்கி வச்சிடறோம். அதை வேற எந்த தேவதைக்கும் நம்ம உபயோகம் பண்ண முடியாது. ஒரு தேவதைக்கு ஒதுக்கி வச்சிட்டோம்னா அது அப்படித்தான். அப்புறம் அந்த நெய்யோ அந்த சருவியோ எடுத்து நெருப்புல போடுறோம் நம்ம. ஸ்வாஹா இதன் நமம அப்படின்ட்டு, ஸ்வாஹா இதன் நமம. அப்போ ஒன்னு ஒண்ணுக்கும் ஸ்வாஹா சொல்லி இது நான் என்னோடது இல்ல, இது அந்த தேவதைக்கு அப்படின்னு சொல்லி ஆக்னி இதன் நமம, இல்ல இந்த தேவதைக்கும் அந்த தேவதைக்கு இதன் நமம அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்திரா இதன் நமம அப்படின்னா அப்படி ஒரு ஒரு தேவதையும் சம்பந்தப்படுத்தி இது என்னோடது இல்ல அந்த தேவதைக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்போ யாகம் சொல்லி சொன்னா ஒதுக்கி வச்சிடறது, ஹோமம்னு சொல்லி சொன்னா அதை இடறது. லௌகிக்கத்துல உதாரணம் பார்ப்போம். நேர்ந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க, இந்த கோழி இந்த காளி கோயிலுக்கு நேர்ந்து விட்டேன், இது இந்த இந்த காலை வந்து இந்த சிவன் கோயிலுக்கு, கோயில் காலை அப்படிமா. அப்படி இந்த சிவன் கோயிலுக்கு இந்த காலை அப்படின்னு நேர்ந்து விட்டாச்சு, நேர்ந்து விட்டது யாகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல நாளா பார்த்து அத பலி போடுவான். அந்த பலி இடுறதுங்கிறது ஹோமம் மாதிரி. அப்படி யாகம் ஹோமம். அடுத்தது தானம். தானம் பல வகையான, அதாவது அந்தர்வேதி தானம் பகிர்வேதி தானம் பல வகையான தானங்கள் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அந்தர்வேதி தானம்னு சொல்லி சொன்னா யாகத்தோட பரிசரத்துக்குள்ள, யாகம் எங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்குள்ள நீங்க அந்த ருத்விகளுக்கெல்லாம், அந்த ஹோதா அத்வரியம் முதலிய ருத்விகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, தட்சிணை கொடுக்குறீங்க. இத்தனை மாடு கொடுக்கணும் விதி இருக்கு, அத்தனை மாடை பரிசா கொடுக்குறீங்க, அப்பயா நீங்க அவருக்கு தட்சிணையா கொடுக்குறீங்க. இது அந்தர்வேதி தானம். பகிர்வேதி தானம் இருக்கு, வேதத்துக்கு வேதிக்கு வெளியில, அந்த யாக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வெளியில இந்த மாதிரி தானம் பண்றேன். இதுல போனீங்கன்னா தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பிரயாகத்துக்கு போனீங்கன்னா தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ காசி முதலிய தர்மக்ஷேத்திர புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை, ஒரு காய், ஒரு கா, ஒரு பழம் இதெல்லாம் விடணும் அப்படிங்கறதெல்லாம், இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான தான வகைகளை சேர்றது. அடுத்தது திரவியம். திரவியம் என்னது, விரீகி விரியச்சேத அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. விரீகியை கொண்டு மேல்மணிகளை கொண்டு நீ யாகத்தை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ இந்த யாகத்தை வச்சு இதை வச்சுட்டு யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அது திரவியம், எந்த திரவியத்தை வச்சுன்னு செய்யணும் அப்படின்றது. குணம், குணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த குணம் உடையதாக, எந்த குணம் உடையதுன்னா, இப்போ சோமம், சோம யாகம் இருக்கு, சோம யாகத்தை சோமத்தை வாங்கணும். எவ்வளவு ரூபாப்பா இந்த சோமம் அப்படின்னு காசு கொடுத்து வாங்கக்கூடாது. பின்ன எப்படி வாங்கணும் இந்த சோமத்தை அப்படின்னு கேட்டா, அருணையா பிங்காட்சியா ஏகாஹின்யா ஸ்ரீநாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அருணையா சிவப்பாக, பிங்காட்சியா மஞ்சள் நிறம் உள்ள கண்ணுடையதாக, ஏகாகன்யா ஒரு வயசுடையதாக, உள்ளே பசுவை கொண்டு சின்ன பசுவை வச்சுண்டு நீங்க கிரீனாக்கி சோமத்தை வாங்கணும். சோமத்தை வாங்குறதுக்கு அது முறை. அந்த மாதிரியான பசுவை கொடுத்து சோமத்தை வாங்குறதுனால உங்க வீட்டு தோட்டத்துல நீங்க சோமத்தை போடலாம், சோம கொடியை போடலாம், அது என்ன பெரிய விஷயம். ஆனா அப்படி பண்ணினா ஒரு அங்க அபூர்வமானது இல்லாம போயிடுறது. அதனால உங்க தோட்டத்துல இருந்தா கூட நீங்க அதை உபயோகம் பண்ண முடியாது அங்க அபூர்வத்துக்கோசம். அதனால என்ன சொல்றது, இது குணம் அப்படிங்கிற மூணாவது வகை. அடுத்தது ஜாதி. ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ யாகத்துக்கு சிறுசுவம் அப்படிங்கறதா உபயோகம் பண்றோம். ஜுகு பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் இருக்கு நெய் எல்லாம் வைக்கிறதுக்கு. அப்ப அந்த பாத்திரத்தை எதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றது, எஸ்ய பர்ணமயிர் ஜுகுர் பவதி ச பாபகம் ஸ்லோகம் நசுருணோதி அப்படின்னு வேதம் சொல்றது. எஸ்ய பர்ணமயிர் ஜுகுர் பவதி, பர்ணமயி பர்ணமயினா இலை உடையதான, இலை உடையதானன்னா இங்க பொதுவா அத்தி மரத்தோட அந்த மரத்தை வச்சுண்டு ஜூ பாத்திரத்தை யாரு செய்யறாங்களோ சாபகம் ஸ்லோகம் நஷ்ணோதி அப்படிங்கிறது, அவர் கெட்ட விஷயங்களான அதர்ம விஷயங்களான வார்த்தைகளை கேட்க மாட்டாரு, அவர் பாவத்தை கேட்க மாட்டார், பாவ விஷயங்கள் அவரை சம்பந்தப்படுத்தாது சொல்லி. அப்படிப்பட்ட ஜாதி விஷயம் என்ன ஜாதி, பர்ணமயி அப்படிங்கிற ஒரு ஜாதி விசேஷமானதை கொண்டு அப்படி யாகாதிகள் வச்சுண்டு நீங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு தன் லட்சணம் அந்த அந்த சரி தர்மம் என்னன்னு சொல்லி பிரதிஜா பண்ணிட்டாதிக்க லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த லட்சணத்தை அடுத்தது ஆரம்பிக்கிறத பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பட்டினத்தார் பகுதி 2. வழங்குபவர் சோசுமி சுந்தரம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: திருதியில கண்ட அற்புதமான வரலாறு, கொஞ்சம் தப்பான சிந்தனை, ஒரு பொண்ண பார்த்தா ஆசை, கல்யாணம் பண்ணிட்டு யாரோ ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா தப்பா, அந்த அம்மா கண்டுபிடிச்சுட்டாங்க, தீண்டக்கூடாதுன்றான். தீண்டுவீராயில் எம்மை திருதியில கண்டம்னா என்னைங்கல எம்மைனா, எம்மைனா என்ன அர்த்தம், எல்லா பெண்களையும் அர்த்தம். பார்த்த வந்துருச்சு இவர் சொன்னார், எம்மை என்றமையினாலே மற்றை மாதரார் தமையும் எந்த மனத்திலும் தீண்டேன்ன. கையினால தீண்டதை விட ஒரு பொண்ணை மனசுனால தப்பா தீண்ட பாருங்க, அதுதான் தீராத அநியாயம். கையினால தீண்டது தெரியும், மனசினால தீண்டது தெரியாது, அதான் பொல்லாத அநியாயம். எந்த மனத்திலும் தீண்டே என்றார். ஒரு அரை புருஷம் கொண்டாட்டி 25 ரெண்டுக்கும் தொடவே இல்லை ஒன்னு ஒண்ணு. இன்னொன்னு தெரியுமா, வெளியில ஊர்ல யாருக்குன்னு சரி தெரியாது. நம்ம வீடுகள்ல ஒரு சினிமாவுக்கு கூட்டி பாட்டு தெருவூரா தெரிஞ்சு போயிடும், தெரியுமா இல்லையா, அந்த வீட்டுல சொல்லி அந்த வீட்டுல என்ன காலம்பறை சினிமாவுக்கு போறேன்னு சொல்லியிருக்கான். இப்ப போகலன்னா எல்லாரும் ஏன்னு கேட்பாங்க, எங்க வீட்டுக்காரர் வரல, எங்க வீட்டுக்காரர் வரல, எப்பவுமே வரப்படுத்தா, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படுத்தா, சொந்த நேரத்துக்கு வரமாட்டார், ஆபீஸ்ல உட்கார்ந்து இருப்பார்னு அவரை பத்தி ஒரு புராணம் பாடி. நம்ம வாழ்க்கை அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார் சேக்கலார் சுவாமி வாக்கு. சரியா, வயசாகி போச்சு, கிழடுங்கிட்டையும் ஆகி போச்சு, 70-80 வயசு. சிவபெருமான் அங்கிருந்து வந்தார், ஒரு திருவோட கொண்டு வந்தார். இந்த திருவோட்டை பத்திரமா வச்சுக்க, தொடச்சிராத, முக்கியமான திருவோடு பத்திரமா வச்சுக்கோ. இவர் கொண்ட இருப்பு பட்டியலில் திருவோட வச்சு கூட்டிட்டு வந்தார். அவர் எங்கெங்கயோ வெளியில போயிட்டு திரும்பி வந்தாரா, என் ஓட்டை கொடுன்னு கேட்டார். ஓட்டை போய் பார்த்தா காணாம், தேடி தேடி பார்த்தா திருவோட்டை காணாம், இல்லை காணாம் வேற ஓடு, அதெல்லாம் கிடையாது, நான் கொடுத்த திருவோடு எனக்கு வேணும், நான் பிடிச்ச முதலுக்கு காலே இல்லை, புரியுதா, நான் கொடுத்த திருவோடு எனக்கு வேணும் இல்லை. ஏயா, அடியார்களுக்கு தொண்டு பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொடுத்த திருவோட்டையெல்லாம் திருடி வச்சிருக்க, இவருக்கு எப்படி இருக்கும். சரி, நீ திருடலன்னு சொன்ன சத்தியம் பண்ணு. சத்தியமா திருடல, நீ மட்டும் சத்தியம் பண்ண விடாது, உன் கொண்டாட்டி கைய பிடிச்சி சத்தியம் பண்ணு. என்ன பம்பா போச்சு, தொட்டு 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, உன் பொண்டாட்டி கைய பிடிச்சு அதெல்லாம் முடியாது. என்னையா உன் பொண்டாட்டி தானே தொடு. என்னத்துக்காக அந்த மனுஷன் கூட்டிட்டு வந்துட்டார் அரங்கூர் அவையத்துக்கு. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா சத்தியம் பண்ணி கொடுறா தொடு சரின்னு என்ன பண்ணாரு, ஒரு கம்பை எடுத்துட்டு வந்தாரு. அந்த அம்மா அந்த பக்கம் பிடிச்சிக்கிச்சு, இவரு இந்த பக்கம் பிடிச்சிட்டாரு. குளத்துல முழுகி சத்தியம் பண்ணனானா குளத்துக்குள்ள கம்பை பிடிச்சிக்கிட்டு விடுகிறான். ஏய் கம்பை பிடிக்காத கைய பிடி. என்ன பாடியா ஒரு மனுஷன் பண்ணுவேன், கைய பிடி. கைய பிடிக்க முடியாது. ஏன் முடியாது? இப்பதான் கதையை பூரா சொல்ற 50 வருஷத்து கதை இது வரைக்கும் மனசுக்குள்ளே கிடந்து இப்ப வெளியில வருது. சிவபெருமானுக்கு நோக்க என்ன தெரியுமா? சோதிப்பதல்ல, தொண்டரை விளக்கம் காண்பான். நீங்கள் மறைவாக ஒரு தொண்டு செய்தால் அதை உலகத்துக்கு வெளிப்படுத்துவது சிவபெருமானுடைய நோக்கம். வெளியெல்லாருக்கும் தெரியணும் இல்ல, உங்கள் அன்பு வெளியே தெரியணுமா இல்லையா? வேடிக்கை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் உள்ளே முழுகி சத்தியம் பண்ணி எழுந்த பொழுது இளமையோடு எழுந்தார்கள். எவ்வளவு கஷ்டமான காரியம். இந்த குளத்துக்கு இளமையாக்கினார் குளம்னு பேரு சிதம்பரத்தில். நான் போய் பார்த்தேன் இந்த குளத்தை. இப்ப மனுஷன் குளிக்க மாட்டேன், இளமை ஆக்கிறதா உள்ள புகுந்தா முடிஞ்சு போயிடும். அப்படி வச்சிருக்கான் நம்ம சுத்தமா. தனியாத்தை எங்க போய் சொல்றது பாக்குறார். சிறு தொண்டர் வரலாற்றுல 3 பேரு, இதுல போனா 4 பேரு, நம்மளால அது முடியாது. திருநீலகண்டர் வரலாற்றுல திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த மனுஷன் இத்தனை வருஷம் இளமையை துறந்திருந்தார். புருஷனும் பொண்டாட்டிக்கு 2 பேரு, நம்மளால அதுவும் முடியாது. அங்கே 4 பேர் வேணும், இதுக்கு 2 பேர் வேணும். பொண்டாட்டி ஒத்துழைக்கணும் இல்ல. சரி தனிப்பட்ட ஆள் யாராவது, இந்த கண்ணப்ப நாயனார் அவர் ஒத்தாளு. புருஷன் பொண்டாட்டிக்கிற பேச்சு கிடையாது. 6 நாளைகள்ல கண்ணை தோண்டி அப்பிவிட்டாரு மனுஷன். நம்மளால கண்ணை தோண்ட முடியுமா? நிகக்கண்ணையே கை வைக்க முடியாது. அப்புறம் எங்க எந்த கண்ணில கை வைக்கிறது? கண்ணை தோண்டி அப்புறம் முடியாது. 4 பேரா இருந்து தொண்டு பண்ணவும் முடியாது. 2 பேரா இருந்து தொண்டு பண்ணவும் முடியாது. சிவபெருமானே அந்த ஒரு ஆளு கண்ணப்ப நாயனார் அதுவும் என்னால முடியாது. நான் எப்பயா உங்ககிட்ட எப்படியா வரப்போறேன்? வாழால் மகவ அறிந்து ஊட்ட வல்லே நல்லேன். மகவ அறிந்து ஊட்ட மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன். தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. 6 நாள் அன்பு அது கண்ணப்ப நாயனார். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. யாரு வாக்கு? பட்னத்து சாமி வாக்கு. சிவபெருமானே இருந்தாலும் நீ ரொம்ப பாவம். யாரு சொல்றா? நம்ம பட்னத்து சாமி. அந்த பன்றி இப்ப விரட்டிட்டு முன்னால போக, கண்ணப்பர் பின்னால போக, சிவகோச்சரியார் வழிபட்ட அந்த மேலே இருக்கக்கூடிய திருக்காலத்து மலையிலே இருக்கக்கூடிய குடிமித்தேவரை பார்க்க பின்னால் அருள் கிடைச்சது 6 நாளையில. இப்ப அர்ஜுனன் தலையில அடிச்சானா ஒருத்தர் செருப்பால உதச்சான். அது யாரு? நம்ம கண்ணப்ப நாயனார். செருப்பு காலால கண்ணுல போய் பிடிச்சிட்டானா? ஏன்? ஒத்த கண்ணை தோண்டி அப்பியாச்சு, அடுத்த கண்ணை தோண்டணும். தோண்டினா எங்க அப்புறதுன்னு புரியாது. செருப்பு காலால சிவபெருமானுடைய இடது கண்ணுல மிதிச்சுக்கிட்டாராம். ஒருத்தன் காலால கண்ணுல மிதிச்சான். சாத்திய நாயனார் ஒரு புண்ணியவன் கல்லு விட்டு அடிச்சான். எவ்வளவு கல்லு விழுந்தது? பாண்டிய நாட்டிலே ஒரு பாண்டியன் புட்டுக்கு மனுஷன் வந்த பொழுது பெரம்பால் அடிச்சான். சிவபெருமானே உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கண்ட வேலையும் அடிக்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தா போய் சொல்லலாமா இல்லையா? அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. எங்க சிவபெருமானுக்கு அப்பா உண்டா அம்மா உண்டா? கோயில் சுடுகாடு கொல்புரித்தோல் நல்லாடை தாயும் இடி தந்தை இடி தான் தனி என் காணையடி. திருவாசகம். அப்பா அம்மா கிடையாது. இந்த பாட்டு பாருங்க, பட்னசாமி பாட்டு. வில்லால் அடிக்க அர்ஜுனே, செருப்பால் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய, பிரம்பார் அடிக்க கடிவண்டு கூர்ந்து அல்லார் பொழில் தில்லை அம்பலவானர்க்கு ஓர் அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இறைவா கட்சியே கம்பனே. ஒரு அன்னையும் பிதாவும் இல்லாமையினால ஆளுக்கால் அடிச்சிட்டு இருக்கான் சிவபெருமானே. என்ன அன்பு பாருங்க! பட்னத்தார் பாட்டு அற்புதமான பாட்டு. இப்போ இந்த பட்டணத்தார் வரலாற்றை சுருக்கமா சொல்றேன். அதுல நுட்பங்கள் நிறைய இருக்கு. சொல்லிட்டு கோயில் 4 மணி மாலைக்கு வரப்போறேன். பட்டணத்தார் யார்? நிச்சயமா அவர் கிராமத்தார் இல்லை. பட்டணத்தார் பேர் தெரியுது. க காவிரிப்பும் பட்டணத்தில் வாழ்ந்தவர், திருவெண்காட்டில் பிறந்தவர். அவர் யார் தெரியுமா? சிவபெருமானும் சிவபெருமானுடைய தோழன் குபேரனும் மேலே அப்படி பார்த்து கொண்டே வருகிறார்கள். குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி, சங்கநிதி பதுமநிதி ரெண்டுக்கும் சொந்தக்காரன். இன்னும் புரிகிறாப்புற சொல்லவா, திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவன். பெருமாள் இப்ப என்ன பண்றாராம், கலியுகம் பூரா வட்டி கட்டுறாராம். ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபா வருமானம் பூரா வட்டியா. அப்ப அசல் எவ்வளவு இருந்திருக்கிறது? அவளது கடன் வாங்கி இருக்கார் பெருமாளை. எங்க? திருப்பதியில். குபேரனும் சிவபெருமானும் வர்றாங்க. இந்த காவிரிப்பு பட்டணத்தை பார்த்துட்டான். எல்லா கதவும் தங்க கதவா போட்டு, தங்க கதவு போட்டா என்னத்துக்காக? நம்ம ஊர்ல, உங்க ஊர்ல பரவாயில்ல, எங்க ஊர்ல தங்கம்னு எழுதுனா கூட எடுத்துட்டு போயிடுவாங்க. கதவு போட்டா சொல்லவே கூடாது, குடிக்கிட்டு போயிருவா ராத்திரி ஒன்றாத்த. வெளியே போட்டிருக்க பல்பே காணாம போயிட்டு இருக்கு இந்தியாவில். தங்கம் ஏன் தெரியுமா? இந்த நாட்டு போட்ட செட்டியார்கள் வெள்ளிக்கதவு போட்டிருந்தாங்க, ராஜா மரக்கதவு போட்டிருந்தான். மந்திரி ஒரு நாள் என்ன பண்ணிட்டு, அதென்ன நம்ம வீட்டில் மட்டும் மரக்கதவு, இந்த இவங்க வீட்டில் என்ன வெள்ளிக்கதவுன்னு ஒரு சாவியை போட்டு வச்சுட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மந்திரி தான் சாவி போடுறவர் எங்க ஊர்ல. எதனா ஒரு சாவியை போட்டவன ராஜா பார்த்தார், நாளைக்கு ஒரு பயனு வெள்ளிக்கதவு போடக்கூடாதுன்னு ஒரு தண்டோரா போட்டுட்டேன். தண்டோரா போட்டான் மறுநாள். எல்லாரும் யாரு வீட்டில் வெள்ளிக்கதவு போடக்கூடாது? மந்திரி மறுநாள் ஓடி வந்தா, மகாராஜா கெட்டு போச்சுன்னா என்ன, அத்தனை பேரும் தங்க கதவு போட்டு, நம்ம வெள்ளிக்கதவு போடக்கூடாதுன்னு சொன்னோம், இந்த பயனைய பூரா தங்க கதவு போட்டு விட்டாங்களே. அந்த தங்க கதவு கண்ணில் பட்டுதான் யாருக்கு? குபேரனுக்கு. சூரிய ஒளி பட்டு பிரகாசிக்குது. இப்படி ஒரு ஊரா, இந்த கதவெல்லாம் தங்கமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பார்த்தா இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கேன்னா கேட்டா ஆசைப்பட்டியான்னார். ஆமாண்ணா, ஆசைப்பட்டா பிறவி எடுக்கணும். ஆசைப்பட்டா ஜென்மம் எடுக்கணும். இவர் மாதிரி பாடணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். இவர் மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். நான் ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஜென்மம் எடுத்தா உலகம் அழிஞ்சாது என் கணக்கு முடியாது. எவ்வளவு ஆசைப்படுறான், ஆசைப்பட்டா பிறந்தான், இங்க வந்து பிறக்கிறான். அப்படி பிறக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே, அந்த வணிக குடும்பத்திலே இவர் பிறக்கிறார். திருவெண்காடர்னு பேர் வைக்கிறாங்க இவருக்கு. இவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? சிவனேசர். பேரை பாருங்க, அம்மா பேரு ஞான கலாம்பிகை. சிவத்துக்கு ஞானத்துக்கும் பிறந்த பிள்ளைதானுங்க இப்படி இருக்க முடியும். அப்பா பேரு சிவனேசர், அம்மா பேரு ஞான கலாம்பிகை. இவருக்கு திருவெண்காடர் பச்சை பேரு தெரியல, அதனால ஊரை வச்சு திருவெண்காடர் மலையாக்காரருங்கிறவில்ல அப்படி திருவெண்காடர்னு பேர் வச்சுட்டாங்க. 5 வயசு அங்கிருந்து ஒரு சன்னியாசி வர்றார். சோமவாரம் பிரதோஷம் திருவோணம் வர்றார். இந்தா இதை வச்சுக்கோ. ஒரு டப்பா, டப்பாவை திறந்து பார்க்கிறார். ஒரு சிவலிங்கம், மரகத விநாயகர். டப்பா உங்களுடைய சம்புரம் இது என்ன? குபேரனா இருந்த பொழுது நீ வச்சு வழிபாடு பண்ணன மூர்த்தி, இந்தா வச்சுக்கோ. அதெல்லாம் சொல்லல, ஏன்னா குபேரன் இவருக்கு தெரியாது இல்ல, பிறவியில. இந்தா இதை வச்சு பூஜை பண்ணு. ஒரு சிவலிங்கம், மரகத விநாயகர் ரெண்டையும் வச்சு 5 வயசுலே இந்த பிள்ளை பூஜை ஆரம்பிச்சு. 5 வயசுலேயே இறைவன் தடுத்தார் கொண்டிருந்தான். அந்த காலத்துல 12 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. சிதம்பரம் செட்டியார் சிவகாமி அம்மை பொண்ணு சிவகதை. இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்களா? சிவகதை. இவருக்கு வாழ்க்கை படணும்னா அவ சிவகதையாத்தானே இருக்கணும், அவகதையா இருக்க முடியாது. சிவகதை. 12 வயசுல கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு ஊர்ல இதை சொன்னேன், ஒரு பையன் மெதுவாக என் பின்னால வந்துட்டான். நான் தங்கியிருக்க இடத்துக்கு, சார் நாளைக்கு இதை சொல்லுங்க சார். ஏண்டாண்ணே அவருக்கு 12 வயசுல கல்யாணங்கிறத நாளைக்கும் சொல்லுங்க சார், எனக்கு 22 வயசாச்சு. எங்க அப்பாவு சும்மாவே இருக்காரு. அவங்க அவனுக்கு கண்ணகிக்கும் கௌரவனுக்கும் கல்யாணம் ஆகிற போது 12 வயசு, 16 ஆண்டு அந்த காலம். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பரமநாச்சியாருக்கும் கல்யாணம் 12 வயசு, பங்கு உத்தரம், பழைய காலத்து செய்தி. கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை. சிவபெருமான் கனவுல வர்றார். திருவிடமருதூருக்கு போ, ஒருத்தர் குழந்தை வச்சிருப்பார், அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை தங்க கொடுத்து வாங்கிட்டு வா. திருவிடமருதூருக்கு போற சிவசருமர்னு ஒருத்தர், சுசீலைன்னு ஒரு அம்மா, கணவனும் மனைவியும் அந்தணர்கள். சிவபெருமான் அவங்க கனவுல போற, நாளைக்கு காலையிலே மருத மரத்தின் கீழே நாம் ஒரு குழந்தையாய் கிடப்போம். எடுத்து பட்டணத்து செட்டியாரிடம் கொடுத்து விடு, எடைக்கு எடை தங்கத்தை வாங்கிக்கோ. சிவசர்மரும் சுசீலையும் போய் பார்த்தா குழந்தை அழகா இருக்கு. அந்த அம்மா சொன்னா, நம்மளே வளர்ப்போமா, எதுக்கு கொடுக்கணும்? குழந்தைய பார்த்தா தாய்மார்களுக்கு ஒரு பிரியம், குழந்தைக்கு தாயிடத்திலே பிரியம். ஏன் தானே வளர்ப்பம் இல்லை? இது அவருக்காக வந்த பிள்ளை, நமக்காக வந்த பிள்ளை இல்லை. சிவபெருமான் கட்டளை, அங்கிருந்து அவர் வந்துட்டார். இடைக்கேட தங்கத்தை வாங்கிட்டு குழந்தைய குடிச்சிட்டாங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? மருத மரத்தடியில கிடந்த குழந்தை மருதவாணன் பேர் வச்சான். திருவிடை மருதா திரிபுராந்தகா மருதவாணன் பேர் வச்சாங்க. பையன் வளர்ந்தான். பையனுக்கு 16 வயசு இருக்கும். நாம் பொருள் தேட போறேன்னா நல்லா போ, நம்ம கப்பலை எடுத்துக்கோ. நம்ம சொல்றோம் இல்ல, நம்ம காரை எடுத்துக்கணும் அப்படி, நம்ம கப்பலை எடுத்துக்கோ. என்னங்க வேடிக்கை வாங்கும்? கப்பலை எடுத்துக்கிட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர், ஆளாளுக்கு ஒவ்வொரு கப்பல் வச்சிருக்கான். எல்லாம் கப்பலை எடுத்துக்கிட்டான், 10 பேர் 10 கப்பல் புறப்பட்டான். பொருள் தேடுறது, திரைக்கடல் ஓடியும் திரவியல் தேடு புறப்பட்டான். பொருள் தேடினா எல்லாரும் நிறைய செல்வங்களில் தங்கம் முத்து வைரம் மாணிக்கம் கோமேதகம் மரகதம் பவளம் எல்லாம் கொண்டாட்டான். இந்த பையன் என்ன பண்ணா? மருதவனம் தெரியுமா? எழுவிராட்டி அவள் பொறி வாங்கி கப்பல் போட நிறைச்சிட்டான். தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, எல்லாம் தங்கவள்ளி. இந்த பிள்ளை எருவராட்டியும் அவள் புரியும், எல்லாம் சிரிப்பானா இல்லையா? டேய் வணிகர் வந்து பிள்ளை இப்படி போய் இதை கொண்டு வர்றியே. இவன் பேசாம இருந்தான். வர்ற வழியில புயல் அடிச்சுது, கப்பல் திசை மாறி போச்சு, எங்கேயோ போயிடுச்சு. எங்கேயோ போனா திட்டமிட்ட நாளுக்குள்ள வர முடியல, 15 நாள் அதிகமாயிடுச்சு. திட்டமிட்ட நாளுக்கு தகுந்த சாப்பாடு அவனவன் வச்சிருக்கான். இந்த பக்கம் 15 நாளைக்கு சோத்துக்கு என்ன செய்யறது? எல்லாம் இவன்கிட்ட வந்தான். அவர் பொறியில கொஞ்சம் குடுறா சாப்பிட்டுக்கிறேன். நீ தான் தங்கம் வச்சிருக்கீல்ல, முத்து வச்சிருக்கீல்ல, மாணிக்கம் சாப்பிடு. புரியுதா? அதெல்லாம் பயன்படாது, சில்லுன்னு அது எப்படி சாப்பிடுறது? சரி, அப்போ நான் பொறி தர்றேன். அப்புறம் ரொம்ப குளிர்ந்துரா. என்னக்கு எரிவராட்டியை குடுறா? எரிவராட்டியை சூடு பண்ணி எரிய வச்சு குளிர் காய்ச்சிக்கிறோம். கொடுக்குறேன். ஊருக்கு வந்தா பொண்ணுக்கு 2 தரணும். எருவிராட்டி தானே, 1-2 அண்ணன், 4 தரணும். புரியுதா? வார்த்தையை யோசிச்சுதான் பேசணும். சொல்லாத வார்த்தைக்கு நான் எஜமானன், சொன்ன வார்த்தை எனக்கு எஜமானன். சொல்லியாச்சுன்னா மாட்டிட்டேன், சொல்லியாச்சு. எப்படியோ ஊருக்கு வந்துட்டான். வந்த உடனே இவர் வீட்டுக்கு வர, எல்லா பிள்ளைகளும் இவர்கிட்ட வர, உங்க வீட்டுக்காரர் உங்க மகன் கொண்டாந்ததை பார்த்தீங்களான்னு சொல்ல, ஒரு அறைக்குள்ள போய் பார்க்க நிறைய எருவராட்டியா கிடக்கு. ஒரு பக்கம் அவள் பொறியா கிடக்கு. இவருக்கு தாங்க முடியாத கோபம். நம்ம வீட்டு பிள்ளை தங்க வயிறை கொண்டாடாம எருவராட்டியை கொண்டு வந்துட்டான். இந்த எருவராட்டி எடுத்தார், முடிச்சார், தூக்கி போட்டார். ஜங்குன்னு சத்தம் கேட்டது. உள்ள பார்த்தா ஒரு தங்க காசு இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். அடுத்த எருவராட்டியை முடிச்சான், அதுக்குள்ள ஒரு தங்க காசு. அரண்டு போன அவன் அவன் ஒரு எருவிராட்டிக்கு 4 எருவிராட்டி தாரேன்னு சொன்னோம், 4 தங்க காசுலாம் கொடுக்கணும் போல இருக்கு. நான் இப்ப சொன்னது தப்பு இல்லையா? முடிச்சு முடிச்சு போடுற பூரா தங்கமா விழுகுது. என்ன அர்த்தம்? வெளியில எரு, உள்ளுக்க தங்கம். வெளியில உடம்பு, உள்ளுக்க சிவபெருமான். புரியுதா? உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே. தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். வெளியில எரிஞ்சு போற உடம்பு, உள்ளுக்க எரியாத தங்கம் சிவபெருமான். புரிஞ்சு போச்சு. இவருக்கு ஆச்சரியம், என் பிள்ளை எங்கே? பிள்ளைய காணும். வர வேண்டிய வேலை முடிஞ்சது, போயிட்டான். அவ்வளவுதான். வேகமா வந்தார், கொண்டாட்டிய பார்த்தார். பிள்ளை மருதவான எங்கே தெரியல. இந்த பெட்டியை கொடுத்தான். பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு காதற்ற ஊசி. காதுள்ள ஊசியிலேயே நூலை நுழைக்க நம்மளால முடியல. இப்படியே கொடுக்கறேன், அதை தவிர வெளியிலே போயிட்டு இருக்கு. செய்யறமா இல்லையா? காது இல்லாத ஊசியை எதுக்கு பயன்படுத்தலாம்? சாகுற பொழுது இது கூட உனக்கு பயன்படாதுனா. காதற்ற ஊசியும் வாராது கான் என் கடை வழிக்கே. கட்டளை கருத்துரையிலே உள்ள கடைசி வரி, எழுத்தெண்ணி பாடப்பட்ட வரி. கடவுள் எழுதி கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். அவ்வளவுதான் சடார்னு ஞானம் வந்தது. அது எப்படி வரும் தெரியுங்களா? இட்லி அழைக்கிறீங்கல்ல வீட்டில், இந்த ஆவி வருது இல்ல, ஒரு நிலையில இந்த ஆதி என்ன பண்ணும், மேலே அந்த மூடி வச்ச மூடிய தள்ளிடும். சாதம் அடிக்கிற பொழுது மேல மூடி வச்சு அந்த பிளேட்டை என்ன பண்ண ஆதி தள்ளிடும். இப்பவா தள்ளிச்சு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆதி சேர்ந்து கடைசியில ஒரு கடைசி சேர்ற பொழுது கப்புன்னு தள்ளிடுச்சு. அப்படி இவ்வளவு காலமா சிவபெருமான் சிந்தை, சிவன் வழிபாடு அவனை விட்டுட்டு வந்துட்டது எல்லா சிந்தைகள் இருந்து இப்ப மேல பொங்கி பிரவாகம் எடுத்து நிக்கிது. ஒரு வார்த்தை வந்த உடனே பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. வேண்டாம் இந்த வாழ்க்கை, இது வேண்டாம், சன்னியாசம் போட்டிருக்க சட்டையை கிழிச்சு தூக்கி போட்டேன், கோவணத்தை கட்டிட்டு போறேன். என்ன புரியுது? மனசுல சன்னியாசம் முதல்ல வந்துருச்சு, உடையில சன்னியாசம் அப்புறம் வந்தது, உள்ளத்தில் துறவு முன்னால, உடையில் துறவு பின்னால. இப்ப எங்க ஊர் சாமியார்களுக்கெல்லாம் உடையில் துறவு முன்னால, உள்ளத்துல துறவு வரமாட்டேங்குது, தவிக்கிறான், பேப்பர்ல பேர் வந்துட்டு பாத்தீங்களா. ஆடை துறந்தவன் பொய்த்துறவி, மனத்து ஆசை துறந்தவன் மெய்த்துறவி, வீடு துறந்தவன் பொய்த்துறவி, மன வேட்கை துறந்தவன் மெய்த்துறவி, காடு நடந்தவன் பொய்த்துறவி, மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி. சன்னியாசியா வழியில் வந்துட்டார், சேட்டனார் பக்கத்துல இருக்கார், கணக்க புள்ள சாமி இவ்வளவு சொத்தை என்ன செய்யட்டும், எக்கேடும் கெட்டு போகட்டும், என் சொத்து இல்ல எனக்கு என்ன, நீ என் சொத்து நாம இதை செய்ய அதை செய்யும், எக்கேடும் கெட்டு போகட்டும். வழியில வந்துட்டார், புறப்பட்டார், திடீர்னு ஒரு ஞாபகம், திரும்பினார், அவங்க அம்மா நிக்கிறா, இவளுக்கு கடமை செய்யணுமே, இந்த ஊரை விட்டுட்டு போகக்கூடாதே, தாய்க்கு கடமை செய்யாம போகக்கூடாது. கடந்த ஞானியா இருந்தாலும் தாய் காலில் விழுந்து கும்பிடணும், கடந்த ஞானி தகப்பங்காலில் விழுந்து கும்பிடப்படாது. ஞானி தகப்பங்காலில் விழுந்து கும்பிட்டா தகப்பனுக்கு பாவம், ஞானி தாய் காலில் விழுந்து கும்பிடாட்டி ஞானிக்கு பாவம். குடியிருந்த கோயில் கும்பிடணும், காத்து கிடந்தார், அம்மா இறந்து போயிட்டார், அதுக்குள்ள ஊர் ஊரா போய் பிச்சு எடுக்கிறார். சகோதரிக்கு தாங்க முடியாத ஆத்திரம், உங்க அண்ணன் என்ன பண்றாரு, தெருவில் பிச்சு எடுக்கிறாரு, கோபம் வருமா இல்லையா? ஒரு நாள் பிச்சை எடுக்க வந்த பொழுது அப்பத்துல விஷத்தை வச்சு போட்டார், வாங்கினார் சாமி. இப்படி பார்க்கிறார், சிவபெருமான் திருதியில கண்டன் தெரியுது, நீ பொறுப்பு அவன் எடுத்துட்டான், திருதியில கண்டன் தெரியுது, ஓஹோ விஷம் வச்சிருக்கா, தூக்கி எரிஞ்சார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும், நான் தப்பு பண்ணினா என்ன அர்த்தம், என் அளவுல கணிசமா கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம், என் அளவுல நான் கெட்டு போனாத்தான் அடுத்தவனுக்கு கேடு பண்ணுவேன், என் அளவுல நான் நல்லா இருந்தாத்தான் அடுத்தவனை வாழ்த்துவேன். எப்ப நீங்க வாழ்த்துகிறீர்களோ நீங்கள் வாழ்த்தப்படுவீர்கள். தாய் இறந்து போயிட்டான், எல்லாம் கொண்டு போய் விறகுல போட்டு வச்சுட்டான், கொளுத்த போற பொழுது சாமி ஓடி போயிட்டார். ஏண்டா எங்க அம்மாவை விறகுல தூக்கி போட்டீங்களே, விறகுல தூக்கி எடுத்தார், அந்த உடம்பு எப்படி உடம்பு தெரியுமா, விறகு குத்தாதா, செத்ததுக்கு அப்புறம் என்னங்க குத்துது, பாவனை தானே. சீர்காழியில டாக்டர் தங்குனு ஒருத்தர், அவர் வீட்டுக்குள்ள நான் போய் தங்கி இருக்கேன், இந்த விழாக்களுக்கு போற பொழுது பல வீட்டுல தங்குறது, இப்போ டாக்டர் கஜலேசன் ஐயா வீட்டுல தங்கி இருக்கேன், இதே மாதிரி அவர் வீட்டுல தங்கி இருந்தேன் நாலு நாளைக்கு. ஒரு நாள் அந்த டாக்டர் தங்குனு பூஜை பண்ற பொழுது பக்கத்துல இருந்தேன், அவர் மகனை கூப்பிட்டு சாமிக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல் ஆவி பறக்குது, அப்படியே சூடா கொண்டாந்து வச்சுட்டான், பலாரும் ஒரு அற விட்டார். ஏண்டா இவ்வளவு சூடா வச்சிருக்கியே, சாமிக்கு சூடாது, புரியுதா, ஆற வச்சு கொண்டாடா, நைவேத்தியம் சாமிக்கு ஆற வச்சு நம்ம சாப்பிட்றாப்புறதான் கொடுக்கணும், சாமிக்கு சுடுமுடா, சாமிக்கே சுடு, கையில அனலேந்தி ஆடுற பெருமானுக்கா சுடுது, ஆனாலும் மனசு பாவனை நம்மள மாதிரி தானே. கோவிலுக்கு போனா சில பேர் சாமி பாதத்துக்கு தீபம் ஏற்றி வைப்பான், வைக்கப்படாது, விலகித்தான் வைக்கணும், பாவனை தானே. எங்க அம்மா அவளுக்கு உடம்புல தாங்காது, தூக்கி எரிஞ்சார், விறக தூக்கி போட்டு வாழத்தண்டை வச்சார், வாழத்தண்டில் தீ பிடிக்குமா, கற்பூர புத்தி கழி புத்தி கதறி புத்திப்பான், கற்பூர புத்தினா என்ன, வாத்தியார் சொன்ன உடனே பையன் படிச்சுன்னு எடுத்துக்குவான், கற்பூர புத்தி, கற்பூரத்தை நெருப்பு வச்சா கப்புன்னு பிடிக்கும். ரெண்டாவது கறி புத்தி, நம்மளை மாதிரி வாத்தியார் பத்து முறை சொன்னா கடைசி கொஞ்சம் பிடிச்சிடும், கறிப்புத்தி, வீட்டில் கறியை வச்சு ஊது ஊதுன்னு ஊதி அது பிடிக்காம பூரா வெறும் புகையா போய் கறியை வாங்கிட்டு வந்த வீட்டுக்காரர் இந்த அம்மா திட்டி அது தாங்க மாட்டாம அது கப்புன்னு பிடிச்சிடும், கறிப்புத்தி. மூணாவது கதலி புத்தி, கதலின்னா என்ன, வாழத்தண்டு, வானத்தண்ணில தீய வச்சா அது உருகி தீய அணைச்சுக்கணும். வாத்தியார் பையனுக்கு சொல்லி கொடுத்தார், 5-3-8, 5-3-9, 5-3-8, 5-3-9, 5-3-8, 5-3. ஆமடா 5-3-9 அவரு. இவன் அவரை திருத்திட்டான். நெருப்ப வாழைத்தண்டு அடைச்சு பிடிச்சு, கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலி புத்தி, வாழைத்தண்டுல தீ பிடிக்குமா? அரிசியோ நாரிடுவேன் அத்தாள் தனக்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், உரிசியுள்ள தேனே அமுதமே, செல்வ திரவியமே, மானே என அழைத்த வாய்க்கு, மானேன்னு கூப்பிட்ட வாய்க்கு நான் அரிசியை போடுறனே. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, தலைவலி வந்தா தலைவலிக்கும், இடுப்பு வலி வந்தா இடுப்பு வலிக்கும், கால்வலி

அப்பொழுது பெரிதுபக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட நாயன். என் மகனை சான்றோன்னு கேட்டா அவளுக்கு சந்தோஷம் இருக்காதோ என்னமோ தெரியல, அப்படி ஆகிப்போச்சு. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பெற்று பையன் என்ற போதே பறிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாடை எப்பிறப்பில் காண்பேன் இனி வட்டிலும் தொட்டிலும் மார்பேலும் தோல்வேலும் கட்டி அனைத்தென்னை காதலித்து அருமையான பாட்டு. சிறையில் இட்டு காப்பாற்றும் தாயார் தவங்கோ விரைவில் இட்டு தீ மூட்டுவேன். அழுதாரா? ஒரு பாட்டு சொன்ன, முன்னை இட்ட தீ முப்புறத்திலே முன் ஐ ஐயின் தலைவன் அர்த்தம், ஆஞ்சநேயன் சிவபெருமான் அம்சம். ஆஞ்சநேயன் தானே தீ வச்சான் இலங்கையில, இலங்கையில தீ வச்சது யாரு? ஆஞ்சநேயன். அன்னைக்கு வச்ச தீ இன்னும் போக மாட்டேங்குது. அநியாயத்தை பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், எப்படிப்பட்ட இடம், தமிழ் வளர்ந்த இடம், சைவத்தை காப்பாற்றின இடம், இப்ப எங்கெங்கையோ போயிருக்கு. அன்னைக்கு வச்ச தீ முன்னையிட்டதி முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையில், அன்னையிட்டதி அடிவயிற்றிலே. சிவபெருமான் முப்புறத்திலே தீய வச்சார், பின்னாலே ஆஞ்சநேயன் தென்னிலங்கையில் தீய வச்சான், எங்க அம்மா இறந்து என் வயிற்றுல தீய வச்சுட்டான். நான் யாரு விட்டதி மூழ்க மூழ்கவே. தீ பற்றியது, பொறுப்பு முடிஞ்சது, போதும் புறப்பட்ட ஊர் ஊரா போற. அப்பதான் பல பாட்டு கேள்பாடினார். இப்போ கோயில் நான்மணி மாலை கிட்ட போயிருக்கேன், மிச்ச வரலாறு அடுத்தாப்பு சொல்லுவோம். இந்த கோயில் நான்மணி மாலை இருக்க இது 11 திருமுறையில் வைக்கப்பட்டது. நிறைய பாட்டுகள், நான் 3 பட்டினத்தாரையும் சேர்த்துட்டேன் சொல்றேன், தனித்தனியா எல்லாம் பிரிக்கல. கோயில் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் ஐயா, அதை பத்தின முன்னரே நல்லா சொல்லிட்டாங்க. அந்த கோயில் நான்மணி மாலையில ஒரு அற்புதமான செய்தி என்ன தெரியுமா? சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாண வீட்டுக்கு போனவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ கட்டாயம் மொய் எழுதணும். மொய் எழுதணுமா இல்லையா? அப்படி மொய் எழுதுகிற பொழுது என்ன எழுதணும்? மொய் எழுதுறதுக்குன்னு ஒரு ஏடு இருக்கு, அந்த ஏட்டுக்கு மொய்ப்பன ஏடுன்னு பேர். நம்ம ஊர்ல என்ன அதுக்கு மொய்ப்பன ஏடுன்னு பேர் வைப்பாங்க. அந்த மொய்ப்பனை ஏட்டில் அவங்க அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்க வந்து பணம் போடுவாங்க. செட்டி நாட்டில் எப்படி பழக்கம்னு கேட்டால், மொய்ப்பனை ஏட்டில் எல்லாரும் ஒரே தொகையைத்தான் எழுதணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா, இந்த எல்லாம் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆள் ஆளுக்கு 25 பைசா எழுதுவாங்க. நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் 25 பைசா, வசதி இல்லாதவராக இருந்தாலும் 25 பைசா, அவரும் 25 பைசா, அவர் வீட்டு டிரைவரும் 25 பைசா. ஏன் இல்லாட்டி வித்தியாசம் தெரிஞ்சிருமில்ல? இப்ப எல்லாம் 1 ரூபா எழுதுறாங்க, மொய்ப்பன ஏடுன்னு பேரு. இவர் அந்த வம்சத்தில் வந்தவர். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டாயம் 1 ரூபா தான், நீங்க உங்க வசதிக்கு தகுந்தாப்புல எழுதுறது. இப்பதான் மொய்ப்பனை ஏட்ட பார்த்தாலே அப்பா 3000 வந்து எழுதியிருக்காரு, இப்பதான் நம்ம அதெல்லாம் சொல்றோம். முந்தி அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சமம். இவர் சொல்றாரு அழகான பாட்டு, சிவபெருமானே நீ எங்க இருக்கிற தெரியுமா? தம்மை மறந்து நின்னை நினைப்பவர் செம்மை மனத்திலும், தங்களை மறந்து உன்னை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மனசுக்குள்ளே நீ இருக்கிற. தில்லை மன்றிலும் இங்கேயும் ஆடுற அங்கேயும் ஆடுற, நடம் ஆடும் அம்பலவான, சரி என்ன வேணும் உனக்கு? குன்ற கோமான் தந்திருப்பாவையை. குன்ற கோமான் யாரு? இமயமலை. அவன் பொத்த பொண்ணு யாரு? பார்வதி. நீலமேனி மான் திருத்தங்கையை, பெருமாளுக்கு மேனி எப்படி நீலமேனி தெரியுதானா, அவருடைய தங்கையை திருமணம் உணர்ந்த ஞான்று. உனக்கும் பார்வதிக்கும் கல்யாணமான பொழுது பெருமானே உன்னுடைய 10 செகல்களையும் எல்லோரும் பாராட்டினார்கள். என்ன 10 செகல்கள்? உன் கழுத்தில் போட்டிருக்கிற கொன்றை மாலை, நீ தாங்கிய ரிஷப கொடி, உன்னுடைய பறை தெய்வ கங்கை ஆறு, உன்னுடைய ஆணை, அதை விட முக்கியம் உன்னுடைய செங்கண் வேளம், வெண்ணிற செங்கண் வேளம், பன்னியல் வைதிக புறவி அவருடைய யானை, அவருடைய குதிரை, அவருடைய வான நாடு, அவர் இருக்கிற அந்த பொன்மலை, இதையெல்லாம் எல்லாரும் பாடுவார்கள். கடைசி சிதம்பரத்தை பாடுவார்கள். அப்படி எல்லாம் பாடிட்டு எல்லாரும் வந்து ஒரு ஏட்டுல கையெழுத்து போடுவாங்க. அது என்ன ஏடு? உன் கல்யாணத்துக்கு வச்சிருக்க மொய்ப்பன ஏடு. உன்னை பத்தி 10 திருத்தசாங்கம் பாடி

0: போடுவாங்க. கையெழுத்து போடுற பொழுது அங்கெல்லாம் யாரு, உனக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். உன் சொந்தக்காரங்க கையெழுத்து போடுறாங்கல்ல, அந்த ஏடு, அந்த ஏட்டுல கடைசியில என் பேரையும் எழுதி வச்சுக்கிறியா? என்ன அர்த்தம்? என்ன உன் சொந்தக்காரங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கிறியா? பாருங்க, வைதிக புறவையும் வான நாடும் மையரு கனகமேறுமால் வரையும் செய்வயல் தில்லையாகிய தொல்பெரும் பதியும் என்று ஒரு பதினாயிரம் திருநடு நாமமும். சிவனுக்கு எத்தனை பேரு? அது பதினாயிரக்கணக்கில் பேரு. ஆனா ஒரு பேர் அவனுக்கு இல்லை. பாட்டு ஞாபகம் வருதா? ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேடம் கொட்டாவோம். ஒரு பதினாயிரம் திருநடு நாமமும் உரிமையில் பாடி திருமண பந்தருள் அமரர் முன்புகுந்து அருகு சாத்தி அருகம்புள்ள வச்சு கும்பிட்டு நின் தமர் பெயர் எழுதிய வரி நடும் புத்தகத்து. வரி வரியா இருக்குமா, நீள புஸ்தகமா? என்ன அர்த்தம்? இவருக்கு வேண்டியவங்க அவ்வளவு பேர். ஆண்டவனுக்கு வேண்டியவங்க எத்தனை பேர்? கோடிக்கணக்கு இருக்குமா இல்லையா? நம்ம வீட்டு கல்யாணத்திலேயே 500-600 பேர் மொய்ப்பண்ண எழுதுறான். சிவபெருமான் கல்யாணம்னா எத்தனை பேர் எழுதுவான்? என்ன எழுதுவானா? வரி நடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவன் என் பேரையும் கடைசியில சேர்த்துக்கோ. வேண்டா, நீ சாதாரணப்பட்ட ஆளு, உன் பேர் எப்படிறா அதுல சேர்க்கிறது அப்படின்னு கேக்குறியா? தேவேந்திரன் பேர் இருக்கு, திருமால் பேர் இருக்கு, பிரம்மா பேர் இருக்கு, அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசவானன் இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு ஏற்றில நீ சாதாரணப்பட்ட ஆளு, உன் பேரை எப்படிறா எழுதுறது அப்படின்னு கேக்குறியா? சிவபெருமானே, உன் கண் பார்வைப்பட்டால் அணு இமயமாக, நம்ம வீட்டு கொசு கர்ப்பமாக. கொசு தெரியுமில்ல, உலகத்தில் ஆற்றல் வாய்ந்தது எது? கொசு. என்ன சிரிக்கிறீங்க? எங்க ஊருக்கு வந்து பாருங்க, இந்த ரூம்ல படுத்தா அந்த ரூம்ல தூக்கி கொண்டே போட்டுரும். ஒன்னு சொல்லட்டுமா? சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சிங்க, புலிய கூண்டுக்குள்ள அடைச்சிங்க, யானைய சங்கிலி போட்டு கட்டினீங்க, கொசுவுக்கு பயந்து நீங்க கொசுவலைக்குள்ள தனியாக்கு எங்க போய் சொல்லு? கொசுவை ஒண்ணும் பண்ண முடியாம இவன் போய் கொசுவலைக்குள்ள உட்காந்துட்டான். பொல்லாது இல்லையா?
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. shivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியார் வரலாறு. தலைப்பு தண்டியடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: திருநாட்டு சிறப்பிலே ஆசிரியர் சொல்றார், ரொம்ப அருமையா சொல்றார் இந்த பாடல் பாருங்க.
4: வீதிகள் விழவினார்க்கும் விரும்பினர் விருந்தினார்க்கும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா போதிய எழுத்தாமஞ்சும் உருபிணி வரத்தாமஞ்சும்.
3: அருமையா சொல்ற, ஐந்தெழுத்து ஓதுற இடத்துல பிணி வருமா? வராது. ஐந்தெழுத்தினுடைய பொருளாக சிவபெருமான் விளங்குவதனாலே எந்த இடத்துல ஐந்தெழுத்து ஓதப்படுகிறதோ அந்த இடத்துல பிணிக்கும் நோய்க்கும் வேலை இல்லை என்று. அடுத்தபடி ஒரு பாட்டு சொன்னார் பாருங்க, ஐந்தெழுத்து சில பேர் எவ்வளவுதான் சொன்னாலும் ஓத மறுப்பார்கள். அவர்களை பத்தி சொல்றாரு ஒரு பாட்டுல,
4: பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்சமாக்கள் நம் வந்தினையும் அரண் அஞ்செழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சும் என்ன இருந்தது நீண்டவான்
3: ஒரு படத்தை சொல்றாரு. கருத்து என்ன அப்படின்னா, அஞ்செழுத்து உணராதவங்க மனம் எப்படி இருக்கும்? இருந்து இருக்கும், வல்வினி மூடி இருக்கும். மனசு இருண்டு வல்வின மூடப்பட்டு எந்த நேரம் எந்த துன்பம் வந்து தாக்குமோ என்கிற அச்சத்துல வாழ்வதா நம்ம வாழ்வா இருக்க வேண்டும். அச்சம் வேண்டாம் தானே விரும்புவோம். அந்த அச்சம் வேண்டான்னு விரும்புவோர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருவஞ்செழுத்து ஓத வேண்டும் என்று சொல்றார். இன்னொரு பாட்டு பாருங்க, அமர் நிதியார் புராணம். நாயனார்கள் எல்லாம் முக்கியமான கட்டங்களிலே திருவஞ்செழுத்து ஓதிய
4: திருத்தொண்டு புரிஞ்சிருக்கிறார்கள் என்பது நமக்கு திருபுராணத்தின் வாயிலாக அறிய கிடக்கின்றது. அமர்நீதி நாயனார் திருநல்லூர்ல தொண்டு செய்தவர், கோவணம் கொடுத்து தொண்டு செய்தவர், அடியாரு தொண்டு செய்தவர், சங்கம பக்தி என்று பேசுவார். சங்கம பக்தினா அடியாருக்கு செய்ய தொண்டு, அடியாருக்கு செஞ்சாலும் குருவுக்கு செஞ்சாலும் லிங்கத்துக்கு செஞ்சாலும் சாமி தான் போய் சேரும். அதுல சிறந்த தொண்டு குரு தொண்டு, அடுத்தது அடியார், கடைசியா தான் சுவாமி. சைவ சமயத்தினுடைய நுணுக்கம் அதுதான், முதல்ல சாமி செய்யறது பெரிதல்ல, முதல் யாரு செய்யணும், குருநாதர், அடுத்தது அடியார், அடுத்தது சாமி. இதுதான் வைப்பு முதல். சாமிக்கு செய்யறது பெருமை நினைச்சிட வேண்டாம், முதல்ல குருநாதர், அடுத்தது அடியார், மூணாவது இதான் பெருமை விரும்புவார். இந்த நுணுக்கம் பல பேர் தெரியுது இல்ல, எல்லாரும் நினைக்கிறாங்க சாமி சுவாமின்னு போயிருந்தாங்க, சாமி அதை விரும்ப மாட்டார். இந்த நுணுக்கங்கள் பெரிய புராணத்து மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும், பெரிய புராணத்துலதான் தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு சாந்தன படமும் சொன்னதுதான், இருப்பினும் நினைவுபடுத்துறேன், அதிக விடத்தானத்துல சாமி இருக்கிறார், வீரட்டேஸ்வரம் திரிபுரம் இருக்கிற அம்பாள் பேரு பெரிய நாயகி திரிபுர சுந்தரி, அற்புதமா விளங்குறார். 18 பதிகம் பெற்ற திருத்தலம், ரொம்ப சிறப்புடைய திருத்தலம். அந்த தலத்துக்கு வர்றார் சுந்தரர், சுந்தரருடைய காலத்துக்கு 100 வருடம் முந்தி அங்க தொண்டு பண்ணவர் அப்பர் குருவம். 100 வருடம் முந்தி நல்ல கௌரி, நேற்று இல்ல முந்த நாள் இல்ல போன வாரம் இல்ல முந்தைய மாசம் இல்ல, எப்போ 100 வருடத்துக்கு முந்தி அப்பர் குருவம் தொண்டு பண்ணுகிறார். 100 வருடம் கால இடம், அந்த நேரத்தில் வர்ற சுந்தரருக்கு மயம், ஆஹா இந்த அப்பர் குருவம் திருக்கரப்பட்ட இடமாச்சே, உழவாரம் பண்ணி செஞ்சிருக்கிறாரு, இந்த இடத்துல நான் கால் மிதிக்கலாமா, நான் மாட்டேன். பக்கத்துல ஒரு மடம் சித்தவட மடம் பேரு ஊர் எல்லையில இருக்கு, அங்க போய் படுத்துக்கிறார் சாமியே நினைச்சிட்டு இருக்காரு. அப்பர் பெருமான் நினைக்கிறார், சாமியை நினைக்கிறாரா, அப்பர் பெருமான் சொன்ன சாமி நான் உள்ள போய் எப்படி கும்பிடுறது, போய் நட்சத்திரம் இருக்கிறார் சாமி என்ன செஞ்சிருக்கலாம், சுந்தரா நீ நேரம் உள்ளவா, உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்பன் ஆச்சாரியார், நீ ஒரு ஆச்சாரியா நீ வாழும் சொல்லலாம், அப்படின்னு சொல்லல. சாமி வெளில வர்றார், சாமி வெளில வந்து திருப்படி தீக்க கொடுக்கிறார், அதுதான் முக்கியம். வெளில வர்றது பெரிதல்ல, காட்சி கொடுப்பது பெரிதல்ல, திருவடி நீக்கி கொடுப்பது பெரிது. எதை காட்டுறது, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுந்தரரே அப்பரை பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, என்ன அப்பராவது யாராவது, நான் போவேன், நான் இருந்தா சாமி தோடர் அப்படின்னு உள்ள போய் கும்பிட்டுருந்தா அந்த திருவடி நீக்கி அவர் பெற்றிருப்பாரா, இருக்க முடியாது. இங்க நமக்கு ஒரு நுணுக்கம் தெரியுது, குருநாதர பரமாச்சாரியர் நீ சாமியா நினைச்சு வணங்கினா உனக்கு அருள் சாமி தானா தேடி வந்து தருவா, நுணுக்கம் தெரியலையா. நீ சாமியை போய் கும்பிட வேண்டிய அவசியமே இல்ல, நீ நாளை இருந்து பாடிக்கிட்டே இரு, உன் பக்கத்துல யாரும் வந்து நிப்பா அப்படிங்கிற நுணுக்கத்தை உணர்த்தற சந்தேகம் தீரல. இன்னும் ஐயப்பாளர் நீ சொன்ன ஒத்துக்க மாட்டோம், நான் சொல்லல சேத்திகார் சொல்லுகிறார், அதையும் ஒத்துக்கலாம். நம்ம என்ன பண்றது, அவர் வாழ்க்கையை நம்பாத ஒண்ணு பண்ண முடியாதுல்லவா. அடுத்த இன்னொரு உதாரணம், சீகரை, சீகரை இதே மாதிரிதான், இந்த ஊர்ல திஞ்சான சமுதர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போல, அந்த ஊருக்குள்ள போல திஞ்சான சுந்தரர் ஊரே வளமா விடுற, காலில் முள்ளு குத்துது, கல் இடப்படுது, எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக்கிட்டு பிஞ்ஞான சம்பந்தரையும் நினைச்சுக்கிட்டு வளமா வர்றாரு. தோனிய குரு பெரிய நாயகி வெளில போயிடுறாரு, சாமி எங்க வர்றாரோ சுந்தரர், அவருக்கு முன்னால காட்சி அளித்து, அது எப்பேற்பட்ட காட்சி, கைலை காட்சி, கண்டுகொண்டேன் கைலையில் வீற்றிருந்தபடி என்று பண்டரும் இன்னிசை பயின்ற திருப்பதிகம் பாடினார் சேர்க்கிறார் சொல்றாரு. இங்கே நமக்கு நுணுக்கம் தெரியும், இவரே உள்ள போயிருந்தா கூட அந்த கைலை காட்சியை பார்த்திருப்பாராங்கிறது ஐயப்பாட்டுக்கு உரியது. இவர் மூத்த பேராசிரியர், மூத்த பரமாச்சாரியரிடத்திலே பக்தி வைத்து அவர் திருவவதானம் செய்த ஊர் என்பதனாலே ஊருக்குள்ளே நுழைய அஞ்சி ஊரின் ஒதுக்குப்புறமாக வலம் பெறும் பொழுது இறைவர் மூத்த பேராசிரியரிடத்திலே இவர் வைத்த மதிப்பு காரணமாக வெளிப்போந்து அருள் செய்தார் என்ற சரித்திரத்தை நாம் அறிகின்றோம். நமக்கு கண் திறக்கிறது. அப்ப நமக்கு சாமியிடத்தில் நேர போய் அருள் பெற்றாலும் பெறலாம், பெறாம போனாலும் போகலாம், ஆனால் பரமாச்சாரியர்களை நன்கு அணுகி பக்தி செய்து வழிபட்டால் இறைவரோட அருளை பெற்று தீருவோம் என்னும் நுணுக்கங்களை பார்த்துக்கிறோம். அதே போல அப்பூதியர், அப்பூதியர் உதாரணம், அவர் அப்புறையே உண்ட சாமியில பத்தி அவளே கூடாது, சாமிபத்தி அவளே கூடாது. எங்க அப்பாருங்க, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு திருக்குளம், திருநாவுக்கரசு திருமணம், திருநாவுக்கரசு திருவி, எங்கேயும் திருநாவுக்கரசு பேர்தான். இங்கேயாவது பழன பெருமான் பேரை வச்சாரா, பழன பெருமான் பேர் ஆபசகாயேஸ்வரர், ஆபசகாயேஸ்வரர் திருமணம் வைக்கல, ஏன் இப்படி வைக்கலன்னு யாரும் சந்தேகப்பட வேணாம். அவருக்கு ஆபசகாயேஸ்வரர் யார் தெரியுமா, அப்பர் தான். அவருக்கு ஐயாரப்பர் யாரு, அப்பர் தான். கைலாய பெருமான் யாரு, அதான் நம்ம சாத்திரத்தை என்ன சொன்னாங்க, தோத்திரம் சாத்திரம் எல்லாம் சொல்லு, இது ஒரே உண்மைதான். குருவே சிவம் என்ன கூறினன் நந்தி. இது சாமியை சொல்றதுதான். நிறைய சான்றுகள் இருக்கு, வீழி மேடையில பாக்கலாம். சாமி வந்து அங்க ஒரு ஊருக்கு முன்ன தெரிஞ்சிட்டு போயிடும், பஞ்சம் தலை விரிச்சு ஆடும் வீழி மேடையில ஏழாம் நூற்றாண்டுல. அடியாளரும் பசிவி பத்னி நீங்க வாடுவாங்க. விஞ்ஞான சமுதருக்கும் திருநாவுக்கரசருக்கும் குருக்கள் ஆச்சாரியர்கள் அல்லவா, அவங்களுக்கு பசி கிடையாது, பாட்டம் கிடையாது, வருத்தம் கிடையாது. ஆனா அடியாரர்கள் பாடுறத பார்த்து அவங்களால தாங்க முடியல, சாமிகிட்ட போய் முறையிடுறாங்க. இப்படி பசியில அவங்க எல்லாம் இருக்கலாமா, நீ பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சாமிகிட்ட முறையிடுறாங்க. இவங்க முறையிட்ட உடனே அது இருவர் எடுக்கிறார். அவன் கனவுல போற என்ன சொல்லி கொடுக்கறாரு தெரியுமா, காசு காசு கொடுத்தது எல்லாரும் அறிந்த வரலாறு தான். என்ன சொல்லி கொடுக்கறாருன்னு முக்கியம், ஏழை உண்மை வழிபடுவார்க்கு அளிக்கின்றோம். சாமி என்ன சொல்லிருக்கணும், நம்ம வழிபடுறவன் யாரோ அவனுக்கு எல்லாம் கொடுன்னு. அப்படி சொல்லல, உங்களை யாரும் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காசு நான் கொடுக்குறேன், நல்லா சாப்பாடு கொடுங்கிற நமக்கு நுணுக்கம் தெரியுது. விஞ்ஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் கும்பிடுறவங்களுக்கு பசியும் பஞ்சமும் வரவே வராது. மனசுல இடர்பாடே வராது. நம்ம எப்போ விஞ்ஞான சம்பந்தர் சாமியில இருந்து வேற கருதுறோமே அப்பவோ தவறு செய்யறோம். விஞ்ஞான சம்பந்தர் யாரு, திருநாவுக்கரசர் யாரு, சுந்தரர் யாரு, நம்மளாம் வேறன்னு நினைக்கணும். அந்த குற்றம் வேற நம்ம செய்யணுமா, அவங்கதான் சாமி. சாமி பல வடிவத்துல வர்றாங்க. அந்த வடிவத்துல ஒரு வடிவம் மணிவாசகர் வடிவம், அந்த வடிவத்துல ஒரு வடிவம் சுந்தர வடிவம். சான்று என்னன்னா, சாமி செய்யக்கூடிய பஞ்ச கிருத்தியத்தை வேற அகில உலகத்துல அண்டாக்கிற அண்டத்துல வேற யாரும் செய்யல, இந்த நாலு பேர் தான் செஞ்சிருக்காங்க, வேற யாரும் செஞ்சது கிடையாது. அதுவே நமக்கு ஒரு பாடமா இருக்கு. சாமி செய்யக்கூடிய பஞ்ச கிருத்தியத்தை ஒருவர் செய்யறாருன்னா அது சாமி சமந்தானே. அப்பவும் ஐயப்பாடு பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எதுக்கு ஐயப்பாடுனா, இவங்க வந்து வெற்றி கண் இல்லாம கை ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் போல் நம்ம மாதிரி இருக்கிறாங்க. அது மயக்க உருவம், அவங்க மானுட சட்டை தாங்கி வந்த மகேஸ்வரன். மறந்துட வேணாம், வேஷம் போட்டு வந்துருக்காங்க குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி வந்தாரு, ஏமாற வேண்டாம். அவர் யாரு, தோணியப்பு. அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த இதெல்லாம் இங்க சொல்றாரு நமக்கு. இங்க நைந்தியத்தை பத்தி பார்ப்போம். நம்ம அமந்தியார பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அவர் கோவணத்தை கொண்டு பண்றவர், கோவணத்தை சாமியை கொடுத்து மறைச்சு வச்சிடுறாரு. கோவணத்துக்கு ஈடா தன் மனைவி மகன் இவங்களை எல்லாம் கொடுக்கிறார் அமந்தியார். அப்ப துலா கோல்ல ஏறார் திராசுல, என்ன சொல்லி ஏறார் தெரியுமா, இழைத்த அன்பினில் இறை திருநீட்டு மையடிமை பிழைத்திலோமெனில் பெருந்துளை நேர் நிற்க என்று மடைத்தடங்குழி திருநல்லூர் இறைவரை வணங்கி தடித்து அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டி. அஞ்செழுத்து ஓதிய அஞ்செழுத்து பத்தி சொல்றது கூட, நாகருடைய திருநாமங்கள் அஞ்செழுத்து தான். அதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாகரம்னு சொல்றது வழக்கம். குருவை எழுத்துன்னு சொல்வது வழக்கம். ஞான சம்பந்த எழுதி பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுத்து ஒரு ஒட்டு நீக்கி எழுதி பார்க்கணும். ஒட்டு நீக்கி எழுதி பார்த்தா அவங்களுடைய பேர்கள் எல்லாம் ஐந்து எழுத்தா இருக்கும். நாவுக்கரசு, நம்பி ஆரூரர், மணிவாசகர், இந்த பேர்லாம் எழுதி பாருங்க. அஞ்சு எழுத்து அது ஒட்டு மெய்ய எழுத்து. புள்ளி வச்ச எழுத்துக்கு கணக்கு கிடையாது. அது புள்ளி வச்ச கணக்கு, இந்த புள்ளி வச்ச எழுத்த கணக்குல சேர்த்துக்க கூடாது. சேர்க்காம எண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுத்து இதெல்லாம் ஓதலாம். மூவர் வரலாற்று சில சான்றுகள் சொல்லிட்டு நான் நிறைய செய்து அடுத்த வரலாறு பேருந்தோட வரலாறுல பாப்போம். அவங்க எப்படி வாழ்ந்திருந்தாலும் தெரியும். செல்வாயு அரசுடன் தளத்துக்கு போறார். அதுல பகல் வேலை ஐந்தெழுத்து ஓதியே இரவு தங்குறார். மாறன்பாடி என் பதிவந்துற ஆறுதல் வருத்தத்தின் அசைவினால் வேறு செல்பவர் வீதுற பிள்ளையார் ஏறும் அஞ்செழுத்து ஓதி அங்கு ஏற்றிடன்னு சொல்றார். மன்னாக்கால எழுந்துக்கும் போது அஞ்செழுத்து ஓதியே எழுந்துகிறார். அவருக்கு சாமி சிவிகை தர்றார். அந்த சிவிகையை பலமா வந்து ஏறும்போது என்ன சொல்லி ஏறுகிறார், ஐந்தெழுத்து சொல்லி ஏறுகிறார். சோதி மூர்த்தி சிவிகை சூர் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீட்டு ஒளி போட்டு நின்று ஆரியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உயிர் உலகெல்லாம். ஐந்தெழுத்து பற்றி பல பெருமை இருக்கு. அப்புறம் போன்ற வரலாற்று பிரபலமான வரலாற்றுல ஐந்தெழுத்து நிறைய பேசப்பட்டாலும் ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று உண்டு. கடல்ல கல்லோடு பிடித்து வாய்க்கப்பட்ட நிலை. அப்ப அவர் சொல்ற வாக்கு பாருங்க, எப்பரிசு ஆயினும் துதிப்பன் அஞ்சு எழுத்தும் துதிப்பார். குருத்த சொல்லப்படுது. சாமியை கும்புறதும் ஒண்ணுதான், ஐந்தெழுத்து ஓதுவதும் ஒன்றுதான். ஐந்தெழுத்து ஓதிட்டு இருக்கிறார். பக்கத்துல அவர் சொல்றாரு, என்னையா சாமியை கும்பிட்ட அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐந்தெழுத்து ஓதுவது என்ன? கும்பிடுதான், வழிபாடுதான் நடந்துட்டு இருக்கு. அவர் சாமிய ஐந்தெழுத்தால் ஆன மந்திர வடிவமா தன்னுடைய இதயத்துல வச்சு நியாசம் சொல்வார். நியாசம் பண்ணி அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அது பூஜை இல்லைன்னு சொல்வது குற்றம். இந்த அஞ்சு எழுத்து மந்திரம் பல விதமா இருக்கு. கூலம், சுக்குமம், முக்கியம். அந்த தக்க ஆசிரியர்களுக்கு அணுகி அதுக்காக தீட்டி பெற்று ஓர வேண்டும். அதனாலதான் சிவஞான போகத்துல சொல்லும் பொழுது விதிப்படி சொல்லுவார். விதிப்படினா அது முறைகள் இருக்கு, ஆசிரியர் அணுகி கேட்கணும். ஒன்று மட்டும் சொல்லலாம், செய்தி மட்டும் சொல்லலாம். இதே மாதிரி காயமறை போல நம்ம ஓர பஞ்சாகர மந்திரங்கள்ல இந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் என்பது புரோதான சக்தி, மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது அருள், ஏ என்பது உயிர். இந்த பஞ்சாகர மந்திரம் ஓதும் போது உயிர் அவ்வளவு தெளிவா இருக்காது. அடுத்த பஞ்சாகரம் சிவாய நம, அதுலயும் இடர்பாடு வரும். இந்த சிவாய நம்மள உயிர் ஏங்கிற எழுத்து எங்க இருக்குன்னா வாவுக்கும் நாவுக்கும் நடுப்புறது. வா என்பது அருள், நான் என்பது புரோதானம். இந்த வாவுக்கும் நாவுக்கும் நடுப்புற உயிர் சிக்கி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு பக்கம் உதாரணம் இருக்கும், ஒரு பக்கம் அருட்சார்பு வரும், மாறி மாறி அப்படியே சிரமப்படும். சக்தி பஞ்சாகரத்துல அந்த நேமெல்லாம் இருக்காது. அதனுடைய குருத்தங்கள் ஆசிரியர் அடையதான் கேட்கணும். அந்த மந்திரத்தை ஒரு முறைகள்லாம் இருக்கு. சின்ன ஒருத்தர் நம்ம சிறப்பா சிறப்பா சொல்லணும் சக்க வருடத்துல அதை சீக்கிர முறையை தான் பெறணும். அதை அணுகி அந்த உயிர் பக்கம் இருக்கிறான ஆசிரியர் சோதித்து அது செய்வார். அது கலா சோதனை என்று சொல்லப்படும். அந்த தீக்கை பெறும்போது அந்த தீக்கை ஞான தீக்கை, அதுக்கு மேல தீக்கை கிடையாது. அந்த தீக்கையில உயிரினுடைய வினையெல்லாம் அருந்து போயிடும். சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் ஆசிரியர் தீக்கு கொடியாகிடுவார். அந்த சிறப்புகள் தான் அதை பற்றி சொல்லப்படுது. ஆர்வத்தை ஏற்றி உடனே போறோம். நீங்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. அதை எங்க எப்படி பெறணும் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. சுந்தரமசாமி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐந்தெழுத்து எவ்வளவு சாதனை பண்ணிச்சு. சுந்தரர் வரல கடைசியே ஒரு சாதனை. கைலாயத்துக்கு போறார் யானை மேல. பக்கத்துல சேரர் இருக்கார், கரை கடலை பிரிப்பார். அவருக்கு மேல போகணும்னு ஆசை. எப்படி போறது? இவருக்கு யானை சாமியால கொடுக்கப்பட்ட யானை, அது ஏறி போயிட்டாரு. சேரருக்கு ஒண்ணு இல்லையே, குதிரை மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறார். பாக்குறாரு, குதிரை காதல் அஞ்செழுத்து ஓதுறார். அது அசுவகதி மனோ பஞ்சாக்கர வடிவம் என்று சொல்லப்படுகிறார். அந்த அஞ்செழுத்து ஓதின உடனே குதிரை ஆகாயத்துல வரைகிறோம். விட்ட வெம்பெரி செவியில் குடிமுதல் வெந்ததாம் விதியாலே விட்டமாம் சிவமந்திர மோதலில் இரு விசுந்து இடப்பாய்ந்து என்று பிரிப்பான சொல்கிறது. ஐந்தெழுத்துக்கு மேலான மந்திரம் கிடையவே கிடையாது. ஆதி மந்திரம் அஞ்செழுத்துமே. வேதியருக்கும் மந்திரா தான் அஞ்சுமே மந்திரம் அஞ்செழுத்துமே என்று பிள்ளையார் பெருமான் சொல்லுகிறார். காயத்ரி மந்திரம் சொல்றாங்க. காயத்ரி மந்திரத்துடைய உள்ளீடும் ஐந்தெழுத்து தான். ஐந்தெழுத்துக்கு மேலான மந்திரம் இனிமே கிடையாது. இந்த நூற்றங்களை நாம் தெரிஞ்சுட்டு அதை கருவிக்கு நிறைவு கொள்வோம். தண்ணின் மொழிகள் அவையின்றி ஒரு பாடல்ல இந்த கடிதத்தை திரும்பி தர்றாரு சேர்க்கிறார். சென்னையோட வரலாறு என்ன? கண்ணில பார்வை இல்லாத பொழுதும் அவர் எதிர்ப்பு துண்டு புரிந்தார். கண்ணின் மொழிகள் அவையின்றி கயிறு தடவி குலந்தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்ட பாதம் இறைஞ்சி இடம் நீக்கி. நாயனார வனையினா என்ன புண்ணியம்னு தெரியுது பாருங்க. பாதம் இறைஞ்சி இடம் நீக்கி. இடம் நீக்கணும்னா யார வணங்கணும்? இது பேர் அத்தாபத்திய பிரமாணம். இடம் நீங்கணும், நீங்கள நமக்கு இடம் என்ன செய்யலாம்? வாழ்வா தாம்பே இல்ல. சாமியை தான் சொல்ல அடியாருடன் ஞாபகம் உள்ளது. சாமியை கும்பிட்டா சாமி மட்டும் கும்பிட்ட பெருமை தான் கிடைக்கும். அடியார் கும்பிட்டா அடியாரையும் கும்பிட்ட பெருமை, சாமியும் கிடைக்கும். புறங்கள் மிகுண்டார் மேற்காட்டு உண்ணிலாக புகழ் சொன்ன நூற்ற செய்தி உரைக்கின்றான். அடுத்த நாயனார் நூற்றுவாய் செய்கிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய. Thank you.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு விதிக்கும் பிரபஞ்சம். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

இன்று நாம் 28வது பாடலுக்கு செல்கின்றோம். விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் சுத்த வெயில் மஞ்சள் என்னவே வேதாகமங்கள், மதிக்கும் அதனை மதியார் அவர் மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கமோ மானே. விதிக்கும் என்றால் படைக்கப்பட்ட என்பது இங்கு பொருள். விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் என்றால் உருவாக்கப்பட்ட தோற்றி வைக்கப்பட்ட உலகம் அனைத்தும். பிரபஞ்சம் என்றால் உலகம், படைக்கப்பட்ட உலகம் அனைத்தும் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்று இங்கு சொல்கின்றார். இந்த உலகத்தினுடைய தன்மையை வர்ணிக்கின்றார். ஒரு உதாரணத்தின் மூலமாக கூறுகின்றார். சுத்த வெயில் மஞ்சள் என்னவே, என்னவே என்றால் போன்றது, அதை போல. வெயில் மஞ்சள் என்றால் மஞ்சளை நாம் வெயிலில் போட்டால் அது காய்ந்து விட்டால் அதனால் ஒரு பலனும் இல்லை. வெயில்ல காஞ்ச மஞ்சளிலிருந்து நாம் அதனுடைய பலனை எடுக்க முடியாது. அப்படி வெயில் மஞ்சள் என்னவே வேத ஆகமங்கள் மதிக்கும். மதிக்கும் என்றால் கூறும். இவ்விதம் யார் கூறுவார்கள் என்றால் வேதங்களும் ஆகமங்களும் இவ்விதம் கூறுகின்றது. இந்த உலகத்தை பற்றி கூறும் பொழுது படைக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் வெயிலில் இட்ட மஞ்சளை போல எந்த விதமான பயனும் அற்றது என்று கூறும். இப்படி கூறுவது வேத ஆகமங்கள். இப்படி கூறுவதை அதனை மதியார், அதனை மதியார் என்றால் இந்த வேதத்தினுடைய உபதேசத்தை மதிக்காதவர்கள் அவர் மார்க்கம், இதை மதிக்காமல் அவர்கள் பின்பற்றுகின்ற வாழ்க்கை அவர்கள் மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம் என்றால் தீநெறி, நல்ல பாதை அல்ல, நல்ல மார்க்கம் அல்ல. சன்மார்க்கமோ, சன்மார்க்கம் அது ஆகுமா என்றால் ஆகாது. மானி, மானி என்று தோழி என்று சொல்வது போல அழைக்கின்றார். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி இதில் இருக்கின்ற சில கருத்துக்களை எடுத்து நாம் ஆராய்வோம். படைக்கப்பட்ட இவ்வுலகம் எல்லாம் வெறும் வெயிலில் இருந்த மஞ்சளை போல, காய்ந்த மஞ்சளை போல இருக்கின்றது என்று வேதங்களும் ஆகமங்களும் மதிக்கும். மதிக்கும்னா கூறும். இந்த உலகத்தை காய்ந்த மஞ்சளுக்கு சமமாக மதிக்கின்றது. இந்த உபதேசத்தை மதியார், மதியார் என்றால் கேட்டு பின்பற்றாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நெறி மார்க்கம் துன்மார்க்கம். துன்மார்க்கம்னா சரியான பாதை அல்ல. சன்மார்க்கமோ அது சரியான பாதை ஆகுமா என்றால் ஆகாது. இதுதான் இதனுடைய பொருள். இனி இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற சில கருத்துக்கள் அல்லது தத்துவங்களை பார்ப்போம். இங்கு இந்த உலகத்தினுடைய தன்மையானது கூறப்படுகின்றது. வேதத்தினுடைய சாரம் என்றால் என்னவென்றால், முதல் பகுதியில் நம்மை பக்குவப்படுத்த எத்தனையோ கர்மங்கள் பேசப்படுகின்றது. அதை நம்ம கர்மகாண்டம் என்று சொல்லி விடுகின்றோம். வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகின்றோம். வேதத்தினுடைய முதல் பகுதியினுடைய சாரம் நம்மை பக்குவப்படுத்த, நம்மை தூய்மைப்படுத்த கொடுக்கப்பட்டுள்ள கர்மங்கள், அதான் சாரம். இனி இறுதி பகுதிக்கு வந்தால் வேதாந்தம் என்று நாம் கூறுகின்ற அந்த பகுதியினுடைய சாரம் அறிவை கொடுத்தல். முன் வந்து கர்மத்தை கொடுத்தல். முதல் பகுதியெல்லாம் நமக்கு கர்மத்தை கொடுக்குது, கர்மத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. அந்த அறிவை கொண்டு செயலில் ஈடுபட்டு நம்மை பண்படுத்துகின்றோம். இறுதி பகுதி ஒரு அறிவை கொடுக்கின்றது, அது கர்மத்தை பற்றிய அறிவை அல்ல, சில உண்மைகளை நமக்கு போதிக்கின்றது. அந்த உண்மையை பற்றிய அறிவை நம்ம ரெண்டா பிரிக்கின்றோம். ஒன்று உலகத்தை பற்றிய உண்மை, இனி ஒன்று நம்மை பற்றிய உண்மை, அல்லது ஆத்மாவை பற்றிய உண்மை, அனாத்மாவை பற்றிய உண்மை. ஆத்மான நான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நான் என்பதை பற்றிய உண்மை. இனி ஒன்று இந்த நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகத்தை பற்றிய உண்மை. இந்த பாடலில் தாயுமானவர் உலகத்தை பற்றிய உண்மையாக என்ன சொல்கின்றது, இந்த உலகத்தை பற்றிய உண்மை என்ன, அது வேதமானது என்ன சொல்கிறது, அது என்னவென்றால் இந்த உலகத்தை பற்றிய உண்மை இந்த உலகம் உண்மை அல்ல என்பதுதான்.
இந்த உலகம் பொய் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தை பற்றிய உண்மை. அதாவது ஒரு பொய்ய பொய்னு தெரிஞ்சிட்டா அந்த இடத்துல உண்மையை புரிஞ்சிட்டம்னு அர்த்தம், உண்மைய உண்மைன்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல உண்மையை புரிஞ்சிட்டம்னு அர்த்தம். ஆகவே இங்கு இந்த உலகம் எல்லாம், படைக்கப்பட்ட உலகம் எல்லாம் காஞ்ச மஞ்சளுக்கு சமம், அவைகள் பொய். இப்ப அவைகள் பொய் என்றால் என்ன பொருள்? இந்த உலகம் பொய் அப்படின்னு சொல்கிறீர்கள், ஆனால் இந்த உலகத்திலிருந்து எனக்கு எவ்வளவோ இன்பம் கிடைக்கின்றது. பொய்னு சொன்னா நம்ம இட்லி சாப்பிட்டா அதுல இன்பம் வரலையா, அல்லது விதவிதமா சாப்பிடுறோம் அதுல நமக்கு எவ்வளவோ இன்பம் கிடைக்குது. என்ன உபனிஷ் சாஸ்திரங்கள் வந்து இன்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லவில்லை, பொய் என்று சொல்கின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம உண்மையிலேயே எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம், எது நம்முடைய வாழ்க்கையில லட்சியமாக இருக்கின்றது, எதை அடைய வேண்டும் என்றால் முழுமையான ஆனந்தத்தை, மன நிறைவை அடைய வேண்டும். அந்த இன்பம் நாம் அடைகின்ற, நாம் விரும்பி அடைகின்ற ஆனந்தத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த ஆனந்தம் இந்த உலகத்திலிருந்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்பம் வந்து முழுமையாக நம்மை நிறைப்பதில்லை. ஆகவே அந்த இன்பம் வந்து நம்முடைய சொரூபமாக ஆத்மாவிடமிருந்துதான் நாம் அதை பெற வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை அறிவதனால் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்கின்ற. இப்ப இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம். இப்ப நம்ம மனதில் இருக்கின்ற ஆசையில் இருக்கின்ற விடுதலையைத்தான் மோக்ஷம்னு சொல்லப்படுகின்றது. வித்ய தே ஹிருதய கிரந்திகி, ஹிருதயத்தினுடைய கிரந்தி முடிச்சானது விடுவிக்கப்படுகிறது அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரிகின்றது, மனதுல நிறைவு வேண்டும் என்றால் ஆசை என்ற முடிச்சு இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பெல்லாம் மனசு நிறைஞ்சிருக்கோ அப்பெல்லாம் ஆசை இருக்காது, எப்பொழுதெல்லாம் ஆசை தோன்றி இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மனதில நிறைவில்லை. ஏன்னா நிறைவின்மையினுடைய வெளிப்பாடுதான் ஆசை. நிறைஞ்சிடுதுன்னா அந்த நேரத்துல ஆசை இல்லை. இந்த ஆசையை நம்ம நீக்கிறது தான் லட்சியம் என்றால் மூன்று விதத்துல நம்ம ஆசைகளை நீக்கலாம். நம்மளுடைய இலக்கு என்னன்னா ஆசையை நீக்கணும். அந்த ஆசையை நம்ம மூன்று விதத்துல நீக்கலாம். முதல் விதம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை அடைந்து அந்த ஆசையை நீக்குதல். இப்போ ஒரு பொருள் மீது ஆசை வந்து விட்டது, நாம கஷ்டப்பட்டு அந்த பொருளை அடைகின்றோம். அந்த பொருளை அடையும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த சந்தோஷத்துக்கு காரணம் அந்த பொருள் என் கைக்கு வந்ததனால், அந்த பொருள் என் கைக்கு வந்ததுனால சந்தோஷப்படுறேன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா இங்கு சொல்லப்படுகிறது, விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் சுத வெயில் மஞ்சள். அப்படின்னா இந்த உலகம் நமக்கு எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. என்ன அது வெயில் காஞ்ச மஞ்சள் போல. அப்புறம் எப்படி எனக்கு வந்து அந்த நேரத்துல இன்பம் கிடைக்குது என்றால், சற்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த பொருள் என் கைக்கு வரும் பொழுது மனதில் இருக்கின்ற ஆசை சென்று விடுகிறது. அப்ப நமக்கு சந்தோஷத்துக்கு காரணம் அந்த ஆசை சென்று விடுவதனால். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பொருள் வந்ததுனாலேன்னு சொல்லி, அப்படி அல்ல, பொருள் வந்தும் ஆசை செல்லவில்லைன்னு வச்சுக்கோமே. இப்ப ஒரு பிச்சைக்காரன் இருக்கின்றான், அவன் வந்து ஐயா 10 பைசா கொடுங்கன்னு கேக்குறான். இப்பெல்லாம் யாரும் 10 பைசா கேக்குறது இல்ல, கேட்கும் போதே ரூபாயில தான் கேட்கிறார்கள். ஐயா 1 ரூபாய் கொடுங்கன்னு சொல்கின்றான். அவர் உடனே அவர் கையில வந்து 5 ரூபாய் நோட்டை எடுக்கிறார். பிறகு கொடுக்கலான்ட்டு கை கொண்டு போயிடுறார். பிறகு ஏதோ ஒரு மூடு வந்து 1 ரூபாய் கொடுக்கிறார். அவனுக்கு கையில 1 ரூபாய் கிடைச்சிடுது, கேட்டது அதுதான். பிறகு எப்படியோ அந்த 5 ரூபாய் வர்றது வராம போயிடுதுன்னு சொல்லி அவன் அடைஞ்சதை நினைச்சும் அவனுக்கு துக்கம் வருது. காரணம் என்னன்னா அந்த 5 ரூபாய பார்த்த உடனே 1 ரூபாய் வேண்டும்ங்கிற ஆசை 5 ரூபாயா மாறிடுது. இப்ப இவனுக்கு என்ன ஆச்சுன்னா பொருள் கையுக்கு வந்து துக்கம்தான் வந்தது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிச்சை ஒருவருடைய மனதை துயரப்படுத்தணும்னா என்ன செய்ய வேண்டும் என்றால், இனி ஒரு பிச்சைக்காரனை பக்கத்துல அழைச்சு அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்து இனி ஒருத்தனுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். இந்த 1 ரூபாய் அடைஞ்சவன் இருக்கானே அவன் ரொம்ப துயரப்படுவான். காரணம் என்ன என்றால் பொருள் வர்றதுனால சுகம்னு சொன்னா அந்த இடத்துல சுகப்பட்டிருக்கணும், இன்பம் அடைஞ்சிருக்கணும். ஆனால் இன்பம் என்பது பொருள் கைக்கு வந்ததுனால அல்ல, அந்த நேரத்துல ஆசை மனதிலிருந்து நீங்கியதால். அவனுக்கு 1 ரூபாய்ங்கிற அளவுல ஆசை இருந்திருந்தா அந்த பொருள் சுகத்தை கொடுத்திருக்கும்,
ஏன்னா ஒரு ரூபாய் ஆசை நீங்கி இருக்கும், உடனே 5 ரூபாய்ங்கிற ஆசை வந்த உடனே நீங்கவில்லை. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நமக்கு மேலோட்டமா உலகத்தில் இருக்கிற பொருள் கையுக்கு வந்து நம்ம மனசை நிறைக்குதுன்னு தெரிகின்றது. ஆனா இங்கு தாயுமானவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் காஞ்ச மஞ்சள் போல, அது எந்த விதத்திலையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்கற மாதிரி தெரியுதுன்னா, சந்தோஷம் உனக்கு வந்ததுக்கு காரணம் மனதில் இருக்கின்ற ஆசை சென்று விட்டதனால். அந்த ஆசை நீங்கணும்னா எனக்கு பொருள் வந்தா தான் நீங்குதுன்னு சொல்றோம், அதனால பொருளை நாடி ஓடுகின்றோம், ஆசை சென்று விடுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது, மனசில் இருக்கின்ற ஆசை நீங்கும் பொழுது ஆனந்தம் வருகின்றது. அதுக்கு நாம பயன்படுத்துகின்ற முதல் மெத்தட், முதல் படி வந்து எந்த பொருள் ஆசைப்படுறோமோ அந்த பொருளை அடைதல், அடைதலுக்கான முயற்சியை செய்தல், அது பண்ணிட்டு இருக்கோம். பிறகு என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த பொருளை அடைஞ்சிடறோம், அந்த நேரத்துல ஆசை போயிருது. பிறகு என்ன ஆகின்றது என்றால், அந்த பொருளை அடையறதுக்காக செய்யற முயற்சிக்குள்ளேயே வேற சில ஆசைகளை எல்லாம் நம்ம வந்து உருவாக்கிடுறோம். ஒரு பொருள் ஒரு கடையில் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த கடைக்கு அந்த பொருளை வாங்க போறோம். எதற்கு வாங்க போறோம்னா, அப்பொழுதுதான் மனசில் இருக்கிற அந்த பொருள் இருக்கிற ஆசை போகும்னு. நாம் கடைக்கு செல்வது நம்முடைய மனதில் இருக்கின்ற அந்த ஆசையை நீக்க வேண்டும் என்பதற்காக. பிறகு என்ன ஆகுதுன்னா, அங்க கடையில நம்ம விரும்புற ஒரு பொருள் மட்டுமா இருக்கு, எத்தனையோ பொருள்கள் இருக்கு, பல பொருள்கள் உள்ளே சென்று விட்டது, பல பொருள்களை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாம் அதற்கு காரணம் இந்த